0: தாண்டகமாகவும் அவர் ஐந்து விதமான சிந்தங்களிலே பாடியுள்ளார். ஆகவே எல்லா சிந்தனை மாலையின் மையாந்தம் இடற்ற திருமயானத்தை வழங்கும். மயானம் என்பது கச்சியம்பதியிலே உள்ள கொடிமரத்தை ஒட்டிய பகுதி, அது வைப்புத்தலமாக கருதப்படுவது. அப்பமூர்த்தியினுடைய தாண்டகத்திலே அது பேசப்படுவதனாலே அது வைப்புத்தலம். மெய்யாரோபுரத் தொழுது விரிப்பினோடு மேவும் நான் அருகிலே ஒரு தலம் இருக்கு, திரு கச்சியமேட்டளி. கச்சியம்பதியை ஒட்டி அங்கு காணத்தக்க தலங்கள் அஞ்சு, கோணகாந்தன் தளி, கச்சிமேத்தளி, அநேகதங்காபுரம், கச்சிநெறி காரைக்காடு, ஊற்றோடு ஏகம்பம், கூட்டினா ஐந்து தலங்கள் காஞ்சி மண்டலத்தில் விளங்குகின்றன. சீர்வளரும் மதில் கச்சி நகர் திருமேற்றளி முதலாம் நீர்வளரும் சடையவதாம் நிலவி உரை ஆலயங்கள் ஆர்வமுற பணிந்தேற்றி ஆய்ந்த தமிழ் தொன்மலரால் சார்வொரு மாலைகள் சாத்தி தகுந்தொன்று செய்திருந்தார். திருமலை பார்த்தோம்னா பாட தொடங்குறார், பாடுதல் தகுந்தொன்று சொல்றார் சேர்க்க. ஆகவே தொண்டுகள்ல தலையாய தொண்டு ஆடுகின்ற தொண்டு என்பது பெறப்படுகிறது. திருமால் பேர் வரும் லட்சியம்பதியிலிருந்தே தங்கிட்டு பல தலங்களை வழிபடுறார். அது திருமால் பேருன்னு கச்சியம்பதியில் அவர் பாடின ஒரு திருவிருத்தம் பார்ப்போம். சிவப்பணியிலேருந்து தவறினா என்ன புளியம் பொங்குகிற அடி அப்படிங்கிற அப்புறம் சொல்லுவோம். கச்சியம்பனே, உன்னுடைய கடலுக்கு ஆளான நான் உனக்கு தொண்டு செய்ய மறுப்பேன், ஆனால் என்னை புனியம் பலாரால் அடித்தாவது திருச்சி. இது போல கேட்கக்கூடிய துணிவு யாருக்கு இருக்கு? ஒரு விஷயத்தாய்
1: போதுவித்தாய் முன்னரவுரை காட்டி அமணருடே காதுவித்தாய் கட்டோபிணி கலந்தருளி போதுவித்தார் பணிப்பிழைக்கில் புளியவளார போதுவிப்பாய் உகப்பாய் முனிவாய் கச்சி ஏகம்பே.
0: புளியவளாரால் அடித்து கோபப்பட்டாவது என்னை நல்லடிப்படுத்து. பார்க்கும்போது சிவப்பணி எவ்வளவு இன்றியமையாது வேண்டப்படுகிறது. வாய்த்தது நந்தமுக்கோ இது இதோர் பிறவி மதித்திருந்தது தேவா மானுட பிறவிதான் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்து ஐந்து மாறும் அரண் படிக்காதவனோ வானிடத்தவரும் மண்மேல் வந்து அறந்தனை அர்ஜிப்பர் ஊன் எடுத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரா அந்தோ என்றார் அருள்நந்தி. மாநில பிறவி பிறவியில தலையான பிறவி எவ்வளவு தாண்டி பல யாத்திரை செஞ்சு புல்லாய் கூறாய் குருவாய் மனமாயின் அடுக்கிறார் பாருங்க சிவபுராணத்தை. இத்தனை பிறவிகளை ஆனந்த தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்த நாம வழி தெரியாம மயங்கி நிற்கிறோம். வழி தெரியாம மயங்கி நிற்கிற நமக்கு, கண்ணிருந்தும் குருடர்களாய் இருக்கிற நமக்கு, மொழியிருந்தும் ஊமையர்களாய் இருக்கிற நமக்கு வழி காட்டி விழி காட்டி நெறி காட்டிய பெருமக்கள் அவர். அவர் இல்லை என்றால் நாம் திருநீதி செய்வ சமயம்தான் இங்கிருக்கு. இப்படி ஒரு அருமையான பாடலை பார்க்கும்போது நம்ம துன்பத்துக்கு இடையே பெருமானுக்கு ஆளாக வேண்டும், வருத்தி கொண்டாவது தொண்டு செய்ய வேண்டும், எக்காரணம் பற்றியும் தொண்டில் இருந்து திரழ்தல் கூடாது என்பது நன்கு பெறப்படுகிறது. இப்ப நாம மாப்பேருக்கு போகிறோம். சுவாமியோட திருவான் பேர்ல ஒரு திருவிருத்தம் நான்கு பெரியவர் பாடுகிறார். திருவான் பேருங்கிறது எங்க இருக்கு போல அறிஞ்சுக்கும். காஞ்சிபுரத்துல இருந்து அரக்கோணம் போற வழியில இருக்கு. திருமால் பூர் என்பது புகைவண்டி நிலையத்தினுடைய பேர். அதை ஒட்டிய தக்கோலம்ங்கிற ஊர் உண்டு, அது தேவாரம் பாடல் பெற்ற தலம். திரு ஊரல் என்பது அதனுடைய தேவாரத்தை. அங்க போனோம்னா நிறைய தலங்கள் பாடும். திருப்பாசூர்னு ஒரு தலம் இருக்கு, திரு ஆலங்கார் இருக்கு. ஆலங்காரதனை அன்னமுடன் விருந்தாடுகின்ற கோலம் காணலாம். பல தலங்கள் தொண்டை நாட்டிலே உள்ளன. இதை மார்பேறின தலத்துக்கு இப்போது வந்துள்ளார் வாஜிஸ். அந்நகரில் அவ்வண்ணம் அமர்ந்துரையும் நாளுங்கள். மண்ணு திரு மாற்பேறு வந்தணிந்து தமிழ் பாடி சென்னி மிசை மதி புனைவார் பதி பலவும் நிறைஞ்சி துணினார் கண்ணீரை தொடர்ந்தவரும் காதலினார். திருப்பி காஞ்சிபுரம் வந்துட்டதாக சொல்ற இந்த மாற்பேர்ல நிறைய பதியங்கள் பாடினாலும் ஒரு பதியத்தை நாம் எடுத்துப்போம். ஆய்வு நம்ம படிப்பு இல்லாதவர்களா இருக்கக்கூடும், பணம் இல்லாதவர்கள் இருக்கக்கூடும், வயதாகி பலவீனர்களா இருத்தல் கூடும், அப்படி பல நிலைகளை நாம தடுமாற்றம் காணப்படுது. அப்ப சொன்னோம் காலத்தினா கழிச்சு உணர்வோம். இனி செய்யத்தக்கது போனது போறோம், இனி நாங்க செய்யத்தக்கது என்ன அப்படின்னு கேட்கிறோம். அப்புறம் அதுக்கு விடை தர ஏதோ அறிவிலராயினோ ஓகி அஞ்செடுத்தோம் உணர்வார்கட்கு வேதம் இல்லை அவரவர் உள்ளத்தே மாது தாமும் மகிழ்வர் மாப்பேரே. வேற ஏதாவது தெரியாட்டாலும் பரவாயில்ல, அஞ்சு எழுத்து தெரியுமா? நமச்சிவாயம் வந்திருக்க ஓது உன் உள்ளத்திலே பெருமான் தேவியோடு வந்து தொழுகிருப்பான். நிறைய அடக்கி அடக்கி அறவுடையா சொல்ற ஒரு திருப்பதியம் இது. அச்சமில்லை நெஞ்சே அரண்நாமங்கள் இச்சலும் நினையாது பயப்படவன் பெருமானுடைய புகழ நினைச்சுப்பாரு. சில பேரிடத்துல ஒரு குறை நீ ஜாதி செருக்கு சாதிகளும் பிறப்பெனும் சுழிப்பட்டு தடுமாறும் நிலையும் எந்த அளவுக்கு உடம்ப பற்றியதுதானே ஜாதி. நான் பார்ப்பனம்னா உடம்ப பற்றியது பார்ப்பன ஜாதி. மயானத்தை எடுத்து போகும்போது குணம்ங்கிற பேர் தான் அதுக்கு. உயிர் பார்ப்பனம் இல்ல, உயிருக்கு ஜாதி கிடையாது, ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. உடல் பற்றி வருவதுதான் ஜாதி. சாத்திரம் பல பேசும் சடக்ககாய் கோத்திரமும் குலமும் கொண்டு எஞ்சி நீ நல்ல குலத்துல வந்த நல்ல கோத்திரத்துல பிறந்தேன்னு சொல்லி என்னத்தை சாதிக்க போல? சிவபெருமான வழிபட உங்களுக்கு தெரியுமா? தெரியும்னா மாத்திரைக்குள் அருள்வர் மாத்திரை கஞ்சி விட்டி கண் மூடுற நேரத்துக்குள்ள சொடுக்கு போற நேரத்துல பெருமான் அருள் தருவாங்க. இந்த தளத்துல அப்போத்தி இன்னொரு அறிய செய்ய சொல்லும் ஐயாரை பார்த்து உலகத்தார பார்த்து சொல்லும். நான் எங்கேயும் வேகமா போக வேண்டிய அவசரம் எனக்கு இல்ல. நீங்க தான் ஏதோ பரபரப்புல ஆட்பட்டவர்களா இப்படியே திரும்பிக்கிட்டே இருக்கீங்க. என்ன ஆசை உங்களுக்குலாம்? ஏன் இப்படி நல்லதை தெரியாம பொல்லாததை தேடி அலையிறீங்க? நான் உட்கார்ந்த இடத்துல சொல்றேன், நான் எங்கேயும் ஓடி போல, இங்கேயே இருக்கிறேன். எப்ப வேணா நீங்க என்ன வந்து பாக்க இருந்தே சொல்லுவன் ஏழைகாய் அருந்தவோ தரும் அஞ்செழுத்தோகினால் அஞ்செழுத்த ஓடுங்க. அது கூட உங்களுக்கு தெரியாம இருக்கீங்களே, என்ன இது வேதனை? அஞ்செழுத்து ஓடினா பெரிய தவ விளையும் உங்களுக்கு தெரியலையா? என் தவ விளையதற்கு இப்ப நான் வரும்போது நோயோட வந்திருக்கிறேன். சந்தோஷம் பிடிச்சிருக்கிறது, இருமல் வாட்டுது,
1: பொருந்து நோய் பிடி போக துறப்பதோ மருந்து மண்ணும் மாப்பேரே.
0: மருந்து வேற எதுவும் வேண்டாம், மாப்பேரிசனுடைய நாமத்தை சொல், அதுவே மருந்தாக அமைந்து உன்னுடைய நோயை குணப்படுத்தி விடுவது என்ன? சில பேர் இந்த கேட்காத பிடிவாத குணமுடையவங்க இருப்பாங்க. எவ்வளவுதான் ஐவரை சொன்னாலும் பக்குவ விதத்தினால எல்லா உயிரும் ஒரே மாதிரி அந்த அறுவடையை பிடிக்காது. நீ சொன்னா நான் நம்ப முடியுமா? கொஞ்சம் ஆவேசமா சொல்றாரு.
1: சாற்றி சொல்லுவன் கேள்வில் தரணீர்
0: அறிகூவல் விட்டு சொல்றேன். ஏற்றி மேல் வருகின்றான எம்பெருமான் சிவன், அவன் கடலை நீ ஏற்றினால்
1: கூற்று கூட உன்னை விட்டு ஓடி போய்விடும். யமவாதனையே உனக்கு இருக்காது என்ற நிலையில வேறு வேதனை என்ன உனக்கு வந்து சேரப்போகிறது?
0: அது ஏற்றி மேல் வருகின்ற எம்பெருமான் கடலை ஏற்றி விடு. அடுத்த பாட்டு பாடு. இது ஒரு அருமையான பாட்டு. ரொம்ப சொத்துக்காரங்களா இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வறுமை வந்து நம்மள கழுவுது. அந்த நேரம் பார்த்து பாருங்க, பட்டகாலிலே குடம் கெட்டக்கூடிய கெடு என்பதற்கு இயைய கூட்டு நேரம் வந்து நம்மளை அழைக்கிறான். நம்மளே பாடி கிடக்கும், பணம் எல்லாம் இல்ல, நம்ம சொந்தக்காரெல்லாம் நம்மளை அப்படியே பயிலுக்கு விட்டுட்டான். மகன் வெறுக்கலாம், அப்பா வருகிறார், அண்ணன் வருகிறார். அந்த நிலையில நம்ம சொத்து தெய்வத்தாச்சு எவனும் வர்றான். அந்த நிலையிலையும் பயம் வேண்டாம்.

தீர்க்கவும் வல்லர் மாப்பேரே. அப்பொழுது உனக்கு ஏற்படுகின்ற மன வாசத்தையும் தீர்க்க வல்லவர் எல்லாம் கைவிட்ட நிலையே யமனுடைய துன்பத்துக்கு நீ ஆளாகிற நிலையிலே கூட நீ பெருமாறி வழிபட்டு விடலாம். அப்பொழுது உன்னை அஞ்சே காக்க வல்லவன் திருமாத்திரீசன். அடுத்த வழிபாடு இப்போ நம்மள எல்லாரும் இகழ்ச்சி குறிப்போம். உலகத்துல நம்ம வரைக்கும் வச்சிருந்த பதவி எல்லாம் போயிட்டு இப்ப சார்ந்தவங்களாம் பதவிக்காக நம்ம ஒட்டிட்டு இருந்தாங்க. பதவி கேட்டவனே இகழ தொடங்கிறான். அப்ப நம்ம மனசு வந்து நம்ம நல்லா இருந்தவங்களாம் இப்படி விளையிட்டாங்களே, உலகத்தாரெல்லாம் யாரும் நம்மள நட்பு கொள்ள மாட்டேங்கிறாங்க, நல்ல நண்பர்களா இருந்தாலும் பிரிஞ்சு போயிட்டாங்களே அப்படின்னு வருந்தோம். அதுக்கு வழி சொல்றாரு, ஐயனே அரணே எந்த அறத்தினால் உயலாம் உயிரி பெறலாம். உலகத்தவர் பேணுவர் உலகத்தவர் உங்களை கொண்டாடுவார்கள். செய்ய பாதம் இரண்டும் நினையவே திருமத்வெட்டு பெருமான நினைத்தா வையம் ஆளவும் வைப்பர் செய்யத்தை கூட ஆடலாம். உன பாட்டுல நிதி இழந்தாலும் கொடுப்பாருன எப்படி கொடுப்பாருன்னு இந்த பாட்டுல சொல்றாரு. செல்வமாய் உலக செல்வத்தையும் உனக்கு வைத்து விடுவார். இங்க பாருங்க, இந்த மாப்பேர் தேவாரத்தை பாக்கணும்னு நான் சொன்னேன். அங்க என்ன சொன்னா, எரும்பியூர் தேவாரத்துல அன்பனே அரணே என்று அறத்துவார்க்கு இன்பன் ஆகும்னு சொன்ன. இங்க என்ன சொல்ற, ஐயனே அரணே என்று அறத்துவார்க்கு உயலாம்னு சொன்ன. இப்பதான் பார்த்தோம் ரெண்டுலயும் அரண் இருக்கு. அங்கேயும் அரண் சொன்னார், இங்கேயும் அரண் சொன்னார். அந்த அன்பனே இங்க ஐயனே. அப்ப இன்பம் வேண்டுவோர் அன்பனே அரணே என்று சொல்ல வேண்டும், உயிரி வேண்டுவோர் ஐயனே அரணே என்று சொல்ல வேண்டும். உயிரிக்கு அதுதான் வேண்டும். இதை பற்றி வேறொரு பரமாச்சாரியர் அணுகி நல்ல தெளிவு பெறுவோம். சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடிமுத்து தேவாரத்துல சொல்ற, அங்கனா அரணா அரணே எனமாட்டா இழுதையனுக்கு ஓ இவகை அருளாய் இடை மருது உடை எந்தை பிரானே. அங்கேயும் பாருங்க, அங்கனா அரணே வேற வார்த்தை அங்கனா ஐயா அன்பனேனார் ஐயனேனார் அவர் அங்கனார். ஆனா அரணே மூணு இடத்திலே வருது. அப்ப அரணின் தொடர் முக்கியமான ஒரு சிவநாமமா தெரியும். வினையை அறிப்பவன், பாதத்தை அழிப்பவன், அந்த நாமும் சொல்லி பெருமானை வழிபடுதல் தலையாய் இன்பத்தை தரும். அதுதான் உயிரி பெறுவரை உயுமார் எனக்கு அருள்வாய் என்பது இடைமருது தேவாரம். அது உயிரி பெறுவதற்கு வழி ஐயனே அரணே என்று அரற்றுதலே என்பது பெறப்படி. அடுத்த பாட்டுல சொல்றாரு, நிறைய பாடலாம் பார்த்தா விரிவாக போய்விடும். இந்த அளவில் நிறுத்தி கொண்டு காஞ்சிக்கு வந்துடுறா திருநாள் சுவாமி. அருமையான திருப்பாள சித்தாண்டத்தில் சிவனடியார்கள் பெருமானுக்கு ஆளாய் தொண்டு பண்ணும்போது அன்பு மிகுதியினாலே சில செயல்கள் செய்வார்கள், சில குறைகள் நிகழ்தல் கூடும். பெருமானத்திலே சான்றுகள் பார்க்கின்றோம். திருநீல நக்கநாயனாருடைய மனைவியார் அவர் அஞ்சலித்து ஒதுக்கிட்டு பெருமானுடைய முன்னிலையில் இருக்கும்பொழுது சாமி மேல ஒரு சுதைச்சிலம்பி விழுது. அம்மை அன்பு மீதியாக என்ன நினைக்கிறாங்க, விழுந்த போது அங்க அயல் நின்ற மனைவியார் விரைவுற்று எழுந்த அச்சமுடி இளம் குழவியில் விழும் சிலம்பி ஒழிந்து நீங்கிட ஊதி முன் துவிப்பவர் போல பொழிந்த அன்பினால் ஊதி முன் துவைந்தர போக என்கின்றார் சீக்கிரம். குழந்தை மேல சிலந்தி விழுந்து அப்ப போய் ஆச்சாரம் பார்த்துட்டு இருக்க முடியுமா, உடனே ஊதுறாங்க வாங்கி எச்சிப்படுது சார். இது அனாச்சாரம் தானே, ஆச்சாரம்னா ஒழுக்கம், அனாச்சாரம்னா ஒழுக்க குறைவு, தூய்மை குறைவு. ஆனா அடியார் செய்கிற ஒழுக்க குறைவுகளை பெருமான் கொடுத்தருவான் என்பது இந்த மாப்பேறு திருத்தாண்டத்துல ஒரு பாடல சொல்லப்படுகிறது.

0: கூத்தாகி கோளுமாகி குணமாகி குறையாத உபகை கண்ணி ஆறாத ஆனந்தத்து அடியா செய்த அனாச்சாரம் பொறுத்தருளி அவர் மேல் என்றும் சீராக பெருமானே திருமாற்றையும் செம்பவள குன்றினை சென்று அடைந்தேன் நானே. இது ஒரு அடைமுட்டல் தரோம். கண்ணீர் ஆறாத ஆனந்தத்து அடியா இருக்கிறார். அடியார் செய்த எல்லா அனாச்சாரையும் கொடுக்க மாட்டான். அவர் கண்ணீர் ததும்பி வழியும் நிலையினராய் ஆனந்தம் பெருகி நிரம்பும் நிலையினராய் வழிபட்டால் அவருடைய அனாச்சாரத்தை பெருமான் ஏழையுடைய அனாச்சாரத்தை பொறுக்க மாட்டார் என்பது பெறப்படுகிறது. கட்சியில் இரண்டு திருத்தாளர் என்று கட்சிக்கு ஒரு அழிவு செய்யல அப்பமுத்திகள் ரெண்டு பதிவுகளுமே ஒரே முடிவு கொண்டு அருளப்பட்டுள்ளன. ஏகம்பன் காண் அவள் எல் என்னத்தானே என்ற முடிவுடையே இரண்டு பதிவுகளும் விளங்குகின்றன. ஏகம்பன் காண் அவள் எண்ணத்தான் என போற்றி பாகமும் பெண் உருவானை பைங்கள் விடை உயர்த்தானே நாகம்பூ உகந்தானே நலம்பெரும் திருநீற்றின் ஆகம்பூ அணியானே அணைந்து பணிந்து இங்கு நான்கு கோலங்கள் சொல்லப்படுகிறது. பாகத்திலே பெண் உருவு, பைங்கின் விடையிலே உயர்த்த வடிவம், மார்பிலே நாகத்தையே ஆபரணமாக அணிந்த நிலை, திருநீற்றை மேனியிலே அணிந்த நிலை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் தர்றார் சிவபொம்மையார். பாகம் பெண் உருவான் என்பது அருக்கோலம் என்கின்ற அம்மை அருளது சக்தியாகும் அறம் தனக்கு அது அருள் வடிவமானதுனாலே அது அருக்கோலம். விடை உயர்த்தான் இது அறக்கோலம். விடை என்பது தரும வடிவம், ஆகவே இது தரும கோலம் அல்லது அறக்கோலம். நாகம் பூம் உகந்தான் பாம்பை கூட உதறி எரியாது கூணாக அணியக்கூடிய கருணை வாய்த்தவன் சிவபெருமான், ஆகவே இது அன்பு கோலம். திருநீற்று ஆகம் தோய் அணியான் திருநீற்று கோலம் இன்பு கோலம் என்று பேருரை செய்கின்றார் சிவபொம்மை பிரியார். திருக்கட்சி ஆரம்பத்திலிருந்து புறப்பட்டு நாயனார் கழுக்குன்று திருவான்மையூர் திரு மயிலாப்பூர் ஆகிய தலங்களை வழிபட்டுக் கொண்டு திருவொற்றியூர் வருகின்றார். திருவொற்றியூருக்கு பிறகு திருப்பாசூர் திரு ஆலங்காடு திரு காரிகடை ஆகிய தலங்களை வழிபட்டுக் கொண்டு காலத்தி வருகின்றனர். காலத்தியிலே கண்ணப்பரையும் ஒரு சேர கண்டு வழிபட்ட நாயனார் வடகையிலேயா திருமலையை சென்று வழிபடக்கூடிய ஆர்வம் பெற்றவராய் வடதிசை நோக்கி பயணம் செய்கின்றார். இந்த யாத்திரை பாதையிலே தடுத்து நிறுத்தப்பட்டு திருவையாற்றிலே அந்த கைலை காட்சியை காண்கின்றார் கலைவாய்மை காவலர். ஆகவே நாம் இப்போது தொடங்கி இருக்கின்ற யாத்திரை பெரிய யாத்திரை. இதன் நிறைவாக ஐயாற்றிலே நாம் கைலை கோலத்தை காணவில்லை. திருக்கச்சி ஏகமும் பணிந்தேற்றி சிங்களா நெருக்க செஞ்சரை கனிந்தா நீடுபதி தொட நினைவா பருக்கை செஞ்சுளை குடிதேன் வயல் விளைக்கும் நாட்கிடைப்போ பருக்கை தின் கழித்துறியார் கழுக்குன்றின் பாங்கடைந்த பருக்கைனா பலாச்சுளை. தொண்டை நாட்டு சிறப்பு பாருங்களேன், பலாச்சுளையிலிருந்து வழியிற தேனே வயல்கள் எல்லாம் விளைவிக்குவான். பலாச்சுளையில் அவ்வளவு தேன் சொரிந்து வயல்களே அது வளத்தை பெருக்கும் என்கிறார். திருக்கழுக்குண்டுல பாடுறார், பிறகு நீடு திரு கழுக்குண்டில் இருத்தனார் கடல் வணங்கி பாடுதமிழ் தொலை புனைந்து பாங்கு பல வரிகளிலும் சூடுமிழன் பிறமுடைய தமிழ்தொழுது போட்டை போல் பாடுபெரும் கடலுடுத்த வான்மையோர் வந்திருந்தார். கழுக்குண்டு நால்வர் பாடியத்தலம் யாவரும் அறிந்து உண்டு. வடநாட்டார் பல பேருக்கு தென்னாட்டில் இருக்கிற எல்லா தலங்களும் தெரியாட்டாலும் இரண்டு தலங்கள் விஷயமா தெரியும். ஒன்று ராமேஸ்வரம், இன்னொன்று இந்த கழுக்குண்டு. வடநாட்டால் இந்த தலத்தை பட்சி தீர்த்தம் என்று சொல்லுவாங்க. வடநாட்டிலிருந்து தென்னாடு நோக்கி யாத்திரை செய்வோர் தவறாது பார்க்கின்ற தலங்கள் இரண்டு, ஒன்று திருவிராமேஸ்வரம் மற்றது திருக்கழுக்கு. இது நால்வர் பாடிய திருக்கழுக்கு.
1: பிணக்கிலாத பெருந்துரை பெருமாங்கை பேசுவாக்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் என்கின்றார்
0: அடியார். அவர் நாமத்தை பேசுறதுக்கு துன்பம் போகும் இன்னும் வரும். எவ்வளவு எல்லா ஆச்சாரியாலும் திரும்ப திரும்ப வலியுறுத்துவது ஒன்றைத்தான் சிவமொழிபாடு செய்திட்டு இவ்வளவு சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறான்.
2: திருவான்மியூர் வால்மீகி வழிபட்டதுனாலே அது வான்மியூர். வன்மீகம் தான் புத்து புத்து வடிவத்திலே வான்மீகம் வடிவார். அந்த தலத்திலே வழிபட்டார். ஆகவே வான்மியூர் பக்கத்துல திரு மயிலாப்பூர் திருவான்மியூர் மருந்தை சேர்ந்து பணிந்து அன்பினுடும் பெருவாய்மை தமிழ்பாடி அம்மருங்கு பிறப்பறுத்து தருவாதம் கோவில் பல சான்றிறங்கி தமிழ்வேந்த மறுவாரும் மலச்சோலை மயிலாப்பூர் வந்தடைந்தார். வரைவளர் மா மயிலன்ன மாடமிசை மஞ்சாரும் தரைவளர் திருமயிலை சங்கரனார் அல்வணங்கி உறைவளர் மாலைகள் அணிவித்து உழவாள படையாளி திரைவளர் வேலைக்கரை போய் திருவொற்றியூர் சேர்ந்து மயிலாப்பூர்ல அப்பர் பாடிய பணிகள் நமக்கு கிடைக்கல. அந்த தலம் அம்மை மயில் வடிவத்திலே பெருமானை வழிபட்ட தலம். இப்ப உழவார படையாளியாம் உடைய அரசு மயிலாப்பூரிலிருந்து உச்சியூர் நோக்கி செல்கின்றது. உச்சியூர் ஊர் பாடிய தலம் பிரம்மனுடைய யோக அக்னியிலே பெருமான் வெளிப்போந்து ஊழி வெள்ளத்தை அடக்கினமையினாலே அது ஒற்றியூர். அதாவது அந்த ஊழி வெள்ளம் ஒற்றி வைக்கப்பட்டதனாலே அது ஒற்றியூர் என்று சொல்லப்படும். அங்கு கோயில் கொண்டுள்ள பெருமான் ஆதிபுரி ஒற்றி கொண்டார் என்று அழைக்கப்பெறுவார். அந்த திருத்தலத்திலேதான் எம்பெருமான் நம்பிகளுக்கும் எம்பிராட்டி சுங்கிரி அம்மையாருக்கும் திருமணம் நடந்தது. அந்த திருத்தலத்திலேதான் எம்பெருமான் கலியநாயனார் பிள்ளைகளில் பல்கோடி தனத்தை இறைவராய் இப்படித்தான் செல்வநெறி பயனறிந்து திருவுற்றியூர் அமைந்த கொல்லை வரவழையாத கோவிலின் உள்ளும் புறம் அல்லும் நெடும்பகலும் திருவிளக்கின் அணியெல்லாம் விளைத்தார் என்று அவருடைய சரிதம் சொல்லும். மிக மிக மிக சிறப்புடைய ஒரு திருத்தலம் திருவொற்றியூர். அந்த தலத்துக்கு வரையின்தான் திருநாவுக்கரசர். மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். கச்சியம்பதியிலிருந்து புறப்படுகின்ற திருநாவுக்கரசர் திரு கழுக்குன்று திரு வான்மியூர் திரு மயிலாப்பூர் ஆகிய தலங்களை வழிபட்டுக் கொண்டு திருவொற்றியூர் வருகிறார். ஒற்றியூர் வளநகரத்து ஒளிமணி வீதிகள் விளக்கி நற்கொடி மாலைகள் பூகம் நறுக்கதலி நிறைநாட்டி பொக்குளங்கள் தூபங்கள் தீபங்கள் பொலிவித்து மற்றவரை எதிர்கொண்டு குறுபுக்கார் வெடிப்போம். எல்லா ஊர்களையும் வரவேற்பு இதே போலதான் இருக்கு. நற்கொடி மாலைகள் நல்ல மாலைகளை கொடி போல தொங்க விடுறாங்க. பூகம் சமூகமரம் வாக்கு மரம் நறுக்கதலி பாழை மரம் இவற்றை எல்லாம் கொலை கொலையா தொங்க விடுகிறார்கள். நிறைநாட்டுங்கிறார் வரிசையா நாட்டுறாங்க. பொக்குளங்கள் குடங்கள்ல தண்ணீரை ஏந்தி வரவேற்பது ஒரு மங்கள வழக்கு. தூபங்கள் தீபங்கள் குளிவித்து எதிர்கொண்டு அழைக்கின்றார்கள். திருநாவுக்கரசரும் அத்திருவொற்றியூரம் அந்த ஒரு நாகத்தின் சிலையார் கோபுரத்து இறைஞ்சி பூக்கு புத்தகங்களே பெருநாகத்தின் சிலையார்னு இருக்கு. ஒரு நாகத்தின் சிலையார் என்பதுதான் சரியான பாடம். ஒரு நாகத்தின் சிலையார் கோபுரத்து இறைஞ்சி பூக்கு மோனை கொண்டும் நிச்சயிக்கலாம். பின்னால புக்குன்னு மோனை பொரு நாகம் புக்கு இவையெல்லாம் மோனை தொடங்கி ஒரு நாள தொண்டருடன் உருகி வளம் கொண்ட அடிய கருணாவும் தவிர்ப்பாரை கைகொழுது முன்வீழ்ந்தார். இவரோட கூட வர தொண்டர்களும் ஞான தொண்டர்கள் ஒப்பற்ற ஞான தொண்டர்கள். அதனால அப்படி வர முடியாது ஆண்டு கோயில்களும் அணுகளை தொடர்ந்து யாத்திரை போடுறதுக்கு நல்ல ஞானம். ஆகவேதான் இவரோட அடியார் போறாங்க. அங்க இருக்கிற பெருமான் எழுதாத மறையளித்து எழுத்தறியும் பெருமான் தொழுது ஆர்வமுடன் நிலத்தில் கொஞ்சடைந்து அங்கமெல்லாம் உழுதாய பரவசத்தின் மொழித்தமையில் காண்போது விழுதாறு கல்வியில் விதிப்புற்று விம்பினார்.
1: திருத்தாண்டவம் செங்கமலோ மதியம் சூடி
2: என்று தொடங்கும். அதையே சொல்றாரு சேர்க்கிறார். வண்டோங்கு செங்கமலம் என எடுத்து மனமுருக வண்டோய்ந்த திருத்தாண்டகம் பாடி பரவுவார். விண்டோய்ந்த புனர்த்தங்கிய வேணியார் திருவுருவும் கண்டோங்கு கலிசிறப்ப கைதொழுது புறத்தணைந்தார்.
1: விலங்கு பெரும் திருமுன்றில் மேவு திரு பணி செய்து உளங்குள் திரு விருத்தங்கள் ஓங்கு திரு குறுந்தொகைகள் களங்குள் திரு நேரிசிகள்
2: பலபாடி கைதொழுது வளங்குள் திருப்பதியதனில் பதினாறு அஞ்சு பதியம் ரெண்டு திருநேரிச திருவிருத்தம் திருக்குறுந்தொகை திருத்தாண்டம். எழுத்தறியும் பெருமானனுடைய கதை என்ன அப்படின்னாக்க அங்கு ஆட்சி புரிகின்ற ஒரு அரசன் மாந்தாதா என்னும் பெயருடைய அவனுக்கு வாழ்வு ரொம்ப நாள் ஆய்வு பெற்றவனா இருக்கான். வாழ்வுல விரக்தி ஏற்பட்டது. சீக்கிரத்திலே மரணத்தில் வசப்பட வேண்டும் என விரும்புகிறான். அமைச்சர்களை அழைத்து நான் விரைவிலே மரணத்தை தழுவ வழி என்ன என வினவுகிறேன். அமைச்சர்கள் எல்லாம் பதில் இருக்கின்றார்கள். நீ செய்யும் சிவப்பணியை குறைத்து விடும். சிவப்பணி செய்ய செய்ய உயிர் வளரும் ஆயுள் வளரும். குறைத்தால் விரைவிலே சடுதியிலே காலம் வந்து உன்னை அழைப்பு. அவனும் துப்போதனால் ஏவப்பட்டாத மாதிரி சொல்லக்கூடாது. உபதேசம் சிவப்படி செய்யறது எக்காரணம் ஒன்று தடுக்கக்கூடாது. எடுத்தா அதை போல மகாப்பாவும் உலகத்தில் இல்லை. சிவப்படி தடுக்கக்கூடாது.
3: நாம செய்யாம இருக்கலாம், செய்யறவங்கள இருக்கக்கூடாது. இப்படி செய்யறாங்க துன்மந்திரிகள். அந்த அரசு என்ன, அது வரைக்கும் கோவில்களுக்கு வச்சிருந்த கட்டளைகள் நிபந்தனைகள் எல்லாம் குறைக்க ஆணையம் பல ஊரை சொல்லிக்கிட்டே வரான் அம்மன் அடிக்கடி. அவனுடைய ஆட்சி கூப்பிட்ட திருக்கோயில்கள் எல்லாம் இந்த ஒற்றியூர் வரும்போது சாமி எழுத்தறிவுநாதரா வெளிப்பட்டு அந்த ஓலைய பிரிச்சு எழுதுற பிளவுபடுத்தி எழுதுற ஒற்றியூர்னு வரும்போது பக்கத்துல நீங்களாக ஒரு புதிய எழுதி ஒற்றியூர் நீங்களா எல்லா கோயில்களுக்கும் அந்த கட்டளைகளை குறைத்து விடுன்னு பொருள் போடும். ஒற்றியூர் கட்டளையே குறைக்காத அப்புறம் அவரும் நற்கதி பெற்று பெருமானுடைய திருவடியை சேர்ந்தான் என்பது வரலாறு. இப்படி அவன் சொன்னதெல்லாம் முன்கூட்டி அறிந்த பெருமானானதுனாலே எழுத்தறிவும் என்பது சுவாமியுடைய பேர். சாமி ஏமாத்த முடியாது, நம்ம வேணா நம்ம மனுஷங்களை ஏமாத்தலாம், அடியாரி ஏமாத்தக்கூடாது. அடியார் ஏமாத்தினா ஆண்டவன் ஏமாத்தினது சமம், பெரிய பாவம். அடியார் ரூபத்துல ஈசன் இருக்கு. இந்த இடத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கும், மத்திய இருந்தாலும் உலகையில் எப்படி இருந்தாலும் அடியாரத்திலேயும் ஆண்டவனிடத்திலேயே மிகுந்த பக்தியோடு இருப்போமே. ஆனால் இனி நம்ம வந்து பற்றவே பற்றலாம்.
4: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Sivaya Namah. Shaivam.org in Anbandha Neyargale, Adutha Nigazhchi, Aanmeega Sorpozhivu. இதில் நீங்கள் கேட்க விருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. 23 பாடல் முதல் 24 பாடல் வரை. வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
5: இப்ப வைராகியத்தினுடைய உண்மையான லட்சணம் மனதில் விருப்பம் இல்லை, வைராகியத்திற்கு எதிர்ச்சொல் மோகம். அந்த மோகம் இருக்கே, அந்த மோகம் மிக மிக வலுவாக திருடமாக இருக்கும் பொழுது வெறும் உபதேசமோ ரொம்ப பாலிஷ்ட மின்மையா சொன்னா அது நமக்கு ஏறாது. ஆகவே அந்த மோகத்தை நீக்க நாம எவ்வளவு தூரம் மோகம் வச்சிருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நிந்தனை தேவைப்படுகின்றது, அருவறுப்பு தேவைப்படுகின்றது. அதனாலதான் வைராகியத்துக்கு வேறொரு இடத்துல லட்சணம் சொல்லும் பொழுது நாம இந்த போக பொருள்களை எப்படி விடணும் என்றால் காக்க விஷ்டவத்துன்னு சொல்வார்கள். அதாவது நம்ம சத்தையில வந்து காக்கையினுடைய எச்சில் விழுந்துடுது, நம்ம ட்ரெஸ்ல விழுந்துடுது. நம்ம உடனே என்ன செய்வோம், கொஞ்சம் டிசைனா இருக்கட்டும் அழகா இருக்கட்டும் வச்சிருப்போமா, உடனே ஓடி போய் அதை கழுவிடும், சுத்தப்படுத்திடும். சுத்தப்படுத்திட்டு வந்து எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒரு பெரிய தியாகம் பண்ணிருக்கிறேன் தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்போமா. காக்கையினுடைய எச்சில கழுவி சுத்தமா வந்திருக்குன்னு சொல்லுவோமா, வெளியும் கூட சொல்ல மாட்டோம். காரணம் என்ன, அது வந்து ஒதுக்க தள்ள வேண்டித்தது. ஆனா ஏதாவது ஒரு பொருளை வேண்டான்னு விட்டு கொடுத்துருன்னு வச்சுக்குவோமே, வீட்டில் இருக்கிற பழைய பீராக அக்காவுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ விட்டு கொடுத்துருக்கோம், உடனே என்ன சொல்லுவோம், நான் அதை கொடுத்துட்டேன், சும்மா எடுத்து கொடுத்துட்டேன், என் பங்குக்கு வந்ததை எடுத்து கொடுத்துட்டேன்னு சொல்லுவோம், ரொம்ப பெருமையா சொல்லுவோம். ஆனா நாம இந்த பொருள்களை எப்படி தியாகம் பண்ணணும்னா, இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களை எப்படி விடணும்னா, அந்த காக்கையினுடைய எச்சில் போல அதை எப்படி வந்து அருவறுப்பு தக்கதா நம்ம விடுறோமோ அதே போல உலகத்தில் இருக்கிற போக பொருள்களை விடும் பொழுது அந்த பொருள்களுக்கு அவ்வளவுதான் மதிப்பு. அதனால இதை நம்ம உணர்ந்துட்டோம்னா இந்த தியாகம் செய்துட்டு தியாகம் செய்கின்றேங்கிற கர்வமும் வந்துடாது. இல்லைன்னா ஒரு பெரிய தியாகி, சில பேர் புஸ்தகத்திலே போட்டிருப்பார்கள், சில பேர் ஏதாவது புஸ்தகம் எழுதிட்டு தியாகி பிரம்மனிஷ்டன் இதெல்லாம் அவர்களுக்கு அடைமொழியா அப்படியெல்லாம் எழுதி கொள்கிறார்கள். காரணம் என்னன்னா அந்த தியாகத்துல அவ்வளவு ஒரு அபிமானம். அப்ப உண்மையிலேயே தியாகம் செய்யல, ஏதோ அவர்களை வந்து பறிக்கப்பட்டு விட்டதே தவிர நம்ம எதை தியாகம் பண்றோமோ அந்த பொருள் இருக்கிற மதிப்பையும் சேர்ந்து தியாகம் பண்ணணும். பொருளை மட்டும் தியாகம் பண்ணாம எதை நம்ம விடுறோமோ அந்த விடுற பொருள் இருக்கிற மதிப்பும் சேர்ந்து நம்ம விட்டு போகணும், அதுதான் உண்மையான வைராக்கியம். அப்படி அந்த மதிப்பை விடுறதுதான் மோகத்திலிருந்து விடுதலை. ஒரு பொருளை நம்ம விடுறோம்னா அந்த பொருளோடு அந்த பொருளிடம் இருக்கின்ற மதிப்பையும் வேல்யூவையும் நம்ம தியாகம் செய்ய வேண்டும். இதுதான் வைராகியத்தினுடைய லட்சணம். வைராகியம் என்றால் பற்றின்மை, எந்த போகத்திலும் விருப்பமின்மை, அது கடைசி ஸ்டேஜ். ஆனால் அந்த வைராகியம் வந்து வருவதற்கு ஆரம்ப காலத்தில் வெறுப்பு அருவறுப்புங்கிற உணர்வு நமக்கு ஒரு உதவியாக இருக்கலாம். ஆன்டிபயோட்டிக்ஸ் போல. அது நம்ம கடைசி வரைக்கும் வச்சிருக்க கூடாது, அது சாஸ்திரத்துக்கு தெரியும். அதனாலதான் அதே சாஸ்திரம் என்ன செய்யும், உடலை வந்து மலப்பாண்டம்னு சொல்லிட்டு ஊனுடம்பு ஆலயம்னு சாஸ்திரம் சொல்ல போகுது. அப்படி ஆரம்பத்துல இந்த போக மோகத்தை நீக்கினதற்கு பிறகு துவேஷம் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கும், அதை நீக்கிறதுக்கு இனி ஒரு டேப்லெட் நம்ம சாப்பிடுவோம். ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்த உடனே வைட்டமின் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க தெரியுமோ, அது என்ன பண்ணும்னா இந்த மருந்து போய் ஏதாவது டேமேஜ் பண்ணி இருந்ததுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு அந்த வைட்டமின் டேப்லெட் தான் ஈஸ்வர தர்சனம். எல்லாமே ஈஸ்வரனா இருக்கான்னு சொல்லி உலகத்தை ஈஸ்வரனாக பார்த்தல். எந்த பொருளை போகமா பார்க்கிறோமோ அதே பொருளை பகவான் சொரூபமாக பார்த்தல். அப்ப என்ன ஆகுதுன்னா டேலி ஆயிடும். இப்படி ஆரம்ப காலத்துல இது தேவை, பிறகு அந்த சைடு எஃபெக்ட் இருந்துட்டு போட்டோம், தெரிஞ்சே நம்ம கொடுக்கறோம், பிறகு அதையும் நம்ம நீக்கிக் கொள்வோம், அது வேறொரு இடத்துல நமக்கு வரும். அப்படி இந்த பாடல்ல ஆரம்பிச்சு இனிமேல் வந்து நிந்தனையெல்லாம் செய்ய போறார். அனாத்மாவையெல்லாம் அவர் வந்து நிந்திப்பார், இழிவா பேசுவார். அதெல்லாம் எதற்குனா மோகத்தை நீக்க, வைராகியத்துக்கு முதல் படியாக இருக்க. அப்ப வைராகியத்தினுடைய ஆரம்ப காலத்துல ஒரு வெறுப்பு இருக்கலாம் அல்லது ஒரு அருவறுப்பு வரலாம், அது தவறு கிடையாது. இது வந்து நம்ம வைராகியத்தினுடைய லட்சணத்தை மட்டும் இந்த இடத்துல பார்த்தோம். இனி ஒவ்வொரு பாடலையும் பார்த்துட்டு பாடல்கள் எல்லாம் சுலபமானதுதான், அந்த பாடல் முடிஞ்ச உடனே வைராகிய சம்பந்தமான ஒவ்வொரு கருத்துக்களை பார்க்க போகின்றோம். இப்ப இத்தோடு நிறுத்தி கொண்டு நம்ம இனி அடுத்த பாடலுக்கு செல்லலாம். இப்ப இந்த பாடலை நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த வார்த்தையை மனதுல நல்லா பதியணும். அது என்ன வார்த்தை, இதுல இந்த முழு பாடல்ல ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். அது என்ன கருத்து, உண்டோ நம்மை போல வஞ்சர். நம்மைய போல வஞ்சர்கள் யாரும் கிடையாது. இனிமேல் யாரையும் பார்த்து அவன் ஏமாத்துறவன் அவன் வஞ்சிக்கின்றவன் சொல்லக்கூடாது, நம்ம தான் நம்மைய ஏமாற்றி கொண்டு இருக்கின்றோம். யாரும் யாரையும் ஏமாற்றல, உண்மையிலேயே ஒருத்தன் நம்மைய ஏமாற்றி கொண்டால் அவன் அவனை ஏமாத்தி இருக்கான், நாம நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். யாரும் யாரையும் ஏமாற்றுவது கிடையாது, அவரவர்கள் அவரவர்களை ஏமாற்றி கொள்கின்றார்கள். அப்படி நம்மையும் யார் ஏமாற்றல, நாமையும் யாரும் ஏமாற்ற முடியாது. அப்படி சொல்லிட்டு ஏமாத்திடக்கூடாது. நம்மையும் உண்மையிலேயே மற்றவங்களை ஏமாற்றினோம்னா முதல்ல நம்மையும் நம்ம ஏமாற்றி கொள்கின்றோம். எப்படி என்றால் தர்ம விஷயத்திலும் சரி ஞான விஷயத்திலும் சரி, இங்க அறிவு விஷயத்துல சொல்றார், பொய்யான ஒண்ண உண்மைன்னு நினைத்து கொண்டு வாழும் பொழுது அந்த வாழ்க்கையே அனர்த்தமாகி விடுகின்றது, நம்மை நாம் ஏமாற்றி கொள்கின்றோம். நம்மை நம்ம ஏமாற்றி கொள்ள கூடாதுன்னு என்ன செய்ய வேண்டும், அதையும் சொன்னார், அருள் கோலத்தை மெய் என்று கொள்ள வேண்டாவோ, ஆத்மஸ்வரூபத்தை தான் மெய்யாக கொள்ள வேண்டும். இனி நம்ம அடுத்த பாடலுக்கு செல்லலாம். 24வது பாடல். வேண்டா வெறுப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம் ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாது இருந்துகொள் அறிவாகி நெஞ்சே. இதுவும் மிக மிக எளிமையான பாடல். இதனுடைய பொருளை நம்ம பார்த்துட்டு பிறகு மீதி இருக்கிற நேரத்தில் வைராகிய சம்பந்தமான கருத்துக்களை பார்ப்போம். வேண்டா விருப்பும் வெறுப்பும், விருப்பும் வெறுப்பும் வேண்டாம். விருப்ப வந்து சமஸ்கிருதத்துல ராகம் என்றும் வெறுப்ப வந்து துவேஷம் என்றும் சொல்லப்படுகின்றது. ராக துவேஷம் வேண்டாம், அதை விட்டுருன்னு சொல்ற. வேண்டான்னு என்ன அர்த்தம், அதை நீ பற்றி கொண்டிருக்காதே, உன் மனதுல ராகத்வேஷத்தை நீக்கி விடு, விருப்பு வெறுப்பை நீ நீக்கி விடு. உனக்குள்ள விருப்பும் வேண்டாம் வெறுப்பும் வேண்டாம். என்ன இருக்கட்டுமே, எதுக்கு விருப்பும் வெறுப்பு வேண்டான்னு சொல்கிறீர்கள். அதுக்கு பதில் சொல்றார், அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம். வில்லங்கம்ங்கிற வார்த்தை தெரியுமோ, சாதாரண வாழ்க்கையில பயன்படுத்தா ஒரே வில்லங்கம் பிடிச்சவனா இருக்கான்னு சொல்லுவார்கள். அது எதுக்கு பயன்படாம எப்பொழுதுமே சங்கடத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்துட்டு இருப்பான், நம்ம என்ன சொன்னாலும் கேட்காதவன், முரண்பட்டு கொண்டிருப்பவன், சங்கடத்தை கொடுப்பவன். இப்ப வில்லங்கம்னாவே சங்கடம் அர்த்தம். ஏதாவது ஒரு பொருள் ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது என்ன சொல்லுவார்கள், அதுல ஏதாவது வில்லங்கம் இருக்கான்னு பாத்துக்கோன்னு சொல்லுவார்கள், ஏதாவது அனர்த்தம் வந்துடுமா சங்கடம் வந்துட போகுதான்னு பாத்துக்கோன்னு சொல்லுவார். அந்த வார்த்தையை தான் இங்க தாய் மாணவர் பயன்படுத்துறார். அந்த வில்லங்கம், இங்க வில்லங்கம்ங்கிறது என்னன்னா இதுவும் வெளியே இருக்கிறது கிடையாது, நமக்குள்ள இருக்கிற விருப்பு வெறுப்புகள் தான், நம்ம மனதுக்குள்ள இருக்கிற விருப்பு வெறுப்பு தான் வில்லங்கம். அதுதான் நமக்கு உண்மையிலே கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கு. இந்த வில்லங்கத்தினால என்ன வரும்னு சொல்றார், விளையும் ஜனனம். இந்த விருப்பு வெறுப்பு தான் நமக்கு ஜனனம்னா பிறப்பை கொடுக்கின்றது, சம்சாரத்தை தொடர்ந்து வளர்த்தி கொண்டு இருக்கின்றது. அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம். விருப்பு வெறுப்பு வேண்டாம், காரணம் என்னன்னா இந்த விருப்பு வெறுப்பு தான் நமக்கு பிறவியை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. இனி அடுத்த வரிக்கு சென்றால், சரி விருப்பு வெறுப்பை விட்டுட்டு என்னதான் பண்றது, எப்படித்தான் இருக்கிறது, அப்படி ஒரு கேள்வி வரும்போது, ஆண்டான் உரைத்தபடியே. இங்கு ஆண்டான்கிற வார்த்தைக்கு பொருள் குருநாதர், நம்முடைய குருவானவர் உரைத்தபடியே என்றால் உபதேசம் செய்தபடி. குரு வந்து என்ன உபதேசம் பண்ணியிருக்காரோ அதன்படி, குரு சொன்னதை கேட்டுன்னு அர்த்தம், அவர் வந்து சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்கார், அதை கேட்டு சற்றும் அசையாது இருந்துகொள் அறிவாகி நெஞ்சே. இப்ப இந்த இடத்துல தாய்மானவர் வந்து தன்னையே பார்த்து தன்னுடைய மனசையே பார்த்து பாடுறார், தன்னுடைய மனதிடமே தான் கேட்டுக்கொள்கின்றார், ஏ நம்ம நெஞ்சே அப்படின்னா மனமே அப்படின்னு அவருடைய மனமிடமே அவர் பேசுகின்றார். சில சமயம் நம்ம அப்படி பேசிக்கிறோம்ல, என் மனசு கொஞ்சம் சும்மா இரு, தியானத்துல உட்கார்ந்த உடனே யாரோட சண்டை போட்டுட்டு இருக்கோம், சுத்தி சண்டை போடுறதுக்கு ஆள் கிடையாது, நம்ம வந்து தனி ரூம்ல கண்ண மூடி உட்கார்ந்துட்டோம், யாரோட ரகலை பண்ணிட்டு இருக்கோம், நம்ம மனசோட தான், அப்ப நம்ம மனசோட தான் பேசிட்டு இருக்கோம், இப்ப இதை நினைக்காத, வேண்டாம் அப்புறம் நினைச்சுக்கோ, இப்ப பகவான் நாமத்தை சொல்லுன்னு சொல்றோம் அல்லவா, அப்படி தான் மனசோடய பேசுகிறார். நெஞ்சே ஹே மனமே, நீ என்ன பண்ணுனா அசையாது இருந்துகொள், அமைதியா இருன்னு சொல்ற, அசையாது இருந்துகொள். எப்படி இருக்கணும்னா அறிவாகி, நெஞ்சே அறிவாகி, அறிவு சொரூபமா இருந்து. எங்கிருந்து அறிவு கிடைச்சதுன்னா ஆண்டான் உரைத்தபடியே, குரு என்ன உபதேசம் பண்ணாரோ அந்த உபதேசத்தை கேட்டுட்டு அந்த உபதேசத்துல நீ எந்த அறிவை அடைஞ்சாயோ அந்த அறிவில் அசையாது இருந்துகொள். அந்த அறிவில் அசையாது இருந்துகொள். அந்த அறிவை வாங்குறதே கஷ்டம், வாங்கி அதை பிடிச்சு அந்த அறிவோட இருந்துகொள். பிறகு எதோட இருக்காத, விருப்பு வெறுப்போடு இருக்காதே. நீ விருப்பு வெறுப்போட இருந்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயும் அலைந்து கொண்டிருப்பாய், உன்னை வந்து அலைபாய வச்சுட்டு இருக்கும். அதை விட்டுட்டு நீ என்ன செய்ய வேண்டும், குருநாதர் உரைத்தபடி அவர் என்ன உபதேசம் பண்ணாரோ அதை கேட்டு அதனால உனக்கு ஒரு அறிவு ஏற்பட்டிருக்கும் அல்லவா, அந்த அறிவின் அமைதியாக இருந்துகொள், அசையாது இருந்துகொள், அறிவாகி நெஞ்சே என்று. விருப்பு வெறுப்பு நமக்கு வேண்டாம், ஏன்னா அதனால்தான் ஜென்மம் வருகின்றது. பிறகு குரு என்ன உபதேசம் பண்ணாரோ அந்த அறிவை அடைஞ்சு அந்த அறிவில் இரு, அமைதியா இருந்து தன்னுடைய நெஞ்ச பார்த்து அவர் சொல்கின்றார். இங்க நம்ம இனி ஒரு கருத்து பார்க்கலாம், விருப்பு வெறுப்புக்கு ஜென்மத்துக்கு என்ன சம்பந்தம், மனசுல விருப்பு வெறுப்பு எப்படி ஜென்மத்தை கொடுக்கும், அந்த கனெக்ஷனை பார்ப்போம். இங்கேயும் வந்து ஒரு படிப்படியா நம்ம சொல்லுவோம். இப்ப விருப்பு வெறுப்புக்கு முன்னாடியே சில ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கு, அது வந்து எப்படி என்றால், இப்போ உதாரணம் நம்ம ஏற்கனவே இதற்கு முன் பார்த்த அந்த ரெண்டு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். நம்ம வந்து கிளிஞ்சலை பார்க்கிறோம், கிளிஞ்சலை கிளிஞ்சல்னு பார்த்துட்டோம்னா பேசாம இருப்போம், அதை நம்ம வெள்ளியா பார்த்த உடனே என்ன வந்துடுது, அதன் மீது ஒரு விருப்பு வந்து விட்டது. அப்படி விருப்பு வந்த உடனே நம்ம அதை நோக்கி சென்றுள்ளோம். இப்பொழுது அதை வெள்ளியா நம்ம பார்க்கிறோமே அதற்கு என்ன காரணம், அதையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கிளிஞ்சலை கிளிஞ்சல்னு பார்க்கல. ஆகவே என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, நமக்கு முன்னாடி இருக்கின்ற ஒரு பொருள் இருக்கின்றதல்லவா, அதனுடைய தன்மை முழுமையாக தெரியவில்லை. நமக்கு முன்னாடி என்ன பொருள் இருக்கோ அது எப்படி அதனுடைய தன்மையா இருக்கோ அந்த தன்மை முழுமையாக தெரியவில்லை. இந்த உலகத்தை பார்க்கிறோம், இந்த உலகத்துக்கு ஒரு தன்மை இருக்கு, அந்த தன்மை நமக்கு முழுமையாக தெரியவில்லை. பிறகு என்ன தெரிஞ்சிருக்குன்னா அறகுறைய நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி அந்த கிழிஞ்சல் முழுமையா தெரியாம அறகுறைய நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதனுடைய விளைவா என்ன ஆயிடுதுன்னா, அந்த இடத்துல அது என்ன இருக்கோ அதை விட்டுட்டு இல்லாத ஒன்ன நம்ம பார்த்தோம், அங்க இல்லாத அதற்கு மதிப்பு இல்லாத இடத்துல ஒரு மதிப்பு இருக்கிறத நம்ம பார்த்து விடுகின்றோம். அப்படி அந்த தெரியாமல் இருக்கிறதத்தான் சாஸ்திரத்துல ஆவரணம் என்று சொல்லப்படுகின்றது, அல்லது அஞ்ஞானம். அறியாமை தான் மூலம், என்ன அறியாமை, நமக்கு முன்னாடி என்ன பொருள் இருக்கின்றதோ அதனுடைய தன்மையை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் இருத்தல், அந்த அறியாமை தான் மூலம். இந்த அறியாமையினுடைய விளைவு என்ன என்றால் இல்லாததை பார்த்தல், அங்க என்ன இல்லையோ அதை நம்ம பார்த்தல், அதை நம்ம அத்தியாசம் அப்படின்னு சொல்றோம். இப்ப அறியாமை மூலம் இந்த அறியாமையினுடைய விளைவு அத்தியாசம், அத்தியாசம் ஏற்றி வைத்தல். அத்தியாசத்திலிருந்து தான் துவங்குது அடுத்தது என்ன, ஏற்றி வச்ச உடனே என்ன ஆகிவிட்டது, நம்ம வந்து கிழிஞ்சல வெள்ளின்னு நினைச்சு பார்த்துட்டோம், உடனே வெறுப்பானது தோன்றி விடுகின்றது, ஆசை வந்து விடுகின்றது. அது எங்க ஆசை வந்துடும்னா, கிழிஞ்சல்ல வெள்ளிய பார்த்தோம்னா, கயிற்றுல பாம்பை பார்த்தோம்னா என்ன வந்துடும்னா, துவேஷம் பயம் வந்து விடுகின்றது. அப்படி இந்த விருப்பு வெறுப்பு எதிலிருந்து வருகின்றதுன்னா, அதுக்கு முன்னத்தையே ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு. முதல்ல அறியாமை, அறியாமையினால ஏற்றி வைத்தல், ஏற்றி வைத்தலுடைய விளைவாக விருப்பு வெறுப்பு நம்ம மனதுல தோன்றி விடுகிறது. வெறும் அறியாமை மட்டும் இருக்கும் பொழுது ஒருவன் துயரத்தை அனுபவிப்பதில்லை. அதற்கு என்ன உதாரணம்னா, ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம வெறும் அறியாமையில மட்டும் இருக்கும், ஒண்ணுமே தெரிவதில்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனாலும் என்ன பண்றது, கர்ம வேணும் சும்மாவா இருக்கு, நம்ம எழுப்பி வேற விட்டுறது. எழுந்திருச்ச உடனே என்ன ஆகுது, இந்த உலகம் வந்து விடுகின்றது, பிறகு வந்து சுகதுக்கங்கள் எல்லாம் வந்து விடுகின்றது. இப்போ வெறும் அறியாமை மட்டும் துயரத்தை கொடுப்பதில்லை. அப்படி என்றால் அறியாமையிலேயே இருக்கலாம்னா அதுவும் முடியாது, அறியாமையை கட்டி காத்துட்டு இருக்க முடியாது. அறியாமை துயரத்தை கொடுக்காவிட்டாலும் துயரத்திற்கு மூலம், அதாவது காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் நம்ம உலகத்திலிருந்து துக்கப்பட்டு இருக்கோம். பிறகு இந்த அறியாமையில போய் என்ன பண்றோம்னா ஓய்வு எடுக்கிறோம், அதுக்கு அடுத்த நாள் துயரப்படுறதுக்கு. இந்த சில பேரை வந்து சில உண்மையை வாங்குறதுக்கு என்ன செய்வார்கள் தெரியுமோ, போலீஸ் பிடிச்சிட்டா அவனை உதய உதயன்னு உதச்சிட்டு அப்படியே உதச்சிட்டு இருந்தா போயிடுவான், அவங்க கிட்ட உண்மை வாங்க முடியாது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுத்துட்டு டீ காஃபி எல்லாம் கொடுத்துட்டு ரெடி பண்ணிட்டு மறுபடியும் அடிக்கிறது. அது போலதான் ஜீவனுடைய வாழ்க்கை, சம்சாரியா இருக்கான் காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும். இதே போல இவனுக்கு சங்கடத்தை கொடுத்துட்டு இருந்தா இவன் போய் சேர்ந்துருவான், அடுத்த நாள் இவனை உதைக்க முடியாது. அதனால என்னன்னா, கொஞ்ச நேரம் தூங்கு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நல்லா ரெஸ்ட் எடுத்து மீண்டும் வா, காலையில எந்திரிச்சு மீண்டும் அதே ஆபீஸுக்கு போ, அதே திட்டு வாங்கு அல்லது திட்டு கொடு, அதே சுயத்தை அனுபவின்னு சொல்லி ஒரு இடைக்கால தற்கால ஓய்வு தான். எதற்கு ஓய்வுனா, சம்சாரத்துக்கு ஓய்வு, துயரத்துக்கு ஓய்வு தான் இடையில் இருக்கிறது. அப்படி அறியாம மட்டும் துயரம் அல்ல, ஆனா இந்த அறியாமை அடுத்த துயரத்துக்கு தயார் செய்கிறது. அப்ப நம்ம தூங்க போறோம்னா எப்படி தூங்க போறோம்னா, நாளைக்கு வரப்போற துக்கத்துக்கு இன்னைக்கு நான் ரெடி ஆகிறதுங்கிறதான் தூக்கம். அதனால அந்த அறியாமைய வெற்றி காக்கிறது அல்ல. பிறகு விருப்பு வெறுப்பு வருது. இனி அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன, இந்த விருப்பு வெறுப்பு என்னதான் பண்ணும் என்றால், சாஸ்திரத்தில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கு, காமக அகார்ஷித் மன்யுகு அகார்ஷித், காமோ கார்ஷித்னு ஒரு சின்ன யாகமே இருக்கு. அதாவது நான் செஞ்ச எல்லா செயலுக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது காமக அகார்ஷித், ஆசைதான் என்னுடைய செயலுக்கு எல்லாம் காரணம். பிறகு மன்யுகு அகார்ஷித், மன்யுகுன குரோதம் வெறுப்பு கோபம், கோபம் தான் என்னுடைய செயலுக்கு காரணம். அப்படி என்னிடத்திலிருந்து உற்பத்தியான அனைத்து செயலுக்கும் காரணம் இந்த ஆசையும் கோபமும் தான். கோபம்னா வெறுப்பு வேண்டாங்கிறது தான். ஆகவே அந்த இடத்துல மந்திரத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, நாகம் கார்ஷி, நான் காஷம், நான் ஒன்னும் செய்யல அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் பயந்துட்டு பகவான் கிட்ட, நான் ஒன்னும் பண்ணல, பண்ணினதெல்லாம் என்னுடைய ஆசையும் என்னுடைய கோபமும் தான். அப்படி எல்லா பாபமும் எனக்குள்ள இருந்து வந்ததுக்கு காரணம், என்னுடைய செயலுக்கு காரணம் எனக்குள் இருக்கிற விருப்பு வெறுப்புகள் தான் என்று, இந்த ராகத்வேஷந்தான் கர்மத்தில் நம்மை ஈடுபடுத்துகின்றது. இல்லைன்னா என்ன சொல்லுவோம் தெரியுமா, பேசாம சிவனேன்னு இருந்திருப்பேன், ஆசை சும்மா விட்டுதா அப்படின்னு தானே நம்ம சொல்றோம் சாதாரணமா. அப்படி இந்த சிவனேன்னு இல்லாம இருக்க வைக்கிறது காரணம் என்னன்னா, நமக்குள் இருக்கின்ற ஆசை. இப்ப காமக கர்ம ஹேதுகு, காமம்னா ஆசை, கர்மம்னா செயலுக்கு காரணம். நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் தூண்டுகோலா இருப்பது ஆசைதான். அது நல்லதாகட்டும் தீயதாகலாம். இப்ப நம்ம கஷ்டப்பட்டு கிளாஸுக்கு வரணும்னு சொன்னா சும்மாவா வர முடியும், ஆசை வந்து தள்ளணும். இல்லைன்னா வேற பக்கம் இழுக்கிறதுக்கு எத்தனையோ ஆட்கள் இருக்கார்கள். அதையெல்லாம் தாண்டிட்டு நமக்கு ஆசை தூண்டினம்னா தான் நல்ல விஷயத்துக்கும் போக முடியும், நல்லதையும் செய்ய முடியும். அதே போல தீய விஷயத்துக்கும் போறதுக்கும் சும்மா போயிட முடியாது, ஆசை தான் நம்ம தள்ள வேண்டும். அப்படி செயலுக்கு காரணம் ஆசை, ஆசைக்கு இனி ஒரு பகுதி தான் வெறுப்பு. வெறுப்பு வெறுப்புங்கிறது நம்ம சாதாரணமா வெறுப்புக்கு ஆப்போசிட் வெறுப்புங்கிறோம், கிடையாது. வெறுப்பினுடைய மறுபக்கம் வெறுப்பு. எங்க வெறுப்பு இருக்கோ அந்த இடத்துல வெறுப்பு இருக்கும். ரெண்டு பேரும் வந்து அண்ணன் தம்பிகளே தவிர பகைவர்கள் அல்ல. வெறுப்பு தான் வெறுப்பு, வெறுப்பு தான் வெறுப்பு. அது நம்ம வீட்லயே தெரியும். சில நாள் சண்டை போட்டுட்டு இருப்போம், சில நாள் திரிச்சு பேசிட்டு இருப்போம். இப்ப சில பேர் வந்து ரெண்டு பேர் ரகலை பண்ணிட்டு இருப்பார்கள், ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பார்கள். காரணம் என்னன்னா, அது வாழ்க்கை. ஒரு நேரம் வெறுப்பு, இனி ஒரு நேரம் வெறுப்பு. இந்த ரெண்டு ஒண்ணுதான் ஆசைதான், ஆசைதான் வெறுப்பா மாறுகின்றது. அதுதான் செயலுக்கு காரணம். சரி, செயல் என்ன செய்கின்றது? ஒவ்வொரு செயலும் நமக்கு பாபம் புண்ணியம் என்ற பலனை கொடுக்கின்றது. நம்ம ஒரு செயல் செய்துட்டோம்னா கண்ணுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பலன் கிடைக்கும், கண்ணுக்கு தெரியாத பலன் பாபம் அல்லது புண்ணியம். குறிப்பா மனிதர்கள் ஒரு செயல் செய்யும் பொழுது அந்த மனித பிறவியில செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் பாப புண்ணியம்ங்கிற பலன் வருகின்றது. அதுக்கு பேரே அதிர்ஷ்ட பலன் சொல்லப்படுது, கண்ணுக்கு தெரியாத பலன். இனி இந்த பாப புண்ணியம் என்ன செய்கின்றது என்றால், பாபம் என்பது நமக்கு துயரத்தை கொடுத்து நீங்கும், புண்ணியம் என்பது நமக்கு சுகத்தை கொடுத்து தான் நீங்கும். இப்ப புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டோம்னா நமக்கு அது சுகம் கொடுத்தாகணும், பாபத்தை சேர்த்து வச்சுட்டோம்னா துக்கம் கொடுத்தாகணும். இனி அடுத்த கேள்வி, பாப புண்ணியம் சுகத்தையும் துக்கத்தையும் கொடுத்து நீக்கணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன்? சுக துக்கம் எல்லாம் உடம்புல மூலியமா தான் அனுபவிக்க முடியும். உடம்புல நமக்கு உடம்பே கிடைக்கல, உடல் இல்லைன்னு சொன்னா சுக துக்கத்தை அனுபவிக்க முடியாது. இப்ப இன்ப துன்பத்தை அனுபவிக்கணும்னா உலகமும் உடலும் தேவை. அப்ப இந்த பாப புண்ணியம் என்ன செய்கின்றது? உடலையும் உலகத்தையும் கொடுக்கின்றது. எப்படிப்பட்ட இன்பத்தை அடையணும், எப்படிப்பட்ட துன்பத்தை அடையணுங்கிறதுக்கு தகுந்தாற்போல் உலகமும் உடலும் கிடைக்கின்றது. அப்ப என்ன ஆயிருக்குதுன்னா, வெறுப்பு வெறுப்பு செயலில் ஈடுபடுத்தி செயல் பாப புண்ணியத்தை கொடுத்து பாப புண்ணியம் உடலை கொடுக்கின்றது. உடலை எடுக்கிறதுக்கு பேர் தான் இங்கு ஜனனம். இப்ப ஜனனம்னு சொன்னா உடலை எடுத்தல். சரி, உடலை எடுக்கும் போது நம்ம எப்படி எடுக்கிறோம்னு சொன்னா, நம்ம இந்த பாவ புண்ணியத்துக்கு காரணம் கர்மம்னு பார்த்தோம், கர்மத்துக்கு காரணம் ஆசைன்னு பார்த்தோம், ஆசைக்கு காரணம் ஏற்றி வைத்தல்னு பார்த்தோம், ஏற்றி வைத்தலுக்கு காரணம் அறியாமைன்னு பார்த்தோம். ஆனா இந்த ஜென்மம் எடுக்கிறமே அந்த ஜென்மத்தோட அறியாமையும் சேர்ந்து வருகின்றது. அப்படி பிறப்போடு அறியாமை, அறியாமையோட பிறக்கிறோம். பிறந்த உடனே அறியாமையோட தானே பிறந்திருக்கோம். உடனே நம்ம ஏதாவது தப்பு பண்ணுவோம், ஏற்றி வைப்போம், விருப்பு வெறுப்புகள் வரும், செயல் பண்ணுவோம், பாப புண்ணியத்தை சேர்த்துக்குவோம், உடலை அடைவோம். அந்த உடலுக்குள்ள என்ன இருக்கு? அறியாமை இருக்கு. அதனுடைய விளைவு என்று இதுதான் சம்சார சக்கரம்னு சொல்றது. இப்படி இந்த சக்கரத்துக்குள்ள இருக்கோம். இதை எந்த இடத்தை நம்ம பிரேக் பண்ணணும்னா அறியாமையத்தான் நம்ம வந்து வெட்ட வேண்டும், அறியாமையத்தான் நீக்கணும். அந்த அறியாமையை நீக்கிறதுக்கு தான் நம்ம வந்து சாஸ்திரம் படிக்கிறோம். அந்த அறியாமையை நீக்கணும்னா சாஸ்திரம் கேட்டா மட்டும் அறியாம நீங்காது, வைராகியம்ங்கிற சில குணங்கள் வந்து கேட்கணும். அந்த குணம் வர்றதுக்கு தான் இங்க இந்த மாதிரி பாடல்களை எல்லாம் கூறிக்கொண்டு இருக்கின்றார். மேலும் நான் அடுத்த வகுப்பில் தொடரலாம்.
6: ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

நீர் உம் செய்கையெல்லாம் ஆரோடும் கூடா அடிகள் இது என் அடியோ உமக்கு ஆட்செய்ய அஞ்சுதுமே ஏ பழம்பதி என மாணிக்கவாசக பெருமானால் போற்றப்பட்ட பாண்டின நாட்டில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களுள் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திருப்பரங்குன்றம் எனப்படுவது. பரனாகிய பரமேஸ்வரனுடைய குன்றம் என இதற்கு பொருள் கூறுவார்கள். தற்காலத்தில் பரனது மைந்தனாகிய குருபரன் கோயில் கொண்டு அறுபடை வீடுகளில் முதன்மையாக திகழக்கூடியதாகிய படை வீடாக தோற்றமளிக்கிறது இத்திருத்தலம். மதியும் கதிரும் தடவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வளம் ஒன்று பரங்கிரி என்று அருணகிரிநாதர் இந்த தலத்தின் இயற்கையை வர்ணிக்கின்றார். தேவர் பணிந்து எழுத்தென் பரங்குன்றூரை பெருமாளை பல திருப்புகழ் பாடல்களால் துதித்துள்ளார் இவர். இங்கு சங்கரன் பங்கில் சிவபாலனாக முருகக்கடவுள் தெய்வயானையை மணந்த குலத்துடன் அருட்காட்சி அளிக்கின்றான். இது மிகவும் பழமையான ஒரு மூதூர். திரு ஆலவா எனப்படும் மதுரைக்கு தென்மேற்கு திசையில் அமைந்துள்ள ஒரு திருத்தலம். இதனை ஞானசம்பந்த பெருமான் தனது திருப்பதிகத்தில் நன்னகர் என்று சிறப்பிக்கின்றார். இங்கு கோயில் கொண்டுள்ள சிவருமானுக்கு பரங்கிரிநாதர் என்று திருப்பெயர். இறைவி ஆவுடை நாயகி என்று வழங்கப்படுகின்றாள். இதைத் தவறும் மற்றொரு சிவன் கோயில் சன்னிதி தெருவில் கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது. திருப்பரங்குன்ற மலையானது சுமார் 1000 அடிகள் உயரம் உள்ளது. இதனை திருப்பரங்கிரி, கந்தமாதனம், கந்தமலை, சத்தியகிரி, பரங்குன்றம் என்றும் அழைக்கிறார்கள். இதன் பெருமைகளை சங்க இலக்கியங்கள் விரித்து உரைக்கின்றன. தேவாரம், திருப்புகழ், கந்தபுராணம் ஆகியவற்றிலும் பிற்கால இலக்கியங்கள் பலவற்றிலும் இந்த திருத்தலம் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. சங்க இலக்கியங்களான மதுரை காஞ்சி, அகநானூறு, திருமுருகாற்றுப்படை ஆகிய நூல்கள் இத்தலத்தை குறிப்பிடுகின்றன. இந்த மலையின் வடபுறம் சரவண பெருமான் திருக்கோயில் கொண்டுள்ளார். ஊருக்குள் நுழைந்தவுடன் 4 தெருக்கள் கூடும் இடத்தில் அழகிய ஓர் மண்டபம் அமைந்திருக்கிறது. இதனை மயில் மண்டபம் என்பார்கள். இதனை கடந்து சென்றவுடன் கோவிலின் கோபுரத்தை காண்கின்றோம். அதன் முன் உள்ள மண்டபத்தில் 10 பெரிய தூண்கள் அமைந்துள்ளன. இதற்கு ஆஸ்தான மண்டபம் என்று பெயர். இதன் மையத்தில் 16 பெரிய தூண்கள் அமைந்திருக்கின்றன. இவற்றை சுற்றிலும் 50 தூண்கள் அமைத்திருக்கிறார்கள். இவற்றில் அமைந்துள்ள சிற்பங்களை கண்டு களிக்க வேண்டியது இன்றியமையாதது. கோபுர வாயில் அழகியது. இந்த கோபுரம் சுமார் 150 அடி உயரமுடையது. 7 நிலை மாடங்களை உடையது. கீழ்திசையை நோக்கியவாறு கோபுர விநாயகர் அருட்காட்சி வழங்குகின்றார். இதனை கடந்து சென்றவுடன் கல்யாண மண்டபத்தை அடைகிறோம். இம்மண்டபத்தில் முன்புறம் ஏறும் படிகள் அமைந்திருக்கின்றன. அவற்றின் 2 பக்கங்களிலும் குதிரைகள் இழுப்பது போன்ற சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவை ஒரே கல்லால் ஆனவை. இந்த மண்டபத்தில் விழா நிகழ்ச்சிகள், மற்ற
இசையரங்குகள் ஆகியவற்றை நடத்துகிறார்கள். இதன் கீழ்ப்புறம் தீர்த்த குளம், உடுக்க மண்டபம், நந்தவனம் ஆகியன இருக்கின்றன. இந்த கல்யாண மண்டபத்திலிருந்து சில படிகள் மேலே ஏறிச்சென்றால் கம்பத்தடி மண்டபத்தை அடைகிறோம். அங்கிருந்து மூன்றாவது நிலையாக சில படிகள் மேலே சென்றால் மகாமண்டபத்தை அடைகிறோம். அதற்கு மேலும் நான்காவது நிலையாக சில படிகள் ஏறினால் முருகப்பெருமான் அருட்காட்சி வழங்கக்கூடிய அர்த்த மண்டபத்தை அடைகிறோம். இவ்வாறு நான்கு பெரிய மண்டபங்கள் அமைக்கப்பெற்று படிப்படியாக உயர்ந்து திருக்கோயிலை அடைகின்றோம். இந்த கம்பத்தடி மண்டபத்திலிருந்து ஒரு வழி மேற்கு புறமாக அடிவாரம் வரையில் அமைந்திருக்கிறது. சுவாமி வீதி விழா செல்வதை இவ்வழியாக நடத்துகிறார்கள். இந்த திருப்பரங்குன்றில் மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட மூர்த்தங்கள் பல உள்ளன. அவற்றுள் மிகச் சிறந்ததும் அழகியதும் ஆகியது முருகப்பெருமானுடைய திருவுருவம். அர்த்த மண்டபத்தில் கற்பக விநாயகரையும் சத்தியகிரிநாதரையும் துர்காதேவியையும் பவளக்கனிவாய் பெருமாளையும் தரிசிக்கின்றோம். முருகப்பெருமானுடைய திருவுருவத்திற்கு மேல் சூரியச்சந்திரர், அருகாமையில் சித்த வித்யாதரர், நான்முகன், தேவேந்திரன், சரஸ்வதி, நாரதர், தேவியானை ஆகியோருடைய திருவுருவங்களையும் காண்கிறோம். பெருமானுக்கு கீழே ஆடு, சேவல், யானை, மயில் ஆகிய உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. கிழக்கே பவளக்கனிவாய் பெருமாள் மேல் திசையை நோக்கி அமைந்திருக்கிறார். அவரது இருபுறமும் ஸ்ரீதேவி, பூதேவி, மதங்க முனிவர் ஆகியோருடைய திருவுருவங்கள் அமைந்துள்ளன. மூலவருக்கு மேற்புறம் வடதிசையை நோக்கியவாறு துர்காதேவி பெரிய உருவத்தோடு காட்சியளிக்கின்றாள். இதன் அருகில் பூதகணங்கள் சூழப்பெற்றவராக தேவதூதர்கள் வாத்தியங்கள் இசைக்குமாறு தாமரை மலரில் அமர்ந்த கற்பக விநாயகரை நாம் தரிசிக்கின்றோம். இவரிடத்தில் பாசாங்குஜங்களுக்கு பதிலாக கனியும் கரும்புமே கையில் உள்ளன. இதனை அடுத்து கிழக்கு நோக்கியவாறு சத்தியகிரீஸ்வரர், சுமாஸ்கந்தர் ஆகியோருடைய உருவங்களை தரிசிக்கிறோம். முருகப்பெருமானுக்கும் அங்கு உள்ள மூர்த்தங்களுக்கும் அபிஷேகம் செய்யப்படாமல் எண்ணெய்காப்பும் புருகுமே சாத்துகிறார்கள். முருகனுடைய திருக்கையில் உள்ள வேலுக்கே எல்லா விதமான அபிஷேகங்களும் நடைபெறுகின்றன. மகாமண்டபத்திற்கு மேற்புறம் கோவர்தனாம்பிகையினுடைய தனி சன்னதி இருக்கிறது. இந்த மண்டபத்தின் கீழ்ப்புறம் சண்முக பெருமான் காட்சியளிக்கின்றார். இங்கு பெருமானுடைய உற்சவமூர்த்தியும் 63 சிலை உருவங்களும் அமைந்திருக்கின்றன. இந்த கோயிலில் நவகிரகங்கள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நக்கீரருக்கு ஞானம் தந்த பெருமான் இந்த கந்தப்பெருமான். இந்த தலத்தில் உள்ள தீர்த்தங்களும் மிகச் சிறப்பு வாய்ந்தவை. சத்தியகூபம், பிரம்மகூபம், லட்சுமி திருக்குளம், சரவண பொய்கை ஆகிய தீர்த்தங்கள் அமைந்திருக்கின்றன. லட்சுமி தீர்த்தம் அழகிய படிக்கட்டுகளை கொண்டது. மலையில் பெய்யக்கூடிய மழை நீர் தூயதாகையால் இதில் வந்து விழுமாறு அமைந்திருக்கிறார்கள். மலையின் மீது சரவண தீர்த்தம் மற்றும் இரண்டு சுனைகள் ஆகியவை அமைந்திருக்கின்றன. கோவிலுக்கு கிழக்கில் சரவண பொய்கை சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது. இந்த தீர்த்தமே அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த தலத்திற்கான புராணங்கள் பலவற்றுள் திருப்பரங்கிரி புராணம் என்பதும் ஒன்று. அந்த புராணம் பல பழமையான செய்திகளை நமக்கு உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது. திருக்கைலாயத்தில் சிவபெருமான் பஞ்சாட்சர உபதேசத்தை உமாதேவியாருக்கு செய்து கொள்ளினார். அதை கேட்ட அம்பிகையினுடைய மடியின் மீது குமரக்கடவுளும் அமர்ந்திருந்தார். குருமுகமாக நேராக கேட்க வேண்டிய மந்திரத்தை மறைவாக கேட்ட ஒரு குற்றத்தால் முருகன் பரங்குன்றநாதரை வழிபட்டு அந்த பாவத்திலிருந்தும் நீங்க பெற்றார். சிவிச்சக்கரவர்த்தி பூமிதானம் செய்யும்போது அதை பெறுவதற்கு ஒரு ஆள் குறைவாக இருந்ததை கண்டு வருந்தினான். பரங்கிரி பெருமான் அப்பொழுது வேறு உருவில் வந்து அவன் தந்த தானத்தை ஏற்று அருள் புரிந்தார். பிரம்மதேவன் சரஸ்வதியை மனம் புரிந்து கொண்டு பரங்குன்றில் பிரம்மதீர்த்தத்தை உண்டாக்கினார்.
சாபத்தால் தொழு நோய் உற்ற ஒரு மன்னன் இந்த தீர்த்தத்தில் நீராடி பிணி நீங்க பெற்றான். ஹரிச்சந்திரன் முருகனுக்கு திருவிழா எடுத்து அப்பெருமானுடைய அருளால் வீடு பெற்றான். சங்கப் புலவர்களுள் தலைமை புலவராக இருந்த நக்கீர தேவர் திருமுருகாற்றுப்படை பாடி அதன் பலனாக முருகப் பெருமான் அவரை சிறையிலிருந்து விடுவித்தருளினார். மேலும் தேவேந்திரனுடைய மகளாகிய தேவயானை அம்மையார் திருமணம் புரிந்து இந்த திருமண கோலத்துடன் தம்மை வணங்கியவர்களுக்கெல்லாம் வேண்டுவன எல்லாம் அளித்து எஞ்ஞான்றும் இத்தலத்தில் தங்கி அருள் புரிகின்றார். ஒரு பெண் முருகப்பெருமானுடைய திருநாமத்தை எப்போதும் கூறி வந்தாள். இதை கண்டு பொறாத அவளது கணவன் அவளது கைகளில் ஒன்றை வெட்டி வீழ்த்தினானாம். முருகப்பெருமானுடைய திருவருளால் அந்த கை மீண்டும் வளரப்பெற்றது என்று கூறுகிறார்கள். இதனை ஒரு முருகா என்று என் உள்ளம் குளிர உவந்து உடனே வரும் முருகா என்று வாய் வெறுவா நிற்ப கை இங்கனே தருமுருகா என்றுதான் புலம்பா நிற்கும் தையல் முன்னே திருமுருகாற்று படையுடனே வரும் சேவகனே என்ற ஒரு பாடல் நமக்கு விளக்கம் அளிக்கிறது. இந்த பெருமான் மீது திருப்புகழ் அமைந்துள்ளது போல பரங்குன்றநாதர் மீது திருஞானசம்பந்த பெருமான் ஒரு திருப்பதிகம் அருளியுள்ளார். இங்கு மாதவியோடு மல்லிகை ஆகியன சூழப்பெற்று சோலைகளாக விளங்கியதாக வர்ணிக்கின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இத்தலத்திற்கு முடியார் உலகு ஆண்ட மூவேந்தர்களோடும் வந்து தரிசித்து திருப்பதிகம் பாடிய அருளினார் என்று சேக்கிழாருடைய பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது. மாரவர்மன் அரிகேசரியின் மகன் கோச்சடையன் ரணதீரன் என்பவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடும் சேரமான் பெருமாள் நாயனாரோடும் வந்து தரிசித்தார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். திருமுருகாற்றுப்படையை பாடியுள்ள நக்கீரதேவர் முருகப்பெருமானின் திருத்தொண்டர்களுள் முக்கியமானவராக வைத்து எண்ணப்படுவார். இவரை மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் என்று எங்கள் நூல்கள் குறிப்பிடுகின்றன. இவர் சிவனடியாரும் கூட இவரை பொய்யற்ற கீரன் என்று கச்சியப்பர் புகழ்ந்து பாடுகின்றார். இவரது வரலாற்றை பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடற் புராணத்திலும் நிரம்ப அழகி தேசியர் அருளிய திருப்பரங்குடி புராணத்திலும் சிவபிரகா சுவாமிகள் அருளிய ஸ்ரீ காளஹஸ்தி புராணத்திலும் நாம் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். நக்கீரர் ஒரு சமயம் திருப்பரங்குன்றத்தில் உள்ள சரவண பொய்கையில் நீராடி ஆலமர நிழலில் அமர்ந்து சிவபூஜை செய்து கொண்டிருந்தார். அந்த ஆலிலையில் ஒன்று தண்ணீரில் பாதியும் தரையில் பாதியுமாக விழுந்தது. நீரில் விழுந்த பாதி மீனாக மாறியது. நிறத்தில் விழுந்த பாதி பறவையாக மாறி அதிசயத்தை விளைவித்தது. இதனால் சிவபூஜையிலிருந்து சற்று வழுவி இந்த காட்சியை நோக்கியதால் அவருக்கு குற்றம் ஏற்பட்டது. இவ்வாறு சிவபூஜைகளை சரிவர செய்யாதவர்கள் 999 பேர்களை அங்குள்ள ஒரு போதம் ஒன்று அந்த மலை குகையில் அடைத்து வைத்திருந்தது. 1000 பேர் சேர்ந்தவுடன் அவர்களை உண்ணும் எண்ணம் அந்த போதத்திற்கு இருந்தது. நக்கீரரை பிடித்துக் கொண்டு போய் குகையில் அடைத்து விட்டு நீராடச் சென்றது. அங்கு உள்ளவர்களோ 1000 குறைவாக இருந்ததால் நாங்கள் இதுவரையில் உயிரோடு இருந்தோம், நீர் இங்கே வந்துவிட்டபடியால் 1000 பேர் ஆகிவிட்டது, இந்த பூதத்திற்கு இரையாகப் போகிறோம் என்று அவரிடம் கூறினார்களாம். அப்பொழுது முருகப்பெருமானை தியானித்து திருமுருகாற்றுப்படை பாடி அப்பெருமானுடைய அருளால் அந்த பூதத்திலிருந்து சிறை நீக்கப் பெற்றார் நக்கீரரும் மற்ற புறவர்களும் என்று இந்த வரலாறு குறிப்பிடுகின்றது. நக்கீரர் அவ்வாறு பூஜை செய்த இடத்தை பஞ்சாட்சர பாறை என்று கூறுகிறார்கள். முருகன் வேலால் மலையை கீறி பூதத்திலிருந்தும் நக்கீரரையும் பிற புலவர்களையும் மீட்டதை ஒரு மலையில் உள்ள பிளவை காட்டி நம்மை
இருக்க வைக்கிறார்கள். நக்கீரனுடைய திருவுருவம் ஒன்று திருக்கோயிலில் உள்ளது. பங்குனி திருவிழாவும் பொழுது 5வது நாளில் நக்கீரனுடைய திருவுருவம் வீதி உலா வரும் காட்சியை நாம் இப்பொழுதும் காண்கிறோம். இந்த தலத்தில் அமைந்துள்ள திருக்கோயிலை இவ்வாறு சிவபெருமானுக்கும் அவர்தம் ஞான குழந்தையாகிய முருகப்பெருமானுக்கும் உடையதாக அன்பர்கள் கருதுவார்கள். இங்கு பல குகைகளும் மண்டபங்களில் தீட்டப்பட்ட பல ஓவியங்களும் நம்மை கவர்வனவாக அமைந்துள்ளன. அக்காலத்தில் எழுதிய வண்ணங்களாக இருந்தாலும் இன்றும் நாம் அதிசயிக்கும்படியாக அழகு ஒழுக அமைந்துள்ளவை அவை. மகாமண்டபத்தின் மேலே பல வண்ண காட்சிகள் இவ்வாறு காணப்படுகின்றன. மலையை குடைந்து இவ்வாறு சிற்பங்களையும் சன்னதிகளையும் அமைத்துள்ள முன்னோர்களுடைய தெய்வ பக்தியை கண்டு நாம் வியக்காமல் இருக்க முடியாது. இந்த கோயிலில் பலர் திருப்பணி செய்துள்ளார்கள். புராணத்தின்படி புரூரவசு, மாந்தாதா, நலச்சக்கரவர்த்தி, ஹரிச்சந்திரம் ஆகியோர் திருப்பணி செய்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்கள், நாயக்கர்கள் ஆகியோர்கள் திருப்பணி செய்துள்ளார்கள். அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர்கள் மாறன் சடையன், சுந்தரபாண்டியன், வீரப்ப நாயக்கர், திருமலை நாயக்கர் ஆகியோர். இங்குள்ள கல்வெட்டுக்கள் மூலம் தெரியும் பல செய்திகளுள் ஒன்று, பராந்தக பாண்டியனது ஆட்சி காலத்தில் அவனது தலைவனாக விளங்கிய ஒருவன் திருப்பரங்குன்றத்தில் உள்ள கோயிலுக்கு திருப்பணி புரிந்து அங்குள்ள திருக்குளத்தையும் திருத்தி பல அறச்செயல்கள் செய்தான் என்று தெரிவிக்கின்றது. இந்த ஊரின் நடுவில் ஒரு சிவாலயம் அமைந்திருக்கிறது. கீழ ரதவீதியில் குருநாதன் கோயில் இருக்கின்றது. மாசி சிவராத்திரியின் பொழுது பாரிவேட்டை இங்கே நடத்துகிறார்கள். மலைக்கு போகும் வழியில் அடிவார துவக்கத்தில் பழனியாண்டவருடைய கோயில் இருக்கின்றது. இங்கும் விழாக்கள் நடத்தப்படுகின்றன. பல திருவிழாக்களுள் வைகாசி வசந்த உற்சவம், வைகாசி விசாகம் ஆகியவை காணத்தக்கவை. கந்தசஷ்டியின் பொழுது சூரசம்ஹாரம் சிறப்பாக நடைபெறுகிறது. பிரம்மோத்சவத்தை பங்குனி மாதம் 14 நாட்கள் கொண்டாடுகிறார்கள். அவற்றுள் பல புராண நிகழ்ச்சிகள் நமக்கு நினைவூட்டப்படுகின்றன. 5வது நாள் நக்கீரர் யாகம் என்றும், 6வது நாள் சைவ சமய நிறுவன விழா என்றும் இவ்வாறு அவை அமைந்திருக்கின்றன. இந்த ஆலயத்தின் மீது அமைந்துள்ள இந்த மலையின் மீது அமைந்துள்ள சத்தியகிரீஸ்வரர், அதாவது பரங்குன்றநாதர் மீது ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகமும், சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு திருப்பதிகமும் அருளியுள்ளவை நமக்கு தற்போது கிடைத்துள்ளன. ஞானசம்பந்த பெருமானால் நன்னகர் என்று சிறப்பிக்க பெற்றது இந்த திருத்தலம். நீடலர் ஜோதி வண்பிறையோடு நிறை கொன்றி சூடனல் ஏந்தி சுடர் எரி ஏந்தி சுடுகாரில் ஆடல் நம் சொல்லணி இழையாளை ஒரு பாகம் பாடலன்மேய நன்னகர் போலும் பரங்குன்றே அங்கம் ஓராறும் அருமறை நான்கும் அருள் செய்து உங்குவன்றோனும் கொடியணி மார்பில் பொலிவீத்து திங்களும் பாம்பும்

0: மைத்தருமேனி வாழற கல்தன் மகுடங்கள் பத்திரதிந்தோள் இருபதும் செற்றான் பரங்குன்றை சித்தமதொன்றி செய்கழல் உன்னி சிவன் என்று நித்தலும் ஏத்த சொல்வினை நம் மேல் இல்லாவே தடமணி பொய்கை சண்பை மஞ்ஞான சம்பந்தன் அடமணி நாகம் அரை கசைத்தாந்தன் பரங்குன்றை தொடைமலி பாடல் பத்தும் வல்லார்தம் புயர் போகி விடமலி கண்டன் அருள் பெறும் தன்மை நிக்கோரே.
1: சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த திருத்தலத்தை சேரசோழ பாண்டிய மன்னர்கள் மூவரோடும் வந்து தரிசித்து ஒரு திருப்பதிகம் அருளியுள்ளார். அதில் பெருமானை பார்த்து தேவரீரது கோலமும் அஞ்சுவதாக அமைந்திருக்கிறதே, கையில் பாம்பு விளங்குகின்றதே, இந்த மூக்கப்பாம்பை கண்டத்திலும் தோளிலும் கட்டிவித்தீரே, நஞ்சை உண்டீரே, முயலகனை ஒரு பொருட்டாக மதித்து உமது பால் வைத்துள்ளீரே, நாற்றம் அடிக்கும் வெண் தலை கையில் ஏந்தியவராக காட்சியளிக்கின்றீரே, பேய்களும் பூதங்களும் சூழ நடனம் ஆடுகின்றீரே, புலித்தோலை அரை கசித்தீர்கள், கொன்றை எருக்கு போன்ற மலர்களை சூடுகின்றீரே, உமது செய்கையை கண்டால் எங்களுக்கு வியப்பாகவும் அச்சமாகவும் இருக்கின்றது என்றெல்லாம் இந்த திருப்பதியத்தில் அவருக்கே உரிய நயத்துடன் அருளி செய்கின்றார். அவ்வாறு உமக்கு ஆச்சரிய அஞ்சுதும் என்று சொன்னாலும் அந்த பரமனிடத்தில் பரங்குன்ற நாதனிடத்தில் அவர் கொண்டுள்ள பக்திக்கு ஈடு இணையே இல்லை. இந்த திருப்பதிகத்தை பாராயணம் செய்பவர்கள் பரங்குன்றம் மேய பரமனடிக்கே குடியாகி தேவர்களுக்கும் தலைவர்களாக ஆவார்கள், குலவேந்தராக விளங்குவார்கள், விண் முழுவதும் ஆழ்வார்கள் என்று திருக்கடை காத்து அருள் செய்திருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படிப்பட்ட பெருமையுடையது இந்த திருப்பதிகம். கோட்டிட்டையும் கோவலும் கோயில் கொண்டீர் உம்மை கொண்டு உழல்கின்றதோர் கொல்லை சில்லை சேத்திட்டு குத்தி தெருவே திரியும் சில் பூதமும் நீரும் திசை திசையன சோத்துட்டு விண்ணோர் பலரும் தொழ நும் அரைக்கோவணத்தோடு ஒரு தோல் புடை சூழ்ந்து ஆர்த்து இட்டதும் பாம்பு கை கொண்டதும் பாம்பு அடிகள் உமக்கு ஆட்சைய அஞ்சுதுமே முண்டம் தரித்தீர் முதுகாடு உறைவீர் முழு நீரு மெய் பூசுதில் மூக்கப்பாம்பை கண்டத்திலும் தோளிலும் கட்டி வைத்தீர் கடலை கடைந்திட்டதோர் நஞ்சை உண்டீர் பிண்டம் சுமந்தும் ஓடும் கூடமாட்டோம் பெரியாரோடு நட்பு இனிது என்று இருந்தும் அண்டம் கடந்து அப்புறத்தும் இருந்தீர் அடிகள் உமக்கு ஆட்சிய அஞ்சுதுமேயே மூடாய முயலகன் மூக்கப்பாம்பு முடைநாறிய வெண்தலை மொய்த்த பல்

பெருமான் அடிகள் உமக்கு ஆட்சிய அஞ்சுதுமே ஏ மஞ்சுண்ட மாலை மதிசூடு சென்னி மலையான் மடந்த

தேவர்க்கு அமுதம் கொடுத்த நலம் ஒன்று அறியோம். உம் கை நாகம் அதற்கு அஞ்சு உண்டு படம் அது போகவிடீர் அடிகள் உமக்கு ஆட்சிய அஞ்சுருமே. ஏ பொல்லாபுரம்.

நீர் என்று இறங்குவேன் எல்லியும் நண்பகலும் கல்லாலிழற்கு ஒரு நாள் கண்டதும் கடம்பூர் கரக்கோயிலின் முன் கண்டதும் அல்லால் விறகு ஒன்றிலம் எம்பெருமான் அடிகள் உமக்கு ஆட்சைய அஞ்சுதுனேயே தென்னா தெனா தெத்தெனா என்று பாடி சில் பூதமும் நீரும் திசை திசையென பன்னான் மறைபாடுதிர் பாசூர் உள்ளீர் படம்பக்கம்.

0: நீர் படுகாட்டகத்து ஒன்றும் ஓர் பற்று ஒழியீர் அண்ணாமலையேன் என்றீர் ஆரூர் ஒளீர் அடிகள் உமக்கு ஆட்சை அஞ்சுதுமேயே சிங்கத்து உரிமூடுவீர் தேவர்கணம் தொழனித்தீர் பெற்றும் உகந்து ஏறிடுதீர் பங்கம் பல பேசிட பாடும் தொண்டர் தம்மை பற்றிக் கொண்டு ஆண்டு விடவும் இல்லீர் கங்கை சடையீர் உம் கருத்து ஒன்று அறியோம் கண்ணும் ஒன்று உடையீர் கண்ணேயாயிருந்தால் அங்கத்து உரு நோய் களைந்து ஆளகில்லீர் அடிகள் உமக்கு ஆட்சை அஞ்சுதுமேயே பிணிவண்ணத்த வல்வினை தீர்த்து அருளீர் பெரும் காட்டகத்தில் பெரும் பேயும் நீரும் துணிவண்ணத்தின் மேலும் ஓர் தோல் உடுத்து சுற்று நாகத்தராய் சுண்ண நீர் பூசி மணிவண்ணத்தின் மேலும் ஓர் வண்ணத்தராய் மற்றும் பல் பல் வண்ணத்தராய் அணிவண்ணத்தராய் நிற்றீர் எம்பெருமான் அடிகள் உமக்கு ஆட்சி அஞ்சுதுமே கோளாடிய குஞ்சரம் கோழிழைத்தீர் மலையின் தலை அல்லது கோயில் கொள்ளீர் வேளாளிய காமனை வெந்து அழிய விழித்தீர் அது அன்றியும் வேய் புறையும் தோளாள் உமை நங்கை ஓர் பங்கு உடையீர் உடு கூரையும் சோறும் தந்து ஆளகில்லீர் கூரையும் சோறும் தந்து ஆளகில்லீர் ஆளாடிய வேசிற்றீர் எம்பெருமான் அடிகள் உமக்கு ஆட்சிய அஞ்சுதுமே பாரோடு உண்ணும் பகலுமாகி பனி மால் வரையாகி பறவையாகி நீரோடும் தீயும் நெடும் காற்றும் ஆகி நெடு வள்ளிடையாகி நிலனுமாகி தேரோட வரை எடுத்த அவரக்கன் சிரம் பத்து அரித்தீர் உம் செய்கையெல்லாம் ஆரோடும் கூடா அடிகள் இது என் அடியோ உமக்கு ஆட்சை அஞ்சுதுமே அடிகள் உமக்கு ஆட்சை அஞ்சுதும் என்று அமர பெருமானை ஆரூரன் அஞ்சி முடியால் உலகு ஆண்ட முவேந்தர் முன்னே முடிந்து ஆறும் ஓர் நான்கும் ஓரா ஒன்றினையும் படியா இவை கற்று வல்ல அடியார் பரங்குன்றம் மேய பரமன் அடிக்கே குடியாகி வானோர்க்கும் ஓர் கோவமாகி குலவேந்தராய் முன்முழுது ஆழ்பவரே சிற்றம்பலம்
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: பாண்டி நன்னாட்டில் உள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களுள் இன்று நாம் தரிசிப்பது திரு ஏடகம் என்ற திருத்தலமாகும். இத்தலம் மதுரைக்கு வடமேற்கில் அமைந்துள்ள ஒரு திருத்தலம். சோழவந்தானிலிருந்து இதற்கு பேருந்து மூலமாக செல்ல முடியும். மதுரையில் திருஞான சம்பந்த பெருமான் சமணர்களோடு வாதிடும் காலத்தில் சமணர்கள் அனல்வாதத்திற்கு அழைத்தபோது சம்பந்த பெருமான் தாம் அருளிய திருநள்ளாற்று பதிகத்தை தீயிலிட அது வேகாமல் பச்சையாக இருந்தது. சமணர்களது நூல்கள் அத்தீயில் கருகி போயின. அனல்வாதத்தில் தோல்வியை சந்தித்த சமணர்கள் சம்பந்த பெருமானை புனல்வாதத்திற்கு அழைத்தார்கள். அதன்படி யார் எழுதிய எந்த சமயத்தின் நூற்பகுதியாவது ஆற்றோடு எதிர்த்து செல்கிறதோ அதுவே வெற்றி பெற்றதாக கொள்ளத்தக்கது என்று உடன்பாடு ஏற்பட்டது. சமணர்கள் எழுதிய நூல்கள் ஆற்றோடு அடித்து செல்லப்பட்டன. ஞானசம்பந்த பெருமான் அவருடைய திருமுகப்பாசுரம் என்ற ஒப்புயர்வற்ற ஒரு திருப்பதிகம் வைகை ஆற்றில் இடப்பட்டது. அது வைகை எதிர்த்து நீந்தி செல்ல ஆரம்பித்தது. வைகை ஆற்றை சிறப்பிக்கும் பொழுது செக்கிழா பெருமான் பார் கழு புகழின் மிக்க பண்புடை வைகை ஆறு என்று சிறப்பிப்பார். அந்த ஆற்றில்தான் சமணர்கள் தங்கள் நூல்களை அத்தி நாத்தி என்று எழுதி ஆற்றில் விட்டார்கள். அவ்வாறு அதில் விட்டவுடன் அது ஆற்றோடு விரைந்து சென்று விட்டது என்று பெரிய புராணம் நமக்கு எடுத்து உரைக்கின்றது. அவ்வாறு தோல்வியடைந்த சமணர்கள் ஞானசம்பந்த பெருமானை இந்த வாதத்திற்கு அழைத்த பொழுது பாசுரம் பாடலூற்றார் பர சமயங்கள் பார என்பார் சேர்க்கிறார். இந்த திருமுக பாசுரத்தில் 12 திருப்பாடல்கள் அமைந்துள்ளன. இந்த 12 திருப்பாடல்களுக்கும் விரிவுரை செய்திருக்கின்றார் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில். வையகம் துயர் தீர வேண்டும் என்றே பெருங்கருணையோடு அருளி செய்யப்பட்டது இந்த திருப்பதிகம். அந்த உப்புயர்வற்ற திருப்பதிகம் எழுதிய ஏடானது வைகையோடு எதிர்த்து ஈந்து செல்வதைக் கண்ட குலச்சிறை நாயனார் தமது காற்றணைய குதிரையில் ஏறி அந்த திருப்பதிகத்தை எடுத்து வர வேண்டும் என்று பின்தொடர்ந்து ஆற்றின் கரையோடு சென்றார். அப்படி சென்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் அந்த ஏடு நிற்குமாறு திருவுள்ளம் கொண்டார். அவ்வாறு நின்ற இடம் ஏடு தங்கிய இடம் திரு ஏடகம் என்று தற்போது வழங்கப்படுகிறது. அங்கு ஞானசம்பந்த பெருமான் வன்னி என்று எடுத்து பாடி இந்த ஏடக பெருமானை பரவி துதித்தார். இந்த பதிகத்தில் எம்பிரான் சிவனே எல்லா பொருளும் என்ற கருத்தில் அருளி செய்யப்பெற்றபடியால் வேந்தன் ஓங்குக என்று கூறியபடியாலும் அனபாய மன்னனுடைய செங்கோல் எவ்வாறு நிமிர்ந்திருக்கிறதோ அதே போல பாண்டிய மன்னனுடைய கூன் நிமிர்ந்தது என்று சேக்கிழார் பெருமான் அருளி செய்கின்றார். அந்த திருப்பாசுரம் அன்பர்களால் மிக்க அன்போடு நித்திய பாராயணத்திற்காக ஓதப்பட்டு வருவது. அப்பதிகத்தை பாராயணம் செய்பவர்கள் வானோர் உலகு ஆழ்வார்கள் என்று திருக்கடைக்காப்பில் ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கின்றார்.

அரிய காட்சியராய் தமது அங்கை சேர் எரியர் ஏறு உகந்து ஏறுவர் கண்டமும் கரியர் காடு ஊரை வாழ்க்கையராயினும் பெரியர் ஆரறிவார் அவர் பெற்றியே வெந்த சாம்பல் விரையின பூசியே தந்தையாரோடு தாயிலர் தம்மையே சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பரால் எந்த யார் அவர் எவ்வகையார் கொலோ ஆட்பால் அவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமும் கேட்பான் புகில் அளவு இல்லை கிளக்க வேண்டாக கோட்பாலனவும்

வணங்கி தலை நின்று இவை கற்கத்தக்கார் ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா சுடர் விட்டு உளம் எங்கள் ஜோதி மாதுக்கம் நீங்கள் உருவீர் மனம் பற்றி வாழ்மின் சாதுக்கள் மிக்கீரீரையே வந்து சார்மின்களே ஆடும் எனவும் அரும் கூற்றம் உதைத்து வேதம் பாடும் எனவும் புகழ் அல்லது பாவம் நீங்க கேடும் பிறப்பும் அறுக்கும் என

கடி சேர்ந்த போது மலரான கை கொண்டு நல்லபடி சேர்ந்த பால் கொண்டு அங்கு ஆட்டிட தாதை பண்டு முடி சேர்ந்த காலை அற வெட்டிட முக்கண்மூர்த்தி அடி சேர்ந்தவண்ண

வேத முதல்வன் முதலாக விளங்கி வையம் ஏதப்படாமை உலகத்தவர் ஏத்தல் செய்ய பூத முதல்வன்.

பாராழி வட்டம் பகையால் நலிந்து ஆட்டாடி பேராழியானது இடர் கண்டு அருள் செய்தல் பே.

இந்த புகழும் புகழுற்றது அன்றேயேயேயே. மாலாயவனும் அறைவல்ல நான்முகனும் பாலாய தேவர் பகரில்

எல்லாகளும் பரவும் ஈசனை ஏத்து பாடல் பல்லார்களும் மதிக்க பாசுரம் சொன்ன பத்தும் வல்லகழ்வானோர் உலகளவும்.

சுவாமிக்கு இந்த தலத்தில் ஏடக நாதேஸ்வரர் என்றும் பெயர் வந்தது. ஏடகன் என்றிடவே பதியும் திருவேடகம் என்று சிறந்ததுவே என்று திருவாலவாய் உடையார் திருவிளையாடற் புராணம் இதனை குறிப்பிடுகின்றது. திருமால், கருடன், ஆதிசேஷன், சாஸ்தா ஆகியோர் பூஜித்த ஸ்தலம். கோயிலின் பின்புறம் வைகை ஆறு ஓடுகின்றது. இந்த தலத்தின் மீது ஞானசம்பந்த பெருமான் அருளிய திருப்பதியம் ஒன்று அமைந்துள்ளது. ஏலவார் குழலி உடனுரை ஏடகநாத பெருமான் மீது இந்த பதிகம் பரவப்பட்டுள்ளது. இத்தலத்து இறைவியினுடைய பெயர் இத்திருப்பதி பதிகத்தின் நான்காவது பாடலில் ஏலமார் தரு குழல் ஏழையோடு எழில் பெறும் கோலமார் தரு விடை குழகனார் உறைவிடம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னியும் மத்தமும் மதிபொதி சடையினன் பொன்னியல் திருவடி புதுமலர் அவை கொடு மன்னிய மறையவர் வழிபட அடியவர் இன்னிசை பாடலர் ஏடக தொருவரே பொய்கையின் பொழிலுரு

அடிபணிந்து அறற்றுமின் அடர்தரும் வெய்யவன் பிணிகட கூடழிதாகுவே பொன்னுமா மணிகளும் பொருதி.

என ஒணான் ஏடகத்து ஒருவனே கோடு சந்தனம் மகிழ் கொண்டிழி வைகை நீர் ஏடு சென்று அணிதரும் ஏடகத்து

இவ்வாறு திருவேடகத்தில் இறைவன் அருளால் திரும்பப் பெறப்பெற்ற திருப்பாசுரத்தை குலச்சிறை நாயனார் மீண்டும் ஞானம் உண்ட பெருமான்பால் குழந்து அடிவணங்கி போற்றி சேர்ப்பித்தார் என்று திரிபுராணம் குறிப்பிடுகின்றது. அப்பொழுது அந்த ஏட்டை அனைவரும் கண்டு சிவானந்தம் மேலிட ஹரஒலியை எழுப்பினார்கள் என்று சீக்கிராருடைய திரிபுராணம் குறிப்பிடுகின்றது. மற்றவர் பிள்ளையார் தம் மலரடி வணங்கி போற்றி கொற்றவன் முதலாய் உள்ளோர் காண

0: Tambalam.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

திருக்கொடுங்குன்றம் என்ற பாண்டி நாட்டு தேவாரப் பாடல் பெற்ற தலத்தை இன்று தரிசிக்கின்றோம். மதுரையிலிருந்தும் பொன்னமராவதி செல்லும் வழியில் உள்ள இத்தலத்தை திருப்பத்தூரிலிருந்து செல்லும் பேருந்து சாலையில் 20 கிலோமீட்டர் தொலைவில் பயணித்தால் அடையலாம்.

ஒப்புயர்வற்ற உயர்வை கருதி இம்மலைக்கும் பிரானது மலை என்று பெயரிடப்பட்டுள்ளது. பிரான் என்ற சொல்லை அருளாளர்கள் பல இடங்களில் கையாண்டுள்ளார்கள். எம்பிரான் எனக்கு அமுதம் ஆவானும் தன்னடைந்தார் தம் பிரானாவானும் என்று ஞானசம்பந்த பெருமான் சிறுகாழியில் அருளியுள்ளார். இந்த பிரான் மலை சுமார் 2000 அடிகள் உயரம் கொண்டதாகவும் சிவலிங்க வடிவில் அமைந்துள்ளதாகவும் நாம் காண்கின்றோம். ஒரு காலத்தில் அடர்ந்த காடுகளாக விளங்கிய பகுதி இது. மருதுபாண்டியருடைய காலமாகிய 17 நூற்றாண்டு வரையில் இப்படி இருந்ததாக கூறுகிறார்கள். தேவார காலத்திலும் இந்த பகுதியில் அடர்ந்த காடுகளோடு இருந்தபடியால் விலங்குகளும் அதிகமாக நடமாடியதாக நாம் அறிகின்றோம். திருஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரத்திலும் இதற்கான குறிப்புகளை நாம் காண்கின்றோம். யானையும் சிங்கமும் ஆளியும் இருந்த மலையாக இது குறிப்பிடப்படுகின்றது. சிங்கத்தின் ஓசையை கேட்டு யானை கூட்டங்கள் அஞ்சியதையும் ஆளியின் பேரொலியை கேட்டு மத்த களிறு அஞ்சி மலையை தன்னுடைய தந்தங்களால் குத்தியதாகவும் வர்ணிக்கப்படுகின்றது இத்தலத்தில் உள்ள தேவார பதிகத்தில். மத்த களிறு

மிகும் கொடுங்குன்றம் என்று இதனை வர்ணிக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். இந்த தலத்தில் உள்ள பெருமான் தன்னை விடாது தொழுது வணங்குபவர்களுக்கு அருள் செய்பவன். அம்மான் என உழ்கி தொழுவார்கட்கு அருள் செய்யும் பெம்மான் அவன்.

பக்தர்க்கு அருள் செய்தானவன் மேய பழநகர் என்று இதை பழமையான நகராகவும் எழில் பொருந்திய நகராகவும் திருநகராகவும் வளநகராகவும் சிறப்பிக்கின்றார் ஞானதம்பந்தப் பெருமான். தேனில் பொலி மொழியாளோடு இங்கே விட்டிருக்கக்கூடிய பெருமானுடைய பல்வேறு சிறப்புகளையும் இந்த திருப்பதியும் இயற்கையோடு இயைந்து பயணிப்பதாக அமைந்துள்ளது. உமையாளுடு ஒரு பாகமாக உடைய பெருமான் இங்கு வீற்றிருக்கின்றான். பெருமான் அவன் உமையாளுடு மேவும் பெருநகரே என்று தேவாரம் இதனை குறிப்பிடுகின்றது. இந்த தலத்தை மகோதர ரிஷி நாகராஜன், பிரம்மன், சரஸ்வதி, முருகன் ஆகியோர் வழிபட்டுள்ளார்கள்.

ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் நடந்த போட்டியில் மேருவின் ஒரு பகுதி இங்கு வந்து விழுந்ததாகவும் அதுவே இம்மலையாக காட்சியளிப்பதாகவும் கூறுவார்கள். இது மூன்று தளத்தில் அமைந்துள்ள ஒரு தனிச்சிறப்பை உடைய ஒரு திருக்கோயில். ஒவ்வொரு தளத்திலும் இறைவன் ஒவ்வொரு திருப்பெயர் கொண்டு விளங்குகின்றார். அந்த ஒவ்வொரு தளங்களையும் பாதாளம், பூமி, மலை என்று சிறப்பிப்பார்கள். கொடுங்குன்றநாதர், விஸ்வநாதர், மங்கை பாகர் ஆகிய திருப்பெயர்களுடன் மூன்று தளங்களோடு பெருமான் காட்சியளிக்கின்றார். பாடல் பெற்ற ஸ்தலம் அடிவாரத்தில் இருக்கின்றது. மலைமேல் ஏறி சென்றால் பைரவருடைய சன்னதி இருப்பதை காண்கின்றோம். அதற்கு மேலும் ஏறி சென்றால் மற்றும் ஒரு சிவசன்னதியில் இறைவன் கல்யாண கோலமாக இருக்கின்றார். தேவசபை என்று ஒரு மண்டபமும் இருக்கின்றது. சுவாமிக்கு இங்கு கொடுங்குன்றநாதர் என்றும் உக்ரகிரீஸ்வரர் என்றும் திருப்பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அம்பிகை குயிலமிர்த நாயகி என்று வழங்கப்படுகின்றாள். ஸ்தல விருட்சம் உரங்காப்புலி. இந்த தலத்தின் ஸ்தலவிருட்சமாக விளங்கும் இந்த மரத்தில் இலைகள் மடங்காது, காய்கள் பழுக்காமல் கீழே உதிர்ந்து விடுகின்றன. தீர்த்தம் மது புஷ்கரணி என்று வழங்கப்படுகிறது. இது தவறும் 57 தீர்த்தங்கள் இருப்பதாக தாபுராணம் குறிப்பிடுகின்றது. சித்திரையில் பிரம்மோத்சவம் நடக்கிறது. தை மாதத்தில் உக்ர பைரவமூர்த்திக்கு சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இங்கு உள்ள சுவாமி சுயம்புமூர்த்தி. ஐப்பசி முதல் பங்குனி வரையில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் பெருமான் மீது படுகின்றன. இந்த தலத்தில் ஞானசம்பந்த பெருமான் எழுந்தருளி இந்த தலத்தை பாடியுள்ளார் என்றால் அந்த தலத்தின் தொன்மையும் தெய்வீகத்தன்மையும் நாம் ஒரு சேர உணர்கின்றோம், அறிகின்றோம். இந்த பதிகத்தை பாராயணம் செய்வதால் ஊனம் ஆகிய துயர்களெல்லாம் தீர்ந்து உலகம் யாவும் நம்மை போற்றும் பேரும் கிடைக்கும் என்று இந்த பதிகத்தினுடைய திருக்கடைக்காப்பு குறிப்பிடுகின்றது.

0: திருத்தம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: திருச்சி சம்பளம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? திரு அதிகை தலத்துல குணபர ஈச்சரம் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் கட்டப்பட்டது. அது 1400 வருடங்களுக்கு முன்னால கட்டப்பட்டது. சரியா? அந்த கோயில யாரு, எப்ப, எதுக்கு, எப்படி கட்டினாங்க அப்படிங்கறதான் இன்னைக்கு கதை. சரிங்களா? சரி, இந்த நிகழ்வு நம்ம திருநாவுக்கரச பெருமானுடைய வாழ்க்கையோட தொடர்புடைய ஒரு நிகழ்வு. சரிங்களா? உங்களுக்கு திருநாவுக்கரச பெருமான் தெரியும் இல்லையா? முன்னாலே ஆட்சி கதையில சொல்லிருக்கல. ஒரு தடவை அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கணுமா நம்ம? இப்போ நம்ம நாவுக்கரச பெருமான் வந்து திருமுனைப்பாடி நாட்டில் திரு ஆமூர்ங்கிற ஊரில் பிறந்தாங்க. அவங்களுடைய பேரு மருள்நீக்கியா. அவங்களுக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க பேரு திலகவதியா. இவங்களுடைய அம்மா அப்பா ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க. அதனால அக்கா தான் தம்பியை பாதுகாத்து வளர்த்துட்டு வராங்க. இப்போ தம்பிக்கு 18 ஆகும்போது தம்பி என்ன பண்ணுறாரு, சமண சமய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு என்ன ஆயிடுது, பாடலி நகருங்கிற இடத்துக்கு போய் அப்படியே சமணர் ஆயிடுறார். அங்கே அவருக்கு தர்மசேனருங்கிற பட்டம் கொடுத்து வச்சுருந்தாங்க. ரொம்ப உயரமான இடத்துல அவர் இருந்தார். சரி, அக்காவை மறந்தே போயிட்டார். அக்கா என்ன பண்ணாங்க, திலகவதியார் அவங்க திரு அதிகை திருக்கோயிலில் சாமிக்கு எப்போது தொண்டுகள் செஞ்சு சிவத்தொண்டு செஞ்சு அங்கேயே வாழ்ந்துட்டே இருந்தாங்க. சாமிகிட்ட என் தம்பியை திருப்பி கொடுங்க, என் தம்பி திரும்பவும் சைவத்துக்கு வரணும் வரணும் வரணும்னு விண்ணப்பம் வச்சுட்டே இருந்தாங்க. அப்போ நம்ம சாமி என்ன பண்ணாங்க, தர்மசேனருக்கு சூளை நோய் கொடுத்து திரும்பவும் சைவ சமயத்துக்கு வர வச்சிட்டார். சரியா? இப்போ நம்ம நாவுக்கரச பெருமான் திருவதிகை தலத்தில் திலகவதியார் கொடுத்த திருநீரை உடம்பெல்லாம் பூசி நம்ம திரு அதிகை வீரட்டான பெருமான் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அருளால் இப்போ அவர் பழையபடி சைவ சமயத்தை சார்ந்தார். சரியா? இது தெரிஞ்சவொடனே என்ன பண்ணாங்க தமிழர்கள்லாம், அவங்கெல்லாம் எங்கள் பாடலி நகரில் இருக்காங்க இல்லையா. அந்த பாடலி நகர் எங்களுக்கு தெரியுமா, இப்போ நம்ம கடலூர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்து தான் அந்த காலத்தில் பாடலி நகர்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த காலத்து பேர் என்ன தெரியுமா, திருப்பாதிரி புலியூர். சரியா? திருப்பாதிரி புலியூர். இன்னைக்கு நம்ம அதை கடலூர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அந்த இடத்துல இந்த தமிழர்கள்லாம் என்ன பண்ணாங்க, நம்ம நாவுக்கரச பெருமானை கூட்டிட்டு போய் நிறைய துன்பங்கள் கொடுத்தாங்க இல்லையா. நீட்டிலறையில போட்டு பூட்டுனாங்க, 7 பூட்டி வச்சாங்க. அப்புறம் சோத்துல நஞ்ச கலந்து கொடுத்தாங்க. அப்புறம் யானையை வச்சு இடற வச்சாங்க இல்லையா. அப்புறம் கல்லுல கட்டி கடலுக்குள்ள போட்டாங்க. இந்த எல்லா துன்பங்கள்லையும் நம்ம நாவுக்கரச பெருமான் 5 அப்படியே மனசுல நினைச்சு, நம்ம பெருமான் திருவடியை நினைச்சு, நம்ம பெருமானையே பாடி துதிச்சு இந்த எல்லா துன்பங்கள்லேருந்து மீண்டு வந்துட்டார் இல்லையா. இப்போ அந்த கல்லில் கட்டி போட்டாங்க இல்லையா கடலுக்குள்ள, அப்போ என்னாச்சு, அந்த கல் அதுவே தெப்பமாக மாறி மிதந்து நம்ம நாவுக்கரச பெருமானை கொண்டு கரையில் சேர்த்துச்சு இல்லையா. அந்த கரையில் சேர்த்த ஊர் இப்போ கூட இருக்குது. அந்த இடத்த நம்ம இப்போ கூட போனால் பார்க்கலாம். அந்த ஊருக்கு என்ன பேர் தெரியுமா, கரை ஏற விட்ட குப்பம். சரியா? என்ன பேர்ல இருக்கு இப்போ, கரை ஏற விட்ட குப்பம் அப்படிங்கிற பேர்ல இருக்குது. அங்க ஒரு நாவுக்கரச பெருமானுடைய கோயில் இருக்குது. கடலூர்ல போய் கரையேற விட்ட குப்பம் எங்க இருக்கு, நாவுக்கரச பெருமான் கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா எல்லாரும் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு அடுத்த வர போகும்போது பாத்துட்டு வாங்க என்ன, அது ரொம்ப அழகான ஒரு அமைதியான இடம். சரியா, நம்ம நாவுக்கரச பெருமான் மிதந்து தெப்பமா மிதந்து வந்து கரையேறின இடம் இல்லையா, அதனால அந்த இடத்த நம்ம நிச்சயமா தரிசனம் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம நாவுக்கரச பெருமான் கரையேறி என்ன பண்ணாரு, திருப்பாவிரி புலியூர் கோயிலுக்கு போய் அப்படியே பெருமானை வணங்கி நின்றுட்டாரு. சரியா, திருப்பாவிரி புலியூர்ல சாமி பாடலீஸ்வரர், சரியா, அந்த பாடலி நகர் இருந்ததுலயே முந்தி காலத்துல, அதனால அந்த சாமி பேரு பாடலீஸ்வரர். சரியா, பாடலீஸ்வரரை வணங்கி அப்படியே அந்த அந்த கோயிலே இருந்து அங்க உழவார பணியெல்லாம் செஞ்சு பெருமானை வணங்கி பாடி அப்படியே சில நாட்கள் அங்கேயே இருந்துட்டாரு. நம்ம நாவுக்கரச பெருமான் எப்பவுமே எப்படி தெரியுமா, எந்த கோயிலுக்கு போனாலும் உழவார பணி செய்வார். உழவார பணிலாம் என்ன, சிவன் கோயில எல்லாம் சுத்தம் பண்றது, கோயில் அழுக்கெல்லாம் இல்லாம கழுவுறது, சுத்தம் பண்றது, முள் புதரு எல்லாம் கிடக்கும்ல, செடி கொடி எல்லாம் மண்டி கிடக்கும்ல, அதையெல்லாம் சுத்தம் பண்ணி சாமி கோயில வளம் வர்றதுக்கு வழி பண்றது, இதெல்லாம் உழவார பணி. அவர் கையில எப்போதுமே உழவார படை ஒன்று வச்சிருப்பார். கவனிச்சு பாருங்க, அவரோட படத்தை எடுத்து பாருங்க, கையில ஒரு உழவார படை வச்சிருப்பார். அதனால நம்ம நாவுக்கரச பெருமானுக்கு உழவார படையாளி அப்படிங்கிற பேர் உண்டு. அவர் தான் உழவார பணி செய்யறத முதன் முதல்ல எல்லாருக்கும் செய்து காமிச்சு அதனோட நன்மைகளை நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தவர் அவர் தான். சரிங்களா? சரி, அதனால நம்மளும் உழவார பணி செய்ய வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணாம செய்யணும். சரிங்களா? சரி, இப்ப நம்ம பார்க்கலாமா, கதைக்கு வரலாமா? சரி, இப்ப பாடலி நகர்ல நம்ம சாமி பாடலீஸ்வரரை வணங்கி நம்ம நாவுக்கரச பெருமான் அங்கேயே சில நாள் இருந்தார். அப்புறம் அவருக்கு என்ன தோணும், நம்ம திரு அதிகையில் இருக்கிற பெருமான் தானே அவர் ஆட்கொண்ட பெருமான் இல்லையா, அந்த பெருமானை பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்படும். அப்ப என்ன பண்ணுவாரு, அப்படியே திரு பாடலீஸ்வரர் கோயில்ல இருந்து கிளம்பி அப்படியே திரு அதிகைக்கு நடந்து வர்றார். சரியா, இப்ப திரு அதிகையில் இருக்கிற ஊர் மக்கள்லாம் அவர் அப்படியே வரவேற்கிறாங்க. ஏன்னா அவர் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு கடலூர்ல என்னென்னலாம் நடந்தது, திருப்பாவிரி புள்ளியூர்ல என்னென்னலாம் துன்பம் கொடுத்தாங்க சமணர்கள், அதுல இருந்தெல்லாம் மீண்டு வந்துட்டவர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே வணங்கி நிக்கிறாங்க எல்லாரும். அந்த ஊரே திரண்ட அவரை வரவேற்குது. அப்படியே திருவீதி எல்லாம் வீதி எல்லாம் அலங்காரம் பண்ணி அவர் வந்து வரவேற்கிறாங்க. அப்ப நம்ம நாவுக்கரச பெருமான் வந்து ரொம்ப எளிமையா இருப்பார். அவர் வந்து இடுப்புல ஒரு ஒரு வேட்டி, சரியா, அப்புறம் அப்படியே ஒரு உருத்திராக்கம், உடம்பெல்லாம் அழகா திருநீர் வெந்நீர், சரியா, அப்புறம் அவர் மனசெல்லாம் எப்பவுமே சிவபெருமானே நினைச்சிட்டு இருக்கோம். அவரோட சிந்தனையெல்லாம் சிவபெருமான் திருவடியவே வருடிக்கே இருக்கும். அப்ப சிவபெருமான நினைக்க நினைக்க என்னாகும், மனசெல்லாம் உருகும் இல்லையா, அப்ப கண்ணுல அப்படியே ஆனந்த கண்ணீர் வழிஞ்சிட்டே இருக்கும். என்ன, அவர் அப்படியே ஒரு வயசானவர், அவர் அவருக்கு வந்து 70 வயசு கிட்ட ஆயிடுச்சு. அவர் எப்போ சமணத்துல இருந்து சைவத்துக்கு வந்தாரோ அப்ப அவருக்கு 70 வயசு கிட்ட ஆயிடுச்சு. கையில ஒரு உழவார படை, ஆனா மனசெல்லாம் சிவபெருமான பத்திரம் நினைப்பு, சரியா, வாயெல்லாம் அப்படியே சிவபெருமான பாடுற பாடல். இப்படிதான் அவரோட தோற்றம் இருக்கும். இந்த தோற்றத்தை பார்த்தபோது அந்த ஊர் மக்கள்லாம் இப்படி ஒரு கருணையின் வடிவா இருக்கிற இவருக்கா சமணர்கள் இவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள்லாம் அப்படியே நினைச்சிட்டு நாவுக்கரச பெருமான அப்படியே வணங்கி நிற்பாங்க. நாவுக்கரச பெருமான் அப்படியே கோயிலுக்குள்ள வந்து திருஅதிகை கோயிலுக்குள்ள வந்து பெருமானை வணங்கி நிறைய பாடல்கள் பாடுறாரு. அங்கேயே கொஞ்ச நாள் இருக்காரு, இருந்து அங்கேயே உழவார் பணி செஞ்சுக்கிட்டு பெருமானை பாடிட்டு அப்படியே நம்ம நாள் இருக்காரு. சரியா, நம்ம நாவுக்கரச பெருமான் பாடின பாட்டுலாம் எப்படி இருக்கும் தெரியுமா, திரு நேரிசை, திரு விருத்தம், திரு குறுந்தொகை, திரு தாண்டகம், இந்த 4 வகைப்பா தமிழ்ப்பா வகைய அவர் அதிகமா பயன்படுத்தியிருப்பார். சரியா, அதுல திருத்தாண்டகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த திருத்தாண்டகம்ங்கிற பா வகை வேற யாருமே பயன்படுத்தல, நம்ம நாவுக்கரச பெருமான் மட்டுமே பாடிக்கார் அந்த வகை பாக்கள். சரியா, அதனால நம்ம நாவுக்கரச பெருமானுக்கு தாண்டக வேந்தர்னே ஒரு பேருண்டு. சரியா, சரி, இப்ப நம்ம நாவுக்கரச பெருமான் பாடின பாடல்களை 4வது, 5வது, 6வது திருமுறையா தொகுத்திருக்காங்க. சரியா, மொத்த திருமுறைகள் எத்தனை தெரியுமா, 12. அதுல முதல் 3 திருமுறை நம்ம ஞானசம்பந்த பெருமானுடையது, அவருடைய பாக்கள் முதல் 3 திருமுறை. சரியா, 4வது, 5வது, 6வது திருமுறை நம்ம நாவுக்கரச பெருமானோடது, 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனாரோடது. சரியா, இப்போதைக்கு இந்த 7 திருமுறையை பற்றி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மிச்சத்தை பற்றி ஆட்சி அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா, முதல் 3 ஞானசம்பந்த, 4, 5, 6 திருநாவுக்கரசர், ஏழு சுந்தரமூர்த்தி நாயனார். சரிங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, சரி. இப்ப திரு அருகையில அப்ப நம்ம நாவுக்கரச பெருமான் அப்படியே பெருமானை வணங்கி சைவத்தை பரப்பிட்டு இருக்காரு. இப்போ இந்த தொந்தரவெல்லாம் கொடுத்தாங்கல்ல நம்ம கடலூர்ல, நம்ம நாவுக்கரச பெருமானுக்கு தொந்தரவுலாம் கொடுத்தாங்கல்ல, அப்ப சமணர்களுடைய தூண்டுதலால அந்த ஒரு பல்லவ மன்னன் தானே இவ்வளவு தொந்தரவும் கொடுத்தான் இல்லையா? அந்த பல்லவ மன்னன் பேர் என்ன தெரியுமா? மகேந்திரவர்ம பல்லவன். சரியா, அவன் வந்து சமணர்களுடைய அந்த தீய குணத்தால வந்த தூண்டுதலாலதான் அவன் அவ்வளவு தொந்தரவு கொடுத்தான். அப்புறமா நம்ம நாவுக்கரச பெருமானை பத்தி கேள்விப்பட்டு அவர் திரு அதிகையில அப்படியே கருணையின் திருவுருவா இருப்பார். அவர் அமைதியா இருப்பாரு. அவர் திரும்ப அந்த பல்லவ மன்னன் போய் எதுவும் சண்டை போட மாட்டாரு. அப்படியே சாத்துவீக நினைவுல அப்படியே அவர் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம பல்லவ மன்னன் பல்லவ மன்னனுக்கே ரொம்ப கஷ்டமா போயிடும். அடடா, இப்படி ஒரு நல்லவருக்கு, இப்படி ஒரு உத்தமம் இருக்கு, நம்ம இவ்வளவு தொந்தரவு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புத்தி வந்துடும். சரியா, அப்போ அவன் தான் பண்ணின துன்பங்கள், அவன் கொடுத்த துன்பங்களுக்கெல்லாம் அவனே வெட்கப்பட்டு அவன் என்ன பண்ணிடுவான், சமணத்தை ஒழிச்சு, சமணம் நல்ல நெறி இல்லை அப்படின்னு சொல்லி அதை ஒழிச்சுட்டு அவனும் திரு அதிகைக்கு வந்து நம்ம நாவுக்கரச பெருமானை வணங்கி நாவுக்கரச பெருமான் கிட்ட திருநீர் வாங்கி பூசிட்டு அப்படியே சைவத்துக்கு வந்துடுவான். யாரு? மகேந்திரவர்ம பல்லவன்கிற அந்த ராஜா, பல்லவ ராஜா. சரியா, அப்படி வந்தவர் என்ன பண்ணாரு, சமண சமயத்தை விட்டுட்டார், விட்டுட்டு சைவ சமயத்துக்கு மாறிட்டார். சரியா, இப்போ பாடலில் நகரில் நிறைய சமண பள்ளிகள், சமண பாழிகள்லாம் இருக்கும்ல, அவங்களோட வழிபாட்டு தலம், அவங்களுடைய வாழ்விடம் இதெல்லாம் வந்து பள்ளிகள் பாழிகள்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த இடத்துல எல்லாம் இடிச்சு போட்டுட்டார். இடிச்சுட்டு அந்த இடிச்சு போட்ட கல்கள் கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கல்லில் மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து திரு அதிகையில் ஒரு சிவன் கோயில் கட்டுறார். சரியா, அந்த இடத்துக்கு குணவர ஈச்சரம்னு பேர். ஏன்னா இந்த மகேந்திரவர்ம பல்லவனுக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு. அது என்ன பேர் தெரியுமா? குணபரன் அப்படிங்கிறது அவனோட இன்னொரு பேர். அவன் கட்டின கோயில் அதனால அந்த கோயிலுக்கு குணபர ஈச்சரம்னு பேர் வச்சு. சரியா, அந்த கோயில் இப்போ கூட திரு அதிகை கோயில், பெரிய கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் அது இருக்குது. ஆனால் அது செங்கலாலையும் சுதையாலையும் கட்டப்பட்டதுனால முழுசாக செதிலம் அடைஞ்சு போச்சு. சரியா, அது இப்போ கூட நம்ம பார்க்கலாம். ஆனால் சிதிலமடைஞ்ச நந்தி, சிதிலமடைஞ்ச திருமேனி, அந்த சுவரெல்லாம் இடிஞ்சு விழுந்து கிடக்கு, சிதிலமடைஞ்சு இருக்குது. ஈவன் அந்த ஊர் மக்களுக்கே கூட குணவரைஸ்வரம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு அது சிதிலமடைஞ்சு போயிடும். சரியா, ஆனால் அந்த குணவரைஸ்வரங்கிற கோயில் எதனுடைய அடையாளம்? உண்மை நெறி சைவ நெறி, மற்ற நெறியெல்லாம் உண்மை நெறி இல்லை அப்படிங்கிறத அந்த மகேந்திரவர்ம பல்லவன் உணர்ந்து கொண்டதற்கான அடையாளம். சரியா, நம்ம அடுத்த போம் போனா நம்ம பெரிய கோயில தரிசனம் பண்ணிட்டு அந்த குணபர ஈஸ்வரத்தையும் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்துட்டு வாங்க. சரிங்களா, சரி. இப்ப குணபர ஈஸ்வரம் கோயில் எப்படி வந்ததுங்கிற கதை தெரிஞ்சுதா? சரி, இனி நாளை பார்க்கலாம். திருச்சி சம்பளம்.
0: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: திருவாத ஊர் அடிகள் வாது செய்ய வருவார், சைவத்தை நிலைநாட்டலாம் என்ற பெரும் எதிர்பார்ப்போடு சென்ற தில்லைவாழந்தனர்கள் திருவாதவூரடிகள் பெருமான் திருவடிகளிலேயே மூழ்கியிருந்து வாது செய்தல் அதற்கு இடையூறு என்று மறுத்துவிட்டதால் மிகுந்த மன வருத்தத்துடன் தில்லை கூத்தப் பெருமான் திருக்கோயிலில் வந்து என்ன செய்வது என்று அறியாது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இடம் தில்லை திருக்கோயில்.
5: திருவாத ஊரர் வாது செய்ய மறந்துவிட்டாரே, நாம் இப்போது என்ன செய்வது?
6: நம் ஆடவல்லானை சரணடைந்து அவர் திருவருட்குறிப்பையே வேண்டுவோம்.
7: தில்லை வாழ்வரே, முன்பு திருவாத ஊரனை திருப்பெருந்துறையில் குறுந்தடியில் ஆட்கொண்ட பொழுது
4: இன்னிசை வண்டமிழை போல் பாடும் காரணத்தால் யாம் அவனுக்கு கொடுத்த தீட்சானாமம் மாணிக்க வாசகன். இந்த மாணிக்க வாசகன் என்ற பெயரை சொல்லி அழையுங்கள் வருவான்.
5: ஆஹா, திருவருள் திருவருள்
6: திருவருள்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
4: தில்லை கூத்த பெருமானால் மாணிக்கவாசகன் என்ற இறைவருக்கும் திருவாதவூர் அடிகளுக்கும் மட்டுமே தெரிந்த திருநாமத்தை அறிந்த தில்லைவாழந்தனர்கள் அந்த திருநாமத்தை கூறி மணிவாசகப் பெருமானை அழைக்க அவர் தங்கியிருக்கும் மடத்திற்கு செல்கின்றார்கள். இடம் மணிவாசகர் மடம்.

0: மாணிக்கவாசகரே, தாங்களே புத்தரோடு வாது செய்து வென்று சைவம் நிலைநாட்ட வேண்டும்.
1: மாணிக்கவாசகனா, இறைவா, மாசில் மணியான இறைவன் இச்சிறு நாயனுக்கு இட்ட பெயர் அல்லவா இது? இறைவா, இது உனது கட்டளையாயின் எது எமை பணிக்கொள்ளுமாறு அது கேட்பேன். கண்டிப்பாக வாது செய்ய வருகிறேன். மேலான செல்வமாகி திருநீற்றினை இகழும் தேவர்களை காணவும் வேண்டாம். அவர்களை காணாவண்ணம் திரைச்சீலையிட்டு வாது செய்யலாம். ஏதிலார் துண்ணன்ன மேல் விளங்கி ஏற்காட்டும் கோதிலா ஏறாம் கொடிவுடைய சிவபெருமான் திருவருளே வெல்லும். வாருங்கள், போகலாம்.
2: ஓம் நம சிவாய்.
3: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

0: மக்களாகிய பாலபுஜாம்பாள் சமேத கடம்பவனேஸ்வருடைய பெருந்தன்மையினாலே சிவ தர்மோத்தரம் ஐவகையாக வயலிலே 15வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். ஞான நிட்டையை உடையார் அதனை விட்டு கிரியைகளை அனுஷ்டிக்கின் அவர் பரதத்துவத்தை அறிந்தவரல்ல என்று உணர்த்துகின்றார். ஞான நிட்டை என்று சொன்னால் உலக இயலை மறந்து தன்னை மறந்து சிவத்தோடு கலந்து இருப்பதற்கு ஞான நிட்டை என்று பெயர். சிவத்தை தவிர வேறொன்றையும் எண்ணாது சிவத்தோடு அற்புதமாக கலந்து உலகம் தோன்றாதபடி இருக்கும் ஞானிகள். அவர்கள் உலகம் தோன்றினாலும் அவர்களுக்கு சிவன் தோன்றும், விழித்தாலும் சிவன் தெரியும், அவர் தூங்கினாலும் சிவன் தெரியும். அப்படிப்பட்ட பரம ஞானிகள் சிவத்தை தன்னுடைய அகத்திலேயே பூஜை பண்ணுவார்கள். அந்த அகத்திலேயே பூஜை பண்ணுகின்றவர்களுக்கு புறத்துல பூஜை செய்ய மனம் வராது. அகத்துல பூஜை நல்லா அமைஞ்சு போச்சுன்னா புறத்துல பூஜை இனிக்காது. இப்ப நம்ம புறப்பூஜை செய்யற அகப்பூஜை நமக்கு இனிக்கல, அகப்பூஜை பண்ண முடியல. புறப்பூஜை நல்லா இருக்குது, அகப்பூஜை நமக்கு நல்லா பண்ண நம்ம முடியல. நம்மளா இருக்கு அகப்பூஜை நன்றாக இருக்க புறப்பூஜையில் அவர்களுக்கு விருப்பம் அதிகம் வராது. அதுதான் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம், முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூலர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் தான். அதே தாய்மான சுவாமி துள்ளும் அறியா மனது பலி கொடுத்தேன் கர்ம துட்ட தேவதைகள் இல்லை. துரியனரை சார்ந்த தேவதையா உனக்கே துளும்பன் அன்பு அபிடேத நீர் உள்ளுரையில் என்னாவி நைவேத்தியம் பிராணன் ஓங்கு மதி தூபதீபம் உருகால மந்திது சதாகால பூஷையா ஒப்பு விட்டேன் கருணை கூறு. பூஷை காலமெல்லாம் கிடையாது, உள்ள நடந்துகிட்டே இருந்தாலும் அப்படிப்பட்ட பலம் காலம் கிடையாது. பூஜை நடந்துகிட்டே இருக்கும், எப்ப நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலே காயமே அவர்களுக்கு போயும், காயமே போயிலா கடிமனம் அடிமையா வாய்மையே தூய்மையா மனமணி லிங்கம்மா நேயமே நெய்யும்பாலும் நிறைய நீர் அமையாற்றி பூஜனை ஈசனாருக்கு போற்றவை காட்டினோம் என்பது அப்ப சுவாமிகள் தேவா. அதனாலே அந்த அகப்பூஜை என்பது ஞான நிட்டைன்னு சொல்லும், ஞான நிட்டைன்னு. அந்த நிட்டை கைகூடுகின்ற வரையில் என்ன பண்ண வேணும், புற பூஜையை நன்றாக பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த நிட்டை அந்த பூஜை கைகூடுகின்ற வரையும் இந்த பூஜை விடாது செய்யவும் அவர்கள் அகப்பூஜையை செய்வார்கள். ஒரு ஒரு காலங்களிலே புற பூஜைக்கு வருவார்கள். அகப்பூஜை அவர்களுக்கு சாதகமாக ஆகிவிட்டால் இந்த புறப்பூஜையில அவர்களுக்கு விருப்பம் அதிக நகரா புறப்பூஜை வேண்டாம் நேரத்தில் விருப்பாகி இதுல அகப்பூஜையில. இன்னும் சில நேரங்களில் நீங்க இந்த அகப்பூஜை உள்ளத்துல சுவாமி தியானம் இதுகள்லாம் ஓரளவு சில சமயங்களில எப்போதாவது நமக்கு வாய்ப்புன்னு வச்சுருங்க, ரொம்ப ஆனந்தமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அது எப்போதாவது ஒரு விட வாய்க்கும், நம் போன்றவர்களுக்கு ஞானிகளுக்கு எப்போதும் வாய்க்கும், நமக்கு எப்போதாவது வாய்க்கும், அவர்களுக்கு எப்போதும் வாய்க்கும். அப்படிப்பட்டது அந்த அகப்பூஜை. அது இந்த இதுல சொல்றாரு, எய்தற்கரிய பரம்பரனை இசைந்தார் கருமத்து இசையார். எய்தற்கரிய பரம்பரனை, எய்தற்கரிய பரம்பரனை என்றால் யாராலும் காண முடியாதவனாக இருக்கிற சொல்லுவாரு. எய்தற்கு அவனை அடைகிறது சாமானியம் இல்ல, சிவனை அடைவது என்பது சாமானியம் இல்ல. எய்தற்கரிய பரம்பரனை இசைந்தார் கருமத்து இசையார்கள் யாராலும் பொருந்துதற்கரிய சிவனை நியாயத்தை அழுந்துவார் கிரியையினை செய்தற்கு இசையார். திருவருமாருடைய திருவருளாலே அந்த சிவத்தோடு கலந்து அனுபவிக்கின்ற அந்த நிலை வந்துவிட்டால் அவர்கள் கிரியை என்கின்ற புறத்திலே வந்து பொருந்த மாட்டார்கள், புறப்பூஜையே செய்ய மாட்டார்கள். செய்யது கருமம் சிறந்த பொருள் செறிந்தார் அல்ல. அப்படி புறப்பூசியை செய்கின்றார்கள்னா அவர்களுக்கு ஞானம் வரவில்லை. புறப்பூசியை செய்கிறார் என்றால் ஞானம் வரவில்லை, அந்த ஞான நிட்டை வரவில்லை. ஞான நிட்டை வராத வரையில எப்படி இருப்போம், புறப்பூசியை செய்யணும். அது வர்றதுக்கான் இதை செய்யணும், அது வர்றதுக்காகத்தான் இதை செய்யணும். ஒன்றுக்கொன்று ஆதாரமாகத்தான் இருக்கும், ஒன்றுக்கொன்று ஆதாரமாகும். காய் இல்லாமல் பழம் வராது அல்லவா, காய் இல்லாமல் பழம் வராது, பழம் வரது காய் வேணும். அது போல எய்தற்கரிய பரம்பரனை இசைந்தார் கருமத்திடையார்கள், செய்யற்கருமன் சிறந்த பொருள் செறிந்தார் அல்லது சிழுங்கணிதன் கையிற்போலும் கலைந்தவள காயக்கவர கருது கருதினரார். அதனாலே கையில ஒருவருக்கு கனி இருக்கிறது என்று சொன்னால் அந்த கனியத்தான் உண்பானதவர காய விரும்ப மாட்டாங்க. கனியை விட்டுட்டு காய விரும்புவான், உண்ணுகின்றவன் கனியத்தான உண்பான், கனியை விட்டுவிட்டு காய உண்பான். அது காய் போன்றது அந்த புறப்பூச, புறப்பூச காய் போன்றது. கனி கிடைச்சி போச்சுன்னா கனியத்தானே உண்பான். அதனாலே கையில் போலும் கலைந்தவள காயக்கர கவர கருதினரார், வையத்து ஒளிவன் மணியகத்தி வடுவாங்கிற யாரும் அருள்வார். அதனால ஒளி பொருந்திய ரத்தனம் கையில் இருக்கிறது என்று சொன்னால் சாதாரணமா இருக்கின்ற மற்ற அற்ப கல்லு யாராவது இருப்பாங்க அந்த அத்தெல்லாம் மதிப்பான ரத்தனம் கையில் இருக்கும்போது. அதனால இப்படி வந்து நியாயம் என்று சொல்லுவது, அது நியாயம் என்றால் அந்த சிவ பரம்பொருளாயிருக்கிற அந்த பொருளோடு கலந்து அழுந்ததுக்கு நேயத்தை அழுந்துதல். அப்படி அழுந்து விட்டான்னா உலகம் இனிக்காது, புறப்பூசி இனிக்காது. அந்த அகத்திலேயே அவனுக்கு சரியா இருக்கும் வேலை, உள்ளுக்குவே சரியா இருக்கும் வேலை, பூசலாராயணா இருக்கும் மாதிரி உள்ளுக்குவே சரியா இருக்கும் வேலை, உள்ளுக்குவே சரியா இருக்கும் வேலை. அந்த ஞானிக்கு அருள் வந்து எளிதா கிடைச்சு போச்சு, கிடைச்சு போச்சு. அப்படிப்பட்ட நியாயத்தை பெற வேண்டினார் வேண்டினார்க்கு காம முதலிய குற்றங்கள் அருகாவென்பது உணர்த்து வந்தார். நியாயத்தை பெற வேண்டினோருக்கு நியாயமாகிய சிவத்தோடு அத்துவிதமாக கலக்க வேண்டியவர்களுக்கு, கலக்க வேண்டு எண்ணுகின்றவர்களுக்கு காம முதலிய குற்றங்கள் அணுகாவென்பது உணர்த்துகின்றார். ஆசை முதலாம் ஆசனைத்து அறுத்தே உடலும் வெறுத்து அரிய தேசன் சிவன் பொற்பாத மலர் செறிந்தார் பரப்பை மறந்தார். ஆசை முதலா மாசனைத்தும், எல்லா வகையான குற்றங்களுக்கும் ஆசைதான் முதல் காரணம், எல்லா வகையான குற்றங்களுக்கும் ஆசைதான் முதல் காரணம், அது ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. எல்லா வகையான குற்றங்களுக்கும் ஆசைதான் காரணம். ஒருத்தன் திருடுறான்னு வச்சுக்க, முதல்ல இது ஒரு ஆசை, ஆசையினால்தான் எல்லா குற்றங்களும் வருவது. ஆசை என்பதற்கு அடிப்படை சொல்ல என்ன தெரியுமா, ஆசுன்னு, ஆசு ஆசுன்னா குற்றம். அதனால அந்த ஆசு எதுல வருதுன்னா காசுனால வருது, காசு குற்றம் ஆசும் குற்றம். வாசி வீரவே காசு நல்கிறேன், மாசின் முறையில் ஏசல் இல்லை என்றார் போல ஆசு என்பதும் குற்றம், காசு என்பதும் குற்றம், மாசு என்பதும் குற்றம். ஆசு மாசு காசு மாசுன்னா அழுக்கு. அதனால எல்லா குற்றங்களுக்கும் முதல் காரணமாக இருப்பது ஆசை. அதைத்தான் முதல்ல சொன்னார், ஆசை முதலாம் ஆசமைத்து, ஆசை முதலா மாசமைத்த அறுத்தே, ஐயாவது குற்றங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து அறுத்தே உடலும் வெறுத்து அரிய தேசம். ஐயாவது ஆசையே வந்து விட்டான்னா அவனுக்கு உடல்ல இருக்கிற பற்றும் தானே விட்டு, ஆசையை விட்டு வச்சுட்டு விட்டுனான்னு வச்சுக்க, உடல் என்ன அவனுக்கு பத்து. மாணிக்க வாசகர் எத்தனை இடங்கள்ல உடலை பத்தி வெறுக்கிறார் தெரியும், முய்ப்பால் நகரம் வயிறாக மூளை என்பது தோல் போர்த்த குப்பாயம் புக்கு இருக்கிறதில்லை. அதனாலே உடலையும் வெறுத்து அரிய தேசம் சிவன் பொற்பாதமலர் செறிந்தார். அரியதாயிருக்கின்றதும் ஒளிமுறிந்ததாயிருக்கின்றதும் சிவபெருமானுடைய அந்த பாதகமலத்தை செறிந்தார். செறிந்தார் என்றால் அந்த பாதகமலத்தை தியானம் பண்ணி அந்த பாதகமலம் வேறு தான் வேறு என்ற நிலை இல்லாமல் செறிதல் என்றால் சேர்ந்து ஒன்றி சிவன் திருவடியிலே ஒன்றி. அப்படிப்பட்ட தன்மையை வந்தவர்கள், அப்படிப்பட்ட தன்மை கிடைக்கப்பட்டவர்களுக்கு பரப்பு இல்லை, பிறப்பை மறந்தார்கள். பிறப்பை பிறப்பு ஒன்று இருக்கிறது என்று அவர்களுக்கு நினைவு வராது. எந்த நிலைக்கு வந்தவர்களுக்கு சிவத்தோடு அற்புதமாக கலந்து சிவன் திருவடி விட்டு நீங்காது இருக்கின்றவர்களுக்கு பிறப்பை மறந்தார், பிறப்பு இல்லை. பேசற்கரிய பெருமையினை பெற்றாரல்லர் கற்றாலும், ஐயாலே சிவபெருமானுடைய அந்த திருவடி கமலத்தோடு பொருந்துகின்ற அந்த ஞானம் வராதவர்கள், வராதவர்கள் நூல்கள் எவ்வளவு கற்றாலும் சரியுமாறு, நூல்கள் எவ்வளவு கற்றிருந்தாலும் அவர்களுக்கு அந்த முதல்ல சொன்ன ஞானிக்கு வருகிற பெருமை அவர்களுக்கு இல்லை. மாசு மலிந்த ஆசையினான் மயங்கி தயங்கும் மானிடரே. அதனாலே குற்றம் தருகின்ற ஆசையினாலே மயங்கி தயங்குகின்ற மானிடர்கள் எவ்வளவு நூல்கள் கற்றாலும் அவர்களுக்கு இந்த பெருமை ஞானிக்குள்ள பெருமை வராது. அவர்களுக்கு அதையாலே பிறப்பு உரியாது, பிறப்பு உரியாது. அதே பேசற்கரிய பெருமையினை பற்றாரல்ல, கற்றாலும் கற்றாலும் கற்றதினாலே ஒருவனுக்கு ஞானம் வருமானா வந்து விடாது. கற்றதினால ஞானம் உள்ள கற்றதினால ஞானம் வருமானா வந்துடாது. திருவுருள் கூட்டிட்டோம், திருவுருள் கூடினாத்தான் கற்றதினால கற்றும் சிவஞானம் இல்லா கடலுகள்ங்கிறார திருவுருள். கற்றும் சிவஞானம், சிவஞானம் என்பது அந்த கல்வியினால வந்து விடாது, திருவுருளாலதான் வரும். கற்கன் என்றே கற்கன் என்றே அது வேறு, ஆனா சிவஞானத்துக்கு கல்வி உதவுமானா முழுவதும் உதவாது. உதவாதான்னா உதவும், உதவும் என்றால் எப்படி உதவும்? ஞான நூல்களை ஞானாசிரியன்பால் சிவஞானம் பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கற்கின்றவனுக்கு அது உதவும். சிவஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கற்கின்றவனுக்கு ஞான நூல்கள் உதவும். ஞான நூல்களை கற்கின்றதுனால வருகின்ற ஞானம் அவரஞானம் என்று பெயர். அந்த அவரஞானத்தினாலே பரஞானம் கிடைக்கும். அதனாலே அவன் என்ன எப்படி இருக்க வேணும்னா, கற்கும் போது நமக்கு திருவருள் கிடைக்க வேணும், சிவஞானம் கிடைக்க வேணும் என்கிற எண்ணத்தோடு கற்கவும். அதனாலே இப்ப மாணிக்க வாசகர் படிப்பு வேண்டாங்க, கற்றவர்கள் எனக்கு வேண்டாம், எனக்கு கல்வியும் வேண்டாங்க, கற்றார யான் வேண்டு கற்பனவு இனி அமையும் போது எல்லாம் கிடைச்சு போச்சதுக்கு மேலே பிடிக்கணும். அதனாலே கற்றாலும் கூட ஆசை முதலான குற்றங்கள் போகவில்லையானால் அவர்களுக்கு ஞானம் வராது. சர்வ வியாதியாயிருக்கிற சிவன் பக்குவான்மாக்களுக்கு அல்லாது அறியப்படான் என்று உணர்த்துகின்றார் இந்த பாடலில். சுவாமி எப்படி இருக்கிறான் என்று கேட்டால் சர்வ வியாதியாக இருக்கிறான். சர்வ வியாதின்னா அவை இல்லாத இடமே கிடையாது. அதுதான் ஆச்சரிய சிவன் இருக்கிறான், சிவன் இருக்கிறான், உள்ளேயும் இருக்கிறான், விடியிலையும் இருக்கிறான், எல்லா இடங்களிலும் இருக்கிறான், இல்லாத இடமே இல்லை. இது போல பூவில் நாற்றம் போன்றுயர்ந்து எங்கும், பூவில் நாற்றம் போன்றுயர்ந்து எங்கும் ஒளிவரணறிந்து எரிய உரிமை திருவண்டபுரம். பூவில நாற்றம் எப்படி இருக்குது? பூ முழுவதும் இருக்கிறது, உலகம் முழுவதும் சிவன் இருக்கிறான். பூவிலே முழுவதும் மனம் இருப்பது போல, பூ முழுவதும் மனம் இருப்பது போல உலகம் முழுவதும் சிவன் இருக்கிறான். பாலில் நெய் போலவும், பூவில் மனம் போலவும், மணியில் ஒளி போலும், விரையில் தீ, விரையில் தீயினன் பாலில் விடுமை போல் மறையனங்களுடன் அமைப்பு. தெரியலையே இருக்கிறான்னு தெரியலையே அப்படிங்கிறீங்களா? சித்தியார்கள் சொல்றாரு, எங்கும் தான் நிறைந்து சிவந்தான் ஆகி எல்லாரும் காணவே வேண்டும்தான் நியாயம்தானே? இத்தனை அன்பும் எங்கும் பிரகாசம் ஆனந்த மூர்த்தியாக இருக்கிறார் என்றுதானே எல்லாரும் சொல்றாங்க. எல்லா ஞானிகளும் சொல்றாங்க, ஒரு இடத்துல இருந்தானா அவன் சர்வ வியாபின்னு பேர இல்லை, ஒரு இடத்துல இருந்தானா சர்வ வியாபின்னு பேர இல்லை, அவன் சர்வ வியாபகம் உடையவன். அப்படி இருக்கிறவன் எல்லாருக்கும் தெரியணும்ல அப்படிங்கிறீங்களா? தெரிய மாட்டான்டா. ஏன்னு கேட்கிறீங்களா? இங்கும் தான் நிறைந்து சிவன் இருந்தானாலே எல்லாரும் காணவே வேண்டும் தான், இங்கும் தான் அந்தகருக்கு இறங்கியுள்ளார். சூரிய எங்க இருக்கிறானா, ஒரு இடத்துல இருக்கிறானா, எங்கும் இருக்கிறான். ஏன் பிறவி குழந்தைக்கு தெரியலையே? கண்ணு இல்லாதவனுக்கு தெரியும், சூரியன் தெரியும். அப்ப சூரியன் எல்லா இடங்கள்ல இருக்கிறது பொய்யா, இவனுக்கு தெரியாம இருக்கிறது பொய்யா? இவனுக்கு தெரியாம இருக்கிறதான், தெரியாமையினாலே சூரியன் இருக்கிறது தெரியவில்லையே, சூரியன் எல்லா இடத்துலயும் இருக்கிறான். அது போல சிவன் எல்லா இடத்துல இருக்கிறான், ஞானக்கண் இல்லாதவனுக்கு தெரிய மாட்டான். இங்கும் தான் நிறைந்து சிவன் இருந்தானாகி எல்லாரும் காணவே வேண்டும் தான் இல்லை, இங்கும் தான் அந்தகருக்கு இறங்கி இருளார். அந்தகருக்கு இறங்கி இருளார். ஈசன் அருக்கண் இல்லாருக்கு ஒளியாயே இருளாம். அருக்கண் இல்லாதவனுக்கு சிவன் எப்படி இருக்கான? ஒளியாட்டா இருக்க, இவனுக்கு இருளா இருக்கு. இவன் கண்ணுக்கு எப்படி சூரியன் இருளா இருக்குதோ, கண் இல்லாதவனுக்கு சூரியன் இருளாக இருப்பது போல ஞானம் இல்லாதவனுக்கு சிவன் இருளாக இருக்கான். அதத்தான் ஓராதார் உள்ளத்துள் போராதார், அவனை சிந்தித்து தியானம் பண்ணி அதனாலே ஞானம் பெறாதவருடைய உள்ளத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் அவன் ஒளியாச்சார். அவன் அவன் ஒளியா தான் இருக்கிறான், அந்த ஒளியை அவனால பார்க்க முடியும். அதனாலே சூரியனே துண்ணிருது, சூரியனே துண்ணிருது. ஞானிகளுக்கு சோதியா இருக்கிற, அஞ்ஞானிகளுக்கு இருளா இருக்கிற. சோதியனே சிவன் உரியா இருளா உரியாப்பா, ஆதி அர்த்தம்ல அரும்பொரு ஜோதிப்பா, பரஞ்சோதிப்பா, பேரொழிப்பா, சோதி புழம்புப்பா, இப்படிதான் உருளா சொல்லுது. அப்புறம் இருள்னு சொல்றாரு என்ன காரணம் என்றால், அஞ்ஞானிகளுக்கு இருளாகும், மெஞ்ஞானிக்கு ஒளியா, சோதியனே துண்ணிருது போன்றா பெருமையன் என்பது சிவபுராணம். அதனாலே இப்படி அனமலத்தினாலே கண்ணிழந்தவர்களுக்கு எங்கு நிறைந்திருக்கின்ற சிவனை காண முடியாது. அது அதே கருத்து சொல்ற, காணார் மலத்தார் கண்ணிழந்தார், மலத்தார் கண்ணிழந்த அனமலத்தினாலே ஞான கண்ணை இழந்தவர். கலந்தியே எங்கு நிறைந்தாலே சேனாரவி தனை காணார், கண்ணிழந்தார் எங்கு நிறைந்திருக்கின்ற சிவனை இது இரவியை காணமாட்டார். சேனார் இரவி தனை காணார், சிறந்த ஒளியை இழந்தார். ஞான கண் இல்லாதவன் சிவனை காண முடியாது, இந்த கண் இல்லாதவன் சூரியனை காண முடியாது. இவ்வளவு தெளிவா சொல்றார், சிறந்த ஒளியை இழந்தார். கோணாயினையும் பூணனவே கொண்டான அடியை கண்டார்கள், மானாமூல மலவலியை மாய்த்தார வந்தனும் வலியாலே. கோணலையுடைய சர்ப்பத்தையும் சர்ப்பத்தை ஆரணமாக பூண்டவனுடைய சிவபெருமானுடைய திருவையை கண்டவர்கள், பொல்லாததாயிருக்கின்ற மூலமலத்தினுடைய வலிமையை மாய்த்து விட்டார்கள். மூலமலத்தினுடைய வலிமையை மாய்த்து விட்டார். மூலமலத்தினுடைய வலிமையை மாய்ப்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆணவமலத்தினுடைய வலிமையை மாய்க்கன்னா சாமானியம் அல்ல. கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் சொல்றான்ல, கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் சொல்றான், லாபம் நடிச்சேன் இவன் நடிச்சேன் இப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், எனக்கு நகர் யாரும் இல்லைன்னு சொல்லி அவன்கிட்ட இருக்கிற மலத்தை அவன் வெல்ல முடியாது. அவன் வெல்ல முடியாமன்னா அதெல்லாம் பண்ணு சொல்லி, இந்த மலத்தை வெல்ல முடியாமல் வெளியில வென்றேன் சொல்லு. அதனாலே வெல்லுவது என்று சொன்னால் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற மும்மலங்கள் ஆகிய பகவர்களை வென்றவன் தான் வந்தவன். அதனாலே அந்த மூலமலத்தை வெல்லுவதற்கு யாரு கட்டிக்காரன்னா சிவன் ஒருவன் தான். அதனாலதான் அந்த இருளை ஓட்ட முடியும். புலிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம், புலிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். ஒன்று மேலில் இருந்து ஒழிக்கும் எனும் இருள் அடராது, உயிர் உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துள்ளது எனும் திரிமலத்தில் குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினேன். அதனாலே அதை சொன்னார் இந்த கடைசி வரியிலே, மானாமூல மலவரியை மாய்த்தார் அவன் தன் வலியார், அவன் தன் வலியாரே சிவபெருமானுடைய வலிமையினாலே மூலமலத்தினுடைய வலிமையை வாட்டிவிட்டார். அப்படிப்பட்ட சிவஞானிகள், அப்படிப்பட்ட சிவஞானிகள் எஞ்ஞாண்டும் நேயத்து விட்டு நீங்கார் என்பது உனக்கு. அப்படி மூலமலத்தை மாய்த்தவர்கள் சிவஞானத்தை பெற்று விட்டார்கள். சிவஞானத்தை பெற்று விட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், சிவத்தை விட்டு நின்றாது. சிவம் வந்து எப்படி இருக்கும் என்று கேட்டால், எல்லா இடங்களில் இருந்தாலும் அவர்களுக்கு பிரியமுடையவனாய் அவர்களை விட்டு நீங்காமல் அங்கிருப்பார். அதுக்கு உண்மை சொல்றாரு, வாயு எங்கும் செஞ்சரித்தாலும் ஆகாயம் தான் அதுக்கு ஆதாரமாகும். வாயு காற்றுக்கு ஆதாரம் எது என்று கேட்டால் ஆகாயம், காற்றுக்கு ஆதாரம் தங்குமிடம் ஆகாயம் தான். எல்லா இடங்களும் அதுக்கு பிரதான இடமா இருக்கிறது ஆகாயம். அது வான மதனை நீங்காது வாயு வரைந்தும் அதனை போல் ஞானமயனை நீங்காறுகள் ஞானத்தவரும். ஞானமயனாய் சிவபெருமானை விட்டு ஆகாயத்தை விட்டு காற்று நீங்காதது போல, ஆகாயத்தை விட்டு காற்று நீங்காதது போல ஞானிகள் சிவனை விட்டு நீங்காமல் இருப்பார். அது எப்படி சொல்றாருன்னா, நடுக்கத்தும் தேனின் மொழியார் இணைத்தோடை திளைக்கும் பொழுதும் சினஞ்சிறிய ஊனத்தினரை உவர்த்தொடுக்கும் பொழுதும் யாதாம் ஒரு பொழுதும் கையாலே அவர்கள் இந்த உலக இன்பங்களில் ஈடுபட்டாலும் அதற்கு மேலே வந்து வேறு அச்சக்காரர் அச்சம் வருகின்ற காலத்திலும் அதற்கு மேலே சத்துருக்கள் வந்த காலத்திலும் எந்த காலத்திலும் அவனை மறவாம சிந்திப்பார்கள். எந்த வேளையிலும் அவனை சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். அது வந்து பத்தராய் பணிவார் புராணத்துல சொன்னார். அது கேட்கிறார், நின்றும் இருந்தும் கிடந்தும் என்பது நம்முடைய நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் நின்றாலும் உயிர்ந்தாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் அலற்பாதும் உருகாலும் மறவாத குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்கார். பத்தராய் பணிவார் புராணம் எந்த வேளையிலும் சிவத்தோடு கலந்துருப்பார். எந்த வேளையிலும் அதுதான் இது சம்பந்த சுவாமி உண்ணினும் பசித்தினும் உறங்கினும் உண்மலர் அடியாளால் உறையாத துன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நலந்தீங்கள் உன்னை மறந்த எந்த வேளையிலும் சிவத்தை மறவாது இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு சிவன் எப்படி இருக்கிறான் என்றால் அவர்களோடு கூடவே இருந்து அவர்களுக்கு வருகிற இன்ப துன்பங்களை எல்லாம் அவன் ஏற்றுக் கொடுக்கிறான். அவர்களுக்கு வருகின்ற இன்ப துன்பங்களை அவன் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஜாதகத்தை பண்ணி விடுறான். யாருக்கு ஜாதகத்தை பண்றான்? ஞானிகளுக்கு ஜாதகத்தை பண்ணி விடுறான். பட்டணத்தார கூட்டிட்டு போன கழுவுற வரையிலும் அவரு மேலையும் கோவிச்சுக்கல, கூட்டிட்டு போன மேலையும் கோவிக்கல, பத்திரிய அந்த ராக மேலையும் கோவிக்கல, ஒன்றும் கோவிக்கல. கழுமர வரையிலும் போனாரு, கழுமர வரையிலும் போனாரு, கழுமரத்தை பார்த்து பாட்டுனாரு பாடினாரு, கழுமரம் எரிஞ்சு போச்சு, கழுமரம் எரிஞ்சு போச்சு. இப்ப சிவன் யாருக்கு ஜாதகம் பண்ண? ஞானிக்கு ஜாதகம் பண்ண, ஞானிக்கு ஜாதகம் பண்ண. அதனாலே சிவன் அவர்களை விட்டு நீங்காமல் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு ஜாதகமாக சிவஞானிகள் முதலாயினாருக்கு சிவன் தோன்றி நிற்கும் முறைமை உணர்த்து வந்தார். அது எப்படின்னா நிம்மலனான சிவன் விடயங்களிலே அறிவு வேறுபடும் தன்மையை ஒளிந்த ஞானிகளுக்கு எவ்விடத்தும் தோன்றி நிற்பார். பரஞானிகள் பரமஞானிகளுக்கு உலகப் பொருளிலே அவர்களுக்கு இச்சை வராது. உலகப் பொருளில் இச்சை வராமல் இருக்கின்ற பரமஞானிகளுக்கு சிவன் எங்கும் தோன்றுவார். அவர்கள் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீர்க்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்றார் போல எங்கு பார்த்தாலும் சிவன் தெரியும். எங்கு பார்த்தாலும் சிவன் தெரியும். சிவனையே பார்த்தா கூட வேறதான் தெரியும். இதுதான் ஒரு அதிசயம். அவர்களுக்கு எங்கு பார்த்தாலும் சிவமாக தெரியும். அப்பர் சுவாமி கைலை காட்சி கண்ட போது என்ன பண்ணாரு? மாதப்பறை கண்ணியானை மலையான் மகளுடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர்களும் புகுவேன் யாரும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதம் மடப்பிடியோடும் கழிவு வருவன கண்டேன் கண்டேன் அவர் விருப்பாலும் கண்டறியாத கண்டேன். இப்படி சேவலும் மயிலுமாக வருகிறது, அது சிவமும் சித்தியும். யானை பிடியும் கழிதுமாக வருகிறது, அது சிவமும் சித்தியும். இப்படியே ஒவ்வொரு பொருளும் சிவமும் சத்தியமாக தெரிந்தது. ஞானிகளுக்கு சிவமும் சத்தியமாக தெரிகிறது. அதுதான் எங்கும் சிவன் தோல்வார். எங்கும் அவர் பார்க்கும் இடமெல்லாம் சிவன் தெரியும். அதுதான் பரம ஞானிகள் தோன்றும். மயக்க மறுத்த யோகர்க்கு மருமதயம் மலர் மீது. அதனாலே ஞானிகளுக்கு கீழே யோகிகள். யோகிகள் என்பவர்கள் சிவ யோகி சிவஞானி. சிவஞானி மேல அவர்தான் எவரெஸ்ட் சிவஞானி. அதுக்கு கீழே சிவயோகி. சிவயோகிகளுக்கு எங்கே தோன்றுவார் தெரியுமா? இதயத்திலே தோன்றுவார். சிவஞானிக்கு உள்ளேயும் தோன்றுவார், வெளியிலையும் தோன்றுவார், பார்க்கிற நம்மெல்லாம் சிவன் தோன்றுவார். அது ஸ்பெஷல் செல்வி. சிவயோகிக்கு எப்படி இருப்பார் கேட்ட உள்ளே தோன்றுவார். அதே மயக்க மறுத்த யோகருக்கு மருமதைய மலர்ந்தது. பயக்கும் பலத்தை பாவக நீர் பார்ப்பார் நமக்கு பாங்குறவே. அதற்கு கீழே இருக்கின்ற கிரியையாளருக்கு அந்தனருக்கும் எழுதுறார் உரையில. காரகபத்தியின் இடத்திலே காரகபத்தியம் ஆகவனியம் தட்சணாக்கினி என்று கூறப்பட்ட மூவக அக்னி இடத்தில் தோன்றி அவர் விரும்பிய பலனை கொடுப்பார். அதனால கிரியையாளருக்கு அந்த அக்னியிலே தோன்றி காட்சியை தருவான். அவர்கள் விரும்புகின்ற அவர்கள் பாவிக்கின்ற பொருளிலே அவர்கள் பாவிக்கின்ற பொருளிலே அவர் காட்சி. அதற்கு மேலே மட்டுமல்ல ஆன்மாக்கள் என்றும் தரிசித்தற்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஞானம் உடையவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் எல்லாருக்குமாக அவன் என்ன பண்ணுகிறான்? சிவலிங்கம் முதலிய திருவுருவங்களிலே எழுந்து முடியுமான். எல்லாருக்கும் அவன் என்ன பண்ணுகிறான்? பொதுவாக சிவலிங்கம் முதலிய திருமேனிகளிலே இருந்து அவர்களுக்கு அவன் பண்ணுகிறான்.
1: ஓம் நமஃ சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: களரிற்றறிவார் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அப்படி மகேஷ் பூஜை நடந்த பிறகு அங்கு சில நாள் தெரிஞ்சிருந்து தினந்தோறும் கோயிலுக்கு செல்லுவது, சாமியை வணங்குவது, வாழ்த்துவது, பாடுவது. திருவாரூர், திருவாரூர் பூலோக கைலாயம் என்று சொல்லப்படும் பிருதிவிஸ்தலம். மகாசிவ மகாலட்சுமி முதலாக எண்ணில்லாத தேவர்களும் முனிவர்களும் அருளாளர்களும் போற்றி பாடி பரவி அருள் பெற்ற திருத்தலம் என்று சொல்வார்கள். பூங்கோயில் என்று பெயர், கவலாலயம் என்று பெயர், கவலைப்பொறி என்று பெயர். அளவில்லாத பெருமை ஒரு இரு முதுகுள்ள சக்கரவர்த்தி தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்த தியாகராஜ பெருமானை அங்கே ஸ்தாபிதம் பண்ணினார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பதியில சேரருபுரான் ஆரூரரும் சென்று வழிபாடு செய்து அதன் பிறகு கன்னிநாடு என்கின்ற பாண்டி நாட்டுக்கு சென்று சாமியை வணங்க வேண்டும் என்று சுந்தரர் எண்ணினார். அப்படி எண்ணிய போது அந்த செய்தியை சேரர்கிட்ட சொல்ல சேரர் தானும் கூட வருகிறேன் என்றார். பாண்டி நாட்டு தலைவராகிய சுக்கநாத சுவாமி அவருக்கு திருமுகம் கொடுத்து அனுப்பினார். அதனால அப்படி திருமுகம் கொடுத்த சுவாமியே நாம் சென்று தரிசிக்கலாம் என்று இது நல்ல வாய்ப்பு. சுந்தரரோட சென்று தரிசிக்கிறது எவ்வளவு வாய்ப்பு! சுந்தரரோட போய் சோமசுந்தர கடவுளை கும்பிடுறது எவ்வளவு சிறப்பு என்று எண்ணியால சுந்தரபுரி சுவாமிகளும் சேரமான் பெருவாளும் மற்ற பரிகரங்களும் எல்லாம் ரேக்கெட்ல ஜாமான்களை நிறைய ஏற்றிக்கிட்டு பரிவாரங்களோடு சென்றால் அரசராகினாரே எல்லா வகையான வசதிகளும் எல்லா வகையான பொருளும் உடன் கொண்டு சென்றார்கள். இருவர் திருவுள்ளமை இசைந்த பொழுதில் எழுந்து திருவாரூர் ஒருவர் மலத்தால் உக்கரங்கி உடன்பாட்டருளால் ஒன்றி மருவ உரிமை பொருந்திற்ற வரம்பில் பணிகள் வாகனங்கள் பொருவில் பண்டாரம் கொண்டு பொதுவாறு உடன்போம். சமயலாலிருந்து சமயலுக்கு அவங்களுக்கு சகலமும் உடன் வர சென்றார்கள். அப்படி சென்று திருவாரூர்ல இருந்து கீழ்வேலூர் இறங்கினார்கள். திரு கீழ்வேலூர் இறங்கி அதுக்கு மேல நாகக்காரோணம் படிந்தார்கள். அதுக்கு மேல திருமறைக்காடு சென்றார்கள். திருமறைக்காடு சென்ற போது வேதாரண்யம் என்பது திருமறைக்காடு. அந்த திருமறைக்காடு சென்று சுவாமியை வணங்கினார்கள். வணங்கிய போது அங்கே இரண்டு பெருமக்களும் செய்த அந்த அரிய நிகழ்ச்சியை எண்ணிக் கொண்டார்கள். திருமறை காட்டில இந்த கோயில்ல தானே திருநாகர சுவாமி கதவு திறக்க பாடினாரு, சம்பந்த சுவாமி கதவு அடைக்க பாடினாரு, அப்படிப்பட்ட கோயில் அல்லவா என்று எண்ணி இருவரும் அடவில்லாத காதல் கொண்டு வணங்கினார்கள். வேதாரண்யத்துல முன்னீர் வளங்கள் மறைக்காட்டு முதல்வர் கோயில் சென்றிறங்கி சென்னீர் வாயுமர் திருநாவுக்கரசும் புகழி சிவக்கன்றும் அந்நேர் திறக்க அடைக்க எனப்பாடும் திருவாயில் அடைந்து நன்னீர் ஒளியும் விழியினராய் நாயன்மாரை நனைந்து இறங்கி அளவில்லாத மகிழ்ச்சியினாலே வணங்கினார்கள், வாழ்த்தினார்கள், பாடினார்கள். அப்படி பாடி பரவி படிந்து அதற்கு மேலே கோடிக்குளகர் கோயிலுக்கு சென்றார்கள். அந்த கோடிக்குளகர் கோயில் கடல் ஓரமாக இருக்கிறது, மக்கள் அதிகம் குடியில்லாத இடத்துல சாமி இருக்கிறது. இப்பவும் அப்படித்தான் இருக்குது அந்த கோடிக்குளகர் கோயில். அங்க சாமி இப்படி தனியா இருக்கிறியே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு பாடினார் சுந்தரர். அதன் பிறகு திருப்புத்தூர் இறங்கினார், மதுரை வந்து சேர்ந்தார். சேரமான்போலரும் அச்சேரல்வரானும் பணிப்போல் ஆரமார் வரை மதுரை ஆடவாயினில் வணங்க வாரமா வந்தனைய வணுதியார் மனக்காதல் கூறமா நகர் ஒழித்து எதிர்கொண்டு உடுவுக்கார். அப்படி மதுரைக்கு சுந்தரமுனி சுவாமிகள் வருகிறார், சேரமான் பெருமாள் வருகிறார் என்கின்ற அந்த செய்தியை கேட்டவுடனே பாண்டிய மன்னன் அளவில்லாத மகிழ்ச்சி கொண்டு அந்த மதுரை நகரம் முழுவதையும் அலங்கரித்து சுந்தரமொழி

0: மரம் வருவார்கள் இறங்கி வந்தொண்டர் வழித்தொண்டு தருவாரை போற்றி தாழ்ந்து எழுந்து வாழ்ந்தவர்கள் பெருவாய்மை மரபுணைந்து பெருமகிழ்ச்சி வழங்கினார். அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேர்மான் குருவாரும் திருவார வாயில் இருக்கிற சொக்கநாதரையும் மீனாட்சியையும் வணங்கினார்கள், வாழ்த்தினார்கள், பாடினார்கள். ஆனால் மதுரையில சுந்தரமூர்த்தி சுவாமி பாடிய தேவாரம் கிடைக்கவில்லை, மதுரைக்கு பாடின தேவாரம் கிடைக்கவில்லை. படியேறு புகழ்ச்சியர் பெருமானும் பார்வை வீழ்ந்து அடியனை பொருளாக அளிக்க தகுந்த முகக்கருணை முடிவேதன் அறிந்திலேன் எனமொழிகள் நெடுவாட வெளியேறு கொன்றையார் முன்பறவை கழிவுகின்றார். அடியனை ஒரு பொருளாக எண்ணி எனக்கு திருமுக அனுப்பிச்சியே சாமி, கடிதம் எழுதி பாடபத்திரன் மூலமா அனுப்பிச்சியே சாமி, அந்த கருணையை நான் என்னவது சொல்வேன் என்றெல்லாம் வணங்கி வாழ்த்தினார். எம்பியனார் உடன் கிளியர் தாம்படிந்து சேரருடன் நம்பியுமன் புறத்தனைய நன்மியபீர் உபகையால் கும்பருகிறான் கோயிலில் நின்று உடன்குடு போய் இருவருக்கும் பைம்பொன்மணி மாளிகையில் குறை வருத்தார் பஞ்சவனார். அதனால பாண்டியன் நம்பியாரையும் சேரமான் பெருமானையும் அழைத்துக் கொண்டு சென்று தன்னுடைய அரண்மனையிலே இருக்க வைத்து அவர்களுக்கு சிறப்பான முறையில பூசைகளை செய்து அதன் பிறகு மாவீரர் பூசையும் சிறப்பாக நினைத்தனான் பாண்டியன். அந்நாளில் மதுரை நகர் மருங்கரணார் அமரபதிகள் பொன்னார அணிமார்கள் பொறவலர் மூவரும் போத சென்னாவின் முனைப்பாடி திருநாடல் சென்றிறங்கி சொன்னாலைகளும் சாற்றி தொழ திருப்புவனத்தை அடைந்தார். அதற்கு மேலே மற்ற பதிகள் எல்லாம் சென்று வணங்க வேண்டும் என்று எண்ணினார். அதற்கு மேலே திருப்பூவனத்துக்கு சென்றார்கள். திருப்பூவனத்துக்கு சென்றார்கள். அது வைகை நதி கரையில இருப்பது. அப்படி திருப்பூவனம் போய் சென்று சாமியை பாடி பரவினார். அதுக்கு மேலே திரு ஆப்பனூர் திரு ஏடகம் வணங்கி அதற்கு மேலே திருப்பரங்குன்றுக்கு வந்து வணங்கினார்கள். அப்படி திருப்பரங்குன்றுக்கு வந்து வணங்கும் போது அந்த அஞ்சுகுண் என்கின்ற பாட்டு பாடியிருக்கிறார்கள். அப்படி பாடி அதை மூவர்களும் கேட்டு அவர்கள் அஞ்சினார்களா, இவர் பாடிய பாட்டை கேட்டு அவர்கள் அஞ்சினார்களா, அளவில்லாத மகிழ்ச்சியினாலே பயந்து வணங்கினார்கள். அதன் பிறகு அயாலே திரு குற்றாலம் சென்று கூத்தரை வணங்கினார்கள். திருநெல்வேலியில் சென்றார்கள். அங்கே நெல்லையப்பரை வணங்கி ராமேஸ்வரமும் சென்று வணங்கினார்கள். அங்கிருந்தே திரு சேரீஸ்வரம் பாடியிருக்கிறார் சுந்தரர். ராமேஸ்வரத்தில் இருந்த மொழியில் திரு சேரீஸ்வரர் என்கிற இலங்கையில் இருக்கிற அந்த திருத்தலத்தை பாடியிருக்கிறார். திருச்சொழியருக்கு வந்து வணங்கி பாடுகிறார். காணப்பெருங்குன்ற காளையார் கோயில வந்து பாடினார். இப்படி எல்லாம் பாடி பரவி பணிந்து திரு புனவாயில் வந்து வணங்கி பாடி இப்படி பாண்டி நாட்டில உள்ள தலங்களை எல்லாம் வணங்கி பாடி அரசர்கள் விடை கொண்டு மீட சேரமானும் சுந்தரரும் நம்முடைய சோழ நாட்டுக்கு வந்து விட்டார்கள். பாலாளீச்சரம் இறங்கி அதன் மருங்கு பலபதியும் வேதாதி நாதங்களும் வணங்கி நின்று வரைவினுடன் சூதாரும் தொடர்முறையார் மணிவாய்க்கு கோத்தரவு சேதாம்பல் வாய்தகத்தில் திருவாரூர் வந்தடைந்தார். திருநாவலூர் என்ற சேரகுலகன்றும் வருவாரை திருவாரூர் வாழ்வாரில் எதில் உள்ள கரு காதல் உறவுடங்கி தம்பெருமான் கோயிலில் துருகார்வத்தோடு விரும்பும் விரும்பீறு பரப்புகின்றார். இருவரும் அயாரே கோயிலுக்கு சென்றார்கள். கோயிலுக்கு சென்று தியாகராஜ பெருமானை வணங்கி பாடினார்கள். அதற்கு மேலே பறவையார் மாளிகைக்கு வந்தார்கள். பறவையார் மாளிகைக்கு வந்து அங்கே வேண்டிய சிறப்புகளை எல்லாம் செய்தார்கள். சேரமான் பெருமாள் மிக்க மகிழ்ச்சியோடு அவர் செய்த உபச்சாரங்களை ஏற்றுக்கொண்டார். எங்கும் உள்ள அடியாருக்கு ஏற்ற முசு செய்தபடி நங்கை பறவையார் உள்ள நம்பி எழுந்துள்ள திங்கள் முடியார் திருவவிளை பரவி சேரமான் பெருமாள் எங்கும் உள்ள அடியாருக்கு ஏற்ற முசு செய்தபடி குங்கு முயற்சி ஒரு மொழி புக்கார் முயற்சி குரு மொழி. அதனால சேரமான் பெருமாள் அந்த திருவாரூர் பகுதிகளில் இருக்கிற அடியார்களை எல்லாம் வரவழைத்து அவர்களுக்கெல்லாம் சிறப்பான முறையில பூஜையை செய்து நிறைய பொண்ணையும் பொருளையும் வாரி கொடுத்திருக்கிறார்.
1: அடியார் எடுத்து
0: மகளிர் பூஜை பண்ணி அவர்களுக்கு நிறைய தர்மத்தை பண்ணியிருக்கிறார்.
2: தம்பிரானை தொழுது அருளார் போன்று தொண்டர் சார்ந்தனைய நம்பியாருடன் சேர நன்னாட்டரசனாராய பைம்பொன்மணியில் பைம்பொன்மணியில் முடிக்கலறி கடிவாழ்தாமம் பயணமுடன் செம்பொன்னு மதிலாரூர் பொழுது மேல்வார் செல்கின்றார். அப்படியே திருவாரூரை வணங்கி மேல்வார் வருகிறார்கள். காவேரி தென்கரை இருந்த போது சுந்தரவே சேரமான் பெருமாள் எங்கள் நாட்டுக்கு

0: எங்க நாட்டுக்கு வரவேணும் என்று சொல்லி சுந்தரரை விரும்பி அழைக்க அவரும் உடன் கொண்டு பறவை அடத்துல சொல்லிட்டு புறப்பட்டாரு. இருவரும் ஆயாலும் வந்து கொண்டிருக்கிறார்கள் மேற்கு முகமாக திருவாரூர்ந்து. அப்படி ஆறுமுறை வணங்கி அதற்கு மேலே காவிரி கரையிலேயே வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்தவர்கள் ஆயார கண்டியூர் வந்து தாருகிறார். அன்புருக்கும் சிந்தையுடன் பணிந்து புறத்தடைந்தார்கள். கண்டியூர் அன்புருக்கும் சிந்தையுடன் பணிந்து புறத்தடைந்தார்கள். அப்படி திருவையாற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற கண்டியூர்ல வந்து சாமியை கும்பிட்டார்கள். கண்டியூர் தான் பரமனுடைய சிறந்த பீடதலம் திரு கண்டியூர். வடகரையில் திருவையாறு எதிர்ந்து வருது. வடகரையில திருவையாறு தெரிந்தது. தென்கரையில கண்டியூர், வடகரையில திருவையாறு தெரிந்தது. அப்படி தெரிந்த கும்பிட்டார்கள். ஊடு தெரிந்தது, கோபுரம் தெரிந்து கும்பிட்டார்கள். உடல் உருக உள்ளுருக உச்சி என்னை குறித்தது கடல் வளர்ந்த தினப்பெருந்து காவிரியை கடந்தியை தொடர்புடைய திருவடியை தொழுவதற்கு நினைவுற்றார். அதனால வெள்ளம் கடல் போல போய்கொண்டு இருக்கிறது. அந்த கரையில திருவையாறு இருக்கிறது. அங்கே சென்று சாமியை கும்பிடுவதற்கு எண்ணினார்கள். எண்ணினால் ஐயார் அதனை கண்டு தொழுது அருளாரூர சபை நோக்கி செய்யாள் விரியா சேரமானந்தர்மான நொழி செய்கின்றார். வையார் கண்டர் மதுவு திரு வையார் இறைஞ்ச மனுமுடியும் ஐயார் என்பது இவ்வாறு கடந்து பண்ணுவோம் நாம் என்ன. அதனால ஐயாறு இருக்கிற பெருமானை கும்பிட வேணும், இந்த காவிரியை கடந்து வேணுமே, அதுக்கு என்ன செய்யலாம் என்று கேட்டாரு. சுந்தரரை நீங்க அருள் பண்ண வேணும்னு சுந்தரரை வேண்டிக் கொண்டார். யாரு வேண்டிக் கொண்டது? சேரமான பெருமாள். கேரள நாட்டில இருந்து வந்திருக்கிறாரு. மறுபடியும் இங்க வந்து கும்பிடுறதுல சாமானியமா இல்லை. அதனால எப்படியும் ஐயாரை கும்பிடணுமே என்று சொன்னார். அப்போது ஆறு பிரிவு இருதரையும் பொருள் விரும்பி எழுவது போல் வேறு நாவாய் ஓடங்கள் வீடு செல்லா வகை கேட்பார். அதனால ஓடங்கள் எல்லாம் செல்லறதுக்கு எழுவதற்கு அதிகமான வெள்ளம் இருந்தபடியினால ஓடங்கள் எல்லாம் கட்டிட்டு ஓடக்காரை விட்டுட்டு போட்டார். அதனாலே இந்த ஆற்ற கலப்பு அறிவு என்று எண்ண முடியாது இருந்தது. வெள்ளம் நிறைய வந்து அதுல என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது அல்லவா? ஓடக்காரனே பயந்துட்டு கட்டிட்டு போயிட்டாருன்னா அப்புறம் எப்படி என்ன கடக்க முடியும் மற்ற வகையாலே? ஆறு பெருகி இருகரையும் பொருள் விசிங்கில் எழுவது போல் வேறு நாவாய் ஓடங்கள் மீது செல்லா வகை மகைப்ப நீர் விளங்கும் திருமீன் நிறுத்தர் வாதம் பணிந்த அன்பில் ஆறு வெறியா செலவுரியாது தெரியாது அழைத்து பாடுவார். அதனால இப்படி ஓடக்காரன்லாம் போய்விட்டான். உன்னை பார்க்காமல் தரிசிக்காமல் போக மனம் வல்ல. அதனால இந்த ஆறு நெறியாக நாங்கள் வர வேணும். ஆறு நெறியாகன்னா ஆற்றையே வழியாக கொண்டு வர வேணும், வேற வழி இல்லை. அதனால அருள் வந்த போது என்று சுவாமியை அழைத்து பாடுவார் பாடுவார் சுவாமியை அழைத்து பாடுவார். திருவையாற்றில் இருக்கிற சாமியை அழைத்து பாடுவார். திருவையாற்றில் இருக்கிற சாமியை பாடுறது வர திருவையாற்று சாமியை அழைத்து பாடுவார். அப்ப பாடியதுதான் அந்த வரவும் பரிசுங்கிற தேவாரம். இக்கரையில இருக்கிறார் சுந்தரர் சேரமான் பெருமாளும், சுவாமி அக்கறையில இருக்கிறார். அக்கறையில போய் இருக்கிற சாமி கும்பிட ரொம்ப அக்கறை, ஆறு இடம் கொடுக்கல. அதனால சாமியை அழைத்தார். பரம் பரிசு ஒன்று அரியே நான் பண்டு உண்மை பயிலாதே வழிபாடு செய்தல் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. இது முன்னையே நான் பழகி இருக்க வேணும் பழகாம விட்டுட்டேங்க.
1: பரவும் பரிது ஒன்று அறியேன் பண்டே உண்மை பயிலாதே இரவும் பகலும் நினைந்தாலும் எய்த நிறைய மாட்டேன். நான் கரவில் அருவி கவு உண்ண செங்கம் குலைக்கு கருப்பாலை அறவந்திரை கவிரி கோட்டத்து ஐயாருடைய ஐயாருடைய அடிகளோ.
0: உபகாரத்துக்கு அதுல ஏராளமான உட்காரம் சொல்லுவா, அடிகளூர்னு ஒரு சொல்லவா, அடிகளூர் கூப்பிடுறார், அடிகளூர்னு அழைக்கிறார்.
1: தனிற்குள் பதியே ஒத்தேன்.
0: இப்போது எப்படி இருக்கிறேன்னா, ரொம்ப பசியுடையவன், மத்தியான வேலையில ரொம்ப பசியுடையவன், எப்படி அன்னத்தை விரும்பி இருப்பானோ அது போல இருக்கிறேன், உள்ள விரும்பி இருக்கிறேன், உன்ன பார்த்துங்கிற பசி.
1: தனிற்குள் பதியே ஒத்தேன், கண்டேன் உண்மை காணாதே, எதிர்த்து நீந்த மாட்டே நான்
0: நீந்த முடியுமா,
1: எதிர்த்து நீந்த மாட்டே நான் எம்மா அந்தம்மா அந்தம்மா. அதை விதிர்த்தும் மேகம் மலை ஒழிய வெள்ளம் பறந்து உரைகிதறி அதிர்க்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடையாரிகளோ கூடியடியார் இருந்தாலும் குணமொன்றில் குறிப்பில்லேர் தேடி எங்கும் காண்கிறேன் திருவார் ஒரே திண்டிப்பன் கூடியிருந்து உணர்கிறேன் உண்மை தொண்டன் உரனேன் ஆடுந்திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ.
0: இப்படின்னு பாடி ஐயாருடைய அடிகளோ ஐயாருடைய அடிகளோன்னு கூப்பிட்டாரு சாமி. இப்படி கூப்பிட்ட போது இந்த சத்தம் ஐயாற்றில் இருக்கிற ஐயாரப்பருக்கு கேட்டு கேட்டதுன்னு சொன்னா, இப்ப இந்த சுந்தரரும் ஜெயரமான் பெருமானும் கந்துக்குட்டியோட போல இருக்கிறாங்களா இந்த கடையில. இந்த கடையில இருந்துகிட்டு இந்த கந்துக்குட்டி கருத்துதான், அந்த தாய்ப்பது அந்த அக்கறையில இருந்துகிட்டு அந்த ஐயாரப்பருக்கிற தாய்ப்பது அதுவும் அம்மா அப்படின்னு கண்ணு கத்து வச்சுனா கண்ணுக்கு கத்து வச்சுனா தாய் பூஜை இருந்தாவில் இது இன்னும் கொஞ்சம் சவுண்டு கூட விட்டுக்கணும். எது மாதிரி கண்ணு குட்டி கொஞ்சம் மாத்தான கத்து திருவடியை விழுந்து விழுந்து கும்பிட்டாரு. சேரமான் பெருமான் பாட்டு பாடினவுடனே உங்களுக்கு சாமி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு இருவரும் ஐயாரும் சென்றார்கள்.
1: கும்பநாதரும் கழித்ததன்போ என்னவுடன் மகிழ்ந்து தம்பிராரை போற்றி தடங்காவேரி நடுவணைந்தார். சென்று தவழ்நாவரர் ஒரு சேரர்வராகும்.
0: தம்பெருமான் எங்கனில்ல நிறைய ஆற்றின் இடையே அழித்த மணல் வழியில் தஞ்சமுடைய பரிசலனும் தாமு ஏறி தரைக்கென்று பஞ்சநதி வானரை பணிந்து விழுந்தார் இருந்தார் பரவினார். அதனால இங்கே பஞ்சநதி ஈஸ்வரராகி ஐயாரப்பரே இருவரும் நேர சென்று கண்டார்கள். கர்மசம் பர்தனியை வணங்கினார்கள், வாழ்ந்தினார்கள், பாடினார்கள். அழகில்லாத அப்படியே பாடி பரவி பிரிய முடியாம பிரிஞ்சு தெற்கு கரைக்கு மறுபடியே வந்தார்கள். அது வந்து தண்ணீர் அப்படியே நிற்கிறது, காவிரி அப்படியே நிற்கிறது. திருவருளால் தாழ்ந்து மீண்டு தடம் பொண்ணி கொங்கு நதியில் முன் வந்தபடியே நடுவு போன்ற துங்க வரைவோ நின்றது தொடர்ந்து தொடர புரியுங்க. அதன் பிறகு அடையாளம் இந்த கரைக்கு வந்தவர் பாரு வணக்கம் ஆயங்கரின் அதிசயத்தை கண்ட கரையில் ஐயாறு வேலபுரவரும் ஊற்றி விழுந்து தாழ்ந்து மேல்வார்ப்பு தூய மணிவாழ் கடையாகம் பதிகள் வரவும் பொருளேற்றி சேய குங்கநாடர் என்றார் திருவாரூர சேரன். இப்படியே இந்த வழியாகவே சென்று குங்கநாட்டுக்கு சென்றார்கள்.
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: உலகத்தில் மனுஷா 4 3 பேருக்கு பேர் சொல்லிட்டார். 4வது ஆசாமிக்கு நாமகரணம் வைக்கிறதுக்கு இன்னும் பல யுகம். ஏதே சத்புருஷாஹ பரார்த்த கடகாஹ ஸ்வார்த்தான் பரித்யஜ்யே சாமான்யாஸ்து பரார்த்தமுத்யமபிருதஹ ஸ்வார்த்தாவிரோதேனயே தேமீ மானுஷ ராட்சஸாஹ பரஹிதம். இது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிக்கணும். தேமீ மானுஷ ராட்சஸாஹ பரஹிதம் ஸ்வார்த்தாய நிக்ரந்தியே ரொம்ப நல்லவர்கள் சயின்ஸ். அதனால ஒரு மதத்தை சேர்ந்ததுதான் சயின்ஸ். நம்ம திருடின் போன வார்த்தை அது. சந்துங்கிறது சயின்ஸ். அப்போ சத்புருஷாக ஏதே யார்னார்? தன்னலம் கருதாமல் பிறருக்கே உபகாரம் செய்யக்கூடியவர்கள் சத்புருஷாக. இதில் ரொம்ப மனுஷாலும் ஒன்று ரெண்டு தான் என்ன முடியும். ஸ்வார்த்தான் பரித்தியஜ்ய சாமானியால்னா சாதாரணமாக கிடைக்கும் நிறைய. அது மாதிரி தேவதைகள்லாம் அதை வந்து ஸ்வார்த்தத்தை பார்க்குறவா. அப்போது அந்த தேவதைகள் எல்லாம் சில சமயத்தில் அதனால தான் அவளுக்கு அந்த மாதிரி எண்ணம் போக்குறதுக்காக அப்பப்போ அசுராளால் அடி வாங்கி வச்சு அவளையும் சிரமப்படுத்தி எல்லாம் பண்ணுறார். ஒரு சமயத்தில் தே தேவா பிப்யதா அந்த அக்னிம் பிராரிசன்னு ஜலத்திலையும் போனான் இருக்கு, ஜலத்தில் போய் ஒளிஞ்சுக்கிறான். அதனால தான் பேருக்கு சொல்ல வந்தேன்,

எல்லா தேவதைகளும் ஒரு இடத்துல பார்க்கணும்னா இந்த மூணு இடத்துல வச்சுக்கலான்ட்டு இருக்கு. நம்ம அத்தை கடஸ்தாபனத்தில் ஜலம் தான் வைக்கிறோம். ஏன் சார், எங்கள் அத்தை தங்க கட்டி நிறைய இருக்கா, அதை போட்டு வருணம் ஜாயாமியா சரிபடு அக்ஷதியை போடுறது அதெல்லாம் கிடையாது. ஜலந்தான், ஜலத்தில் தான் இன்வோக் பண்ணால் தெய்வதைகள்லாம் வருவா. அதனால இப்போ என்ன சொல்கிறாரிங்க, மண்ணுனாலையும் ஜலத்தினாலையும் கலந்ததான இந்த பானை அக்னின்னு எப்படி சொல்லான்னார். ஆபோவி சர்வா தேவதா தேவதாபிரேவைதகம் சகம் ஸ்ருஜதியம். பல தேவதைகளுடைய எசன்ஸை இந்த ஜலத்தினால சொல்லலாம். இந்த ஜலத்தை வச்சுட்டு அப்லிங்கமான மந்திரங்கள்னு சொல்லி ஜபிக்கிறா வைதிகாலெலாம். அதனுடைய பெருமையை நாம் என்ன தெரிஞ்சுக்கணும். அப்லிங்க மந்திரம்னா ஜலத்தினுடைய பெருமையை தெரிவிக்கக்கூடிய மந்திரங்களுக்கு அப்லிங்காகான்னு பேர். அந்த மந்திரங்கள் நிறைய இருக்கு. நிறைய இருந்தாலும் நம் மாத்திர பிரசித்தமாக உள்ளத்தை ஒன்று சொல்லி இந்த ஜலத்தினுடைய பெருமையை சொல்றதுக்கு தான் யோபாம் புஷ்பம் வேதாவில் ஏழு கவலை இருக்கு. அது ஜலத்தினுடைய பெருமையை தான் சொல்றது. இது ரெண்டையும் இப்போ சொல்கிறேன்.

0: இதுல ஏதோ வெறும் எக்ஸாஜரேஷனா சொல்லிருக்கு, வெறும் ஸ்தோத்திரம், இது பிளஃப்னு நினைக்கவே கூடாது. ஒன்னு ரெண்டுக்கு நிரூபணம் சொல்றேன். அமிர்தம் ஆபகான்னு இருக்கு. ஜலம் என்பது அமிர்தம். அமிர்தம்னாக்க கலப்பை போக்கி சக்தியை கொடுக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோ, நெக்டார். அமிர்தமாபகான்னு சொன்னா இதை நம்பறதுக்கு வேதத்துல இன்னொரு இடத்துல ஒரு வியாக்கியானம் இருக்கு. அமிர்தம் வா ஆபஸ்தஸ்மாதிரவதாந்தமபிஷிஞ்சந்தி. இது ஹிரண்யவர்ணா சுஜ பாவகாவில் அடுத்த அனுபாகத்தில் இருக்குது, அஞ்சாம் காண்டம் ஆறாவது கிருஷ்ணத்தில். அமிர்தமாபகான்னு சொன்னா நீங்க என்ன சார் சும்மாவது விடுறீர்கள், ஜலம் எப்படி சார் அமிர்தம் அப்படின்னா, ஒருத்தர் ரோட்ல போறார், ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கு, களைச்சு விழுந்துட்டார். அவதாந்தகான்னா களப்பு வந்து ஃபெதீக் வந்து மயக்கம் போட்டு விழுந்தவனுக்கு அவதாந்தகான்னு பேர். தமு கிளானவ் அப்படின்னு தாத்து, தமதி. தமு கிளானவ்லேருந்து தாந்தகா, அவ தாந்தகா, ரொம்ப களைப்படைஞ்சு விழுந்துட்டார். இப்ப நீங்க உடனே அவர் தலையில நெஸ்கே ஃபோர் டம்ளர் கலந்துன்னு போய் தெளிச்சு வாயில விடுவேளா, ஜலத்தை மூஞ்சலு தெளிப்பேள. தஸ்மாதேவ அமிர்தத்வாதேவ ஜலசிய அவதாந்தம் கிளாந்தம் அத்பிஹி அபிஷிஞ்சந்தி. இதை விட்டுட்டோம்னா டக்குன்னு மூச்சு வரும். தூக்கம் வரும்போதே ஜலத்தை தொடச்சுன்னா சத்தம் சரியா போயிடுறது. தூக்கங்கிறதே நமக்கு ஒரு விதமான கலப்பை கொடுக்கறது தானே. அது கலப்பினால தூக்கம் வருது, தூக்கத்தினால கலப்பு வருது. அப்புறம் இதை சாப்பிட்டா உண்டா உறங்கணும், உறங்கினா உங்கணும். தஸ்மாத ஸ்ரத்தாவா ஆபஹா. இன்னொரு இடத்துல ஆபோஹாஸ்மை ஸ்ரத்தாம் சன்னமந்தே புண்ணியாய கர்மனே. இந்த ஸ்ரத்தாங்கிறது இருக்கே, இந்த காரியத்தினால நமக்கு நன்மை என்றதான திட எண்ணம். நேற்று க்வெஸ்சன் ஆன்சர்ல இந்த ஸ்ரத்த நமக்கெல்லாம் நம்ம மதத்துல குறைஞ்சிருக்கு, இதை உண்டு பண்றதுக்கு என்ன வழின்னா, உண்டு பண்ணணும் உண்டு பண்ணணும்னு அஸ்ரத்தைய போகணும்னு நாம தான் முயற்சி பண்ணுமே விழ, கடையில 10 கிலோ வாங்கி ஆளுக்கு 50 கிராம் கொடுக்க முடியாது. தீஸ் ஆர் ஆல் இன்டர்னல். ஆனா ஸ்ரத்தையா அஸ்ரத்தாம், தானேன அதானம், அக்ரோதேன குரோதம், சத்தியேன அமிர்தம், சேதும் சதுரஹா தீர்த்வா அமிர்தோ பவான் சேது சாமா. இந்த 4 விதமான ஹர்டல்ஸ் ஒரு மனுஷனுக்கு இருக்கு. பொய் சொல்றது அஸ்ரத்த, அச்சா அதானம், அஸ்ரத்தா, குரோதம், இந்த 4 ஆபத்து. இந்த ஆபத்தை அதுக்கு எதிரடையினால போக்கணும். இந்த உள்ள ஒரு பேட் ஸ்மெல் வந்ததுன்னா சர்த்தான் நல்ல ஸ்ப்ரே, நல்ல சென்டர் ஸ்ப்ரே பண்ணா இதில் அது கொஞ்சம் அடங்கும். எப்படி அடங்கும்னா, சுகந்தம் வந்தால் கொஞ்சம் துர்க்கந்தம் அடங்கியிருக்கும். அதனால ஜலத்தை அமிர்தம்னு சொன்னதுக்கு ஒரு நிரூபணம் ஆயிடுச்சு. இது சொன்ன உடனே சாயந்தர வேலை, இப்போ பரமேஸ்வரனுக்கு வேலை. ஸ்ரீருத்ரத்தினுடைய பெருமையில பல பெருமைகள் இருக்கு. அந்த பெருமையில ஸ்ரீருத்ரன் என்ன சொல்றதுன்னு ஒரு வார்த்தையில சொன்னா, நமோ ஹிரண்யவாகவே இத்தியாரபிய திராபே அந்த சஸ்பதே இத்தே தத் பர்யந்தம் வைஸ்வரூபிய பிரதிபாதகா மந்திராகனு சங்கல்பத்தில் சொல்றான். நமோ ஹிரண்யவாகவேல ஆரம்பிச்சு ஒரு 8 அனுவாக்கங்கள், அந்த பரமேஸ்வரன் எல்லா வடிவமாகவும் இருக்கார். அங்க 100 மந்திரம் சுலபமா இருக்கு. யோ ருத்ரோ அக்னௌ
1: அப்ஸய ஓஷதீஷய ருத்ரோ விஸ்வாபுவதா விவ மை ருத்ராய நமோ அஸ்து.
0: இதெல்லாம் பிரவச்சனம் பண்ணலாம். யாரோ பையன் வந்தான்னா எப்பட வழியில, இதுவும் இவனு ருத்ர தானே. இந்த விஸ்வரூபத்தை தெரிவிக்கிறது, எல்லாமா இருக்காருங்கிறத தெரிவிக்கிறது ஸ்ரீருத்ரம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்ன தெரிவிக்கிறது? விஸ்வம் விஷ்ணுகோல் ஆரம்பிச்சு சர்வ பிரகரணாயுதாவில் அங்கே 6 இருக்கு. இங்கேயும் நிறைய நாமாக்கள் கேட்டால் 1000 வரும். இது சிவனுக்கு சொல்லிருக்கு, அது விஷ்ணுவுக்கு சொல்லிருக்கு. இதுவும் விஸ்வம் விஷ்ணுங்கிறத சொல்லியிருக்கு. விஸ்வம்னா யூனிவர்ஸ், விஷ்ணுன்னா விஷ்ணு. விஸ்வம் விஷ்ணு ரெண்டு பதத்தையும் சேர்க்கணும். மகாபிரிவா சொன்னால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ரெண்டு வார்த்தையை சேர்த்தா பெரிய மகா வாக்கியம்னு சொன்னான். ஆவாதான் சொல்ல முடியாது. தத்துவம் தத்துவ விதேகாத்மானு 3 நாமா இருக்கு. தத்துவம்னா உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டிய அப்சல்யூட்டான விஷயம். தத்துவ விதுன்னா அந்த தத்துவத்தை உணர்ந்தவர். தத்துவத்தை உணர்ந்தவராயிருக்கும் விஷ்ணுவுக்கு நமஸ்காரம், தத்துவமா இருக்கிற விஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஏகாத்மா ரெண்டும் ஒண்ணுதான். அரியர பிரம்மவேத பிரம்மைவ பவதி சொல்லியிருக்கான். இந்த 3 நாமாவை சேர்த்தா பெரியவா சொல்றான். தத்துவம் தத்துவவித்து ஏகாத்மா. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா சொல்றது, ஸ்தவ்யஸ்தவ பிரிய ஸ்தோத்ரம் ஸ்துதி ஸ்தோதா. இந்த அஞ்சோட நினைக்கணும், அப்புறம் ரணப்பிரியா இருக்கட்டும். இந்த வேதாந்தத்தில் திரிபுடி திரிபுடின்னு சொல்லுவான், பார்க்கின்றவன், பார்க்கப்படும் பொருள், பார்வை, மூணு தானே, சாப்பிடுபவன், சாப்பிடப்படும் பொருள், சாப்பாடு. இந்த சாப்பாட்டுக்கா பல கூப்பாடு, அது அப்புறம் அது சாதனம், சத்தம் போட்டால் தான் சாம் போடுவான். இப்போ திரிபுடி தான் வேதாந்தத்தில் இருக்கு, விஷ்ணு சஹஸ்ரநாமம் பஞ்சபுடி. ஸ்தவ்யஹா, ஸ்தோத்திரம் பண்ண தகுதி உள்ளவர். ஸ்தவப்பிரியா, ஸ்தோத்திரம் பண்ணா பிடிக்கும், ஏற்றுக்கொள்வர். அது தெரியணுமே, ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரம் பண்ணும் செயல். ஸ்துதிஹி, விஷ்ணு சஹஸ்ரநாம புஸ்தகம், அந்த வேர்ட்ஸ். ஸ்தோதா, பாராயணம் பண்றவன். இந்த அஞ்சும் விஷ்ணு. ஸ்தவ்யாய நமஹ, ஸ்தவப்பிரியாய நமஹ, ஸ்தோத்ரே நமஹ, ஸ்துதயே நமஹ, ஸ்தோத்ரே நமஹ. ஸ்தோத்ரே நமஹான்னு இங்க தான் போட்டுக்கணும், இவர் தான் ஸ்தோத்திரம் பண்றார். ஓய் ஏகாத்மங்கன்னு விஸ்வரூபத்தை சொல்றது, விஷ்ணு பத்தி சொன்னாலும் சிவனை பத்தி சொன்னாலும் அது ஒரு தினசா இருக்கட்டும். இந்த விஸ்வரூபம் சொல்ற இடத்துல குயவனா இருக்கார், குயவனுடைய தலைவரா இருக்கார், திருடனா இருக்கார், திருடனுடைய தலைவனா இருக்கார், திருடல பகல் கொள்ள ஒன்னும், ராத்திரி கொள்ள ஒன்னும், இதெல்லாம் நிறைய இருக்குங்க. குளிஞ்சா நாம் பதேனமஹஞ்சதே நமஹ பரிவஞ்சதே நமஹ ஸ்தாயூனாம் பதே திரிசதி நமோ நிச்சேரவேன்மஹரணம் நீள இருக்கு. இதை சொன்னாக்க எல்லாம் அவர்தாங்கிறது நமக்கு மனசுக்கு வராது. ஆனா மகாபிரிவா ஒரு தரம் ரெண்டு இடத்த எடுத்துட்டார், நமோ அஸ்வேபியோஸ்வபதிபியஷ்சவோ நமஹ. இதை மட்டும் எடுத்து போனோம், நான் ஒரே ஒரு இடத்த எடுத்துட்டு அமிர்தம் வா ஆபஹாவுக்கு மூஞ்சில தெளிச்சா வருதுன்னு சொன்னது போல பெரியவா என்ன சொல்றா, குதிரையும் குதிரையா இருக்கக்கூடியதான ருத்ரனுக்கு நமஸ்காரம், குதிரையை ஓட்டக்கூடியவரா இருக்கிற ருத்ரனுக்கு நமஸ்காரம், தேரை ஓட்டுறது கிருஷ்ணன், தேர் தனியா இருக்கு, குதிரை தனியா இருக்கு, ரெண்டு பேரும் ஒன்னா இல்லையா, குதிரை வேற குதிரை ஓட்ட டிரைவர் வேற கார் வேற தானேங்கண்ண அப்படின்னு கேட்டா, இதுல நமக்கு ஒரு ப்ரூஃப் காட்டணும். இது ரெண்டும் ஒன்னும்னு ஒரு இடத்த காட்டி விட்டாக்க மத்தெல்லாம் பாத்துக்கலாம் இல்லையா, உலகம் போய் இது போல காணப்படுவதால் கிழிஞ்சலில் வெள்ளி போலன்னா, இது நமக்கு மனசுக்கு வர்றதோ இல்லையோ ஒரு உதாரணம் காட்டி வச்சுன்னா சரின்னு விடுவோம், புரியுறதோ இல்லையோ. அந்த மாமா ரொம்ப அஷடி, எது போல எங்க ஆத்துக்காரர் போலேன்னா, இது மாதிரி ஏதோ சொல்றா வச்சப்ப ஒரு உபமானம் சொல்லியாச்சுன்னா நமக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை நம்பிக்கை தான் வரும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இப்போ குதிரையாவும் குதிரை ஓட்டுறவனாவும் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு ஒன்று இருக்கு, கலைகள், பொய்க்கால் குதிரை ஆட்டம். இது மகாபிரிவா சொன்னது, அவா சொன்னபடி சொல்லணும்னா பத்து நிமிஷம் ஆகும், சுருக்கமாக சொல்கிறேன். இந்த உற்சவங்கள்லாம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் அதே இது, இந்த கலைகள்லாம் வரும். பெரியவா ஒரு தூரம் மடத்து மேனேஜரை போய் அந்த மாரியம்மனுக்கு தேங்காய் உடச்சுட்டு வான்னு சொல்லி அது பாதி ராத்திரிக்கு தான் கிளம்பும், உடச்சுட்டு வந்தாரான்னு கார்த்தாலு கூப்பிட்டு விசாரிச்சாலாம் மாயவரத்தில் முன்னாடி. பெரியவா சொல்லியாச்சுன்னா மேனேஜர் செய்யலன்னு அங்கே இருக்க முடியாது, இவரால் இருக்க முடியாது, தபஸ் அப்படி எரிச்சுக்கிடும். கார்த்தாலு கூப்பிட்டு அவரை கூப்பிட்டேன், இன்னப்பா ராத்திரி போய் மடத்து ரெப்ரஸன்டேஷனாக தேங்காய் உடைச்சேன்னு கேட்டிருக்கார். உடைச்சேன்னார், நீயே போனியோ யாரையாவது அனுப்பிச்சோன்னு கேட்டார், அது வேற இல்லை நானே போனேன், நீ அங்கெல்லாம் பார்த்தியோன்னார். பார்த்தேனேன்னார், மாரியம்மன் வந்துருந்து தீவிட்டியெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தா பிட்டமேக்ஸ் லைட் இருந்தது, நான் போய் உடைச்சேன்னார். ஒரு கா உடைச்சியா ரெண்டு கா உடைச்சியா, ரெண்டு கா உடைச்சேன், சரியெல்லாம் முடிஞ்சு போச்சோ, அங்கே ஒன்றும் வேற என்னென்னலாம் வந்ததுன்னு கேட்டார். இவர் என்ன வேடிக்கை பார்க்குறவரா, இவர் ஐயோ பெரியவா சொன்னாலேங்கிறதுக்கா தேங்காய் உடைச்சா சும்மா இருக்க வேண்டியதானே, இல்லை அங்கே பொய்க்கா குதிரை ஆட்டம் முன்னாடியோ பின்னாடியோ ஒருமே அதை பார்த்தியோன்னு கேட்டாரான். பொய்க்கா குதிரை ஆட்டம் பார்க்கறதுக்கு என்ன ரெண்டு வயசு குழந்தையா, அட அஷடையே பார்க்க அச்சடேன்னு சொல்லலை அவர், இது அந்தராம் தீக்ஷர் வேர்டு, இது அஷடேன்னு சொல்ல. இதுதாண்டா ஸ்ரீருத்ரம், நமோ அஸ்வேபியோஸ்வபதிபியஷ்சவோ நமஹ. குதிரையாகவும் அவனே இருக்கான், குதிரை ஓட்டுறவனாகவும் அவன் இருக்கான், அவனை தவிர குதிரை ஒன்றும் கிடையாது, இப்படி போட்டு சுத்தின் இருக்கான்னாரான். இது போல சர்வாத்ம பிரதிபாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆபோவி சர்வா தேவதாகனு ஒத்துக்கணும். ஆகினால இந்த ஜலத்தினுடைய பெருமையை சொல்றதுனால, இந்த சகல தேவதா ஸ்வரூபமா இருக்கிற ஜலத்தை கலந்ததுனால இதுல என்ன வந்ததுன்னார், அக்னித்வம் வந்து கொடுத்து தேவதைகளுக்குள்ள அக்னி இருக்கா, சிரமம் இல்லைன்னு சுலபமான வழியா சொல்லியிருக்கு. இந்த விஸ்வரூப கதேஸ்வரன்டே வந்தேன் இல்லையா, இந்த துவாஷ்டன் கர்மம் மூணு தலை இருந்தது, அங்கேருந்து அப்போ வந்து கொடுத்து. இப்ப என்ன பண்ணார், இந்த மாதிரி ரெட்டனாக்கு இருக்கிறவங்கலாம் உலகத்துல சரியா வராது, இது வந்து நமக்கு ஏமாத்தி அபாபக்கம் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறதுக்காக என்ன பண்ணா, இவனை க்ளோஸ் பண்ணுன்னு தீர்மானம் பண்ணான். இந்திரன் ஒரு வழியாக மூணு தலையும் வெட்டிவிட்டான். அங்க என்னாச்சு,

0: தெரிஹே. இங்க ஒரு தர்மம் இருக்கு, ஒவ்வொரு தலை ஒரு ஒரு வெட்டா ஒரு பறவையா பறந்து போயிடுச்சு. அப்போ பார்த்தா இவர் வந்து வாஸ்தவமா அத்தியனம் பண்ணி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு கன்வெர்டட் அசுரன், பிராமணனா இருந்து அந்த பக்கத்துல இருந்திருக்கிறதுனால இவர் அங்க அசுரத்தன்மை இருந்தாலும் பிராமணியத்தன்மை வேதாத்தியனம் பண்ணதுனால ஒரு பிராமணனை கொலை பண்ண உடனே பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுச்சு. இவருக்கு தெரியாதோ, ஒரு நன்மையை பண்ணணும்னா ஒரு தீமை வரும், தீமையை சகிச்சுண்டு ராஜாவா இருக்கிறவ அந்த நன்மையை பண்ணியாகணும், நல்லா கவனிக்கணும். ஆனால் இந்த தீமை வந்ததுக்காக என்ன பண்ணணும்னா அதுக்கு தனியா பரிகாரம் பண்ணும். தீமை வரதேங்கிறதுக்காக அதை பண்ணாம இருக்க முடியுமோ? இப்போ உடம்பு ரொம்ப சரியில்லை, பூண்டு ரசம் சாப்பிட்டேன்னா 4 நாளைக்கு சரியா போகணும்னா பூண்டு சாப்பிட்டா பாபம் வரும்னு இருக்கு. இந்த சாஸ்திரம் என்ன பண்ணா, பக்ஷி தேபி லசுனே நசாந்தோ வியாதிகின் பேர். சர்தான் 4 நாளைக்கு சாப்பிட்டார், உடம்பு சரியா போச்சு, இப்போ என்ன பண்ணணும்னார், ஒரு வாரத்துக்கு சாஸ்திர காயத்ரி பண்ணணும். அபக்ஷ பக்ஷண தோஷ நிவர்த்தியர்த்தம் தினே தினே சஹசிர காயத்ரி மகாமந்திர ஜபம் கரிஷ்யே. இதே போல புரோஹிதாளா இருக்கிறவாளுக்கு அயாஜ்யனா இருக்கிறவன்கிட்ட ஏதாவது வாங்க முடியா வந்து சேரும். அப்ப என்ன பண்ணணும்னார், மத்தியந்தினே பிரபலமதீயீதா. இந்த வேதாத்தியனத்தை பாராயணத்தை நீங்க பண்ணிவிட்டேன்னா இந்த பிரதிகிரக தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடும். அதனால வைதிகால் தான் காத்தாலே ஒருத்தர் கேட்டார், இதெல்லாம் வாங்கினா பாபம் இல்லையான்னு, அரமா பாபம் தான் வாங்கித்தான், நீங்க அதுக்காக தானே இருக்கேன், வாங்கினா என்ன பண்றதுன்னா உங்களுக்கு பரிகாரமா இருக்கு. சந்த சாது
1: முன்ன
0: இருந்ததான புரோகிதாள்லாம் சில சமயங்கள்ல என்னென்ன மாதிரி நமக்கு நம்ம தொழில் இது பண்ணி வைக்கணும், அதுல வரும்போது தோஷம் வருதுன்னு இருந்தா அந்த தோஷ பரிகாரார்த்தமா இவர் வேத பாராயணம் காயத்ரி ஜபாதிகளை ஜாஸ்தி பண்ணணும். பண்ண வேண்டியது இவர் தான். இன்னொருத்தர் பிரதிகிரகம் வாங்க முடியாது, க்ஷத்ரியால் பிரதிகிரகம் வாங்க முடியாது, வைஷ்யால் பிரதிகிரகம் வாங்க முடியாது, நாம தான் வாங்கணும். நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் நமக்கு அது வந்து அதனால ஏற்படுற கெடுதல் சரி பண்ணிட்டானும். இப்போ நீங்கள் அலோபதியில் போனீங்கன்னா ரொம்ப முதுகு வலிக்கிறதுன்னா, சார் ஒரு இன்ஜெக்ஷன் 4000 ரூபா போடும்பொழுதே முதுகு வலி நிவர்த்தி ஆகிடும்னா அப்புறம் என்ன வரும்னா, அதனால ஒரு பின்னாடி வயத்தில் ஒரு புண்ணு மாதிரி ஆகும், அது 1 மாசம் விட்டமின் டேப்லெட் சாப்பிட்டாலும் சரியாக போடும் தான். சார் தானே சாப்பிட வேண்டியதானே, பரிகாரம் இருக்கு, இவன் தான் பண்ணி ஆகணும், இந்த பலனும் தேவையான பண்ணித்தான் ஆகணும் சொல்லுங்க. என்ன விட்டபில இவன் கொலை பண்ணிவிட்டான், பண்ண உடனே பிரம்மஹத்தி வந்தது, வந்தாக்க ஒத்துருட்டான். இந்திரோ விருத்ரகும் ஹத்வா பராம்பராவதம் அகச்சத பாராதி. இன்னொரு இடத்துல அது இங்க அது போல இவன் என்ன பண்ணான்னா, பிரம்மஹன்னிதி தேவாஹ, எல்லா தேவதைகளும் பிரம்மஹத்தியன்னு கூப்பிட்டாளாம். இவா தான் கொலை பண்ணுன்னு சொன்னா தப்பு வந்துடுதும் கூப்பிட்டா, இவன் பார்த்தா இது ஏதோ பரிகாரம், இது ராமாயணத்துலயும் கதையே இருக்கு. அந்த பிரம்மஹத்திய தோஷம் இந்திரனுக்கு வந்துடுத்து, அவன் நீள என்ன பண்ணா, இந்த பாவத்தை கொஞ்சம் பங்கு வாங்கிட்டேன்னா அதுக்காக உங்களுக்கு நான் ஏதாவது தரேன்னு 3 பேர்ட்ட கொடுத்தான்னு இருக்குங்க. 3 பேர்ட்ட கொடுத்தான்னு விஸ்வரூப கோவையில் இருக்கு, 4 பேர்ட்ட கொடுத்தான்னு புராணங்களில் இருக்கு. இந்த 3 பிரிச்சான்னு 4 பிரிச்சான்னு, 4 பிரிச்சாக்கே 25 வரும், 3 பிரிச்சா 33 1/3 வரும். புரியல உங்களுக்கு? வா இந்த மெட்ராஸில் கொசு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 8 பேர் வந்தா அவள்லாம் என்ன சொன்னா, எங்க மணி 10 மணி ஆயிடுத்து உபன்யாசம், நீ பேசாம எங்காத்திலே இந்த ரூம்ல படுத்துங்கன்னு உபச்சாரம் பண்ணா, ஏன் தெரியுமோ இல்லையோ, கொசு நிறைவி கிடைக்குமா. அவன் மந்தவெளிக்கு போட்டான்னு வச்சுங்க, எல்லா கொசும் இவனை பிடுங்கும். அதனால இவனுடைய இது என்ன, நமக்கு ஏற்படுற கொசுக்கடி அவளுக்கும் கிடைக்கட்டுமேங்கிறதுக்கு எல்லாரும் இந்த உள்ள படுத்துங்கன்னு தான், எல்லாருக்கும் வலை இல்லை, நிறைவி கிடைச்சது. அது மாதிரி இப்போ 11 பேர் ருத்ரகாசி, வாத்தியார் 1, 12, யாரோ ஒரு வித்வான் என் மாதிரி தட்டுக்கிட்டு போயிட்டாருன்னா இந்த எஜமான உடனே பார்ப்பான். புரியல உங்களுக்கு? புரியுறதா இல்லையா? இப்போ இவர் என்ன பண்ணியானுன்னார், 12 வச்சிருக்கிற தட்சிணைய 13 வகுக்கணும். இது வாத்தியார் கொஞ்சம் சிரமம் தானே, ஆளுக்கு 1000 ரூபான்னா 12, 13 பிரிச்சா குறையுமே சொல்ற. நிஜமான ஒரு எஜமானார் தானே, ஒரு வித்வான் வந்தாரா, அதுக்கு நான் கொடுக்குறேன்னு அவன் சொல்லணும், அவனும் கொடுக்க மாட்டான், இவனும் கொடுக்க மாட்டேன், குடா கொண்டோம் குடா கொண்ட மாதிரி போயிட்டு இருக்குது. அதனால 3 பிரிச்சானா 4 பிரிச்சானா விஷயம் இல்லை, என்னென்ன இந்த பிரிச்சாங்கிறதுல ஒரு தர்மம் இருக்கு, அதை சொல்லலையேன்னு ஒருத்தர் கேட்டார், அதுக்காகத்தான் இழுத்து விட்டுனேன். இந்த இதை அங்கேருந்து வந்தான், பூமியை பார்த்தான், நீ கொஞ்சம் என்னுடைய பாபத்தை வாங்கிக்கோ, அதுக்கு பதில நான் காம்பன்சேஷனாக உனக்கு ஏதாவது தரேன் அப்படின்னா, சில ஆங்கில 5-6 குழந்தைகள் இருந்தா இவன் என்ன பண்ணுவான், யாரோ ஒருத்தர் ஒரு குழந்தை இல்லைன்னா வேற கோத்திரமா இருந்ததுன்னா இவள் அங்கேருந்து ஸ்வீகாரம் கொடுப்பா. இவன் ஏன் ஸ்வீகாரம் கொடுக்குறா, ஏழையா இருக்கிறதுனால இவளுக்கு கொஞ்சம் பணம் தேவை, அவன் ஏன் பண்றான், அந்த பணத்துக்கு ஒரு அதிகாரி தேவை, அவனுக்கு நம்ம வச்சிருக்க சொத்துக்கு போனப்புறம் ஒருத்தர் வேணுமே, ஆஸ்திக்கு ஒரு பிள்ளை ஆசைக்கு ஒரு பெண்ணு, இப்படி ரெண்டு பேருமா ஜாயின் பண்ணிவிட்டான். இவன் போய் பெத்த புள்ளி ஏண்டா கொடுத்தான்னு இவன் சொல்றேன். அதுபோல பிருத்திவி தேவதையிட்ட வந்தான், இது கொஞ்சம் நீங்க வாங்கிக்கிறீளா, திருத்தீயம் அங்க என்ன இருக்கு, சப்ருதிவீம்
1: சப்ருதிவீம்,
0: அங்க பிருத்திவிட்ட வந்தா மூணுல ஒன்னு வாங்கிவிட்டான். அவன் என்ன கேட்டான், யாராவது எங்கேயாவது வெட்டினான்னா நான் துந்து போகணும், அதுக்காக கார்பரேஷன்ல வெட்டுறதுலாம் துள்ளாது, மண்ணா இருக்கிறது வெட்டினா துள்ளும், துந்து போறது என்ன புரியுறதில் தானாவே இருக்கும். மண்ணு தனியா இருக்கிறத நீங்க வெட்டி கொஞ்சம் எடுத்துட்டேன்னா அது ஒரு வருஷத்துக்குள்ள மேக்சிமம் புழுதி எல்லாம் வந்து ரொம்பிடும் அப்படின்னு அதுக்கு வரம் கொடுத்தான். அப்புறம் மரங்கள்கிட்ட போனா, மரங்களே நீங்கெல்லாம் கொஞ்சம் வாங்கிங்கோன்னா, சவனஸ்பதியின்
1: பிராவேஷத்து
0: அப்படின்னு போனா, அங்க போனோன்னா என்னென்ன நீங்க வாங்கிங்கோன்னா, சரினா வாழலாம் வாங்கிட்டேன் வாங்கிட்டா என்ன வச்சுன்னார், அந்த பிரம்மஹத்தி வாங்கிட்டதுனாலதான் சில பிருத்திவியில ஊஷர மண் வந்திருக்குன்னு அங்க கதை தோஷமும் காட்டினார். மரங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கோன்னு ஒன்று வாழலான்னு பண்ணான்னார், சில மரங்களுக்கு தான் அப்ளிகபிள், வெட்ட வெட்ட துளுக்கும் உங்களுக்குன்ட்டான். இந்த வேண்டாத மரம் தான் கிழுவேன்னு ஒரு மரம், கிழுவை மரம் கேள்விப்பட்டீர்கள் இல்லையா, மாமரத்தை வெட்டினா தூளுக்காது, இந்த அசத்துக்கள் தான் மறுபடியும் மறுபடியும் முளைக்கும். ஏதோ இந்த கட்சி ஒழிஞ்சதுன்னா அது நாலு மூணு பத்து பதினஞ்சா கிளம்பி போடும், பண்ணி தான் நிறைய குட்டி போடும், புரியலையா. அதனால நாங்கள் வெட்ட வெட்ட தூள்கணும், வெட்ட வெட்ட தூளுக்கணும்னா சரி மரத்தை கொடுத்தோம். இது வாங்கிட்டதுக்கு அங்கே என்ன அடையாளம்னா, அதனால தான் அதில் அந்த கோந்து மாதிரி வந்து இந்த பெருங்காயங்கள்லாம் வருது பார்த்துக்கள, நெரியாசம்னு பேர் அதுக்கு. இதுக்கு மேலே நான் ரொம்ப தூரம் புகல, அதில் அது அந்த அடையாளம் அந்த மரங்கள்லாம் வாங்கிட்டு அதை ஏற்றுன்னு கொடுத்தோம். அப்புறம் ஸ்திரீகள்கிட்ட வந்தான், கருணை உள்ளமாக இருக்கிறதுனால நம்மகிட்ட வந்தால் நம்மளாம் வாங்கிக்க மாட்டோம், ஸ்திரீகள்கிட்ட போனால்

0: என்ன நேத்து ஒரு உபன்யாசத்துல அபதானிகள் தான் பலவத்வாசா அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு போட்டார். அது இது என்ன விஷயம், என்ன இதுல பெரியவா என்ன சொல்றா, இதை கொஞ்சம் சொல்லித்தான் ஆகணும். ஸ்திரீகள்ட்ட ஸ்ரீ சகும் சாதம்னா சம்சத்து, சம்சத்துன்னா ஒரு கூட்டம் அர்த்தம். என்னால்தான் சம்சதுங்கிறான், நம்ம பார்லிமெண்ட்டு கூட சம்சதுங்கிறான். இதுலேருந்து தான் சம்சாதம், சம்சாதம், ஸ்ரீ சகும் சதம், உபாசிட்டது. நீங்கள் ஒரு மூணில் ஒரு பங்கு வாங்கிக்கணும். அதுக்கு என்ன கேட்குறீள், நாங்கள் எங்கள் ஆத்துக்காரரோட சௌக்கியமாக ஆனந்தமாக இருக்கணும், ஆசை உள்ள வரைக்கும் சந்தோஷமாக ரெண்டு பேரும் வாழணும், பல குழந்தைகள் பிறக்கணும், அதனால எங்களுக்கு ஒன்றும் ஆபத்து இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டுட்டாலும், குழந்தை வேணும்னு கேட்ட காலம் அப்போ, குழந்தை வேணும்னு கேட்ட காலம் சரிதான்னா அவள்கிட்ட கொடுத்துட்டான். கொடுத்தா என்ன ஆச்சுன்னா, அதுதான் மாசா மாசம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு மூணு நாளைக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னு வேதம் சொல்றோம். அதனால அவ என்ன பண்றா, அவளுக்கு அதனால ஒரு சிரமம் இல்லாம பெத்து பொழைக்கிறாளோ இல்லையோ, இதெல்லாம் அந்த வரணமா கேட்டது சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிட்டான், முடிஞ்சு போச்சு. இங்க என்ன சொல்றார், அந்த டயத்துல அவளுக்கு ஒரு அபரிசுத்தி வருது, அவ தொட்டு நாம சாப்பிடக்கூடாது, அவளுக்கு நமக்கு இதெல்லாம் தர்மசாஸ்திரத்துல விளக்கம் நிறைய இருக்கு. அந்த சமயத்துல மூணு நாளைக்கு ஸ்நானம், இதெல்லாம் நான் சொல்லி வைக்கிறேன், நீங்க கேட்டா கேளுங்க, விட்டா விடுங்க. ஸ்நானம் பண்ணக்கூடாது, நகத்தை கிள்ளக்கூடாது, பல நியமங்கள் இருக்கு, ஒரு ஓரமாக இருந்துருக்கணும் அப்படிங்கிறதாக பல நியமங்கள்லாம் சொல்லியிருக்கார். கயிறு திரிக்கப்படாது, ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பலன்கள்லாம் சொல்லி வச்சுப்போம். பல் தேய்க்கப்படாது, இதெல்லாம் சொன்னால் அடிக்க வந்துடுவேன். இப்போ நான் ஏதோ இங்கே உட்காந்து சொல்கிறதுனால சரியாக போச்சு. கீழே இறங்கி சொன்னேன்னா பிளார்னு என் பல்லு போயிடும், என் பல்லு நானே கட்டி வச்சுருவேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து ஆர்டிஃபிஷியல், ஏதாவது பேசினேன்னா பல்லாம் கட்டி விடுவேன். ஆனால் எங்கள் மாமா சொன்னார், ஏதாவது பேசினா பல்லாம் கட்டி விடுவேன்னாரு. ஈஸியாக கேட்டினா வச்சுட்றோம், நமக்கு பதில் ஒன்றுத்தொட்டு கொடுத்து கூட தேய்க்க சொல்லலாம், இது மேலே ஒன்று கீழே ஒன்றும் ஃப்ராட். என்ன சார்னா, என்ன சார்னா, நீ அப்படி ஒருவேளை பல் தேய்ச்சியானால் குழந்தைகள்லாம் பிறக்கும்போது சொத்த பல்லாக பிறக்கும், இது வேறு சொல்லி வச்சிருக்கு. இல்லை ஒரு மாமி சௌரியமாக தான் இருக்கா, அந்த குழந்தைக்கு பல்லில் சொத்தம் வந்து கொடுத்தேன்னா, இதுக்கு ஒரு காரணம் மட்டும் இல்லை, அது பிறந்த நீலேருந்து சாக்லேட் தின்னுதுன்னு நான் சொல்லுவேன், எனக்கு தெரியாது என்ன. அதனால இதெல்லாம் குதர்க்கத்துக்காக சொல்லலை, மகாபிரிவா சொன்னால் இந்த ஒரு சாஸ்திர நியமத்தை இன்னைக்கு துளிக்கூட லட்சியம் பண்ணாமல் எல்லாரும் உதறினத்தினால தான் குருடு ஜாஸ்தியாக போச்சு, செவிடு ஜாஸ்தியாக போச்சுன்னு நான் நம்புறேன்னு பெரியவா சொல்லிருக்கேன்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி தீக்ஷை. வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
3: விசேஷ சமய சம்ஸ்காரம் என்ற விசேஷ தீட்சையை பற்றிய விஷயங்களெல்லாம் சிந்திக்க இருக்கிறோம். சாமானிய சமய தீட்சையினுடைய முடிவில் மந்திரங்களை சிஷ்யனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்ற இடத்தில் மந்த்ரானு சிவாதி பிரம்ம பஞ்சக ஷடங்க மந்த்ரான் என்று குறிப்பிடுகிறார் உரையாசிரியர். எனவே மூல மந்திரம், பஞ்சபிரம்ம மந்திரங்கள், ஷடங்க மந்திரங்களை எல்லாம் சமய தீட்சையில் உபதேசம் செய்யலாம் என்பது தெரிகிறது. அடுத்து இவ்வாறு உபதேசம் செய்யும் பொழுது, ஆண்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது ஆண்களுடைய வலது காதிலேயும் பெண்களுக்கு இடது காதிலேயும் உபதேசம் செய்ய வேண்டும் என்று காலோத்தர வச்சனமானது பிரமாணமாக காண்பிக்கப்படுகிறது. அத்ர பும்சாம் தட்சிணகர்ணே ஸ்திரீணாம் வாமகர்ணே சம் உபதிசேத் ததுக்தம் ஸ்ரீமத் காலோத்தரே வ்ரதினாம் செய்வ தற்காலே மந்திரம் தட்சிணகர்ணகே ஸ்திரீணாம் து வாமகர்ணே ச உபதேசோ விதீயதே என்று. எனவே இந்த முறையில் உபதேசம் செய்விக்கப்பட வேண்டும். அடுத்து சமயத்திற்கு உரிய, சைவ சமயத்திற்குரிய அனுஷ்டானங்களை உபதேசம் செய்ய வேண்டும் என்ற இடத்தில், இந்த இடத்தில் மூலத்திலேயோ உரையாசிரியரோ ஒன்றும் குறிப்பிடாவிட்டாலும் விசேஷ தீட்சா பிரகடனத்தில் இவைகளெல்லாம் விசேஷமாக சொல்லப்பட்டு இருக்கின்றன. நனிந்தே காரணம் தேவம் என்று தொடங்கி விசேஷ தீட்சையில் இந்த எல்லா அனுஷ்டானங்களும் சொல்லப்பட்டு இருக்கின்றன. சமய தீட்சை செய்து கொண்டவர் குரு சுஸ்ரூஷை பணிவிடை செய்வதில் தகுதி பெற்றவராக ஆகிறார். சைவ சமயத்திற்குள் அவருக்கு பிரவேசம் ஏற்பட்டு இருக்கிறது. அடுத்து விசேஷ தீட்சை செய்து கொள்வதற்கான யோக்கியத்தை சமய தீட்சையால் பெறப்படுகிறது. அனுஷ்டானம் செய்வதற்கான சைவ சந்தியாவந்தனம் செய்வதற்கான யோக்கியத்தை ஏற்படுகிறது. அடுத்து விசேஷ தீட்சா விதி. தத சம்ஸ்கார தீட்சார்த்தினா அக்னி ஹிருத்பத்மே ஓம் ஹாம் வாகீஸ்வர்யை நமஹா ஓம் ஹாம் வாகீஸ்வராஜ நமஹா இதி பிதரோ ஆவாஹ்ய சம்பூஜ்ய தத் சந்நிதானாய பிரத்யேகம் ஆகுதி பஞ்சகம் ஹிருதா தத்வா. சமய தீட்சை மட்டும் செய்து கொள்பவராக இருந்தால் முன்பு சொன்ன கிரியைகளையெல்லாம் முடித்து யாகசாலையினுடைய பிற உத்தராங்க பூஜைகளையெல்லாம் முடித்துவிட்டால் சமய தீட்சை முடிந்துவிடும். இந்த சமய தீட்சை காலை வேளையில் இருப்பது என்பது உத்தமம். ஒரு காலமாகவோ அல்லது இரண்டு காலமாக இருந்தால் முன்னாள் மாலை தொடங்கி மறுநாள் காலை முக்கியமான சம்ஸ்காரங்கள் எல்லாம் சிஷ்ய பிரவேசம் எல்லாம் மறுநாள் காலை நிகழ்த்தப்பட வேண்டும். ஒரு காலமாக இருந்தால் காலையிலேயே அனைத்து கிரியைகளையும் செய்துவிடலாம். விசேஷ தீட்சை செய்து கொள்பவராக இருந்தால் இந்த சமய தீட்சைக்கான சிஷ்ய பிரவேசம் தொடங்கி அந்த சிஷ்யனுடைய நாடிக்கும் ஆச்சாரியருடைய நாடிக்கும் தொடர்பு ஏற்படுத்துதல் வரை செய்து கொண்டு அந்த நாடி தொடர்பு இருக்கும் பொழுதே மேற்கொண்டு விசேஷ தீட்சா சம்ஸ்காரங்களை எல்லாம் செய்விக்க வேண்டும். அந்த விசேஷ தீட்சைக்கு விசேஷ சமய சம்ஸ்காரா என்று வாஸ்தவமான பெயர். சாமானிய தீட்சைக்கு சாமானிய சமய சம்ஸ்காரா. ஒரு சமயத்துள் பிரவேசம் செய்வதற்கான சம்ஸ்காரா சமய சம்ஸ்காரா. அந்த சம்ஸ்காரமே சாதாரணமாக செய்யப்பட்டால் சாமானியம் என்றும் அதே சம்ஸ்காரம் விசேஷமாக செய்விக்கப்பட்டால் விசேஷ சமய சம்ஸ்காரா என்றும் பெயர். ஒருவன் விசேஷ தீட்சையை வேண்டுபவனாக இருந்தால் அவனுக்காக அக்னியினுடைய சிவாக்னியினுடைய குண்டத்தில் இருக்கக்கூடிய அக்னியினுடைய ஹிருதயத்தில் வாகீஸ்வரியையும் வாகீஸ்வரரையும் பூஜிக்க வேண்டும். இவர்கள் பித்ருக்கள் நம் அனைவருக்கும் மட்டுமல்லாமல் இனி தீட்சை செய்து கொள்ளக்கூடிய அந்த சிஷ்யனுக்கும் பிதாக்களாக திகழக்கூடியவர்கள். முதலில் வாகீஸ்வரியை பூஜை செய்து அதன் பின்பு வாகீஸ்வரரை பூஜிக்க வேண்டும். சாதாரணமாக எல்லா இடங்களிலேயும் முதலில் சிவபெருமானும் அதன் பின்பு சக்தியும். ஆனால் இது போன்ற இடங்களில் அதாவது சிஷ்யனானவர் அவர்கள் இருவரின் சரீரத்திலேயும் புகுந்து அவர்களுக்கு பிள்ளையாக பிறக்க இருக்கிறார். இதுபோல் குண்ட சம்ஸ்காரத்திலேயும் அக்னியானவர் வாகீஸ்வரி வாகீஸ்வரர்களது கர்ப்பத்திலிருந்து உதிக்கக்கூடிய ஒரு நிலை. இது போன்ற சந்தர்ப்பங்களில் மாதாவுக்கு மாதா பூர்வரூபம் பிதோத்தரூபம் என்று சொல்வது போல வாகீஸ்வரியை முதலில் பூஜித்து அதன் பின்பு வாகீஸ்வரர் அவர்களுக்கு பூஜை செய்து அவர்களின் சன்னிதானத்திற்காக தனித்தனியாக ஓம்ஹாம் வாகீஸ்வர்யை ஸ்வாஹா என்று 5 முறை ஓம்ஹாம் வாகீஸ்வராய ஸ்வாஹா என்று 5 முறை இவ்வாறு ஆகுதி செய்து அவர்களை சன்னிதானம் அவர்களை சந்நிதியை பிரார்த்திக்க வேண்டும். சிஷ்யம் அஸ்திரேன ஹிருதயே சம்ப்ரோக்ஷிய பிறகு அந்த பஸ்வர்க்கத்தினால் ஓம் ஹஹ அஸ்திராஜ நமஹா என்று சிஷ்யனது ஹிருதயத்தில் புரோக்ஷணம் செய்து ஓம் ஹஹ அஸ்திராஜு ஹும்படித்தி குசுமேன சந்தாட்டிய சிஷ்யனது சரீரத்தை புஷ்பத்தினால் தாடனம் செய்ய வைக்க வேண்டும். ஓம் ஹூம் இது ரேச்சக யோகே யோகதா தத்ர பிரவிஷ்ய ஹூம் என்ற மந்திரத்தை சொல்லி ஆச்சாரியர் தனது வலது நாசிகையின் வாயிலாக ரேச்சகம் செய்து ரேச்சகத்தின் வாயிலாக சிஷ்யனது ஹிருதயத்தில் பிரவேசம் செய்து இவ்வாறு பிரவேசம் செய்வதற்கான மந்திரம்தான் ஹூம் என்பது. தத்ர ஸ்புரத் தாரகாக்காரம் சைத்தன்யம் விபாவிய தத்ரஸ்தம் சிஷ்யனது சரீரத்தில் அவனது உயிரானது ஆன்மாவானது மிளிரக்கூடிய நட்சத்திரம் போன்று திகழ்வதாக பாவனை செய்து ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஹஹ ஹும் பட் என்ற இந்த மந்திரத்தை சொல்லி ஜேஷ்டயா வியோஜிய அந்த சிஷ்யனது சரீரத்திலிருந்து அந்த உயிரை பிரிக்க வேண்டும். இவ்வாறு பிரிப்பதற்காக நமக்கு உதவக்கூடிய பராசக்தியின் பெயர் ஜேஷ்டா என்பது. அந்த ஜேஷ்டா சக்தியின் அனுகிரகத்தால் ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஹ ஹும் பட் என்று சொல்லி அவரது உடலிலிருந்து உயிரை பிரித்து ஓம் ஹாம் அந்த உடலுக்கும் உயிருக்கும் வேற்றுமையை வியோகத்தை ஏற்படுத்தி ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனய நமஹா இதி ஆத்மானம் அங்குஷமுத்ரையா உத்கிருஷ்ய இந்த மந்திரத்தை சொல்லி அங்குஷ முத்ரையை காண்பித்து அவரது உடலில் உள்ளே இருக்கக்கூடிய உயிரை கையினால் எடுத்துக்கொண்டு உத்கர்ஷணம் செய்து எடுத்துக்கொண்டு மூலமந்திரம் அனுஸ்மரன்னு மூலமந்திரத்தை ஸ்மரணம் செய்து கொண்டு தத்வாதசாந்தம் ஆனிய சிஷ்யரது துவாதசாந்த பர்யந்தம் அவனது உயிரை கொண்டு வந்து திருநாக்ர பிந்து ரூபம் ஜீவம் விபாவ்ய பில்லினுடைய நுனியில் விளங்கக்கூடிய ஜலத்திவிலை போன்று அவ்வளவு சன்னமானதாக சிறியதாக இருக்கக்கூடியதாக அந்த ஜீவனை சிஷ்யனது ஆத்மாவை பாவனை செய்து ஆத்ம மந்திரேன ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனய நமஹ என்ற மந்திரத்தை சொல்லி சம்ஹாரமுத்ரையா சங்கிருஹ்ய சிஷ்யனது துவாதசாந்தத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவினை சம்ஹாரமுத்ரையினால் கையிலே மறுபடியும் எடுத்துக்கொண்டு ஸ்வஹிருதயே தனது ஹிருதயத்தில் பூரகேன பிரவேஷ்ய பூரகேன பிரவேஷ்ய பூரகத்தினால் தனது இடது நாசிகையின் வாயிலாக பூரக யோகத்தினால் உள்ளே செல்லும்படி சிஷ்யனது ஆத்மாவானது தனது சரீரத்துள் செல்லும்படி செய்து கும்பகேன ஆத்ம சிவௌ சமரசீகிருத்திய கும்பக மந்திரத்தால் சிஷ்யனது ஆத்மாவிற்கும் தனது ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் சமரசீபாவம் ஒரு தொடர்பு ஏற்பட்டதாக ஒரு நிலையில் இருவரும் இருப்பதாக பாவித்து மூலமந்திரம் அனுஸ்மரன்னு மூலமந்திரத்தை உச்சாரணம் செய்து ஆத்ம மந்திரேன ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனய நமஹ என்ற மந்திரத்தை சொல்லி உதானேன உத்பவ முத்ரையா உதான வாயுவை கொண்டு நம் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஐந்து விதமான பிராணங்களில் ஐந்து விதமான வாயுக்களில் உதானம் என்ற வாயு அந்த உதானம் என்ற வாயுனால் பொருட்களை மேலே எடுத்து செல்வதற்கு அந்த வாயுவானது உபயோகப்படுகிறது. அந்த உதான வாயுவினால் உத்பவ முத்ரை என்ற சிருஷ்டி முத்ரையை காண்பித்து கொண்டு தனது சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர் தனது சரீரத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாதி காரணேஸ்வரர்கள் ஹிருத் கண்ட தாலு பூமத்திய பிரம்மரந்திரேஷு என்று பூதசுத்தியில் குறிப்பிடுவது போன்று ஹிருதய பிரதேசத்தில் பிரம்மாவும் கண்டப்பிரதேசத்தில் விஷ்ணுவும் தாலு பிரதேசத்தில் ருத்ரரும் பூமத்தியத்தில் மகேஸ்வரரும் பிரம்மரந்திரத்தில் சதாசிவ பெருமானும் திகழ்வதாக அவர்களையெல்லாம் தாண்டி பிரம்மாதி தேவதாக சந்தியஜ்ய அவர்களையெல்லாம் முறையாக தாண்டி இந்த சிஷ்யனுடைய ஆத்மாவினை துவாதசாந்தம் நீத்வா தனது துவாதசாந்தம் வரை கொண்டு சென்று சங்கிருஹ்ய மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாவினை கையினால் எடுத்துக்கொண்டு சிருஷ்டியா சிருஷ்டி முத்ரை என்ற உத்பவ முத்ரையை கொண்டு பூமத்தியமானிய தனது புருவத்தினுடைய மையப்பகுதி வரை அந்த உயிரை கொண்டு வந்து தக்ஷிண நாட்யா நிஸ்ஸாரிய தனது வலது நாடியின் அதாவது அந்த பிங்களா என்ற நாடியின் வாயிலாக தனது வலது நாசிகையின் வாயிலாக வெளியே கொண்டு வந்து தக்ஷிண நாட்யா நிஸ்ஸாரிய பித்ரோஹோ சம்யோகம் விபாவ்ய அந்த குண்டத்தினுடைய மையத்தில் ஆவாகனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாகீஸ்வரி வாகீஸ்வரர்கள் அவர்கள் சந்தோஷமாக இருப்பதாக சம்யோக நிலையில் இருப்பதாக பாவனை செய்து ஆத்ம மந்திரேன ஆத்ம மந்திரத்தை சொல்லி தஸ்யாஹா யோனவ் அந்த வாகீஸ்வரி தேவியினுடைய அந்த கர்ப்ப பிரதேசத்தில் இந்த உயிரினை சிஷ்யனுடைய உயிரை சேர்ப்பிக்க வேண்டும் நிக்ஷிப்ய. இப்பொழுது சிஷ்யனது உயிரானது அவனது உடலை விட்டு அங்கிருந்து தனது ஆச்சாரியரது உடலிற்கு வந்து அந்த உடலிலிருந்து துவாதசாந்தன் ஆச்சாரியரது துவாதசாந்தத்திற்கு சென்று அங்கிருந்து மறுபடியும் குண்டத்தில் இருக்கக்கூடிய வாகீஸ்வரியனுடைய கர்ப்பத்தில் இருப்பதாக பாவிக்கப்படுகிறது. வாகீஸ்வரியனுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு ஆத்மாவிற்கு எல்லா சம்ஸ்காரங்களும் ஒரு உயிரானது ஒரு குழந்தையானது தனது தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எந்தெந்த சம்ஸ்காரங்களெல்லாம் நிகழ்த்தப்படுகின்றனவோ அத்தனை சம்ஸ்காரங்களும் இப்பொழுது வாகீஸ்வரியனுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிஷ்யனுடைய ஆத்மாவிற்கு செய்யப்படுகிறது. கர்ப்பாதானாதி சம்ஸ்கார ஆபாதகம் சிவம் சம்பூஜ்ய. ஒரு தாயின் உடலில் ஒரு குழந்தை இருக்கும் பொழுது, கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது, அந்த குழந்தைக்கு யார் தகப்பனாரோ அவரே எல்லா சம்ஸ்காரங்களையும் செய்து வைக்கிறார். இப்பொழுது வாகீஸ்வரியனுடைய கர்ப்பத்தில் சிஷ்யனுடைய ஆத்மாவானது திகழவே அந்த வாகீஸ்வரனுக்கு பித்ருஸ்தானத்தில் வாகீஸ்வர பெருமானே எல்லா சம்ஸ்காரங்களையும் செய்து வைக்கிறார். கர்ப்பாதானாதி சம்ஸ்கார ஆபாதகம், இந்த சம்ஸ்காரங்களையெல்லாம் செய்து வைப்பவர் யார்? சிவம் சம்பூஜ்ய, சிவபெருமான் என்று பாவித்து அவரை பூஜித்து மூலேன பஞ்சசதம் ஜுகுயாத். இந்த ஐந்து சம்ஸ்காரங்களையும், கர்ப்பாதானாதி பஞ்ச சம்ஸ்காரங்கள், அந்த சம்ஸ்காரங்களை செய்து வைப்பதற்காக சிவபெருமானுக்கு ஒரு ஒரு சம்ஸ்காரத்திற்கும் தலா 100 என்ற கணக்கில் 500 ஆகுதியை செய்விக்க வேண்டும். இப்பொழுது சிஷ்யனது உயிரானது, ஆத்மாவானது, குண்டத்தில் உள்ளே இருக்கக்கூடிய வாகீஸ்வரியனுடைய கர்ப்பத்தில் இருக்கிறது. எனவே அக்னியில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவினுடைய ஒரு தன்மையின் வசத்தால் அக்னியில் பலவிதமான மாறுதல்கள் தென்படும் என்றும், அந்தந்த மாறுதலுக்கு தகுந்தாற்போல் சிஷ்யனுடைய புண்ணிய பாபங்களை அறிந்து கொண்டு ஆச்சாரியர் பிராயஷ்சித்தம் செய்விக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். சிஷ்ய கிருத்த பாப லக்ஷணம் அக்னி லக்ஷணைஹி ஜுஹுயாத் விஷ்டாகந்தே ச பூஹர்த்தா பிரம்மஹா குரு தல்பகா சுராபோ குருஹந்தாச்ச கோக்னஸ்ச கிருதநாசனஹா விஷ்டாகந்தே. அந்த அக்னியில் வரக்கூடிய, அக்னியிலிருந்து வரக்கூடிய வாசனையானது அமேத்தியத்தினுடைய ஒரு மலத்தினுடைய வாசனையாக இருந்தால் அந்த சிஷ்யன் இந்த ஜன்மத்திலோ அல்லது ஜன்ம ஜன்மாந்தரங்களிலேயோ பூமியை திருடுபவனாக இருந்திருக்கலாம், பிரம்மஹத்யா என்ற தோஷத்தால் பீடிக்கப்பட்டு பிராமணர்களை கொன்ற காரணத்தினால் அந்த தோஷத்தை அடைந்தவனாக இருக்கலாம், குருவிற்கு தவறு இழைத்தவனாக பாபம் செய்தவனாக இருக்கலாம், அல்லது சுறாவை குடித்தவனாக இருக்கலாம், குருவை கொன்றவனாக இருக்கலாம், பசுமாட்டினை கொன்றவனாக இருக்கலாம், அல்லது செய் நன்றி கொன்றவனாகவும் இருக்கலாம். இவ்வாறு இருந்தால் அந்த அக்னியிலிருந்து வரக்கூடிய வாசனையானது துர்நாற்றமுடையதாக இருக்கும். கிருஷ்ணேக்னௌ சவகந்தேச்ச கர்ப்பபர்த்ரு விநாசனஹா. அக்னியானது கருநிறத்தில் இருந்தாலோ அல்லது பிணம் போன்ற வாசனை அடித்தாலோ அவன் இந்த ஜன்மத்திலோ அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை கொன்றவனாகவோ அல்லது கர்ப்பத்தை தரிக்கக்கூடியவர்களை கொன்றவனாக அவன் இருக்க வேண்டும். கர்ப்பம் தரித்திருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களை நாசம் செய்தவனாக இருக்க வேண்டும். பிரமதி ஸ்ரீவதே வன்ஹிஹி, பெண்ணை கொன்றவனாக இருந்தால் அந்த அக்னியானது இங்கும் அங்கும் அலைப்பாயக்கூடியதாக இருக்கும். கம்பனே ஹேமகர்த்தரி, கம்பத்தே ஹேமகர்த்தரி, அக்னி கம்பத்தே, அக்னியானது மிகவும் கம்பனம் அசைவுடையதாக இருக்கும். எப்பொழுது ஹேமகர்த்தரி அந்த சிஷ்யன் பொன்னினை திருடுவனாக இருந்தால் இவ்வாறு இருக்கும். வதே ஸ்புடதி பாலஸ்ய நிஸ்தேஜாஹா கர்ப்பகாதகே, சிறுவர்களை கொண்டவனாக இருந்தால் அக்னியானது வெடிக்கும். பாலஸ்ய வதே ஸ்புடதி நிஸ்தேஜாஹா கர்ப்பகாதகே, கர்ப்பத்தை மற்றும் சீரழித்தவனாக இருந்தால் அப்பொழுது அக்னியானது ஒளி இழந்து காணப்படும். இந்த பாபங்களையெல்லாம் தெரிந்து கொண்டு ஓம் ஹச க்ஷமல வரய ஊம் நவாத்மனே சிவாய நமஹா என்ற இந்த நவாத்ம மந்திரத்தால் அந்த பாபத்தினுடைய தன்மைக்கு தகுந்தவாறு கம்மி பட்சம் குறைந்த பட்சமாக 100 என்ற கணக்கில் நிறைய ஹோமம் செய்விக்க வேண்டும். தத் பாப குருத்வ லகுத்வானுகுணம் சதாதிகம் ஜுகுயாத் ததஹா. இதோடு பிராயஷ்சித்தம் முடிந்துவிட்டது. ததஹா யோனி பீஜ ஆஹ ஆஹார பாவ தேக விசுத்தா த்விஜோபவது இது விஜாபிய. இந்த வாகீஸ்வரியினுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவானது இதற்கு முன்பு இந்த சாதாரண சரீரத்தில் இருக்கும் பொழுது 5 விதமான தோஷங்களுக்கு உட்பட்டதாக இருந்தது. யோனி பீஜம் என்று தாயார் தொடர்பான பாபத்தோடு கூடியதாக இந்த உடம்பு இருந்திருக்கலாம். பீஜம் என்ற காரணத்தால் தந்தை தொடர்பான பாபத்தோடு தொடர்புடையதாக இந்த சரீரம் இருந்திருக்கலாம். தான் உண்ணக்கூடிய உணவின் காரணமாக தோஷம் கொண்டதாக இருக்கலாம், எண்ணத்தின் காரணமாகவோ அல்லது இயற்கையாக உடம்பு தொடர்பான பாபம், இந்த ஐந்து விதமான காரணங்களால் இந்த சரீரமானது பாபம் கொண்டதாக இருக்கலாம். யோனி, பீஜ, ஆகார, பாவ, தேக என்ற ஐந்தினை குறிப்பிடுகிறார். இந்த ஐந்தினால், இந்த ஐந்து காரணங்களால் தூய்மை அற்றதாக இந்த உடம்பு இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த உடம்போடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த உயிருக்கும் அந்த தோஷங்கள் ஏற்பட்டிருக்கும் என்ற காரணத்தால் இந்த ஐந்து தோஷங்களும் நீங்கியவராக த்விஜனாக இந்த ஆத்மா ஆக கடவது என்று இந்த ஆச்சாரியர் பெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். ததா யோனி பீஜ ஆஹார பாவ தேக விசுத்தா த்விஜோபவது என்று இது விஜ்ஞாபிய, இவ்வாறு விஜ்ஞாபனம் செய்ததால் மூலையென த்ரயம் த்ரயம் தத்வா, யோனி விசுத்தோ த்விஜோபவ பாவ விசுத்தோ த்விஜோபவது என்றவாறு தாயின் வாயிலாக ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷம் நீங்கி புதிய பிறப்பு அடைந்தவனாகவும், தந்தையின் வாயிலாக ஏற்பட்டிருக்க

த்விஜனாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதால் இவ்வாறு தலா மூன்று மூன்று ஆகுதிகளை செய்ய வேண்டும். இதனால் இந்த உயிரானது எந்த ஜாத்தியை சேர்ந்ததாக இருந்தாலும் எந்த ஜாத்தியோடு தொடர்புடைய சரீரத்தோடு தொடர்புடையதாக இருந்தாலும் கூட அந்த ஜாதி தொடர்பிலிருந்து பிரிந்து தூய்மையான த்விஜனாக இரு பிறப்பாளனாக ஆகிறது. ருத்ராம்சோ பவது பரமேஸ்வரனது அம்சமாக அவரது அனுகிரகத்திற்கு பாத்திரமாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து ஆகுதி திரயம் தேயம் மூன்று ஆகுதியானது கொடுக்கத்தக்கது. ததனு ஸ்வஜாதீஷாபிமந்திரிதம் வர்ணானுகுணசரம் யஜ்னோபவீதம் தத்வா. தீட்சை செய்து கொள்பவர் எந்த ஜாத்தியை சார்ந்தவரோ அந்த ஜாத்திக்கு தகுந்தாற்போல் இழைகளை கொண்டு யஜ்னோபவீதத்தை கொடுக்க வேண்டும். அதாவது பிராமணர்களாக இருந்தால் ஏழு பூநூல் என்றும் க்ஷத்திரியர்களாக இருந்தால் மூன்று பூநூல் என்றும் வைஷ்யர்களாக இருந்தால் இரண்டு பூநூல் என்றும் பிறராக இருந்தால் ஒரு பூநூல் என்றும் குறிப்பு காணப்படுகிறது. ஸ்வஜாதி ஈஷா சொன்ற காரணத்தினால் அவரவர்களுடைய தேவதைகள் பிராமணர்களாக இருந்தால் தத்புருஷம் என்ற தேவதை, க்ஷத்திரியர்களாக இருந்தால் அகோரம் தேவதை, வைஷ்யர்களாக இருந்தால் வாமதேவம் தேவதை, பிறராக இருந்தால் சத்யோஜாதம் தேவதை என்று அந்தந்த ஜாதிக்கு உரிய மந்திரங்களால் அந்த பூநூலை அபிமந்திரணம் செய்து அவரவர்களுக்கு உரிய எண்ணிக்கை கொண்ட பூநூலை அந்த சிஷ்யனுக்கு அணிவிக்க வேண்டும். ததனு ஸ்வஜாதீஷாபிமந்திரிதம் வர்ணானுகுணசரம் யஜ்னோபவீதம் தத்வா மூலேன அஷ்டோத்தரசதம் தசாம்சதா பிரம்மாங்கைஷ்ச ஹுத்வா. மூலமந்திரத்தால் நூறு முறை ஆகுதி செய்து அதில் பத்தில் ஒரு பங்காக பிரம்மாங்க மந்திரங்களால் ஹோமம் செய்து கர்ப்பாதானாதி சம்ஸ்காரானு. இதுவரை இந்த உயிரானது வாகீஸ்வரியருடைய கர்ப்பத்தில் உள்ளே இருப்பதாக பாவனை. இதன் பின்பு கர்ப்பாதானம் முதலிய ஐந்து சம்ஸ்காரங்களை பரமேஸ்வரன் செய்து வைக்கிறார். அதற்காக ஹிருதயாதி அங்க மந்திரைஹி கர்ப்பாதானாதி சம்ஸ்காரான் பஞ்ச ஹிருதயாதி அங்க மந்திரைஹி பிரத்யேகம் பஞ்ச பஞ்ச ஆகுத்யா அக்னேஹே இவ கிருத்வா. இதற்கு முன்பு அக்னி குண்ட சம்ஸ்காரத்தில் சிவாக்னிக்கு செய்தது போலவே ஹிருதயாதி மந்திரங்களால் தலா ஐந்து ஐந்து ஆகுதியை கொடுத்து ஐந்து சம்ஸ்காரங்களை செய்ததாக பாவிக்க வேண்டும். அதாவது கர்ப்பாதானத்திற்காக ஹிருதய மந்திரத்தால் ஐந்து ஆகுதி, அடுத்து பும்சவனத்திற்காக சிரோ மந்திரத்தால் ஐந்து ஆகுதி, அடுத்து சீமந்திரம் சீமந்தம் போன்றவற்றிற்காக சிகா மந்திரத்தால் ஐந்து ஆகுதி, அடுத்து ஜனனார்த்தம் என்று பிறப்பதற்காக கவச மந்திரத்தால் ஐந்து ஆகுதி, அடுத்து நாமகரணத்திற்காக அஸ்திர மந்திரத்தால் ஐந்து ஆகுதி. இதை சுருக்கமாக குறிப்பிடுகிறார். கர்ப்பாதானாதி சம்ஸ்காரான் பஞ்ச ஹிருதயாதி அங்க மந்திரைஹி பிரத்யேகம் பஞ்ச பஞ்ச ஆகுத்யா அக்னேரிவ கிருத்வா. இதன் பின்பு உள்ளே இருக்கக்கூடிய வாகீஸ்வரனுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே பிறந்திருக்கக்கூடிய அந்த உயிருக்கு பெயர் வைக்கிறார் சிவஸ்துவம் இது சம்போத்திய. இதனால் அந்த உயிரானது விசேஷ சம்ஸ்காரம் செய்விக்கப்பட்ட ஆத்மாவானது சிவன் என்ற பெயரினை அடைகிறது. சிவஸ்துவம் இது சம்போத்திய. எனவேதான் தீட்சை செய்விப்பவரை நாம் எல்லாம் சிவன் என்று குறிப்பிடுகிறோம். இதற்கு விசேஷ தீட்சை என்பது முக்கியமான காரணமாக திகழ்கிறது. பூர்ணாம் விதத்யாத் பூர்ணாகுதி செய்து பஷாத்து ஜுவாலாகிர சமவர்ச்சசம் ஆத்மானம் சம்ஹாரமுத்ரையா உத்ருத்திய. இப்பொழுது அந்த அக்னி குண்டத்தில் ஜுவாலாகிர சமவர்ச்சசம் அக்னியினுடைய அந்த ஒலி பிழம்பு, அந்த பிழம்பனுடைய நுனிப்பகுதி இருப்பது போலவே வர்ச்சசுடன் தேஜஸோடு திகழக்கூடியதாக ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவினை சிஷ்யனது ஆத்மாவினை சம்ஹாரமுத்ரையால் உத்தரணம் செய்து அங்கிருந்து வெளியே எடுத்து கொண்டு வந்து பூர்வவத்து நிஜ ஹிருதயாம்புருக நிவிஷ்டம் விதாய முன்பு செய்தது போலவே தனது ஹிருதய தாமரையில் இருக்கும்படி செய்து கும்பகம் கிருத்வா கும்பகம் செய்து மூலமந்திரம் உதீரையன்னு மூலமந்திரத்தை சொல்லி ஆத்ம சிவௌ சமரசீகிருத்திய சிஷ்யனது ஆத்மாவும் சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தனது ஆத்மாவும் ஒரு நிலையை சமரசீபாவம் கொண்டதாக சம்பந்தம் அடைந்ததாக பாவனை செய்து அதன் பின்பு விஸ்லிஷ்ய அவர்கள் இருவரையும் பிரித்து அந்த சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தனது ஆத்மாவிலிருந்து சிஷ்யனது ஆத்மாவினை பிரித்து விஸ்லிஷ்ய புனசம்ஹாரிண்யா கிரகீத்வா
மறுபடியும் சம்ஹார முத்திரையை

0: ால் அந்த ஆத்மாவினை கையில் எடுத்துக்கொண்டு பிரம்மாதி காரண தியாகேன, பிரம்மா முதலிய காரணேஸ்வரர்கள் அவர்களை காரணத்தியாகாத், அவர்களை விட்டு, அதாவது பிரம்மாவினை விட்டு விஷ்ணு ஸ்தானத்தையும், விஷ்ணுவை விட்டு ருத்ரஸ்தானத்தையும், ருத்ரனை விட்டு மகேஸ்வர ஸ்தானத்தையும், மகேஸ்வரனை விட்டு அடுத்து இருக்கக்கூடிய சதாசிவஸ்தானத்தையும் இவ்வாறாக பிரம்மாதி காரண தியாகாத் ரேச்சக யோகேன, அந்த ரேச்சகத்தால் முன்பு உதானம் என்று குறிப்பிட்டார். இங்கு ரேச்சகம் என்பது வெளியே செய்யக்கூடிய ரேச்சகம் இல்லாமல் கும்பக நிலையிலேயே வாயுவை காற்றினை மேலே செலுத்துவது என்ற ஒரு ரேச்சகம். இந்த ரேச்சகத்தின் வாயிலாக சிவாந்தம் நீத்வா தனது துவாதசாந்தத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வரை கொண்டு சென்று மறுபடியும் உத்பவ முத்ரையா சிருஷ்டி முத்ரையினால் ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனய நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி சிஷ்யனுடைய சரீரம், இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம், போகாயத்தனம், நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா போகங்களும் போகங்களையும் இந்த உடலில் இருந்துதான் நாம் அனுபவிக்க வேண்டும், அப்படிப்பட்ட உடம்பு சிஷ்ய போகாயத்தன தேகே நிக்ஷிப்ய, அந்த உடலில் அந்த உயிரினை மறுபடியும் கொண்டு சேர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறாக சிஷ்யன் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவானது அவர்களது அந்த சிஷ்யனது வாஸ்தவமான தாய் தந்தையர்களின் சரீரத்திலிருந்து உடலின் அவர்களது உடலிலிருந்து உடலின் வாயிலாக வெளியே வந்தாலும் கூட இப்பொழுது வாகீஸ்வரி வாகீஸ்வரர்களது சரீரத்திலிருந்து வெளிவந்ததாக தூய்மையானதாக கூடுதலாக சிவ என்ற ஒரு சொல் உடையதாக தூய்மையானதாக இந்த ஆத்மாவானது இப்பொழுது செய்யப்பட்டது. அதன் பின்பு குண்டத்தில் இருக்கக்கூடிய வாகீஸ்வரி வாகீஸ்வரர்கள் தயவு கூர்ந்து இந்த ஆத்மாவினை சிவமயமாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாகீஸ்வரி வாகீஸ்வரோ சந்தர்ப்பிய ஆகுதி செய்து அவர்களை திருப்திப்படும்படி செய்து விசிறிய இருவரையும் விசர்ஜனம் செய்து பிராயஷ்சித்தார்த்தம் மூலேன சதம், இவ்வாறு இதுவரை நடந்த கிரியைகளில் செயல்களில் கர்மாக்களில் நடந்திருக்கக்கூடிய தோஷங்கள் விலக வேண்டும் என்பதற்காக மூலமந்திரத்தால் 100 முறையோ, சக்தி இருந்தால் 1000 முறையோ, அல்லது அதில் பாதியாகிய 500 முறையோ மூலமந்திரத்தால் ஹோமம் செய்து பூர்ணாம் விதாய பூர்ணாகுதி செய்து அக்னிஸ்தம் அர்ச்சாபயித்வா முன்பு செய்த சமய தீட்சையை காட்டிலேயும் இப்பொழுது செய்த விசேஷ தீட்சையால் அந்த சிஷ்யனுடைய ஆத்மாவானது சிவபெருமானோடு தொடர்புடையதாக ஆகிவிட்டது. இந்த காரணத்தினால் முதலில் அக்னியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை அவனை பூஜை செய்யும்படி ஆச்சாரியர் பணிக்கிறார். அக்னிஸ்தம் அர்ச்சாபயித்வா அக்னியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை அந்த சிஷ்யன் அர்ச்சனை செய்யும்படி செய்ய வேண்டும், ஆச்சாரியர் தூண்ட வேண்டும். பிரணிபாத்தம் ச ஆத்மனி காரயித்வா தன்னை வணங்கும்படி செய்து ஆசீர்வாதம் விதாய அந்த விசேஷ சமய சம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடிய விசேஷ தீட்சை செய்து கொண்ட அந்த சிஷ்யனுக்கு ஆசீர்வாதம் செய்து சிவ அக்னி குரு சபர்யாசு இனி உனக்கு சிஷ்யனாகிய உனக்கு இந்த விசேஷ தீட்சை செய்து கொண்ட காரணத்தினால் சிவ சபர்யாயாம் சிவனை பூஜை செய்வதற்கும் அக்னி சபர்யாயாம் அக்னியை பூஜிப்பதற்கும் ஹோமம் செய்வதற்கும் குரு சபர்யாயாம் குருவை பூஜிப்பதற்கும் யோக்கியதையானது உனக்கு வந்துவிட்டது. சிவசாஸ்திர ஸ்ரவணே சிவசாஸ்திரமாகிய சைவாகமங்களை கேட்டுக்கொள்வதற்கும் படிப்பதற்கும் உனக்கு தகுதி வந்துவிட்டது. அதுபோல் நிர்வாண தீட்சாயாம் ச அடுத்து இருக்கக்கூடிய நிர்வாண தீட்சையை செய்து கொள்வதற்கும் உனக்கு தகுதி வந்துவிட்டது, யோக்கியஸ்தம் ஜாதஹா என்று அவனுக்கு பிரமாண பத்திரம் கொடுப்பது போன்று ஆச்சாரியர் தனது வாயினால் அவனுக்குள்ள அதிகாரத்தை எல்லாம் அக்னி சாட்சியாக சொல்லிவிட்டு சமயான் உபதிஷேத் சைவ சமயங்களையெல்லாம் அவனுக்கு உபச்சாரம் அவனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். நனிந்தேத் காரணம் தேவம் ந சாஸ்திரம் தேன பாஷிதம் ந குரும் சாதகம் செய்வ லிங்கச்சாயாம் ந லங்கயேத் நனிந்தேத் காரணம் தேவம் நம் அனைவருக்கும் காரணமாகிய தேவனாகிய சிவபெருமானை நிந்திக்க கூடாது. ந சாஸ்திரம் சிவபெருமானால் அருளப்பட்ட சாஸ்திரங்களை நிந்திக்க கூடாது. தேன பாஷிதம் என்ன காரணமெனில் சிவபெருமானே இந்த சாஸ்திரங்களை எல்லாம் உபதேசித்து இருக்கிறார். நகுரும் குருவை நிந்திக்க கூடாது. சாதகம் செய்வ குரு என்றால் ஆச்சாரியாபிஷேகம் செய்து கொண்டவர் அவரையும் நிந்திக்க கூடாது. சாதகம் செய்வ சாதகாபிஷேகம் செய்து கொண்டவரையும் நிந்திக்க கூடாது. லிங்க சாயாம் ந லங்கயேது சிவலிங்க திருமேனினுடைய அந்த நிழலை தாண்டக்கூடாது. நாத்தியால் லங்கன நிர்மால்யம் அதுபோல் நிர்மால்யத்தினை நாம் சாப்பிடக்கூடாது. நதத்யாது சிவதீக்ஷிதே, அதுபோல் நிர்மால்யத்தை சிவதீக்ஷை செய்து கொண்டவருக்கும் கொடுக்கக்கூடாது. சிவாக்னி குரு பூஜாச்ச கர்த்தவ்யா ஜீவிதாவதி, சிவபெருமானுக்கும் அக்னிக்கும் குருவிற்கும் உனது உயிர் உள்ளவரை பூஜை செய்ய வைக்க வேண்டும், பூஜை செய்ய வேண்டும் என்று ஆச்சாரியர் அந்த சிஷ்யனுக்கு ஆணைகளை பிறப்பிக்கிறார். இதுவரை அந்த சிஷ்யனுக்கு செய்விக்கப்பட வேண்டிய விசேஷ சமய தீட்சையானது முற்று பெறுகிறது. ஆனால் எந்த சிஷ்யர்களால் இவ்வளவு இந்த சமயங்களையெல்லாம் இவ்வளவு நடைமுறைகளையெல்லாம் கடைபிடிக்க முடியாதோ அந்த அவர்களுக்கு அப்படிப்பட்ட சிஷ்யர்களுக்கு என்ன கதி, என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக அடுத்து ஒரு முறையை சொல்கிறார். சமய ஆச்சரண அச்சதுர பிரகார, சமயங்களை கடைபிடிப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் அவர்களுக்கு எவ்வாறு செய்விக்க வேண்டும் என்ற பிரகாரம், பாலாதீனாம் ஏதான் சமயானு மூல அஷ்டோத்தரசதஹோமேன விசோத்திய யதாசக்தி ததீத. அதில் பாலர்கள், மிகவும் குழந்தையாக இருக்கக்கூடியவர், அதாவது 16 ஆ ஷோடசாத் பவேத் பாலஹா என்று 16 வயது வரை இருப்பவக்கூடியவர்கள் குழந்தை என்று சொல்லக்கூடியவர்கள், பால பாலிஷ விருத்த ஸ்திரீ போக போக்யாயிதாத்மனாம் என்று இவர்கள் குழந்தை, மிக மிக சிறிய குழந்தை, வயோதிகர்கள், ஸ்திரீகள், போகத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள், ரோகிகள், இது போன்றவர்களுக்கு இந்த தீட்சையை செய்வித்தால் அவர்களால் அந்த தீட்சைக்கு உரிய எல்லா நியமங்களையும் பரிபாலனம் செய்ய முடியாது, அனுஷ்டானம் செய்ய முடியாது. எனவே அதற்காக ஒரு பிரகாரம் செய்யப்படுகிறது. இந்த அனுஷ்டானம் செய்யப்பட வேண்டிய இந்த விஷயங்களில் எதையெல்லாம் அவர்களால் செய்ய முடியாதோ அவைகளை செய்ய முடியாது என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அதற்காக 108 முறை மூலமந்திரத்தால் ஹோமம் செய்துவிட வேண்டும். எனவே இங்கு ஒரு 10 ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களால் 2 செய்ய முடியாது என்றால் 2 முறை 108 மூலமந்திர ஆகுதி செய்ய வேண்டும். இவ்வாறாக அவர்களால் செய்ய முடியாதவற்றையெல்லாம் சோதனம் செய்து எவற்றையெல்லாம் செய்ய முடியுமோ அந்த அனுஷ்டானங்களை மட்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். யதாசக்தி ததீத, இதுவரை ஒரு விஷயம். அடுத்து பிரம்மச்சரிய ஆசிரம ஸ்வீகார காமசிய தத் விரதாங்க தானவிதி, இந்த விசேஷ தீட்சை செய்து கொண்டு சிலர் பிரம்மச்சரிய ஆசிரமம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பிரம்மச்சாரியாகவே தான் திகழ வேண்டும், பல மந்திரங்களையெல்லாம் நன்கு ஜபம் செய்ய வேண்டும் என்று ஒருவர் விரும்புவாரே ஆனால் அவர்களுக்காக உரிய சில சம்ஸ்காரங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. சிவாசிரமம், இதற்கு சிவாசிரமம் என்று பெயர். பிரம்மச்சரிய நியமத்தோடு இருந்து சிவபெருமானுடைய காரியங்களை மட்டுமே செய்வது சிவாசிரமம். சிவாசிரம பிரவேச அபிலாஷினு, சிவாசிரமம் எடுத்துக்கொள்ள அந்த ஆசிரமத்திற்குள் நுழைய விரும்புபவனுக்கு விரதி, அவனுக்கு விரதி என்று பெயர். நியமங்களை பரிபாலனம் செய்யக்கூடியவர், அவருக்கு தண்ட கௌபீன பஸ்ம உபவீத சிகாமணின்னு அவர்களுக்கே உரிய 5 விதமான பொருட்கள். தண்டம், ஜபம் செய்யும் பொழுது கையில் வைத்திருக்கக்கூடிய தண்டம். கௌபீனம், அவர் கௌபீனம் மட்டுமே அணிந்து கொண்டு இருப்பார், மிகவும் சிவாசிரமத்தில் விரதங்களை அனுஷ்டானம் செய்து ஜபம் செய்யக்கூடியவர், எனவே கௌபீனம் மட்டுமே தரிக்கக்கூடியவர். அவர் இட்டுக்கொள்வதற்காக விபூதி, அதுபோல் உபவீதம், சிகாமணி, இந்த 5ம், இந்த 5 பொருட்களையும் சம்ஸ்காரம் செய்விக்க வேண்டும். விரதினே தண்ட கௌபீன பஸ்ம உபவீத சிகாமணின்னு ஜட்டாயுக்தான்வா, அவர் ஜட்டை தரிக்கக்கூடிய பட்சத்தில் ஜட்டையையும் சேர்த்து ஒவ்வொன்றையும் தனித்தனியான ஒரு பாத்திரத்தில், ஒரு தாம்பாளத்திலோ அல்லது வேறு ஒரு பாத்திரத்திலோ வைத்து ஜட்டாயுக்தான்வா பிருதக் பிருதக் பாத்திரேஷு ஏகபாத்திரேவா ஆரோப்பிய, அல்லது ஒரே பாத்திரத்தில் இந்த 5 பொருட்களையும் வைத்து பவித்ரைஹி ஹிருதயாத்யைஹி வா அபிமந்த்ரியா, பவித்திரங்கள், சைவாகமங்களில் ஈசானாதி பஞ்சம் மந்திரங்களுக்கு பவித்திரங்கள் என்று பெயர். ஈசான தத்புருஷ அகோர வாமதேவ சத்யோஜாத்தங்கள் என்ற பவித்திர மந்திரங்களால் அல்லது ஹிருதயாதி மந்திரங்களாலேயோ அபிமந்திரணம் இந்த 5 பொருட்களையோ அல்லது 6 ஜட்டா இருக்கக்கூடிய பட்சத்தில் 6 பொருட்களையோ ஹிருதயாதி மந்திரங்களால் அபிமந்திரணம் செய்து சம்பாத அபிஹுதான் கிருத்வா, சம்பாத ஆகுதியினால் அபிஹுத்தர்களாக அந்த பொருட்களையெல்லாம் செய்து அந்த பொருட்களையெல்லாம் சம்பாத ஆகுதி செய்து சம்பாத ஆகுதி பிகி ஹுதான் கிருத்வா சிவாக்னி குரு கும்ப சாட்சிகம் தத்யாத். அந்த சிவபெருமானுக்கும் மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அதுபோல் அக்னியில் திகழக்கூடிய சிவபெருமான் தானாகிய குரு அதுபோல் கும்பத்தில் விளங்கக்கூடிய யாகேஸ்வரர் இவர்களையெல்லாம் சாட்சியாக வைத்து கொண்டு அந்த சிவாசிரமத்தில் பிரவேசிக்கக்கூடிய சிஷ்யனுக்கு இந்த 5 பொருட்களை கொடுத்து விட வேண்டும். சோபி சிவாதீன் பிரசாத்திய பிரதிகிருஹியாத். அந்த விரதியாகிய சிவாசிரமத்தில் நுழையக்கூடிய சிஷ்யனும் சிவன் அக்னி குரு கும்பத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரர்களை பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு புஷ்பம் சாத்தி இந்த 5 பொருட்களை ஸ்ரத்தையோடு அவன் பெற்றுக்கொண்டு தனது விரதத்தை தொடங்க வேண்டும். இது விசேஷ தீட்சைக்கு அங்கமான ஒரு சம்ஸ்காரம். இவ்வாறு விசேஷ தீட்சை இந்த சிவாசிரமத்தில் பிரவேசித்து இருக்கக்கூடிய விரதி அவனுக்கு விரத உத்தாரமானது கடைசியில் சொல்லப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து மறுபடியும் அந்த விரதத்திலிருந்து மீண்டு தனது இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்றால் அதற்கான உத்தார விதியும் இந்த பத்ததியில் கடைசியில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இவ்வாறு இந்த விசேஷ தீட்சை செய்வதால் ஸ்ரீகண்ட புவனம் கச்சேத்து சிவஹஸ்த பிரபாவதா. இங்கும் இந்த விசேஷ தீட்சைக்கு அங்கமாக ஆச்சாரியர் சிவஹஸ்தம் செய்து கொண்டு சிஷ்யனது பிரம்மரந்திர பர்யந்தம் அந்த கையினை சிவஹஸ்தத்தை ஸ்தாபனம் செய்திருக்கிறார். அந்த சிவஹஸ்தத்தினுடைய பிரபாவத்தினால் ஸ்ரீகண்ட புவனம் கச்சேத் ஈஸ்வரனுடைய புவனத்திற்கு அவன் அடைகிறான், அந்த உலகத்தை அடைவதற்கான தகுதியை பெறுகிறான் என்று இவ்வாறாக இந்த விசேஷ சமய தீட்சையானது சொல்லப்பட்டது.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: சிற்றம்பலம் shaivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம். வழங்கி இருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
4: கண்ம மலத்தை பற்றி சுருக்கமான சில செய்திகளை பார்க்கலாம். வள்ளி மல கண்மம். வள்ளி என்பது மாயாமலம், மலம் என்பது ஆணவலம், கண்மம் என்பது கண்மத்தை குறிக்கிறது. கண்மம் இல்ல வந்து இப்ப நாம் ஆணவலத்துக்கு சொன்னது போலயே சிறப்பு நிலை பொதுநிலை. சிறப்பு நிலையில கண்மம் என்பது ஒரு ஒரு செயல்படுகின்ற தன்மை. செயல்படுகின்ற தன்மை ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. இப்போ மூல நிலையிலே மூல கண்மம் என்று சொல்வது என்னன்னு கேட்டீங்கன்னா, செயல்படும் தன்மை மறைந்திருத்தல் அப்படின்னு. இப்ப சாதாரண ஒரு உதாரணம் சொல்லுவோம். இப்ப இங்க ஒரு தவில் வித்வான் வர்றார் உள்ள. நமக்கு தெரியாத ஒரு தவில் வித்வான் தெரியாது. உள்ள நுழையும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த தவில் வாசிக்கின்ற தவிலை இயக்குகின்ற தன்மை அவரிடம் உள்ள இருக்கு. அந்த செயல்பாடும் தன்மை அவர்கிட்ட இருக்கிறது. அப்புறம் அவர்கிட்ட அந்த அந்த கருவியை கொடுத்து அதை வாசிக்க சொல்லும் பொழுதுதான் அவர் என்ன பண்ணுவார், அந்த தவிலை வாசித்து தன்னுடைய திறமையை அவர் வெளிப்படுத்துவார். அதுபோல இந்த கண்மம் என்று மூல நிலையிலே செயல் கறந்து அந்த செயல்படும் தன்மை உள்ள ஒரு நிலை. அப்ப வந்து செயல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப அது நல்லதுன்னு சொல்ல முடியாது, தீயதுன்னு சொல்ல முடியாது. அவர் நல்லா வாசிக்கிறாரா நல்லபடியா வாசிக்கலையா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. ஒரு வீணி வித்வான் இருக்கிறார். அது போல நான் நிறைய படித்து வச்சிருக்கேன், ஒருத்தர் படித்தறிஞ்சு படித்து வச்சிருக்கிறார். யாராவது ஒருத்தர் உள்ள வர்றாரு இவ்வளவு பெரிய அறிஞர்னு தெரியாது. அவர் பேசி முடிச்ச உடனேதான் இவ்வளவு பெருசு நம்ம வரணும்னு சாதாரண மனுஷன் அவரை அவர் இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்லாம் சொல்லலாம். அப்போ கண்மத்தினுடைய மூல நிலை என்னன்னா, அது செயல்படுகின்ற தன்மையோடு கூட செயலை வெளிக்காட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அது மூல கண்மம். இதுலேயும் சில தவறான கருத்துக்கள் இருக்கு. அதனால இதை நான் திரும்ப நல்ல தெளிவாக உங்களுக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். செயல்படுகின்ற தன்மை, அதாவது செயல்படுகின்ற தன்மை உள்ள இருக்கு, இன்னும் வெளிப்படல, வெளிப்படாமல் செயல்படும் தன்மையோடு கூடியிருக்கின்ற ஒரு நிலை. அதன் பிறகு அது என்ன செய்கிறதுனா, அந்த தன்மை வெளிப்படும் பொழுதுதான் என்ன தன்மையுடையதாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த கண்மத்தை இறைவன் நம்முடைய உயிரிலே அவன் சேர்க்கிறான். ஆணவரத்தை போகிறதுக்காக தான் சேர்க்கிறான். இந்த கண்மம் எப்பொழுது நமக்கு வருகிறது, எப்போ நமக்கு கண்மம் வருகிறதுனா, நமக்கு இறைவன் முதல் பிறவியை தரும்பொழுது வருகிறது. முதல் பிறவி எப்பொழுது கிடைக்கிறது? இப்போ முதல் பிறவி எப்படி வருதுங்கிறது ஆராய்ச்சி பண்ணும்பொழுது, பிறவிக்கு வரது முடி நம்ம எப்படி இருந்தோம், நாம் பிறவிக்கு வருவதற்கு முன்பு நம்ம ஆணவமலம் பற்றி இருந்தது. ஆணவமலத்தினுடைய மறைவில் நம்ம மறைவு, நாம் தோன்றிய பொழுதே ஆணவமலம் நம்மளோட இருந்தது. அது நம்முடைய அறிவையும் செயலையும் விருப்பத்தையும் மறைத்து விட்டது. இறைவன் என்ன செய்தார், இந்த மும்மல அந்த அறிவீச்சை செயல்களை வெளிப்படுத்தி இந்த உயிருக்கு ஞானம் வழங்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அப்போ இந்த உயிருக்கு கண்மமலத்தையும் மாயாமலத்தையும் அவர் சேர்த்தார். சேர்த்த உடனே முதல்ல அவருக்கு கண்மமலம் வந்து மாயாமலத்தை பற்றி கொண்டு தான் செயல்படும், அது தனித்து செயல்பட முடியாது. கண்மமலம் தனியாக இருந்தால் அப்படியே தான் இருக்கும், செயல் கறந்து இருக்கின்ற நிலையில தான் இருக்கும். அப்போ மாயாமலத்தின் வழியாக தான் கண்மமலம் செயல்பட முடியும். அப்போ கண்மமலம் செயல்படும் பொழுது தான் ஆணமலத்தினுடைய தன்மை கிடும். அப்போ முதல்ல அதுக்கு உடம்பு வேணும். அப்போ உடம்பை தருவோம் என்று கடவுள் சங்கல்பம் செய்தார். செய்யும் பொழுது அவருக்கு காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம், சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம சரீரத்தை அவர்களும் கொடுத்தார். இப்போ இந்த சரீரம் சூக்ஷ்ம சரீரம் வந்த பிறகு இதுவரையிலும் அறிவிச்ச செயல்கள் மறைஞ்சு போய் கடந்துச்சு. இப்போ சூக்ஷ்ம சரீரம் கடவுள் கொடுத்துருக்கிறார். கொடுத்த பிறகு மனம் என்ற ஒன்று வந்துவிட்டது. இதுவரையிலும் அவருடைய அறிவோ விருப்பமோ இச்சையோ செயல்படாமல் கிடந்தது. அந்த கஞ்சுக சரீரத்தில் அதற்கு அராகம், வித்தை, கலை இந்த மூன்று தத்துவங்களும் வந்தது. அப்பொழுதும் அதனுடைய அறிவு முழுமையாக வெளிப்படவில்லை, அது சூட்சமாகத்தான் வெளிப்பட்டிருந்தது. இந்த மனம் வந்த உடனே தான் இந்த உயிருக்கு தன்னுடைய விருப்பத்தையும் வெறுப்பையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலை ஏற்படுது. எப்போ எந்த நிலையில, சூக்ஷ்ம தேகம் கொடுத்த பிறகுதான். அதுக்கு முன்னாடியெல்லாம் சூட்சமான சரீரங்கள் இருக்கு, காரண சரீரம் இருக்கு, கஞ்சிர சரீரம் இருக்கிறது, குணசரீரம் இருக்கிறது. அதுவரையிலும் கூட அது விருப்பத்தை வெளிப்படையா வெளிப்படுத்த முடியல, கொஞ்சம் கொஞ்சம் தான் அதனுடைய இருட்டு வெளிச்சத்துக்கு வந்தது. இந்த சூட்சும தேகத்தை கொடுத்த உடனே அந்த உயிரானது தன்னுடைய விருப்பு வெறுப்பினையும் வெளிப்படுத்த ஆரம்பித்தது, செயல்படுத்தல வெளிப்படுத்த ஆரம்பித்தது. அந்த விருப்பு வெறுப்பு எதனுடைய அடிப்படையில வந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆணவ மலம் இந்த உயிரை எந்த அளவுக்கு பந்தித்திருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த விருப்பும் வெறுப்பும் வெளிப்பட்டது. அப்ப விருப்பு வெறுப்பு வெளிப்படுறதுக்கு காரணமே என்ன? ஆணவமலம் தான். ஆணவ மலம் எந்த அளவுக்கு பந்திச்சிருக்கோ அந்த அளவுக்கு விருப்பு வெறுப்பு வெளியே வந்தது. அந்த விருப்பு வெறுப்பை மனதின் மூலமாக வெளிப்படுத்திய உடனே, புத்தியின் மூலமாக எல்லாத்தையும் வெளிப்படுத்திய உடனே கடவுள் பார்த்தார், இந்த இடத்துல தாண்டா அதுக்கு தூலதரீரம் தரணும் என்று அவர் நினைத்து சங்கல்பம் செய்து நமக்கு அதுக்கு மேல அந்த விருப்பு வெறுப்புக்கு அடிப்படையிலே தூலதேகம் வந்தது. அது முதல் பிறகு எழுவகை பிறப்பு அதுதான் அமைகிறது. அது எதுவா இருக்கலாம், எது கூட இருக்கலாம், விலங்கா இருக்கலாம், மனிதனா இருக்கலாம், தண்ணிக்குள்ள இருக்கிற இதா இருக்கலாம், ஊர்வனவா இருக்கலாம், பரப்பனவா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆகவே நம்முடைய பிறவியை தீர்மானிப்பது எது அப்படின்னா விருப்பு வெறுப்பு. அதனாலதான் தாய்மான சாமிகள் சொல்லுகின்றார், வேண்டாம் விருப்பும் வெறுப்பும், எந்த செயல் எடுத்துக்கிட்டாலும் அதுல விருப்பு வெறுப்பு நமக்கு வேண்டாம். ஏன்னா விருப்பு வெறுப்பு தான் நம்முடைய வினைகளை, நல்வினை தீவினைகளை செய்வதற்கு ஆதாரமாக இருக்கிறது. நல்வினை தீவினைகள் தான் பிறவி சூழலிலே நம்மை கொண்டு போய் செலுத்துகிறது. அதனால நமக்கு இந்த விருப்பும் வெறுப்பும் தேவையில்லை, அவைகள் வேண்டாம். எதை நமக்கு எந்த அனுபவம் நமக்கு வந்தாலும் அதுக்கு யாரும் காரணம் அல்ல, நாம் செய்த வினைகள் தான் அதை, அவர்கள் மூலமாக அந்த வினை நமக்கு வருகிறது. ஆகவே அவர்களை நாம் நொந்து கொள்ளாமல், அவர்கள் மேல் விருப்பமோ வெறுப்போ கொள்ளாமல், அதான் சொல்கிறார் வேண்டாம் விருப்பும் வெறுப்பும், அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம். அது வில்லங்கிற துன்பத்திற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய ஒரு செயல், அந்த வில்லங்கம் தான், விருப்பு வெறுப்புங்கிற வில்லங்கம் தான் உங்களுக்கு பிறவியை உண்டு பண்ணும், விளையும் சனனம். ஆகவே ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாதிருந்து கொள் அறிவாகி நெஞ்சே என்று தாய்மான். ஆக இந்த உயிரானது சூட்சும தேவம் வந்த உடனே தன்னுடைய விருப்பு வெறுப்பை சூட்சமாக வெளிப்படுத்துகிறது, இன்னும் தூலமாக வெளிப்படுத்தல, அதுக்கு தகுந்த போல உடல் கிடைச்சி போச்சு. உடல் கிடைச்ச உடனே அப்பவும் அனுமலத்திலிருந்து வெளிப்படாததுனால அப்போ விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையிலேயே இந்த உயிரானது செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்போ அதுதான் முதல் பிறப்பு. முதல் பிறப்புக்கு பிறகு அப்புறம் அதுலேருந்து விடுபட தெரியாமல் விருப்பு வெறுப்புகளை செலுத்தி கொண்டே அது. இப்போ நமக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த வினைகள் வளர்வதற்கு காரணம் விருப்பு வெறுப்பு. விருப்பு வெறுப்பு இல்லாவிட்டால் வினைகள் நமக்கு வளராது. அப்போ நம்ம நீங்க வேண்டியது எது? சாதனம் இதில் வருக்கு. விருப்பு வெறுப்பு நமக்கு எந்த செயலிலும் இருக்கக்கூடாது. நம்முடைய வினைகள் தான் நம்மை, யார் மூலமாவது நம்மை வந்து பந்திக்கிறது. எதில் இருக்கிற மனிதர்கள் இல்லை காரணம், நம்முடைய வினைகள் தான் காரணம். அவைகள் எதிரே இருக்கின்ற ஒரு கருவியாக நம்மை வந்து அவர்கள் பாதிக்கிறார்கள். ஆகவே நம்முடைய வினையிலிருந்து நாம் நீங்குவதற்கு அவர்கள் ஒரு கருவியாக இருந்தார்கள் என்று நினைக்க வேண்டுமே தவிர, அவர்கள் மேல் நம்ம புண்ணிய பலனை தர்றோம் ஒருத்தர் இருப்பான், யாராவது சொந்தக்காரர் அனுப்பான் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து சொத்தெல்லாம் நம்மள்ட்ட அள்ளி உணவு கொடுப்பான், புண்ணிய பலனை தர்றான். அவனுடைய புண்ணியத்தை நம்மள்ட்ட தரல, நம்முடைய புண்ணியத்தை அவனும் தர்றான். வேறொருவன் இருக்கிறான், துன்பத்தை தருகிறான், அவன் மூலமாக நமக்கு துன்பம் வருது. அதுக்கு காரணம் யாருன்னா, இந்த உண்மையை நம்ம விளங்கிக்கணும். நம்முடைய செயல் அல்லாமல் நமக்கு இன்பமோ துன்பமோ உண்டாகாது. அப்ப அதனாலதான் திருவள்ளுவர் சொல்கிறார், உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அச்சேதவத்திற்கு உரு. நமக்கு துன்பம் வந்தால் உற்ற நோய் நோன்றல் அது பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தவம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வருகின்ற எல்லா துன்பங்களையும் நாம் செய்த வினைதான் நம்மை வந்து சந்திக்கிறது. இவர் ஒரு கருவியாக இருந்து நமக்கு அதை தருகிறார். அப்ப நமக்கு வருகின்ற எல்லா துன்பங்களையும் நாம் பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக மறு உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது. உயிர்க்கு உருகன் செய்யாமே அந்த துன்பம் வந்ததினாலே அந்த உயிருக்கு நம்ம எந்த விதமான தீமையும் செய்து அதை பாதித்து விடக்கூடாது. இதுதான் தவத்திற்கு உருவம் என்று அவர் சொல்லுகின்றார். உற்ற நோய் நோந்தல் உயிர்க்கு உருகன் செய்யாமல் அத்தே தவத்திற்கு உருவம். ஆகவே இந்த வினை கொள்கையை வந்து நம்ம தெளிவாக நாம் உணர்வுகள் நிறைய இன்னைக்கு பேசியிருக்கிறோம். வினை கொள்கையை பற்றி பேசியிருக்கின்றோம். வினை கொள்கையை பற்றி நாம சொல்லும் பொழுது, நாம் இந்த வினையிலிருந்து விடுபட வேண்டுமானால் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நாம் செயல்பட வேண்டும். அப்படியெல்லாம் செயல்பட முடியாது நம்மால. அதனாலதான் முதல்ல நம்ம ரெண்டு வரலாறு சொன்னோம். அப்போ இறைவனை நினைத்துக் கொண்டு எல்லா காரியங்களையும் ஈடுபடுங்கள், அப்பொழுது விருப்பு வெறுப்பு நம்மை தலைக்காது. யான் எனது என்னும் தெருக்கோடு நாம் செய்கின்ற காரியங்கள் நம்மை தலைக்கும். தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினைத்துணையனை விடுதி கண்டாய். நீதான் தனித்துணைவன், நான் வினையே துணைவனாக கொண்டவன். நான் என்ன நினைக்கிறேன், நான் தான் எல்லா செயலுக்கும் கர்த்தான்னு நினைச்சுக்கிட்டு நான் தலையால் நடக்கிறேன். சொல்றாங்களா ஊர் உலகத்தில் சொல்றாங்க இல்லையா, தலையால் தெரியாமல் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை தன்மேல் ஏற்றிக்கொண்டு சொல்லுகின்றார். தனித்துணை நீ நிற்க எல்லாத்தையும் நீ தான் இயக்கிட்டு இருக்க, ஒரு இம்மி கூட உன்னுடைய கட்டுப்பாடு இல்லாமல் இங்கு செயல்படாது. ஆனால் நான் நடத்துவதாக நான் நினைத்து கொண்டு தலைகளாக நடந்து கொண்டிருக்கிறேன், என்னை விட்டுறாத, ஏன்னா நான் தப்பா நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற. ஆகவே வேண்டாம் விருப்பு வெறுப்பு முதல் பிறவியே நமக்கு வர்றதுக்கு காரணம் விருப்பு வெறுப்பு என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கண்மம் மூல நிலையில் செயல் கறந்திருக்கிறது, அது மூல கண்மம். செயலுக்கு வரும் பொழுது சொரூப இலக்கணம் அதுக்கு மூல கண்மம் சொல்றோம். அது செயலுக்கு வரும் பொழுது நாம் ஆணவமலம் உண்டாக்குகின்ற மயக்க உணர்வினால் எல்லா செயலுக்கும் நம்மையே வினை முதல்வாக கருதி கொண்டு விருப்பு வெறுப்போடு செயல்படுகிறோம். அந்த விருப்பு வெறுப்போடு செயல்படும் பொழுது உலக பொருள்கள் மீது நமக்கு ஆசை உண்டாகிறது. உலக பொருளை என்னுடையது என்று நாம் கருதுகிறோம். அப்ப இந்த ஆணவமல சேர்க்கையினாலே வினையும் கெடுகிறது. அது தூய்மையா இருந்தது தானே, அது நல்ல வினையும் கீழே விட்டவன் கூட சொல்ல முடியாது. ஆணவமல சேர்க்கையினாலதான் அதுக்கு விருப்பு வெறுப்பும் தீய வினையாகவும் அது மாறி அமைகிறது. பால்ல ஏதாவது தவறான பொருள் போட்டா கெட்டு போயிடுது இல்லையா, அதுபோல இந்த வினைகளும் கெட்டு போய் விடுகின்றன. அந்த இச்சையினாலே நாம் எல்லாத்துக்கும் கர்த்தாயிருக்கிற இச்சையினாலே நம்ம தானல்லாத உலகப் பொருள்களை எல்லாம் நம்முடையது என்று நாம் கருதுகிறோம். நான் என்று நினைக்கிறோம், நான் இதெல்லாம் செய்கிறவன் அப்படிங்கிற கர்த்திருத்தம்னு சொல்லுவாங்க, அந்த தன்மை உண்டாகிறது. இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் என்னுடைய அனுபவத்துக்கு உட்பட்டது என்று நான் நினைக்கிறேன். அந்த ஆணவமலை சேர்க்கை இருக்கிறதுனால நமக்கு அந்த எண்ணமெல்லாம் உண்டாகிறது. எல்லாம் என்னுடையது, இதெல்லாம் எனக்கு போகத்திற்காக என்னுடைய அனுபவத்திற்காக தரப்பட்டது. ஒரு சில சமயங்களில் சொல்றாங்க பார்த்தீங்களா, நம்மளோட கீழான உயிர்கள் எல்லாம் நம்முடைய உணவுக்காக தரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி. ஆகவே இந்த யான் எனது என்ற விருப்பு விருப்புகளோடு நாம் செயல்படுகின்ற பற்றுக்களின் வழியை செய்யக்கூடிய எல்லா செயல்களும் வினையாக அமைகிறது. அதான் காரிய வினை, அப்படி அமைகிறது. அப்படி அமைந்து நம்மை பாவப்படுகொடியில் சேர்க்கிறது. முதல் பிறவியில் நாம் பிறந்த உடனேயே நம்ம மனிதனாக அமைந்தால் நம் முதல் பிறவியில் செய்யக்கூடிய விருப்பு விருப்புகளோடு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அவைகள் அப்பொழுது செய்யக்கூடிய அந்தந்த வினைகள் எல்லாம் அவைகள் உடனுக்குடன் பலன் கொடுக்கக்கூடிய வினைகளும் உண்டு. கால பிற்பாடு பயன் கொடுக்கக்கூடிய காலத்தால தான் படுத்து வினையை கொடுக்கக்கூடிய நிலைமை உண்டு. அப்ப அந்த பிறவியில முதல் பிறவியில நாம் செய்யக்கூடிய வினைகளுக்கு ஆகாமியம் என்று பெயர். அந்த ஆகாமிய வினைகள்ல இந்த பிறவியில நாம் எவ்வளவு அனுபவிக்கிறோமோ அவ்வளவு அனுபவிச்சு முடிச்சிடுறோம். அதுக்கு பிறகு மீந்து போனா அது என்ன ஆயிடுது, அது சேமித்து வைக்கப்படுகிறது. அப்படி சேமித்து வைக்கப்படிய வினைகளுக்கு அடுத்த பிறவி, இப்பதான் முதல் பிறவியில ஆகாமியம் தான் வரும். அதன் பிறகு அது சஞ்சிதமாக குவிகிறது. அந்த வினை குவியலோடு நம்முடைய வாழ்வு முடிந்து போய்விட்டால் இந்த சஞ்சிதம் நம்முடைய புத்தி தத்துவத்தில் போய் உட்கார்ந்து கொள்ளுது. புத்தி தத்துவத்தில் உட்கார்ந்த உடனே அந்த புத்தி தத்துவத்தின் மூலமாக நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ அங்க, நம்ம நரகத்துக்கு போனா நமக்கு ஒரு உடல் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த உடலோட நரக துன்பத்தை அனுபவிக்க முடியாது. அதனால இந்த துன்பத்தை அனுபவிப்பதற்காக யாதனா சரீரம் அப்படின்னு ஒரு சரீரம் கொடுக்கப்படுகிறது. சொர்க்கத்துக்கு போனாக்கா பூத சரீரம் அல்லது பூதசார சரீரம், பூத சரீரம் பூதசார சரீரம் அங்கு கொடுக்கப்படுகிறது. நம்ம உடம்போட பூத சரீரம், அங்க சொர்க்கத்துல பூதசார சரீரம், இந்த பருமையான உடல் இருந்து நுண்மையான உடல் பூதசார சரீரம் அங்கு தரப்படுகிறது. நரகத்துல யாதனா சரீரம் தரப்படுகிறது. இன்னும் சில சமயத்துல சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போகாம இடைப்பட்ட நிலையில நம்ம ரெஸ்ட்ல போட்டுடலாம் சாமி, எங்கேயும் போகாம கூட நம்முடைய வினைப்பயனுடைய விளைவாக. அதன் பிறகு நாம் மீண்டும் வினைகளை அனுபவிப்பதற்கு நாம் செய்த வினைகளை பிரார்த்தத்தை அனுபவித்து மண்ணுலகத்தில் வர்றோம். இது ஒரு பாடலில் திருநாவுக்கர சுவாமி சொல்லுகிறார், துறக்கப்படாத உடலை துறந்து. நம்ம என்னைக்காவது ஆசைப்பட்டுருக்கோம் அந்த உடலை துறக்கணும்னு. எவ்வளவுதான் நான் செத்துப்பட்டா தேவலான்னு நினைக்கிறவங்க கூட உடல் மேலே ஓரளவுக்கு அபிமானம் அவங்களுக்கு இருக்கு. துறக்கப்படாத உடலை துறந்து, துறக்க விரும்பாத உடலை துறந்து, வெண் தூதுவரோடு இறப்பன், வெண் தூதுவர் யம தூதுவரோடு இறந்து போவேன், இறந்தால் இறுதி செம்பு ஏறுவேன், நான் இறந்து போனால் அகன்ற இந்த ஆகாய உலகத்திற்கு செல்லுவேன், ஏறி வந்து பிறப்பன், திரும்ப வந்து அந்த ஆகாய உலகத்தில் இருந்து மேகத்தின் வழியாக மழைத்துறை வழியாக மண்ணுக்கு இறங்கி வந்து பிறப்பன் இல்லையா, வந்து அது ஏதோ உணவாக போய் தந்தை வயிற்றுக்கு சென்று தாய் வயிற்றுக்கு வந்து பிறப்பேன். அப்படி பிறந்தால் இங்கே அந்த பிறவியில் பிறக்கிறத பற்றி திரும்ப திரும்ப பிறக்கிறத பற்றி ஒரு கவலைப்படலை. அப்படி பிறந்தால் பிறையணியார் தடை பிஞ்சகன் பேர் மறப்பன்களோ. நாம் நான் வந்து திரும்பவும் வந்தால் இதே நினைவு எனக்கு இருக்குமா இருக்காதா என்னன்னு தெரியலையே, அந்த சிவபெருமானுடைய பெயரை நான் மறந்து விடுவேனா என்று அவர் ரொம்பவும் இறங்கி மீண்டும் இந்த பிறப்பு வருமா, உன்னை நினைக்கின்ற பிறப்பு எனக்கு அமையுமா, அப்படி பிறந்தாலும் உன்னை நான் மறந்து போய் விடுவேனா, இவ்வளவு தவம் இவ்வளவு ஆற்ற இதெல்லாம் செஞ்சு மறுபடியும் பழைய பிறவிலேயே நான் விழுந்து நான் என்னைக்கு கடைத்தேறுவது அப்படின்னு ரொம்ப அவர் வருந்தி சொல்லுகிறார். பிறப்பன் பிறந்தால் பிறை அணிவார்களை பிஞ்சகன் பேர் மறப்பன்களோ என்று என் உள்ளம் கிடந்து மருகிடுவேன், நான் ஏங்குகிறேன். திரும்பி பிறந்தாலும் உன்னுடைய பெயரை சொன்னாலும் கடைத்தேறலாம், திரும்ப அந்த நினைவு வருமா வராதான்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லி அவர் இதை சொல்லுகிறார். இந்த சொல்லுவதன் மூலமாக நமக்கு எப்படியெல்லாம் மறுபிறப்பு வந்து அமையும் என்பதையும் சொல்லுகிறார். ஆகவே இந்த வினைகள் மூன்று வழியாக நமக்கு வருகிறது. இந்த உலகிலே நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான இன்ப துன்பங்களுக்கும் உயிர்களுக்கு உண்டாகின்ற இன்ப துன்பங்களுக்கும் நம்முடைய முன் வினை பயனே காரணம். அதுதான் ஊழாக நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையிலே வந்து அமைகிறது. அந்த ஊழை அப்ப முயற்சின்னா என்னாகிறது, ஒரு மனிதனுக்கு முயற்சி அந்த முயற்சிக்கு என்ன மதிப்பு அப்படின்னு கேட்டா, அந்த ஊழையை அனுபவிப்பதற்கான முயற்சி தான் நம்ம செய்யறோம். நம்ம வண்டி எடுத்துட்டு இறங்கணும், ஏன்னா எதிர ஆக்சிடன் நடக்கணும், வண்டி எடுத்துட்டு இறங்க முயற்சி நம்ம செய்யறோம். அந்த அளவுக்கு தான் முயற்சிக்கு மரியாதை. ஊழிற் பெழுவலி ஆவுல, ஊழை விட பெரிய வலிமையானது எதுவும் கிடையாது. எல்லாம் ஊழின் வசப்பட்டே எல்லாம் நடக்கும். ஊழை தாண்டி எந்த ஒரு அணுவும் அசைய முடியாது. ஆகவே நம்முடைய முயற்சி என்பதெல்லாம் கூட அந்த ஊழையை அனுபவிப்பதற்கான முயற்சியாக தான் இருக்கும். அதுவும் ஊழின் வசப்பட்டு தான் நமக்கு வந்து அமையும். ஆகவே முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் சொல்றாங்க இல்லையா. இவன் முயலும் பொழுது முன் வினை பயனின் காரணமாக இவனுக்கு புண்ணிய பலன் வரணும்னா புண்ணிய பலன் வரும், சிறு முயற்சி பண்ணாலே போதும். ஆகவே நமக்கு புண்ணிய பலனோ பாவத்தின் பலனோ நமக்கு வருகிறது, வினைவாக வருகிறது. அது நாம் செய்கின்ற சிறு முயற்சி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சில பேர் நல்ல அறிவாளியா இருப்பான், நிறைய படிச்சிருப்பான், பல வகையில முயற்சி பண்ணுவான், அவனுக்கு செல்வமே கிடைக்காது. ஒண்ணுமே படிக்காதவங்களா இருப்பாங்க, அவங்க சிறுமியை அற்ப முயற்சி பண்ணுவாங்க, அவங்களுக்கு நிறைய செல்வம் கிடைச்சிடும். ஒரே வீட்டில் அண்ணன் தம்பியா ரெண்டு பேர் இருப்பான், அவரே அப்பாவுக்கு பிறந்திருப்பான், ஒருத்தனுக்கு படிப்பே ஏறாது, ஒருத்தனுக்கு நிறைய ஒண்ணுமே சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்ல, அவன் நிறைய படிச்சிருவான். இதெல்லாம் எதனால ஏற்படுகிறது, ஒவ்வொரு உயிரும் அததற்குரிய வினையை அனுபவிக்கிறது. ஆகவே இவன் செய்கின்ற முயற்சி அனைத்தும் ஊழ்வினை அனுபவிக்கின்ற முயற்சியாகத்தான் இருக்க முடியும். ஆக ஊழை தாண்டி ஒருத்தனுக்கு முயற்சியை அமைய முடியாது. ஆகவே இந்த ஊழ்வினை என்பது ஒளி பெழுவலி ஆவுல, மற்றொன்று சூடினும் தான் முந்துரும். இன்னொரு பாட்டில் சொல்லியிருக்கார் திருவள்ளுவர், ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தடாவது முயற்சுவோர்னா உழைவின்றி தடாவதுட்டார். அவ்வளவு கடுமையான முயற்சி எடுத்துக்கொண்டு செய்தால் ஊழையும் சில சமயம் உப்பக்கம் காணுவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஊழை வந்து ஊழ்வினைப்படி நடக்காமல் தடுத்துக் கொள்ளுகின்ற ஆற்றல், அதுவும் கூட ஊழ்வினை பயனாக இருக்க வேண்டும். இப்ப அப்படியெல்லாம் பார்த்தா ஒருத்தர்னா ஊழை வென்று நின்றாருன்னு நம்ம சொல்லலாம் போல தெரிகிறது. மார்க்கண்டேயர், மார்க்கண்டேயர் ஒருத்தர்னா அது ஏதாவது ஒரு கேஸ் வந்து அப்படி வந்து ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவது எல்லாருக்குமான நிகழ்ச்சியா நம்ம எப்படி வைத்துக் கொள்ள முடியும் இல்லையா. ஆகவே ஊழ்தான் வலி உடையது, அதை வெல்லுவதற்கு யாராலும் முடியாது. அந்த ஊழ்தான் நமக்கு அது முன் பிறவிலேயே நமக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்றாங்க. பேரு இழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறு முன் கருவுள்பட்டது, முன்ன கருவிலே நமக்கு அமைஞ்சு போச்சு. அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும், முன்பு செய்த கண்மும் இங்கு இவற்றிற்கு ஏது, தேரு நீ இனி செய் கண்மும் மேல் உடற்சேரும் என்றே. பேரு நல்ல பேறுகள் பாருங்க, நல்ல பேரு அல்லது இழப்பு, அந்த நற்பேர்கள் வந்தா நமக்கு என்ன கிடைக்கும், இன்பம். நற்பேர் வந்தா இன்பம் கிடைக்கும், இழப்புகள் வந்தா துன்பம் கிடைக்கும். அதற்கு பிறகு நரைதிரை வருவது இறப்பு. இந்த ஆறும் முன் கருவுட்பட்டது, எழுதி வச்சுதான் அனுப்புறான். அதனால அந்த அந்த அந்த எல்லையை யாராலும் மீற முடியாது எவ்வளவு முயற்சி பண்ணாலும். ஆகவே அதன் மூலமாகத்தான் வினை கழிவு நமக்கு ஏற்படுகிறது. வினையிலிருந்து கழியணும்னு சொன்னா வினையை நம்ம அனுபவிச்சே தீர வேண்டும். கொண்டால் பாவம், தின்றால் போயிட்டு. நம்ம செய்த எல்லா வினைகளையும் அனுபவித்துத்தான் நம்மாலே தீர்க்க முடியும். ஆகவே அதன் மூலமாக இறைவன் நமக்கு ஞானத்தை உண்டு பண்ணுகிறான் அப்படிங்கிற செய்தி தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அதுல ரகசியமான செய்தி. நமக்கு அமைகின்ற ஜாதி, ஜாதினா உடல் அமைப்பு, நம்ம ஜாதினா உடனே நம்ம ஜாதியெல்லாம் எடுத்துக்க கூடாது. உடல் அமைப்பு, ஆயுள், போகம், இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் எல்லாம் நமக்கு நம்முடைய வினையின் காரணமாகவே நமக்கு வந்து அமைகின்றன. அதனாலதான் திருவள்ளுவர் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார்கள், குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவெல்லாம், குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவெல்லாம், நம்ம கொலை செஞ்சோம், அவனுக்கு களவு செய்தோம், அவனிடமிருந்த பொருளை பறித்தோமானால் செற்று ஒருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் திண்மையே திண்ணமே. நம்ம செய்த எல்லா வினைகளும் நம்மையே வந்து உடனடியாக அடைஞ்சிவிடும், திண்ணங்கிறார். மற்ற ஒருவரை பற்றிலேன், ஆகவே இவர்கள் வந்து என்ன அடையும், அதனால இறைவா உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். மற்ற ஒருவரை பற்றிலேன் மறவாதிடும் அட நெஞ்சமே, புற்றரவுடை பெற்றம் ஏறி புறம்பயம் தொழ போதுமே. புறம்பயம்ங்கிற தலத்தில் இருக்கக்கூடிய சோறுமாட்டத்தோட உன்னை தவிர வேறொரு பற்று இல்லாமல் உன்னையே நினைத்திருக்கிறேன். நான் செய்த தீவினைகள் என்னையே வந்து அடரும், என்னையே வந்து சாரும், நான் அந்த துன்பத்திற்கு உட்பட்டு அவைகளை அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு. ஆகவே இந்த வினைகள் நாசோற்பத்தியாக நமக்கு வந்து அமைகின்றன. ஒரு வினைகள் அழியும் பொழுதே இன்னொரு புது வினைகள் ஆகாமியமாக நாம் செய்து விடுகிறோம். அப்போ இதை வந்து நாச உற்பத்தின்னு சொல்லுவாங்க. வினைகள் நாசமடையும் பொழுதே புது வினைகள் உற்பத்தி ஆகிவிடுகிறது. ஆகவே இந்த வினைகளிலிருந்து நாம் நீங்க வேண்டுமானால் இறைவனை நாம் அனமலமும் அதுதான் சொன்னோம், இறைவனை சிக்கனை பிடிக்க வேண்டும் என்று. அதே போல இந்த வினைகளிலிருந்து விலக வேண்டும் என்றாலும் இறைவனை நாம் ஆழமாக எண்ண வேண்டும். இந்த வினைகள் வருவதற்கு வழியே வந்து மனம், மொழி, மெய்தான். ஆக மனம், மொழி, மெய்களால் நாம் செய்யக்கூடியவைகளெல்லாம் இறைவனை நினைத்து கொண்டு நல்ல காரியங்கள் செய்யணும். நம்முடைய முயற்சியில நம்ம நல்ல காரியமே செய்ய முடியுமான்னா முழுசா செய்ய முடியாது, எப்படியும் தவறு வந்து விடும். இப்ப நல்ல விஷயம் தான் பேசிட்டு இருக்கிறோம், ஆனா பேசிட்டு இருக்கும் பொழுதே நம்முடைய மூச்சுக்காரனால 200 உயிர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன, கண்ணு தெரியாத உயிர்கள் இல்லையா. வீட்டுல அம்மி அரைக்க போறோம், அம்மி அரைக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கலாம் சுத்தம் பண்ணுவோம், அங்க இருக்கிற பூச்சி போட்டெல்லாம் அழிஞ்சு போயிடும். எந்த காரியமும் பாவம் இல்லாத காரியங்களை நம்மளால செய்யவே முடியாது. அப்ப வினை கழிவு நமக்கு உண்டாக வேண்டும் என்றால் இறைவனை நாம் நினைந்தவாறே மனமொழி மெய்களால் தான் நமக்கு வினைகள் வருகின்றன. அப்போ மனமொழி மெய்களால் இறைவனை நினைந்து நாம் காரியங்கள் செய்ய வேண்டும். எண்ணமே உடல்வாய் மூக்கொடு செவிகன் என்று இவை நின்கணையை வைத்து மண்ணின் மேலடியேன் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே வந்து நம்ம மனமொழி மெய்களால் இறைவனை நினைத்து கொண்டு நாம் வாழ்ந்தோமானால் நம்முடைய வினைகள் நம்மை விட்டு கழிந்து போய்விடும். எப்படி வினை உண்மையை பற்றி நம்முடைய சைவ சித்தாந்தம் மிக தெளிவாகவும் விரிவாகவும் நமக்கு சொல்கிறது. ஆகவே நாம் இப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இறைவன் உயிர்களுக்கு வினைகளை ஊட்டுகிறான். வினைகள் தானாக வந்து நமக்கு சேர்றதில்லை, உயிரும் போய் வினையை ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த வினையை ஊட்டுவதன் நோக்கம் ஆணவலம் நம்மிடமிருந்து விலக வேண்டும் என்பதற்காக. ஆகவே விருப்பு விருப்புகளுடன் யான் எனது என்று என்ற எண்ணத்தோடு செயல்படும் பொழுது வினைகள் நமக்கு வந்து சேர்கின்றன. ஆகவே நம்ம என்ன செய்யணும்னா, யான் எனது என்று நினைக்காமல் விருப்பு வெறுப்புகளோடு நாம் செயல்படாமல் இருக்க வேண்டும் என்பது ஒன்று. இன்னொன்று, யான் எனது என்று அகந்தையோடு நாம் செயல்படக்கூடாது. இந்த இறைவன் தான் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் செயற்படுத்துகிறான். ஆகவே இறைவனை நினைந்தே நாம் காரியங்கள் செய்யும் பொழுது அந்த வலிமையான வினைகளிலிருந்து நாம் விடுதலை அடைவோம். அதோடு கூட நாம் சாத்திகமான எண்ணங்களை வளர்த்து கொள்வதற்கு நம்மாலான முயற்சிகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டும். அப்போ நம்ம வினைகள் தான் நமக்கு எல்லா விதமான தீமைகளையும் தருகின்றன என்று உணர்ந்து கொண்ட பிறகு நாம் திருந்துவதற்கான வழிகளை பார்க்கிறோம். அப்ப திருந்த நினைக்கும் பொழுது இறைவன் கருணையோடு நமக்கு அதுக்கு உதவி செய்கிறான். அப்போ சாத்விக எண்ணத்தோடு நாம் செயல்படுவதற்கு முயல வேண்டும். சாத்விகமான எண்ணங்கள், நல்ல அடியாருடைய சேர்க்கை, திருமுறை பாராயணம், திருவைந்தெழுத்தை ஜபம் செய்தல், இரு வினைகளையும் நமக்கு வருகின்ற இன்பதன்மோனையும் சமமாக நோக்குகின்ற ஒரு பக்குவமான நிலை, இதோடு கூட இந்த நிலையெல்லாம் ஏற்பட்டால் நமக்கு ஆச்சாரியான் வந்து அமைவான், சரியான குருநாதன் வந்து அமைவான். அந்த குருநாதனுடைய அருளினாலே, அவனுடைய உபதேசத்தினாலே மெல்ல மெல்ல நாம் இந்த இருவினை இதிலிருந்து நாம் நீங்குவதற்கான வழிகள் நமக்கு கிடைக்கும் அவனுடைய உபதேசத்தினால. ஆகவே அதுவரையிலும் நாம் வந்து நமக்கு தெரிந்த அறையில் இந்த அறநூல்கள் சொல்லியிருக்கின்றபடி, நம்முடைய சாஸ்திரம் சொல்லியிருக்கின்றபடி, நாம் வினைகளிலிருந்து நீங்குவதற்கான எல்லா விதமான காரியங்களிலும் நாம் ஈடுபட வேண்டும். இப்படி ஈடுபட்டு கொண்டிருந்தால் வினை கழிவு உண்டாகி அந்த மல பரிவாகம் ஏற்படும், ஆணவமலம் நம்மை விட்டு நீங்கும், இருவினை ஒப்பு ஏற்படும், மலபரிவாகம் உண்டாகும். மலபரிவாகம் எவ்வளவு மலம் நம்மிடமிருந்து நீங்குகிறதோ அந்த அளவுக்கு இறைவனுடைய அருளாற்றல் நம் மீது வீழ்ந்து நம் அருளுடைய பிடிப்பிலே செல்வோம். ஆணமலத்திலிருந்த பிடிப்பிலிருந்து மெல்ல மெல்ல அருளுடைய பிடிப்புக்கு நாம் செல்வோம். இப்படி வினையிலிருந்து நீங்குவதற்கான வாழ்க்கை தான் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அது இந்த பாடலில் என்ன சொல்லுகின்றார், வள்ளி மல கண்மம் இந்த மூன்றும் நமக்கு பாட்ட பார்க்க, நெல்லிற்கு உமியும் நிகழ் செம்பிற்கழிம்பும் சொல்லில் புதிதென்று தொன்மையே. இவைகள் நம்ம மாயாமலத்தை பற்றிய செய்திகளுக்கு சுருக்கமாக சொல்லணும், நான் அடுத்த வகுப்பில் சொல்கிறேன். அந்த மூன்றும் நமக்கு தொன்மையாக தரப்பட்டிருக்கின்றன. வள்ளி மலகன்மும் அன்று உழவாம், அனாதியே இந்த மூன்று மலங்களும் நம்மிடம் இருக்கின்றன. இறைவன் சாட்சியாக இருந்து இவைகளை எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றான். எப்படி சூரியனுடைய ஒளியிலே தாமரை மலரானது கூம்புதலையும் மலர்தலையும் செய்கிறதோ, அதுபோல அவனுடைய சந்நிதியில் இந்த மும்மலங்களும் செயல்படுகின்றன அப்படிங்கிற செய்தியை சொல்லுகின்றார். அடுத்த இந்த இதுக்கு தொடர்ச்சியான செய்திகள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.
5: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய்.

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு: முதல் சூத்திரம் 54வது பாடல் முதல் 56வது பாடல் வரை. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

மும்மதத்தன் ஆழ்வாயங்கரத்தனார் தருகோட்டம் பெற இதழி தாழ் சடையோன் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் ஒரு கோட்டம் போடும் வணங்கி ஓவாரே இரவு வகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டம் அயந்திருமார் செல்வம் ஒன்றோ என்ன செய்யும் தேவே விற்றைகள்வைக்கும் மேலதாய் விளங்கும் விமலனார் விற்றைகள் எவை

0: தேனில் என்னும் அத்தலத்தகர வித்தையை நமக்கு அருளிய பதஞ்சலி முனிவன் வித்தக வியாக்கிற பாதனன் இவன் மேன்மையைச் சொல்லிடில் பெரிதே திருச்சிற்றம்பலம் பார்வதி தேவதை அருட்களாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவஞான சித்தியார் சுபக்கம் முதற் சூத்திரத்திலே 54வது பாடல் முதலாக இப்பொழுது ஊரை செய்ய திருவொருள் துணை செய்தது. இந்த 54வது பாடலில் மூன்று தொழில்கள் படைத்தல் காத்தல் அடித்தல், இந்த மூன்று தொழில்களும் மிகப்பெரியது. இந்த மூன்று தொழில்களையும் மூன்று தேவர்கள் செய்கிறார்கள். பிரம்மா படைத்தல், விஷ்ணு காத்தல், உருத்திரன் அழித்தல் என்று நூல்களிலே சொல்லப்படுகிறோம். இப்ப சித்தியாரிலே என்ன சொல்லுகிறார்னா, அந்த மூன்று தொழிலையும் ஒருவன் தான் செய்கிறான் என்று சொல்லப்படுகிறோம். மூன்று தொழிலையும் ஒருவன் எப்படி செய்ய முடியும் என்பது ஒன்று. நூல்களிலே பிரம்மா படைக்கிறாரு, விஷ்ணு காக்கிறார் என்றுதானே சொல்லப்படுகிறது. உண்ண விளக்கத்துல கூட படைப்பன் அயன், அழிப்பன் பங்கயக்கன் மாயன், துடைப்பன் உருத்திரன் சொல்லி திடப்பெறவே என்றும் திருபவிப்பர் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுக்கிறகரா, சதாசிவரும் அன்றே அனுக்கிறகரா என்பது உண்மை விளக்கம். படைப்பன் அயன் அழிப்பன் பங்கயக்கன் மாயன், துடைப்பன் உருத்திரன் சொல்லி திடப்பெறவே என்றும் திருபவிப்பர் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுக்கிறகராம் என்பது உண்மை விளக்கம். நம்ம சாஸ்திரத்திலே கந்த புராணத்திலே சௌர்மான் பிரபு விஷ்ணுக்களை படைத்து அவர்களுக்கு இந்த படைத்தல் காத்தல் ஆகிய இந்த தொழில்களை நீங்கள் செய்யுங்கள் என்று சுவாமி அருள்பணினார். அப்போது அவர்கள் சொன்னார்கள், பெருமானே இவ்வளவு பெரிய பாரத்தை எங்களால் சுமக்க முடியுமா செய்ய முடியுமா என்றார்கள். அப்போது சுவாமி சொன்னாரு, உண்மைதான் நீங்கள் சொல்லுவது, ஆனால் ஆகமத்திலே சொல்லப்பட்டபடி திருநீற்றை தயாரித்து பஞ்சாட்சரத்தை சொல்லி பூசுங்க உங்களுக்கு ஆற்றல் உண்டாகும். ஆகமத்திலே சொல்லப்பட்டபடி திருநீற்றை தயாரித்து அந்த திருநீற்றையே பஞ்சாட்சரம் சொல்லி பூசுங்க உங்களுக்கு இந்த படைக்கிற தொழில் காக்கிற தொழில் செய்யறது லெகுவாக இருக்கும் அப்படின்னா என்ன சொல்றது. கந்த புராண ஆசிரியர் மாதிரி சிவபரத்துவம் திருநீற்று பெருமை அடியார் பெருமை யாரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி அவர்கள் திருநேற்றை பஞ்சாட்சரம் சொல்லி பூசினார்கள், படைத்தலை செய்தார், காத்தலை செய்தார்கள். ஆனால் பிரம்மா படைப்பும் விஷ்ணுவினுடைய காத்தலும் உருத்திரனுடைய அழித்தலாகிய இந்த முத்தொழில்களும் அவர்களுக்கு சுதந்திரம் அல்ல. அவர்களுக்கு அந்த தொழில் சுதந்திரம் அல்ல. அவர்கள் அந்த தொழிலையும் ஒன்று ஒன்று தான் செய்வார்கள். பிரம்மா படைப்பாரு, காக்க தெரியாது. விஷ்ணு காப்பாரு, படைக்க தெரியாது. உருத்தனன் அழைப்பான், அவனுக்கு காக்கவும் படைக்கவும் தெரியாது. அதனாலே இந்த முத்துளிலையும் விளையாட்டாக செய்கின்றவன் யார் என்றால் சிவன் ஒருவனே. முத்துளிலையும் அஞ்சு தொழில் சொல்லுதல்லவா, படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய பஞ்சகிருத்தியம். அந்த மறைத்தல் என்பது காத்தல் தொழிலே சேர்ந்து விடும், அந்த அருள் என்பது சங்காரத்தில் சேர்ந்து விடும். ஆக மூன்று தொழில், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய அஞ்சு. அந்த மறைத்தல் இருக்குது பாரு, அது காத்தல்ல சேர்ந்துடும். காத்தல் தொழில்கள் நடக்கும் போதுதான் நமக்கு மறைப்பு போக்குவரத்து எல்லாமே இருக்கிறது. உலகத்தில் வாழ்கின்ற காலங்களிலே மறைத்தல் திருவதான சக்தியாக இருந்து மறைத்தல் தொழில் காத்தல் தொழில் அடங்கியது. அனுக்கிரகம் சங்காரத்தில், அனுக்கிரகம் சங்காரத்தில். இப்ப அஞ்சு மூணாச்சு, அஞ்சு மூணாச்சு. அப்புறம் இந்த மூணு ரெண்டாவது மூணு அப்புறம் ரெண்டு பந்தம் வீடு, பந்தம் வீடு. பந்தம் என்பது படைத்தல் காத்தல் அடித்தல் மறைத்தல் ஆகிய நாலும் பந்தம். அனுக்கிரகம் வீடு ரெண்டே தொழில். பந்தம் என்பது படைத்தல் பந்தம், காத்தல் பந்தம், அழித்தல் பந்தம், மறைத்தலும் பந்தம். அனுக்கிரகம் தான் வீடு. அதே பந்தம் வீடும் படைப்பாய் போற்றி திருவாரூர் பந்தம் வீடும் படைப்பாகி வருது. அஞ்சு மூணாச்சு மூணு ரெண்டாச்சு நல்லா விளங்குது. இந்த தொழில்கள் சாதாரணமானதல்ல. இத்தனை கூடி அண்டங்களையும் சராசரங்களை எல்லாம் படைத்தலும் அவைகளை காத்தலும் அழித்தலும் மிகப்பெரிய மிகப்பெரிய அந்த தொழிலை செய்வதற்கு அளவில் ஆற்றல் உடையவனாகிய சிவன் ஒருவனாலே தான் முடியுமே தவிர மற்ற தெய்வங்கள் எல்லாம் அளவோடு ஆற்றல் உடையது. அளவோ அளவான ஆற்றல் உடையது சிவன் ஒருவன் தான். அளவில் ஆற்றல் அளவில் ஆற்றல் அப்படி அளவில் ஆற்றல் உடையவனாகிய சிவனுக்கு அது விளையாட்டு. அது அடுத்தபல வருது வருது. அதனாலே உலகம் யாவையும் தானுடவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கணும் எங்களால் இயலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவர் கேசரன் நாங்களே என்று ஒரு கம்பர் பாட்டு. ஆகையினாலே இப்படி முத்தொழில்களையும் நூல்களிலே மற்ற நூல்களிலே வந்து மூவருக்கு சொல்ல. இப்ப நீங்க வந்து இந்த முத்தொழிலையும் ஒருவனே செய்கிறான் என்று சொல்லுகிறீர்களே, இது எப்படி பொருந்தும் என்று கேட்க, உரைத்த தொழில்கள் மூன்றும் மூவருக்கு உலகம் போத. உலகம் என்றால் உயர்ந்த பெரியோர்கள் நூல்களிலே அவர் பௌராணிகர் சொல்றதவர்கள் பௌராணிக பௌனார்னா புராணங்களிலே இப்படி தாண்டி உள்ளும். உரைத்த தொழில்கள் மூன்றும் மூவருக்கு உலகம் போத. பரமன் படைக்கிறான், விஷ்ணு காக்கிறான், உருத்தர் அழைக்கிறான் பல நூல்களிலே நாம் கேட்கிறோம். ஆனால் அவர்களுக்கு இந்த தொழில் எப்படி வந்தது என்று கேட்டால், சிவபெருமானை பூஜை பண்ணி அந்த வழிபாட்டினால இந்த தொழிலை பெற்றுக்கொண்டார். சிவன் கொடுக்க பெற்றதை தவிர அவர்களுக்கு சொந்தம் அல்ல. சிவனுடைய கம்பெனியில வேலை பார்க்கிற அதிகாரி அவர்கள் தான். சிவபெருமானுடைய கம்பெனியில ஒரு ஒரு இலாக்கா ஒரு இலாக்கா இந்த இலாக்காவை நீப்பா அவர்களுக்கு சொந்தம் அல்ல. அதே நீங்க அந்த பிரமனை உங்காரத்துக்கு பொருள் கேட்க போ கேட்ட போது சொல்ல முடியாமையினாலே அவனை சிறையில போட்டு விட்டு முருகன் படைச்சான். அயனையும் படைத்து சிறந்து உலகமும் படைத்து பறிந்து அருள்வரம் கிரிக்குட் சிறந்த பெருமாளே. அயனையும் புடைத்து சிறந்து உலகமும் படைத்து பறிந்து அருள்வரம் கிரிக்குட் சிறந்த பெருமாளே என்பது திருப்பூர். அதுலே அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா பிள்ளைகள் ரெண்டு எல்லாத்துக்குமே இந்த அஞ்சு தொழிலும் கைவந்தகள். குடும்ப தொழில் குடும்ப தொழில் அந்த அம்மாவும் செய்வா அவரும் செய்வார். பெரிய பய நல்லா செய்வான், சின்ன பய கேட்கவே வேண்டியது. அதனாலே அக்கள் முதல் ஐந்தொழிலும் யாரே செய்வார் அக்கள் முதல் ஐந்தொழிலும் யாரே செய்வார் அவர் செய்தார் இவர் செய்தார் என்று பேசி பொக்கியினார் காலமெல்லாம் வீணதாக பொய்ப்பொருளை மெய்ப்பொருளதாக எண்ணி. அக்கள் முதல் ஐந்தொழிலும் ஒருவன்றானே அவற்றை இந்த நாட்டியத்தில் காணியும். அக்கள் முதல் ஐந்தொழிலும் ஒருவன்றானே அற்றுகின்றான் அவற்றை நீங்க தெரிஞ்சுக்கணுமா இந்த நாட்டியத்தில் காணி. தோற்றம் துடியதனில் தோயின் திதி அமைப்பில் சாற்றியிடு அங்கியிலே சங்காரம் ஊற்றமாம் ஊன்று மலர்பதத்தை உற்ற திரோகம் முத்தி நான்கு மலர்பதத்தை நடத்தி தோஷம் உண்மை உலகம். உடுக்கையினாலே படைக்கிறான், அமைத்த கரத்தினாலே காக்கிறான், நெருப்பேந்திய கரத்தினாலே அழிக்கிறான், ஊன்றிய திருவடினாலே மறைக்கிறான், தூக்கிய திருவடினாலே முக்கிய கொடுக்கிறது. அதுதான் உங்களுக்கு நடராச திருவுருவம் எல்லாவற்றிற்கும் மேலாக சிறப்பாக சொல்லப்படுகிற குறிப்பும் இதுல. அஞ்சு குழியில ஆறு செய்கிற ஒருவனே அதை எங்க பார்க்கலாம்? அந்த திருமேனியிலே பார்க்கலாம். எந்த திருமேனியிலே? நடராசர் திருமேனியிலே பார்க்கலாம். உடுக்கை படைக்குது, அமைத்தகரம் காக்குது, நெருக்கேந்திய கரம் அடிக்குது, ஊன்றிய திருவடி மறைக்குது, தூக்கிய திருவடி முக்கிய கொடுக்கு. தோற்றம் துடியதனில் துடினா உடுக்கை துடினா உடுக்கை தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் திதினா காத்தல் திதினா காத்தல் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடு அங்கியிலே சங்காரம் சாற்றியிடு அங்கியிலே மலப்பதத்தை உற்ற திரோகம் ஊன்றிய திருவடினாலே மறைத்தல் வேலகனை முடிச்சு ஊன்று மலர்பதத்தை உற்ற திரோகம் முத்தி முத்தி நான்கு எடுத்த தூக்கிய திருவடி நான்கு மலர்பதத்தை நாடு என்பது உண்மை. அதையெல்லாம் சேர்த்து இதுல இருக்கிறதெல்லாம் சேர்த்து சுருக்கமா ஒரு வரியில ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய். இதுல எத்தனை சொல்றாரு? இன்னொன்னு எங்க போச்சு? அதுல மறைஞ்சிருக்கு மறைத்தல், மறைத்தல் தொழில் அதுல மறைஞ்சிருக்கு. நல்ல விளங்குதா? ஆக்கு காப்பாய் அழிப்பாய். அதனாலே இப்படி பஞ்சகிருத்தியங்களையும் ஒருவனே செய்கிறான். அது திருவாசகம் தான் தெளிவாக சொல்வது. போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் உற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றியமால் நான்முகனும் காணாத குண்டரிகம், போற்றியாம் உய்யார் கொண்டருளும் பஞ்சகிருத்தியம். அஞ்சு கிருத்திய தோற்றமாம் உற்பாதம், போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமான உற்பாதம், போற்றி எல்லா உயிருக்கும் போகமாக தான் காத்தல், போகமாக உங்களுக்கு போற்றி எல்லா உயிருக்கும் ஈரா அதான் சங்காரம் இல்லாம், போற்றிமால் நான்முகம் காணாத உண்டறி அதான் மறைத்தல், போற்றி எல்லா உயிருக்கும் போற்றிமால் நான்முகனும் காணாத உண்டையும் போற்றியால் உய்ய ஆள் கொண்டவனும் கொண்டு பஞ்சகிருத்தியமா யார் செய்கிற? சிவன் ஒருவனே செய்கிறான். அதே இந்த பாட்டிலே உரைத்த இத்தொழில்கள் மூன்றும் சொல்லப்பட்ட இந்த மூன்று தொழில்களும் மூவருக்கு உலகம் போத, உலகம் என்றால் பெரியோர்கள் உயர்ந்தோர் புலவர்கள் உலகம் போத வரைத்து ஒருவருக்கே யாக்கி வைத்தது என்ன? மூன்று பேருக்கு மற்றைய நூல்கள் புலவர்கள் எல்லாம் சொல்ல நீங்க ஒருவனே செய்கிறான்னு சொல்லிருக்கீங்களே, அது என்ன காரணம்? வரைத்து வரைத்து என்று சொன்னால் அவனுக்கு அவனே செய்கிறான், அவனே செய்கிறான். வரைத்து ஒருவனுக்கே யாக்கி வைத்ததுங்கு என்ன என்ன? விரை கமலத்தோன் மாறும், விரை கமலத்தோன் மாறு, விரை கமலத்தோன் பரமா, விரையாகிய வாசனையுடைய கமலமலராகிய தாமரையில் இருக்கிறவனாகிய பரமாவும் மாறும் விஷ்ணுவும் மேவாளான் மேவியினோர்கள் சௌரவான் பார்த்து நீ படைத்தலை செய் நீ கத்தலை செய் என்று அவர் உத்தரவிட அவருடைய ஏவலாலே அவர் ஏவ இவர்கள் இயங்குகிறார்கள், அவன் ஏவுகிறான் இவர்கள் இயங்குகிறார். விரை கமலத்தோன் மாறும் மேவாளான். அதே கந்தபுராணத்திலே பரமா குட்டி சிறையில் போடுறார, போட்டுட்டு வெகுதான இவர் படைச்சிட்டு இருக்கார. பரமாவுக்கு சொந்தக்காரன் நிறைய பேர் இருக்கானா? பரமாவுக்கு சொந்தக்காரன் பல நாளாக பார்த்துட்டு பல காலமாக படைச்சிக்கிட்டு இருக்கேன், பரமா உள்ளே கிடக்கிறாருன்னா எல்லாம் கவலைப்பட்டு மகாவிஷ்ணுவோட போய் சுவாமிக்கிட்டே விண்ணப்பித்தார்கள், இந்த மாதிரி உங்கள் சின்ன பையன் பிடிச்சி உள்ளே போட்டுட்டேன், எங்கள் தலைவர் அவர் எப்படியாவது வெளியில் விட வேணும் அப்படின்னு சுவாமியிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். அது உடனே சாமி திருநந்தி தேவரை அனுப்பிச்சார், போய் நான் சொன்னதாக சொல்ல முருகன் அந்த பரமா சிலையில் போட்டிருக்கானா அவனுக்கு சொன்னார். திருநந்தி தேவர் வந்தார், சொன்னார் இந்த மாதிரி உங்கள் அப்பா சொல்லிவிட்டார், பரமா உள்ளே போட்டுக்கீங்களா அவர் வெளியில் விட சொன்னார், அதை சொல்ல வந்தேன். அது முருகன் கொஞ்ச நேரம் நின்னா உன்னையும் உள்ள போட்டு அவர் பயந்து ஓட்டப்ப ஓடிட்டார். ஆறு திருநந்தி தேவர் அப்படி சொன்ன உடனே அப்புறம் சாமியை எழுந்தருளினார், எழுந்திருந்தோன்னு அப்புறம் ஆசனம் போட்டார், வணங்கினார், அப்பாவை கும்பிட்டார், சுத்தி வந்தார், நமஸ்காரம் பண்ணார். தேவரின் எழுந்தருளிய காரணம் ஏன்னா பெருமனை பிடிச்சி சிறையில் போட்டிருக்கியாமே, அதை விட சொன்னேன் நந்தி வந்ததுக்கு அவனை மிரட்டி அனுப்பிச்சு விட்டியாமே, அதனால அவனை வெளியில் விடுப்பார் அப்படின்னார். ஏன் எதுக்குப்பா அவனை வெளியில் விடணும் அப்படின்னு படைக்கிறவன் எல்லாத்தையும் இந்த காரியம் முக்கியமான ஏன் வெளியில் உள்ள போட்டுருக்க அப்படின்னாரு. என்ன படைக்கிறதானே உலகம் படைக்கிறதானே வேலை, அது நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதுல இருந்தா இருக்கு. அந்த வேலை தடைபட்டுச்சுன்னா சொல்லு, அதை விட அவன் செய்யன்றதை விட நான் நல்லா படுறேன். அவன் படைக்கிறத விட இப்ப கூட காலையில் அரசு இருந்தாங்க, அரசு இருந்தார், அவன் படைப்புல நம்ம கிடைக்காம முருகன் படைச்ச போது நம்ம சிக்காம போனோம். இந்த பிரமன் படைப்புல சிக்கிக்கிட்டு இப்ப சிக்கல, முருகன் படைப்புல நம்ம கிடைச்சிருந்தோம்னு வச்சுக்க நல்லா எழுதியிருப்பான். அவனுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படணும்னு எழுத மனசு வராது. அதனாலே நான் படைக்கிறப்பா அதை பத்தி என்ன இருக்கு அப்படின்னு, இந்தாலே என்னாலே வெளியில விட்டுருப்பா வேவன் அவன் வேலையை வேவன் செய்யிட்டு நமக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னாரு. போப்பா ஊரை எடுத்துக்கு பொருள் தெரியாது, பொருள் தெரியாதுன்னு நீ அந்த பதவியை கொடுத்துருக்குறேன். ஊர் எடுத்துக்கு ஒரு எழுத்துக்கு தான் நான் கேட்டேன், ஒரு எழுத்துக்கு தான் கேட்டது அந்த பதவியை கொடுத்துருக்குறேன். இன்னும் வேதத்தில் எவ்வளோ எழுத்து இருக்கு, ஒரு எழுத்துக்கு பொருள் தெரியாதவன் அந்த வேலையை செஞ்சானா அவ்வளோ பெரிய தொழிலை செஞ்சான்னா அது எவ்வளவு தவறாக இருக்கும். என்னப்பா பண்ணுறது,
1: எல்லாம் படிச்சு எங்க இருக்கிறேன் முன்ன பின்ன இருந்தாலும் சரி சரின்னு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் முன்ன பின்ன இருக்கிறத நம்ம பார்த்து சரி பண்ணிக்க வேண்டியதாப்பா அப்படின்னாரு. அப்படின்னாரு, இல்லப்பா நீ என்ன பண்ற எனக்கு தெரியுது, நீ பண்ற வேலை எனக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்னாரு.
0: அந்த இடத்துல ரொம்ப அருமையா வச்சிருக்காரு கட்சியவர். நீ என்ன பண்ற என்னப்பா, முருகன் சொல்றேன் உன்னுடைய திருவடிகளை கொஞ்சம் தண்ணியை ஊத்தி ஒரு பூவை போட்டுட்டானா உனக்கு சந்தோஷம் வந்து நீ பரமா வர்ற, நீ விஷ்ணு வர்ற அப்படின்னு பதவியை கொடுத்தாரு. அந்த பூசை எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா, உன் திருவடியில கொஞ்சம் சரத்தை போட்டு புஷ்பத்தை போட்டான்னா உனக்கு சந்தோஷம் வந்துருது, நீ பரமா பதவியை பாரு, நீ விஷ்ணு பதவியில இருறா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த பூசையை, அந்த பூசையினா அதை நம்ம திருவிளையாடல் பண்ணாதல கூட சொல்றாரு பரஞ்சோதி முனிவர், குடங்கை நீரும் பச்சிலையும் இடுவார்க்கு, குடங்கை நீரும் பச்சிலையும் இடுவார்க்கு இமயா குஞ்சரமும். தேவலோக பதவி தேவேந்தன் இமயா அந்த அந்த பொருளை சொல்லி இடவாக வேறாக அந்த பொருளை சொல்லி குடங்கை நீரும் பச்சிலையும் இடுவார்க்கு இமயா குஞ்சரமும் படங்கொள் பாயும் பூவனையும் பரம பதவி பூவனையும் தருவாய் மதுரை பரமேற்றி. அதனாலே அந்த இடத்துல என்ன சொல்றாரு, இந்த மாதிரி திருவடியிலே திருத்தத்தை விட்டு புஷ்பத்தை போட்டானா உனக்கு சந்தோஷம் வந்து பரம பதவியை விஷ்ணு பதவியை கொடுத்தவன். அவன் எப்படி படைக்க தெரியும், படிக்காதவனுக்கு வேலையை கொடுத்தா எப்படி வாத்தியார் வேலையை படிக்கும் அப்படின்னு அதுக்காக சொல்ற எதுன்னா அந்த அவர்கள் அந்த பதவிக்கு வந்தது சிவபெருமானை வழிபட்டு வானமேத்தையான் வைகுந்த வாழ்வு பெற்றதும் ஞானநான்முகன் சத்திய உலகம் நண்ணியதும் ஏனை விண்ணவர் தத்தமது இருக்கை எழுதியதும் ஆண் உயர்த்தவன் ஆண் உயர்த்தவன் ரசபுக்குடி ஆண் உயர்த்தவன் அருக்குரி அர்ச்சனை பயணம் என்பது காஞ்சிபுரம். ஆண் உயர்த்தவன்
2: அருக்குரிய அர்ச்சனை பயன்
0: அர்ச்சனை பயன் ஆண் என்பது ரிஷபம், ரிஷபக்குடிய உயர்த்தியவனாகிய சிவபெருமானுடைய குறியாயிருக்கிற சிவலிங்க பூசை. ஆண் உயர்த்தவன் அருக்குரி அர்ச்சனை பயன்.

பெருமானுக்கு இந்த அதிகாரம் சக்தி உண்டு. பூசை புரிந்த புண்ணியத்தினர், புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே, புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே அந்த பதவியை பெற்றார்கள். ஆக அவர்களுக்கு சுதந்திரம் அல்ல. யாருக்கு? பிரபாவுக்கு படைத்தல் சொந்தமல்ல, விஷ்ணுவுக்கு காத்தலும் சொந்தமல்ல, உருத்திரனுக்கு அழுத்தலும் சொந்தமல்ல. அதுவும் கந்தபுராணத்திலே விஷ்ணு காத்தல் தொழிலுக்கு உரிமையுடையவர் தானே. மன்மதனை சுட்டு எரிச்சிட்டார் இல்ல, காக்க முடியல. அந்த புகையை கண்ட உடனே ஓட்ட முடிச்சுட்டாரு. தூரத்தில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா மன்மதனை போச்சொல்லி விட்டு தேவர்கள் எல்லாம் கூட்டம் கூடி தூரத்தில் இங்கே வந்து சிவபெருமா இருக்க மன்மதருக்காருன்னு எல்லாம் தஞ்சாவூர்கிட்ட இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்கிட்ட இருந்து பார்த்துட்டோம், போறா மன்மதன் என்ன ஆகுதோ தெரியல அப்படின்னு சொல்லி சந்தேகத்தில் தான் போச்சோன்னு யாரே மன்மதனே தைரியமாக போச்சு இல்ல, அது அப்புறமாக சொல்லிவிட்டாரு. நெருப்புக்கு முன்னாலே போச்சொல்றிய அப்படின்னா மன்மதன் ஆறு அண்ணன்கிட்ட பரமா தான் போச்சொன்னாள். நான் உனக்கு என்னன்னா விடுதல் பண்ணினேன், என்னை போய் சொல்லி நெருப்புக்கிட்ட கையில் நெருப்பு, கண்ணில் நெருப்பு, எல்லாம் நெருப்பு, சிவருமான் நெருப்பு அப்படின்னா பரவாயில்ல. நீ ஒருத்தன் போனாலும் பல பேர் பழைக்கிறது நல்லது அண்ணா, பல பேர் பழைக்கிறதுக்காக ஒருத்தன் போலாம்ண்ணா பரம. அதனாலே அப்போது சென்றார், சம்பாதிக்கிட்டார். அப்போது விஷ்ணு என்ன பண்ணார், காத்தல் தொழிச்சு ஒன்றும் பண்ண முடியும். அது கதவரோட ஆசிரியர் என்ன பண்ணார், இந்த ரதி புலம்பல்ல, ரதி புலம்பல்ல, நல்லா தெளிவாக சொன்னார். போவன்

போன்னு சொன்னானே, இப்ப வாவான்னு சொல்லப்படாதா? கடீர் அடுத்த வரியை கவனிங்க. கடீர் எடுப்ப மாட்டாரோ நின் தாதை, உங்க அப்பா தாதை அப்பா, நின் தாதை வலியம் என்பார். உங்க அப்பா ரொம்ப கட்டிக்காரன், காத்தல் புரிஞ்சது ரொம்ப கட்டிக்காரன் சொல்லுவாங்களே. அவை இப்ப நான் கூட சத்தம் போட்டு சத்தனை கத்திரனே மறக்காணாமே. ஓவென்று நான் இங்கே அறத்திடவும் வந்திலானால் கடைசியா சொல்ற, வேவென்று நெஞ்சிரத்தில் விதித்திருந்தால் அவர் அயலால் இருக்கலாமோ. சுதந்திரம் அவர்கள் பூஜாபலத்தினாலே அந்த தொழிலை பெற்று, அதனாலே உரைத்தவி தொழில்கள் மூன்றும் மூவருக்கு உலகம் போல வரைத்து ஒருவனுக்கே ஆக்கி வைத்ததின் என்ன எண்ணம். வரை கமலத்தோன் மாலும் மேவலார் மீதினோர்கள் குறை தடிகார சக்தி புண்ணியம் நன்றாதாலே அப்படின்னு சொல்லி அடுத்த பாட்டு. இந்த பாட்டுகள் இறுதியாம் காலந்தண்ணில் ஒருவரே, இறுதியாம் காலந்தண்ணில் ஒருவரே. இறுதி என்பது சங்கார காலம். ஆக இந்த சங்காரம் எந்த சங்காரம் தெரியுமா? மகா சங்காரம். சங்காரம் பல, சங்காரம் பல. இப்ப சலப்பிரளயம், வாயு பிரளயம், அக்னி பிரளயம். சலப்பிரளயம், வாயு பிரளயம், அக்னி பிரளயம். சலம் உலகத்தை காலி பண்ணும், வாயும் காலி பண்ணும், அக்னியும் காலி பண்ணும். அக்னி காலி பண்றதுதான் மகாசங்காரம். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து ஒரு நெருப்பு வெளியில வருமா, ஒரு நெருப்பு குறிப்பு. அது கண்ட புராணத்துல சூரன் சொல்றேன் சின்ன பையன் சின்ன பையன்னு என்னை சொல்லாதரா. முருகன் சொல்றேன் சூரன் கிட்ட, சின்ன பையன் சின்ன பையன், நீ உங்க அம்மா காணாமனு குழம்பு வாடா, நீ போயிடுற, இதுக்குடா சண்டைக்கு வந்தேன்னு சூரன் முருகனை. சின்ன பையன் இது விவரம் தெரியாம இந்த தேவேந்திரன் சொன்னான்னு கேட்டுக்கிட்டு நீ சண்டைக்கு வந்துருக்குற. சூரன் சொல்றேன் தேவேந்திரன் சொன்னான்னு, இந்த வந்த கூட்டம் எல்லாம் சொன்னான்னு, அப்பாவிகள் சொன்னான்னு, அவன் பேச்சு கேட்டு நீ சண்டைக்கு வந்துருக்குற. உனக்கு சண்டையில அனுபவம் கூட இருக்காதா? சின்ன பையடா, நீ ஓடி போடா அப்படின்னு யாரு சூரவண்ணன். அதுக்கு முருகன் சொன்ன, சின்ன பையன் சொல்லாதே, எங்க அப்பாவுடைய நித்திய

0: கண்ணில் இருந்து ஒரு சின்ன பொறி வரும் வெளியில நெருப்பு போயிடும். உலகத்தையே சாம்பல் ஆக்கிறது தெரியுமா? சின்ன பொறித உலகத்தையே சாம்பலம். அதனால என்ன சின்ன பையன் நினைக்காது, போட்டது சாம்பல். அது போல சங்காரம், இறுதியாங்காரம், இறுதி என்றால் மகாசங்கார். அந்த மகாசங்காரத்துக்கு இடையில வருகின்ற அவாந்தர சங்கார அவாந்தர பிரளயம் சொல்றது, மகா பிரளயம் அவாந்தர பிரளயம் வரும் சித்தாந்தம். அந்த அவாந்தர பிரளயத்திலே சில உலகங்கள் அடியும், சில உலகங்கள் இருக்கும். அந்த மகாசங்காரத்துல சுத்தம், மகாசங்காரத்திலே சக்கல உலகம் அடிந்து, சகல உலகமும் அடிந்து, பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பரமனும் போய், கருங்கடல் வண்ணம் களேவரம் கொண்டு கங்காடராய், இருங்கடல் மூடி இறக்கும் இறந்தான் களேவரமும், கருங்கடல் வண்ணம் களேவரம் கொண்டு கங்காளராய், வருங்கடல் மீளனென்று எம்மிரை நல்வியனை வாசிக்குமே. அப்படி பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பரமனும் போய், இருங்கடல் மூடி இறக்கும் பரமா இறப்பாரு, இறக்கும் இறந்தான் களேவரம், களேவரம் அவனுடைய எலும்பு கூடு, எலும்பு கூடு. கருங்கடல், கருங்கடல் வண்ணன் மகாவிஷ்ணு, கருங்கடல் வண்ணன் களேவரம் கொண்டு கங்காளராய், வருங்கடல் உலகம், வருங்கடல் அங்க உலகம், வருங்கடல் மீள நின்று மறுபடியும் உலகத்தை உண்டாக்குவதாக இம்மிரை நல்வியனை வாசிக்கும் என்பது அபரதேவாரம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Sivaya Nama, Shaivam.org in Anbandha Neyargale, Neengal Ketkavirukkum Adutha Nigazhchi, Periya Puranam Sorpozhivu, Thalaippu, Thiru Yenadi Nadha Nayanar Puranam, Vazhangupavar, Thiru Ku Sundaramurthy Avargal, Vanakkam. ஓம் சிவாய நம.
3: அதனால நிலைப்பட்ட மெய்யுணர்வு இல்லவா, இந்த நிலைப்பட்ட மெய்யுணர்வுனா பொய்ப்பொருள் இருக்கிற அந்த உணர்வெல்லாம் நீங்கி மெய்ப்பொருளாக இருக்கிற பெருமானத்தில் இருக்கிற உணர்வு. அந்த மெய்யுணர்வு நேர்பட்ட போதில், அந்த மெய்யுணர்வு ஒரு ஆன்மாவிடத்துல தோன்றிவிட்டதுன்னு சொன்ன உயிரிழந்து தோன்றிச்சுன்னா என்ன போயிடும்னாரு. அருமையான ஓமை, என்ன அருமை. நேர்பட்ட போதில் அலைப்பட்ட ஆர்வ முதல் குற்றம் போல் ஆயின. இந்த மெய்யுணர்வு அந்த ஒரு ஒரு ஒரு மனித உள்ளத்துல தோன்றிவிட்டது என்று சொன்னால் அவங்ககிட்ட ஏற்கனவே இருந்த எது இருக்கிறார், ஆர்வ முதல் குற்றங்கள், ஆர்வத்தை முதலாக கொண்ட குற்றங்கள். அது என்ன சார், ஆர்வத்தை முதலாக கொண்ட குற்றங்கள். ஆர்வம் என்பது என்ன, ஒன்றில் எழுச்சி, காமம், இந்த வீடுன்னா நீ கட்டியே தரணும், இந்த இன்ப உணர்வுன்னா செஞ்சே தரணும், அப்படி அது சீக்குவல் டு காமம்னு பேர். அது முதலாக சொல்லிய குற்றங்கள் எப்படி நீங்குமோ அது போல. ஐயா நீங்க காமம் சொன்னீங்க, அப்புறம் அது முதலாக சொன்ன குற்றங்கள், எங்கள் திருக்குறள், எங்கள் திருக்குறள் மெய்யுணர்வுன்னு அதிகாரம் பேசியிருக்காரு திருவள்ளுவர், 30 அதிகாரம் மெய்யுணர்வு, 36 மெய்யுணர்வு. அவரை போய் நீங்க நாட்டியன்னு சொன்னீங்கன்னா மகாபாவிகளை 7 பிரிவுகளும் உருப்பிட மாட்டேங்க. நீங்க இருங்க, நீங்க இருக்கணும்னு விரும்புங்க, உங்களுடைய கருத்து நன்றி வணக்கம். எங்கள் திருவள்ளுவர் சொன்னான்னு சொன்னீங்கன்னா அந்த பக்கமே நீ அந்த திருக்குள்ள தொடலைன்னு அர்த்தம், தொடலைன்னு அர்த்தம். 36 அதிகாரம் நான் கூட சொல்றது உண்டு, சைவ சித்தாந்தத்தில் 36 தத்துவம், 36 அதிகாரம் தான் மெய் உணர்வு. அதுல சைவ சித்தாந்தம் 36 தத்துவங்கள் நமக்கு உண்டு, ஆன்ம தத்துவம் 24, வித்யாதத்துவம் 7, 24 31, சிவதத்துவம் 5, 36, திருக்குறள் 36 அதிகாரம் என்னது மெய்யுணர்வு. அதுக்காக என்ன வச்சுக்கிட்டாலும் பெரிய, அதுக்காக நான் உடனடியில் ஆசைப்படுறேன்னு அர்த்தம் இல்லை, ஆசைப்படல. அப்படியும் ஒரு அமைப்புல இருக்கிறது, சுவைக்கலாம் சுவைக்கலாம். அதுல சொன்னார் குறள்ல, திருவள்ளுவர்ல இப்ப என்ன சொன்னார், நிலைப்பட்ட மெய்யுணர்வு நேர்பட்ட போதில், அந்த ஒரு ஆன்மாவிடத்துல அந்த மெய்ப்பொருளை பற்றிய உணர்வும் மெய்ப்பொருளை பற்றிய சிந்தனையும் அந்த உள்ளத்துல தோன்றிவிட்டது என்று சொன்னால் அதுவரை இருந்த அவர்களிடத்துல இந்த ஆசா பாசங்கள் முற்றிலும் நீங்கும். இந்த ஆசா பாசங்கள்ங்கிறது நம்ம உலகிய சொல்லு, திருவள்ளுவனார் சொல், காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றின் நாமம் கெட கெடும் நோய். திருவள்ளுவர் படிச்சு பாக்கணும், அதுக்கெல்லாம் சிங்க மனிதர்களாம் பரிமேலகர், அது வந்து கால் தூசி பெற முடியாது, வேற ஒருத்தர் முறையில் காமம் வெகுளி மயக்கம் இந்த ஆர்வ முதல். அப்ப காமம் முதலானே, முதலான என்பது என்ன? நேரடி திருக்குறள் கிடைக்கிறோம். அப்ப வெகுளி மயக்கம் ஆகிய குற்றங்கள் என்று அர்த்தம். வேற ஒரே ஒரே இல்ல, அது ஒருதான். அப்போ மெய்யுணர்வு நேர்பட்ட போதில் இந்த காமமோ வெகுளியோ மயக்கமோ இதற்கு மூணு மூணு கெட்டுப்படும். இந்த திருவள்ளுவர் திருவள்ளுவர் பிடிக்கும் மேல ஒண்ணு, அந்த மூணு பெயருமே இல்லாம புடும். அந்த ஞானிகிட்ட போய் அவர் வந்து காமனா காமகனா இருக்கான்னா அப்படின்னா அப்படின்னா நடிக்கப்படாது, இங்க இருக்கவே கூடாது. நாமும் கடை அந்த பெயர் கூட கெட்டு போடும்டா அவங்கள்ட்ட. இந்த பிடிக்கு மேல எவன் சொன்னான், எந்த ஞானி சொன்னான் அதான் கேக்குறேன். திருவள்ளுவர் பிடிக்கு மேல ஒரு ஆளு இந்த பெயர் கூட கெட்டு போடுனார் அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. வெகுளின்னா அது வெகுளி, வெகுளினா என்னங்க, வெகுளின்னா கோபம் அப்படின்னா அடாடாடா பெயர் கூட போயிடும்னார். நீங்க சொல்றேன், இப்ப இந்த காமம் எதுலயும் கொஞ்சம் அதிக விருப்பம் இருந்ததுன்னா அது கிடைக்காத போதோ அல்லது கிடைக்கிறதுக்கு நாளாச்சுன்னா வெகுளி கோபம் வந்துடும், நிறைய கோபம் வந்தது மயக்கம் வந்துடும். ஆமாண்ண உலகியல் வழி சொன்னேன், நான் மெய்யுணர்வுக்கு போகல, இங்க போனேன் பொய்யுணர்வுலயே சொன்னேன். காம இருக்க காம எது பொதுவா ஆசை இருந்ததுன்னு சொன்னா எது வந்துட்டு இருக்கும், கோபம் இருந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு வேணாம், ஏதா ஒரு 8 மணி 8:30 மணிக்கு வந்து வண்டி வருதுங்களா நம்ம ஊருக்குன்னு வச்சுங்க, அந்த ஆசை வந்துட்டு சொன்னா வரலன்னு வச்சுங்க, என்ன பண்ண தெரியுமா, அதே மாதிரி 8:00 ஆச்சு 8:30 ஆச்சு ஒன்னாச்சு வரல அப்படின்னு. வண்டி வந்தா வரட்டும் வரலீங்களா, இருக்கவே இருக்கட்டும் பஸ் சார் ஸ்டைக்குன்னு சொன்னாங்க. ஆடா ஆடா அருமையா இடம் இருக்கு, படுத்துட்டு காலைல போறோம், அவனுக்கு ஏன் கோபம் வருது வருமா, இப்படி இருக்கு ஏன் கோபம் வருதுன்னு ஏன் வருது சார். திருவள்ளுவன் திருவள்ளுவன் அல்லவா, இந்த ஒரு ஞானிய கூட நாடு மறந்துட்டுது, ஒப்பற்ற ஞானியாச்சு. அவருக்கு என்னைக்கு அந்த உலகம் எல்லாம் வருமோ, காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெட, இந்த மூன்றும் அந்த இருக்குன்னு கூட தெரியப்படாது. தெரியுதா உனக்கு நோய் அன்னைக்கே அத்து போச்சிடப்படான், அன்னைக்கு தான் மெய் உணர்வு ஞானம் என்பது. என்னமோ இப்படி எல்லாம் சொன்னவரா இல்ல நொல்ல உடம்புற கொண்டு போடுறாங்க. எனவே ஆர்வம் முதல் குற்றம் போல் ஆயினார். அதனால இந்த எந்த இடத்துல கொண்டு வைக்கிற சைவ சித்தாந்த குண்டி எங்க வைக்கிறார், போர்க்களத்துல கொண்டு வைக்கிறார். ஏனாதிநாதர் வந்தாராம், இது வரைக்கும் ஆங்காங்க அப்படியே அதிசூரன் படை 4 பேர் 5 பேர் இருந்துகிட்டு இருந்தான். ஏற்கனவே இவங்க படை ஏனாதிநாதர் படை வென்றிருக்கு, இருந்தாலும் ஒரு 5-6 பேர் இருந்திருக்கிறான். இவர் எந்திரிச்சு இப்படி யாரப்பா இருக்கிறா என்னன்னு வந்தாங்களாம். அவன் குடிச்ச ஓட்டம் எல்லாம் சென்னை தாண்டிட்டான். எது போல மெய்யுணர்வு தோன்றுகின்ற பொழுது காமம் வெகுடி மயக்கம் இவன் மூன்றின் பெயர் கூட தெரியாது, ஒடிவது போல ஒடிவது போல. இதெல்லாம் சேக்கடாருடைய அந்த நடராஜா பல்கலைக்கழகத்துல படிச்சதுனால வந்த பேரு. எந்த பல்கலைக்கழகத்தினாலும் இந்த ஞானம் வந்திருக்காது. உலகளாமணந்து ஓதற்கரியவனுடைய பல்கலைக்கழகத்தில் படித்தவையினாலே அந்த அருள் பார்க்கணும். இல்லைன்னா போர்க்களத்துல சைவந்தான் வருமா, ஆர்வம் முதல் குற்றம் போலாயினார் எல்லாம் போயிட்டு அதாவது அப்புறம் எங்க இருக்கணுமே தெரியாம போட்டுதான். அப்படி போன பிறகு என்ன செய்தார்னர், இந்நிலைய வெங்கலத்தில் ஏற்றெழிந்த மானத்தால் தன்னுடைய பல்வரைஞர் மீண்டார்தனை கண்டு மின்னொளி வாழ் வீசி விரல் வீர வெம்புலியேர் அன்னவர்தம் முன் சென்று அதிசூரன் தொடர்ந்தான். அதிசூரன் அங்கே இருந்து வந்தானா, வந்த உடனே என்னடா தம்பி அப்படின்னாரு, மகா இடதுகளை பிடிச்சி பிடிச்சி சுத்தி விட்டு போடான்ட்டான். ஆமா என்ன பண்றது, மத்தவர்தம் செய்ய வடிவால் ஒளிகான சுற்றி வருமட்டணையில் தோன்றாவை கலந்து பற்றி அடர்க்கும் பொழுதில் தானும் படைபடுத்து கொட்டடந்தோல் வீரருக்கு உடைந்து புறகிட்டான். இவர் இப்படி சண்டை செய்தார் பார்த்தான். நம்ம ஐயா இவர் தெரியுமில்ல, உள்ளூர பல்சொல்லும் தெரியுமில்ல, உள்ளூர தெரியுமில்ல, அவர் பெரியவர் பெரியவர்னு வெளியில் தானே பட்டார். அப்படியே இப்படி சந்தி இடம் கிடைச்சதான் புறமுதுகிட்டு ஓடி போட்டான். ஓடின உடனே பார்த்தான், ஆனா அந்த மாதிரி போரிட்டு புறமுதுகிட்டவர் மேல படை செலுத்த கூடாது, படை செலுத்த கூடாது. இது தொழுகாப்பியர் காலத்துல இருந்திருக்குது, பரவாயில்ல. இந்த கம்பர் மாநாடு வந்து ஏதோ ஒன்னு ரெண்டாவது தெரியும், இந்த மாதிரி ஒரு கம்பர் மாநாடுன்னு வந்தா அதுல ஒரு 10 பாட்டாவது அந்த ஒரு மாநாட்டினால மக்களுக்கு பயன்படுத்தும். திருக்குறள் மாநாடுன்னு வந்தா ஒரு 5-6 குரலாவது அந்த சார் சொன்னாங்க சார் அந்த ஒரு குரல் என்று வரணும் சுவாமி. அது போல பெரிய புராணம் சேக்கலார் மாநாடுன்னு சொன்னா ஏதாவது 2 தொடராவது அடாராளா சொன்னாங்க சார் என்று பின்பற்றணும். வெறும் பேச்சே பயனில்லை. ஒரு மாநாடு கூட்டி முடித்தால் இளங்கோ மாநாடுன்னு சொன்னா சார் அடாராளா அந்த காணல் வரி நடந்தாய்வாரி காவேரி. இன்னமும் சார் காவேரி நடக்குது சார், இந்த மாதிரி தஞ்சா மாவட்டத்தில் நடக்குதோ இல்லைங்களோ சிலப்பதிகாரத்தில் நடக்குது சார், சிலப்பதிகாரத்தில் நடக்குது. பாழி அவன் தன் வள நாடு மகவாய் வளர்க்கும் தாயாகி ஊழி வைக்கும் பேருதவி என்ற ராஜா, நீ எந்த காலத்திலையும் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி அல்லவாப்பா. அதனால நீ ஊழி ஊழியா நீ வளருவே. ஊழி வைக்கும் பேருதவி ஒழியாய் வாழி காவேரி. நான் சொல்லிட்டு இருக்கேன், என ஒரு கவியனுடைய வாக்கில் வந்துட்டு பாருங்க. அதனால ஊழி வைக்கும் பேருதவி ஒழியாய் வாழி காவேரி. எனவே அப்படி அந்த புறமுது கட்டு ஓடிட்டான். புறமுது கட்டு ஓடினவங்க மேல போறதில்லை. அது இதுல நச்சினா இருக்கு. நீங்க தான் ஒரே எழுதுனா அந்த தாத்தா விட ஒரு பயில் எழுத முடியாது. அது தெரியாது எனக்கு. ராமே ராமே ராமபிரான்னு சொல்லப்படாதா அல்லது ராமர்னு சொல்லப்படாதா? ராம இங்க நின்னா, ராமன் அங்க நின்னா, இன்று போய் நாளை வாண்ணா, இன்னைக்கு போய் நாளைக்கு வாண்ணா, இன்னைக்கு போய் நாளைக்கு வாண்ணா. மக்கள் தமிழ், மற்றதெல்லாம் மாக்கள் தமிழ். ராம இங்க நிக்கானா, ராமன் அங்க நிக்கானா, கையில படல. இன்னும் போய் நாளை வாண்ணா, இன்னைக்கு போய் நாளை வாண்ணா. ஆளையா உனக்கு அமைந்தன மாறுதம் அறிந்த புடியாயினை கண்டனை. பாட்டு சொன்ன கேடு. ஆயிரம் பேர் இருந்தா ஒரு நாலு பேர் அந்த கம்பர் வாக்கு. உன் வாக்கு என்னடா வாக்கா? நான் பெரியவங்க வாக்கு வாக்கு. உளையாயினை கண்டனை. ஏப்பா பத்து தலை இருபது கை இருக்குன்னு சொல்லி வீரம் பேசினியப்பா. ஆளையா உனக்கு அமைந்தன மாறுதம் அறிந்த புடையாயினை கண்டனை. நாங்க வீரமில்லைன்னு சொல்லல, நீ கண்டனை. எது போல? நல்ல சூறாவளி காட்டுல பூளப்பூ, பூளப்பூன்னு அந்த இதுல தை மாதம் பொங்கல்ல கூட வைப்போம், அது ரொம்ப மென்மையான பூ. அந்த பூளப்பூ ஒரு நாலு ஊத்து காத்தடிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அந்த பக்கம் எங்க சாருக்கு பூளப்பூ வந்ததுன்னா நீ ஒன்னா பார்த்து நாற்பதாயிரம் மேல தாண்டி போயிருக்குமே. அது மாதிரி பூளையாயினை கண்டனை. அப்படி ஒரு பூ இருக்குன்னு தெரியுமா? அது மென்மை உடையதுன்னு தெரியுமா? காற்றினால் தூர்க்கப்படும்னு தெரியுமா? அதெல்லாம் கம்பர்ல தெரியும். அதனால் அப்படி நினைச்ச இன்னைக்கு அது மாறி போச்சு. இன்று போய் போர்க்கு நாளை வாவன நல்கினான். அது கூட என்ன, இன்னைக்கு போய் நாளைக்கு வானே எதுக்குன்னு? போரை சந்திக்க முடியாத மேல வா, இல்லைன்னா வராதுன்னு அர்த்தம். இன்று போய் நாளை வாழ, இன்று போய் போர்க்கு நாளை வாவன நல்கினான். அங்க நாளை வாவன சொல்லிதான் சொல்லப்படாதா? சொல்லிதான் சொல்லப்படாதா? ஏன், சாதாரண ஆளா இருந்தா என்ன பண்ணிருப்பான்? இன்னைக்கு இப்ப சோந்த சமயத்துல பத்தையும் கழுவி விட்டுருவான் தலையும். ஆனால் அது வீரம் என்று, வீரத்துக்கு மாசு என்று கருதி நல்கினான். உனக்கு கொடை கொடுத்திருக்கான், உயிர் கொடை. ஏன் நினைத்தால் இன்னைக்கு தகர்த்து விடலாம். யாரு நரவரு? இன்னைக்கு நேத்தானர் கோசலை நாடு உடைவள்ளல். கம்பர் வாக்க சொல்லப்படாதா? நாடு உருப்பிடுமேப்பா, நாடு உருப்பிடுமே. உன் வாக்கில என் வாக்கிலையும் அவன் நாடு உருப்பிடும். குப்பை வாக்கு நம்மளதெல்லாம். கவிஞன் வாக்கு என்னமோ போறான். எனவே இப்படி பொறுப்பிட்டாராம். சரி, உடனே என்ன பண்ணான்? ஈன மிகு வஞ்சனையால் வெல்வன நின்னான். போனா புறக்கிட்டு ஒண்ணு வீட்டுக்கு போயிட்டான். போன உடனே என்ன, நம்ம போய் நாமே போனோம், நம்ம படைகள் வென்ற யார் வென்றாரோ அவர்களுக்கு தான் இந்த நாளைக்கு இங்க ஆசிரியர் கல்லூரி நடக்கணும். எது வாட்படை கல்லூரி. தோற்றவர்கள் இல்லைன்னு நாம இதே சொன்னோம். இப்ப தோற்றுட்டோம், கல்லூரி இப்ப அவர் தானே வைக்கணும். அதெல்லாம் நடக்குமா? வைக்கப்படாது. இன்னும் என்ன பண்ணலான்? இன்னொரு நாள் வச்சுக்குவோம். ஒரே தரத்துல முடியுமா? ஒரு தரம் ரெண்டு தரம் இருக்குல்ல. இவங்க சொன்னாங்களாம், சமணர்கள் ஞானசம்பந்தர் இதனவன்ன மரத்தை போய் நான் கொளுத்துறேன் அப்படின்னு சொன்ன, மந்திர விதியால் கொளுத்துவன்னு சொன்னான். சரிங்களா? ஞானசம்பந்தர் வந்திருக்கிறார், வேற ஒன்னும் பண்ணிடலப்போ. ஒரு அடியார் கூட்டம் வந்திருக்குது. வந்தா என்ன பண்ணுகிறேன்? மந்திர விதியால் கொளுத்துக்கிறேன்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டான். சொன்னவன, ஆனா நம்ம பாண்டி நாடல்லவன், ஏற்கனவே சமயம் தடுவி இருந்ததுனால தூக்கம் இல்லை. என்னடா அப்படி சொல்லிவிட்டுமே, உனக்கு என்ன பண்றானே என்ன பண்ணு? ரொம்ப ஒளியும் ஒளியுமா காட்டுகிறார் சேக்கிலா பெருமான். அப்படி சொல்லுவா நேரா மங்கையர்கத்தியார் போனாரா? இல்ல. என்னங்க என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணும் இல்லை, அது முன்னுரை. என்னைக்குமே என்னைக்குமே யாரு நம்ம வீட்லயும் அப்படிதான் சொல்லுவோம், முன்னுரை. இல்லைங்க, என்னமோ மாதிரி இருக்கீங்களே, என்னங்க இப்படி சொல்லிட்டேன். அதுக்கு ஏன் கவலைப்படுங்க? எது வெல்லுவதோ அது பக்கம் சேர்றது, இல்ல எது உண்மையோ அது பக்கம் சேர்றது என்று சொன்னதாக பெரிய காலத்தில் போகும். அப்ப சொன்னா ஒன்னாச்சு ரெண்டாச்சு, ஒன்னு மந்திரத்தில் மந்திர விதியினால செய்யல, அப்புறம் நெருப்பட்டி தான் வச்சு கொளுத்தி ஆச்சு. சரி, அடுத்தபடி நெருப்புல போட்டது பார்த்தாச்சு ரெண்டாச்சு, அவங்க சொன்னாங்களாம், மூன்றாவது எதுவுமே ஒன்னு ரெண்டு மூணு மூணாவதுல முடிஞ்சாதான் முடிஞ்சதுன்னு சொல்லணும்னு ஒத்துக்கிட்டாராம். குலச்சதையார் தான் பார்த்தாராம், இந்தையா ரெண்டாயிட்டு இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்குது, இதுல நீங்க பந்தயம் வச்சு செய்யுங்க, வென்றால் என்னது தோற்றால் என்னதுன்னு செய்யுங்க. தோற்றால் நாங்க கழுவேறுகிறோம் எஞ்சிய வெள்ளித்தறையில் காண்க. அது மாதிரி இங்க ஒரு தரத்துல முடியுமா ரெண்டாம் தரமாக என்ன பண்ணாங்க என்ன சொல்றான், சேட்டாரும் கங்குல் புலர்காலை தீயோனும் நாட்டாரை கொல்லாதே நாம் இருவேம் வேறிடத்து வாழ்த்தாயம் கொள்வோர் மலைக்க வருகையன. ஆத்திரமணி யோசிச்சு பார்த்தான், நேரடியா இனிமே வெல்ல முடியாது, ஆனா வென்றாதான் நாம நம்ம பள்ளி வைக்கலாம் கல்லூரி வைக்கலாம். இங்க நாமே சொன்னது என்ன பண்றதுன்னு ராத்திரி பூரா நினைச்சான். அப்படி இரவெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்த்து ஆ அப்படின்னா மூணு ஐம்பதோ நாலு மணிக்கு அப்படி ஆரம்பிக்கிறாங்க. வாத்தியார் திருநீர் பூசுறாள் நல்லவா, நாம இது வரைக்கும் பல்லூரத்துல போனனைக்கு தான் பூசிக்கிட்டாள், பிறகெல்லாம் பூசுறது இல்லை, அப்படியே பூசினா கூட அங்க பூசுறது வெளியில வந்து அழிச்சு போடுறது. ஆகவே பார்த்தான் ஐயா திருநீர் அணியர்வர், நாம நாளைக்கு போகும்போது திருநீர் நல்லா இழுத்து வச்சு பார்த்தான் திருநீர் வாங்கிட்டு போயிடுறதுன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில இப்ப நான் சொல்லிவிட்டான் முடியாமல் அஞ்சரை மணிக்கு ஒரு ஆள்கிட்ட, நேற்றெல்லாம் நம்ம படையோட சண்டை போட்டோம், இன்னைக்கு நமக்கு நேருக்கு நேர் சண்டை போடுவோம், யார் வென்றாரோட அவர்கள் பள்ளி வச்சுக்கிறது என்ன. வந்து அஞ்சரை மணிக்கெல்லாம் ஐயா ஒருத்தர் தட்டினான் கதவை, இவர் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தர் ஆகி அருமையா இங்க வழிபாடு செய்துட்டு என்னப்பா அதிசோரம் அனுப்பிச்சாருங்க என்ன அப்படின்னு கேட்டார். நேத்தெல்லாம் அந்த மாதிரி படையோட சண்டை போட்டதான் இன்னைக்கு நேருக்கு நேர் இந்த இடத்துல போர் செய்யறாராம், இதுல யார் வெல்றாங்களோ அவங்கதான் பள்ளியோட வைக்கணும்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னார். அப்படியா மிக்க நன்றி, எதிர்கொள்வோம் என்று சொல்லுக அப்படின்னு அனுப்பிச்சு. சரி இதோ மணி 9:55, 9:55 நம்ம ஐயா போட்டுது யார் ஏனாதினாங்க. இவன் என்ன பண்ணான்னா ரொம்ப இப்ப 9:55 9:57-58 தான் வந்தான். ஏன்னா அந்த மேக்கப் சரியாவில்ல, இயல்பா இருந்தா தானே தவறியா இருக்கும், இது மேக்கப் தானே, அதனால ஏன்னா அடி வச்சு இப்படி இப்படி இப்படி அழைச்சி அழைச்சி அழைச்சி பார்த்து இங்க கொஞ்சம் வெள்ளையா கம்மியா இருக்கு, இங்க கொஞ்சம் மேத்தா இருக்கு, இந்த இடத்துல மட்டும் எடுத்து எடுத்து எடுத்து அப்படி வச்சு தட்டி இல்லாம போட்டு கீட்டு பார்த்தா அந்த நேரம் ஆகி போச்சு. வந்துட்டா இந்த திருநீர் கண்டவன் அவர் வந்து சண்டை போட மாட்டாரு, அதனால ஒரு அந்த தன்னைத்தான் காக்குற கேடயம்னு ஒரு படை, அதாவது தன்னை மறைச்சிக்கிறதுக்காக அந்த படை இப்படி எழுதிட்டு இருந்தேன். இதோ 4 மணி, இப்ப ரெண்டு பேரும் போற வேணும், என்னப்பா போர் செய்யலாமா அப்படின்னா, போர்லாம் செய்யலாங்க எல்லாம் போர் செய்வோம், அதுக்குதான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு பாத்துறது, இன்னைக்கு ஆமா அன்னைக்கு பாத்துறது, இன்னைக்கு யார் வந்தாரோ அவர்கள் தான் இந்த பள்ளி வைக்கணும். அது முன்ன சொல்றது அப்படியேப்பா அடாரா நீ சொன்னது சொன்னதுதான், தோற்றவங்க பள்ளி வைக்க கூடாதுதான், அதான் முன்னே முடிச்சுட்டுமே அப்படின்னாரு. இப்படியே வரும்போது அதுக்கு சில இதெல்லாம் அட்டகத்தி வச்சு காட்டுறான், இப்படி அதுவும் இப்ப காட்டுறதுக்கு ஆள் போட்டுது, முன்ன இருந்தது அது அட்டகத்தியா வச்சு ஆட்டுறதுக்கு இப்ப அதுவும் இல்லை, அது அட்டகத்தி வச்சு இப்படி போய் ஆட்டிக்கிட்டு இதெல்லாம் காட்டிட்டு கடைசியா பார்த்தார் ஏனாதிநாதர். ரொம்ப நேரம் ஆச்சுன்னு தெரியுது இல்லைங்களா, மழை காலத்துல முன்னே விடாம என் பாப்பில விடணும், ஏனாதிநாதர் தெரிஞ்சது கொஞ்சம் மழை காலம் முன்ன விடப்படாதா பார்த்துக்கலாம். அந்த உடனே அதுதான் நேரம் என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, ஏனாதிநாதர் அப்படியே அந்த இது அந்த அந்த அதிசோருடைய நெஞ்சுக்கு நேரம் அப்படி ஒரு கத்தி அப்படி இப்படி கொண்டு வந்தார், மடார்னு எடுத்துட்டான் இந்த கேடையப்படையை, இது ஒரு செகண்ட் விட்டுருந்தா போடும், அப்படி வரும்போது இப்படி எடுத்துட்டான். இதெல்லாம் ஒலிய ஒலியிலாம் காட்டணும், காட்ட போறதில்ல நாம் காட்டிடுவோம், எடுத்ததே இல்லையா இது இப்படி போச்சு பாருங்க நெஞ்சுக்கிட்ட அப்படி உடனே அது இப்படி கொண்டு இப்படி நீட்டவனு இப்படி அந்த பார்த்தவன் நெத்தியில் திருநீர் அப்படி பார்த்துட்டார், அவ்வளவுதான் அப்படியே எடுத்துட்டு. இனிமேதான் ரொம்ப முக்கியம், கண்ட

0: தெரினி இதுவரைக்கும் அதிகமா தெரிஞ்சிட மாட்டார். பாருங்க, இதுவரைக்கும் அவன் இவன் சொன்னவர் திரும்ப மாட்டார். ரகர ஒற்று, ரகர ஒற்று வந்துட்டதுங்க, ரகர ஒற்று. இதுக்கு முன்னாடி அதிகமா தெரிஞ்சிட மாட்டார். இன்னைக்கு இவர் மீது திருநீரை கண்டு விட்டேன், அதனால தப்பு நினைக்கல. சீர அண்டர் பீரான் சீரடியார் ஆயினார். வாலிஷன் என்னன்னாரு, திருநீர் விட்டுட்டால் அவர் அடிவர்த்தார். யார் சொன்னார்? லோயர் சொன்னா நம்ப மாட்டோம். அப்பர் எவரேனும் தாமாக விளாட திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவரவரை கண்ட போதே உகந்து அடிமித்திரம் நினைந்து அங்கு வந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று பேசி இரண்டாட்டாதொடிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. அருமையான தாண்டது, அதெல்லாம் மனசுல நமக்கு கருதுனுங்க. ஆதலால் எவரேனும் தாமாக, நேற்று வரைக்கும் பயவனா இருந்தா நம்ம கிட்ட ஐசோனா இருந்தா கண்ணவரெல்லாம் செஞ்சான், ஆனா இன்னைக்கு அண்டர் பீரான் சீரடியாராயினார். என்னன்னா சிவாய நம அறியணும், சொல்லாமையா அணிஞ்சிருப்பார், அணிஞ்சிட்டார், திருநீர் அணிஞ்சிட்டார் அடிவர். ஆதலால் நம்ம என்ன செய்யணும்? கொண்டு இவர்தம் கொள்கை கூறிவடி நிற்பேன் என்று என்ன பண்ணாரு? இனி நம்முடைய படை அவருடைய நெஞ்சில் பாயக்கூடாது, அவர்தம் படை நம்முடைய நெஞ்சில் பாயும். ஏன் அவருக்கு என்ன குறி? தோற்பவர்கள் நாளைக்கு வைக்கக்கூடாது, வென்றவர்கள் தான் வைக்கணும். எனவே அவரே வென்று அவரே நாளைக்கு கல்லூரி வைத்து அவரே வாழ். எது இது பார்த்த உடனே அதனால என்ன பண்ணார்? கைவாளுடன் பலகை நீக்க கருதியது செய்யார் நிராயுதரை கொன்றார் எனும் தீமை எய்தாமை வேண்டும் இவர்க்கென்று. இன்னும் மேல போயிட்டார். சரி, இங்க கையில் இருக்கிற படைகளையெல்லாம் கீழே போட்டு அப்படி நமஸ்காரம் பண்ணி வரானார். பண்ணப்படாது. பண்ணுனா இவருக்கு ஒன்னும் மனசுல ஒண்ணு வேற்றுமே இல்ல. இந்த மாதிரி வந்து பண்ணாலும் புறக்கிட்டு ஓடிட்டாங்கன்னா அல்லது அவங்க மேல அம்பு போடக்கூடாது, கையில கருவி இல்லைன்னா அவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டா வெற்றி அல்ல. அதனாலதான் இந்த அட்டகதிகாரங்களை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஆமா கையில கத்திய போட்டான்னா அவங்க கிட்ட கொடுத்துட்டு தான் சண்டை செய்யணும், இன்னொரு கத்திய கொடுத்துட்டா பிறகுதான் சண்டை செய்யணும். எதிரிட்ட கையில கருவி இல்லாத போது நாம் கருவி கொண்டு செய்தால் தப்பு. இப்படி இருந்த ஒரு வீர காலமும், எது வீரம்? எதிரி கையில் ஒன்றுமில்லாத போது தாம் வெல்லக்கூடாது, அது வென்றால் வெற்றி அல்ல. எதிரி எப்ப தூங்குமா அவன் தலையில பெரிய கல்ல தூக்கி இன்னைக்கே சட்டியாக்க. நான் வீரம் இல்லவா, நம்முடைய தமிழ் முன்னோர்கள் சிரிப்பார். ஏன் அந்த சொல்ல புறப்படாத தன் கருத்தையும் போது தான் இன் கரு இத்தே ஆறு சொல், ரெண்டே சொல்லு சொல்லப்படாது. கொலை ரெண்டு சொல்ல முடிச்சு ரெண்டு எழுத்துல முடிச்சிருக்கலாமே. ரெண்டு எழுத்து விடுத்து ஆறு எழுத்து சொல்லுகிறாரே. வெற்றனை தொடுத்தலா, மற்றொன்று விரித்தலா, பயனுள் சொல் பாராட்டலா, இந்த நாட்டுடைய பண்பை காப்பதற்கு பண்பு காசுகிற. முன் நின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான். அதல்லவா கவிதை. நாட்டினுடைய பண்பாட்டுக்கு ஒரு சிறிது கூட எடுக்க வரக்கூடாது. நாம தான் உலகத்தை தாங்குறோம் என்பதல்ல, நாமும் இருக்கிறோம். அந்த உண்மை இழிவு சிறப்புமை தான். இருக்கிறோம்ல, இருக்கிறோம்ல, நாம அந்த உலகத்தில் நாம ஒருத்ததானே. முன் நின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான். செஞ்சுட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவருக்கு என்ன நினைப்புன்னா, அந்த திருநீர் கண்டார், கண்ட உடனே அவன் கருத்து தான் நிலைபெறும் நினைச்சார், அதுக்கு ஏற்ப தாழ்ந்துக்கிட்டார், அவ்வளவுதான். மத்தினி நாம் போற்றுவதன் வானோர் பிரான் அருளை பற்றலதம் கைவாளால் பாசம் அறுத்தருடி. அறாராரா, இங்க இதுக்கு மேல போறவர் உற்றவரை என்றும் உடன் பிரியா அன்பருடி பொற்றொடியால் பாகனார் பொன்னம் பலம் அணிந்தார். ஒரு பகுத்தறிவாதே அங்கிருந்து வந்தான். நானும் கவனமாதான் கேட்டு வந்தேன் சார், ரொம்ப திருநீரே பற்று அடாராடா, கொடிய பயவன் திருநீர் அணிஞ்ச போது கூட அவர்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டார், அவன்கிறத மாத்திட்டார், ரொம்ப அருமைதான் எல்லாம் இருக்கட்டேன். இதுவரைக்கும் இவர் எந்த நெறியை கடைபிடிச்சார்? சிவருமானி சிவருமானி சிவருமானுங்க. அந்த ஆள் எங்க போயிட்டார்னு கேட்கிறேன். இவெல்ல குத்தி கொலை வாங்கினா செத்துட்டு இறந்துட்டார். எந்த ஆள் திருநீர் பூச்சிக்கிட்டு இப்படி எல்லாம் இருந்தாரோ அவர்ல இறந்துட்டார். இன்னைக்கு அவ வெல்றானே, இவர் இப்படி பண்பு இருக்கலாம். உங்க சிவபெருமான் எங்கேயும் சென்றா கேட்டான். கேட்டான் என்ன பண்ணுவார்? ஏ எனக்கு அதான் சந்தேகங்கிறியா இல்ல விட்டுருவியா? இவர் சரி சார், ஏனாதி நாதர் வரைக்கும் அவருடைய வயல வரைக்கும் இவரை காப்பாற்றுகின்ற பொறுப்பு அவனுக்கு இருக்கல. இருந்து என்ன செய்தார்?
1: வாடா ராஜா, இந்த சாப்பிடு, ஐஸ் வைக்காதீங்க சார், அதை நான் சாப்பிட்றேன்டா.
2: நீ சாப்பிடவே வேணாம்.
1: என் கேள்விக்கு என்ன பதில்? என்ன செய்தார் ஏனாதிநாதர்? இப்ப இறந்து விட்டார் என்பதற்கு மட்டும் வருத்தப்படப்படாது, இறந்தபின் என்னாகிறார் என்பதையும் கேட்கணும், கடைசி வரை கேட்கணும்.
2: அது போல சிவபெருமான் என்ன செய்தார்?
1: உட்காருப்பா, அருமையான கேள்வி. இப்படி எல்லாம் கேட்கணும், அருமையான பதில் எல்லாம். மத்தினி நாம் போற்றுவதன் அப்படித்தானே சிவபெருமான் எங்கே போனார்னு கேக்குறீல்ல. வானோர் பிரான் அருளை பெருமான் என்ன செய்தார்னார்? இவரிடத்துல என்ன இருந்ததுன்னா, ஏனாதி நாடத்துல எல்லாம் இருந்தது. இந்த விட்ட குறை தொற்ற குறைங்கிற போது கொஞ்சம் பாச உணர்வு இருந்தது. அது உனக்கு தெரியுமா? அந்த உயிர்ல இருந்தது, உன உடம்புலயே இல்ல. அந்த பாச உணர்வு இருந்ததுன்னு சொன்னா மீண்டும் என்ன பண்ணும்? பிறவிக்கு ஏதுவாகும், பிறவிக்கு ஏதுவாகும் இல்லவா? அதனாலதான் சிவபிரான் படிச்சியாடா கண்ணு, நெற்று பண்ணிய

0: படி சொல்லியா? அப்ப பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியணி. ஆண்டவன் என்ன செய்வான்? அந்த ஆன்மாக்களுக்கு இருக்கிற அந்த பாசம் இருக்கிற வரைக்கும் அவன் தோன்றுவதில்லை. பாசம் நீங்கனா அவன் தோன்றி ஆட்கொள்ளுவான். அதுதான் பற்றுக பற்றற்றான் பற்றினி. முதல் ஞானி முதல் ஞானி தான் அல்லவா திருவள்ளுவர். ஏன் சாமின்னார்? பற்றுக பற்றத்தான் பற்றினி, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அந்த பாசமாம் பற்றறுத்து இது சொன்னவே திருக்குறள் சொல்ல மாட்டான், திருக்குறள் சொன்னவே இந்த சிவபிரான் சொல்ல மாட்டான். ஏன்? கண்டு முட்டு கேட்டு முட்டு கூப்பையுள்ள ரெண்டும் உண்டுன்றா. பற்று விடற்கு பற்றத்தான் பற்றினி பற்றுக, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியணி. சிவபிரானும் அது திருக்குறள் ரெண்டும் ஒண்ணுதானே, சொல்லால் வேறு கருத்தால். ஆதலால் இவர் என்ன பண்ணாருனாரு, இந்த பாசத்தை நீக்கணும். யார் மேல? ஏனாதிநாத பாசத்தை. அத பற்றலர்தம் கையால் பாசம் அறுத்தருளி. இந்த அதிசூரன் கையினாலே உடம்பு அறுத்தார் நினைக்காத, அந்த பாசத்தை இவரை கொண்டு இவரை செய்தார். எவன் எதிரியோ அவனை கொண்டு இவருக்கு நன்மை செய்தார். யார் எதிரியோ அவனை கொண்டு பற்றலர்தம் கைவாளால் பாசம் அறுத்தருளி. அந்த பாசத்தை நீக்க முடியாது செய்து அவர் அழைச்சிக்கிட்டாராம். உற்றவரை என்றும் உடன் பிரியான் பருளி. எப்பவுமே நம்மோட இருப்பாப்பா வா என்று சொல்லி கூடவே அழைச்சிட்டு கூட்டாராம். பொட்டொடியால் பாகனார் பொன்னம்பலம் அணிந்தார். எங்க சார் போனார்? முகவரி குடும்பினர். பொன்னம்பலம் அணிந்தார் போய்பார். சென்று தொழிவின்கள் தில்லையில் சித்தம்பலத்து என்று வந்தாய். ஏப்பா ஏனாதிநாதர் கதை கேட்டியா? அதான் கேட்டேன். வந்தியான்னு கேட்பார் போடா. ஆகவே இந்த அருமையான முடிவுரையை வழங்கியது இருக்குதே, அது அருமையான முடிவுரை இல்லைன்னு வச்சுங்க, நமக்கெல்லாம் அந்த முடிவுரை வழங்க தெரியுமா? ஆயிரம் இருக்கட்டு சார், ஏனாதிநாதர் இவரை காத்த ஆண்டவன் இங்கே போனோம். அவர் தான் இங்கே இருந்தார். பற்றலர்தம் கையால் பாசம் அறுத்தருளினார், தன்னோடு அழைத்துக் கொண்டு சென்றார் என்று சொல்லி அந்த முடித்தாரே, அந்த முடிவுரையெல்லாம் மிகச்சிறந்த காப்பி அமைப்பில் மிகச்சிறந்தது. இப்படியாக ஏனாதிநாதரை நம்பெருமான் சாத்தும் திருநீட்டு சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கலரிறஞ்சி உம்பர்விரான் காலத்தி உத்தமர்க்கு கண்ணப்பிரதம் நம்பெருமான் செய்தபணி நாம் தெரிந்தவாறு உரைப்பாம் சிவ சிவ. இந்த மாதிரி இந்த நாளில் உங்களோடலாம் சேர்ந்து இந்த ஏனாதிநாதர் சிந்தனை பண்ண முடியாத பெருமுண்ணியம் கிடைத்தது.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருள் பயன். தலைப்பு 5வது அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இனி அடுத்த அதிகாரம் அருள் உருநிலை என்று இருக்கின்றது. அதுவும் அருளை பற்றி தான் சொல்கின்றது என்பதை நாம் தலைப்பில் இருந்தே உணரலாம். இதுவரை பார்த்தது 4வது அதிகாரம். அது அருளது நிலை, இது அருள் உருநிலை. அருளது நிலைனா என்னன்னா அருளுடைய நிலைதான். அருளது அது என்பது பகுதி பொருள் விதி, அது அருள் பொருள் தான் தருது. அருள் எப்படிப்பட்டது என்பதை விளக்கினார். இந்த 5வது அதிகாரத்தில் பாருங்க, அருள் உருநிலை உருன்னு போட்டார். உருனா என்ன? உருவம், வடிவம். அப்போ திருவருளுக்கு நாம வந்து வடிவம் நம்மால் அதனுடைய வடிவத்தை கண்டுகொள்ள முடியவில்லை. அது எங்கும் பரவி இருக்கின்ற சிவசக்தி என்றுதான் நாம் சொல்கின்றோம். அதை ஒரு வடிவத்தோடு நான் பார்க்கின்ற நிலையிலே இல்லை உலகப் பொருள்களைப் போல. ஆனால் அந்த திருவருளும் கூட வடிவம் கொண்டு எழுந்தருளும் என்று சொல்லக்கூடிய அதிகாரமாக இந்த அதிகாரம் இருப்பதனாலே இதை அருள் உருநிலை என்று சொல்ல. அருளானது உருக்கொண்டு வரக்கூடிய நிலை. அருள் உருக்கொண்டு வருகின்றது என்று சொன்னால் அது என்ன? அருள் உருக்கொண்டு வருதுன்னா அது எப்படி? திருவருள் ஒரு வடிவத்தோடு இருக்கின்றதா? அது எப்படி தெரியவில்லையே என்று சொன்னால், அதைத்தான் நம்முடைய சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்றார்கள். திருவருள் வடிவம் கொண்டு இருக்கின்ற அந்த நிலைதான் குரு என்று சொல்கின்றார். மிகச் சிறப்பானது. ஏன்னா திருவருள் என்ன செய்யும்? ஆணவ இருளை நீக்கும், சிவ ஒளியை பெருக்கும். அதான திருவருடைய வேலை, குரு செய்வதும் அதுதான் என்று சொல்ல சொல்கிறார்கள் சாஸ்திரங்களிலே. வேதத்திலே இந்த குரு என்ற சொல்லுக்கு விளக்கம் சொல்லப்பட்டுள்ளது. இது சமஸ்கிருத சொல் குரு என்பது. இதற்கு விளக்கம் உபரிடத்திலே உள்ளது. கூ என்ற அந்த ஒளிக்கு ஒரு பொருள், ரூ என்ற ஒளிக்கு ஒரு பொருள். குசத்த ஸ்வந்தகார சியாத், கூ என்ற சத்தம், கூ சத்தம் அந்தகார சியாத், அந்தகாரத்தை குறிக்கின்றது. அந்தகாரம் என்றால் என்ன? பேரிருள். சாதாரண இருள் இல்ல, பேரிருள். அந்த பேரிருளைத்தான் அந்தகாரம் சொல்வார்கள். அந்த பூ என்ற ஒளியானது அந்தகாரமாகிய பேரிருளை குறிக்கின்றது. ரிசத்த ஸ்தன் நிரோதக, அந்த ரூ என்ற சத்தம் இருக்கின்றதே, நிரோதக, அதன் நீக்கத்தை குறிக்கின்றது. எனவே பேரிருளை நீக்குதல் என்றால் என்ன? நம்முடைய அறியாமையை நீக்குதல். ஒரு அறியாமை ஒரு தடை இருக்கின்றது. அதனாலதான் இறைவன் இறைவன் நாம பிறந்ததிலிருந்தே கேள்விப்பட்டு இருக்கோம். இன்று காரம் அவனை அறிய முடியவில்லை, அது பற்றியே அவன் இல்லைன்னு சொல்லுகின்ற கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஏன் அறிய முடியவில்லை? இறைவன் இருக்கின்றான், எங்கும் இருக்கின்றான், எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கான. சரி, அறிவதற்கு அறுதியா? அங்க எல்லாராலையும் போக முடியாதுன்றான். எல்லா இடத்துல இருக்கின்றான், உள்ளும் இருக்கின்றான், புறமும் இருக்கின்றான், நீக்கவரன் நிறைந்திருக்கின்றான். எப்பமாவது இப்படி உள்ளும் புறமும் இல்ல, எப்போதுமே உள்ளும் புறமாக நீக்கவரன் நிறைந்திருக்கின்றான். அப்படி இருந்தும் அந்த இறைவனை, அந்த சிவபிரானை அறிய முடியவில்லை என்றால் ஒரு தடை நம்மை, அவனை அறிய விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த அறியாமை இருக்கின்றதே, அந்த அறிய முடியாமை, அந்த அறியாமையை, அந்த அறியாமையை தான் இங்க அந்தகாரம் பேரிருள் சொன்னார். நம்மளை சுத்தி பல பொருள்கள் இருக்கு, ஆனா அறிய முடியலன்னா என்ன? அந்த இருட்டு வந்து மறைத்திருக்கின்றது. எப்படி அந்த இருட்டை நீக்கி வெளிச்சம் தந்து பொருள்களை காட்டு, கதிரவன் ஒளி காட்டுகின்றதோ, அதுபோல இறை ஒளியாகிய இந்த சிவ ஒளி, திருவருள் ஒளி, ஆணவமாகிய அந்த அந்தகாரத்தை, காரிருளை நீக்கி வெளிச்சம் தந்து, ஞானமாகிய வெளிச்சத்தை தந்து, சிவமாகிய மேலான பொருளை காட்டுகின்றது. எனவே குரு என்ற சொல்லுக்கே ஆணவ அறியாமையை நீக்குகின்றவன் என்று பொருள் வருகின்றது. திருவருள் தான் ஆணவமாகிய அறியாமையை நீக்கும். குரு என்பதற்கும் அதுதான் பொருள். எனவே குரு என்பவர் யார் என்றார்? திருவருளை, திருவருள் வடிவம் கொண்டு இருக்கின்ற பொருள். திருவருளின் வடிவம் தான் கண்ணுக்கு புலப்படாத திருவருள். கண்ணுக்கு புலப்படாத நிலையிலே அந்த திருவருள் இருந்தால் நாமெல்லாம் எப்படி அதன் மீது ஒரு பற்று கொள்வது, அதன் மீது நமக்கு எப்படி ஆர்வம் வரும்? ஆகவே நம்மையும் ஆட்கொள்வதற்காக வேண்டி அந்த திருவருளானது ஒரு வடிவம் கொண்டு வருகின்றது. அதாவது கடலிலே உப்பு கலந்திருக்கின்றது, அது சுவையாக கலந்திருக்கின்றது, வடிவமின்றி கலந்திருக்கின்றது, உப்பு தன்மை என்று இருக்கின்றது. அந்த கடலிலே இருக்கின்ற அந்த உப்பு தன்மை, அந்த வடிவமற்ற அந்த உப்பு தன்மை, உப்பு என்று ஒரு படிகமாக வடிவம் கொண்டு வருவது போல என்று அருமையாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி திருக்கழிச்சுப்படியார் என்ற சாத்திரம் விளக்குகின்றது. சிவபெருமான் எப்படி இந்த உலகத்திற்கு எழுந்து நடுகின்றார் என்று சொன்னால், எங்கும் புலப்படாதவர் இருக்கின்ற, யாராலும் அறிந்து கொள்வதற்கு அரிதாக இருக்கின்ற அந்த சிவபெருமான் எப்படி புலப்படுகின்றார் என்று சொன்னார். என்ன, மணிவாசக பெருமானுக்கு புலப்பட்டார், குருவாக வந்துதான் ஆட்கொண்டார் மாணிக்கவாச சுவாமிகள். அவர்கள் சொன்னார், சிவனென யானும் தேரினன் காண்க என்று சொன்னார். வந்திருப்பது, வந்திருக்கின்ற குரு யாரு? சிவபெருமான் தான் இவர் அப்படின்னு நான் தேரினே தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னேன். அது ஏன் சொல்லியிருக்கின்றார் என்றால், சிவன் அவனி வந்தபடி செப்பில், சிவன் எப்படி உலகத்திற்கு எழுந்து விடுகின்றார் என்று சொல்ல போனால், கடலிலே இருக்கின்ற அந்த உப்புத்தன்மை, உப்பு என்ற கூறிய வடிவம் கொண்டு வந்தது போல, வடிவமற்ற அந்த திருவருளானது உயிர்கள் ஒரு வடிவம் கொண்டு வந்தால் என்று இந்த உயிர்களால் அறிந்து வழிபடுவதற்கு, ஆர்வம் கொள்வதற்கு, அன்பு செய்வதற்கு முடியாது. ஆகையினாலே, ஏனென்றால் உயிர்கள் வடிவம் கொண்ட உடலை சார்ந்தே வாழ்கின்றன, வடிவமுடைய பொருள்கள் மீதே பற்றுக் கொள்கின்றன. ஆகையினாலே அந்த வடிவமற்ற திருவருளும் ஒரு திருவடிவம் தாங்கி குருவாக வந்து இந்த மண்ணுலகத்திலே எழுந்தருளி பக்குவ ஆன்மாக்களை ஆட்கொள்ளும் என்ற செய்தியை சொல்லி, எப்படி அந்த பக்குவ ஆன்மாக்களை ஆட்கொள்ளும் என்ற விஷயங்களை எல்லாம் தொகுத்து சொல்ல வந்ததுதான் இந்த அருளுரு நிலை என்ற அதிகாரமாகும். யார் அப்போ குருவாக வருகின்றார் என்பதை முதல் குரட்பாவிலே அருமையாக தெரிவித்துணர்த்துகின்றார். இதுவரை அறிவுக்கு அறிவாக உள்ளே இருந்த அந்த சிவம்தான் குருவாக எழுந்தருளுகின்றார் என்று முதற்குரட்பாவிலே சொல்கின்றார். அறியாமை உள்ளின்று அழித்ததே காணும் குறியாகி நீங்காத போ, காணும் குறியாகி காணத்தக்க வடிவமாகி நீங்காத போ, நீங்காமல் இருக்கின்ற தலைவன், போ என்றால் தலைவன், காணத்தக்க வடிவம் கொண்டு, மானுட வடிவம் கொண்டு நம்மை விட்டு நீங்காமல் இருக்கின்ற அந்த குருவாகிய தலைவன் யார் அப்படின்னு கேட்டால், அறியாமை உள்ளின்று அழித்ததே, நாம அறிந்து கொள்ள முடியாதபடி நம்ம அறிவுக்கு அறிவாக நின்று இதுகாரம் நம்மை பக்தி நெறியில் வளர்த்து வந்ததே அந்த சிவம் தான். நமக்கு அறிவுக்கு அறிவாக சிவம் இருக்கின்றது, நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி நாம அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையிலே நம்ம அறிவுக்கு அறிவாக அரிதான நிலையிலே இருந்த அந்த சிவம் தான் இப்போ ஒரு பக்குவ நிலைக்கு நாம வந்து விட்டதனாலே நாம் அறியத்தக்க வகையிலே குருவாக எழுந்தருளி முன்னால் இருக்கின்றது என்று கூறினார். இந்த செய்தியிலே சிவபுராணத்திலே உள்ள இரண்டு அடிகளை நாம் வந்து இணைத்து சிந்தித்தார். எப்போதும் பாராயணம் பண்ணுவதா சிவபுராணம், அப்படியே அந்தந்த அடிகளை சொல்லி கொண்டு போகின்றோம். ஒரு இரண்டு அடிகளை நாம் இணைத்து சிந்தித்தால் அப்படி ஒரு சிந்தனை தருகின்றது. இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று அருளினார்கள் மணிவாசகர். இவை பொழுது கூட நம் அறிவை விட்டு நீங்காமல் அறிவுக்கு அறிவாக உள்ளே இருக்கின்றான் என்று சொன்னார். அடுத்தடி என்ன சொன்னார்கள், கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. அப்படி அறிவுக்கறிவாக இவை பொழுதும் நீங்காமல் இருந்த அந்த பரமன் கோகலியிலே வந்து குருமணியாக வந்து ஆட்கொண்டான் என்று. அப்ப அறிவுக்கறிவாக உள்ளே இருக்கின்ற பரம்பொருள் தான் குருவாக வருகின்றது என்ற செய்தியை தோத்திரமும் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா அவர்களுக்கும் ஆகம உபதேசம் தானே மணிவாசக பெருமானுக்கும், ஆகவே அந்த ஆகம செய்தி அப்படியே சொன்னார். சிவஞான போதமும் ஆகமம் தான். அதிலேயே எட்டாம் யுத்தத்தில் அப்படிதான் சொன்னார், தம் முதல் குருவுமாயினர். யார் குருவா வாரா? தம்முடைய நம்முடைய முதல்வன் தான், அறிவு கழிவா இருக்கின்ற முதல்வன் தான். அது குருவாய்னு சொல்லலாம் இல்லையா, குருவுமாய்னு ஒரு உண்மை போட்டார். அதாவது அறிவுக்கு அறிவாக இருப்பதோடு மட்டுமன்றி குருவாகவும் வாரார். அப்போ அந்த இடத்துலதான் நாம ஐயப்பாட்டை நீக்கிக் கொள்ள வேண்டும். இந்த திருவருட்பாயின் பயன் முதல் இந்த அருளுநிலை அதிகாரத்திலே இந்த முதல் குரட்பாவை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐயம் வரும். அறிவுக்கறிவா இருக்கின்ற அந்த சிவபரம்பொருள் குருவா வந்துட்டாருன்னா, குருவா வந்த பிறகு நமக்கு அறிவுக்கறிவா உள்ள இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, அதான் குருவுமாயின் உண்மை போட்டார். அறிவுக்கறிவாவும் இருக்காரு, அதே சமயத்துல குருவாகவும் இருந்துவிடுகின்றார். அதான் ஒரு சொல் போட்டாலும் அதுல அவ்வளவு பெரிய பொருள் இருக்கும் சாத்திரங்கள். ஆகவே குருவுமாயின் உண்மை போட்டார், உள்ளும் இருக்கின்றார் புறமும் குருவாக எழுந்துவிடுகின்றார். அப்படிப்பட்ட வல்லமை சிவபெருமானுக்கு உண்டு. ஆகவே அறியாமை உள் நின்று அழித்ததே, நாம் அறிந்து கொள்ள முடியாதபடி தோன்றா துணையா இருந்து நம்மை காத்து வந்த அந்த சிவபெரும்பொருளே காணும் குறியாகி நீங்காத போ பக்குவமான நிலையிலே சரியக்கிரியா யோகங்களை நிறைவு செய்து இருவினை ஒப்பு மலபரிபாகம் வந்த அந்த பக்குவமான நிலையிலே காணத்தக்க குருவாக எழுந்தருளி உள்ளது என்று தெரிவிக்கின்றார். அப்போ ஒரு தடை எழுகின்றது, அதற்கு விடையாக அடுத்த குரட்பா. குருன்னா அவர் ஒரு நல்ல பக்குவமான ஆன்மாவாக இருந்துட்டு போட்டும், சிவபெருமானே குருவாக வரணும் என்பது என்ன? இன்னொரு ஆன்மா, நல்ல ஞானம் பெற்ற ஒரு ஆன்மா ஆசிரியராக இருந்து தனக்கு சீடனாக இருக்கின்ற ஆன்மாவுக்கு அருள் செய்ய முடியாதா என்றால், சைவ சித்தாந்தம் ஒரே வார்த்தை சொல்லிது முடியாது. இது மேற்கொண்டு பல பட பேசி நம்மை மயங்க வைக்கவில்லை, முடியாது. ஏனென்றால் அருள் என்பது சிவபெருமானுக்கு உடமையான பொருள். யாரு யார் அந்த ஒரு பொருளை கொடுக்கணும்னா அந்த பொருள் யார்கிட்ட இருக்கோ அவனாலதான் அந்த பொருளை கொடுக்க முடியும். திருவருள் என்பது சிவபெருமானுடைய குணம், உயிர்களின் குணம் அன்று. உயிர்கள் அந்த திருவருளினை திளைத்து முத்தி இன்பத்தை அனுபவிப்பதற்குரியவை. அப்போ வந்து குருவுக்கும் சிவத்துக்கும் நாம் எப்படி கொள்வது என்றால், குருவாக வருவது சிவமே, அப்போ அவரும் ஒரு ஆன்மாவாக இருந்தவர் தானே என்றால், அவர் குரு என்ற நிலைக்கு உயர்ந்த பிறகு சிவத்தோடு இரண்டர கலந்து விட்டதனாலே சிவத்துக்கும் அவருக்கும் வேற்றுமை இல்லை. அந்த ஆன்மா செய்வதெல்லாம் முத்தி இன்பத்தை அனுபவிப்பதுதான். அந்த ஆன்மாவிடம் தங்கி இருந்து கொண்டு சீடனுக்கு தீட்சை வழங்குவது, சீடனை ஓய்விப்பது, முத்தி அருள்வது எல்லாமே சிவத்தின் செயல்தான் என்பது சைவ சித்தாந்தம். இதை நான் போக போக விளக்கமாக படித்தேன். அதாவது ஒரு பழுக்க காட்சிய கம்பியானது சுடுகின்றது என்றால், அந்த கம்பி தீயோடு ஒன்றி கலந்து விட்டதனாலே அந்த கம்பியில் இருந்து கொண்டு அந்த நெருப்பு தான் தன்னுடைய சுடுதல் தொழிலை செய்கின்றது. பார்ப்பவருக்கு அந்த கம்பியை நேரடியாக சுடுவதாக தெரியும். தீயோடு சம்பந்தப்படாவிட்டால் அந்த கம்பி சுடுமா? அதுக்கு அந்த கம்பிக்கு இயல்பா கிடையாது. அதுபோல சிவத்தோடு ஒன்றி தான் வேறு சிவம் வேறு என்ற நிலை இல்லாமல் சிவமாகவே குரு இருப்பதனாலே சிவத்திற்கும் குருவுக்கும் பேதம் காணக்கூடாது, அப்படி காணும் வரை நமக்கு முத்தியே கிடைக்காது என்பதை திட்டவட்டமாக நமக்கு சைவ சித்தாந்தம் அறிவிக்கின்றது. அதை அருமையாக உலகியல் ஓமை சொல்லி சிவபெருமான் தான் குருவாக வரணும், ஒரு ஆன்மாவால இன்னொரு ஆன்மாவை வந்து உய்யக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, வீட்டில் இருக்கின்ற ஒருவருக்கு ஒரு உடல் நலம் இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர்களால் முடியலைன்னா அது அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு தான் உடனடியாக தெரியும். கூடவே இருப்பவர்கள் அவருடைய தன்மை என்ன, அவர்களை எப்படி கவனிக்க வேண்டும், அவர்களை எப்படி பேண வேண்டும், இதெல்லாம் வீட்டில் இருப்பவர்களுக்கு தான் தெரியும். இல்லையா? அவர்களுக்கு தெரியுமா, அல்லது தெருவில் உள்ள பிறருக்கு தெரியுமா? வீட்டுல கூடவே இருப்பவர்களுக்கு தான். வீட்டுல உள்ளவருக்கு ஒரு உடல்நலமின்மைனா அவரோட நன்கு எப்போதும் ஒன்றாக உடனாக இருக்கின்ற வீட்டுல உள்ள குடும்பத்தாருக்கு தான் தெரியும். அவர்களுக்கு தான் அந்த அன்பும் அக்கறையுமா மற்றவரை காட்டிலும் அதிகமாக இருக்கும். அதுபோல உயிர்களுக்கு வந்து ஆணவ நோய் அவர்களை துன்பப்படுத்துகின்றது, அது உலக பிரச்சனையே தள்ளுகின்றது என்று சொன்னார். அந்த ஆணவ நோயை எப்படி குணப்படுத்துவது, எப்படி தீக்கை அருளி தீக்கையின் மூலம் குணப்படுத்துவது என்று அந்த உயிர்களோடைய ஒன்றாக உடனாக இருக்கின்ற சிவ பரம்பொருளுக்கு தான் அந்த உயிர்களை எப்படி பக்குவப்படுத்துவது என்று தெரியுமே ஒழிய புறமாக இருக்கின்ற பிறருக்கு தெரியாது. ஆகையினாலே சிவபெருமானே குருவாக வந்து ஆட்கொள்ள வேண்டும் என்ற கருத்து இதனால் வலியுறுத்தப்படுகின்றது. இதனை பிரிதுமொழிதல் அணியிலே சொல்லிட்டார். அகத்துற நோய்க்கு உள்ளினரே உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பரவுதான். வீட்டிலே இருக்கின்ற ஒருவருக்கு வந்த நோயை அந்த வீட்டில் உள்ளவர்கள் அறிவது அல்லாமல் மற்றவர்களா அறிவார்கள் அப்படின்னு சொல்லி அதோடு நிறுத்திட்டார். அப்ப இதுல சொல்ல வந்த விஷயம் என்ன? வீட்டில் உள்ளவர்கள் நோயை வீட்டில் உள்ளவர்கள் அறிவார்கள், மற்றவர்கள் அறிய மாட்டார்கள் என்ற விஷயத்தை சொல்ல வரல. இதை சொல்லுவதன் மூலம் நாம் பெற வேண்டிய செய்தி என்னவென்றால், அதுபோல உயிருக்கு உள்ள குறைபாடுகளை நீக்கி உயிரை எப்படி ஆட்கொள்ளணும்னு உயிரோடு ஒன்றாக உடனாக இருக்கின்ற எம்பெருமான் தான் அறிவார் என்பது. அதான் வள்ளுவர் பெருமான் சொல்லுவார், கடலோடா கால்வல் நெடுந்தே, கடலோடு நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு சொல்றாரு. ஒரு குரல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா தேர் வந்து கடல்ல ஓடாது, கடல்ல ஓடுற கப்பல் இருக்க அது தரையில ஓடாது அப்படின்னு சொல்லிவிட்டார். இது வந்து வள்ளுவர் திருக்குறள்ல சொல்லிதான் நமக்கு தெரியணுமா? அது தேர் நிலத்துலதான் ஓடும், கடல் கப்பல்ல கப்பல் வந்து கடல்லதான் ஓடும். இதெல்லாம் கூட இப்படி பாட்டுலாம் படிச்சுதான் தெரியணுமா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அப்படி இல்லை. அதன் மூலம் அவர் சொல்ல வருகின்ற செய்தி வேறு. ஒரு செய்தியை சொல்வதற்கு இப்படி இன்னொரு செய்தியை சொல்லிவிட்டு விட்டு விடுவார்கள். நாம இதன் மூலம் என்ன சொல்றாங்க உயித்து உணரணும். அதான் கவி இன்பம் என்பது அதுதான். இதைத்தான் பெரிது மொழிதல் அணி. ஒன்றை சொல்வதற்கு பெரிது ஒன்றை சொல்வது பெரிது மொழிதல் ஒட்டு என்றும் சொல்வார்கள். அப்ப அதன் மூலம் வள்ளுவர் என்ன சொல்ல வருகின்றார், உன்னுடைய செயல்திறன் எந்த இடத்துல அது வந்து செல்லுபடியாகும் அந்த இடத்துல உன் செயல்திறனை காட்டு, செல்லுபடியாகாத இடத்துல வந்து உன் செயல்திறனை காட்டினால் தேர் ரொம்ப கம்பீரமானதுதான், நல்லா ஓடுது, அதுக்காக வேண்டியது கடல்ல ஓட முடியுமா? ஆகவே உன்னுடைய காரியம் செல்லக்கூடிய இடத்துல என்ன காட்டினா அந்த காரியம் வெற்றி பெறும், செல்லாத இடத்துல போய் காட்டு நினைத்தால் அது வெற்றி பெறாது என்பதுதான் இங்கே வள்ளுவர் பெருமாள் சொல்லுகின்ற கருத்து. அதுபோல வீட்டிலே இருப்பவருக்கு வந்து ஒரு பிணியினை நோயினை வீட்டில் உள்ளவர்கள் தான் அறிவார்கள், அண்டையினால் அறிய மாட்டார்கள் என்று சொல்வதன் மூலம் உயிர்களுக்குற்ற ஆணவ நோயினை உயிரோடு ஒன்றாய் உடனாய் இருக்கின்ற எம்பெருமான் தான் அறிவார். ஆகவே அவரால் தான் அதனை உருவாக இருந்தபடி தீர்க்க முடியும் என்ற கருத்து தான் இங்கே உணர்த்தப்படும் கருத்தாகும். ஆகவே அடுத்த பாடலிலே அவர்கள் சொல்வது என்னவென்றார், இப்படி குருவாக எழுந்தொழுகின்றாரே, உலகத்தில் உள்ள எல்லோரையும் ஒரே சமயத்தில் ஆட்கொள்வதற்காக குருவாக எழுந்தொழுவில்லை. எதுக்காக குருவாக இருந்தப்ப மணிவாச பெருமான் வரலாற்றில் பார்க்கின்றோம். மாணிக்கவாச சுவாமிகள் குதிரை வாங்குவதற்காக வேண்டி பாண்டியமனுடைய ஆணைப்படி கருவூலத்தில் இருந்த செல்வத்தை வேண்டிய அளவு செல்வத்தை எடுத்துக்கொண்டு குதிரை வாங்குவதற்காக வேண்டி பரிவாரங்களோடு செல்கின்றார்கள். அவர்கள் அமைச்சர், ஆகவே பரிவாரங்களோடு குதிரையிலே செல்கின்றார்கள். செல்கின்ற வழியிலே திருப்பெருந்துறை என்ற தலத்திலே எம்பெருமான் உருந்தமரத்தை ஒரு அழகிய சோலையிலே உருந்தமரத்தடியிலே எழுந்தருளி கைராயத்திலே இருந்து அங்கு வந்து எழுந்துவிடுகின்றார் எம்பெருமான். பூதகணங்களை எல்லாம் மானுட சிவனடியார் கோலத்திலே இருக்கும்படியாக தம் பக்கத்திலே அமர்த்தியிருக்கின்றார். சிவாகம ஒளியை எழுப்புகின்றார். அப்ப மணிவாசக பெருமான் அதனாலே தடுத்து ஆட்கொள்ளப்படுகின்றார்கள். மணிவாசக பெருமான் வந்து பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு தான் அங்க குருவாக எழுந்தெடுப்பது சிவபெருமானும் உணர முடியும். எல்லா கூட வந்தவர்கள் எல்லாரும் உணர்ந்தார்களா என்றால் இல்லை. ஏன்னா அங்க சிவபெருமான் திருப்பரந்தூரிடையே எழுந்தெழுதி நோக்கம் என்ன, மாணிக்கவாச சுவாமியை ஆட்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆகவே எந்த ஆன்மா பக்குவம் அடைந்து ஞானத்தை பெறக்கூடிய நிலையிலே இருக்கின்றதோ அந்த ஆன்மாவை ஆட்கொள்வதற்காகத்தான் குருவாக எழுந்தெழுகின்றார். ஆகவே மற்ற ஆன்மாக்கள் அந்த பக்குவம் வராத மற்ற ஆன்மாக்கள் சிவபெருமான் தான் இப்படி குருவாக எழுந்தொழுகின்றார் என்ற உண்மையை உணர மாட்டார்கள். அந்த ஞான குருவையும் சாதாரண மனிதர்கள் போலதான் நினைப்பார்கள். அதைத்தான் சொல்கின்றார் மூன்றாவது குரல் பாவிலே, அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருளா அறியா புவி. புவினா என்ன, உலகம். உலகத்துக்கு தெரியாது, அந்த ஞானம் பெறக்கூடிய நிலையில் இருக்கின்ற அந்த பக்குவ சீடனுக்கு தான் தெரியும் குருவாக இருப்பது சிவம்னு. புவி உலகம், உலகத்துக்கு தெரியாது, உலகத்தில் உள்ள மற்ற மக்களுக்கு தெரியாது. அதான் படைப்பு நிலை ஈறு மறைப்பு என்னும் நான்கினையும் தோன்றாது செய்தவாறு போல அருள் என்னும் தொழிலையும் தான் பண்ணாதது போல பண்ணும்படி மாண்ட வடிவு என்னும் அங்கியால் மறைத்துக் கொண்டு வந்த உண்மை பொருளே இக்குருவடிவு என்பதனை அறிய மாட்டாது உலகு என்க. மற்ற நான்கு தொழில்கள் மொத்தம் ஐந்து தொழில்கள் சொல்வார்கள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்வார்கள். உலகத்தை எம்பெருமான் தான் படைக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்தான் காத்து வருகின்றார் என்றும் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு தெரு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா என்னாலே போறோம், நான் தான் வந்து எல்லாரையுமே காக்கணும்னு எனக்கு நினைப்பு வந்தது. அப்போ ஒரு ஊரு ஒரு நாடு கட்டுப்பாட்டுகள் வந்து கேட்கவே வேண்டாம். ஆனா உண்மையில் எல்லா உலகங்களையும் காத்து வருபவர் யார் அப்படின்னா அது எம்பெருமான் ஆகிய சிவபெருமான் தான். அப்ப அவர் காத்த தொழிலையும் தான் தான் செய்யணும்னு தெரியாதபடி செய்கின்றார். அழித்தல் தொழிலும் அவர் எப்ப செய்வாரோ நமக்கு தெரியாது. மறைத்தல் தொழில், அது தொழிலே மறைத்தல் என்பது இருக்கின்றது, அதுவும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. அத மாதிரிதான் இந்த அருளல் தொழிலையும் சிவபெருமான் தமக்குரிய அந்த திருமேனியினை நீலகண்டத்தோடும் திரைச்சந்திரனோடும் கங்கையோடும் திருச்சடையோடும் புலித்தோளோடும் ரிஷப வாகனத்திலே பார்வதி தேவியாரோடு வந்து எழுந்தருளி சிவபெருமான் வந்து அருள் செய்வதாக அப்படி நேரடியாக காட்டிக்கொள்ளாமல் மானுட வடிவத்திலே குரு வடிவத்திலே வந்து அந்த அருளை பிறர் தெரியாதவாறு செய்கின்றார். மற்ற தொழில்களை செய்வது மாதிரிதான் இந்த தொழிலையும் பிறருக்கு தெரியாதவாறு, ஆனா அந்த அருளை பெறுவதற்கு உரியவர்கள் இருக்கின்றார்களே அந்த உரிய ஆன்மாக்கள் சிவனையானும் தேரினன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. அந்த உலகத்துல திருவடி வச்சுட்டாங்க. எதற்காக திருவடி வச்சா, எப்படிப்பட்ட திருவடி வச்சார்? நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுலக அளந்து நாட்டிசை முனிவரும் ஐம்புலன் மலர போட்டிசை கதிர்முடி திருநெடுமால் தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் அப்படி திரு நெடுமாலை கண்டால் அப்படி எழுந்து விதத்தின் மேல் ஐகூப்பி வணங்குகின்றார்கள். அப்படிப்பட்ட தலைமைப்பாட்டை உடைய அந்த திருமால் பன்றி வடிவம் கொண்டு நிலத்தை அகழ்ந்து அகழ்ந்து அகழ்ந்து திருவடியை எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்று முயன்று இறுதியில் அறிய முடியாமல் ஹரஹர சிவசிவ என்று ஓலமிட்டும் அன்று அவருக்கு காணப்படாத அந்த திருவடிகள் எளியேனை உய்விக்க வேண்டும் என்ற கருணையோடு இந்த நிலத்திலே தீண்டி வந்ததை என்று மணிவாசக பெருமான் உருகுகின்றார்கள். பூனியில் சேவடி தீண்டினன் காண்க என்றார். அப்படி பூனியில் சேவடி தீண்டி வந்த எம்பெருமான் சிவபெருமானே என்று அடியேனும் தேரினன் என்று சொன்னார். சிவனன யானும் தேரினன் காண்க, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. சிவபெருமானையும் கண்டேன், உடனே உள்ளே அவரோடு நீக்கமின்றி இருக்கின்ற அந்த அருட்சக்தியையும் கண்டேன் என்று மணிவாசக பெருமான் சொல்வது போல அந்த அருள் பெறுவதற்கு உரிய ஆன்மாக்கள் அறிவார்கள். ஏனையோர் அறியாதபடி வந்து அருளை செய்கின்றார் என்று இந்த 43வது குரட்பாவிலே கூறுகின்றார். இந்த அதிகாரத்திலே 3வது குரட்பா. அடுத்த குரட்பாவிலே ஏன் உலகத்தவர்கள் அறிய மாட்டார்கள்? சிவபெருமான் தான் குருவாக வந்திருக்கின்றார், நம்மள ஆட்கொள்ள வரல, அந்த பக்குவாந்தாவும் ஆட்கொள்ள வந்திருக்கின்றார் அப்படின்னு அறியட்டுமே. வந்திருக்கவர் சிவபெருமானே, ஏன் உலகத்தவர்கள் அறிய முடியல? அது காரணம் சொல்கின்றார். பொய்யிருண்ட சிந்தை பொறியிலார் போதமா மெய்யிரண்டும் காணார் மிக. எப்படிப்பட்டவர்கள் உலகத்தவர்கள் என்று சொன்னால், நிலையில்லாத உடல் வாழ்க்கையை நிலையானது என்று கருதி அதை கொண்டு நிலையில்லாத உலகப்பற்றிலேயே அழுந்தி இருப்பதனாலே, சிவசிந்தனையிலே உரைப்பும் வைராக்கியம் அவர்களுக்கு வராததனாலே அவர்களால் குருவாக வந்திருப்பவரை சிவம் என்று உணர முடியவில்லை. அவர்கள் சிந்தையிலே பொய் இருண்டுள்ளது, பொய்யிருள் கடிந்த என்று திருவாசகம் சொல்கின்றது. அது ஆணவ மனம் தான், அதுதான் பொய்ன்னு சொன்னார். அந்த ஆணவனம் இருட்டு மாதிரி அப்படி இருண்டு இருந்து மறைக்கின்றது. ஏன் அவனால பொருளை பார்க்க முடியல? இருட்டுக்குள்ள இருக்கான். அந்த மாதிரி பொய் என்ற அந்த ஆணவங்களை இருட்டுக்குள்ளே உலகத்தவர்கள் அந்த பாச தடைக்குள்ளே இருப்பதனாலே பொறியிலார் ஞானமாகிய செல்வத்தை இழந்திருக்கின்றார்கள். சிவபெருமானை பார்ப்பதற்கு ஞானம் வேண்டும், அந்த ஞானத்தை பெறவில்லை. ஏன்னா இருட்டிலே இருக்கின்றார்கள், அஞ்ஞான இருளிலே இருக்கின்றார்கள், ஞான செல்வத்தை பெறாமல் இருக்கின்றார்கள். ஆகவே சிவபெருமானுடைய சொரூபத்தையும் அவர்கள் அறிய மாட்டார்கள், அவன் குருவாக வந்திருக்கின்ற அந்த வடிவத்தையும் அவர்களால் அறிய முடியாது. போதமா மெய் இரண்டும் காணார் மிக, போதமாகிய அருளையும் மெய் என்று சொன்னால் அந்த தேசிக வடிவத்தையும் அந்த தேசிக வடிவத்தினுடைய மாட்சிமையையும் இரண்டையுமே உணரமாட்டார்கள். மிக மிக சிறிதும் உணரமாட்டார்கள் என்று சொன்னார். அதான் மணிவாசக பெருமானே பாடியிருக்கின்றார்கள், உலகத்தவர்கள் இவ்வுண்மையை உணராமல் தம்முடைய அருள் அனுபவத்தை உணராமல் இகழ்கின்றார்கள். அவர்கள் இகழ்ந்து கொண்டே இருக்கட்டும், சிரித்துக் கொண்டே இருக்கட்டும், அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நாட்டார்கள் நகை செய்ய, நாட்டார்கள் உலகத்தவர்கள் நகைக்கட்டும்யா, அமைச்சரா போனாரு, அருமையான உடையோடு போனார், பரிவாரங்களோடு போனார், நிறைய செல்வத்தோடு போனார். எல்லாத்தையும் யாரோ ஒரு சிவமுனிவரா அவர்கிட்ட கொடுத்துட்டு சாதாரண துணியோடு இப்படி சிவ வேடம் தாக்கி நிற்கின்றாரே, இது என்ன, இது என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கின்றார்கள். எப்ப போனார், போன வழியில எப்படி உடனடியா மாறிட்டாரா அப்படின்னு சொல்லி நகைக்கின்றார்கள். அதனால் நமக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, அவர்கள் நகைத்துக் கொண்டே இருக்கட்டும். ஆனா நாம என்ன செய்யறோம், நாம இந்த உலக துன்பத்திலிருந்து மும்மல துன்பத்திலிருந்து நீங்கி பேரின்ப வீட்டினை அடைந்து கொண்டிருக்கின்றோம். நாட்டார்கள் நகை செய்ய நாம் மேலே வீடே இதே என்று அடுத்தார்கள் சொல்கின்றார்கள். ஆகையினாலே நாம ஒரு சிறந்த பொருளை பெற்றிருக்கின்றோம், அதன் அறுவை தெரியாம நம்மளை நாலு பேர் இகழ்ந்தா அந்த சிறந்த பொருளை நாம இழந்துருவோமா? இதை வச்சிருந்தா அவன் இகழ்தானே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பொருளை விட்டுருவோமா? இகழ்ந்ததை பார்த்து நாம சிரிப்போம், அவ்வளவுதான். நம்ம பார்த்து அவன் சிரிப்போம், அவனை பார்த்து நாம செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டிதான். நம்மகிட்ட இருக்கிற செல்வத்தால வந்த பயனை நாம விட்டுருவோமா? விட மாட்டோம். அது மாதிரி அருமை தெரியாதவர்கள் இகழ்கின்றார்கள், ஆனால் நாம் பேரின்ப வீட்டை எய்துகின்றோம் என்று திருவாசகம் சொல்வது போல உலகத்தவர்கள் பொய்யிருண்ட சிந்தையினராய் ஞான செல்வம் இன்றி பொறி என்பது ஞான செல்வம், அருட்செல்வம். அது இல்லாததனால் போதமாம் மெய் இரண்டும் காணார் மிக, போதமாகிய திருவருளையும் அவர்கள் உணரமாட்டார்கள், மெய்யாகிய தேசி வடிவத்தையும் உணரமாட்டார்கள், இரண்டையும் மிக காணார் சிறிதும் காணமாட்டார்கள் என்று கூறினார். அடுத்த குரட்பாவிலே இந்த தேசிய வடிவம் எப்படிப்பட்டது, இப்படிப்பட்ட தேசிய வடிவத்தை உலகத்தோர் காணாமல் இருக்கின்றார்கள் என்று உணர்த்துகின்றார். பார்வை என மாக்களை முன் பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணா புவி. பார்வை என்ன, பார்வைனா என்ன அப்படின்னா பார்வை விளம்பு சொல்வார்கள், தீவகம்னு சொல்வார்கள். அது உண்மையில வந்து மிருகம் இல்லை, பறவை மாதிரியும் செய்திருப்பார்கள், உண்மையில பறவை இல்லை, அந்த தோற்றத்தை கொண்ட ஒரு பொருள். அதாவது வேடன் போய் நின்னா அப்படின்னா விலங்குகள் பறவைகள் அங்க நிக்குமா, ஓடி பெறும் பயன். அப்போ அந்த விலங்குகளும் அந்த மிருகங்களையும் பறவைகளையும் வரவழைப்பதற்கு என்ன பண்ணுவாங்க, அருகளை வரவழைப்பதற்கு இந்த பார்வை விலங்கு விலங்கு மாதிரி இருக்கின்ற இந்த உருவத்தை கொண்டு அங்க வச்சுட்டு, அல்லது பறவை மாதிரி இருக்கின்ற இந்த வடிவத்தை அந்த பொருளை அங்க வச்சுட்டு இவர்கள் பின்னால் பதுங்கி நிற்பார்கள். அப்ப நம்ம மாதிரியே ஒரு மிருகம் இருக்கின்றதேன்னு மிருகம் வரும், பறவை வரும்போது நம்ம மாதிரியே ஒரு பறவை இருக்கின்றதேன்னு வரும், வந்தவுடன் அகப்படுத்திக் கொள்வார்கள். அது அவர்கள் அழிப்பதற்காக செய்கின்றார்கள். இங்கே சுவாமி அதே செயலை ஆக்கத்திற்காக செய்கின்றார், துன்பத்திலிருந்து நீக்கி பேரின்பத்தை கொடுப்பதற்காக செய்கின்றார். தம்முடைய காலகண்டத்தோடும் முக்கண்ணோடும் மான்மழுவோடும் கங்கா மதியோடும் விஷ்ணுபவனத்திலே எழுந்தருளினால் பக்குவமான அந்த சீடன் கூட கண்டு அஞ்சுவான், அந்த கோலத்தை கண்டு படிவிடுவதற்கு வரதற்கு அஞ்சுவான். ஆகையினாலே உலகத்திலே வாழ்கின்ற பக்குவ சீடர்களை ஆட்கொள்வதற்காக வேண்டி உலகத்து மானுடர் போலவே வடிவம் கொண்டு, அதான் பார்வை போல, அந்த பார்வை விலங்கு போல, அது எப்படி மாக்களை முன் பற்றி பிடித்தற்கு போர்வையாக பயன்படுகிறதோ, மாக்கள் அதாவது மாக்கள்னா விலங்குகள், விலங்குகளை பற்றி பிடிப்பதற்கு அந்த பார்வையானது, அந்த விலங்கு போன்று இருக்கின்ற பறவை போன்று இருக்கின்ற வடிவமானது எப்படி பயன்படுகிறதோ, போர்வை போல பயன்படுகின்றதோ, அதுபோல ஒரு மானுட போர்வை கொண்டு உள்ளே சிவபெருமான் இருந்து கொண்டு அருள் செய்ய வந்திருக்கின்றார் என்ற உண்மையினை புவி அதாவது உலகத்தவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவிக்கின்றார். அடுத்த குரட்பாவிலே சொல்கின்றார்கள், ஆகவே இந்த பக்குவமில்லாத உலகத்தவர்களுடைய பேச்சை கேட்டு நீயும் என்ன நினைத்து விடாதே, சிவபெருமான் வந்துதான் நமக்கு ஞானத்தை உணர்த்த வேண்டுமா, அதெல்லாம் வேண்டாம், நமக்கு ஒரு குரு வேண்டுமா, குருவெல்லாம் வேண்டாம், நாமே ஞானத்தை உணர்ந்து கொள்ளலாம் என்று கருதாதே, குருவின் துணையின்றி உணர முடியாது. உலகத்தவர்கள் சொல்லலாம் அவர்கள் பொய்யிருண்ட சிந்தையுடையவர்களாக இருக்கின்றார்கள், ஆகவே சிவமெல்லாம் குருவாக வரவில்லை என்று அவர்கள் சொல்லலாம், ஆனால் குருவாக இருப்பவர் சிவபெருமானே என்பதை நீ நிச்சயமாக உணர வேண்டும் என்று இந்த ஆறாவது குரட்பாவிலே வலியுறுத்தி வந்தார்கள். எமக்கு என் எவனுக்கு எவை தெரியும் அவ தமக்கு அவனை வேண்ட தவிர, எவனுக்கு எவை தெரியும், அதாவது குரு வந்து அதாவது சாஸ்திரங்கள் எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ சாஸ்திரங்கள் இருக்கு, அதை நான் படிக்கிறேன் எனக்கு விளங்குது, அப்புறம் எனக்கு எதுக்கு குரு உபதேசிப்பதற்கு, அதனால எனக்கு அது அவசியம் இல்லை. எமக்கு ஏன், எமக்கு எதுக்கு, எமக்கு என்ன, எமக்கு எதுக்கு குரு அப்படிங்கிற கருத்தை தவிர்த்து விடுவாயாக, விட்டு விடுவாயாக. எவனுக்கு எவை தெரியும், ஞான குரு உணர்த்தினாலன்றி யாருக்குத்தான் எந்த உண்மையை உணர முடியும். அவ்வ சாத்திரங்கள் இருக்கு, அதை நான் பார்த்து புரிஞ்சு புரிஞ்சு விடுவேன்னா, அவ்வ அந்த சாத்திரங்களே தமக்கு

0: பார்த்து இப்ப இந்த பாட புத்தகமே எப்படி அமைந்திருக்கின்றது என்று சொன்னால், ஒரு ஆசிரியர் இருந்து இதன் பொருளை விளக்கினால்தான் இந்த பொருள் விளங்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல தான் அந்த பாட புத்தகத்தையே தயார் செய்துள்ளார்கள். சின்ன சின்ன கலைகளாக இருந்தால் கூட அதற்கு குரு வேண்டும். அதான் உலகத்திலே பழமொழி ஒன்று வழங்கி வரும், தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்று. ஆகவே சிறிய சிறிய கலைகளுக்கே அதற்கு உரிய அறிவு பெற்ற ஒரு ஆசிரியன் தேவைப்படுகின்றான் என்று சொன்னால், மேலான முத்தியினை அருள்வதற்கு அங்கே ஞானாசிரியன் வேண்டாமா? ஞானாசிரியன் துணையின்றி அறிவதற்கரிய சிவத்தை நாம் எவ்வாறு அறிய முடியும்? எனவே குரு வழிபாடு மேற்கொண்டால் அன்றே நமக்கு உய்வில்லை என்ற கருத்தைத்தான் இதை வலியுறுத்துகின்றார். ஆகையினாலே அந்தந்த சாத்திரங்கள் தமக்கு அவனை வேண்ட, தம்மை உணர்ந்து கொள்வதற்கு, தம் பொருளை உணர்த்துவதற்கு குருவை வேண்டி நிற்கின்றன. ஒரு குரு உணர்த்தினால்தான் இதன் பொருள் உணர முடியும் அப்படிங்கிற அமைப்புல ஞான சாத்திரங்கள் அமைந்துள்ளன. எனவே தவிர், எமக்கு என், எமக்கு குரு எதற்கு என்ற எண்ணத்தை தவிர், தவிர்ப்பாயாக. எவனுக்கு எவை தெரியும்? ஞான குரு வந்து உணர்த்தாவிட்டால் யாருக்குத்தான் மெய்ப்பொருளை உணர முடியும் என்று அருமையாக உணர்த்துகின்றார். ஆகையினாலே இதுக்கு வேறு மாதிரியாகவும் குரல் சொல்வார்கள். எமக்கு என் என்று சொன்னால் இந்த நூலாசிரியரே சொல்வதாக நம்முடைய வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் ஆதீன வித்வானவர்கள் சொல்கின்றார்கள். எமக்கு என் அப்படின்னா, நீ குருவை ஒத்துக்கொண்டால் அதனால எனக்கு என்ன லாபம்? நீ அல்லது நீ குருவெல்லாம் ஏத்துக்கிட மாட்டா அப்படின்னு சொன்னதுனால எனக்கு என்ன நஷ்டம் வருது? எனக்கு என்ன, நீ குருவை ஏத்துக்கிட்டா எனக்கு என்ன, ஏத்துக்கிட்டா எனக்கு என்ன? உனக்கு உய்வு வேணும் அப்படின்னா நீ என்ன செய்ய வேண்டும்? ஞான குருவை உன்னுடைய உய்வுக்காக நீ ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அப்பந்தான் உனக்கு உய்தி கிடைக்கும், உனக்கு அப்பந்தான் பாச வீடும் சிவப்பேரும் கிடைக்கும். ஒரு நூற்பொருள் விளங்குவதற்கு அந்த நூலே தனக்கு உரிய ஞானாசிரியரை நாடி நிற்பதனாலே எவனுக்குத்தான் எந்த நூற்பொருள் தான் குருவை இன்றி தெளிவாக விளங்கும், விளங்காது. ஆகையினாலே நூலே அமையும், ஆசான் வேண்டாம் என்ற கருத்தை தவிர்ப்பாயாக என்று சொல்லி விளக்குகின்றார்கள். நிரம்பலை தேசிகர் கொண்ட பொருளைத்தான் இவ்வாறு விளக்குகின்றார்கள்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: உயிர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 23.
1: இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுடிமைகளால் போற்றி பணிகின்றேன். நமது ஞானாசிரியராகிய நிகண்ட தேவருடைய திருவடிகளை உச்சிமேல் சூட்டி உவக்கின்றேன். உண்மை விளக்கம் என்கின்ற நூலின் ஊடாக தத்துவ ஞானத்தை நம் சிந்தையில் பதிக்கின்ற மனவாசகம் கடந்த தேவர் அவர்களுடைய பாதங்களை நெஞ்சிருத்தி போற்றுகின்றேன். தன்னுடைய உரைத்திறனாலே இந்நூலை நமக்கு விளக்கம் செய்து கொண்டிருக்கின்ற ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் பாதங்களுக்கு என் பணிவார்ந்த வணக்கங்கள். உண்மை விளக்கம் என்ற நூலினுடைய பகுதிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
2: இனி சுத்த மாயையிலிருந்து தோன்றும் சுத்த தத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள் 7 ஆசிரியர் விளக்கிய முறையில் இதுகாரும் அறிந்தோம். அவை உயிரின் அறிவாற்றல் விழைவாற்றல் செயலாற்றல்களை மலத்தடையிலிருந்து நீங்கி எழுப்பி உயிரை உலக நுகர்ச்சியில் நோக்குடையதாக செய்யும் என கண்டோம். ஆயின் அக்கருவிகள் தாமே சுதந்திரமாக செயல்படாது. இறைவனது சக்தியே அவற்றை செலுத்தி நிற்கும். இறைவனது சக்தி பற்றி ஒன்றை சொல்ல வேண்டும். அது எதனையும் நேராக செய்யாது, ஒன்றை நிலைக்களமாக கொண்டு நின்றே செய்யும். நெருப்பு ஒரு பொருளில் தங்கி நின்று தன் தொழிலை செய்யுமே அன்றி அது தனித்து நிற்பதில்லை. அது விறகு.

0: நெருப்பு குச்சி முதலியவற்றுள் ஒன்றை ஆதாரமாக கொண்டு நிற்கிறது. அதுபோல இறைவனது சக்தி நின்று தொழில்படுவதற்கு ஒரு ஆதாரம், அதாவது நிலைக்களம் வேண்டும். அந்த நிலைக்களம் எது? தூய்மையற்ற அசுத்தமாயை தூயதாகிய இறைவனது சக்திக்கு நிலைக்களம் ஆகாது. எனவே சுத்தமாயே அதற்கு நிலைக்களம் ஆவது என்பது விளங்கும். இறைவனது சக்தி சுத்தமாயையை பொருந்தி ஐந்து தத்துவங்களை தோற்றுவிக்கும். அவை சிவம், சக்தி, சதாசிவம் அல்லது சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்பன. இவ்வைந்துமே இறைவனது சக்திக்கு நிலைக்களமாய் அமைவன. இத்தத்துவங்கள் சுத்தமாயில் தோன்றும் முறையை காண்போம். இத்தோடு நிறுத்தணும் ஐயா.
1: ஒன்றை நீங்கள் இப்ப வாசித்த பந்தியிலே ஒரு நினைவூட்டலுக்காக ஒன்றை சொல்லுகிறேன். இறை சக்தி தத்துவங்களிலே நின்று செயல்பட போகிறது, செயல்பட முடிவு செய்கிறது. ஏன் முடிவு செய்கிறது என்றால் அதற்கு ஒரு தேவையும் இல்லை. வித்யா தத்துவங்கள் ஆத்ம தத்துவங்களிலே ஆன்மாக்கள் ஓரளவு அறிவு பெற்று இயங்க வேண்டுமானால் அதற்கான தூண்டுதல்களை செய்ய வேண்டும். அது சக்தி தான் செய்ய முடியும். அதனாலே சக்தி தானும் தத்துவத்துக்குள்ளே இறங்கி வருகிறது. இறங்கி வருகிற பொழுது அது எந்த இடத்திலே இறங்கி வரலாம் என்ற ஒரு கேள்வி பிறக்கிற பொழுதுதான் உரையாசிரியர் பதில் சொல்லுகிறார். அது சுத்தமாகிய இறை அசுத்தத்துக்குள்ளே வர முடியாது. அதனாலே அசுத்தமாய் பகுதி தத்துவங்களுக்குள்ளே இறங்க முடியாது, சுத்தத்துக்குள்ளே இறங்கும் என்று அவர் விளக்கம் சொல்லியிருந்தார். அதை கொஞ்சம் விரிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இங்கே சுத்தம் அசுத்தம் என்று பேசப்படுவது என்னவென்றால், மாயை ஒன்றுதான். ஆணவக்கலப்புள்ளதாக இருக்கக்கூடிய மாயை தான் அசுத்தமாயை என்று சொல்லப்படுகிறது. ஆணவ கணப்பில்லாத மாயை, மாயினுடைய ஒரு பகுதியிலே ஆணவக்கலப்பில்லை, அது சுத்தமாயை என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் ஆணவத்துக்கு வைத்திருக்கிற பெயர் இருள், இருள்மலம் என்றே அதற்கு பெயர். இருள் ஒளி இடத்திலே, ஒளி இருக்கிற இடத்திலே நிற்காது. ஒளி இருள் இருக்கிற இடத்திலே நிற்காது. இறைவன் கருணை உள்ளவன் தானே, இந்த அசுத்தமாய்க்குள்ளையும் கொஞ்சம் இறங்கி வந்து நமக்கு துணை செய்ய முடியாதா என்று கேட்டால், அவன் இறங்கி வந்தால் ஆணவன் தானாக அற்றுப்போம், உயிர் வினை அனுபவம் பெற முடியாது. அதனாலேதான் அவர் தனக்கென்று ஒரு தனியிடத்திலே இருக்கிறாரே தவிர, தான் ஒரு மிரியவர், தான் இதுக்குள்ளேதான் நிற்கலாம் என்று ஒரு மிகு பண்ணுவதற்காக அவர் சுத்தமாயைக்குள்ளே இருக்கவில்லை. அவர் இறங்கி வந்தார் என்றால் மாயையினுடைய தேவையே இல்லாமல் எல்லாம் சுத்தமாகி போய்விடும். அப்படி செய்தால் அது இறைவன் செய்கிற உறவஞ்சனையாக முடியும். அனுபவித்த வினையை அந்தந்த உயிர் அனுபவிக்க வேண்டுமானால் அது ஆணவ கலப்போடும் வர இருக்க வேண்டும். அதனாலே கண்ம கலப்பு இருக்க வேண்டும், மாயை கலப்பு இருக்க வேண்டும். மாயை கலப்பினாலே அனுபவம் பெற்று சுத்தமாகி வர வேண்டுமே தவிர இறைவன் நேரடியாக சுத்தப்படுத்த முடியாது. அதனாலேதான் உயிர் இயங்கக்கூடிய மாயா தத்துவங்களுக்குள்ளே அசுத்தமாயா தத்துவங்களுக்குள்ளே இறங்காமல் தனக்கென்று ஒரு தனிப்பகுதி உண்டாக்கி கொண்டு அவர் இறங்குகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இனி இதிலிருந்து தொடர்வோம்.
0: விருத்தி பிரகிருத்தியிலும் அசுத்த மாயையிலும் தோன்றும் காரியங்கள் எல்லாம் பரிணாமமாய் தோன்றுவன என அறிந்தோம். ஆயின் சுத்த மாயையில் தோன்றும் தத்துவங்கள் அவ்வாறு பரிணமித்து தோன்றுவன அல்ல, அவை விருத்திப்பட்டு தோன்றுவனவாகும். விருத்தி என்றால் என்ன என்பதை முதலில் விளங்கிக் கொள்வோம். சுருங்கி நிற்பது விரிவடைதல் விருத்தி எனப்படும். எடுத்துக்காட்டினால் இதனை விளக்கலாம். சர்க்கஸ் நடத்துவோர் அக்காட்சிக்கென்று பெரிய கூடாரங்களை அமைப்பர். மடித்து வைத்திருந்த முரட்டு துணிகளை விரித்து கால்களை நாட்டி கூடாரமாக செய்வர். முன்னே சுருங்கி நின்ற துணியே பின் விரிந்து கூடாரமாக மாறுகிறது. இம்மாற்றமே விருத்தி எனப்படும். சுத்தமாயையிலிருந்து இம்முறையில் விரித்து தோன்றும் தத்துவங்கள் ஐந்து என குறிப்பிட்டோம். அவை விரியும் முறை வருமாறு.
1: என்று ஒரு விஷயம் கவனித்து விட்டு போங்கள். விருத்தி பரிணாமம் என்று மாற்றங்கள் இரண்டு வகையாக தத்துவ நூலாசிரியர்களாலே சொல்லப்படுகிறது என்பது முன்னமே நாங்கள் படித்து விட்டோம். விருத்தி என்பது ஒன்று இன்னொன்றாக மாறி பழையபடி முதல் நிலை அடைவது. பரிணாமம் என்பது ஒன்று இன்னொன்றாக மாறினால் திருப்பி முதல் நிலை அடைய முடியாமல் அப்படியே இருப்பது. அதற்குத்தான் இந்த கூடாரம் துணி கூடாரமாவதும் பழையபடி துணியாவதும் என்பது விருத்திக்கான உதாரணம். பால் தயிரானால் பிறகு பாலாக மாறார், இது பரிணாமத்துக்கான அடையாளம். இப்ப நூலாசிரியர் உரையாசிரியர் சொல்லுகிறதன்படி நாங்கள் படிக்கிற அசுத்தமாயா தத்துவங்கள் எல்லாம் பரிணாமம், ஒன்று இன்னொன்றாக மாறும், திருப்பி முதல் நிலை அடையாது என்று அவர் சொல்கிறார். ஆனால் சிவதத்துவங்களாகிய ஐந்தும் பரிணாமம் இல்லை, விருத்தி, ஒன்று இன்னொன்றாக விரியும், திருப்பி ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒடுங்கும். அதைத்தான் இந்த விருத்தி என்ற சொல்லுக்குள்ளாக பாருங்கள், இந்த விருத்தி பரிணாமம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் எங்களுக்கு சொற்கள், பிறகு பரிணாமம் என்றால் என்ன, விருத்தி என்றால் சொல் சொல்லுகிற பொழுதே பொருள் புத்தியிலே புலனாக வேண்டும். அது அது வரைக்கும் இந்த சொல்கள் அது அதனாலதான் இந்த சொற்களை அவர்கள் நமக்கு திரும்ப திரும்ப திரும்ப வைக்க முற்படுகிறார்கள். திரும்ப திரும்ப சொல்வதனுடைய காரணம், சொல்லை சொல்லுகிற சொல்லி பழகினமானால் கொஞ்ச நாளிலே அந்த சொல்லுக்கான பொருள் புத்தியிலே, இப்ப அம்மா என்று சொல்லுகிற பொழுது அம்மாவை நான் நினைக்க தேவையில்லை, அந்த சொல்லே எனக்கு பொருளாகிறது. தத்துவ படிப்பிலையும் சில சொற்கள் கலை சொற்களாக இருக்கிறபடியே அந்த சொல் பொருளாக வேண்டும். அதுல இந்த ரெண்டு சொல்லும் முக்கியமானவை. நான் முன்பொரு தரம் சொன்ன ஞாபகம், இந்த புது சொற்களை குறித்து கொண்டு நீங்கள் பதிவு செய்து கொள்வது கூட ஒரு வகையிலே நல்லது. அப்போ இப்பொழுது சிவதத்துவங்கள் ஐந்தும் விருத்தியே தவிர பரிணாமம் இல்லை. மீண்டும் சொல்வதானால் ஒன்று இன்னொன்றாக மாறி பழையபடி முதல் நிலை அடையும். அப்படித்தான் இந்த ஐந்து தத்துவமும் சொல்லப்படுகிறது.
0: ஒன்று, சிவதத்துவம். முதலில் இறைவன் சுத்த மாயையின் ஒரு பகுதியை தனது ஞான சக்தியால் இது விரிவடையத்தக்கது என பொதுவாக நோக்குவான். அவ்வாறு அவன் நோக்கிய அளவில் சுத்த மாயையின் ஒரு பகுதி காரியப்படுவதற்கு ஏற்ற பக்குவத்தை பெறும். பக்குவப்பட்ட அப்பகுதி சிவதத்துவம் என்றும் நாதம் என்றும் சொல்லப்பெறும். இது சுத்தமாயையின் முதல் விருத்தி. இறைவனது ஞானசக்தி மட்டும் செயற்படும் நிலை அது. சிவதத்துவம் அவ்வளவுதாங்க. சக்தி தத்துவம் இறைவன் பின்னர் முதல் விருத்தியாகிய சிவதத்துவத்தின் ஒரு பகுதியை தனது கிரியாசக்தியால் இது விரிவடைக என பொதுவாக கருதுவான். அவ்வாறு அவன் கருதிய அளவில் அப்பகுதி இரண்டாம் விருத்திப்பட்டு சக்தி என்றும் விந்து என்றும் பெயர் வரும். இறைவனது கிரியாசக்தி மட்டும் செயற்படும் நிலை இது.
1: இவ்வளவு விளங்குங்கள். எப்படி ஆன்மா ஒரு அறிவு பொருளோ அப்படி இறையும் அறிவு பொருள். இதை நான் பல தரம் சொல்லிவிட்டேன், திரும்பவும் சொல்வதிலே நல்லதுதான் என்று நினைத்தபடியால்தான் சொல்லுகிறேன். ஆகவே உயிருக்கு இருக்கக்கூடியதாகிய அந்த இத்தைகிரியை ஞானம் என்கின்ற மூன்றும் இறைக்கும் இருக்கும், இறை சக்திக்கும். என இறையும் உயிர் பொருள், அறிவு பொருள், அதற்கும் இச்சைகிரியை ஞானம் இருக்கும். இந்த சுத்தமாயா தத்துவத்திலே எப்படி இறை இறங்குகிறார் என்ற விவரம் சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும் ஐந்து தத்துவம் ஓரளவு நாம் திரும்ப திரும்ப சொன்னபடியால் ஞாபகத்துக்கு வரலாம், வராவிட்டால் நினைப்பூட்டிக் கொள்ளலாம். முதல் சிவதத்துவம், அடுத்தது சக்தி தத்துவம். இது ரெண்டுக்கும் வேறு ரெண்டு பெயர் இருக்கிறது, நாதம் பிந்து என்று ரெண்டு பெயர் இருக்கிறது. இது உங்களுடைய பதிவுக்காக சொல்லுகிறேன். சிவதத்துவம் என்று சொன்னால் என்ன, நாத தத்துவம் என்று சொன்னால் என்ன, ஒன்றுதான். அதுபோல சக்தி தத்துவம் என்றால் என்ன, பிந்து தத்துவம் என்றால் ஒன்றுதான். இதிலே ஒரு ஒரு ஒரு நயப்பு நீங்கள் ரசிக்க முடியும் பாருங்கள். இன்றைக்கு உலகத்தை விஞ்ஞானிகளுடைய முடிவு, எனக்கு இந்த முடிவுகளுக்கெல்லாம் இவர்கள் எப்படி வருகிறார்கள் என்றே தெரியவில்லை. ஏதாவது ஒரு நியாயம் இல்லாமல் அவர்கள் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், முதல் பிரபஞ்சத்திலே ஒரு வெடிப்பு நிகழ்ந்தது, அதிலே இருந்துதான் இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் தோன்றின என்றார்கள். வெடிப்பு என்பது சத்தம், அந்த சத்தத்துக்கு தான் நாதம் என்று பெயர். பாருங்கள், நாம் அந்த நம்மோடு அவர்கள் ஒத்து வருகிற இடங்கள், அவர்களோடு நாம் ஒத்து வருகிறோம் என்று நான் ஒரு காலமும் சொல்ல மாட்டேன். நம்மோடு அவர்கள் ஒத்து வருகிற இடத்தை பாருங்கள், நாத தத்துவம் தான் முதல். நாதம் என்பது சவுண்ட், அங்கே இருந்துதான் இந்த பிரபஞ்ச இறை நம்முடைய 36 தத்துவங்களுடைய தொடக்கம் நாத தத்துவம், அலை சிவ தத்துவம் என்றும் சொல்கிறார்கள். இது சும்மா இது இடையிடையே சுண்டல் தான் மாதிரி. அதுக்கு அடுத்ததாக சக்தி தத்துவம் அல்லது பிந்து தத்துவம், அதற்கு பிறகு சாதாக்கியம். அதிலே நீங்கள் அதிலே சும்மா உங்களுக்கு குறிப்புக்கு சொல்கிறேன், முதல் சிவ தத்துவம், அடுத்தது சக்தி தத்துவம், மூன்றாவது சாதாக்கியம் என்றால் என்னவென்றால் சிவமும் சக்தியும் கலந்த நிலை. அதை சதாக்கியம், சதாக்கியம் அல்லது சதாசிவம் என்று சொல்வது லிங்கரூபத்தை, அதற்கான வடிவம் தான் லிங்கரூபம். லிங்கரூபம் என்பது உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் இவ்வளவு சிந்தனைக்கு பிறகு இந்த வடிவங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் என்பது, அமைக்கப்பட்டதல்ல, அவர்களுடைய ஞானத்திலே தோன்றி பதிவாகி இருக்கிறது. இன்றைக்கு மேற்கு நாட்டார் பலர் உடல் உறவு நிலையைத்தான் லிங்கரூபமாக வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு ஆணுடைய குறியும் பெண்ணினுடைய உறுப்பும் சேர்ந்த ஒரு வடிவத்தை தான் நாங்கள் லிங்கமாக வைத்திருக்கிறோம் என்கிறார்கள். அது அவர்களுக்கு விளங்கக்கூடிய அளவு விளங்கி இருக்கிறது, அதுல தப்பும் இல்லை, அது விளங்கி அந்த வடிவத்திலே அந்த அமைப்பு இருக்கிறது. சொற்களில் நாம அதை லிங்கம் அமைக்கிற பொழுதே கூட லிங்கம், லிங்கம் அமைக்கிற முறை பற்றியே ஒரு நூல் இருக்கிறது. சிவலிங்கத்தை அமைப்பது என்பது பெரிய வேலை, அது போக, போக சிவம் என்று பெயர், சதாசிவனுக்கு போக சிவம் என்று பெயர். உலகியலாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, திருமாலை கும்பிடுகிறவர்கள் தான் உலகியலாக வெற்றி பெறுவார்கள், இந்த சிவ வழிபாடு செய்தவர்கள் ஒடுக்கம்தான் வரும், அவர்களுக்கு இந்த உலகியல் விரிவு வராது என்று சொல்கிறார்கள். அதுல உண்மை இல்லை. சதாசிவத்துக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய லிங்கம், அதுவும் லிங்கத்தை கும்பிட பயப்படுவார்கள் சில பேர். லிங்கம் என்பது உண்மையிலே என்ன என்று கேட்டால் போக சிவம், லயசிவம் என்னென்று சொல்வார்கள். அதுல அடுத்தது போகசிவம், போகசிவம் என்பது அது என்ன செய்யும் என்று கேட்டால் நல்ல போக அனுபவங்களை தரும். அதுதான் அந்த லிங்கத்தினுடைய படிவம். அது லிங்க அமைப்பு சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், இந்த நடுவிலே இருக்கிற போது லிங்கம் ஒரே கல்லிலே ஒரே வகையிலே செதுக்குவதில்லை, லிங்க கல்லு தனியே செதுக்கப்படும். அதை கொஞ்சம் அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், லிங்க கல்லு என்பது தனியே செதுக்கப்படும். அது எப்படி இருக்கும் என்றால் நீங்கள் கண்ணிலே அந்த பார்க்கிற பொழுது லிங்கம் இந்த வளைந்த ரூபமாக இருக்கின்றது, அது ஆவுடையாருக்கு மேற்பட்ட பகுதி. ஆவுடையார் என்பது அந்த வட்ட பகுதி, அதுக்கு ஆவுடையார் என்று பெயர். அந்த ஆவுடையார் என்பதற்கு மேலே இருக்கிறது தான் இந்த வளைந்த ரூபத்திலே இருக்கு. இந்த ஆவுடையாருக்குள்ளே ஒரு பகுதி அகப்பட்டு நிற்கும் அல்லவா, அது எப்படி இருக்கும் என்றால் எண்கோணமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் ரொம்ப லிங்கங்கள் அமைக்கிற பொழுதுதான் எனக்கும் தெரிய வந்தது, நடுவிலே எண்கோண வடிவம். அப்ப நீங்கள் ஒரு லிங்கத்தை முதலிலே ஸ்தாபிக்கிற பொழுது மேலே வளைந்து பிறகு இந்த எண்கோண வடிவம் இருக்க வேண்டும், பிறகு கீழே ஒரு சதுரம் கீழ்த்துண்டு, அது இப்ப நாம ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நினைத்துக் கொள்ளுங்களே சதுரம். இந்த மூன்று துண்டையும் நம்முடைய சமய லிங்க லிங்க சாஸ்திரம் சொல்கிறவர் சொல்கிறார்கள், ஒன்று சிவன், அடுத்தது விஷ்ணு, அடுத்தது பிரம்மன் என்று மூன்று பகுதிகளாக அந்த லிங்கத்தை பிரிக்கிறார். இது அமைப்பு. சுத்தி இருக்கிறகள் ஆவுடையார்கள். இப்ப நீங்க நினைத்து பாருங்கள், ஆவுடையார்கள்லே வட்டம் இருக்கும், அதுக்குள்ளே லிங்கம் பொருத்த வேணும் என்றால் லிங்கத்தை பொருத்துவது இப்ப மேலே இருந்து உள்ளே அனுப்ப முடியாது, லிங்கக்கல்லை மேலே இருந்து அந்த ஆவுடையாருக்குள்ளே அனுப்ப முடியாது. ஏனென்றால் நடுவிலே எண்கோணம், லிங்கத்திலே கடைசியிலே சதுரம், அந்த சதுரம் எண்கோணத்துக்குள்ளே இறங்காது. அது எப்படி இறக்க வேணும் என்று கேட்டால், இதெல்லாம் நான் வியக்கிற விஷயங்கள், எப்படி இறக்க வேணும் என்றால் முதல் லிங்கத்தை நிறுத்திவிட்டு ஆவுடையாரை மேலே இருந்து இறக்க வேணும் என்றால் வளைந்த பகுடி அந்த எண்கோணத்துக்குள்ளே போகும். அப்ப அப்படியே இறக்கி கொண்டு வர அந்த ஆவுடையாரனுடைய நடுத்துண்டு இந்த எண்கோணமாக செதுக்கி இருப்பார்கள். அப்ப அப்படியே இறங்கி கொண்டு வர அந்த ஆவுடையார் வந்து இறங்கி அந்த சதுர துண்டுக்கான இடமும் விட்டிருப்பார்கள், அப்படியே பொருந்தும். இதுல இருக்கிற கஷ்டத்தை நான் எங்கள் கோயில லிங்கம் அமைக்கிற பொழுதுதான் பார்த்தேன், தெரியாமல் ஒரு பெரிய லிங்கத்தை நாங்கள் அமைத்து விட்டோம். அதை என்ன செய்ய வேணும் என்றால் நாங்கள் எங்களுக்கு பெரிய பெரிய உயிர் போற டென்ஷனாக நாங்கள் அது அமைக்கிற பொழுது முதல் லிங்கத்தை வைக்க வேண்டும், அதுக்கு பிறகு ஆவுடையாரை மேலே இருந்து கொண்டு வர வேண்டும். அது பெரிய எங்களுடைய ஆவுடையார் மட்டும் கிட்டத்தட்ட 5 டன்னோ ஏதோ அதனுடைய வெயிட். அப்போ அதை இறக்குவதென்றால் ட்ரெயின்ல சுற்றி கொண்டு வர வேணும். அதுல அந்த அந்த அந்த அந்த பதட்டத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், அது கொண்டு வருகிற பொழுது மிக கவனமாக கொண்டு வர வேண்டும். ஒரு கொஞ்சம் அங்கே இங்கே அசைந்தால் மேல் ஆவுடையார்கள் தட்ட கீழ் லிங்கக்கல் உடைந்து விடும். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? அந்த ஆவுடையார்கள் அந்த ஓட்டைக்குள்ளே லிங்கம் வர வேணும், இவ்வளவுக்கு நாங்க கிரைன்ல தான் இப்ப தூக்கி கையால வைக்கிறதுனா பார்த்து வச்சிடலாம், கிரைன்ல இறக்குறோம், இறக்குகிற பொழுது அப்படியே கவனமாக இறக்கி அந்த அந்த இடம் பொருந்த வேணும். நாங்கள் பட்ட பாட்டுக்கு ஒரு அளவில்லை. நான் அப்பதான் நினைத்தேன், தஞ்சை பெரிய கோயில் லிங்கத்தையும் இப்படித்தானே வச்சிருப்பார்கள், அதோடு ஒப்பிடுகிற பொழுது எங்கள் லிங்கம் குஞ்சு அந்த பெரிய லிங்கத்தையும் அப்படி இறக்குறது என்றால் இவ்வளவு அந்த இப்ப கிரைன் எல்லாம் இருக்கிறது ஓரளவு அது சொல்வெளி கேட்கிறது. அந்த காலத்திலே அதை இறக்கின்ற அதனுடைய பெரிய கல்லை கோபுரத்துக்கு மேலே ஏற்றினதெல்லாம் ஆச்சரியம், இந்த லிங்கத்தை தூக்கி அதில் வைத்திருப்பது தான் ஆச்சரியம். இது இப்படி எல்லாம் இந்த லிங்கத்துக்கான சில அமைப்புகள் இருக்கிறது. அப்போ அந்த நடுப்பகுதி லிங்கம் என்று அது சிவமாக கருதப்படும், ஆவுடையார் என்பது சக்தியாக கருதப்படும். உங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த சிவம் சக்தி என்பதற்கு குறியீடுகள் வைத்திருக்கிறோம். சிவசம் சிவம் என்பதற்கு கீறு கோடு, ஆவுடையாருக்கு வட்டம். தத்துவமாக சொல்கிற பொழுது சிவத்துக்கான குறியீடு என்பது ஒரு கோடு, சக்திக்கான குறியீடு என்பது ஒரு வட்டம். இதுல இருக்கிற நுட்பங்கள் எல்லாம் பாருங்கள், இப்பவும் ஆண் விந்துவுக்கு ஒரு புள்ளி போட்டு கோடுதான் போடுகிறார்கள் குறியீடு, விஞ்ஞானத்திலேயே பெண்ணினுடைய கருவுக்கு ஒரு வட்டம் முட்டை தான் போடுகிறார்கள். ஒரு உயிர் இணைப்பு எப்படி வருகிறது என்றால் இந்த வட்டத்துக்குள்ளே இந்த கோடு வந்து இணைகிற பொழுது உயிர் இணைப்பு வருகிறது. இதுதான் நம்ம லிங்கம் தத்துவமாக. இதை உறுப்பாக சொல்லி காமமாக சொல்வது என்பது அது முட்டாள்களுடைய மேலே. உயிர் உயிர் அமைப்பு என்பது லிங்க அமைப்பிலேயே நமக்கு காட்டப்பட்டது. என்றைக்கு இதை யார் செய்தது என்று ஒரு ஒரு மன்னன் தெரியவில்லை. இவ்வளவு ரகசியங்களே எங்களை சமயம். அது மட்டுமல்லாமல் இந்த லிங்கம் செய்கிற பொழுது மற்ற விக்கிரகங்கள் செய்வதை விட லிங்கம் செய்வதற்கு பல நிபந்தனைகள் சொல்லுகிறார். அது என்ன செய்வது என்றால் அது எல்லா சுவாமிக்கும் ஒன்று, ஒரு சாமி விக்கிரகம் செய்வதானால் அதை செய்விக்கிறவன் விரதம் இருக்க வேண்டும், அந்த லிங்கத்துக்கு பணம் கொடுக்கிறவன் இருக்க வேண்டும், செய்கிறவன் விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருக்காமல் அந்த இது இப்ப எல்லாம் தொழிலா போய்விட்டது. அது மட்டுமல்ல, இந்த லிங்கம் செய்கிற பொழுது எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவருடைய சாஸ்திரம் அப்படி, நீங்கள் யாரும் சிற்பக்காரர்கிட்ட கேட்டா சொல்வார்கள், லிங்கம் செய்கிற பொழுது அந்த வேலை நடக்கிற பொழுதெல்லாம் பக்கத்திலே ஒரு மணி வைத்து அடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பது லிங்கம் செய்கிற பொழுது, அந்த லிங்கம் செதுக்குகிற பொழுதெல்லாம் ஒரு மணி வைத்து அந்த மணிச்சத்தத்தோடு தான் அவர் வேலை செய்ய வேண்டும் என்பது சட்டம். ஏனென்றால் இது நாதம், அந்த நாதம் அதிலே ஏற வேண்டும் என்பதற்காக அந்த நாத ஒழுங்கு பண்ணி இருக்கிறார். இப்படியெல்லாம் ஆச்சரியப்படுகிற பல செய்திகள் நம் சமயத்துக்குள்ளே உண்டு. அந்த லிங்க லிங்க ரூபம் என்பது கிட்டத்தட்ட அர்த்தமாரி ரூபம்தான், சிவனும் சக்தியுமாக கலந்த ரூபம். ஆகவே பாதாக்கியம் என்று சொல்லப்படுகிற அந்த இது லிங்க ரூபத்தை தான் குறிக்கிறது. அதை நீங்கள் அடிப்படையிலே புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே சிவ தத்துவம் தோன்றுகிறது, சக்தி தத்துவம் தோன்றுகிறது, சாதாக்கிய தத்துவம் தோன்றுகிறது.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: உணர்வதற்கு காரணமான பொருளை உணர்வு என்றார். விளங்குதா விளங்கலையா? அதனால அதை உபசாரம். அவ்வாறு சொன்னது உபசாரம். உபசாரம்னா என்னது ஐயா சொல்லுங்க யாராவது? உபசாரம்னா என்னது? உபசாரம்ங்க சொல்லுக்கு என்ன பொருள்? உபசாரமாவது காரணத்தை காரியமாகவோ, காரணத்தை காரியமாகவோ அல்லது காரியத்தை காரணமாகவோ, குணத்தை குணியாகவோ, குணியை குணமாகவோ, இப்படி ஒன்றுக்கு ஒன்று இயைவுடைய பொருள்களை அந்த நெருக்கம் பற்றி மாற்றி சொல்வதுக்கு பேர் என்ன பேரு? உபசாரம். சும்மா எல்லாம் உபசாரம் ஆயிடாது. விளங்குதா? எல்லாத்துக்கும் டெஃபனிஷன் இருக்கு, அது தெரியணும். வாய்ப்பாடே தெரிய மாட்டேக்கு. தெரியணும் வாய்ப்பாடின்னு எல்லாம் தொகுத்து சொல்லலை, அங்கங்க சொல்லும் போது ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன டெபனிஷன் தெரியணும். சும்மா நாமளா ஒன்னு, ஏன்னா சித்தாந்தம்னா வளவளா குளகுளா இல்ல, இதுக்கு இதுதான் சொல்லுது. அந்த டெபனிஷனை நாம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், அப்பதான் மேல மேல போக முடியும். அதனால இங்க வந்து ஐம்பொறி ஐ உணர்வுகள் என்று சொன்னாலும் அது எதை குறிக்கிறது? அந்த உணர்வுக்கு காரணமான அந்த பொறிகளை கருவிகளை குறிக்கிறது. மயங்கி, ஐ உணர்வுகளால் மயங்கி, மயங்கி உணரா, மயங்கி உணரா, மயங்கி உணரானா என்னது? மயங்கி உணரா என்றது ஈந்து புகழ் பெற்றான் என்பது போல. மயங்கி உணரா என்றது எது போல? ஈந்து புகழ் பெற்றான். ஈந்து புகழ் பெற்றான் என்ன? கொடுத்ததுனால புகழ் வந்தது. புகழுக்கு காரணம் என்ன? கொடுத்தது. எனவே காரண காரியமா இருக்கா இல்லையா? இல்லையா, அப்படித்தானே இருக்கு. எனவே ஈந்த காரணத்தால் புகழ் கிடைத்தது. அது காரணம், புகழ் காரியம், விளங்குதா? இவன் மயங்கிய காரணத்தினால உணரல, எனவே காரண காரியம். மேலே தான் படிச்சிட்டமே, ஏதோ புதுசு புதுசா பாக்கீங்க ஐயா. முதல்ல சூத்திரத்தை பார்க்கும் போதே என்ன சொன்னோம்? வளர்ந்து அயர்ந்தனை, வளர்ந்த காரணத்தால மறந்தாயின்னு பார்த்தோமா இல்லையா? காரண காரிய பொருள் தானே பார்த்தோம், அதுதானே இங்க வருது. அங்க சொன்னதை இங்க எடுத்து சொல்றாரு. அங்க எத மாதிரி மயங்கிட்டு இருந்தோமோ அதே மயக்கம் தான் இங்கேயும் வருது. சாரி தான் பார்த்தாச்சா, விறுவிறுன்னு போங்கன்னு சொல்ல மாட்டியோ. மயங்குறீங்க அப்படின்னு சொல்லி தண்ணியை தெளிச்சு பார்க்கும், லேச முடிச்சு பார்த்துட்டு படையோடய கண்ண முடிக்கிறதையோ. சரி, என்ன இறைவன் வந்து இந்த கொடையெல்லாம் நமக்காக தான் வச்சிருக்கான், வேற யாருக்கும் வைக்கல, நமக்கு மட்டும்தான் இல்லையா? வேற யாரு கொடுக்க போறான்? நமக்கு. எனவே அவன் பெருமானை இதை பெறுவதற்கான முயற்சியை நம்மளும் செய்யணும். நாம பேசாம இருப்போம், அவனா வந்து நம்ம பாக்கெட்ல வச்சுட்டு போயிருவானான்னு நினைக்கும், அப்படி வைக்க மாட்டான் இல்லையா? எனவே நம்ம முயற்சியும் பிற்செய்யாது அனுபவிப்பது என்று எங்க சொல்லியிருக்காரு? சரி, எதுக்கு ஒம்பு சித்தியார்ல சொல்றாரு. எனவே முயற்சியின்றி அனுபவம் இல்லை இல்லையா, அப்படித்தானே? முதலிலாருக்கு ஊதியம் இல்லை, முதலிலாருக்கு ஊதியம் இல்லை. ஒரு ஊதியத்தை பெறணும்னா அதுக்கு ஒரு முயற்சி வேணுமா இல்லையா? அதுதானே நமக்கு ஞான சம்பந்த பெருமான் கற்றுக் கொடுத்த பாடம். என்ன சொன்னார் அவரு? ஐயோ, பால் வேணுமா ஐயா, ஞானப்பால் வேணுமா? உனக்கு கிடைக்கும். எப்போ? ஏத்து அருள் செய்வார், ஏத்தினால் அருள் செய்வார் என்றார். நாம குடுங்கிறோம், ஏத்ததுக்கு அது எதுக்கு சார்? பைய பார்த்து கொடுவோமே, அப்படி விளங்குதா? எனவே சாதித்தால் பயன், ஏத்துதல்னா என்ன? சாதனை. சாதித்தால் பயன் உண்டு, சாதனை இல்லாத வழி பயனின்று என்பது. அதனால இங்கு மயங்கி உணரா என்பது காரணகாரிய பொருளாய் எது போல இருக்கு? இந்து புகழ் பெற்றான் என்பது போல. எனவே இங்கே அழுங்குழவி அதுவோ போல் நின்றிருந்தேனேங்கிறாரு, அது மாதிரி பெருமானை நோக்கி அவன் அருள் நோக்கி அழமாட்டிக்கீங்களே, அழுத அவன் எப்பவுமே கொடுத்துட்டு போயிருப்பானே, அந்த உருகி அழமாட்டிக்கீங்களே. அழுதல் என்பது என்ன? உருகணுமே. எனவே இங்கே நாம கசிந்தால் அவன் கலப்பான், நாம கசிந்தால் அவன் கலப்பான், கசியாத வழி கலப்பின்று. கசியாத வழி அவன் கூட தானே இருக்கான், வேற எங்க இருக்கான்? நம்ம கூட தான் இருக்கான். ஏன் நாம அவனோட கலக்க மாட்டோம்? அவன் நம்மோட கலக்கான், நாம வேற சாக்கடையில போய் கலந்துகிட்டு இருக்கோம். உலகம் என்பது சாக்கடை, அந்த அதுல கலந்துருக்கோம். இங்க அமுது அவன் அவனோட கலக்க மாட்டோம், விளங்குதா? அதுக்கு யாருடைய குற்றம் இது? நம்முடைய குற்றம்தான். அது அவனை சொல்லி என்ன செய்யறது? எனவே இந்த நமக்கு இந்த நாலா நூற்பாவில் இனி இவ்வான்மாக்களுக்கு சகசமலத்தான் உணர்வின்று என்றது என்றார். நாலா நூற்பாவில் தானே ரெண்டாவது அதிகாரணம், நாலா நூற்பாவில் ரெண்டாவது அதிகாரணம் சொல்றார். இனி வான்மாக்களுக்கு சகசமலத்தினான் உணர்வின்று. ஏன்? அவன்தான் ஞானதுரூபம் திரோதனமாய். அவன் எப்படி இருக்கான்? எப்படி திரோதனம் மறைச்சிக்கிட்டு இருக்கான். ஞான திரோதகமாய் எப்படி இருக்கான், ஞான திரோதகமாய் மறைத்து கொடு நிற்றலான், அப்படிதானே சொல்றாரு. சரிதானே. எனவே அப்படி உணர்வின்றி நின்ற இந்த ஆன்மாக்கள் கருவிகளாலே அறிவு விளங்க பெற்றனே, அப்படிதானே சொன்னோம். நாலானூர் இங்க வந்து என்ன சொல்றோம், அப்படி சொன்ன அதே ஆள் தான். இங்க வந்து கருவிகளால இந்த ஆன்மாக்கள் மயங்கி கிடக்குங்க, மயங்கி உணரா, அப்படிதானே சொன்னோம். விளங்குதா விளங்கலையா? இப்போ இந்த கருவிகள் நம்மை மயக்குகிறதுன்னு சொன்னோம். அங்க என்ன சொன்னோம், நாம சகச மலத்துல உணராம இருந்ததுனால இது விளக்கு மாதிரி விளக்கிச்சுன்னோம். அங்க விளக்கிச்சின்னு சொன்னோம், இங்க என்ன சொல்றோம், மயக்கிச்சின்னு சொல்றோம். ஐயா மாறி மாறி சொல்றீங்க. எனவே அது உலகத்தை விளக்குவதே இப்போ இவனை விளங்குவதற்கு தடையா இருக்கு இல்லையா. இப்போ நீங்க அங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அங்க உங்க காட்சி பாத்துக்கிட்டு இருக்கதே இங்க நடக்கத விளங்குறதுக்கு தடையாயிருந்தா இல்லையா. அங்க எப்படியும் ஒரு அறிவு நிகழ்ந்துகிட்டு இருக்கு, ஆனா அங்க நிகழ்ந்துகிட்டு இருக்கதே வேற இடத்துல விளங்குதா? அதுவே என்ன ஆயிட்டுது, உணர வேண்டியத உணராமைக்கு அதுவே காரணமாக அமைந்தது. விளங்குதா? விளங்குதா விளங்கலையா? எனவே அந்த வகையில சரிதானையா நல்லா தானே சொல்லுங்க எங்க. எனவே இங்கு கருவிகளால் ஆன்மாக்கள் மயங்கி உணராது என்றது முரண் என்று அது மறுக்கப்படுகிறது. ஏன் மறுக்கான்? மறுத்தவன் யாரு? சங்கராந்தவாதி. நான் தான் சொல்லுதானே இந்த கருவி தான் அப்படியே சிவகரணமா மாறி காட்டிடணும்னு சொல்லுதானே. நீ அங்க ஒவ்வொரு மாதிரி ஒரு இடத்துக்கு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. எனவே இங்க அவரை மறுக்கிறார். என்ன செய்யறதுன்னா அது விளக்குத்தான், விளக்கத்தான் செய்யுது. ஆனா அந்த விளக்கம் இந்த ஆன்மா தன்னை விளங்குவதற்கும் தன்னுடைய தலைவனை விளங்குவதற்கும் தடையாயிருக்கிறது. ஏன்னா நாம சூத்திரத்துல படிக்கும் போது என்ன படிச்சோம், அயர்ந்தது. எதை அயர்ந்தது? நாம் அங்க முதல்ல சூத்திரத்துல படிக்கும் போது ஐம்போல வேடரின் வளர்ந்து அயர்ந்தனை, எதை அயர்ந்தனு பார்த்தோம். ஐயா ஒண்ணு ஞாபகம் வரமாட்டான். தம் பெருந்தன்மையை தான் மன்னவகுமாரன் என்பதும் நான் சிவபோகத்துக்கு உரியவன் என்பதையும் மறந்துட்டான்னு படிச்சோமா இல்லையா? கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க இல்லையா. அத மறந்துட்டான். இங்க இந்த அளவுல நிப்பாட்டினாரு. இதனுடைய வழிநூல் ஆசிரியர் என்ன சொன்னோம், அதெல்லாம் சேர்த்து சேர்த்து படிச்சோம் ஐயா. இங்க தன்னை மட்டுமாயா மறந்தாயுமே, அவனுக்கு இதுல இருந்து உய்விக்க வல்ல ஒரு துணை கூட இருக்கிறதையும் மறந்துட்டான் ஐயா அப்படிங்கிறாரு. அவர் இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்காரு. விளங்குதான்? என்ன கொடுத்தாலும் நான் கொல்ல மாட்டோம்னா என்ன செய்யறது? விளங்குதா? எனவே அங்க தன்னையும் தன் துணையையும் துணைவனையும் மறந்தது என்று அங்க இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு இல்லையா. அப்போ தன்னை மறந்தா கூட அதுக்கு ஒரு உய்தி இருக்குன்னு அவனை பிடிச்சாது வெளியே வரலாம், அவனையும் விட்டுட்டு இருக்கானே என்று சொல்கிறார். விளங்குதா? எனவே இங்க அவைதாம் எவைதாம், இந்த கருவிகள் தாம். கருவிகள் எத்தனை இருக்கு? நாம அந்த கரணத்தை சொன்னோம், அந்த கரணயமா சொன்னோம். இங்க ஐம்பொறிகள் ஐம்புல வேடர்னு தானே சொன்னோம். நீங்க அந்த கரணம் நாலு கீழே கருவி எல்லாம் தான் கருவி எல்லாம், அது காரணம், அந்த காரணம் இது கருவி. இங்க ஒன்ன சொன்னாலும் எல்லாம் சேர்த்துக்கிட்டாரு. அங்க அஞ்சு சொன்னாலும் அதெல்லாம் முதல்ல பார்த்த சரக்கு. இந்த அறிஞர் முன்னால நிக்க உன சொன்னாலும் பின்னால ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் நிக்காங்களா இல்லையா. எனவே அத்தனை கருவிகளையும் உடன் கொள்க, அதெல்லாம் பார்த்தோமா இல்லையா. எதனால இதை சொல்றாரு, மலம் காட்சிப்படாது ஆனால புலப்படுகிற பொறிகளை மட்டும் நமக்கு முதல்ல சொன்னாரு அப்படின்னு அதெல்லாம் படிச்சுட்டு தான் வந்தோம். ஒருத்தருக்கும் ஞாபகம் வருதா? ஞாபகம் வருதா? மலம் தானே நீக்கப்பட வேண்டிய பொருள், அதை நீக்காது ஏன் பொறிகளை சொல்றாருன்னு ஒரு காரணம் படிச்சோமா இல்லையா? படிச்சோம். ஏன்னா இந்த மலங்கள் நமக்கு புலப்படுவதில்லை. எது புலப்படுகிறது? பொறிகள் தான். அதனால பொறிகளை சொன்னாரு. அந்த பொறிகளை சொன்னாலும் எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கிடணும். அதனால இந்த ஆன்மாக்கள் மயங்கி உணரா என்பது நீ முன்னால சொல்றதுக்கு முரணாக இருக்கிறது என்று மறுக்கிறார்கள். யாரு? சங்கராந்தவாதிகள் இல்லையா. இந்த கருவி என்ன ஆயிருங்கிறாங்க, சிவகரணமாய் நின்று நீ சாதனை செஞ்சா என்னாயிரும், சிவகரணமாயி உனக்கு சிவத்தை காட்டும், குரு வேண்டாம், குரு வேண்டாம் என்பது அவர்களுடைய தடை, அவர்கள் எழுப்புகிற தடை. அப்போ அதுக்கு தான் இங்க ஏது சொல்றாரு, அவைதாம் இந்த கருவிகள் தாம், இந்த எல்லா கருவியும் கருவிகள் தாம் பளிங்கிலிட்ட வண்ணம் போல. இது ஒரு உதாரணத்தை சொல்றாரு. எது போல? பளிங்கிலிட்ட வண்ணம் போல. பளிங்கினா என்னது? படிகம். பளிங்கினா படிகம். அதுல அதனை சார்ந்த வண்ணங்கள், படிகத்தை சார்ந்த வண்ணங்கள். இப்போ படிகத்துக்கு உள்ள தன்மை என்ன? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. இப்படி சொன்னா சார்ந்ததன் வண்ணமாகும். ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? எந்த வண்ணத்தை பெற்றதோ அது ஐயா சொல்றதும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒண்ணுதான், சார்ந்ததன் வண்ணம்ங்கிறது. வேற யாராவது என்னையா? சரி, இப்போ ஒளியின் வண்ணத்தை காட்டாது. ஒளியில் சார்ந்த பொருள், அந்த ஒளி பக்கத்தில் இப்போ சூரிய ஒளி வருது, ஒரு மலரில் பட்டு அது அந்த படிகத்தில் பட்டா மலர் நிறந்தாங்க காட்டப்படும், விளங்குதா? அதை சார்ந்திருக்கிற பொருள் நிறத்தை தான் காட்டும். அப்படி காட்டுவதற்கு துணையாக நிற்பது ஒளி இல்லையா. அதனால இந்த படிகத்திற்கு உள்ள தன்மையாவது என்ன அப்படின்னா, முதல்ல ஏற்கனவே இதெல்லாம் படித்தது தான், பல்நிறமும் தன்னிறமும் தானாம் அக்கல், தன்மை தரும் பொன்னிறம் போல் மண்ணிறம் இப்பூ. படிச்சிருக்கீங்களா இல்லையா? இதெல்லாம் படித்தது தான். எனவே இந்த படிகம் என்ன செய்யும்னா, முதல்ல தன்னை அடுத்து உள்ள பொருள்களை, தன்னை அடுத்து உள்ள பொருள்களின் நிறத்தையே தன்னிறமாக காட்டுதல். எப்படி காட்டுது? அடுத்து உள்ள பொருள்களை காட்டினா தப்பு இல்லை, அந்த நிறத்தை என்ன செய்யுது? தன்னிறமாக காட்டுது, விளங்குதா? அடுத்து உள்ள பொருள்களினுடைய நிறத்தையே தன்னிறமாக காட்டுதல் என்பது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, பொருள்கள் அடுத்திருப்பினும், பொருள்கள் அடுத்திருப்பினும் அதை சாராது சூரியனுடைய நிறத்தையே தன்னிறமாக காட்டுதல், சூரியனுடைய நிறத்தையே தன்னிறமாக காட்டுதல் என்று இந்த இரண்டு தன்மைகளை உடையது இல்லையா. காலையில் இல்லை மாலையில் சூரியன் அது அந்த பளிங்குக்கு தூரமாக இருக்கும்போது என்ன செய்யுது? தன்னை சார்ந்துள்ள பொருள்களை தன்னிறமாக காட்டுகிறது. அதே சூரியன் உச்சி மேல் வந்தால் அந்த பொருள் பக்கத்தில் தான் இருக்கு, ஆனாலும் அதை காட்டாது, சூரியனுடைய நிறத்தையே தன்னிறமாக காட்டி நிற்கிறது, விளங்குதா? எனவே இதுவே பெத்தத்துக்கும் முக்திக்கும் உதாரணம், விளங்குதா? எனவே இந்த படிங்கு போல் இருப்பது இந்த ஆன்மா, இந்த ஆன்மா அந்த கலர் போல் இருப்பதெல்லாம் என்னது? கருவிகள், கருவிகள். எனவே கட்டு நிலையில இந்த கருவிகள் நம்மை சார்ந்து, நாம் என்ன செய்வோம், அந்த கருவிகளே நாம், இந்த கருவிகளே உடலே நாம், கருவிகளே நாம் என்று நாம இருக்கிறோம். அப்ப அந்த இது என்ன செய்கிறது? இந்த படிகத்தினுடைய உண்மை நிலையை புலப்படாது மறைக்கிறது, அந்த தன்மை புலப்படாதவாறு மறைக்கிறது. இப்போ ஒரு சுவர் இருக்கு, அந்த சுவரில் வண்ண வண்ண சுவரொட்டிகள் ஒட்டியாச்சுன்னா என்ன செய்யுது? அந்த சுவரினுடைய உண்மையான தன்மை மறைக்கப்படுகிறது. அந்த வண்ண சுவரொட்டிகள் என்ன செய்யுது? சுவரினுடைய தன்மையை மறைக்கிறது. ஆனால் உச்சியிலே அந்த சூரியன் வந்திருக்கும்போது பக்கத்தில் அதே நிறங்கள்லாம் இருந்தாலும் இது என்ன செய்கிறது? அவற்றையெல்லாம் பற்றாது. எதை பற்றி நிற்கிறது? சூரியன் ஒளியையே பற்றி அதுவே தன்னுடைய நிறம் என்று இருக்கிறது. இப்படி ரெண்டு தன்மை இருக்கிறா இல்லையா? எனவே இங்கே அவைதாம் பழுங்கிலிட்ட வண்ணம் போல காட்டிற்றை காட்டி என்ன செய்கிறது? காட்டிற்றை காட்டி. அதனால நமக்கு உண்மை விளக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஞானேந்திரியங்களை பற்றி சொல்கிறாரா இல்லையா? எப்படி சொன்னாரு? ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள் இல்லையா? ஊனமிகு பூதம் உற்றிடமா ஈனமாம் சத்தாரிய உணரும் தானோ? சொல்லுங்க. செவி தோல் கண் அத்தாலும் மூக்கு என்று அரி என்றார். அப்புறம் வானிடமான் என்று செவி மண்ணு ஒளியதனை இல்லையா? அப்போ ஈனமிகு தோலிடமா காற்று ஊனப்பரிசிந்தனை அறியும் பார்வையில் கண் அங்கி விரவி உருவம் காணுமே என்று சொல்லி நன்றாக நீரிடமானார் அதந்தான் அறியும் பொன்றா மனம் மூக்கும் பூவிடமான் என்று அறியும் என்பார். இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு என்றார். அப்போ இந்த பொறிகளை எல்லாம் என்ன செய்யணும்? நல்லா அனுபவிக்கிறது கொடுக்கல, வெல்லுதற்கு இதனை வென்றார். எங்கே சென்றார்? வீடு சென்றார். விளங்குதா? எனவே அப்போ இவைகளெல்லாம் வெல்லப்பட வேண்டியவை இல்லையா? அதனாலதான் முக்கணான் பாத நீழல் உள்ளிடை மறைந்து நின்று அவ்வுணர்வினால் எய்யலாமே என்றார் அப்பர் சுவாமி. அறுபடிக்கலை நின்றுகிட்டு இந்த புலன்களை வெல்க. எனவே புலன்கள் எல்லாம் வெல்லுதற்கே, புலன்கள் எல்லாம் வெல்லுதற்கே. அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த ஐவுணர்வுகள் அறிவை என மாயா தனு விளக்கு என்றார் நாலாம் நூற்பாவில். என்ன சொன்னார்? மாயா தனு விளக்கு. அப்போ இந்த விளக்குகள் விளக்கம் செய்வதை நீக்கணுமா என்று வரும்பொழுது இங்கே சொல்கிறார், இவை விளக்க வேண்டிய பொருளை விளக்காததுனால அது விளக்க வேண்டிய பொருளை விளங்கிக் கொள்வதற்கு தடையாயும் நிற்பதனால இவைகள் நீக்கப்பட வேண்டியவே என்று சொல்கிறார். அதனால அவைதாம் பழங்கிலிட்ட வண்ணம் போல காட்டிற்றை எது பொறிகளாமா அப்படின்னு மாற்றி சொல்லணும் கீழோ? மாற்றப்பட வேண்டியதில்லை. அதான் இப்போ இங்கே சொல்லுவார். நீங்கள் சொன்ன கேள்வி பதில் இங்கே சொல்லிடுவார். இங்கே இந்த பழங்கிலிட்ட வண்ணம் போல காட்டிற்றை காட்டி நிற்றலான். காட்டிற்றை காட்டி ஐம்பொறிகள் என்ன செய்தான்? காட்டிற்றை காட்டி நிற்கின்ற காரணத்தால். இங்கே காட்டிற்றை என்பது ஒருமை இல்லையா? பொறிகள் ஐந்து, பொறிகள் ஐந்தா காட்டுகின்றவற்றை காட்டின்னு பல்மையில சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்லலை. ஏன் இப்படி ஒருமையில சொல்றாரு? இங்கே திருக்குறள்ல சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரீ நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்றார். எதை? பொறிகளை தானே சொல்றாரு. இங்கே பொறிகள் ஐந்தாயிருக்க என்ன சொன்னாரு? சென்ற இடத்தால் என்று ஒருமையில் வாசகத்தால் அமைத்தார். எதனால? பொறிகள் ஐந்தாயினும் ஒரு நேரத்தில் ஒரு பொறியே ஒரு புலனை அறிவது பற்றி ஒருமையில் உரைத்தார். விளங்குதா? விளங்குச்சா? ஒரு அஞ்சா இருந்தாலும் ஒரே நேரத்தில் எல்லாம் எல்லாவற்றையும் அறியாது. ஒரு நேரத்தில் ஒன்னொன்னா அறியதுனால அங்கே ஒருமையில் சொன்னாருன்னு சொன்னாரு இல்லையா? அதே தானே இங்கேயும். அங்கே திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னா இங்கேயும் அதானே வைக்கணும். எனவே அது பற்றி இங்கே காட்டிற்றே காட்டின்னு ஒருமையில் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இந்த கருவிகள் ஐந்தா இருந்தாலும் ஒரு நேரத்தில் என்ன செய்யும்? ஒன்று ஒன்னாத்தான் அறியும். என்ன சார் அப்படி சொல்லக்கூடாது? ஏன்னா உட்காருங்க, நீங்கள் 63வது பாட்டு சிவபிரகாசம் சொல்லுங்க, அப்போ உட்காருங்க. சத்தங்காட்டாக உட்காந்துருங்க. மருவிய பொறியியல் ஒன்றும் ஆபூதம் ஐந்தில் ஒன்றும் கருவிகள் நான்கும் கூடி கருவிகள் நான்கும் நீங்கா கலாதிகள் ஐந்தும் கூடி ஒரு புலன் நுகரும். ஒரு புலன் நுகர்றதுக்கு இப்பனை வருது இல்லையா? இந்த ஒழுங்கு ஒன்று ஒழுவொன்றை அறிந்திடாது அவனை ஒழிந்து அத்திரல்களும் செயலிலாவே என்று நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. எனவே இங்கே இந்த கருவிகள் நம்முடைய அறிவிலே என்ன செய்கிறது? தம்மையே காட்டி, தம்மையே காட்டி, விடயங்களையே காட்டி, விடய உணர்வையே தந்து ஆன்ம உறவை கீழ்ப்படுத்துகின்றன, ஆன்ம உணர்வை கீழ்ப்படுத்துகின்றன. எது போலன்னா, அந்த செவத்துல சுவரொட்டிகள் என்ன செய்யுது? செவரு எப்படி இருக்குன்னே தெரியாது, செவரு நிலைமையே தெரியாது, இந்த சுவரொட்டி தான் தெரியும். அதுபோல இந்த கருவிகள் தம்மை காட்டி நிற்பதனால ஆன்மா எப்படி இருக்காமனே இவனுக்கு தெரிய மாட்டேக்கு, தன்னையே உணர முடியாம ஆக்கிருதான். அதனால அயர்ந்தனை என்றார், அதனாலதான் அயர்ந்தனை என்றார். ஆன்மஸ்வரூபமே அதுக்கு தெரியல. அந்த ஆன்மஸ்வரூபம் தெரிஞ்சாலும் அதுக்கு மேல தன்னுடைய தலைவன் சொரூபத்தை உணர்வது தலைப்படும். எனவே அதற்கு இந்த ஆன்மஸ்வரூபத்தையும் அப்படி நிற்பதினால இந்த ஆன்மாவுக்கு ஆன்மஸ்வரூபத்தையும் அதற்கு முதலாய் உள்ள அந்த சிவத்தை சிவஸ்வரூபத்தையும் சிவஸ்வரூபத்தையும் ஞானகுரு உணர்த்தினாலன்றி உணர மாட்டா. அவன் தான் காட்டணும் நீ யாரு, ஏய் இதெல்லாம் கலராப்பா, உன் கலரா, உன் இதெல்லாம் வேற அப்படின்னு சொல்லணும். இதில் கிடக்கிறதெல்லாம் இந்த படிகத்துக்கு வேறேன்னு சொல்லணும் இல்லையா. அவன் சொல்றவன் யாரா இருக்கணும்? இந்த மாதிரி பொறிகளால மறைக்கப்படாதவனா இருக்கணும், கண்ணு தெரிஞ்சவனா இருக்கணும். இவனே குருடா இருக்கான், குருடனுக்கு வாப்பா இன்னொரு குருடன் வந்து நான் காட்டுதான் உனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாம்னா விளங்குதா? எனவே அந்த உபகாரத்தை செய்வன் எப்படி இருக்கணும்? இந்த பாதிப்பு இல்லாதவனா இருக்கணும். எனவே அவன்தான் ஆன்மஸ்வரூபமும் அதற்கு முதலாய் உள்ள சிவஸ்வரூபமும் ஞானகுழு உணர்த்தவே உணரும். அதனால இப்படி சொல்லி அவன் என்ன சொன்னான், கருவிகள் சிவகரணமாகி சிவத்தை காட்டுமே, எதுக்கு குருன்னு சொன்னானா இல்லையா, காட்டாதியா, உள்ளதை இவனையே மறைக்கப் போற, அவனை எங்க காட்டும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு உண்மையை உணர்த்துகிறார். எனவே இந்த புலன்கள், இந்த புலன்கள் எடுத்துக்கிட்டாலே, புலன்கள்ங்கிறது பொறிகள், இந்த பொறிகள் என்ன செய்கிறதுனா ஒவ்வொரு பொறியும் ஒவ்வொரு புலனைத்தான் அறிகின்றன, ஒவ்வொரு பொறியும் ஒவ்வொரு புலனைத்தான் அறிகின்றன. அவர் வேற ஒன்ன அறிய மாட்டா, தான் அறியணுங்கன்னு தெரியாது, ஒவ்வொரு நேரத்தில் ஒன்னொன்னும் ஒவ்வொரு புலனைத்தான் அறியுது. அதனால அந்த ஒன்று ஒன்றாக அறிகின்ற தன்மை பற்றி அதை ஒருமை வாசகத்தால் கூறினார், காட்டிற்றை காட்டி என்று ஒருமை வாசகத்தால கூறினார். அவைகளெல்லாம் இப்படி ஒன்று ஒன்றாய் அறிந்தாலும் இவை வேகமாக நடப்பது பற்றி எப்படி தெரியுது? தொடர்ந்து இருக்கிற மாதிரி தெரிகிறது. அப்படி இருக்கிறதுனால இதுக்கு உண்மை ஞானமே தெரிய மாட்டுக்கு, மாறி மாறி ஒவ்வொரு பொறியா ஒன்று ஒன்று காட்டிட்டு இருக்கிறதுனால உண்மை ஞானமே அதுக்கு தெரங்க. அதனால இங்க அந்த கருவிகள் காட்டிற்றை காட்டி நிற்கும் நிலையில ஞானகுரு அந்த ஒரு பொருள் பொறிகள் வந்து என்ன செய்யுது, தம்முடைய இயல்பையே இந்த ஆன்மாட்ட காட்டிருக்கிறதுனால இந்த ஞானகுரு வந்து உணர்த்தினாலும் என்ன செய்யாது, அதை உணராது. ஞானகுரு வந்து உணர்த்தினாலும், ஏன்னா அது தன்னுடைய சொரூபத்தை தானே ஆன்மாவை காட்டிட்டு இருக்கு. இந்த நிலையில ஞானகுரு வந்து நான் தான்பா உனக்கு தலைவன், நீ இன்னாரு அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு தெரியுமா? தெரியாது. சரி கருவிகளை சரி இப்போ இவன் தான் காட்ட மாட்டேங்கான், இந்த கருவிகள்லாம் வேண்டாம்னு நீக்கிட்டா உள்ளதும் போச்சு, உள்ளதும் போச்சு. அது கருவி நீங்கன்னா கேவல நிலை, ஒன்றையுமே அறிய முடியாது. அப்போ அந்த அறியாம நிலைக்கு வந்த பிறகு வந்து குரு சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை என்று, அதனால தான் நான் சொல்கிறேன், அதனால தான் நான் சொல்கிறேன், குருவும் வேண்டாம் ஒருத்தன் வேண்டாம், பேசாமல் இந்த கருவியை என்ன செய்ய சிவகரணம் மாத்துறதுக்கு வழியப்பார். விளங்குதா? இந்த கருவியை வச்சுக்கிட்டு இருந்தா அது தன்னை தான் காட்டும், இவனை காட்டமாது இல்லையா. சரி இந்த கருவிகள், இந்த கருவிகள் வேண்டாம்னு விட்டுட்டேன்னா, விட்டு தொலைஞ்சா என்ன ஆயிரும், உள்ள அறிவும் போய் அறியாமையில மூழ்கிரும். ஆக ரெண்டு வகையில பார்த்தாலும் அது பயன்படாது. எனவே இந்த கருவிகளை நீங்கனா பிரயோஜனம் இல்லை, அந்த நீங்காம இதை என்ன செய்யணுமா, சிவகரணமாக ஏன்னா அந்த கருவி இருக்குன்னா நீ சொல்ற மாதிரி குரு வந்தாருனவங்க அது காட்டிட்டே சொல்லிட்டு நீ தானே சொல்ற, சொன்னது யாரு? நம்ம தான் சொல்றோம் காட்டிட்டே காட்டி நிற்கும். அப்ப அவன் வந்து சொன்னான் இவனுக்கு எப்படி மண்டல் ஏறும்? யாருமா ஏறாத, அது மறைச்சியெல்லாம் நிற்கும். அது எதுக்கப்புறம் குருவை சொல்ற? சொல்லாதேங்க, விளங்குதா? எனவே அந்த கருவிகள் இருந்தால் அறிய முடியாது, கருவிகளை விட்டாலோ கேவலமாயிரும். அப்போ என்ன செய்யறதுன்னா கருவிகளை மாற்றணும், கருவிகளை மாற்றணும், அப்போ பயன் தரும் என்று அவன் சொல்கிறான். அப்போ அதுக்கு விடை சொல்கிறார், பன்னிறம் காட்டும் படிகம்போல் இந்திரியம் தன்னிறமே காட்டும் தகை நினைந்து பல நிறங்களை தன்னிறமாக காட்டுகின்ற இந்த படிகம் போல கருவிகளெல்லாம் தன்னையே ஆன்மாவாக காட்டுகின்ற நிலைமையை குரு உணர்த்த உணர்ந்து இவைகளெல்லாம் காட்டுகிற இந்த காட்சி பொய், இவை காட்டுகிற காட்சியெல்லாம் பொய், அவையெல்லாம் நமக்கு வேறு, என்பதை உணர்ந்து அவைகள் காட்டுகின்ற காட்சி பொய்க்காட்சியை அதை பொய்க்காட்சியை பொய் என்று கண்டு கழித்தால், இந்த காட்டுகிற காட்சியெல்லாம் பொய்க்காட்சி என்று கண்டு அந்த பொய்க்காட்சியை கழித்தால் நீக்கினால் அந்த காட்சியின் அந்த காட்சி தான் மறைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த இப்போ சிவத்தில் சிவரெட்டி இப்போ சிவரை மறைச்சிக்கிட்டு இருக்கு, இது காட்டுறது சிவனுடைய தன்மை அல்ல என்று உணர்ந்து அதை யார் உணர்த்தினா? குரு உணர்த்தினார். உணர்த்து அந்த உணர்ந்து இது நம்ம இந்த செவர் இல்லை, இதுக்கு உள்ள இருக்க செவரின் தன்மை வேறு என்று கருதி அதை நீக்கிட்டா என்ன ஆகும்? செவரினுடைய உண்மை புலப்படும். அந்த பற்ற விட்டுட்டாலே அதனுடைய தன்மை புலப்படும். அதனால அந்த பன்னிறத்து பொய்ப்புலனை வேறுணர்ந்து எப்படி உணர்ந்து பொய்யை பொய்யாக உணர்ந்து கழிப்பின் மெய்கண்டான் அந்த மெய்யை கண்டானாயின் மெய்த்தன்மைய மெய்ப்பொருளை கண்டானானால் அந்த மெய்ப்பொருளுக்கு தெய்வமாம், அந்த மெய்ப்பொருளுக்கு தெய்வமாம். தெய்வம்னு என்ன? அவனது உடைமை. இவன் அதுக்கு அடிமையா போய் அப்படியே சேர்ந்துருவான். இறைவன் அதை நீக்கினா இறைவன் காட்சிப்படுவான், அதை கண்டாமனா உடனே என்ன செய்வான்? அதுக்கு அடிமையாக சரண்டர் ஆயிடுவான் என்று சொல்கிறார். எனவே இதுதான் நமக்கு இங்க மட்டுமல்ல, இதுக்கு முந்தின பல நூற்பாக்களிலும் இதை சொல்கிறார், ஆறாம் நூற்பாலிருந்து வரிசையாக சொல்றாரு. எனவே குரு வந்து உணர்த்தும் பொழுது இந்த ஆன்மா என்ன செய்யும்? உணர்ந்து குரு வந்து உணர்த்தினால் உணர்ந்து இந்த தன்மைகளெல்லாம் நமக்கு பொய், இந்த தன்மைகளெல்லாம் நமக்கு பொய், நிரந்தரமல்ல என்று உணர்ந்து நமக்கு எப்போதுமே இந்த சார்ந்த பொருளின் வண்ணமாகிற தன்மை இருக்கிறது, அதனால் நாம் இப்படி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவற்றை நமக்கு வேறு, இந்த நிறங்களெல்லாம் நமக்கு வேறு என்று கண்டு கழித்தால் அவற்றிலிருந்து நீங்கினால் அந்த சார்பிலிருந்து நீங்கினால் அந்த சார்பு தானே மறைச்சிக்கிட்டு இருக்கு, அந்த சார்பு தான். அப்போ இவன் எதில் இருக்கான் எப்போதும்? இறைவன் கூட தான் இருக்கான். அது அடுத்த பாட்டில் இன்னும் அடுத்த அதிகரணத்தில் இன்னும் தெளிவாக சொல்வார். அப்போது உடனே அவன் தரிசனப்படவே அதில் போய் அவனோட திருவடியில் போய் அடிமையாகி ஆனந்தம் பெறும் என்கிறார். தெய்வமாம்னானது தேவனது உடைமை, அவனுடைய உடைமை பொருளாகி. எனவே நம்முடைய தன்மையை உணரணும். நம்முடைய தன்மை என்னென்ன எதை சார்ந்தோ அதை தான் நம்ம காட்டிக்கிட்டு இருப்போம். இதுவோ தன்னுடைய நிறத்தையே நம்மகிட்ட காட்டும் என்பது இந்த தத்துவத்தை ஞானத்தை தான் இறைவன் நமக்கு உணர்த்துகிறான். அதை உணர்ந்துட்டா என்ன செய்யுது? இது காட்டுவதெல்லாம் பொய், நம்முடைய தன்மை இதல்ல என்பதை உணர்ந்து இதில் உள்ள பற்ற விட்டுடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சிவப்பற்று வந்துடும், சிவ தரிசனப்பட்டுரும், விளங்குதா? எனவே அப்படி தரிசனப்பட்டா உடனே என்ன செய்வான்? அவனுக்கு அடிமையாவான், அந்த சிரமத்து அந்த சிவத்துக்கு அடிமையாவான். மெய்ப்பொருளுக்கு தெய்வமாம். அதனால் மெய்ப்பொருள் பொய்ப்பொருள் இதை பொய் என்று உணர்ந்து மெய்ப்பொருளுக்கு தெய்வமாம் என்கிறார். இதில் பொய் மெய் என்பது என்னது? பொய்யை பொய் என்று உணர்ந்து கழித்தாளுங்கிறாரு. இங்க பொய் எது மெய் எது? பொய்யெல்லாம் பொது இயல்பு, மெய்யெல்லாம் சிறப்பு இயல்பு. பொய்யெல்லாம் கருவிகளோடு நிற்கிறதெல்லாம் பொது இயல்பு தானே. சிவத்தோடு நிற்பது சிறப்பு இயல்பு. இதெல்லாம் நமக்கு ஏழாம் நூற்பாவில் சொன்ன கருத்து தான். ஏழாம் நூற்பாவில் முதல் அதிகரணம் என்ன சொல்றாரு? இந்த சத்தி நடத்து அசத்து பிரகாசியாது என்றது. அதுக்கு ஏது என்ன சொல்றாரு? மெய்ய நடத்து போய் அப்பிரகாசமாய் நிற்றாளான். அப்போ மேற்கோள் என்ன சொல்றாரு? சத்தி நடத்து அசத்து பிரகாசியாது நிற்றாளான். ஏது? மெய்ய நடத்து பொய். சத்து அசத்து என்பதும் மெய் பொய் என்பதும் வேறோ ஒன்றோ? ஐயா, சத்து பொருள்னாலும் மெய் பொருள்னாலும் ஒன்னா இல்லையா? அசத்துனாலும் பொய்னாலும் ஒண்ணுதானே? பிற என்ன மேற்கோளும் ஏது? எந்த மலையிலே தீர்க்கிறது? எந்த மலையிலே தீர்ந்தால் அப்படின்னா என்னடா? மேற்கோளும் ஏதும் ஒன்னா இருக்கலாமா? இருக்கலாமா ஐயா? இவர் நல்லவர், எதனால இவர் நல்லவர் அப்படிங்கிறது மேற்கோள். அதுக்கு ஏது என்ன? ஒழுக்கமுடன் நிற்றலான் ஆன்னு சொன்னா ஏது? அதானே விளங்குதா விளங்கலையா? இவர் நல்லவர், ஏன்னா இவர் நல்லவர் அப்படின்னா என்ன? நல்லா தான் நடந்தானே அது வரைக்கும். விளங்குதா விளங்குதா விளங்கலையா? அப்போ மேற்கோள் ஏதும் ஒன்னா இருக்கக்கூடாது. அங்க அப்படி சொல்லுதாரு பிறவு? அத நான் இவ்வளவு நேரம் பார்க்கலையே, பார்த்துட்டு வாங்க பாப்போம்.
5: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நமம். சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு: கேட்போரும் பயனும். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
1: அடுத்த பாடலிலே என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், இந்த தீக்கைகளை மூன்று வகைப்படுத்தி சொல்கின்றார். ஞானவதியாகட்டும் கிரியாவதியாகட்டும் ரெண்டு வகையாக சொன்னார். இந்த ஞானவதியும் கிரியாவதியும் இரண்டுமே ஒவ்வொன்றும் மூன்று வகைப்படுகின்றது. இதெல்லாம் அன்பர் பெருமக்கள் அறிந்ததுதான். இதெல்லாம் தீட்சை வாங்கியவர்கள் தான் மிகுதியாக இருப்பார்கள். என்னவென்றால், சமயம், விசேடம், நிர்வாணம் என்பது மூன்று வகை. அந்த ஒவ்வொரு தீக்கை பெறும்போதும் நமக்கு என்ன அதிகாரம் கிடைக்கின்றது, என்ன தகுதி உண்டாகின்றது என்று இந்த பாடலிலே அருமையாக சொல்ல இருக்கின்றார். விரும்பிய மந்திராதிகாரம், அர்ச்சனாதிகாரம், மேவும் யோகாதிகாரம் என சமய விசேடம் வரும். பொருவில் நிர்வாணம் மந்திரங்கள், பதங்கள், வண்ணங்கள், புவனங்கள், தத்துவங்கள், கலைகள், இரங்கடைவின் தொகை 11 81 51 200 24 66 5 பரந்த நெறி அறுவகையும் ஒருவி நினைவறிதாம் பரபதத்துள் உயிர்விரவ பயிற்றுமன்றே. விரும்பிய மந்திராதிகாரம், அர்ச்சனாதிகாரம், மேவும் யோகாதிகாரம் என சமய விசேடம் வரும். மந்திராதிகாரம் என்று சொன்னால் மந்திரங்களை சொல்வதற்கு உரிய தகுதி. அதிகாரம் என்று இங்கு சொல்லப்படுவது தகுதி. சமய திசையினாலே என்ன தகுதி கிடைக்கும் என்று சொன்னால், மந்திரம் கணிப்பதற்கு உரிய தகுதி. அஞ்செழுத்து மந்திரம் நம்முடைய தேவார திருவாசகங்களாகிய அந்த நிறைமொழி மாந்தருடைய வாக்குகளாகிய அந்த பதிகங்கள், அவற்றையெல்லாம் ஓதுவதற்கு ஒரு சிறப்பான தகுதி கிடைக்கின்றது. அதற்கு முன்னரும் ஓதலாம், ஓத வேண்டும். ஆனால் அந்த சமய திசை பெற்று ஓதுவது ரொம்ப சிறப்பு. இப்ப நமக்கு அந்த முழு தகுதி, நமக்கு அது ஒரு லைசன்ஸ் வாங்கின மாதிரி. ஆக சமய தீட்சையினாலே மந்திர அதிகாரம், மந்திரங்களையும் தோத்திரங்களையும் சொல்வதற்குரிய தகுதி. அதுக்கப்புறம் அர்ச்சனாதிகாரம், மேவும் யோகாதிகாரம், அது விசேடம், விசேட தீட்சையினாலே வரக்கூடியது. அர்ச்சனாதிகாரம் என்றால் சிவபெருமானை பூசிப்பதற்குரிய அதிகாரம். விசேட தீட்சை சிவபூஜை எழுந்தருளை பண்ணிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், விசேட தீட்சை பெற்றவர்கள் தான் சிவபூஜை எழுந்தருளை பண்ணிக் கொள்ளலாம். ஆகவே அந்த பூஜையை தான் அர்ச்சனை என்று சொன்னார். ஆகவே அந்த பூஜை செய்வதற்குரிய

எஞ்சி இருக்கக்கூடிய ஞானம்தான் என்பது தெளிவாகின்றது. ஆக நிர்வாண திசை விளைவிக்கக்கூடிய பயனை சொல்கின்றார் பாருங்க. பொருவில் நிர்வாணம், பொருவில் என்றால் ஒப்பற்ற நிர்வாண திசை. ஆறு அத்வாக்களில் இருந்தும் நம்மை கடப்பித்து, ஆறு அத்வாக்களையும் நாம் கடந்து செல்லுமாறு நம்மை உயர்த்தி, அந்த சிவபெருமான் திருவடியாகிய பரவதத்துள் நாம் இரண்டர கலந்து அந்த வீடு வேற்றிலே நிலைத்திருக்கும்படி செய்துவிடும் எது நிர்வாண திசைனர். நிர்வாண திசை நமக்கு வீடு வேறையே தந்து விடுகிறது என்று சொல்கின்றார். பொருவில் நிர்வாணம், ஒப்பற்ற நிர்வாண திசையானது ஆறு அத்வாக்களையும் கடந்து நாம் திருவடி கூடும்படி செய்கிறது. அப்ப ஆறு அத்வாக்கள்னு சொல்லும் போது எவையெல்லாம் ஆறு அத்வாக்கள், ஆறினுடைய பெயர்களையும் சொல்கின்றார்கள். அதுல ஆறு அத்வாக்கள் ஒவ்வொன்றோட பெயரையும் சொல்லி ஒவ்வொன்றும் எத்தனை எத்தனை தொகையும் சொல்கின்றார்கள். அதனாலதான் அந்த பாடல கொஞ்சம் பெருசா வருது அந்த பகுதி. ஆறு அத்வாக்கள் எவையெல்லாம் என்று சொன்னால், மந்திரங்கள், பதங்கள், வண்ணங்கள், புவனங்கள், தத்துவங்கள், கலைகள், இறங்கடைவின் தொகை, அதாவது ஆகமங்களிலே சொல்லியுள்ள முறையிலே இவற்றின் தொகை. இறங்குதல் என்பது இந்த இடத்துல ஒளித்தல் என்று பொருள்படும். ஒளித்தல் பொதுவா இறக்கப்படுதல் என்ற பொருளை சொல்லுவோம். இறங்குதலை வந்து வருத்தப்படுதல், இறக்கப்படுதல். இங்க வந்து இறங்கல் என்பது ஒளித்தல். ஒளித்தலுங்கும் போது அது சொல்லுதல், இயம்புதல் என்று அந்த அர்த்தத்துல வருது. ஆகமங்களில் இயம்பப்பட்ட முறையிலே இவற்றுக்கு தொகை. அடைவு என்பது முறை. ஆகமங்களிலே இயம்பப்பட்ட முறையிலே இவற்றின் தொகை எண்ணிக்கை என்ன என்றால், நிரல் நிலையாக கொள்ளணும். முதல்ல 11 சொல்றார். முதல்ல சொன்ன அதுவாயது மந்திரங்கள். அப்ப அதோட இதை பொருத்திக் கொள்ளணும். மந்திரங்கள் 11. அடுத்து பதங்களை கூறினார் இல்லைங்களா, 81 சொல்றார். அடுத்த பதங்கள் 81, வண்ணங்கள் 51, புவனங்கள் 224, புவனங்கள் 224, தத்துவங்கள் 66, 36, கலைகள் 5. ஆகவே மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை. மந்திரம் 11, பதம் 81, வண்ணம் 51, புவனம் 224, தத்துவம் 36, கலைகள் 5. இப்படி பரந்து விளங்கக்கூடிய நெறி. நெறி என்றால் அத்வா என்பதன் பொருள். தமிழ்ல அத்வா என்பது வடமொழி, அதுக்கு தமிழ்ல நெறி, வழி என்று பொருள்படும். பரந்த நெறி. இவ்வாறு பரந்து விளங்கும் இந்த அத்வாக்கள் ஆறு வகையையும் ஒருவி, ஒருவினா நீங்கி கடந்து, நினைவரிதாம் பரவதத்துள், மனதால் நினைப்பதற்கும் அறிய அந்த பரவதமாகிய அந்த திருவடி பேற்றில் உயிர் விரவ பயிற்சும் அன்றே, உயிரானது அந்த திருவடி பேற்றிலே திளைத்திருக்கும்படி இந்த நிர்வாண தீட்சையானது பயிற்றுவிக்கும். இப்ப நமக்கு ஒரு ஐயப்பாடு வரும். என்ன அப்படின்னா, ஞானம்தான் வீடு வேறு பயக்கும் என்று சாத்திரங்கள் சொல்கின்றன. ஆனா இங்க ஆசிரியர் நிர்வாண தீட்சையின் மூலமாக வீடு வேறு கைகூடும் என்று சொல்கின்றார். சரிங்களா, ஞானத்தால் வீடு என்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமம் சொல்ல என்று இந்த ஆசிரியருக்கும் ஆசிரியராகிய அருளந்தி சிவாச்சாரியார் சித்தியாரிலே சொல்லியிருக்கின்றார். ஆகவே ஞானத்தால் தான் வீடு வேறு கிடைக்கும். இங்க நிர்வாண தீட்சையை என்ன பண்ணும்னு சொல்லியிருக்கிறாரு, பரந்த நெறி அறுவகையும் ஒருவி நினைவரிதாம் பரவதத்துள் உயிர் விரவ பயிற்றும் என்றே சொல்லி முடிச்சிட்டாரு வீடு பேர. அப்போ தீட்சையினாலே வீடு பேர் கிடைக்கும் ஆகுதே அப்படின்னா, இங்க சொன்னதுக்கு கருத்து மாவாடிக்கு இந்த பகுதியை எடுத்துக்கொண்டு விளக்குகின்றார்கள். என்னவென்றால், இங்க சொன்னதனுடைய உட்கிடை என்னவென்றால், நிர்வாண தீட்சை அது ஞான பேச்சுக்கு உரியது. நிர்வாண தீட்சை நாம் நமக்கு சிவஞான பேச்சினை அருளும். அந்த சிவஞானத்தினால்தான் நமக்கு வீடு வேறு உண்டாகும். ஆகவே நிர்வாண தீட்சையே வீடு வேறு வழங்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இடங்கள் வரும்போது எப்படி அதற்கு நம்ம பொருள் பண்ணணும்னா, நிர்வாண தீட்சை நமக்கு ஞானத்துக்கு வழிவகுத்து விடுகிறது. ஞானம் கிட்டினால் வீடு வேறுதான் இல்லையா. ஆகையினாலே நமக்கு இங்க முரண்பாடான கருத்து எதுவும் சொல்லப்படவில்லை என்று மாவாடியிலே தெளிவுபடுத்துகின்றார்கள். ஆகவே இப்ப ஒருவர் சொல்லாதான் உதாரணம் சொல்வார்கள் அறிஞர்கள், என்ன பணம் வந்தால் பசி தீரும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அந்த பணமே நேரடியா பசியை தீர்க்கும் என்பது பொருள் அல்லவே.
அந்த பண

0: பணத்தினால் நாம உணவை வாங்கி அந்த உணவை உண்டுதான் நம்ம பசி தீர முடியும். பணத்தை நேரடியா உண்டு பசி தீர்க்க முடியாது. அப்படின்னா பணம் வந்தால் பசி தீரும்னு சொல்வது தவறுனு சொல்லியுமா? சொல்ல முடியாது. அதன் உட்கருத்து என்ன? பணம் வந்தால் வேண்டிய உணவை நாம வாங்கலாம், வாங்கி உண்டு பசியாறலாம் என்பதுதானே கருத்து. அதுபோலத்தான் நிர்வாண தீட்சையை பெற்றால் நமக்கு சிவஞானம் கைகூடும். அந்த சிவஞானம் கிட்டிவிட்டால் நமக்கு சிவபோகம் விளைவதிலே தடை இல்லை. சிவஞான பேருடையவர்கள் தான் சிவபோகத்தை பெற முடியும். ஆகவே இந்த சிவபோகமாகிய வீடு பேரு அதுக்குரியது ஞானம். அந்த ஞானம் நிர்வாண தீட்சை வாயிலாக நமக்கு கிட்டுகின்றது என்பதுதான் அதனுடைய கருத்து என்று அருமையாக சொல்வார்கள். ஆக இந்த தீட்சை பற்றிய விளக்கங்களை இதுல பார்த்தோம் நாம. ஆகவே முதல்லேயே ஆசிரியர் அப்படிதான் சொல்லி வந்தார். சரியை செய்வதற்குரிய தகுதியை சமய தீட்சையும், கிரியையும் யோகமும் செய்வதற்குரிய தகுதியை விசேட தீட்சையும் கொடுக்கிறதுனா அப்ப நிர்வாண தீட்சை ஞானத்தை கொடுக்கும் என்பது நமக்கு தெளிவாகின்றது. இதுல மந்திரங்கள் 11 என்று சொன்னார்கள். 11 என்று சொல்லும் பொழுது அவை எவை என்று பார்த்தோமே ஆனால் அந்த ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்ற பஞ்சபிரம மந்திரங்கள், அப்புறம் ஹிருதயம் முதல் அஸ்திரம் வரை உள்ள சடங்க மந்திரங்கள், ஹிருதயம், சிரசு, சிகை, கவசம், நேத்திரம், அஸ்திரம் என்று சொல்வார். இவை 11 மந்திரங்கள். பதங்கள் 81 சொல்வார்கள். அவற்றை பிரணவமாகிய ஓங்காரம் முதல் நமோ நம வரை 81 சொல்வார்கள். அக்கரம் 51, பதம் 81, பிரணவம் முதல் நமோ நம வரை. அக்கரம் 51, அகாரம் முதல் ஷகாரம் வரை. இவை வடமொழியிலே உள்ள அக்ஷரங்கள். 51 அகாரம் முதல் ஷகாரம் வரை. புவனம், புவனம் உலகங்கள். புவனம் 224. அநாதிசிறுதை, அநாசிருதை, அநாசிருதை முதல், அநாசிருதை முதல் காலாக்னி வரை. அநாசிருதை முதல் காலாக்னி வரை புவனங்கள் 224. அநாசிருதை முதல் காலாக்னி வரை. தத்துவம் 36, பிருதிவி முதல் நாதம் வரை, அல்லது நிலம் முதல் நாதம் வரை தத்துவங்கள் 36. கலை 5, கலை 5 எவையெல்லாம்? நிவிருத்தி, பிரதிட்டை, வித்தை, சாந்தி, சாந்தியாதீதை, கலைகள் 5. ஆக 6 அத்வாக்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் தொகை கூறினார். அவற்றின் பெயர்களை நம்ம பார்த்துக்கொண்டோம். நிறைய எண்ணிக்கையில் உள்ளதுக்கு முதல் பேரும் கடைசி பேரும் பார்த்துக்கொண்டோம். சித்தாந்த படவிளக்கம் வாலையானந்த சுவாமிகள் அவர்கள் இயற்றியுள்ள சித்தாந்த படவிளக்கத்திலும் இந்த செய்திகளை எல்லாம் காணலாம். அப்படி அந்த நிர்வாண தீட்சை பரபதத்துள் உயிர் விரவ பயிற்று சொல்லும் பொழுது இந்த ஆசிரியர் சொல்வது நமக்கு உண்மையிலே ரொம்ப ஆனந்தமாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த நிர்வாண தீட்சை ரெண்டு வகைப்படும், சத்தியோ நிர்வாணம், அசத்தியோ நிர்வாணம். அசத்தியோ நிர்வாண தீட்சை பெற்றவர் அந்த உடம்பு நீங்கிய போது பரமுத்தி பெறுவார். சத்தியோ நிர்வாண தீட்சை பெற்றவர் பெற்ற மாத்திரத்திலேயே பரமுத்தி பெறுவார், உடம்பு உடல் நீங்கப்பெற்று பரமுத்தி அடைந்து விடுவார். அதுல சத்தியோ நிர்வாண தீட்சையில அதுல உள்ள அந்த சத்திய என்பது உடனே, உடனடியாக என்று பொருள்படும். அப்படிப்பட்ட நிர்வாண தீட்சையை வழங்கிய பெருமகனார் அல்லவா இந்த நூலாசிரியர் பெற்றாம் சாம்பானுக்கும் முள்ளிச்செடிக்கும் இல்லையா? ஆக அவரே அந்த நிர்வாண தீட்சையின் பெருமையை சொல்வது நமக்கு ரொம்ப கேட்பதற்கு ஆனந்தமாக இருக்கின்றது. அப்புறம் சொல்கின்றார் அருமையான செய்தி, தீக்கைகளினாலே நாம் சரியை கரிய யோகங்களை இயற்றி அவற்றின் மூலம் பெறக்கூடிய அந்த பதமுத்திகளை குறிப்பிடுகின்றார். கிரிய என மருவம் அவை யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என கிடக்கும் உண்மை சரியை கிரியா யோக தன்மையோர்க்கு சாலோக சாமீப சாரூபங்கள் மருவியிடும் உயர் ஞானம் 2 மாறா மலமகள அகலாத மண்ணு போத திருவருள் 1 அதனை தெளிய ஓதும் சிவாகமம் என்று உலகறிய செப்பும் நூலே. கிரிய என மருவம் அவை யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம். கிரியைன்னு நம்ம சைவ நூல்கள் சொல்லப்படுகின்ற கிரியை என்று சொல்லி நம்முடைய அனுஷ்டானத்திலே வந்து பொருந்தக்கூடிய அவை அனைத்தும் ஞானம் கிடைப்பதற்கு நமக்கு உதவும். ஞானம் கிடைப்பதற்கு நமக்கு உதவக்கூடியவை. பாருங்க, ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரியார் 8 சாத்திர நூல்கள் செய்துள்ளார்கள், புராண நூல்கள் எல்லாம் செய்துள்ளார்கள். அப்படி பல்வேறு பற்பல நூல்கள் செய்துள்ள உமாவதி சிவாச்சாரியார் சுவாமிகள் கூறுகின்றார்கள், ஞானம் கிடைப்பதற்கு கிரியை அவசியம் வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இத்தனை நூல்கள் செய்திருக்கின்றே, அவற்றை படித்துக் கொண்டிருங்கள், அதுவே போதும் ஞானத்திற்கு என்று அந்த அருளாளர் பெருந்தகை சொல்லவில்லை. இதெல்லாம் அந்த கிரியை செய்வதற்கு நமக்கு ஊக்கம் அளிப்பதற்காகத்தான். பொருள் இயல்புகளை அறிந்து கொண்டவையானால் அந்த கிரியைகளை, அனுஷ்டானங்களை, ஆலய வழிபாடுகளை, திருமுறை ஓதுதலை மேலும் மேலும் நாம் ஊக்கத்தோடு செய்யலாம், மேலும் உணர்வு பெருகி செய்யலாம். அதற்காக நமக்கு நூல்கள்லாம் வருவி செய்தார்கள். ஆகவே அந்த கிரியைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். அனுஷ்டானமாகட்டும், சிவபூஜை ஆகட்டும், இல்லைங்களா, கோயில் திருக்கோயிலுள்ள பிரார்த்த பூசை ஆகட்டும், அந்த கிரியைகள் தான் அவ்வளவு அவசியம். அவைதான் ஞானத்திற்கு வாயில் என்று எத்துணை தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் பாருங்க. ஏன்னா அவர்கள் தான் இதெல்லாம் சொல்லக்கூடியவர்கள். எது ஞானத்துக்கு வாயிலாக இருப்பதுன்னு சொல்லக்கூடியவரும் அவர்கள் தானே. அவர்கள் சொன்னதை நாம அப்படியே கேட்டு கடைபிடிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். கிரியை என மறுவும் அவை யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என கிடக்கும் என்று ஆகமங்கள் எடுத்து கூறும். உண்மை சரியை கிரியாயோக தன்மையோர்க்கு உண்மை சரியை கிரியாயோக தன்மையோர், அதாவது சரியை கிரிய யோகங்கள் ரெண்டு வகை, உபாய சரியை கிரிய யோகம், உண்மை சரியை கிரிய யோகம். உபாய சரியை, உண்மை சரியை, உபாய கிரியை, உண்மை கிரியை, அப்படி இருக்குது. அதாவது உலகியல் பயன்களை குறித்து செய்யப்படுபவை உபாய சரியை, உபாய கிரியை என்பார்கள். எந்த பலனையும் வேண்டாமல் திருவருள் ஒன்றையே வேண்டி செய்யப்படுவது, நிஷ்காமியமாக செய்யப்படுவது உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம் என்பார். அந்த உண்மை சரியை கிரியோகங்களை கடைபிடித்தவர்களுக்கு கைலாயத்திலே அவர்களுக்கு பதமுத்திகள் காத்திருக்கின்றன. என்னவென்றால் சாலோகம், சாமீபம், சாரூபம், சாலோகம். அந்த கைலாயமாகிய சிவலோகத்திலே உரிமையோடு நாம் வாழலாம். ஆக அது சரியை செய்தோருக்கு கிடைக்கக்கூடிய பேர். ஒரு வீட்டிலே அங்கே பணியாற்றுகின்ற அந்த பணியாளனுக்கு வீட்டிற்குள்ளே சுதந்திரமாக சென்று வர உரிமை உண்டு. ஏன்னா அங்கே எல்லா இடத்திலுமே பணி செய்யும் உரிமை அவனுக்கு உண்டு. அதுபோல சரியையாளனுக்கு அந்த சாலோக பேரு, கைலாயத்திலே அவன் சுதந்திரமாக வாழலாம். கிரியாவான் அவன் சிவபெருமானுக்கு குழந்தை என்ற முறையிலே, சிவபெருமானுக்கு அருகிலேயே தந்தைக்கு அருகில் இருக்கக்கூடிய உரிமை குழந்தைக்கு இருப்பது போல சிவபெருமானுக்கு சமீபத்திலே இருக்கலாம், அது சாமீப பேரு. அப்புறம் சாரூபம், சிவபெருமானுடைய திருவுருவத்தை பெற்று விளங்குதல், அது யோகம் இயற்றியவருக்கு, யோகிக்கு அந்த பேரு. சாரூபங்கள் மறுவியிடும், இந்த பதமுத்திகள் பொருந்திடும். சரி, உயர் ஞானம், ஞானத்தினால என்ன பேர் கிடைக்கும், அது சாயுச்சிய பேரு. அது பரபதத்துள் உயிர் விரவ பயிற்றும்னு முந்தைய பாடலையே நிர்வாண தீக்கையின் பெருமை சொல்லும் போது அதுக்கு உள்ள அடக்கி சொல்லிட்டார். ஆக இங்க ஞானத்தை பத்தி என்ன சொல்றோம்னா, ஞானம் இரண்டு வகை, மிக முக்கியமான கருத்து. உயர் ஞானம் இரண்டாம், ஞானம் இரண்டு வகைப்படும், ரொம்ப முக்கியமான கருத்து. சரி, அந்த இரண்டு வகைதான் என்ன? மாறா மலம், அகல மலம். என்ன அவ்வளவு எளிதில் நீங்கக்கூடியதா? ஆணவ மலம் இல்ல, நீங்குவதற்கு அரியது. நீங்குவதற்கரிய மலமும் பக்குவ காலத்தில் நீங்கிதான் போகும் இல்லையா? அப்படி நீங்கிவிட அகலாத மண்ணு போத அப்போதும் அந்த உயிரிடமிருந்து நீங்காமல் இருப்பது எது என்றால் சிவபெருமானுடைய திருவருள். அது அனாதி கேவலம் தொட்டு உயிரிடத்தை நீங்காது கலந்திருக்கின்றது. உயிர் ஆணவத்தில் உள்ளவா அழிஞ்சு கிடக்கிறது, அந்த உயிரிடத்தில் திருவருள் இருக்குமே. ஆனால் அப்ப திருவருளையும் அந்த ஆணவ வளம் மறைக்காது என்று சொன்னால், திருவருளை மறைக்கும் ஆற்றல் ஆணவத்துக்கு கிடையாது. ஆகவே தன் நிலைமையில் எந்த திரிபும் இன்றி உயிரிடத்திலே திருவருள் கலந்திருக்கின்றது. அது ஆணவ வளம் நீங்கிய பிறகும் உயிரோடு கலந்துதான் இருக்கும். அத மலம் அகல அகன்ற பிறகும் அகலாத மண்ணு போத திருவருள், நிலைபெற்ற அறிவாகிய திருவருள். திருவருள் ஒன்று, அந்த திருவருள் ஒரு ஞானம். ஞானம் இரண்டுன்னு சொன்னாங்களே, அதுல ஒரு ஞானம் எது? திருவருள். எப்படிப்பட்ட திருவருள்னு சொல்றாரு? நீங்குவதற்கரிய மலம் உயிரை விட்டு நீங்கிய பிறகும் அந்த உயிரிடத்திலே பிரிப்பின்றி கலந்திருக்கும் திருவருள். அது ஒரு ஞானம். திருவருள் ஒரு ஞானம். ஒன்று அதனை தெளிய ஓதும் சிவாகமம். ஒரு ஞானம் திருவருள். இன்னொரு ஞானம் என்னம்னா என்ன அப்படின்னா அந்த திருவருளின் இயல்புகளை எல்லாம் தெளிவாக எடுத்து ஓதக்கூடிய சிவாகமம். அந்த சிவாகமம் இரண்டாவது ஞானம். என்று உலகறிய செப்பும் நூலே என்று உலகத்தார் அறிந்து கொள்ளும் பொருட்டு. உலகத்தார் நீங்க சொன்னா இசைக்குமன் உலகேன்னு சிவஞான போது ஆராய்ச்சி சொன்ன மாதிரிதான். உலகத்தாருக்கு வேதம் தான், சத்திரிவாதம் உடையவருக்கு தான் ஆகமம். அந்த சத்திரிவாதம் உடைய உலகத்தார் தான் இங்க சிறப்பா சொல்றார். ஆகவே என்று உலகறிய செப்பும் நூலே என்று அடியார் உலகம் அறிந்து கொள்ளும்படி நூல் செப்பும் எது ஆகமமே சொல்லும். ஆகமம் சொல்வதைத்தான் இங்க தான் சொல்வதாக சொல்கின்றார். ஆக உயர் ஞானம் இரண்டு. ஒன்று திருவருள், மற்றொன்று சிவாகமம். இதுல சிவாகமமாகிய ஞானத்தை அபரஞானம் என்பார்கள், திருவருளாகிய ஞானத்தை பரஞானம் என்பார்கள். இந்த ரெண்டு ஞானத்தையும் ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியிலே சிவபெருமானும் உமாதேவியாரும் எழுந்தருளி வந்து சிவபெருமானுடைய திருவருளானின் வண்ணம் உமாதேவியார் ஞானப்பாலை ஊட்ட அந்த ஞானப்பால் மூலமாக இந்த இரண்டு ஞானத்தையும் பெற்றார் ஞானசம்பந்தர். அதனாலதான் இந்த ஞானத்தோடு அவர் சம்பந்தம் கொண்டார். ஞானசம்பந்தர் என்ற திருநாமம் அவருக்கு வழங்கியது. சிவஞான சம்பந்தர் ஆயினார். அந்த சிவஞானம் என்பது இந்த ரெண்டு ஞானமுமே அதில் அடங்கும். அபரஞானம் பரஞானம். அதான் ஆகம ஞானம் கிடைச்சிட்டதுன்னா ஆகமத்துல எல்லா கலைகளும் இருக்கு. அதான் தந்தையார் எச்சில் மயங்கிட இதை இட்டவர் யாருன்னா உடனே அந்த கலைஞானம் எல்லாம் அது பாட்டு கடகடகடன்னு வருது. 11 பாடல்கள். அவருடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு நம்ம சிந்திச்சு பாருங்க. அதுக்கு முந்தின நிமிஷம் வரைக்கும் 3 வயசு குழந்தை எப்படி மழலை பேசுமோ அப்படி அந்த பேச்சை கேட்டு கேட்டு அனுபவிச்சுட்டு இருந்த தந்தையாருக்கு இப்போ அதே குழந்தை சற்றும் எதிர்பாராத முறையில் ஒரு வினாவை கேட்டு அவருடைய மூடு புறம் எப்படி இருக்கும், இது யார் கொடுத்தாங்க, இது தெரிஞ்சாகணும், அவ்வளவுதான். அதை விட்டு அவருடைய சிந்தனை வேற எங்கேயும் இருக்காது. அப்படி இருக்கின்ற வேளையிலே இப்படி அருமையான தமிழ் வளம் மிக்க புராண செய்திகளும் தத்துவ செய்திகளும் இலக்கிய இன்பங்களும் செய்யுள் ஓசை நலமும் இப்படி என்னென்ன நலம்லாம் உண்டோ தமிழ்லையும் சைவத்திலையும் அத்தனை நலங்களும் ஒருங்கிணைந்து விளங்கும்படியாக ஒரு பாடல் ரெண்டு பாடல் இல்ல 10 பாடல்களை பாடி 11வது பாடலிலே அதுக்கு திருக்கடை காப்பும் சொல்கின்றது அந்த குழந்தை என்று சொன்னால் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை உலகத்தில எந்த தந்தையும் பெற்றிருக்க முடியாது. ஆக அவர் செய்த பாக்கியம் எப்படின்னு அந்த கோணத்துல நாம சிந்திச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. ஆகவே அந்த மாதிரி ஆகையினாலே அந்த அபரஞானம் பரஞானம் ரெண்டையும் பெற்றார். அதனாலதான் சேக்கலார் பெருமான் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வதைய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று பாடியார். அப்ப அந்த பாடலை பார்க்கும் போது அதுல 4 ஞானங்கள் வர்ற மாதிரி இருக்கு. சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் ஒன்று, இன்னொன்னு பவமதனை அறமாற்று பாங்கியில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம். 4 ஞானங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். இங்க உமாவதி சிவம் ஞானம் 2 சொல்லியிருக்கிறாரே. ஆக நான் ஞானம் 4-2 சொல்லி பெரிய சர்ச்சை ஒரு காலத்துல. அப்படி சர்ச்சை நடந்த போது கச்சேப முனிவர் பெருமான் மாதவ சிவஞானம் இவருடைய 12 மாணாக்கர்கள் ஒருவர் அவர் 7 இணையற்ற ஒரு இலக்கியம் செய்தார் தணிகை புராணம். அதிலே ஞானம் 2 தான் என்று சொல்லி இந்த பெரிய புராண பாடலுக்கு விளக்கமாக அவர் ஒரு பாடலே ஒரு பாடலுக்கு இன்னொரு பாடல் மூலமாகவே விளக்கம் உரை எழுதி விளக்கம் சொல்வார்கள். பாடலுக்கு பாடல் மூலமாகவே விளக்கம் பாடினார். அதையெல்லாம் மறுத்து ஒரு சாரார் நூல்கள் எல்லாம் எழுதினார்கள். எழுதி ஞானம் 4 தான் என்று அவர்கள் சாதிக்க முயன்றார்கள். அதை நம்முடைய இந்த தூத்துக்குடியை சார்ந்த ஒரு சித்தாந்த அறிஞர் மன்னிக்க வேண்டும் அடியலுக்கு அவருடைய பெயர் இப்ப கொஞ்சம் மறந்து விட்டேன். பெருமான் எப்போதாவது கண்டிப்பாக உணர்த்துவார் என்று நினைக்கின்றேன். தூத்துக்குடியை சார்ந்த ஒரு சித்தாந்த அறிஞர் அருமையான ஒரு மறுப்பு நூல் எழுதி ஞானம் 2 தான் என்று என்பதை தக்க ஆதாரங்களோடு அசைக்க முடியாத ஆதாரங்களோடு அற்புதமாக எழுதினார். அந்த நூலை நான் ஒரு நூலகத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்னால் படித்தேன். இப்போது தேடிக்கொண்டிருக்கின்றேன். அது எனக்கு திருவருள் தான் கொடுக்க வேண்டும். அவ்வளவு அருமையான ஒரு நூல் அது. கச்சேப முனிவர் பெருமானை அரண் செய்து ஆதீன புலவராக விளங்கிய அவர்கள் இல்லை நம்ம ஆதீன சமய பரப்புனர் போன முத்தையா பிள்ளை அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் இல்லை, இது வேற ஒருவர். அந்த கச்சேப்ப முனிவரையும் ஆதீன புலவராக இருந்த சபாபதி நாவலர் அவர்களும் ஞானம் இரண்டு என்று சொன்னார்கள். அவர்களுக்கும் மறுத்தார்கள். அவர்கள் அவர் ரெண்டு பேர் கருத்தையும் அரண் செய்து ஞானம் இரண்டு என்று கச்சேப்ப முனிவர் பெருமான் செய்யுள் மூலமாக விளக்கம் கொடுத்தார்கள். அந்த செய்யுள் மூலமான விளக்கத்துக்கு நான் இப்ப உரை மூலமாக விளக்கம் தருகின்றேன். அதை எப்படி கொண்டு கூட்டி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஞானம் இரண்டு என்றுதான் சேக்கலார் சுவாமி சொல்லியிருக்கின்றார்கள். ஓமையிலா கலைஞானம் இது ஒன்று, இதுதான் ஆகமம். கலைஞானம் என்பது ஆகம ஞானம் தான். ஓமையிலா கலைஞானம் இது ஒரு ஞானம். உணர்வறிய மெஞ்ஞானம் இது திருவருள். ஞானம் இரண்டு, ஒன்று திருவருள், இன்னொன்னு ஆகமம்னு சொன்னார். ஓமையிலா கலைஞானம் ஆகமம், உணர்வறிய மெஞ்ஞானம் திருவருள். அப்போ முதல் ரெண்டு அடியில சொன்னது இவற்றுக்கு இவற்றினுடைய விளக்கம் அவ்வளவுதான். ஓமையிலா கலைஞானம் எப்படிப்பட்டது முதல் அடியில சொல்லியிருக்காரு. ஓமையிலா கலைஞானம்னா இந்த ஆகமங்கள், ஆகமத்தின் வழிவந்த நம்முடைய மெய்கண்ட சாத்திரங்கள் இதெல்லாம். இந்த மெய்கண்ட சாத்திரங்கள்ல நம்ம சிந்தனையை வச்சோம்னா இவை நமக்கு என்ன பேற்றை தரும்? சிவபெருமான் திருவடியையே சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மை உயர்த்தும் அந்த திருவை நமக்கு தரும். சிவபெருமான் திருவடி சிந்தனை இருக்கிறது, அது பெரிய செல்வம். அது அந்த செல்வத்தை அந்த திருவை நமக்கு தரக்கூடிய சிவஞானம் தான் இந்த ஓமையிலா கலைஞானம். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் ஓமையிலா கலைஞானம் என்று கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்புறம் உணர்வறிய மெஞ்ஞானம் என்பது எது? அது உணர்வதற்கரியது திருவருள். அந்த திருவருள் ஞானம் அது என்ன செய்யும் என்றால், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், பிறவியையே போக்கக்கூடிய ஒரு தன்மையிலே ஓங்கி விளங்கக்கூடிய ஞானம் அந்த உணர்வறிய மெஞ்ஞானம். ஆகவே இரண்டாம் அடியை உணர்வறிய மெஞ்ஞானத்திற்கு அடையாக கொள்ள வேண்டும். முதல் அடி ஓமையிலா கலைஞானத்துக்கு அடையாக வருகிறது. இரண்டாம் அடி உணர்வறிய மெஞ்ஞானத்துக்கு அடையாக வருகின்றது. ஆக ஞானம் இரண்டுதான். அதான் உமாவதி சிவன் சொல்லியிருக்கின்றார்கள், அசைக்க முடியாத ஒரு பிரமாணம். உயர் ஞானம் இரண்டு, திருவருள் ஒன்று, ஒன்று அதனை தெளிய போதும் சிவாகமம் என்று உலகறிய செப்பும் நூலேன்னு சொல்லியிருக்கலையே, ஆகமே எப்படி சொல்லுதுன்னு. அப்போ அந்த ஆகம அதை சொல்லக்கூடிய அந்த ஆகம ஸ்லோகத்தை மேற்கோளாக காட்டி பழனி சித்தாந்த சர்வம் ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் அந்த ஒரு ஆகம ஸ்லோகத்தை மேற்கோளாக தந்திருக்கின்றார்கள். ஆகமம் சொல்வதற்கு சான்றுன்னு சொல்லிட்டு அந்த ஆகம ஸ்லோகத்தை காட்டியிருக்கின்றார்கள். அது ஒரு செய்தியும் இந்த அவையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் Shaivam.org-இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம். ஆன்மாக்களுக்கு சிவம் குருவாக வந்தால் அன்றி இந்த ஆன்மாவுக்கு ஆன்மலாபம் கிட்டாது. அடுத்தார்கொண்டு எடுத்துக்கொண்டால் ஏன் அவர் மாருடைய சட்டை தாங்கி வருகிறார் என்பதையெல்லாம் பின்னே வரக்கூடிய அந்த ஒரு ஆறாவது திருப்பாடலே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆகையினாலே இந்த திருப்பாடலிலே உள்ளின்று உணர்த்திய அந்த முதல்வன் குருவாக வந்து அருள் புரிகிறான் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த திருப்பாடலிலே அருமையான ஒரு செய்தி, ஞான பிரகாசனாகி இருக்கின்றான் ஆரூரில் இன்று. அந்த இன்று என்பது நிகழ்காலம், இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார் என்ற பொருளிலே வருகிறது. எப்பொழுதுமே நம்முடைய குருமூர்த்திகளானவர்கள் நம்மை போன்று பிறப்பு இறப்புக்குள் அகப்படாதவர்கள். அவர்கள் ஜீவன் முத்தர்கள். அவர்கள் ஜீவ சமாதி எய்தி இருப்பார்கள். சமாதி என்றால் நிட்டை கூடியிருத்தல். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என சொன்னார், சர்வ ஞானோத்தர ஆகமம் என்று ஒரு ஆகமம் இருக்கிறது, 28 ஆகமத்திலே ஒன்று. அந்த ஆகமம் எப்படி அமைந்திருக்கும் என சொன்னார், ஸ்ரீகண்ட பரமசிவனான அவர் முருகப்பெருமானுக்கு உபதேசம் செய்வதாக ஒரு ஆகமம் இருக்கிறது. அருமையான ஆகமம். இந்த சர்வ ஞானோத்தர ஆகமம் என சொல்லக்கூடிய இந்த ஆகமம் அப்படியே தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த மொழிபெயர்க்கப்பட்டு அதற்கு எழுதியிருக்கின்ற உரை நூலுக்கு பேர் முத்திரத்தினம் என்ற பெயர் உண்டு. சில இடங்களிலே உரை நூல்களுக்கு சில பெயர்கள் வரும். உரை நூல்களுக்கு சில பெயர்கள் இருக்கும். அதிலே இந்த சர்வஞானத்தில் ஆகமம் என்று சொல்லக்கூடிய நூலுக்கு எழுதப்பட்ட இந்த உரைக்கு பேர் உத்திர தினம் என்று போட்டிருக்கோம். ஆகையினாலே அந்த நூலிலே ஒரு அருமையான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே சிவஞானிகளானவர்கள் எந்த தன்மையிலே இருப்பார்கள் என்பது அழகான செய்தி. இந்த உலகிலே இருக்கின்ற எல்லா உயிர்களும் இறைவனது ஐந்தொழிலுக்கு உட்பட்டது. எப்படி ஒரு நாட்டிலே இருக்கின்ற எல்லா பிரஜைகளும் அரசனது ஆணைக்குள், அரசனது அதிகாரத்திற்குள் கட்டுப்பட்டதோ, அதே போலவே எல்லா உயிர்களும் பரம்பொருளாய் எம்பெருமானுடைய ஐந்தொழிலுக்கு உட்பட்டவர்கள். ஆனால் இந்த ஜீவன் முத்தர்கள் என சொல்லக்கூடிய இந்த சிவ ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஐந்தொழிலுக்குள் அகப்பட மாட்டார்கள். அருமையான ஒரு செய்தி. அந்த ஐந்தொழில் என்பது எது? மல நீக்கத்திற்கு தானே. இவர்கள் மனம் நீங்கப்பட்டவர்கள் அல்லவா, அமரன் அல்லவா முந்தைய பாடல்களில் குறிப்பிட்டாரே. எனவே வெளுப்போ ஆகிவிட்ட அந்த துணியினை மீளவும் துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே போல இவர்கள் அமரனாக இருக்கின்ற காரணத்தினாலே இவர்களுக்கு ஐந்தொழில் கிடையாது, ஐந்தொழில் அகப்பட மாட்டார்கள். எனவே இந்த சிவஞானிகள் மல நீக்கப்பட்ட காரணத்தினாலே சிவஞான அமிர்தத்தை உண்டு கொண்டு அசைவற்று ஐந்தொழிலில் அகப்படாது பரம்பொருளை போலவே நித்தியனாகவே இருப்பர். அழகான செய்தி சர்வஞானோத்தர ஆகமத்தில் சொல்லப்படுகிறது. அந்த சிவஞானிகள் எப்படி இருப்பார்களாம்? சிவஞான அமிர்தம் பண்ணிக்கொண்டு பரம சிருஷ்டியில் கருமத்தில் அகப்படாது, பரம சிருஷ்டி கருமத்தில் அகப்படாது என்றும் பரமசிவன் போலவே நித்தனாயிருப்பன். ஆகையினாலே இவர்களெல்லாம் என்றைக்கும் நித்தனாகவே இருப்பார்கள், சிவத்தைப் போலவே இருப்பார்கள். அவர்களுக்கு ஐந்தொழில் என்பது அவர்களில் அகப்படாதவர்கள். ஆகையினாலே தான் ஆரூரில் இருக்கின்றான் என்று அழகாக நம்முடைய குருஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் குருமூர்த்திகளுடைய பெருமையை நமக்கு உணர்த்துகிறார். குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் இந்த சொல்லாட்சி வைக்காவிட்டால் அந்த சிவஞானிகளுடைய பெருமை நமக்கு தெரியுமா? இந்த ஆன்மாக்கள் உணருமா? எவ்வளவு கருணை கொண்டு இந்த செய்தியினை இந்த இடத்திலே அழகாக ஆரூரில் இருக்கின்றான் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த ஆரூரில் இருப்பது எதற்காக இருக்கின்றான்? உயிர்களுக்கு ஞான அனுபூதியை மிகுவிப்பதற்காக இருக்கின்றான் என்று இங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகின்றார். இப்படி உயிர்கள் பொருட்டு மானுஷத்தை தாங்கி வருகின்ற இந்த செய்தியைத்தான் தோத்திரமாக வைத்து நம்முடைய சம்பந்த சரணாலயர் நம்முடைய குருஞான சம்பந்த தேசிய துதியிலே சொல்லி காட்டுவார். சீரணியும் நுதலின் விழி மழு மான் நாகம் திருந்தும் எரி பொருந்துவிடம் தெரிந்திடாமல் தாரணி அன்பரை ஆள வேண்டி அவர் போல் வந்த சைவ சிகாமணி அவர் போல். அவர் எப்படி வருகிறார்? மாணவர்களைப் போலவே அவரும் வந்திருக்கின்றார் என்று சொல்லி காட்டுகிறார். அடுத்து குருவடிவாக வந்தார். குருவடிவாக வந்து இந்த ஆன்மாவானது குருவிடம் தன்னை ஒப்படைக்கின்றார். அப்படி குருவிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்பு அந்த அருட்குருவினால் அடைந்த பயனை நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அடுத்த திருப்பாடலே நமக்கு உணர்த்துகிறார். தான் குருவினை அடைந்ததனால் தனக்கு என்னெல்லாம் நிகழ்ந்தது, என்ன பயனையெல்லாம் நான் அடைந்தேன் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார்கள்.

நான் இந்த திருப்பாடலிலே குருவினா தனக்கு பாஷ நீக்கமும் அருள் விளக்கமும் இன்பப்பேரும் கிட்டியதாக உணர்த்தி காட்டுகிறார். அந்த திருப்பாடலினுடைய பொழிப்புரை வண்டுகள் ரீங்காரம் செய்கின்ற சோலையில் தேன் சொரிகின்ற அந்த சோலைகள் நிறைந்திருக்கின்ற திருவாரூரின் எழுந்தருளியிருக்கின்ற ஞான பிரகாசம் என்னும் அருக்குறவரையே நான் எனக்கு ஆசான மூர்த்தியாக அறிந்து பற்றினேன். ரொம்ப முக்கியம். கொள்ளினும் சத்குருவே கொள்க. ஒருவனுக்கு குரு கிடைத்தால் போதாது, சத்குருவா இருக்கணும். ஆகையினாலேதான் திருமூலதேவ நாயனார் திருமந்திரத்திலே சத்குரு என்ற ஒரு பகுதியை செய்து அசர்குரு என்பதையும் செய்தார். அசர்குரு ஒருவனுக்கு கிடைத்து விட்டது என சொன்னால் அதனால் அவனுக்கு பயனடையாமல் போவதோடு மட்டுமல்லாது துன்பம் இழப்பும் வந்து சேர்ந்துவிடும். ஆகையினாலே இவனே நமக்கு சத்குரு என்று தெரிந்தார். திருவாரூரர் புராணத்திலே மணிவாசக பெருந்தகை குருவடியமாக இருக்கிற அந்த பெருமானை சொல்றார். இங்கே நீர் சிவம் என்பது என்ன, ஞானம் என்பது என்ன, போதம் என்பது என்ன என்பதை எனக்கு உணர்த்துவீரேயாகின் நீரே எமக்கு சத்குரு அப்படிவார். எவ்வளவு அருமையான செய்தி! இதுக்கு விளக்கம் கொடுக்கின்ற பொழுதே தெளிவு போட்டு விடும். ஆகையினாலே இந்த அழகாக சொல்லி காட்டுகிறார், ஆசான மூர்த்தியாக அறிந்து பற்றினே. அறிந்து என்றால் இவரே நமக்கு சத்குரு என்று நான் பற்றினேன். அதனால் என்னிடம் இருக்கின்ற பாஷக்கூட்டங்கள் நீங்க பெற்று இணையா திருவடியன் தலைமே வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்தொழுந்தேன். மாணிக்கவாசகர் இங்க அதேதான், பாஷக்கூட்டங்கள் நீங்க பெற்று திருவருளாகிய அமுதத்தை முகர்ந்து பகிர்ந்தேன். அதனால் நான் பேரின்பத்திற்குள்ளே மூழ்கி இருக்கின்றேன் என்று இங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த பாடலிலே அருண்குறவனானவர் ஞானத்தை உணர்த்துகின்ற வழியிலே முதலில் பாஷ நீக்கமும் அதற்கு பின்பு உயிரிலே அருள் விளக்கமும் அதனால் இன்பப்பேரும் விளையும் என்பது இங்கே படிமுறையாக வைத்து அழகாக இங்கே பேசப்பட்டிருக்கின்றது. இங்கே நம்முடைய பெருமான் அங்கே என்ன சொல்லி காட்டுகிறார், சுகானந்தத்து உள் இருந்தேன் என்று சொல்லி காட்டுகிறார். அந்த பேரானந்தத்திலே நான் மூழ்கி இருக்கிறேன் என்று சொல்லி காட்டுகிறார். எனவே இதிலே நம்முடைய பெருமானை தற்போதம் இழந்த அந்த நிலையிலே அந்த சிவானந்தத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றார். இதிலே என்ன பொருள் என சொன்னால், குருவினது அருள் ஆணைக்குள்ளே தான் அங்கே அடங்கி கிடப்பதாக, குருவினது திரு அருளுக்குள்ளே தான் அடங்கி கடந்து அதனால் பேரானந்தத்தை நான் இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று இங்கே சொல்லி காட்டுகிறார். குருவினது திருவடியினை சொல்லுகின்ற பொழுது இங்கே பொற்பாத ஞான பிரகாசன் என்று சொல்லி காட்டுகிறார். பொற்பாதம் என சொல்லப்பட்டது செம்பு களிம்பு அவைகளெல்லாம் செம்பு பொன்னாகும் சிவாய நமையன்றே. அதனாலே இங்கே பொற்பாதம் என்று சொல்லப்பட்டதனுடைய நோக்கம் அங்கே களிம்பு என்பது இல்லாமல் தூய்மையானவன் அமலன் என்ற பொருளிலே வருகிறது. அடுத்து பொற்பாதம் என்பது இது செய்யப்படும் பொருளாக அங்கே கொள்ளப்பட்டு பொற்பாதம் என்று சொல்லக்கூடியது செம்பு பொன்னாவதைப் போல இவன் திருவடிப்பட்ட ஆன்மாவானது முத்தான்மாவாக மாறிவிடும் என்ற ஒரு பொருளும் உள்ளே மறைந்து கிடக்கின்றது. ஆகினாலே நம்முடைய குருமூர்த்தியினுடைய திருவடியினை நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் பொற்பாத ஞான பிரகாசன் என்று சொல்லி காட்டுகின்றார். இதே கருத்தை திருக்குறளிலே கற்றதனால் ஆய பயன்கள் வாதறிவன் நற்றாள் தொடர் என்கின்றார். அங்கே நற்றாள் என்பது அது உயிர்களுக்கு வேண்டிய முக்தி பொருள் அங்கே பொருந்தியிருக்கின்ற காரணத்தினாலே, ஆகையினாலே அந்த கருத்தை வைத்துக் கொண்டுதான் இங்கே நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் தன்னுடைய குருவினது திருவடியினை பொற்பாதம் என்று அழகாக போற்றி காட்டுகின்றார். இப்படி போற்றி காட்டிய பின்பு அடுத்த திருப்பாடலிலே
நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல செய்தியினை சொல்லி காட்டுகிறார். உள்ளிருந்து உணர்த்துகின்ற குருவானவர் ஏன் உள்ளிருந்தே உணர்த்தாமல் ஏன் மானுட சட்டை தாங்கி குருவாக வெளிப்பட்டார்? இதற்கு அருமையான ஒரு விளக்கத்தை நம்முடைய குருஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் ஏற்படுகிறார். ஏன் உள்ளிருந்து அதுவரை உணர்த்தி கொண்டிருக்கின்ற அந்த ஆன்மாவுக்கு ஏன் இப்பொழுது மானுட சட்டை தாங்கி வெளியப்பட்டார் என்று சொல்லப்படும். எப்பொழுதுமே ஆன்மாக்கள் மூன்று வகையாக வைத்து சொல்லப்படுகிறது. அந்த மூன்று வகை ஆன்மாக்கள் என சொல்லக்கூடியவர்கள் விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர். இந்த விஞ்ஞானகலர் என சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு இறைவனான அவன் உள்ளிருந்து குருவாக இருந்து அவர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். பிரளயாகலர் என சொல்லக்கூடியவர்களுக்கு நான் ஏற்கனவே கூறியபடி மான், மழு, சதுர்புஜம், நீலகண்டம் என்று முன்னிலையாக இருப்பார். சகலவர்க்க ஆன்மாக்களாகிய நமக்கு ஒரு மானுட சக்தி தாங்கி வருகிறார். ஏன் இப்படி வருகிறார் என சொன்னார், உள்ளிருந்து உணர்த்தியும் கூட இந்த ஆன்மா அறியாத காரணத்தினாலே என்ன செய்கிறார், அங்கே நம்முடைய பெருமான் வெளியே வருகிறார். எனவே உள்ளிருந்து உணர்த்தியும் கூட உணராத காரணத்தினாலே இங்கே வெளிப்படுகிறார். ஆகையினாலே தான் அழகாக எப்படி இருக்கிறது என சொன்னால், சாலைகளிலே சில இடத்திலே மெல்ல போகணும். அப்ப சில இடங்கள்ல அந்த இடத்துல பள்ளிக்கூடம் மெதுவாக செல்ல ஒண்ணு அங்கே போர்டு போட்டிருப்பான். ஆனா இவன் என்ன செய்வான், அதையும் கவனிக்காம வந்து விடுவான் என்பதற்காக அங்கே வேகத்தடை என்று ஒன்று அமைப்பார்கள். வேகத்தடை அமைப்பதனுடைய நோக்கம் அந்த போர்டில் எழுதப்பட்டதை அறியாமல் வந்த காரணத்தினாலே அவர்களையும் இது பண்றதுக்காகத்தான் வேகத்தடை என்று வைக்கப்பட்டிருக்கு. இதே போலத்தான் உள்ளிருந்து உணர்த்தியும் கூட இவன் உணரவில்லை என்பதற்காக வெளியே மானுட சட்டை தாங்கி வருகிறான் என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறார். உள்ளிருந்தே என்றும் உணர்த்துவினும் கண்டிலர் என்று உள்ளும் புறமும் ஆவோம் என்று மெல்ல நரர் உருவாய் ஆரூரில் வந்தான் நமை ஆண்டு அருள் புரி ஞான பிரகாசன். இறைவன் எவ்வளவு கருணை மிக்கவன் என்பதை இந்த திருப்பாட்டில் சொல்லப்படுகிறது. நம்மை ஆளாக கொண்டு திருவருளை கொண்ட ஞானப்பிரகாசன் என்ற குருமூர்த்தியானவர் நாம் எஞ்ஞான்றும் உயிருக்கு உயிராய் உள்ளின்று உணர்த்தி வரவும் அங்கன உணர்த்தும் ஆற்ற இவன் உணர்ந்திலன் ஆகலான் இன்று அகத்தே அன்றி புறத்தும் வெளியின்றும் உணர்த்துதும் என கூறி உள்ளிருந்து நான் உணர்த்துகின்ற நான் புறத்தேயும் இருக்கின்றேன், கடந்தும் இருக்கின்றான், உள்ளும் இருக்கின்றான். அதனால்தான் கடவுள்னு பேர். உள் இருக்கின்றான், கடந்தும் இருக்கின்றான், அதனால்தான் கடவுள். ஆகையினாலே புறத்தேயும் இருக்கின்றேன் என்று உணர்த்தும்படியாக நம்மனோர் ஒருவரை போல மென்மையாக மனித உரு கொண்டு திருவாரூரின் கண்ணே வந்தருளினான் என்று அழகா சொல்லி காட்டுகிறார். உள்ளிருந்தே என்றும் உணர்த்துகிறேன் கண்டிலர் என்று உள்ளும் புறமும் ஆவோம் என்று மெல்ல நரர் உருவாய் ஆரூரில் வந்தான் எதற்காக, நமை ஆண்டு அருள் புரி ஞான பிரகாசன். நாம் இந்த பூமியில் வந்தது நம்முடைய கண்ம விஷயத்தால். இந்த ஞானாசிரியமார்கள் பூமிக்கு வருவது அவர்கள் நம் பொருட்டு தான் வருகிறார்கள் என்று அவர்கள் பொருட்டல்ல. ஆகையினால் இந்த வந்து நமை ஆண்டு அருள் புரி ஞான பிரகாசன் என்று இங்கே இந்த செய்தியை அழகாக இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆக மூவகை ஆன்மாக்களுக்கு இங்கே எப்படி அருள் புரிகிறார் என்று இங்கே அழகாக இங்கே சொல்லப்பட்டு விட்டது. இந்த இடத்திலே நரர் உருவாய் ஏன் மாண்டர் உருவிலே வருகின்றான், இதுதான் இந்த இடத்திலே நம்முடைய சைவ சித்தாந்தமானது அந்த இடத்தினை சொல்லுகின்ற பொழுது தீவகமா என்று சொல்லி காட்டுவார். தீவகம் என்றால் பார்வை விலங்கு. இந்த பார்வை விலங்கு என்பது என்ன, காட்டிலே இருக்கின்ற ஒரு வேடன் மானை பிடிக்க வேண்டும் என சொன்னால் தான் ஒரு வளர்க்கின்ற ஒரு மானை கொண்டு சென்று ஒரு இடத்துல கட்டி போட்டு விடுவான்.
அந்த கட்டி போட்ட இடத்திற்கு முன்பாக அங்கே வலையினை கீழே விரித்து விடுவான். இந்த மான் பசு தலைகளை தின்னும்படியாக போட்டு விடுவான். தூரத்திலே இருந்து வருகின்ற காட்டில் இருந்து வருகின்ற அந்த மான், இங்கே ஒரு மானானது அழகாக இலைத்தலைகளை தின்னுகிறதே என்று இந்த வேளாண் வளர்க்கப்பட்ட இந்த மானை தன் இனம், தன்னோடு சேர்ந்த இனம் என்று அது அறிந்து தெரிந்து அது அந்த மானை நோக்கி வரும். அந்த வலையிலே சிக்கிக் கொள்ளும். வேடன் பற்றி கொள்வார். எனவே இந்த இடத்திலே இந்த மான் அன்றி வேற எது இருந்தாலும் அந்த காட்டு மான் வருவதில்லை. அந்த மான் தன் இனம் என்பதை காட்டி பிடித்து இழுப்பதற்கு. இதே போலதான் குருமூர்த்தியானவர்கள் மானுடர்களாகிய நம்மை பற்றுவதற்கு மானுட சட்டை தாங்கி வருகிறார். ஏன் வருகிறார்? வேற்று வடிவிலே வந்தால் இவன் மலைந்து விடுவான், பயந்து விடுவான். ஆகையினாலே ஆன்மாவுக்கும் மலையும் பயமும் நீக்குவதற்காக மானுடர்கள் போலவே அங்கே உருவெடுத்து வருகிறார். இதைத்தான் குருமூர்த்திகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான செய்தி. இதை திருவருள் பயனிலே பார்வையன மாக்களை பற்றி பிடித்தக்காம் போர்வையன காணாபுவி. ஆகையினாலே அந்த மானுட சட்டை தாங்கி வருவது இந்த ஆன்மாக்கள் மறைந்து விடக்கூடாது என்பதற்காகவே நரகுருவில் அங்கே வருகிறார். அப்படி வந்துகிறார். இந்த இடத்திலே ஒரு பெரிய செய்தி ஒன்றினை அங்கே சொல்லி காட்டுகிறார். அதாவது இந்த ஆன்மாவானது உள்ளிருக்கின்ற அந்த பரம்பொருள் அறியாமல் வெளியிலே மானுட சட்டை தாங்கி வருகிறார். இப்படி வருவது அந்த குருமூர்த்தியானது இரண்டு வகைப்படும். ஆவேச குரு, அதித்தேய குரு. ஆவேச குரு என்று சொல்லக்கூடியது ஆன்மாக்களுக்கு இறைவனே தானே நேரடியாக குருவாக விரும்புவான். அதித்தேய குரு என சொல்லக்கூடியது பக்குவம் உள்ள ஒரு ஆன்மாவை அதிர்ஷ்டித்து குருவாக வருவார். மணிவாசக பெருந்தகைக்கு தானே ஒரு குருவாக வந்தார். ஆனால் அதே நேரத்தில் மிகண்ட தேவ நாயனாருக்கு அங்கே பசுவர்க்கத்திலே மிகுந்த பக்குவம் முதல்ல மரணிக்கம் பெற்றிருக்கின்ற பரஞ்சோதி முனிவர் அங்கே குருவாக வருகிறார். கொற்றவங்குடி உமாபதி சிவாச்சாரியாருக்கு மறைஞான சம்பந்தரை அதிர்ஷ்டித்து குருவாக சுவாமி வர்றார். எனவே அந்த குருவடிவமாக வருகின்ற மறைஞான சம்பந்தரும் சிவனால் அதிர்ஷ்டிக்கப்பட்டவர், சிவனால் அனுப்பப்பட்டவர். அவர் சொல்லும் செயலும் சிவச்செயலே. ஆகையினாலே இங்கே ஆவேச குரு, அதித்தேய குரு என்று ஒன்று வருகிறது. இந்த இடத்திலே சொல்லுகின்ற பொழுது இந்த பாகுபாடுகள் ஏன் என்பதை பின்னாலே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே ஒரு குறிப்பு தர்மபுரம் மடத்திலிருந்து வெளியிட்ட அந்த நூலிலே ஒரு சின்ன குறிப்பும் அங்கே காணப்படுகிறது. மணிவாசக பெருந்தகைக்கு மட்டும் ஏன் அங்கே இறைவனே நேரடியாக குருவாக வெளிப்பட்டார் என்பதற்கு அங்கே அருணை வடிவே முதலியார் அவர்கள் ஒரு சிறு குறிப்பை தருகிறார்கள். 63 நாயன்மார்கள் முதலான அனைவர்களுமே ஆன்மாக்களாகிய நமக்கு தெரியும் பொருட்டு அவர்கள் அன்பு நெறியை கடைபிடித்தவர்கள். ஆகையினாலே அவர்களுக்கு ஆவேச குருவாக வந்து அங்கே அனுக்கிரகம் புரிந்திருக்கிறார். அதே நேரத்தில் மணிவாசக சுவாமிகள் நூல் நெறியிலே அங்கே பின்பற்றிய காரணத்தினாலே குருவாக வந்தார். ஆகையினாலேத்தான் இந்த ஒரு சிறு குறிப்பும் இந்த நூலிலே காணப்படுகிறது. ஆகையின ஆன்மாக்களுடைய பக்குவத்திற்கு ஏற்பதான் ஆவேச குருவாகவோ அதித்தேய குருவாகவோ அவர் வருகிறார் என்று இங்கே அழகாக இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அடுத்து இந்த 7வது திருப்பாடலிலே குருவினால் பாச நீக்கமும் அருள்விளக்கமும் ஆனந்த பேரும் அங்கே கிடைத்தது அங்கே குறிப்பிடப்பட்டது. அப்படி குறிப்பிடப்படுகின்ற அந்த நிலை எப்படி இருக்கும் என்பதை இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அந்த மூன்றினில் பாச நீக்கமும் அருள் விளக்கமும் இந்த திருப்பாடலிலே 7வது திருப்பாடலிலே சொல்லப்படுறார். பாச நீக்கமும் அருள் விளக்கமும் இந்த ஆன்மாவிடத்தை எப்படி நிகழ்கிறது என்பதை இந்த 7வது திருப்பாடலே குறிப்பிட்டு காட்டுவார். இருள் உதய நீக்கும் இரவியை போல் என்னுள் அருள் உதயம் நன்றாய் அருளி மருள் உதயம் மாற்றி அவன் ஆரூரன்
மாமரையும் ஆகமமும் சாற்றிய ஞான பிரகாசன். அருமையான ஒரு செய்தி, உலகிலே நாம் காணக்கூடிய ஒரு செய்தியை இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். நம்முடைய சைவத்தின் கண்ணே ஒளி என்பது சிவஞானத்தை குறிக்கும், அருளினை குறிக்கும். இருள் என்பது மறைப்பாகிய ஆணவ மரத்தின் தொழிலை குறிக்கும். உலகிலே நாம் காணுகின்றோம், ஒளியின் முன்பாக இருள் தொழிற்படாது. இதே போல ஆன்மாவை தொண்டு தொட்டே வந்தித்திருக்கின்ற ஆணவ மரத்தை அங்கே ஞானமாகி அந்த ஒளி, சிவஞானமாகி அந்த ஒளி, அருளாகி அந்த ஒளி வருகின்ற பொழுது அந்த ஆணவ மரமாகிய இருள் அங்கே தொழிற்படாது, மறைந்து விடுகிறது. இதை அன்றாடம் நாம் காணுகின்ற இந்த எளிய உதாரணத்தை வைத்து குருஞான சம்பந்த மூர்த்தியாயினர் அழகா, குருஞான சம்பந்த மூர்த்தி, குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருமையான செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறார். இப்பொழுது பார்க்கிறோம் இரவு, ஆனால் அதிகாலையிலே சூரியன் எழுகின்ற பொழுது இந்த இருளானது மறைந்து போய்விடுகிறது. இதே போன்றுதான் திருவாரூர் எழுந்தருளிக்கின்ற அந்த பெருமானுடைய அருள் தோற்றம் எனக்கு என்ன செய்தது, என்னிடம் இருந்த மருளினை நீக்கி ஞான ஒளியினை அங்கே காட்டுகிறது, ஒளி தோற்றத்தை காட்டுகிறது என சொல்லி காட்டுகிறார். இருள் உதயனிற்கும் இரவியை போல் என்னுள் அருள் உதயம் நன்றாய் அருளி, மருள் உதயம் மாற்றி அவன் ஆதூரன் மாமலையும் ஆகமமும் சாற்றிய ஞான பிரகாசன். ஒளி தோற்றத்தினை தந்து இருள் தோற்றத்தினை போக்கும் ஞாயிறு போல, நம் அன்றாட காணுகின்ற உண்டு உண்மையாக சொல்லிக்கின்றார். என் உள்ளத்தே அருள் தோற்றத்தினை குறைவர கொடுத்து மருள் தோற்றத்தினை துடைத்து அருளியவர், என்னிடம் இருக்கின்ற அந்த மருள் தோற்றத்தினை எனக்கு துடைத்து அருளியவர் யார், ஆரூரன் மாமரையும் ஆகமும் சாற்றிய ஞான பிரகாசன். அழகாக இங்கு சொல்லி காட்டுகின்றார், எனக்கு ஆகமமும் வேதத்தினுடைய அந்த பொருளையும் உணர்த்தி என்னை தெளிவித்தார் என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். ஏன் மாமரையும் ஆகமமும் சாற்றிய குறிப்பிட்டு காட்டுகிறார் என்றார், அவைகளெல்லாம் பொருந்துமாற்றால் நான் சிந்தித்து தெளிவதற்காக வேதத்தையும் ஆகமத்தையும் எனக்கு உபதேசம் செய்தார். ஆகையினாலே தான் தீட்சையிலே ஒன்றாக அங்கே சாஸ்திர தீட்சை என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூரர் புராணத்திலே திருப்பெருந்துறையிலே மணிவாசக பெருந்தகைக்கு சாஸ்திர உபதேசம் செய்யப்பட்டது. இதை வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் என்று தனியாகவே திருவிளையாடல் புராணத்திலே வைத்து காட்டப்பட்டிருக்கிறது. திருப்பெருந்துறை சருக்கத்திலே அப்படி கடவுள் மா முனிவரும் திருவாரூரர் புராணத்திலே அந்த சாஸ்திர உபதேசம் செய்ததை நமக்கு அப்படியே எடுத்து காட்டியிருக்கிறார். ஆகையினாலே இந்த ஆகமமும் வேதத்தையும் எனக்கு உபதேசம் செய்தார் என்று இங்கே அழகாக இந்த நூலிலே வைத்து இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இது எதை கொண்டு இருக்கின்றது என சொன்னால், மருள் என சொல்லக்கூடியது ஆணவ மனச்சேட்டை, பொருள் அல்லனவற்றை பொருள் என்று உணர்கின்ற அந்த மயக்கம். அது உதயத்திலே சூரிய உதயம் எழுந்தவுடன் ஒளி மறைவதைப் போல ஞான உதயம் பெற்ற பின்பு அங்கே அழகாக அந்த மருளானது மயங்கி விட்டது என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த இடத்திலே இருள் நீங்கி ஒளி பிறக்கிறது, இதைத்தான் இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த இருள் நீங்கி ஒளி பிறக்கிறது தான் இந்த ஆன்மாவில் நிகழ வேண்டியது. ஆகையினாலே தான் இந்த மார்கழி மாதத்தை வழிபாட்டிற்கென்றே நம்முடைய ஆண்டவர்கள் வைத்தார்கள். இந்த மார்கழி என்பதனுடைய ஒரு பொருள் என்ன என்று சொன்னால், மார் என்றால் இருள், களி என்றால் கழிதல். எனவே ஆன்மாவை வந்தித்திருக்கின்ற அந்த இருள் கழிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் வழிபாட்டிற்கென்றே இந்த மார்கழி மாதத்தை வைத்திருக்கின்றோம். இந்த மார்கழி என்று சொல்லாட்சி அங்கே இருள் நீங்கி ஒளிபிறத்தல். எனவே தேவ ஆண்டின்படி இந்த மார்கழி மாதமானது இரவு முடிந்து புலரும் வேலை. ஆகையினாலே தான் அந்த இரவு பகல் என்ற தத்துவத்தை வைத்து மார்கழி என்று இந்த மாதத்திற்கு ஆண்டோர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள்.
இந்த மார்கழி என்கின்ற இந்த சொல்லாட்சியை திருமூல தேவ நாயனார் திருமந்திரத்திலே பயன்படுத்துகிறார். இழைக்கின்ற நெஞ்சத்து இருட்டறை உள்ளே முளைக்கின்ற மண்டலம் மூன்றிலும் ஒன்றி துளை பெறும் பாஷம் திருவிடும் ஆகில் இழைப்பின்றி மார்கழி ஏற்றம்மதாமே. எனவே இந்த மார்கழி என சொல்லக்கூடியது அழகாக அந்த மருள் நீங்கி ஒளிபிறக்கும் காலமாக வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்படி இந்த ஆன்மா அந்த மருள் நீக்கி இருள் எப்பொழுது கிடைக்கிறது? குருவினது சகாயத்தினாலே தான் கிடக்கும். இந்த குருவினது சகாயத்தினாலே தான் இது கிடைக்கிறது என்பதைத்தான் அனுபவமாக நம்முடைய அசோபோவ சாரத்திலே குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் உணர்த்தினார். இதே அனுபவத்தை நம்முடைய மணிவாசக சுவாமிகள் திருவாசகத்திலே கோயில் திருப்பதிகத்திலேயும் இந்த செய்தியை உணர்த்தி காட்டுகிறார்.

0: எனவே குருவினால் இந்த ஆன்மாவை வந்தித்திருக்கின்ற இருள் நீங்கி அங்கே அந்த ஆன்மாவிடத்தே ஞானம் பிரகாசிக்கிறது. எனவே இந்த திருப்பாடலிலே இப்பொழுது பாஷ நீக்கமும் அருள் விளக்கமும் இந்த ஆன்மா குருவின் சகாயத்தால் பெற்றது உணர்த்தப்பட்டது என்று கூறி இந்த அளவிலே இன்றைய செய்தியினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். சைவம் .org வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவத்திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்தே.
3: எடுக்கலாலும் எடுத்த மொழியாலும் நிக்கு சோதிக்க வேண்டாம். எடுக்கலாலும் எடுத்த மொழியாலும் நிக்கு சோதிக்க வேண்டாம். சுடர்விட்டுடன் நீங்கள் சோதி மாதுக்கம்

திருப்பாசத்துல ஒரு பாட்டு ரொம்ப சோதிக்காதப்பா சாமியே, சோதனை எல்லாம் ஒரு அளவுக்கு இல்லதான் இருக்கணும், இவன் சோதிச்சு பாருன்னு சொல்லிட்டான். மரணன் வந்தான், இந்த மதுரையை சோதிக்கிறது அவனுக்கு மரணனுக்கு என்ன தொல்லைன்னா வயிற்று வலி. வயிற்று வலி அவங்கவுங்களுக்கு வந்தா தெரியுமாங்க, தெளிவு தலைவலியும் காய்ச்சலும் அவங்கவுங்களுக்கு வந்தா தெரியும். துன்பம் என்பது தங்களுக்கு வருகிற போதுதான் அனுபவத்துக்கு வருவதுதான் பிறருடைய துன்பம் தெரியும். அப்ப கேட்டான், என்னுடைய வயிற்று வலிய நீக்கிடுவாரா, போய் சோதிச்சு பாத்துக்கோ. அவன் மூல நோய் தீர்க்கும் முதல்வன் கண்டாய். அந்த பெருமான் மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை. அப்படி வல்லவன் அவன் வைத்தியநாத பெருமான்.

இருக்கிறாரு வைத்தியநாத பெருமான். எங்க இருக்கிறான்? தீவினைக்கு மருந்து செடியாக உடல், குற்றங்களையே விளைவிக்கக்கூடிய உடம்பு. இந்த உடம்பை நன்மை உடையதாக மாற்றி காட்ட வல்லவன் அவன். இந்த உடம்பை எடுத்து செய்கிற தவறுகளுக்கு தீவினைகளுக்கெல்லாம் அவன் மாற்றுதல் தரக்கூடியவன் அவன். டாக்டர் எப்படி உடம்புல வருகிற குற்றங்களை நீக்குவதற்கு மருந்து போடுறாரோ, அதுபோல இந்த உடம்பினால செய்யக்கூடிய தீவனைகளை எல்லாம் மாற்றக்கூடியவன் தீவனைக்கோர் மருந்தாவான்.

ஆதிக்கு அடிமை செய்த புள்ளிருக்கு வேளூரை. யார் அடிமை செய்தார்? சம்பாதி என்று ரெண்டு பறவைகள், ஜடாயு என்று ரெண்டு பறவைகள், யோசனை போய் பூக்கொடர்ந்து ஒரு நாளும் ஒழியாமே பூசனை செய்து இனிதிருந்தான் புள்ளி இருக்கு வேளை. புல் பறவைகள் இருக்கு இருக்கு வேறாம், முருகன் அங்காரகன் உடனாகிய தேவர்களெல்லாம் வழிபாடு செய்து பலன் பெற்ற ஊர்.

சொல் அங்க வைக்கிற அதான் மந்திரம். கடியார்ந்த ஒளி காடி கவுனியன் சொல் என்ன செய்யணும், மடியாது சொல்ல வல்லார்க்கு சோம்பல் இல்லாமல் சொல்ல வேணும். அப்படின்னா சோம்பல் இல்லாமல் சொன்னா எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அது பனி போல விலகி போயிடும். மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பேற்ற சத்தியமான வாக்கு அனுபவத்தில் சொல்றது. பெரியவங்க எல்லாம் நிறைய சொல்லிடுறாங்க அனுபவத்தை. உங்க வாழ்க்கையிலையும் இந்த அனுபவத்தை நீங்க பார்க்கலாம். வைத்தியநாத பெருமானுடைய திருநாமத்தை சொன்னால் அது மிகச்சிறந்த நோய்களை எல்லாம் நீக்கும். இந்த வருணனுக்கு அந்த நோய் நீக்கம் பெற வேண்டிய காலம் வந்து விட்டது. நல் நிமித்தம் அங்கிருந்து கடலை ஏவினான். இந்த மதுரை மாநகரத்தை அழினான். மதுரை மாநகரத்தை அழிக்கிறதுக்கு தான் எவ்வளவு கஷ்டம் இல்லை, யாரெல்லாம் என்னென்ன பண்ணிருக்காங்க. கடல் வந்தது, சாமி அபிஷேகம் பண்ண டச் எடுத்து கேட்டு போன. அவன் என்ன பண்ணுவான், எனக்கு வேற யாரு காவல், புகழ் யாரு, போகா புகழ், வேற எங்கேயும் போக முடியாது, சாமியை தவிர யாரும் போக முடியாது. சோமசுந்தர பெருமானுடைய திருவடியில் உண்ணா மதுரையும் என்னையும் காப்பாற்றினான். என்னுடைய ஆட்சியையும் மதுரை மாநகரத்தையும் இந்த உயிர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு தான் சாமி அஞ்சாரேன்னு சொல்லி தன்னுடைய திருமுடியில இருக்கக்கூடிய நான்கு மேகங்களை விட்டார். இந்த தடை, இந்த தடையை பற்றி நீங்க பாடணும் இல்லையா, நீங்க பாடணும் இல்லையா, நீங்க பாடாம அப்புறம் இன்னும் கதை வேண்டாம்.

திருமுறைகளை பற்றி எப்படி இயங்க பாருங்க. மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் தருவோம் இவள் மெலிவே. இந்த இவள் பேசுறது நாம தான், உள்ள ரொம்ப மெலிவு இருக்கு, வெளியில காட்டாம நாம இருக்கிறோம். மலிவு உடையவர்களா நாம் நினைச்சிட்டு இருக்கோம். சாமி முன்னெடுத்து தான் நம்முடைய மெலிவுகளை சொல்லணும், வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. சாமியுடைய சன்னாரத்துல போய் நீ உயிர் இறக்கம் காட்ட வேண்டாமா. திருமறைகள்ல விடந்தீந்தி பிறந்தானே வணிகன், அவனுடைய கைப்பிடிக்க வந்த காரியை இருக்கிறாள், அவள் அழுத போது பாடிய பாட்டு. ஞானசம்பந்தர் அப்படி இலக்கியமா ஆக்கி கொடுத்தாரு, இசை வடிவமாக்கி கொடுத்தார். இலக்கியங்கள் இசையெல்லாம் எங்க இருந்து வரும்னா மண்ணின் மனத்தில இருந்து வரும். இயற்கையாக மக்களுடைய வழங்குகிற வழக்கங்களை எல்லாம் ஒன்று திருட்டி காட்டுவதுதான் இலக்கியம். இசை நாட்டியம் கலை இங்க இருந்து ஆகாயிருந்து குறிச்சிடல, உயிர்களுடைய இயல்பான வாழ்க்கையினுடைய இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் திரட்டி எப்படி ஆழ்ந்த மண்ணிலேயே துகளாக மறைந்திருக்கிற தங்கத்தை எடுத்து உருக்கி வாற்று ஆபரணங்களாக செய்வது போலே, அழுத்தத்தினாலே இருக்கக்கூடிய ரத்தனங்களை தேடி எடுத்து அதை பட்டை நீட்டி ஒளியாக ஆக்குவது போலே ஞானிகள் ஆன்றோர்கள் உயர்ந்த சிந்தனையாளர்கள் நமக்கு அருக்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள், கருவூலமாக வழங்கியிருக்கிறார்கள். ஞான சம்பந்தபெருமா இந்த பாட்டை சொன்னார். குவளை மலர் என்பது யாரும் பார்க்க முடியாது. இப்போ நீலோத்பல மலர் என்று சொல்வார்கள். திருவாரூர்ல அஞ்சு வேலி ஒரு பிஞ்சு பூக்கடை கிடையாது. இப்போ தாமரை கூட இப்ப குறைந்து கொண்டு வருகிறது. அதை விட இன்னும் அருமையாக கிடைக்கக்கூடியது இந்த குவளை மலர். அது இயல்பாக மலர் தான். உன் திருமருகல்ல குவளை கூட மலர் இருப்பா. இந்த குவளை மலர் போன்ற குவளை கண்ணி கண்ணீர் ஊற்றிருக்காரே, நியாயமா? சாமி பார்த்து கேட்கிற. மடையார் குவளை மலரும் மருகல் மடையார் குவளை பாடுங்க மலர்

ஒரு நூலை நன்றாக படித்து விட்டா எல்லாம் எந்த இடத்துல வந்தாலும் அந்த நூல் தான் வரும். ஒரு நூல் படித்தா போறோம், ஆயிரம் நூல் படிக்கணும், ஒரு நூல் படிச்சுட்டா எல்லா நூலும் அங்க வந்து சேர்ந்துடும். ஆற்றல் உடைய அருளுடைய நூலை படிச்சிடணும். விடையினை ஆழமுண்டமிடத்தினை கங்கை தங்கும் தடையினை.

வாழும் நடையினை உனக்கு என்ன நடவடி இருக்கு சாமி பார்த்து கேட்கிறார். உனக்கு என்ன ஒழுக்கம் நடையினா ஒழுக்கம் நியதி வாழ்வியல் பாங்கு. உன்னை வாழ்றான்னா அவனுக்கு ஒரு நடை இருக்கணும், நடை உடை மலைமகள். ஒரு மனிதனுக்கு ஒரு நடை வேணும், ஏறு போல் வீடு நடை. இந்த நடை என்று சொல்லி வாழ்ந்து காட்டுகிற வாழ்வியல் பாங்கு. தொடங்கின காலத்தில இருந்து இந்த உடம்புல இருந்து மூச்சு போற வரைக்கும் அந்த நடை உடையவர்களா இருக்கணும். நம்ம சாமிய பார்த்து சொல்றாரு, நீ எப்படிப்பட்ட நடை உடையவன் தெரியுமா? காத்தலாகிய நடை உடையவை. அடியங்களுடைய துன்பப்பாட்டினை நீக்கி நீக்கின பிறகு எங்களை அடிமையாக்கல. ஒரு துன்பத்தை யாராவது நீக்கிட்டா அவங்களுக்கு நம்ம அடிமையாயிடுவோம். யாராவது இடுக்கன் நமக்கு ஒரு உதவி செஞ்சுட்டாங்கன்னா அவங்க மறக்க முடியுமா? ஆனா இப்ப மறந்துதான் ரொம்ப சொல்லு மறக்கக்கூடாது. உனக்கு உயிரியா கிடையாது. நூல் சொல்லுது எங்களுடைய அந்த இடையூறை நீ நீக்கினாய், துன்பப்பாட்டினை நீக்கினாய், அதனால எங்களை ஆளுகிற இவனாக ஆளும் பூதங்கள் பாட நின்று ஆடும் மங்கனை எங்கனம் இறைஞ்சும். ஆனால் ஆளும் அந்த நடையினை ஆகி எங்கள் நல்லுயிர் காத்தல் வேண்டும், எங்களை எல்லாம் ரசிக்க வேணும் பிரபு. அப்படி வந்து இந்த பாண்டியன் அபயம் அபயம் அபயம் என்று சரணம் புகுந்தான். சுவாமி தம்முடைய திருமுடியிலே இருக்கும்படியான நான்கு மேகங்களை விட்டு அந்த வருணன் விட்ட கடலை வட்ட செய்து விட்டான். முடிஞ்சிருச்சு அப்படி மேகம். எவ்வளவு அறிவியல் பங்கு பாருங்க. ஒன்ற கழுவனும் சொன்னா தான நீர்னால கழுவினாருங்கிற பதம் சொல்லி விடுவார். பெருகிற வெள்ளம் வந்தது, அதை முடிஞ்ச வேணும்னா மேகத்தை விட்டுட்டார். எவ்வளவு அறிவியல் அறிந்த கடவுளா இருக்கிறார் பாருங்க. சிவருமான் அறிவுக்கு பொருத்தமில்லாத கடவுள்னு சொல்றாங்க. இல்ல அவன் வானாகி மண்ணாகி வழியாகி வழியாகி இங்க இருந்து எல்லாம் இருக்கிறான், எல்லாம் கடந்தவனா இருக்கிறான். ஆகவே அப்படி வருணன் விட்ட கடலை வட்டை செய்தவன அவனுக்கு வெட்கம் வந்துருச்சு. தன்னுடைய முயற்சி தோல்வி அடைகிற போது ரொம்ப பேருக்கு வெட்கம் வரும். யாரிடத்துல நாம் தோல்வி அடையணும்னு நினைச்சு பார்க்கறது. நம்மை விட மெரிய பெரியவரிடத்துல தோல்வி அடைஞ்சா அது சிறப்பு. மோதிர கையினால குட்டு வாங்கினா அது மகிழ்ச்சி. அற்பரிடத்துல தோல்வி அடைஞ்சா மானம் வரணும். பராபரணத்துல இங்க தோல்வி அடைஞ்சு விட்டா நடந்தது என்னன்னு தெரியும். இறைவனை சோதிக்க வந்திருக்கிறான். அதனால ரொம்ப அயக்கு போய் மிகுந்த கோபம் உடையவனாக ஏழு மேகங்களையும் கூவி மேகத்தினாலே கடலை வெட்ட செய்து விட்டார்ல, இப்ப மேகத்தை பிரயோகம் பண்ணுவோம்னார். ஒரு அத்தரத்துக்கு அத்தனை மாற்றி விடுவது. ஏழு மேகங்களையும் கூப்பிட்டு மழை பொழிந்து மதுரை மாநகரத்தை அழிச்சுடும். அவிருஷ்டிய அனாவிருஷ்டின்னு சொல்லுவாங்க. பெய்தும் கெடுக்கும் பெய்யாமலும் கெடுக்கும். அதான் வள்ளுவரை சொல்லிக்காரியா கெடுக்கிறது எப்படி? பழைய கால வெள்ளம் போல மழை பொழிகிறது. மறுபடியும் எங்க போவாங்க? இதெல்லாம் பாகவதத்துல வர்ற கதை. ஒரு கதை திருமலையாண்ட புராணமே வைணவத்தில் இருக்கக்கூடிய அருமையான பகுதிகளை எல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்து நம்முடைய பழைய வரலாறுகள் இருந்து எடுத்து தொகுத்தார். ஏன்னா இந்த பக்தி மார்க்கத்துக்கு வந்து கதைகள் வேணும். பெரிய புராணத்துல தொண்டர் கதைகளை தொகுத்து அவர் சொல்லிட்டார். திருத்தொண்டத்தாக அவர் பண்ணிவிட்டாரீங்க. பரஞ்சோதி முனிவருக்கு பல புலவர்கள் பல ஞானிகள் பல இடங்களில் இவருடைய அருளிப்பாடுகளை எல்லாம் சொல்லி வச்சதெல்லாம் எடுத்து தொகுத்து பல்வேறு நயமான சிந்தனைகளை எல்லாம் சேர்த்து மிக அழகாக பரிமாறுறார். இந்த ஏழு மேகங்களும் பொழிகிற போது அந்த மழையில இருந்து அவன் கோவிந்தன் அங்க குண்டெடுத்து மழை காத்தான். அப்பவும் இந்திரனுக்கு பூஜை போடலைங்கிறத ஞாபகம் வச்சுங்க. தேவசேனாதிபதினால அதான் இந்திரனே சாலம் கழிந்தார். இங்க இந்திரன் ஏவலினாலே வருணன் சோதித்து வந்த போது மழை பொழிகிறது. மறுபடியும் யார்கிட்ட போவாங்க? சாமி இடத்துல போய் சரிநாட்டில் விழுகிறார். அப்படி விழுந்த உடனே கோதமிலாய் குற்றமே குணமாக கொள்வது இன் குணமே ஐயா. நாங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நீதான் எங்களை காப்பாற்றணும். மறுபடியும் தரணும். எத்தனை இடுக்கன் வந்தாலும் உன்னை தவிர எங்களுக்கு யார் ரசிக்க முடியும்? சாமி அந்த மழையில இருந்து

காப்பதற்காக தன்னுடைய அந்த மேகங்களையே, நான்கு மேகங்களையே அனுப்பி கந்துபாய் தெரியாமல் மாடமாக ஆக்கிவிட்டார். நிறுவி கந்துபாய் தெரியாமல் அதுக்குள்ள இருக்க முடியாது. எப்படி இருந்தார்களா? பெருமானுடைய திருவடிகளிலே லைட் இருக்கிற யோகிகள் போல மதுரை மக்கள் இருந்தாங்களாம். ஆபத்து வந்தா தானே லயிக்க முடியும், ஆபத்து வந்தா தானே அனுபவிக்க முடியும், ஆபத்து காலத்துல ரசிக்கிறது. ஆபத்து முடிஞ்ச பிறகு நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறாமா. தடைகளை கடந்து வருவது தான் சாதனை. தடைகளையே தேங்கி போய் அஞ்சி போய் ஓடி போறது சரியில்லை. எல்லாம் பெருமானுடைய திருவருள் வெல்லும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. இப்படி ஏழு மேகங்களை பொழிந்த மழையிலே இருந்து பெருமான் நான்கு மேகங்களினாலே மாடங்களாக நிறுவி காட்டினாலும் இதுக்கு நான் மாடக்கூடல். ஒரு பகுதி முடிஞ்சு போச்சு, மதுரை காண்டம் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் மாடக்கூடலான திருவிளையாடல இருந்து அடுத்த காண்டம் தொடங்கும். இப்படி வர்ணன் பெருமான இந்த பொற்றாமரை கரைக்கு வந்த உடனே இந்த வயிற்று வலி போயிட்டான். குளிக்கல. இந்த ரெண்டு சோதனை பண்ண பிறகு சுவாமி கிட்ட இந்த சோதனை எல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி பயபக்தியோட வந்து அந்த பொற்றாமரையில் நீராடணும்னு பார்த்தான் பாருங்க. வயிற்று வலி போச்சு, உடனே நீராடினா பெருமானுடைய கண்ணாரத்தை வந்து சாமி இந்த வயிற்று வயிற்று வலியை போக்கிடுவோம். அது எப்படி அப்ப சாமி தான் சொன்னது பாடணும் நம்ம

குறை அம்மானே. இனி அந்த அவற்றிலிருந்து காப்பாற்று வைத்து வழி போயிட்டுதான் ரொம்ப மகிழ்ச்சி. உன்னை நான் சோதிச்சது தப்பு, என்ன மன்னிக்கணும்னு போய் இந்திரன்ட சொன்ன, உன்னை பார்த்ததே எனக்கு நல்லதா போச்சு. உன்னை பார்த்ததுனால இந்த பிறப்புல வருகிற நோய் இருக்கு அது நீங்கிட்டு, உடம்புல வருகிற நோய் நீங்கிட்டு, எல்லாம் அல்ல பெருமானுடைய அடித்தொண்டனாக என்னை ஆக்கி விட்டாயினர். அதனால நல்லவங்களோட அனுபவசாலிகளோட சேர்ந்தா நாமும் நல்ல அனுபவங்களை பெறலாம். இப்படி நான் மாட கூடல் ஆகி வருணனை சிவபக்தனாக மாற்றிவிட்டார். மேற்கு செயலை போய் உட்கார்ந்துட்டார். இனி எல்லாம் அல்ல சித்தர், சித்தராகிய சிவம். சித்தர் சித்தர்னா என்ன? இங்கே ஆகாயத்தையும் வந்துட்டாரா? சித்தம் வைத்த பெருமான் எந்தெருமான் ஏதமர் கடவுள் என்று

0: அறத்துறை அடிகள் அருள் முற்றுச்சிறியாக பெருமானுக்கு வந்தது, ஞானம் வந்திருக்கு. அதை நினைஞ்சு அருளே அருளே அருளே அருளே எல்லாம் அருளாக கண்டது. அவன் அருளே கண்ணாக காண சித்தர், சிந்தை செய்பவர்க்கெல்லாம் அருள். அந்த அருள் என்னன்னா சித்துனா இப்படி காமிச்சு விபூதி வர்றதுதான், கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு போயிடும். சிந்தை வாக்கு செயல் மாணிக்கார் சொல்வார். அந்த பாட்டுக்கு போகல, சிறுவாதத்துல போயிட்டா அப்புறம் வேற. சிந்தை செயல் வாக்கு இந்த மூன்றையும் நமக்கு சாமி ரொம்ப வறுமையா படைக்கிறது. நம்மளை போட்டு போட்டு போட்டு போட்டு போட்டு எப்படி இரும்ப உருக்கி உருக்கி உருக்கி உருக்கி அப்படியே உருக்காயிடுறானோ, அது மாதிரி சிந்தை வருவாரே ஒருத்தரையும் மதிப்பதில்லை. அருணகிரி அந்த சித்தர் கடவுளே சித்தரா வந்தாருமா, மனுஷன் சித்தரா வருது மடங்கி போடுவான் எங்கேயாவது. எல்லாம் பெற்றவன் கடைசியில ஒரு ரவா தோசைக்கு அடிபட்டு விடுவான். பல சித்தர்கள் நாட்களை அடிபட்டு போடுவான், பல சித்தர்கள் மூக்களை அடிபட்டு போடுவாங்க, பல சித்தர்கள் ஒரு தோடி ராகத்தை கேட்டுட்டு சித்துகளை விட்டுருவாங்க. கதை நினைக்க கூடாது, இதெல்லாம் அனுபவமாக நிகழ்ந்த நிகழ்ச்சிகள். எங்காவது போய் மிகப்பெரிய சிந்தை வலுவுடையவர்கள் எல்லாம் இந்த ஐம்பலங்கள்ல நின்று தடுமாறி போய்விடாது. இதேந்திரியனாக இருக்கக்கூடியவன் கடவுள் ஒருவன் தான். வேண்டுதல் வேண்டாம இதான் அடி. அந்த அடியில பற்றி கொண்டா சித்தல நம்மளை நோக்கி ஓடியாரும். சூரியனை நோக்கி ஓடினா நிழல் நம்ம பின்னாடி ஓடியாரும். நிழலை பிடிக்கலாம், நிழலை பிடிச்சு சூரியனுக்கு எதிராக போனீங்கன்னா ஒரு கால நிழலை பிடிக்க முடியாது. ஆகவே உயர்ந்த நோக்கங்களை கருதி நீங்கள் போவார்களானா எல்லாம் உங்களுக்கு வரும். தனம் வரும், நன்மையாகும், தகுதி குழந்த இனம் ஐவர் மிக சிறந்த நிலையிலே சிந்தை ஒன்றும் நினைவு ஒன்று சிந்தை பெருகும். ஞான சம்பந்தருடைய வாக்கு, நினைவு ஒன்று சிந்தை பெருகும். நினைவு அங்க பொதிந்து நிற்கிற போது அது அப்படியே மலர்ந்து மலர்ந்து மலர்ந்து மலர்ந்து மாறிலா மலர்ச்சியில் மகிழ்ந்தார். சிந்தை மனம் புத்தி அகங்காரம் மூணு சித்தைக்குள்ள அடங்கிதுன்னா சித்தன். மனத்தை போக விடாம, புத்தியை சிதற விடாம, தன்முனைப்பை அடக்கியவன் இருக்கிறானோ அவன் தான் தெளிவுடையவன், அவன் தான் சித்தன். சில சில சித்துக்கள் வல்லவன் சொல்கிறார். மறைஞ்சிருக்கிற பொருளை காட்டுறது அஞ்சனம், ரொம்ப தூரத்தில் கூட்டுறது, கண்ணுக்கு தெரிகிற போது மறைச்சுடுறது. இது என்ன மந்திரம் கட்டினா நம்ம கண் முன்னே இருக்கும்போதே வெடிப்பு பையன் திருவாதிரையில பையன் தொங்க விடுங்க எடுத்துறான் கண் கட்டு. அறியாத மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த உள்ளத்திலே இருக்கிறது, சிந்தை பெறுகிறதுனால இருக்கிறது. இந்த பெருமான் அந்த சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே எந்தையே உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளங்கோ கைமாது. அந்த பெருமானே யாருக்காக வருவான்? இந்த அபிஷேக பாண்டியா வருவான். ஏன் இந்த குளம் கிளைக்க வேண்டும்? சிவம் எதற்காக வருகிறது? இந்த பாண்டியர் குலம் மன்னர் குலம் சிறந்த முறையிலே வழிவழியாக வர வேண்டும். சந்தான பரம்பரையினர் சாமி சித்தரா வந்து ஆடுறாரு. எத்தனையோ விளையாட்டு வயதானவங்களை பார்த்து இளமையாக ஆக்கிவிடுறது, இளமையானவங்களை முழுமையாக்கிவிடுறது. இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம், இப்போ இந்த உட்கார்ந்துருந்தாலும் அந்த பக்கம் போயிடும். இப்படி மாறி விளையாடுறாரு. ஆகாயத்துல அந்த வட்டவாசிக்கு இந்த சித்தமூர்த்தியை போய் பாருங்க. தைமாச பிறப்பன்னைக்கு சித்தரை போய் கும்பிடுங்க. 11 நாள் மூணு சுற்று சுற்றிட்டு வாங்க. வியாபாரம் ஜோசியம்னு நினைக்காதீங்க, ஒரு நம்பிக்கையில எண்ணி பாருங்க. அந்த சித்தர் என்ன செய்கிறாருன்னு பாருங்க. அஜாத சித்த மூர்த்தியே நமக மகாமந்திரம் எல்லாம் அல்ல சித்தர். அவர் அந்த கோலை தூண்டி போட்டு அதனால ஒரு ஊசி மணி நாட்டி அதுல வலது கால் பெருவிரலை ஊன்றி கரங்கு போல சுழறாராம். இந்திர மாயாஜாலம் காட்டுகிறார். எல்லாரும் போய் ராஜா கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஆள் நம்ம சித்தர் வந்திருக்காரு. சித்தர் வந்தா தானே கூட்டம் கூட்டிடும், வேண்டிய ஆளை கொடுத்தா அவர் கூட்டிட்டு வந்தார். அவங்க போனவங்க இந்த சித்து விளையாட்டுல மயங்க அப்படி நின்றுட்டான், வந்த காரியத்தான் மறந்துட்டான். அமைச்சர்கள் அனுப்பினாங்க. அமைச்சர்கள் வந்து அறிவில தரம்பார்கள், அருணுடைய ஆணை மயங்க மாட்டாங்க. அவன் சாமி இந்த ராஜா உங்களுக்கு உங்க ராஜானால எனக்கு என்ன அமைஞ்சிருக்கு உங்கடா. இவருக்கு சொன்னதுல நாமியல்லோ நமனோ மந்திரி எல்லாம் வந்து பல்லவ ராஜா அந்த மாதிரி போங்கடான். அப்ப பாண்டியனுக்கு ஒரு தெளிவு வந்தது. என்னன்னா பெரியவங்களை போய் நாம வந்து அப்படி எல்லாம் நினைக்கிறாம நம்மால ஆக முடியுது அவங்களுக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறேன். அதான் நல்ல புத்தி உடையவர். அவருக்கு அனுகிரகம் பண்றதுதான் சாமி வந்திருக்கிறார். இங்க இங்க ஆருடனம் தூரத்திலே உள்ளது அழைப்பது, அதிர்ச்சியம் ஒன்றை மறைப்பது, அஞ்சனம் மறைந்திருப்பதை வெளிப்படுத்துவது. இந்த வெட்டலையில போட்டு மை போட்டு பார்த்து திருட்டு போன பொருள் எல்லாம் சொல்லுவாங்க. வசியம் பகையா இருக்கிறவங்கள வசியப்படுத்திக்கிறது. வாதம் உபயோகமில்லாத உலோகங்கள் எல்லாம் உபயோகப்படக்கூடிய பொருளாக ஆக்குவது, தங்கமாக்குவது. சாமி போய் பண்ணுனா அதுக்கு செய்ய போறாரு. இனி இப்படி பல்வேறு வகையான விளையாட்டுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிற இந்த பெருமானை அழைத்து பார்த்தா வரவில்லை. மனத்தில ஏக்கத்தோடு அவரை பார்க்கணுமேங்கிற ஒரு எண்ணம், இந்த நல்லவங்களை பார்க்கணுங்கிற ஒரு நினைப்பு. அந்த நினைப்பு உடனே செயலாக காக்கிறார். இந்திரபிமானத்துக்கு வடமேற்கு திசையில போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். கால் மேல கால் போட்டு, இந்த கால் மேல கால் போட்டு உட்கார்றது பாத்தீங்கன்னால அற்புதமான இந்த பஞ்சலோக சிற்பமும் பாருங்க, உள்ளரையும் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். அப்படி உட்கார்ந்தாரு ராஜா வந்து தைமாச பரப்பு கோயிலுக்கு போறாரு. வழிபாடு பண்ணி கொண்டு இந்திர விமானத்தை அப்படி வளம் வருகிற போது இந்த முன்னே போகிற கஞ்சிக மாக்கள் சட்டை போட்டுக்கோங்களேன், எந்திரி எந்திரி எந்திரின்னு இவரெல்லாம் எந்திரிக்காம உட்காந்துக்கிட்டாரு. இவர் வந்த உடனே நீர் யாரு முன்னர், நாம் சித்தர்னர், வல்லாரி வல்லார் என்று உண்மை மறித்துக் கொண்டீர். வல்லவன் அடுத்தவங்க சர்டிபிகேட் கொடுக்கணும், நீயே மறித்துக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம், சாமியை மறிப்போடு யாருனால முடியும் கேட்கிறார். வல்லாரில் எல்லாம் உண்மை பெரியவராக மறித்துக் கொண்டிருக்கிறதே, நீர் எல்லாம் வெள்ள சித்தரோ எங்கிருந்து வந்தீர்னார். நமக்கு ஒரு ஊரா வந்தா காஷ்மீருக்கு இருந்து வந்திருக்கிறோம், பல ஊர்களெல்லாம் பார்த்துக்கிட்டு மதுரையில வந்து இந்த பெருமானை பார்க்கணும்னு வந்தேன். வந்த இடத்துல மனோரஞ்சமா இருந்து என்ன வரும் கேப்பாங்க, உனக்கு என்ன வரும், உனக்கு என்ன வேணும்னு கேளு சொல்லு. நீ ஒண்ணு குறைக்க கொடுக்க வேண்டிய ஆசாமி, நான் பெற வேண்டிய ஆசாமி இல்ல. அப்போ கடவுள் தன்மை பெறணும்னா பிறடத்துல இருந்து பெறாமல் கொடுக்கணும், கடவுளுக்கு கூட கொடுக்கணும், கடவுளுக்கு வந்து வாங்கறது குறைச்சலா இருக்கணும், கொடுக்கறது கூட இருக்கணும். பாட்டி சொன்ன நாலு தருவேன், கேட்டது மூணு தான், கொடுக்கிறது அதிகமா இருக்கணும், வாங்கறது குறைச்சலா இருக்கணும். இதுதான் தமிழர் பழம். தெய்வமா இருந்தாலும் தெய்வத்துக்கு நிறைய கொடுப்போம், அதுக்கு மேல வீடும் வேண்டா விரலில் விளங்கினார், கூடும் அன்பினில் கும்பலிலே ஏந்தி வீடும் வேண்டா. அதுபட்ட கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர். அந்த கேடும் ஆக்கமும் கெட்ட திரு எதனால வரும், இடையறாத பல பறவைகளிலே செய்கிற வழிபாட்டினுடைய பயனாக வருவது. இதனால என்ன பயன் என்று தூக்கி போட்டார் அப்பர் சுவாமி. ஆகவே அந்த இறைவன் இப்ப எனக்கு ஒண்ணு வேணும் சொன்ன, உனக்கு ஏதாவது வேணா கேளுன்னு இங்க அவர் சொல்றான். பெருமானே நீ வல்லாரும் நீரே, மதுரை பெருமானும் நீரே, நான் இப்ப சொன்னதை நீ செஞ்சுட்டீன்னா நீதான் வல்லவர். மதுரையிலே எழுந்தவனி இருக்கிற சொக்கநாத பெருமானும் நீதான் ஈக்குவல். சித்தர் சிவம், இவர் சித்தர் சிவமாக இருக்கிற தன்மையை நீ செய்து காட்டுகிற செயலினாலே நான் அறிந்து கொள்ள வேணும் என்று சொன்ன உடனே அல்லால் எவர் உண்மை அல்லாம இந்த மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் வேற எவராக இருக்க முடியும், நீதான் சித்தர், இதை செய்து காட்டிவிட்டால் நீதான் சிவம், நீதான் மதுரைக்கு தலைவர். நும் மனம் வேட்டது அழிப்பேன், இதுவரைக்கும் பொருத்தமா பேசினா இப்ப அந்த மனித சுபாவம் வந்தது இல்ல, உன் மனசு என்ன விரும்புச்சோ அதை நான் கொடுப்பேன். கொடுக்கக்கூடிய இயல்பு உடையவர், ஒன்னும் தப்பு இல்லை, கொடுக்கிற இயல்பும் உண்டு, கொடுக்கிற தகுதியும் உண்டு. உன்னுடைய மனம் என்ன வேணும்னு கேட்கலாம் நான் தருவேன். இத பார்த்த உடனே சாமி கேட்டா, நீ ஒண்ணு கொடுக்க வேணாம், என்ன செய்யணும். அந்த நேரம் பார்த்து ஒரு வேளாளன் ஒற்றை கரும்பு ஒன்று எடுத்துக்கொண்டு வரலாம். இந்த கரும்பு தைமாச விளைவு, கோயிலுக்கு உணவு கொடுக்கறது வேளாளர்கள், நல்ல பருப்பு நெய் ஆண் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும். வீட்டுல முதல்ல வந்த உடனே கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் சாதம், அச்சமிச்சப்பட்டிக்கு கத்திரிக்காய் சாதம், அச்சமிச்சத்தில் கத்திரிக்காய் சாதம். ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒரு நிவேதி வந்து நிற்குங்க புட்டு. இதெல்லாம் வாழ்க்கையை ருசியுடையதாக, விழாக்களை மனசுல பிள்ளைகளுடைய மனசுல நிறுத்துவதற்காக இந்த படைப்புகள். அங்க அந்த கரும்பு கொண்டு வந்து சாத்துவதற்காக வந்திருக்கிறான். அந்த கரும்பை வாங்கி இந்த கரும்பை இந்த கல்யாண சாப்பிட சொல்லணும். ஓ கல்யாண கரிப்பதை நீ பாருந்து பார்த்தார். யானை துதிக்கையை நீட்டி அந்த கரும்பை வாங்கி வாய்க்கல போட்டு அப்புறம் இந்த யானை துணிக்கை சும்மா இருக்காது. ஐங்காரம் திரும்பல சதா ஊசலாடிக்கிட்டே இருக்கும், இப்படி எடுக்கும் அப்படி எடுக்கும், அதை போட அவள் போட. இந்த மாதிரி இந்த மனசு இருக்கு பாருங்க, நீ போயிடணும். தொல்காப்பியர் அரங்கில உட்கார்ந்து எல்லாம் வல்ல சித்தரான கதை கல்லானைக்கு கரும்பரிச்சு கொடுத்துட்டு இருக்கிற போது நேர திருநகருக்கு போயிருந்த மனசு போனவன் சரியா வந்துடுவாங்க. இது என்னங்க அவங்கவங்க விதி வழி அவரவர வினை வழி அவரவர வந்தது. இது என்ன நீ நினைச்சு பார்த்து என்ன போகுது அஞ்ஞானம் இருட்டாயிட்டு வந்துருப்பாங்களா. மனசுல நினைச்சது அப்படியே சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல, பொய்யல் தான் வேண்டாம். மனசுல நினைச்சே அது சொல்லிட்டவங்கள்ட்ட இங்க பேசிக்கிட்டு இருக்கு, இத்தனை பேர் இருக்கீங்க, இவ்வளவு கவனமா நீங்க கேக்குறீங்க, நானும் கவனமா சொல்றேன், கருத்தோட நினைக்கிறேன், கருத்தோட சொல்றேன். ஆனாலும் இதுக்குள்ளே அடிக்கு குத்திட்டு இந்த மனசு திருநாள் போயிட்டு வந்துருச்சு, உடனே வந்துடுச்சு. ஆனா ஐங்காரனை ஒத்த மனம் அலைஞ்சி அலைவாயுதே கண்ணா, நிலைபெறாத நிலையில இருக்கிற நீ நான் என் மனசு அதை பா, இங்கே அங்கே அங்கேயா இங்கே அங்கேயா இங்கோடு அங்கு உழல்வீர் துணிவளர் கண்ணீராகி பரவனாச்சியாரு சாமி, இந்த ராத்திரி இங்கேயா இங்கேயும் ரெண்டு தரம் போயிட்டு வந்துச்சிய, நான் இசையலன்னா என்ன ஆகிறது, உண்மை வந்து மூணாவது தரம் வர சொல்லுவோம் தாழ் சுந்தர் இங்கோடு அங்கு உயலுகிற தன்மை இறைவனுக்கு நம்ம நோக்கி வந்துகிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு ஆன்மா வீட்டு வாசலையும் வந்து கதை தட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப அபிஷேக பாண்டியனுடைய முறை அதனால வந்து அந்த கரும்பை கொடுத்த உடனே அந்த யானை என்ன பண்ணுச்சு, கல்லான மறுபடியும் போகல, அப்படியே கொஞ்சம் நீட்டி பாண்டியனுடைய மாதிரியர்களுடைய முற்று மாலையை வாங்கி பிடிங்கிடுச்சு. சும்மா இருப்பானா அடிக்க போறான், உடுத்து பார்த்தாரு அப்படியே அடி எடுத்து வைக்க முடியாதுன்னு அப்படி சித்தரம் போல இருந்தாங்க. தப்புன்னு வாயில போட்டு முடிச்சு கல்லானாய் போடுச்சு. என்ன அற்புதம், அப்பதான் நீ வந்து சிவபெருமான் தான் என்று உணர்கிறான் சாமி. உடனே மன மகிழ்ச்சியோடு அந்த யானை வந்து மீண்டும் அந்த ஆரத்தை தர வாங்கி பெருமானுக்கு கொடுக்கிறார். உட்காட்டான் சாமி மன்னிச்சுக்கிடணும், உனக்கு என்ன வேணும், குறை ஒரே குறை குழந்தை இல்லை, அந்த குறையை நீக்கிறேன் சித்த. அத அப்ப சொல்றான் பெரியதினும் அந்த உயர்ந்த மகா வாக்கியங்களை எல்லாம் தமிழ்ல என்னை நன்றாக படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு, புரியாததெல்லாம் எல்லாருக்கும் புரியும்படியா கொண்டு வரணும், இசையோட கொண்டு வரணும், இயல்போட கொண்டு வரணும், இரத்த ஓட்டத்துல கலக்க வச்சுடணும், வாழ்க்கையோட கொண்டு வரணும். சாமி பார்த்துதான் ஞான சம்பந்தாரிகளை எல்லாம் அனுப்பிக்கிறார். அந்த கருத்து சொல்றாரு
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: குடியதான வீரவேள்வி தன்னுடைய உடலையும் உயிரையும் பணயம் வைத்து செய்த வீரவேள்வியை இறைவனை மகிழ்விப்பதற்காக சூரபத்மாதி அசுரர்கள் செய்தார்கள். இறைவனும் மகிழ்ந்தார், சூரபத்மனை எழுப்பினார், வேண்டிய வரங்களை கொடுத்தார். அளவற்ற வரபலங்களை கொண்ட சூரபத்மன் உலகங்கள் நடுங்கும்படியாக வருகிறான். அவனை பார்த்த உடனேயே சுக்கராச்சாரியார் அவரும் உபதேசிக்கிறார், என்ன என்ன செய்ய வேண்டும் என்று. அசுரர்கள் எல்லாம் தேவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். தன்னுடைய பெரிய சைன்யத்தோடு கிளம்புகிறான். முதல்ல வடக்கே சென்றான். வடக்கே இருப்பது குபேரனுடைய நகரம். வடக்கு திக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் அழகாபுரியிலே குபேரன். அங்கே போனா அவன் பார்த்தான் இவனை எதிர்கொள்வது கஷ்டம் என்று வந்து வணங்குகிறான். ஒன்றும் செய்ய வேண்டாம், உனக்கு வேண்டப்பட்ட செல்வத்தை கொடுக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடியுமே கொள்ளையடித்தார்களாம். இந்த செல்வத்தையும் வாங்கி கொண்டான், கொள்ளையும் அடித்தார்கள். பிறகு தென்திசை ஈசானவேதிக்கு செல்லுகிறான். சிவனைப் போலவே இருக்கின்ற காரணத்தினாலே ஈசானனை விடுத்தான். கிழக்கு திக்கு செல்லுகிறான். கிழக்கு திக்கிலே இந்திரன் இவன் வருவதை கண்டுவிட்டு ஓடிவிட்டான். அடுத்தது தென்கிழக்காக இருக்கக்கூடிய அக்னி உலகத்திற்கு செல்லுகிறான். அக்னியும் இவனும் மிக கொடூரமான யுத்தத்தை செய்கிறார்கள். அப்பொழுது யுத்தத்தை செய்யும் பொழுது தாரகாசனோடு சண்டையிடுகிறார் அக்னி பகவான். ஆனால் உலகத்தையே அழிக்கும்படியாக இறைவனுடைய அஸ்திரத்தை எடுத்தவுடனே, சிவாஸ்திரத்தை தாரகாசுரன் எடுத்தவுடனே அக்னி நினைக்கிறான் வரபலமும் மிகச்சிறந்த தபோபலமும் உடையவர்கள், இவர்களை நாம் எதிர்க்க கூடாது என்று வந்து வணங்கி நிற்கிறார். உடனே அடுத்த திக்கான தெற்குக்கு செல்லுகிறார்கள். அங்கே அது யமனுடைய திக்கு. யமனும் இவனுடைய ஆற்றலுக்கு அடிபணிந்து செல்வத்தை கொடுத்து அனுப்புகிறான். பிறகு அவர்கள் தென்மேற்குக்கு செல்லுகிறார்கள். அங்கே நிருதி என்று சொல்லும்படியாக அவன் வருகிறான். இந்த பாரு, நானும் உங்களுடைய குலத்தவன், இங்கே இந்த திசையை காவல் காக்கக்கூடியவனாக இருக்கிறேன், அவ்வளவுதான், ஆதலினாலே என்னை விட்டுவிடு என்கிறான். பிறகு வருணனுடைய உலகத்திற்கு செல்லுகிறான். அங்கே இருக்கக்கூடிய செல்வத்தையும் அடைகிறார்கள். வாயுனுடைய உலகத்திற்கு, வடமேற்காக இருக்கக்கூடிய உலகத்திற்கு செல்லுகிறார்கள். அங்கே அவனுடைய செல்வத்தையும் சூறையாடுகின்றார்கள். நாகலோகத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அமிர்தத்தை அவன் உண்டு மிக கழித்தவனாக மேலே இருக்கக்கூடிய உலகங்களுக்கெல்லாம் செல்லுகிறான். இந்திரபுரிய எல்லாம் அடித்து கொளுத்துகிறான். பிரம்மாவினுடைய பிரம்மலோகத்துக்கும் செல்லுகிறான். அங்கே பிரம்மலோகத்துக்கு செல்லும் பொழுது பிரம்மா வந்து, நான் உன்னுடைய பாட்டன் முறையாக வேண்டும், காசியவர் என்னுடைய மகன், ஆக நீ, உனக்கு நான் தாத்தா, உன்னிடத்திலே வணிந்தேன் என்று சொல்லும்படியாக சொன்ன உடனே, என்னுடைய தாத்தா முறையாகின்ற, பாட்டன் முறையாகின்ற காரணத்தினாலே உனக்கு ஒரு வேலை கொடுத்தோம், வேற எந்த வேலையும் கிடையாது, வந்து என்னிடத்திலே பஞ்சாங்க படிக்க வேண்டும் என்று சொல்லும்படியாக சொல்லி அனுப்புகிறான். அங்கே இருந்து பார்க்கடலுக்கு வருகிறான். இந்த சைன்யங்கள் வருவதைக் கண்டு மிகவும் பயந்தவர்களாக ஸ்ரீதேவியும் பூதேவியும் எம்பெருமானை தழுவிக்கொண்டு, இறைவா இப்படி வருகிறார்களே என்று சொல்ல கோபத்தோடு திருமால் வந்து எதிர்க்கிறார். அவரை தாரகாசுரன் எதிர்க்கிறார். இரண்டு பேருக்கு மிக கொடுமையான யுத்தம் நடக்கிறது. தன்னுடைய சக்கராயுதத்தை அங்கே வீசக்கூடிய சமயத்தில் தாரகாசுரனுடைய மார்பிலே அது பதக்கமாக வந்து விழுகிறது. எந்த அஸ்திரங்களும் ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற காரணத்தினாலே திருமாலும் கூட அவர்களுக்கு அஞ்சு நடுங்கி, வரங்களை எல்லாம் கொடுத்தேன், என்னை விட்டுவிடு என்று சொல்லும்படியாக அடிபணிகிறார். அந்த திருமாலிடத்திலிருந்து வேண்டப்பட்ட வரபலங்களை பெற்றவனாக வருகிறார்கள் தாரகாசுரன் முதலிய அத்துணை அசுரர்களும். மேலே ஒரு உலகமும் மீதமில்லாதபடியாக எல்லா உலகங்களையும் தன்னுடைய சைன்யத்தின் மூலமாக அடிபணிந்து எல்லாவற்றையும் கொள்ளையடித்துக் கொண்டு மீண்டும் கைலாசத்திற்கு, எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடிய கைலையங்கிரிக்கு வருகின்றான். அங்கே வந்தவுடனேயே அந்த கைலையங்கிரியிலே வாயில் காப்போராக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானை வந்து வணங்கி நிற்கிறான். நீ எதற்கு இங்கே வந்த, உனக்கு அப்பொழுதே வரவணங்களை இறைவன் கொடுத்து விடவில்லையா, இப்பொழுது வந்திருக்கக்கூடிய காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது, நான் ஆட்சியை தொடங்க வேண்டும், தொடங்குவதற்காக நான் முதன் முதலாக அவரிடத்திலே வந்து ஆசி பெறுவதற்காக வந்திருக்கிறேன், அவருடைய அருள் இல்லாமல் என்னுடைய ஆட்சி இல்லையே என்று சொல்லுகிறான். அரசியல்வாதிகள்லாம் அப்படித்தான். இந்த போர் எடுப்புல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் தெரியும், எடுத்த உடனே அவன் செல்வத்துக்கு தான் குறிவித்திருக்கிறான். இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயம் அப்படித்தான் இருக்கும். எப்பொழுதுமே எங்கே பணம் வரும் என்று சொல்லித்தான் முதல்ல ஒரு புதிதாக ஆட்சியை பிடிக்கக்கூடியவர்கள் எங்கே பணம் கிடைக்குமோ அதுக்கு தான் குறிவைப்பார்கள். முதல் விஷயம். அடுத்தது அவன் அழிவே இல்லாதபடியாக இருக்கும்படியாக எப்படி நாகலோகத்துக்கு சென்றானோ அதே போல எல்லாவற்றையும் வென்றி வந்தவர்கள் தான் என்றைக்கும் நிலைத்திருக்கும்படியான ஒரு காரியத்தை செய்வார்கள். அடுத்தது நீங்க பார்த்திருக்கலாம், இவர் தான் என்னை எல்லாம் வாழ வைக்கக்கூடிய தெய்வம் அப்படி இப்படின்னு சொல்லி யாராவது ஒரு பெரிய ஆளா, யாருக்கு மக்களுடைய பலம் இருக்கிறதோ, யாருக்கு மக்களுடைய மதிப்பு மரியாதை இருக்கிறதோ, அவரிடத்துல போய் வணங்கி என்னுடைய ஆட்சியை தொடங்க போகிறேன், ஆட்சி தொடங்குவதற்கு முன்னாடி சொல்லிவிடுவார்கள், அவ்வளவுதான். இங்க ஆட்சியை தொடங்குவதற்காக இறைவனிடத்திலே செல்லுகிறான். நந்தியம் பெருமாறு இறைவனிடத்துல கேட்டார் உள்ளே வரவிடுவதா என்று. வரச்சல் என்ற உடனே இங்கே செல்லுகின்றாராம். இத ஸ்காந்தமானது மிகச்சிறப்பாக சொல்லும். எந்த அட்ட ஐஸ்வர்யங்களையும் எந்த எம்பெருமான் கொண்டிருக்கிறானோ, எவன் மகாதேவனாக சர்வேஸ்வரனாக இருக்கின்றானோ, இவன் திரியம்பகன் என்று சொல்லும்படியாக நெற்றிக்கண்ணனாக இருக்கின்றான், மூன்று கண்களை உடையவனாக இருக்கின்றானோ, சத்தியம் ஞானம் அனந்தம் என்று சொல்லக்கூடிய உருவமாக ஞானானந்தமயனாக சத்தியஸ்வரூபனாக எவன் இருக்கின்றானோ, அந்த சத்திய ஞானம் அனந்தம் என்று சொல்லக்கூடியது தன்னுடைய சுரூபமாக கொண்டிருக்கவனும், மோட்சத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவன், ருதம் என்று சொல்லும், ருதகம் சத்தியம் பரம் பிரம்மம் என்று சொல்லும்படியாக, ருதம் சத்தியம் பரபிரம்மம் என்று இருக்கக்கூடிய பரமபுருஷன் நீலகண்டனாக எவன் இருக்கிறான், மிகச்சிறந்த சிவந்த மேனியனாக எவன் இருக்கிறானோ, இந்திரிய நிகரம் எவன் செய்திருக்கின்றானோ, யதாவாசோ நிவர்த்தந்தே பிராப்திய மனசா சகா என்று எவனை, எந்த ஒரு பரம்பொருளை இந்த மனமும் வாக்கும் எட்ட முடியாதபடியாக இருக்கிறதோ, எந்த வேதங்கள் எல்லாம் அறிய மாட்டாமல் வேத வேதாந்தங்கள் எல்லாம் அவனுடைய திருவடி தாமரைகளிலே வணங்கி கொண்டிருக்கிறதோ, அப்பேற்பட்ட திருவடி தாமரைகளை கொண்டிருக்கக்கூடியவன், நடராஜனாக இருக்கக்கூடியவன், எல்லாராலும் சாபரங்கள் சத்திரசாபரங்களாலே விசிறப்பட்டு அவர்களாலே போற்றி துதிக்கப்பட்டிருக்கக்கூடியவன், சிவ சாம்ரூபியம் பெற்றிருக்கக்கூடிய பல முக்தர்களும் சித்தர்களும் இருக்கக்கூடிய கைலங்கிரிசியிலே வாசம் செய்யக்கூடியவன், பல கண நாதர்களினாலே வணங்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவன், முனிஸ்ரேஷ்டர்கள் பக்த சிரேஷ்டர்கள் சித்தர்கள் எல்லாம் யோகிகள் எல்லாம் அங்கே இறைவனை எப்பொழுது பார்த்தாலும் அனந்த காலமும் துதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே இருக்கின்ற அவனை பரமேஸ்வரனை பார்க்கின்றான். இவ்வளவு சொல்லுகின்றது. எங்க பார்த்தாலும் சிவபெருமானுடைய ஸ்தோத்திரம் ஏராளமாக வரும் இந்த ஸ்காந்தத்திலே. இவனுடைய சூரபத்மனுடைய ஸ்தோத்திரம் மிகச்சிறப்பானதாக இருக்கும். எவன் ஒருவன் பஞ்சகிருத்தியங்களுக்கும் காரணமாக இருக்கின்றானோ, எவன் ஒருவன் படைத்து காத்து அழிக்கக்கூடிய செயல்களை செய்கின்றானோ, அப்பேற்பட்ட சர்வேஸ்வரனே உனக்கு நமஸ்காரம். எவன் பக்தவசலனாக இருக்கின்றானோ, எவன் உலகங்களுக்கெல்லாம் நாதனாக இருக்கின்றானோ, எவன் உலகமே வடிவமாக இருக்கின்றானோ, இவன் மங்களஸ்வரூபியாக இருக்கின்றானோ, எவன் எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு அளிக்கின்றானோ, இவன் அகோர ரூபான் கோர கோரதரேபியகா என்று சொல்லும்படியாக பயங்கர வடிவத்தையும் அழகிய வடிவத்தையும் கொண்டவனாக இவன் இருக்கின்றானோ, இவன் சாந்தமே வடிவானவனாக இருக்கின்றானோ, அப்பேற்பட்ட சங்கரனே, சம்புவே, ஜடாதாரியே, உமாபதியே, உன்னை நான் வணங்குகிறேன் என்று சொல்லும்படியாக. இதுல ஒரு சிறப்பான இன்னொரு விஷயம் உண்டு. முருகப்பெருமானை புத்திரனாக கொண்டிருக்கக்கூடியவனை வணங்குகிறேன் ஒரு வார்த்தை வரும். ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை எது என்ன? இவன் வந்து வணங்கி ஆட்சி தொடங்கின பிறகுதான் முருகப்பெருமானுடைய அவதாரம் நடக்கிறது. இங்கே அதுவும் இதை நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான். கங்கையை ஜடாதாரியாக கொண்டிருக்கக்கூடியவன், சந்திரனை அணிந்திருக்கக்கூடியவன், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன், ஸ்பட்டிக நிறத்திலே இருக்கக்கூடியவன், பரபிரம்மமாக இருக்கக்கூடியவன், உங்களுக்கு எங்களுக்கு நமஸ்காரம், அனந்த கோடி நமஸ்காரம் என்று வணங்குகின்றார்களாம். இதையெல்லாம் இறைவன் இந்த சிவபெருமானை பத்தி திருப்போல் அவ்வளவு அழகா சொல்லுவார்.
3: கரிபுரா கமாரி திரிபுரா.

கீதன் இவ்வளவு தூரம் அந்த விராலிமலை திருப்புகள்ல பாடுகிறார். கரி புராரி காமாரி, முப்புறங்களை அழித்தவன், மன்மதனை அழித்தவன், கரி புராரி காமாரி திரு புராரி தீயாடி. அவனை கர உதாசனாச்சாரி என்று, உதாசனன்னு சொன்னா அக்னி அர்த்தம், கரத்திலே அக்னியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன். வேணுமனம் அதாவது திருநெல்வேலியில மூங்கிலே தோன்றியவன். அப்படி அவன் எல்லாமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை, சிவபெருமானை, இது ஒரு பாடல் அல்ல, திருப்புகழல்ல, எத்தனையோ பாடல்கள் சொல்லுவார். இந்த ஸ்காந்தத்தில் இருக்கக்கூடிய பல கருத்துக்கள் இந்த இடத்துல வரும். அது மாதிரி அந்த இறைவனை சிவபெருமானை ஸ்தோத்திரம் செய்கின்றார்களாம். செய்த உடனேயே அவரும் நீ அங்கெங்கே இருந்து ஆட்சி செய்து நல்லபடியாக செய்துவா என்று சொல்லி அவனுக்கு ஆசி வழங்கி அனுப்புகிறார். சூரபத்மன் மிகச்சிறப்பாக இறைவனிடத்திலே ஆசி பெற்றவனாக வருகிறான். வரக்கூடிய சமயத்தில் அவனை அசுரேந்திரன் முதலிய அந்த அசுரர்களுக்கெல்லாம் அதிபதியான அசுரேந்திரன் முதலியவர்கள் எல்லாம் அவனை வரவழைக்கிறார்கள். வரவழைத்த உடனேயே அவனிடத்துல கேட்கிறான், அசுரேந்திரன் தானே பாட்டன் இடத்துல கேட்கிறான், எப்படி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, இல்லை, இந்த தேவர்களாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அடிபணிய செய்ய வேண்டும், நம்முடைய குலமானது மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்படியாக அசுரேந்திரன் சொல்ல, சரி என்று எல்லா தேவர்களையும் பார்க்க வேண்டும் என்று எல்லா அண்டங்களுக்கும் 1008 அண்டங்களுக்கும் இந்திரஞான தேரிலே செல்லுகின்றானா. அங்கெங்கே பார்க்கிறான், ஒரு இடத்துல போகும் பொழுது பார்த்தா சிவபெருமானாக இருக்கிறார்கள். ஒரு சிவபெருமான் இல்ல, ரெண்டு சிவபெருமான் கிடையாது, கோடிக்கணக்கான சிவபெருமான். நடுங்கி போயிட்டான் சிவபெருமான், என்னது இது, சிவபெருமானை ஒரே ஒரு சிவபெருமானை கைலையங்கிரியிலே பார்த்திருக்கிறேன், அவன் ஒருத்தன் தானே இருக்க முடியும், இத்தனை பேர் இருக்க முடியுமா, இத்தனை சிவபெருமான் இருக்க முடியுமா என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது வந்து சொல்லுகிறார்கள் சூரபத்மனிடத்திலே வந்து பிரம்மா சொல்லுகிறாராம், அப்படி கிடையாது, இவர்களுக்கு பேர் ருத்ரர்கள், ஏகாதச ருத்ரர்கள் என்று ருத்ர புவனத்திலே இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் என்று சொல்லும் பொழுது, ஆஹா அப்படியா, இவர்கள் எப்படி வந்தார்கள் என்று கேட்கின்றான். அதுக்கு மிகச்சிறப்பான ஒரு காரணத்தை சொல்லுகிறார். ஒரு கல்பகாலத்துல பிரம்மா என்ன பண்ணாராம், தன்னுடைய செருக்கினாலே நான் தான் எல்லாவற்றையும் படைக்கக்கூடியவன் என்று நினைத்து நானே பரபிரம்மம் என்று தன்னுடைய அகங்காரத்தினாலே தருக்குற்று நின்றார். நின்ற உடனேயே சிவபெருமானை மறந்தார், அந்த ஆணவத்தினாலே சிவனை மணந்தார், வளர்ச்சி தடைப்பட்டது, வேதம் மறந்து விட்டது, எல்லா இடத்திலேயும் படைப்பு தொழில் நின்று விட்டது. நினைத்து வருந்தி கதறி கண்ணீர் விடுகின்றானாம் பிரம்மர், இப்படி நான் தவறு செய்தேனே என்று சொல்லி இறைவனை நினைத்து தவம் புரிகிறார். புரிந்த உடனே அவருடைய கனவிலே தோன்றியவராக, கவலைப்பட மாட்டான், நீ தவறு செய்தாய், உனக்கு உதவுவதற்காக என்னைப் போலவே என்னுடைய மனத்திலே இருந்து தோன்றியிருக்கக்கூடிய ருத்ரர்களை அனுப்புவோம் என்று சொல்லி 11 ருத்ரர்களை தன்னுடைய நெற்றியிலே இருந்து அப்படி வெளிப்பட்டு அனுப்புகிறார். அவர்கள் பிரம்மனுடைய நெற்றியிலே இருந்து தோன்றுகின்றார்களாம். அப்பொழுது கேட்கின்றார்கள், பிரம்மா கேட்கிறார், என்னுடைய நெற்றியிலே ஏன் தோன்றினீர்கள் என்று சொல்லும் பொழுது, படைப்பு தொழிலை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியது இறைவனுடைய கட்டளை, ஆதலினாலே உன்னுடைய நெற்றியிலே இருந்து தோன்றினோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, சிருஷ்டி தொழிலை செய்யுங்கள் என்று சொன்ன உடனே அவ்வளவுதான், கணமாத்திரத்திலே தன்னை போலவே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ருத்ரர்களை, ருத்ர கணங்களை படைத்து விடுகிறார்கள். பிரம்மா நடுங்கி போயிட்டார், நிறுத்துங்கள் நிறுத்துங்கள்னா, ஏன் இவ்வளவு, எங்க பார்த்தாலும் ருத்ர கணங்கள் இருந்தா உலகம் இந்த பிரபஞ்சம் தாங்காது. இவர்களுக்கு தெரிந்தது நல்ல விஷயம், நல்ல விஷயத்தான் பண்ண முடியும். இப்ப நம்ம பண்ணா எப்படி இருக்கும், இப்ப நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம்னா நம்ம தகுதிக்கு தகுந்தபடிதான் செய்ய முடியும், அவர்களுக்கு தெரியாது. பெரிய இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க பெரிய கோடீஸ்வரர் இருப்பார், அவரிடத்துல போய் கேட்டா அவருக்கு வந்து சின்ன அந்த 5 ரூபா 10 ரூபா விவகாரமே தெரியாது, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் 100,000 கோடியில தான் பேசிட்டு இருப்பார். அதே போலத்தான் மிகச்சிறந்த தன்மையில இருக்கக்கூடிய ருத்ர கணங்கள் எல்லாம் அவர்கள் படைக்கும் பொழுது பிரம்மா மாதிரி படைக்க முடியுமா, அவர்கள் கோடீஸ்வரர் மாதிரி, அந்த ஏகாதச ருத்ரர்களும் கூட தங்களைப் போலவே படைத்தார்கள். பிரம்மா அவர் மாதிரி தான் படைக்க முடியும், நம்ம போல இருக்கிறவங்கள தான் படைக்க முடியும், ஆனா ருத்ர கணங்கள் எல்லாம் அவர்களைப் போலே படைத்து விட்டார்களாம். படைத்த உடனேயே நிறுத்துகின்றார். அந்த ஏகாதச ருத்ரர்களும் ஒவ்வொரு கோடி ருத்ரர்களை படைத்தார்களாம், அதாவது 11 கோடி ருத்ரர்கள், அவர்கள் வரபலங்களினாலே தேவ சைன்யத்தோடு 33 கோடி தேவர்கள் என்று அட்டவசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், அஸ்வினி தேவர்கள் 2 பேர்னு இப்படி 33 தலைவர்கள், அந்த 33 தலைவர்களுக்கும் 1 கோடி சைன்யம், இப்படி ஏகாதச ருத்ரர்களுக்கு இத்தர் ஏகாதச ருத்ரமாக அந்த கோடி சைன்யம், 11 கோடி சைன்யமானது இருந்தது. சிவ சாரூபியம் இதுவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். சொன்ன உடனே அப்படியா என்று வணங்கி செல்லுகின்றானாம். எல்லா இடத்திலையும் பார்க்கிறான். பார்த்த உடனேயே அவனுக்கு
தான் ஆட்சி செய்வதற்கு ஒரு நல்ல நகர் வேண்டும் என்று சொன்ன உடனே தேவதச்சன் வந்து நின்றானா, அவன் நின்ற உடனே தென்கடலிலே வீரமகேந்திரபுரம் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த நகரத்தை அவன் ஏற்படுத்துகின்றான். அது மட்டும் கிடையாது, அதுக்கு பாதுகாப்பாக எட்டு திசைகளிலேயும் ஹேமபுரம், இமயபுரம், லங்கா, நீலபுரம், ஸ்வேதபுரம் என்று சொல்லும்படியாக எட்டு விதமான புறங்களை, எட்டு விதமான தீவுகளை அமைத்து அங்கேயும் குடியேற்றுகின்றான், அசுரர்களை எல்லாம் குடியேற்றுகின்றான். அதே போல வடகடலிலே ஆசுரம் என்று சொல்லும்படியான ஒரு நகரத்தை வடகடலிலே ஏற்படுத்துகின்றான். அதே போல ஹேமகூட மலைக்கு அருகிலே மாயமாபுரம் என்று சொல்லும்படியாக மாயமாபுரி என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை ஏற்படுத்துகின்றான். வீரமகேந்திரபுரத்திலே சூரபத்மன் ஆட்சி செய்வதற்கு செல்லுகின்றான். ஆசுர நகரத்துக்கு சிங்கமுகன் செல்லுகின்றான். மாயாபுரிக்கு தாரகாசுரன் செல்லுகின்றான். இதெல்லாம் நம்ம பழைய கதையே வியாழ பகவான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை நம்ம முருகப்பெருமானுக்கு அவர் சொல்லுவதைத்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல நாளிலே குடிபுகுந்தானா பட்டாபிஷேகம் செய்து கொள்ளுகின்றான். எல்லோரும் அவனுக்கு வணங்கி வாழ்த்து சொல்லுகின்றவர்களாக இருக்கின்றார்களாம். அந்த சூரபத்மனுடைய அந்த அத்தனை பேர் சொன்ன உடனே, அசுரர்கள் சொன்ன உடனேயே காளாஞ்சியை தேவராஜனாகிய இந்திரன் பிடித்துக் கொண்டு வருகின்றான். அதே போல அவனுக்கு சாமரம், சத்ர சாமரங்களுக்காக வாயு சாமரம் வீசிக் கொண்டு வருகின்றான். அவனுக்கு தாம்பூலம் அடைப்பை பையை குபேரனானவன் பிடித்துக் கொண்டு வருகின்றான். அவன் பாட்டான் அசுரேந்திரன், அவன் பார்த்தான் இதுக்கு முன்புன்னு உடைவாளை பிடித்துக் கொண்டு வருகின்றான். என்ன பக்கத்திலே கத்தி வச்சுட்டு வேற யார்ட்டையும் தேவர்கள்ட்ட கொடுத்துடக்கூடாது, நம்பிக்கையான இடத்துல கொடுக்க வேண்டும் இல்லையா. அவனுடைய பட்டத்து கத்தியை, பட்டா கத்தி இல்ல பட்டத்து கத்தியை அவனிடத்திலே கொடுத்து இருக்கின்றான். அசுரேந்திரன் இடத்திலே சந்திர சூரியர்கள் எல்லாம் குடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வருணன் முதலிய அத்தனை பேரும் ஆலவட்டம் வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். இசை பாடுகின்றார்கள் சித்தர்கள், திந்தர்கள், கிம்புரோடர்கள் என்று சொல்லும்படியாக எல்லாரும் நின்று கொண்டிருக்கின்றார்களாம். பிரம்மா முதலிய தேவகுரு, அசுரகுருவார சுக்கராச்சாரியார் எல்லாரும் ஆசி கூறி எப்பொழுது பார்த்தாலும் அட்சதை தூவி கொண்டிருக்கின்றார்களாம். அப்படியாக பட்டாபிஷேகம் செய்து கொண்டிருக்கின்றான். பட்டாபிஷேகம் செய்து கொண்டது மட்டும் கிடையாது, அவன் என்ன செய்தான், இந்த அதிகாரம் வந்துட்டா என்னைக்குமே பணம்ங்கிறது ஒண்ணு, பணம் இருந்தா மட்டும் போதாது, அதிகாரம்ங்கிறது அடுத்தது உண்டு. அதைத்தான் மாயை சொன்னாள். அந்த அதிகாரம் வந்த உடனேயே அந்த அகங்காரத்தினாலே எல்லா தேவதைகளையும் அங்கே அழைத்தானான். உடனே பார்த்தான், ஒவ்வொருத்தரா கேட்கிறான், நீ யார் யார் யார் என்று அவரிடத்துல கேட்டு அவர்களுக்கெல்லாம் ஒரு வேலை கொடுக்கிறான் என்றான். இதை ரொம்ப அழகா வாரியார் சுவாமிகள் அவருடைய குரல்ல கேட்கணும், அவ்வளவு அழகா சொல்லுவார். இது அருணகிரிநாதர் பாடும் பொழுது நெறி தவறி அலறி மதி மகபதி என்று சொல்லும்படியாக எல்லாரும் இவனிடத்துல சூரன் அருசி அரசுரிமை செய்ய இவர்களெல்லாம் நடுங்கி கொண்டு அங்கே ஏவல் செய்கின்றார்களாம். திருமால் எப்பொழுது பார்த்தாலும் அவனுக்கு வரம் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். பிரம்மா எப்பொழுது பார்த்தாலும் அவனிடத்திலே பஞ்சாங்கம் அவன் சொன்ன பொழுது வந்து பஞ்சாங்கம் வாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். சூரியனோ எப்பொழுதும் அந்த இடத்திலே சுடக்கூடாது, தன்மையான கிரணங்களை கொடுக்க வேண்டும். சந்திரன் எல்லோருக்கும் காமத்தை தூண்டக்கூடியவனாக இருக்க வேண்டும். அக்னியோ சின்ன குழந்தைகள் அல்லது மிருகங்கள் கை வைத்தாலும் கூட, மிருகங்கள் அதிலே பட்டாலும் கூட சுடக்கூடாது, அவனுடைய தன்மை மாறி இருக்க வேண்டும். வருணனோ எப்பொழுது பார்த்தாலும் தூசி வராதபடியாக அந்த நகரத்தை சுற்றியும் அவன் பன்னீர் தெளித்துக் கொண்டிருக்க வேண்டும். யமனானவன் யாரையும் யாருடைய உயிரையும் பறிக்க கூடாது. வாயுவானவன் அந்த தூசியை நீக்கியவனாக அவன் பெருக்கக்கூடிய தொழிலை செய்ய வேண்டும். இப்படி எல்லாம் எல்லாருக்கும் அந்த இடத்துல வேலை கொடுக்கின்றார்களாம். நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தேவதச்சனுடைய மகளாக இருக்கக்கூடிய பதும கோமலை என்று சொல்லக்கூடியவளை இங்கே சூரபத்மனானவன் மனம் செய்து கொள்கின்றான். யமனுடைய மகளாகின்ற விபூதை என்று சொல்லக்கூடியவளை சிம்மபக்தரனான சிங்கமுகன் மனம் செய்து கொள்கின்றான். நிருத்தி முதலே பார்த்தோம், தெற்கு திக்கு அதிபதி யமன், தென்மேற்கு அதிபதி நிருத்தி. நிருத்தியினுடைய மகளாகின்ற சௌரியை தாரகாசுரன் மனம் செய்து கொண்டிருக்கின்றான். இப்படியாக எல்லாருக்கும் அவரவர்களுடைய இடத்திற்கு தகுந்தபடியாக, அவரவர்களுடைய தகுதிக்கு தகுந்தபடியாக அசுரர்களை எல்லாம் ஆட்சி பீடத்திலே அமர்த்தி தன்னுடைய பாதுகாவலாக அமர்த்தி, இதை தவிர பதுமகோமலையை தவிர எல்லாருமே பலவிதமான மனைவிமார்களை மணந்து கொண்டு தேவர்களை அடிபணிய வைத்து ஆட்சி செய்கின்றார்கள். இவர்களுடைய ஆட்சியை பத்தி சொல்லும் பொழுது, ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டானா சூரபத்மன் தேவராஜனாக, தேவேந்திரர்கள் முதற்கொண்டு தேவர்களெல்லாம் அழைத்தான். ஊனமுற்றோர் போல் இவ்வாறு அலைகின்ற காலத்தில், ரொம்ப அழகான வார்த்தை போடுறார் கச்சியப்பு முனிவர், ஊனமுற்றோர் போல் அலைகின்ற இவ்வாறு அலைகின்ற காலத்தில் ஒரு நாள் சூரன் வானகத்து தலைவனையும் அமரனையும் வருகா வருகனா வலித்து கூவி, எல்லாரையும் இந்திரன் முதற்கொண்டு தேவர்களை எல்லாம் கூப்பிட்டாங்க அப்படின்னா அத்தனை பேர் வந்து நிற்கின்றார்களா. தானவருக்கு தம்பியர் நீர், அவர் பணி நும் பணி என்றோ,
இந்த எங்களுக்கெல்லாம் நீங்கள் தம்பிமார்கள் மாதிரி இல்லையா, அதனால எங்களுடைய வேலைங்கிறது உங்களுடைய வேலை மாதிரி இல்லையா, தரங்க வேலை மீனனைத்தும் சூறை கொண்டு வைகளும் உய்த்துடுதிர் என விளம்பினானால் என்ன பண்ணணும், கடல்ல போய் மீனெல்லாம் பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலாம். நடுங்குகின்றார்கள் தேவர்கள் எல்லாம், உரைக்கும் வழியாது கேளா அணையரெல்லாம் உள் நடுங்கி உயங்கி வெழ்கி திரைக்கடலின் மின் தனக்கு தருகின்றான். இதற்கு இனி நான் செய்வதேதோ, விரைக்கமல தனிக்கடவுள் இப்படியும் நம் தலையில் விதித்தான் என்ன. அவங்களுக்கு அவன் சொல்றதை மறுக்க முடியாது, என் தலையில இப்படி பிரம்மா எழுதி வச்சிட்டாரே என்று சொல்லி அவர்கள் பொறுமி ஏங்குகின்றார்களாம். எவ்வளவோ பாடல்கள் இதுல கச்சியப்பரிவரை பற்றி சொல்லுகின்றார்கள். பழி வந்து நமக்கு சேர்ந்து விட்டது. வானகத்திலே மிகச்சிறந்த தேவர்களாக இருந்த நாம் இப்பொழுது மீன் பிடிக்கக்கூடியவர்களாக இங்கே வந்து வலையை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோமே, இது நம்முடைய தகுதிக்கு தருமா? சாக வேண்டும் என்றாலும் சாக முடியாது. ஏன், அமுதத்தை குடித்திருக்கின்றோம், சாகமும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்கின்றோமே, இந்த வேலை பாதகம் என்று பூவுலகத்திலே இருக்கின்ற மனிதர்கள் கூட சொல்லுகின்றார்கள் உயிர்க்குறை பாதகம் என்று. பூ உலகம் தன்னில் பொருந்துகின்ற மானுடரும் பாவம் என நூலில் பகர்கின்ற இத்தொழிலை எவர் புரிகின்றார்? எமக்கோ வந்து எய்துமதோ தேவ கதியின் நிறையன் சிறை புடைத்த அடேயப்பா, என்ன தேவர்கள் பா, தேவர்கள் எப்படி இருக்கிறோம் பார், மனிதர்கள் கூட இதை செய்ய மாட்டார்கள், அப்படிப்பட்ட தொழிலை நாம் செய்து கொண்டிருக்கின்றோமே என்று சொல்லும்படியாக, நாம் செய்திருக்கக்கூடிய வினை வசத்தினாலே இப்படி வந்தது என்று வேத நெறியை விளக்கினேன். மிக்குள்ள போத நெறியாம் அதற்கு புறம்பானேன், தீதுடைய வெஞ்சூரன் சிற்றத்தால் செப்புகின்ற வேதநெறி செய்வேன். இப்ப சூரபத்மன் என்ன சொல்றானோ அதுதான் வேதநெறி, என்ன வேதமோ அதெல்லாம் முடிந்துட்டது. இதுக்கு காரணம் என்ன, இந்த வாசகத்துக்கு காரணம் என்னன்னா, இந்திராதி தேவர்கள் எல்லாம் நாரணனிடத்திலே சென்று கேட்கின்றார்கள், நாங்கள் இப்படி கட்டப்படுகிறோமே, இதற்கு காரணம் என்ன, அவனுடைய வரபலம் தான், அது மட்டுமா, தப்போபலம் தானா, வீர வேள்விதானா என்று கேட்கும் பொழுது கிடையாது. நாமெல்லாம் ஒரு தவறு செய்தோம். என்ன தவறு, தக்ஷன் இறைவனை நிந்தித்து இறைவனை விலக்கி செய்திருக்கக்கூடிய அந்த யாகத்திலே நாம் கலந்து கொண்டு அவிர்வாகத்தையும் உண்டோம், உண்ட காரணத்தினாலே தண்டிக்கப்பட்டோம். ஆனால் அது மட்டும் போராது, ஏன்னா சிவநிந்தனை என்கின்ற குற்றமானது மிக கொடிய குற்றம், அந்த குற்றத்தை செய்திருக்கின்ற காரணத்தினாலே இறைவனுடைய தண்டனை இப்படி நமக்கு கிடைத்திருக்கின்றது என்று அவர்கள் நாராயணன் சொன்னாராம். அதைத்தான் இப்ப தேவர்கள் சொல்லுகின்றார்கள். தேனுலாவும் தாரும் திரு நிழற்கு இன்பமுறும் வானவர்கள் என்றே மதிக்கும் தகைமையினோம். அங்கே கற்பக தரு இருக்கிறது, சுராபானம் சோமபானம் எல்லாம் இருந்து கொண்டு தேவ அறம்பெயர்களோடு நாம் இருந்து கொண்டிருந்தோம் ஆனந்தமாக. இப்பொழுது தேவர்கள் என்று அத தேஜஸ் உடையவர்கள் என்று சொல்லப்பட்ட நாம் ஈனமோடு மீன் சுமந்தே எல்லோர்களும் நகைக்கத்தானவர் முன் செல்வதிலும் சாதல் மிக நன்று நன்றே. இந்த தானவர்கள் அசுரர்களுக்கு முன்பாக மீன் சுமந்து செல்வதை விட இறக்கலாம், நாங்கள் இறந்து போகலாம். என்னைக்குமே ஒருத்தனுக்கு வந்து செல்வம் இருந்து பதவி இருந்து கீழே இறங்கிட்டா ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. இதை நம்ம வாழ்க்கையிலே பரவையில பார்க்கிறோம், இந்த அரசியல்ல ரொம்ப சகஜமா இருக்குது எல்லாம். அரசியல் அரசாங்கத்துல ஒரு பதவியில இருந்து அவ்வளவு அதிகாரம் இல்லாத இன்னொரு பதவிக்கு மாற்றினாலே போதும், அவ்வளவுதான், மதிப்பு இருக்காது. அவனுக்கு பதவிதான் மதிப்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு பெரிய இடி விழுந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம். ஆக இங்க தேவர்கள் என்று மதித்து கொண்டிருந்த இவர்கள் இப்பொழுது மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி மீன் பிடித்துக் கொண்டு தன்னுடைய தலைவிதியை நொந்து கொண்டு பணி ஏவல் செய்து கொண்டிருக்கிறார்களாம். நம்ம யோசித்து பார்க்கணும், இது இறைவனாலே தேவர்களாக்கப்பட்டு தேஜஸ் உடையவர்களாக வானுலகத்திலே இருக்கக்கூடியவர்கள், ஸ்வர்கலோகத்திலே இருக்கக்கூடியவர்கள், அந்த பதவி அந்த தன்மை எல்லாம் போனது. வான் சுமந்த மீனவர்கள் மீன் சுமந்து கொண்டிருந்தார்கள், வானிருந்த மேல் வானவர்களெல்லாம் இன்றைக்கு மீன் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு சாஸ்வதமானதா? நம்ம முதலே பார்த்தோம், அனித்தமான உன் நாளும் இருப்பதாகவே என்று. அதே போலத்தான் நிலைய பொருளை உடலா கருதி நெடுநாள் பொழுதும் அவனே போய் நிறை போய் செவி

நம்ம நிலையான பொருள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது நிலையாத உடல் மட்டுமில்லை, இந்த செல்வம் சரி செல்வம் தான், செல்வம் செல்வம் செல்வம்னு போயிட்டே இருக்குமா? பதவியோ செல்வமோ எதுவுமே நிலையாத பொருள். இந்த நிலையா இன்னொரு பழனி திருப்புகள் சொல்லுவார், அதை வந்து ஒரு முறை நம்ம ஒரு நாள் முழுக்க பார்த்தோம். அருமையான பாடல், அதுல அவ்வளவு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கும். வெறும் அந்த திருப்புகளை மட்டும் சொல்லுகின்றேன், வேற ஒன்றும் கிடையாது. அந்த திருப்புகள்ல சொல்லும் பொழுது, தமரும் அமரும் மனையும் இனியதனமும் அரச

0: நம்ம வந்து தமர் நம்முடைய சுற்றத்தினர் இருக்கக்கூடிய வீடு செல்வங்கள் இதெல்லாம் பெரிய நமக்கு சாஸ்வதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எதுவும் கிடையாது.
1: தரு கண் மரணி மூடு கயிறு தடகை வளைய எறியாதே.
0: அவன் வந்து யமன் கொண்டு செல்லக்கூடிய சமயத்துல எது கூட வரும்?
1: எதுவும் கூட வராது.
0: எதுவும் சாஸ்வதமான பொருள் அல்ல. இந்த சரித்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். தேவர்களுக்கே அப்படின்னா நமக்கு எப்படி இருக்க வேண்டும்? நம்ம யோசிக்க மறந்து விடுகின்றோம். அதான் முக்கியமான விஷயம். தேவர்கள் இங்க புராணங்கள் படிக்கும் பொழுது நமக்கு இதுதான் தலையில ஏற வேண்டும், நம்முடைய புத்திக்கு உரைக்க வேண்டும். என்ன, தேவர்களாக இருந்தவர்களும் கூட, இந்திராதி சந்திராதி அவர்கள் தேவர்களும் கூட, தேவேந்திரனாக இருந்தாலும் அடிபணிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய செல்வம் போய், பதவி போய், அவர்களுடைய மரியாதை போய், அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்களே, அல்லல் பட்டிருக்கிறார்களே, இது நிலைத்ததா? நிலைத்தது அல்ல. எது நிலைத்தது? இந்திரன் பின்னாலே உணர்கின்றான். எது நிலைத்தது? இறைவன் ஒருவனே நினைத்தவனாக இருக்கின்றான்.

வாழ. அருமையான பாடல். நம்ம வந்து எதெல்லாம் சாஸ்வதம் நம்ம காப்பாற்றும் இல்லை நம்ம கூட வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோமோ, நம்முடைய படிப்பு, நம்முடைய உடல், நம்முடைய அழகு, நம்முடைய பணம், நம்முடைய பதவி, அதிகாரங்கள், சொத்து, உறவினர்கள், மனைவி, மக்கள், எதுவுமே வருவதில்லை, எதுவுமே வருவதில்லை. அந்த சமயத்துல அந்த மரலியோடு கந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவாதாயே. அந்த மர, இதுவும் திருப்புகள் தான், அந்த மரலியோடு உகந்த மனிதன் நாமதன்பன் இவன் என்று மொழிய வருவாயே. சிந்தை மகிழமலை மங்கை நகிலினைகள் சிந்து பய மகிழும் அகில் வீரா. திருச்செந்தூர்ல திருப்புகள், அருமையான திருப்புகள். அந்த சமயத்துல வந்து என்னை காப்பாத்த வேணும்டா அப்படின்னு கேட்கிறார். அதே போலத்தான் அப்ப என்ன இருக்கும், எதுவுமே இருப்பதில்லை, தனித்தவர்களாக இருக்கின்றோம், தனிமை நம்மை வாட்டும், யாருமே கிடையாது. உயிரை கொண்டு போகக்கூடிய சமயத்துல

0: போவ என்ன திருப்படப்பா.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் சிவாயனம். சைவம்.org-இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: சிவாய நம சிவாய நம சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம், அதிலே ருத்ர சம்ஹிதை, அதிலே பார்வதி கண்டம், அத்தியாயம் 34 முதல் 36 வரை. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, அதன்பின் வசிஷ்டர் அனரண்யன் என்னும் இக்ஷ்வாகு குல மன்னன் தன் பெண்மை பெண் பத்மை என்பவளை பிப்பிலாதருக்கு திருமணம் செய்து வைத்தது தர்மதேவதையின் இன்னருளால் பிப்பிலாதர் இளமையின் வனப்பும் நற்குணங்களும் பெற்றது. என்றுமே நிலைத்து நிற்கும் இளமை, குபேரனையும் இந்திரனையும் விஞ்சும் செல்வச் செழிப்பு, பக்தி, எண்வகை சித்திகள், அனைத்து ஜீவராசிகளிடமும் ஒருமைப்பாடு காணும் சமத்துவ புத்தி, மற்றும் தன் மனைவியான பத்மைக்கு என்றும் குன்றாத இளமை, சௌபாகியம், செல்வச் செழிப்பு, தன் கணவரோடு காதல் ஒருமைப்பட்டு 10 நற்செல்வங்களான புதல்வர்களை பெற்றது முதலிய கதைகளை கூறி மேலும் கூறுவாராயினார். மலைமன்னனே, நான் கூறும் நல்லுரைகளின் சாரத்தை நன்கு உணர்ந்து கொள். பின்பு பார்வதியை சிவபெருமானுக்கு திருமணம் செய்துவை. மேனையும் நீயும் உங்கள் மனதில் உள்ள தவறான எண்ணங்களை களைந்து எரியுங்கள். இன்று முதல் 7 நாட்கள் கழிந்ததும் பிறர்க்கரிய ஓர் இனிய நன்னாளில் நல் முகூர்த்தம் வரப்போகிறது. அப்பொழுது சந்திரன் ரிஷப நக்ஷத்திரத்தில் உச்சம் பெற்று தன் மகனான புதனுடனும் மனைவியான ரோஹிணி நட்சத்திரத்துடனும் சேர்ந்திருப்பான். அவ்வேளையில் சந்திரன் பலம் பெற்று தாராபலனும் நன்கு இருக்கும். மார்கழி மாதத்தில் அனைத்து தோஷங்களும் நீங்கிய சோமவாரமான திங்கட்கிழமையில் தீய கிரகங்களின் பார்வையின்றி அனைத்து சுபக்கிரகங்களும் லக்னத்தை பார்க்க உயர்ந்த மக்கட்பேறு நல்கும் 5 இடத்தையும், கணவருக்கு அனைத்து நலன்களையும் வாரி வழங்கும் 2 மற்றும் 9 இடங்களை குருவான பிரகஸ்பதி பார்க்க, அந்த நல் முகூர்த்தத்தில் நீ உன் மகளான பார்வதியை சிவரானுக்கு கன்னிகாதானம் செய்து பிறவி பயனை பெறுவாயாக. உன் மகளோ உலகநாயகி, மூலப்பிரகிருதி, அனைத்து செல்வங்கட்கும் இறைவியான ஈஸ்வரி. சிவபெருமானோ உலக நாயகன், சர்வேஸ்வரன், அனைத்துலகிற்கும் ஒப்பற்ற தந்தை. பலவாறாக திருவிளையாடல்கள் புரியும் சிவபெருமானை மனதிலே நினைந்த வண்ணம் இருக்கும் ஞான தபோதனரான வசிஷ்டர் இவ்வாறு கூறி மௌனமானார். வசிஷ்டர் கூறியதை கேட்டு அங்கிருந்த பணியாட்கள் மேனையாகி அனைவரோடும் வியப்பில் ஆழ்ந்த இமவான் மற்ற பர்வதங்களை பார்த்து கூறலானான். இமவான் கூறுகிறான், மலையரசே, மேரு பர்வதமே, சஹ்யமலையே, கந்தமாதனம், மந்திராசலம், மைனாகம், விந்தியம் ஆகிய மலையரசர்களே, நீங்கள் அனைவரும் நான் கூறுவதை சற்றே கேளுங்கள். இதுவரை வசிஷ்டர் கூறியதை கேட்டீர்கள். இப்பொழுது நான் என்ன செய்வது உச்சிதம் என்பதை சற்று ஆலோசிக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் உங்கள் மனதில் நன்கு சிந்தித்து நிச்சயித்து எது உச்சிதம் என்று கூறுகிறீர்களோ அதையே நான் செய்ய தயார். இமவான் கூறியதை கேட்டு சுமேறு முதலிய பர்வதங்கள் நன்கு யோசித்து நிர்ணயம் செய்து பின்பு மகிழ்ச்சி தோன்ற கூறுவாராயினர். பர்வதங்கள் கூறுகின்றன, புண்ணியமானே, இப்பொழுது சிந்திப்பதற்கு என்ன இருக்கிறது? சப்தரிஷிகள் கூறியபடிதான் செய்ய வேண்டும். உண்மையில் இப்பெண் பார்வதி தேவர்களின் காரியத்தை நிறைவேற்றியருளவே இங்கு பிறந்திருக்கிறாள். சிவபெருமானுக்கென்றே அவதரித்துள்ளாள். ஆகையால் சிவனுக்கே இவளை மனம் செய்து தர வேண்டும். இவள் ஸ்ரீ ருத்ரனை ஆராதித்ததும் சிவன் நேரிலே தோன்றி இவளோடு பேசியதும் உண்மையானால் இவளது திருமணம் அவரோடுதான் நடக்க வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, மேரு முதலிய பர்வத மன்னர்கள் கூறியதை கேட்டு மகிழ்ந்தான் இமவான். பார்வதி பிராட்டியோ மனதளவில் சற்றே சிரித்துக் கொண்டாள். அருந்ததியும் பல காரணங்கள் வாயிலாக பல பல இதிகாச நிகழ்ச்சிகளை கூறி மேனைக்கு அறிவுறுத்தினாள். இதனால் உண்மை உணர்ந்த மேனை மகிழ்ச்சியோடு சப்தரிஷிகள் அருந்ததி தன் கணவரான இமவான் ஆகியோருக்கு உணவு உடைத்துவிட்டு தானும் உணவருந்தினாள். உண்மை உணர்ந்த அறிஞனான இமவானும் முனிவர்களை உள்ளபடி உபசரித்தான். கலக்கம் நீங்கி தெளிவடைந்த அவன் மகிழ்ச்சியோடு இருகை குப்பி அவர்களிடம் கூறினான். இமவான் கூறுகிறான், சான்றோர்களே, என் சந்தேகங்கள் தீர்ந்தன. சிவன் பார்வதியின் சரித்திரங்களை கேட்டு தெளிந்தேன். எனது உடல், என் மனைவி மேனை, எனது குழந்தைகள், என் செல்வங்கள் மற்றும் எனது என்றுள்ள அனைத்தும் இனி இறைவனான சிவபெருமானுக்கே அன்றி மற்றவர்களுக்கில்லை. எனது என்றுள்ள அனைத்தும் இனி இறைவனான சிவபெருமானுக்கே அன்றி மற்றவர்களுக்கு இல்லை. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு கூறிய இவவான் தன் மகள் பார்வதியை அன்புழுக பார்த்து மகிழ்ந்து நல்ல ஆடை ஆபரணங்களால் அலங்கரித்து ரிஷிகளின் மடியில் அமர்த்தி கூறலானான். பெரியோர்களே, இவள் ஸ்ரீ ருத்ரனுடைய சொத்து, அவருக்கே உரித்தானவள். இதுதான் என் முடிவு. ரிஷிகள் கூறுகிறார்கள், மலையரசே, இப்பொழுது சிவபெருமான் யாஜகராகிவிட்டார். நீ அவருக்கு பிச்சை அளிக்கும் வள்ளலானாய். பார்வதி தேவியே பிச்சையானாள். இதைவிட உயர்ந்தது வேறென்ன இருக்கிறது? இமவானே, நீ அனைத்து பர்வதங்களுக்கும் அரசன். அதனால் உயர்ந்தவனாகவும் புகழத்தக்கவனாகவும் ஆகிறாய். உன் பிறவி பயனுற்றது. உனது மலை முகடுகளும் தூய்மை பெற்றன, பெருமையடைந்தன. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, தூய உள்ளம் படைத்த அம்மகர்ஷிகள் இவ்வாறு கூறிய பின் பார்வதி தேவியின் சிரசில் கையமர்த்தி, சிவையே, நீ சிவபெருமானுக்கு அனைத்து நலன்களையும் தருபவளாக அமைவாய். உனக்கு மங்களங்கள் அனைத்தும் கிட்டட்டும். வளர்கிறை நிலவைப் போல உனது நற்குணங்கள் வளரட்டும் என்று ஆசி வழங்கினார். இதன் பின் அம்முனிவர்கள் இமவானிடம் பழங்கள், புஷ்பங்கள், தாம்பூலம் முதலியன தந்து திருமணத்தை நிச்சயித்தனர். கற்புக்கரசியான அருந்ததி சிவபிரானது திருக்கல்யாண குணங்களை புகழ்ந்து மேனையை நம்பிக்கை கொள்ளச் செய்தாள். உலக வழக்கத்தையொட்டி இமவான் மஞ்சள் குங்குமத்தால் தன் தாடி மீசையை தடவிக் கொண்டான். பின்பு நான்காம் நாள் முகூர்த்தத்திற்கான உயர்ந்த ரத்னத்தை நிச்சயித்துக் கொண்டு முனிவர்கள் சிவபெருமானிடம் சென்றனர். அங்கு சிவபெருமானை பலவாறான துதிகளால் துதித்து வணங்கி பேசலாயினர். ரிஷிகள் கூறுகிறார்கள், தேவதேவா, மகாதேவா, பரமேஸ்வரா, இம் இறைவா, இவ்வடியவர்கள் செய்ததையும் கூறுவதையும் அன்போடு கேட்க வேண்டுகிறோம். அழகிய பற்பல இதிகாசங்களையும் நல்லுரைகளையும் கொண்டு இமவானுக்கும் மேனைக்கும் அறிவுறுத்தினோம். இமவானும் தங்களுக்கு பார்வதி பிராட்டியை திருமணம் செய்து தர வாக்தானம் செய்துள்ளான். இனி தாங்கள் தங்கள் சிவகணங்களுடனும் தேவர்கள் அனைவருடனும் விவாகத்திற்கு புறப்பட வேண்டியதுதான். இறைவா, விரைவில் இமவானது அரண்மனை சென்று அருமறை வகுத்த நெறியில் பார்வதி பிராட்டியை மணந்து எங்களை வாழ்விக்க வேண்டும். ரிஷிகள் எழுவரும் இவ்வாறு கூறவே உலகியலை நெறிமுறையில் நடத்துவிக்கும் பரம்பொருளான சிவபெருமான் இதயம் குளிர புன்சிரிப்புடன் கூறுவாராயினர், சான்றோர்களான சப்த ரிஷிகளே, இதுவரை நான் திருமணத்தை கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. இதற்கு முன் நீங்கள் பார்த்தவாறு திருமண விதிமுறைகளை கூறுங்கள். உலகியலை ஒட்டி இறைவன் கூறிய நல்வார்த்தைகளை கேட்ட முனிவர்கள், இறைவா, முதலில் தாங்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை முக்கியமாக அவரது பார்ஷதர்களோடு இங்கு விரைவில் வரச் சொல்லி அடையுங்கள். பின்பு பிரம்மதேவர், அவரது புத்திரர்கள், தேவர்கோனான இந்திரன், அனைத்து ரிஷி முனிவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், கின்னரர்கள், கிப்புருஷர்கள், சித்தர்கள், வித்யாதரர்கள், அப்சர பண்டிர்கள் என அனைவரையும் மகிழ்ச்சியோடு அழையுங்கள். இவர்களையும் மற்றும் உள்ள அனைத்து

பிட்சுகள் சென்றபின் இமமான் என்ன செய்தான் என்பதை தயவுசெய்து கூறுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, அருந்ததியும் சப்தரிஷிகளும் சென்றபின் இமமான் செய்ததை கூறுகிறேன் கேள். சப்தரிஷிகள் சென்றபின் இமமான் தன் சுற்றத்தார்களான மேரு முதலியவர்களோடும் தன் மகன் மைனாகம் மற்றும் மனைவி மேனை முதலியவர்களோடும் கூடி ரிஷிகள் கூறியவாறு தன் குல புரோகிதரான கர்க்க முனிவரை அழைத்து மகிழ்ச்சியோடு லக்ன பத்திரிகையை எழுதச் செய்தான். பின்பு அதை சிவபெருமானிடம் அனுப்பினான். மலையரசனது உற்றார் உறவினர்கள் பல பல பரிசுப் பொருட்களை ஏந்தி அங்கு வந்து சேர்ந்தனர். சிவபெருமானிடம் சென்ற அவர்கள் சிவபிரானது முதலில் தலகமிட்டு லக்ன பத்திரிகையை அவரிடம் அளித்தனர். அங்கு சிவபிரானும் அவரவர்களுக்கு ஏற்ற முறையில் உபசரித்தார். அவர்களும் மகிழ்ச்சியோடு இமமானிடம் திரும்பி வந்தனர். சிவபிரானால் உபசரிக்கப்பட்டு மகிழ்ச்சியோடு திரும்பி வந்த தன் சுற்றத்தாரை கண்டு இமமான் மனம் மகிழ்ந்தான். பின்பு இமமான் நாற்றிசைகளிலும் இருக்கும் தன் உற்றார் உறவினர்களுக்கு மகிழ்ச்சி தோன்ற பத்திரிகை அனுப்பினான். இதன் பின் அனைவரும் திருமணத்திற்கு வேண்டிய பல பல பொருட்களை மகிழ்ச்சியோடு சேகரிக்கலாயினர். அரிசி, அவல், வெல்லம், சர்க்கரை, உப்பு, குளம் குளமாக பால், தயிர், நெய், யவம், கோதுமை போன்ற மாவுகள், லட்டுமலை, கைமுறுக்குகள், இனிப்பு பண்டங்கள், குளம் குளங்களாக அமிர்தம், கரும்புச்சாறு, பலவாறான இனிய ரசங்கள், பலவித ஊறுகாய்கள், ஈரமற்று உலர்ந்த பழங்கள் மலைமலையாக குவிந்துள்ளன. சிவபெருமானது பார்ஷதர்களுக்கும் தேவர்களுக்கும் என பல பல இனிய பொருட்கள், விலை உயர்ந்த பற்பல ஆடைகள், பொன் ஆபரணங்கள், வெள்ளி நகைகள், நவமணிகள், ரத்தனங்கள் என்று திருமணத்திற்கான மங்களப் பொருட்களை எல்லாம் திரட்டிவிட்டு இமமான் நல்லதொரு மங்கள நன்னாளில் திருமணச் சடங்குகளை தொடங்கினான். இமமானது அரண்மனையில் உள்ள பெண்கள் பார்வதி பிராட்டிக்கு திருமணத்திற்கான மங்கள காரியங்களை செய்யலாயினர். நன்கு அலங்கரித்துக் கொண்ட அவ் அரண்மனை பெண்கள் மங்களப் பொருட்களை சேகரித்து வைக்க அந்தன மகளிர் மகிழ்ச்சி பொங்க உலகியல் நியதிப்படி திருமணச் சடங்குகளை தொடங்கினர். பல பல மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மனம் மகிழ்ந்த இமமானும் திருமணத்திற்கான மங்களப் பொருட்களை சேகரித்த வண்ணம் தான் அழைத்த தன் உற்றார் சுற்றத்தார் வருகையை அவனோடு எதிர்நோக்கியிருந்தான். இதற்கிடையில் இமமானால் அழைக்கப்பட்ட சுற்றத்தார் ஒவ்வொருவராக வரத் தொடங்கினர். தேவர்கள் வாழும் மலை அரசனான மேறுபர்வதம் அழகான திருமேனி தாங்கி பலவித நவரத்னங்களையும் மணிமுத்துக்களையும் கையிலேந்திக் கொண்டு மனைவி மக்கள் சூழ இமமானிடம் வந்தான். மந்திரமலை, அஸ்தாச்சலம், உதயகிரி, மலையபர்வதம், தர்த்துரம், நிஷதம், கந்தமாதனம், கரவீரம், மகேந்திரம், பாரியாத்திரம், கிரௌஞ்சம், புருஷோத்தம சைலம், நீலபர்வதம், திரிகூடம், சித்திரக்கூடம், திரிவேங்கடம், ஸ்ரீசைலம், கோகாமுகம், நாரதம், விந்தியம், காலஞ்சரம், கைலாசம் மற்றும் உள்ள அநேக பர்வதங்களும் அழகிய திருமேனி ஏற்று தன் பெண்டு பிள்ளைகள் சூழ பலவாறான பரிசுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு அங்கு வந்து சேர்ந்தனர். மற்ற தீவுகளில் உள்ள பர்வதங்களும் இமமானது திருமாளிகைக்கு வந்தன. சிவையான பார்வதியை சிவனான இறைவன் மணக்கப் போகிறார் அல்லவா? சோழபத்ரி முதலிய மேற்கு நோக்கி பாயும் நதங்களும் கிழக்கு நோக்கி பாயும் நதிகளும் அழகிய திருவுருக்கொண்டும் நன்கு அலங்கரித்துக் கொண்டும் பார்வதியின் திருமணத்தை காண வந்தனர். கோதாவரி, யமுனை, சரஸ்வதி, வேணி, கங்கை, நர்மதை மற்றும் உள்ள நதி தேவதைகளும் தம்மை அலங்கரித்துக் கொண்டு இமமான் வீடு வந்தனர். இவ்வாறு வந்தவர்களின் மிகுதியால் இமமானது அழகிய நகரமே நிரம்பி வழிந்தது. எங்கும் ஒரே அழகு வெள்ளம், நெடுக விழாக்கோலங்கள், கொடித்தோரணங்கள், மலர் தோரணங்களால் நகரம் மேலும் அழகு பெற்றது. நாற்புறமும் அழகிய விதானங்கள் கட்டப்பட்டுள்ளதால் சூரியனை கூட காண இயலவில்லை. நீலம், மஞ்சள் நிற ஒளி விளக்குகள் ஒளிர்ந்தன. இமமான் வந்திருந்த ஆண் பெண் இரு பாலரையும் உரியமாறு உபசரித்தான். அனைவருக்கும் தனித்தனி இருப்பிடங்கள், வேண்டியவாறான உபசரிப்பு பொருட்கள் என கண்டவர் வியந்தனர். முனிவரே, பெரும் கோலாகலத்தோடு விளங்கும் தன் நகரை கண்டு மகிழ்ந்த இமமான் தன் அரண்மனையை மேலும் அழகுபடுத்தலானான். தெருவங்கும் பன்னீர் தெளித்து முத்துக் கோலங்கள் இட்டான். வீடங்கும் வாசலில் வாழை மற்றும் கமுகு மரங்கள், மாவிலைத் தோரணங்கள், நடுமுற்றத்தில் உள்ள தூண்களிலும் வாழை மரங்கள், சரிகை நூல்களில் கட்டிய மாவிலைத் தோரணங்கள், நாற்புறமும் நடுமுற்றத்தைச் சுற்றி மாலதி மலர் மலைகள் தொங்கவிடப்பட்டன. இதனால் நடுமுற்றம் மிகவும் அழகுற விளங்கியது. நாற்றிசைகளிலும் மங்களத் திரவியங்கள் வைக்கப்பட்டதால் அழகு கூடியது. மகிழ்ச்சி பொங்க நிற்கும் இமமான் பெருமை படைத்த தன் குருவான கர்க்க முனிவரை முன்னிறுத்தி தனது மகளது திருமணத்திற்கான முதற்கட்ட அதாவது பூர்வாங்க சடங்குகளை தொடங்கலானான். தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்து பல யோசனை விஸ்தாரமுள்ள பெரியதொரு மண்டபத்தை நிர்மாணிக்க செய்தான். நடுவே அழகிய வேதிகை அதாவது திருமண மேடை, மங்கள இலக்கணங்களோடு பார்க்க பார்க்க வியக்குமாறு உள்ள மண்டபம், அங்கு வைக்கப்பட்டுள்ள அசையும் அசையா பொருட்கள் அனைத்தும் செயற்கை கைவினை பொருட்களாக ஆகும். ஆனால் காண்பதற்கு உன்னைபோல் இருக்கும் மண்டபமே செல்வ செழிப்புடன் விளங்கியது. எங்கும் அபூர்வமான வஸ்துக்கள் நிறைந்துள்ளன. அசையும் பொருட்கள் அழகா, அசையா பொருட்கள் அழகா என்று போட்டி போடுவதன போல் ஒன்றையொன்று அழகில் விஞ்சியிருந்தன. மண்டபத்தின் தரை நீருள்ளது போல் அமைந்திருந்தது.

0: முற்றும் அறிந்தவரும் கூட எங்கு நீர் எங்கு தரை என காண இயலாதவாறு இருந்தது. சில இடங்களில் பொம்மை சிங்கங்கள், சில இடங்களில் அன்னப்பேடுகளின் வரிசை, மணங்கவரும் மயில் பொம்மைகள், ஆடவரோடு சேர்ந்து நடமாடும் பெண்களின் பொம்மைகள், அவை பொம்மைகள் ஆனாலும் நம்மை மயக்கி காண்பது போன்றே தோன்றும். வாயிலில் அழகிய இருவாயிற்காப்பாளர், அவை அசையாத பொம்மைகள் ஆனாலும் உயிரோட்டம் உடையவை. கைகளிலே வில் கொண்டு அதை வளைத்து நிற்பது போன்ற காட்சி. வாயிலே திருமகள் பொம்மை ஒன்று, அதன் கழிவண்ணமோ புரியாததோர் அற்புதமே. நல் இலக்கணங்கள் அனைத்தும் ஒன்றாக பொலிவது. அதை காணும் போது திருமகள்தான் திருப்பார்க்கடலை விட்டு இங்கு வந்துவிட்டாளோ என தோன்றும். அத்திருமண மண்டபத்தில் ஆங்காங்கே அலங்கரிக்கப்பட்ட யானை பொம்மைகளை பார்க்க இதுவன்றோ உண்மை யானை என தோன்றும். பொம்மைகளான குதிரைகளும் யானைகளும் அதன் பாகர்களுடன் நிற்கின்றன. சில இடங்களில் தேவர்களும் தேரோட்டிகளும் அவற்றை பொம்மை குதிரைகள் இழுத்துச் செல்கின்றன. இதை காண்பவர்கள் மயங்கி நிற்பர். இது மட்டுமா, எத்தனையோ வாகனங்கள் காலாட்படைகள் பொம்மைகளாக நிற்கின்றன. முனிவரே, விஸ்வகர்மாவினால் மனம் மகிழ்ந்து நிர்மாணிக்கப்பட்ட அவ்வழகிய திருமண மண்டபம் முனிவர்களும் தேவர்களும் கூட மயங்கும்படி இருந்தது. மண்டபத்தின் பெரிய வாயிலின் எதிரில் ஒரு பெரிய பொம்மை நந்தி பளிங்கில் செய்தார் போல் ஓர் ஒளி அழகு. இந்த பொம்மை நந்தியும் சிவபெருமானது வாகனமான நந்தியம்பெருமானை போன்றே விளங்குகிறது. அதன் மேல் இரத்தினங்கள் இழைத்த அழகிய ஒரு பொற்பக விமானம், அது இளம் தளிர்களினாலும் வெண்கவரிமான் முடிகளாலும் அலங்கரிக்கப்பட்டது. அதன் இடதுபுறத்தில் தூய குங்குமப்பூ நிறத்தில் இரு யானை பொம்மைகள், நான்கு தந்தங்கள் கொண்டவை, 60 வருடங்கள் நிறைந்தன போன்றிருந்தன. அவை ஒன்றுக்கொன்று நேசித்து நிற்பன போன்றும் தோன்றும். அதே போல சூரியனை விஞ்சும் ஒளிபடைத்த இரு குதிரைகள் நல்ல கவரியாலும், அதாவது சாமரத்தாலும் நகைகளாலும் அலங்கரிக்கப்பட்டவை. இவையும் விஸ்வகர்மாவின் கைவண்ணம்தான். எண்டிசை உலக பாலகர்களும் தேவர்களும் கூட உண்மை போன்று விளங்கின. கவசம் தரித்திரத்தின் ஆபரணங்கள் போன்ற பொம்மைகளாக இவையும் விஸ்வகர்மா செய்ததுதான். இதே போல் பிருகு முதலிய ரிஷிகள், தபோதனர்கள் மற்றும் உள்ள உபதேவர்களும் சித்தர்களும் உண்மையைப் போல காட்சியளிக்கும் பொம்மைகள். ஸ்ரீஹரியை போன்றே ஆனால் பொம்மையில் ஸ்ரீமன் நாராயணன், கருடன் முதலிய பார்ஷதர்கள் படைசூழ காண காண வியல்பில் ஆழ்த்தும். நாரதா, இது மட்டுமா, என்னை போன்றே ஒரு பிரம்மதேவர் பொம்மை. அது என்னைப் போலவே வேத சூக்தங்களை ஓதுகிறது. நாற்புறமும் வேதங்கள், என் மகன்களான சனகாதிகள், பிரஜாபதிகள், சித்தர்கள் போன்ற பொம்மைகள் சூழ்ந்திருக்கின்றன. படைகள் சூழ ஐராவத யானை மீது ஆரோகணித்த இந்திரன் வேறு, அவையும் பொம்மைதான். ஆனால் பௌர்ணமி நிலவு போல ஒரு ஒளி. தேவரிஷியே, பல சொல்லி காமுறுவதேன். இவவான் கூற விஸ்வகர்மா தேவர்களின் கூட்டத்தையே பொம்மைகளாக நிர்மாணித்து விட்டான். அவ்வாறு அத்திருமண மண்டபம் தேவர்களும் வியக்கும் வண்ணம் பற்பல அற்புதங்களை கொண்டது. பின்பு விஸ்வகர்மா இவமானது கட்டளையை ஏற்று தேவர்கள் முதலியோர் தங்குவதற்கான அரண்மனைகளை அமைத்தான். அவையும் அந்தந்த தேவர்களின் உலகம் போன்றே இருந்தன. அவ்வுலகங்களில் அந்தந்த தேவதைக்கான அழகிய ஒளிபடைத்த இன்பமளிக்கும் வண்ணமாக சிங்காதனங்களையும் படைத்தான். இதே போல பிரம்மாவான எனக்கும் ஒரு நெடியில் வெகுவாக ஒளிரும் ஒரு சத்தியலோகத்தையும் படைத்திட்டான். அதே போல ஸ்ரீமன் நாராயணனுக்கும் மிக மிக அற்புதமாக ஒரு ஸ்ரீவைகுண்டம் படைத்தான். இந்திரனுக்கான மாளிகை அற்புதம், செல்வச்செழிப்பெல்லாம் நிறைந்தது. மற்ற தேவர்களுக்கும் இதே போல் அற்புதமான மாளிகைகள். சிவபெருமானது இன்னருள் பெற்றவன் அல்லவா விஸ்வகர்மா. ஆகவே அவ்விறைவன் மகிழ வேண்டும் என்றே ஒரு நொடியில் இத்தனையும் செய்திட்டான். சிவபெருமானுக்கென ஒரு ஒளிபடைத்த திருமாளிகை, அதுவும் சிவலோகத்தில் இருப்பது போன்றே சிவச்சின்னங்கள் கொண்டது. அதற்கு ஓமை கூற இயலாது. தேவ தேவர்களும் அது கண்டு பூரித்தனர். அதன் ஒளியோ அனைத்தையும் விஞ்சும் ஒளி. அது ஓர் அற்புதம். அவ்வளவுதான் கூறலாம். இவை அனைத்தும் சிவனது மகிழ்ச்சிக்காகவும் அவரும் இயக்க வேண்டும் என்பதற்காகவும் தான். உலகியலுக்கு ஏற்ப இத்துணையும் செய்து முடித்த இமவான் சிவபெருமானது வருகைக்காக மகிழ்ச்சி பொங்க காத்திருந்தான். தேவரிஷி நாரதா, மனம் மகிழ்ச்சி தரும் இமவானது செயல்கள் அனைத்தையும் இதுவரை கூறினேன். இனி என்ன கேட்க விரும்புகிறாய்?
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாத சுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1 முதல் 44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அத்தியாயம் 11. சர்வமும் பிரம்மம் என்றும் அதுவே நான் என்றும் போதம் உரைக்கும் அத்தியாயம். தொடராகும் தொடராக அதிதாக கேளார் துவைத்தமெனும் சொலபும் ஒரு காலமும் இல்லை. சகலமுமே சந்ததமும் பிரம்ம ரூபம் சத்தியமே சத்தியமே சங்கையில் உள்ளே அகில பரிபூரணமாம் சிவந்தமானை அறிகின்றேன் ஐயமில்லை ஐயமில்லை சுகமாம் பரமசிவன் அருளி செய்த சுருதிமுடி பொருளின்.

ரூபம் இவன் செயலாய் போற்றுவதும் பிரம்ம ரூபம் அறிவுருவம் பிரம்ம மலாதனவும் இல்லை அகிலவித தோற்றமுமே பிரம்ம ரூபம் அகில சுராசுரங்களுமே

பிரம்மமலாதனவும் இல்லை, சந்ததமும் சகலமுமே பிரம்ம ரூபம். பேசியனும் விஷயமுமே பிரம்ம ரூபம், பெறுகின்ற நூற்பயனும் பிரம்ம ரூபம். மாசகமும் சம்பந்தம் பிரம்ம ரூபம், அவை அதிகாரியுமே பிரம்ம ரூபம். ஆசிரதாம் சாதனமும் பிரம்ம ரூபம், மறுபடியும் சாத்தியமும் பிரம்ம ரூபம். சாசுவத பிரம்மமலாதனவும் இல்லை, சந்ததமும் சகலமுமே பிரம்ம ரூபம். ஏதமிதா பக்தியுமே பிரம்ம ரூபம், ஈசனது பாவனையும் பிரம்ம ரூபம். பூதமுதல் காலமுமே பிரம்ம ரூபம், பொருந்து பல தேசமுமே பிரம்ம ரூபம். வேதமுறும் வஸ்துவுமே பிரம்ம ரூபம், பேசு பல வேதமுமே பிரம்ம ரூபம். போதகன பிரம்மமலாதனவும் இல்லை, புலமுறவே காண்பவெல்லாம் பிரம்ம ரூபம். ஆன

காண்பகலாம் பிரம்ம ரூபம் ஆதியிலா பரமசிவன் பதும் தன்னானை அறைகின்றேன் ஐயநிலை சத்தியம் தான் திருஷ்யமாய் காண்பதுவும் பிரம்ம ரூபம் திருக்காக

அருணசிவன் பதம் தன்னானை கூறியதில் ஐயமிலை சத்தியம்தான். ஜீவபர ஜெகத்தனவே காண்பகல்லாம் சென்மயமாம் பிரம்மத்தில் கல்பித்தம்தான். ஆவதனால் ஆரோப ஜீவனாதி அதிஷ்டானமான பர பிரம்மம் என்றும் கேவலமாம் அப்பிரம்மோ நானே என்றும் கிளேசமர அறிந்ததனால் முக்தனாவாய். பாவனமாம் பரமசிவன் பதம் தன்னானை பகந்ததிலோர் ஐயன்.

ஹஸ்தமிலா அகட பர பிரம்மனானின்றே அனவரதம் மைஹரவே அறிவாய் மைந்த சனாதனமாம் பரபிரம்ம சுரூபமேனான் சாசுவத பரபிரம்ம சுரூபமேனான் விநாசமிலா பரபிரம்ம சுரூபமேனான் விகுபான பரபிரம்ம சுரூபமேனான் மனாதீனா பரபிரம்ம சுரூபமேனான் மகத்தான பரபிரம்ம சுரூபமேனான் அனாமயமாம் பரபிரம்ம சுரூபனான் என்றே அனவரதம் மயதரவே அறிவாய் மைந்தா பங்கமிங்காருள்ள பர பிரம்மேனான் பரஞ்சோதியான பர பிரம்மேனான் கம்புபரமயமில பிரம்மேனான் காரிய காரணமுமில பிரம்மேனான் எங்குமுனேக பர பிரம்மேனான் இருமயில அகண்ட பர பிரம்மேனான் அங்கமில அமல பர பிரம்மான் என்றே அனவரதம் மயதரவே அறிவாய் மைந்த

அற்புதமாம் பரபிரம்ம சொற்பு நான் என்று அனவரதம் மயதரவே அறிவாய் மைந்த நித்தியமும் சுத்த பர பிரம்மேனா நித்தியமும் புத்த பர பிரம்மேனா நித்தியமும் முத்த பர

அகில திலக்ஷதமான பிரம்மமான் என்று அனவரதம் மகதவே அறிவாய் மைந்த அகடவர பிரம்மமலாதை அணுமிலை அணுமிலை அணுங்கில்லை அகடபர பிரம்மமதே அனுத்துமாகும் அதுவே நீ அதுவே நான் அதுவே யாரும் அகடபர பிரம்மமதாம் சுமந்தமானை அறிந்ததிலோர் ஐயமில்லை ஐயம் இல்லையே அகடபர பிரம்மமது நானே என்றிங்கு அனவரதம் மழகவே அறிவாய் மைந்த என்னிடையே கல்பித்தமாய் தோன்றாய் என்ற ஈசஜக ஜீவரெல்லாம் என்னை என்று பின்னமத ஒரு காலம் உதவே உள்ளதை பிறகே அஜீவேச ஜெகத்தனைத்தும் மன்னமர பிரம்மமதானே என்றும் மயக்கமர அறிந்ததனால் முக்தனாவாய் சொன்னதிலோர் ஐயமிலை சத்தியம் தான் சுதந்திரமாம் சிவனானே உண்மை சொன்னேன் அறிவினை கல்பித்தமாய் காண்பவெல்லாம் அதிஷ்டான அறிவன்றி அந்நியமாக அறிவுரிவே பரபிரம்ம அறிவெனியும் ஆதலினால் அறிவான இடத்தில் அறிவுரவே காண்பவெல்லாம் அறிவாமியே அவ்வண்ணம் திருடமாக அறிந்தவற்றால் அறிவுருவாம் பரபிரம்ம வடிவையாகி அநாதிபவர்

தானே பிரம்மம் என்றும் அறிந்ததனால் பவபாச முக்தனாவாய். சித்தினிடை தாங்கின்றி சித்துருவம் பிரம்மத்து கையாகாது. அத்திரமாம் பிரம்மத்து கயனாகே அவ்விதமான கயலும் பிரம்மமாகாது. எத்திரமாம் தோற்றமுமே பிரம்மம் என்றும் இருமயுரா அப்பிரம்மோ நானே என்றும் அத்வைத அகண்ட பர போதம் தன்னை அடைந்ததனால் பவபாச முக்தனாவாய். சகலமுமே சத்கணமாம் பிரம்ம ரூபம் சகலமுமே சித்கணமாம் பிரம்ம ரூபம். அகிலமுமே சுகணமாம் பிரம்ம ரூபம் அகிலமுமே அகண்ட பர பிரம்ம ரூபம். புகலிய அகண்ட பர பிரம்மனானே பூரணமாம் ஆனந்த பிரம்மம் தானென்று இகழ்வரவே அகண்ட பர போதம் தன்னை இசந்ததனால் பவபாச முக்தனாவாய். என்னையலால் ஊரணவும் அறிவை இல்லை என்னையலால் ஊரணவும் அறிவை இல்லை. பின்னமிலா நான் என்றும் பிரம்மம் தானே

இன்னவிதம் திருடமான அகண்ட போதமும் இசந்ததன்னால் முக்தனாவாய். சந்ததமும் சகலமுமே பிரம்மம் என்றும் சலனமில அப்ரம்மோ நானே என்றும் இந்த விதம் உணர்வு வகையீசன் என கருளால் அருளியையும் அர்த்தம் தன்னை பத்மபுரமும் சுகலாம் நன்றாய் போங்கு பவநீகி பரமுக்தி அடையும் வண்ணம் மைந்தனின குறை செய்கேன் இதனை என்பால் மயக்கமர கேட்டுணர்வோன் பரணியாவன் பன்னியையும் வர்த்தத்தை பரந்த வண்ணம் பழுதரவே பார்த்துணர அசதமேனும் மன்னிய நல்ல உடனே இதனை நீத்தியம் மாறாது படித்தாலும் பாவித்தாலும் அந்நியரை குறைத்தாலும் மதராளமும் அகத்திலுள்ள அழுக்கற்று சுத்தி பெற்று பின்னநிலா அகண்டபர போதமுற்று வேதமிலா பரபிரம்மம் ஆவனன்றே. சத்திய சீசுக போன்ற பரசிதத்தை சரியாது நிரந்தரமாய் ஆராதிப்போம். நித்திய நிஷ்கலமான ஆட்சிபரத்தை நிச்சலமாய் அறிந்து மன கிரந்தி தீர்ந்து சுத்த பராசிவத்தினிடையே கலந்து மோட்ச சுகமுற்றின் அச்சிவமே ஆவனன்றே. பக்தி இலா விருமூடர் ஒரு காலத்தும் பரமான மோட்ச சுகம் பற்றாரன்றே. ஆகமினால் மோட்சுகளால் பரசிவத்தை அனபரம்

அனைத்தும் என்று விபூதிதகனுக்கங்கு ஆதிபாசம் அனைத்தும் தீர அகண்ட பர போதத்தை அருளி செய்தான். 44வது கடைசி பாடல் வேறு. திருஷிய பொருளாக தெரிந்திடும் தெரியலாந்திருக்காகிய சிக்கன பிரம்மம் அல்லது வேறிலை அப்பற

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
2: எப்படி சுக்கரன் அவருடைய பெருமையெல்லாம் இந்த ததீசி முனிவருக்கு சொல்லி மிருத சஞ்சீவனிங்க நாம் மந்திரத்தை அவருக்கு உபதேசம் பண்ணி நீ போய் இந்த மாதிரி எல்லாம் செய்யும். அதாவது மேதகு மனுவம் நல்கி சுக்கரன் விடுப்ப போன்று கோயிலா முனிவன் உகை கொண்டு காஞ்சியனை சேர்ந்தான். குற்றமற்ற அந்த முனிவன் மிக மகிழ்ச்சியோடு அந்த காஞ்சியை போய் சேர்ந்தான் என்று சொல்லுவேன். சேர்ந்தவன் இஷ்ட சித்தி தீர்த்த நீர்படிந்து கண்ணீர் வார்ந்திட இஷ்ட சித்தி வரதனை அரிச்சித்து அன்பு கூர்ந்தனன் சின்னாற்பின்னர் குழம்பிரை மோனி தோன்றி ஈந்தனன் வயிறையாக்கை இனிவரும் கொலையெய்தாமே. அங்க போய் சேர்ந்தான், அந்த தீர்த்தத்தில் நீராடினான், இஷ்டசித்தீஸ்வரை கண்ணீர் மல்க வழிபட்டான், அர்ச்சித்தான். எல்லாம் முடிஞ்சவுடன் அவனுக்கு அந்த பத்ரையாக கிடைத்தது. ஈந்தனன் வயிறையாக்கை இனிவரும் கொலையெய்தாமே. இனி ஆனாலும் அவனை கொலை செய்ய முடியாத அளவுக்கு அந்த பத்ரையாகை அவனுக்கு கிடைத்தது. அவ்வகை மரங்களெல்லாம் அண்ணல்வால் பெற்று மீண்டு மைவகை சதீசி எய்தி வேத்தமை வேந்தன் சென்னி எவ்வமில் இழந்தாள் ஓச்சி உதைத்தனன் இவனுக்கென்று செவ்வன சமரின் ஏற்ற மாயனை செய்யத்து வென்றான். படிக்க படி ஆகணும்ல சோம்பலமா அந்த பத்திரியாக கிடைச்சாச்சு. நேராக போனான் அந்த குமர் மன்னரான் இடையால எட்டு ஒரு வர வரங்க. அடே அன்னைக்கு என்ன பண்ணல, ஏன் சரீரத்தில் ரெண்டாக்கில் இல்லை, இப்போ உன்னால் என்ன ஒன்றுமே செய்ய முடியாது சொல்லி எட்டி உதைச்சான். அந்த உதவியிலே அவன் கீழே வந்துட்டான். அவனுக்காக ஏன்ட்டு வந்தானா மகாவிஷ்ணம் அவருக்கு ஒரு சரியான பாடத்தை கொடுத்தாரான். இவனுக்கென்று செய்வன சமரன் ஏற்ற மாயனை செயல்த்து வென்றான். அந்த விஷ்ணுவுக்கும் நல்ல பாடம் கற்பித்தான் என்று சொல்கிறது. இடனுடைய புரிசை சுற்றும் இஷ்ட சித்தீசவைப்பில் குடதிசை முகமாவைகம் குழகனை வழிபட்டு இன்னும் நடரை தீர்ந்திட்ட சித்தி நன்னினார் எண்ணிலாதார் குழவியில் அடந்தன் நீர்மையாவரே புகழமீரான். அந்தமான அந்த மதிர்ச்சூழ்ந்த அந்த இஷ்டசித்தீஸ்வரத்தில் போய் அந்த நீரிலே மூழ்கியவர்கள் எல்லாரும் நலங்களையும் அடைந்தார்கள். நடலை தீர்ந்து இட்ட சித்தி நன்னினார் எண்ணிலாதார். இதெல்லாம் சும்மா கணக்கு நாலஞ்சே தான் சொல்லியிருக்கு. எண்ணிலாத எண்ணிக்கையில் இல்லாத நிறைய பேர் அந்த இஷ்டசீதத்தில் மூழ்கி பலன்கள் பெற்றிருக்கிறார்கள். புடவியில் அடந்தன் இன்மை யாவரே போகிறார். இந்த உலகத்தில் அதனுடைய பெருமையை யாவரால் தான் சொல்ல முடியும் என்று சொல்லி இந்த இஷ்டசீத படத்தை இங்கே முடிக்கிறார். இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சது இந்த புராணத்தின் சரித்திரத்தினால, நமக்கு உடல் வன்மை வேண்டும் என்றாலும் சிவருமானால் தான். நமக்கு நல்ல பலம் வரணும், சரியா ஆரோக்கியமா இருக்கணும்னா சிவருமானத்தான் வழிபடணும், நேற்றால் கிடைக்கும். இறைவன் தீர்த்த வடிவமாக இருக்கின்றான். அதாவது வேதத்துல ஒரு வாக்கியம், ஆபோவா இதகம் சர்வம் விஸ்வா பூதான்யாவஹ பிராணாவாபஹ பசவாபஹ அன்னம்மாபஹ அமுதம்மாபஹ இப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த தீர்த்தம் தண்ணியில் என்னெல்லாம் இருக்குங்கிற எல்லாரும் எல்லா இறைவனும் இதை உறைந்திருக்கிறான். ஆபோவா இதகம் சர்வம், இந்த சர்வமும் எல்லா தேவதைகளும் இந்த தீர்த்தத்தில் அடங்கியிருக்கிறார்கள். பூதான்யா பிராணாபாவ பிராணம் எல்லாம் இருக்கு. தண்ணீர்லாம் நாம் உயிர் வாழ முடியுமா? அன்னம் ஆபக, நமக்கு வேண்டிய ஆகாரமும் அதில் இருக்கு. பசியா இருக்கு, ஒன்றும் கிடைக்கல. ஏதாவது ஒரு தமிழ் தண்ணி கடகடான்னு குடிச்சாலும் பசியா இருந்தா இல்லையா? அது அன்னமாக பசர். அன்னம் ஆபக, அமிர்தம் ஆபக, நல்ல தாகமாக தாமரின் தண்ணி விட ஆப்பா ஆப்பா பிறான் தமிழத்தை குடித்த மாதிரி. சர்வாகம் ஆபக, எல்லாம் அதிலே அடங்கியிருக்கிறது. எல்லா தேவர்களும் அந்த தீர்த்தத்திலே அடங்கியிருக்கிறார்கள் என்பதை இவர் என்று தருகிறது. அதிலே சிவபெருமான் அந்த தீர்த்த வடிவனாக இருக்கிறான். அதனால் அவனுக்கு தீர்த்தன்னே பேர். சிவமானுக்கு தீர்த்தன்னு ஒரு பெயர். இறைவனுடைய திருவழி கிடைக்குமாயின், அதாவது சிவபெருமானுடைய அருள் கிடைக்குமாயின் பத்ர தேகம் அடையலாம், எல்லாமும் அடையலாம் என்பது இந்த பதிக உண்மையிலிருந்து நமக்கு தெரிகிறது. இதில் போன வாரம் ஒரு விஷயத்தை கீறி விட்டாங்க. இப்போ உலகம் முழுவதும் பகவத்கீதையை கொண்டாடி கொண்டிருக்கோம். கீதை என்று சொன்னால் பகவத்கீதை தான் எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்கின்ற அளவுக்கு நல்ல பிரச்சாரம் சொல்ல முடியாது. அந்த அந்த கீதைக்கு மூன்று பேரும் பாஷ்யம் செய்திருக்கிறார்கள். மத்வாச்சாரியர், ராமானுஜர், சங்கரன், மூன்று பேரும் பாஷ்யம் செய்கிறாங்க. ஒருவர் கேட்கிறார், எங்கள் பகவத்கீதைக்கு தான் மூன்று பேரும் வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள், உங்கள் சிவகீதைக்கு எவராக வியாக்கியானம் செய்திருக்காரா? இல்லை, அங்காங்கே பகவத்கீதை தான் உதாரணமாக காட்டப்படுகிறது, உங்கள் சிவகீதையை எங்கேயாவது உதாரணமாக காட்டியிருக்கிறாராவது? இல்லை, உலகத்தில் பகவத்கீதை தான் நன்கு புழக்கத்தில் இருக்கு, உங்கள் சிவகீதை எங்கேயாவது புழக்கத்தில் இருக்கா? இல்லை. இன்னும் சும்மா போட்டேன்னு பேசுறேன், ஏட்டிக்கு போட்டியாக பேசிட்டு இருக்கேன். அதாவது அந்த பகவத்கீதை வந்து லௌகிக ஞானத்தை கொடுக்கக்கூடிய, எந்த சூழ்நிலையில் கொடுத்தார்? அனைவரும் யுத்தத்துக்காக வந்து நின்னாச்சு, எல்லாரும் வந்து நின்னாச்சு, வா தொடங்க வேண்டிதான். அப்போ அர்ஜுனனுக்கு பாசம் தடுக்கிறது. தாத்தா, அம்மா, அப்பா, தாத்தா, பூட்டா, எல்லாரும் வந்து நிற்கிறாங்க முன்னாலே. இவாளாம் போய் கொல்லறதா? இப்போ அவ்வளோ பேரையும் கொண்டு நாட்டை சுடுகாடு ஆக்கிட்டு அதை நான் ஆளணுமா? வேண்டாம், நான் யுத்தம் செய்ய மாட்டேன். அப்போ கிருஷ்ணன் சொல்கிறார், நான் எவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ பேரையும் கொண்டு நிப்பாட்டியிருக்கேன், அங்கே எங்கே தூதுலாம் போய் கிண்டி விட்டு கிளறி விட்டு என்னெல்லாமோ பண்ணி அவ்வளோதையும் கொண்டு நிப்பாட்டியிருக்கேன், இங்கே லாஸ்ட்டு மூம்பட்டு இப்போ வந்து இப்படி சொல்லியே, நீ யுத்தம் பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு என்னெல்லாம் சொன்னால் அவன் யுத்தம் பண்ணுவாரான் ஆறா? அதான் அப்போ அப்படி ஆக்கும் இப்படி ஆகும் இல்லை என்னத்தலாமோ சொல்லி ஆனால் மயங்க வச்சு யுத்தம் செய்ய செய்வதற்கு மாத்திரமே அந்த பகவத்கீதை தோன்றியது. அதனுடைய தாத்பரியம் அதுதான். பல விஷயங்களும் இருக்கலாம், ஆனால் எனக்கு எதுக்காக நோக்க வேண்டான்னா இவனை யுத்தம் செய்ய வைக்கணும். அந்த மாதிரி யுத்தம் செய்ய வைத்தார். யுத்தம்லாம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வந்தாச்சு, அரசாள ஆரம்பித்தாச்சு. அப்போ அர்ஜுனன் கேட்குறான் கிருஷ்ணன்ட்ட, நீ என்னமோ சொன்ன இன்னைக்கு, நானும் ஆமாம் ஆமான்னு சாலையாட்டிக்கிட்டேன், யுத்தம் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு, பழையன்னு என்கிட்ட இல்லை, நீ சொன்னது யாரும் மண்டையில் இல்லை, இப்போ ஒரு வரம் சொல்லுங்கிறான். அப்போ ஒரு கீதை சொல்கிறான், உத்தர கீதைன்னு ஒரு கீதை, அது பூரா சைவம் சிவபுரத்தன் தான். அதான் அந்த கீதையை சொல்கிறேன். இந்த பகவத்கீதையிலுமே என்ன இருக்கு? அதாவது என்னை சரணடை ஆனு சொல்கிறான். சரணடைன்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, தர்சயாமாச பார்த்தாய பரமம் ரூபம் ஈஸ்வரம். இந்த ஈஸ்வர சப்தத்தை தேன சொல்லுங்க அவர், அதான் படற்கரையில சொல்றான், என்ன வழிபடுன்னு சொல்லலாமன். இப்ப அப்படித்தான் வியாக்கியானம் பண்ணிட்டே இருக்க, என்னை சரணடைங்கிறது கரெக்டு, தேன சொல்றது படற்கையில யாரையோ சொல்றான், அவன் யாரு? அவன் தான் தர்சயாமாச பார்த்தாய பரமம் ரூபம் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனை நீ சரணடை என்று சொல்றான். சர்வ தர்மான் பரித்தஜ மாமேகம் சரணம் ரஜ, நீ என்னையே சரணடைவாய் என்று சொன்ன. ஏன் அப்படி சொன்னான், எந்த நோக்கத்தில் சொன்னான் சொன்னா, அர்ஜுனன் கைலாசுக்கு புறப்பட்டான். கைலாசுக்கு போனோடனே பூஜை பண்ணுற நேரம் வந்துட்டு, கிருஷ்ணா பூஜை பண்ணுற நேரம் வந்துட்டு, நான் பூஜை பண்ணி கொண்டு வரலையே என்ன செய்யுது, பெரிய விஷயம் ஒன்றும்லப்பா, நான் உட்காந்துருக்கேன் என்ன பூஜை பண்ணுங்கிறான். அவனை பூஜை பண்ணுறான், கைலாசு போனால் பூ மேலே போட்ட பூலாங்க கிடக்கு. உடனே இவாழ்க்கு ஆஹா, கிருஷ்ணன் மேலே போட்டுவேன், சிவருமான் மேலே வந்து விழுந்திருக்கு பார்த்தேடா, ஆஹா இப்போ யார் பெரியவர்? அதாவது அவன் வந்து சிவோகம் பாவனை இலக்கணும், கிருஷ்ணன் பெரிய சாம்பன் சைவன், அவன் சிவோகம் பாவனையில் உட்காரான், அவனை பூஜிக்கும் பொழுது அந்த சிவனை பூஜித்ததாக ஆகிறது. சிவோகம் பாவனையில் இருக்கிறவனை பூஜை செய்தால் அந்த பூஜை அனைத்தும் சிவருமானை பூஜை செய்ததாகவே அர்த்தம். இப்ப குருநாதரை பூஜை பண்ணா அவருடைய திருவடியில் பூ போட்டால் அவருக்குள்ள அவருடைய இடத்துல அந்தர்யாமியாக இருக்கின்ற அந்த பரமேஸ்வரத்தை போய் தான் சேரும். அதே போல கண்ணனுடைய திருவடியில் போட்ட போதுகள் அங்கே போய் சேர்ந்து சொன்னால் அவர் சிவஞான பலராக அவர் இருந்தார். அதனால்தான் அங்க அதைத்தான் நம்முடைய சொத்தன் அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையம் நீக்கமின்றி நிற்கும் என்று அவையே தானேயாய் அவன் இருக்கிறான். அதனால்தான் அது முடிஞ்சது. எப்படி எல்லா எழுத்திலும் அகரம் ஆனான்னு முதல்ல ஒரு எழுத்து இருக்கு, ஆனா அது தனி எழுத்தான், ஆனா அது தனியா மாத்திரம் இல்லை, எல்லா எழுத்திலும் அந்த அகரம் இருக்கு. ஒன்றென்றால் அக்கரங்கள் என்றான், அகர உயிரின் இக்கிரமத்தென்னும் இருக்கு. சொல்லிக்கான அதாவது ஆ என்பது தனியாயிருந்தாலும் வேறாயிருந்தாலும் மற்ற எழுத்துக்களோடு இணைந்திருப்பதனாலே உடனாயும் அது இருக்கின்றது. அதனால இறைவன் வேறாயிருந்தாலும் இங்க கிருஷ்ணனிடத்திலே ஒன்றாயிருந்தான். அது கிருஷ்ணனிடத்திலே ஒன்றாயிருந்ததினாலே இவனிடத்திலே போட்ட போர்கள் எம்பெருமானத்திலே போய் இருந்தது. சராசராதி ஜந்தூனாம் சிவ ஏக பிராண உச்சதே தம் வினான பிரவித்தி சார் அக்ஷராணாம் அகாரபது. காரணாகமத்திலே இது விஷயம் வருது. சர்வச ஜந்தூனாம் அக்ஷராணாம் அகாரபது, எழுத்தில் எப்படி அகாரம் இருக்கிறதோ அதே இறைவன் எல்லா உயிரிடத்திலும் இருக்கின்றான். அவன் வேறாயிருப்பினும் எல்லா உயிரிடத்திலும் உடனாயிருக்கின்றான். அதே மாதிரி கிருஷ்ணனிடத்திலே அவன் இருந்தான். அவன் வாமதேவ முனிவன் ஒருவர், சைவ முனிவர். அதாவது பஞ்ச ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு ரிஷி சந்தசு தேவதைன்னு இருக்கும். ரிஷின்னா இந்த மந்திரத்தை கண்டுபிடித்தவர், சந்தசனா அது எந்த ரெயின்ல இருக்கு, தேவதைனா இது எந்த தேவதைக்குரிய மந்திரம், இவ்வளவு மூணு இருக்கணும். அதே மாதிரி பஞ்சாட்சர ரிஷி யாருன்னா வாமதேவதான். அந்த வாமதேவ முனிவர் என்ன சொல்றாருனா, ரிஷர் வாமதேவா பிரதிபதேவம் மனுரபவம் சூரியச்சேரி தத்த மாப்னேதிகி ச ஏவம் வேதாகம் பிரம்மாஸ்மீதி இதம் சர்வம் பவதி. அவரும் சொல்றார், அவர் அப்படியே காரணங்களும் என்னை சூரமானாகவே நினைச்சு பூஜை செய் ஆங்கிறார். பிருகதாரண்ய உபநிஷத்தில் இருக்கு. இப்படி சிவோகம் பாவத்திலே அவர்கள் இருக்கிறதுனால அங்கே பூஜை பண்ண பரப்பு அங்கே போய் சேர்ந்தது. அதனால கீதையிலேயே தேனை படக்கையில் அவனை என்ன சொல்லார், என்னையும் சொல்லலை, என்னை பூஜை செய்யும் சொல்லலை முதல்ல, தேனை சொல்லிட்டு ஈஸ்வரன் சொல்ல வைக்கிறார். ஈஸ்வரங்கிற சொல்லுக்குரியவன் பரமேஸ்வரன் ஒருத்தன் தான், கண்ணனை குறிக்கார். ஆகினால் தேன ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனை நீ நினை. ஆனால் விஷயத்தை பார்த்தா கேட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். இப்படி அடுத்து இந்த கீதை அந்த வரும்போது நிறைய இருக்கு. ஒவ்வொரு புராணத்திலும் கீதை இருக்கு. கணேச புராணத்தில் கணேச கீதைன்னு இருக்கு, அப்புறம் ஸ்ரீ வித்யா கீதைன்னு இருக்கு, ரிபு கீதை இருக்கு, பிரம்ம கீதை, சூர சங்கீதையில் பிரம்ம கீதைன்னு ஒன்று வரும், ரிபு கீதைன்னு ஒன்று இருக்கு, சிவகீதைன்னு ஒன்று இருக்கு. இப்படி கீதை நிறைய இருக்கு. பிரபலமாக ஆயிருக்கு பகவத்கீதை. மற்றதை பிரபலப்படுத்துறதுக்கு நம்ம ஆள் இல்லை, நாம் எல்லாம் சரியில்லாத ஆளாக இருக்கிறனால. அதனால பகவத்கீதையில் சொல்லப்பட்ட விஷயங்களை விட சிவகீதையில் நிறைய விஷயம், சிவபரத்துவமான விஷயங்கள் நிறைய அதில் இருக்கு. அதை சொல்லுவாரும் இல்லை கேட்பாரும் இல்லாதனால்தான் அந்த நூல்கள் வழக்கிலிருந்து போய்கொண்டே இருக்கிறது. ரெண்டாவது, அவா மூணு பேரும் வாசம் செய்தா இது பையனா பண்ணனாவே நான் கேட்டேன்னா, அது உலகில் ஞானத்தை சொல்வதனால அவா மூணு பேரும் பண்ணினான். இது முழுக்க முழுக்க பாரமாற்ற ஞானம் சிவகீதை, அதனால அவங்களுக்கு பண்ணுறதுக்கு தகுதி கிடையாது. அவங்க நம்ம இந்த சிவகீதைக்கு கல்விக்க நேர் விரோதமானவர், அவர் எப்படி பாஷம் செய்ய முடியும்? ஆனால் அவர் அதனால் அவர் அது பாஷம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு இதுவும் இல்லை. அதனால தான் அவங்க அதை பாஷம் செய்யலை. இதை சொன்ன அத்வைதம்னு ஏற்றுக்கொண்டாலே, ஒரு பண்டரிபுரம் போனேன், பண்டரிபுரம் ரயிலில் போயிட்டுருக்கேன், எல்லாரும் கூட யோசிக்கிறாங்க. ஒருத்தர் கேட்டார், நீங்கள் எதுக்கு பண்டரிபுரம் வருவீங்க, அதுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தான்னு கேட்டார். அங்கே வாங்க சொல்கிறேன்னு. ஆ, உங்களுக்கு வந்தாச்சா? சரி. அதில் அங்கே என்னன்னா, அந்த பண்டரிநாதனுக்கு அரசர் வந்து கவசம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். பண்டரிபுரம் பூரா பரமசைவராக இருந்த ஊர், சைவத்தினுடைய ஒரு ஆணிவராக இருந்த ஊராக்கம் பண்டரிபுரம். அங்கே போய் சுற்றி பார்த்தா தெரியுது. மன்னர் வந்து ஆசாரி சபரி விட்டுவான், வரமாட்டேன், சிவனை தவிர நான் யாரையுமே பார்க்க மாட்டேன், வர முடியாது. இதான் ராஜ ஆஜ்யம், என்ன பண்ணுறது? சரி, கண்ணை கட்டிட்டு அளவெடுத்தான். அளவெடுத்துனே அவன் பார்த்தான், சிரசில சிவலிங்கம் இருக்கு, பண்டரிநாதருடைய சிரசில சிவலிங்கம் இருக்கு, அர்த்த ஜாமத்துலாம் அதை பார்க்க முடியும். அதைத்தான் நான் பத்த ஜாமத்துக்கு வாங்கினேன், கூட்டிட்டு போனேன். அப்போதான் அந்த படிகளைஞ்சு பார்த்து பார்த்தேடா, இதுக்கு தான் வந்தேன். எங்க சிவபெருமான் பண்டரிநாதன் சிரசில வச்சுக்கிட்டு இருக்கார். அதுபோல் அங்கே நிறைய மடங்கள், சின்ன சின்ன மடங்களாரு எல்லாம் ஒன்றா போய் பார்த்தேன். அங்கே சரித்திரங்கள் எல்லாம் கேட்டால் வீரசைவன் நம்ம ஓங்கி இருந்த ஒரு க்ஷேத்திரம் பண்டரிபுரம். அதே மாதிரி அத்வைதம்னு சொன்னா, அத்வைதத்திலும் நிறைய பேதங்கள் இருக்குன்னு அங்கே போகலாம் தெரிஞ்சு. அத்வைதத்திலுமே சங்கராத்வைதத்திலுமே ஏகப்பட்ட பேதங்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு மதத்தில் இருக்கேன், அப்படி நிறைய மதங்கள் இரண்டு இருக்கு. அதனால ஒரு அத்வைதத்தினால பாஷம் செய்தால் காணாது, அவ்வளோ அத்வைதத்துக்கும் பாஷம் பண்ணியிருக்கேன்னா பண்ணலையே. வைஷ்ணவத்தை எடுத்துக்கொண்டாலுமே அங்கேயே பல வேதங்கள் இருக்கு, உள்ளே போனால் தான் தெரியுது, வெளியிருந்து பார்க்கணும் ஒன்றும் தெரியல, அங்கே உள்ளே போனால் தான் அவங்களுக்குள்ள சண்டை இருக்கெல்லாம் தெரியுது. இப்படி கீதைங்கிற ஒரு பாஷன் செய்யாததுனால அது பிரமாணம் அல்ல என்று சொல்ல முடியாது. அதுபோக நிறைய பேர் பாஷன் செய்திருக்கிறார்கள். அதனால கீதையை விட சிவகீதை நமக்கு இருக்கு. ரிபுக் நிறைய கீதைகள்லாம் இருக்கு. அது பூரா சிவபரத்துவம் தான். அவ்வளவு பகவத்கீதை சுருக்கமா தேன சொல்றாரு. அந்த அந்த எழுத்து அந்த சொல்லி சொல்லவே மாட்டாங்க, சொல்லிட்டு விட்டுருவாங்க. வளர்க்கையிலாம் சொல்றாரு. என்னன்னு அவர் சொல்லல. என்னை தேன ஈஸ்வரம் அவனை சரணடை அதான் சொல்றாரு. ஆகையினால கீதையை படிச்சுனா தப்பு இல்லை. நிறைய விஷயம் இருக்கு வாசம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்க வாசம் தான். இருப்பினும் அதுதான் உயர்ந்தது, மற்றதான் தாழ்ந்ததுங்கிற கருத்து தவறு. அதனால நம்முடைய கீதைகளும் நிறைய இருக்கு. இப்போ புதுசாக ஒருத்தர் போட்டிருக்கார், ரொம்ப சிரமப்பட்டு போட்டிருக்கார். ஆமாம், சிவகீதையை ரொம்ப அழகாக இருக்கு, எனக்கு வந்திருக்கு. அதனால இந்த மாதிரி நூல்களை வாங்கி படிக்கணும். நேரம் வேணும், மண்டையில் ஏறத்துக்கு நாரமும் வேணும் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பான விஷயம். ஆமாம், மண்டையில் ஏற்றிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால பகவத்கீதை ஈஸியாக போயிடும். இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பான விஷயம். நாம் பூராமல் சைவ சமாச்சாரம் பூராமே அப்படித்தான் இருக்கு. 14 சாஸ்திரமே மண்டையில் ஏற்றுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க சமாதானம் ஈஸியாக மண்டையில் ஏறிடுது. ஆமாம், அதனால் இதை ஞானிகளுக்காக சொல்லப்பட்ட நூல்கள். அவர் தனோ உலகிற்காக சொல்லப்பட்டது. இந்த மாதிரி நூல்கள்லாம் ஞானிகளுக்காக சொல்லப்பட்ட விஷயம். அதனால் இந்த கீதையில் இந்த விஷயத்தை இன்னும் நிறைய இருக்குது. சந்தர்ப்பம் வருகிறோம் சொல்கிறேன் என்று சொல்லி இதுகாரம் பொறிமுறை என்று கேட்டவங்க அனைவருக்கும் என நன்றியை செலுத்துகிறேன். ஆறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க சுமை ஏரிய வாழ்கை யானை தன் அணங்கு வாழ்க மாறிதாவண்ணே வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்மையில் வழாது பெய்க மலிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசோ செய்க குறைவிலாருயிகள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி வதயரமாவே.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் மந்திரி சர்க்கம் மற்றும் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
5: பவளமால் வரையில் நிலவெறிப்பது போர் பரந்த நீற்றழகு பச்சுடம்பிற்று வளமாதுடன் நின்று ஆடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றுடி தொரு கரத்தில் தரித்துயர் கிரிபுறத்தெழுதும் கவளமா களிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவா உயிர்களெல்லாம் லாபத்தை பெறுவதற்கு ஒருவன் கட்டமது புரிய வேண்டும். பயிர்தடைய மேகமது பொழியுமா போல் பரதமழை நீ பொழிய வேண்டும் என்று கையிலையினும் தில்லையின அநேக காலம் கடுந்தவங்கள் பல செய்து ஆடல் கண்ட உயர்வுடைய பதஞ்சலி புலியைப் போல உலகத்தில் ஒருவருமே

பெருந்துறையில் பெருந்துறை வந்திருந்தான். நல்ல பெரிய முளவாத ஊர் அமைச்சன் வந்தான். குறுந்தடியில் குருவடிவாயிருந்த கோலம் கண்டவுடன் அழுது செம்பொன்னடியில் வைத்தான். மருந்துருவாய்ந்தெடுத்தை உபதேசித்தான். வரம்பிலா சிவஞானம் வழிந்து பொங்கி திருந்து நலவாதகமா வையத்தார்க்கு சேர்த்து வைத்தான். அவனடிய சிரத்தில் வைப்பா நாரதனோ நார்.

பார்வதீபதே. பதஞ்சலி வியாக்கரவாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளை வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாரே, இன்று திருவாத ஊரடிகள் கூறான விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே திருவாத ஊரடிகளாகிய மாணிக்க வாசகர் குதிரை வாங்கச் செல்லுகின்ற நிகழ்ச்சி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளார். மற்றொருவானுடைய அருள் ஒவ்வொருவருக்கும் எந்த வகையிலே எப்படி செய்வான் என்பது உயிர்களாலே அறிய முடியாது. இவரை குதிரை வாங்க செல்லும்படியாக செய்து அங்கே சிவபெருமான் எழுந்தருளியிருந்து, வழியில் எழுந்தருளியிருந்து இவருக்கு சிவஞானத்தை கொடுத்து அதன் மூலமாக திருவாசகத்தை பாட வச்சு இந்த உலகத்துக்கு அருளை சிவபெருமானுடைய கிருபை உயிர்களுக்கு அடியார்கள் மூலமாக கிடைக்கிறது. அருள் நூல் மூலமாக கிடைக்கும், அருள் நூல்கள் மூலமாக சிவபெருமானை நேரே வந்து ஆண்டு கொள்ளுகிறது ஒரு வகை. நேரே வந்து ஆண்டு இப்ப நம்ம எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறான்னா அருள் நூல்கள் மூலமாக, சிவாச்சாரியர்கள் மூலமாக, அப்படி ஞானிகள் மூலமாக, ஞான நூல்கள் மூலமாக இப்ப நமக்கு எல்லாம் ஒரு பக்தி புத்தி கொண்டிருக்கிறோம். அது ஒவ்வொரு ஆன்மாவுக்கு எப்படி எப்படி செய்யப்படுமோ அப்படி செய்கிறோம்.

சிவஞானம் தான் உயிருக்கு உரியது. இப்ப அண்ணன் சாப்பிடவில்லை ஆனால் உடம்பு இழைத்து போகிறது, கிளைத்து போகிறது. சிவஞானத்தை பெறவில்லை ஆனால் உயிர் எப்படி இருக்கும்? உயிருக்கு ஆதரவற்று போய் மறுபடியும் பரப்படுத்து துன்பத்தை அடையும். சிவஞானத்தை பெற்றுவிட்டால் அது பரவாமையாகிய பேரின்பத்தை பெற்று சிவனோடு சேர்ந்துடும். அதனால சிவஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் அளவுக்கு அதிகமாக இருந்தது, அளவுக்கு அதிகமாக. ஒரு பொருளை அடைய வேண்டும் என்று விரும்பினானால் ஒரு பொருளை அடைய வேண்டும், ஒரு மாடி வீடு வாங்க வேண்டும், ஒரு பதவியை பெற வேண்டும் என்று ஒருவனுக்கு எண்ணம் வந்தால் அந்த எண்ணமானது சாதாரணமாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறைந்த ஒரு எண்ணமாக இருந்தால் அந்த காரியம் பூர்த்தியாகாது. அதிலேயே இரவும் பகலுமாக எண்ணி எண்ணி எண்ணி அதை எப்படியும் வாங்கியே தீரவோணும் என்கின்ற அதிகமான ஆவல் உண்டாகும். இந்த புராணத்தை கேட்க வரலாம், பரவாயில்ல போகலனாலும் பரவாயில்ல அப்படின்னா இருந்துக்கலாம், அங்க வீட்டிலேயே இருந்துக்கலாம், வர மனசு வர. போயே ஆகணும், கேட்டே ஆகணுங்கிற எண்ணம். அப்படி ஒரு பொருளை அடைய வேண்டுமானால் அதுல அதிக ஆவல் இருக்கணும். இரவு பகல் பலகாலம் இயலிசை முத்தமிழ் ஊரி திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயன்னு இரவும் பகலும் அதிலேயே எண்ணம் இருக்கும், அதிலேயே எண்ணம் இருக்கும். அந்த பொருளை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு பாக்கியம் இருந்துச்சுன்னா அந்த ஜென்மத்தை இந்த ஜென்மத்திலே அது கூடிவிடும். அது இவருக்கு சிவஞானத்தை அடைய வேண்டும் என்று எண்ணம், வேற ஒன்றும் வேண்டாம். மந்திரி வேலையில் இருக்கிற ஒரு பா, மந்திரி வேலையில் இருக்கிறவனுக்கு சிவஞானத்தை பத்தி நினைப்பு இருக்குமா? ஆனால் இவருக்கு திருவருள் இவர் உள்ளே புகுந்து தன்னை நினைக்கும்படியாக செய்து சிவஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற எல்லையில்லாத பிரியம் வந்து அந்த சிவஞானத்தை போதிக்கின்றவர்கள் சிவஞானம் உடையவர்கள் யாராவது வருகிறார்களா, அதை பற்றி பேசுகிறார்களா என்று சொல்லி மதுரைக்கு வருகின்ற புலவர்கள் வித்வான்கள் ஞானிகள் எல்லாரையும் விசாரிப்பார். மதுரைக்கு வராத புலவர்கள் வித்வான்கள் ஞானிகள் இல்லை. மதுரைக்கு சென்று தன்னுடைய வித்தையை காட்டி சிறப்பு பெறாத புலவர்கள் இல்லை. ஞானிகள் புலவர்கள் மகான்கள் என்று சொல்லுகின்றவர்கள் எல்லாம் மதுரைக்கு விஷயம் இல்லாதவர்கள் இருக்க மாட்டார். அப்படி வந்தவர்களே எல்லாரையும் விசாரிப்பார். அப்படி அவர்கிட்ட பேசும்போது ஞானம் இருக்குதான்னா இவருடைய எண்ணத்துக்கு தகுந்தார் போல ஞானம் இருக்காது. சரி சரி, இந்த ஆளுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் அப்படின்னு அந்த ஆளை விட்டுருவார். விளங்குதா? ஞானியை போல வேஷம் போட்டவன் நிறைய பேர் இருப்பான். ஞானியை போல விஷம் போட்டது நிறைய இருக்கும், ஆனால் ஞானம் இருக்கு. அது பின்னால் கூட இந்த திருப்பரந்துரைக்கு போகிற வழியில் இருக்கிற இயற்கை காட்சி இல்லை ஒன்று சொல்லும்போது சொல்கிறார் இந்த கடவுன்மாமுனிவர். வழியிலே இந்த முறுக்க மரம் என்று ஒரு மரம் இருக்கிறது, முறுக்க மரம், முள் முருங்கைன்னு சொல்கிறது இந்த குடிக்கால்ல, அது பூத்துருக்கள் சிவேன்னு இருக்கு. நிறம் பார்த்தா கண்ணை பறிக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுல எள்ளளவு வாசம் இருக்காது, எள்ளளவு கூட. அது போல சில பேர் வேடம் புதுசா போட்டிருப்பான், பார்க்கும் போதே தாடியும் காவியம் உருத்திராட்சமும் திருநீரும் கண் தண்டு கமண்டலம் பார்த்தா பாக்குற ஜனம் மயங்கிற மாதிரி இவர்தான் வந்து சிவபெருமானே அப்படின்னு சொல்லி மயங்கிறாப்புல வேஷம் போட்டிருப்பான். அவனை விசாரிச்சு பார்த்தா ஞானம் இருக்காது. விளங்குதா? இந்த முறுக்க மரத்தில் எப்படி நிறம் இருக்குது இதை விட மனம் இல்லை, அது போல அவன்கிட்ட வேடம் இருக்குது இதை விட ஞானம் இல்லை என்று வருகின்றவர்களை எல்லாம் விசாரித்து இவருடைய எண்ணத்துக்கு தகுந்தார் போல யாரும் வரவில்லை. அதே ஒரு உவையில சொல்றார், வண்டானது தேனை சேகரிப்பது போல இந்த பூவிலே உட்கார்ந்துதான் அது தேனை ரொம்ப குறைச்சலாக இருந்துச்சு, இன்னொரு பூ பூச்சி இப்படியே தேனை தேடி திரிவது போல, தேனை தேடி வண்டு திருவது போல யாருக்கிட்ட ஞானம் இருக்கிறது, யாருக்கிட்ட ஞானம் இருக்கிறது விசாரித்தார். பாடித்திலேன் பணியேன்.

0: மணினி ஒளித்தாய்க்கு பச்சும் விழித்திலேன் விடுதி கண்டாய் வியந்தாங்களே தேடிட்டிலேன் சிவன் இவ்விடத்தான் எவர் கண்டதென்று ஓடிட்டிலேன் கிடந்து உள்ளுருகேன் என்று உழைத்தனே என்பது நீத்தல் உணர்வு. யார் சிவனை கண்டவர்கள், சிவனை யார் கண்டவர்கள், சிவன் அருளை பெற்றவர்கள் யார் என்று நான் ஓடவில்லை, அறையவில்லை, தேடவில்லை. அப்படி இவருடைய நிலைமை இருந்தது. இவருடைய எண்ணம் முழுவதும் எங்க இருந்தது, சிவனிடத்தில் இருந்து. சித்தத்தை சிவன்பாலே வைத்திருந்தார், சித்தத்தை சிவன்பாலே வைத்திருந்தார். அந்த காலத்திலே அரிமர்த்தன பாண்டியன் சிறப்பான ஆட்சி, இவர் மூலமாக நிறைய பெயர் செல்வம் எல்லாம் சேர்ந்திருந்தது. அவன் ஒரு நாள் அரியாசனத்தில் எழுந்திருந்தான். அப்படி அரியாசனத்தில் அவன் இருக்கும்போது சில தூதர்கள் வந்தார்கள். அப்படி தூதர்கள் வந்து சோழ நாட்டிலே கடற்கரை ஓரத்திலே நிறைய அரபு நாட்டு குதிரைகள் வந்து இறங்கி இருக்கிறது, நல்ல குதிரைகள் என்று அந்த தூதுவர்கள் அரசனிடத்திலே சொன்னார்கள். அரசனுக்கு நான்கு வகையான படையும் தயாரா இருக்கும். அந்த நான்கு வகையான படையிலும் திறமையுடையதா இருக்கும், வயசான குதிரை பரிசோதனப்படாது. அது போல எல்லாமே ரதம், கச்சம், துரகம், பதாது. ரத்த கச்ச துரக பதாது தோரண கனக வாசலில் முழவு தோல்முற சதிர முதிராத தோகையர் கவரி வீச வைரியர் தோல்வழி புகழ மத கோபர வாரண ரத்தப்ப தாகினி துரக மாதிர நிறைய அரசாய் அரச வாழ்த்து. அப்படியே ஒரு பாட்டில் இப்படி படம் பிடிச்சோம். அப்படி ரதம், கஜம், துரகம், பதாதி முதலியான படைகள் நால்வகை சேனைகளும் தயாராக இருக்கவும், அதிலே குதிரைப்படைகள் குறைந்திருந்தது. அந்த வேளையிலே தூதுவர்கள் வந்து சொன்னார்கள், கிழக்கு கடற்கரையிலே குதிரைகள் வந்து இறங்கி இருக்கிறது, அதனாலே நீங்கள் ஆட்களை அனுப்பி பெற்றுக் கொள்ளலாம் என்று தூதர்கள் சொல்ல, உடனே அவனுக்கு சந்தோஷம் வந்து தன்னுடைய முதலமைச்சராகிய பாதபூரளியிடத்திலே உத்தரவு போட்டான், நீங்கள் சென்று அந்த குதிரையை வாங்கி வர வேண்டியது. தென்னவன் பரமராயன் என்ற பேரும் கொடுத்திருந்தான், தென்னவன் பரமராயன். சேக்கிழாரு கூட உத்தம சோழ பல்லவன் ஒரு பெயர், இவருக்கு தென்னவன் பரமராயன் என்று ஒரு பெயர் தந்திருந்தான். பாண்டியனே, தென்னவன்னா பாண்டியனே. அப்படி சொன்ன உடனே அவருக்கு செல்லலாம், அரசனுடைய உத்தரவு, செய்ய வேண்டிய காரியம், அதனாலே சென்று குதிரை வாங்கலாம் என்று எண்ணினார். அப்படி எண்ணிய உடனே மற்ற பரிவாரங்களுக்கெல்லாம் உத்தரவு போட்டார், தன்னுடைய காவலர் ஏவலர்கள் எல்லாருக்கும் உத்தரவு போட்டார். எல்லா தயாராக புறப்பட்டார். குதிரை வாங்குறதுனா உருத்த போய் வாங்குறது இல்லவா, அதனாலே படைகள் கூட நிறைய புறப்பட்டது. அப்படி நல்ல தினத்திலே, நல்ல நாளிலே, சுபவாரம், சுபயோகம், சுப தினத்திலே புறப்பட்டார். நேர கோயிலுக்கு ஆலவாய், திருவாலவாய் கோயிலுக்கு போனார். திருவாலவாய்க்கு போய் சொக்கநாதரையும் மீனாட்சியையும் நன்றாக பாடினார், தோத்திரம் பண்ணினார். சொக்கநாதரையும் மீனாட்சியையும் மதுரைக்கு தனியாக பதிகம் இல்லை, திருப்பாண்டி பதிகம்னு அப்படி இருக்கு, மதுரைனா அங்கங்கே வருது தனியாக பதிகம், யாரு திருவாசகத்தில். அப்படி சொக்கநாதரை வணங்கினார், வணங்கி வாழ்த்தி எனக்கு சிவஞானத்தை கொடுக்கும்படியான ஆச்சாரியனை எனக்கு தர வேணும் என்று சுவாமி கிட்ட வேண்டி கொண்டு நான் குதிரை வாங்க போறேன், சிவஞானம் வேணும், குதிரையும் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ரெண்டுக்கும் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு வந்தார். முதல்ல சிவஞானம், இரண்டாவது குதிரை. அது மங்கள தினத்தினிடு மாளிகை அகன்றே துங்கமணி அக்கையணி சொக்கரை வணங்கி அங்கு விடை பெற்றுமறை அந்தனரின் மிக்கார் திங்கன் மரபிற்குள் சிற்கோயிலில் உடைந்தார். அப்படி அந்த திரவியசாலைக்குள்ளே போகுது. இன்னும் 49 கோடி பொண்ணு எடுத்துக்கொண்டாருன்னு சொன்னார். 49 கோடி, அது எப்படின்னு தெரியல. அந்த காலத்தில் பொண்ணுக்கெல்லாம் விலை கம்மி. இவருடைய காலர் கிபி 3ஆம் நூற்றாண்டு, அப்பர் சுவாமி சிவஞானத்துக்கெல்லாம் முந்தினவர். 3னா இப்போ 1700 வருஷம் கொடுத்து வேறாரு, அப்படித்தானே 49 கோடிங்கிறாரு. 49 கோடியை எடுத்துக்கொண்டார், 7 கோடிங்கிறார். சரி, அப்படி பெற்றுக்கொண்டு புறப்பட்டாரு. ஈனமேலா நெறி வந்தவன் ஏழு கோடி வழங்கினான் அப்படின்னு. அது என்ன கணக்கு, அந்த காலத்து கணக்கு எப்படி இருக்கு? சென்று தமிழ் மாறன் அருள் பெற்றலில் சிறக்கும் வென்றி வளவன் புயல் மேன்மை உடு செல்வார். இவரை அனுப்புகிறானா, பாண்டியன் அனுப்புகிறான், குதிரை வாங்க அனுப்புகிறான். அந்த குதிரை வாங்க அனுப்புகிறவன் இப்பொழுது எப்படி அவனுடைய எண்ணம் இருக்கிறது என்று ஒரு கருத்து சொல்கிறார். அது எப்படின்னா, இப்ப பொருளை கொடுத்து குதிரை வாங்க போய் சொல்லுகிறானா, இவர் பொருளை கொண்டு போய் குதிரை வாங்கவில்லை, குதிரை வாங்காம அருளை வாங்கி வந்தார். அது இவன் தான் போய் சொல்றான், குதிரை வாங்கிறதுக்கு பாண்டியன் தான் போய் சொல்றான். இவர் போய் குதிரை வாங்காம அருளை வாங்கி வந்தாரு. இவன் குதிரை வாங்க பணம் கொடுத்து போய் சொன்னபடியினாலே அங்கு ஆச்சாரியரை கண்டார். குதிரை வாங்க பணம் கொடுத்து போய் சொன்னபடியினாலே வழியிலே ஆச்சாரியன் எழுந்தருளியிருந்தார், சிவஞானத்தை பெற்றார் என்றபடியினாலே இவன் தான் அருட்சக்தியாக இருந்து அந்த காரியத்துக்கு நீ போ, மந்திரி வேலைக்கு உண்டான குணத்தை எல்லாம் விட்டுடு, நீ வந்து திருவருளை பெறுவதற்கான முயற்சியில் போய் திருவருளை பெற்று கொண்டு வான்னு சொல்லுகிற அருட்சக்தி மாதிரி இவன் இருக்கிறான். இவன் தானே பணம் கொடுத்து போக சொல்றான், ஹரிமர்த்தன வாண்டி தானே பணம் தந்து போய் சொல்றான். அதனால வைத்தவர் உற்ற பெருந்துறை வித்தகரை குறுகும்படி இத்தகு நற்பொருள் கொண்டு நீ ரிப்படி ஈர் செல்லும் என்றலின் அத்தகு புத்தி ஒளிந்துயிர் அற்புத முத்தி பெறும்படி உய்த்துள்ள சக்தியுடன் குரு ஒத்தனன் உத்தம பஞ்சவன். அதனாலே இவன் அருட்சக்தியினுடைய ஒரு ஏவலாக இருக்கிறான். அருட்சக்தி இவனை ஏவ, அருட்சக்தி இவனுக்குள்ளே பாண்டியனுக்குள்ளே புகுந்து ஏவ, அவன் திருவாத ஒரு நிலை ஏவ. ஆகையினாலே இவன் அருட்சக்தி மயமாக அப்பொழுது இருக்கிறான். குதிரை வாங்க போனபடி என்ன அங்க ஆச்சாரியர் கண்டாரு என்று அவனுடைய தன்மையை அப்படி சொல்லி அதற்கு மேலே சென்று தமிழ் மாறன் அருள் பெற்று எளிர் சிறக்கும் வெந்திவள கண்புவியின் மேன்மை கொண்டு செல்வார் குன்றனைய மாடமோடு கோபுர நெருங்கு நன்றி மதுரைப்பது என் அன்போடு நடந்தார். இந்த பாண்டியன் வந்து ஹரிமர்த்தன பாண்டியன் திருவருளை பெறுவதற்கு பொருள் கொடுத்தான், பொருள் கொடுத்தபடியினாலு பொருளை கொண்டு திருப்பணி நடந்தது. ஆக அந்த காரியம் அத்தனையும் திருப்பணி நடக்கிறது முதலானது அத்தனைக்கு மூல காரணமாக மறைமுகமாக இருந்தது ஹரிமர்த்தன பாண்டியன். அந்த பொருளை கொண்டு கொடுக்கவன் தானே, சாமி கிட்ட கொண்டு காணிக்க வைக்கவன் தானே, திருப்பணியை பண்ணுனாரு, அடியார்கள் கூடுனாரு. அந்த சிவபுண்ணியம் நடப்பதற்கு இந்த பொருள் ஒரு காரணமாக இருந்தது. பொருள் காரணம், பொருள் இல்லைன்னா திருப்பணி நடக்காது. அவடையார் கோயில் யாரு கட்டினது, மாணிக்கவாசர். அதே இந்த மாணிக்கவாசர் வரலாற்றிலே பாடி இருக்கிறேன், இது போற்றியில 16 சகலகலா பண்டிதனும் ஆனான், 16 சகலகலா பண்டிதனும் ஆனான், பாண்டியர்க்கு முதலமைச்சா பண்பிலும் உயர்ந்தான், அதிமோகன் திருவருளில் அறிமறுத்தன் அதனால் அனுப்புவித்தான் பரிவாங்க அருட்சக்தி தன்னால் நதியணிந்தான் வழியிலே தேசிகனாயிருந்து. நதியை தலையில அணிந்தவராகிய சோர்வான் வழியிலே தேசிகராக இருந்து ஒடிந்து நல்லருளை அளவிலாக அள்ளியே தந்தான். கதியறியா உயிர்களெல்லாம் கதியடைய நல்ல கவிதந்தான் கனகமன்றில் குடியிருந்தான் தானே என்பது இந்த பாட்டு. ஆகையினாலே இப்படி சென்று கொண்டிருக்கிறார், பரிவாரங்களோடு படைகளோடு சென்று கொண்டிருக்கிறாரு. அப்படி சென்று கொண்டிருக்கும் போது என்றும் ஒன்றும் உடல் என்னும் நகர் தோறும் சென்ற வழி மாறியொரு தெய்வ வழி செல்வார். இதுகார் வரையிலும் ஆன்மாக்கள் ஒவ்வொரு உடலிலையும் அது ஒவ்வொரு நகரம் போல, ஒவ்வொரு உடம்பும் ஒரு நகரம். இப்படி புகுந்து புகுந்து வந்து போய்கொண்டே இருந்த அந்தபடி மாறி இப்பொழுது இவர் செல்லுகின்றது தெய்வ வழி. தெய்வ வழி என்று சொன்னால் இந்த மாதிரி இனிமேல் பரவி இல்லாமல் வந்த காரியம் இருக்க முடியுது. எங்கே கைலாயத்திலிருந்து பூமிக்கு வந்து திருவாசகம் பாடுவதற்காக வந்தார் சுந்தரமுனி சுவாமி, திருத்தொண்ட தொகை பாடுவதற்காக வந்தார். புரியுதா? அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு முக்கியமான செயலுக்கு அனுப்பி வைக்கிறார. அப்புறம் அந்த செயல் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவார்? மறுபடியும் அங்கே கூட்டிக்குவார். திருவாசகம் பாடியாச்சா, கைலாயத்துக்கு. ஆகவே இப்படியாக இவருடைய வழியானது இனிமேல் பிறவியில் வழியில் போகாமல், பிறவிக்கு போகின்ற வழியிலே போகாமல் சிவனோடு சேருகின்ற நிலையிலே செல்கிறார். நன்றியுள்ள முத்திவர நம்பர் தமது அன்பால் அன்பு உயர் பெருந்துறை அடைந்தபடி சொல்வார். இதுவரையிலும் மந்திரி செருக்கம், இனிமேல் வருவது திருப்பெருந்துறை செருக்கம். இப்பொழுது திருப்பெருந்துறை செருக்கம் மாணிக்கவாசருக்கு தனியா ஸ்பெஷலா கோயில் அமைத்துக் கொண்டு குருந்தமரத்தடியில் இருந்து அருள் பண்ணது மாணிக்கவாசர் திருப்பெருந்துறை. அது அன்பு கடலாகிய மாணிக்கவாசகர் போனாரு, அருட்கடலாகிய சிவபெருமான் வந்தார். ரெண்டு கடலும் சேர்ந்தபடினால் அது பெருந்துறையாச்சு. அருட்கடல் அன்பு கடல். இப்பொழுது திருப்பெருந்துறை சிறுக்கத்திலே முதலிலேயே சுவாமி கைலாயத்தில் சொல்லியிருக்கிறார். பழமறை முழுதுணர் அந்தனர் எல்லாம் அந்த சிதம்பரத்தை ஒட்டியே சொல்றார். இவர் தோத்திரத்திலிருந்து பழமறை பழமை ஆகிய வேதங்களை எல்லாம் நன்றாக கற்றவர்கள். இங்கே தில்லைவாடர்ந்தவர்கள். அதே திணைத்தனை வேதம் கொன்ற தில்லை சிற்றம்பலத்தை அனைத்து நிலையங்கான்பான் அடியனையன் வந்தவாறு என்பது அப்பர் தேவா. வேதம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் ஆகமத்திலே பத்ததி பண்ணி கொடுத்தார் பதஞ்சலி முனிவர். அதுதான் பூசை. இங்கே சிதம்பரத்தில் பதஞ்சலி பெற்றதுதான் பூசை. பழமறை முழுதுணர் அந்தனர் பழமையாகிய வேதங்களை எல்லாம் நன்றாக அத்தியாயனம் பண்ணினவர். பலர் தோழ நடம் முயல்கின்றவர். பலர் தோழ அன்னைக்கு கூட சொன்னேன் சாமி ஆடுகிற இடம் சபை. மற்ற சாமி எல்லாம் தனியா இருக்கும். இந்த சாமி கூட்டத்தோட எல்லா கூட்டத்தையும் பார்க்கறதுக்கு கூட்டத்தை எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு ஆடுறோம். ஆடுறதுன்னா கூட்டம் இருக்கணும் இல்லை? அதனாலே பதஞ்சலி முனிவருடைய தலைமையிலே, பதஞ்சலி வியாக்கரவாதனுடைய தலைமையிலே 3000 அந்தணர்களும் மற்றைய ரிஷிகளும் மற்றைய ஜபகணங்களும் பிரம்மவிஷ்ணு முதலான தேவர்களெல்லாம் பார்க்க ஆடுகிறார். அதான் பழமறை முழுதுணர் அந்தனர் பலதொழ நடம் முயல்கின்றவர். மழு உலை கரமிசை கொண்டிட மருவிய கௌரி மகிழ்ந்திட. கையிலே மானும் மடுவும் உண்டு கௌரி உமாதேவி மகிழும்படியாக விளைதகு ரசித பொங்கொலி விடுமுயர் கைலை விலங்களில் அழகுரு தவனிய மண்டபம் அதனிட அருளுடுகின்றனர். இப்படி தில்லையிலே ஆடுகின்ற சுவாமி கைலாயத்திலே உமாதேவி மகிழும்படியாக பொன்மன்றத்திலே எழுந்தருளியிருந்தார். அப்படி எழுந்தருளி இருந்தபோது தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகணங்களும் பூதகணங்களும் எல்லாரும் அளவில்லாத மகிழ்ச்சியினாலே தோத்திரம் பண்ணினார்கள். மலர்களை தூவி வணங்கினார்கள். வேதம் முடங்கியது, ஆகமம் முடங்கியது என்று ஒரு பாட்டு சொல்கிறார். அது இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவால், இருக்கொழு தோத்திர எம்பினர் ஒருவால், துண்ணிய பனைமலர் கையினர் ஒருவால், தொழுகையர் அழுகையர் தொழுகையர் ஒருவால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவால், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு என்று உரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்துருளாய் என்ற அந்த திருவாசகத்தை ஒட்டியது. அது மதுமலர் கரமிசை கொண்டுனும் வழி வழி அடியவர் என்றுதம் முதுமறை தெரிய முடிந்ததில் முறைமுறை முனிவர் வணங்கினர். இதுவரன் அருளை வழங்குவர் தினவரி பரமர் எழுந்துனும் பதிய பதநிலை பெறவருள் என்று பரிபுற கடல்கள் பணிந்தனர். இப்படி தேவரிடம் முனிவரிடம் வணங்கினார்கள். பிரம்மகுஷ்ணர்கள் இருவரும் எங்கள் பதவியானது நிலையா எப்போது இருக்கும்படியா எங்களுக்கு அருள் பண்ண வேண்டும் என்று அவர்கள் வணங்கினார்களாம். பரவரும் அணிகள் விளங்கிய பனவர வணியரன் அங்கமும் மருவிய தரள வடந்துகள் மதிநுதல் மலைமகள் அங்கமும் இரவியும் மதியும் இருந்தன. சாமியும் அம்பாள் எழுந்தருளியிருந்த அந்த காட்சி அது எப்படின்னா சிவபெருமான் சூரியனை போல இருந்தாரா, சந்திரன் உமாதேவியை போல இருந்தார், இது உமாதேவி சந்திரனை போல இருந்தார். இரண்டு இவரையும் பார்த்து அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்து அந்த சிவகணங்களும் பூத கூட்டங்களும் இரவியும் மதியும் இருந்தனர். இரவியாகிய சூரியனும் சந்திரன் இருந்தது போல இருந்தார்கள். எதிரெதிரிலகுதல் கண்டனர். கண்டு அரகர சிவ சிவ என்று உலாய ஒரு அழுதனர் அன்பினர். அந்த இருவரும் எழுந்தருடைய அந்த காட்சியை பார்த்து அரகர சிவ சிவ என்றெல்லாம் சொல்லி ஸ்தோத்திரத்தை பண்ணினார்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: இன்னைக்கு அடுத்ததாக பலர் கேட்டிருந்தார்கள், அதாவது இந்த சமீபத்திலே ஊடகங்களிலே அதிகமாக அடிபடுகின்ற விடயம் சுவாமி நித்யானந்தா மதுரை ஆதீனம் பற்றிய விடயங்கள்.
3: அது உண்மையாகவே பலருடைய இது அதிலே பல எதிர்வாதங்கள் எதிர்வாதங்கள் வழக்குகள் என்று அது அப்படியே நீண்டு கொண்டு போகின்ற ஒரு நிலைமையை பார்த்தோம். எனக்கு இப்பொழுதும் ஞாபகம் இருக்கிறது டாக்டர், அந்த அவரை இந்த மதுரை ஆதீனம் தனக்கு பின்னால் அவர்தான் பொறுப்பேற்பார் என்று நித்யானந்த சுவாமி நித்யானந்தவாய் தெரிவு செய்த போது நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எனக்கு இப்பொழுதும் ரீங்காரம் செய்து கொண்டிருக்கின்றன. அதாவது வந்து நாங்கள் இந்த விஷயத்திலே அதிகம் ஈடுபாடு கொள்ள தேவையில்லை, ஏனென்றால் அங்கே ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன்தான் இந்த மட ஆலய அதிபதிகளை நியமிப்பதும் தெரிவு செய்வதும், எனவே நாங்கள் அதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று நீங்கள் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. எனவே இந்த நிகழ்வு அத்தோடு முடிந்துவிடும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் அது தொடர்ந்து கொண்டே போகிறது. இதில் என்னென்றால் எங்களுடைய இந்த சமய நெறிப்பாடுகள் வழிபாடுகளிலே பல இடங்களில் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. அவற்றையெல்லாம் விமர்சிப்பதற்கு எங்களுக்கு அருகதை இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்றாலும் இது பற்றிய விளக்கங்களை டாக்டர் அவர்கள் இப்பொழுது தருவார்கள்.
2: அதாவது எங்களுக்கு அந்த சமீபத்திலே நடந்த ஊடகங்களின் ஊடாக திரும்பவும் மீளரங்கேற்றப்பட்டிருக்கின்றது இந்த சுவாமியாருடைய, அதாவது நித்யானந்த சுவாமி அவர்களுடைய விடயம். பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். சில பேர் ஒரே அடியாக எல்லா ஆத்மீகவாதிகளையும் சாடுகிறார்கள். ஒருவர் சொன்னார், எனக்கு தொலைபேசியிலே சொன்னார், டாக்டர்
3: நாங்கள் எல்லாரையும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு சதம் என்று வைத்துக்கொண்டு பார்க்கிறது எல்லா விஷயத்திலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல,
2: ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல,
3: அதுதான் முக்கியம். ஒரு ஒன்று ரெண்டு விஷயங்களை ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் ஏற்ற மாதிரி நாங்கள் கடவுள் தந்த அந்த யோசிக்கும் சக்தியை வைத்துக்கொண்டு செய்வது மிக முக்கியம். அதான் அங்கே நான் இங்கே எடுத்து கூற விரும்புகிறேன். இப்ப நேரலாகிய உங்களுக்கு தவறு எது சரி எது என்று தீர்மானிக்கக்கூடிய சக்தியை இறைவனே தந்திருக்கிறான். எனவே நாங்கள் எல்லாரையும் ஒரே அடி அந்த ஜாட்ஸ்டிக் என்று சொல்வார்கள் ஒரே மட்டத்தில் வைத்து பார்ப்பது மிகவும் தவறு. அதாவது ஒவ்வொருவருக்குடைய அபிப்பிராயங்கள் வேறுபடலாம், அதில் ஒரு சுதந்திரம் கட்டுப்பாடில் சுதந்திரம் இருக்கிறது கட்டுப்பாடு இல்லை. எனவே என்றாலும் அந்தந்த விடயங்களை நன்கு அலசி ஆராய்ந்த பின் ஒரு முடிவுக்கு வருவது சிறந்தது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம்.
2: அதில் சொல்லுவார்கள், எங்களுக்கு திருமந்திர காலத்திலேயே இதை பற்றிய விளக்கம் வந்திருக்கின்றது. இதை பற்றிய திருமந்திரம் மட்டுமல்ல எல்லா சமயங்களுக்குமே இந்த பிரச்சனை இருந்திருக்கின்றது. இதை பற்றிய குறிப்புகள் வந்திருக்கின்றன. சொல்லுவார்கள், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார். எங்கெல்லாம் இருட்டிலே குருட்டிலே குருடாக இருக்கின்றோம். அந்த குருட்டை நீக்கக்கூடிய குருவை நாங்கள் எடுத்துக்கொள்வது இல்லை. குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். இந்த குருட்டினை நீக்காத குருவைத்தான் நாங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்வது. அந்த அஞ்ஞானிகளை குருவாக நாங்கள் கொண்டு விடுகின்றோம். பிறகு குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குழி விழுமாறி என்று சொல்லுவார். திருமந்திரத்திலே அந்த இது இருக்கின்றது. ஆகவே இந்த எங்களுக்கு இந்த குருட்டை நீக்குகின்ற சத்குருவை பார்க்க வேண்டும்.
3: அதான் முக்கியம்.
2: அப்ப குரு லட்சணம் வந்து இருக்கின்றது. குரு லட்சணம் என்றால் ஒரு குருவானவர் எப்படி இருப்பார், என்ன செய்வார் என்ற இது இருக்கின்றது. அப்ப குரு லட்சணம் என்று சொல்லுவார்கள். சொல்லுவார்கள் இந்த துறவு என்று சொல்லுகின்ற போது சொல்லுவார்கள், அறந்தான் இயற்றினும் அவனினும் கூடி அதிகம் துறந்தான். அறங்களுக்கு அறியவர்களை விட, தர்மகாரியங்கள் செய்கிறவர்களை விட துறவரத்தில் இருக்கிறவன் கோடி மடங்கு உயர்வானவன, கோடி அதிகம். அறந்தான் இயற்றும் அவனினும் கோடி அதிகம் துறந்தான். இது சும்மா துறவுல போயிருக்கிறார்கள். அங்கு போயிருந்தா போல மனசடங்காது எல்லாருக்கும். மனசு உலக விஷயங்கள்லயே நாடுபட்டு கொண்டிருக்கும். அதான் அடுத்தது சொன்னார், அவனின் சதகோடி உள்ள துறவுடைய சதமண்டா நூறு செஞ்சுரி. அப்ப இந்த அந்த சும்மா போய் வேணுவனே துறவிருப்பதை விட உள்ளத்தோடு துறவிருப்பவன் நூறு கோடி மடங்கு பெரியது. உள்ளத்தோடு துறவிருந்தாலும் கூட இறைவனை உணர்ந்து இருப்பது அரிது. அடுத்தது இறைவனை உணர்ந்து இருந்தால் அதன் பெருமை சொல்லியில் அதான் சொன்னார், உள்ள துறவுடையான் மறந்தான் அறக்கற்று அறிவோடு இருந்து, இந்த பேரறிவோடு இறைவனோட இருந்து இது வாதனையற்று நல்வினை தீவினை என்ற ரெண்டு வினைகளுக்கும் தொல்லை இல்லாமல் இறந்தான் பெருமையை இறந்தான் என்று சொல்லுகிறார். அந்த இறந்தான் என்று சொன்னால் இந்த எல்லாத்தையும் விட்டு நீங்கினேன், பெருமையை என் சொல்லுவேன் கட்சி கம்பனி. இப்ப மூன்று விதமான துறவு இருக்குது. ஒன்று எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அங்க இருக்கிறது, ஆனா அந்த விஷயம் அங்கேதான் இருக்கு. உலக விஷயம் உலக
3: விஷயங்கள்ல போய்கொண்டிருக்கும்.
2: அதான் நாங்கள் சமூக சேவை செய்கின்ற சுவாமியார்களை பார்க்கின்றோம், மாஸ்பத்திரிகள் கட்டி நடத்துகிறவர்கள் இருக்கின்றோம், பள்ளிக்கூடங்கள் நடத்துகின்றவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி லௌகிக விஷயங்கள்லயே போகும். ஆனால் அவர்கள் துறவிகளாக இருப்பார்கள், 24 பணியாக இருப்பார்கள். ஆனால் லௌகிக விஷயங்களிலே இருக்கின்ற பொழுது லௌகிக விஷயங்களிலே சிக்கப்படுகின்ற அபாயம் உண்டு.
3: கூடுதலான ஈடுபாடு
2: ஈடுபாடு வருகின்ற பொழுது அந்த அபாயம் உண்டு. இதற்குத்தான் இந்த என்னுடைய சைவ சந்நியாச பத்ததி என்று இருக்கின்றது. அதாவது சைவத்திலே சன்னியாசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நெறிமுறை ஆகமங்களிலிருந்து தொகுக்கப்பட்டு பத்ததியாக எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகமங்கள் எல்லாத்திலையும் இருக்குது. அதை தொகுத்து பத்ததியாக தந்தவர் சிவாக்கிர யோகி, 15 நூற்றாண்டை தேர்ந்தவர், சூரியனார் கோயில் ஆதீனத்தில் இருந்தவர். அவர் இதை நூலாக தந்திருக்கின்றார். அதிலே இந்த நெறிமுறை போட்டிருக்கு. எங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்கள் ஊர்ல எத்தனையோ மக்கள் இறந்தார்கள் யுத்தத்திலே, எவ்வளவோ அநியாயங்கள் நடந்தன அழிந்தன. எங்கேயாவது ஒரு சைவ மடாதிபதி கண்டனம் அறிக்கை விட்டுருக்கிறாரா? ஏன் என்று விளங்குதா உங்களுக்கு? அது உலகியல் விஷயம். சன்னியாசிக்கு அந்த உலகியல் தர்மத்திலே இல்லை. மூன்று வகையான தர்மங்கள் உண்டு. The execution of the God's power comes at three levels. கடவுளுடைய ஆண்டவருடைய ஆட்சியும் அதிகாரமும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட அந்த நாயகனுடைய ஆட்சி எல்லா சராசரங்களிலேயும் மூன்று நிலைகளில் நடைபெறுகின்றது, நடந்து வருகின்றது. அதுக்கு விளக்கா ஒரு தருமே கிடையாது. முதலாவது நிலை the worldly தர்மா, உலக தர்மம் is a must. எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியது. இன்றைக்கு நாங்கள் வீதியில இறங்கி வாகனத்தை ஓட்டினால் சரியான வழி ஓட்ட வேணும்.
3: வீதியில ஒழுக்கு இருக்கு.
2: குழந்தை பெற்றால் பிள்ளைய பார்க்க வேணும். கல்யாணம் செய்தால் ஒரு பராமரித்துக் கொள்ள வேணும். இல்லாவிட்டால் அதுல வந்து சட்டம் குறுக்கிடும். பிள்ளை என்றால் படிக்க வேணும். அப்ப இந்த அடிப்படை நெறிகளை உலக தர்மங்கள் என்று சொன்னார்கள். இதை அந்த காலத்திலே 18 ஸ்மிருதிகளிலே எழுதி வைத்தார்கள். மனுஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி என்று சொல்லி பல ஸ்மிருதிகளில் எழுதி வைத்தார்கள். இன்றைக்கு உலகெங்கும் இருக்கின்ற சட்ட புத்தகங்களுக்கு அடிப்படை இந்த ஸ்மிருதிகள். இந்த முதலாவது தர்மம் தான் இன்றைக்கு இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் லாஸ். இன்றைக்கெல்லாம் நாங்க கதைக்கிறோம் தானே, ரூல்ஸ் ரெகுலேஷன் லாஸ், ப்ரொவின்சியல் லாஸ், ரீஜனல் லாஸ், ஃபெடரல் லாஸ் என்றெல்லாம் கதைக்கிறோமே, இன்டர்நேஷனல் லாஸ். இதெல்லாத்துக்கும் அடிப்படை இந்த உலக தர்மம். இதுக்கு பொறுப்பாக இருப்பது அரசாங்கம், அரசு, த கிங் அண்ட் த குயின் அண்ட் த கவர்மெண்ட். டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ்ல இன்றைக்கு மக்கள் என்ன, நாங்க தானே அரசாங்கத்தை தெரிவு செய்வோம். சரியான ஆளை தெரிவு செய்ய வேண்டும், சரியான கட்சியை தெரிவு செய்ய வேண்டும், சரியான முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும், பிழையான கொள்களை தட்டி கேட்க வேண்டும். அது எல்லாம் யாருடைய வேலை? மக்களுடைய வேலை. இதால என்ன பயன்? இதால ஒன்றும் சொர்க்கம் கிடையாது. இது உலகம் சுயமா நடைபெறுகிறது. இது தன்னை மையமாக கொண்ட தர்மம். அப்ப இது கவர்மெண்ட் உடையது. அப்ப அரசாங்கத்தினுடைய வேலை இது. அரசாங்கத்தை உருவாக்குகின்ற மக்களுடைய வேலை, அரசியல்வாதிகளுடைய வேலை எல்லாம் இதுதான். அதற்கு மேற்பட்ட தர்மம் தன்னை மையமாக கொண்டதில் இருந்து விளங்கி மற்றவர்களை மையமாக கொண்ட தர்மம், அது மற்றவர்களை மையமாக கொண்ட அது வைதிக தர்மம். வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது, நீதி நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவ்வையார் சொன்னார் அறம் செய்ய விரும்பு. ஏன் விரும்பு என்று சொன்னார்? முதலாவது மஸ்ட், உலக தர்மம் எல்லாரும் செய்யணும், செய்யாட்டி பிரச்சனை. இரண்டாவது சாய்ஸ், இது எதிக்ஸ் அண்ட் மோரல்ஸ். இரண்டாவது இதை செய்யாட்டி ஒரு தட்டி வைக்கலாம், ஏன் செய்யலையன்ட்டு. தந்தையர் தினத்துக்கு தந்தையருக்கு போய் வணக்கம் தெரிவி காட்டி யாராவது தட்டி கேட்கலுமா?
3: கிடையாது.
2: பிதுக்கடன் செய்யாட்டி யாராவது தட்டி கேட்கலுமா? அதே மாதிரி இரண்டாவது, இதற்கு இவங்க சொல்லப்பட்டிருக்கிறா நீதி நூல்கள் இருக்கு, திருக்குறள் இருக்கு, அவையால் இருக்கு. தமிழ்ல பதினெண் கீழ்கணக்கண்டு 18 நூல்கள், நாலடியார், திரிகடுகம், இனியவை நாற்பது, இன்னா நாற்பது, ஏலாதி, இப்படி எல்லாம் 18 நூல்கள் தமிழ்ல இருக்குது. மற்ற திருக்குறளும் அதுக்குள்ள வரும், இது 18. அதை நீதி சாஸ்திரம் சுக்கிர நீதி என்று இருக்குது, அது வடமொழியில இருக்குது. இப்படி இந்த நீதி நூல்கள் எல்லாமே இதுல இருக்கிறது, வேதங்கள் எல்லாம் இது இருக்குது. இதால என்ன பயன்? புண்ணியம் கிடைக்கும். மற்றவைக்கு செய்தா புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் கிடைச்சா என்ன நடக்கும்? நான் நல்லா இருப்பேன், என்ற பிள்ளைகள், என்ற மனசு, என்ற குடும்பம் நல்லா வரும், எனக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நல்ல அனுபவம் கிடைக்கும். சொல்லுவார்கள், ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால்
3: தன் பிள்ளை
2: தானே வளரும். இது மற்றவர்களுக்கு உபகாரம் செய்து வாரது. இது கொஞ்சம் கூட செய்தா அடுத்த பிறப்புக்கும் வரும்,
3: வரும்
2: அடுத்த பிறப்புக்கு வரும். அதான் சொல்லுவார்கள், கொடுத்து வைக்க வேணும். சொல்லுவார்கள் இல்லையா, எனக்கு அப்படி கிடைக்கல, நான் கொடுத்து வைக்கல. விளங்கோணும் என்ன கொடுத்து வைக்கல? முற்புறப்புல இந்த வைதிக தர்மம், இந்த சமூக தர்மம் செய்யல, மற்றவைக்கு கொடுக்கல, கொடுத்து வைக்கல என்று சொல்லுவார்கள். நான் கொடுத்து வைக்கல, அல்லது அவன் கொடுத்து வச்சவன் சொல்லுவல்லோ, அவனுக்கு நல்ல பிள்ளைகள் எடுத்து அவன் கொடுத்து வச்சவனப்பா, வேண்டா கொடுத்து வச்சவன் என்றா நல்லது செய்தவர்கள். இதுதான் இந்த நடைமுறை வாழ்க்கையில இருக்குது, வாழ்க்கையில அது விளங்க வேணும், புரிய வேணும். அது இரண்டாவது தர்மம். இது செய்தா புண்ணியம் கிடைக்குது. ஆனா இந்த புண்ணியம் வந்து பேங்க் அக்கவுண்ட் மாதிரி பாவிச்சு முடிய முடிஞ்சிடும், அதுக்கு பிறகு திருடுக வராது. பிறகு திருப்பி நாங்க தேடிக்கொண்டு இருக்க வேணும். அதான் நல்லது, நல்லது செய்தா நல்லது என்று சொல்றது. இந்த புண்ணியத்தினால இறைவனை அடைய முடியாது. இது இந்த உலக இன்பங்கள் அதுகளை தருமே தவிர உலகத்திலே இறைவனை அடைய முடியாது. இதுக்கு யார் அதிபதி? ஜம தர்மராஜா அதிபதி. அதான் அவருக்கு தர்மராஜான்னு பெயர். அவர் அங்க போனோட கணக்கு கேட்டு சொர்க்கன் நரகம் இங்க வாரதெல்லாம் தருவார். மூன்றாவது தர்மம் இறை தர்மம். முதலாவது தன்னை மையமாக கொண்டது உலக தர்மம், இரண்டாவது வைதிக தர்மம் மற்றவர்களை மையமாக கொண்டது, மூன்றாவது இறை தர்மம் இறையை மையமாக கொண்டது. இதுதான் சிவதர்மம், சிவபுண்ணியம் என்று சொல்லுவார்கள். இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இறை தர்மங்களவை இறையை மையமாக கொண்டு நோக்காக கொண்டு செய்கின்ற சரியை, கிரியை, யோகம், ஞானம். பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கின்றது பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம். இது இறையை நோக்காக கொண்டது. ஏன் கோவிலிலே நந்தி எம்மை பார்த்துக் கொண்டிருக்காமல் சிவனை பார்த்துக் கொண்டிருக்கின்றது? இறையை நோக்கிய தர்மத்தினால் தான் இறையை அடையலாம். அதான் நந்தி அங்க பார்த்துக் கொண்டிருக்குது. இந்த இறை தர்மத்தை காப்பது இறையினுடைய வேலை. இந்த இறையினுடைய பிரதிநிதிகளாகத்தான் இங்கே அவதாரங்கள் வருகின்றார்கள், ஞானிகள் வருகின்றார்கள், தூதர்கள் வருகின்றார்கள், மற்றது குருமார் வருகின்றார்கள். ஆலயங்கள் நடக்கின்றன, தேவாலயங்கள், சிகிச்சைகள் நடக்கின்றன, மோஸ்ட் பள்ளிவாசல் நடக்கின்றது, எல்லாம் இந்த இறை தர்மத்துக்காக. ஆகவே இந்த சுவாமிநாதனுடைய தொழில் என்ன? உலக தர்மத்துக்கல்ல, சமூக சேவைக்கல்ல, இறை தர்மத்துக்கு. மக்களுக்கு இந்த இறை தர்மத்தை காட்டுவதுதான் சுவாமிநாதனுடைய நோக்கம். சைவ சன்னியாச பத்ததி இதை நிறைவாக நிறைய எடுத்திருக்கின்றது. இப்போது விளங்கும், ஏன் எங்கட இந்து மட சுவாமிநாதர் ஒருத்தரும் அந்த நேரத்தில் ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை, ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை என்று விளங்கும். ஆர்ப்பாட்டம் நடத்தின சுவாமியார் மதுரை ஆதீனம் உலக விவகாரத்திலே துறவி வருவதனால எப்படி துறவிக்கு எவ்வளவு காலத்தை விளக்கி விட்டு
3: எங்களுடைய நாட்டில கூட இந்த புத்த குருமார் அரசியல் இறங்கி ஒரு அந்த அரசியல் பதவிகளை வைத்துக் கொண்டு சில சில விஷயங்கள் இப்ப நீங்கள் சொல்ற மாதிரி ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்கிறார்கள். அப்ப இது ஒரு இழுக்கான செயல் தான்.
2: நிச்சயமாக, அதாவது மடங்களுக்கு, ஆதீனங்களுக்கு, ஆலயங்களுக்கு அரசியல் அல்ல, உலக தர்மம் அல்ல. ஆனா மக்களுக்கு போதிக்க வேண்டும், அதை மக்கள் அதன்படி நடப்பதற்கு போதிக்க வேண்டும். ஆனா அது நட்டு சுப்பீரிய மோட்டிவ், அது மோட்டிவ் அல்ல. அதே மாதிரி மற்றவர்களுக்கு தர்மம் செய்ய, தர்ம நிலை மற்றவர்களுக்கு உதவி செய்ய, புண்ணியம் செய்ய மக்களை ஊக்குவிக்க வேண்டும். அதை விட்டுட்டு நீங்கள் என்னிடம் காசுதாரங்கள், நான் சேர்த்து வச்சு அங்க ஊருக்கு அனுப்புறேன், நாட்டுக்கு அனுப்புகிறேன், போராட்டத்துக்கு அனுப்புகிறேன், அல்லது விதவைகளுக்கு அனுப்புகிறேன், அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறேன், பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுகிறேன், ஆஸ்பத்திரி நடத்துகிறேன். இது எல்லாம் ஆலயங்களுடைய வேலையோ குருமாரோடைய வேலையோ மடங்களுடைய வேலையோ அல்ல. சமூக சேவை இஸ் த வொர்க் ஆஃப் தி பீப்பிள் வித் தி ரிசோர்சஸ். ஆறாரிட்ட பணம் இருக்குதோ, கல்வி இருக்குதோ, அறிவு இருக்குதோ, இடம் இருக்குதோ, புகழ் இருக்குதோ, அதிகாரம் இருக்குதோ, அவர்கள் அதை பாவித்து மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். அதான் கொடுத்து வைக்கிறது, வச்சால் நல்லது வரும். இது ஆதீனங்களுடைய பணி அல்ல. மூன்றாவது இறை பணி. இந்த இறை பணி, இந்த ஆகம உண்மைகளை, சரியை, கிரியை, யோக ஞானம், இந்த உண்மைகளை எழுதுவது, பரப்புவது, படிப்பிப்பது, பேணுவது, அதுதான் அவர்களுடைய வேலை. இப்போது எங்களுக்கு இந்த தர்மத்தை சொன்னால் எந்த ஆதீனம் என்ன செய்கிறது, என்ன குருமார் என்ன செய்கின்றார், எந்த சுவாமி என்ன செய்கின்றார் என்று நீங்களே உங்கள் பகுத்தறிவை பாவித்து சத்குரு, நல்ல ஆதீனம், நல்ல கோயில், நல்ல முறைகளை அறிந்து கொள்ளலாம், நடந்து கொள்ளலாம், பயன்பெறலாம். இதுதான் அங்கே நடக்கின்றது. அப்ப இதுல நாங்கள் வீணான அந்த கேள்விகள், இதுல கேள்விகளா இது வந்தால் உங்களுக்கு விளங்கும். அப்ப நாங்கெல்லாம் கேள்விகள் கேள்விப்படுகின்றோம். நாங்கள் மருத்துவக் கல்லூரி கட்டப் போகின்றோம், மெடிக்கல் கேம்ப் நடத்தப் போகின்றோம், கிட்னி பேஷண்ட்ஸுக்கு டயாலிசிஸ் செய்ய போகின்றோம், சைவசித்தா அந்த கல்லூரி தாவிக்கப் போகின்றோம், இத்தனை உலகம் முழுக்க பாயிட்டப் போகின்றோம், அப்படியெல்லாம் சொன்னார்கள். ஆனா இதிலேயே என்ன நோக்கத்துக்காக, என்ன தர்மத்துக்காக செல்லப்பட்டது என்றதுதான் இங்க கேள்வி.
3: தங்களுடைய அந்த குறிக்கோளை மறந்து விட்டார்கள்.
2: தன்னை மையமாக கொண்ட தர்மமாக போய்விடும். அதான் சொல்லுவாங்க, ராவணனும் சிவபூசைதான் செய்தான், அழிஞ்சு போனான். ஏன்? அவன் தன்னை மையமாக கொண்டுதான் செய்தான். தன்னுடைய புகழ், தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய ஆட்சிக்காக செய்தான். சூரபத்மனும் சிவபூஜைதான் செய்தான். அவன் என்னத்துக்காக செய்தான்? தன்னுடைய புகழ், தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய ஆட்சிக்காக செய்து அந்த அண்டங்களுடைய ஆட்சியை பெற்றான். அவனும் அழிந்து போனான். ஆனபடியினாலே நாங்கள் இதை செயல்களில் மட்டுமல்ல நோக்கத்திலையும் இருக்க வேண்டும். அதான் அங்கே இருக்கின்றது. இதுதான் சொல்லுவார்கள், இந்த உறவனுடையதை ஒரு முறை இயேசு கிறிஸ்து நடந்து போகின்ற பொழுது அவருடைய பினா கேட்கின்றார் ஒருத்தர், அரசனுக்கு வரி கட்டலாமாண்டு. வில்லங்கமான கேள்வி. இல்லை என்று சொன்னால் அவருக்கு பிரச்சனை, ஓம் என்று சொன்னால் சொல்லிவிட, நீர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், பரலோக ராஜ்யம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் என்ன சொன்னார்? உடனே ஒரு நாணயத்தை கொண்டு வாண்டார், கொண்டு வந்தார்கள். அந்த நாணயங்கள் எல்லாத்திலையும் அந்த ராஜாவுடைய தலை இருக்கிறது இல்லையா? இங்க பாக்குறோம் குயின் எலிசபெத்துடைய தலை இருக்கின்றது. அப்ப காட்டி கேட்டார் என்ன இருக்கின்றது அங்க? அந்த காலத்துல சீசர் இருந்தவர், சீசருடைய தலை இருந்தது. அப்ப இது ராஜாவினுடைய தலை இருக்கின்றது. ராஜனுடையதை ராஜனுக்கும், கடவுளுடைய கடவுளுக்கு, தேவனுடையதை தேவனுக்கும் கொடுக்கின்றேன். உலக தர்மத்தை உலக தர்மத்துக்காக செய், உர தர்மத்துக்கு உர தர்மத்துக்காக செய், ரெண்டையும் போட்டு மிக்ஸ் அப் பண்ண தேவையில்லை. இந்த தர்மத்தினுடைய வரையறைகள் தெரியாதபடியினால்தான் இன்றைக்கு ஆலயங்களிலே குழப்பங்கள், சபைகளிலே குழப்பங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது இல்லையா? அப்ப இந்த குழப்ப நிலைக்கு இந்த தர்மத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை விளங்கிக் கொண்டால் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராது. அதோட அந்த அவர் சொன்ன அந்த குரு லட்சணம் இருக்கின்றது இல்லையா, அந்த குரு லட்சணத்தை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த அதாவது
3: உறவரத்தில் இருக்கிறவர்கள் இந்த மாதிரியாக
2: இருக்க வேண்டும் என்றதை பார்த்துக் கொள்ள வேண்டும். என்ன லட்சணம் இருக்க வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
4: அமிதமுதமிருதம் முகர்துகந்தீம் விமலபவத்பதகொட்டமாவசந்தீம் சதய பசுபதே சுபுண்யபாகம் மம பரிபாலய பக்திதேனுமேகாம். ஜடதா பசுதா களங்கிதா குடிலஜரத்வஞ்ச நாஸ்தி மயி தேவா. அஸ்தி யதி ராஜமௌளே பவதாபரணஸ்ய நாஸ்மி கிம் பாத்ரம். அரஹசி ரஹசி ஸ்வதந்திர புத்த்யா வரிவசிதும் சுலப ப்ரசன்ன பூமி மூர்த்தி. அகணித ஃபலதாயக ப்ரபுர்மே ஜகததிகோ ஹிருதி ராஜசேகரோஸ்தி. சிவானந்த லஹரி பிரகரணம் 68, 69, 70 ஸ்லோகங்கள். ஆனந்த பெருக்குன்னு அர்த்தம். ஆனந்த லஹரின்ன அந்த ஆனந்தங்கள் மனுஷியானந்தத்திலிருந்து பல ஆனந்தங்கள் உபனிஷத்துல சொல்லியிருக்க. சுவாத்மானந்தம் தனக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம். இன்னொரு பொருளை எதிர்பாராமல் நமக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம், அதை சொல்றது சிவானந்தம். ஸ்வஸ்ரேயசம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுகம்னு கோஷம். சிவங்கிற பதத்துக்கு ஏதோ பரமேஸ்வரன் கைலாசாதிபதிங்கிற அர்த்தம் இங்க இல்ல. சிவம்னா மங்களம்னு அர்த்தம், பரம மங்களமான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த சிவானந்த தெருக்கை சொல்லக்கூடியதான ஒரு பிரகரணம், அந்த ஆத்மஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதான ஒரு பிரகரணம், அது பக்தி ரசத்தோட சேர்த்து சொல்றார். சிவனிடத்துல ஒரு பக்தியை சொல்லி அதன் வழியாக சொல்றார். இதனுடைய பரம தாத்பரியம் வேதாந்தங்கள்ல சொல்லியிருக்கக்கூடியதான ஆத்ம ஜானமாக இருந்த போதிலும் நமக்கு சொல்லும் பொழுது அந்த பக்தியை காட்டி அதன் வழியாக ஆத்ம தத்துவத்தை நமக்கு சொல்றார். அதுல தன்னுடைய மனச ஒரு காமதேனுவா ரூபணம் பண்ற. காமதேனுவுன்னு பசுமாடு, அதை பாலை கொடுத்துருக்கு, அதை கட்டி காப்பாத்துறவர் ஒருத்தர், அவர் அங்கே கொட்டையில கொண்டு வந்து அதை வைக்கிறார். இது சாதாரணமாக ஒரு பசுமாடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது பசுமாடு பாலை கொடுக்கறது, அது தன்னிச்சையா எங்கேயும் போயிடாது. பசுபதியாக இருக்கிறவர் அதை கொட்டில கட்டி வைக்கிறார். அது அழகான மனசுக்கு சரீரத்துக்கு ஹிதமான பாலை கொடுக்கறது. அதே மாதிரியே இந்த என் மனசுங்கிற ஒரு பசு இருக்கப்பா, இது எப்படி அமித முத மிருதம் முகுர்துஹந்தீம், அமித முத மிருதம் இவ்வளவுதான் கொடுக்கும், அரை லிட்டர் கொடுக்கும், ஒரு லிட்டர் கொடுக்கும், நாலு லிட்டர் கொடுக்கும்னு இல்லை. இந்த என் மனசுங்கிற ஒரு பசுமாடு இருக்கே, அது எவ்வளவாதும் பாலை கொடுக்கும், அமித முதம் இவ்வளவுன்னு லிமிட் இல்லாம கொடுக்கும். அது எப்படின்னா முகுர்துகந்தீம், அங்க பார்க்கணும் முகுஹு பலவாறு அப்பப்ப அப்பப்ப கொடுத்துட்டே இருக்கும். இது ஒரு சமயத்துல பசுமாடுன்னா காலமே ஒரு தரம், ராத்திரி சாயங்காலம் ஒரு தரம் தான் கறக்கும். இந்த பசுமாடு அப்படி இல்லை, அந்த சிவபக்தி இருக்கிறதுனால எப்ப வேணும்னாலும் பாலை கறந்துட்டே இருக்கு. முகுர்துகந்தீம் விமல பவத் பத கோஷ்டமா வசந்தீம். இது எங்க இருக்கு இந்த பசுமாடு? இதுக்கு ஒரு கொட்டில் வேண்டாமா? அங்கே தானே இருக்கும். இது இதுக்கு ஒரு கொட்டில் இருக்கா? எது கோஷ்டம்னு பேர். பசுமாடெல்லாம் கட்டுற இடத்துக்கு சம்ஸ்கிருதத்துல கோஷ்டம்னு பேர். அந்த கோஷ்டமா வசந்தீம் எப்படி பவத்பத கோஷ்டமா வசந்தீம், தங்களுடைய பாதங்கள் எனக்கூடியதான கோஷ்டம், என் மனசு இருக்கக்கூடியதான இடம் அது சிவனுடைய பாதங்கள். அந்த பரமேஸ்வரனுடைய பாத தாமரைகள் இருக்க அங்கே மனசு லயிச்சு இருக்கு. என்னால பசுமாடு எங்க இருக்கு? மனசுங்கிற பசுமாடு பரமேஸ்வரனுடைய பாதங்கள்ல நிக்கிறது. அந்த பாதங்கள் எப்படி இருக்கு? விமலா, இது என்ன விமலம்னு சொல்றார்? கொட்டில் எப்பொழுதும் சுத்தமா இருக்கணும், அதில் நீட்டாக பண்ணி வச்சுருக்கிறோம். பசுமாடு இருக்கிறோம், பசுமாடு தெய்வம்னு சொல்கிறோம். அதே விதமாக அந்த பசுமாட்டுக்கு மீதி வியாதி வராமல் காத்துக்கணும். அதனால என்னன்னா அது சுத்தம் அப்படித்து நீட்டாக வச்சுட்டுருக்கணும், இல்லைன்னா அது கொசு விஷயம்லாம் வந்து அதை இம்சப்படுத்தும். ஆகையால் எப்படின்னா மலம் இல்லாமல் இருக்கணும், அது சுத்தமாக இருக்கணும்னு. பரமேஸ்வரனுடைய பாதங்கள் எப்படி இருக்குன்னு, அதில் ஆணவமலம் காய்கமலம் கார்மிகமலம் இவைகள்லாம் இல்லை. மனுஷனுக்கு சாதாரணமாக தான் உயர்ந்தவன் எனக்கூடியதான ஒரு ஆணவ மலம் இருக்கு, ஆணவம் இருக்கு. இது எப்படி? நான் அழகா இருக்கேன், நான் நீளமா இருக்கேன், நான் பணக்காரனா இருக்கேன், நான் நல்லா படித்தவனா இருக்கேன், உயர்ந்ததான உத்தியோகத்துல இருக்கேன், இப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கு. அவன் தன்னை உயர்ந்தவனாக கருதி கொண்டிருக்க, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் எல்லார விட தான் வசத்தின்னு நினைக்கல, ஆனா நான் தாழ்த்தின்னு மட்டும் நினைக்கல. எல்லோருக்கும் தன் மேல ஒரு அபிமானம் இருக்கு. அது எப்ப போகும்னர், பரமேஸ்வரன் இடத்துல தாங்கள் தங்களை சமர்ப்பணம் பண்ணினால்தான் போகும். நம்மளை அகிஞ்சனம்னு நினைக்கணும், கிங்கரம்னு நினைக்கணும். கிங்கரஹான சர்வெண்ட்னு டிரான்ஸ்லேட் பண்ணிடுற நீங்க, அப்படி பண்ணப்படாது. ஏன்னா சம்ஸ்கிருத பதம் அது. கிம் கரோதீதி கிங்கர, எதை பண்ணவன் எதை பண்ண மாட்டான் இல்லை, எதை செஞ்சாலும் எதை சொன்னாலும் செய்யறவன். அதான் கிங்கரங்கிற பதத்துக்கு என்ன, இதை பண்ணா அது பண்ண. வீட்டில் வேலைக்காரால இருக்கா, அவனுக்கு எந்த வேலையை கொடுத்தாலோ அதுதான் பண்ணணும். ஒரு வேலைக்காரனா இன்னொரு வேலை கொடுத்தா இது என் வேலை இல்லையம்பா, இது நான் பண்ண மாட்டேன், அது வேற பண்ணணும் அப்படிங்கிறோம். பாத்திரம் தேய்க்கிறவள துணி துவைக்க போனா கிடையாதுங்கிற, அதுக்கு தனி சார்ஜ், இதுக்கு தனி சார்ஜ், அது வேற இன்னொருத்தர் பண்ணணும், இது வேற. துணி கூட எப்படி வாஷிங் மிஷின் இருந்தா தேய்ப்பேன், இல்ல என்ன துவைப்பேன், இல்ல என்ன இல்ல நம்ம பார்த்துட்டு. தப்பு நியாயமோ அந்நியாயமோ அதை பத்தி நம்ம இங்க பேசல. ஆனா ஒரு வேலைக்காரன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், இதைத்தான் கொடுக்க முடியும், இதைத்தான் நான் பண்ணுவேன், இது பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லையா? யாராருக்கு எந்த வேலை கொடுக்கணுமோ அவளுக்கு அதான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லாமல் எஜமான் எந்த வேலை சொன்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்காது. உயர்ந்தான வேலையோ தாழ்ந்தான வேலையோ எப்படி இருந்தாலும் அருவறுப்பத்தக்க கூடியதான வேலை இருந்தாலும் எதையும் பண்ண தயாரா இருக்கான், அது கிங்கரன். அதே போல என் மனசு இருக்கே பரமேஸ்வரா, உமக்கு கிங்கர்னா இருக்க தயார். அதோட மட்டும் இல்ல, உங்களிடத்துல இந்த ஆணவ மலம் இல்ல, மனுஷால இடத்துல எல்லோருக்கும் அது மட்டும்தானா காய்க மலம் சரீரம். இந்த சரீரத்துல தினந்தோறும் ரெண்டு வேளை ஸ்நானம் பண்ணினாலும் இன்னும் மலம் இருந்துட்டே இருக்கு, அழுக்கு இருந்துட்டே இருக்கு, இது ஒண்ணு. அதோட இல்லாம இந்த சரீரம் எனது எனக்குடையதான எண்ணமே ஒரு மலம். இதுதான் வேதாந்தங்கள்ல அத்தியாசம்னு சொல்றேன். இந்த சரீரம் குண்டா இருந்தா நான் குண்டா இருக்கேன், சரீரம் வெளுப்பா இருந்தா நான் வெளுப்பா இருக்கேன். அந்த சரீரத்தை எப்பொழுதும் தான் எது அழகுன்னு கருதுறானோ அப்படியே வச்சுட்டு இருக்கான். அப்படி இந்த அழகுங்கிற கான்செப்ட் மாறிண்டே இருக்கும், இப்ப அப்படின்னு இல்ல. தலைமுடிய கருப்பாவே இருக்கணும்னு நினைக்கிறவா சில பேர் இல்ல, அது பிரவுனா இருந்தா தேவையில்லைன்னு முன்னாலே அதுக்கு ஏதோ பண்றான். அது அவன் எது நினைக்கிறானோ அதுதான், அது இப்படி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஆனா என்ன விவகாரம், இந்த சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள்லாம் இப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாளோ இல்லையோ, அப்ப அந்த சரீரத்துல நமக்கு ஒரு அபிமானம் இருக்கா இல்லையா, இது ஒரு மலம். இந்த ரெண்டு மலக்கும் அப்பாற்பட்டதாக ஒண்ணு இருக்க, கர்மாவை பண்ணிடும். ஒரு ஜென்மாவிலையோ பல ஜென்மாக்கள்லயோ என்னென்னவோ கர்மா பண்ணிருக்கேன், அதனுடைய விளைவாக இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவிக்கிறோம். எது இன்பம் நினைக்கிறனோ அது ஒரு சமயத்துல துன்பம் மாறிடுறது. எது நமக்கு சுகத்தை கொடுக்கும் நினைக்கிறோமோ அதே ஒரு சமயத்துக்கு துன்பத்தை கொடுக்கறது. அழகா இருக்கே வீடு அப்படின்னு நினைக்கிறோம், ரொம்ப நன்னா இருக்கேன்னு, அதுவே நமக்கு என்ன எப்ப பார்த்தாலும் செலவு வச்சுட்டே இருக்கு சார்ங்கிறோம். வீடை வாங்கி கட்டி காப்பாத்துக்கல, யானையை தீனி போடுறா போல இருக்குங்கிறோம். வாங்காம இருக்கலாமோ இல்லையோ, வாடகை வீட்லயே இருந்திருக்கலாமோன்னு அன்னைக்கு தெரியல, அன்னைக்கு இது சுகம்னு நினைச்சேன், வந்த பிறகு இதுவே எனக்கு ஒரு துன்பமா மாதிரி இருக்கு. இப்படி இதெல்லாம் ஏன் இப்படி விளைஞ்சிருக்கு அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்துல, ஏதால் நீங்க ஒன்றும் பண்ணல, அது ஜென்மாந்திரத்துல பண்ணின சுக்கம். ஏன்னா இதே வீடு சில பேருக்கு சுகத்தை கொடுக்கறது, இதே பொருளை சில பேருக்கு இன்பத்தை கொடுக்கறது, மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கறது. ஸோ அது அவவமனுக்கு வேண்டியதான ஒரு சந்தர்ப்பம். இந்த செக்ட் ஆகலே சாருங்கிறான், நீங்க எந்த வார்த்தை சொல்லுங்கோ, விஷயம் என்னன்னா தலையெழுத்து சரியா இல்லை. அதானே கடைசியில சொல்ல போறேன், இந்த தலையெழுத்துங்கிறது அதிருஷ்டம்ங்கிறான் சில பேர், சில பேர் லக்குங்கிறான், சில பேர் கொடுத்து வச்சான், எதை கொடுத்து வச்சான், யாரு கொடுத்து வச்சோம் தெரியல. ஆனா கடைசியில என்ன, ஏதோ ஒண்ணு எனக்கு தெரியாத விஷயம், இதை இவ கர்மாங்கிற, ஏதோ ஜென்மாவில பண்ணியிருந்தான கர்மா அவனுடைய விளைவு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்க. அதோட சும்மா இருக்கப்படாதோ, இந்த ஜென்மாவில மறுபடியும் கர்மா பண்ணிட்டு இருக்க, இனிமேல நான் கர்மாவே பண்ண மாட்டேன் சார், ஜென்மாவத்துல அனுபவிச்சது போறோம், அந்த மேலும் மேலும் தொந்தரவு வந்துட்டே இருக்க, பெட்டர் நாட் டு என்ன கர்மா, ஒன்னும் பண்ணவில்லை, விரும்பல உட்கார்ந்து உன்னால முடியாது. எப்ப முடியும், சிவனுடைய பாத பத்மத்தை அறிஞ்சு சிவஞானம் வந்தா தான் உங்களால இருக்க முடியும். நகி கஷ்டி கஷணமபி ஜாது திஷ்டதி அகர்ம கிருது, ஒரு செயலும் செய்யாமல் ஒரு க்ஷணமும் இருக்க முடியாது. காரியதேகி அவசர்ம சர்வ பிரகிருதி ஜெயிர் குணைஹி, எல்லோரும் நீங்க நானும் இல்லையே, படித்தவனோ படிக்காதவனோ ஆணோ பெண்ணோ சின்ன குழந்தையோ வயதானவாளோ எல்லோருமே ஏதோ உன்னால ஏவப்பட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கான். காலம் எழுது, மனசுல என்னென்னமோ எண்ணங்கள் போயிட்டே இருக்கு, அது பாட்டுக்கு சினிமா போற அவல போயிட்டே இருக்கு மனசுல, அதை நிறுத்தணும்னு பாக்கற, நிறுத்த முடியல. ஒரு பையன் போய் கேட்கறான் குருவை, எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு நீங்க பதில் சொல்லணும்னு. என்னப்பான்னு, நான் முடிச்சுட்டு தான் இருக்கேன், என் மனசை நிகிரகம் பண்ணணும் நிறுத்தணும்னு நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், இதை மறந்து விடுங்க, ஏதோ ஒரு துன்பம் வந்தது அவர் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவர் என்ன சொன்னார், அதை மறந்துடுங்களா அப்படின்னார். மறக்கணும்னு பாக்குற டக்கு டக்குன்னு ஞாபகம், இது வரைக்கும் ஞாபகம் வரல. எப்ப நான் மறக்கணும்னு ஆரம்பிச்சனோ அப்பதான் அந்த மனசு அதையே ஞாபகம் வச்சுக்கிறது. என்ன பண்றோம், இந்த மனசுக்கு என்ன ரிவர்ஸ் ரியாக்ஷனா இருக்கேன், எல்லாத்தையும் நான் முழிச்சுட்டு இருக்கேன், இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு பகவானுக்கு முன்னால கண்ணை மூடிண்டு ஒரு 2 நிமிஷம் எந்த எண்ணமும் வராம இருக்கட்டும்னு நினைக்கிற அப்பத்தான் எல்லா எண்ணமும் வருது. செல்போன் அடிக்கிறது, லேண்ட் லைன் அடிக்கிறது, எதுவும் பண்றது, பெல் அடிக்கிறான், யாரோ வந்து கூப்பிடுறான், மேல பல்லி கத்துறது, மேல விழுமோ என்னமோ பயமா இருக்கு. இத்தனை எண்ணங்களும் ஒரு க்ஷணத்துல வர்றதே ஒரு மனுஷன நிம்மதியா உட்கார விட மாட்டேங்கிறதே. எப்ப நான் தியானம் பண்ணணும்னு தொடங்கினேனோ அப்பதான் எனக்கு தெரியுது என் மனசு இவ்வளவு வேலை செய்யும். மீ சமயத்துல தெரியல, நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணணும்னு ஆரம்பிச்சா அப்பதான் தெரியுது மனசுங்கிற குரங்க ரொம்ப வேலை செய்யுது சார். அதை நிறுத்தணும் நிறுத்தணும், இவனும் என்னமோ விஸ்வ பிரயத்னம் பண்ற முடிய முடியல. என்ன பண்றது, அவ்வளவுதான் ஒரு கஷ்டம். அப்படிப்பட்டதான அந்த மனசுனால மறுபடியும் மறுபடியும் கர்மாக்களை பண்ணிக்கொண்டே இருக்கும். எப்படி கட்டுறது, கொஞ்சமா நெஞ்சமா காலம் பழுந்து ராத்திரி வரைக்கும் என்னென்னமோ எண்ணின்னு இருக்கேன். இது கார்மிக மலம். இந்த 3 மலங்கள்ல கிங்கரனா இருந்து ஆணவ மலத்தை குறைச்சுக்கலாம். பரமேஸ்வரனுக்கு நான் தாசன், சத்தாச தாச சரமாவதி தாச தாச தாசஸ்ய தாச இதுமே ஸ்மரமே முகுந்தாங்கிறார் குலசேகர ஆழ்வார். அந்த பரமேஸ்வரனுக்கு அப்படிப்பட்டதான தொண்டர் அடிப்பிடி ஆழ்வாருங்கிறாள், அது மாதிரி நம்மள நினைச்சுக்கலாம். பரமேஸ்வரனுக்கு தொண்டு பண்றதே இந்த வாழ்க்கையின் நினைச்சுண்டு நினைச்சுண்டு இருந்தோமே, ஏன்னா ஓரளவுக்கு ஆணவ மலம் குறையும். இந்த காய்க மலம் இருக்க பத்தில இதுவும் பகவத் தியானத்தை இருந்ததுன்னா சரீரத்தை நினைக்கிறது குறைப்போம். இந்த 3வது கார்மிக மலம் இருக்க பத்தில இந்த கர்மாவனால வரக்கூடியதான மலம், அதை நீங்க மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணித்தானா. மனசை எப்படி கண்ட்ரோல் பண்றது, சிவானந்த லஹரி வாசிக்கிறது, வேற வழி இல்லை. பகவத் பக்தின்னு ஒண்ணு இருந்தாத்தான் மனசுக்கு, என்ன மனசு யானை மாதிரி, யானை துதிக்க பாருங்க அது இப்படி இப்படி ஆடிண்டே தான் இருக்கும், எங்கேயும் சும்மா இருக்காது யானை. அப்படி இருக்கும் பொழுது அந்த யானை துதிக்கைய வச்சுண்டு பக்கத்துல இருக்கிறால நோண்டிகிட்டே இருக்கிறான். அவன் பார்த்தான் என்ன பண்றது, ஒரு கட்டை அதை கொடுத்தான், அந்த துதிக்கைய புடிச்சுட்டே இருக்குது. ஏன், நமக்கு பார்த்தா கஷ்டமா இருக்கு, எந்நேரம் அதை புடிச்சுட்டு இருக்கு, கீழே போட்டா அங்குஷத்தினால குத்துறான், அதை புடிச்சுட்டு இருக்கு. எதற்காக, வேற ஒண்ணும் இல்லை, இது மற்றவாழ தொந்தரப்படுத்தப்படாது, அதனால ஒரு வேலை கொடு. அதே மாதிரி உங்க மனசுக்கும் என்ன பண்ணணும், நிகரம் பண்ணணும், மனசை நிறுத்தணும். மனசை நிறுத்தத்துக்கு வழி என்ன, மனசுதான் உங்க கண்ட்ரோல்ல இல்லையே. என்ன பண்றது, கேதேஷி தம்பத திப்ரேஷி தம் மனஹா கேன பிராண பிரதம பிரைதி யுக்தா கேதேஷி தம்பாஜமி அம்பதந்தி சற்றுஸ்ரோத்ரம் கவுதேவோ யுனத்தி. எப்படி மனசை நிகிரகம் பண்ண, நான் முழிச்சுட்டு இருக்கேன், மனசை கண்ட்ரோல் பண்றணுங்கிற ஒரு எண்ணத்திலேயே இருந்துட்டு இருக்கேன். வேற ஏதோ இருந்தா கேர்லெஸ்ஸா இருந்தா பரவாயில்ல, நான் கேர்ஃபுல்லா என் மனசை நான் கண்ட்ரோல் பண்ணணும், வெளியே விட போகாம இருக்கணும் நினைச்சுட்டு இருக்கிற காலத்திலேயே யாரோ ஒருத்தர் கல்தா பிடிச்ச வெளியில அனுப்புறா போல இருக்கே, யாரு யாரு தெரியலையே. அதுக்கப்புறம் அவர் சொல்றார், உள்ளூர ஒரு பரமாத்மா இருக்கார், அவருடைய நினைவுல இதெல்லாம் போறது, நீ அவரை சரணாகதி பண்ணுங்க. மாமேவ ஏப்ரபத்யந்தே மாயாமே தான் தரசிது. உங்க முயற்சியினால உங்க மனசை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம், இந்த மனசுக்கு அதிபதியா ஒருத்தர் இருக்கார், அதை படைச்சவர் இருக்கார், அவரோட சரணாகதி பண்ணுங்க, அப்ப போயிடும். அப்ப அவரை சிவனை சரணாகதி பண்ணினாலேயானால் இந்த மனசு மனசை அவர் அடக்க தெரியும், ஆகையால் அவருக்கு தெரியும், அதனால அவரை சரணாகதி அடைக்கும். ஆனா இது என்ன, ஒரு நாள்ல முடியாது, நான் ஏதோ சிவனுக்கு சரணாகதி சொன்னா போருமா, அதோட பிரயத்னம் பண்ணணும். உப்சே கவுத தேர்யத்வத்குசாக்ரேணயக பந்துனா யக பிந்துனா. ஒரு பட்சி இருந்தது, அது என்ன பண்ணிட்டு சமுத்திர கரையில ஒரு மரத்துல ஒரு 7-8 முட்டையை வச்சுட்டு வச்சுட்டு அது என்ன, கொஞ்ச நாள் ஆனப்புறம் கொஞ்ச நேரம் ஆனப்புறம் அது அப்படி ஆகாரத்துக்காக கிளம்பி, அன்னைக்குன்னு பார்த்து பௌர்ணமி, சமுத்திர ராஜா ரொம்ப பொங்கிட்டார், வேகமா வந்தார். அது என்னாச்சு சார், அந்த அலைகள்லாம் மேல வந்து இந்த கூடையே உடைச்சிடுச்சு, அந்த பட்சி கட்டின கூட்டு இருக்க பார்த்து அதையே உடச்சு. அதுக்குள்ள இருக்க கூடியதான இவைகள்லாம் முட்டைகள்லாம் உள்ள போயிடுது. இந்த பட்சி சாயங்காலம் வருது, வந்து பார்த்தா ஒரு முட்டையும் இல்லை சார். அதுக்கு என்ன கவலை வந்து தெரியுமா, நான் மாத்திரை ஹிருதயம், அம்மா எட்டு முட்டையை வச்சேனே ஒரு முட்டையும் இல்லையே, சமுதிர ராஜா இப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டாரே அப்படின்னு அதுக்கு தாங்க முடியாத துன்பம். அப்பா வேணா சரி இன்னொரு தரம் பார்த்துக்கலாம் போ அப்படிம்பாரு. அம்மா ஆச்சே ஒரே தினம் இப்படி போயிடுச்சே, கவலைப்பட்டா ஒன்றும் பண்ண முடியல. கேட்டா சமுதிர ராஜா பதில் சொல்ல மாட்டேங்கிறார். யார் சொல்றதுக்கெல்லாம் சமுதிர ராஜா சொல்லிட்டு இருப்பாரா என்ன, பிபிஓ அசிஸ்டண்டா வர எல்லாத்தையும் கேட்கறது பதில் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. கோபம் வந்துருது அந்த பட்சிக்கு, என்ன பண்ணிட்டு இந்த சமுத்திரத்தை வருத்தம்படி பண்ணி விடுறேன். அம்மா என்ன பண்ணிட்டு ஒரு புல்ல கையில எடுத்துட்டது, சமுத்திரத்துல அந்த புல்ல நினைச்சது ரோட்ல கொண்டு வந்து அந்த ஜலத்தை விட்டு மறுபடி வச்சு அந்த பக்கத்துல இருக்கிற பட்சிகள்லாம் இந்த காத்து சிரிச்சதான். இது பாவம் பைத்தியம் முடிச்சுடுத்து அனாவசியமா இப்படி பண்ணிட்டு இருக்கு. எந்த ஜென்மாவில இந்த சமுத்திரத்தை வத்தும்படி பண்றது, நடக்கிற காரியமா இது? இதுக்குள்ள ஏதோ ரெண்டு மூணு நாள் பண்ணும் பிராண விட்டுரும் அவ்வளவுதான் போயிடுது. சமுத்திரராஜா வந்து கேட்க போறாருன்னா பைத்தியம் இது அப்படின்னு நினைச்சிட்டு சில பேர் வந்து அட்வைஸ் பண்ணலாம். இதான் சில பேர் எப்படி நமக்கு சகாயம் பண்ண மாட்டேன், ஆனா நீங்க பண்றது ரைட்டா தப்பான்னு உண்மைகிட்டே வந்து சொல்லுவாங்க. அன்சாலிசிட்டட் அட்வைஸ் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். அவளுக்கு துணித்தாவா சொல்லிட்டு இருக்க வந்து சொன்னாலாம் இந்த பட்சி சொல்லித்தான், இதை பாருங்க உங்களால முடிஞ்சா எனக்கு சகாயம் பண்ணுங்க, இல்லைன்னா உங்க காரியம் பண்ணிட்டு போட்டு போயிட்டே இருக்கும். நான் தீர்மானம் பண்ணிட்டேன், எனக்கு என் குழந்தைகள்தான் முக்கியம். என் குழந்தை தப்பு பண்ணாம இருக்கிறப்ப அழிச்சுட்டு போனா சும்மா இருப்பேனா? சரி அவெல்லாம் சொல்லி பார்த்தா ஒரு தரம் ரெண்டு தரம் சொல்லல, விட்டு போயிட்டேன். இது பண்ணிட்டே இருக்கு, ரெண்டு நாள் ஆச்சு, ரொம்ப தோஞ்சு போச்சு. ஆனா என்னாச்சு, விடா ஒரு முயற்சி பண்ணிட்டே இருந்த இடையில பகவத் அனுகிரகம் கிடைக்கும். அங்கிருந்து நாரதர் வந்தார். அவர் எதுவும் இதுக்காக வரல, ஏதோ காரியத்துக்காக வந்தார் அப்படின்னு போறப்ப இந்த பார்க்காரன் பார்த்து இந்த பட்சி என்னடா வேற உலகத்துல ஒருத்தரும் பண்ணாத காரியம், ஒரு புல்லை கொண்டு வந்து சமுதல் நினைச்சு இங்க கொண்டு வந்து அதை விடுறது, மறுபடியும் புல்ல நினைக்கிறது, இதே பண்ணிட்டே இருக்கேன்னு கொஞ்ச நேரம் பார்த்தார். ஒரு அரை மணி நேரம் பார்த்து கிட்ட வந்து அந்த பட்சி கிட்ட என்ன ஆயிடுச்சு என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த சமுத்திர ராஜா குணப்பாட்டு நான் கத்து கொடுக்கணும், ஏன்னா இவர் ரொம்ப திமிர்தனமா என் பட்சைகள் என்னுடைய முட்டைகள்லாம் சாப்பிட்டார், நான் ஒரு தப்பும் பண்ணல, பண்ணார் கேட்டாலும் வாயமுண்டு இருக்கார். இவர் பார்த்தாராம் எத்தனை நாள் பண்ண போறேன், என் உயிர் போகணும் இல்ல சமுத்திரம் வத்தி போகணும், அதான் எண்டு, இல்லைன்னா விட மாட்டேன். ஓஹோ, அந்த விடாமுயற்சி உங்களுக்கு இருக்கு, எங்க விடாமுயற்சி இருக்கோ அந்த இடத்துல பகவத் அனுகிரகம். நாரதர் அனுகிரகம் பண்ணினார், அவர் பாட்டுக்கு ஏதோ கிளம்பிட்டார். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அவர் ஆத்துக்கு அவர் போயிருப்பார் நினைச்சிட்டு இருக்கோம். இங்க நாரதர் அப்படி எல்லாம் பண்ண மாட்டார், நேரம் இங்க இருந்து வைகுண்டத்துக்கு போனார். வைகுண்டத்துக்கு போயிட்டு என்ன பண்ணினார், அங்கே கருத்மான் இருக்காரோ இல்லையோ அவரை பார்த்தார். நாரதரை பார்த்தே கருத்மான் வந்து வாங்கோ ரொம்ப விசேஷம் என்ன ஏது மகான்களுடைய தரிசனம் இருந்தார். ஆமா இப்படிதான் பேசுவேள், பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவர்களும் இப்படித்தான் பேசுவேள்னு, உங்களுக்கு என்ன குறைச்சல், ஆனந்தமா இல்லாம நடக்கிறது. ஆனா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், உங்க இனத்துக்கு சேர்த்த ஒரு பூலோகத்துல கஷ்டப்படுறாரு உங்களுக்கு தெரியுமா? அவர் பார்த்தார் என்ன சுவாமி இப்படி பேசுறேன், எங்க இனத்துக்கு பட்சிகள் கொண்டவாளுக்கு எத்தனையோ பேர் தான் கஷ்டப்படுறா, என்ன ஏதுன்னு இல்ல, அதை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு இருக்கு உங்களுக்கு இல்லையா? வைகுண்டத்துல மகாவிஷ்ணு உங்க சொன்ன பேச்சு கேட்கற அளவுக்கு இருக்கார், என்ன டிரைவர் ஒண்ணும், மகாவிஷ்ணுக்கு வாகனம் இவர், இவர் சொன்ன வார்த்தையை நோன்னு சொல்வாரா, அதே நல்லது பண்ணணும்னா இப்படி பண்றல அப்படின்னு அவர் பார்த்தாரு. என்ன ஆச்சு, என்ன கதை முழுக்க சொல்லுங்க, இப்ப பாதி சொன்னா வந்ததுக்கு ரொம்ப சொல்லாம இருந்தாலும் தேவையில்ல, சொன்னது முழுக்கையாவதுன்னு சொல்லணும், பாதி சொல்லிட்டு அதோட நிறுத்தி விட்டேன்னா ஒரு டென்ஷன் தான் உண்டாருக்கு, சொல்லுங்க. இந்த பாருங்க, இது போல ஒரு பட்சி பாவம் இட்ட முட்டை இட்டது, எல்லா முட்டையும் சமுத்திர ராஜா விழுங்கி விட்டார். கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறார். அவருடைய பொசிஷனுக்கும் இந்த சின்ன குருவிக்கும் ஒண்ணுமே சம்பந்தமே இல்லை, இதை சொன்னாலும் அவர் கேரே பண்ண மாட்டேங்கிறாருன்னு கஷ்டப்பட்டுன்னு இப்படி பண்ணிட்டே இருக்கு வாழ்நாள் முழுக்க, அது எப்படி பிராணம் போனாலும் பரவாயில்ல, என் முட்டைக்காக என் குழந்தை குஞ்சுகளை காப்பாற்றணும்னு நினைச்சுட்டு இருக்கு, அது குஞ்சும் அதுக்கு இருக்கு வேண்டாமா, நீங்க சகாயம் பண்ண வேண்டாமா அப்படின்னு, கரு குஞ்சுகளை காப்பாற்றணும்னு நினைச்சுட்டு இருக்கு, அது குஞ்சும் அதுக்கு இருக்கு வேண்டாமா, நீங்க சகாயம் பண்ண வேண்டாமா அப்படின்னு கருத்மான் பார்த்தார். இவர் சொல்றது நியாயமா இருக்கு, ஆனா இது போல ஹெல்ப் பண்றதுன்னு ஆரம்பிச்சு உலகத்துல எத்தனை பட்சத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பேன், இதுவும் தெரியல அதுவும் தெரியல. இருந்தாலும் நாரதர் சொன்னாரோ இல்லையா அப்படின்னு என்னன்னு பார்த்துட்டு வருவோம், வேற ஒன்றும் பண்ணல, அவர் ஹெல்ப் பண்ணோம் அதுன்னு வரல, நம்ம பார்த்துட்டு வருவோம் ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னு பார்ப்போம் அங்கிருந்து ஓடி வர. ஆனா என்ன, மகாவிஷ்ணு அங்க இருக்கார், அவருக்கு சொல்லாம வரணும், சொல்லிட்டு வந்தா நன்னா இருக்காது, சீக்கிரமா வந்துடணும் அப்படின்னு மகாவேகமா வந்தார். வேகமா வர கருத்மான பார்த்து சமுத்திர ராஜாவுக்கு பயம் வந்தது, என்னடா இது வைகுண்ட லோகத்துல

பார்த்துன்னு வந்திருக்க. அந்த வர வேகம் பார்த்தாலே நம்மளை ஏதோ அடிச்சு விடுவார் போல இருக்கு. ராமாவதாரத்தில் இந்த மகாவிஷ்ணுவானவர் இந்த சமுத்திரத்துக்கு மேல உன்னை வத்தும்படி பண்ணி விடுறேன் என்ன அப்படின்னு அம்ப எடுத்தார்.

என்ன ஏதுன்னு அப்படின்னு தேடி பார்த்தா ஒரு 8 முட்டை அங்கே இருக்கு. என்ன பண்ணினார், அதை கொண்டு வந்து அந்த பட்சிக்கு கொடுத்துட்டு இனிமேல கிட்ட வராது, வேற எங்கேயாவது எட்டி கட்டிக்கப்போ அப்படின்னு அனுப்பிச்சுட்டாராம். கருத்மான் மட்டும் போயிட்டாரான். உத்சேக உதேர் உததேஹே, அந்த சமுத்திரத்தை நான் ஏக பிந்துனா ஒவ்வொரு டிராப்பா எடுத்து நான் வத்த வச்சு விடுவேன்னு ஒன்னு நினைச்சது பார்த்தேடா. மனசோ நிகிரஹா எத்தா, இந்த மனசு நிகிரகம் பண்றது இவ்வளவு கஷ்டம். ஆனா அந்த பட்சிக்கு கருத்மான் நாரதர் சகாயம் பண்ணிதா போல, உங்களுக்கு குரு அனுகிரகமும் சிவ அனுகிரகமும் இருக்கு, விடாம பண்ணணும். தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதம். இது நல்ல வழின்னு சாஸ்திரம் சொல்லிட்டுனா என்னால முடியல, இது இந்த ஜென்மால நம்மளால முடியாது, அடுத்த ஜென்மாக்க பார்த்துப்போம். சந்தியா வந்தனா ஆபீஸ் டைமுக்கு இதெல்லாம் சரியா வராது. பழைய நாள்ல இருந்தா சார் உத்தியோகத்துக்கு போகல, அவன் 3 வேளையும் பண்ணிட்டு இருந்தா. இப்படின்னு இந்த சாக்கெல்லாம் சொல்றது கிடையாது. நீங்க விடாம பண்ணணும்னு ஆரம்பிச்சுள்ளால் என்னைக்கு நீங்க சங்கல்பத்தோட கொஞ்ச நாள் பண்ணிட்டே ஈஸ்வர அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இது ஒரு வழிதான் உங்க மனசை அடக்கிறது. இத பஞ்சதந்திரத்துல சொன்ன கதை இது. இத கௌடபாதாச்சாரியார் அவர் எடுத்துட்டு இருக்கார். பேசிஸ் கௌடபாதாச்சாரியருக்கு பேசிஸ் என்ன, இந்த கதை பஞ்சதந்திரத்துல விஷ்ணு சர்மா சொல்லியிருக்கார். 3 குழந்தைகள், ராஜா இருக்கார். ராஜா ரொம்ப செல்லமா வளர்த்து விட்டான் 3 குழந்தைகளையும். அவள நல்லா யுவா எல்லாம் ஆயிட்டா. ராஜ்யத்தை கொடுக்கணும். ராஜ்யமானது ராஜா ட்ரஸ்ட் மாதிரி வச்சுக்கிறோம். தான் அனுபவிக்கிறதுக்காக இந்த நாட்டு ராஜாக்கள் இல்லை, ஞாபகம். இன்னைக்கெல்லாம் பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் எனதுங்கிறான், நான் சாப்பிட்டா போறோங்கிறான். பழைய நாள்ல ராஜா அப்படி இல்லை. ஜனங்களுக்கு நான் என்ன கொடுப்பேங்கிற எண்ணத்தோட இருந்தா. காளிதாசன் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, சஹஸ்ர குணமுஸ்ருஷ்டும் ஆதத்தேகி ரசம் ரவிஹி. நான் ஒரு டாக்ஸ் வாங்கினேன்னா அதை 100 மடங்கு அவளுக்கு திருப்பி கொடுக்கணும். ஒரு பிரிட்ஜு கட்டணும், ஒரு ரோடு போடணும், ஒரு நல்லது பண்ணணும். அவள்கிட்ட வந்து எவ்வளவு வாங்கினேனோ அதை விட 100 மடங்கு அவளுக்கு சகாயம் பண்ணணும். நல்லது பண்றதுக்காகத்தானே நான் இருக்கேன் அப்படின்னு தன் வாழ்க்கையை எளிமையா வச்சுட்டு இருந்தவா ராஜாக்கள். அதனாலதான் ராஜாக்கள் இடத்துல தெய்வம் மாதிரி ஒரு பக்தி இருந்த நாடு இது. அப்படி அந்த ராஜா பார்த்தாராம், அடாடா நம்ம குழந்தைகளை இப்படி வளர்த்துட்டோம், அவளுக்கு சாஸ்திரமும் தெரியல, இப்ப எல்லாரையும் யார வந்தாலும் கிண்டல் பண்றான், ஹிம்சப்படுத்துறான். இவளுக்கு படிப்பே இல்லை, லோக விவகாரமே தெரியாதவளுக்கு நான் ராஜ்யத்தை எப்படி கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு மந்திரியை கூப்பிட்டு சொல்ற. ஏதோ விதமாக நம்ம குழந்தைகளுக்கு பாடம் சொல்றது தகுந்த வாத்தியார் எங்கேயாவது இந்த ராஜ்யத்துல இருந்தா கேட்டு பாருங்கன்னு. இவர் பார்த்தார், தேடி தேடி பார்த்தார், உங்க குழந்தைகளுக்கு பாடம் சொல்றது உலகத்துல யாரும் கிடையாதுன்ட்டார். அவர் என்னடா யார் வந்தாலும் அடிக்கிறான் வெய்யறான் அப்படி செல்லமா வளர்த்துட்டான் குழந்தைகளை. ராஜா வீட்டு குழந்தைகள் என்ன பண்றது. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனப்புறம் ஒரு ரிட்டையர் ஆன ஸ்கூல் டீச்சர், அவருக்கு ஒன்றும் வேற ஒன்றும் இல்லை, ஆனால் குடும்பம் பெரிய குடும்பம், கவலைப்பட்டு இருக்கார். அவர்கிட்ட போய் சொன்னார், இதை பாருங்க 3 பேருக்கு நீங்க டியூஷன் சொல்லணும், அவளை அடிக்கப்படாது, அவ ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்ப, நீங்க கோச்சுக்க விடாது, எப்படியாவது அவளுக்கு புத்திமதி சொல்லி தரணும். இது போல ஒரு உத்தியோகம் இருக்கு எடுத்துக்கிறேன், ஆத்துல சும்மா இருக்கிறது சரி போகும். அங்க போனது அந்த குழந்தைகளோட சேர்ந்து கொஞ்ச நேரம் இருந்தாராம். இப்ப அந்த குழந்தைகளை சொல்றார், இந்த பாருங்க உமக்கோ யாரும் உங்களோட சேர மாட்டேங்கிறா. ஏன் தெரியுமா, நான் ராஜா வீட்டு குழந்தைகள், ஏதாவது கொஞ்சம் தப்பு நடந்து போயிடுச்சுன்னா ராஜா தலை எடுத்துரும்பான். ஸோ அந்த குழந்தைகளோட யாரும் சேர்றது இல்லை, இவாளுக்கு பொழுது போடல, எனக்கும் பொழுது போகல. ஏண்டா உத்தியோகம் இல்லை, எப்ப ஆத்துல இருந்தாலும் தரிஞ்சிருந்தான் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றேன், நான் வந்து உங்களுக்கு கதை சொல்றேன், மிக்க கதை கேட்டுட்டே இருக்கும் சரியா அப்படிங்கிற. நீங்க இந்த பாடம் இடம் சொல்லி எங்களை சாஸ்திரப்படுத்தி இதனால் வியாப்தி லட்சணங்கள்லாம் சொல்லி ஏ தாவச்சம் இப்படியே பிராண வாங்காம இருந்தேன்டா. பரவாயில்லைன்ட்டார். இவர் அழகா கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை. இந்த கதை சொன்ன பிறகு என்ன பண்ணுவார், இந்த கதையினால உனக்கு என்ன நீதி தெரிஞ்சது அப்படின்னார். ஒவ்வொருத்தரும் இவர் அதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. இவருக்கு வரும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கதை சொல்வார். சொன்ன பிறகு என்ன, ஆகாரம் நல்ல ஆகாரம் கிடைக்கும், சௌக்கியமா சாப்பிடுவார், ஒரு 2 பாக்கெட் எடுத்துட்டு ஆத்துக்கு போவார். இப்ப சத்யா இன்னைக்கு நடக்கிறதால இவ்வளவுதான் இவருடைய. என்னடா ஆச்சுன்னார், ஒரு 6 மாசம் அவர் பாட்டுக்கு கதை சொல்லிட்டே இருந்தார். 5 அத்தியாயம், மித்திரலாபம், மித்திரபேதம், சந்தி, காகோலோகியம், விக்கிரகம், அட்டுன்னு 5. இந்த 5 சாப்டர்ல அவர் என்ன பண்ணிவிட்டார்,

0: எத்தனையோ கதை, எல்லா கதையும் பட்சி நரி கனாய் இப்படிதான். ஒரு மனுஷனை பத்தி கிடையவே கிடையாது. என்ன, அவளுக்கு சுவையா இருக்கணும். இந்த லோகத்துல யாரையும் ஹிம்சை பண்ணப்படாது. ஏன்னா இப்படி நீ ஆரம்பிச்சிட்டேன்னா யாரு என்ன அப்படின்னு அட்ரஸ் கேட்க ஆரம்பிச்சேன்னா அதெல்லாம் தெரியாது. இப்படியே கதை சொல்லிட்டு வந்த 6 மாசம் ஆச்சு. இவாளுக்கே நல்ல லௌகிக ஞானமும் வந்தாச்சு, நல்ல புத்தியும் வந்தாச்சு. தர்மசாஸ்திரத்தை சொல்லாமலேயே நல்ல வழிகள்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு. அவர் ஸ்கூல் வாத்தியாரா இருந்தா, நம்ம என்ன ஸ்கூல் வாத்தியார்னா கம்மியா நினைச்சிட்டு இருக்கோம். அந்த வாத்தியாருக்கு அது எப்படி சொல்ல தெரியணும், யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் பழைய நாள் தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன். என்ன ஆச்சு, இந்த கடைசியில இந்த நீதி கதைகள்லாம் இந்த ராஜா பார்த்தாராம். நிஜமாவே ஒரு குழந்தைகளை நல்ல வழியை கொண்டு வந்திருக்காரு சொல்லி. அப்புறம் இந்த சாஸ்திரத்தை வாசிக்கணும் வாசிக்கணும் நடுவில் 4 தரம் சொல்லியிருக்காளோ இல்லையா, நாங்களே வாசிக்கிறோம்னு ஆரம்பிச்சிருக்கோம் அந்த குழந்தைகள். அதுக்கப்புறம் சாஸ்திரம் வச்சுட்டால் இவருக்கு நிறைய சம்பாவனை கொடுத்தா சர்க்கேவ பச்சு. அவர் எழுதின கதைகள் தான் விஷ்ணு சர்மா எழுதின கதைகள் பஞ்சதந்திரம். அதுல இந்த ஒரு கதை, இதை இங்க மாண்டூக்கிய பிரசத்துல கௌடபாதர் எடுத்துட்டார். உச்சே கவுத எத்து குஜாக்கிரேட ஏக பிந்துனா ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி அழகா உங்க மனசை நீங்க நிறுத்தணுமேயானால், கார்மிக மலத்தை உங்க மனசுல இருந்து அகற்றணுமேயானால், ஒரே ஒரு வழி பகவத் பக்தியோட விடாமுயற்சியோட இருக்கணும். அப்படி பண்ணினேன்னா அது போகும். அதனால ஏ பரமேஸ்வர, விமலமா இருக்கக்கூடியதான உன் கொட்டில என் மனசுக்கு இடம் கொடப்பா அப்படிங்கிறார். விமல பவத் பத கோஷ்டமா வசந்தீம், விமலம் சுத்தமாக ஒரு மலமும் இல்லாததான தங்களுடைய பத கோஷ்டமா வசந்தீம், சதய பசுபதே சுபுண்ணிய பாக்பாம் பாக்கம். ஹே பசுபதே, அவரை பசுபதினார். என்ன பசு இடையன் வந்தாத்தானே அந்த பசுமாட்டை அவிக்க முடியும். பசுமாடை தன்னை கட்டி போட்டாச்சுன்னா அந்த கட்டை தானே அவித்துக்க முடியாது, அவ வந்தாத்தான் எடுக்க முடியும். ஆகையால் பசுபதே சுபுண்ணிய பாக்கம் மம பரிபாலய பக்தி தேனுமேகம். சுபுண்ணிய பாக்கம், நல்ல புண்ணியத்தை பண்ணி பண்ணி பரிபக்குவமான நிலை இருக்கு. பல பிறவிகள்ல நல்ல வழியிலே இருந்திருக்கேன், உண்மையே சொல்லியிருக்கேன். மகான்களுடைய சங்கம் ஏற்பட்டிருக்க, அதனால்தான் மனசு சுத்தமா இருக்க. ஆகையால் புண்ணிய பாக்கமா இருக்கக்கூடியத அந்த மனசு நான் இது இருக்க தொட்டுத்தான் உங்களுடைய பக்தி வந்திருக்கு. சிவபக்தி எல்லோருக்கும் வராது. சிவாங்கிற ஒரு 2 எழுத்து வாயால சொல்ல முடியாது. பகவன் நாமாவை சொல்லணும்னா ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆகையால் சதய பசுபதே சுபுண்ணிய பாக்கம் மம பரிபாலய பக்தி தேனுமே காம். ஆகையால் இந்த மனசு எனக்கூடியதான பக்தி தேனுகும். தேனுன்னு சொன்னா கரவமாடு, அப்படிப்பட்டதா அந்த பசுமாட்டா நீங்க காப்பாத்துங்கோ அப்படின்னு தன் மனச. இதுல பக்தி இருக்கு, இது பசுமாடு மாதிரி இருக்கு, இதை நீங்கத்தான் பசுபதியா இருக்கக்கூடியதான் நீங்கத்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு விசேஷமாக ஒரு பிரார்த்தனை இந்த ஸ்லோகத்துல. அமிதமுதமிருதம் மோர்து அந்திம் விமல பவத் பத கொஷ்டமா வசந்திம் சதயா பரிபூர்ண தயையோடு கூடியிருக்க. என்னிடத்துல ஒன்னும் எதிர்பாராமல் எனக்கு சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்துடனே இருக்கலே. சதய பசுபதே சுபுண்ணிய பாகம் மம பரிபாலய பக்தி தேனுமேகம். அதற்கு பிறகு பரமேஸ்வரா, ஜடதா பசுதா களங்கிதா குடிலகரத்வம் ஜனஸ்தி மம தே மயி தேவ அஸ்தி யதி ராஜமௌளே பவதாபரணஸ்ய ரத்மி கிம் பாத்ரம்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: விக்ஷேப சக்தி ஸ்தூ, அடுத்த சக்தியானது வந்து அடுத்தது செயல்படுறது. ஃபர்ஸ்ட் ஆவரண சக்தியானது செயல்படுறது, அதுக்கப்புறம் விக்ஷேப சக்தி வந்து அந்த ஆவரண சக்தியில நடந்த வேலைய இன்னும் பலப்படுத்துறது. என்ன பண்றது? விக்ஷேப சக்தி ஸ்தூ யதா ரஜ்ஜு அஜ்ஞானம். ரஜ்ஜு அஜ்ஞானம், ரஜ்ஜு அஜ்ஞானம்ங்கிறது ரஜ்ஜு அஜ்ஞானம் ஆயிருக்கு. ரஜ்ஜு அஜ்ஞானம் ஸ்வ ஆவருத்த ரஜ்ஜௌ ஸ்வசக்தியா சர்பாதிகம் உத்பாவயதி ஏவம் அஜ்ஞானம் அபி ஸ்வ ஆவருத்த ஆத்மனி ஸ்வசக்தியா ஆகாஷாதி பிரபஞ்சம் உத்பாவயதி தாதிருஷம் சாமர்த்தியம். விக்ஷேப சக்தினான விக்ஷேப சக்தி ஸ்து தாதிருஷம் சாமர்த்தியம். விக்ஷேப சக்தினா இப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியம் தான் விக்ஷேப சக்தின்னு சொல்றது. எப்படிப்பட்ட சாமர்த்தியம், கீதிருஷி சாமர்த்தியம், எப்படிப்பட்டது அந்த சாமர்த்தியம் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்றாரு, யதா. எப்படி? ஃபர்ஸ்ட் உதாரணம், யதா ரஜ்ஜு அஜ்ஞானம் ஸ்வ ஆவருத்த ரஜ்ஜௌ. ரஜ்ஜு அஜ்ஞானமானது, கயறு அப்படிங்கிற அறியாமையானது, ஸ்வ ஆவருத்த, ஸ்வ ஆவருத்தனா ரஜ்ஜு ஆவருத்த, தன் அந்த கயறுல அந்த கயருடைய அஜ்ஞானத்தினை மறைப்பதான, அந்த கயருடைய ஞானத்தினை மறைப்பதான அந்த அஜ்ஞானமானது ஸ்வ அஜ்ஞான ஆவருத்தௌ ரஜ்ஜௌ. அந்த அஜ்ஞானமானது ஆவருத்தி, ரஜ்ஜு அஜ்ஞான ஆவருத்தௌ, ரஜ்ஜு என்கிற அறியாமையானது மூடியதான ரஜ்ஜௌ, அந்த ரஜ்ஜுல கயர்ல ஸ்வசக்தியா. ஸ்வ அப்படிங்கிறது இந்த இடத்துல விக்ஷேப சக்தி. அப்படி இந்த விக்ஷேப சக்தியினால சர்ப்பாதிக்கம் உத்பாவயதி, சர்ப்பம் முதலிய நிலைகளை தோற்றுவிக்கிறது, பாம்பு முதலிய நிலைகளை தோற்றுவிக்கிறது. பாம்புக்கு இருத்தலாதுக்கு வாய்ப்பு கொடுக்கறது ஆவரண சக்தி. ஏன்னா நீங்க என்ன கயரை பாக்கணுமோ அந்த கயருடைய அஜ்ஞானமானது இருக்கு. கயரை நீங்க பாக்கல, சரியான ஞானம் அங்க இல்ல, கயருடைய அசம்பாவனா இருக்கு. இப்போ அந்த அசம்பாவனா மேல ஒரு விபரீத பாவனா உண்டாருது. என்னது? இது பாம்பு அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏவம், இந்த மாதிரி அஜ்ஞானம் அபி, இந்த அறியாமையும் கூட, இந்த அவித்யா, இந்த மித்யா, இந்த மாயா என்ன பண்றது? ஸ்வ ஆவருத்த ஆத்மனி, இந்த அஜ்ஞானம் எந்த ஆத்மாவை மறைத்திருக்கிறதோ, ஸ்வசக்தியா தன்னுடைய சக்தி மூலியமாக, விக்ஷேப சக்தி மூலியமாக அது ஆகாஷதி பிரபஞ்சம் உத்பாவிதி, ஆகாயம் முதலிய பிரபஞ்சத்தினை சிருஷ்டிக்கிறது. ஃபர்ஸ்ட் அவன் நான் சம்சாரின்னு நினைச்சுட்டு இருக்கான். சம்சாரின்னு நினைச்சுட்டு இருக்கிறவனுக்கு சம்சாரத்தை கொடுக்கணும். சம்சாரம்னா ஜெகத்து, போகத்தை கொடுக்கணும், அனுபவத்தை கொடுக்கணும். அந்த அனுபவத்துக்கான விஷயமானது உண்டாகணும். அந்த அனுபவத்துக்கான விஷயத்தை உண்டு பண்ணி கொடுக்கறது. எது உண்டு பண்றது? விக்ஷேப சக்தி. ஆவரண சக்தி ஆத்மாவை மறைச்சாச்சு, இவனுடைய திருஷ்டியிலிருந்து புத்தியிலிருந்து ஆத்மாவை மறைச்சாச்சு. அந்த ஆத்மா மறைஞ்ச ஆத்மா மேல இவங்க என்ன பண்றது? ஏத்தி காமிக்கிறது ஜெகத்தை. யதா ததுக்தம், இதத்தான் சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்கு? விக்ஷேப சக்தி லிங்காதி பிரம்மாண்டாந்தம் ஜெகத் சிருஜேதி. இந்த விக்ஷேப சக்தியானது லிங்கம் முதலிய, லிங்கம் லிங்கத்தில் தொடங்கி, லிங்கம் லிங்காதி அப்படின்னா லிங்கத்தில் தொடங்கி பிரம்மாண்டாந்தம், இந்த பிரம்மாண்டத்தை முழுவதும் சிருஷ்டி செய்கிறது. பிரம்மாண்டம் வரை, அந்தம் லிங்கம் துவங்கி பிரம்மாண்டம் வரை சிருஷ்டிம் ஜெகத்தும் சிருஜேதி, ஜெகத்து சிருஜேத், ஜெகத்தினை சிருஷ்டிக்கிறது இது என்பது இதுதான் சொல்றது. லிங்க ஆதி அப்படின்னா என்ன அர்த்தம்? லிங்கம்னா பொதுவா லீனம் அர்த்தம், கமயதி மறைந்திருக்கும் பொருளை சுட்டி காட்டுவது. இங்க லயயுக்தம் இங்க எடுத்துருங்க. இங்க லீனம் அர்த்தம் கமயதி இல்ல, இங்க லயயுக்தம். எது லயம் அடையக்கூடிய சாமர்த்தியத்தை உடையதோ அப்படிப்பட்ட லிங்க சரீரத்தை சிருஷ்டிக்கிறது. காரண சரீரம், சூக்ம சரீரம், ஸ்தூல சரீரம் எல்லாத்தையும் உண்டு பண்றது, எல்லாத்துக்கும் காரணமாறுது. அந்த காரணம் சூக்ஷ்மம் ஸ்தூலம்ல இருந்து இந்த ஜெகத்து வரைக்கும் பிரம்மாண்டம் வரைக்கும் எல்லாமே சிருஷ்டி பண்றது என்னது? இந்த விக்ஷேப சக்தி. ஆரண சக்தி என்னுடைய சொரூபத்தை மறைக்கிறது, விக்ஷேப சக்தி அது மேல வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடுறது. நம்ம ஊர்ல எல்லாம் பார்ப்போம், ஸ்டிக் நோ பில்ஸ்ன்னு பெயிண்ட்ல எழுதி வச்சிருப்பான். இவன் என்ன பண்ணுவான், அது மேல பெயிண்ட் அடிச்சிருவான், அடிச்சுட்டு இவனோட அட்வர்டைஸ்மெண்ட் எழுதிட்டு போயிடுவான். அந்த மாதிரி இந்த ஆத்மா மேல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிக்கர் அடிச்சுட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேல இவனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் எழுதுறது, இதுதான் ரெண்டு வேலை நடக்கிறது இங்க. அப்படி சக்தி துவயவத அஜானோபிதம் சைத்தன்யம் சுப்பிரதானதையா நிமித்தம் உபாதி பிரதானதையா உபாதானம் சபதி யதா லூதா தந்து காரியம் பிரதி சுப்பிரதானதையா நிமித்தம் சரீர பிரதானதையா உபாதானம் சபதி. அப்படி இந்த ரெண்டு சக்தியும் இருக்கு, சக்தி துவய சக்தி துவயவது அஜானோபிதம், இந்த இரண்டு சக்தியும் உடையதான வத்து அப்படின்னா உடையது, இந்த இரண்டு சக்தியும் உடையதான வத்து அப்படிங்கிற சில இடத்த போல அப்படிங்கிற அர்த்தத்திலையும் வரும், இங்க உடையது, இந்த இரண்டு சக்தியும் உடையதான அஜ்ஞான உபயிதம் சைத்தன்யம், அஜ்ஞானம் கூடியதான சைத்தன்யமானது, அஜ்ஞானம் கூடியதான சைத்தன்யமானது சுப்பிரதானத்தையா நிமித்தம் உபாதி பிரதானத்தையா உபாதானம் சபதி. ரெண்டு விஷயத்தை கொண்டு வர்றாரு, ஒன்னு நிமித்த காரணம், இன்னொன்னு உபாதான காரணம். நிமித்த காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா நிமித்தமான ஒரு காரணம், நிமித்தம்னா கருவி, கருவி நிலையில இருக்கிற ஒரு காரணம், இங்கிலீஷ்ல இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ் அப்படிமா, கருவி நிலையில இருக்கிற ஒரு காரணம். அதே மாதிரி உபாதான காரணம், உபாதான காரணம்னா பொருள், மெட்டீரியல் காஸ் அப்படிமா இங்கிலீஷ்ல. அப்படி பொருள் ஆன காரணம், இப்போ பானையை பிடிக்கிறோம், பானையை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு ரெண்டு விஷயம் தேவை, எனக்கு பானை வேணும்னா ரெண்டு விஷயம் வேணும், ஒன்னு பானை பிடிப்பதற்கான உபாதான காரணம் களிமண், ரெண்டாவது அந்த பானையை பிடிக்கிறதுக்கான நிமித்த காரணம் குயவன் கொம்பு சக்கரம் முதலிய எல்லாமே. அப்படி இந்த ரெண்டு காரணமும் தேவை, நிமித்த காரணம் உபாதான காரணம். இந்த நிமித்த காரணத்துக்கும் உபாதான காரணத்துக்கும் எங்க போவோம், இந்த பிரம்மம் இப்படி இந்த சிருஷ்டியை பண்றது, எது நிமித்த காரணம் எது உபாதான காரணம், சைவ சித்தாந்தமோ சாக்த சித்தாந்தமோ அங்கெல்லாம் போய் கேட்ட வைணவ சித்தாந்தத்திலையும் சொன்னா இந்த புருஷன், இந்த புருஷன்னா அந்த பகவான், அந்த பகவான் தன்னிலிருந்தே சிருஷ்டிய பண்றார் அப்படின்பாங்க, தன்னிலிருந்தே சிருஷ்டிய பண்றாருன்னா இப்போ பல கோவில்ல சுரண்டி எடுத்துட்டாங்களே பின்னாடியிலிருந்து, அந்த மாதிரி தன்னிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமா இங்க சுரண்டி அவர் என்ன பண்ணுவாரு, சிருஷ்டிய பண்ணுவார். அப்படியா, வேற எப்படி, அப்படி இருக்க முடியாது. அப்ப அவர் கால் வீக்காச்சு, எங்க சுரண்டாரோ அந்த இடம் வீக் ஆயிடுச்சு, அதுவேதான் வேற மாதிரி தோன்றது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப மாற்றமே அங்க உண்டாகல, அவர் அங்கிருந்து சுரண்டவே இல்லை அப்படின்னு அர்த்தம், அது மாற்றமான காரணம்னு சொல்லலன்னு சொல்லணும். சரி, அப்படியே மாறினா கூட இந்த மாற்றமானது எப்படி, அதுக்கு பல வகையான கேள்வி வரும். இந்த மாற்றம் முழுவதுமா நடக்கிறதா, உன் பகவான் முழுவதுமாக ஜெகத்தா மாறினாரா, இல்ல ஒரு பாதி மாறி ஒரு பாதி மாறாம இருந்தாரா, இல்ல முழுவதுமாவே மாறாம ஜெகத்தை வேற எங்கேந்தோ சாமான் கொண்டு வந்து செஞ்சாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியெல்லாம் வரும். ஜெகத்தை வேற ஒன்னு இடத்துல இருந்து வேற ஏதோ பொருளை கொண்டு வந்து அங்கிருந்து செஞ்சார் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஒரு உலகம் இருக்குல்ல அது யாரோடது, அவர் கொண்டு வந்த உலகம் அது யாரோடது, ஏன்னா சிருஷ்டிக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல ஒரு பொருள் இருந்திருக்கு அது யாரோடது, இல்லாட்டி இவங்க சொல்ற மாதிரி பத்ரிநாத அந்த பிரம்ம கப்பாலம் இந்த இடத்துல உட்காந்துதான் பகவான், இல்ல கயால போனானா இந்த இடத்துல உட்காந்து தான் பிரம்மா வந்து என்ன பண்ணார், சிருஷ்டி பண்ணார் அப்படிம்பாங்க. சரி, சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி இந்த இடம் எங்க இருந்தது, அந்த சிருஷ்டி, அந்த மாதிரி கேள்வி வந்துருங்க. அப்போ இவர் சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி அந்த ஜெகத் இருந்ததா, அந்த ஜெகத் எங்கேருந்து வந்தது, அது யார் சிருஷ்டி பண்ணது, அதனால ஜெகத்தை நீங்க வேற இடத்துல இருந்து கொண்டு வந்தது உபாதானத்தன்னு சொல்ல முடியாது. சரி, அதனால என்ன பண்ணுவீங்க, சரி தன்னிலிருந்தே கொண்டு வந்தாரு, தன்னை முழுசா மாத்தின்றாரா இல்ல பாதி மாத்தின்றாரா, இப்ப ஒரு ஒரு கேள்விக்கும் பிரச்சனை தான், மாத்தின்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா பிரச்சனை தான், உன் பகவான் மாறக்கூடிய தன்மையுடையவர் நம்பாதப்பா அப்படிம்பாங்க, அவன் மாறிண்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னா மாறுறவன நம்ப கூடாது அப்படிம்பாங்க, பகவானை கூட நம்ப முடியாது நம்ம, ஏன்னா மாறுறாரே அவரு, மாற்றம் எங்க இருக்கோ மாற்றம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது அனித்தியம்னு அர்த்தம், அழிபடக்கூடியதுன்னு அர்த்தம், உன் பகவான்ல கொஞ்சம் மாற்றம் இருந்தாலும் கூட பகவானும் அழிபடக்கூடியவர், அப்ப அப்படி அழிபடக்கூடிய அழியக்கூடிய ஒரு பகவானை நான் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால இந்த விசாரத்துக்கு நம்ம போய் ஆகணும், இந்த உபாதான காரணமான பொருள் எங்கேந்து வந்தது, நிமித்த காரணமான இந்த செய்பவர் யாரு, இது ரெண்டுத்தையும் விசாரம் பண்றோம். வேதாந்தத்தினுடைய நிலை என்ன, பிரம்மமானது அபின்ன நிமித்த உபாதான காரணம், பிரம்மம் என்னது அபின்ன நிமித்த உபாதான காரணம், அபின்ன நிமித்தோபாதான காரணம், பிரம்ம எப்படிப்பட்ட காரணம், அபின்ன அபின்ன அப்படின்னா வேறுபடாத. நிமித்த அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல், நிமித்த காரணம். உபாதான அப்படின்னா உபாதான காரணம், பொருள் காரணம். அப்படி அவரே வந்து நிமித்தமாகவும் இருக்காரு, அதே மாதிரி அவரே உபாதானமாகவும் இருக்காரு. அப்படிப்பட்ட காரணத்தை தான் நம்ம பிரம்மத்தில் ஒத்துக்கிறோம். இந்த நிமித்த காரணம் உபாதான காரணமும் எங்கே எப்படி வண்டாருது அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு, சக்தி துவயவது அஜான உபகித சைத்தன்யம். இப்படி இந்த இரண்டு சக்திகளும் கூடியதாக இருப்பதான இந்த அஜானம் கூடியதான இந்த சைத்தன்யமானது ஈஸ்வரன் ஜீவன் சப்பிரதானத்தையா தன்னுடைய பிரதான நிலையில் இருந்துண்டு, முக்கிய நிலையில் இருந்துண்டு, சைத்தன்ய சொரூபம் பிரதானம் என்ன சைத்தன்யம், அந்த நிலையில நிமித்த காரணம். சோ உபாதி பிரதானத்தையா தன்னுடைய உபாதி வரையறையானது முக்கியத்துவம் கொடுத்து, தனக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அந்த சைத்தன்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது நிமித்தம். அந்த உபாதிக்கு வரையறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கும்போது உபாதானம் ச பவதி, உபாதானமாகவும் இருக்கு. தன்னை நினைச்சு நிக்கி வச்சு பார்க்கும்போது அது நிமித்த காரணமா இருக்கு. தன்னுடைய மாற்றத்தன்னோட வச்சு பார்க்கும்போது அந்த உபாதி மாற்றம்னா அந்த உபாதியோட சம்பந்தப்பட்ட நிலையை வச்சு பார்க்கும்போது அது உபாதானமா இருக்கு. உபாதியோட வரையறையோட சம்பந்தப்படும் போது உபாதானம், தன்னுடைய நிலையில பிரதானம் வந்து சொப்பிரதானம் வந்து நிமித்தம் அப்படின்னு ரெண்டு நிலை. எப்படி தன்னிலிருந்தே தானே தன்னோட சம்பந்தப்பட்டதுல இருந்து என்ன பண்றது, நிமித்த காரணமாவும் இருக்கு உபாதான காரணமாவும் இருக்கு ஒரு ஒரு நிலையிலிருந்தும். எப்படின்னா அதுக்கு உதாரணம் கொடுக்கற, யசா லூதாத் அந்துகாரியம் பிரதி ஸ்வப்பிரதானதையா நிமித்தம் ஸ்வசரீர பிரதானதையா உபாதானம் ச பவதி. லூதா, எப்படி இந்த லூதாவானது, லூதான எட்டுக்கால் பூச்சி, அப்படி இந்த எட்டுக்கால் பூச்சியானது தந்து காரியம் பிரதி, தந்து அது நூல் பின்றது, அந்த நூல் அப்படிங்கிறது காரியம், அதுல இருந்து வெளியில வருது அப்படிங்கறதுனால அது காரியம். அந்த காரியத்தோட சம்பந்தப்படும் போது அந்த லூதாவானது சொப்பிரதானத்தையா நிமித்தம், தன்னிலிருந்து உண்டானது அப்படிங்கறதுனால தான் தான் அதுக்கு காரணமா இருக்கு, நிமித்த காரணமா இருக்கு. அதே ஸ்வசரீர பிரதானத்தையா அந்த சரீரத்துக்கு காரணமா, சரீரத்தோட சம்பந்தப்படும் போது அந்த உபாதியோட சம்பந்தப்படும் போது அது நிமித்த காரணம், அது உபாதான காரணமா இருக்கு. சரீரத்தோட அந்த எட்டு கால் பூச்சியோட சரீரத்தோட சம்பந்தப்படும் போது அது நிமித்த உபாதான காரணமா இருக்கு. தன்னிலிருந்து தன் நிலையில இருந்து பார்க்கும்போது, ஏன்னா அந்த அந்த அந்த சிருஷ்டிய பண்றது யாரு, லூத்தாதான், அந்த தந்தோ பின்றது யாரு, லூத்தாதான், அந்த எட்டுக்கால் பூச்சி தான். அந்த எட்டுக்கால் பூச்சி சரீரத்தோட சம்பந்தப்படும் போது, ஏன்னா அந்த சரீரத்துக்குள்ள அந்த எட்டுக்கால் பூச்சிக்கு அந்த அந்த அந்த வலை பின்னக்கூடிய அந்த மெழுகோ இல்ல அந்த அந்த அந்த பொருள் இருக்கு, அந்த பொருளை அது தன்னோட சரீரத்துல ஒரு பாகத்திலிருந்து ரிலீஸ் பண்ணி அது பின்றது. அப்போ அந்த சரீரத்துக்குள்ளதான் அந்த வலைக்கான பொருள் இருக்கு, அதனால அந்த சரீரமானது உபாதான காரணமா இருக்கு. பின்றது யாரு, தானே அப்படிங்கறதுனால நிமித்த காரணம். ரெண்டு வேற நிலையிலிருந்து ரெண்டு வேற காரணம். இது இதுக்கு இருந்து முண்டக்க உபநிஷத்துல கீதையிலையும் இதே சொல்றாரு, முண்டக்க உபநிஷத்துல வரும், யசா ஊர்ணநாபிஸ்ரஜதே கிருண்ணதேச அப்படின்ட்டு. எப்படி ஊர்ணநாபி, ஊர்ணாபின்னா அது எட்டைக்கால் பூச்சி தான், லூத்தாலாம். சிருஜதே கிருண்ணதேச, சிருஜதே சிருஷ்டிக்கிறது, என்ன பண்றது ஊர்ணநாபி அந்த அந்த எட்டுக்கால் பூச்சியானது தன்னிலிருந்து சிருஷ்டிய பண்றது. அந்த சிருஷ்டி பண்ணின அந்த அந்த அந்த பண்ணின அந்த பின்னின அந்த வலை என்ன பண்றது கடைசியில, அதுவே கிருணத்தை அதுவே சாப்பிட்டுறது, அதுவே தன்னுக்குள்ள எடுத்துன்றது. அந்த மாதிரி இந்த பிரம்மம் தன்னிலிருந்து வெளிப்படுத்துறது, தன்னிலேயே அதை அடக்கின்றது. அதே மாதிரி ரெண்டு மூணு உதாரணம், இது சத்காரிவாதம்னு சொல்றது, காரணம் என்னது சத்து, அந்த பிரம்மத்திலிருந்து தான் உண்டாச்சு சத் பிரம்மம், அதனால காரியமும் சத்து அப்படிங்கறதுனால. ஆனா காரியம் சத்து அப்படின்னும் போது கூட அந்த சைத்தன்ய தன்மை எல்லாத்திலையும் இல்ல, உன்னுடைய பிரம்மமானது சைத்தன்யம், ஆனா பார்க்கக்கூடிய பொருள் ஜடமா இருக்கு. சைத்தன்யமான ஒன்னிலிருந்து ஜடத்தன்மை கூடிய வஸ்துவானது வர்றது அப்படிங்கிறது நியாயம் இல்ல. அப்படிங்கும் போது அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், அப்படி ஒண்ணும் முறையில்ல, அதே அதே அது யதா ஊர்ணாபி ஸ்திருஜதே கிருண்ணதேஜ அப்படிங்கும் போது பிருத்திவ்யா மோசதய அப்படிங்குவோம். அதே மாதிரி மனுஷர்லிருந்து லோமகேஷானி அப்படிங்குவோம், பிருத்திவி ஜடம், அதிலிருந்து சைத்தன்யமான ஒரு பொருள் வருது. மனுஷன் சேத்தனன், அவனிலிருந்து ஜடமான முடி வருது. இப்படி நிலைகள் பார்க்கப்படுறது. அதனால அந்த மாதிரி இங்கேயும் என்ன அப்படின்னு, இந்த சைத்தன்யமான பரமாத்மா பரம்பொருள் இருந்து ஜடமான ஒரு வஸ்து வருங்கிறதுல ஒரு பெரிய விஷயம் ஆச்சரியமும் இல்ல. லோகத்துல ஜடத்திலிருந்து சைத்தன்யம் வர்றது, சைத்தன்யத்திலிருந்து ஜடம் வர்றது அப்படிங்கறத நம்ம பல இடத்துல பார்த்திருக்கோம். சாணி, சாணி என்னது? ஜட வஸ்து. அந்த சாணியிலிருந்து தேல் வருது, ஜடத்திலிருந்து சைத்தன்யம். தேல் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா வேற பூச்சி ஏதோ வருது, புழு உண்டாருது, பழுது உண்டாருது. அப்படி இந்த மாதிரி ஒரு ஜடத்திலிருந்து சைத்தன்யம் உண்டாருது, சைத்தன்யத்திலிருந்து மனுஷன் முடி முதலிய இடத்துல இருந்து மனுஷன்ல இருந்து முடி முதலிய ஜடப்பொருள் உண்டாருது. இந்த சிருஷ்டியானது பார்க்கப்படுறது அந்த மாதிரி. உபாதானம் சபவதி. அப்போ நிமித்த காரணம் உபாதான காரணத்தையும் இங்க சொல்லிட்டு இருக்காரு. இந்த நிமித்த காரணமும் உபாதான காரணமும் எப்படி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னா சிருஷ்டி ஆரம்பிக்கிறாரு அடுத்த வாக்கியத்துல. இந்த சிருஷ்டியானது எங்க இருந்து எப்படி உண்டாச்சு அப்படிங்கிறாரு பாப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
2: ஓம் நமசிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: ரெண்டாம் சூத்திரத்தை சோற்றுவாய் செய்யறதுக்கு முன்னாடி ரெண்டாம் சூத்திரத்தை தெரியறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிரிவினையை தெரிஞ்சுக்கணும். அது என்னவென்றால், இந்த ரெண்டாம் சூத்திரம் எதை உணர்த்துது என்றால், புனர் உற்பவம் வருமாறு உணர்த்துதல் முதற்சியினர். இறைவனுடைய படைப்பு என்று நாம் சொல்கிறோமே, அந்த படைப்பு என்பது ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து இந்த உயிர்களுக்கு முதன் முதல்ல ஒரு சூக்ம சரீரம் ஒன்ன கொடுக்கிறார். அந்த முதல் என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னு யாராலும் சொல்ல முடியாது. உடனே அந்த முத முதல்ல சொல்றீங்களே சார், அது ஏசியில பிசியில எத்தனாவது வருஷத்துல வரும்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அது நம்முடைய அறிவினாலே பார்க்க முடியாத ஒன்று. அதை அப்படி வச்சுக்கணும். நான் சொன்னேன் சில விஷயங்களை வந்து அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். The earth is rotating on its own axis. அப்படின்னு சொல்றான். இப்போ has any scientist seen the axis of the world? சொல்ல முடியுமா? Earth is rotating on its axis. அப்படிதான் சொல்ல முடியும். எந்த சயின்டிஸ்டா ஆக்சிஸ் பார்த்திருக்காங்களா?
4: மெஷர்மெண்ட்ஸ்
3: ஒண்ணு பார்க்க முடியாது. பிரின்சிபிள் தான், அது இருக்கணும். There must be an axis for this world. தியரினா அது வந்து ஒரு சயின்டிபிக் மறுக்க முடியாத ஒரு தியரி. தேர் மஸ்ட் பி அன் ஆக்சிஸ். ஆனா யூ கான்ட் சீ தி ஆக்சிஸ். வேடிக்கை ஒன்னு சொல்லுவாங்க, இந்த பிளைட்ல போகும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தானா, அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன வந்து, யூ ஆர் நவ் பிளையிங் ஓவர் தி ஈக்குவேட்டர் அப்படின்னு அப்படின்னு அவன் எட்டி பார்த்தான் ஜாடிக்கார். ஐ கான்ட் சீ எனி ஈக்குவேட்டர். அவன் ஈக்குவேட்டர் தான் ஒரு லைன் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டான். உடனே அந்த ஏர் ஹோஸ்டஸ் புரிஞ்சுட்டாளா, இவங்க சரியான என்ன பண்ணா, தாடி இருக்குல்ல, தாடியில ஒரு மயிர் எடுத்து கண்ணாடி மேல அப்படி காமிச்சு பாத்தேன். நவ் ஐ சீ ஈக்குவேட்டர். அப்ப ஈக்குவேட்டர், மகர ரேகை, கடக ரேகை எல்லாம் சொல்றீங்க. ஆர் தேர் எனி ரேகாஸ் இன் ஆன் எர்த்? கேன் யூ சீ தி ஈக்குவேட்டர்?
4: நார்த் போல் ஆர் சவுத் போல்.
3: என்னன்னா சயின்ஸ்லயும் எத்தனையோ கற்பனையில தான் போயிட்டு இருக்கோம். சயின்ஸ்ல போய் கேட்டா ஐ வோன்ட் அக்செப்ட் யுவர் சயின்டிபிக் தியரி, ஐ ஹாவ் டு சீ தி ஈக்குவேட்டர் வித் மை ஓன் ஐஸ் அப்படின்னு சொன்னா நீ சொல்லிட்டே உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். அடுத்த ஜியோகிராபிக்ல போக முடியாது இல்லையா? அப்படிதானே சயின்டிபிக் தியரினு ஒரு இடத்துல அவ்வளவுதான். தேர் மஸ்ட் பி அன் ஆக்சிஸ் அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆக்சிஸ பார்த்தவன் இந்த சயின்டிஸ்ட் ஆக்சிஸ பார்க்கல. அதே போலதான் இந்த முதல் உற்பவம் என்பதும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். அது நம்ம காலக்கணக்கில் என்னன்னே சொல்ல முடியாத ஒன்னா அந்த பிரின்சிபல் இருந்து ஆகணும். சில விஷயம் அதான் ஆக்சியம். அது அனைக்கு சொன்னேன், தீஸ் இன் சயின்ஸ்ல என்ன சொல்லலாம், தீஸ் ஆர் கால் ஆக்சியம்ஸ். எ தியரி யூ ஹேவ் டு அக்செப்ட் அண்ட் ப்ரொசீட்.
4: எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் அது நடந்திருக்கு.
3: ஆமா, அப்படி இல்ல, அப்படி இல்ல. சித்தாந்தம் என்ன சொல்றதுன்னா, அந்த சூக்கும உடம்பையே கொடுக்காமையே இன்னும் ஆன்மாக்கள் இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்கு. அதாவது அதுக்கு என்ன பேர் கொடுத்தாங்கன்னு கேட்டா அதை குடிச்சுக்கிடுங்க. அந்த உயிர்கள் அது மாதிரி வித்தவுட் கிவிங் வித்தவுட் பீயிங் எண்டோடு எண்டோடு வித் அட் சூக்கும சரீரா அந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதுக்குதான் என்ன சொல்றாங்க அனாதி கேவலம். தட் ஸ்டேட் இஸ் கால்ட் அஸ் அனாதி கேவலம். அதாவது the stage of the souls, the stage of the souls without being endowed, without being endowed endowed endowed endowed with sukma sarira, அதுக்கு பேரு சித்தாந்தத்தில் அனாதி கேவலம். சூஷ்ம அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை தான் தமிழ்ல வரும்போது சூக்குமன் வரும். ஸ்தூலங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை தமிழ்ல தூலன்னு வரும். சான்ஸ்கிரிட்ல ஸ்தூலதான். இப்ப ஸ்கந்தன் அப்படின்னு சொல்றீங்க, ஸ்கந்தன் தமிழ்ல ஸ்கந்தன் வருமா, கந்தன் வரும். அதே மாதிரிதான். அதுபோல இப்ப அந்த அச்சரேக தீர்க்கரேக இந்த ஹரிசான்டல் லைன்ஸ் இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் ஆர் கால்ட் தீர்க்கரேகை, the horizontal lines are called அச்சரேகை. இந்த அச்சரேகை தீர்க்கரேகை எல்லாம் எங்கே இருக்குதா பூமியில? அதனால ஐ காண்ட் அக்செப்ட் ஜியோகிராபி அப்படின்னு சொல்ல முடியுமா? ஐ காண்ட் அக்செப்ட். விஞ்ஞானத்திலேயே ஒரு செக் இருக்கு, ஒரு இடத்துக்கு மேல சொல்ல முடியாது விஞ்ஞானம். அதே போல அன்னைக்கு ஒன்று பாருங்க, மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன சொன்னா, வாட் இஸ் எ பாயிண்ட், பாயிண்ட் ஒரு புள்ளி வைக்கிறீங்க பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்கு மேத்தமெட்டிக்ஸ் என்ன விளக்கம் சொல்லுது, எ பாயிண்ட் ஈஸ் அ சர்க்கிள் விச் ஹஸ் நோ சர்க்கம்ஃபரன்ஸ். இப்படி ஒரு புள்ளிய எவனும் வைக்க முடியாது, எந்த கொம்முனும் ஒரு புள்ளிய வைக்க முடியாது. புள்ளி வச்சாலே நாட் நாட் நாட் வந்துடும். அப்படி ஒரு புள்ளி எந்த சயின்டிஸ்டா வைக்க முடியுமா? ஒரு புள்ளியை வச்சு இட் ஹஸ் நோ சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? ஆனாலும் அதுதான் டெபினிஷன். நீ உன்னால வைக்க முடியலங்கிறதுக்காக வி காண்ட் ரிமூவ் தி டெபினிஷன். அதுதான் சில விஷயங்கள் எங்க போனாலும் ஒரு அளவுக்கு மேல அதுக்கு மேல போக முடியாது. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனுக்கு என்ன டெபினிஷன் கொடுத்தா தெரியுமா, எ ஸ்ட்ரெயிட் லைன் ஹஸ் காட் சர்டன் லெக் பட் நோ பிரெத். அப்படி ஒரு லைனை யாரும் வைக்க எழுத முடியாது. எ ஸ்ட்ரெயிட் லைன் ஹஸ் காட் சர்டன் லெக் பட் நோ பிரெத். இதுதான் டெபினிஷன் மேத்தமெட்டிக்ஸ்ல. இமேஜினரிக்கு மேல அதுதான், அதுக்கு என்ன பேர் சொல்லிட்டாங்க, அதுக்குள்ள சயின்டிபிக் ஆக்சியோமேட்டிக், இட் இஸ் கால்ட் ஆக்சியோமேட்டிக், இட் இஸ் நாட் இமேஜினரி. ஆக்சியோமேட்டிக் இமேஜினரினா பொய்யாவும் இருக்கலாம் இல்லையா, இமேஜினரினா பொய்யாவும் இருக்கலாம். ஆனா ஆக்சியோமேட்டிக் கேனாட் பி ஃபால்ஸ், யூ கேனாட் எக்ஸ்பீரியன்ஸ் பட் இட் இஸ் அ ஃபேக்ட். அதுதான் தனியா வார்த்தை வச்சுனா ஆக்சியோமேட்டிக். அதே போலதான் அந்த முதல் அந்த சூக்கும சரீரத்தை கொடுக்கும் பொழுது அதுக்கு என்ன பேர் வச்சாங்க, முதல் உற்பவம். நம்ம நம்ம வச்ச பேர் என்ன, முதல் உற்பவம். அப்பொழுது அப்ப கொடுக்கக்கூடிய அந்த சூக்கும சரீரம் இருக்க அது வந்து எல்லா உயிர்களுக்கும் ஒன்னு போலதான் கொடுக்கற, எல்லா உயிர்களுக்கும். அதான் திருவள்ளுவர் சொன்னார், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும். சில விஷயங்களை திருக்குறள் சொல்லும் போது என்ன சொல்லுவாருன்னா, மனிதனுக்கு மட்டும் அப்ளைனா மானுடருக்கும் திருக்குறள், when the theory is applicable to all souls எல்லா உயிர்க்கும். திருக்குறள் எப்படி செக் வைக்கிறார், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையா. அந்த வினைகளை கணக்கிலே எடுத்துக்கொள்ளாமல் கொடுக்கப்படுகிறது அந்த சூக்கும சரீரம். அடுத்தால அந்த சூக்கும சரீரம் எப்படிப்பட்டதுன்னா, எல்லா பிறவிகளிலும் தொடர்ந்து வருவா போல கொடுக்கிறார். அது எப்படி அந்த காம்போசிஷன் என்னங்கிறத முதல்ல பின்னாடி நம்ம பார்ப்போம்.
5: சூக்கும சரீரம் கொடுக்கிற பொழுது வினை செய்திருக்க முடியாது தான்,
3: வினை இருக்குது, வினை கண்டிப்பா இருக்கேன்னா அந்த சூக்கும வினைன்னு ஒண்ணு இருக்க, ஏன்னா வினை அனாதின்னு தான் நம்ம சொல்றோம். அதாவது வினை வந்து இந்த வினை நீங்க உங்களுக்கு உடம்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்குது, அது மூல வினை. உடம்பு கொடுத்த பிறகு செய்யறது தூலவினை, அவ்வளவுதான். ஏன்னா உடம்பு கொடுத்த பிறகுதான் வினை வருதுன்னு சொன்னீங்கன்னா வினை அனாதின்னு சொல்லக்கூடாதுல்ல. ஆறு பொருள் என்னும் பொழுது வினையும் சேர்த்துல என்றீங்க, வினை என்ன கூடாது இல்ல, வினையும் அனாதின்னு சொல்ல வேண்டியிருக்க. அதாவது இந்த செய்வதற்கு முன்பாகவே ஒரு வினை அந்த அந்த ஸ்டேஜில் இருக்குது. அது இன்னொன்று சொல்லணும், எப்ப விஞ்ஞானம் சொன்னா தான் புரியும். இப்ப பாருங்க, ஒரு டேம் இருக்குது, டேம்ல வந்து ஒரு ஓட்டை விழுது, ஓட்டை விழுந்தா அது என்ன டேமையே உடைச்சிடலாம், இந்த டிஸ்ட்ரக்டிவ் எனர்ஜி இருக்குது. இப்ப ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த தண்ணீர் இருக்கு, இந்த தண்ணீருக்கு இந்த அணைய உடைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு, அதுக்கு ஆனா உடைக்காம இருக்கு. ஒரு சின்ன ஓட்டை விழுந்தோம்னா உடைக்குது, அந்த ஓட்டை பெருசாகி பெருசாகி டேமே உடைஞ்சு போச்சு, உடைஞ்சிடும். இப்ப ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த தண்ணீருக்கு உடைக்கின்ற ஆற்றல் இருக்கு இல்லையா, அது டேம் கட்டின பிறகு வந்தா கட்டுறதுக்கு முன்னாடி வந்துச்சா? கேட்ட அந்த வாட்டருக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, டிஸ்ட்ரக்டிவ் எனர்ஜி, அது அணை கட்டுறதுக்கு முன்னாடி
5: இல்லையா?
3: அது அந்த பொருள் நீங்காம இருக்க, எனர்ஜி இஸ் வித் மேட்டர், கரெக்ட், எனர்ஜி இஸ் எக்ஸிஸ்டிங், இட் இஸ் இன் எனர்ட் ஸ்டேஜ், கரெக்ட். அப்ப கைனெட்டிக்கா மாறுது, அவ்வளவுதான். அப்படிதான் விஞ்ஞானம் சொல்றது, அதுதான் இதேதான். எவ்வளவு சிந்தனை பண்ணிக்கிறாங்க பாருங்க பெரியவங்க, அதான் சொன்னாங்க, இந்த வினை வந்து இனட்டா இருக்குது, இந்த உடம்பு கொடுத்தவன கைனெட்டிக்கா வருது, அவ்வளவுதான். எவ்வளவு சயின்டிபிக்கா இருப்பாங்க,
5: வினை அதை ஏதோ செய்துதான் அதை பெற்றிருக்க வேண்டும்.
3: அதான் செய்து, அதான் செய்த டேம் கட்டின பிறகு மாதிரி இந்த உடம்பு சூழ உடம்பு கொடுக்கும் போது அது அது வந்து தன்னை வேலையை காட்டுது, அவ்வளவுதான். ஆனா இந்த தூள உடம்பு கொடுக்காததுக்கு முன்னாடியே ஒரு வினை, ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு டிஃபரெண்ட் வினை இருந்துகிட்டே தான் இருக்கு. உடம்பு கொடுத்த பிறகு வர்ற வினை தூள வினை, உடம்பு வருவதற்கு முன்னாடி மூல வினை, மூல கண்மம், அதுக்கு பேர் கண்மமும் மூலங்காட்டி காமிய மனமாய் நிற்கும். ஏன்னா அந்த வினை பின்னாடி வரதா இருந்தா சைவ சித்தாந்தம் சொல்லுகிற ஆறு பொருள் வினை வரக்கூடாது இல்ல, ஏகன் அநேகன் இருள் கண்மம் அப்படின்னு சேர்க்கிறீங்களே, ஏன் என்றீங்க? அப்போ அப்ப அஞ்சு தானே என்னன்னா வினை விட்டுறணுமே, எங்க உழைக்கும் ஒரு ஆர்குமெண்ட் கொண்டு வந்தோம்னா எங்க உழைக்குன்னு பாக்கணும். ஆணவம்ங்கிறது ஒரு பொருள், இதுவும் ஒரு பொருள், ரெண்டு இருக்குது. அதை வந்து அதனாலதான் அந்த திருவுட்பயன் 52 தெளிவா சொல்ற, அது கூட சிவஞான போது சொல்ற, மல கண்மம் அன்று உழவாம், தன்னுடைய வேலையை காட்டாம இருக்கும், இருக்கு. அந்த உடம்பு கொடுத்த, அதாவது அந்த அந்த அந்த உடம்பு கொடுத்த உடனே அந்த உயிர் என்ன பண்ணுது, தூளவினையே செய்ய முடியுது, அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி வந்து தூளவினையே அந்த உயிர் செய்ய முடியாது, அது ஒரு அது ஒரு பெரிய கான்செப்ட் அது. ஆனா இப்ப சயின்ஸ்ல நம்ம ஏத்துக்கணும் இல்லையா, சயின்ஸ்ல வரும்போது இனர்ட் எனர்ஜி இருக்குன்னு ஒத்துக்கார் இல்லையா சயின்ஸ்ல, அந்த ஸ்டேஜ் இட் இஸ் கால் இனர்ட், பட் யூ கான்ட் சே இட் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங், அதான் பாயிண்ட். இட் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங் சொல்ல முடியாது, எக்ஸிஸ்டிங் இன் அ டிஃபரெண்ட் ஃபார்ம். அதாவது ரெண்டாம் சூத்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புள்ளிவினையை தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த முதல் உற்பவம், அதுக்கு பேர் தான் பிரைமரி கிரியேஷன், தட் இஸ் கால் பிரைமரி கிரியேஷன், இங்கிலீஷ்ல சொன்னா பிரைமரி கிரியேஷன், சித்தாந்தத்தில் முதல் உற்பவம். அப்போ ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கீங்க, வினைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமலே கொடுப்பது முதல் உற்பவம், வினைகளை கணக்கிலே எடுத்துக்கொண்டு கொடுப்பது புனர் உற்பவம். இப்ப ரெண்டாம் சூத்திரம் என்ன சொல்றாருன்னா, ரெண்டாம் சூத்திரம் டஸ் நாட் ஸ்பீக் அபவுட் பிரைமரி கிரியேஷன், சூத்திரம் நம்பர் 2 ஸ்பீக்ஸ் அபவுட் தி செகண்டரி கிரியேஷன், நாட் த பிரைமரி கிரியேஷன்.
5: எடுத்துக் கொடுப்பது என்ன பேர், வினைகளை,
3: அதுதான் முதல் உற்பவம்,
5: கணக்கில் எடுத்துக் கொடுப்பது புனர் உற்பவம்,
3: புனர் உற்பவம். ஆனா ரெண்டாம் சூத்திரம் எதை சொல்லுது, புனர் உற்பவத்தை தான் சொல்லுது, முதல் உற்பத்தி சொல்லல. கிரியேஷன் ஹஸ் காட் எ டிஃபரண்ட் மீனிங், அதாவது பை தி வேர்ட் கிரியேஷன் வி மீன் எ டிஃபரண்ட் திங், அவ்வளவுதான். அதாவது வி யூஸ் தி வேர்ட் கிரியேஷன் நாட் இன் தி சென்ஸ் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் இஸ்லாம் யூசிங். அதுதான் படைப்பு. நம்ம படைப்புன்னு சொல்லணும் இல்லையா, படைப்புங்கிறது அவங்க சொல்ற மாதிரி இல்லாத ஒண்ண படைக்கிறது இல்லை, அதான் உள்ள பாயிண்ட். அந்த வகையில நம்ம படைப்புக்கு நாம கொடுக்கிற டெபினிஷன் வேற, அதான் சிருஷ்டி. சம்ஸ்கிருதத்துல சிருஷ்டி, தமிழ்ல படைப்பு. இப்ப உதாரணமா வந்து இப்ப சாதாரணமா படையல் படைப்பு போடுவாங்க அந்த தெய்வங்களுக்கு எல்லாம் படையல் இல்ல. அப்ப படைப்பு போடுறதுனாலே பானையில இருக்குன்னு தானே அர்த்தம். பானையில இருந்தா தானே படைப்பு வரும். அதே போலதான் படைப்பு ஏற்கனவே இருக்கு. அதத்தான் மாணிக்கவாசகர் என்ன சொன்னாருன்னா, அந்த வினைகளை கணக்கிலே எடுத்துக்கொள்ளாமல் கொடுக்கப்படுகின்றத சொல்லும் போதுதான் விச்சதின்றியே விளைவு செய்வாய். திருமாசத்துக்கு அதான் அர்த்தம். திருச்சதகத்துல விண்ணும் மண்ணக முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய் சொல்லாதே. அந்த விச்சதின்றியே விளைவு செய்வாய் என்பது முதல் உற்பவம்.
6: விச்சை
3: வைச்சு வாங்குவாய் என்பது புனர் உற்பவம். திருவாசத்துல எவ்வளவு நுட்பமான பொருள்
5: இருக்காருச்சதகம்
3: 96 பாட்டு நினைக்கிறேன். கடைசி கடைசி தான் 96-99 ரெண்டுல ஒண்ணா இருக்கும் திருச்சதகம். விச்சதின்றியே விளைவு செய்வார், அதாவது வினைகளை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமலே படைக்கிறார். அதாவது எந்த விதமான பாடியும் இல்லாத உயிருக்கு மாயை காரியப்படுத்தி தனி கரண புவனங்களை கொடுப்பதான் நம்ம படைத்திருக்கிறோம் நமக்கு. ஆனா இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி தே ப்ரப்போஸ் சமதத்தி பை த வேர்ல்ட் கிரியேஷன். அதனாலதான் எல்லா வார்த்தையும் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. ஆனா அதனுடைய டெர்மினாலஜி வந்து நம்ம நமக்கு டிஃபரெண்ட். அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுக்குதான் நம்ம அதுக்குதான் நூல்களை படிக்கணும், ஒரு குருகிட்ட பாடம் கேட்கணும். அதுக்குதான் நம்ம அது கேட்கறானே என்ன பண்ணுவோம், நம்மளா மிஸ்கேரிட் பை த நோஷன்ஸ். நம்ம ஒரு நோஷன் படியே போயிட்டே இருக்கோம். திருச்சதகம் 96 விச்சதின்றியே விளைவு செய்குவாய், விண்ணும் மண்ணக முழுதும் யாவையும் வைச்சு வாங்குவாய். அதுதான் புனர் உற்பவம். வைச்சு வாங்குவது, வைத்து வாங்குவாய் என்பது வைச்சு வாங்குவாய். விச்சுங்கிறது விதைங்கிற பொருள். அந்த விதை இல்லாமையே என்பதற்கு அங்க மீனிங் என்னன்னு கேட்டா வினை இல்லாமலேயே, அதாவது வினைகளை கணக்கிலே எடுத்துக் கொள்ளாமலே. இப்ப அந்த புரியட்ட காயத்தை ஐடென்டிஃபை பண்றதுதான் யோகம். அதனாலதான் புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி. அவையார் ஏன் அப்படி சொல்ற, அந்த புரியட்ட காயம் உன் உடம்புல இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியாது உங்களால. அது விநாயகரோட அருள் இருந்தாதான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்குதான் விநாயகர் அப்படி சொல்ற, புரியட்ட காயம் புலப்பட எனக்கு புலப்பட தெரியெட்டு நிலையும் தரிசனப்படுத்தி. தெரியெட்டு நிலையம் அட்டாங்க யோகம், எட்டு நிலைங்கிறது அட்டாங்க யோகம். அதுதான் தெரியெட்டு நிலையும் தரிசனப்படுத்தி. என்ன நுட்பமான அந்த விநாயகராகவல் இருக்கே, அற்புதமான ஒரு ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டிய செய்திகள். அந்த விநாயகர் தான் மூலாதாரத்தில் இருக்கிறார். அந்த மூலாதாரத்தில் விநாயகர் வந்து நமக்கு விநாயகருடைய அருள் இருந்தால் ஒழிய அந்த புரியட்ட காயத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஜஸ்ட் லைக் அனாட்டமி, அனாட்டமியில் ஐடென்டிஃபை பண்ணுமே, அனாட்டமியில் அதான் மெயின். ஆனா புரியட்ட காயத்தை ஐடென்டிஃபை பண்றதுதான் அந்த யோகம் வரும்போது தான் புரியட்ட காயத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த புரியட்ட காயத்துல தான் வந்து அந்த நிலைகள்லாம் இருக்கு, ஆதாரங்கள்லாம் இருக்கு. இந்த உடம்புல இல்ல. இப்ப சூத்திரத்துக்கு வரும். இப்ப என்னன்னு கேட்டா ஒரு, அதாவது இந்த பேஸ் அடிச்சுக்கிறீங்க, இவ்வளவு பேஸும் வைத்துக்கொண்டு இப்ப அந்த வினைகளை கணக்கிலே எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய புனர் உற்பவத்தை இந்த சூத்திரத்துல சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த ரூடிமெண்டரி பிரின்சிபிள்ஸ் எல்லாம் தெரியாம சிவஞான போகத்தை பத்தி படிச்சோம்னா என்ன புரியும். அதனாலதான் அது ஒரு குருமுகத்தினாலதான் படிக்கணும்னு சொல்றது காரணம் அதுதான். அதை தொட்டு காமிச்சு இது என்ன சொல்ற எங்க முதல்ல என்னன்னா, எந்த ஒரு சப்ஜெக்ட்ல போகும்போது இது டீல் பண்ற சப்ஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த சப்ஜெக்ட் தெரியாம போய் அர்த்தம் பண்ணிட்டு கூடாது. இப்ப இதுல பயில எது வேர் இஸ் அ ப்ரிடிகேட் நிற்கும், நிற்கும் என்றுதான் பயனில்லை. அது சொல்லிருந்தீங்க. அடுத்த கேள்விதான் சிக்கலான கேள்வி. என்னன்னு கேட்டா எழுவா எங்க இருக்கு? அந்த காலத்துல நம்ம பயனிலை படிச்ச உடனே எழுவா என்னங்கிறது எது அல்லது யான் ஒரு கேள்வியை கேட்டா அது சப்ஜெக்ட் இல்லையா? யாரை எதைன்னு கேட்டா அது பிரிவி கேட்டுட்டீங்களா? வாத்தியார் தான் அப்படிதான் சொல்லி தெரியுங்க. கிராமர் அதே கிராமர் அப்ளை பண்ணுங்க. தோன்றா எழுவா, அங்க என்ன எழுவா எங்க இருக்குன்னா இந்த சூத்திரத்துல இல்ல, ஒன்னாம் சூத்திரத்துல வரக்கூடிய அந்தம் ஆதி நிற்கும், அந்தமே ஆதி. எது இந்த உலகத்திற்கு அந்தத்தை செய்கிறதோ அதுதான் ஆதி என்று சொன்னார்கள் ஒன்னாம் சூத்திரத்துல. அந்த அந்தம் ஆதி நிற்கும், அதுதான் என்ன தோன்றா எழுவாய். என்ன சொன்னாங்க இந்த சூத்திரங்கள் அப்படி வரலாம், சென்டென்ஸ்ல அப்படி வரக்கூடாது. ஆனா செய்யுள்ள சூத்திரங்கள்ல இதுக்குள்ள எழுவா இன்னொரு சூத்திரத்தை வைக்கலாம். அதுக்கு சூத்திரத்தை அதனால சூத்திரம் தனியா பேர், சூத்திரம் பேர் வச்சு அதுக்காக தான் அதை நுட்பமா அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்ப அடுத்தால நிற்கும், அந்தம் ஆதி நிற்கும். இப்ப கொண்டு கூட்டி என்ன, அந்தம் ஆதி அவையேயாய் நிற்கும், தானேயாய் நிற்கும், அவையேதானேயாய் நிற்கும். அப்ப அதுக்கு என்ன சொன்னாங்க, ரட்டுர மொழிதல். இந்த ஆய் என்பது இருக்கு இல்லையா, இந்த ஆய் என்பத ரெண்டு தடவை சொல்லி விரிச்சு நான் சொல்லி உலகலாம் மலர் சிலம்படி பெரிய சொன்ன இல்லையா, உலகலாம் உணர்ந்து போவதற்கெரியவன் உலகலாம் மலர் சிலம்படி. அது போல அவையே ஆய் தானே ஆய் அவையேதானே ஆய் அந்த ஆதி அந்தத்தை செய்கின்ற ஆதி நிற்கும். இப்போ ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா ஒன்னாம் சூத்திரத்துல சொன்ன அவை இரண்டாம் சூத்திரத்துல சொன்ன அவை இந்த ரெண்டு வேற வேற பொருளை குறிக்குது. ஒன்னாம் சூத்திரத்துல அவை என்பது எதை சொன்னேன், இந்த உலகம், இந்த காஸ்மிக் என்டிட்டி, இது சுட்டப்படுகின்ற உலகம். இங்க அவை என்பது உயிர்களாகிய உலகம். அங்க சொன்னது அசேதன பிரபஞ்சம், இங்க சொன்னது சேதன பிரபஞ்சம். அதுக்கு தமிழ் இலக்கணம் என்ன சொன்னாங்க, அந்தமே ஆதி என்ற ஏகாரம் இருக்கு இல்லையா, அந்த ஏகாரம் பிரிநிலை ஏகாரம். அன்னைக்கு திருக்குறள் சொன்ன அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை, அந்த ஏகாரம் பிரிநிலை. அதே போலதான் அந்த ஏகாரம் பிரிநிலை. அது என்ன பண்ணுதுன்னா அதை விளக்குது. அது எதிலிருந்து பிரிக்குது, உயிர்களிலிருந்து பிரிப்பதற்காக. இந்த அவை என்பது எதை குறிக்கிறது என்று கேட்டால், அந்த முதல் சூத்திரத்துல ஏகாரத்தினால விளக்கப்பட்ட எது பிரிக்கப்படுகிறதோ அந்தமே ஆதி அப்படின்னு ஒரு பிரிக்கிறார். அந்த கேட்டகரியில வராதது இது, அதான் அவை. இங்க அவைங்கிறது உயிர்கள், அங்க அவைனா உயிர்கள் இல்ல. ஒன்னாம் சூத்திரத்துல அவைனா எதை குறிக்கிறது, பிரபஞ்ச தொகுதி. ஒரே வார்த்தையை அங்க அர்த்தம் வேற இங்க அர்த்தம் வேற. இங்க என்னன்னா இந்த இறைவன் அதாவது அந்த அந்தமே ஆதி அவையாய் நிற்கும், தானேயாய் நிற்கும், அவையேதானேயாய் நிற்கும். அப்புறம் இருவினையின், இந்த இன் என்பது என்னது, ஐந்தாம் வேற்றுமை உருவு. அந்த காலத்தில் இப்படிதான் தமிழ் சொல்லி கொடுப்பாங்க. இன் இன் இப்ப என்ன கேட்பாங்க மாணவன, இன் என்பது என்ன உருவு, ஐந்தாம் வேற்றுமை உருவு. ஐந்தாம் வேற்றுமை உருவு என்னென்ன பொருள்ல வரும் அப்படின்னு கேட்பான். ஒப்பு பொருள், உறட்சி பொருள், எல்லை பொருள், நீங்கள் பொருள். ஒப்பு பொருள், உறட்சி பொருள், எல்லை பொருள், நீங்கள் பொருள். இப்ப மதுரையின் நீங்கினான் அப்படின்னா மதுரையை விட்டு போனான், எல்லையை விட்டு போனான்னு அர்த்தம். அதே போலதான் திருக்குறள் தப்பா அர்த்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திருக்குறள் இதே ஒரு இலக்கணம் தெரியாம திருக்குறள் தப்பார்த்தம் பண்றான். அவிசொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செலுத்து உண்ணாமை என்று. அந்த வேள்விகளை செய்வதை விட ஒரு உயிரை கொல்லாமல் இருப்பது பல வேள்விகள் செல்வதை விட நம்ம சிறந்தது. அது ஆரிய பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவான்னா, தினம் ஒரு கிலோ பிரியாணி சாப்பிட்டு சொல்லிட்டு இருப்பான். அதான் பெரிய வேடிக்கை. நீ உயிர் தெரித்து உண்ணாவே இல்ல, இது பேசணும். ஒரு ஆள் உண்ணாமைங்கிற ஒழுக்கத்தை நிக்கணும், இல்ல நிக்காமையே என்ன பண்ற, ஆரியத்தை ஆரியரை கண்டிக்கிறாராம். என்ன சொல்ற, வேள்விகளை கண்டிக்கல திருவள்ளுவர். அந்த வேள்விகளை போல இதுவும் பயனுடையது அப்படிதான் அந்த அர்த்தம். அவி சொறிந்து ஆயிரம் வேட்டலின், அந்த வேள்விகளை செய்வதை போல புலால் உண்ணாமையும் நன்றினா வேள்வி தப்புன்னு அர்த்தம் வரும். வராதுங்க,
4: வேள்வியில உயிரை போடுவாங்களே.
3: அது அதுக்கு வந்து அப்படி இல்லை, உயிரை போடுறது இல்லை, அது வந்து வேள்விகள் என்று அது ஒரு பெரிய விஷயம். இவங்க அப்படி நினைச்சுக்கிட்டாங்க, இவன் உயிரை போட்டுட்டே இருக்கான் பாருங்க, அதனால இதே புத்தி தான் வருது. இவன் உயிரை போட்டுட்டே இருக்கு, இவன் இப்படி போடுறாரு, இப்படி போடாதான் சொல்றாரு. ஏன்னா ஆரியர்கள் எல்லாம் அது உயிர்களை செய்தார்கள், வேள்வி போட்டார்கள். அப்படின்னா இவர் இவர் செய்த வேள்வி இப்படி, அது வந்து சில அது பெரிய கான்செப்ட். அது கந்தபுராணத்துல வருது. அது வேள்விகள் எப்படி செய்யணும்னா அதுக்குள்ள நான் அது போனா ஒரு மணி நேரம் ஆயிடும். அது ஞாபகம் அப்படி இல்லை, அப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க. எல்லாரும் ஆரிய பழக்கம்
4: அதிப்பொருட்கள்.
3: அப்ப திராவிட பழக்கம் என்னன்னு சொல்லு. அது ஆரிய பழக்கம் தான், திராவிட பழக்கம் என்னன்னு சொல்லணும் இல்லையா? இப்ப போக்குவரவு புரிய இப்ப எல்லாம் ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த போக்கு என்றால் இறப்பு, வரவு என்றால் பிறப்பு. அதே போல திருக்குறள் எப்படி சொன்னாரோ, உறங்குவது போலும் சாப்பாடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு சொன்னார் இல்லையா? அதே போல இவரும் போக்க முதல்ல சொல்லிதான் வரவு சொல்ற. அப்புறம் அப்படிதான் செத்து பிறப்பதற்கே துணிதாகி இறக்கின்றார் எல்லாம். அப்ப போக்கு வரவு புரிய புரிய என்பது என்ன? புரிய என்பது செய என்று வாய்பாட்டு வினையேற்றம். இங்க வருவோம் இருவினையின் என்பதற்கு மேலதான் சொல்ல வந்தேன். இருவினையின் என்பது ஏது பொருள்? ஒப்பு பொருள், உணர்ச்சி பொருள், எல்லை பொருள், ஏது பொருள். ஏதுன்னு என்ன அர்த்தம்? ரீசனிங். அப்ப நீங்க அர்த்தம் பண்ணும்போது என்ன பண்ணும்? இருவினையின் காரணமாக இந்த இன் என்ற ஐந்தாம் வேற்றை உருவி என்ன பொருளை கொடுக்குது? தமிழ் இலங்கை தான் பேர் ஏது பொருள் பேர். இதுக்கு அர்த்தம் எழுதும்போது என்ன பண்ணும்? இரு வினை காரணமாக, அதுதான் ஏது பொருள் பேர்.
5: உணர்ச்சி பொருள்,
3: உணர்ச்சிங்கிறது அதை விட சிறந்ததுங்கிறது. ஒப்புங்கிறது அதாவது பாசிட்டிவ், உணர்ச்சிங்கிறது அதை விட சொல்லி கம்பேர் இட் இஸ் பெட்டர் தேன் சொல்லிங்க, அது உணர்ச்சி. அப்புறம் ஏது, அப்புறம் நீங்கள். இத்தனை பொருளை வந்து இந்த இடத்துல என்ன பொருளை வந்திருக்கு என்றால் ஏது பொருட்கள் வந்த இன்னுருவு. புரிய புரிய என்பது இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, இந்த புரிதல் என்ற தொழில் இருக்கு இல்லையா, இந்த புரிதல் என்ற வினைக்குரிய எழுவாய் எது? அந்த சூத்திரத்திற்கு எழுவாய் அங்க போயிருங்க. அந்த மாதிரி இப்ப புரிதல் வினை இருக்கு இல்லையா, இந்த வினைக்கு எழுவாய் எது என்றால், இல்ல இந்த வினைக்கு எழுவாய் வந்து அவை. ஏன்னா இது அந்த மாதிரி புரிய கூடாது, நிற்கும். இப்ப இந்த வினை இறைவனுக்கு வருவதாக இருந்தா எப்படி இருக்கணும்? புரிந்து நிற்கும் சொல்லணும். புரிந்து நிற்கும்னா நிற்பது என்ற வினை இருக்கு, இந்த நிற்பது என்ற வினைக்கு எழுவாய் இருந்து இறைவன், அது அந்த மாதிரி. ஆனா புரிய என்ற வினை இருக்க இதுக்கு எழுவாயாரு? உயிர்கள். ஏன்னா போக்குவரவு இறைவனுக்கு கிடையாது, போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே. அப்ப போக்கு அப்ப என்ன கேட்டா, இப்ப ஏன் சார் இறைவனுக்கு சொன்னா என்ன? போக்குவரவுங்கிறது இறைவனுக்கு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா அங்க என்ன வருது? அது இப்படி சொல்லக்கூடாது. அது இலக்கணத்துல இறைவனுக்கு சொல்லுவா இருந்தா இது என்ன வினையச்சம்? செய என்ன வாய்பாட்டு வினையச்சம். இறைவனுக்கு சொல்லுவதா இருந்தா செய்து என்ன வாய்பாட்டு வினையச்சுதான் சொல்லணும். அப்ப புரிந்து நிற்கும்னு சொல்லணும். நான் உழைக்கணும் இல்லையா, பல்லுவோரும் ஏத்த பணிந்து அது மாதிரி. அப்ப உயிர்கள் போக்குவரவு புரிய, இருவினையின் காரணமாக உயிர்கள் போக்குவரவு புரிய, ஆணையின் நீக்கம். ஆணைங்கிற என்ன தெரியல, சக்தி. அதாவது சிவத்தை விட்டு எப்பொழுதும் பிரியாமல் நிற்கின்ற, சக்தியை விட்டு பிரியாமல் நிற்கின்ற சிவம். அதாவது சக்தி வந்து எப்பொழுதுமே சயின்ஸ் மாதிரிதான். சயின்ஸ்ல வந்து எனர்ஜி கேனாட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் தி மேட்டர். ஆணையின் அதாவது சிவன் தான் நிற்குது, சக்தியை விட்டு ஆணை என்பது சிற்சக்தி. அதாவது இறைவன் வந்து உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும், இதுதான் இதான் ஒரு பெரிய கான்செப்ட். அத்துவிதம் என்ற வார்த்தைக்கு சைவ சித்தாந்தம் என்ன பொருள் கொள்ளுதுன்னு கேட்டீங்கன்னா, இறைவனும் உயிர்களும் தனித்தனி பொருளாக இருந்த போதிலும் கூட அந்த உயிரை விட்டு எப்பொழுதும் உடனாகவும் வேறாகவும் ஒன்றாகவும் அவன் நிற்கின்ற நிலையைத்தான் உபனிஷத்துக்கள் அத்திவிதம் என்ற வார்த்தையினால சொன்னது. அதுக்கு உபனிஷத் பயன்படுத்திய வார்த்தை தான் அத்திவிதம் அப்படிங்கறத சைவத்தினுடைய கொள்கை. அத்திவிதம் என்றால் இரண்டு அல்லாததுன்னு அர்த்தம், த்விதம் என்றால் ரெண்டு, ந த்விதம் அத்திவிதம் வரும். சம்ஸ்கிருதத்தில் பிரிக்கும் பொழுது ஆ பிளஸ் த்விதம் சொல்லக்கூடாது, பிளஸ் த்விதம் நத்திவிதம் வராது, அத்திவிதம் தான் வரும். ஆக இரண்டு அல்லாமல் என்பது என்னன்னு கேட்டா, உயிர் வேறு இந்த இறைவன் வேறு என்று பிரித்து அறிய முடியாதபடி நிற்கிறான். அதுக்கு ஒரு உதாரணம் வேணும் இல்லையா, இந்த உடம்பு வேற உயிர் வேற. ஆனா உடம்பு வேற உயிர் வேறன்னு யாரையா பிரிக்க முடியுதா நம்மளால, இது உயிர் இது உடம்புன்னு பிரிக்க முடியுதா? அப்ப திருஷ்டாந்தம் என்ன சொன்னாங்க, இந்த உடம்பை விட்டு உடம்பு வேற பொருள் உயிர் வேற பொருள், ஆனால் உடம்பும் உயிரும் எப்படி ரெண்டு பொருள்கள் ஒரே பொருள் போல எப்படி நிற்கிறதோ அதே போலதான் உயிர் வேற இறைவன் வேற. அதே போல இந்த உயிர்கள் வந்து எப்படி உடம்பை சங்கற்பத்தினால இயக்குதோ அதே போலதான் இறைவன் உயிரையும் சங்கற்பத்தினால இயக்கிற.
6: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரச நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
7: கலங்குள் திருநெரிசைங்கிறார். கலம்னா கழுத்து, திருநெரிச பாறையிடம் கழுத்துன்னு தெரியும். கழுத்த இடமாக கொண்டு கலக்கக்கூடிய இசை அந்த திருநெரிசை. அது நவரோஜன நாகத்திலே பாடப்படுகிறது. நவரோஜுக்குரிய இடம் கண்டம் என்று இசைநூல்களால் கூறியுள்ளது. இது ஒரு பாட்டு பார்ப்போம். நகைச்சுவையோட பாடக்கூடியவர் நாவரசர் என்பதற்கு ஒரு எடுத்து. இது அசதி ஆடல் என்று இலக்கியத்திலே சொல்வார்கள். இந்தாசுதி என்று சொல்வார். அவையுடைய திருமணி இவர்கள் அப்படின்னா சாமி காட்சி அடிக்கிறார். மூன்று கண்ணனா சாமி காட்சி அடிக்கிறார். உடனே அவர் கணக்கு போட ஆரம்பிச்சார். நாவுகசி வலப்பாகம் சாமி கூறியது, இடப்பாகம் அம்பாள் கூறியது. பிரிச்சோம்னா வலப்பாகத்துல ஒன்றரை கண்ணு போகும், இடப்பாகத்துல ஒன்றரை கண்ணு வரும். அந்த வலப்பாகத்துல ஒன்றரை கண்ணுல ஒரு கண்ணு கண்ணப்பர் கொடுத்து அந்த சாமிக்கு மிஞ்சினது என்ன? ஒன்றையில ஒன்ன கழிச்சா ஆஹா நீ அரைக்கண்ணன் பெருமானேங்கிற அபச்சாரம் ஆயிடும். பாட்டா பாடினா சரியா போயிடும். பாட்டா சொன்னா
8: குண்டரை கண்ணல் குலமகள் பாவைக்கு கூறித்தராய் அன்று அரைக்கள்ளும் கொடுத்து உமையாளையும் பாகம் வைத்த ஒன்றரை கண்ணல் கண்டி
7: அருமையான பாடல எல்லாம் அவருடைய திருப்பதிகளிலே காணப்படுகின்றன. அதை பற்றி பேசினா அது பெரிய விரிவாக ஒரு உரையா மாறிவிடும். இந்த அளவில் நாங்க ஒன்று ரெண்டு பாட்டு ஒரு பாட்டுல இன்னொன்னு கூட சொல்லுவேன். அடியார் எல்லாம் வந்து வணங்குறாங்களே அவங்க எல்லாம் நீ என்ன செய்ய போற? சொல்ல கருதியது உண்டு உண்டு கேட்கில் தொண்டாய் அடைந்தார் அல்லல் படக்கண்டு பின் என் கொடுத்தி அறிவோல் விடுறார். நமக்காக நான் அவுக்கர் சாமி கிட்ட போய் சண்டை போடுற தொண்டு செய்வாங்க. அவங்களுடைய துன்பத்தில் நீத்த மாதிரி இல்லையே. அப்ப அதை நயம்பட சொல்றாருப்பா. ஊர் ஒற்றியூர் கடற்கரை பட்டம் தினந்தோறும் அலை வந்து கரையை முட்டிக்கிட்டே போ. முட்டு அலை எதை தெரியுது? சங்குகளையும் பவளங்களையும் முத்துக்களையும் கொடுக்கு. இந்த அலை கேட்டா கொடுத்தது, கடல் கேட்டா கொடுத்தது. கேட்காம முத்தையும் பவளத்தையும் சங்கையும் கொடுக்கிற கடற்கரை பட்டத்தில் இருக்கிற நீ கேட்டும் கொடுக்காம இருப்பது நியாயமா இருக்கிறது? அப்ப அதனுடைய உள்ளுரை பொருள் என்ன? அப்படி நீ அறியாதல வாட விட மாட்ட, நிச்சயமா அவரை கேட்பதற்கு முன்பு அவருடைய பேரத்தை நீ தீர்த்தி விடுவா என்பது உள்ளுரை. அருமையான பாடல்கள் எல்லாம். சொல்ல கருதியது ஒன்று உண்டு,
8: கேட்கில் கொண்டாடைந்தால் படக்கண்டு பிள்ளை கொடுத்தி அலைகுள் முன்னே மல்லல் திரைச்சங்கம் நிட்டிலம் கொண்டு ரொம்ப கரைக்கே ஒல்லை திரை குணந்தேற்று உற்றி ஊருடை உத்தமனே.
7: திருப்பாசூர் போற அந்துறையும் நாளங்கள் அறுபடவாம் சிவாலயங்கள் எங்கும் சென்று இடிதிரைஞ்சி ஏத்தும் அவர் இறையொருளால் கொங்குபுணல் திருவுச்சி ஊர் தொழிலை கொண்டு மையாள் பங்குடையாரம் வந்த திரு பாசூராம் பதியனை. பாசூர் அப்படி என்பது பாச்சி என்ற சொல்லில் இருந்து பிறந்தது. பாச்சி என்றால் மூங்கில். அந்த ஊரினுடைய தலைமரம் மூங்கில் என்பதனாலே ஊருக்கு பாசூர் என்பது. கரிகால் பகவனின் மரணம் பொறுத்து பெருமான் சித்தராய் வெளிப்போந்து அவனை காத்தருளினர் என்பது தலவரலாறு. திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடியவுடைய தலம் திருநாவுக்கர சுவாமிகள் ஒரு திருக்குறுமையும் திருத்தாண்டாமும் பாடியவர்கள் திருப்பாதூர் நகரேதி சிந்தையினில் வந்தோரும் விருப்பாரும் மேற்கொள்ள

தினமும் விடாம ஒரு முறையாவது வாழ்நாள செய்திடும். திருமதி என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு முறை பொருள் தெரியணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தேவாக்கு பொருள் தெரியணும் அவசியம் வேண்டாம், பொருள் ஒரு பொருள்னு தெரியணும். இந்த பாட்டினுடைய பொருள் சிவபெருமான் என்பது தெரியும். செங்கன் ஏற்றவரையே பொருளாக கொண்ட பொங்கிசை திருப்பதிக நன்முறை என்பது பெரிய புறம். அதைத்தான் சொன்னார் அடிகள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்றது நயம், பொருள் அறிந்துன்னு சொல்லல பாருங்க, ரொம்ப நுட்பமான இடம். பொருளை அறிதல் வேற, பொருளை உணர்தல் வேற. சக்கரை தித்திக்கும் என்பது அறிவு, சக்கரையை நாவில போட்டு சுவைப்பது உணர்வு. ஆகவே திருமலையுடைய பொருள் சிவபெருமான் என்ற உணர்வோடு படித்தார் அந்த ஞானாசிரியர்களே உங்களுக்கு உள்ளே இருந்து உச்சவியிலே உங்களுக்கு அந்த பொருளை விளக்குவார். நீங்க ஏனைய கருவி நூல் ஆசிரியர்களிடத்திலே அணுகினால் தவறான பொருளையும் கற்பிக்கக்கூடும். இது ஆசிரியர் யார் தெரியுமா? ஞான சம்பந்தன், நாவரசர், நம்பியாரூர், மணிவாசன். நல்ல உரையாசிரியர்கள் காணப்பெறவில்லை. இது ஒரு காலகட்டம். சிவக்குமணியா போன்ற பெரியோர் 33 ஆண்டுகள் அரும் பாடுபட்டு உழைத்து சீவரணத்துக்கு திருவரி செய்தார். எந்த இடத்திலும் சைவ சமயத்தினுடைய அடிப்படை நீங்கள் கலவாதபடிக்கு அவர்கள் பெருவரை செய்தார். அப்படிப்பட்ட ஞானாசிரியரை அண்டுவதுதான் அவருடைய பெரும் தவம். இந்த தவம் எல்லா இடத்திலையும் இல்லை, இது எல்லாம் நம்ம உணர்தல் வேண்டும். அப்ப நமக்கு நல்ல ஆசிரியர் கிடைக்கட்ட என்ன பண்ணணும், நல்ல நுட்பமான ஒரு விஷயம் சொல்லணும். ஞான சம்பந்த படிகத்தை ஓதுறோம் தானே, அப்ப ஞான சம்பந்தத்தை உங்களுக்கு தீட்சை நிகழ்வு. இதுக்கு பேர் வாசகா திக்கை என்பார். அவருடைய வாசகங்களை நீங்க ஓத தொடங்கும் போது நேரடியா அந்த அருள் புரியுது யாரு, சாட்சா திஞ்ஞான சம்பந்தம். அதை விட உங்களுக்கு மேல யாரு உங்க ஆச்சாரியர் வரப்போறாங்க, அந்த உணர்வோடு. அதே போல நாவரசு, அதே போல நம்பிகள், அதே போல மணிவாதகர். இந்த உணர்வோடு நாம திருமுறைகளை ஓத தொடங்கினா சொல்லிய பாட்டின் பொருளை அறிய மாட்டோம், உணர்வோ. அதே போல நம்பிகள், அதே போல மணிவாதகர். இந்த உணர்வோடு நாம திருமுறைகளை ஓத தொடங்கினா சொல்லிய பாட்டின் பொருளை அறிய மாட்டோம், உணர்வோ. அறிதல் வேறு, உணர்தல் வேறு. இப்ப வாழைப்பழத்தை அறிதல் என்ன, வாழைப்பழம் எப்படி இருக்கணும் தர கேக்குறேன். மஞ்சளா இருக்கும், மேல ஒரு மூடி போட்டுருக்கும், அந்த மூடி தோல் சொல்லுவாங்க, இந்த தோலை நீக்கிட்டு சாப்பிட்டா பழம் சுவைக்கும், இப்படி பல விதமா விளக்கம் சொல்லலாம். இது சொல்லுக்கு சொல்லப்படுகின்ற சொல்லாதான பொருள். இவ்வளவு கஷ்டப்படாம நிஜமே ஒரு வாழைப்பழத்தை வாங்கி இதான் வாழைப்பழம் காமிக்கிறது, எவ்வளவு இன்பம். முதல்ல சொல்லப்பட்டது சொல்லுக்கு சொல்ல அமைந்தது, இது சொல்லுக்கு பொருளாய் அமைந்தது. ஆகவே திருமுறைகளுடைய பொருள் சிவபெருமான் தான், அதை நான் உணர்வு வேணும். இதைதான் அதிக எடுத்து உடனே சிவபுராணத்தை இவற்றையும் பல குழம்பி கொண்டு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லணும்னு சொல்லிக்கிறார். ஆகவே பாட்டுடைய பொருளை அறிய தலைப்படணும்னு சொல்றாங்க. அறிய நம்மளால தலைப்படவே முடியாது. அருளாலே வார் என்றால் அத்தை அறியாது சொல்லி என் அறிவாலே பார்த்தேன், இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட என்னையும் கண்டிலேன் எண்ணெய் அடித்தோடு என்று தாய்மன் அவர்வாக்கு. ஆகவே அவன் அருகால் அவன் தாளை வணங்கணுமே தவிர இந்த கருவி நூல் கொண்டு பெருமானுடைய அருளினுடைய ஆழங்களை எல்லாம் அளக்க முற்படுதல் பெரும் குற்றமாகும். அதனாலதான் சின்ன சொன்னார், எழுக்களாலும் எடுக்க முடியாதும் சோதிக்க வேண்டாம் என்று. சிந்தை முந்தைய மூவையில் இந்த முதல்வனால் நினைத்து சிந்தை கலைஞர்களுக்கு திருப்புருந்தரையும் தாண்டகமும் சந்தனிலே நெறிதியும் முதலான தமிழ் பாடல் நேர்ச்சி நமக்கு கிடைக்கல. சிந்தையார் திருவுருள் பற்றி எழுதுவார் வாகை அமலத்தை பணியை அகந்து அயலுளவா பணியணித்து மைமலரும் கலத்தாரை வணங்கி வழிபடும் போட்டு மெய்மேலே ஒழுவாத வேளாளர் விழிக்குறும். வேளாளர் என்பார்கள் வல்லன்மையால் மிக்கிருக்கும் தாளாள வாக்குறில் தாந்தோன்றியமானமே என்பது திருஞான சம்பந்த தேவம். வேளாளருக்கு வேண்டப்படும் குணம் தலையாய குணம் விருந்தோம்பு பண்பு, உபகாரம் உபச்சாரம் பண்ணி உபகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வேளாளருடைய தலையாய குணம். இன்னொரு குணம் மெய்மை, அவருடைய வாய்மையிலிருந்து தவறவே கூடாது, சத்திய சுந்தரர்களா வாழணும். அப்படிப்பட்ட வேளாளர்கள் வாழ்ந்த ஊர் திருவாலவனம், செம்மையினார் பழைய ஊர் திருவாலவனம். திருவாலம் காதுரையும் செல்வதாம் என சிறப்பில் உருவாக தெரிந்திரு தாண்டக முதலா ஒங்கு தமிழ் பெருவாய்மை துடைமாறி பலபாடி பிறபதி மறுவார்வம் பெற வணங்கி வலதுசை மேல் வழி கொள்வார். திருவாலங்காட்டுக்கு திருநேசி பாடுகிறார், திருத்தாண்டகம் பாடுகிறார், அங்கிருந்து வலதுசை போறார். திருவாலங்காடு காரைக்கால மேலுடைய தளம், மூவர் பாடல் பெற்ற தளம், மிக அருமையான தொண்டை நாட்டு. நாம வேகமா போறோம் நாவரசரோட, நம்ம கைல யாத்திரைக்கு போகிறோம், முதல்ல காலத்தி போகிறோம். பல் பதியும் நெடுங்கிரியும் படர்வனமும் ரொம்ப எளிதில சேர்க்கிறார். நமக்கு ஒரு பிசை செலவு இல்லாம காட்டி போறோம். கையாத்திரைக்கு ரொம்ப கடினமான ஒரு யாத்திரை, அது நல்ல நெஞ்சு உரம் வேணும், உடம்புல பலம் வேணும், பொருள்ல வளம் வேணும், எல்லாம் இருந்ததான் கையாத்திரை மேற்கொள்ள முடியும். அத நம்ம சேக்கியாருடைய திருவடியை பற்றி கொண்டு நாவரத செல்ற வழியிலே எளிதா போகிறோம்.

0: பதியும் நெடுங்கிரியும் படர் வளரும் சென்றடைவார். இந்த வழி போறதுக்கு முன்னே தயார் பண்றவர் பாருங்க.
1: பல காடுகள் மலைகள் ஆறுகள் எல்லாம் கடந்து போயிட்டு இருக்காரு.
0: செல்கதி உன் அளிப்பாத திரு காரிகளை பணிந்து தொல் கலையின் பெருவேந்த தொண்டர்கற்றின் உம்பர் விழா மல்கு திரு காலத்தி மாமலை வந்து எழுதினார். பொன்முகலை திருநதியின் புனித நெடும் தீர்த்தத்தில் சொந்தம் ஆரம்பித்தது. முன் முழுகி காலத்தி மொய் வரையின் தாழ்வரையில் சென்னி ஊற பணிந்தெழுந்து செங்கல் விடை தனிப்பாக மண்ணுமலை விசையேடை பலங்கொண்டு வணங்குவார். திருமுகலி நதியில குளிக்கிறார் திருநாவுக்கரசு.
1: மிக மிக அருமையான ஒரு தீர்த்தம் ஆறு. அந்த தீர்த்தத்திலே நாம் நீராடினால் நம்முடைய வினைகள் எல்லாம் முன்பு செய்தவை பின்பு செய்தவை இனி செய்ய இருக்கின்றவை அத்தனையும் அழிந்துவிடும். இங்கிருந்தான் நக்கீர தேவநாயனம். அப்படிப்பட்ட அருமையான ஒரு ஆறு பொன்முகலி சுவர்ணமுகி என்று வடமொழியிலே சொல்லும். அதில் நீராடி அப்பபூத்தியை சேர்ந்தது. அப்பபூத்திகள் நீராடியது எங்கேயுமே பேசப்படல இங்கே சொல்லப்படுகிறது. இதுக்கப்புறம் நீராட போறார் கைலையில மானசாவியில.
0: உத்தரத்திசை மேல் விருப்போடு போதுவார். துங்க மால்வரை காண்டியாது தொடர்ந்த நாடு கடந்தது
2: செங்கன்மாவிடே அண்ணன்மேவு திருப்பருப்பெரும்.
1: அந்த பருப்பதற்கு ஞானியானதுனால ஒரு காட்சி, கண்ணுக்கு பல காட்சிகள் தென்படுகின்றன.
2: அங்க தேவர்கள், முனிவர்கள், வித்யாதரர்கள், கிண்ணர்கள், இப்படி பல தேவச்சாரியர் எல்லாம் பெருமானை வழிபடக்கூடிய காட்சியை பார்க்கின்றன.
1: மானவிஞ்சையர், வானநாடர்கள், வாணியக்கர்கள், சிந்தர்கள், காணகின்றனர், பன்னகாதிபர், காமசாரிகளே முதல் ஞானமோடிகள் நாலு நம்பரை வந்திறங்கி நலம்பெறும் தானமான திரு சிலம்பை வணங்கி வந்தமை சாற்றினார்.
2: திருநேரத்தை பாடுறார் மானவிஞ்சையர், பெருமைக்குரிய வித்யாதரன், வானநாதன் தேவர்கள், வான் இயக்கர்கள், வானிலே இயங்கக்கூடிய ஒரு கூட்டம், யட்சர் என்னும் வடசொலின் தெரிவுதான் இயக்கர், சித்தர்கள், கிண்ணர் பாடக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு ஜாதி, பன்னகாதிபர், பன்னகம்னா பாம்பு, நாகலோகத்தைச் சேர்ந்த ஒரு கூட்டத்தார், காமசாரிகள், காமம்னா விருப்பம், நடப்பதிலே விருப்பமுடையவர்கள், பயணம் செய்வதிலே விருப்பமுடைய ஒரு தேவஜாதியர், இவர்கள் எல்லாம் அந்த பருப்பதத்தை வணங்கி பெருமானை அவர்களை பெற்றுப் போகின்றனர். அம்மருந்து கடந்து போவர் ஆர்கொள் சூழ ஏற்படை செம்மல்வன் கையிலே பொறுப்பை இணைந்தெடுந்தோ சிந்தையால் எம்மருந்து போல் காதலிந்து இரண்டு பாலும் எந்தோ கைமருந்து அடையும் தெலுங்கு கடந்து கன்னடம் எழுதினார். இவருடைய உள்ளத்துல ஒரே சிந்தனை, பருப்பதம் தாண்டின உடனே காலத்திலே பருப்பதம் வந்தார். அழகி பருப்பதத்திலே 300-350 கிலோமீட்டர் தொலைவில் பருப்பதம், அது தாண்டின உடனே வேற சிந்தனை இல்லை, வேற தலங்கள்லாம் பார்க்கணும்னா அது இல்லை. துணிவு நாட்டுல ஒரு தலைமை இருக்கு, கோவர்ணம், அங்கெல்லாம் போல ஒரே எண்ணம், கையை பார்க்கணும், பக்கத்துல தான் அப்படி வீழ்ந்து நிக்கிறாங்களா அந்த பக்கம் வந்து அவருடைய பேட அப்படி திருநாவுக்கோட வேணும். கண்கள்ல தாரதாரியா நீர், மேனியெல்லாம் திருநீர், மார்பிலே உத்திராக்க தாழ்வல தாழ்வட மாலை, கண்கள்ல கருணை, என்ன குறை பார்த்து வேண்டா. சில பேர் அவரோட கூடவும் போக முப்படுகின்றார். இவர் எதை பத்தி கவலைப்படாம தேர்தல் தெரியாது. அம்மருங்கு கடந்து போவர் ஆர்கொள் ஆரண கூர்மை சூழ அயிர்ப்படை செம்மல் கையிலே பொறுப்பை நினைந்து எழுந்தோர் சிந்தையால் எமருந்துமோ காதல் என்று எந்த பக்கத்திலையும் விருப்பம் இல்லாம இரண்டு பாலும் இருந்துடும், இரண்டு பக்கத்தில் இருக்கிறவங்க வியப்படைய வண்ணம் கை மருந்து அடையும் தெலுங்கு கடந்து அவர்கள் பக்கத்தில் இருந்து பொருந்துகின்றார். அந்த அறியார் கூட்டத்தை சார்ந்தவர்கள் தெலுங்கு கடந்து முதல்ல ஆந்திரா சான்றார், கன்னடம், கன்னட நாட்டுக்கு போறார். கன்னடத்திலே வடபகுதி வடகண்ணன் கருணனும் கழிவாக இயங்கிய பின் கர்நாடகா கன்னடத்தை தாண்டிட்டார். கலந்த வனங்களும் இடையில நிறைய வன காடுகள் அதை தாண்டினார். திருநதி துறை யாவையும் கோதாவரி, கிருஷ்ணா, மகாநதி, இது பல நதிகள்லாம் கடந்தார். பயில் சேர் நெடுங்கிரி வட்டை, வட்டைனா வழி, கிரினா மலை, மலைவைகளை எல்லாம் கடந்து போறார். இவ்வளவு கடினமான யாத்திரை பாருங்க. பெருநலன் கிளர் நாடும் எண்ணில பிற்பட திரி பொறுப்பினால் வருடம் கதை போதும் சோழைய மாளவத்தினை வந்தார். இது மாளவ நாடு, இது வங்காள தேசம் என்று அறியப்படுவது. வங்காள நாட்டினுடைய ஒரு பகுதி, மகாராஷ்டிரத்தினுடைய ஒரு பகுதி, இரண்டும் கலந்தது. அங்கு முற்றி வருடம் கதிர் போருங்க அந்த மாலவத்தில் இருக்கிற சோழர்கள் எல்லாம் ரொம்ப செறிவா இருப்பதனால கதிர் கூட நேர போக முடியாம வளைஞ்சு போகும் என்று சொல்றாரு. போருங்கன்னா வளைகள். அங்கு முற்றி அகன்று போய் அருள் சுரங்கள் கடந்து சென்று எங்கு மிக்க அறங்கள் ஈடும் இராத பூமி இழந்து போய் மங்கு சுற்றிய வெப்பிலோடு வணங்கள் ஆறு கடந்தையால் பங்கைய பழத்து மத்திய பைதிரத்திலே எழுதினார். லாட பூமிங்கிற இடம் அதான் வங்கதேசம், மத்திய பைதிரம், மத்திய பிரதேசம், சென்ட்ரல் ப்ராவின்சஸ் என்று ஆங்கிலத்தில் மத்திய நாடு எத்தனை நாடு கடந்து போறாரு. இதெல்லாம் போனது அப்படியே அறிந்து நம்ம சேக்கிரார் சொல்றதை பார்க்கும்போது சேக்கிராருடைய பூகோள அறிவு எவ்வளவு பிரசித்தியா இருக்கு. இதெல்லாம் இந்த திருநாளுக்கு போக நமக்கு எப்படி தெரியும், எங்கேயும் அகச்சாண்டு கிடையாது, பாடல் அகச்சாண்டுலாம் கிடையாது. இதெல்லாம் சேக்கிரார் தமது நுண்மான் உடைபுலத்தினாலும் அருள் தெய்வ பலத்தாலும் அறிந்து நமக்கு சொல்லிட்டு போறார். அண்ண நாடு கடந்து கங்கைக்கு போறார். கங்கை அணைந்து சென்று வளங்கொடும் மின்னுவேடியர் வாரணாசி, வாரணை அசி என்னும் இரு நதிகள் அங்கு அந்தர்முகமாக அதாவது பிறர் ஒருவருக்கு தெரியாத வண்ணம் கங்கையோடு கலக்கின்றன. ஆகவே வாரணாசி என்பது இந்த ஊரின் வாரணை அசி என்னும் இரு நதிகள் பிறர் கண்ணுக்கு புலப்படாத வண்ணம் கங்கையோடு கூடுகின்ற இடம் காசி. இன்னொரு பொருள் வாரணாசி என்பதற்கு என்னவென்றால் ஒளி உடைய ஊர் என்பது, அந்த ஊர் ஒளி உடைய ஊர். அதுதான் காசியில செத்தா கூட்டியே என்ற பழமொழி எழுந்தது. அதை விருப்போடு பணிகின்றார். பின்னடைந்தவர் தம்மை அங்கன் ஒழிந்து அது கூட வர்றவங்களால அந்த யாத்திரை தொடர்ந்து மேற்கொள்ள முடியும். இவர் அளவு சமயத்தியவர்கள் யாரு இருக்காங்க, யாரும் இல்லாததுனால என்ன வர்றவங்க சொல்றாங்க. இப்ப நம்மளே அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் ரெண்டு ஊர் வருவோம், மூணாவது ஊர் என்னால முடியல, நீங்க போயிட்டு வாங்க, போயிட்டு வந்து பிரசாதம் மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லுவோம். அது மாதிரி இவர் கூட வர்றவங்க சில பேர் அங்கே நின்றுறாங்க, காசிலே தங்கிடுறாங்க. பின்னடைந்தவர் தம்மை அங்கன் ஒழிந்து கங்கை கடந்து போய் மன்னர் காதல் செய்ய நாவின் மன்னவர், அது காரணம் சொல்றாரு போறதுக்கு. இவருடைய காதல் நிலைபெற்ற காதல், ஆகவே மண்ணு காதல் என்று. நாகை மன்னர் பாட்டு பாடுறதுல ஒரு தலைவர் அரசர் வந்து கச்சூரம் குண்டினார். ஒரு கொடிய பாலை நிலத்திலிருந்து தலைப்பட தொடங்கினார். ரொம்ப கஷ்டமான யாத்திரை. நுட்பமா சொல்ல போறேன், சேக்கியாருடைய வாக்கு ரொம்ப ரொம்ப திட்டிக்க போது பாருங்க. அப்பபெருமா அனுபவிச்ச கஷ்டங்கள்லாம் ரொம்ப கொடியன. சேக்கியார் சொல்றப்பா வந்து ரொம்ப சிறப்புடையது. இவருடைய பெருமையை கண்டு வியக்காம இருக்க முடியல. அவர் பட்ட கஷ்டத்தை கண்டு சோகப்படாம இருக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட அருமையான பகுதி. இதை கேட்கிறவங்க, சிரத்தியா கேட்கிறவங்க கைர யாத்திரைய பார்த்து கடவார்களாக. அதற்கு தாண்டக சதுரரும் நமது தமிழ் சேக்கையார் பெருமானாரும் அருள்வார்களார். மாதவீது வளர்ந்த கானகமாக எங்கும் மணித்தரார். போகலா என்றையும் புரிகின்ற காதல் பொலிந்திட சாகமூல பலங்கள் தீப்படவும் தவிர்ந்து தனித்திரே ரெகினாரிலும் பெரும் கைலை குலக்கீழே எய்துவார். இதுவரையும் பகல்ல மட்டும்தான் யாத்திரை பண்ணிட்டு இருந்தார், இரவு யாத்திரை பண்ணல. காதி தாண்டின உடனே இரவுலையும் யாத்திரை பண்ண தொடங்குற. இதுவரைக்கும் பகல்ல என்ன சாப்பிட்டு இருந்தாருன்னா வேறு கிழங்கு சருக்கு இலை தளிர் பழங்கள் இவற்றை சாப்பிட்டு இருந்தார். பகல் யாத்திரை செய்யும் போது, இரவு யாத்திரை செய்யும் போது சாப்பிடறத அறவே நெரிச்சிட்டார். நல்லா பாருங்க, உழைப்ப ரெண்டு பக்கம் கூட்டினா ரெண்டு பங்கா உணவு ஒண்ணுமே இல்லாம நெரிச்சிட்டார். நுட்பமா இருக்கு பாருங்க, உழைப்பு கூடும்போது உணவு கூடுவதுதானே முறை. உணவை குறைச்சி உழைப்பை கூட்டுகின்ற பெருமை உடையரசு ஒருவருக்கு தானே உண்டு. மாதவீடு வளர்ந்த மாதம்னா ஆகாயம், ஆகாய அளவுக்கு காடு வளர்ந்துருக்கு. காஜி தாண்டவுன்னு கொடிய பாலை நிலம், வனப்பகுதி, மிருகங்கள் இருக்கிற இடம், கொஞ்சம் கூட தளரல. கோதை மொழி பெற்றவனா போயிட்டே இருக்கிற மனிதரால் போகலா நெறி என்று. இது மனுஷனால போக முடியாது, ஒரு போல ஞான முடிவுகளால்தான் போக முடியும். புரிகின்ற காதல் பொலிந்திகள வளர்கின்ற காதல் பின்னும் பொலிவு பெற்று எழுகின்றதாம். சாக மூல பழங்கள், சாகம்னா தளிர், இல மூலம்னா வேர், பழம்னா கனி. அதனால்தான் பலகாரம்னு ஒரு சொல்லு ஏற்பட்டு, பழம்னா பழம், பழத்தினால் ஆன ஆகாரம், ஆகவே இருக்கு பலகாரம். நீ அதை யாரும் செய்யல, பலகாரம் எட்டு ஊத்துப்போம். அது பல விதமான காரங்களை சாப்பிடும். இது பல காரம், அவர் சொன்னது பல ஆகாரம். அந்த இரவுல பயணம் மேற்கொண்டா பகல்ல உண்பத அறவே நிறுத்தி விட்டார். எகினா இரவு என பார்க்கும்போது அப்பருடைய பெருமையை பாருங்க. பெரும் கைலை குலக்கிரி எய்துவார். இவன் இரவுல போகும்போது என்ன கஷ்டப்பட்டார், பகல்ல போகும்போது என்ன கஷ்டப்பட்டார். இது ரெண்டு பாடல்கள் சேர்க்கிறார் சொன்னார். ராத்திரில போகும்போது குட்டிய விலங்குகள், குட்டிய நஞ்சுடைய பாம்புகள், ஆலகால விஷத்தை உடைய அரவங்கள், சர்பங்கள், இவையெல்லாம் வருது. என்ன வியப்பு, நாமிருந்த தோற்றத்தை பார்த்தோம்னா அந்த விலங்கு அஞ்சு போதும். அஞ்சு விலங்கு இது எவ்வளவு அதிகம் பாருங்க. அவர் இதை பத்தி கவலைப்பில்ல. ஒரு சிங்கம், கரடி, புலி, யானை, மயிலர்கள். நாகம் என்ன செய்யுது, பெருமானுடைய மேனியில அது ஆபரணமா இருக்கிறதுனால இவர் உதவி செய்யணும்னு விரும்புது. அவசர அவசரமா வாயில வச்சிருக்கிற மாணிக்கத்தை கக்குகின்றன நாகங்கள். அந்த மாணிக்கத்தினுடைய ஒளியினாலே ஒரு சிப்பொலி ஏற்படுகின்றது. அந்த ஒளியிலே எதிர்ந்து செய்கின்றார் இவருவான் அகீசர். ஆயவார் இருளின் கல் ஏகும வன்மதமை அணைந்து தீயவாய விலங்கு வந்தொழில் செய்ய அஞ்சின. நஞ்சி கால்வாய நாக மணிப்பணங்கள் விளக்கெடுத்தன வந்து கால் போய வானவராயிரும் தனிதுன்னரும் சுரம் உண்ணினார். வானவர்களானா கூட அவர்கள் தனியா வருவதற்கு அஞ்சக்கூடிய வழிகளை எல்லாம் அவர் அரசர் பெருமானார் எந்த இடர்பாடும் இல்லாது இயங்கிக் கொண்டே இருக்கிறார். விலங்குகள் அஞ்சு ஒதுங்குகின்றன. பணத்தை படத்தை விரித்து பாடி ஆடுகின்ற பாம்புகள் மாணிக்கங்களை கட்டி ஒளிபெருக்குகின்றன. இரவு யாத்திரை பகல்ல என்னன்னா ராத்திரியில கூடிய ஒரு கொடுமை. பகல்ல வெப்பம், பாலநிலத்துக்கே இயற்கையா ஒரு சூடு உண்டு. சூரியன் பாலநிலத்துல ரொம்ப அதிகமா அடிக்கிறான், வெப்பத்தை அப்படியே கக்கறான். ஆனா அவன் கக்கற வெப்பத்தை விட பாலநிலத்தில் இருக்கிற வெப்பம் அதிகமா இருக்கு. சூரியன் அச்சபுரம் நம்ம விட பல மடங்கு வெப்பம் இந்த பாலை நிலத்தில் இருக்கேன்னு. அங்காங்கு காணப்படும் நில வெடிப்புகளிலே சூரியன் தன் கதிர்களை நுழைத்து மறைகின்றான். சூரியனும் அஞ்சி ஒதுங்குகின்ற வெப்பத்திலே எந்த விதமான தோய்வும் இல்லாது நடக்கின்றார் தூய மாதவர் அப்பருமா. வெண் கதிர் பகல் அக்கடத்திலே வெய்யவன் கதிர் கைபறந்து
0: எங்கு மிக்க பிளப்பில் நாகதம் எல்லைக்குப்பு எறுகின்றன. உங்களிடம் திரு பாலி வெண்ணீர் புக்க சூழல் புகும்பக செங்கடிக்கடல் போல் மத்தியை திண்மை மீத்தவர் எண்ணினார். இது காரணம் சொல்ல அவர் திண்மை மீத்தவர், உறுதிப்பாடு மிந்த வாய்ந்த உண்மையான தவத்தை ஈட்டியவர் ஆனதனாலே இந்த சோதனைகள் எல்லாம் ஒரு பொருட்டா கருதாது, சரியாது, பின்வாங்காது, முன்னேறி சென்று கொண்டே இருக்கும். இங்கனம் இரவும் பகற்பொழுதும் அருஞ்சுரம் எய்துவார். அங்க இரவிலும் போறார், பகல்லையும் போறார். இரவுல ஒரு விதமான துன்பம், பகல்ல ஒரு விதமான துன்பம், ஏன்னா அவர் பொருட்படுத்தாது போயிட்டே இருக்கிறார். நடக்கத்துக்கும் ஒரு எல்லறை தானே. அவருடைய திருவடிகள் பாத தாமரை, அந்த பாத தாமரை போன்ற பாதம் தேய்ந்து தேய்ந்து கணுக்கால் வரைக்கும் தேய்ந்து கணுக்காலுக்கு கீழே அங்கமே இல்லை. இந்த நிலைக்கு வந்து நம்ம கால ஒரு சின்ன ஒரு முள்ளு குத்தினா நம்ம அதுக்கப்புறம் யாத்திரை பண்ண மாட்டோம். நிறுத்தி முள்ள எடுத்த பிறகுதான் மேற்கொண்டு யாத்திரை தொடர நம்மளால முடியும். அவர் எப்ப காலை அப்படியே தேஞ்சு போறதுங்கிற எண்ணமே இல்லாம கணுக்கால் வரைக்கும் தேயும்படியா நடக்கிறார்னா எவ்வளவு தூரம் இருக்கும் இருக்கணும் அவர் சொல்ல போறார். இங்கனம் இரவும் புறப்பொழுது வருஞ்சுரம் எய்துவார் பங்கையும் குறைத்தாள். தாமரையை ஒத்த திருவடி என்பது கருத்து. குறை ஒத்திருக்கு. பரட்டளவும் பரட்டளவும் கணுக்கால் அளவும் பசை தசை தேயும் அங்க இருக்கக்கூடிய பசை பெருமா கொடுத்திருக்கக்கூடிய செவ்வு போன்ற ஒரு பொருள் அந்த தசையை இணைக்கும். அது தேஞ்சு போச்சு, தசையும் தேய்ந்தது. மங்கை வந்ததும் வெள்ளி மாங்கலை வைத்த சிந்தை மறப்பதோ தம் கரங்கள் இரண்டு பேர் கொண்டு தாவி ஏறுதல் தேவினார். கால் தேஞ்ச உடனே யாத்திரை நிறுத்தலையாம், கையினால தாவி தாவி போற அதிசயம். கையினால நீட்டி சொல்றத பாத்துருக்கோம் நீர்ல, நிலத்துல சாதாரண நிலம் இல்ல, கொடிய பரந்தர்கள் விளைந்துள்ள நிலம், அதுல தாவி ஏகிறதுனா எப்பேற்பட்ட அன்பு. அதை சொல்ற அடுத்த பாட்டுல கைகளும் மணிப்பந்து அசைந்துறவே நடக்கும் தொழில் புரியும் காலே கணுக்கால் அளவு தெரியும் என்று சொன்னால் நடக்கும் தொழில் இதுவரை புரிந்திராத கையினால் எப்படி சமாளிக்கணும்? அதனுடைய வெகு விரைவில் கைகளுடைய பகுதி மணிக்கட்டு வரை தெரிஞ்சிடும். மணிக்கட்டுக்கு கீழே பகுதி கைகளும் மணி பந்தசைந்துறவே கரைந்து சிதைந்தவன் மெய் கலந்தெடு சிந்தை அன்பின் விருப்பு மீமிதை புகிட மொய் கடும் கடல் வெம்பரல் துறை மூலமத்தம் முயங்கியே மைவுள் கண்டதம் அன்பர் செல்ல வருந்தி உந்தினர் மாறினார். இப்ப நிறுத்தாத்திரைய மார்பால உந்தி இல்லைன்னா ஒரு நுட்பம் இருக்கு, பாட்டு சொல்லிட்டு நான் தெரிஞ்சு வர்றேன் தொடர்ந்து போயிடுவோம். மார்பமும் தன்னை நைந்து சிந்தி வரிந்த எந்த முறிந்திட மார்புடைய எலும்பு கட்டுகள் எல்லாம் அணுபட்டு தெரித்து விழுகின்றன. நேர்வரம் கூறி நின்ற சிந்தையின் நேசம் ஈசனை நேடு நீடு ஆர்வமும் உயிர் கொண்டு உகைக்கும் உடம்படங்கவும் உன் கட தேர்வரும் பழுவம் புரண்டு புரண்டு சென்றனர் என்னையோ. இப்ப இந்த நிலையில மார்பினுடைய விழா கட்டுக்கள் எல்லாம் அறுபட்ட நிலையில புரண்டு புரண்டு செல்வதை தவிர வேறு எந்த நிலையிலும் தமது பயணத்தை தொடர முடியாதவராக இருக்கின்ற புனித நாமரசர் புரண்டு புரண்டு ஒரு நிலையில உடலினுடைய எந்த பகுதியும் தலையை தவிர பாக்கி இருக்கவில்லை. அத்துணை பகுதிகளும் ரத்த சேராக மாறியிருக்கு. கைகள் மணிக்கட்டுக்கு கீழே இல்லை, கால்கள் கணிக்காலுக்கு கீழே விளங்கவில்லை, மார்பினுடைய கட்டினை தாவிக்கும் எலும்புகள் எல்லாம் முறிந்து அற்று விழுந்திருக்கின்றன. அந்த நிலையிலே தங்கியிருக்கின்றார் தமிழாளியார். அப்புறம் புரள்கின்ற நீலிடை நீண்ட வழி அங்கம் எங்கும் மறைந்திட செப்பரும் கையை சிலம்படி சிந்தையே செந்தூரும் மாறலா மெய் புறத்தில் உருப்படிந்தவன் நெல்ல உந்து முயற்சியும் தப்புறச் செயலிருந்து அந்நெறி தங்கினார் தமிழாளியார். இந்த பாடல்ல முதல்ல இருந்து ஒரு 357 சொன்னா கால் தேய்ந்த நிலை அந்த பாட்டுல சொல்லப்பட்டது. அதுல என்ன சொல்ற வைத்த சிந்தை மறப்பரோ மூணாவது அடி பாருங்க, மூணாவது அடியில வைத்த சிந்தை மறப்பரோன்னு இருக்கு. அடுத்து பாடல்ல மணிக்கட்டு கைகள்ல அறுபட நிலை சொன்னார். அங்கேயும் பாருங்க இரண்டாவது அடியில மெய் கலந்தது சிந்தை அன்பு அப்படின்னு சிந்தை திரும்ப திரும்ப வரத பாத்துங்க. அடுத்த பாட்டுல இரண்டாவது அடியில நேர்வரும் கூறி நின்ற சிந்தையின் நேசம் அப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்த பாட்டுல இரண்டாவது அடியில செப்பரும் கையை சிலம்படி சிந்தை சென்றும் என்று சொன்னார். இந்த நான்கு பாடல்கள்லயும் பாத்தீங்கன்னா முதல் பாட்டுல சிந்தை மறக்கவில்லை, இரண்டாவது பாட்டுல சிந்தை என்பது பெருகிட்டு, மூணாவது பாட்டுல சிந்தை உயிரை உகைத்து செலுத்தியது, நாலாவது பாட்டுல சிந்தை கையிலேயே சென்று அடைந்து நுட்பம். பின்னால திருவங்க மாலை பாட போற திருப்பூந்துருத்தில கைகால்
2: தொழு மீன்களோ கண்கால் கான்மீன்களோ செவிகால் கேன்மீன்களோ இப்படி எல்லாம் சொல்ல போற பெருமா
1: அது முன்னுமே தன்னோட வாழ்வில் நடத்தி காட்டிய பெரிய சில பேர் பொத்தல் உபதேசம் பண்ணுவாங்க, தங்களால் செய்ய முடியாது. நாகரசன் நம்மகிட்ட ஒண்ணு சொன்னார்னா நிஜமே அதை போல ஆயிரம் மடங்கு கோடி மடங்கு செய்து வச்ச பெரியார் மலை கூப்பத்தான் சொன்னார். அவர் மணிக்கட்டுக்கு கீழே தேய்ச்சே கால்கால் கால்களால் என்ன பையன் கரைக்கண்ணனுடைய கோயில் சூடாக்குவார், கால்களால் என்ன பையன் நமக்கு சொன்னார். அவர் கால் கணுக்காலுக்கு கீழே இல்லாத படி செய்யும் எல்லா வகையிலும் உபதேசம் பண்ண தகுதி உடைய ஒரே பெரிய நாவரசர் பெருமான். இந்த பாடல்கள் சிக்கிரா சொல்ற பாங்களை ஒண்ணு தெரியும், இவர் உடம்ப பத்தியே கவலைப்படல பாருங்க. சிந்தை கையை சென்றது, சிந்தை அரு விருப்பு மேம்பட்டது, சிந்தை பெருமானை சென்று அடைந்தது. என்ன கருத்தினால இந்த உடல் என்பது அறிவற்ற ஒரு ஜடம். இப்ப நாம எல்லாம் என்ன சொல்றோம், எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு. உடம்புக்கு முடியாதது எதுவுமே இல்லையே, இந்த கட்டைக்கு முடியலன்னு யாருக்கா சொல்லி கேட்டுருக்கோமா? கட்டை உயிரற்ற ஜடம், இந்த கட்டைக்கு ரொம்ப நேரமா இப்படி வச்சு கலைப்பு வந்துருச்சு கொஞ்சம் ஓய்வு வந்து யாரா சொல்லி கேட்டுருக்கோமா? உடம்பு அப்படித்தானே, இது ஒரு கட்டை தானே, சொல்ல விளங்குதா உங்களுக்கு? உணர்வு உடம்புக்கு உணர்வு கிடையாது, உயிரிலிருந்து செலுத்துவதனால்தான் உடம்பா சில காரியங்களை செய்ய முடியும். அப்ப நாம சொல்ற காரணம் போலி காரணம், உடம்பு முடியலன்னு சொல்றது பொய். நிஜ காரணம் என்ன தெரியுமா? நமது சிந்தையிலே அன்பு இல்லை. சிந்தையிலே அன்பு இருக்குமாயினும் இந்த உடல் பற்றி உபாதிகளை நாம் பொருட்டாக நினைத்து விட மாட்டோம்.
2: அதுதான் வலியுறுத்தப்படுது.
1: இன்னொரு அழகு பாருங்களேன், தமது அங்கங்களை எல்லாம் பெருமானுடைய திருப்பணிக்கு அர்ப்பணித்த அப்பரடிகள் அங்கங்கள் பழுதுபட்ட நிலையிலே உன்னி செல்ல உடம்பு இல்லாத நிலையிலே முன்னி செல்ல சிந்தை பெற்றவராக இருக்கின்றனர். சாமிட்ட உந்தி செல்ல உடம்பு இல்ல, ஆனா முன்னி செல்ல சிந்தை இருக்கு. அவர் இன்னும் தமிழ் பாட முடியும், அந்த தமிழானது பெருமானை கையிலே இருந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு அழைக்க முடியும். அந்த ஆற்றல் அவரை விட்டு நீங்க விடவில்லை என்பதை குறிக்க சிக்கிரா அவரை பற்றி குறிப்பிடும் போது அந்நெறி தங்கினார் தமிழாளியா, தமிழை ஆழ்பவர். ஆகவே தமிழ் இவருக்கு சேதம் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த தமிழ் கைலைநாதருடைய செடியை சென்று சேரும், அவனை கைலை பொறுப்பில் இருந்த இவருடைய இடத்துக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும் என்னும் பொருள்பட தமிழாளியார் என குறிப்பிலே அருள்ச்சிங்களா சேர்க்கிறார்.
3: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

தீர் உம் செய்கையெல்லாம் ஆரோடும் கூட அடிகள் இது என் அடியோ உமக்கு ஆட்சிய அஞ்சுதுமே பழம்பதி என மாணிக்கவாசக பெருமானால் போற்றப்பட்ட பாண்டின நாட்டில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களுள் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திருப்பரங்குன்றம் எனப்படுவது. பரனாகிய பரமேஸ்வரனுடைய குன்றம் என இதற்கு பொருள் கூறுவார்கள். தற்காலத்தில் பரனது மைந்தனாகிய குருபரன் கோயில் கொண்டு அறுபடை வீடுகளில் முதன்மையாக திகழக்கூடியதாகிய படை வீடாக போற்றமளிக்கிறது இத்திருத்தலம். மதியும் கதிரும் தடவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய வளம் ஒன்று பரங்கிரி என்று அருணகிரிநாதர் இந்த தலத்தின் இயற்கையை வர்ணிக்கின்றார். தேவர் பணிந்து எழு தென் பரங்குன்றூரை பெருமாளை பல திருப்புகழ் பாடல்களால் துதித்துள்ளார் இவர். இங்கு சங்கரன் பங்கில் சிவபாலனாக முருகக்கடவுள் தெய்வயானையை மணந்த குலத்துடன் அருட்காட்சி அளிக்கின்றான். இது மிகவும் பழமையான ஒரு மூதூர். திரு ஆலவா எனப்படும் மதுரைக்கு தென்மேற்கு திசையில் அமைந்துள்ள ஒரு திருத்தலம். இதனை ஞானசம்பந்த பெருமான் தனது திருப்பதிகத்தில் நன்னகர் என்று சிறப்பிக்கின்றார். இங்கு கோயில் கொண்டுள்ள சிவருமானுக்கு பரங்கிரிநாதர் என்று திருப்பெயர். இறைவி ஆவுடை நாயகி என்று வழங்கப்படுகின்றாள். இதைத் தவிர மற்றொரு சிவன் கோயில் சன்னிதி தெருவில் கிழக்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது. திருப்பரங்குன்ற மலையானது சுமார் 1000 அடிகள் உயரம் உள்ளது. இதனை திருப்பரங்கிரி, கந்தமாதனம், கந்தமலை, சத்தியகிரி, பரங்குன்றம் என்றும் அழைக்கிறார்கள். இதன் பெருமைகளை சங்க இலக்கியங்கள் விரித்து உரைக்கின்றன. தேவாரம், திருப்புகழ், கந்தபுராணம் ஆகியவற்றிலும் பிற்கால இலக்கியங்கள் பலவற்றிலும் இந்த திருத்தலம் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. சங்க இலக்கியங்களான மதுரை காஞ்சி, அகநானூறு, திருமுருகாற்றுப்படை ஆகிய நூல்கள் இத்தலத்தை குறிப்பிடுகின்றன. இந்த மலையின் வடபுறம் சரவண பெருமான் திருக்கோயில் கொண்டுள்ளார். ஊருக்குள் நுழைந்தவுடன் 4 தெருக்கள் கூடும் இடத்தில் அழகியது ஓர் மண்டபம் அமைந்திருக்கிறது. இதனை மயில் மண்டபம் என்பார்கள். இதனை கடந்து சென்றவுடன் கோயிலின் கோபுரத்தை காண்கின்றோம். அதன் முன்னுள்ள மண்டபத்தில் 10 பெரிய தூண்கள் அமைந்துள்ளன. இதற்கு ஆஸ்தான மண்டபம் என்று பெயர். இதன் மையத்தில் 16 பெரிய தூண்கள் அமைந்திருக்கின்றன. இவற்றைச் சுற்றிலும் 50 தூண்கள் அமைத்திருக்கிறார்கள். இவற்றில் அமைந்துள்ள சிற்பங்களை கண்டு களிக்க வேண்டியது இன்றியமையாதது. கோபுர வாயில் அழகியது. இந்த கோபுரம் சுமார் 150 அடி உயரமுடையது. 7 நிலை மாடங்களை உடையது. கீழ்திசையை நோக்கியவாறு கோபுர விநாயகர் அருட்காட்சி வழங்குகின்றார். இதனை கடந்து சென்றவுடன் கல்யாண மண்டபத்தை அடைகிறோம். இம்மண்டபத்தில் முன்புறம் ஏறும் படிகள் அமைந்திருக்கின்றன. அவற்றின் 2 பக்கங்களிலும் குதிரைகள் இழுப்பது போன்ற சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவை ஒரே கல்லால் ஆனவை. இந்த மண்டபத்தில் விழா நிகழ்ச்சிகள், மற்ற
இசையரங்குகள் ஆகியவற்றை நடத்துகிறார்கள். இதன் கீழ்ப்புறம் தீர்த்த குளம், உடுக்க மண்டபம், நந்தவனம் ஆகியன இருக்கின்றன. இந்த கல்யாண மண்டபத்திலிருந்து சில படிகள் மேலே ஏறிச்சென்றால் கம்பத்தடி மண்டபத்தை அடைகிறோம். அங்கிருந்து மூன்றாவது நிலையாக சில படிகள் மேலே சென்றால் மகாமண்டபத்தை அடைகிறோம். அதற்கு மேலும் நான்காவது நிலையாக சில படிகள் ஏறினால் முருகப்பெருமான் அருட்காட்சி வழங்கக்கூடிய அர்த்த மண்டபத்தை அடைகிறோம். இவ்வாறு நான்கு பெரிய மண்டபங்கள் அமைக்கப்பெற்று படிப்படியாக உயர்ந்து திருக்கோயிலை அடைகின்றோம். இந்த கம்பத்தடி மண்டபத்திலிருந்து ஒரு வழி மேற்கு புறமாக அடிவாரம் வரையில் அமைந்திருக்கிறது. சுவாமி வீதி விழா செல்வதை இவ்வழியாக நடத்துகிறார்கள். இந்த திருப்பரங்குன்றில் மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட மூர்த்தங்கள் பல உள்ளன. அவற்றுள் மிகச் சிறந்ததும் அழகியதும் ஆகியது முருகப்பெருமானுடைய திருவுருவம். அர்த்த மண்டபத்தில் கற்பக விநாயகரையும் சத்தியகிரிநாதரையும் துர்காதேவியையும் பவளக்கனிவாய் பெருமாளையும் தரிசிக்கின்றோம். முருகப்பெருமானுடைய திருவுருவத்திற்கு மேல் சூரியச்சந்திரர், அருகாமையில் சித்த வித்யாதரர், நான்முகன், தேவேந்திரன், சரஸ்வதி, நாரதர், தேவியானை ஆகியோருடைய திருவுருவங்களையும் காண்கிறோம். பெருமானுக்கு கீழே ஆடு, சேவல், யானை, மயில் ஆகிய உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. கிழக்கே பவளக்கனிவாய் பெருமாள் மேல் திசையை நோக்கி அமைந்திருக்கிறார். அவரது இருபுறமும் ஸ்ரீதேவி, பூதேவி, மதங்க முனிவர் ஆகியோருடைய திருவுருவங்கள் அமைந்துள்ளன. மூலவருக்கு மேற்புறம் வடதிசையை நோக்கியவாறு துர்காதேவி பெரிய உருவத்தோடு காட்சியளிக்கின்றாள். இதன் அருகில் பூதகணங்கள் சூழப்பெற்றவராக தேவதூதர்கள் வாத்தியங்கள் இசைக்குமாறு தாமரை மலரில் அமர்ந்த கற்பக விநாயகரை நாம் தரிசிக்கின்றோம். இவரிடத்தில் பாச அங்குசங்களுக்கு பதிலாக கனியும் கரும்புமே கையில் உள்ளன. இதனை அடுத்து கிழக்கு நோக்கியவாறு சத்தியகிரீஸ்வரர், சோமாஸ்கந்தர் ஆகியோருடைய உருவங்களை தரிசிக்கிறோம். முருகப்பெருமானுக்கும் அங்கு உள்ள மூர்த்தங்களுக்கும் அபிஷேகம் செய்யப்படாமல் எண்ணெய்காப்பும் புருகுமே சாத்துகிறார்கள். முருகனுடைய திருக்கையில் உள்ள மேலுக்கே எல்லா விதமான அபிஷேகங்களும் நடைபெறுகின்றன. மகாமண்டபத்திற்கு மேற்புறம் கோவர்தனாம்பிகையினுடைய தரிசனம் இருக்கிறது. இந்த மண்டபத்தின் கீழ்ப்புறம் சண்முக பெருமான் காட்சியளிக்கின்றார். இங்கு பெருமானுடைய உற்சவமூர்த்தியும் 63 சிலை உருவங்களும் அமைந்திருக்கின்றன. இந்த கோயிலில் நவகிரகங்கள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நக்கீரருக்கு ஞானம் தந்த பெருமான் இந்த கந்தப்பெருமான். இந்த தலத்தில் உள்ள தீர்த்தங்களும் மிகச் சிறப்பு வாய்ந்தவை. சத்தியகூபம், பிரம்மகூபம், லட்சுமி திருக்குளம், சரவண பொய்கை ஆகிய தீர்த்தங்கள் அமைந்திருக்கின்றன. லட்சுமி தீர்த்தம் அழகிய படிக்கட்டுகளை கொண்டது. மலையில் பெய்யக்கூடிய மழை நீர் தூயதாகியால் இதில் வந்து விழுமாறு அமைந்திருக்கிறார்கள். மலையின் மீது சரவண தீர்த்தம் மற்றும் 2 சுனைகள் ஆகியவை அமைந்திருக்கின்றன. கோவிலுக்கு கிழக்கில் சரவண பொய்கை சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது. இந்த தீர்த்தமே அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த தலத்திற்கான புராணங்கள் பலவற்றுள் திருப்பரங்கிரி புராணம் என்பதும் ஒன்று. அந்த புராணம் பல பழமையான செய்திகளை நமக்கு உணர்த்துவதாக அமைந்திருக்கிறது. திருக்கைலாயத்தில் சிவபெருமான் பஞ்சாட்சர உபதேசத்தை உமாதேவியாருக்கு செய்து வழினார். அதை கேட்ட அம்பிகையினுடைய மடியின் மீது குமரக்கடவுளும் அமர்ந்திருந்தார். குருமுகமாக நேராக கேட்க வேண்டிய மந்திரத்தை மறைவாக கேட்ட ஒரு குற்றத்தால் முருகன் பரங்குன்றநாதரை வழிபட்டு அந்த பாவத்திலிருந்தும் நீங்க பெற்றார். சிவிச்சக்கரவர்த்தி பூமிதானம் செய்யும்போது அதை பெறுவதற்கு ஒரு ஆள் குறைவாக இருந்ததை கண்டு வருந்தினான். பரங்கிரி பெருமான் அப்பொழுது வேறு உருவில் வந்து அவன் தந்த தானத்தை ஏற்று அருள் புரிந்தார். பிரம்மதேவன் சரஸ்வதியை மனம் புரிந்து கொண்டு பரங்குன்றில் பிரம்மதீர்த்தத்தை உண்டாக்கினார்.
சாபத்தால் தொழு நோய் உற்ற ஒரு மன்னன் இந்த தீர்த்தத்தில் நீராடி பிழி நீங்க பெற்றான். ஹரிச்சந்திரன் முருகனுக்கு திருவிழா எடுத்து அப்பெருமானுடைய அருளால் வீடு பெற்றான். சங்கப் புலவர்களுள் தலைமை புலவராக இருந்த நக்கீரதேவர் திருமுருகாற்றுப்படை பாடி அதன் பலனாக முருகப்பெருமான் அவரை சிறையிலிருந்து விடுவித்து அருளினார். மேலும் தேவேந்திரனுடைய மகளாகிய தேவயானை அம்மையார் திருமணம் புரிந்து இந்த திருமண கோலத்துடன் தம்மை வணங்கியவர்களுக்கெல்லாம் வேண்டுவன எல்லாம் அளித்து எஞ்ஞான்றும் இத்தலத்தில் தங்கி அருள் புரிகின்றார். ஒரு பெண் முருகப்பெருமானுடைய திருநாமத்தை எப்போதும் கூறி வந்தாள். இதை கண்டு பொறாத அவளது கணவன் அவளது கைகளில் ஒன்றை வெட்டி வீழ்த்தினானாம். முருகப்பெருமானுடைய திருவருளால் அந்த கை மீண்டும் வளரப்பெற்றது என்று கூறுகிறார்கள். இதனை ஒரு முருகா என்று என் உள்ளம் குளிர உவந்து உடனே வரும் முருகா என்று வாய் வெறுவா நிற்ப கை இங்கனே தருமுருகா என்றுதான் புலம்பா நிற்கும் தையல் முன்னே திருமுருகாற்று படையுடனே வரும் சேவகனே என்ற ஒரு பாடல் நமக்கு விளக்கம் அளிக்கிறது. இந்த பெருமான் மீது திருப்புகழ் அமைந்துள்ளது போல பரங்குன்றநாதர் மீது திருஞான சம்பந்த பெருமான் ஒரு திருப்பதிகம் அருளியுள்ளார். இங்கு மாதவியோடு மல்லிகை ஆகியன சூழப்பெற்று சோலைகளாக விளங்கியதாக வர்ணிக்கின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இத்தலத்திற்கு முடியார் உலகாண்ட மூவேந்தர்களோடும் வந்து தரிசித்து திருப்பதிகம் பாடி அருளினார் என்று சேக்கிழாருடைய பெரிய புராணம் குறிப்பிடுகின்றது. மாரவர்மன் அரிகேசரியின் மகன் கோச்சடையன் ரணதீரன் என்பவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளோடும் சேரமான் பெருமாள் நாயனாரோடும் வந்து தரிசித்தார்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். திருமுருகாற்றுப்படையை பாடியுள்ள நக்கீரதேவர் முருகப்பெருமானின் திருத்தொண்டர்களுள் முக்கியமானவராக வைத்து எண்ணப்படுவார். இவரை மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் என்று ரங்க நூல்கள் குறிப்பிடுகின்றன. இவர் சிவனடியாரும் கூட இவரை பொய்யற்ற கீரன் என்று கச்சியப்பர் புகழ்ந்து பாடுகின்றார். இவரது வரலாற்றை பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடற் புராணத்திலும் நிரம்ப அழகி தேசியர் அருளிய திருப்பரங்குன்றி புராணத்திலும் சிவபிரகாச சுவாமிகள் அருளிய ஸ்ரீ காளஹஸ்தி புராணத்திலும் நாம் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். நக்கீரர் ஒரு சமயம் திருப்பரங்குன்றத்தில் உள்ள சரவண பொய்கையில் நீராடி ஆலமர நிழலில் அமர்ந்து சிவபூஜை செய்து கொண்டிருந்தார். அந்த ஆலிலையில் ஒன்று தண்ணீரில் பாதியும் தரையில் பாதியுமாக விழுந்தது. நீரில் விழுந்த பாதி மீனாக மாறியது. நிலத்தில் விழுந்த பாதி பறவையாக மாறி அதிசயத்தை விளைவித்தது. இதனால் சிவபூஜையிலிருந்து சற்று வழுவி இந்த காட்சியை நோக்கியதால் அவருக்கு குற்றம் ஏற்பட்டது. இவ்வாறு சிவபூஜைகளை சரிவர செய்யாதவர்கள் 999 பேர்களை அங்குள்ள ஒரு பூதம் ஒன்று அந்த மலை குகையில் அடைத்து வைத்திருந்தது. 1000 பேர் சேர்ந்தவுடன் அவர்களை உண்ணும் எண்ணம் அந்த பூதத்திற்கு இருந்தது. நக்கீரரை பிடித்து கொண்டு போய் குகையில் அடைத்து விட்டு நீராடச் சென்றது. அங்கு உள்ளவர்களோ 1001 குறைவாக இருந்ததால் நாங்கள் இதுவரை உயிரோடு இருந்தோம், நீர் இங்கே வந்துவிட்டபடியால் 1000 பேர் ஆகிவிட்டது, இந்த பூதத்திற்கு இரையாகப் போகிறோம் என்று அவரிடம் கூறினார்களாம். அப்பொழுது முருகப்பெருமானை தியானித்து திருமுருகாற்றுப்படை பாடி அப்பெருமானுடைய அருளால் அந்த பூதத்திலிருந்து சிறை நீக்க பெற்றார் நக்கீரரும் மற்ற புலவர்களும் என்று இந்த வரலாறு குறிப்பிடுகின்றது. நக்கீரர் அவ்வாறு பூஜை செய்த இடத்தை பஞ்சாட்சர பாறை என்று கூறுகிறார்கள். முருகன் வேலால் மலையை கீறி பூதத்திலிருந்தும் நக்கீரரையும் பிற புலவர்களையும் மீட்டதை ஒரு மலையில் உள்ள பிளவை காட்டி நம்மை
இருக்க வைக்கிறார்கள். நக்கீரனுடைய திருவுருவம் ஒன்று திருக்கோயில் உள்ளது. பங்குனி திருவிழாவும் போது 5வது நாளில் நக்கீரனுடைய வீதி நக்கீரனுடைய திருவுருவம் வீதி உலா வரும் காட்சியை நாம் இப்பொழுதும் காண்கிறோம்.

சிற்பங்களையும் சன்னதிகளையும் அமைத்துள்ள முன்னோர்களுடைய தெய்வ பக்தியை கண்டு நாம் வியக்காமல் இருக்க முடியாது. இந்த கோயிலில் பலர் திருப்பணி செய்துள்ளார்கள். புராணத்தின்படி புரூரவசு, மாந்தாதா, நலச்சக்கரவர்த்தி, ஹரிச்சந்திரன் ஆகியோர் திருப்பணி செய்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்கள், நாயக்கர்கள் ஆகியோர்கள் திருப்பணி செய்துள்ளார்கள். அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர்கள் மாறன் சடையன், சுந்தரபாண்டியன், வீரப்ப நாயக்கர், திருமலை நாயக்கர் ஆகியோர். இங்குள்ள கல்வெட்டுகள் மூலம் தெரியும் பல செய்திகளுள் ஒன்று, பராந்தக பாண்டியனது ஆட்சி காலத்தில் அவனது படைத்தவன தலைவனாக விளங்கிய ஒருவன் திருப்பரங்குன்றத்தில் உள்ள கோயிலுக்கு திருப்பணி புரிந்து அங்குள்ள திருக்குளத்தையும் திருத்தி பல அறச்செயல்கள் செய்தான் என்று தெரிவிக்கின்றது. இந்த ஊரின் நடுவில் ஒரு சிவாலயம் அமைந்திருக்கிறது. கீழ ரதவீதியில் குருநாதன் கோயில் இருக்கின்றது. மாசி சிவராத்திரியின் பொழுது பாரிவேட்டை இங்கே நடத்துகிறார்கள். மலைக்கு போகும் வழியில் அடிவார துவக்கத்தில் பழனியாண்டவருடைய கோயில் இருக்கின்றது. இங்கும் விழாக்கள் நடத்தப்படுகின்றன. பல திருவிழாக்களுள் வைகாசி வசந்த உற்சவம், வைகாசி விசாகம் ஆகியவை காணத்தக்கவை. கந்த சஷ்டியின் பொழுது சூரசம்ஹாரம் சிறப்பாக நடைபெறுகிறது. பிரம்மோற்சவத்தை பங்குனி மாதம் 14 நாட்கள் கொண்டாடுகிறார்கள். அவற்றுள் பல புராண நிகழ்ச்சிகள் நமக்கு நினைவூட்டப்படுகின்றன. 5ஆம் நாள் நக்கீரர் யாகம் என்றும், 6ஆம் நாள் சைவ சமய நிறுவன விழா என்றும் இவ்வாறு அவை அமைந்திருக்கின்றன. இந்த ஆலயத்தின் மீது அமைந்துள்ள இந்த மலையின் மீது அமைந்துள்ள சத்தியகிரீஸ்வரர், அதாவது பரங்குன்றநாதர் மீது ஞானசம்பந்த பெருமான் ஒரு பதிகமும், சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு திருப்பதிகமும் அருளியுள்ளவை நமக்கு தற்போது கிடைத்துள்ளன. ஞானசம்பந்த பெருமானால் நன்னகர் என்று சிறப்பிக்கப்பெற்றது இந்த திருத்தலம். நீடலர் ஜோதி வண்பிறையோடு நிறை கொன்றி சூடனல் ஏந்தி சுடர் எரி ஏந்தி சுடுகாரில் ஆடல் நம் சொல்லணி இழையாளை ஒரு பாகம் பாடலன்மேய நன்னகர் போலும் பரம் குன்றே அங்கம் ஓராறும் அருமறை நான்கும் அருள் செய்து பொங்குவன் தூளும் கொடியணி மார்பில் பொலிவித்து திங்களும் பாம்பும் இ

0: மைத்தருமேனி வாழறக்கல்தன் மகுடங்கள் பத்திரதின் தோழ் இருவதும் செற்றான் பரங்குன்றை சித்தமதொன்றி செய்கழல் உன்னி சிவன் என்று நித்தலும் ஏத்த தொல்வினை நம் மேல் இல்லாவே தடமணி பொய்கை சண்பைமன் ஞான சம்பந்தன் அடமணி நாகம் அரை கசைத்தாந்தன் பரங்குன்றை தொடைமலி பாடல் பத்தும் வல்லார்தம் புயர் போகி விடமலி கண்டன் அருள் பெறும் தன்மை இக்கோரே.
1: சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த திருத்தலத்தை சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூவரோடும் வந்து தரிசித்து ஒரு திருப்பதிகம் அருளியுள்ளார். அதில் பெருமானை பார்த்து தேவரீரது கோலமும் அஞ்சுவதாக அமைந்திருக்கிறதே, கையில் பாம்பு விளங்குகின்றதே, இந்த மூக்கப்பாம்பை

கண்டத்திலும் தோளிலும் கட்டிவிட்டீரே, நஞ்சை உண்டீரே, முயலகனை ஒரு பொருட்டாக மதித்து உம்மது பால் வைத்துள்ளீரே, நாற்றம் அடிக்கும் வெண் தலை கையில் ஏந்தியவராக காட்சியளிக்கின்றீரே, பேய்களும் பூதங்களும் சூழ நடனம் ஆடுகின்றீரே, புலித்தோலை அரை கசித்தீர், கொன்றை எருக்கு போன்ற மலர்களை சூடுகின்றீரே, உமது செய்கையை கண்டால் எங்களுக்கு வியப்பாகவும் அச்சமாகவும் இருக்கின்றது என்றெல்லாம் இந்த திருப்பதியத்தில் அவருக்கே உரிய நயத்துடன் அருளி செய்கின்றார். அவ்வாறு உமக்கு ஆட்சிய அஞ்சுதும் என்று சொன்னாலும் அந்த பரமனிடத்தில், பரங்குன்ற நாதனிடத்தில் அவர் கொண்டுள்ள பக்திக்கு ஈடு இணையே இல்லை. இந்த திருப்பதிகத்தை பாராயணம் செய்பவர்கள் பரங்குன்றம் மேய பரமனடிக்கே குடியாகி தேவர்களுக்கும் தலைவர்களாக ஆவார்கள், குலவேந்தராக விளங்குவார்கள், விண் முழுவதும் ஆழ்வார்கள் என்று திருக்கடை காத்து அருள் செய்திருக்கின்றார் சுந்தரமுத்துசாமிகள். அப்படிப்பட்ட பெருமையுடையது இந்த திருப்பதிகம். கோத்திட்டையும் கோவலும் கோயில் கொண்டீர், உம்மை கொண்டு உழல்கின்றதோர் கொல்லை சில்லை சேத்துட்டு குத்தி தெருவே திரியும் சில் பூதமும் நீரும் திசை திசையன சோத்துட்டு விண்ணோர் பலரும் தொழ நும் அரைக்கோவணத்தோடு ஒரு தோல் புடை சூழ்ந்து ஆர்த்து இட்டதும் பாம்பு கை கொண்டதும் பாம்பு அடிகள் உமக்கு ஆட்சைய அஞ்சுதுமே, முண்டம் தரித்தீர் முதுகாடு உறைவீர் முழு நீருமை பூசுதில் மூக்கப்பாம்பை கண்டத்திலும் தோளிலும் கட்டி வைத்தீர், கடலை கடைந்திட்டதோர் நஞ்சை உண்டீர், பிண்டம் சுமந்தும் ஓடும் கூடமாட்டோம் பெரியாரோடு நட்பு இனிது என்று இருந்தும் அண்டம் கடந்து அப்புறத்தும் இருந்தீர், அடிகள் உமக்கு ஆட்சிய அஞ்சுதுமே. மூடாய முயலகன் மூக்கப்பாம்பு உடைநாறிய வெண்தலை மொய்த்த பல்

தேவர்க்கு அமுதம் கொடுத்த நலம் ஒன்று அறியோம். உம் கை நாகம் அதற்கு அஞ்சு உண்டு படம் அது போக விடீர் அடிகள் உமக்கு ஆட்சி அஞ்சுருமே. பொல்லாப்புறம் காட்டகத்து ஆட்டு ஒழியீர் புலால்வாயன பேயோடு புச்சு ஒழியீர்.

எல்லியும் நண்பகலும் கல்லாலிழற்கு ஒரு நாள் கண்டதும் கடம்பூர் கரக்கோயிலின் முன் கண்டதும் அல்லால் விரகு ஒன்றிலம் எம்பெருமான் அடிகள் உமக்கு ஆட்சைய அஞ்சுதுனேயே தென்னா தெனா தெத்தெனா என்று பாடி சில் பூதமும் நீரும் திசை திசையென பன்னான் மறை பாடுதிர் பாசூர் உள்ளீர் படம்பக்கம்.

பங்கு உடையீர், படுகாட்டகத்து ஒன்றும் ஓர் பற்று ஒழியீர், அண்ணாமலையேன் என்றீர், ஆரூர் ஒளீர், அடிகள் உமக்கு ஆட்சை அஞ்சுதுமேயே, சிங்கத்து உரிமூடுவீர், தேவர்கணம் தொழனித்தீர், பெற்றும் உகந்து ஏறிடுதீர், பங்கம் பல பேசிட பாடும் தொண்டர் தம்மை பற்றிக் கொண்டு ஆண்டு விடவும் இல்லீர், கங்கை சடை

0: அங்கத்து உரு நோய் களைந்து ஆளகில்லீர் அடிகள் உமக்கு ஆட்சை அஞ்சுதுமேயே பிணிவண்ணத்த வல்வினை தீர்த்து அருளீர் பெரும் காட்டகத்தில் பெரும் பேயும் நீரும் துணிவண்ணத்தின் மேலும் ஓர் தோல் உடுத்து சுற்று நாகத்தராய் சுண்ண நீர் பூசி மணிவண்ணத்தின் மேலும் ஓர் வண்ணத்தர மற்றும் பல் பல் வண்ணத்தராய் அணிவண்ணத்தராய் நிற்றீர் எம்பெருமான் அடிகள் உமக்கு ஆட்சிய அஞ்சுதுமே கோளாடிய குஞ்சரம் கோளிழைத்தீர் மலையின் தலை அல்லது கோயில் கொள்ளீர் வேளாளிய காமனை வெந்து அழிய விழித்தீர் அது அன்றியும் வேய் புறையும் தோளால் உமை நங்கை ஓர் பங்கு உடையீர் உடு கூரையும் சோறும் தந்து ஆளகில்லீர் கூரையும் சோறும் தந்து ஆளகில்லீர் ஆளாடிய வேசிற்றீர் எம்பெருமான் அடிகள் உமக்கு ஆட்சிய அஞ்சுதுமே பாரோடு உண்ணும் பகலுமாகி பனி மால் வரையாகி பறவையாகி நீரோடும் தீயும் நெடும் காற்றுமாகி நெடு வள்ளிடையாகி நிலனுமாகி தேரோட வரை எடுத்த அவரக்கன் சிரம் பத்து அரித்தீர் உம் செய்கையெல்லாம் ஆரோடும் கூடா அடிகள் இது என் அடியோ உமக்கு ஆட்சை அஞ்சுதுமே அடிகள் உமக்கு ஆட்சை அஞ்சுதும் என்று அமர பெருமானை ஆரூரன் அஞ்சி முடியால் உலகு ஆண்ட முவேந்தர் முன்னே முடிந்து ஆறும் ஓர் நான்கும் ஓரா ஒன்றினையும் படியா இவை கற்று வல்ல அடியார் பரங்குன்றம் மேய பரமன் அடிக்கே குடியாகி வானோர்க்கும் ஓர் கோவமாகி குலவேந்தராய் முன்முழுது ஆழ்பவரே சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: பாண்டி நன்னாட்டில் உள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களுள் இன்று நாம் தரிசிப்பது திரு ஏடகம் என்ற திருத்தலமாகும். இத்தலம் மதுரைக்கு வடமேற்கில் அமைந்துள்ள ஒரு திருத்தலம். சோழவந்தானிலிருந்து இதற்கு பேருந்து மூலமாக செல்ல முடியும். மதுரையில் திருஞான சம்பந்த பெருமான் சமணர்களோடு வாதிடும் காலத்தில் சமணர்கள் அனல்வாதத்திற்கு அழைத்தபோது சம்பந்த பெருமான் தாம் அருளிய திருநள்ளாற்று பதிகத்தை தீயிலிட அது வேகாமல் பச்சையாக இருந்தது. சமணர்களது நூல்கள் அத்தீயில் கருகி போயின. அனல்வாதத்தில் தோல்வியை சந்தித்த சமணர்கள் சம்பந்த பெருமானை புனல்வாதத்திற்கு அழைத்தார்கள். அதன்படி யார் எழுதிய எந்த சமயத்தின் நூற்பகுதியாவது ஆற்றோடு எதிர்த்து செல்கிறதோ அதுவே வெற்றி பெற்றதாக கொள்ளத்தக்கது என்று உடன்பாடு ஏற்பட்டது. சமணர்கள் எழுதிய நூல்கள் ஆற்றோடு அடித்து செல்லப்பட்டன. ஞானசம்பந்த பெருமான் அவருடைய திருமுகப்பாசுரம் என்ற உப்புயர்வற்ற ஒரு திருப்பதிகம் வைகை ஆற்றில் இடப்பட்டது. அது வைகை எதிர்த்து நீந்தி செல்ல ஆரம்பித்தது. வைகையாற்றை சிறப்பிக்கும் பொழுது செக்கிழா பெருமான் பார்கழு புகழின் மிக்க பண்புடை வைகையாறு என்று சிறப்பிப்பார். அந்த ஆற்றில்தான் சமணர்கள் தங்கள் நூல்களை அத்தி நாத்தி என்று எழுதி ஆற்றில் விட்டார்கள். அவ்வாறு அதில் விட்டவுடன் அது ஆற்றோடு விரைந்து சென்று விட்டது என்று பெரிய புராணம் நமக்கு எடுத்து உரைக்கின்றது. அவ்வாறு தோல்வியடைந்த சமணர்கள் ஞானசம்பந்த பெருமானை இந்த வாதத்திற்கு அழைத்த பொழுது பாசுரம் பாடலுற்றார். பர சமயங்கள் பாற என்பார் சேர்க்கிறார். இந்த திருமுக பாசுரத்தில் 12 திருப்பாடல்கள் அமைந்துள்ளன. இந்த 12 திருப்பாடல்களுக்கும் விரிவுரை செய்திருக்கின்றார் சேக்கிழா பெருமான் பெரிய புராணத்தில். வையகம் துயர் தீர வேண்டும் என்றே பெருங்கருணையோடு அருளி செய்யப்பட்டது இந்த திருப்பதிகம். அந்த உப்புயர்வற்ற திருப்பதிகம் எழுதிய ஏடானது வைகையோடு எதிர்த்து ஈந்திச் செல்வதைக் கண்ட குலச்சிறை நாயனார் தமது காற்றணைய குதிரையில் ஏறி அந்த திருப்பதிகத்தை எடுத்து வர வேண்டும் என்று பின்தொடர்ந்து ஆற்றின் கரையோடு சென்றார். அப்படி சென்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் அந்த ஏடு நிற்குமாறு திருவுள்ளம் கொண்டார். அவ்வாறு நின்ற இடம் ஏடு தங்கிய இடம் திரு ஏடகம் என்று தற்போது வழங்கப்படுகிறது. அங்கு ஞானசம்பந்த பெருமான் வன்னி என்று எடுத்து பாடி இந்த ஏடக பெருமானை பரவி துதித்தார். இந்த பதிகத்தில் எம்பிரான் சிவனே எல்லா பொருளும் என்ற கருத்தில் அருளி செய்யப்பெற்றபடியால் வேந்தன் ஓங்குக என்று கூறியபடியாலும் அனபாய மன்னனுடைய செங்கோல் எவ்வாறு நிமிர்ந்திருக்கிறதோ அதே போல பாண்டிய மன்னனுடைய கூன் நிமிர்ந்தது என்று சேக்கிழார் பெருமான் அருளி செய்கின்றார். அந்த திருப்பாசுரம் அன்பர்களால் மிக்க அன்போடு நித்திய பாராயணத்திற்காக ஓதப்பட்டு வருவது. அப்பதிகத்தை பாராயணம் செய்பவர்கள் வானோர் உலகு ஆழ்வார்கள் என்று திருக்கடைக்காப்பில் ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கின்றார்.

தமது அங்கை தேர் எரியர் ஏறு உகந்து ஏறுவர் கண்டமும் கரியர் காடு ஊரை வாழ்க்கையராயினும் பெரியர் ஆரறிவார் அவர் பெற்றியே வெந்த சாம்பல் விரையின பூசியே தந்தையாருடு தா

ஆட்பால் அவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் புகில் அளவு இல்லை கிளக்க வேண்டாய கோட்பாலனவும்.

வணங்கி தலை நின்று இவை கற்கத்தக்கார் ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டா. சுடர் விட்டு உளம் எங்கள் ஜோதி மாதுக்கம் நீங்கள் உருவீர் மனம் பற்றி வாழ்மின் சாதுக்கள் மிக்கீரீரையே வந்து சார்மின்களே. ஆடும் எனவும் அரும் கூற்றம் உதைத்து வேதம் பாடும் எனவும் புகழ் அல்லது பாவம் நீங்க கேடும் பிறப்பும் அறுக்கும் என

கடி சேர்ந்த போது மலரான கை கொண்டு நல்லபடி சேர்ந்த பால் கொண்டு அங்கு ஆட்டிட தாதை பண்டு முடி சேர்ந்த காலை அற வெட்டிட முக்கண் மூர்த்தி அடி சேர்ந்த வண்ணம்.

கலிக்கோவை சொல்லே பாராழிவட்டம் பகையால் அழிந்து ஆட்டாடி பேராழியானது இடர்கண்டு அருள் செய்தல் பே.

இந்த புகழும் புகழுற்றது அன்றே. மாலாயவனும் அறைவல்ல நான் முகனும் பாலாய தேவர் பகரில்

உண்டு அங்கு அமரர்க்கு அருள் செய்தது. ஆமே அத்தன்றி அம் தன் மதுரை தொகை ஆக்கினானும் தெற்றென்று

எல்லாகளும் பரவும் ஈசனை ஏத்து பாடல் பல்லார்களும் மதிக்க பாசுரம் சொன்ன பத்தும் வல்லகழ்வானோர் உலகளா.

சுவாமிக்கு இந்த தலத்தில் ஏடகநாதேஸ்வரர் என்றும் பெயர் வந்தது. ஏடகன் என்றிடவே பதியும் திருவேடகம் என்று சிறந்ததுவே என்று திருவாலவாய் உடையார் திருவிளையாடற் புராணம் இதனை குறிப்பிடுகின்றது. திருவால் கருடன் ஆதிசேஷன் சாஸ்தா ஆகியோர் பூஜித்த ஸ்தலம். கோயிலின் பின்புறம் வைகை ஆறு ஓடுகின்றது. இந்த தலத்தின் மீது ஞானசம்பந்த பெருமான் அருளிய திருப்பதியம் ஒன்று அமைந்துள்ளது. ஏலவார் குழலி உடனுரை ஏடகநாத பெருமான் மீது இந்த பதிகம் பரவப்பட்டுள்ளது. இத்தலத்து இறைவியினுடைய பெயர் இத்திருப்பதி பதிகத்தின் நான்காவது பாடலில் ஏலமார்த்தரு குழல் ஏழையோடு எழில் பெறும் கோலமார்த்தரு விடை குழகனார் உறைவிடம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னியும் மத்தமும் மதிபொதி சடையினன் பொன்னியல் திருவடி புதுமலர் அவை கொடு மன்னிய மறையவர் வழிபட

அடனை அடிபணிந்து அறற்றுமின் அடர்தரும் வெய்யவன் பிணிகட கூடழிதாகுவே பொன்னுமா மணிகளும்.

ஆழ்வார் என ஒணான் ஏடகத்து ஒருவனே கோடு சந்தனம் மகிழ் கொண்டிழி வைகை நீர் ஏடு சென்று அணிதரும் ஏடக

இவ்வாறு திருவேடகத்தில் இறைவன் அருளால் திரும்ப பெறப்பெற்ற திருப்பாசுரத்தை குலச்சிறை நாயனார் மீண்டும் ஞானமுண்ட பெருமான்பால் குழந்து அடிவணங்கி போற்றி சேர்ப்பித்தார் என்று திரிபுராணம் குறிப்பிடுகின்றது. அப்பொழுது அந்த ஏட்டை அனைவரும் கண்டு சிவானந்தம் மேலிட ஹர ஒளியை எழுப்பினார்கள் என்று சேக்கிழாருடைய திரிபுராணம் குறிப்பிடுகின்றது. மற்றவர் பிள்ளையார் தம் மலரடி வணங்கி போற்றி கொற்றவன் முதலாய் உள்ளோர் காண முன்

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.

திருக்கொடுங்குன்றம் என்ற பாண்டி நாட்டு தேவார பாடல் பெற்ற தலத்தை இன்று தரிசிக்கின்றோம். மதுரையிலிருந்தும் பொன்னமராவதி செல்லும் வழியில் உள்ள இத்தலத்தை திருப்பத்தூரிலிருந்து செல்லும் பேருந்து சாலையில் 20 கிலோமீட்டர் தொலைவில் பயணித்தால் அடையலாம். இது சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தது. தற்போது பிரான்மலை என்று வழங்கப்படுகிறது. அனைத்து உலகங்களுக்கும் சிவபெருமான் ஒருவனே பிரானாக இருப்பதால் அப்பெருமானுடைய ஒப்புயர்வற்ற உயர்வை கருதி இம்மலைக்கும் பிரானது மலை என்று பெயரிடப்பட்டுள்ளது. பிரான் என்ற சொல்லை அருளாளர்கள் பல இடங்களில் கையாண்டுள்ளார்கள். எம்பிரான் எனக்கு அமுதம் ஆவானும் தன்னடைந்தார் தம் பிரானாவானும் என்று ஞானசம்பந்த பெருமான் சிறுகாழியில் அருளியுள்ளார். இந்த பிரான் மலை சுமார் 2000 அடிகள் உயரம் கொண்டதாகவும் சிவலிங்க வடிவில் அமைந்துள்ளதாகவும் நாம் காண்கின்றோம். ஒரு காலத்தில் அடர்ந்த காடுகளாக விளங்கிய பகுதி இது. மருதுபாண்டியருடைய காலமாகிய 17ஆம் நூற்றாண்டு வரையில் இப்படி இருந்ததாக கூறுகிறார்கள். தேவார காலத்திலும் இந்த பகுதியில் அடர்ந்த காடுகளோடு இருந்தபடியால் விலங்குகளும் அதிகமாக நடமாடியதாக நாம் அறிகின்றோம். திருஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்திலும் இதற்கான குறிப்புகளை நாம் காண்கின்றோம். யானையும் சிங்கமும் ஆளியும் இருந்த மலையாக இது குறிப்பிடப்படுகின்றது. சிங்கத்தின் ஓசையை கேட்டு யானை கூட்டங்கள் அஞ்சியதையும் ஆளியின் பேரொலியை கேட்டு மத்த களிறு அஞ்சி மலையை தன்னுடைய தந்தங்களால் குத்தியதாகவும் வர்ணிக்கப்படுகின்றது இத்தலத்தில் உள்ள தேவார பதிகத்தில். மத்த களிறு

கொடுங்குன்றம் என்று இதனை வர்ணிக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான். இந்த தலத்தில் உள்ள பெருமான் தன்னை விடாது தொழுது வணங்குபவர்களுக்கு அருள் செய்பவன். அம்மான் என உழ்கி தொழுவார்கட்கு அருள் செய்யும் பெம்மான் அவன்.

பக்தர்க்கு அருள் செய்தானவன் மேய பழநகர் என்று இதை பழமையான நகராகவும் எழில் பொருந்திய நகராகவும் திருநகராகவும் வளநகராகவும் சிறப்பிக்கின்றார் ஞானதம்பந்த பெருமான். தேனில் பொலி மொழியாளோடு இங்கே விட்டிருக்கக்கூடிய பெருமானுடைய பல்வேறு சிறப்புகளையும் இந்த திருப்பதியும் இயற்கையோடு இயைந்து பயணிப்பதாக அமைந்துள்ளது. உமையாளுடு ஒரு பாகமாக உடைய பெருமான் இங்கு வீற்றிருக்கின்றான். பெருமான் அவன் உமையாளுடு மேவும் பெருநகரே என்று தேவாரம் இதனை குறிப்பிடுகின்றது. இந்த தலத்தை மகோதர ரிஷி நாகராஜன், பிரம்மன், சரஸ்வதி, முருகன் ஆகியோர் வழிபட்டுள்ளார்கள். ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் நடந்த போட்டியில் மேருவின் ஒரு பகுதி இங்கு வந்து விழுந்ததாகவும் அதுவே இம்மலையாக காட்சியளிப்பதாகவும் கூறுவார்கள். இது மூன்று தளத்தில் அமைந்துள்ள ஒரு தனிச்சிறப்பை உடைய ஒரு திருக்கோயில். ஒவ்வொரு தளத்திலும் இறைவன் ஒவ்வொரு திருப்பெயர் கொண்டு விளங்குகின்றார். அந்த ஒவ்வொரு தளங்களையும் பாதாளம், பூமி, மலை என்று சிறப்பிப்பார்கள். கொடுங்குன்றநாதர், விஸ்வநாதர், மங்கைபாகர் ஆகிய திருப்பெயர்களுடன் மூன்று தளங்களுடன் பெருமான் காட்சியளிக்கின்றார். பாடல் பெற்ற ஸ்தலம் அடிவாரத்தில் இருக்கின்றது. மலைமேல் ஏறி சென்றால் பைரவருடைய சன்னதி இருப்பதை காண்கின்றோம். அதற்கு மேலும் ஏறி சென்றால் மற்றும் ஒரு சிவசன்னதியில் இறைவன் கல்யாண கோலமாக இருக்கின்றார். தேவசபை என்று ஒரு மண்டபமும் இருக்கின்றது. சுவாமிக்கு இங்கு கொடுங்குன்றநாதர் என்றும் உக்ரகிரீஸ்வரர் என்றும் திருப்பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அம்பிகை குயிலமிர்த நாயகி என்று வழங்கப்படுகின்றாள். ஸ்தல விருட்சம் உறங்காப்புலி. இந்த தலத்தின் ஸ்தலவிருட்சமாக விளங்கும் இந்த மரத்தில் இலைகள் மடங்காது, காய்கள் பழுக்காமல் கீழே உதிர்ந்து விடுகின்றன. தீர்த்தம் மது புஷ்கரணி என்று வழங்கப்படுகிறது. இது தவறும் 57 தீர்த்தங்கள் இருப்பதாக சாபுராணம் குறிப்பிடுகின்றது. சித்திரையில் பிரம்மோத்சவம் நடக்கிறது. தை மாதத்தில் உக்ர பைரவமூர்த்திக்கு சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இங்கு உள்ள சுவாமி ஸ்வயம்புமூர்த்தி. ஐப்பசி முதல் பங்குனி வரையில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் பெருமான் மீது படுகின்றன. இந்த தலத்தில் ஞானசம்பந்த பெருமான் எழுந்தருளி இந்த தலத்தை பாடியுள்ளார் என்றால் அந்த தலத்தின் தொன்மையும் தெய்வீகத்தன்மையும் நாம் ஒரு சேர உணர்கின்றோம், அறிகின்றோம். இந்த பதிகத்தை பாராயணம் செய்வதால் ஊனம் ஆகிய துயர்களெல்லாம் தீர்ந்து உலகம் யாவும் நம்மை போற்றும் பேரும் கிடைக்கும் என்று இந்த பதிகத்தினுடைய திருக்கடைக்காப்பு குறிப்பிடுகின்றது.

0: திருத்தம்பலம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் திருநாவுக்கரசு நாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
3: திருச்சி சம்பளம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? திரு அதிகை தலத்துல குணபர ஈச்சரம் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் கட்டப்பட்டது. அது 1400 வருடங்களுக்கு முன்னால கட்டப்பட்டது. சரியா? அந்த கோயில யாரு, எப்ப, எதுக்கு, எப்படி கட்டினாங்க அப்படிங்கறதான் இன்னைக்கு கதை. சரிங்களா? சரி, இந்த நிகழ்வு நம்ம திருநாவுக்கரச பெருமானுடைய வாழ்க்கையோட தொடர்புடைய ஒரு நிகழ்வு. சரிங்களா? உங்களுக்கு திருநாவுக்கரச பெருமான் தெரியும் இல்லையா? முன்னாலே ஆட்சி கதையில சொல்லிருக்கல. ஒரு தடவை அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கணுமா நம்ம? இப்போ நம்ம நாவுக்கரச பெருமான் வந்து திருமுனைப்பாடி நாட்டில் திரு ஆமூர்ங்கிற ஊரில் பிறந்தாங்க. அவங்களுடைய பேரு மருள்நீக்கியா. அவங்களுக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க பேரு திலகவதியா. இவங்களுடைய அம்மா அப்பா ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க. அதனால அக்கா தான் தம்பியை பாதுகாத்து வளர்த்துட்டு வராங்க. இப்போ தம்பிக்கு 18 ஆகும்போது தம்பி என்ன பண்ணுறாரு, சமண சமய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு என்ன ஆயிடுது, பாடலி நகருங்கிற இடத்துக்கு போய் அப்படியே சமணர் ஆயிடுறார். அங்கே அவருக்கு தர்மசேனருங்கிற பட்டம் கொடுத்து வச்சுருந்தாங்க. ரொம்ப உயரமான இடத்துல அவர் இருந்தார். சரி, அக்காவை மறந்தே போயிட்டார். அக்கா என்ன பண்ணாங்க, திலகவதியார் அவங்க திரு அதிகை திருக்கோயிலில் சாமிக்கு எப்போது தொண்டுகள் செஞ்சு சிவத்தொண்டு செஞ்சு அங்கேயே வாழ்ந்துட்டே இருந்தாங்க. சாமிகிட்ட என் தம்பியை திருப்பி கொடுங்க, என் தம்பி திரும்பவும் சைவத்துக்கு வரணும் வரணும் வரணும்னு விண்ணப்பம் வச்சுட்டே இருந்தாங்க. அப்போ நம்ம சாமி என்ன பண்ணாங்க, தர்மசேனருக்கு சூளை நோய் கொடுத்து திரும்பவும் சைவ சமயத்துக்கு வர வச்சிட்டார். சரியா? இப்போ நம்ம நாவுக்கரச பெருமான் திருவதிகை தலத்தில் திலகவதியார் கொடுத்த திருநீரை உடம்பெல்லாம் பூசி நம்ம திரு அதிகை வீரட்டான பெருமான் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அருளால் இப்போ அவர் பழையபடி சைவ சமயத்தை சார்ந்தார். சரியா? இது தெரிஞ்சவொடனே என்ன பண்ணாங்க தமிழர்கள்லாம், அவங்கெல்லாம் எங்கள் பாடலி நகரில் இருக்காங்க இல்லையா. அந்த பாடலி நகர் எங்களுக்கு தெரியுமா, இப்போ நம்ம கடலூர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்து தான் அந்த காலத்தில் பாடலி நகர்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த காலத்து பேர் என்ன தெரியுமா, திருப்பாதிரி புலியூர். சரியா? திருப்பாதிரி புலியூர். இன்னைக்கு நம்ம அதை கடலூர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அந்த இடத்துல இந்த தமிழர்கள்லாம் என்ன பண்ணாங்க, நம்ம நாவுக்கரச பெருமானை கூட்டிகிட்டு போய் நிறைய துன்பங்கள் கொடுத்தாங்க இல்லையா. நீட்டில் அறையில் போட்டு பூட்டினாங்க, 7 பூட்டி வச்சாங்க. அப்புறம் சோத்தில் நஞ்சை கலந்து கொடுத்தாங்க. அப்புறம் யானையை வச்சு இடர வச்சாங்க இல்லையா. அப்புறம் கல்லில் கட்டி கடலுக்குள்ளே போட்டாங்க. இந்த எல்லா துன்பங்கள்லையும் நம்ம நாவுக்கரச பெருமான் 5 அப்படியே மனசில் நினச்சி, நம்ம பெருமான் திருவடியை நினச்சி, நம்ம பெருமானையே பாடி துதித்து இந்த எல்லா துன்பங்கள்லேருந்து மீண்டு வந்துட்டார் இல்லையா. இப்போ அந்த கல்லில் கட்டி போட்டாங்க இல்லையா கடலுக்குள்ள, அப்போ என்னாச்சு, அந்த கல் அதுவே தெப்பமாக மாறி மிதந்து நம்ம நாவுக்கரச பெருமானை கொண்டு கரையில் சேர்த்துச்சு இல்லையா. அந்த கரையில் சேர்த்த ஊர் இப்போ கூட இருக்குது. அந்த இடத்த நம்ம இப்போ கூட போனால் பார்க்கலாம். அந்த ஊருக்கு என்ன பேர் தெரியுமா, கரை ஏற விட்ட குப்பம். சரியா? என்ன பேரில் இருக்கு இப்போ, கரை ஏற விட்ட குப்பம் அப்படிங்கிற பேரில் இருக்குது. அங்கே ஒரு நாவுக்கரச பெருமானுடைய கோயில் இருக்குது. கடலூர்ல போய் கரையேற விட்ட குப்பம் எங்க இருக்கு, நாவுக்கரச பெருமான் கோயில் எங்க இருக்குன்னு கேட்டா எல்லாரும் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு அடுத்த வர போகும்போது பாத்துட்டு வாங்கன்னா அது ரொம்ப அழகான ஒரு அமைதியான இடம். சரியா, நம்ம நாவுக்கரச பெருமான் மிதந்து தெப்பமா மிதந்து வந்து கரையேறின இடம் இல்லையா, அதனால அந்த இடத்த நம்ம நிச்சயமா தரிசனம் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம நாவுக்கரச பெருமான் கரையேறி என்ன பண்ணாரு, திருப்பாவிரி புலியூர் கோயிலுக்கு போய் அப்படியே பெருமானை வணங்கி நின்றுட்டாரு. சரியா, திருப்பாவிரி புலியூர்ல சாமி பாடலீஸ்வரர், சரியா, அந்த பாடலி நகர் இருந்ததுலயே முந்தி காலத்துல, அதனால அந்த சாமி பேரு பாடலீஸ்வரர். சரியா, பாடலீஸ்வரரை வணங்கி அப்படியே அந்த அந்த கோயிலே இருந்து அங்க உழவார பணியெல்லாம் செஞ்சு பெருமானை வணங்கி பாடி அப்படியே சில நாட்கள் அங்கேயே இருந்துட்டாரு. நம்ம நாவுக்கரச பெருமான் எப்பவுமே எப்படி தெரியுமா, எந்த கோயிலுக்கு போனாலும் உழவார பணி செய்வார். உழவார பணிலாம் என்ன, சிவன் கோயில எல்லாம் சுத்தம் பண்றது, கோயில் அழுக்கெல்லாம் இல்லாம கழுவுறது, சுத்தம் பண்றது, முள் புதரு எல்லாம் கிடக்கும்ல, செடி கொடி எல்லாம் மண்டி கிடக்கும்ல, அதையெல்லாம் சுத்தம் பண்ணி சாமி கோயில வளம் வர்றதுக்கு வழி பண்றது, இதெல்லாம் உழவார பணி. அவர் கையில எப்போதுமே உழவார படை ஒன்று வச்சிருப்பார். கவனிச்சு பாருங்க, அவரோட படத்தை எடுத்து பாருங்க, கையில ஒரு உழவார படை வச்சிருப்பார். அதனால நம்ம நாவுக்கரச பெருமானுக்கு உழவார படையாளி அப்படிங்கிற பேர் உண்டு. அவர் தான் உழவார பணி செய்யறத முதன் முதல்ல எல்லாருக்கும் செய்து காமிச்சு அதனோட நன்மைகளை நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தவர் அவர் தான். சரிங்களா? சரி, அதனால நம்மளும் உழவார பணி செய்ய வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணாம செய்யணும். சரிங்களா? சரி, இப்ப நம்ம பார்க்கலாமா, கதைக்கு வரலாமா? சரி, இப்ப பாடலி நகர்ல நம்ம சாமி பாடலீஸ்வரரை வணங்கி நம்ம நாவுக்கரச பெருமான் அங்கேயே சில நாள் இருந்தார். அப்புறம் அவருக்கு என்ன தோணும், நம்ம திரு அதிகையில் இருக்கிற பெருமான் தானே அவர் ஆட்கொண்ட பெருமான் இல்லையா, அந்த பெருமானை பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்படும். அப்ப என்ன பண்ணுவாரு, அப்படியே திரு பாடலீஸ்வரர் கோயில்ல இருந்து கிளம்பி அப்படியே திரு அதிகைக்கு நடந்து வராரு. சரியா, இப்ப திரு அதிகையில் இருக்கிற ஊர் மக்கள்லாம் அவர் அப்படியே வரவேற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு கடலூர்ல என்னென்னலாம் நடந்தது, திருப்பாவிரி புள்ளியூர்ல என்னென்னலாம் துன்பம் கொடுத்தாங்க சமணர்கள், அதுல இருந்தெல்லாம் மீண்டு வந்துட்டவர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே வணங்கி நிக்கிறாங்க. எல்லாரும் அந்த ஊரே திரண்ட அவரை வரவேற்குது. அப்படியே திருவீதியெல்லாம் வீதியெல்லாம் அலங்காரம் பண்ணி அவர் வந்து வரவேற்கிறாங்க. அப்ப நம்ம நாவுக்கரச பெருமான் வந்து ரொம்ப எளிமையா இருப்பார். அவர் வந்து இடுப்புல ஒரு ஒரு வேட்டி, சரியா, அப்புறம் அப்படியே ஒரு உருத்திராக்கம், உடம்பெல்லாம் அழகா திருநீர் வெந்நீர், சரியா, அப்புறம் அவர் மனசெல்லாம் எப்பவுமே சிவபெருமானே நினைச்சிட்டு இருக்கோம். அவரோட சிந்தனையெல்லாம் சிவபெருமான் திருவடியவே வருடிக்கே இருக்கும். அப்ப சிவபெருமான நினைக்க நினைக்க என்னாகும், மனசெல்லாம் உருகும் இல்லையா, அப்ப கண்ணுல அப்படியே ஆனந்த கண்ணீர் வழிஞ்சிட்டே இருக்கும். என்ன, அவர் அப்படியே ஒரு வயசானவர், அவர் அவருக்கு வந்து 70 வயசு கிட்ட ஆயிடுச்சு. அவர் எப்போ சமணத்துல இருந்து சைவத்துக்கு வந்தாரோ அப்ப அவருக்கு 70 வயசு கிட்ட ஆயிடுச்சு. கையில ஒரு உழவார படை, ஆனா மனசெல்லாம் சிவபெருமான பத்திரம் நினைப்பு, சரியா, வாயெல்லாம் அப்படியே சிவபெருமான பாடுற பாடல், இப்படிதான் அவரோட தோற்றம் இருக்கும். இந்த தோற்றத்தை பார்த்தபோது அந்த ஊர் மக்கள்லாம் இப்படி ஒரு கருணையின் வடிவா இருக்கிற இவருக்கா சமணர்கள் இவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள்லாம் அப்படியே நினைச்சிட்டு நாவுக்கரச பெருமான அப்படியே வணங்கி நிற்பாங்க. நாவுக்கரச பெருமான் அப்படியே கோயிலுக்குள்ள வந்து திருவதிகை கோயிலுக்குள்ள வந்து பெருமானை வணங்கி நிறைய பாடல்கள் பாடுறாரு. அங்கேயே கொஞ்ச நாள் இருக்காரு, இருந்து அங்கேயே உழவார பணி செஞ்சுக்கிட்டு பெருமானை பாடிட்டு அப்படியே நம்ம நாள் இருக்காரு. சரியா, நம்ம நாவுக்கரச பெருமான் பாடின பாட்டுலாம் எப்படி இருக்கும் தெரியுமா, திரு நேரிசை, திரு விருத்தம், திரு குறுந்தொகை, திரு தாண்டகம், இந்த 4 வகைப்பா தமிழ்ப்பா வகைய அவர் அதிகமா பயன்படுத்தியிருப்பார். சரியா, அதுல திருத்தாண்டகம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இந்த திருத்தாண்டகம்ங்கிற பா வகை வேற யாருமே பயன்படுத்தல, நம்ம நாவுக்கரச பெருமான் மட்டுமே பாடிக்கார் அந்த வகை பாக்கள். சரியா, அதனால நம்ம நாவுக்கரச பெருமானுக்கு தாண்டக வேந்தர்னே ஒரு பேருண்டு. சரியா, சரி, இப்ப நம்ம நாவுக்கரச பெருமான் பாடின பாடல்களை 4வது, 5வது, 6வது திருமுறையா தொகுத்திருக்காங்க. சரியா, மொத்த திருமுறைகள் எத்தனை தெரியுமா, 12. அதுல முதல் 3 திருமுறை நம்ம ஞானசம்பந்த பெருமானுடையது, அவருடைய பாக்கள் முதல் 3 திருமுறை. சரியா, 4வது, 5வது, 6வது திருமுறை நம்ம நாவுக்கரச பெருமானோடது, 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனாரோடது. சரியா, இப்போதைக்கு இந்த 7 திருமுறையை பற்றி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மிச்சத்தை பற்றி ஆட்சி அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா, முதல் 3 ஞானசம்பந்த, 4, 5, 6 திருநாவுக்கரசர், ஏழு சுந்தரமூர்த்தி நாயனார். சரிங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, சரி. இப்ப திரு அதிகையில அப்ப நம்ம நாவுக்கரச பெருமான் அப்படியே பெருமானை வணங்கி சைவத்தை பரப்பிட்டு இருக்காரு. இப்போ இந்த தொந்தரவெல்லாம் கொடுத்தாங்கல்ல நம்ம கடலூர்ல, நம்ம நாவுக்கரச பெருமானுக்கு தொந்தரவுலாம் கொடுத்தாங்கல்ல, அப்ப சமணர்களுடைய தூண்டுதலால அந்த ஒரு பல்லவ மன்னன் தானே இவ்வளவு தொந்தரவும் கொடுத்தான் இல்லையா? அந்த பல்லவ மன்னன் பேர் என்ன தெரியுமா? மகேந்திரவர்ம பல்லவன். சரியா, அவன் வந்து சமணர்களுடைய அந்த தீய குணத்தால வந்த தூண்டுதலாலதான் அவன் அவ்வளவு தொந்தரவு கொடுத்தான். அப்புறமா நம்ம நாவுக்கரச பெருமானை பத்தி கேள்விப்பட்டு அவர் திரு அதிகையில அப்படியே கருணையின் திருவுருவா இருப்பார். அவர் அமைதியா இருப்பாரு. அவர் திரும்ப அந்த பல்லவ மன்னர் போய் எதுவும் சண்டை போட மாட்டாரு. அப்படியே சாத்துவீக நினைவுல அப்படியே அவர் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம பல்லவ மன்னர், பல்லவ மன்னனுக்கே ரொம்ப கஷ்டமா போயிடும். அடடா, இப்படி ஒரு நல்லவருக்கு, இப்படி ஒரு உத்தமருக்கு நம்ம இவ்வளவு தொந்தரவு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புத்தி வந்துடும். சரியா, அப்போ அவன் தான் பண்ணின துன்பங்கள், அவன் கொடுத்த துன்பங்களுக்கெல்லாம் அவனே வெட்கப்பட்டு அவன் என்ன பண்ணிடுவான், சமணத்தை ஒழிச்சு, சமணம் நல்ல நெறி இல்லை அப்படின்னு சொல்லி அதை ஒழிச்சுட்டு அவனும் திரு அதிகைக்கு வந்து நம்ம நாவுக்கரச பெருமானை வணங்கி நாவுக்கரச பெருமான் கிட்ட திருநீர் வாங்கி பூசிட்டு அப்படியே சைவத்துக்கு வந்துடுவான். யாரு? மகேந்திரவர்ம பல்லவன்கிற அந்த ராஜா, பல்லவ ராஜா. சரியா, அப்படி வந்தவர் என்ன பண்ணாரு, சமண சமயத்தை விட்டுட்டார், விட்டுட்டு சைவ சமயத்துக்கு மாறிட்டார். சரியா, இப்போ நம்ம பாதலில் நகரில் நிறைய சமண பள்ளிகள், சமண பாழிகள்லாம் இருக்கும்ல, அவங்களோட வழிபாட்டு தலம், அவங்களுடைய வாழ்விடம் இதெல்லாம் வந்து பள்ளிகள் பாழிகள்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த இடத்துல எல்லாம் இடிச்சு போட்டுட்டேன். இடிச்சுட்டு அந்த இடிச்சு போட்ட கல்கள், கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கல்லில் மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து திரு அதிகையில் ஒரு சிவன் கோயில் கட்டுறார். சரியா, அந்த இடத்துக்கு குணவர ஈச்சரம்னு பேர். ஏன்னா இந்த மகேந்திரவர்ம பல்லவனுக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு. அது என்ன பேர் தெரியுமா? குணபரன் அப்படிங்கிறது அவனோட இன்னொரு பேர். அவன் கட்டின கோயில், அதனால அந்த கோயிலுக்கு குணபர ஈச்சரம்னு பேர் வச்சு. சரியா, அந்த கோயில் இப்போ கூட திரு அதிகை கோயில், பெரிய கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் அது இருக்குது. ஆனால் அது செங்கலாலையும் சுதையாலையும் கட்டப்பட்டதுனால முழுசாக செதிலம் அடைஞ்சு போச்சு. சரியா, அது இப்போ கூட நம்ம பார்க்கலாம். ஆனால் சிதிலமடைஞ்ச நந்தி, சிதிலமடைஞ்ச திருமேனி, அந்த சுவரெல்லாம் இடிஞ்சு விழுந்து கிடக்கு, சிதிலமடைஞ்சிருக்குது. ஈவன் அந்த ஊர் மக்களுக்கே கூட குணவரைஸ்வரம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு அது சிதிலமடைஞ்சு போயிடும். சரியா, ஆனால் அந்த குணவரைஸ்வரங்கிற கோயில் எதனுடைய அடையாளம்? உண்மை நெறி சைவ நெறி, மற்ற நெறியெல்லாம் உண்மை நெறி இல்லை அப்படிங்கிறத அந்த மகேந்திரவர்ம பல்லவன் உணர்ந்து கொண்டதற்கான அடையாளம். சரியா, நம்ம அடுத்த போம் போனா நம்ம பெரிய கோயில தரிசனம் பண்ணிட்டு அந்த குணபர ஈஸ்வரத்தையும் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்துட்டு வாங்க. சரிங்களா, சரி. இப்ப குணபர ஈஸ்வரம் கோயில் எப்படி வந்ததுங்கிற கதை தெரிஞ்சுதா? சரி, இனி நாளை பார்க்கலாம். திருச்சி சம்பளம்.
0: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
4: திருவாத ஊர் அடிகள் வாது செய்ய வருவார், சைவத்தை நிலைநாட்டலாம் என்ற பெரும் எதிர்பார்ப்போடு சென்ற தில்லைவாழந்தனர்கள் திருவாத ஊரடிகள் பெருமான் திருவடிகளிலேயே மூழ்கியிருந்து வாது செய்தல் அதற்கு இடையூறு என்று மறுத்துவிட்டதால் மிகுந்த மன வருத்தத்துடன் தில்லை கூத்தப் பெருமான் திருக்கோயிலில் வந்து என்ன செய்வது என்று அறியாது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இடம் தில்லை திருக்கோயில்.
5: திருவாத ஊரர் வாது செய்ய மறந்துவிட்டாரே, நாம் இப்போது என்ன செய்வது?
6: நம் ஆடவல்லானை சரணடைந்து அவர் திருவருட்குறிப்பையே வேண்டுவோம்.
7: தில்லை வாழ்வரே, முன்பு திருவாத ஊரனை திருப்பெருந்துறையில் குறுந்தடியில் ஆட்கொண்ட பொழுது
8: இன்னிசை வண்டமிழை போல் பாடும் காரணத்தால் யாம் அவனுக்கு கொடுத்த தீட்சா நாம மாணிக்க வாசகன். இந்த மாணிக்க வாசகன் என்ற பெயரை சொல்லி அழையுங்கள் வருவான்.
5: ஆஹா, திருவருள் திருவருள்
6: திருவருள்.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

செல்லுகின்றார்கள். இடம் மணிவாசகர் மடம்.

0: மாணிக்கவாசகரே, தாங்களே புத்தரோடு வாது செய்து வென்று சைவம் நிலைநாட்ட வேண்டும்.
1: மாணிக்கவாசகனா, இறைவா, மாசில் மணியான இறைவன் இச்சிறு நாயனுக்கு இட்ட பெயர் அல்லவா இது? இறைவா, இது உனது கட்டளையாயின் எது எமை பணிக்கொள்ளுமாறு அது கேட்பேன். கண்டிப்பாக வாது செய்ய வருகிறேன். மேலான செல்வமாகி திருநீற்றினை இகழும் தேரர்களை காணவும் வேண்டாம். அவர்களை காணாவண்ணம் திரைச்சீலையிட்டு வாது செய்யலாம். ஏதிலார் துண்ணன்ன மேல் விளங்கி ஏற்காட்டும் கோதிலா ஏராம் கொடிவுடைய சிவபெருமான் திருவருளே வெல்லும். வாருங்கள், போகலாம்.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

மக்களாகிய பாலபுஜாம்பாள் சமேதர் கடம்பவனேஸ்வருடைய பெருந்தன்மையினாலே சிவ தருமோத்தரம் ஐவகையாக வயலிலே 15வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். ஞான

0: உடையார் அதனை விட்டு கிரியைகளை அனுஷ்டிக்கும் அவர் பரதத்துவத்தை அறிந்தவர் அல்ல என்று மாற்றுகின்றார். ஞான நிட்டை என்று சொன்னால் உலக இயலை மறந்து தன்னை மறந்து சிவத்தோடு கலந்து இருப்பதற்கு ஞான நிட்டை என்று பெயர். சிவத்தை தவிர வேறொன்றை எண்ணாது சிவத்தோடு அற்புதமாக கலந்து உலகம் தோன்றாதபடி இருக்கும் ஞானிகளுக்கு. அவர்கள் உலகம் தோன்றினாலும் அவர்களுக்கு சிவம் தோன்றும், விழித்தாலும் சிவம் தெரியும், அவர் தூங்கினாலும் சிவம் தெரியும். அப்படிப்பட்ட பரம ஞானிகள் சிவத்தை தன்னுடைய அகத்திலேயே பூஜை பண்ணுவார்கள். அந்த அகத்திலேயே பூஜை பண்ணுகின்றவர்களுக்கு புறத்துல பூஜை செய்ய மனம் வராது. அகத்துல பூஜை நல்லா அமைஞ்சு போச்சுன்னா புறத்துல பூஜை இனிக்காது. இப்ப நம்ம புறப்பூஜை செய்யற அகப்பூஜை நமக்கு இனிக்கல, அகப்பூஜை பண்ண முடியல. புறப்பூஜை நல்லா இருக்குது, அகப்பூஜை நமக்கு நல்லா பண்ண நம்ம முடியல, நம்மளா இருக்கு. ஞானிகளுக்கு அகப்பூஜை நன்றாக இருக்கோ, புறப்பூஜையில அவர்களுக்கு விருப்பம் அதிகம் வராது. அதுதான் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம், முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூலர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் தான். அதே தாய்மான சுவாமி துள்ளும் அறியா மனது பலி கொடுத்தேன் கர்ம துட்ட தேவதைகள் இல்லை, துரியனரை சார்ந்த தேவதையா உனக்கே தொழும்பன் அன்பு அபிடேக நீர் உள்ளுரையில் என்னாவி நைவேத்தியம் பிராணன் ஓங்கு மதி தூபதீபம் ஒருகாலம் வந்தது சதாகால பூஷையா ஒப்புவிட்டேன் கருணை கூறு. பூஷை காலமெல்லாம் கிடையாது, உள்ள நடந்துகிட்டே இருந்தாலும் அப்படிப்பட்ட பரம காலம் கிடையாது, பூஜை நடந்துகிட்டே இருக்கும். எப்ப நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனாலே காயமே அவர்களுக்கு போயில், காயமே போயிலா, கடிமனம் அடிமையா, வாய்மையே தூய்மையா, மனமணி லிங்கம்மா, நேயமே நெய்யும் பாலு நிறைய நீர் அமையாட்டி பூஜனை ஈசனாருக்கு போற்றவை காட்டினோம் என்பது அப்ப சுவாமிகள் தேவாரம். அதனாலே அந்த அகப்பூஜை என்பது ஞான நிட்டைன்னு சொல்லும், ஞான நிட்டை. அது நிட்டை கைகூடுகின்ற வரையில் என்ன பண்ண வேணும், புற பூஜையை நன்றாக பண்ணிக்கிட்டு இருக்கணும். அந்த நிட்டை அந்த பூஜை கைகூடுகின்ற வரையும் இந்த பூஜை விடாது செய்யணும். அவர்கள் அகப்பூஜையை செய்வார்கள், ஓரோ ஒரு காலங்களிலே புற பூஜைக்கு வருவார்கள். அகப்பூஜை அவர்களுக்கு சாதகமாக ஆகிவிட்டால் இந்த புறப்பூஜையில அவர்களுக்கு விருப்பம் அதிகம் கலாச்சாரம். புறப்பூஜை வேண்டாம் இடத்துல விருப்பம் இதுல அகப்பூஜையில இன்னும் சில நேரங்களில் நீங்க இந்த அகப்பூஜை உள்ளத்துல சுவாமி தியானம் இதுகள்லாம் ஓரளவு சில சமயங்களில எப்போதாவது நமக்கு வாய்ப்புன்னு வச்சுருங்க, ரொம்ப ஆனந்தமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அது எப்போதாவது ஒரு வேலை வாய்க்கும், நம்ம போன்றவர்களுக்கு ஞானிகளுக்கு எப்போதும் வாய்க்கும், நமக்கு எப்போதாவது வாய்க்கும், அவர்களுக்கு எப்போதும் வாய்க்கும். அப்படிப்பட்டது அந்த அகப்பூஜை. அது இந்த இதுல சொல்றாரு, எய்தற்கரிய பரம்பரனை இசைந்தார் கருமத்து இசையார். எய்தற்கரிய பரம்பரனை, எய்தற்கரிய பரம்பரனை என்றால் யாராலும் காண முடியாதவனாக இருக்கிற சொல்லுவார். எய்தற்கு அவனை அடைகிறது சாமானியமல்ல, சிவனை அடைவது என்பது சாமானியமல்ல. எய்தற்கரிய பரம்பரனை இசைந்தார் கருமத்து இசையார்கள், யாராலும் பொருந்துதற்கரிய சிவனை நியாயத்து அழுந்துவார் கிரியையினை செய்தற்கு இசையார். திருவருமாரனுடைய திருவருளாலே அந்த சிவத்தோடு கலந்து அனுபவிக்கின்ற அந்த நிலை வந்துவிட்டால் அவர்கள் கிரியை என்கின்ற புறத்திலே வந்து பொருந்த மாட்டார்கள், புறப்பூஜையே செய்ய மாட்டார்கள். செய்யது கருமம் சிறந்த பொருள் செறிந்தாரல்ல, அப்படி புறப்பூசியை செய்கின்றார்கள்னா அவர்களுக்கு ஞானம் வரவில்லை. புறப்பூசியை செய்கிறார் என்றால் ஞானம் வரவில்லை, அந்த ஞான நிட்டையும் வரவில்லை. ஞான நிட்டை வராத வரையில எப்படி இருப்போம், புறப்பூசியை செய்ய முடியலை. அது வர்றதுக்குத்தான் இதை செய்யும், அது வர்றதுக்காகத்தான் இதை செய்யும். ஒன்றுக்கொன்று ஆதாரமாகத்தான் இருக்கும், ஒன்றுக்கொன்று ஆதாரமாகும். காய் இல்லாமல் பழம் வராது அல்லவா, காய் இல்லாமல் பழம் வராது, பழம் வர்றது காய் வேணும். அது போல எய்தற்கரிய பரம்பரனை இசைந்தார் கருமத்திடையார்கள், செய்யற்கருமன் சிறந்தவருள் செறிந்தார் அல்லது கணிதம் கையிற்போலும் கலைந்தவள காய கவர கருது கருதினார். அதனாலே கையில ஒருவருக்கு கனி இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த கனியத்தான் பாடுறவர காயம் விரும்ப மாட்டான், கனியை விட்டுட்டு காய விரும்புவான். உண்ணுகின்றவன் கனியத்தானே உண்பான், கனியை விட்டுட்டு காய உண்பான். அது காய் போன்றது அந்த புறபூஷம், புறபூஷம் காய் போன்றது. கனி கிடைச்சு போச்சுன்னா கனியத்தானே உண்பான். அதனாலே கையில் போலும் கலைந்தவன காயக்கர கவர கருதினரார். வையத்து ஒளிவன் மணியகத்தி வடுவாஞ்சல யாரும் வந்துடுவாரு. அதனால ஒளிபொருந்திய ரத்தனம் கையில இருக்கிறதுன்னு சொன்னால் சாதாரணமா இருக்கின்ற மற்ற அற்ப கல்லு யாராவது இருப்பாங்க அந்த கல்ல மதிப்பான ரத்தனம் கையில இருக்கும்போது. அதனால இப்படி வந்து நியாயம் என்று சொல்லுவது, அது நியாயம் என்றால் அந்த சிவ பரம்பொருளா இருக்கிற அந்த பொருளோடு கலந்து அழுந்ததுக்கு நேயத்து அழுந்துதல். அப்படி அழுந்து விட்டான்னா உலகம் இனிக்காது, புறப்பூசி இனிக்காது. அந்த அகத்திலேயே அவனுக்கு சரியா இருக்கும் வேலை, உள்ளுக்குவே சரியா இருக்கும் வேலை, பூசலாராயணா இருக்கும் மாதிரி உள்ளுக்குவே சரியா இருக்கும் வேலை, உள்ளுக்குவே சரியா இருக்கும் வேலை. அந்த ஞானிக்கு அருள் வந்து எளிதா கிடைச்சு போச்சு, கிடைச்சு போச்சு. அப்படிப்பட்ட நியாயத்தை பெற வேண்டினார் வேண்டினார்க்கு காம முதலிய குற்றங்கள் அணுகாவென்பது உணர்த்து வந்தார். நியாயத்தை பெற வேண்டினோருக்கு நியாயமாகிய சிவத்தோடு அத்துவிதமாக கலக்க வேண்டியவர்களுக்கு, கலக்க வேண்டு எண்ணுகின்றவர்களுக்கு காம முதலிய குற்றங்கள் அணுகாவென்பது உணர்த்துகின்றார். ஆசை முதலாம் ஆசனைத்து அறுத்தே உடல் வெறுத்து அரிய தேசன் சிவன் பொற்பாத மலர் செறிந்தார் பரப்பை மறந்தார். ஆசை முதலா மாசனைத்தும், எல்லா வகையான குற்றங்களுக்கும் ஆசைதான் முதல் காரணம். எல்லா வகையான குற்றங்களுக்கும் ஆசைதான் முதல் காரணம், அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. எல்லா வகையான குற்றங்களுக்கும் ஆசைதான் காரணம். ஒருத்தன் திருடுறான்னு வச்சுக்க, முதல்ல இது ஒரு ஆசை, ஆசையினால்தான் எல்லா குற்றங்களும் வருவது. ஆசை என்பதற்கு அடிப்படை சொல் என்ன தெரியுமா? ஆசுன்னு, ஆசு ஆசுன்னா குற்றம். அதனால அந்த ஆசு எதுல வருதுன்னா காசுனால வருது. காசு குற்றம், ஆசும் குற்றம். பாதி வீரவே காசு நல்கி மாஜின் முறையில் ஏசல் இல்லை என்றார் போல, ஆசு என்பதும் குற்றம், காசு என்பதும் குற்றம், மாசு என்பதும் குற்றம். ஆசு மாசு காசு மாசுன்னா அடுத்து. அதனால எல்லா குற்றங்களுக்கும் முதல் காரணமாக இருப்பது ஆசை. அதைத்தான் முதல்ல சொன்னார், ஆசை முதலாம் ஆசமைத்து. ஆசை முதலா மாசமைத்து அறுத்தே, ஐயாவது குற்றங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து அறுத்தே உடலும் வெறுத்து அரிய தேசம். ஐயாவது ஆசையை வந்து விட்டான்னா அவனுக்கு உடல்ல இருக்கிற பற்றும் தானே விட்டு, ஆசையை விட்டு வச்சுட்டு விட்டுனான்னு வச்சுக்க, உடல் என்ன அவனுக்கு பத்து. மாணிக்க வாசகர் எத்தனை இடங்கள்ல உடலை பத்தி வெறுக்கிறாரு தெரியும். மொய்ப்பால் நரம் வயிறாக மூளை என்பது தோல் போர்த்த குப்பாயம் புக்கு இருக்கிறதில்லை. அதனாலே உடலையும் வெறுக்கும். அரிய தேசன் சிவன் பொற் பாதமலர் செறிந்தார். அரியதாயிருக்கின்றதும் ஒளிபுரிந்ததாயிருக்கின்றதும் சிவபெருமானுடைய அந்த பாதகமலத்தை செறிந்தார். செறிந்தார் என்றால் அந்த பாதகமலத்தை தியானம் பண்ணி அந்த பாதகமலம் வேறு தான் வேறு என்கின்ற நிலை இல்லாமல் செறிதல் என்றால் ஒன்றிருத்தம், சிவன் திருவடியிலே ஒன்றிருத்தம். அப்படிப்பட்ட தன்மையை வந்தவர்கள், அப்படிப்பட்ட தன்மை கிடைக்கப்பட்டவர்களுக்கு பரப்பு இல்லை, பிறப்பை மறந்தார்கள். பிறப்பை, பிறப்பு ஒன்று இருக்கிறது என்று அவர்களுக்கு நினைவு வராது. எந்த நிலைக்கு வந்தவர்களுக்கு சிவத்தோடு அற்புதமாக கலந்து சிவன் திருவடி விட்டு நீங்காது இருக்கின்றவர்களுக்கு பிறப்பை மறந்தார், பிறப்பு இல்லை. பேசற்கரிய பெருமையினை பெற்றாரல்லார், பெற்றாரல்லர் கற்றாலும். ஐயாலே சிவபெருமானுடைய அந்த திருவடி கமலத்தோடு பொருந்துகின்ற அந்த ஞானம் வராதவர்கள், வராதவர்கள் நூல்கள் எவ்வளவு கற்றாலும் சரியினார், நூல்கள் எவ்வளவு கற்றிருந்தாலும் அவர்களுக்கு அந்த முதல்ல சொன்ன ஞானிக்கு வருகிற பெருமை அவர்களுக்கு இல்லை. மாசு மலிந்த ஆசையினான் மயங்கி தயங்கும் மாநிலவே. அதனாலே குற்றம் வருகின்ற ஆசையினாலே மயங்கி தயங்குகின்ற மானிடர்கள் எவ்வளவு நூல்கள் கற்றாலும் அவர்களுக்கு இந்த பெருமை ஞானிக்குள்ள பெருமை வராது. அவர்களுக்கு ஆகையாலே பிறப்பு ஒழியாது, பிறப்பு ஒழியாது. அதே பேசற்கரிய பெருமையினை பற்றாரல்ல, கற்றாலும் கற்றாலும் கற்றதினாலே ஒவ்வொருக்கு ஞானம் வருமானா வந்து விடாது. கற்றதினாலே ஞானம் உள்ள கற்றதினாலே ஞானம் வருமானா வந்துடாது. திருவுருள் கூட்டிட்டு திருவுருள் கூட்டினாத்தான் கற்றதினாலே கற்றும் சிவஞானம் இல்லா கடலுகள்ங்கிறாரு திருவுருள். கற்றும் சிவஞானம், சிவஞானம் என்பது அந்த கல்வியினால வந்து விடாது, திருவுருளாலதான் வரும். கற்கன் என்றே கற்கன் என்றே அது வேறு, ஆனா சிவஞானத்துக்கு கல்வி உதவுமானா முழுவதும் உதவாது. உதவாதான்னா உதவும். உதவும் என்றால் எப்படி உதவும்? ஞான நூல்களை ஞானாசிரியன் வார் சிவஞானம் பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கற்கின்றவனுக்கு அது உதவும். சிவஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு கற்கின்றவனுக்கு ஞான நூல்கள் உதவும். ஞான நூல்களை கற்கின்றதுனால வருகின்ற ஞானம் அவரஞானம் என்று பெயர். அந்த அவரஞானத்தினாலே பரஞானம் கிடைக்கும். அதனாலே அவன் என்ன எப்படி இருக்க வேணும்னா, கற்கும் போது நமக்கு திருவுருள் கிடைக்க வேணும், சிவஞானம் கிடைக்க வேணும் என்கிற எண்ணத்தோடு கற்கும். அதனாலே இப்ப மாணிக்க வாசகர் படிப்பு வேண்டாங்க, கற்றவர்கள் எனக்கு வேண்டாம், எனக்கு கல்வியும் வேண்டாங்க, கற்றாரை யான் வேண்டு கற்பனவு இனி அமையும் போது எல்லாம் கிடைச்சு போச்சதுக்கு மேல பிடிக்கணும். அதனாலே கற்றாலும் கூட ஆசை முதலான குற்றங்கள் போகவில்லையானால் அவர்களுக்கு ஞானம் வராது. சர்வ வியாதியாயிருக்கிற சிவன் பக்குவ ஆன்மாக்களுக்கு அல்லாது அறியப்படான் என்று உணர்த்துகின்றார் இந்த பாடலில். சுவாமி எப்படி இருக்கிறான் என்று கேட்டால் சர்வ வியாதியாக இருக்கிறார். சர்வ வியாதின்னா அவை இல்லாத இடமே கிடையாது. அதுதான் ஆச்சரிய சிவன் இருக்கிறான், சிவன் இருக்கிறான், உள்ளேயும் இருக்கிறான், விடியிலையும் இருக்கிறான், எல்லா இடங்களிலும் இருக்கிறான். இல்லாத இடமே இல்லை. எது போல பூவில் நாற்றம் போன்றுயர்ந்து எங்கும், பூவில் நாற்றம் போன்றுயர்ந்து எங்கும் ஒளிவரணர் என்றும் எரிய பெருமை திருவண்டபுரம். பூவில நாற்றம் எப்படி இருக்குது? பூ முழுவதும் இருக்கிறது, உலகம் முழுவதும் சிவன் இருக்கிறான். பூவிலே முழுவதும் மனம் இருப்பது போல, பூ முழுவதும் மனம் இருப்பது போல உலகம் முழுவதும் சிவன் இருக்கிறான். பாலில் நெய் போலவும், பூவில் மனம் போலவும், மணியில் ஒளி போலும், விரையில் தீ, விரையில் தீயினன் பாலில் விடுமை போல் மறையறன் குழம்பு அமைப்பு. தெரியலையே இருக்கிறான்னு தெரியலையே அப்படிங்கிறீங்களா? சித்தியார் சொல்றாரு, எங்கும் தான் நிறைந்து வந்தான் ஆகி எல்லாரும் காணவே வேண்டும் தான் நியாயம்தானே? இத்தனை அந்தந்தனாலும் எங்கும் பிரகாசம் ஆனந்த மூர்த்தியாக இருக்கிறார் என்றுதானே எல்லாரும் சொல்றாங்க, எல்லா ஞானிகளும் சொல்றாரு. ஒரு இடத்துல இருந்தானா அவன் சர்வ வியாபின்னு பேர் இல்லை, ஒரு இடத்துல இருந்தானா சர்வ வியாபின்னு பேர் இல்லை, அவன் சர்வ வியாபகம் உடைய. அப்படி இருக்கிறவன் எல்லாருக்கும் தெரியணும் இல்ல அப்படிங்கிறீங்களா? தெரிய மாட்டான். ஏன்னு கேட்கிறீங்களா? இங்கும் தான் நிறைந்து சிவன் இருந்தானாலே எல்லாரும் காணவே வேண்டும் தான் எனில் இங்கும் தான் அந்தகருக்கு இறங்கி இருளா. சூரிய எங்க இருக்கிறானா ஒரு இடத்துல இருக்கிறானா? எங்கும் இருக்கிறான். ஏன் பிறவி குடனுக்கு தெரியலையே, கண்ணு இல்லாதவனுக்கு தெரியும், சூரியன் தெரியும். அப்ப சூரியன் எல்லா இடங்கள்ல இருக்கிறது பொய்யா, இவனுக்கு தெரியாம இருக்கிறது பொய்யா? இவனுக்கு தெரியாம இருக்கிறதா? தெரியாமையினால சூரியன் இருக்கிறது தெரியவில்லையே, சூரியன் எல்லா இடத்துலயும் இருக்கிறான். அது போல சிவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான், ஞானக்கண் இல்லாதவனுக்கு தெரிய மாட்டான். எங்கும் தான் நிறைந்து சிவன் இருந்தானாலே எல்லாரும் காணவே வேண்டும் தான் இல்லை, இங்கும் தான் அந்தகருக்கு இறங்கி இருளார். அந்தகருக்கு இறங்கி இருளார் ஈசன் அருக்கண் இல்லாருக்கு ஒளியாயே இருளாம். அருக்கண் இல்லாதவனுக்கு சிவன் எப்படி இருக்கான்? ஒளியாட்டா இருக்கான். இவனுக்கு இருளா இருக்கு. இவன் கண்ணுக்கு எப்படி சூரியன் இருளா இருக்குதோ, கண் இல்லாதவனுக்கு சூரியன் இருளாக இருப்பது போல ஞானம் இல்லாதவனுக்கு சிவன் இருளாக இருக்கான். அதத்தான் ஓராதார் உள்ளத்துள் போராதார் அவனை சிந்தித்து தியானம் பண்ணி அதனாலே ஞானம் பெறாதவருடைய உள்ளத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவன் ஒளியாத்தா இருக்கிறான், அவன் ஒளியாத்தா இருக்கிறான். அந்த ஒளியை அவனால பார்க்க முடியும். அதனாலே சோதியனே துண்ணிருந்தது, சோதியனே துண்ணிருந்தது. ஞானிகளுக்கு சோதியா இருக்கிற, அஞ்ஞானிகளுக்கு இருளா இருக்கிற. தான் சௌகரான். சூரியனே சூரியன், சிவன் ஒளியா இருளா? அட ஒளிதாப்ப. அட ஆதி அர்த்தம்ல அரும்பொரு ஜோதிப்பா, பரஞ்சோதிப்பா, பேரொழிப்பா, சூரி புழம்புப்பா, அப்படித்தான் உள்ள சொல்லுது. அப்புறம் இருள் சொல்றாரு என்ன காரணம் என்றால், அஞ்ஞானிகளுக்கு இருளாகும், விஞ்ஞானிக்கு ஒளியா. சூரியனே துண்டிருள் போன்றா பெருமையும் என்பது சிவபுராணம். அதனாலே இப்படி அனாமலத்தினாலே கண்ணிழந்தவர்களுக்கு எங்கு நிறைந்திருக்கின்ற சிவனை காண முடியாது. அது அதே கருத்து சொல்ற, காணார் மலத்தார் கண்ணிழந்தார், மலத்தார் கண்ணிழந்த அனமலத்தினாலே ஞான கண்ணை இழந்தவர். கலங்கியே எங்கு நிறைந்தாலே சேனாரவி தனை காணார், கண்ணிழந்தார் எங்கு நிறைந்திருக்கின்ற சிவனை இது இரவியை காண மாட்டார். சேனார் இரவி தனை காணார், சிறந்த ஒளியை இழந்தார். ஞான கண் இல்லாதவன் சிவனை காண முடியாது, இந்த கண் இல்லாதவன் சூரியனை காண முடியாது. இவ்வளவு தெளிவாக சிறந்த வெளியே இழந்தார். கோணாயினையும் பூனனவே கொண்டானடியை கண்டார்கள், மானாமூல மலவலியை மாய்த்தார வந்தன் வலியாலே. கோணலையுடைய சர்ப்பத்தையும் சர்ப்பத்தை ஆதாரமாக பூண்டவனுடைய சிவபெருமானுடைய திருவையை கண்டவர்கள், பொல்லாததாயிருக்கின்ற மூலமலத்தினுடைய வலிமையை மாய்த்து விட்டார்கள். மூலமலத்தினுடைய வலிமையை மாய்த்து விட்டார். மூலமலத்தினுடைய வலிமையை மாய்ப்பது சாதாரணமான விஷயம் இல்லை. ஆணவமலத்தினுடைய வலிமையை மாய்க்கன்னா சாமானியம் இல்லை. கட்டிக்காரன் கட்டிக்காரன் சொல்றான்ல, கட்டிக்காரன் கட்டிக்காரன் சொல்றான்ல, அவன் அடிச்சா இவன் அடிச்சா இப்படி பண்ண இப்படி பண்ண எனக்கு நகர் யாரும் இல்லைன்னு சொல்லி அவன்கிட்ட இருக்கிற மலத்தை அவன் வெல்ல முடியாது. அவன் வெல்ல முடியாமன்னா அதெல்லாம் பண்ணு சொல்லிதல்ல, இந்த மலத்தை வெல்ல முடியாமல் வெளியில வென்றேன் சொல்லு. அதனாலே வெல்லுவது என்று சொன்னால் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற மும்மலங்கள் ஆகிய பகவர்களை வந்தவன் தான் வந்தவன். அதனாலே அந்த மூலமலத்தை வெல்லுவதற்கு யாரு கட்டிக்காரனா சிவன் ஒருவன் தான். ஒன்று மேலில் இருந்து ஒழிக்கும் எனினும் இருள் அடராது, உயிர் உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துள்ளது எனும் திரிமலத்தில் குளிக்கும் உயிர் அருள் கூடும்படி கொடி கட்டினேன். அதனாலே அதை சொன்னார் இந்த கடைசி வரியிலே, மானாமூல மலவரியை மாய்த்தார் அவந்தன் வலியார், அவந்தன் வலிகிறார். சிவபெருமானுடைய வலிமையினாலே மூலமலத்தினுடைய வலிமையை வாட்டிவிட்டார். அப்படிப்பட்ட சிவஞானிகள், அப்படிப்பட்ட சிவஞானிகள் எஞ்ஞாண்டும் நேயத்து விட்டு நீங்கார் என்பது உனக்கு. அப்படி மூலமலத்தை மாய்த்தவர்கள் சிவஞானத்தை பெற்று விட்டார்கள். சிவஞானத்தை பெற்று விட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், சிவத்தை விட்டு நின்றார். சிவம் வந்து எப்படி இருக்கும் என்று கேட்டால், எல்லா இடங்களில் இருந்தாலும் அவர்களுக்கு பிரியமுடையவனாய் அவர்களை விட்டு நீங்காமல் அங்கிருப்பார். அதுக்கு உண்மை சொல்றாரு, வாயு எங்கும் செஞ்சரித்தாலும் ஆகாயம் தான் அதுக்கு ஆதாரமானது. வாயு காற்றுக்கு ஆதாரம் எது என்று கேட்டால் ஆகாயம். காற்றுக்கு ஆதாரம் தங்குமடம் ஆகாயம் தான். எல்லா இடங்களும் இஞ்சாதான் அதுக்கு பிரதான இடமா இருக்கிறது ஆகாயம். அது வானம் அதனை நீங்காது வாயு வரைந்தும் அதனை போல் ஞானமயனை நீங்காறுகள் ஞானத்தவரும். செய்யாலே ஞானமயனாய் சிவபெருமானை விட்டு ஆகாயத்தை விட்டு காற்று நீங்காதது போல, ஆகாயத்தை விட்டு காற்று நீங்காதது போல ஞானிகள் சிவனை விட்டு நீங்காமல். அதை எப்படி சொல்றாருன்னா, நடுக்கத்தும் தேனின் மொழியார் இணைத்தோடை திளைக்கும் பொழுதும் சினஞ்சிறிய ஊனத்தினரை உவர்த்தொடுக்கும் பொழுதும் யாதாம் உருவிடுவோம். கையாலே அவர்கள் இந்த உலக இன்பங்களில் ஈடுபட்டாலும் அதற்கு மேலே வந்து வேறு அச்சக்கார அச்சம் வருகின்ற காலத்திலும் அதற்கு மேலே சத்துருக்கள் வந்த காலத்திலும் எந்த காலத்திலும் அவனை மறவாமல் சிந்திப்பார்கள். எந்த வேளையிலும் அவனை சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். அது வந்து பத்தராய் பணிவார் புராணத்துல சொன்னார். அது கேட்கிறார், நின்றும் இருந்தும் கிடந்தும் என்பது நம்முடைய நின்றாலும் இருந்தாலும் கடந்தாலும் நடந்தாலும் நின்றாலும் உயிர்ந்தாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் அலற்பாதம் உருகாலும் மறவாத குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணமிக்காரனர் பசராய் குருவார். எந்த வேளையிலும் சிவத்தோடு கலந்து இருப்பார், எந்த வேளையிலும். அதுதான் இது சம்பந்த சுவாமி உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் உண்மலர் அடியலால் உறையாது. துன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நலந்தீங்கள் உன்னை மறந்து எந்த வேளையிலும் சிவத்தை மறவாது இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு சிவன் எப்படி இருக்கிறான் என்றால், அவர்களோடு கூடவே இருந்து அவர்களுக்கு வருகிற இன்ப துன்பங்களை எல்லாம் அவன் ஏற்றுக் கொடுக்கிறான். அவர்களுக்கு வருகின்ற இன்ப துன்பங்களை அவன் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஜாதகத்தை பண்ணி விடுறான். யாருக்கு ஜாதகத்தை பண்றான்? ஞானிகளுக்கு ஜாதகத்தை பண்ணி விடுறான். பட்டணத்தார கூட்டிட்டு போன கழுவற வரையிலும் அவரு மேலையும் கோவிச்சுக்கல, கூட்டிட்டு போன மேலையும் கோவிக்கல, பத்திரிய அந்த ராக மேலையும் கோவிக்கல, ஒன்றும் கோவிக்கல. கழுமற வரையிலும் போனாரு, கழுமற வரையிலும் போனாரு, கழுமரத்தை பார்த்து பாட்டுனாரு பாடினாரு, கழுமற எரிஞ்சு போச்சு, கழுமற எரிஞ்சு போச்சு. இப்ப சிவன் யாருக்கு ஜாதகம் பண்ண? ஞானிக்கு ஜாதகம் பண்ண, ஞானிக்கு ஜாதகம் பண்ண. அதனாலே சிவன் அவர்களை விட்டு நீங்காமல் இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு ஜாதகமாக சிவஞானிகள் முதலாயினாருக்கு சிவன் தோன்றி நிற்கும் முறைமை உணர்த்துகின்றார். அது எப்படின்னா, நிம்மலனான சிவன் விடயங்களிலே அறிவு வேறுபடும் தன்மையை ஒழிந்த ஞானிகளுக்கு எவ்விடத்தும் தோன்றி நிற்பார். பரஞானிகள் பரமஞானிகளுக்கு உலகப் பொருளிலே அவர்களுக்கு இச்சை வராது. உலகப் பொருளிலே இச்சை வராமல் இருக்கின்ற பரமஞானிகளுக்கு சிவன் எங்கும் தோன்றுவார். அவர்கள் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நிற்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்றார் போல, எங்கு பார்த்தாலும் சிவன் தெரியும், எங்கு பார்த்தாலும் சிவன் தெரியும். சிவனையே பார்த்தால் கூட வேறதான் தெரியும். இதுதான் ஒரு அதிசயம். அவர்களுக்கு எங்கு பார்த்தாலும் சிவமாக தெரியும். அப்பர் சுவாமி கைலை காட்சி கண்ட போது என்ன பண்ணாரு? மாதப்பறை கண்ணியானை மலையாம் மகளுடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர்கள் கூறுவேன். யாரும் சுவடுபடாமல் ஐயார அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் கழிவு வருவன கண்டேன், கண்டேன் அவர் விருப்பாலும் கண்டறியாத கண்டேன். இப்படி சேவலும் மயிலுமாக வருகிறது, அது சிவமும் சித்தியும். யானை பிடியும் கழிதுமாக வருகிறது, அது சிவமும் சித்தியும். இப்படியே ஒவ்வொரு பொருளும் சிவமும் சத்தியமாக தெரிந்தது. ஞானிகளுக்கு சிவமும் சத்தியமாக தெரிகிறது. அதுதான் எங்கும் சிவன் தோல்வார், எங்கும் அவர் பார்க்கும் இடமெல்லாம் சிவன் தெரியும். அதுதான் பரம ஞானிகள் தோன்றும். மயக்க மறுத்த யோகர்க்கு மருமலையும் மலர் மலர் மீது. அதனாலே ஞானிகளுக்கு கீழே யோகிகள், யோகிகள் என்பவர்கள் சிவ யோகி சிவஞானி. சிவஞானி மேலே அவர்தான் எவரெஸ்ட் சிவஞானி, அதுக்கு கீழே சிவயோகி. சிவயோகிகளுக்கு எங்கே தோன்றுவார் தெரியுமா? இதயத்திலே தோன்றுவார். சிவஞானிக்கு உள்ளேயும் தோன்றுவா, வெளியிலையும் தோன்றுவா, பார்க்கிற இடமெல்லாம் சிவன் தோன்றுவார். அது ஸ்பெஷல் சலுகை. சிவயோகிக்கு எப்படி இருப்பார்னு கேட்டா உள்ளத்திலே தோன்றுவார். அதே மயக்க மறுத்த யோகருக்கு மருமதைய மலர்ந்தது. பயக்கும் பலத்தை பாவகனில் பார்ப்பார் நமக்கு பாங்குறவை. அதற்கு கீழே இருக்கின்ற கிரியையாளருக்கு அந்தனருக்கும் எழுதுகிறார் உரையில. காரகபத்தியின் இடத்திலே காரகபத்தியம் ஆகவனியம் தட்சணாக்கினி என்று கூறப்பட்ட மூவக ஐயின் இடத்தில் தோன்றி அவர் விரும்பிய பலனை கொடுப்பார். அதனால கிரியையாளருக்கு அந்த ஐயினிலே தோன்றி காட்சியை தருவான். அவர்கள் விரும்புகின்ற அவர்கள் பாவிக்கின்ற பொருளிலே அவர்கள் பாவிக்கின்ற பொருளிலே அவர் காட்சி. அதற்கு மேலே மட்டுமுள்ள ஆன்மாக்கள் என்றும் தரிசித்தற்கு எல்லாருக்கும், எல்லாருக்கும் ஞானம் உடையவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் எல்லாருக்குமாக அவன் என்ன பண்ணுகிறான்? சிவலிங்கம் முதலிய திருவுருவங்களிலே எழுந்தவர்கள்தான். எல்லாருக்கும் அவன் என்ன பண்ணுகிறான்? பொதுவாக சிவலிங்கம் முதலிய திருமேனிகளிலே இருந்து அவர்களுக்கு அருள் பண்ணுவார்.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: களரிற்றறிவார் நாயனார் புராணம். வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அப்படி மகேஷ் பூஜை நடந்த பிறகு அங்கு சில நாள் தெரிஞ்சிருந்து தினந்தோறும் கோயிலுக்கு செல்லுவது, சாமியை வணங்குவது, வாழ்த்துவது, பாடுவது. திருவாரூர் பூலோக கைலாயம் என்று சொல்லப்படும் பிருதிவிஸ்தலம், மகாசிம்ம மகாலட்சுமி முதலாக எண்ணில்லாத தேவர்களும் முனிவர்களும் அருளாளர்களும் போற்றி பாடி பரவி அருள் பெற்ற திருத்தலம் என்று திருவாரூர். பூங்கோயில் என்று பெயர், கவலாலயம் என்று பெயர், கவலைப்பொறி என்று பெயர். அளவில்லாத பெருமை உருந்தியது. முதுகுள்ள சக்கரவர்த்தி தேவலோகத்திலிருந்து கொண்டு வந்த தியாகராஜ பெருமானை அங்கே ஸ்தாபிதம் பண்ணினார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பதியில சேரருபுரான் ஆரூரரும் சென்று வழிபாடு செய்து அதன் பிறகு கன்னிநாடு என்கின்ற பாண்டி நாட்டுக்கு சென்று சாமியை வணங்க வேண்டும் என்று சுந்தரர் எண்ணினார். அப்படி எண்ணிய போது அந்த செய்தியை சேரர்கிட்ட சொல்ல சேரர் தானும் கூட வருகிறேன் என்றார். பாண்டி நாட்டு தலைவராகிய சுக்கநாத சுவாமி அவருக்கு திருமுகம் கொடுத்து அனுப்பினார். அதனால அப்படி திருமுகம் கொடுத்த சுவாமியே நாம் சென்று தரிசிக்கலாம் என்று. இது நல்ல வாய்ப்பு. சுந்தரரோட சென்று தரிசிக்கிறது எவ்வளவு வாய்ப்பு! சுந்தரரோட போய் சோமசுந்தர கடவுளை கும்பிடுறது எவ்வளவு சிறப்பு என்று எண்ணியால சுந்தரபுர சுவாமிகளும் சேரமான் பெருவாளும் மற்ற பரிகணங்களும் ஜாமான்களை நிறைய ஏற்றிக்கிட்டு பரிவாரங்களோடு சென்றால் அரச ராகையினாரை எல்லா வகையான வழிகளும் எல்லா வகையான பொருளும் உடன் கொண்டு சென்றார்கள். இருவர் திருவுள்ளமை இசைந்த பொழுதில் எழுந்து திருவாரூர் ஒருவர் மலத்தால் உக்கரங்கி உடன்பாட்டருளால் ஒன்றின்றி மறு உரிமை பொருந்திற்ற வரம்பில் பணிகள் வாகனங்கள் முடிவில் பண்டாரல் கொண்டு போதுவார்கள் உடன்போம். சமையலால் இருந்து சமையலுக்கு வேண்டிய அவான்கள் சகலமும் உடன் வர சென்றார்கள். அப்படி சென்று திருவாரூர்ல இருந்து கீழ்வேலூர் இறங்கினார்கள். திரு கீழ்வேலூர் இறங்கி அதுக்கு மேல நாகக்காரோணம் படிந்தார்கள். அதுக்கு மேல திருமறைக்காடு சென்றார்கள். திருமறைக்காடு சென்ற போது வேதாரணி என்பது திருமறைக்காடு. அந்த திருமறைக்காடு சென்று சுவாமியை வணங்கினார்கள். வணங்கிய போது அங்கே இரண்டு பெருமக்களும் செய்த அந்த அரிய நிகழ்ச்சியை எண்ணிக் கொண்டார்கள். திருமறைக்காட்டிலே இந்த கோயில்ல தானே திருநாகர சுவாமி கதவு திறக்க பாடினாரு, சம்பந்த சுவாமி கதவு அடைக்க பாடினாரு, அப்படிப்பட்ட கோயில் அல்லவா என்று எண்ணி இருவரும் அடையில்லாத காதல் கொண்டு வணங்கினார்கள். வேதாரண்யத்துல முன்னேறு வளங்கள் மறைக்காட்டு முதல்வர் கோயில் சென்றிறங்கி சென்னீர் வாய்மை திருநாவுக்கரசன் புகழை சிவக்கன்றும் அந்நேர் திறக்க அடைக்க எனப்பாடும் திருவாயில் அணைந்து நன்னீர் ஒளியும் விழியினராய் நாயன்மாரை நனைந்து இறங்கி அளவில்லாத மகிழ்ச்சியினாரே வணங்கினார்கள், வாழ்த்தினார்கள், பாடினார்கள். அப்படி பாடி பரவி படிந்து அதற்கு மேலே கோடிக்குளவர் கோயிலுக்கு சென்றார்கள். அது கோடிக்குளவர் கோயில் கடல் ஓரமாக இருக்கிறது. மக்கள் அதிகம் குடியில்லாத இடத்திலே சாமி இருக்கிறது. இப்பவும் அப்படித்தான் இருக்குது அந்த கோடிக்குளவர் கோயில். அங்க சாமி இப்படி தனியா இருக்கிறியே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு பாடினார் சுந்தரர். அதன் பிறகு திருப்பத்தூர் இறங்கினார். மதுரை வந்து சேர்ந்தார். சேரமான் போலதான் அச்சேரல் வரானும் பணிப்போல் ஆரமார் வரை மதுரை ஆடவாயினில் வணங்க வாரமா வந்தனைய வழுதியார் மனக்காதல் கூறமா நகர் உரித்து எதிர்கொண்டு உடுபுக்கார். அப்படி மதுரைக்கு சுந்தரமு சுவாமிகள் வருகிறார், சேரமான் பெருமான் வருகிறார் என்கின்ற அந்த செய்தியை கேட்டவுடனே பாண்டிய மன்னன் அளவில்லாத மகிழ்ச்சி உண்டு. அந்த மதுரை நகரம் முழுவதை அலங்கரித்து சுந்தரமுரு சுவாமிகள் சேரமான் பெருமாள் இதுவரையும் சோழன்ற அங்கே அதற்கு முன்னே கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளையா போய் இங்க இருக்கிறான நம்ம நாட்டு அரசனும் அந்த சோழராஜாவும் அதற்கு மேல இந்த பாண்டியனும் வந்து இருவரையும் அழைத்துக் கொண்டு சென்றார்கள். கோயிலுக்கு சென்றார்கள். திருவாலவாயமர்ந்த செஞ்சடையார் கோயில் வரம் வருவாரன் வீழ்ந்திறங்கி வந்துண்டர் வெளிக்கொண்டு தருவாரை போற்றி தாழ்ந்து எழுந்து வாழ்ந்தவர்கள் பெருவாய்மை மறுகுணைந்து பெருமகிழ்ச்சி வழங்கினார். அப்படி சுந்தரமுகி சுவாமிகளும் சேர்மான் பெருமாளும் திருவார வாயில் இருக்கிற சொக்கநாதரையும் மீனாட்சியையும் வணங்கினார்கள், வாழ்த்தினார்கள், பாடினார்கள். ஆனால் மதுரையில சுந்தரமுகி சுவாமி பாடிய தேவாரம் கிடைக்கவில்லை. மதுரைக்கு பாடின தேவாரம் கிடைக்கவில்லை. படியேறு புகழ்ச்சியர் பெருமானும் பார்வை வீழ்ந்து அடியனை பொருளாக அளிக்க திரும்பும் முகக்கருணை முடிவேதன் தெரிந்திலேன் எனமொழிகள் நெடுவாட வெளியேறு கொன்றையார் முன்பதை கழிவுகின்றார். அடியனை ஒரு பொருளாக எண்ணி எனக்கு திருமுக அனுப்பிச்சியே சாமி, கடிதம் எழுதி பாடபத்திரன் மூலமா அனுப்பிச்சியே சாமி, அந்த கருணையை நான் என்ன சொல்வேன் என்றால் வணங்கி வாழ்த்தினார். எம்பியனார் உடன் கிளியர் தாம்படிந்து சேரருடன் நம்பியுமன் புறத்தனைய நன்னிய பேர் உபகையால் கும்பருகிறார் கோயிலில் இருந்து உடன்குடுவ இருவருக்கும் பைம்பொன்மணி மாளிகையில் குறைவறுத்தார் பஞ்சவனார். அதனால பாண்டியன் நம்பியாரையும் சேரமான் பெருமானையும் அழைத்துக் கொண்டு சென்று தன்னுடைய அரண்மனையிலே இருக்க வைத்து அவர்களுக்கு சிறப்பான முறையில பூஜைகளை செய்து அதன் பிறகு மாகேஸ்வர பூஜையும் சிறப்பாக நடத்தினான் பாண்டியன். அந்நாளில் மதுரை நகர் மருங்கரணார் அமரபதிகள் பொன்னார அணிமார்கள் புறவலர் மூவரும் போத சென்னாவின் முனைப்பாடி திருநாடு சென்றிறங்கி சொன்னாலைகளும் சாற்றி தொழ திருப்புவனத்தை அடைந்தார். அதற்கு மேலே மற்ற பதிகள் எல்லாம் சென்று வணங்க வந்து என்று எண்ணினார். அதற்கு மேலே திருப்பூவனத்துக்கு சென்றார்கள். திருப்பூவனத்துக்கு சென்றார்கள். அது வைகை நதி கரையில இருப்பது. அப்படி திருப்பூவனம் போய் சென்று சாமியை பாடி பரவினார். அதுக்கு மேலே திரு ஆப்பனூர் திரு ஏடகம் வணங்கி அதற்கு மேலே திருப்பரங்குன்றுக்கு வந்து வணங்கினார்கள். அப்படி திருப்பரங்குன்றுக்கு வந்து வணங்கும் போது அந்த அஞ்சுகுண் என்கின்ற பாட்டு பாடி இருக்கிறார்கள். அப்படி பாடி அதை மூவர்களும் கேட்டு அவர்கள் அஞ்சினார்களா, ஒரு பாடிய பாட்டை கேட்டு அவர்கள் அஞ்சினார்களா, மூவர்கள் அளவில்லாத மகிழ்ச்சியினாலே பயந்து வணங்கினார்கள். அதன் பிறகு அயாலே திருக்குற்றாலம் சென்று கூத்தரை வணங்கினார்கள். திருநெல்வேலி சென்றார்கள். அங்கே நெல்லையப்பரை வணங்கி ராமேஸ்வரமும் சென்று வணங்கினார்கள். அங்கிருந்தே திரு சேரீஸ்வரம் பாடியிருக்கிறார் சுந்தர ராமேஸ்வரத்தில் இருந்த மொழியை திரு சேரீஸ்வரர் என்கிற இலங்கையில் இருக்கிற அந்த திருத்தலத்தை பாடியிருக்கிறார். திருச்சொழியருக்கு வந்து வணங்கி பாடுகிறார். காணப்பெருங்குண்ட காளையார் கோயில வந்து பாடினார். இப்படி எல்லாம் பாடி பரவி பணிந்து திரு புனவாயில் வந்து வணங்கி பாடி இப்படி பாண்டி நாட்டிலே உள்ள தலங்களை எல்லாம் வணங்கி பாடி அரசர்கள் விடை கொண்டு மீட சேரமானும் சுந்தரரும் நம்முடைய சோழ நாட்டுக்கு வந்து விட்டார்கள். பாதாளீஸ்வரம் இறங்கி அதன் பிறகு பலபதியும் வேதாதி நாதகடல் வணங்கி நின்று வரைவினுடன் சூதாரும் தொடர்முறையார் மணிவாய்க்கு போற்றளவு சேதாம்பல் வாய்தகத்தில் திருவாரூர் வந்தடைந்தார். திருநாவலூர் வந்த சேரகுலகன்றுடன் வருவாரை திருவாரூர் வாழ்வார்கள் எதிர் கொள்ள கருகாதவர்களோடங்கி தம்பெருமான் கோயிலில் துருகார்வத்தோடு விரும்பும் விரும்பீறு பரப்புகின்றார். இருவரும் ஐயாறு கோயிலுக்கு சென்றார்கள். கோயிலுக்கு சென்று தியாகராஜ பெருமானை வணங்கி பாடினார்கள். அதற்கு மேலே பறவையார் மாளிகைக்கு வந்தார்கள். பறவையார் மாளிகைக்கு வந்து அங்கே வேண்டிய சிறப்புகளை எல்லாம் செய்தார்கள். சேரமான் பெருமாள் மிக்க மகிழ்ச்சியோடு அவர் செய்த உபச்சாரங்களை ஏற்றுக்கொண்டார். எங்கும் உள்ள அடியாருக்கு ஏற்ற முசு செய்தபடி நங்கை பறவையார் உள்ளத்தார் நம்பி எழுந்துள்ளார். திங்கள் முடியார் திருவவிளை பரவி சேரமான் பெருமாள் எங்கும் உள்ள அடியாருக்கு ஏற்ற முசு செய்தபடி குங்கு முயற்சி ஒரு மொழி புக்கார் முயற்சி குரு மொழி. அதனால சேரமான் பெருமாள் அந்த திருவாரூர் பகுதிகளில் இருக்கிற அடியார்களை எல்லாம் வரவழைத்து அவர்களுக்கெல்லாம் சிறப்பான முறையில பூஜையை செய்து நிறைய பொண்ணையும் பொருளையும் வாரி கொடுத்திருக்கிறார்.
4: அடியார் எடுத்து
3: மகேஷ் பூஜை பண்ணி அவர்களுக்கு நிறைய தர்மத்தை பண்ணியிருக்கிறார்.
0: தம்பிரானை தொழுது அருளார் போன்று தொண்டர் சார்ந்தனைய நம்பியாருடன் சேர நன்னாட்டரசனாராய பைம்பொன்மணியில் பைம்பொன்மணியில் முடிக்கலறி கரிவாழ்தாமன் பயணமன் செம்பொன்னு மதிலாரூர் பொழுது மேல்வார் செல்கின்றார்.
3: அப்படியே திருவாரூரை வணங்கி மேல் வாழ் வருகிறார்கள். காவேரி திங்கரை இருந்த போது சுந்தரவே சேரமான் பெருமாள் எங்கள் நாட்டுக்கு வரவேணும் என்று பல தடவை அவரை விரும்பி அழைத்தார். திருவஞ்சக்குளம் எங்க நாட்டுக்கு வரவேணும் என்று சொல்லி சுந்தரவே விரும்பி அழைக்க அவரும் உடன்பட்டு பறவை அழைத்த சொல்லிட்டு புறப்பட்டார். இருவரும் ஆயாலும் வந்து கொண்டிருக்கிறார்கள் மேற்கு முகமாக திருவாரூர்ந்து. அப்படி ஆறுமுறை வணங்கி அதற்கு மேலே காவிரி கரையிலேயே வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்தவர்கள் ஆயால கண்டியூர் வந்து தாருங்கிறார். அன்புருக்கும் சிந்தையுடன் பணிந்து புறத்தடைந்தார்கள். கண்டியூர் அன்புருக்கும் சிந்தையுடன் பணிந்து புறத்தடைந்தார்கள். அப்படி திருவையாற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற கண்டியூர்ல வந்து சாமியை கும்பிட்டார்கள். கண்டியூர் தான் பரமனுடைய சிறந்த பீடதலம் திரு கண்டியூர். வடகரையில் திருவையாறு எதிர்ந்து வந்த வடகரையில திருவையாறு தெரிந்தது. தென்கரையில கண்டியூர், வடகரையில திருவையாறு தெரிந்தது. அப்படி தெரிந்த கும்பிட்டார்கள். ஊடு தெரிந்தது கோபுரம் தெரிந்து கும்பிட்டார்கள். உடல் உருக உள்ளுருக உச்சி என்னை குறித்தது கடல் வளர்ந்த தினப்பெருந்து காவிரியை கடந்தியை தொடர்புடையை தொடர்புடைய திருவடியை தொழுவதற்கு நினைவுற்றார். அதனால வெள்ளம் கடல் போல போய்கொண்டு இருக்கிறது. அந்த கரையில திருவையாறு இருக்கிறது. அங்கே சென்று சாமியை கும்பிடுவதற்கு எண்ணினார்கள். எண்ணினால் ஐயார் அதனை கண்டு தொழுது அருளாரூர தலை நோக்கி செய்யாள் விரியா சேரமாந்தர்மான் நொழி செய்கின்றார். மையார் கண்டர் மதுவு திரு வையார் இறங்க மனுமுடியும் ஐயார் என்பது இவ்வாறு கடந்து பண்ணுவோம் நாம் என்ன. அதனால ஐயாச பெருமானை கும்பிட வேணும், இந்த காவிரியை கடந்து வேணுமே, அதுக்கு என்ன செய்யலாம் என்று கேட்டாரு. சுந்தரரை நீங்க அருள் பண்ண வேணும்னு சுந்தரரை வேண்டிக் கொண்டாரு. யாரு வேண்டிக் கொண்டது? சேரமான பெருமாள். கேரள நாட்டில இருந்து வந்திருக்கிறாரு. மறுபடியும் இங்க வந்து கும்பிடுறதுல சாமானியமா இல்லை. அதனால எப்படியா ஐயார கும்பிடணுமே என்று சொன்னார். அப்போது ஆறு பிரியில் இருகரையும் பொருள் சிம்பில் எழுவது போல் வேறு நாவாய் ஓடங்கள் வீடு செல்லா வகை கேட்பார். அதனால ஓடங்கள் எல்லாம் செல்லறதுக்கு எழுவதற்கு அதிகமான வெள்ளம் இருந்தபடியினால ஓடங்களை எல்லாம் கட்டிட்டு ஓடக்காரை விட்டுட்டு போட்டார். அதனாலே இந்த ஆற்ற கலப்பு அறிவு என்று எண்ண முடியாது இருந்தது. வெள்ளம் நிறைய வந்து அதுல என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஓடக்காரனே பயந்துட்டு கட்டிட்டு போயிட்டாருன்னா அப்புறம் எப்படி என்ன கடக்க முடியும் மற்ற வகையாலே? ஆறு பெருகி இருகரையும் பொருள் விஷயங்கள் எழுவது போல் வேறு நாவாய் ஓடங்கள் மீது செல்லா வகை மகைப்பர் நீரு விளங்கும் திருமீன் நிறுத்தர் வாதம் பணிந்த அன்பில் ஆறு நெறியா செலவுரியாது தெரியாது அழைத்து பாடுவார். அதனால இப்படி ஓடக்காரன்லாம் போய்விட்டான். உன்னை பார்க்காமல் தரிசிக்காமல் போக மனம் வல்ல. அதனால இந்த ஆறு நெறியாக நாங்கள் வர வேணும். ஆறு நெறியாகன்னா ஆற்றையே வழியாக கொண்டு வர வேணும், வேற வழி இல்லையே. அதனால அருள் வந்த வேணும் என்று சுவாமியை அழைத்து பாடுவார் பாடுவார் சுவாமியை அழைத்து பாடுவார். திருவையாற்றில் இருக்கிற சாமியை அழைத்து பாடுவார். திருவையாற்றில் இருக்கிற சாமியை பாடுறது வர திருவையாற்று சாமியை அழைத்து பாடுவார். அப்ப பாடியதுதான் அந்த வரவும் பரிசுங்கிற தேவாரம். இக்கரையில இருக்கிறார் சுந்தரரும் சேரமான் பெருமாளும். சுவாமி அக்கறையில இருக்கிறார். அக்கறையில போய் இருக்கிற சாமி கும்பிட ரொம்ப அக்கறை. ஆனா ஆறு இடம் கொடுக்கல. அதனால சாமியை அழைத்தார்.
4: பரம் பரிசு ஒன்று அரிய நான் பண்டு உம்மை பயிலாதே
3: எப்படி சொல்றாருன்னா பரவுதல் என்றால் வழிபாடு செய்தல். பரவுதல் என்றால் வழிபாடு செய்தல். வழிபாடு செய்தல் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. இது முன்னையே நான் பழகி இருக்க வேணும் பழகாம விட்டுட்டேங்க.
4: பரவும் பரிது ஒன்று அறியேன் பண்டே உண்மை பயிலாதே இரவும் பகலும் இணைந்தாலும் எய்த நிறைய மாட்டேன் நான் கரவில் அருவி கவு உண்ண செங்கம் குலைக்கீழ் கருப்பாலை அறவந்திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ

0: பயப்படாதே அப்படின்னு எழுதி அவர் சத்தம் கொடுத்துருக்கிறார். அங்க இருக்கிற பிள்ளையாருக்கும் ஓலமுத்த விநாயகரும் திருவையாற்றில் இருக்கிற விநாயகருக்கு ஓலமுத்த விநாயகரும் அப்படி அந்த சத்தத்தை கேட்டு மகிழ்ந்தார். மகிழ்ந்த போது பொன்னிமாலரி நேர ரோட்டு போட்டுருக்கு. எங்க திருவையாறு கண்டியூர்ல இருந்து திருவையாறு நேரா மேல் வாழ் தண்ணி அப்படியே நிற்குது. காவிரியில இருந்து வெள்ள அப்படியே நிக்குதுப்பா. கீழ்வாள் எல்லாம் வந்துச்சு. கீழ்வாள் எல்லாம் கீழ்வாள் தண்ணி நிக்காது எல்லாம் ஓடி போயிரும் இல்லவா. மேல்வாழ் தண்ணி அப்படியே நிற்கும். ஒரு அணுவாசையில அவனன்றி ஒரு அணுவம் கரையும் உடைக்கல. உடைச்சதுதான் நம்ம ஊருக்குலாம் வந்துருக்கோம்ல. அப்படியே நிக்குது. அப்படியே நிக்குது. பொன்னிமா நதியும் இங்கு நிதி காட்ட உன்னின் முத்தம் பெருக்காது மேல்வாழ் படித்து வெப்பன்ன நன்னி நிற்க கீழ்வாழ் நீர் வழிந்த நடுவு நல்ல வழி பண்ணி குளிர்ந்த மலர் பரப்ப கண்ட தொண்டர் பயில் மாறி கண்ணீர் பொழிந்து மயிர் குலகம் கலங்க கலங்க கை அஞ்சலி குவித்தார். இந்த அஞ்சலியத்தை கண்டு இருவர அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தார்கள். நம்பிவாதன் சேரர் குருமான் சேரவான் பெருமான் ஒழிய நம்பிவாதமாகி சுந்தரம் சுவாமி திருவடியை விழுந்து கொடுத்து ஊப்பிட்டாரு. சேரமான் பெருமான் பாட்டு பாடினவன உங்களுக்கு சாமி இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு இருவரும் யாரும் சென்றார்கள். கும்பநாதரோ கழித்ததங்கோ என்னவுடன் மகிழ்ந்து தம்பிதாரை போட்டு தடங்காவேரி நடுவடைந்தார். சென்று தமிழ்நாவலோடு சேரர்வராம் தம்பெருமான் நிறை ஆற்றின் இடையே அழித்த மணல் வழியில் தஞ்சமுடைய பரிசலனும் தாமு ஏறி தரை சென்று பஞ்சநதி வானரை பணிந்து விழுந்தார் இருந்தார் பரவினார். அதனால இங்க பஞ்சநதி ஈஸ்வரராகி ஐயாரப்பரை இருவரும் நேர சென்று கண்டார்கள். கர்மசம் பொருத்தனியை வணங்கினார்கள். வாழ்ந்தினார்கள். பாடினார்கள். அழகில்லாத அப்படி பாடி பரவி பிரிய முடியாமல் பிரிஞ்சு தெற்கு கரைக்கு மறுபடியே வந்தார்கள். அது வந்து தண்ணீர் அப்படியே நிற்குது. காவிரி அப்படியே திருவர்களால் தாழ்ந்து மீண்டும் தடம் பொண்ணி கொங்கு நதியம் முன்வந்தபடியே நடுவு போன்ற தூங்க வரைவோ நின்றது தொடர்ந்து தொடரத் தெரியுங்க. அதன் பிறகு அடையாளம் இருந்த கரை வந்தவர் பாரு வழக்கு ஆயங்கரையின் அச்சயத்தை கண்ட கரையில் ஐயாறு வேலபுரவான் ஒட்டி விழுந்து தாழ்ந்து மேல்வார்ப்பு தூய மணிவான் கடையாகம் பதிகள் வரவும் உறுதியேற்றி சேய கொங்காநாடர் என்றார் திருவாரூர சேரன். இப்படியே இந்த வழியாகவே சென்று கொங்குநாட்டுக்கு சென்றார்கள்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: உலகத்தில் மனுஷா 4 3 பேருக்கு பேர் சொல்லிட்டார். 4வது ஆசாமிக்கு நாமகரணம் வைக்கிறதுக்கு இன்னும் பல யுகம். ஏதே சத்புருஷாஹ பரார்த்த கடகாஹ ஸ்வார்த்தான் பரித்யஜ்யே சாமான்யாஸ்து பரார்த்தமுத்யம பிரதஹ ஸ்வார்த்தா விரோதேனயே தேமீ மானுஷ ராட்சசாஹ பரஹிதம். இது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிக்கணும். தேமீ மானுஷ ராட்சசா பரஹிதம் ஸ்வார்த்தாய நிக்ந்தி யே நிக்ந்தி யே துக்னந்தி நிரர்த்தகம் பரஹிதம் தேகேன ஜானீமஹே. இதேதான் எல்லாத்துலயும் 4 மனுஷா உண்டு, 4 தேவதைகள். ஏதே சத்புருஷாக ரொம்ப நல்லவர்கள் சயின்ஸ். அதுனா ஒரு மதத்தை சேர்ந்ததுதான் சயின்டா. நம்மகிட்டே திருடின் போன வார்த்தை அது. சந்துங்கிறத சயின்ட்டுங்கிறான்னா அப்போ சத்புருஷாக ஏத்த யார்னார்? தன்னலம் கருதாமல் பிறருக்கே உபகாரம் செய்யக்கூடியவர்கள் சத்புருஷாக. இதுல ரொம்ப மனுஷாலும் ஒன்று ரெண்டு தான் என்ன முடியும். ஸ்வார்த்தான் பரித்தியஜ்ய சாமானியால்னா சாதாரணமா கிடைக்கும் நிறைய. அது மாதிரி தேவதைகள்லாம் அதை வந்து சுவார்த்தத்தை பார்க்கிறவா. அப்போ அந்த தேவதைகள் எல்லாம் சில சமயத்தில் அதனாலதான் அவளுக்கு அந்த மாதிரி எண்ணம் போக்குறதுக்காக அப்பப்போ அசுராளால் அடி வாங்கி வச்சு அவளையும் சிரமப்படுத்தி எல்லாம் பண்றார். ஒரு சமயத்தில் தே தேவா பிப்யதா, அந்த அக்னி பிராவிஷன்னு ஜலத்திலையும் போனான் இருக்கு, ஜலத்தில் போய் ஒளிஞ்சுக்கிறான். அதனால தான் பேக்கு சொல்ல வந்தேன்.

0: எல்லா தேவதைகளும் ஒரு இடத்துல பார்க்கணும்னா இந்த மூணு இடத்துல வச்சுக்கலான்ட்டு இருக்கு. நம்ம அத்தை கடஸ்தாபனத்தில் ஜலம் தான் வைக்கிறோம். ஏன் சார், எங்கள் அத்தை தங்க கட்டி நிறைய இருக்கா, அதை போட்டு வருணம் ஜாயாமியா சரிபடு அக்ஷதியை போடுறது அதெல்லாம் கிடையாது. ஜலம் தான், ஜலத்தில் தான் இன்வோக் பண்ணால் தெய்வதைகள்லாம் வருவா. அதனால இப்போ என்ன சொல்கிறாருங்க, மண்ணுனாலையும் ஜலத்தினாலையும் கலந்ததான இந்த பானை அக்னின்னு எப்படி சொல்லான்னார்.
1: ஆபோவி சர்வா தேவதா தேவதா,
0: பல தேவதைகளுடைய எசன்ஸை இந்த ஜலத்தினால சொல்லலாம். இந்த ஜலத்தை வச்சுட்டு அப்லிங்கமான மந்திரங்கள்னு சொல்லி ஜபிக்கிறா வைதிகாலெலாம். அதனுடைய பெருமையை நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்லிங்க மந்திரம்னா ஜலத்தினுடைய பெருமையை தெரிவிக்கக்கூடிய மந்திரங்களுக்கு அப்லிங்காகான்னு பேர். அந்த மந்திரங்கள் நிறைய இருக்கு. நிறைய இருந்தாலும் நம்ம ஆத்துல பிரசித்தமா உள்ளத்தை ஒன்று சொல்லி இந்த இந்த ஜலத்தினுடைய பெருமையை சொல்றதுக்கு தான் யோபாம் புஷ்பம் வேதாவில் ஏழு கவலை இருக்கு. அது ஜலத்தினுடைய பெருமையை தான் சொல்றது. இது ரெண்டையும் இப்போ சொல்றேன்.

0: இதுல ஏதோ வெறும் எக்ஸாஜரேஷனா சொல்லியிருக்கு, வெறும் ஸ்தோத்திரம், இது பிளஃப்னு நினைக்கவே கூடாது. ஒன்னு ரெண்டுக்கு நிரூபணம் சொல்றேன். அமிர்தமாபகான் இருக்கு. ஜலம் என்பது அமிர்தம். அமிர்தம்னாக்க கலப்பை போக்கி சக்தியை கொடுக்கக்கூடியதுன்னு வச்சுப்போம், நெக்டார். அமிர்தமாபகான்னு சொன்னா இதை நம்பறதுக்கு வேதத்துல இன்னொரு இடத்துல ஒரு வியாக்கியானம் இருக்கு. அமிர்தம் வா ஆபஸ்தஸ்மாதிரவதாந்தமபிஷிஞ்சந்தி. இது ஹிரண்யவர்ணா சுஜ பாவகாவில் அடுத்த அனுவாகத்தில் இருக்குது, அஞ்சாம் காண்டம் ஆறாம் கிருஷ்ணத்தில். அமிர்தமாபகான்னு சொன்னா நீங்க என்ன சார் சும்மாவது விடுறீர்கள், ஜலம் எப்படி சார் அமிர்தம் அப்படின்னா, ஒருத்தர் ரோட்ல போறார், ரொம்ப வெயில் ஜாஸ்தியா இருக்கு, களைச்சு விழுந்துட்டார். அவதாந்தகான்னா களப்பு வந்து ஃபெதீக் வந்து மயக்கம் போட்டு விழுந்தவனுக்கு அவதாந்தகான்னு பேர். தமு கிளானவ் அப்படின்னு தாத்து, தமதி தமு கிளானவ்லேருந்து தாந்தகா அவதாந்தகா, ரொம்ப களைப்படைஞ்சு விழுந்துட்டார். இப்போ நீங்கள் உடனே அவர் தலையில் நெஸ்கேஃப் ஒரு டம்ளர் கலந்துன்னு போய் தெளித்து வாயில் விடுவேளா, ஜலத்தை மூஞ்சலு தெளிப்பேளா. தஸ்மாதேவ அமிர்தத்வாதேவ ஜலசிய அவதாந்தம் கிளாந்தம் அத்பிஹி அபிஷிஞ்சந்தி. இதை விட்டுட்டோம்னா டக்குன்னு மூச்சு வரும். தூக்கம் வரும்போதே ஜலத்தை தொடச்சுன்னா சத்த சரியாக போயிடுறது. தூக்கங்கிறதே நமக்கு ஒரு விதமான கலப்பை கொடுக்கறது தானே, அது கலப்பினால தூக்கம் வருது, தூக்கத்தினால கலப்பு வருது. அப்புறம் இதை சாப்பிட்டா உண்டா உறங்கணும், உறங்கினா உங்கணும். தஸ்மாத ஸ்ரத்தாவா ஆபஹா, இன்னொரு இடத்துல ஆபோஹாஸ்மை ஸ்ரத்தாம் சன்னமந்தே புண்ணியாய கர்மணே. இந்த ஸ்ரத்தாங்கிறது இருக்கே, இந்த காரியத்தினால நமக்கு நன்மை என்றதான திருட எண்ணம். நேற்று க்வெஸ்சன் ஆன்சர்ல இந்த ஸ்ரத்த நமக்கெல்லாம் நம்ம மதத்தில் குறைஞ்சிருக்கு, இதை உண்டு பண்றதுக்கு என்ன வழின்னா, உண்டு பண்ணணும் உண்டு பண்ணணும்னு அஸ்ரத்தைய போகணும்னு நாம தான் முயற்சி பண்ண வழிய, கடையில் 10 கிலோ வாங்கி ஆளுக்கு 50 கிராம் கொடுக்க முடியாது. தீஸ் ஆர் ஆல் இன்டர்னல். ஆனா ஸ்ரத்தையா அஸ்ரத்தாம், தானேன அதானம், அக்ரோதேன குரோதம், சத்தியேன அமிர்தம், சேதும் சதுரஹா தீர்த்வா அமிர்தோ பவான்னு சேது சாமா. இந்த 4 விதமான ஹர்டல்ஸ் ஒரு மனுஷனுக்கு இருக்கு. பொய் சொல்றது அஸ்ரத்த, அச்சா அதானம் அஸ்ரத்தா, குரோதம், இந்த 4 ஆபத்து. இந்த ஆபத்தை அதுக்கு எதிரடையினால போக்கணும். இந்த உள்ள ஒரு பேட் ஸ்மெல் வந்ததுன்னா சர்த்தான் நல்ல ஸ்ப்ரே, நல்ல சென்டர் ஸ்ப்ரே பண்ணிடலாம். இதில் அது கொஞ்சம் அடங்கும். எப்படி அடங்கும்னா, சுகந்தம் வந்தால் கொஞ்சம் துர்க்கந்தம் அடங்கியிருக்கும். அதனால ஜலத்தை அமிர்தம்னு சொன்னதுக்கு ஒரு நிரூபணம் ஆயிடுச்சு. இது சொன்ன உடனே சாயந்தர வேலை, இப்போ பரமேஸ்வரனுக்கு வேலை. ஸ்ரீருத்ரத்தினுடைய பெருமையில் பல பெருமைகள் இருக்கு. அந்த பெருமையில் ஸ்ரீருத்ரன் என்ன சொல்றதுன்னு ஒரு வார்த்தையில் சொன்னால், நமோ ஹிரண்யவாகவே இத்தியாரப்ய திராபே அந்த சஸ்பதே இத்தே தத் பர்யந்தம் வைஸ்வரூபிய பிரதிபாதகா மந்த்ராஹான்னு சங்கல்பத்தில் சொல்கிறேன். நமோ ஹிரண்யவாகவேல ஆரம்பித்து ஒரு 8 அனுவாகங்கள், அந்த பரமேஸ்வரன் எல்லா வடிவமாகவும் இருக்கார். அங்கே இன்னொரு மந்திரம் சுலபமாக இருக்கு, யோ ருத்ரோ அக்னௌ
1: அப்ஸய ஓஷதீஷய ருத்ரோ விஸ்வா புவதா விவ மை ருத்ராய நமோ அஸ்து.
0: இதெல்லாம் பிரவச்சனம் பண்ணலாம். யாரோ பையன் வந்தான்னா எப்படா வழியிலங்கிற, இதுவும் இவனு ருத்ர தானே. இந்த விஸ்வரூபத்தை தெரிவிக்கிறது, எல்லாமா இருக்காருங்கிறத தெரிவிக்கிறது ஸ்ரீருத்ரம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்ன தெரிவிக்கிறது?

அப்சல்யூட்டான விஷயம். தத்துவ விதுன்னா அந்த தத்துவத்தை உணர்ந்தவர், தத்துவத்தை உணர்ந்தவராயிருக்கும் விஷ்ணுவுக்கு நமஸ்காரம், தத்துவமா இருக்கிற விஷ்ணுவுக்கு நமஸ்காரம். ஏகாத்மா ரெண்டும் ஒண்ணுதான். அரியர பிரம்மவேத பிரம்மைவ பவதி சொல்லியிருக்கான். இந்த மூணு நாமாவ சேர்த்தா பெரியவா சொல்றான், தத்துவம், தத்துவ விது, ஏகாத்மா. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா சொல்றது, வேதாந்தத்தில் திரிபுடி திரிபுடின்னு சொல்லுவான், பார்க்கின்றவன், பார்க்கப்படும் பொருள், பார்வை, மூணு தானே, சாப்பிடுபவன், சாப்பிடப்படும் பொருள், சாப்பாடு. இந்த சாப்பாட்டுக்கா பல கூப்பாடு, அது அப்புறம் அது சாதனம், சத்தம் போட்டாதான் சாம் போடுவான். இப்போ திரிபுடி தான் வேதாந்தத்தில் இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமம் பஞ்சபுடி. ஸ்தவ்யா ஸ்தோத்திரம் பண்ண தகுதி உள்ளவர், ஸ்தவப்பிரியா ஸ்தோத்திரம் பண்ணா பிடிக்கும், ஏற்றுக்கொள்வர். அது தெரியணுமே, ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரம் பண்ணும் செயல். ஸ்துதிஹி விஷ்ணு சஹஸ்ரநாம புஸ்தகம், அந்த வேர்ட்ஸ். ஸ்தோதா பாராயணம் பண்றவன். இந்த அஞ்சும் விஷ்ணு. ஸ்தவ்யாய நமஹ, ஸ்தவப்ரியாய நமஹ, ஸ்தோத்ரே நமஹ, ஸ்துதயே நமஹ, ஸ்தோத்ரே நமஹ. ஸ்தோத்ரே நமஹன்னு இங்க என்ன போட்டுக்கணும், இவர் தான் ஸ்தோத்திரம் பண்றார். ஓ ஏகாத்மாங்கனு விஸ்வரூபத்தை சொல்றது, விஷ்ணுவ பத்தி சொன்னாலும் சிவனை பத்தி சொன்னாலும் அது ஒரு தினசா இருக்கட்டும். இந்த விஸ்வரூபம் சொல்ற இடத்துல குயவனா இருக்கார், குயவனுடைய தலைவரா இருக்கார், திருடனா இருக்கார், திருடனுடைய தலைவனாக இருக்கார், திருடல பகல் கொள்ள ஒன்றும் ராத்திரி கொள்ள ஒன்றும் இதெல்லாம் நிறைய இருக்குங்க. குளிஞ்சா நாம் பதயனும வஞ்சதே நம பரிவஞ்சதே நம ஸ்தாயூனாம் பதயே திருசதி நமோ நிச்சேர வேணும நீள இருக்கு. இதை சொன்னாக்க எல்லாம் அவர்தாங்கிறது நமக்கு மனசுக்கு வராது. ஆனால் மகாபிரிவா ஒரு தரம் ரெண்டு இடத்த எடுத்துட்டார், நமோ அஸ்வேபியோஸ்வபதி பியஷ்சவோ நம. இதை மட்டும் எடுத்து போனப்போ நான் ஒரே ஒரு இடத்த எடுத்துட்டு அமிர்தம் வா ஆபஹாவுக்கு மூஞ்சில தெளிச்சா வருதுன்னு சொன்னது போல பெரியவா என்ன சொல்றா, குதிரையும் குதிரையா இருக்கக்கூடியதான ருத்ரனுக்கு நமஸ்காரம், குதிரையை ஓட்டக்கூடியவரா இருக்கிற ருத்ரனுக்கு நமஸ்காரம், தேரை ஓட்டுறது கிருஷ்ணன், தேர் தனியா இருக்கு, குதிரை தனியா இருக்கு, ரெண்டு பேரும் ஒன்னா இல்லையா, குதிரை வேற குதிரை ஓட்டம், டிரைவர் வேற கார் வேற தானே அப்படின்னு கேட்டா, இதுல நமக்கு ஒரு ப்ரூஃப் காட்டணும். இது ரெண்டும் ஒன்னும் ஒரு இடத்த காட்டி விட்டாக்க மத்தெல்லாம் பாத்துக்கலாம் இல்லையா. உலகம் போய் இது போல காணப்படுவதால் கிளிஞ்சலில் வெள்ளி போலன்னா, இது நமக்கு மனசுக்கு வர்றதோ இல்லையோ ஒரு உதாரணம் காட்டி வச்சுன்னா சரின்னு விடுவோம், புரியுறதோ இல்லையோ. அந்த மாமா ரொம்ப ஆச்சரிய எது போல எங்க ஆத்துக்காரர் போலேன்னா, இது மாதிரி ஏதோ சொல்றா வச்சுப்போ, ஒரு உபமானம் சொல்லியாச்சுன்னா நமக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை நம்பிக்கை தான் வரும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இப்போ குதிரையாவும் குதிரை ஓட்டுறவனாவும் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு ஒன்று இருக்கு, கலைகள், பொய்க்கால் குதிரை ஆட்டம். இது மகாபிரிவா சொன்னது. அவா சொன்னபடி சொல்லணும்னா 10 நிமிஷம் ஆகும், சுருக்கமாக சொல்றேன். இந்த உற்சவங்கள்லாம் பொய்க்கா குதிரை ஆட்டம், அது இது, இந்த கலைகள்லாம் வரும். பெரியவா ஒரு தூரம் மருத்துவ மேனேஜரை போய் அந்த மாரியம்மனுக்கு தேங்காய் உடைச்சிட்டு வான்னு சொல்லி அது பாதி ராத்திரிக்கு தான் கிளம்பும், உடைச்சிட்டு வந்தாரான்னு கார்த்தாலு கூப்பிட்டு விசாரிச்சாலாம் மாயவரத்தில் முனாமினடி. பெரியவா சொல்லியாச்சுன்னா மேனேஜர் செய்யலன்னு அங்கே இருக்க முடியாது, இவரால் இருக்க முடியாது, தபஸ் அப்படி எரிச்சுக்கிடும். கார்த்தாலு கூப்பிட்டு அவரை கூப்பிட்டேன், இன்னப்பா ராத்திரி போய் மடத்து ரெப்ரஸன்டேஷனாக தேங்காய் உடைச்சேன்னு கேட்டிருக்கார். உடைச்சேன்னார், நீயே போனியோ யாரையாவது அனுப்பிச்சோன்னு கேட்டார். அது வேற இல்லை, நானே போனேன், நீ அங்கெல்லாம் பார்த்தியோன்னார், பார்த்தேனேன்னார். மாரியம்மன் வந்துருந்து தீவிட்டியெல்லாம் பிடிச்சிருந்தது, பிட்ரமாக்ஸ் லைட் இருந்தது, நான் போய் உடைச்சேன்னார். ஒரு கா உடைச்சியா, ரெண்டு கா உடைச்சியா, ரெண்டு கா உடைச்சா, சரியெல்லாம் முடிஞ்சு போச்சோ, அங்கே ஒன்றும் வேற என்னென்னலாம் வந்ததுன்னு கேட்டார். இவர் என்ன வேடிக்கை பார்க்குறவரா, இவர் ஏதோ பெரியவா சொன்னாலேங்கிறதுக்காக தேங்காய் உடைச்சா சும்மா இருக்க வேண்டியதானே. இல்லை அங்கே பொய்க்கா குதிரை ஆட்டம் முன்னாடியோ பின்னாடியோ ஒருமே அதை பார்த்தியோன்னு கேட்டாரான். பொய்க்கா குதிரை ஆட்டம் பார்க்கறதுக்கு என்ன 2 வயசு குழந்தையா, அட அஷடையே பார்க்க அச்சடேன்னு சொல்லலை அவர், இது அந்தராம் தீட்சர் போடு, இது அஷடேன்னு சொல். இதுதாண்டா ஸ்ரீருத்ரம், நமோ அஸ்வேபியோஸ்வபதி பியஷ்சவோ நமஹ,
குதிரையாகவும் அவனே இருக்கான், குதிரை ஓட்டுறவனாகவும்

இருக்கான், அவனை தவிர குதிரை ஒண்ணும் கிடையாது, இப்படி போட்டு சுத்தின் இருக்கான். இது போல சர்வாத்ம பிரதிபாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆபோவி சர்வா தேவதாக ஒத்துக்கணும். ஆகினால இந்த ஜலத்தினுடைய பெருமையை சொல்றதுனால அந்த சகல தேவதா ஸ்வரூபமா இருக்கிற ஜலத்தை கலந்ததுனால இதுல என்ன வந்ததுன்னா அக்னித்வம் வந்து கொடுத்து தேவதைகளுக்குள்ள அக்னி இருக்கா சிரமம் இல்லைன்னு சுலபமான வழியா சொல்லியிருக்கு. இந்த விஸ்வரூப கதேஸ்வரன்டே வந்தேன் இல்லையா, இந்த துவாஷ்டர்கர்மம் மூணு தலை இருந்தது அங்கேருந்தே இப்போ வந்துடுத்து. இப்ப என்ன பண்ணார், இந்த மாதிரி ரெட்டை நாக்கு இருக்கிறவங்கலாம் உலகத்துல சரியா வராது, இது வந்து நமக்கு ஏமாத்தி அபாபக்கம் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறதுக்காக என்ன பண்ணா இவனை க்ளோஸ் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணா இந்திரன் ஒரு வழியாக மூணு தலையும் வச்சுட்டான். அங்க என்னாச்சு,

0: இங்க ஒரு தர்மம் இருக்கு. ஒவ்வொரு தலை ஒரு ஒரு வெட்டா ஒரு பறவையா பறந்து போயிடுச்சு. அப்ப பார்த்தா இவர் வந்து வாஸ்தவமா அத்தியனம் பண்ணி விஷயங்கள்லாம் தெரிஞ்சு கன்வெர்டட் அசுரன், பிராமணனா இருந்து அந்த பக்கத்துல இருந்திருக்கிறதுனால இவர் அங்க அசுரத்தன்மை இருந்தாலும் பிராமணிய தன்மை வேதாத்தியனம் பண்ணதுனால ஒரு பிராமணனை கொலை பண்ண உடனே பிரம்மஹத்திய தோஷம் வந்துடுச்சு. இவருக்கு தெரியாதோ, ஒரு நன்மையை பண்ணணும்னா ஒரு தீமை வரும், தீமையை சகிச்சுண்டு ராஜாவா இருக்கிறவன் அந்த நன்மையை பண்ணியாகணும், நல்லா கவனிக்கணும். ஆனால் இந்த தீமை வந்ததுக்காக என்ன பண்ணணும்னா அதுக்கு தனியா பரிகாரம் பண்ணணும். தீமை வருதேங்கிறதுக்காக அதை பண்ணாம இருக்க முடியுமோ? இப்போ உடம்பு ரொம்ப சரியில்லை, பூண்டு ரசம் சாப்பிட்டேன்னா 4 நாளைக்கு சரியா போகணும்னா பூண்டு சாப்பிட்டா பாபம் வரும்னு இருக்கு. இந்த சாஸ்திரம் என்ன பண்ணா, பக்ஷி தேவி லசுனே நசாந்தோ வியாதிகின் பேர். சர்தான் 4 நாளைக்கு சாப்பிட்டார், உடம்பு சரியா போச்சு, இப்ப என்ன பண்ணணும்னார், ஒரு வாரத்துக்கு சாஸ்திர காயத்ரி பண்ணணும். அபக்ஷ பக்ஷண தோஷ நிவர்த்தியர்த்தம் தினே தினே சஹசிர காயத்ரி மகாமந்திர ஜபம் கரிஷ்யே. இதே போல புரோஹிதாளா இருக்கிறவாளுக்கு அயாஜ்யனா இருக்கிறவன்கிட்ட ஏதாவது வாங்க முடியா வந்து சேரும். அப்ப என்ன பண்ணணும்னா, மத்தியந்தினே பிரபலமதீயீதா, இந்த வேதாத்தியனத்தை பாராயணத்தை நீங்க பண்ணிவிட்டேன்னா இந்த பிரதிகிரக தோஷங்களா நிவர்த்தி ஆயிடும். அதனால வைதிகால் தான் காத்தாலே ஒருத்தர் கேட்டார், இதெல்லாம் வாங்கினா பாபம் இல்லையா? நரமா பாபம் தான் வாங்கித்தான், நீங்க அதுக்காகத்தானே இருக்கேன். வாங்கினா என்ன பண்றதுன்னா உங்களுக்கு பரிகாரமா இருக்கு. சந்த சாது இருந்ததான புரோகிதாள்லாம் சில சமயங்கள்ல என்னென்ன மாதிரி நமக்கு நம்ம தொழில் இது பண்ணி வைக்கணும், அதுல வரும்போது தோஷம் வருதுன்னு இருந்தா அந்த தோஷ பரிகாரார்த்தமா இவர் வேத பாராயணம் காயத்ரி ஜபாதிகளை ஜாஸ்தி பண்ணணும். பண்ண வேண்டியது இவர் தான். இன்னொருத்தர் பிரதிகிரகம் வாங்க முடியாது, க்ஷத்ரியால் பிரதிகிரகம் வாங்க முடியாது, வைஷ்யால் பிரதிகிரகம் வாங்க முடியாது, நாம தான் வாங்கணும். நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் நமக்கு அது வந்து அதனால ஏற்படுற கெடுதலை சரி பண்ணிட்டானும். இப்போ நீங்கள் அலோபதியில் போனீங்கன்னா ரொம்ப முதுகு வலிக்கிறதுன்னா, சார் ஒரு இன்ஜெக்ஷன் 4000 ரூபா போடும்பொழுதே முதுகு வலி நிவர்த்தி ஆகிடும்னா அப்புறம் என்ன வரும்னா, அதனால ஒரு பின்னாடி வயத்தில் ஒரு புண்ணு மாதிரி ஆகும், அது 1 மாசம் விட்டமின் டேப்லெட் சாப்பிட்டேன்னா சரியாக போடும்ட்டான். சார் தானே சாப்பிட வேண்டியதானே, பரிகாரம் இருக்கு, இவன் தான் பண்ணி ஆகணும், இந்த பலனும் தேவையான பண்ணித்தான் ஆகணும் சொல்லுங்க. என்ன விட்டப்பில இவன் கொலை பண்ணிவிட்டான், பண்ண உடனே பிரம்மஹத்தி வந்தது, வந்தாக்க ஒத்துட்டான். இந்திரோ விருத்ரகம் ஹத்வா பராம்பராவத அகச்சத பாராதி. இன்னொரு இடத்துல அது இங்க அது போல இவன் என்ன பண்ணான்னா, பிரம்மஹன்னிதி தேவாஹ, எல்லா தேவதைகளும் பிரம்மஹத்தியன்னு கூப்பிட்டாளான். இவாதான் கொலை பண்ணுன்னு சொன்னா தப்பு வந்துடுத்தும் கூப்பிட்டா, இவன் பார்த்தான் இது ஏதோ பரிகாரம், இது ராமாயணத்துலயும் கதையே இருக்கு. அந்த பிரம்மஹத்திய தோஷம் இந்திரனுக்கு வந்துடுத்து. அவன் நீள என்ன பண்ணா, இந்த பாவத்தை கொஞ்சம் பங்கு வாங்கிட்டேன்னா அதுக்காக உங்களுக்கு நான் ஏதாவது தரேன்னு 3 பேர்ட்ட கொடுத்தான்னு இருக்குங்க. 3 பேர்ட்ட கொடுத்தான்னு விஸ்வரூப கோவையில் இருக்கு, 4 பேர்ட்ட கொடுத்தான்னு புராணங்களில் இருக்கு. இந்த 3 பிரிச்சான்னு 4 பிரிச்சான்னு 4 பிரிச்சாக்கே 25 வரும், 3 பிரிச்சா 33 1/3 வரும். புரியல உங்களுக்கு? பா இந்த மெட்ராஸில் கொசு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 8 பேர் வந்தா அவள்லாம் என்ன சொன்னால், எங்கே 10 மணி ஆயிடுத்து உபன்யாசம், நீங்க பேசாம எங்காத்தையும் இந்த ரூம்ல படுத்துங்கன்னு உபச்சாரம் பண்ணா, ஏன் தெரியுமோ இல்லையோ, கொசு நிறைவே கிடைக்குமா? அவன் மந்தவெளிக்கு போட்டான்னு வச்சுங்க, எல்லா கொசும் இவனை பிடுங்கும். அதனால இவனுடைய இது என்ன, நமக்கு ஏற்படுற கொசுக்கடி அவளுக்கும் கிடைக்கட்டுமேங்கிறதுக்கு எல்லாரும் இந்த உள்ள படுத்துங்கன்னு தான், எல்லாருக்கும் வலை இல்லை, நிறைவே கிடைச்சது. அது மாதிரி இப்போ 11 பேர் உதிரைகாசி வாத்தியார் 1, 12 யாரோ ஒரு வித்வான் என் மாதிரி தட்டுக்கிட்டு போயிட்டாருன்னா இந்த எஜமான உடனே பார்ப்பான். புரியல உங்களுக்கு? புரியுறதும் இல்லையா? இப்போ இவர் என்ன பண்ணியானுன்னார், 12 வச்சிருக்கிற தட்சிணையை 13 வகுக்கணும். இது வாத்தியார் கொஞ்சம் சிரமம் தானே, 1000 ரூபான்னா 12, 13 பிரிச்சா குறையுமே சொல்ற. நிஜமான ஒரு எஜமானார்னானோ ஒரு வித்வான் வந்தாரா, அதுக்கு நான் கொடுக்குறேன்னு அவன் சொல்லணும். அவனும் கொடுக்க மாட்டான், இவனும் கொடுக்க மாட்டேன், குடா கொண்டோம் மாதிரி போயிட்டு இருக்குது. அதனால 3 பிரிச்சானா 4 பிரிச்சானா விஷயம் இல்லை, என்னென்ன இதை பிரிச்சாங்கிறதுல ஒரு தர்மம் இருக்கு, அதை சொல்லலையேன்னு ஒருத்தர் கேட்டார், அதுக்காகத்தான் இழுத்து விட்டுனேன். இந்த அங்கேருந்து வந்தான், பூமியை பார்த்தான், நீ கொஞ்சம் என்னுடைய பாபத்தை வாங்கிக்கோ, அதுக்கு பதில நான் காம்பன்சேஷனாக உனக்கு ஏதாவது தரேன் அப்படின்னா, சில ஆங்கில 5-6 குழந்தைகள் இருந்தா இவ என்ன பண்ணுவா, யாரோ ஒருத்தர் ஒரு குழந்தை இல்லைன்னா வேற கோத்திரமா இருந்ததுன்னா இவள் அங்கேருந்து ஸ்வீகாரம் கொடுப்பா. இவ ஏன் ஸ்வீகாரம் கொடுக்குறா, ஏழையா இருக்கிறதுனால இவளுக்கு கொஞ்சம் பணம் தேவை. அவன் ஏன் பண்றான், அந்த பணத்துக்கு ஒரு அதிகாரி தேவை, அவனுக்கு அவன் வச்சிருக்க சொத்துக்கு போனப்புறம் ஒருத்தர் வேணுமே, ஆஸ்திக்கு ஒரு பிள்ளை ஆசைக்கு ஒரு பெண்ணு, இப்படி ரெண்டு பேருமா ஜாயின் பண்ணிவிட்டான். இவன் போய் பெத்த புள்ளி ஏண்டா கொடுத்தான்னு இவன் கொஞ்சம் சொல்கிறேன். அதுபோல பிருத்திவி தேவதைகிட்ட வந்தான், இது கொஞ்சம் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா, திருத்தீயம் அங்கே என்ன இருக்கு
1: சப்ரதிவீம்,
0: அங்கே பிருத்திவிட்ட வந்தான் மூணில் ஒன்று வாங்கிவிட்டான். அவன் என்ன கேட்டான்னார், யாராவது எங்கேயாவது வெட்டினான்னா நான் துந்து போகணும், அதுக்காக கார்பரேஷனில் வெட்டுறதுலாம் துள்ளாது, மண்ணாக இருக்கிறதுல வெட்டினா துள்ளும், துந்து போகிறது என்ன புரியுறதில் தானாகவே இருக்கும். மண்ணு தனியா இருக்கிறத நீங்க வெட்டி கொஞ்சம் எடுத்துட்டேன்னா அது ஒரு வருஷத்துக்குள்ள மேக்சிமம் புழுதி எல்லாம் வந்து ரொம்பிடும் அப்படின்னு அதுக்கு வரம் கொடுத்தான். அப்புறம் மரங்கள்கிட்ட போனா, மரங்களே நீங்கள்லாம் கொஞ்சம் வாங்கிங்கோன்னா, சவனஸ்பதின்
1: பிராவேஷத்து
0: அப்படின்னு போனா, அங்கே போனோன்னா என்னென்ன நீங்கள் வாங்கிங்கோன்னா, சரின்னு வாழலாம் வாங்கிட்டேன். வாங்கிட்டான் என்ன வச்சுன்னார், அந்த பிரம்மஹத்தி வாங்கிட்டதுனால தான் சில பிருத்திவியில் ஊஷர மண் வந்திருக்குன்னு அங்கே கதை தோஷமும் காட்டினார். மரங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கோன்னு ஒன்று வாழலான்னு பண்ணான்னார், சில மரங்களுக்கு தான் அப்ளிகபிள், வெட்ட துளுக்கும் உங்களுக்குன்ட்டான். இந்த வேண்டாத மரம் தான் கிழுவேன்னு ஒரு மரம், கிழுவை மரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, மாமரத்தை வெட்டினா தூளுக்காது, இந்த அசத்துக்கள் தான் மறுபடியும் மறுபடியும் முளைக்கும். ஏதோ இந்த கட்சி ஒழிஞ்சுதுன்னா அது நாலு மூணு பத்து பதினஞ்சா கிளம்பிவிடும், பண்ணி தான் நிறைய குட்டி போடும், புரியலையா. அதனால நாங்கள் வெட்ட விட்ட தூள்கணும், வெட்ட விட்ட தூள்கணும்னா சரியும் மரத்தை கொடுத்தோம். இது வாங்கிட்டதுக்கு அங்கே என்ன அடையாளம்னா, அதனால தான் அதில் அந்த கோந்து மாதிரி வந்து இந்த பெருங்காயங்கள்லாம் வருது பார்த்துக்கலாம், நெரியாசம்னு பேர் அதுக்கு. இதுக்கு மேலே நான் ரொம்ப தூரம் போகலை, அதில் அது அந்த அடையாளம் அந்த மரங்கள்லாம் வாங்கிட்டு அதை ஏற்றுனு கொடுத்தோம். அப்புறம் ஸ்திரீகள்கிட்ட வந்தான், கருணை உள்ளமாக இருக்கிறது தான், நம்மகிட்ட வந்தால் நம்மளாம் வாங்கிக்க மாட்டோம். ஸ்திரீகள்கிட்ட போனால்

0: அபவத்தை.
1: நேற்று ஒரு உபன்யாசத்துல அபதானிகள் தான் மலமத்வாசா அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு விட்டார். இது என்ன விஷயம், என்ன இதுல பெரியவா என்ன சொல்றா, இதை கொஞ்சம் சொல்லித்தான் ஆகணும். ஸ்திரீகள்ட்ட ஸ்ரீ சகும்சாதம்னா சம்சத்து, சம்சத்துன்னா ஒரு கூட்டம் அர்த்தம். என்னால தான் சம்சத்துங்கிறான், நம்ம பார்லிமெண்ட்டு கூட சம்சத்துங்கிறான். இதுல இருந்து தான் சம்சாதம், சம்சாதம், ஸ்ரீ சகும்சதம், உபாசிட்டது. நீங்க ஒரு மூணுல ஒரு பங்கு வாங்கிக்கணும். அதுக்கு என்ன கேட்குறீள், நாங்கள் எங்கள் ஆத்துக்காரரோட சௌக்கியமாக ஆனந்தமாக இருக்கணும், ஆசை உள்ள வரைக்கும் சந்தோஷமாக ரெண்டு பேரும் வாழணும், பல குழந்தைகள் பிறக்கணும், அதனால எங்களுக்கு ஒன்றும் ஆபத்து இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டுனாலும், குழந்தை வேணும்னு கேட்ட காலம் அப்போ, குழந்தை வேணும்னு கேட்ட காலம் சரிதான்னா அவள்கிட்ட கொடுத்துட்டான். கொடுத்தா என்ன ஆச்சுன்னா, அதுதான் மாசா மாசம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு மூணு நாளைக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்னு வேதம் சொல்றோம். அதனால அவ என்ன பண்றா, அவளுக்கு அதனால ஒரு சிரமம் இல்லாம பெத்து பொழைக்கிற அளவு இதெல்லாம் அந்த வரணவா கேட்டது சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டின்றான். முடிஞ்சு போச்சு. இங்க என்ன சொல்றார், அந்த டயத்துல அவளுக்கு ஒரு அபரிசுத்தி வருது, அவ தொட்டு நாம சாப்பிடக்கூடாது, அவளுக்கு நமக்கு இதெல்லாம் தர்மசாஸ்திரத்துல விளக்கம் நிறைய இருக்கு. அந்த சமயத்தில் மூணு நாளைக்கு ஸ்நானம், இதெல்லாம் நான் சொல்லி வைக்கிறேன், நீங்கள் கேட்டால் கேளுங்க, விட்டா விடுங்க. ஸ்நானம் பண்ணக்கூடாது, நகத்தை கிள்ளக்கூடாது, பல நியமங்கள் இருக்கு, ஒரு ஓரமாக இருந்துருக்கணும் அப்படிங்கிறதாக பல நியமங்கள்லாம் சொல்லியிருக்கார். கயிறு திரிக்கப்படாது, ஒன்று ஒன்றுக்கும் ஒரு பலன்கள்லாம் சொல்லி வச்சுப்போம். பல் தேய்க்கப்படாது, இதெல்லாம் சொன்னால் அடிக்க வந்துடுவேன். இப்போ நான் ஏதோ இங்கே உட்காந்து சொல்கிறதுனால சரியாக போச்சு. கீழே இறங்கி சொன்னேன்னா பிளார்னு என் பல்லு போயிடும், என் பல்லு நானே கட்டி வச்சிருவேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து ஆர்டிஃபிஷியல், ஏதாவது பேசினேன்னா பல்லனை கட்டி விடுவேன். நான் எங்கள் மாமா சொன்னார், ஏதாவது பேசினா பல்ல கட்டின்னு விடுவேன், ஈஸியாக கட்டினா வச்சுட்றோம், நமக்கு பல்ல ஒன்னொருத்தர் கொடுத்து கூட தேய்க்க சொல்லலாம், இது மேலே ஒன்று கீழே ஒன்றும் ஃப்ராட். என்ன சார்னா, என்ன சார்னா, நீ அப்படி ஒருவேளை பல் தேய்ச்சியானால் குழந்தைகள்லாம் பிறக்கும் போது சொத்த பல்லா பிறக்கும், இது வேற சொல்லி வச்சிருக்கு. இல்லை ஒரு மாமி சௌரியமாக தான் இருக்கா, அந்த குழந்தைக்கு பல்லில் சொத்தை வந்துடுத்தேன்னா, இதுக்கு ஒரு காரணம் மட்டும் இல்லை, அது பிறந்த நீலேருந்து சாக்லேட் தின்னுதுன்னு நான் சொல்லுவேன், எனக்கு தெரியாது என்ன. அதனால இதெல்லாம் குதர்க்கத்துக்காக சொல்லலை, மகாபிரிவா சொன்னா இந்த ஒரு சாஸ்திர நியமத்தை இன்னைக்கு துளிக்கூட லட்சியம் பண்ணாம எல்லாரும் உதறினத்தினாலதான் குருடு ஜாஸ்தியா போச்சு, செவிடு ஜாஸ்தியா போச்சுன்னு நான் நம்புறேன்னு பிரிவா சொல்றேன்.
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
3: திருச்சிற்றம்பலம் shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி தீக்ஷை. வழங்கி இருப்பவர் அகோர சிவாச்சாரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீ அருணசுந்தர குருக்கள்.
4: விசேஷ சமய சம்ஸ்காரம் என்ற விசேஷ தீட்சையை பற்றிய விஷயங்கள் எல்லாம் சிந்திக்க இருக்கிறோம். சாமானிய சமய தீட்சையினுடைய முடிவில் மந்திரங்களை சிஷ்யனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்ற இடத்தில் மந்த்ரானு சிவாதி பிரம்ம பஞ்சக ஷடங்க மந்த்ரான் என்று குறிப்பிடுகிறார் உரையாசிரியர். எனவே மூலமந்திரம், பஞ்சபிரம்ம மந்திரங்கள், ஷடங்க மந்திரங்களை எல்லாம் சமய தீட்சையில் உபதேசம் செய்யலாம் என்பது தெரிகிறது. அடுத்து இவ்வாறு உபதேசம் செய்யும் பொழுது, ஆண்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது ஆண்களுடைய வலது காதிலேயும் பெண்களுக்கு இடது காதிலேயும் உபதேசம் செய்ய வேண்டும் என்று காலோத்தர வச்சனமானது பிரமாணமாக காண்பிக்கப்படுகிறது. அத்த பும்சாம் தட்சிணகரணே ஸ்திரீனாம் வாமகரணே சம் உபதிசேத் ததுக்தம் ஸ்ரீமத் காலோத்தரே விரதினாம் செய்வ தற்காலே மந்திரம் தட்சிணகர்ணகே ஸ்திரீனாம் து வாமகர்ணேச்ச உபதேசோ விதீயதே என்று. எனவே இந்த முறையில் உபதேசம் செய்விக்கப்பட வேண்டும். அடுத்து சமயத்திற்கு உரிய, சைவ சமயத்திற்கு உரிய அனுஷ்டானங்களை உபதேசம் செய்ய வேண்டும் என்ற இடத்தில், இந்த இடத்தில் மூலத்திலேயோ உரையாசிரியரோ ஒன்றும் குறிப்பிடாவிட்டாலும் விசேஷ தீட்சா பிரகடனத்தில் இவைகளெல்லாம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. நனிந்தே காரணம் தேவம் என்று தொடங்கி விசேஷ தீட்சையில் இந்த எல்லா அனுஷ்டானங்களும் சொல்லப்பட்டு இருக்கின்றன. சமய தீட்சை செய்து கொண்டவர் குரு சுஸ்ரூஷை பணிவிடை செய்வதில் தகுதி பெற்றவராக ஆகிறார். சைவ சமயத்திற்குள் அவருக்கு பிரவேசம் ஏற்பட்டு இருக்கிறது. அடுத்து விசேஷ தீட்சை செய்து கொள்வதற்கான யோக்கியத்தை சமய தீட்சையால் பெறப்படுகிறது. அனுஷ்டானம் செய்வதற்கான சைவ சந்தியாவந்தனம் செய்வதற்கான யோக்கியத்தை ஏற்படுகிறது. அடுத்து விசேஷ தீட்சா விதி. தத சம்ஸ்கார தீட்சார்த்தினா அக்னி ஹிருத்பத்மே ஓம் ஹாம் வாகீஸ்வர்யை நமஹா ஓம் ஹாம் வாகீஸ்வராஜ நமஹா இதி பிதரோ ஆவாஹ்ய சம்பூஜ்ய தத் சந்நிதானாய பிரத்யேகம் ஆகுதி பஞ்சகம் ஹிருதா தத்வா. சமய தீட்சை மட்டும் செய்து கொள்பவராக இருந்தால் முன்பு சொன்ன கிரியைகளையெல்லாம் முடித்து யாகசாலையினுடைய பிற உத்தராங்க பூஜைகளையெல்லாம் முடித்துவிட்டால் சமய தீட்சை முடிந்துவிடும். இந்த சமய தீட்சை காலை வேளையில் இருப்பது என்பது உத்தமம். ஒரு காலமாகவோ அல்லது இரண்டு காலமாக இருந்தால் முன்னால் மாலை தொடங்கி மறுநாள் காலை முக்கியமான சம்ஸ்காரங்கள் எல்லாம் சிஷ்ய பிரவேசம் எல்லாம் மறுநாள் காலை நிகழ்த்தப்பட வேண்டும். ஒரு காலமாக இருந்தால் காலையிலேயே அனைத்து கிரியைகளையும் செய்துவிடலாம். விசேஷ தீட்சை செய்து கொள்பவராக இருந்தால் இந்த சமய தீட்சைக்கான சிஷ்ய பிரவேசம் தொடங்கி அந்த சிஷ்யனுடைய நாடிக்கும் ஆச்சாரியருடைய நாடிக்கும் தொடர்பு ஏற்படுத்துதல் வரை செய்து கொண்டு அந்த நாடி தொடர்பு இருக்கும் பொழுதே மேற்கொண்டு விசேஷ தீட்சா சம்ஸ்காரங்கள் எல்லாம் செய்விக்க வேண்டும். அந்த விசேஷ தீட்சைக்கு விசேஷ சமய சம்ஸ்காரகா என்று வாஸ்தவமான பெயர். சாமானிய தீட்சைக்கு சாமானிய சமய சம்ஸ்காரகா. ஒரு சமயத்துள் பிரவேசம் செய்வதற்கான சம்ஸ்காரகா சமய சம்ஸ்காரகா. அந்த சம்ஸ்காரமே சாதாரணமாக செய்யப்பட்டால் சாமானியம் என்றும் அதே சம்ஸ்காரம் விசேஷமாக செய்விக்கப்பட்டால் விசேஷ சமய சம்ஸ்காரகா என்றும் பெயர். ஒருவன் விசேஷ தீட்சையை வேண்டுபவனாக இருந்தால் அவனுக்காக அக்னியினுடைய சிவாக்னியினுடைய குண்டத்தில் இருக்கக்கூடிய அக்னியினுடைய ஹிருதயத்தில் வாகீஸ்வரியையும் வாகீஸ்வரரையும் பூஜிக்க வேண்டும். இவர்கள் பித்ருக்கள். நம் அனைவருக்கும் மட்டுமல்லாமல் இனி தீட்சை செய்து கொள்ளக்கூடிய அந்த சிஷ்யனுக்கும் பிதாக்களாக திகழக்கூடியவர்கள். முதலில் வாகீஸ்வரியை பூஜை செய்து அதன் பின்பு வாகீஸ்வரரை பூஜிக்க வேண்டும். சாதாரணமாக எல்லா இடங்களிலேயும் முதலில் சிவபெருமானும் அதன் பின்பு சக்தியும். ஆனால் இது போன்ற இடங்களில் அதாவது சிஷ்யனானவர் அவர்கள் இருவரின் சரீரத்திலேயும் புகுந்து அவர்களுக்கு பிள்ளையாக பிறக்க இருக்கிறார். இதுபோல் குண்ட சம்ஸ்காரத்திலேயும் அக்னியானவர் வாகீஸ்வரி வாகீஸ்வரர்களது கர்ப்பத்திலிருந்து உதிக்கக்கூடிய ஒரு நிலை. இது போன்ற சந்தர்ப்பங்களில் மாதாவுக்கு மாதா பூர்வரூபம் பிதோத்தரூபம் என்று சொல்வது போல வாகீஸ்வரியை முதலில் பூஜித்து அதன் பின்பு வாகீஸ்வரர் அவர்களுக்கு பூஜை செய்து அவர்களின் சன்னிதானத்திற்காக தனித்தனியாக ஓம்ஹா வாகீஸ்வர்யை ஸ்வாஹா என்ற 5 முறை ஓம்ஹா வாகீஸ்வராய ஸ்வாஹா என்ற 5 முறை இவ்வாறு ஆகுதி செய்து அவர்களை சன்னிதானம் அவர்களை சந்நிதியை பிரார்த்திக்க வேண்டும். சிஷ்யம் அஸ்திரேன ஹிருதயே சம்ப்ரோக்ஷிய பிறகு அந்த பஸ்வர்க்கத்தினால் ஓம்ஹா அஸ்திராஜனமஹா என்று சிஷ்யனது ஹிருதயத்தில் புரோக்ஷணம் செய்து ஓம்ஹா அஸ்திராஜு ஹும்படித்தி குசுமேன சந்தாட்டிய சிஷ்யனது சரீரத்தை புஷ்பத்தினால் தாடனம் செய்ய வைக்க வேண்டும். ஓம் ஹூம் இது ரேச்சக யோகே யோகதாக தத்ர பிரவிஷ்ய ஹூம் என்ற மந்திரத்தை சொல்லி ஆச்சாரியர் தனது வலது நாசிகையின் வாயிலாக ரேச்சகம் செய்து ரேச்சகத்தின் வாயிலாக சிஷ்யனது ஹிருதயத்தில் பிரவேசம் செய்து இவ்வாறு பிரவேசம் செய்வதற்கான மந்திரம்தான் ஹூம் என்பது. தத்ர ஸ்புரத் தாரகாக்காரம் சைத்தன்யம் விபாவிய தத்ரஸ்தம் சிஷ்யனது சரீரத்தில் அவனது உயிரானது ஆன்மாவானது மிளிரக்கூடிய நட்சத்திரம் போன்று திகழ்வதாக பாவனை செய்து ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஹஹ ஹும் பட் என்ற இந்த மந்திரத்தை சொல்லி ஜேஷ்டயா வியோஜிய அந்த சிஷ்யனது சரீரத்திலிருந்து அந்த உயிரை பிரிக்க வேண்டும். இவ்வாறு பிரிப்பதற்காக நமக்கு உதவக்கூடிய பராசக்தியின் பெயர் ஜேஷ்டா என்பது. அந்த ஜேஷ்டா சக்தியின் அனுகிரகத்தால் ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஹஹ ஹும் பட் என்று சொல்லி அவரது உடலிலிருந்து உயிரை பிரித்து ஓம் ஹாம் அந்த உடலுக்கும் உயிருக்கும் வேற்றுமையை வியோகத்தை ஏற்படுத்தி ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனய நமஹ இதி ஆத்மானம் அங்குஷமுத்ரையா உத்கிருஷ்ய இந்த மந்திரத்தை சொல்லி அங்குஷ முத்ரையை காண்பித்து அவரது உடலில் உள்ளே இருக்கக்கூடிய உயிரை கையினால் எடுத்துக்கொண்டு உத்கர்ஷணம் செய்து எடுத்துக்கொண்டு மூலமந்திரம் அனுஸ்மரன்னு மூலமந்திரத்தை ஸ்மரணம் செய்து கொண்டு தத்வாதசாந்தம் ஆனிய சிஷ்யரது துவாதசாந்த பர்யந்தம் அவனது உயிரை கொண்டு வந்து திருநாக்ர பிந்து ரூபம் ஜீவம் விபாவிய பில்லினுடைய நுனியில் விளங்கக்கூடிய ஜலத்திவிலை போன்று அவ்வளவு சன்னமானதாக சிறியதாக இருக்கக்கூடியதாக அந்த ஜீவனை சிஷ்யனது ஆத்மாவை பாவனை செய்து ஆத்ம மந்திரேன ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மநயனமக என்ற மந்திரத்தை சொல்லி சம்ஹாரமுத்ரையா சங்கிருஹ்ய சிஷ்யனது துவாதசாந்தத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவினை சம்ஹாரமுத்ரையினால் கையிலே மறுபடியும் எடுத்து கொண்டு ஸ்வஹிருதயே தனது ஹிருதயத்தில் பூரகேன பிரவிஷ்ய பூரகேன பிரவேஷ்ய பூரகத்தினால் தனது இடது நாசிகையின் வாயிலாக பூரக யோகத்தினால் உள்ளே செல்லும்படி சிஷ்யனது ஆத்மாவானது தனது சரீரத்துள் செல்லும்படி செய்து கும்பகேன ஆத்ம சிவௌ சமரசீகிருத்திய கும்பக மந்திரத்தால் சிஷ்யனது ஆத்மாவிற்கும் தனது ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் சமரசீபாவம் ஒரு தொடர்பு ஏற்பட்டதாக ஒரு நிலையில் இருவரும் இருப்பதாக பாவித்து மூலமந்திரம் அனுஸ்மரன்னு மூலமந்திரத்தை உச்சாரணம் செய்து ஆத்ம மந்திரேன ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனய நமஹ என்ற மந்திரத்தை சொல்லி உதானேன உத்பவ முத்ரையா உதான வாயுவை கொண்டு நம் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஐந்து விதமான பிராணங்களில் ஐந்து விதமான வாயுக்களில் உதானம் என்ற வாயு அந்த உதானம் என்ற வாயுனால் பொருட்களை மேலே எடுத்து செல்வதற்கு அந்த வாயுவானது உபயோகப்படுகிறது. அந்த உதான வாயுவினால் உத்பவ முத்ரை என்ற சிருஷ்டி முத்ரையை காண்பித்து கொண்டு தனது சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர் தனது சரீரத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாதி காரணேஸ்வரர்கள் ஹிருத் கண்ட தாலு ப்ரூமத்ய பிரம்மரந்திரேஷு என்று பூதசுத்தியில் குறிப்பிடுவது போன்று ஹிருதய பிரதேசத்தில் பிரம்மாவும் கண்டப்பிரதேசத்தில் விஷ்ணுவும் தாலு பிரதேசத்தில் ருத்ரரும் ப்ரூமத்யத்தில் மகேஸ்வரரும் பிரம்மரந்திரத்தில் சதாசிவ பெருமானும் திகழ்வதாக அவர்களையெல்லாம் தாண்டி பிரம்மாதி தேவதாக சந்தியஜ்ய அவர்களையெல்லாம் முறையாக தாண்டி இந்த சிஷ்யனுடைய ஆத்மாவினை துவாதசாந்தம் நீத்வா தனது துவாதசாந்தம் வரை கொண்டு சென்று சங்கிருஹ்ய மறுபடியும் அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாவினை கையினால் எடுத்துக்கொண்டு சிருஷ்டியா சிருஷ்டி முத்ரை என்ற உத்பவ முத்ரையை கொண்டு புருமத்தியமானிய தனது புருவத்தினுடைய மையப்பகுதி வரை அந்த உயிரை கொண்டு வந்து தக்ஷிண நாட்யா நிஸ்ஸாரிய தனது வலது நாடியின் அதாவது அந்த பிங்களா என்ற நாடியின் வாயிலாக தனது வலது நாசிகையின் வாயிலாக வெளியே கொண்டு வந்து தக்ஷிண நாட்யா நிஸ்ஸாரிய பித்ரோஹோ சம்யோகம் விபாவிய அந்த குண்டத்தினுடைய மையத்தில் ஆவாகனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வாகீஸ்வரி வாகீஸ்வரர்கள் அவர்கள் சந்தோஷமாக இருப்பதாக சம்யோக நிலையில் இருப்பதாக பாவனை செய்து ஆத்ம மந்திரேன ஆத்ம மந்திரத்தை சொல்லி தஸ்யாஹா யோனவ் அந்த வாகீஸ்வரி தேவியினுடைய அந்த கர்ப்ப பிரதேசத்தில் இந்த உயிரினை சிஷ்யனுடைய உயிரை சேர்ப்பிக்க வேண்டும் நிக்ஷிப்ய. இப்பொழுது சிஷ்யனது உயிரானது அவனது உடலை விட்டு அங்கிருந்து தனது ஆச்சாரியரது உடலிற்கு வந்து அந்த உடலிலிருந்து துவாதசாந்தம் ஆச்சாரியரது துவாதசாந்தத்திற்கு சென்று அங்கிருந்து மறுபடியும் குண்டத்தில் இருக்கக்கூடிய வாகீஸ்வரியனுடைய கர்ப்பத்தில் இருப்பதாக பாவிக்கப்படுகிறது. வாகீஸ்வரியனுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு ஆத்மாவிற்கு எல்லா சம்ஸ்காரங்களும் ஒரு உயிரானது ஒரு குழந்தையானது தனது தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எந்தெந்த சம்ஸ்காரங்களெல்லாம் நிகழ்த்தப்படுகின்றனவோ அத்தனை சம்ஸ்காரங்களும் இப்பொழுது வாகீஸ்வரியனுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிஷ்யனுடைய ஆத்மாவிற்கு செய்யப்படுகிறது. கர்ப்பாதானாதி சம்ஸ்கார ஆபாதகம் சிவம் சம்பூஜ்ய. ஒரு தாயின் உடலில் ஒரு குழந்தை இருக்கும் பொழுது, கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது, அந்த குழந்தைக்கு யார் தகப்பனாரோ அவரே எல்லா சம்ஸ்காரங்களையும் செய்து வைக்கிறார். இப்பொழுது வாகீஸ்வரியனுடைய கர்ப்பத்தில் சிஷ்யனுடைய ஆத்மாவானது திகழவே அந்த வாகீஸ்வரனுக்கு பித்ருஸ்தானத்தில் வாகீஸ்வர பெருமானே எல்லா சம்ஸ்காரங்களையும் செய்து வைக்கிறார். கர்ப்பாதானாதி சம்ஸ்கார ஆபாதகம், இந்த சம்ஸ்காரங்களையெல்லாம் செய்து வைப்பவர் யார்? சிவம் சம்பூஜ்ய, சிவபெருமான் என்று பாவித்து அவரை பூஜித்து மூலேன பஞ்சசதம் ஜுகுயாத். இந்த ஐந்து சம்ஸ்காரங்களையும், கர்ப்பாதானாதி பஞ்ச சம்ஸ்காரங்கள், அந்த சம்ஸ்காரங்களை செய்து வைப்பதற்காக சிவபெருமானுக்கு ஒரு ஒரு சம்ஸ்காரத்திற்கும் தலா 100 என்ற கணக்கில் 500 ஆகுதியை செய்விக்க வேண்டும். இப்பொழுது சிஷ்யனது உயிரானது, ஆத்மாவானது குண்டத்தில் உள்ளே இருக்கக்கூடிய வாகீஸ்வரியனுடைய கர்ப்பத்தில் இருக்கிறது. எனவே அக்னியில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவினுடைய ஒரு தன்மையின் வசத்தால் அக்னியில் பலவிதமான மாறுதல்கள் தென்படும் என்றும், அந்தந்த மாறுதலுக்கு தகுந்தாற்போல் சிஷ்யனுடைய புண்ணிய பாபங்களை அறிந்து கொண்டு ஆச்சாரியர் பிராயஷ்சித்தம் செய்விக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். சிஷ்ய கிருத பாப லக்ஷணம் அக்னி லக்ஷணைஹி ஜுகுயாத் விஷ்டாகந்தே ச பூஹர்த்தா பிரம்மஹா குரு தல்பகா சுராபோ குருஹந்தாச்ச கோக்னஸ்ச கிருதநாசனஹ விஷ்டாகந்தே. அந்த அக்னியில் வரக்கூடிய, அக்னியிலிருந்து வரக்கூடிய வாசனையானது அமேத்தியத்தினுடைய ஒரு மலத்தினுடைய வாசனையாக இருந்தால் அந்த சிஷ்யன் இந்த ஜன்மத்திலோ அல்லது ஜன்ம ஜன்மாந்தரங்களிலேயோ பூமியை திருடுபவனாக இருந்திருக்கலாம், பிரம்மஹத்யா என்ற தோஷத்தால் பீடிக்கப்பட்டு பிராமணர்களை கொன்ற காரணத்தினால் அந்த தோஷத்தை அடைந்தவனாக இருக்கலாம், குருவிற்கு தவறு இழைத்தவனாக பாபம் செய்தவனாக இருக்கலாம், அல்லது சுறாவை குடித்தவனாக இருக்கலாம், குருவை கொன்றவனாக இருக்கலாம், பசுமாட்டினை கொன்றவனாக இருக்கலாம், அல்லது செய் நன்றி கொன்றவனாகவும் இருக்கலாம். இவ்வாறு இருந்தால் அந்த அக்னியிலிருந்து வரக்கூடிய வாசனையானது துர்நாற்றமுடையதாக இருக்கும். கிருஷ்ணேக்னௌ சவகந்தேச்ச கர்ப்பபர்த்ர விநாசனஹா. அக்னியானது கருநிறத்தில் இருந்தாலோ அல்லது பிணம் போன்ற வாசனை அடித்தாலோ அவன் இந்த ஜன்மத்திலோ அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை கொன்றவனாகவோ அல்லது கர்ப்பத்தை தரிக்கக்கூடியவர்களை கொன்றவனாக அவன் இருக்க வேண்டும். கர்ப்பம் தரித்திருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களை நாசம் செய்தவனாக இருக்க வேண்டும். பிரமதி ஸ்திரீவதே வன்ஹிஹி, பெண்ணை கொன்றவனாக இருந்தால் அந்த அக்னியானது இங்கும் அங்கும் அலைப்பாயக்கூடியதாக இருக்கும். கம்பனே ஹேமகர்த்தரி, கம்பத்தே ஹேமகர்த்தரி அக்னி கம்பத்தே, அக்னியானது மிகவும் கம்பனம் அசைவுடையதாக இருக்கும். எப்பொழுது ஹேமகர்த்தரி அந்த சிஷ்யன் பொன்னினை திருடுவனாக இருந்தால் இவ்வாறு இருக்கும். வதே ஸ்புடதி பாலஸ்ய நிஸ்தேஜாஹா கர்ப்பகாதகே, சிறுவர்களை கொண்டவனாக இருந்தால் அக்னியானது வெடிக்கும். பாலஸ்ய வதே ஸ்புடதி நிஸ்தேஜாஹா கர்ப்பகாதகே, கர்ப்பத்தை மற்றும் சீரழித்தவனாக இருந்தால் அப்பொழுது அக்னியானது ஒளி இழந்து காணப்படும். இந்த பாபங்களையெல்லாம் தெரிந்து கொண்டு ஓம் ஹச க்ஷமல வரய ஊம் நவாத்மனே சிவாய நமஹா என்ற இந்த நவாத்ம மந்திரத்தால் அந்த பாபத்தினுடைய தன்மைக்கு தகுந்தவாறு கம்மி பட்சம் குறைந்த பட்சமாக 100 என்ற கணக்கில் நிறைய ஹோமம் செய்விக்க வேண்டும். தத் பாப குருத்வ லகுத்வானுகுணம் சதாதிகம் ஜுகுயாத் ததஹா. இதோடு பிராயஷ்சித்தம் முடிந்துவிட்டது. ததஹா யோனி பீஜ ஆஹ ஆஹார பாவ தேக விசுத்தா த்விஜோபவது இது விஜாப்பிய. இந்த வாகீஸ்வரியினுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவானது இதற்கு முன்பு இந்த சாதாரண சரீரத்தில் இருக்கும் பொழுது 5 விதமான தோஷங்களுக்கு உட்பட்டதாக இருந்தது. யோனி பீஜம் என்று தாயார் தொடர்பான பாபத்தோடு கூடியதாக இந்த உடம்பு இருந்திருக்கலாம். பீஜம் என்ற காரணத்தால் தந்தை தொடர்பான பாபத்தோடு தொடர்புடையதாக இந்த சரீரம் இருந்திருக்கலாம். தான் உண்ணக்கூடிய உணவின் காரணமாக தோஷம் கொண்டதாக இருக்கலாம், எண்ணத்தின் காரணமாகவோ அல்லது இயற்கையாக உடம்பு தொடர்பான பாபம், இந்த ஐந்து விதமான காரணங்களால் இந்த சரீரமானது பாபம் கொண்டதாக இருக்கலாம். யோனி, பீஜ, ஆகார, பாவ, தேக என்ற ஐந்தினை குறிப்பிடுகிறார். இந்த ஐன்றினால், இந்த ஐந்து காரணங்களால் தூய்மை அற்றதாக இந்த உடம்பு இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த உடம்போடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த உயிருக்கும் அந்த தோஷங்கள் ஏற்பட்டிருக்கும் என்ற காரணத்தால் இந்த ஐந்து தோஷங்களும் நீங்கியவராக த்விஜனாக இந்த ஆத்மா ஆக கடவது என்று இந்த ஆச்சாரியர் பெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். ததஹா யோனி பீஜ ஆஹார பாவ தேக விசுத்தா த்விஜோபவது என்று இதி விஜ்ஞாபிய, இவ்வாறு விஜ்ஞாபனம் செய்ததால் மூலையென த்ரயம் த்ரயம் தத்வா, யோனி விசுத்தோ த்விஜோபவ பாவ விசுத்தோ த்விஜோபவது என்றவாறு தாயின் வாயிலாக ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷம் நீங்கி புதிய பிறப்பு அடைந்தவனாகவும், தந்தையின் வாயிலாக ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷம் நீங்கி இரண்டாவது பிறப்பு அடைந்தவனாகவும், ஆகாரத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாபங்கள் நீங்கி இரண்டாவது பிறப்பு அடைந்தவனாகவும், பாவத்தினால் எண்ணத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாபங்கள் நீங்கி இரண்டாவது இரு பிறப்பாளனாக ஆனவனாகவும், அதுபோல் சரீரத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் நீங்கி இரு பிறப்பாளனாக த்விஜனாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதால் இவ்வாறு தலா மூன்று மூன்று ஆகுதிகளை செய்ய வேண்டும். இதனால் இந்த உயிரானது எந்த ஜாத்தியை சேர்ந்ததாக இருந்தாலும், எந்த ஜாத்தியோடு தொடர்புடைய சரீரத்தோடு தொடர்புடையதாக இருந்தாலும் கூட அந்த ஜாதி தொடர்பிலிருந்து பிரிந்து தூய்மையான த்விஜனாக இரு பிறப்பாளனாக ஆகிறது. ருத்ராம்சோ பவது, பரமேஸ்வரனது அம்சமாக அவரது அனுகிரகத்திற்கு பாத்திரமாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து ஆகுதி த்ரயம் தேயம் மூன்று ஆகுதியானது கொடுக்கத்தக்கது. ததனு ஸ்வஜாதீஷாபிமந்திரிதம் வர்ணானுகுணசரம் யஜ்னோபவீதம் தத்வா, தீட்சை செய்து கொள்பவர் எந்த ஜாத்தியை சார்ந்தவரோ அந்த ஜாத்திக்கு தகுந்தாற்போல் இழைகளை கொண்டு யஜ்னோபவீதத்தை கொடுக்க வேண்டும். அதாவது பிராமணர்களாக இருந்தால் ஏழு பூநூல் என்றும், க்ஷத்திரியர்களாக இருந்தால் மூன்று பூநூல் என்றும், வைஷ்யர்களாக இருந்தால் இரண்டு பூநூல் என்றும், பிறராக இருந்தால் ஒரு பூநூல் என்றும் குறிப்பு காணப்படுகிறது. ஸ்வஜாதி ஈஷா சொன்ற காரணத்தினால் அவரவர்களுடைய தேவதைகள், பிராமணர்களாக இருந்தால் தத்புருஷம் என்ற தேவதை, க்ஷத்திரியர்களாக இருந்தால் அகோரம் தேவதை, வைஷ்யர்களாக இருந்தால் வாமதேவம் தேவதை, பிறராக இருந்தால் சத்யோஜாதம் தேவதை என்று அந்தந்த ஜாதிக்கு உரிய மந்திரங்களால் அந்த பூநூலை அபிமந்திரணம் செய்து அவரவர்களுக்கு உரிய எண்ணிக்கை கொண்ட பூநூலை அந்த சிஷ்யனுக்கு அணிவிக்க வேண்டும். ததனு ஸ்வஜாதீஷாபிமந்திரிதம் வர்ணானுகுணசரம் யஜ்னோபவீதம் தத்வா, மூலேன அஷ்டோத்தரசதம் தசாம்சதா பிரம்மாங்கைஷ்ச ஹுத்வா, மூலமந்திரத்தால் நூறு முறை ஆகுதி செய்து அதில் பத்தில் ஒரு பங்காக பிரம்மாங்க மந்திரங்களால் ஹோமம் செய்து கர்ப்பாதானாதி சம்ஸ்காரானு, இதுவரை இந்த உயிரானது வாகீஸ்வரியருடைய கர்ப்பத்தில் உள்ளே இருப்பதாக பாவனை, இதன் பின்பு கர்ப்பாதானம் முதலிய ஐந்து சம்ஸ்காரங்களை பரமேஸ்வரன் செய்து வைக்கிறார். அதற்காக ஹிருதயாதி அங்க மந்திரைஹி கர்ப்பாதானாதி சம்ஸ்காரான் பஞ்ச ஹிருதயாதி அங்க மந்திரைஹி பிரத்யேகம் பஞ்ச பஞ்ச ஆகுத்யா அக்னேஹே இவ கிருத்வா, இதற்கு முன்பு அக்னி குண்ட சம்ஸ்காரத்தில் சிவாக்னிக்கு செய்தது போலவே ஹிருதயாதி மந்திரங்களால் தலா ஐந்து ஐந்து ஆகுதியை கொடுத்து ஐந்து சம்ஸ்காரங்களை செய்ததாக பாவிக்க வேண்டும். அதாவது கர்ப்பாதானத்திற்காக ஹிருதய மந்திரத்தால் ஐந்து ஆகுதி, அடுத்து பும்சவனத்திற்காக சிரோ மந்திரத்தால் ஐந்து ஆகுதி, அடுத்து சீமந்திரம் சீமந்தம் போன்றவற்றிற்காக சிகா மந்திரத்தால் ஐந்து ஆகுதி, அடுத்து ஜனனார்த்தம் என்று பிறப்பதற்காக கவச மந்திரத்தால் ஐந்து ஆகுதி, அடுத்து நாமகரணத்திற்காக அஸ்திர மந்திரத்தால் ஐந்து ஆகுதி. இதை சுருக்கமாக குறிப்பிடுகிறார். கர்ப்பாதானாதி சம்ஸ்காரான் பஞ்ச ஹிருதயாதி அங்க மந்திரைஹி பிரத்யேகம் பஞ்ச பஞ்ச ஆகுத்யா அக்னேரிவ கிருத்வா, இதன் பின்பு உள்ளே இருக்கக்கூடிய வாகீஸ்வரனுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே பிறந்திருக்கக்கூடிய அந்த உயிருக்கு பெயர் வைக்கிறார் சிவஸ்துவம் இது சம்போத்திய. இதனால் அந்த உயிரானது விசேஷ சம்ஸ்காரம் செய்விக்கப்பட்ட ஆத்மாவானது சிவன் என்ற பெயரினை அடைகிறது. சிவஸ்துவம் இது சம்போத்திய. எனவேதான் தீட்சை செய்விப்பவரை நாம் எல்லாம் சிவன் என்று குறிப்பிடுகிறோம். இதற்கு விசேஷ தீட்சை என்பது முக்கியமான காரணமாக திகழ்கிறது. பூர்ணாம் விதத்யாத், பூர்ணாகுதி செய்து பஷ்சாத்து ஜுவாலாகிர சமவர்ச்சசம் ஆத்மானம் சம்ஹாரமுத்ரையா உத்ருத்திய. இப்பொழுது அந்த அக்னி குண்டத்தில் ஜுவாலாகிர சமவர்ச்சசம் அக்னியினுடைய அந்த ஒலி பிழம்பு, அந்த பிழம்பனுடைய நுனி பகுதி இருப்பது போலவே வர்ச்சசுடன் தேஜஸோடு திகழக்கூடியதாக ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவினை, சிஷ்யனது ஆத்மாவினை சம்ஹாரமுத்ரையால் உத்தரணம் செய்து அங்கிருந்து வெளியே எடுத்து கொண்டு வந்து பூர்வவத்து நிஜ ஹிருதயாம்புருக நிவிஷ்டம் விதாய முன்பு செய்தது போலவே தனது ஹிருதய தாமரையில் இருக்கும்படி செய்து கும்பகம் கிருத்வா கும்பகம் செய்து மூலமந்திரம் உதீரையன்னு மூலமந்திரத்தை சொல்லி ஆத்ம சிவௌ சமரசீகிருத்திய சிஷ்யனது ஆத்மாவும் சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தனது ஆத்மாவும் ஒரு நிலையை சமரசீபாவம் கொண்டதாக சம்பந்தம் அடைந்ததாக பாவனை செய்து அதன் பின்பு விஸ்லிஷ்ய அவர்கள் இருவரையும் பிரித்து அந்த சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தனது ஆத்மாவிலிருந்து சிஷ்யனது ஆத்மாவினை பிரித்து விஸ்லிஷ்ய புனசம்ஹாரிண்யா கிரகித்வா மறுபடியும் சம்ஹாரமுத்ரையால் அந்த ஆத்மாவினை கையில் எடுத்துக்கொண்டு பிரம்மாதி காரண தியாகேன பிரம்மா முதலிய காரணேஸ்வரர்கள் அவர்களை காரண தியாகாத் அவர்களை விட்டு, அதாவது பிரம்மாவினை விட்டு விஷ்ணு ஸ்தானத்தையும், விஷ்ணுவை விட்டு ருத்ரஸ்தானத்தையும், ருத்ரனை விட்டு மகேஸ்வர ஸ்தானத்தையும், மகேஸ்வரனை விட்டு அடுத்து இருக்கக்கூடிய சதாசிவ ஸ்தானத்தையும் இவ்வாறாக பிரம்மாதி காரண தியாகாத் ரேச்சக யோகேன அந்த ரேச்சகத்தால் முன்பு உதானம் என்று குறிப்பிட்டார். இங்கு ரேச்சகம் என்பது வெளியே செய்யக்கூடிய ரேச்சகம் இல்லாமல் கும்பக நிலையிலேயே வாயுவை காற்றினை மேலே செலுத்துவது என்ற ஒரு ரேச்சகம். இந்த ரேச்சகத்தின் வாயிலாக சிவாந்தம் நீத்வா தனது துவாதசாந்தத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வரை கொண்டு சென்று மறுபடியும் உத்பவ முத்ரையா சிருஷ்டி முத்ரையினால் ஓம் ஹாம் ஹம் ஹாம் ஆத்மனய நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி சிஷ்யனுடைய சரீரம், இந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரம், போகாயத்தனம், நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா போகங்களும் போகங்களையும் இந்த உடலில் இருந்துதான் நாம் அனுபவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட உடம்பு சிஷ்ய போகாயத்தன தேகே நிக்ஷிப்ய அந்த உடலில் அந்த உயிரினை மறுபடியும் கொண்டு சேர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறாக சிஷ்யன் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவானது அவர்களது அந்த சிஷ்யனது வாஸ்தவமான தாய் தந்தையர்களின் சரீரத்திலிருந்து உடலின் அவர்களது உடலிலிருந்து உடலின் வாயிலாக வெளியே வந்தாலும் கூட இப்பொழுது வாகீஸ்வரி வாகீஸ்வரர்களது சரீரத்திலிருந்து வெளிவந்ததாக தூய்மையானதாக கூடுதலாக சிவ என்ற ஒரு சொல் உடையதாக தூய்மையானதாக இந்த ஆத்மாவானது இப்பொழுது செய்யப்பட்டது. அதன் பின்பு குண்டத்தில் இருக்கக்கூடிய வாகீஸ்வரி வாகீஸ்வரர்கள் தயவு கூர்ந்து இந்த ஆத்மாவினை சிவமயமாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாகீஸ்வரி வாகீஸ்வரோ சந்தர்ப்பிய ஆகுதி செய்து அவர்களை திருப்திப்படும்படி செய்து விசிறிய இருவரையும் விசர்ஜனம் செய்து பிராயஷ்சித்தார்த்தம் மூலேன சதம் இவ்வாறு இதுவரை நடந்த கிரியைகளில் செயல்களில் கர்மாக்களில் நடந்திருக்கக்கூடிய தோஷங்கள் விலக வேண்டும் என்பதற்காக மூலமந்திரத்தால் 100 முறையோ, சக்தி இருந்தால் 1000 முறையோ, அல்லது அதில் பாதியாகிய 500 முறையோ மூலமந்திரத்தால் ஹோமம் செய்து பூர்ணாம் விதாய பூர்ணாகுதி செய்து அக்னிஸ்தம் அர்ச்சாபயித்வா முன்பு செய்த சமய தீட்சையை காட்டிலேயும் இப்பொழுது செய்த விசேஷ தீட்சையால் அந்த சிஷ்யனுடைய ஆத்மாவானது சிவபெருமானோடு தொடர்புடையதாக ஆகிவிட்டது. இந்த காரணத்தினால் முதலில் அக்னியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை அவனை பூஜை செய்யும்படி ஆச்சாரியர் பணிக்கிறார். அக்னிஸ்தம் அர்ச்சாபயித்வா அக்னியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை அந்த சிஷ்யன் அர்ச்சனை செய்யும்படி செய்ய வேண்டும், ஆச்சாரியர் தூண்ட வேண்டும். பிரணிபாத்தம் ச ஆத்மனி காரயித்வா தன்னை வணங்கும்படி செய்து ஆசீர்வாதம் விதாய அந்த விசேஷ சமய சம்ஸ்காரம் என்று சொல்லக்கூடிய விசேஷ தீட்சை செய்து கொண்ட அந்த சிஷ்யனுக்கு ஆசீர்வாதம் செய்து சிவ அக்னி குரு சபர்யாசு இனி உனக்கு சிஷ்யனாகிய உனக்கு இந்த விசேஷ தீட்சை செய்து கொண்ட காரணத்தினால் சிவசபரையாயாம் சிவனை பூஜை செய்வதற்கும் அக்னி சபரையாயாம் அக்னியை பூஜிப்பதற்கும் ஹோமம் செய்வதற்கும் குரு சபரையாயாம் குருவை பூஜிப்பதற்கும் யோக்கியதையானது உனக்கு வந்துவிட்டது. சிவசாஸ்திர சிரவணே சிவசாஸ்திரமாகிய சைவாகமங்களை கேட்டுக்கொள்வதற்கும் படிப்பதற்கும் உனக்கு தகுதி வந்துவிட்டது. அதுபோல் நிர்வாண தீட்சாயாம் ச அடுத்து இருக்கக்கூடிய நிர்வாண தீட்சையை செய்து கொள்வதற்கும் உனக்கு தகுதி வந்துவிட்டது. யோக்யஸ்தம் ஜாதகா என்று அவனுக்கு பிரமாண பத்திரம் கொடுப்பது போன்று ஆச்சாரியர் தனது வாயினால் அவனுக்குள்ள அதிகாரத்தையெல்லாம் அக்னி சாட்சியாக சொல்லிவிட்டு சமயான் உபதிஷேத் சைவ சமயங்களையெல்லாம் அவனுக்கு உபச்சாரம் அவனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். நனிந்தேத் காரணம் தேவம் ந சாஸ்திரம் தேன பாஷிதம் ந குரும் சாதகம் செய்வ லிங்கச்சாயாம் ந லங்கயேத். நனிந்தேத் காரணம் தேவம் நம் அனைவருக்கும் காரணமாகிய தேவனாகிய சிவபெருமானை நிந்திக்க கூடாது. ந சாஸ்திரம் சிவபெருமானால் அருளப்பட்ட சாஸ்திரங்களை நிந்திக்க கூடாது. தேன பாஷிதம் என்ன காரணமெனில் சிவபெருமானே இந்த சாஸ்திரங்களை எல்லாம் உபதேசித்து இருக்கிறார். ந குரும் குருவை நிந்திக்க கூடாது. சாதகம் செய்வ குரு என்றால் ஆச்சாரியாபிஷேகம் செய்து கொண்டவர் அவரையும் நிந்திக்க கூடாது. சாதகம் செய்வ சாதகாபிஷேகம் செய்து கொண்டவரையும் நிந்திக்க கூடாது. லிங்கச்சாயாம் ந லங்கயேது சிவலிங்க திருமேனினுடைய அந்த நிழலை தாண்டக்கூடாது. நாத்தியால் லங்கன நிர்மால்யம் அதுபோல் நிர்மால்யத்தினை நாம் சாப்பிடக்கூடாது. நதத்யாது சிவதீக்ஷிதே அதுபோல் நிர்மால்யத்தை சிவதீட்சை செய்து கொண்டவருக்கும் கொடுக்கக்கூடாது. சிவாக்னி குரு பூஜாச்ச கர்த்தவ்யா ஜீவிதாவதி சிவபெருமானுக்கும் அக்னிக்கும் குருவிற்கும் உனது உயிர் உள்ளவரை பூஜை செய்ய வைக்க வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் என்று ஆச்சாரியர் அந்த சிஷ்யனுக்கு ஆணைகளை பிறப்பிக்கிறார். இதுவரை அந்த சிஷ்யனுக்கு செய்விக்கப்பட வேண்டிய விசேஷ சமய தீட்சையானது முற்று பெறுகிறது. ஆனால் எந்த சிஷ்யர்களால் இவ்வளவு இந்த சமயங்களையெல்லாம் இவ்வளவு நடைமுறைகளையெல்லாம் கடைபிடிக்க முடியாதோ அந்த அவர்களுக்கு அப்படிப்பட்ட சிஷ்யர்களுக்கு என்ன கதி என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக அடுத்து ஒரு முறையை சொல்கிறார். சமய ஆச்சரண அச்சதுர பிரகார சமயங்களை கடைபிடிப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் அவர்களுக்கு எவ்வாறு செய்விக்க வேண்டும் என்ற பிரகாரம் பாலாதீனாம் ஏதான் சமயானு மூல அஷ்டோத்தரசத ஹோமேன விசோத்திய யதாசக்தி ததீத. அதில் பாலர்கள் மிகவும் குழந்தையாக இருக்கக்கூடியவர் அதாவது 16 ஆ ஷோடசாத் பவேத் பாலஹா என்று 16 வயது வரை இருப்பவக்கூடியவர்கள் குழந்தை என்று சொல்லக்கூடியவர்கள் பால பாலிஷ விருத்த ஸ்திரீ போக போக்யாயிதாத்மனாம் என்று இவர்கள் குழந்தை மிக மிக சிறிய குழந்தை வயோதிகர்கள் ஸ்திரீகள் போகத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ரோகிகள் இது போன்றவர்களுக்கு இந்த தீட்சையை செய்வித்தால் அவர்களால் அந்த தீட்சைக்கு உரிய எல்லா நியமங்களையும் பரிபாலனம் செய்ய முடியாது அனுஷ்டானம் செய்ய முடியாது. எனவே அதற்காக ஒரு பிரகாரம் செய்யப்படுகிறது. இந்த அனுஷ்டானம் செய்யப்பட வேண்டிய இந்த விஷயங்களில் எதையெல்லாம் அவர்களால் செய்ய முடியாதோ அவைகளை செய்ய முடியாது என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அதற்காக 108 முறை மூலமந்திரத்தால் ஹோமம் செய்துவிட வேண்டும். எனவே இங்கு ஒரு 10 ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களால் 2 செய்ய முடியாது என்றால் 2 முறை 108 மூலமந்திர ஆகுதி செய்ய வேண்டும். இவ்வாறாக அவர்களால் செய்ய முடியாதவற்றையெல்லாம் சோதனம் செய்து எவற்றையெல்லாம் செய்ய முடியுமோ அந்த அனுஷ்டானங்களை மட்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். யதாசக்தி ததீத. இதுவரை ஒரு விஷயம். அடுத்து பிரம்மச்சரிய ஆசிரம ஸ்வீகார காமசிய தத் விரதாங்க தான விதிகி இந்த விசேஷ தீட்சை செய்து கொண்டு சிலர் பிரம்மச்சரிய ஆசிரமம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பிரம்மச்சாரியாகவே தான் திகழ வேண்டும் பல மந்திரங்களையெல்லாம் நன்கு ஜபம் செய்ய வேண்டும் என்று ஒருவர் விரும்புவாரே ஆனால் அவர்களுக்காக உரிய சில சம்ஸ்காரங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. சிவாசிரமம் இதற்கு சிவாசிரமம் என்று பெயர். பிரம்மச்சரிய நியமத்தோடு இருந்து சிவபெருமானுடைய காரியங்களை மட்டுமே செய்வது சிவாசிரமம். சிவாசிரம பிரவேச அபிலாஷினே சிவாசிரமம் எடுத்துக்கொள்ள அந்த ஆசிரமத்திற்குள் நுழைய விரும்புபவனுக்கு விரதி, அவனுக்கு விரதி என்று பெயர். நியமங்களை பரிபாலனம் செய்யக்கூடியவர். அவருக்கு தண்ட, கௌபீன, பஸ்ம, உபவீத, சிகாமணின்னு அவர்களுக்கே உரிய ஐந்து விதமான பொருட்கள். தண்டம், ஜபம் செய்யும் பொழுது கையில் வைத்திருக்கக்கூடிய தண்டம். கௌபீனம், அவர் கௌபீனம் மட்டுமே அணிந்து கொண்டு இருப்பார். மிகவும் சிவாசிரமத்தில் விரதங்களை அனுஷ்டானம் செய்து ஜபம் செய்யக்கூடியவர். எனவே கௌபீனம் மட்டுமே தரிக்கக்கூடியவர். அவர் இட்டுக்கொள்வதற்காக விபூதி, அதுபோல் உபவீதம், சிகாமணி, இந்த ஐந்தும். இந்த ஐந்து பொருட்களையும் சம்ஸ்காரம் செய்விக்க வேண்டும். விரதினே தண்ட கௌபீன பஸ்ம உபவீத சிகாமணின்னு ஜட்டாயுக்தான்வா, அவர் ஜட்டை தரிக்கக்கூடிய பட்சத்தில் ஜட்டையையும் சேர்த்து ஒவ்வொன்றையும் தனித்தனியான ஒரு பாத்திரத்தில், ஒரு தாம்பாளத்திலோ அல்லது வேறு ஒரு பாத்திரத்திலோ வைத்து ஜட்டாயுக்தான்வா பிருதக் பிருதக் பாத்திரேஷு ஏகபாத்திரேவா ஆரோப்பிய, அல்லது ஒரே பாத்திரத்தில் இந்த ஐந்து பொருட்களையும் வைத்து பவித்ரைஹி ஹிருதயாத்யைஹி வா அபிமந்த்ரியா, பவித்திரங்கள் சைவாகமங்களில் ஈசானாதி பஞ்ச மந்திரங்களுக்கு பவித்திரங்கள் என்று பெயர். ஈசான தத்புருஷ அகோர வாமதேவ சத்யோஜாத்தங்கள் என்ற பவித்ர மந்திரங்களால் அல்லது ஹிருதயாதி மந்திரங்களாலேயோ அபிமந்திரணம் இந்த ஐந்து பொருட்களையோ அல்லது ஆறு ஜட்டா இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆறு பொருட்களையோ ஹிருதயாதி மந்திரங்களால் அபிமந்திரணம் செய்து சம்பாத அபிஹுதான் கிருத்வா, சம்பாத ஆகுதியினால் அபிஹுத்தர்களாக அந்த பொருட்களை எல்லாம் செய்து, அந்த பொருட்களை எல்லாம் சம்பாத ஆகுதி செய்து, சம்பாத ஆகுதி பிகி ஹுதான் கிருத்வா சிவாக்னி குரு கும்ப சாட்சிகம் தத்யாத், அந்த சிவபெருமானுக்கும் மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் அதுபோல் அக்னியில் திகழக்கூடிய சிவபெருமான் தானாகிய குரு அதுபோல் கும்பத்தில் விளங்கக்கூடிய யாகேஸ்வரர் இவர்களையெல்லாம் சாட்சியாக வைத்து கொண்டு அந்த சிவாசிரமத்தில் பிரவேசிக்கக்கூடிய சிஷ்யனுக்கு இந்த ஐந்து பொருட்களை கொடுத்து விட வேண்டும். சோபி சிவாதீன் பிரசாத்திய பிரதிகிருஹியாத், அந்த விரதியாகிய சிவாசிரமத்தில் நுழையக்கூடிய சிஷ்யனும் சிவன் அக்னி குரு கும்பத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரர்களை பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு புஷ்பம் சாத்தி இந்த ஐந்து பொருட்களை ஸ்ரத்தையோடு அவன் பெற்றுக்கொண்டு தனது விரதத்தை தொடங்க வேண்டும். இது விசேஷ தீட்சைக்கு அங்கமான ஒரு சம்ஸ்காரம். இவ்வாறு விசேஷ தீட்சை இந்த சிவாசிரமத்தில் பிரவேசித்து இருக்கக்கூடிய விரதி அவனுக்கு விரத உத்தாரமானது கடைசியில் சொல்லப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து மறுபடியும் அந்த விரதத்திலிருந்து மீண்டு தனது இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்றால் அதற்கான உத்தார விதியும் இந்த பத்தத்தில் கடைசியில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இவ்வாறு இந்த விசேஷ தீட்சை செய்வதால் ஸ்ரீகண்ட புவனம் கச்சேத்து சிவஹஸ்த பிரபாவதா, இங்கும் இந்த விசேஷ தீட்சைக்கு அங்கமாக ஆச்சாரியர் சிவஹஸ்தம் செய்து கொண்டு சிஷ்யனது பிரம்மரந்திர பர்யந்தம் அந்த கையினை சிவஹஸ்தத்தை ஸ்தாபனம் செய்திருக்கிறார். அந்த சிவஹஸ்தத்தினுடைய பிரபாவத்தினால் ஸ்ரீகண்ட புவனம் கச்சேத், ஈஸ்வரனுடைய புவனத்திற்கு அவன் அடைகிறான், அந்த உலகத்தை அடைவதற்கான தகுதியை பெறுகிறான் என்று இவ்வாறாக இந்த விசேஷ சமய தீட்சையானது சொல்லப்பட்டது.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
3: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
0: மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் வழங்கியிருப்பவர் சிவசௌரிதாசன் ஐயா அவர்கள்.
5: கண்மம் மலத்தை பற்றி சுருக்கமான சில செய்திகளை பார்க்கலாம். வள்ளி மல கண்மம், வள்ளி என்பது மாயாமலம், மலம் என்பது ஆணவலம், கண்மம் என்பது கண்மத்தை குறிக்கிறது. கண்மம் எல்லாம் வந்து இப்ப நாம் ஆணவலத்துக்கு சொன்னது போலயே சிறப்பு நிலை பொதுநிலை. சிறப்பு நிலையில கண்மம் என்பது ஒரு ஒரு செயல்படுகின்ற தன்மை. செயல்படுகின்ற தன்மை ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. இப்போ மூல நிலையிலே மூல கண்மம் என்று சொல்வது என்னன்னு கேட்டீங்கன்னா, செயல்படும் தன்மை மறைந்திருத்தல் அப்படின்னு. இப்ப சாதாரண ஒரு உதாரணம் சொல்லுவோம். இப்ப இங்க ஒரு தவில் வித்வான் வர்றார் உள்ள, நமக்கு தெரியாத ஒரு தவில் வித்வான் தெரியாது. உள்ள நுழையும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த தவில் வாசிக்கின்ற, தவிலை இயக்குகின்ற தன்மை அவரிடம் உள்ள இருக்கு. அந்த செயல்பாடும் தன்மை அவர்கிட்ட இருக்கிறது. அப்புறம் அவர்கிட்ட அந்த அந்த கருவியை கொடுத்து அதை வாசிக்க சொல்லும் பொழுதுதான் அவர் என்ன பண்ணுவாரு, அந்த தவில வாசித்து தன்னுடைய திறமையை அவர் வெளிப்படுத்துவார். அதுபோல இந்த கண்மம் என்று மூல நிலையிலே செயல் கறந்து அந்த செயல்படும் தன்மை உள்ள ஒரு நிலை. அப்ப வந்து செயல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப அது நல்லதுன்னு சொல்ல முடியாது, தீயதுன்னு சொல்ல முடியாது. அவர் நல்லா வாசிக்கிறாரா நல்லபடியா வாசிக்கலையா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. ஒரு வீணி வித்வான் இருக்கிறார். அது போல நான் நிறைய படிச்சு வச்சிருக்கேன், ஒருத்தர் படி தெரிஞ்சு படிச்சு வச்சிருக்கிறார். யாராவது ஒருத்தர் உள்ள வர்றாரு இவ்வளவு பெரிய அறிஞர்னு தெரியாது. அவர் பேசி முடிச்ச உடனேதான் இவ்வளவு பெருசு நம்ம வரணும்னு சாதாரண மனுஷன் அவரை அவர் இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லலாம். அப்போ கண்மத்தினுடைய மூல நிலை என்னன்னா அது செயல்படுகின்ற தன்மையோடு கூட செயலை வெளிக்காட்டாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை, அது மூல கண்மம். இதுலயும் சில தவறான கருத்துக்கள் இருக்கு. அதனால இதை நான் திரும்ப நல்ல தெளிவாக உங்களுக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். செயல்படுகின்ற தன்மை, அதாவது செயல்படுகின்ற தன்மை உள்ள இருக்கு, இன்னும் வெளிப்படல, வெளிப்படாமல் செயல்படும் தன்மையோடு கூடியிருக்கின்ற ஒரு நிலை. அதன் பிறகு அது என்ன செய்கிறதுனா அந்த தன்மை வெளிப்படும் பொழுதுதான் என்ன தன்மையுடையதாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த கண்மத்தை இறைவன் நம்முடைய உயிரிலே அவன் சேர்க்கிறான், ஆணவரத்தை போக்கிறதுக்காக தான் சேர்க்கிறான். இந்த கண்மம் எப்பொழுது நமக்கு வருகிறது, எப்போ நமக்கு கண்மம் வருகிறதுனா நமக்கு இறைவன் முதல் பிறவியை தரும் பொழுது வருகிறது. முதல் பிறவி எப்பொழுது கிடைக்கிறது? இப்போ முதல் பிறவி எப்படி வருதுங்கிறது ஆராய்ச்சி பண்ணும் பொழுது பிறவிக்கு வர்றதுக்கு முடியும் நம்ம எப்படி இருந்தோம், நாம் பிறவிக்கு வருவதற்கு முன்பு நம்ம ஆணவமலம் பற்றியிருந்தது. ஆணவமலத்தினுடைய மறைவில் நம்ம மறைவு நாம் தோன்றிய பொழுதே ஆணவமலம் நம்மளோட இருந்தது. அது நம்முடைய அறிவையும் செயலையும் விருப்பத்தையும் மறைத்து விட்டது. இறைவன் என்ன செய்தார், இந்த மும்மல அந்த அறிவீச்சை செயல்களை வெளிப்படுத்தி இந்த உயிருக்கு ஞானம் வழங்க வேண்டும் என்று தீர்மானித்தார். அப்போ இந்த உயிருக்கு கண்மமலத்தையும் மாயாமலத்தையும் அவர் சேர்த்தார். சேர்த்த உடனே முதல்ல அவருக்கு கண்மமலம் வந்து மாயாமலத்தை பற்றி கொண்டு தான் செயல்படும், அது தனித்து செயல்பட முடியாது. கண்மமலம் தனியாக இருந்தால் அப்படியே தான் இருக்கும், செயல் கறந்து இருக்கின்ற நிலையில தான் இருக்கும். அப்போ மாயாமலத்தின் வழியாகத்தான் கண்மமலம் செயல்பட முடியும். அப்போ கண்மமலம் செயல்படும் பொழுது தான் ஆணவமலத்தினுடைய தன்மை விடும். அப்போ முதல்ல அதுக்கு உடம்பு வேணும். அப்போ உடம்பை தருவோம் என்று கடவுள் சங்கல்பம் செய்தார். செய்யும் பொழுது அவருக்கு காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம சரீரத்தை அவர்களும் கொடுத்தார். இப்போ இந்த சரீரம் சூக்ஷ்ம சரீரம் வந்த பிறகு இதுவரையிலும் அறிவித்த செயல்கள் மறைஞ்சு போய் கடந்துச்சு. இப்போ சூக்ஷ்ம சரீரம் கடவுள் கொடுத்துருக்கிறார். கொடுத்த பிறகு மனம் என்ற ஒன்று வந்து விட்டது. இதுவரையிலும் அதனுடைய அறிவோ விருப்பமோ இச்சையோ செயல்படாமல் கிடந்தது. அந்த கஞ்சுக சரீரத்தில் அதற்கு அராகம், வித்தை, கலை இந்த மூன்று தத்துவங்களும் வந்தது. அப்பொழுதும் அதனுடைய அறிவு முழுமையாக வெளிப்படவில்லை, அது சூட்சமாகத்தான் வெளிப்பட்டிருந்தது. இந்த மனம் வந்த உடனே தான் இந்த உயிருக்கு தன்னுடைய விருப்பத்தையும் வெறுப்பையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. எப்போ எந்த நிலையில, சூக்ஷ்ம தேகம் கொடுத்த பிறகுதான். அதுக்கு முன்னாடியெல்லாம் சூட்சமான சரீரங்கள் இருக்கு, காரண சரீரம் இருக்கு, கஞ்சிர சரீரம் இருக்கிறது, குணசரீரம் இருக்கிறது. அதுவரையிலும் கூட அந்த விருப்பத்தை வெளிப்படையாக வெளிப்படுத்த முடியல, கொஞ்சம் கொஞ்சம் தான் அதனுடைய இருட்டு வெளிச்சத்துக்கு வந்தது. இந்த சூட்சும தேகத்தை கொடுத்த உடனே அந்த உயிரானது தன்னுடைய விருப்பு வெறுப்பினையும் வெளிப்படுத்த ஆரம்பித்தது, செயல்படுத்தல வெளிப்படுத்த ஆரம்பித்தது. அந்த விருப்பு வெறுப்பு எதனுடைய அடிப்படையில் வந்தது தெரியுமா உங்களுக்கு? ஆணவ மலம் இந்த உயிரை எந்த அளவுக்கு பந்தித்திருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த விருப்பும் வெறுப்பும் வெளிப்பட்டது. அப்ப விருப்பு வெறுப்பு வெளிப்படுறதுக்கு காரணமே என்ன? ஆணவ மலம் தான். ஆணவ மலம் எந்த அளவுக்கு பந்திச்சிருக்கோ அந்த அளவுக்கு விருப்பு வெறுப்பு வெளியே வந்தது. அந்த விருப்பு வெறுப்பை மனதின் மூலமாக அது வெளிப்படுத்திய உடனே, புத்தியின் மூலமாக எல்லாத்தையும் வெளிப்படுத்திய உடனே கடவுள் பார்த்தார், இந்த இடத்துல தாண்டா அதுக்கு ஸ்தூல சரீரம் தரணும் என்று அவர் நினைத்து சங்கல்பம் செய்து நமக்கு அதுக்கு மேல அந்த விருப்பு வெறுப்புக்கு அடிப்படையிலே ஸ்தூல தேகம் வந்தது. அது முதல் பிறவி, எழுவகை பிறப்பு அதுதான் அமைகிறது. அது எதுவா இருக்கலாம், எது கூட இருக்கலாம், விலங்கா இருக்கலாம், மனிதனா இருக்கலாம், தண்ணிக்குள்ள இருக்கிற இதா இருக்கலாம், ஊர்வனவா இருக்கலாம், பரப்பனவா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆகவே நம்முடைய பிறவியை தீர்மானிப்பது எது அப்படின்னா விருப்பு வெறுப்பு. அதனாலதான் தாய்மான சுவாமிகள் சொல்லுகின்றார், வேண்டாம் விருப்பும் வெறுப்பும், எந்த செயல் எடுத்துக்கிட்டாலும் அதுல விருப்பு வெறுப்பு நமக்கு வேண்டாம். ஏன்னா விருப்பு வெறுப்பு தான் நம்முடைய வினைகளை, நல்வினை தீவினைகளை செய்வதற்கு ஆதாரமாக இருக்கிறது. நல்வினை தீவினைகள் தான் பிறவி சூழலிலே நம்மை கொண்டு போய் செலுத்துகிறது. அதனால நமக்கு இந்த விருப்பும் வெறுப்பும் தேவையில்லை, அவைகள் வேண்டாம். எதை நமக்கு எந்த அனுபவம் நமக்கு வந்தாலும் அதுக்கு யாரும் காரணம் அல்ல, நாம் செய்த வினைகள் தான் அதை, அவர்கள் மூலமாக அந்த வினை நமக்கு வருகிறது. ஆகவே அவர்களை நாம் நொந்து கொள்ளாமல், அவர்கள் மேல் விருப்பமோ வெறுப்போ கொள்ளாமல், அதான் சொல்கிறார், வேண்டாம் விருப்பும் வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலே விளையும் ஜனனம். அது வில்லங்கிற துன்பத்திற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய ஒரு செயல். அந்த வில்லங்கன்னா விருப்பு வெறுப்புங்கிற வில்லங்கன்னா உங்களுக்கு பெருவியை உண்டு பண்ணும், விளையும் சனனம். ஆகவே ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாதிருந்து கொள் அறிவாகி நெஞ்சே என்று தாய்மான். ஆக இந்த உயிரானது சூட்சும தேவம் வந்த உடனே தன்னுடைய விருப்பு வெறுப்பை சூட்சமாக வெளிப்படுத்துகிறது, இன்னும் தூலமா வெளிப்படுத்தல, அதுக்கு தகுந்த போல உடல் கிடைச்சி போச்சு. உடல் கிடைச்ச உடனே அப்பவும் அனுவலத்திலிருந்து வெளிப்படாததுனால அப்போ விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையிலேயே இந்த உயிரானது செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்போ அதுதான் முதல் பிறப்பு. முதல் பிறப்புக்கு பிறகு அப்புறம் அதுலேருந்து விடுபட தெரியாமல் விருப்பு வெறுப்புகளை செலுத்தி கொண்டே அது. இப்ப நமக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த வினைகள் வளர்வதற்கு காரணம் விருப்பு வெறுப்பு. விருப்பு வெறுப்பு இல்லாவிட்டால் வினைகள் நமக்கு வளராது. அப்ப நம்ம நீங்க வேண்டியது எது? சாதனங்கள் வருக்கு. விருப்பு வெறுப்பு நமக்கு எந்த செயலிலும் இருக்கக்கூடாது. நம்முடைய வினைகள் தான் நம்மை யார் மூலமாவது நம்மை வந்து பந்திக்கிறது. எதில் இருக்கிற மனிதர்கள் இல்ல காரணம், நம்முடைய வினைகள் தான் காரணம். அவைகள் எதிரே இருக்கின்ற ஒரு கருவியாக நம்மை வந்து அவர்கள் பாதிக்கிறார்கள். ஆகவே நம்முடைய வினையிலிருந்து நாம் நீங்குவதற்கு அவர்கள் ஒரு கருவியாக இருந்தார்கள் என்று நினைக்க வேண்டுமே தவிர, அவர்கள் மேல் நம்ம புண்ணிய பலனை தரணும் ஒருத்தருப்பான், யாராவது சொந்தக்காரர் அனுப்பான் ஒருத்தருப்பான், அவன் வந்து சொத்தெல்லாம் நம்மகிட்ட அள்ளி உணவு கொடுப்பான், புண்ணிய பலனை தர்றான். அவனுடைய புண்ணியத்தை நம்மகிட்ட தரல, நம்முடைய புண்ணியத்தை அவனும் தர்றான். வேறொருவன் இருக்கிறான், துன்பத்தை தருகிறான், அவன் மூலமாக நமக்கு துன்பம் வருது. அதுக்கு காரணம் யாருன்னா, இந்த உண்மையை நம்ம விளங்கிக்கணும். நம்முடைய செயல் அல்லாமல் நமக்கு இன்பமோ துன்பமோ உண்டாகாது. அப்ப அதனாலதான் திருவள்ளுவர் சொல்கிறார், உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அச்சேதவத்திற்கு உரு. நமக்கு துன்பம் வந்தால் உற்ற நோய் நோன்றல் அது பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். தவம்னா என்னன்னு

என்று அவர் சொல்லுகின்றார். உற்ற நோய் நோன்றல் ஊருக்கு உருகன் செய்ய உயிர்க்கு உருகன் செய்யாமல் அற்றைய தவத்திற்கு ஒரு. ஆகவே இந்த வினை கொள்கையை வந்து நம்ம தெளிவாக நாம் உணர்வுகள் நிறைய இன்னைக்கு பேசியிருக்கிறோம். வினை கொள்கையை பற்றி பேசியிருக்கின்றோம். வினை கொள்கையை பற்றி நாம் சொல்லும் பொழுது நாம் இந்த வினையிலிருந்து விடுபட வேண்டுமானால் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நாம் செயல்பட வேண்டும். அப்படியெல்லாம் செயல்பட முடியாது நம்மால. அதனால தான் முதல்ல நம்ம ரெண்டு வரலாறு சொன்னோம். அப்போ இறைவனை நினைத்து கொண்டு எல்லா காரியங்களையும் ஈடுபடுங்கள். அப்பொழுது விருப்பு வெறுப்பு நம்மை தலைக்காது. யான் எனது என்னும் தெருக்கோடு நாம் செய்கின்ற காரியங்கள் நம்மை தலைக்கும். தனித்துணை நீ நிற்க யான் தருக்கி தலையால் நடந்த வினைத்துணையனை விடுதி கண்டாய். நீதான் தனித்துணைவன், நான் வினையே துணைவனாக கொண்டவன். நான் என்ன நினைக்கிறேன், நான் தான் எல்லா செயலுக்கும் கர்த்தான்னு நினைச்சுக்கிட்டு நான் தலையால் நடக்கிறேன். சொல்றாங்களா ஊர் உலகத்தில் சொல்றாங்க இல்லையா, தலையால் தெரியாம நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை தன்மேல் ஏற்றிக்கொண்டு சொல்லுகின்றார். தனித்துணை நீ நிற்க எல்லாத்தையும் நீ தான் இயக்கிட்டு இருக்க. ஒரு இம்மி கூட உன்னுடைய கட்டுப்பாடு இல்லாமல் இங்கு செயல்படாது. ஆனால் நான் நடத்துவதாக நான் நினைத்து கொண்டு தலைகளாக நடந்து கொண்டிருக்கிறேன், என்னை விட்டுறாத, என்ன தப்பா நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றார். ஆகவே வேண்டாம் விருப்பு வெறுப்பு, முதல் பிறவியே நமக்கு வர்றதுக்கு காரணம் விருப்பு வெறுப்பு என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த கண்மம் மூல நிலையில் செயல் கறந்து இருக்கிறது, அது மூல கண்மம். செயலுக்கு வரும் பொழுது சொரூப இலக்கணம், அதுக்கு மூல கண்மம் சொல்றோம். அது செயலுக்கு வரும் பொழுது நாம் ஆணவமலம் உண்டாக்குகின்ற மயக்க உணர்வினால் எல்லா செயலுக்கும் நம்மையே வினை முதல்வாக கருதி கொண்டு விருப்பு வெறுப்போடு செயல்படுகிறோம். அந்த விருப்பு வெறுப்போடு செயல்படும் பொழுது உலக பொருள்கள் மீது நமக்கு ஆசை உண்டாகிறது. உலக பொருளை என்னுடையது என்று நாம் கருதுகிறோம். அப்ப இந்த ஆணவமல சேர்க்கையினாலே வினையும் கெடுகிறது. அது தூய்மையா இருக்குது தானே, அது நல்ல வினையும் கீழே விட்டவன் கூட சொல்ல முடியாது. ஆணவமல சேர்க்கையினாலதான் அதுக்கு விருப்பு வெறுப்பும் தீய வினையாகவும் அது மாறி அமைகிறது. பால்ல ஏதாவது தவறான பொருள் போட்டா கெட்டு போயிடுது இல்லையா, அதுபோல இந்த வினைகளும் கெட்டு போய் விடுகின்றன. அந்த இசையினாலே நாம் எல்லாத்துக்கும் கர்த்தா இருக்கிற விஷயினாலே நம்ம தானல்லாத உலகப் பொருள்களை எல்லாம் நம்முடையது என்று நாம் கருதுகிறோம். நான் என்று நினைக்கிறோம், நான் இதெல்லாம் செய்கிறவன் அப்படிங்கிற கர்த்திருத்தம்னு சொல்லுவாங்க. அந்த தன்மை உண்டாகிறது. இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் என்னுடைய அனுபவத்துக்கு உட்பட்டது என்று நான் நினைக்கிறேன். அந்த ஆணமல சேர்க்கை இருக்கிறதுனால நமக்கு அந்த எண்ணமெல்லாம் உண்டாகிறது. எல்லாம் என்னுடையது, இதெல்லாம் எனக்கு போகத்திற்காக என்னுடைய அனுபவத்திற்காக தரப்பட்டது. ஒரு சில சமயங்களில் சொல்றாங்க பார்த்தீங்களா, நம்மளுடைய கீழான உயிர்கள் எல்லாம் நம்முடைய உணவுக்காக தரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி. ஆகவே இந்த யான் எனது என்ற விருப்பு விருப்புகளோடு நாம் செயல்படுகின்ற பற்றுக்களின் வழியை செய்யக்கூடிய எல்லா செயல்களும் வினையாக அமைகிறது. அதான் காரிய வினை, அப்படி அமைகிறது. அப்படி அமைந்து நம்மை பாவப்படுகொடியில் சேர்க்கிறது. முதல் பிறவியில் நாம் பிறந்த உடனேயே நம்ம மனிதனாக அமைந்தால் நம் முதல் பிறவியில் செய்யக்கூடிய விருப்பு விருப்புகளோடு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அவைகள் அப்பொழுது செய்யக்கூடிய அந்தந்த வினைகள் எல்லாம் அவைகள் உடனுக்குடன் பலன் கொடுக்கக்கூடிய வினைகளும் உண்டு. கால பிற்பாடு பயன் கொடுக்கக்கூடிய காலத்தால தான் படுத்து வினையை கொடுக்கக்கூடிய நிலைமை உண்டு. அப்ப அந்த பிறவியில முதல் பிறவியில நாம் செய்யக்கூடிய வினைகளுக்கு ஆகாமியம் என்று பெயர். அந்த ஆகாமிய வினைகள்ல இந்த பிறவியில நாம் எவ்வளவு அனுபவிக்கிறோமோ அவ்வளவு அனுபவிச்சு முடிச்சிடுறோம். அதுக்கு பிறகு மீந்து போனா அது என்ன ஆயிடுது, அது சேமித்து வைக்கப்படுகிறது. அப்படி சேமித்து வைக்கப்படுகிற வினைகளுக்கு அடுத்த பிறவி, இப்பதான் முதல் பிறவியில ஆகாமியம் தான் வரும். அதுக்கு பிறகு அது சஞ்சிதமாக குவிகிறது. அந்த வினை குவியலோடு நம்முடைய வாழ்வு முடிந்து போய்விட்டால் இந்த சஞ்சிதம் நம்முடைய புத்தி தத்துவத்தில் போய் உட்கார்ந்து கொள்ளுது. புத்தி தத்துவத்தில் உட்கார்ந்த உடனே அந்த புத்தி தத்துவத்தின் மூலமாக நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ அங்க, நம்ம நரகத்துக்கு போனா நமக்கு ஒரு உடல் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த உடலோட நரக துன்பத்தை அனுபவிக்க முடியாது. அதனால இந்த துன்பத்தை அனுபவிப்பதற்காக யாதனா சரீரம் அப்படின்னு ஒரு சரீரம் கொடுக்கப்படுகிறது. சொர்க்கத்துக்கு போனாக்கா பூத சரீரம் அல்லது பூதசார சரீரம், பூத சரீரம் இல்ல பூதசார சரீரம் அங்கு கொடுக்கப்படுகிறது. நம்ம உடம்போட பூத சரீரம், அங்க சொர்க்கத்துல பூதசார சரீரம், இந்த பருமையான உடல் இருந்து நுண்மையான உடல் பூதசார சரீரம் அங்கு தரப்படுகிறது. நரகத்துல யாதனா சரீரம் தரப்படுகிறது. இன்னும் சில சமயத்துல சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் போகாம இடைப்பட்ட நிலையில நம்ம ரெஸ்ட்ல போட்டுடலாம் சாமி, எங்கேயும் போகாம கூட நம்முடைய வினைப்பயனுடைய விளைவாக. அதன் பிறகு நாம் மீண்டும் வினைகளை அனுபவிப்பதற்கு, நாம் செய்த வினைகளை பிராரத்து அனுபவித்து மண்ணுலகத்துல வர்றோம். இது ஒரு பாடல்ல திருநாவுக்கர சுவாமி சொல்லுகிறார், துறக்கப்படாத உடலை துறந்து. நம்ம என்னைக்காவது ஆசைப்பட்டுருமோ அந்த உடலை துறக்கணும்னு. எவ்வளவுதான் நான் செத்துப்பட்டா தேவலாம்னு நினைக்கிறவங்க கூட உடல் மேல ஓரளவுக்கு அபிமானம் அவங்களுக்கு இருக்கு. துறக்கப்படாத உடலை துறந்து, துறக்க விரும்பாத உடலை துறந்து, வெண் தூதுவரோடு இறப்பன், வெண் தூதுவர் யம தூதுவரோடு இறந்து போவேன், இறந்தால் இறுதி சிம்பு ஏறுவேன். நான் இறந்து போனா அகன்ற இந்த ஆகாய உலகத்திற்கு செல்லுவேன். ஏறி வந்து பிறப்பன், திரும்ப வந்து அந்த ஆகாய உலகத்தில் இருந்து மேகத்தின் வழியாக மழைத்துறை வழியாக மண்ணுக்கு இறங்கி வந்து

0: கப்பன் இல்லையா வந்து அது ஏதோ உணவாக போய் தந்தை வயிற்றுக்கு சென்று தாய் வயிற்றுக்கு வந்து பிறப்பேன். அப்படி பிறந்தால் இங்க அந்த பிறவியில பிறக்கிறத பத்தி திரும்ப திரும்ப பிறக்கிறத பத்தி அவர் கவலைப்படல. அப்படி பிறந்தால் பிறையணியார் தடை பிஞ்சகன் பேர் மரப்பன்களோ. நாம நான் வந்து திரும்ப வந்தா இதே நினைவு எனக்கு இருக்குமா இருக்காதா என்னன்னு தெரியலையே. அந்த சிவபெருமானுடைய பெயரை நான் மறந்து விடுவேனா என்று அவர் ரொம்பவும் இறங்கி மீண்டும் இந்த பிறப்பு வருமா, உன்னை நினைக்கின்ற பிறப்பு எனக்கு அமையுமா, அப்படி பிறந்தாலும் உன்னை நான் மறந்து போய்விடுவேனா, இவ்வளவு தவமும் இவ்வளவு ஆற்றல் இதெல்லாம் செஞ்சு மறுபடியும் பழைய பிறவியிலே நான் விழுந்து நான் என்னைக்கு கடை தேடுவது அப்படின்னு ரொம்ப அவர் வருந்தி சொல்கிறார். பிறப்பன் பிறந்தால் பிறை அணிவார்களை பிஞ்சகன் பேர் மரப்பன்களோ என்று என் உள்ளம் கிடந்து மருகிடுவேன், நான் இயங்குகிறேன். திரும்பி பிறந்தாலும் உன்னுடைய பெயரை சொன்னாலும் கடை தேறலாம், திரும்ப அந்த நினைவு வருமா வராதான்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லி அவர் இதை சொல்லுகிறார். இந்த சொல்லுவதன் மூலமாக நமக்கு எப்படியெல்லாம் மறுபிறப்பு வந்து அமையும் என்பதையும் சொல்லுகிறார். ஆகவே இந்த வினைகள் மூன்று வழியாக நமக்கு வருகிறது. இந்த உலகிலே நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான இன்ப துன்பங்களுக்கும் உயிர்களுக்கு உண்டாகின்ற இன்ப துன்பங்களுக்கும் நம்முடைய முன் வினை பயனே காரணம். அதுதான் ஊழாக நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையிலே வந்து அமைகிறது. அந்த ஊழை அப்ப முயற்சின்னா என்னாகிறது, ஒரு மனிதனுக்கு முயற்சி அந்த முயற்சிக்கு என்ன மதிப்பு அப்படின்னு கேட்டா, அந்த ஊழை அனுபவிப்பதற்கான முயற்சி தான் நம்ம செய்யறோம். நம்ம வண்டி எடுத்துட்டு இறங்கணும், ஏன்னா எதிர ஆக்சிடென்ட் நடக்கணும், வண்டி எடுத்துட்டு இறங்க முயற்சி நம்ம செய்யறோம். அந்த அளவுக்கு தான் முயற்சிக்கு மரியாதை. ஊழி பெழுவலி ஆகல, ஊழை விட பெரிய வலிமையானது எதுவும் கிடையாது. எல்லாம் ஊழின் வசப்பட்டே எல்லாம் நடக்கும். ஊழை தாண்டி எந்த ஒரு அணுவும் அசைய முடியாது. ஆகவே நம்முடைய முயற்சி என்பதெல்லாம் கூட அந்த ஊழையை அனுபவிப்பதற்கான முயற்சியாக தான் இருக்கும். அதுவும் ஊழின் வசப்பட்டு தான் நமக்கு வந்து அமையும். ஆகவே முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் சொல்றாங்க இல்லையா. இவன் முயலும் பொழுது முன் வினை பயனின் காரணமாக இவனுக்கு புண்ணிய பலன் வரணும்னா புண்ணிய பலன் வரும், சிறு முயற்சி பண்ணாலே போதும். ஆகவே நமக்கு புண்ணிய பலனோ பாவத்தின் பலனோ நமக்கு வருகிறது, வினைவாக வருகிறது. அது நாம் செய்கின்ற சிறு முயற்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப சில பேர் நல்லா அறிவாளியா இருப்பான், நிறைய படிச்சிருப்பான், பல வகையில முயற்சி பண்ணுவான், அவனுக்கு செல்வமே கிடைக்காது. ஒண்ணுமே படிக்காதவங்களா இருப்பாங்க, அவங்க சிறுமியை அக்கம் முயற்சி பண்ணுவாங்க, அவங்களுக்கு நிறைய செல்வம் கிடைக்கும். ஒரே வீட்டில் அண்ணன் தம்பியா ரெண்டு பேர் இருப்பான், அவரே அப்பாவுக்கு பிறந்திருப்பான், ஒருத்தனுக்கு படிப்பே ஏறாது, ஒருத்தனுக்கு நிறைய ஒண்ணுமே சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்ல, அவன் நிறைய படிச்சிருவான். இதெல்லாம் எதனால ஏற்படுகிறது, ஒவ்வொரு உயிரும் அததற்குரிய வினையை அனுபவிக்கிறது. ஆகவே இவன் செய்கின்ற முயற்சி அனைத்தும் ஊழ்வினை அனுபவிக்கின்ற முயற்சியாகத்தான் இருக்க முடியும். ஆக ஊழை தாண்டி ஒருத்தனுக்கு முயற்சியை அமைய முடியாது. ஆகவே இந்த ஊழ்வினை என்பது உழிப்பெழுவழியாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். இன்னொரு பாட்டில் சொல்லியிருக்கார் திருவள்ளுவர், ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தளாவது முயற்சுவோர்னா உழைவின்றி தளாவுகிட்ட அவ்வளவு கடுமையான முயற்சி எடுத்துக்கொண்டு செய்தால் ஊழையும் சில சமயம் உப்பக்கம் காணுவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஊழை வந்து ஊழ்வினைப்படி நடக்காமல் தடுத்து கொள்ளுகின்ற ஆற்றல் அதுவும் கூட ஊழ்வினை பயனாக இருக்க வேண்டும். இப்ப அப்படியெல்லாம் பார்த்தா ஒருத்தர் தான் ஊழை வென்று நின்றாருன்னு நம்ம சொல்லலாம் போல தெரிகிறது, மார்க்கண்டேயர். மார்க்கண்டேயர் ஒருத்தர் தான், அது ஏதாவது ஒரு கேஸ் வந்து அப்படி வந்து ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவது எல்லாருக்குமான நிகழ்ச்சியா நம்ம எப்படி வைத்துக் கொள்ள முடியும் இல்லையா. ஆகவே ஊழ்தான் வலி உடையது, அதை வெல்லுவதற்கு யாராலும் முடியாது. அந்த ஊழ்தான் நமக்கு அது முன் பிறவிலேயே நமக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்றாங்க. பேரு இழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் ஆறு முன் கருவுள் பட்டது, முன்ன கருவிலே நமக்கு அமைஞ்சு போச்சு. அவ்விதி அனுபவத்தால் ஏறிடும் முன்பு செய்த கண்மும் இன்று இவற்றிற்கு ஏது, தேரு நீ இனி செய் கண்மும் மேல் உடற்சேரும் என்றே. பேரு நல்ல பேறுகள் பாருங்க, நல்ல பேரு அல்லது இழப்பு, அந்த நற்பேறுகள் வந்தா நமக்கு என்ன கிடைக்கும், இன்பம். நற்பேறு வந்தா இன்பம் கிடைக்கும், இழப்புகள் வந்தா துன்பம் கிடைக்கும். அதற்கு பிறகு நரைதிரை வருவது, இறப்பு. இந்த ஆறும் முன் கருவுட்பட்டது, எழுதி வச்சுதான் அனுப்புறான். அதனால அந்த அந்த அந்த எல்லையை யாராலும் மீற முடியாது எவ்வளவு முயற்சி பண்ணாலும். ஆகவே அதன் மூலமாகத்தான் வினை கழிவு நமக்கு ஏற்படுகிறது. வினையிலிருந்து கழியணும்னு சொன்னா வினையை நம்ம அனுபவிச்சே தீர வேண்டும். கொண்டால் பாவம் தின்றால் போயிட்டு, நம்ம செய்த எல்லா வினைகளையும் அனுபவித்துத்தான் நம்மாலே தீர்க்க முடியும். ஆகவே அதன் மூலமாக இறைவன் நமக்கு ஞானத்தை உண்டு பண்ணுகிறான் அப்படிங்கிற செய்தி தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அதுல ரகசியமான செய்தி. நமக்கு அமைகின்ற ஜாதி, ஜாதின்னா உடல் அமைப்பு, நம்ம ஜாதினா உடனே நம்ம ஜாதியெல்லாம் எடுத்துக்க கூடாது, உடல் அமைப்பு, ஆயுள், போகம், இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் எல்லாம் நமக்கு நம்முடைய வினையின் காரணமாகவே நமக்கு வந்து அமைகின்றன. அதனாலதான் திருவள்ளுவர் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார்கள், குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவெல்லாம், குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவெல்லாம், நம்ம கொலை செஞ்சோம், அவனுக்கு களவு செய்தோம், அவனிடத்தில் பொருளை பறித்தோமானால் செற்று ஒருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் திண்மையே திண்ணமே, நம்ம செய்த எல்லா வினைகளும் நம்மையே வந்து உடனடியாக அடைஞ்சிடும் திண்ணங்கிறார். மற்ற ஒருவரை பற்றிலேன், ஆகவே இவர்கள் வந்து என்ன அடையும், அதனால இறைவா உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன், மற்ற ஒருவரை பற்றிலேன் மறவாதெழும் அட நெஞ்சமே, புற்றரவுடை பெற்றம் ஏறி புறம்பயம் தொட போதுமே, புறம்பயம்ங்கிற தலத்தில் இருக்கக்கூடிய சோறுமாட்டத்தோட உன்னை தவிர வேறொரு பற்று இல்லாமல் உன்னையே நினைத்திருக்கிறேன், நான் செய்த தீவினைகள் என்னையே வந்து அடரும், என்னையே வந்து சாரும், நான் அந்த துன்பத்திற்கு உட்பட்டு அவைகளை அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு. ஆகவே இந்த வினைகள் நாசோற்பத்தியாக நமக்கு வந்து அமைகின்றன. ஒரு வினைகள் அழியும் பொழுதே இன்னொரு புது வினைகள் ஆகாமியமாக நாம் செய்து விடுகிறோம். அப்போ இதை வந்து நாச உற்பத்தின்னு சொல்லுவாங்க, வினைகள் நாசமடையும் பொழுதே புது வினைகள் உற்பத்தி ஆகிவிடுகிறது. ஆகவே இந்த வினைகளிலிருந்து நாம் நீங்க வேண்டுமானால் இறைவனை நாம் அனமலமும் அதுதான் சொன்னோம், இறைவனை சிக்கன பிடிக்க வேண்டும் என்று, அதே போல இந்த வினைகளிலிருந்து விலக வேண்டும் என்றாலும் இறைவனை நாம் ஆழமாக எண்ண வேண்டும். இந்த வினைகள் வருவதற்கு வழியே வந்து மனம், மொழி, மெய்தான். ஆக மனம், மொழி, மெய்களால் நாம் செய்யக்கூடியவைகளெல்லாம் இறைவனை நினைத்துக் கொண்டு நல்ல காரியங்கள் செய்யணும். நம்முடைய முயற்சியில நம்ம நல்ல காரியமே செய்ய முடியுமான்னா முழுசா செய்ய முடியாது, எப்படியும் தவறு வந்து விடும். இப்ப நல்ல விஷயம் தான் பேசிட்டு இருக்கோம், ஆனா பேசிட்டு இருக்கும் பொழுதே நம்முடைய மூச்சு காரணம் 200 உயிர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன, கண்ணு தெரியாத உயிர்கள் இல்லையா. வீட்டுல அம்மி அரைக்க போறோம், அம்மி அரைக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கலாம் சுத்தம் பண்ணுவோம், அங்க இருக்கிற பூச்சி போட்டெல்லாம் அழிஞ்சு போயிடும். எந்த காரியமும் பாவம் இல்லாத காரியங்களை நம்மளால செய்யவே முடியாது. அப்ப வினை கழிவு நமக்கு உண்டாக வேண்டும் என்றால் இறைவனை நாம் நினைந்தவாறே மனமொழி மெய்களால் தான் நமக்கு வினைகள் வருகின்றன. அப்போ மனமொழி மெய்களால் இறைவனை நினைந்து நாம் காரியங்கள் செய்ய வேண்டும். எண்ணமே உடல்வாய் மூக்கொடு செவிகன் என்று இவை நின்கணையை வைத்து மண்ணின் மேலடியேன் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே வந்து நம்ம மனமொழி மெய்களால் இறைவனை நினைத்து கொண்டு நாம் வாழ்ந்தோமானால் நம்முடைய வினைகள் நம்மை விட்டு கழிந்து போய்விடும். எப்படி வினை உண்மையை பற்றி நம்முடைய சைவ சித்தாந்தம் மிக தெளிவாகவும் விரிவாகவும் நமக்கு சொல்கிறது. ஆகவே நாம் இப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இறைவன் உயிர்களுக்கு வினைகளை ஊட்டுகிறான், வினைகள் தானாக வந்து நமக்கு சேர்றதில்லை, உயிரும் போய் வினையை ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த வினையை ஊட்டுவதன் நோக்கம் ஆணவலம் நம்மிடமிருந்து விலக வேண்டும் என்பதற்காக. ஆகவே விருப்பு விருப்புகளுடன் யான் எனது என்று என்ற எண்ணத்தோடு செயல்படும் பொழுது வினைகள் நமக்கு வந்து சேர்கின்றன. ஆகவே நம்ம என்ன செய்யணும்னா, யான் எனது என்று நினைக்காமல் விருப்பு வெறுப்புகளோடு நாம் செயல்படாமல் இருக்க வேண்டும் என்பது ஒன்று. இன்னொன்று, யான் எனது என்று அகந்தையோடு நாம் செயல்படக்கூடாது. இந்த இறைவன் தான் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் செயற்படுத்துகிறான். ஆகவே இறைவனை நினைந்தே நாம் காரியங்கள் செய்யும் பொழுது அந்த வலிமையான வினைகளில் இருந்து நாம் விடுதலை அடைவோம். அதோடு கூட நாம் சாத்திகமான எண்ணங்களை வளர்த்து கொள்வதற்கு நம்மாலான முயற்சிகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டும். அப்போ நம்ம வினைகள் தான் நமக்கு எல்லா விதமான தீமைகளையும் தருகின்றன என்று உணர்ந்து கொண்ட பிறகு நாம் திருந்துவதற்கான வழிகளை பார்க்கிறோம். அப்ப திருந்த நினைக்கும் பொழுது இறைவன் கருணையோடு நமக்கு அதுக்கு உதவி செய்கிறான். அப்போ சாத்விக எண்ணத்தோடு நாம் செயல்படுவதற்கு முயல வேண்டும். சாத்விகமான எண்ணங்கள், நல்ல அடியாருடைய சேர்க்கை, திருமுறை பாராயணம், திருவைந்தெழுத்தை ஜபம் செய்தல், இரு வினைகளையும் நமக்கு வருகின்ற இன்ப துன்பங்களையும் சமமாக நோக்குகின்ற ஒரு பக்குவமான நிலை, இதோடு கூட இந்த நிலையெல்லாம் ஏற்பட்டால் நமக்கு ஆச்சாரியான் வந்து அமைவான், சரியான குருநாதன் வந்து அமைவான். அந்த குருநாதனுடைய அருளினாலே, அவனுடைய உபதேசத்தினாலே மெல்ல மெல்ல நாம் இந்த இருவினையிலிருந்து நாம் நீங்குவதற்கான வழிகள் நமக்கு கிடைக்கும் அவனுடைய உபதேசத்தினால. ஆகவே அதுவரையிலும் நாம் வந்து நமக்கு தெரிந்த அறையில் இந்த அறநூல்கள் சொல்லியிருக்கின்றபடி, நம்முடைய சாஸ்திரம் சொல்லியிருக்கின்றபடி நாம் வினைகளிலிருந்து நீங்குவதற்கான எல்லா விதமான காரியங்களிலும் நாம் ஈடுபட வேண்டும். இப்படி ஈடுபட்டு கொண்டிருந்தால் வினை கழிவு உண்டாகி அந்த மல பரிபாகம் ஏற்படும், ஆணவமலம் நம்மை விட்டு நீங்கும், இருவினை ஒப்பு ஏற்படும், மலபரிபாகம் உண்டாகும். மலபரிபாகம் எவ்வளவு மலம் நம்மிடமிருந்து நீங்குகிறதோ அந்த அளவுக்கு இறைவனுடைய அருளாற்றல் நம் மீது வீழ்ந்து நம் அருளுடைய பிடிப்பிலே செல்வோம். ஆணவமலத்திலிருந்த பிடிப்பிலிருந்து மெல்ல மெல்ல அருளுடைய பிடிப்புக்கு நாம் செல்வோம். இப்படி வினையிலிருந்து நீங்குவதற்கான வாழ்க்கை தான் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அது இந்த பாடல் என்ன சொல்லுகின்றார், வள்ளி, மல, கண்மம் இந்த மூன்றும் நமக்கு பாட்ட பாட்ட நெல்லிற்குமியும் நிகழ்செம்பிற்கழிம்பும் சொல்லிற் புதிதென்று தொன்மையே. இவர்கள் நம்ம மாயாமலத்தை பற்றிய செய்திகளுக்கு சுருக்கமாக சொல்லணும், நான் அடுத்த வகுப்பில் சொல்கிறேன். அந்த மூன்றும் நமக்கு தொன்மையாக தரப்பட்டிருக்கின்றன. வள்ளி, மலகன்மும் அன்று உளவாம், அனாதியே இந்த மூன்று மலங்களும் நம்மிடம் இருக்கின்றன. இறைவன் சாட்சியாக இருந்து இவைகளை எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றான். எப்படி சூரியனுடைய ஒளியிலே தாமரை மலரானது பூம்புதலையும் மலர்தலையும் செய்கிறதோ, அதுபோல அவனுடைய சந்நிதியில் இந்த மும்மலங்களும் செயல்படுகின்றன அப்படிங்கிற செய்தியை சொல்லுகின்றார். அடுத்த இந்த தொடர்ச்சியான செய்திகள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shivam.org. ஓம் நம சிவாய்.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார் பகுதி 1. தலைப்பு முதல் சூத்திரம் 54வது பாடல் முதல் 56வது பாடல் வரை. வழங்குபவர் திரு ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: மும்மதத்தன்னால் வாயி ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மதத்தன்னால் வாயிங்கரத்தனாறு தரு கோட்டம் பெற இதழி தாழ் சடையோன் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் ஓட்டன்படும் வணங்கி ஓவாரே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயந்திருமார் செல்வம் ஒன்றோ என்ன செய்யும் தேவே விற்றைகள் எவைக்கும் மேலதாய் விளங்கும் விமலனார் எவைக்கும் மேலதாய் விளங்கும் விமலனாருமையோடு மன்றி நர்த்தனம் செய்யும் நாடகம் மதனை நலம்பர மனத்தினில் என்னும் அத்தல தகர வித்தையை நமக்கு அருளிய பதஞ்சலி முனிவன் வித்தக வியாக்கிற பாதனன் இவன் மேன்மையை சொல்லிடில் பெரிதே திருச்சிற்றம்பல் நம்ம பார்வதி தேவதை அருக்கடலாகிய அகிலாண்டேஸ்வரி சம்புகேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சிவஞான சித்தியார் சுபக்கம் முதற் சூத்திரத்திலே 54வது பாடல் முதலாக இப்பொழுது உரை செய்ய திருவொருள் துணை செய்தது. இந்த 54வது பாடல் மூன்று தொழில்கள் படைத்தல் காத்தல் அழித்தல். இந்த மூன்று தொழில்களும் மிகப்பெரியது. இந்த மூன்று தொழில்களையும் மூன்று தேவர்கள் செய்கிறார்கள். பிரம்மா படைத்தல், விஷ்ணு காத்தல், உருத்திரன் அழித்தல் என்று நூல்களிலே சொல்லப்படுகிறோம். இப்ப சித்தியாரிலே என்ன சொல்லுகிறாருன்னா அந்த மூன்று தொழிலையும் ஒருவன் தான் செய்கிறான் என்று சொல்லப்படுகிறோம். மூன்று தொழிலையும் ஒருவன் எப்படி செய்ய முடியும் என்பது ஒன்று. நூல்களிலே பிரமா படைக்கிறாரு விஷ்ணு காக்கிறார் என்று தானே சொல்லப்படுகிறது. உண்ண விளக்கத்தில் கூட படைப்பன் அயன் அழிப்பன் பங்கயக்கன் மாயன் துடைப்பன் உருத்திரன் சொல்லி திடப்பெறவே என்றும் திருவொழிப்பர் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுக்கிறகரா சதாசிவரும் அன்றே அனுக்கிறகரா என்பது உண்மை விளக்கம். படைப்பன் அயனளிப்பன் பங்கையற்றன் மாயன் துடைப்பன் உருத்திரன் சொல்லி திடப்பெறவே என்றும் திருவொழிப்பர் ஈசர் சதாசிவரும் அன்றே அனுக்கிறகராம் என்பது உண்மை விளக்கம். நம்ம சாஸ்திரத்திலேயும் கந்தபுராணத்திலே சோர்மான் பிரபுஷ்ணுக்களை படைத்து அவர்களுக்கு இந்த படைத்தல் காத்தல் ஆகிய இந்த தொழில்களை நீங்கள் செய்யுங்கள் என்று சுவாமி அருண்படினார். அப்போது அவர்கள் சொன்னார்கள், பெருமானே இவ்வளவு பெரிய பாரத்தை எங்களால் சுமக்க முடியுமா செய்ய முடியுமா என்றார்கள். அப்போது சுவாமி சொன்னாரு, உண்மைதான் நீங்கள் சொல்லுவது, ஆனால் ஆகமத்திலே சொல்லப்பட்டபடி திருநீற்றை தயாரித்து பஞ்சாட்சரத்தை சொல்லி பூசுங்க உங்களுக்கு ஆற்றல் உண்டாகும். ஆகமத்தில் சொல்லப்பட்டபடி திருநீற்றை தயாரித்து அந்த திருநீற்றை பஞ்சாட்சரம் சொல்லி பூசுங்க உங்களுக்கு இந்த படைக்கிற தொழில் காக்கிற தொழில் செய்கிறது லெகுவாக இருக்கும் அப்படின்னா என்ன சொல்றது? கந்தபுராணம் ஐயோ கந்தபுராண ஆசிரியர் மாதிரி சிவபரத்தும் திருநீற்று பெருமை அடியார் பெருமை யாரும் சொல்ல முடியாது. அதே மாதிரி அவர்கள் திருநீற்றை பஞ்சாட்சரம் சொல்லி பூசினார்கள், படைத்தலை செய்தார், காத்தலை செய்தார். ஆனால் பிரமா படைப்பும் விஷ்ணுவினுடைய காத்தலும் உருத்திரனுடைய அழித்தலாகிய இந்த முத்தொழில்களும்
2: அவர்களுக்கு சுதந்திரம் அல்ல, அவர்களுக்கு அந்த தொழில் சுதந்திரம் அல்ல. அவர்கள் அந்த தொழிலையும் ஒன்று ஒன்று தான் செய்வார்கள். பரமா படைப்பாரு, காக்க தெரியாது. விஷ்ணு காப்பாரு, படைக்க தெரியாது. உருத்தனன் அழைப்பான், அவருக்கு காக்கவும் படைக்கவும் தெரியாது. அதனாலே இந்த முத்தொழிலையும் விளையாட்டாக செய்கின்றவன் யார் என்றால் சிவன் ஒருவனே. முத்தொழிலையும் அஞ்சு தொழில் சொல்லுதல்லவா, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளராகி வஞ்சகிருத்தியம். அந்த மறைத்தல் என்பது காத்தல் தொழிலே சேர்ந்து விடும், அந்த அருள் என்பது சங்காரத்தில் சேர்ந்து விடும். ஆக மூன்று தொழில், படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளராகி அஞ்சு. அந்த மறைத்தல் இருக்குது பாரு, அது காத்தல்ல சேர்ந்துடும். காத்தல் தொழில்கள் நடக்கும் போதுதான் நமக்கு மறைப்பு போக்குவரத்து எல்லாமே இருக்கிறது. உலகில் வாழ்கின்ற காலங்களிலே மறைத்தல் திரோதான சக்தியாக இருந்து மறைத்தல் தொழில், காத்தல் தொழில் அடங்கியது. அனுக்கிரகம் சங்காரத்தில், அனுக்கிரகம் சங்காரத்தில். இப்ப அஞ்சு மூணு ஆச்சு, அஞ்சு மூணு ஆச்சு. அப்புறம் இந்த மூணு ரெண்டாவது, மூணு அப்புறம் ரெண்டு. பந்தம் வீடு, பந்தம் வீடு. பந்தம் என்பது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் ஆகிய நாலும் பந்தம். அனுக்கிரகம் வீடு, ரெண்டே தொழில். பந்தம் என்பது படைத்தல் பந்தம், காத்தல் பந்தம், அழித்தல் பந்தம், மறைத்தலும் பந்தம். அனுக்கிரகம் தான் வீடு. அதே பந்தம் வீடும் படைப்பாய் போற்றி திருவாரூர். பந்தம் வீடும் படைப்பாய் போற்றி. அஞ்சு மூணாச்சு, மூணு ரெண்டாச்சு. இந்த தொழில்கள் சாதாரணமானதல்ல. இத்தனை கூடி அண்டங்களையும் சராசரங்களை எல்லாம் படைத்தலும், அவர்களை காத்தலும், அழித்தலும் மிகப்பெரிய மிகப்பெரிய. அந்த தொழிலை செய்வதற்கு அளவில் ஆற்றல் உடையவனாகிய சிவன் ஒருவனாலே தான் முடியுமே தவிர, மற்ற தெய்வங்கள் எல்லாம் அளவோடு ஆற்றல் உடையது, அளவோ அளவான ஆற்றல் உடையது. சிவன் ஒருவன் தான் அளவில் ஆற்றல், அளவில் ஆற்றல். அப்படி அளவில் ஆற்றல் உடையவனாகிய சிவனுக்கு அது விளையாட்டு. அது அடுத்தபடி வருது வருது. அதனாலே உலகம் யாவையும் தானுடவாக்கலும் நிலைபுறுத்தலும் நீக்கலும் எங்கள அழகிரா விளையாட்டுடையாரவர் தலைவர் என்னவர் கேசரன் நாங்களே என்று ஒரு கம்பர் பாட்டு. ஆகையினாலே இப்படி முத்தொழில்களையும் நூல்களிலே மற்றைய நூல்களிலே வந்து மூவருக்கு சொல்ல. இப்ப நீங்க வந்து இந்த முத்தொழிலையும் ஒருவனே செய்கிறான் என்று சொல்லுகிறீர்களே, இது எப்படி பொருந்தும் என்று கேட்க, உரைத்தவி தொழில்கள் மூன்றும் மூவருக்கு உலகம் போத. உலகம் என்றால் உயர்ந்த பெரியோர்கள் நூல்களிலே, அவர் பௌராணிகர்னு சொல்றது. அவங்கள பௌராணிக பௌனார்னா புராணங்களிலே இப்படி தாண்டி சொல்லும். உரைத்தவி தொழில்கள் மூன்றும் மூவருக்கு உலகம் போத. பரமன் படைக்கிறான், விஷ்ணு காக்கிறான், உருத்தர் அழைக்கிறான் பல நூல்களிலே நாம் கேட்கிறோம். ஆனால் அவர்களுக்கு இந்த தொழில் எப்படி வந்தது என்று கேட்டால், சிவபெருமானை பூஜை பண்ணி அந்த வழிபாட்டினால இந்த தொழிலை பெற்றுக்கொண்டார். சிவன் கொடுக்க பெற்றதை தவிர அவர்களுக்கு சொந்தம் அல்ல. சிவனுடைய கம்பெனியிலே வேலை பார்க்கிற அதிகாரி அவர்கள்தான். சிவபெருமானுடைய கம்பெனியிலே ஒரு இலாக்கா, அவர் இலாக்கா இந்த இலாக்காவை நீப்பார், அவர்களுக்கு சொந்தம் அல்ல. அதே நீங்க அந்த பிரமனை உங்காரத்துக்கு பொருள் கேட்க கேட்ட போது சொல்ல முடியாமையினாலே அவனை சிறையில போட்டு விட்டு முருகன் படைத்தான். அயனையும் படைத்து சிறந்து உலகமும் படைத்து பறிந்து அருள்வரன் கிரிக்குட் சிறந்த பெருமாளே. அயனையும் புடைத்து சிறந்து உலகமும் படைத்து பறிந்து அருள்வரன் கிரிக்குட் சிறந்த பெருமாளே என்பது திருப்பூர். அதிலே அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா பிள்ளைங்க ரெண்டு எல்லாத்துக்குமே இந்த அஞ்சு தொழிலும் கைவந்தகளை. குடும்பத்தொழில், குடும்பத்தொழில். அந்த அம்மாவும் செய்வார், அவரும் செய்வார், பெரிய பய நல்லா செய்வான், சின்ன பய கேட்கவே வேண்டியது. அதனாலே அக்கள் முதல் ஐந்தொழிலும் யாரே செய்வார், அக்கள் முதல் ஐந்தொழிலும் யாரே செய்வார், அவர் செய்தார் இவர் செய்தார் என்று வேசி பொக்கியினார் காலமெல்லாம் வீணதாக, பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக எண்ணி. அக்கன் முதல் ஐந்தொழிலும் ஒருவன்றானே அற்றுகின்றான், அற்றுகின்றான் அவற்றை இந்த நாட்டியத்தில் காணியும். அக்கல் முதல் ஐந்தொழிலும் ஒருவன்றானே அற்றுகின்றான். அவற்றை நீங்க தெரிஞ்சுக்கணுமா, இந்த நாட்டியத்தில் காணி தோற்றம் துடியதனில் தோயின் திதி அமைப்பில் சற்றியிடு அங்கியிலே சங்காரம் ஊற்றமாம் ஊன்று மலர்பதத்தை உற்ற திரோதம் முத்தி நான்கு மலர்பதத்தை நடத்தி தோஷம் உண்மை உலகம். உடுக்கையினாலே படைக்கிறான், அமைத்த கரத்தினாலே காக்கிறான், நெருப்பேந்திய கரத்தினாலே அழிக்கிறான், ஊன்றிய திருவடினாலே மறைக்கிறான், தூக்கிய திருவடினாலே முக்கிய கொடுக்கிறது. அதுதான் உங்களுக்கு நடராச திருவுருவம் எல்லாவற்றிற்கும் மேலாக சிறப்பாக சொல்லப்படுகிற குறிப்பும் இதுல. அஞ்சு குழிதான் ஆறு செய்கிறார் குருவனே. அதை எங்க பார்க்கலாம், அந்த திருமேனியிலே பார்க்கலாம். எந்த திருமேனியிலே, நடராசர் திருமேனியிலே பார்க்கலாம். உடுக்கை படைக்குது, அமைத்த கரம் காக்குது, நெருக்கேந்திய கரம் அழிக்குது, ஊன்றிய திருவடி மறைக்குது, தூக்கிய திருவடி முக்கிய கொடுக்கு. தோற்றம் துடியதனில் துடினா உடுக்க, துடினா உடுக்க, தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில், திதினா காத்தல், திதினா காத்தல், தோயின் திதி அமைப்பில் சாற்றியிடு அங்கியிலே சங்காரம், சாற்றியிடு அங்கியிலே சங்காரம் ஊற்றமாம் ஊன்று மலர்பதத்தை உற்ற திரோதம். ஊன்றிய திருவடினாலே மறைத்தல் மேலகனை மிதிச்சு, ஊன்று மலர்பதத்தை உற்ற திரோதம் முத்தி முத்தி நான்கா எடுத்த தூக்கிய திருவடி நான்க மலர்பதத்தை நாடு என்பது உண்மை வழக்கம். அதையெல்லாம் சேர்த்து இதில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து சுருக்கமா ஒரு வரியில ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய். இதுல எத்தனை சொல்றாரு, இன்னொன்னு எங்க போச்சு, அதுல மறைஞ்சிருக்கு மறைத்தல், மறைத்தல் தொழில் அதுல மறைஞ்சிருக்கு எல்லாம் வளர்ந்துதா, ஆக்கு காப்பாய் அழிப்பாய். அதனாலே இப்படி பஞ்சகிருத்தியங்களையும் ஒருவனையே செய்கிறான். அது திருவாசகம் தான் தெளிவாக சொல்வது. போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் உற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றியமால் நான்முகனும் காணாத குண்டரிகம், போற்றியாம் உய்யார் கொண்டருளும் பஞ்சகிருத்தியம் அஞ்சுகளிலேயும் தோற்றமாம் உற்பாதம், போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமான உற்பாதம், போற்றி எல்லா உயிருக்கும் போகமாக தான் காத்தல் போகமாக உங்கள், போற்றி எல்லா உயிருக்கும் ஈரா அதான் சங்காரம் எல்லாம், போற்றிமால் நான்முகம் காணாத உண்டறி அதான் மறைத்தல், போற்றி எல்லா உயிருக்கும் போற்றிமால் நான்முகனும் காணாத உண்டறி போற்றியா உய்யால் கொண்டவனும் கொண்டு பஞ்சகிருத்தியமா யார் செய்கிற சிவன் ஒருவனே செய்கிறான். அதே இந்த பாட்டிலே உரைத்த இத்தொழில்கள் மூன்றும் சொல்லப்பட்ட இந்த மூன்று தொழில்களும் மூவருக்கு உலகம் போத, உலகம் என்றால் பெரியோர்கள் உயர்ந்தோர் புலவர்கள் உலகம் போத வரைத்து ஒருவருக்கே ஆக்கி வைத்தது என்ன எண்ணின் மூன்று பேருக்கு மற்றைய நூல்கள் புலவர்கள் எல்லாம் சொல்ல நீங்க ஒருவனே செய்கிறான்னு சொல்லிடுறே அது என்ன காரணம், வரைத்து வரைத்து என்று சொன்னால் அவனுக்கே அவனே செய்கிறான், அவனே செய்கிறான் வரைத்து ஒருவனுக்கே ஆக்கி வைத்ததுங்கு என்ன எண்ணின் விரை கமலத்தோன் மாறும், விரை கமலத்தோன் மாறு, விரை கமலத்தோன் பிரம்மா விரையாகிய வாசனையுடைய கமல மலராகிய தாமரையில் இருக்கிறவனாகிய பிரம்மாவும் மாறும் விஷ்ணுவும் மேவாளான் மேவியினோர்கள் சௌரவான் பார்த்து நீ படைத்தலை செய் நீ கத்தலை செய் என்று அவர் உத்தரவிட அவருடைய ஏவலாலே அவர் ஏவ இவர்கள் இயங்குகிறார்கள், அவன் ஏவுகிறான் இவர்கள் இயங்குகிறார். விரை கமலத்தோன் மாறும் மேவாளான் மேவியினோர்கள். அதே கந்தபுராணத்திலே பரமாவை குட்டி சிறையில் போடுறார, போட்டுட்டு வெகுகாலம் இவர் படைச்சிட்டு இருக்காரு, பரமாவுக்கு சொந்தக்காரன் நிறைய பேர் இருக்கானா, பரமாவுக்கு சொந்தக்காரன் பல நாளாக பார்த்துட்டு பல காலமாக படைச்சிக்கிட்டு இருக்கேன், பரமா உள்ளே கிடக்கிறாருன்னா எல்லாரும் கவலைப்பட்டு மகாவிஷ்ணுவோட போய் சுவாமிகிட்டே விண்ணப்பித்தார்கள் இந்த மாதிரி உங்கள் சின்ன பையன் பிடிச்சி உள்ளே போட்டுட்டேன், எங்கள் தலைவர் அவர் எப்படியாவது வெளியில் விட வேணும் அப்படின்னு சுவாமி இடத்துல விண்ணப்பம் பண்ணினார்கள். அது உடனே சாமி திருநந்தி தேவரை அனுப்பிச்சார், போய் நான் சொன்னதாக சொல்ல முருகன் அந்த பரமா சிலையில் போட்டிருக்கானா அவனுடைய திருநந்தி தேவர் வந்தார், சொன்னார் இந்த மாதிரி உங்கள் அப்பா சொல்லிவிட்டார், பரமா உள்ளே போட்டீங்களா அவர் வெளியில் விட சொன்னார் அதை சொல்ல வந்தேன். அது முருகன் இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா உன்னையும் உள்ள போட்டு அவர் பயந்து ஓட்டம் ஓடிட்டார். அப்படி சொன்ன உடனே அப்புறம் சாமியை எழுந்தொழினார். எழுந்தொழினோடனே அப்புறம் ஆசனம் போட்டாரு, வணங்கினாரு, அப்பாவை கும்பிட்டாரு, சுத்தி வந்தாரு, நமஸ்காரம் பண்ணாரு. தேவரில் எழுந்தொழிய காரணம் ஏன்னா பிரம்மனை பிடிச்சி சிறையில போட்டிருக்கியாமே, அதை விட சொன்னேன் நந்தி வந்ததுக்கு அவனை மிரட்டி அனுப்பிச்சு விட்டியாமே, அதனால அவனை வெளியில விடுப்பா அப்படின்னாரு. ஏன் எதுக்குப்பா அவனை வெளியில விடணும் அப்படின்னு படைக்கிறவன் எல்லாத்தையும் இந்த காரியம் முக்கியமான ஏன் வெளியில உள்ள போட்டுருக்க அப்படின்னாரு. என்ன படைக்கிறதானே உலகம் படைக்கிறதானே வேலை, அதுதான் அந்த செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இருக்கு. அந்த வேலை தடைபட்டுச்சுன்னா சொல்லு, அதை விட அவன் விஜயன்றதை விட நான் நல்லா படுறேன். அவன் படைக்கிறத விட கூட காலையில் அரசு இருந்தாரு, அரசு இருந்தார், அவன் படைப்புல நம்ம கிடைக்காம முருகன் படைச்ச போது நம்ம சிக்காம போனோம். இந்த பிரமன் படைப்புல சிக்கிக்கிட்டு இப்ப சிக்கல முருகன் படைப்புல நம்ம கிடைச்சிருந்தோம்னு வச்சுக்க நல்லா எழுதியிருப்பான். அவனுக்கு இந்த மாதிரி கஷ்டப்படணும்னு எழுத மனசு வராது. அதனாலே நான் படைக்கிறப்பா அதை பத்தி என்ன இருக்கு அப்படின்னாரு. இந்தால என்னால வெளியில விட்டுருப்பா, வேவன் அவன் வேலையை வேவஞ்சிக்கிட்டு நமக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னாரு. போப்பா ஊர் எடுத்துக்கு பொருள் தெரியாது, பொருள் தெரியாதுன்னு நீ அந்த பதவியை கொடுத்துருக்குற. ஊர் எடுத்துக்கு ஒரு எழுத்துக்கு தான் நான் கேட்டேன், ஒரு எழுத்துக்கு தானே கேட்டது அந்த பதவியை கொடுத்துருக்குற. இன்னும் வேதத்துல எவ்வளவு எழுத்து இருக்கு, ஒரு எழுத்துக்கு பொருள் தெரியாதவன் அந்த வேலையை செஞ்சானா, அவ்வளவு பெரிய தொழிலை செஞ்சானா, அது எவ்வளவு தவறா இருக்கும். என்னப்பா பண்றது, எல்லாம் படிச்சு எங்க இருக்கிறேன் முன்ன பின்ன இருந்தாலும் சரி சரின்ட்டு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் முன்ன பின்ன இருக்கிறத நம்ம பார்த்து சரி பண்ணிக்க வேண்டியதாப்பா அப்படின்னாரு. அப்படின்னாரு இல்லப்பா, நீ என்ன பண்ற எனக்கு தெரியுது, நீ பண்ற வேலை எனக்கு இதெல்லாம் தெரியுது அப்படின்னாரு. அந்த இடத்துல ரொம்ப அருமையா வச்சிருக்காரு கட்சியவர். நீ என்ன பண்ற என்னப்பா, முருகன் சொல்றேன் உன்னுடைய திருவடிகளை கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஒரு பூவை போட்டுட்டானா உனக்கு சந்தோஷம் வந்து, நீ பரமா வர்றான், நீ விஷ்ணு வர்றான் அப்படின்னு பதவியை கொடுத்தாரு. அந்த பூசை எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா, உன் திருவடிகளை கொஞ்சம் சலத்தை போட்டு புஷ்பத்தை போட்டான்னா உனக்கு சந்தோஷம் வந்துடுது, நீ பரமா பதவியை பாரு, நீ விஷ்ணு பதவியில் வர்றா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த பூசையை அந்த பூசையினா அதை நம்ம திருவிளையாடல் போனால் அதில் கூட சொல்கிறாரு பரஞ்சோதி முனிவர். குடங்கை நீரும் பச்சிலையும் இடுவார்க்கு, குடங்கை நீரும் பச்சிலையும் இடுவார்க்கு இமயா குஞ்சரம் தேவலோக பதவி தேவேந்தன். இமயா அந்த அந்த பொருளை சொல்லி இடவாக வேறாக அந்த பொருளை சொல்லி சொல்ல, குடங்கை நீரும் பச்சிலையும் இடுவார்க்கு இமயா குஞ்சரமும் படங்கொள் பாயும் பூவனையும் பரம பதவி பூவனையும் தருவாய் மதுரை பரமேட்டி. அதனாலே அந்த இடத்துல என்ன சொல்றாரு, இந்த மாதிரி திருவடியிலே திருத்தத்தை விட்டு புஷ்பத்தை போட்டானா அது சந்தோஷம் வந்து பரம பதவியை விஷ்ணு பதவியை கொடுத்தவன். அவன் எப்படி படைக்க தெரியும், படிக்காதவனுக்கு வேலையை கொடுத்தா எப்படி வாத்தியார் வேலையை படிக்கும் அப்படின்னு அதுக்காக சொல்றேன். எதுன்னா அந்த அவர்கள் அந்த பதவிக்கு வந்தது சிவபெருமானை வழிபட்டு வானமேத்தையான் வைகுந்த வாழ்வு பெற்றதும் ஞானநான்முகன் சத்திய உலகம் நண்ணியதும் ஏனை விண்ணவர் தத்தமது இருக்கை எழுதியதும் ஆண் உயர்த்தவன் ஆண் உயர்த்தவன் ரசபுக்குடி ஆண் உயர்த்தவன் அருக்குரிய அர்ச்சனை பயணம் என்பது காஞ்சிபுரம். ஆண் உயர்த்தவன்
3: அருக்குரிய அர்ச்சனை பயணம்
2: அர்ச்சனை பயணம் ஆண் என்பது ரிஷபம், ரிஷபக்குடியை உயர்த்தியவனாகிய சிவபெருமானுடைய குறியா இருக்கிற சிவலிங்க பூசன். ஆண் உயர்த்தவன் அருக்குரி அர்ச்சனை பயணம் அர்ச்சனை பயனால் அர்ச்சனை பயனால் வானமேத்தை அங்கை உந்த வாழ்வு பெற்றும் அர்ச்சனை பயனால் சத்திய உலகம் நன்றியது. விரை கமலத்தோன்மாலும் ஏவலான் மேவினார்கள் அதுவும் குறைத்த அதிகார சக்தி புண்ணியம் நன்னாலாரி குறைத்த என்ற உயர்ந்த புண்ணியத்தின் காரணமாக அவர்களுக்கு இந்த அதிகாரம் சக்தி வந்தது. பூசை புரிந்த புண்ணியத்தினர் புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே அந்த பதவியை பெற்றார்கள். ஆக அவர்களுக்கு சுதந்திரம் அல்ல, யாருக்கு பிரபாவுக்கு படைத்தல் சொந்தமல்ல, விஷ்ணுவுக்கு காத்தலும் சொந்தமல்ல, உருத்திரனுக்கு அழித்தலும் சொந்தமல்ல. அதுவும் கந்தபுராணத்தில் விஷ்ணு காத்தல் தொழிலுக்கு உரிமையுடையவர் தானே, மன்மதனை சுட்டு எரிச்சிட்டார் இல்லை காக்க முடியல, அது புகையை கண்ட உடனே ஓட்டம் பிடிச்சிட்டாங்க தூரத்தில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா மன்மதனை போச்சொல்லி விட்டு தேவர்கள் எல்லாம் கூட்டம் கூடி தூரத்தில் இங்கே வந்து சிவபெருமானுக்கு மன்மதருக்காருன்னு எல்லாம் தஞ்சாவூர்கிட்டருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்கிட்டருந்து பார்த்துக்கோங்க பூரா மன்மதே என்ன ஆகுதோ தெரியல அப்படின்னு சொல்லி சந்தேகத்தெல்லாம் போய் சொன்னாங்க. யாரே மன்மதனே தைரியமாக போய் சொல்லு அது அப்புறமாக சொல்லிவிட்டாரு. நெருப்புக்கு முன்னால போ சொல்றிய அப்படின்னா மன்மதன் ஆறு அண்ணன் கிட்ட பரமா தான் போ சொன்னாள். நான் உனக்கு என்னன்னா விடுதல் பண்ணினேன் என்ன போய் சொல்லி நெருப்பு கிட்ட கையில நெருப்பு கண்ணுல நெருப்பு எல்லாம் நெருப்பு சிவருமான் நெருப்பு அப்படின்னா பரவாயில்ல நீ ஒருத்தன் போனாலும் பல பேர் பழக்கிறது நல்லது அண்ணா பல பேர் பழக்கிறதுக்காக ஒருத்தன் போலாம்ண்ணா அப்புறமா அதனாலே அப்போது சென்றான் சம்பாதிக்கிட்டாரு. அப்போது விஷ்ணு என்ன பண்ணாரு காத்தல் துணிச்சு ஒன்றும் பண்ண முடியும் அது கதவுளோட அதில் என்ன பண்ணாரு இந்த ரதி புலம்பல்ல ரதி புலம்பல்ல நல்லா தெளிவாக சொன்னார் போவென்று

0: போன்னு சொன்னானே, இப்ப வாவான்னு சொல்லப்படாதா? கடி அடுத்த வரியை கவனிங்க. கடிதெடுப்ப மாட்டாரோ நின் தாதை, உங்க அப்பா தாதைனா அப்பா, நின் தாதை வலியன் என்பார். உங்க அப்பா ரொம்ப கெட்டிக்காரன், காத்தல் துளிச்சல் ரொம்ப கெட்டிக்காரன் சொல்லுவாங்களே. அதை இப்ப நான் கூட சத்தம் போட்டு சத்தரன் கத்தரனே மறக்காணாமே. ஓவென்று நான் இங்கு அறத்திடவும் வந்திலானால் அவ கடைசியா சொல்றா, வேவென்று நெஞ்சிரத்தில் விதித்திருந்தால் அவர் அயலால் இருக்கலாமோ. சுதந்திரம் அவர்கள் பூஜாபலத்தினாலே அந்த தொழிலை பெற்று, அதனாலே உரைத்தவி தொழில்கள் மூன்றும் மூவருக்கு உலகம் போல வரைத்த ஒருவனுக்கே ஆக்கி வைத்தது என்ன என்ன. வரை கமலத்தோன் மாலும் மேவலார் மீதினோர்கள் குறைத்தடிகார சக்தி புண்ணியம் நன்றாதே அப்படின்னு சொல்லி அடுத்த பாட்டு. இந்த பாட்டுகள் இறுதியாம் காலந்தண்ணில் ஒருவன், இறுதியாம் காலந்தண்ணில் ஒருவன். இறுதி என்பது சங்கார காலம். ஆக இந்த சங்காரம் எந்த சங்காரம் தெரியுமா? மகா சங்காரம். சங்காரம் பல, சங்காரம் பல. இப்ப சலப்பிரளயம், வாயு பிரளயம், அக்னி பிரளயம். சலப்பிரளயம், வாயு பிரளயம், அக்னி பிரளயம். சலம் உலகத்தை காலி பண்ணா, வாயும் காலி பண்ணா, அக்னியும் காலி பண்ணும். அக்னி காலி பண்றதுதான் மகாசங்காரம். சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து ஒரு நெருப்பு வெளியில வருமா, ஒரு நெருப்பு குறி. அது கண்ட புராணத்துல சூரன் சொல்றேன் சின்ன பையன் சின்ன பையன்னு என்னை சொல்லாதரா. முருகன் சொல்றேன் சூரன் இல்லை, சின்ன பையன் சின்ன பையன், நீ உங்க அம்மா காணாமனு குழம்பு வாடா, நீ போயிடுற, இதுக்குடா சண்டைக்கு வந்தேன். சூரன் முருகனை சின்ன பையன் விவரம் தெரியாம இந்த தேவேந்திரன் சொன்னான்னு கேட்டுக்கிட்டு நீ சண்டைக்கு வந்துருக்குற. சூரன் சொல்றேன் தேவேந்திரன் சொன்னான்னு, இந்த வந்த கூட்டமெல்லாம் சொன்னான்னு, அப்பாவிகள் சொன்னான்னு, அவன் பேச்சு கேட்டு நீ சண்டைக்கு வந்துருக்குற. உனக்கு சண்டையில அனுபவம் கூட இருக்காதா? சின்ன பையடா, நீ ஓடி போடா அப்படின்னா. யாரு சூரவண்ணன்? அதுக்கு முருகன் சொன்ன, சின்ன பையன் சொல்லாதே, எங்க அப்பாவுடைய நெற்றி கண்ணில் இருந்து ஒரு சின்ன பொறி வரும் வெளியில நெருப்பு போய் உலகத்தையே சாம்பல் ஆக்கிறது. தெரியும் சின்ன பொறித உலகத்தையே சாம்பலம். அதனால என்ன சின்ன பையன் நினைக்காது சாம்பு. அது போல சங்காரம், இறுதியாங்காரம். இறுதி என்றால் மகாசங்காரம். அந்த மகாசங்காரத்துக்கு இடையில வருகின்ற அவாந்தர சங்கார அவாந்தர பிரளயம் சொல்றது. மகா பிரளயம் அவாந்தர பிரளயம் சித்தாந்தம். அந்த அவாந்தர பிரளயத்திலே சில உலகங்கள் அடியும், சில உலகங்கள் இருக்கும். அந்த மகாசங்காரத்துல சுத்தம், மகாசங்காரத்திலே சகல உலகம் அடிந்து, சகல உலகமும் அடிந்து, பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பரமனும் போய், கருங்கடல் வண்ணம் களேவரம் உண்டு கங்காடராய், இருங்கடல் மூடி இறக்கும் இறந்தான் களேவரமும், கருங்கடல் வண்ணம் களேவரம் உண்டு கங்காடராய், வருங்கடல் மீளனென்று எம்மிறை நல்வியனை வாசிக்குமே. அப்பதே பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பரமனும் போய், இருங்கடல் மூடி இறக்கும் பரமா இறப்பாரு, இறக்கும் இறந்தான் களேவரம். களேவரம் அவருடைய எலும்பு கூடு, எலும்பு கூடு. கருங்கடல், கருங்கடல் வண்ணன் மகாவிஷ்ணு, கருங்கடல் வண்ணன் களேவரம் கொண்டு கங்காளராய், வருங்கடல் உலகம், வருங்கடல் அங்க உலகம், வருங்கடல் மீள நின்று மறுபடியும் உலகத்தை உண்டாக்குவதாக இம்மிரை நல்வியனை வாசிக்கும் என்பது அபரதேவாரம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Sivaya Nama, Shaivam.org in Anbandha Neyargale, Neengal Ketka Virukkum Adutha Nigazhchi, Periya Puranam Sorpozhivu, Thalaippu, Thiru Yenadi Nada Nayanar Puranam, Vazhangupavar, Thiru Ku Sundaramurthy Avargal, Vanakkam. ஓம் சிவாய நம.
3: அதனால நிலைப்பட்ட மெய்யுணர்வு இல்லவா, இந்த நிலைப்பட்ட மெய்யுணர்வுனா பொய்ப்பொருள் இருக்கிற அந்த உணர்வெல்லாம் நீங்கி மெய்ப்பொருளாக இருக்கிற பெருமாணத்தில் இருக்கிற உணர்வு. அந்த மெய்யுணர்வு நேர்பட்ட போதில் அந்த மெய்யுணர்வு ஒரு ஆன்மாவிடத்துல தோண்டி விட்டதுன்னு சொன்ன உயிரிழத்து தோண்டிச்சுன்னா என்ன போயிடும்? அருமையான ஓமை, என்ன அருமை! நேர்பட்ட போதில் அலைப்பட்ட ஆர்வ முதல் குற்றம் போல் ஆயினார். இந்த மெய்யுணர்வு அந்த ஒரு ஒரு மனித உள்ளத்துல தோண்டி விட்டது என்று சொன்னால் அவங்கிட்ட ஏற்கனவே இருந்த எது இருக்கிறார், ஆர்வ முதல் குற்றங்கள், ஆர்வத்தை முதலாக கொண்ட குற்றங்கள். அது என்ன சார்? ஆர்வத்தை முதலாக கொண்ட குற்றங்கள். ஆர்வம் என்பது என்ன? ஒன்றில் எழுச்சி, காமம், இந்த வீடுன்னா நீ கட்டி வச்சிடணும், இந்த இன்ப உணர்வுன்னா செஞ்சே தீரணும், அப்படி அது சீக்குவல் டு காமம்னு பேர். அது முதலாக சொல்லிய குற்றங்கள் எப்படி நீங்குமோ அது போல. ஐயா நீங்க காமம் சொன்னீங்க, அப்புறம் அது முதலாக சொன்ன குற்றங்கள் எங்கள் திருக்குறள், எங்கள் திருக்குறள் மெய்யுணர்வு அதிகாரம் பேசியிருக்காரு திருவள்ளுவர், 30 அதிகாரம் மெய்யுணர்வு, 36 மெய்யுணர்வு. அவரை போய் நீங்க நாட்டியன்னு சொன்னீங்கன்னா மகாபாவிகளை 7 பிரிவுகளும் உட்பட மாட்டீங்க. நீங்க இருங்க, நீங்க இருக்கணும்னு விரும்புங்க, உங்களுடைய கருத்து நன்றி வணக்கம். எங்கள் திருவள்ளுவர் சொன்னான்னு சொன்னீங்கன்னா அந்த பக்கமே நீங்க அந்த திருக்குறள் தொடலைன்னு அர்த்தம், தொடலைன்னு அர்த்தம். 36 அதிகாரம் நான் கூட சொல்றது உண்டு, சைவ சித்தாந்தத்தில் 36 தத்துவம், 36 அதிகாரம் தான் மெய்யுணர்வு. அல்ல சைவ சித்தாந்தம் 36 தத்துவங்கள் நமக்கு உண்டு, ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, 24 31, சிவதத்துவம் 5, 36, திருக்குறள் 36 அதிகாரம் என்னது? மெய்யுணர்வு. அதுக்காக என்ன வச்சுக்கிட்டாலும் புரிய, அதுக்காக நான் உடனடியில் ஆசைப்படுறேன்னு அர்த்தம் இல்லை, ஆசைப்படல. அப்படியும் ஒரு அமைப்புல இருக்கிறது, சுவைக்கலாம் சுவைக்கலாம். அதுல சொன்னார் குறள்ல, திருவள்ளுவர்ல இப்ப என்ன சொன்ன, நிலைப்பட்ட மெய்யுணர்வு நேர்பட்ட போதில், அந்த ஒரு ஆன்மாவிடத்துல அந்த மெய்ப்பொருளை பற்றிய உணர்வும் மெய்ப்பொருளை பற்றிய சிந்தனையும் அந்த உள்ளத்துல தோண்டிவிட்டது என்று சொன்னால் அதுவரை இருந்த அவர்களிடத்துல இந்த ஆசா பாசங்கள் முற்றிலும் நீங்கும். இந்த ஆசா பாசங்கள்ங்கிறது நம்ம உலகிய சொல்லு, திருவள்ளுவனார் சொல் காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றின் நாமம் கெட கெடும் நோய். திருக்குறள் படிச்சு பாக்கணும், அதுக்கெல்லாம் சிங்க மனிதர்களாம் பரிமேலகர், அது வந்து கால் தூசி பெற முடியாது, வேற ஒருத்தன் ஒரு எழுத முடியாது. காமம் வெகுளி மயக்கம் இந்த ஆர்வ முதல். அப்ப காமம் முதலானே, முதலான என்பது என்ன? நேரலை திருக்குறள் கலைக்கிறோம். அப்ப வெகுளி மயக்கம் ஆகிய குற்றங்கள் என்று அர்த்தம், வேற ஒரே இல்ல, அது ஒருதான். அப்போ மெய்யுணர்வு நேர்பட்ட போதில் இந்த காமமோ வெகுளியோ மயக்கமோ இதில் மூணு கெட்டுப்படும் இல்ல திருவள்ளுவர். திருவள்ளுவர் பிடிக்கும் மேல ஒண்ணு, அந்த மூணு பெயருமே இல்லாம புடும். அந்த ஞானிகிட்ட போய் அவர் வந்து காமகனா இருக்கான்னா அப்படின்னா நடிக்கப்படாது, இங்க இருக்கவே கூடாது, நாமம் கடை அந்த பெயர் கூட கெட்டுப்படும்டா அவங்கள்ட்ட. இந்த பிடிக்கும் மேல எவன் சொன்னான், எந்த ஞானி சொன்னான் அதான் கேட்கிறேன். திருவள்ளுவர் பிடிக்கும் மேல ஒரு ஆள் இந்த பெயர் கூட கெட்டு பண்ணார் அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. வெகுளினா அது வெகுளினா என்னங்க, வெகுளினா கோபம் அப்படின்னா அடாடா பெயர் கூட போயிடும்னார். நீங்க சொல்றேன் இப்ப இந்த காமம் எதுலயும் கொஞ்சம் அதிக விருப்பம் இருந்ததுன்னா அது கிடைக்காத போதோ அல்லது கிடைக்கிறதுக்கு நாளாச்சுன்னா வெகுளி கோபம் வந்துடும், நிறைய கோபம் வந்தது மயக்கம் வந்துடும். ஆமாண்ண உலகியல் வழி சொன்னேன், நான் மெய்யுணர்வுக்கு போகல, இங்க போனேன் பொய்யுணர்வுலயே சொன்னேன். காம இருக்கமா, காம எது பொதுவா ஆசை இருந்ததுன்னு சொன்னா எது வந்துட்டு இருக்கும், கோபம் இருந்துகிட்டே இருக்கும். ஒண்ணு வேணாம், ஏ சார் ஒரு 8 மணி 8:30 வந்து வண்டி வருதுங்களா நம்ம ஊருக்குன்னு வச்சுங்க, அந்த ஆசை வந்துட்டுன்னு சொன்னா வரலன்னு வச்சுங்க என்ன பண்ண தெரியுமா, அதே மணி 8:00 8:30 ஒன்னாச்சு வரல அப்படின்னு அல்லவா, வண்டி வந்தா வரட்டும் வரலீங்களா, இருக்கவே இருக்கட்டும் பஸ் சார் ஸ்டைக்குன்னு சொன்னாங்க, அடாடா அருமையா இடம் இருக்கு படுத்துட்டு காலைல போறோம், அவனுக்கு ஏன் கோபம் வருது, வருமா இப்படி இருக்கு ஏன் கோபம் வருதுன்னு, ஏன் வருது சார்? திருவள்ளுவன் திருவள்ளுவன் அல்லவா, இந்த ஒரு ஞானிய கூட நாடு மறந்துட்டுது, ஒப்பற்ற ஞானியாச்சு. என்னைக்கு அந்த உலகம் எல்லாம் வருமோ, காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெட, இந்த மூன்றும் அந்த இருக்குன்னு கூட தெரியப்படாது, தெரியுதா உனக்கு நோய் அன்னைக்கு அத்து போச்சிடப்படான், அன்னைக்கு தான் மெய்யுணர்வு ஞானம் என்பது. என்னமோ இப்படி எல்லாம் சொன்னவரா இல்ல நொல்ல போறான். எனவே ஆர்வம் முதல் குற்றம் போல் ஆயினார். அதனால எந்த இடத்துல குண்டி வைக்கிறார்? சைவ சித்தாந்த குண்டி எங்க வைக்கிறார்?
4: போர்க்களத்துல கொண்டு வைக்கிறது. ஏனாதிநாதர் வந்தாரா, இது வரைக்கும் ஆங்காங்க அப்படியே அதிசூரன் படை நாலு பேர் அஞ்சு பேர் இருந்துகிட்டு இருந்தான். ஏற்கனவே இவங்க படை ஏனாதிநாதர் படை வென்றிருக்கு, இருந்தாலும் ஒரு அஞ்சாறு பேர் இருந்திருக்கிறேன். இப்படி எந்திரிச்சு இப்படி யாரப்பா இருக்கிற என்னன்னு வந்தாங்களாம். அவன் குடிச்ச ஓட்டம் எல்லாம் சென்னை தாண்டிட்டான். எது போல மெய்யுணர்வு தோன்றுகின்ற பொழுது காமம் வெகுடி மயக்கம் இவன் மூன்றின் பெயர் கூட தெரியாது, ஒடிவது போல ஒடிவது போல. இதெல்லாம் சேக்கிராருடைய அந்த நடராஜா பல்கலைக்கழகத்துல படிச்சதுனால வந்த பேரு. எந்த பல்கலைக்கழகத்தினாலும் இந்த ஞானம் வந்திருக்காது. உலகலாமனந்து ஓதற்கரியவனுடைய பல்கலைக்கழகத்தில் படித்தவையினாலே அந்த அருள் வாக்கம். இல்லைன்னா போர்க்களத்துல சகிதாந்த வருமா, ஆர்வ முதல் குற்றம் போலாயினார் எல்லாம் போயிட்டு அது அது அப்புறம் எங்க இருக்கணுமே தெரியாம போட்டுதான். அப்படி போன பிறகு என்ன செய்தார்? இந்நிலைய வெங்களத்தில் ஏற்றெழிந்த மானத்தால் தன்னுடைய பல்வரைஞர் மீண்டார்தனை கண்டு மின்னொளி வாழ் வீசி விரல் வீர வெம்புலியேர் அன்னவர்தம் முன் சென்று அதிசூரன் தொடர்ந்தான். அதிசூரன் அங்கே இருந்து வந்தானா, வந்த உடனே என்னடா தம்பி அப்படின்னாரு. ஒளிகான சுத்தி வருமட்டணையில் தோன்றாவை கலந்து பற்றி அடர்க்கும் பொழுதில் தானும் படைபடுத்து பொற்றடந்தோல் வீரருக்கு உடைந்து புறகிட்டான். இவர் இப்படி சண்டை செய்தார். பார்த்தான் நம்ம ஐயா, இவர் தெரியுமில்ல உள்ளூர பல்சுன்னு தெரியுமில்ல, உள்ளூர தெரியுமில்ல, அவர் பெரியவர் பெரியவர்னு வெளியில் தானே படுறார். அப்படியே இப்படி சந்தி இடம் கிடைச்சதான் புறமுது கிட்டு ஓடி போட்டான். ஓடின உடனே பார்த்தான், ஆனா அந்த மாதிரி போரிட்டு புறமுதுகிட்டவர் மேல படை செலுத்த கூடாது, படை செலுத்த கூடாது. இது தொல்காப்பியர் காலத்துல இருந்திருக்குது. பரவாயில்ல, இந்த கம்பர் மாநாடு வந்து ஏதோ ஒன்னு ரெண்டாவது தெரியும், அதான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கம்பர் மாநாடுன்னு வந்தா அதுல ஒரு பத்து பாட்டாவது அந்த ஒரு மாநாட்டினால மக்களுக்கு பயன்படணும். திருக்குறள் மாநாடுன்னு வந்தா ஒரு அஞ்சாறு குரலாவது அந்த சார் சொன்னாங்க சார், அந்த ஒரு குரல் என்று வரணும் சுவாமி. அது போல பெரிய புராணம் சேக்கலார் மாநாடுன்னு சொன்னா ஏதாவது ரெண்டு தொடராவது அடாராதா சொன்னாங்க சார் என்று பின்பற்றணும். வெறும் பேச்சே பயனில்லை. ஒரு மாநாடு கூட்டி முடித்தால் இளங்கோ மாநாடுன்னு சொன்னார் சார். அடாரா அந்த காணல் வரி நடந்த ஐவாரி காவேரி, இன்னமும் சார் காவேரி நடக்குது சார். இந்த மாதிரி தஞ்சா மாவட்டத்தில் நடக்குதோ இல்லைங்களோ, சிலப்பதிகாரத்தில் நடக்குது சார், சிலப்பதிகாரத்தில் நடக்குது. ஆழி அவன் தன் வளநாடு மகவாய் வளர்க்கும் தாயாகி ஊழி உய்க்கும் பேருதவி. என்ற ராஜா, நீ எந்த காலத்திலையும் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி அல்லவாப்பா, அதனால நீ ஊழி ஊழியா நீ வளருவே. ஊழி உய்க்கும் பேருதவி ஒழியாய் வாழி காவேரி. நான் சொல்லிட்டு இருக்கேன், என ஒரு கவியனுடைய வாக்கில் வந்துட்டு பாருங்க. அதனால ஊழி உய்க்கும் பேருதவி ஒழியாய் வாழி காவேரி. எனவே அப்படி அந்த புறமுது கட்டு ஓடிட்டான். புறமுது கட்டு ஓடினவங்க மேல போறதில்லை. அது இதுல நச்சினா இருக்கு தான் ஒரே எழுதுனா, அந்த தாத்தா விட ஒரு பயில் எழுத முடியாது, அது தெரியாது எனக்கு. ராமே ராமே ராமபிரான்னு சொல்லப்படாதா அல்லது ராமர்னு சொல்லப்படாதா? ராம இங்க நின்னா, ராமன் அங்க நின்னா, இன்று போய் நாளை வாண்ணா, இன்னைக்கு போய் நாளைக்கு வாண்ணா, இன்னைக்கு போய் நாளைக்கு வாண்ணா. மக்கள் தமிழ், மற்றதெல்லாம் மாக்கள் தமிழ். ராம இங்க நிக்கானா, ராமன் அங்க நிக்கானா, கையில படுற இன்னும் போய் நாளை வாங்க, இன்னைக்கு போய் நாளை வாங்க. ஆளையா உனக்கு அமைந்தன மாறுதம் அறிந்த புடியாயினை கண்டனை பாட்டு சொன்ன கேடு. அடாங்க, ஆயிரம் பேர் இருந்தானா ஒரு நாலு பேர் அந்த கம்பர் வாக்கு. உன் வாக்கு என்னடா வாக்கா, நான் பெரியவங்க வாக்கு வாக்கு. புழையாயினை கண்டனை எப்பா, பத்து தலை இருபது கை இருக்குன்னு சொல்லி வீரம் பேசினியப்பா. ஆலையா உனக்கு அமைந்தன மாறுதம் அறிந்த புழையாயினை கண்டனை. நாங்க வீரம் இல்லைன்னு சொல்லல, நீ கண்டனை. எது போல, நல்ல சூறாவளி காட்டுல பூளப்பூ, பூளப்பூன்னு அந்த இதுல தை மாதம் பொங்கல்ல கூட வைப்போம், அது ரொம்ப மென்மையான பூ. அந்த பூளப்பூ ஒரு நாலு ஊத்து காத்தடிச்சுன்னா என்ன பண்ணும் அந்த பக்கம் எங்க சார் இருக்கு பூல போகுதுன்னா, நீ ஒன்னா பார்த்து நாற்பதாயிரம் மேல தாண்டி போயிருக்குமே. பூலையாயினை கண்டனை, அப்படி ஒரு பூ இருக்குன்னு தெரியுமா, அது மென்மை உடையதுன்னு தெரியுமா, காற்றினால் தூர்க்கப்படும்னு தெரியுமா, அதெல்லாம் கம்பர்ல தெரியுது. அதனால் அப்படி நினைச்ச இன்னைக்கு அது மாறி போச்சு. இன்று போய் போர்க்கு நாளை வாவன நல்கினான், அது கூட என்ன, இன்னைக்கு போய் நாளைக்கு வானே எதுக்கு, போரை சந்திக்கும்படியான மேல வா, இல்லைன்னா வராதுன்னு அர்த்தம். இன்று போய் நாளை வாழ, இன்று போய் போர்க்கு நாளை வாவன நல்கினான். அங்க நாளை வாவன சொல்லிதான் சொல்லப்படாதா, சொல்லிதான் சொல்லப்படாதா? ஏன், சாதாரண ஆளா இருந்தா என்ன பண்ணிருப்பான், இன்னைக்கு இப்ப சோந்த சமயத்துல பத்தையும் கல்வி விட்டுருவான் இப்ப தலையும். ஆனால் அது வீரம் என்று, வீரத்துக்கு மாசு என்று கருதி நல்கினான். உனக்கு கொடை கொடுத்திருக்கான், உயிர் கொடை. ஏன் நினைத்தால் இன்னைக்கு தகர்த்து விடலாம். யாருன்னு அவரு இன்னைக்கு நேத்தானார், கோசலை நாடு உடைவள்ளல் கம்பர் வாக்க சொல்லப்படாதா, நாடு உருப்பிடுமேப்பா, நாடு உருப்பிடுமே. உன் வாக்கில என் வாக்கிலையும் அவன் நாடு உருப்பிடும், குப்பை வாக்கு நம்மளதெல்லாம் கவிஞன் வாக்கு என்னமோ போறான். எனவே இப்படி பொறுப்பாராம். சரி, உடனே என்ன பண்ணான், ஈன மிகு வஞ்சனையால் வெல்வனன் நின்னினான். போனா புறக்கிட்டு ஒண்ணு வீட்டுக்கு போயிட்டான். போன உடனே என்ன, நம்ம போய் நாமே போனோம், நம்ம படைகள் வென்ற யாரு வென்றார்களோ அவர்களுக்கு தான் இந்த நாளைக்கு இங்க ஆசிரியர் கல்லூரி நடக்கணும். எது, வாட்படை கல்லூரி. தோற்றவர்கள் இல்லைன்னு நாம இதே சொன்னோம், இப்ப தோற்றுட்டோம், கல்லூரி இப்ப அவரு தானே வைக்கணும். அதெல்லாம் நடக்குமா, வைக்கப்படாது. இனி என்ன பண்ணலான், இன்னொரு நாள் வச்சுக்குவோம். ஒரே தரத்துல முடியுமா, ஒரு தரம் ரெண்டு தரம் இருக்குல்ல. இவங்க சொன்னாங்களாம், சமணர்கள் ஞானசம்பந்தர் இதனவன்ன மரத்தை போய் நான் கொளுத்துறேன் அப்படின்னு சொன்ன, மந்திர விதியால் கொளுத்தவன்னு சொன்னான். நீங்களா ஞானசம்பந்தர் வந்திருக்கிறார், வேற ஒன்றும் பண்ணிடலப்போ, ஒரு அடியார் கூட்டம் வந்திருக்குது. வந்தா என்ன பண்ணுங்க, மந்திர விதியால் கொளுத்துக்கிறேன்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டான். சொன்னோன்னு, ஆனா நம்ம பாண்டி நாடல்லவன் ஏற்கனவே சமயம் தடுவி இருந்ததுனால தூக்கம் இல்லை. என்னடா அப்படி சொல்லிவிட்டுமே, உனக்கு என்ன பண்றானே, என்ன பண்ணு, ரொம்ப ஒளியும் ஒளியுமா காட்டுகிறார் சேக்கிலா பெருமாள் அப்படி சொல்லுவாங்க. நேரா மங்கையர்கத்தியார் போனாராம். இல்ல என்னங்க, என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, ஒண்ணும் இல்லை, அது முன்னுறு என்னைக்குமே, என்னைக்குமே யாரு நம்ம வீட்லயும் அப்படிதான் சொல்லுவோம், முன்னுறு இல்லைங்க, என்னமோ மாதிரி இருக்கீங்களே, என்னங்க இப்படி சொல்லிட்டேன். அதுக்கு ஏன் கவலைப்படுங்க, எது வெல்லுவதோ அது பக்கம் சேர்றது, இல்ல எது உண்மையோ அது பக்கம் சேர்றது என்று சொன்னதாக பெரிய பிராணத்தில் போதும். அப்ப சொன்னா ஒன்னாச்சு ரெண்டாச்சு, ஒன்னு மந்திரத்தில் மந்திர விதியினால செய்யல, அப்புறம் நெருப்பட்டி தான் வச்சு கொளுத்தியாச்சு. சரி, அடுத்தபடி நெருப்புல போட்டதை பார்த்தாச்சு ரெண்டாச்சு. அவங்க சொன்னாங்களாம், மூன்றாவது எதுவுமே ஒன்னு ரெண்டு மூணு, மூணாவதுல முடிஞ்சாதான் முடிஞ்சதுன்னு சொல்லணும்னு ஒத்துக்கிட்டாராம். குளச்சரையார் தான் பார்த்தாராம், இதையா ரெண்டாயிட்டுது, இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்குது, இதுல நீங்க பந்தயம் வச்சு செய்யுங்க, வென்றால் என்னது தோற்றால் என்னதுன்னு செய்யுங்க. தோற்றால் நாங்க கழுவேறுகிறோம் எஞ்சிய வெள்ளித்தறையில் காண்க. அது மாதிரி இங்க ஒரு தரத்துல முடியுமா, இரண்டாம் தரமாக என்ன பண்ணாங்க, என்ன சொல்றான், சேட்டாரும் கங்குல் புலர்காலை தீயோனும் நாட்டாரை கொல்லாதே நாம் இருவேம் வேறிடத்து வாழ்த்தாயம் கொள்வோர் மலைக்க வருகையன. ஆத்திரமும் யோசிச்சு பார்த்தான், நேரடியா இன்னுமே வெல்ல முடியாது, ஆனா வென்றாதான் நாம நம்ம பள்ளி வைக்கலாம், கல்லூரி வைக்கலாம். இங்க நாமே சொன்னது என்ன பண்றதுன்னு ராத்திரி பூரா நினைச்சான். அப்படி இரவெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்த்து, ஆ அப்படின்னா மூணு ஐம்பதோ நாலு மணிக்கு அப்படி ஆரம்பிக்கிறாங்க. வாத்தியார் திருநீர் பூசுற ஆளு நல்லவா, நாம இது வரைக்கும் பல்லூரத்துல போனனைக்கு தான் பூசிக்கிட்ட ஆளு, பிறகெல்லாம் பூசுறது இல்லை, அப்படியே பூசினா கூட அங்க பூசுறது வெளியில வந்தா அழிச்சு போடுறது. ஆகவே பார்த்தான், ஐயா திருநீர் அணியர்வர், நாம நாளைக்கு போகும்போது திருநீர் நல்லா எடுத்து வச்சு பார்த்தான், திருநீர் வாங்கிட்டு போயிடுறதுன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில. இப்ப நான் சொல்லிவிட்டான் முடியாமல் அஞ்சரை மணிக்கு ஒரு ஆள்கிட்ட, நேற்றெல்லாம் நம்ம படையோட சண்டை போட்டோம், இன்னைக்கு நமக்கு நேருக்கு நேர் சண்டை போடுவோம், யார் வென்றாரோட அவர்கள் பள்ளி வச்சுக்கிறது என்ன. வந்து அஞ்சரை மணிக்கெல்லாம் ஐயா ஒருத்தர் தட்டினான் கதவை, இவர் பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தர் ஆகி அருமையா இங்க வழிபாடு செய்துட்டு, என்னப்பா அதிசோரம் அனுப்பிச்சாருங்க என்ன அப்படின்னு கேட்டார். நேத்தெல்லாம் அந்த மாதிரி படையோட சண்டை போட்டதான் இன்னைக்கு நேருக்கு நேர் இந்த இடத்துல போர் செய்யறாராம், இதுல யார் வெல்றாங்களோ அவங்கதான் பள்ளியோட வைக்கணும்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னார். அப்படியா, மிக்க நன்றி, எதிர்கொள்வோம் என்று சொல்லுக அப்படின்னு அனுப்பிச்சு. சரி, இதோ மணி 9:55, 9:55 நம்ம ஐயா போட்டுது யார் ஏனாதினா. இவன் என்ன பண்ணான்னா, ரொம்ப 9:55 9:57-58 தான் வந்தான். ஏன்னா அந்த மேக்கப் சரியாவில்ல, இயல்பா இருந்தா தானே தவறியா இருக்கு, இது மேக்கப் தானே, அதனால ஏனாடி வச்சு இப்படி இப்படி இப்படி அழைச்சி அழைச்சி அழைச்சி பார்த்து, இங்க கொஞ்சம் வெள்ளையா கம்மியா இருக்கு, இங்க கொஞ்சம் மேசா இருக்கு, இந்த இடத்துல மட்டும் எடுத்து எடுத்து எடுத்து அப்படி வச்சு தட்டி நல்லவா போட்டு கீட்டு பார்த்தா அந்த நேரம் ஆகி போச்சு. வந்துட்டு இந்த திருநீர் கண்டவன் அவர் வந்து சண்டை போட மாட்டாரு, அதனால ஒரு அந்த தன்னைத்தான் காக்கிற கேடயம்னு ஒரு படை, அதாவது தன்னை மறைச்சுக்கிறதுக்காக அந்த படை இப்படி எழுதிருந்தேன். இதோ போர் மணி, இப்ப ரெண்டு பேரும் போற வேணும், என்னப்பா போர் செய்யலாமா அப்படின்னா, போர்லாம் செய்யலாங்க எல்லாம் போர் செய்வோம், அதுக்குதான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு பாத்துறது இன்னைக்கு. ஆமா அன்னைக்கு பாத்துறது, இன்னைக்கு யார் வெந்தாரோ அவர்கள் தான் இந்த பள்ளி வைக்கணும். அது முன்ன சொல்றது அப்படியேப்பா, அடாராடாரா நீ சொன்னது சொன்னதுதான், தோற்றவங்க பள்ளி வைக்க கூடாதுதான், அதான் முன்னையே முடிச்சுட்டுமே அப்படின்னாரு. இப்படியே வரும்போது அதுக்கு சில இதெல்லாம் அட்டகத்தி வச்சுக்கவங்க காட்டுறான் இப்படி, அதுவும் இப்ப காட்டுறதுக்கு ஆள் போட்டுது முன்ன இருந்தது, அது அட்டகத்தியா வச்சு ஆட்டுறதுக்கு இப்ப அதுவும் இல்லை, அது அட்டகத்தி வச்சு இப்படி போய் ஆட்டிக்கிட்டு இதெல்லாம் காட்டிட்டு கடைசியா பார்த்தார் ஏனாதிநாதர். ரொம்ப நேரம் ஆச்சுன்னு தெரியுது இல்லைங்களா, மழை காலத்துல முன்னே விடாம என் பாப்பில விடணும், ஏனாதிநாதர் தெரிஞ்சது கொஞ்சம் மழை காலம் முன்ன விடப்படாதா பார்த்துக்கலாம். எடுத்துட்டு இனிமேதான் ரொம்ப முக்கியம். கண்ட பொழுதே கட்டேன் முன்பு இவர் மேல் காணாத வெண்திருநீற்றின் பொலிவு மேற்கண்டேன் வேரினியன். இதுவரைக்கும் அதிகமா தெருநீரிட மாட்டார் பாருங்க, இதுவரைக்கும் அவன் இவன் சொன்னவர் திரும்ப மாட்டார். ரகர ஒற்று, ரகர ஒற்று வந்துட்டதுன்னு, ரகர ஒற்று இதுக்கு முன்னாடி அதிகமா திருநீர மாட்டார், இன்னைக்கு இவர் மீது திருநீரை கண்டு விட்டேன், அதனால தப்பு நினைக்கல. சீர அண்டர் பீரான் சீரடியார் ஆயினார் குவாலிஷன் என்னன்னு, திருநீர் விட்டுட்டால் அவர் அடி வருது. யார் சொன்னார்? லோயர் சொன்னா நம்ப மாட்டோம். அப்பர் எவரேனும் தாமாக விளாட திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவரவரை கண்ட போதே உகந்து அடிமித்திரம் நினைந்து அங்கு உவந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று பேசி இரண்டாட்டாதொடிந்து ஈசன் திறவே பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. அருமையான தாண்டது, அதெல்லாம் மனசுல நமக்கு கருதுனுங்க. ஆதலால் எவர்

வென்றவர்கள் தான் வைக்கணும். எனவே அவரே வென்று அவரே நாளைக்கு கல்லூரி வைத்து அவரே வாழ். எது இது பார்த்த உடனே அதனால என்ன பண்ணார், கைவாளுடன் பலகை நீக்க கருதியது செய்யார் நிராயுதரை கொன்றார் எனும் தீமை எய்தாமை வேண்டும் இவர்க்கென்று. இன்னும் மேல போயிட்டார். சரி இங்க கையில் இருக்கிற படைகளை எல்லாம் கீழே போட்டு அப்படி நமஸ்காரம் பண்ணிக்கு வரானார். பண்ணப்படாது. பண்ணனா இவருக்கு ஒண்ணு மனசுல ஒண்ணு வேற்றுமே இல்ல. இந்த மாதிரி வந்து பண்ணாலும் புறக்கிட்டு ஓடிட்டாங்கன்னா அல்லது அவங்க மேல அம்பு போடக்கூடாது. கையில கையில கருவி இல்லைன்னா அவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டா வெற்றி அல்ல. அதனாலதான் இந்த அட்டகதிகாரங்களை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஆமா கையில கத்திய போட்டான்னா அவங்க கிட்ட கொடுத்துட்டு தான் சண்டை செய்யணும். இன்னொரு கத்திய கொடுத்துட்டா பிறகுதான் சண்டை செய்யணும். எதிரிகிட்ட கையில கருவி இல்லாத போது நாம் கருவி கொண்டு செய்தால் தப்பு. இப்படி இருந்த ஒரு வீர காலமும் எது வீரம், எதிரி கையில் ஒன்றுமில்லாத போது தாம் வெல்லக்கூடாது, அது வென்றால் வெற்றி அல்ல. எதிரி எப்ப தூங்குமா அவன் தலையில பெரிய கல்ல தூக்கி இன்னைக்கே சட்டி நான் வீரம். நம்முடைய தமிழ் முன்னோர்கள் சிரிப்பார். ஏன் அந்த சொல்ல புறப்படாத தன் கருத்தையும் போது தான் இன் கரு இத்தே ஆறு சொல் ரெண்டே சொல்லு சொல்லப்படாது. கொலை ரெண்டு சொல்ல முடிச்சு ரெண்டு எழுத்துல முடிச்சிருக்கலாமே. ரெண்டு எழுத்தை விடுத்து ஆறு எழுத்து சொல்லுகிறாரே. வெற்றனை தொடுத்தலா, மற்றொன்று விரித்தலா, பயனுள் சொல் பாராட்டலா, இந்த நாட்டுடைய பண்பை காப்பது பண்பு காசுகிற. முன் நின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான். அதல்லவா கவிதை. நாட்டினுடைய பண்பாட்டுக்கு ஒரு சிறிது கூட எடுக்க வரக்கூடாது. நாம தான் உலகத்தை தாங்குறோம் என்பதல்ல, நாமும் இருக்கிறோம். அந்த உண்மை இழிவு சிறப்புமை தான். இருக்கிறோம்ல இருக்கிறோம்ல, நாம அந்த உலகத்தில் நாம ஒருத்ததானே. முன் நின்ற பாதகனும் தன் கருத்தே முற்றுவித்தான். செஞ்சுட்டான் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இவருக்கு என்ன நினைப்புன்னு அந்த திருநீர் கண்டார், கண்ட உடனே அவன் கருத்து தான் நிலைபெறும் நினைத்தார். அதுக்கு ஏற்ப தாழ்ந்துக்கிட்டார் அவ்வளவுதான். மற்றினி நாம் போற்றுவதன் வானோர் பிரான் அருளை பற்றலதம் கைவாளால் பாசம் அறுத்தருளி அறாரா. இங்க இதுக்கு மேல போறவர் உற்றவரை என்றும் உடன் விரியா அன்பருளி பொற்றொடியால் பகனார் பொன்னம் பலம் அணிந்தார். ஒரு பகுத்தறிவாத அங்கிருந்து வந்தான். நானும் கவனமாதான் கேட்டு வந்தேன் சார், ரொம்ப திருநீரே பற்று அடாராடா. கொடிய பயவன் திருநீர் அணிஞ்ச போது கூட அவர்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டார், அவன்கிறத மாத்திட்டார். ரொம்ப அருமைதான் எல்லாம் இருக்கட்டும். இதுவரைக்கும் இவர் எந்த நெறியை கடைப்பிடிச்சார், சிவருமானி சிவருமானி சிவருமானு அந்த ஆள் எங்க போயிட்டார்னு கேட்கிறேன். இவெல்ல குத்தி கொலை வாங்க நான் செத்துட்டு இறந்துட்டார். எந்த ஆள் திருநீர் பூச்சிக்கிட்டு இப்படி எல்லாம் இருந்தாரோ அவர்ல இறந்துட்டார். இன்னைக்கு அவ வெல்றானே, இவர் இப்படி பண்பு இருக்கலாம், உங்க சிவருமானி எங்கேயும் சென்றா கேட்டான். கேட்டான் என்ன பண்ணுவ, ஏஹே எனக்கு அதான் சந்தேகங்கிறியா இல்ல விட்டுருவியா? இவர் சரி சார், ஏனாவது நாள் வரைக்கும் அவருடைய வயலை வரைக்கும் இவரை காப்பாற்றுகின்ற பொறுப்பு அவனுக்கு இருக்கல. என்ன செய்தார் வாடாராஜா? ஐஸ் வைக்காதீங்க சார், அதை நான் சாப்பிடறேன்டா. நீ சாப்பிடவே வேணாம். என் கேள்விக்கு என்ன பதில்? என்ன செய்தார் ஏனாதிநாதர்? இப்ப இறந்து விட்டார் என்பதற்கு மட்டும் வருத்தப்படப்படாது, இறந்தபின் என்னாகிறார் என்பதையும் கேட்கணும், கடைசி வரை கேட்கணும். அது போல சிவபெருமான் என்ன செய்தார்? அருமையான கேள்வி. இப்படி எல்லாம் கேட்கணும், அருமையான பதில் எல்லாம். மத்தினி நாம் போற்றுவதன் அப்படிதானே சிவபெருமான் எங்கே போனார்னு கேக்குறீல்ல. வானோர் பிரான் அருளை பெருமான் என்ன செய்தார்னார்? இவரிடத்துல என்ன இருந்ததுன்னா, ஏனாதி நாடத்துல எல்லாம் இருந்தது. இந்த விட்டகுறை தொற்றகுறைங்கிற போது கொஞ்சம் பாச உணர்வு இருந்தது. அது உனக்கு தெரியுமா? அந்த உயிர்ல இருந்தது, உன உடம்புலயே இல்ல. அந்த பாச உணர்வு இருந்ததுன்னு சொன்னா மீண்டும் என்ன பண்ணும், பிறவிக்கு ஏதுவாகும், பிறவிக்கு ஏதுவாகும் இல்லவா? அதனாலதான் சிவபிரான் படிக்காடா கண்ணு நெற்று பண்ணிய.

படி சொல்லியா? அப்ப பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே, ஆண்டவன் என்ன செய்வான்? அந்த ஆன்மாக்கிடத்தில் இருக்கிற அந்த பாசம் இருக்கிற வரைக்கும் அவன் தோன்றுவதில்லை. பாசம் நீங்கன்னா அவன் தோன்றி ஆட்கொள்ளுவான். அதுதான் பற்றுக, பற்றற்றான் பற்றினி. முதல் ஞானி, முதல் ஞானி தானுங்க அல்லவா.

0: ஏன் சுவாமின்னார், பற்றுக பற்றத்தான் பற்றினி, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அந்த பாசமாம் பற்றறுத்து இது சொன்னமே திருக்குறள் சொல்ல மாட்டான், திருக்குறள் சொன்னமே எங்க சிவபுராணம் சொல்ல மாட்டான். ஏன் கண்டுபுட்டு கேட்டு கூப்பையுள்ளார் ரெண்டும் உண்டா. பற்று விடற்கு பற்றத்தான் பற்றினி பற்றுக, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியணி. சிவபுராணம் அது திருக்குறள் ரெண்டும் ஒண்ணுதானே, சொல்லால் வேறு கருத்தால். ஆதலால் இவர் என்ன பண்ணாரு, இந்த பாசத்தை நீக்கணும். யார் மேல? ஏனாதிநாத பாசத்தை. அத பற்றலர்தம் கையால் பாசம் அறுத்தருளி. இந்த அதிசூரன் கையினாலே உடம்பு அறுத்தார் நினைக்காத, அந்த பாசத்தை இவரை கொண்டு இவரை செய்தாங்க. எவன் எதிரியோ அவனை கொண்டு இவருக்கு நன்மை செய்தார். யார் எதிரியோ அவனை கொண்டு பற்றலர்தம் கைவாளால் பாசம் அறுத்தருளி, அந்த பாசத்தை நீக்க முடியாது செய்து அவர் அழைச்சிக்கிட்டாராம். உற்றவரை என்றும் உடன் பிரியான் பருளி, எப்பவுமே நம்மோட இருப்பாப்பா வா என்று சொல்லி கூடவே அழைச்சிட்டு போட்டாராம். பொட்டொடியால் பாகனார் பொன்னம்பலம் அணிந்தார். எங்க சார் போனார்? முகவரி கொடுங்கனர். பொன்னம்பலம் அணிந்தார் போய்பார். சென்று தொழிமீன்கள் தில்லையுள் சித்தம்பலத்து என்று வந்தாய். ஏப்பா ஏனாதிநாதர் கதை கேட்டிய? அதான் கேட்டேன், வந்தியான்னு கேட்பார் போடா. ஆகவே இந்த அருமையான முடிவுரை வழங்கியது இருக்குதே, அது அருமையான முடிவுரை. இல்லைன்னு வச்சுங்க, நமக்கெல்லாம் அந்த முடிவுரை வழங்க தெரியுமா? ஆயிரம் இருக்கட்டு சார், ஏனாதிநாதர் இவரை காத்த ஆண்டவன் இங்கே போனோம், அவர் தான் இங்கே இருந்தார். பற்றலர்தம் கையால் பாசம் அறுத்தொள்ளினார், தன்னோடு அழைத்துக் கொண்டு சென்றார் என்று சொல்லி அந்த முடித்தாரே, அந்த முடிவுரையெல்லாம் மிகச்சிறந்த காப்பி அமைப்பில் மிகச்சிறந்தது. இப்படியாக ஏனாதிநாதரை நம்பெருமான் சாத்தும் திருநீட்டு சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கலையிறஞ்சி உம்பர்விரான் காலத்தி உத்தமர்க்கு கண்ணப்பிரதம் நம்பெருமான் செய்தபணி நாம் தெரிந்தவாறு உரைப்பாம் சிவ சிவ. இந்த மாதிரி இந்த நாளில் உங்களோடலாம் சேர்ந்து இந்த ஏனாதிநாதர் சிந்தனை பண்ண முடியாத பெரும்புண்ணியம் கிடைத்தது.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு திருவருள் பயன். தலைப்பு 5வது அதிகாரம். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: இனி அடுத்த அதிகாரம் அருள் உருநிலை என்று இருக்கின்றது. அதுவும் அருளை பற்றி தான் சொல்கின்றது என்பதை நாம் தலைப்பில் இருந்தே உணரலாம். இதுவரை பார்த்தது 4வது அதிகாரம், அது அருளது நிலை. இது அருள் உருநிலை. அருளது நிலைனா என்னன்னா அருளுடைய நிலைதான். அருளது அது என்பது பகுதி பொருள் விதி, அது அருள்ங்கிற பொருளை தான் தருது. அருள் எப்படிப்பட்டது என்பதை விளக்கினார். இந்த 5வது அதிகாரத்தில் பாருங்க, அருள் உருநிலை உருன்னு போட்டார். உருன்னா என்ன? உருவம், வடிவம். அப்போ திருவருளுக்கு நாம வந்து வடிவம் நம்மால் அதனுடைய வடிவத்தை கண்டுகொள்ள முடியவில்லை. அது எங்கும் பரவி இருக்கின்ற சிவசக்தி என்றுதான் நாம் சொல்கின்றோம். அதை ஒரு வடிவத்தோடு நாம் பார்க்கின்ற நிலையிலே இல்லை உலகப் பொருள்களைப் போல. ஆனால் அந்த திருவருளும் கூட வடிவம் கொண்டு எழுந்தருளும் என்று சொல்லக்கூடிய அதிகாரமாக இந்த அதிகாரம் இருப்பதனாலே இதை அருள் உருநிலை என்று அருளானது உருக்கொண்டு வரக்கூடிய நிலை. அருள் உருக்கொண்டு வருகின்றது என்று சொன்னால் அது என்ன? அருள் உருக்கொண்டு வருதுன்னா அது எப்படி? திருவருள் ஒரு வடிவத்தோடு இருக்கின்றதா? அது எப்படி தெரியவில்லையே என்று சொன்னால், அதைத்தான் நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே சொல்கின்றார்கள். திருவருள் வடிவம் கொண்டு இருக்கின்ற அந்த நிலைதான் குரு என்று சொல்கின்றார். மிகச் சிறப்பானது. ஏன்னா திருவருள் என்ன செய்யும்? ஆணவ இருளை நீக்கும், சிவ ஒளியை பெருக்கும். அதான திருவருளுடைய வேலை. குரு செய்வதும் அதுதான் என்று சொல்கின்றார்கள் சாஸ்திரங்களிலே. வேதத்திலே இந்த குரு என்ற சொல்லுக்கு விளக்கம் சொல்லப்பட்டுள்ளது. இது சமஸ்கிருத சொல் குரு என்பது. இதற்கு விளக்கம் உபனிடத்திலே உள்ளது. பூ என்ற அந்த ஒலிக்கு ஒரு பொருள், ரூ என்ற ஒலிக்கு ஒரு பொருள். குசத்த ஸ்வந்தஹாரஸ்யாத், பூ என்ற சத்தம், பூ சத்தம் அந்தகாரஸ்யாத், அந்தகாரத்தை குறிக்கின்றது. அந்தகாரம் என்றால் என்ன? பேரிருள், சாதாரண இருள் இல்ல, பேரிருள். அந்த பேரிருளைத்தான் அந்தகாரம் சொல்வார்கள். அந்த பூ என்ற ஒலியானது அந்தகாரமாகிய பேரிருளை குறிக்கின்றது. ரிசப்த ஸ்தன் நிரோதக, அந்த ரூ என்ற சத்தம் இருக்கின்றதே, நிரோதக, அதன் நீக்கத்தை குறிக்கின்றது. எனவே பேரிருளை நீக்குதல் என்றால் நம்முடைய அறியாமையை நீக்குதல். ஒரு அறியாமை ஒரு தடை இருக்கின்றது. அதனாலதான் இறைவன் இறைவன் நாம பிறந்ததிலிருந்தே கேள்விப்பட்டு இருக்கோம். இன்று காரம் அவனை அறிய முடியவில்லை, அது பற்றியே அவன் இல்லைன்னு சொல்லுகின்ற கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஏன் அறிய முடியவில்லை? இறைவன் இருக்கின்றான், எங்கும் இருக்கின்றான், எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கான. சரி, அறிவதற்கு அறிதியா? அங்க எல்லாராலையும் போக முடியாதுன்றான். எல்லா இடத்துல இருக்கின்றான், உள்ளும் இருக்கின்றான், புறமும் இருக்கின்றான், நீக்கவர நிறைந்திருக்கின்றான். எப்பமாவது இப்படி உள்ளும் புறமும் இல்ல, எப்போதுமே உள்ளும் புறமாக நீக்கவர நிறைந்திருக்கின்றான். அப்படி இருந்தும் அந்த இறைவனை, அந்த சிவபிரானை அறிய முடியவில்லை என்றால் ஒரு தடை நம்மை அவனை அறிய விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த அறியாமை இருக்கின்றதே, அந்த அறிய முடியாமை, அந்த அறியாமையை, அந்த அறியாமையைத்தான் இங்க அந்தகாரம் பேரிருள் சொன்னார். நம்மளை சுத்தி பல பொருள்கள் இருக்கு, ஆனா அறிய முடியலன்னா என்ன? அந்த இருட்டு வந்து மறைத்திருக்கின்றது. எப்படி அந்த இருட்டை நீக்கி வெளிச்சம் தந்து பொருள்களை காட்டு, அந்த கதிரவன் ஒளி காட்டுகின்றதோ, அதுபோல இறை ஒளியாகிய இந்த சிவ ஒளி, திருவருள் ஒளி ஆணவமாகிய அந்த அந்தகாரத்தை, காரிருளை நீக்கி வெளிச்சம் தந்து, ஞானமாகிய வெளிச்சத்தை தந்து, சிவமாகிய மேலான பொருளை காட்டுகின்றது. எனவே குரு என்ற சொல்லுக்கே ஆணவ அறியாமையை நீக்குகின்றவன் என்று பொருள் வருகின்றது. திருவருள் தான் ஆணவமாகிய அறியாமையை நீக்கும், குரு என்பதற்கும் அதுதான் பொருள். எனவே குரு என்பவர் யார் என்றார்? திருவருளை, திருவருள் வடிவம் கொண்டு இருக்கின்ற பொருள். திருவருளின் வடிவம் தான் கண்ணுக்கு புலப்படாத திருவருள். கண்ணுக்கு புலப்படாத நிலையிலே அந்த திருவருள் இருந்தால் நாமெல்லாம் எப்படி அதன் மீது ஒரு பற்று கொள்வது, அதன் மீது நமக்கு எப்படி ஆர்வம் வரும்? ஆகவே நம்மையும் ஆட்கொள்வதற்காக வேண்டி அந்த திருவருளானது ஒரு வடிவம் கொண்டு வருகின்றது. அதாவது கடலிலே உப்பு கலந்திருக்கின்றது, அது சுவையாக கலந்திருக்கின்றது, வடிவமின்றி கலந்திருக்கின்றது, உப்பு தன்மை என்று இருக்கின்றது. அந்த கடலிலே இருக்கின்ற அந்த உப்பு தன்மை, அந்த வடிவமற்ற அந்த உப்பு தன்மை, உப்பு என்று ஒரு படிகமாக வடிவம் கொண்டு வருவது போல என்று அருமையாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி திருக்கழிச்சுப்படியார் என்ற சாத்திரம் விளக்குகின்றது. சிவபெருமான் எப்படி இந்த உலகத்திற்கு எழுந்து நடுகின்றார் என்று சொன்னால், எங்கும் புலப்படாதவன் இருக்கின்ற, யாராலும் அறிந்து கொள்வதற்கு அரிதாக இருக்கின்ற அந்த சிவபெருமான் எப்படி புலப்படுகின்றார் என்று சொன்னார். என்ன, மணிவாசக பெருமானுக்கு புலப்பட்டார், குருவாக வந்துதான் ஆட்கொண்டார் மாணிக்கவாச சுவாமிகள். அவர்கள் சொன்னார், சிவனென யானும் தேரினன் காண்க என்று சொன்ன, வந்திருப்பது வந்திருக்கின்ற குரு யாரு? சிவபெருமான் தான் அப்படின்னு நான் தேரினேன், தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்ன. அது ஏன் சொல்லியிருக்கின்றார் என்றால், சிவன் அவனி வந்தபடி செப்பில், சிவன் எப்படி உலகத்திற்கு எழுந்துவிடுகின்றார் என்று சொல்ல போனால், கடலிலே இருக்கின்ற அந்த உப்புத்தன்மை, உப்பு என்ற கூறிய வடிவம் கொண்டு வந்தது போல, வடிவமற்ற அந்த திருவருளானது உயிர்கள் ஒரு வடிவம் கொண்டு வந்தாலன்றி இந்த உயிர்களால் அறிந்து வழிபடுவதற்கு, ஆர்வம் கொள்வதற்கு, அன்பு செய்வதற்கு முடியாது. ஆகையினாலே, ஏனென்றால் உயிர்கள் வடிவம் கொண்ட உடலை சார்ந்தே வாழ்கின்றன, வடிவமுடைய பொருள்கள் மீதே பற்றுக்கொள்கின்றன. ஆகையினாலே அந்த வடிவமற்ற திருவருளும் ஒரு திருவடிவம் தாங்கி குருவாக வந்து இந்த மண்ணுலகத்திலே எழுந்தருளி பக்குவ ஆன்மாக்களை ஆட்கொள்ளும் என்ற செய்தியை சொல்லி, எப்படி அந்த பக்குவ ஆன்மாக்களை ஆட்கொள்ளும் என்ற விஷயங்களை எல்லாம் தொகுத்து சொல்ல வந்ததுதான் இந்த அருளுருநிலை என்ற அதிகாரமாகும். யார் அப்போ குருவாக வருகின்றார் என்பதை முதல் குரட்பாவிலே அருமையாக தெரிவித்துணர்த்துகின்றார். இதுவரை அறிவுக்கு அறிவாக உள்ளே இருந்த அந்த சிவம்தான் குருவாக எழுந்துவிடுகின்றார் என்று முதற்குரட்பாவிலே சொல்கின்றார். அறியாமை உள்ளின்று அழித்ததே காணும் குறியாகி நீங்காத போ, காணும் குறியாகி காணத்தக்க வடிவமாகி நீங்காத போ, நீங்காமல் இருக்கின்ற தலைவன், போ என்றால் தலைவன், காணத்தக்க வடிவம் கொண்டு, மானுட வடிவம் கொண்டு நம்மை விட்டு நீங்காமல் இருக்கின்ற அந்த குருவாகிய தலைவன் யார் அப்படின்னு கேட்டால், அறியாமை உள்ளின்று அழித்ததே, நாம் அறிந்து கொள்ள முடியாதபடி நம்ம அறிவுக்கு அறிவாக நின்று இதுகாரம் நம்மை பக்தி நெறியில் வளர்த்து வந்ததே அந்த சிவம்தான். நமக்கு அறிவுக்கு அறிவாக சிவம் இருக்கின்றது, நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி நாம் அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையிலே, நம்ம அறிவுக்கு அறிவாக அரிதான நிலையிலே இருந்த அந்த சிவம்தான் ஒரு பக்குவ நிலைக்கு நாம வந்து விட்டதனாலே நாம் அறியத்தக்க வகையிலே குருவாக எழுந்தருளி முன்னால் இருக்கின்றது என்று கூறினார். இந்த செய்தியிலே சிவபுராணத்திலே உள்ள இரண்டு அடிகளை நாம் வந்து இணைத்து சிந்தித்தார். எப்போதும் பாராயணம் பண்ணுவதா சிவபுராணம், அப்படியே அந்தந்த அடிகளை சொல்லிக் கொண்டு போகின்றோம். ஒரு இரண்டு அடிகளை நாம் இணைத்து சிந்தித்தால் அப்படி ஒரு சிந்தனை தருகின்றது. இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று அருளினார்கள் மணிவாசக பெருமான். இவை பொழுது கூட நம் அறிவை விட்டு நீங்காமல் அறிவுக்கு அறிவாக உள்ளே இருக்கின்றான் என்று சொன்னார். அடுத்தடியில் என்ன சொன்னார்கள், கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. அப்படி அறிவுக்கு அறிவாக இவை பொழுதும் நீங்காமல் இருந்த அந்த பரமன் கோகலியிலே வந்து குருமணியாக வந்து ஆட்கொண்டான் என்று. அப்ப அறிவுக்கறிவாக உள்ளே இருக்கின்ற பரம்பொருள் தான் குருவாக வருகின்றது என்ற செய்தியை தோத்திரமும் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா அவர்களுக்கும் ஆகம உபதேசம் தானே மணிவாசக பெருமானுக்கும், ஆகவே அந்த ஆகம செய்தியை அப்படியே சொன்னார். சிவஞான போதமும் ஆகமம் தான், அதிலேயே எட்டாம் யுத்தத்தில் அப்படிதான் சொன்னார். தம் முதல் குருவுமாயினர், யார் குருவா வர, தம்முடைய நம்முடைய முதல்வன் தான், அறிவுக்கறிவா இருக்கின்ற முதல்வன் தான். அது குருவாயின் சொல்லலாம் இல்லையா, குருவுமாயின் ஒரு உண்மை போட்டார். அதாவது அறிவுக்கு அறிவாக இருப்பதோடு மட்டுமன்றி குருவாகவும் வாரார். அப்போ அந்த இடத்துலதான் நாம ஐயப்பாட்டை நீக்கிக் கொள்ள வேண்டும். இந்த திருவருட்பயன் முதல் இந்த அருளுள் நிலை அதிகாரத்திலே இந்த முதல் குரட்பாவை பார்க்கும்போது நமக்கு ஐயம் வரும். அறிவுக்கறிவா இருக்கின்ற அந்த சிவபரம்பொருள் குருவா வந்துட்டாருன்னா, குருவா வந்த பிறகு நமக்கு அறிவுக்கறிவா உள்ள இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, அதான் குருவுமாயின் உண்மை போட்டார். அறிவுக்கறிவாவும் இருக்கார், அதே சமயத்துல குருவாகவும் இருந்துருக்கின்றார். அதான் ஒரு சொல் போட்டாலும் அதுல அவ்வளவு பெரிய பொருள் இருக்கும் சாத்திரங்கள். ஆகவே குருவுமாயின் உண்மை போட்டார், உள்ளும் இருக்கின்றார், புறமும் குருவாக குருவாக எழுந்தொழுகின்றார். அப்படிப்பட்ட வல்லமை சிவபெருமானுக்கு உண்டு. ஆகவே அறியாமை உள் நின்று அழித்ததே, நாம் அறிந்து கொள்ள முடியாதபடி தோன்றா துணையாயிருந்து நம்மை காத்து வந்த அந்த சிவபெருமானே காணும் குறியாகி நீங்காதப்போ பக்குவமான நிலையிலே சரியக்கிரியா யோகங்களை நிறைவு செய்து இருவினை ஒப்பு மலபரிபாகம் வந்த அந்த பக்குவமான நிலையிலே காணத்தக்க குருவாக எழுந்தருளி உள்ளது என்று தெரிவிக்கின்றார். அப்போ ஒரு தடை எழுகின்றது. அதற்கு விடையாக அடுத்த குரட்பா, குருன்னா அவர் ஒரு நல்ல பக்குவமான ஆன்மாவாக இருந்துட்டு போட்டோம், சிவபெருமானே குருவாக வரணும் என்பது என்ன? இன்னொரு ஆன்மா, நல்ல ஞானம் பெற்ற ஒரு ஆன்மா, ஆசிரியராக இருந்து தனக்கு சீடனாக இருக்கின்ற ஆன்மாவுக்கு அருள் செய்ய முடியாதா என்றால், சைவ சித்தாந்தம் ஒரே வார்த்தை சொல்லியது முடியாது. இது மேற்கொண்டு பலபட பேசி நம்மை மயங்க வைக்கவில்லை, முடியாது. ஏனென்றால் அருள் என்பது சிவபெருமானுக்கு உடமையான பொருள். யார் யார் அந்த ஒரு பொருளை கொடுக்கணும்னா அந்த பொருள் யார்கிட்ட இருக்கோ அவனாலதான் அந்த பொருளை கொடுக்க முடியும். திருவருள் என்பது சிவபெருமானுடைய குணம், உயிர்களின் குணம் அன்று. உயிர்கள் அந்த திருவருளினை திளைத்து முத்தி இன்பத்தை அனுபவிப்பதற்குரியவை. அப்ப வந்து குருவுக்கும் சிவத்துக்கும் நான் எப்படி கொள்வது என்றால், குருவாக வருவது சிவமே, அப்போ அவரும் ஒரு ஆன்மாவாக இருந்தவர் தானே என்றார். அவர் குரு என்ற நிலைக்கு உயர்ந்த பிறகு சிவத்தோடு இரண்டரை கலந்து விட்டதனாலே சிவத்துக்கும் அவருக்கும் வேற்றுமை இல்லை. அந்த ஆன்மா செய்வதெல்லாம் முத்தி இன்பத்தை அனுபவிப்பதுதான். அந்த ஆன்மாவிடம் தங்கி இருந்து கொண்டு சீடனுக்கு தீட்சை வழங்குவது, சீடனை ஓய்விப்பது, முத்தி அருள்வது எல்லாமே சிவத்தின் செயல்தான் என்பது சைவ சித்தாந்தம். இதை நான் போக போக விளக்கமாக படிப்பேன். அதாவது ஒரு பழுக்க காட்சிய கம்பியானது சுடுகின்றது என்றால், அந்த கம்பி தீயோடு ஒன்றி கலந்து விட்டதனாலே அந்த கம்பியில் இருந்து கொண்டு அந்த நெருப்பு தான் தன்னுடைய சுடுதல் தொழிலை செய்கின்றது. பார்ப்பவருக்கு அந்த கம்பியை நேரடியாக சுடுவதாகும். தீயோடு சம்பந்தப்படாவிட்டால் அந்த கம்பி சுடுமா? அதுக்கு அந்த கம்பிக்கு இயல்பா கிடையாது. அதுபோல சிவத்தோடு ஒன்றி தான் வேறு சிவம் வேறு என்ற நிலை இல்லாமல் சிவமாகவே குரு இருப்பதனாலே சிவத்திற்கும் குருவுக்கும் பேதம் காணக்கூடாது. அப்படி காணும் வரை நமக்கு முத்தியே கிடைக்காது என்பதை திட்டவட்டமாக நமக்கு சைவ சித்தாந்தம் அறிவிக்கின்றது. அதை அருமையாக உலகியல் ஓமை சொல்லு, சிவபெருமான் தான் குருவாக வரணும், ஒரு ஆன்மாவால இன்னொரு ஆன்மாவை வந்து உய்யக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, வீட்டில் இருக்கின்ற ஒருவருக்கு ஒரு உடல் நலம் இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர்களால் முடியலைன்னா அது அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு தான் உடனடியாக தெரியும். கூடவே இருப்பவர்கள் அவருடைய தன்மை என்ன, அவர்களை எப்படி கவனிக்க வேண்டும், அவர்களை எப்படி பேண வேண்டும், இதெல்லாம் வீட்டில் இருப்பவர்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அவர்களுக்கு தெரியுமா அல்லது தெருவில் உள்ள பிறருக்கு தெரியுமா? வீட்டில் கூடவே இருப்பவர்களுக்கு தான். வீட்டில் உள்ளவருக்கு ஒரு உடல்நலமின்மைனா அவரோடு நன்கு எப்போதும் ஒன்றாக உடனாக இருக்கின்ற வீட்டில் உள்ள குடும்பத்தாருக்கு தான் தெரியும். அவர்களுக்கு தான் அந்த அன்பும் அக்கறையுமா மற்றவரை காட்டிலும் அதிகமாக இருக்கும். அதுபோல உயிர்களுக்கு வந்து ஆணவ நோய் அவர்களை துன்பப்படுத்துகின்றது, அது உலக பிரச்சனையை தள்ளுகின்றது என்று சொன்னார். அந்த ஆணவ நோயை எப்படி குணப்படுத்துவது, எப்படி தீக்கை அருளி தீக்கையின் மூலம் குணப்படுத்துவது என்று அந்த உயிர்களோடைய ஒன்றாக உடனாக இருக்கின்ற சிவ பரம்பொருளுக்கு தான் அந்த உயிர்களை எப்படி பக்குவப்படுத்துவது என்று தெரியுமே ஒழிய புறமாக இருக்கின்ற பிறருக்கு தெரியாது. ஆகையினாலே சிவபெருமானே குருவாக வந்து ஆட்கொள்ள வேண்டும் என்ற கருத்து இதனால் வலியுறுத்தப்படுகின்றது. இதனை பிரிது முழுதல் அணியிலே சொல்லிட்டார். அகத்துறு நோய்க்கு உள்ளினரே உள்ளினர் அன்றி அதனை சகத்தவரும் காண்பவர்தான். வீட்டிலே இருக்கின்ற ஒருவருக்கு வந்த நோயை அந்த வீட்டில் உள்ளவர்கள் அறிவது அல்லாமல் மற்றவர்களாக அறிவார்கள் அப்படின்னு சொல்லி அதோடு நிறுத்திட்டார். அப்ப இதுல சொல்ல வந்த விஷயம் என்ன, வீட்டில் உள்ளவர்கள் நோயை வீட்டில் உள்ளவர்கள் அறிவார்கள் மற்றவர்கள் அறிய மாட்டார்கள் என்ற விஷயத்தை சொல்ல வரல. இதை சொல்லுவதன் மூலம் நாம் பெற வேண்டிய செய்தி என்னவென்றால், அதுபோல உயிருக்கு உள்ள குறைபாடுகளை நீக்கி உயிரை எப்படி ஆட்கொள்ளணும்னு உயிரோடு ஒன்றாக உடனாக இருக்கின்ற எம்பெருமான் தான் அறிவார் என்பது. அதான் வள்ளுவர் பெருமான் சொல்லுவார், கடலோடா கால்வல் நெடுந்தே கடலோடு நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு சொல்றாரு ஒரு குரல்ல. என்ன சொல்றாரு அப்படின்னா, தேர் வந்து கடல்ல ஓடாது, கடல்ல ஓடுற கப்பல் இருக்க அது தரையில ஓடாது அப்படின்னு சொல்லிவிட்டார். இது வந்து வள்ளுவர் திருக்குறள்ல சொல்லிதான் நமக்கு தெரியுமா, அது தேர் நிலத்துலதான் ஓடும், கடல் கப்பல்ல கப்பல் வந்து கடல்ல தான் ஓடும், இதெல்லாம் கூட இப்படி பாட்டெல்லாம் படிச்சுதான் தெரியணுமா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அப்படி இல்லை. அதன் மூலம் அவர் சொல்ல வருகின்ற செய்தி வேறு. ஒரு செய்தியை சொல்வதற்கு இப்படி இன்னொரு செய்தியை சொல்லிவிட்டு விட்டு விடுவார்கள். நாம இதன் மூலம் என்ன சொல்றாங்க உயித்து உணரணும். அதான் கவி இன்பம் என்பது அதுதான். இதைத்தான் பெரிது மொழிதல் அணி, ஒன்றை சொல்வதற்கு பெரிது ஒன்றை சொல்வது பெரிது மொழிதல் ஒட்டு என்றும் சொல்வார்கள். அப்ப அதன் மூலம் வள்ளுவர் என்ன சொல்ல வருகின்றார், உன்னுடைய செயல்திறன் எந்த இடத்துல அது வந்து செல்லுபடியாகும் அந்த இடத்துல உன் செயல்திறனை காட்டு, செல்லுபடியாகாத இடத்துல வந்து உன் செயல்திறனை காட்டினால் தேர் ரொம்ப கம்பீரமானதுதான் நல்லா ஓடுது, அதுக்காக வேண்டியது கடல்ல ஓட முடியுமா? ஆகவே உன்னுடைய காரியம் செல்லக்கூடிய இடத்துல காட்டினா அந்த காரியம் வெற்றி பெறும், செல்லாத இடத்துல போய் காட்டு நினைத்தால் அது வெற்றி பெறாது என்பதுதான் இங்கே வள்ளுவர் பெருமான் சொல்லுகின்ற கருத்து. அதுபோல வீட்டிலே இருப்பவருக்கு வந்து பிணியினை நோயினை வீட்டில் உள்ளவர்கள் தான் அறிவார்கள், அண்டையினால் அறிய மாட்டார்கள் என்று சொல்வதன் மூலம் உயிர்களுக்கு உற்ற ஆணவ நோயினை உயிரோடு ஒன்றாய் உடனாய் இருக்கின்ற எம்பெருமான் தான் அறிவார், ஆகவே அவரால் தான் அதனை குருவாக இருந்தபடி தீர்க்க முடியும் என்ற கருத்து தான் இங்கே உணர்த்தப்படும் கருத்தாகும். ஆகவே அடுத்த பாடலிலே அவர்கள் சொல்வது என்னவென்றார், இப்படி குருவாக எழுந்து எழுகின்றாரே, உலகத்தில் உள்ள எல்லோரையும் ஒரே சமயத்தில் ஆட்கொள்வதற்காக குருவாக எழுந்துள்ளவில்லை, எதுக்காக குருவாக இருந்திருப்போம்? மணிவாச பெருமான் வரலாற்றில் பார்க்கின்றோம், மாணிக்கவா சுவாமிகள் குதிரை வாங்குவதற்காக வேண்டி பாண்டியமனுடைய ஆணைப்படி கருவூலத்தில் இருந்த செல்வத்தை வேண்டிய அளவு செல்வத்தை எடுத்துக்கொண்டு குதிரை வாங்குவதற்காக வேண்டி பரிவாரங்களோடு செல்கின்றார்கள். அவர்கள் அமைச்சர், ஆகவே பரிவாரங்களோடு குதிரையிலே செல்கின்றார்கள். செல்கின்ற வழியிலே திருப்பெருந்துறை என்ற தலத்திலே எம்பெருமான் குருந்தமரத்தை ஒரு அழகிய சோலையிலே குருந்தமரத்தடியிலே எழுந்தருளி கைலாயத்திலே இருந்து அங்கு வந்து எழுந்துவிடுகின்றார் எம்பெருமான். பூதகணங்களை எல்லாம் மானுட சிவனடியார் கோலத்திலே இருக்கும்படியாக தம் பக்கத்திலே அமர்த்தியிருக்கின்றார். சிவாகம ஒளியை எழுப்புகின்றார். அப்ப மணிவாசக பெருமான் அதனாலே தடுத்து ஆட்கொள்ளப்படுகின்றார்கள். மணிவாசக பெருமான் வந்து பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு தான் அங்க குருவாக எழுந்தெடுப்பது சிவபெருமானும் உணர முடியும். எல்லா கூட வந்தவர்கள் எல்லாரும் உணர்ந்தார்களா என்றால் இல்லை. ஏன்னா அங்க சிவபெருமான் திருப்பரந்தூரில் எழுந்தெழுதிய நோக்கம் என்ன, மாணிக்கவா சுவாமியை ஆட்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆகவே எந்த ஆன்மா பக்குவம் அடைந்து ஞானத்தை பெறக்கூடிய நிலையிலே இருக்கின்றதோ அந்த ஆன்மாவை ஆட்கொள்வதற்காகத்தான் குருவாக எழுந்தெழுகின்றார். ஆகவே மற்ற ஆன்மாக்கள், அந்த பக்குவம் வராத மற்ற ஆன்மாக்கள் சிவபெருமான் தான் இப்படி குருவாக எழுந்தொழுகின்றார் என்ற உண்மையை உணர மாட்டார்கள். அந்த ஞான குருவையும் சாதாரண மனிதர்கள் போலதான் நினைப்பார்கள். அதைத்தான் சொல்கின்றார் மூன்றாவது குரல் பாவிலே, அருளா வகையால் அருள் புரிய வந்த பொருளா அறியா புவி. புவினா என்ன, உலகம். உலகத்துக்கு தெரியாது, அந்த ஞானம் பெறக்கூடிய நிலையில் இருக்கின்ற அந்த பக்குவ சீடனுக்கு தான் தெரியும் குருவாக இருப்பது சிவம்னு. புவி உலகம், உலகத்துக்கு தெரியாது, உலகத்தில் உள்ள மற்ற மக்களுக்கு தெரியாது. அதான் படைப்பு நிலை ஈறு மறைப்பு என்னும் நான்கினையும் தோன்றாது செய்தவாறு போல அருள் என்னும் தொழிலையும் தான் பண்ணாதது போல பண்ணும்படி மாண்ட வடிவு என்னும் அங்கியால் மறைத்துக் கொண்டு வந்த உண்மை பொருளே இக்குரு வடிவு என்பதனை அறிய மாட்டாது உலகு என்க. மற்ற நான்கு தொழில்கள், மொத்தம் ஐந்து தொழில்கள் சொல்வார்கள், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளர் என்று சொல்வார்கள். உலகத்தை எம்பெருமான் தான் படைக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்தான் காத்து வருகின்றார் என்றும் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு தெரு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா என்னாலே போறோம், நான் தான் வந்து எல்லாரையுமே காக்கணும் எனக்கு நினைப்பு வந்தது. அப்போ ஒரு ஊரு ஒரு நாடு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து கேட்கவே வேண்டாம். ஆனா உண்மையில் எல்லா உலகங்களையும் காத்து வருபவர் யார் அப்படின்னா அது எம்பெருமானாகிய சிவபெருமான் தான். அப்ப அவர் காத்த தொழிலையும் தான் தான் செய்யறோம்னு தெரியாதபடி செய்கின்றார். அழித்தல் தொழிலும் அவர் எப்ப செய்வாரோ நமக்கு தெரியாது. மறைத்தல் தொழில், அது தொழிலே மறைத்தல் என்பது இருக்கின்றது, அதுவும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. அத மாதிரிதான் இந்த அருளல் தொழிலையும் சிவபெருமான் தமக்குரிய அந்த திருமேனியினை நீலகண்டத்தோடும் திரைச்சந்திரனோடும் கங்கையோடும் திருச்சடையோடும் புலித்தோளோடும் ரிஷப வாகனத்திலே பார்வதி தேவியாரோடு வந்து எழுந்தருளி சிவபெருமான் வந்து அருள் செய்வதாக அப்படி நேரடியாக காட்டிக்கொள்ளாமல் மானுட வடிவத்திலே குரு வடிவத்திலே வந்து அந்த அருளை பிறர் தெரியாதவாறு செய்கின்றார். மற்ற தொழில்களை செய்வது மாதிரிதான் இந்த தொழிலையும் பிறருக்கு தெரியாதவாறு, ஆனா அந்த அருளை பெறுவதற்கு உரியவர்கள் இருக்கின்றார்களே அந்த உரிய ஆன்மாக்கள் சிவனனை யானும் தேரினன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, அந்த உலகத்துல திருவடி வச்சுட்டாங்க. எதற்காக திருவடி வச்சா, எப்படிப்பட்ட திருவடி வச்சார்? நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுலக அளந்து நாட்டிசை முனிவரும் ஐம்புலன் மலர போட்டிசை கதிர்முடி திரு நெடுமால், தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் அப்படி திரு நெடுமாலை கண்டால் அப்படி எழுந்து விதத்தின் மேல் ஐகூப்பி வணங்கு இருந்தார்கள். அப்படிப்பட்ட தலைமைப்பாட்டை உடைய அந்த திருமால் பன்றி வடிவம் கொண்டு நிலத்தை அகழ்ந்து அகழ்ந்து அகழ்ந்து திருவடியை எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்று முயன்று இறுதியில் அறிய முடியாமல் ஹரஹர சிவசிவ என்று ஓலமிட்டும் அன்று அவருக்கு காணப்படாத அந்த திருவடிகள் எளியனை உய்விக்க வேண்டும் என்ற கருணையோடு இந்த நிலத்திலே தீண்டி வந்ததை என்று மணிவாசக பெருமான் உருகின்றார்கள். புவனியில் சேவடி தீண்டினன் காண்க என்றார். அப்படி புவனியில் சேவடி தீண்டி வந்த எம்பெருமான் சிவபெருமானே என்று அடியேனும் தேரினன் என்று சொன்னார். சிவனனை யானும் தேரினன் காண்க, குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. சிவபெருமானையும் கண்டேன், உடனே உள்ளே அவரோடு நீக்கமின்றி இருக்கின்ற அந்த அருட்சக்தியையும் கண்டேன் என்று மணிவாசக பெருமான் சொல்வது போல அந்த அருள் பெறுவதற்கு உரிய ஆன்மாக்கள் அறிவார்கள், ஏனைய ஒரு அறியாதபடி வந்து அருளை செய்கின்றார் என்று இந்த 43வது குரட்பாவிலே கூறுகின்றார். இந்த அதிகாரத்திலே 3வது குரட்பா. அடுத்த குரட்பாவிலே ஏன் உலகத்தவர்கள் அறிய மாட்டார்கள், சிவபெருமான் தான் குருவாக வந்திருக்கின்றார், நம்மளை ஆட்கொள்ள வரல, அந்த பக்குவ ஆன்மாவும் ஆட்கொள்ள வந்திருக்கின்றார் அப்படின்னு அறியட்டுமே. இன்னும் வந்திருக்கவர் சிவபெருமானே, ஏன் உலகத்தவர்கள் அறிய முடியல? அது காரணம் சொல்கின்றார். பொய்யிருண்ட சிந்தை புரிகிறார் போதமா மெய் இரண்டும் காணார் மிக. எப்படிப்பட்டவர்கள் உலகத்தவர்கள் என்று சொன்னால், நிலையில்லாத உடல் வாழ்க்கையை நிலையானது என்று கருதி அதை கொண்டு நிலையில்லாத உலகப்பற்றிலேயே அழுந்தி இருப்பதனாலே, சிவசிந்தனையிலே உரைப்பும் வைராக்கியம் அவர்களுக்கு வராததனாலே அவர்களால் குருவாக வந்திருப்பவரை சிவம் என்று உணர முடியவில்லை. அவர்கள் சிந்தையிலே பொய் இருண்டுள்ளது, பொய்யிருள் கடிந்த என்று திருவாசகம் சொல்கின்றது. அது ஆணவ மனம் தான், அதுதான் பொய்னு சொன்னார். அந்த ஆணவ மனம் இருட்டு மாதிரி அப்படி இருண்டு இருந்து மறைக்கின்றது. ஏன் அவனால பொருளை பார்க்க முடியல, இருட்டுக்குள்ள இருக்கான். அந்த மாதிரி பொய் என்ற அந்த ஆணவ மன இருட்டுக்குள்ளே உலகத்தவர்கள் அந்த பாச தடைக்குள்ளே இருப்பதனாலே பொறியிலார் ஞானமாகிய செல்வத்தை இழந்திருக்கின்றார்கள். சிவபெருமானை பார்ப்பதற்கு ஞானம் வேண்டும், அந்த ஞானத்தை பெறவில்லை என இருட்டிலே இருக்கின்றார்கள், அஞ்ஞான இருளிலே இருக்கின்றார்கள், ஞான செல்வத்தை பெறாமல் இருக்கின்றார்கள். ஆகவே சிவபெருமானுடைய சொரூபத்தையும் அவர்கள் அறிய மாட்டார்கள், அவன் குருவாக வந்திருக்கின்ற அந்த வடிவத்தையும் அவர்களால் அறிய முடியாது. போதமா மெய் இரண்டும் காணார் மிக, போதமாகிய அருளையும் மெய் என்று சொன்னால் அந்த தேசிக வடிவத்தையும் அந்த தேசிக வடிவத்தினுடைய மாட்சிமையையும் இரண்டையுமே உணர மாட்டார்கள், மிக மிக என்று சிறிதும் உணர மாட்டார்கள் என்று சொன்னார். அதான் மணிவாசக பெருமானே பாடியிருக்கின்றார்கள், உலகத்தவர்கள் இவ்வுண்மையை உணராமல் தம்முடைய அருள் அனுபவத்தை உணராமல் இகழ்கின்றார்கள். அவர்கள் இகழ்ந்து கொண்டே இருக்கட்டும், சிரித்துக் கொண்டே இருக்கட்டும், அதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நாட்டார்கள் நகை செய்ய, நாட்டார்கள் உலகத்தவர்கள் நகைக்கட்டும் ஐயா. அமைச்சரா போனாரு, அருமையான உடையோடு போனார், பரிவாரங்களோடு போனார், நிறைய செல்வத்தோடு போனார். எல்லாத்தையும் யாரோ ஒரு சிவமுனிவரா அவர்கிட்ட கொடுத்துட்டு சாதாரண துணியோடு இப்படி சிவ வேடம் தாக்கி நிற்கின்றாரே, இது என்ன, இது என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்கின்றார்கள். இப்ப போனார், போன வழியில எப்படி உடனடியா மாறிட்டாரா? அப்படின்னு சொல்லி நகைக்கின்றார்கள். அதனால் நமக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, அவர்கள் நகைத்துக் கொண்டே இருக்கட்டும். ஆனா நாம என்ன செய்யணும், நாம இந்த உலக துன்பத்திலிருந்து மும்மல துன்பத்திலிருந்து நீங்கி பேரின்ப வீட்டினை அடைந்து கொண்டிருக்கின்றோம், நாட்டார்கள் நகை செய்ய நாம் மேலே வீடே இதே என்று அடுத்தார்கள் சொல்கின்றார்கள். ஆகையினாலே நாம ஒரு சிறந்த பொருளை பெற்றிருக்கின்றோம், அதன் அறுவை தெரியாம நம்மள நாலு பேர் இகழ்ந்தா அந்த சிறந்த பொருளை நாம இழந்துருவோமா? இதை வச்சிருந்தா அவன் இகழ்தானே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பொருளை விட்டுருவோமா? இகழ்ந்ததை பார்த்து நாம சிரிப்போம், அவ்வளவுதான். நம்ம பார்த்து அவன் சிரிப்போம், அவனை பார்த்து நாம செஞ்சுட்டு இருக்க வேண்டிதான். நம்மகிட்ட இருக்கிற செல்வத்தால வந்த பயனை நாம விட்டுருவோமா? விடமாட்டோம். அது மாதிரி அறுவை தெரியாதவர்கள் இகழ்கின்றார்கள், ஆனால் நாம் பேரின்ப வீட்டை எய்துகின்றோம் என்று திருவாசகம் சொல்வது போல உலகத்தவர்கள் பொய்யிருண்ட சிந்தையினராய் ஞான செல்வம் இன்றி பொறி என்பது ஞானச்செல்வம், அருட்செல்வம். அது இல்லாததனால் போதமா மெய் இரண்டும் காணார் மிக, போதமாகிய திருவருளையும் அவர்கள் உணரமாட்டார்கள், மெய்யாகிய தேசிய வடிவத்தையும் உணரமாட்டார்கள், இரண்டையும் மிக காணார் சிறிதும் காணமாட்டார்கள் என்று கூறினார். அடுத்த குரட்பாவிலே இந்த தேசிய வடிவம் எப்படிப்பட்டது, இப்படிப்பட்ட தேசிய வடிவத்தை உலகத்தோர் காணாமல் இருக்கின்றார்கள் என்று உணர்த்துகின்றார். பார்வை என மாக்களை முன் பற்றி பிடித்தற்காம் போர்வை என காணா புவி. பார்வை என்ன, பார்வைனா என்ன அப்படின்னா பார்வை விலங்குன்னு சொல்வார்கள், தீவகம்னு சொல்வார்கள். அது உண்மையில வந்து மிருகம் இல்லை, பறவை மாதிரியும் செய்திருப்பார்கள், உண்மையில பறவை இல்லை, அந்த தோற்றத்தை கொண்ட ஒரு பொருள். அதாவது வேடன் போய் நின்னா அப்படின்னா விலங்குகள் பறவைகள் அங்க நிக்குமா, ஓடி போயிரும் பயன். அப்போ அந்த விலங்குகளும் அந்த மிருகங்களையும் பறவைகளையும் வரவழைப்பதற்கு என்ன பண்ணுவாங்க, அருகில வரவழைப்பதற்கு இந்த பார்வை விலங்கு விலங்கு மாதிரி இருக்கின்ற இந்த உருவத்தை கொண்டு அங்க வச்சுட்டு, அல்லது பறவை மாதிரி இருக்கின்ற இந்த வடிவத்தை அந்த பொருளை அங்க வச்சுட்டு இவர்கள் பின்னால் பதுங்கி நிற்பார்கள். அப்ப நம்ம மாதிரியே ஒரு மிருகம் இருக்கின்றதுன்னு மிருகம் வரும், பறவை வரும்போது நம்ம மாதிரியே ஒரு பறவை இருக்கின்றதுன்னு வரும், வந்தவுடன் அகப்படுத்திக் கொள்வார்கள். அது அவர்கள் அழிப்பதற்காக செய்கின்றார்கள். இங்கே சுவாமி அதே செயலை ஆக்கத்திற்காக செய்கின்றார், துன்பத்திலிருந்து நீக்கி பேரின்பத்தை கொடுப்பதற்காக செய்கின்றார். நம்முடைய காலகண்டத்தோடும் முக்கண்ணோடும் மான்மனுவோடும் கங்கா மதியோடும் விஷ்ணுவானத்திலே எழுந்தருளினால் பக்குவமான அந்த சீடன் கூட கண்டு அஞ்சுவான், அந்த கோலத்தை கண்டு படிவிடுவதற்கு வரதற்கு அஞ்சுவான். ஆகையினாலே உலகத்திலே வாழ்கின்ற பக்குவ சீடர்களை ஆட்கொள்வதற்காக வேண்டிய உலகத்து மானுடர் போலவே வடிவம் கொண்டு, அதான் பார்வை போல, அந்த பார்வை விலங்கு போல, அது எப்படி மாக்களை முன் பற்றி பிடித்தற்கு போர்வையாக பயன்படுகிறதோ, மாக்கள் அதாவது மாக்கள் விலங்குகள், விலங்குகளை பற்றி பிடிப்பதற்கு அந்த பார்வையானது, அந்த விலங்கு போன்று இருக்கின்ற பறவை போன்று இருக்கின்ற வடிவமானது எப்படி பயன்படுகிறதோ, போர்வை போல பயன்படுகின்றதோ, அதுபோல ஒரு மானுட போர்வை கொண்டு உள்ளே சிவபெருமான் இருந்து கொண்டு அருள் செய்ய வந்திருக்கின்றார் என்ற உண்மையினை புவி அதாவது உலகத்தவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவிக்கின்றார். அடுத்த குரட்பாவிலே சொல்கின்றார்கள், ஆகவே இந்த பக்குவம் இல்லாத உலகத்தவர்களுடைய பேச்சை கேட்டு நீயும் என்ன நினைத்து விடாதே, சிவபெருமான் வந்துதான் நமக்கு ஞானத்தை உணர்த்த வேண்டுமா, அதெல்லாம் வேண்டாம், நமக்கு ஒரு குரு வேண்டுமா, குருவெல்லாம் வேண்டாம், நாமே ஞானத்தை உணர்ந்து கொள்ளலாம் என்று கருதாதே, குருவின் துணையின்றி உணர முடியாது. உலகத்தவர்கள் சொல்லலாம் அவர்கள் பொய்யிருந்த சிந்தையுடையவர்களாக இருக்கின்றார்கள், ஆகவே சிவமெல்லாம் குருவாக வரவில்லை என்று அவர்கள் சொல்லலாம், ஆனால் குருவாக இருப்பவர் சிவபெருமானே என்பதை நீ நிச்சயமாக உணர வேண்டும் என்று இந்த ஆறாவது குரட்பாவிலே வலியுறுத்தி வந்தார்கள். எமக்கு என் எவனுக்கு எவை தெரியும் அவ தமக்கு அவனை வேண்ட தவிர, எவனுக்கு எவை தெரியும், அதாவது குரு வந்து அதாவது சாஸ்திரங்கள் எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ சாஸ்திரங்கள் இருக்கு, அதை நான் படிக்கிற எனக்கு விளங்குது, அப்புறம் எனக்கு எதுக்கு குரு உபதேசிப்பதற்கு, அதனால எனக்கு அது அவசியம் இல்லை. எமக்கு என் எமக்கு எதுக்கு, எமக்கு என்ன எமக்கு எதுக்கு குரு அப்படிங்கிற கருத்தை தவிர்த்து விடுவாயாக, விட்டு விடுவாயாக. எவனுக்கு எவை தெரியும், ஞான குரு உணர்த்தினாலன்றி யாருக்குத்தான் எந்த உண்மையை உணர முடியும். அவ்வ சாத்திரங்கள் இருக்கு அதை நான் பார்த்து புரிஞ்சு புரிஞ்சு விடுவேன்னா, அவ்வ அந்த சாத்திரங்களே தமக்கு அவனை வேண்ட தவிர, அதாவது அந்த சாத்திரங்களே எப்படி அமைந்திருக்கின்றன என்று சொன்னால், ஒரு ஞான குரு வந்து விளக்கினால்தான் அந்த சாத்திரங்களின் பொருள் விளங்கும் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த சாத்திரங்களே அமைந்துள்ளன. ஞான சாத்திரங்களுக்கு முதல்ல போவான சாதாரண பள்ளிக்கூட பாட புத்தகங்களை எடுத்துக்கொள்வோம், அந்த பள்ளிக்கூட பாட புத்தகங்களே எப்படி அமைந்துள்ளன, இந்த புத்தகம் தானே படிக்கணும், இதுல என்ன கேள்வி வரும், நான் படிச்சுக்கிட்டுதேன் அப்படின்னு யாரும் சொல்வதில்லை. இதுக்கு போய் பள்ளிக்கூடன்னு போய் அங்க அவர் வாத்தியார் கட்டுப்பட்டு உட்கார்ந்து இருந்து அவர் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் எனக்கு இருக்கு, இந்த பாடம் இதுதானே படிக்கணும், இதை தானே பரிச்சு எழுத மார்க் வாங்கணும், நான் படிச்சு எழுதுன்னு சொன்னால் அப்ப பெற்றோர்கள் என்ன சொல்வார்கள் இந்த பிள்ளைகளை பார்த்து? இப்ப இந்த பாடப்புத்தகமே எப்படி அமைந்திருக்கின்றது என்று சொன்னால், ஒரு ஆசிரியர் இருந்து இதன் பொருளை விளக்கினால்தான் இந்த பொருள் விளங்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல தான் இந்த பாடப்புத்தகத்தையே தயார் செய்துள்ளார்கள். சின்ன சின்ன கலைகளாக இருந்தால் கூட அதற்கு குரு வேண்டும். அதான் உலகத்திலே பழமொழி ஒன்று வழங்கி வரும், தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. ஆகவே சிறிய சிறிய கலைகளுக்கே அதற்கு உரிய அறிவு பெற்ற ஒரு ஆசிரியன் தேவைப்படுகின்றான் என்று சொன்னால், மேலான முத்தியினை அருள்வதற்கு அங்கே ஞானாசிரியன் வேண்டாமா? ஞானாசிரியன் துணையின்றி அறிவதற்கரிய சிவத்தை நாம் எவ்வாறு அறிய முடியும்? எனவே குரு வழிபாடு மேற்கொண்டால் அன்றே நமக்கு உய்வில்லை என்ற கருத்தைத்தான் இதை வலியுறுத்துகின்றார். ஆகையினாலே அந்தந்த சாத்திரங்கள் தமக்கு அவனை வேண்ட, தம்மை உணர்ந்து கொள்வதற்கு, தம் பொருளை உணர்த்துவதற்கு குருவை வேண்டி நிற்கின்றன. ஒரு குரு உணர்த்தினால்தான் இதன் பொருள் உணர முடியும் அப்படிங்கிற அமைப்புல ஞான சாத்திரங்கள் அமைந்துள்ளன. எனவே தவிர், எமக்கு என் எமக்கு குரு எதற்கு என்ற எண்ணத்தை தவிர்ப்பாயாக. எவனுக்கு எவை தெரியும்? ஞான குரு வந்து உணர்த்தாவிட்டால் யாருக்குத்தான் மெய்ப்பொருளை உணர முடியும் என்று அருமையாக உணர்த்துகின்றார். ஆகையினாலே இதுக்கு வேறு மாதிரியாகவும் பொருள் சொல்வார்கள். எமக்கு என் என்று சொன்னால் இந்த நூலாசிரியரே சொல்வதாக நம்முடைய வஜ்ரவேல் முதலியார் அவர்கள் ஆதீன வித்வானவர்கள் சொல்கின்றார்கள். எமக்கு என் அப்படின்னா, நீ குருவை ஒத்துக்கொண்டால் அதனால எனக்கு என்ன லாபம்? நீ அல்லது நீ குருவெல்லாம் ஏத்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு என்ன நஷ்டம் வருது? எனக்கு என்ன, நீ குருவை ஏத்துக்கிட்டா எனக்கு என்ன, ஏத்துக்கிட்டா எனக்கு என்ன? உனக்கு உய்வு வேணும் அப்படின்னா நீ என்ன செய்ய வேண்டும்? ஞான குருவை உன்னுடைய உய்வுக்காக நீ ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அப்பந்தான் உனக்கு உய்தி கிடைக்கும், உனக்கு அப்பந்தான் பாச வீடும் சிவப்பெயரும் கிடைக்கும். ஒரு நூற்பொருள் விளங்குவதற்கு அந்த நூலே தனக்கு உரிய ஞானாசிரியனை நாடி நிற்பதனாலே எவனுக்குத்தான் எந்த நூற்பொருள் தான் குருவை இன்றி தெளிவாக விளங்கும், விளங்காது. ஆகையினாலே நூலே அமையும், ஆசான் வேண்டாம் என்ற கருத்தை தவிர்ப்பாயாக என்று சொல்லி விளக்குகின்றார்கள். நிரம்பலை தேசிகர் கொண்ட பொருளைத்தான் இவ்வாறு விளக்குகின்றார்கள்.
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: உயிர் தன்னை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 23.
1: இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுரிமைகளால் போற்றி பணிகின்றேன். நமது ஞானாசிரியராகிய மிகண்ட தேவருடைய திருவடிகளை உச்சிமேல் சூட்டி உவக்கின்றேன். உண்மை விளக்கம் என்கின்ற நூலின் ஊடாக தத்துவ ஞானத்தை நம் சிந்தையில் பதிக்கின்ற மனவாசகம் கடந்த தேவர் அவர்களுடைய பாதங்களை நெஞ்சிருத்தி போற்றுகின்றனர். தன்னுடைய உரைத்திறனாலே இந்நூலை நமக்கு விளக்கம் செய்து கொண்டிருக்கின்ற ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் பாதங்களுக்கு என் பணிவார்ந்த வணக்கங்கள். உண்மை விளக்கம் என்ற நூலினுடைய பகுதிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
2: இனி சுத்த மாயையிலிருந்து தோன்றும் சுத்த தத்துவங்கள் 5, வித்யா தத்துவங்கள் 7 ஆசிரியர் விளக்கிய முறையில் இதுகாரும் அறிந்தோம். அவை உயிரின் அறிவாற்றல், விழைவாற்றல், செயலாற்றல்களை மலத்தடையிலிருந்து நீங்கி எழுப்பி உயிரை உலக நுகர்ச்சியில் நோக்குடையதாக செய்யும் எனக் கண்டோம். ஆயின் அக்கருவிகள் தாமே சுதந்திரமாக செயல்படாது. இறைவனது சக்தியே அவற்றை செலுத்தி நிற்கும். இறைவனது சக்தி பற்றி ஒன்றை சொல்ல வேண்டும். அது எதனையும் நேராக செய்யாது, ஒன்றை நிலைக்களமாக கொண்டு நின்றே செய்யும். நெருப்பு ஒரு பொருளில் தங்கி நின்று தன் தொழிலை செய்யுமே அன்றி அது தனித்து நிற்பதில்லை. அது விறகு, நெருப்பு குச்சி முதலியவற்றுள் ஒன்றை ஆதாரமாக கொண்டு நிற்கிறது. அதுபோல இறைவனது சக்தி நின்று தொழில்படுவதற்கு ஒரு ஆதாரம், அதாவது நிலைக்களம் வேண்டும். அந்த நிலைக்களம் எது? தூய்மையற்ற அசுத்தமாயை தூயதாகிய இறைவனது சக்திக்கு நிலைக்களம் ஆகாது. எனவே சுத்தமாயையே அதற்கு நிலைக்களம் ஆவது என்பது விளங்கும். இறைவனது சக்தி சுத்தமாயையை பொருந்தி 5 தத்துவங்களை தோற்றுவிக்கும். அவை சிவம், சக்தி, சதாசிவம் அல்லது சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்த வித்தை என்பன. இவ்வைந்துமே இறைவனது சக்திக்கு நிலைக்களமாய் அமைவன. இத்தத்துவங்கள் சுத்தமாயையில் தோன்றும் முறையை காண்போம். இத்தோடு நிறுத்தணும் ஐயா.
1: ஒன்றை நீங்கள் இப்ப வாசித்த பந்தியிலே ஒரு நினைவூட்டலுக்காக ஒன்றை சொல்லுகிறேன். இறை சக்தி தத்துவங்களிலே நின்று செயல்பட முடிவு செய்கிறது. ஏன் முடிவு செய்கிறது என்றால் அதற்கு ஒரு தேவையும் இல்லை. வித்யா தத்துவங்கள் ஆத்ம தத்துவங்களிலே ஆன்மாக்கள் ஓரளவு அறிவு பெற்று இயங்க வேண்டுமானால் அதற்கான தூண்டுதல்களை செய்ய வேண்டும். அது சக்தி தான் செய்ய முடியும். அதனாலே சக்தி தானும் தத்துவத்துக்குள்ளே இறங்கி வருகிற பொழுது அது எந்த இடத்திலே இறங்கி வரலாம் என்ற ஒரு கேள்வி உணர்கிற பொழுதுதான் உரையாசிரியர் பதில் சொல்லுகிறார். அது சுத்தமாகிய இறை அசுத்தத்துக்குள்ளே வர முடியாது. அதனாலே அசுத்தமாகி பகுதி தத்துவங்களுக்குள்ளே இறங்க முடியாது, சுத்தத்துக்குள்ளே இறங்கும் என்று அவர் விளக்கம் சொல்லியிருந்தார். அதை கொஞ்சம் விரிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். சுத்தம் அசுத்தம் என்று பேசப்படுவது என்னவென்றால் மாயை ஒன்றுதான். ஆணவக்கலப்புள்ளதாக இருக்கக்கூடிய மாயை தான் அசுத்த மாயை என்று சொல்லப்படுகிறது. ஆணவ கணப்பில்லாத மாயை, மாயினுடைய ஒரு பகுதியிலே ஆணவக்கலப்பில்லை, அது சுத்த மாயை என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் ஆணவத்துக்கு வைத்திருக்கிற பெயர் இருள்மலம் என்றே அதற்கு பெயர். இருள் ஒளி இடத்திலே, ஒளி இருக்கிற இடத்திலே நிற்காது. ஒளி இருள் இருக்கிற இடத்திலே நிற்காது. இறைவன் கருணை உள்ளவன் தானே, இந்த அசுத்த மாயைக்குள்ளையும் கொஞ்சம் இறங்கி வந்து நமக்கு துணை செய்ய முடியாதா என்று கேட்டால், அவன் இறங்கி வந்தால் ஆணவன் தானாக அற்றுப்போம், உயிர் வினை அனுபவம் பெற முடியாது. அதனாலேதான் அவர் தனக்கென்று ஒரு தனி இடத்திலே இருக்கிறாரே தவிர, தான் ஒரு பெரியவர், தான் இதுக்குள்ளேதான் நிற்கலாம் என்று ஒரு மிகு பண்ணுவதற்காக அவர் சுத்தமாயிக்குள்ளே இருக்கவில்லை. அவர் இறங்கி வந்தார் என்றால் மாயையினுடைய தேவையே இல்லாமல் எல்லாம் சுத்தமாகி போய்விடும். அப்படி செய்தால் அது இறைவன் செய்கிற ஒரு அவஞ்சனையாக முடியும். அனுபவித்த வினையை அந்தந்த உயிர் அனுபவிக்க வேண்டுமானால் அது ஆணவ கலப்போடும் வர இருக்க வேண்டும். அதனாலே கண்ம கலப்பு இருக்க வேண்டும், மாயை கலப்பு இருக்க வேண்டும். மாயை கலப்பினாலே அனுபவம் பெற்று சுத்தமாகி வர வேண்டுமே தவிர இறைவன் நேரடியாக சுத்தப்படுத்த முடியாது. அதனாலேதான் உயிர் இயங்கக்கூடிய மாயா தத்துவங்களுக்குள்ளே அசுத்தமாயா தத்துவங்களுக்குள்ளே இறங்காமல் தனக்கென்று ஒரு தனிப்பகுதி உண்டாக்கி கொண்டு அவர் இறங்குகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இனி இதிலிருந்து தொடர்வோம்.
2: விருத்தி பிரகிருத்தியிலும் அசுத்த மாயையிலும் தோன்றும் காரியங்கள் எல்லாம் பரிணாமமாய் தோன்றுவன என அறிந்தோம். ஆயின் சுத்த மாயையில் தோன்றும் தத்துவங்கள் அவ்வாறு பரிணமித்து தோன்றுவன அல்ல, அவை விருத்திப்பட்டு தோன்றுவனவாகும். விருத்தி என்றால் என்ன என்பதை முதலில் விளங்கிக் கொள்வோம். சுருங்கி நிற்பது விரிவடைதல் விருத்தி எனப்படும். எடுத்துக்காட்டினால் இதனை விளக்கலாம். சர்க்கஸ் நடத்துவோர் அக்காட்சிக்கென்று பெரிய கூடாரங்களை அமைப்பர். மடித்து வைத்திருந்த முரட்டு துணிகளை விரித்து கால்களை நாட்டி கூடாரமாக செய்வர். முன்னே சுருங்கி நின்ற துணியே பின் விரிந்து கூடாரமாக மாறுகிறது. இம்மாற்றமே விருத்தி எனப்படும். சுத்தமாகியிலிருந்து இம்முறையில் விரித்து தோன்றும் தத்துவங்கள் 5 என குறிப்பிட்டோம். அவை விரியும் முறை வருமாறு.
1: என்று ஒரு விஷயம் கவனித்து விட்டு போங்கள். விருத்தி பரிணாமம் என்று மாற்றங்கள் 2 வகையாக தத்துவ நூலாசிரியர்களாலே சொல்லப்படுகிறது என்பது முன்னமே நாங்கள் படித்து விட்டோம். விருத்தி என்பது ஒன்று இன்னொன்றாக மாறி பழையபடி முதல் நிலை அடைவது. பரிணாமம் என்பது ஒன்று இன்னொன்றாக மாறினால் திருப்பி முதல் நிலை அடைய முடியாமல் அப்படியே இருப்பது. அதற்குத்தான் இந்த கூடாரம் துணி கூடாரமாவதும் பழையபடி துணியாவதும் என்பது விருத்திக்கான உதாரணம். பால் தயிரானால் பிறகு பாலாக மாறாது. இது பரிணாமத்துக்கான அடையாளம். நூலாசிரியர் உரையாசிரியர் சொல்கிறதன்படி நாங்கள் படிக்கிற அசுத்தமாயா தத்துவங்கள் எல்லாம் பரிணாமம், ஒன்று இன்னொன்றாக மாறும், திருப்பி முதல் நிலை அடையாது என்று அவர் சொல்கிறார். ஆனால் சிவதத்துவங்களாகிய 5 பரிணாமம் இல்லை, விருத்தி. ஒன்று இன்னொன்றாக விரியும், திருப்பி ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒடுங்கும். அதைத்தான் இந்த விருத்தி என்ற சொல்லுக்குள்ளாக பாருங்கள். இந்த விருத்தி பரிணாமம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் எங்களுக்கு சொற்கள். பிறகு பரிணாமம் என்றால் என்ன, விருத்தி என்றால் சொல் சொல்லுகிற பொழுதே பொருள் புத்தியிலே புலனாக வேண்டும். அது அது வரைக்கும் இந்த சொற்கள் அது அதனாலதான் இந்த சொற்களை அவர்கள் நமக்கு திரும்ப திரும்ப திரும்ப வைக்க முற்படுகிறார்கள். திரும்ப திரும்ப சொல்வதனுடைய காரணம், சொல்லி சொல்லுகிற சொல்லி பழகினமானால் கொஞ்ச நாளிலே அந்த சொல்லுக்கான பொருள் புத்தியிலே. இப்ப அம்மா என்று சொல்லுகிற பொழுது அம்மாவை நான் நினைக்க தேவையில்லை, அந்த சொல்லே எனக்கு பொருளாகிறது. தத்துவ படிப்பிலையும் சில சொற்கள் கலை சொற்களாக இருக்கிறபடியே அந்த சொல் பொருளாக வேண்டும். அதுல இந்த 2 சொல்லும் முக்கியமானவை. நான் முன்பொரு தரம் சொன்ன ஞாபகம், இந்த புது கற்களை குறித்து கொண்டு நீங்கள் பதிவு செய்து கொள்வது கூட ஒரு வகையிலே நல்லது. அப்போ இப்பொழுது சிவதத்துவங்கள் 5 விருத்தியே தவிர பரிணாமம் இல்லை. மீண்டும் சொல்வதானால் ஒன்று இன்னொன்றாக மாறி பழையபடி முதல் நிலை அடையும். அப்படித்தான் இந்த 5 தத்துவமும் சொல்லப்படுகிறது.
2: 1 சிவதத்துவம். முதலில் இறைவன் சுத்த மாயையில் ஒரு பகுதியை தனது ஞான சக்தியால் இது விரிவடையத்தக்கது என பொதுவாக நோக்குவான். அவ்வாறு அவன் நோக்கிய அளவில் சுத்த மாயையின் ஒரு பகுதி காரியப்படுவதற்கு ஏற்ற பக்குவத்தை பெறும். பக்குவப்பட்ட அப்பகுதி சிவதத்துவம் என்றும் நாதம் என்றும் சொல்லப்பெறும். இது சுத்தமாயியின் முதல் விருத்தி. இறைவனது ஞானசக்தி மட்டும் செயற்படும் நிலை அது. சிவதத்துவம் அவ்வளவுதான் இல்லையா? சக்தி தத்துவம். இறைவன் பின்னர் முதல் விருத்தியாகிய சிவ தத்துவத்தின் ஒரு பகுதியை தனது கிரியாசக்தியால் இது விரிவடைக என பொதுவாக கருதுவான். அவ்வாறு அவன் கருதிய அளவில் அப்பகுதி 2 விருத்திப்பட்டு சக்தி என்றும் விந்து என்றும் பெயர் வரும். இறைவனது கிரியாசக்தி மட்டும் செயற்படும் நிலை இது.
1: இவ்வளவுத்தையும் விளங்குங்கள். எப்படி ஆன்மா ஒரு அறிவு பொருளோ அப்படி இறையும் அறிவு பொருள். இதை நான் பல தரம் சொல்லிவிட்டேன், திரும்பவும் சொல்வதிலே நல்லதுதான் என்று நினைத்தபடியாகத்தான் சொல்லுகிறேன். ஆகவே உயிருக்கு இருக்கக்கூடியதாகிய அந்த இத்தைகிரியை ஞானம் என்கின்ற மூன்றும் இறைக்கும் இருக்கும், இறை சக்திக்கும். என இறையும் உயிர் பொருள், அறிவு பொருள், அதற்கும் இச்சைக்கிரியை ஞானம் இருக்கும். இந்த சுத்தமாயா தத்துவத்திலே எப்படி இறை இறங்குகிறார் என்ற விவரம் சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும் ஐந்து தத்துவம் ஓரளவு நாம் திரும்ப திரும்ப சொன்னபடியால் ஞாபகத்துக்கு வரலாம், வராவிட்டால் நினைப்பூர்த்தி கொள்ளலாம். முதல் சிவ தத்துவம், அடுத்தது சக்தி தத்துவம். இது ரெண்டுக்கும் வேறு ரெண்டு பெயர் இருக்கிறது, நாதம் பிந்து என்று ரெண்டு பெயர் இருக்கிறது. இது உங்களுடைய பதிவுக்காக சொல்லுகிறேன். சிவதத்துவம் என்று சொன்னால் என்ன, நாத தத்துவம் என்று சொன்னால் என்ன, ஒன்றுதான். அதுபோல சக்தி தத்துவம் என்றால் என்ன, பிந்து தத்துவம் என்றாலும் ஒன்றுதான். இதிலே ஒரு ஒரு ஒரு நயப்பு நீங்கள் ரசிக்க முடியும். பாருங்கள், இன்றைக்கு உலகத்த விஞ்ஞானிகளுடைய முடிவு, எனக்கு இந்த முடிவுகளுக்கெல்லாம் இவர்கள் எப்படி வருகிறார்கள் என்றே தெரியவில்லை. ஏதாவது ஒரு நியாயம் இல்லாமல் அவர்கள் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், முதல் பிரபஞ்சத்திலே ஒரு வெடிப்பு நிகழ்ந்தது, அதிலே இருந்துதான் இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் தோன்றின என்றார்கள். வெடிப்பு என்பது சத்தம், அந்த சத்தத்துக்கு தான் நாதம் என்று பெயர். பாருங்கள், நாம் அந்த நம்மோடு அவர்கள் ஒத்து வருகிற இடங்கள், அவர்களோடு நாம் ஒத்து வருகிறோம் என்று நான் ஒரு காலமும் சொல்ல மாட்டேன். நம்மோடு அவர்கள் ஒத்து வருகிற இடத்தை பாருங்கள், நாத தத்துவம் தான் முதல். நாதம் என்பது சவுண்ட், அங்கே இருந்துதான் இந்த பிரபஞ்ச இறை நம்முடைய 36 தத்துவங்களுடைய தொடக்கம் நாத தத்துவம், அலை சிவ தத்துவம் என்றும் சொல்கிறார்கள். இது சும்மா இது இடையிடையே சுண்டல் மாதிரி. அதுக்கு அடுத்ததாக சக்தி தத்துவம் அல்லது பிந்து தத்துவம், அதற்கு பிறகு சாதாக்கியம். அதிலே நீங்கள் அதிலே சும்மா உங்களுக்கு குறிப்புக்கு சொல்கிறேன், முதல் சிவ தத்துவம், அடுத்தது சக்தி தத்துவம், மூன்றாவது சாதாக்கியம் என்றால் என்னவென்றால் சிவமும் சக்தியும் கலந்த நிலை. அதை சாதாக்கியம், சாதாக்கியம் அல்லது சதாசிவம் என்று சொல்வது லிங்கரூபத்தில், அதற்கான வடிவம் தான் லிங்கரூபம். லிங்கரூபம் என்பது உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் இவ்வளவு சிந்தனைக்கு பிறகு இந்த வடிவங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் என்பது அமைக்கப்பட்டதல்ல, அவர்களுடைய ஞானத்திலே தோன்றி பதிவாகி இருக்கிறது. இன்றைக்கு மேற்கு நாட்டார் பலர் உடல் உறவு நிலையைத்தான் லிங்கரூபமாக வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு ஆணுடைய குறியும் பெண்ணினுடைய உறுப்பும் சேர்ந்த ஒரு வடிவத்தை தான் நாங்கள் லிங்கமாக வைத்திருக்கிறோம் என்கிறார்கள். அது அவர்களுக்கு விளங்கக்கூடிய அளவு விளங்கி இருக்கிறது, அதுல தப்பும் இல்லை. அது விளங்கி அந்த வடிவத்திலே அந்த அமைப்பு இருக்கிறது. சொற்களில் நாம அதை லிங்கம் அமைக்கிற பொழுதே கூட லிங்கம் லிங்கம் அமைக்கிற முறை பற்றியே ஒரு நூல் இருக்கிறது. சிவலிங்கத்தை அமைப்பது என்பது ஒரு பெரிய வேலை. அது போக போக சிவம் என்று பெயர், சதாசிவனுக்கு போக சிவம் என்று பெயர். உலகியலாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, திருமாலை கும்பிடுகிறவர்கள் தான் உலகியலாக வெற்றி பெறுவார்கள், இந்த சிவ வழிபாடு செய்தவர்கள் ஒடுக்கம்தான் வரும், அவர்களுக்கு இந்த உலகியல் விரிவு வராது என்று சொல்கிறார்கள். அதுல உண்மை இல்லை. சதாசிவத்துக்கு நாம் வைத்திருக்கக்கூடிய லிங்கம், அதுவும் லிங்கத்தை கும்பிட பயப்படுவார்கள் சில பேர். லிங்கம் என்பது உண்மையிலே என்ன என்று கேட்டால் போக சிவம், லய சிவம் என்னென்று சொல்வார்கள். அதுல அடுத்தது போக சிவம். போக சிவம் என்பது அது என்ன செய்யும் என்று கேட்டால் நல்ல போக அனுபவங்களை தரும். அதுதான் அந்த லிங்கத்தினுடைய படி. அது லிங்க அமைப்பு சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், இந்த நடுவிலே இருக்கிற போது லிங்கம் ஒரே கல்லிலே ஒரே வகையிலே செதுக்குவது இல்லை, லிங்க கல்லு தனியே செதுக்கப்படும். அதை கொஞ்சம் அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். லிங்கக்கல் என்பது தனியே செதுக்கப்படும். அது எப்படி இருக்கும் என்றால், நீங்கள் கண்ணிலே அந்த பார்க்கிற பொழுது லிங்கம் இந்த வளைந்த ரூபமாக இருக்கின்ற அது ஆவுடையாருக்கு மேற்பட்ட பகுதி. ஆவுடையார் என்பது அந்த வட்ட பகுதி, அதுக்கு ஆவுடையார் என்று பெயர். அந்த ஆவுடையார் என்பதற்கு மேலே இருக்கிறது தான் இந்த வளைந்த ரூபத்திலே இருக்கு. இந்த ஆவுடையாருக்குள்ளே ஒரு பகுதி அகப்பட்டு நிற்கும் அல்லவா, அது எப்படி இருக்கும் என்றால் எண்கோணமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் ரொம்ப லிங்கங்கள் அமைக்கிற பொழுதுதான் எனக்கும் தெரிய வந்தது. நடுவிலே எண்கோண வடிவம். அப்ப நீங்கள் ஒரு லிங்கத்தை முதலிலே ஸ்தாபிக்கிற பொழுது மேலே வளைந்து பிறகு இந்த எண்கோண வடிவம் இருக்க வேண்டும், பிறகு கீழே ஒரு சதுரம், கீழ்த்துண்டு, அது இப்ப நாம ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நினைத்துக் கொள்ளுங்களே சதுரம். இந்த மூன்று துண்டையும் நம்முடைய சமய லிங்க லிங்க சாஸ்திரம் சொல்கிறவர் சொல்கிறார்கள், ஒன்று சிவன், அடுத்தது விஷ்ணு, அடுத்தது பிரம்மன் என்று மூன்று பகுதிகளாக அந்த லிங்கத்தை பிரிக்கிறார். இது அமைப்பு. சுத்தி இருக்கிறகள் ஆவுடையார்கள். இப்ப நீங்க நினைத்து பாருங்கள், இந்த ஆவுடையார்களே வட்டம் இருக்கும், அதுக்குள்ளே லிங்கம் பொருத்த வேணும் என்றால் லிங்கத்தை பொருத்துவது இப்ப மேலே இருந்து உள்ளே அனுப்ப முடியாது. லிங்கக்கல்லை மேலே இருந்து அந்த ஆவுடையாருக்குள்ளே அனுப்ப முடியாது. ஏனென்றால் நடுவிலே எண்கோணம், லிங்கத்திலே கடைசியிலே சதுரம், அந்த சதுரம் எண்கோணத்துக்குள்ளே இறங்காது. அது எப்படி இறக்க வேணும் என்று கேட்டால், இதெல்லாம் நான் வியக்கிற விஷயங்கள், எப்படி இறக்க வேணும் என்றால் முதல் லிங்கத்தை நிறுத்திவிட்டு ஆவுடையாரை மேலே இருந்து இறக்க வேணும் என்றால் வளைந்த பகுடி அந்த எண்கோணத்துக்குள்ளே போகும். அப்ப அப்படியே இறக்கி கொண்டு வர அந்த ஆவுடையாரனுடைய நடுத்துண்டு இந்த எண்கோணமாக செதுக்கி இருப்பார்கள். அப்ப அப்படியே இறங்கி கொண்டு வர அந்த ஆவுடையார் வந்து இறங்கி அந்த சதுர துண்டுக்கான இடமும் விட்டிருப்பார்கள், அப்படியே பொருந்தும். இதுல இருக்கிற கஷ்டத்தை நான் எங்கள் கோயில்ல லிங்கம் அமைக்கிற பொழுதுதான் பார்த்தேன். தெரியாமல் ஒரு பெரிய லிங்கத்தை நாங்கள் அமைத்து விட்டோம். அதை என்ன செய்ய வேணும் என்றால், நாங்கள் எங்களுக்கு பெரிய பெரிய உயிர் போற டென்ஷனாக நாங்கள் அதிருந்து அமைக்கிற பொழுது முதல் லிங்கத்தை வைக்க வேண்டும், அதுக்கு பிறகு ஆவுடையாரை மேலே இருந்து கொண்டு வர வேண்டும். அது பெரிய எங்களுடைய ஆவுடையார் மட்டும் கிட்டத்தட்ட 5 டன்னோ ஏதோ அதனுடைய வெயிட். அப்போ அதை இறக்குவதென்றால் ட்ரெயின்ல சுற்றி கொண்டு வர வேணும். அதுல அந்த அந்த அந்த அந்த பதட்டத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அது கொண்டு வருகிற பொழுது மிக கவனமாக கொண்டு வர வேண்டும். ஒரு கொஞ்சம் அங்கே இங்கே அசைந்தால் மேல் ஆவுடையார்கள் தட்ட கீழ் லிங்கக்கல் உடைந்துவிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? அந்த ஆவுடையார்கள் அந்த ஓட்டைக்குள்ளே லிங்கம் வர வேணும். இவ்வளவுக்கு நாங்கள் கிரெயின்ல தான் இப்ப தூக்கி கையால் வைக்கிறதுனா பார்த்து வச்சிடலாம். கிரெயின்ல இறக்குறோம், இறக்குகிற பொழுது அப்படியே கவனமாக இறக்கி அந்த அந்த இடம் பொருந்த வேணும். நாங்கள் பட்ட பாட்டுக்கு ஒரு அளவில்லை. நான் அப்பதான் நினைத்தேன், தஞ்சை பெரிய கோயில் லிங்கத்தையும் இப்படித்தானே வைத்திருப்பார்கள். அதோட கூடுகிற பொழுது எங்கள் லிங்கம் குஞ்சு அந்த பெரிய லிங்கத்தையும் அப்படி இறக்குறது என்றால் இவ்வளவு அந்த இப்ப கிரையின் எல்லாம் இருக்கிறது ஓரளவு அது சொல்வெளி கேட்கிறது. அந்த காலத்திலே அதை இறக்கின்ற அதனுடைய பெரிய கல்லை கோபுரத்துக்கு மேலே ஏற்றினதெல்லாம் ஆச்சரியம். இந்த லிங்கத்தை தூக்கி அதில வைத்திருப்பதுதான் ஆச்சரியம். இது இப்படி எல்லாம் இந்த லிங்கத்துக்கான சில அமைப்புகள் இருக்கிறது. அப்போ அந்த நடுப்பகுதி லிங்கம் என்று அது சிவமாக கருதப்படும், ஆவுடையார் என்பது சக்தியாக கருதப்படும். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த சிவம் சக்தி என்பதற்கு குறியீடுகள் வைத்திருக்கிறோம். சிவசம் சிவம் என்பதற்கு கீறு கோடு, ஆவுடையாருக்கு வட்டம். தத்துவமாக சொல்கிற பொழுது சிவத்துக்கான குறியீடு என்பது ஒரு கோடு, சக்திக்கான குறியீடு என்பது ஒரு வட்டம். இதுல இருக்கிற நுட்பங்கள் எல்லாம் பாருங்கள். இப்பவும் ஆண் விந்துவுக்கு ஒரு புள்ளி போட்டு கோடுதான் போடுகிறார்கள் குறியீடு. விஞ்ஞானத்திலேயே பெண்ணினுடைய கருவுக்கு ஒரு வட்டம் முட்டை தான் போடுகிறார்கள். ஒரு உயிர் இணைப்பு எப்படி வருகிறது என்றால், இந்த வட்டத்துக்குள்ளே இந்த கோடு வந்து இணைகிற பொழுது உயிர் இணைப்பு வருகிறது. இதுதான் நம்ம லிங்கம் தத்துவமாக. இதை உறுப்பாக சொல்லி காமமாக சொல்வது என்றது அது முட்டாள்களுடைய வேலை. உயிர் உயிர் அமைப்பு என்றது லிங்க அமைப்பிலேயே நமக்கு காட்டப்பட்டது. என்றைக்கு இதை யார் செய்தது என்று ஒரு ஒரு மன்னன் தெரியவில்லை. இவ்வளவு ரகசியங்களே எங்களுடைய சமயம். அது மட்டுமல்லாமல் இந்த லிங்கம் செய்கிற பொழுது மற்ற விக்கிரகங்கள் செய்வதை விட லிங்கம் செய்வதற்கு பல நிபந்தனைகள் சொல்லுகிறார். அது என்ன சொல்வது என்றால், அது எல்லா சுவாமிக்கும் ஒன்று, ஒரு சாமி விக்கிரகம் செய்வதானால் அதை செய்விக்கிறவன் விரதம் இருக்க வேண்டும், அந்த லிங்கத்துக்கு பணம் கொடுக்கிறவன் இருக்க வேண்டும், செய்கிறவன் விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருக்காமல் அந்த இப்ப எல்லாம் தொழிலா போய்விட்டது. அது மட்டுமல்ல, லிங்கம் செய்கிற பொழுது எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவருடைய சாஸ்திரம் அப்படி, நீங்கள் யாரும் சிற்பக்காரர்கிட்ட கேட்டா சொல்வார்கள், லிங்கம் செய்கிற பொழுது அந்த வேலை நடக்கிற பொழுதெல்லாம் பக்கத்திலே ஒரு மணி வைத்து அடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பது சட்டம். லிங்கம் செய்கிற பொழுது அந்த லிங்கம் செதுக்குகிற பொழுதெல்லாம் ஒரு மணி வைத்து அந்த மணிச்சத்தத்தோடு தான் அவர் வேலை செய்ய வேண்டும் என்பது சட்டம். ஏனென்றால் இது நாதம், அந்த நாதம் அதிலே ஏற வேண்டும் என்பதற்காக அந்த நாத ஒழுங்கு பண்ணி இருக்கிறார். இப்படியெல்லாம் ஆச்சரியப்படுகிற பல செய்திகள் நம் சமயத்துக்குள்ளே உண்டு. அந்த லிங்க லிங்க ரூபம் என்பது கிட்டத்தட்ட அர்த்தமாரி ரூபம் தான், சிவனும் சக்தியுமாக கலந்த ரூபம். ஆகவே பாதாக்கியம் என்று சொல்லப்படுகிற அந்த இது லிங்க ரூபத்தை தான் குறிக்கிறது. அதை நீங்கள் அடிப்படையிலே புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே சிவ தத்துவம் தோன்றுகிறது, சக்தி தத்துவம் தோன்றுகிறது, சாதாக்கிய தத்துவம் தோன்றுகிறது.
0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: உணர்வதற்கு காரணமான பொருளை உணர்வு என்றார். விளங்குதா விளங்கலையா? அதனால அதை உபசாரம். அவ்வாறு சொன்னது உபசாரம். உபசாரம்னா என்னது ஐயா சொல்லுங்க யாராவது? உபசாரம்னா என்னது? உபசாரம்ங்க சொல்லுக்கு என்ன பொருள்? உபசாரமாவது காரணத்தை காரியமாகவோ, காரணத்தை காரியமாகவோ அல்லது காரியத்தை காரணமாகவோ, குணத்தை குணியாகவோ, குணியை குணமாகவோ, இப்படி ஒன்றுக்கு ஒன்று இயைவுடைய பொருள்களை அந்த நெருக்கம் பற்றி மாற்றி சொல்வதுக்கு பேர் என்ன பேர்? உபசாரம். சும்மா எல்லாம் உபசாரம் ஆயிடாது. விளங்குதா? எல்லாத்துக்கும் டெஃபனிஷன் இருக்கு, அது தெரியணும். வாய்ப்பாடே தெரிய மாட்டேக்கு. தெரியணும் வாய்ப்பாடின்னு எல்லாம் தொகுத்து

உணரான்னது மயங்கி உணரா என்றது ஈந்து புகழ் பெற்றான் என்பது போல. மயங்கி உணரா என்றது எது போல? ஈந்து புகழ் பெற்றான். ஈந்து புகழ் பெற்றான் என்ன? கொடுத்ததுனால புகழ் வந்தது. புகழுக்கு காரணம் என்ன? கொடுத்தது. எனவே காரண காரியமா இருக்கா இல்லையா? இல்லையா, அப்படித்தானே இருக்கு. எனவே ஈந்த காரணத்தால் புகழ் கிடைத்தது. அது காரணம், புகழ் காரியம். விளங்குதா? இவன் மயங்கிய காரணத்தினால உணரல, எனவே காரண காரியம். மேலே தான் படிச்சிட்டமே, ஏதோ புதுசு புதுசா பாக்கீங்க ஐயா. முதல்ல சூத்திரத்தை பார்க்கும் போதே என்ன சொன்னோம்? வளர்ந்து அயர்ந்தனை, வளர்ந்த காரணத்தால மறந்தாயின்னு பார்த்தோமா இல்லையா? காரணகாரிய பொருள் தானே பார்த்தோம். அதுதானே இங்க வருது. அங்க சொன்னதை இங்க எடுத்து சொல்றாரு. அங்க எதை மாதிரி மயங்கிட்டு இருந்தோமோ அதே மயக்கம்தான் இங்கேயும் வருது. சாரி, தான் பார்த்தாச்சா விறுவிறுன்னு போங்கன்னு சொல்ல மாட்டியோ. மயங்குறீங்க அப்படின்னு சொல்லி தண்ணியை தெளிச்சு பார்க்கும். லேசை முடிச்சு பார்த்துட்டு பழைய கண்ணை முடிக்கிறதையோ. சரி, என்ன இறைவன் வந்து இந்த குடையெல்லாம் நமக்காக தான் வச்சிருக்கான், வேற யாருக்கும் வைக்கல, நமக்கு மட்டும்தான் இல்லையா? வேற யாரு கொடுக்க போறான்? நமக்கு. எனவே அவன் பெருமானை இதை பெறுவதற்கான முயற்சியை நம்மளும் செய்யணும். நாம் பேசாமல் இருப்போம், அவனா வந்து நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுவானான்னு நினைக்கும், அப்படி வைக்க மாட்டான் இல்லையா? எனவே நம்ம முயற்சியும் பிரிச்சையாது அனுபவிப்பதென்று எங்க சொல்லியிருக்காரு? சரி, எதுக்கு வம்பு? சித்தியாரில் சொல்கிறாரு. எனவே முயற்சியின்றி அனுபவம் இல்லை இல்லையா, அப்படிதானே? முதலிலாருக்கு ஊதியம் இல்லை. முதலிலாருக்கு ஊதியம் இல்லை. ஒரு ஊதியத்தை பெறணும்னா அதுக்கு ஒரு முயற்சி வேணுமா இல்லையா? அதுதானே நமக்கு ஞான சம்பந்த பெருமான் கற்றுக் கொடுத்த பாடம். என்ன சொன்னார் அவரு? ஐயோ, பால் வேணுமா ஐயா? ஞானப்பால் வேணுமா? உனக்கு கிடைக்கும். எப்போ? ஏத்து அருள் செய்வார். ஏத்தினால் அருள் செய்வார் என்றார். நாம கொடுங்கிறோம், ஏத்ததுக்கு அது எதுக்கு சார்? பைய பார்த்து கொடுவோமே. அப்படி விளங்குதா? எனவே சாதித்தால் பயன். ஏத்துதல்னா என்ன? சாதனை. சாதித்தால் பயன் உண்டு. சாதனை இல்லாத வழி பயனின்று என்பது. அதனால இங்க மயங்கி உணரா என்பது காரணகாரிய பொருளாய் எது போல இருக்கு? இந்து புகழ் பெற்றான் என்பது போல. எனவே இங்க அழுங்குழவி அதுவோ போல் நின்றிருந்தேனேங்கிறாரு. அது மாதிரி பெருமானை நோக்கி, அவன் அருள் நோக்கி அழமாட்டிக்கீங்களே, அழுத அவன் எப்பவுமே கொடுத்துட்டு போயிருப்பானே, அந்த உருகி அழமாட்டிக்கீங்களே. அழுதல் என்பது என்ன? உருகணுமே. எனவே இங்கே நாம கசிந்தால் அவன் கலப்பான், நாம கசிந்தால் அவன் கலப்பான். கசியாத வழி கலப்பின்று. கசியாத வழி அவன் கூட தானே இருக்கான், வேற எங்க இருக்கான்? நம்ம கூட தான் இருக்கான். ஏன் நாம அவனோட கலக்க மாட்டோம்? அவன் நம்மோட கலக்கான், நாம வேற சாக்கடையில் போய் கலந்துக்கிட்டு இருக்கோம். உலகம் என்பது சாக்கடை, அந்த அதில் கலந்துருக்கோம். இங்கே அமுது அவன் அவனோடு கலக்க மாட்டோம். விளங்குதா? அதுக்கு யாருடைய குற்றம் இது? நம்முடைய குற்றம்தான். அது அவனை சொல்லி என்ன செய்கிறது? எனவே இந்த நமக்கு இந்த நாலா நூற்பாவில் இனி இவ்வான்மாக்களுக்கு சகசமலத்தான் உணர்வின்று என்றது என்றார். நாலா நூற்பாவில் தானே ரெண்டாவது அதிகாரணம். நாலா நூற்பாவில் ரெண்டாவது அதிகாரணம் சொல்றார். இனி வான்மாக்களுக்கு சகசமலத்தினான் உணர்வின்று. ஏன்? அவன்தான் ஞானதுரூபம் திரோதனமாய். அவன் எப்படி இருக்கான்? எப்படி திரோதனம் மறைச்சிக்கிட்டு இருக்கான். ஞான திரோதகமாய் எப்படி இருக்கான்? ஞான திரோதகமாய் மறைத்து கொடு நிற்றலான். அப்படிதானே சொல்றாரு, சரிதானே? எனவே அப்படி உணர்வின்றி நின்ற, அப்படி உணர்வின்றி நின்ற இந்த ஆன்மாக்கள் கருவிகளாலே அறிவு விளங்க பெற்றனே. அப்படிதானே சொன்னோம் நாலாம் நூற்ப? இங்க வந்து என்ன சொல்றோம்? அப்படி சொன்ன அதே ஆள்தான். இங்க வந்து
கருவிகளால இந்த ஆன்மாக்கள் மயங்கி கிடக்குங்க.

0: மயங்கி உணரா. அப்படிதானே சொன்னோம், விலங்குதா விலங்குலேயா? இப்போ இந்த கருவிகள் நம்மை மயக்குகிறதுன்னு சொன்னோம், அங்க என்ன சொன்னோம்? ஆ, நாம சகச மலத்துல உணராம இருந்ததுனால இது விளக்கு மாதிரி விளக்கிச்சுன்னோம். அங்க விளக்கிச்சின்னு சொன்னவங்க என்ன சொல்றோம்? மயக்கிச்சின்னு சொல்றோம். ஐயா மாறி மாறி சொல்றீங்க. எனவே அது உலகத்தை விளக்குவதே இப்போ இவனை விளங்குவதற்கு தடையா இருக்கு இல்லையா? இப்போ நீங்க அங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அங்க உங்க காட்சி பாத்துக்கிட்டு இருக்கதே இங்க நடக்கிறத விளங்குறதுக்கு தடையாயிருந்தா இல்லையா? அங்க எப்படியும் ஒரு அறிவு நிகழ்ந்துகிட்டு இருக்கு, ஆனா அங்க நிகழ்ந்துகிட்டு இருக்கதே வேற இடத்துல விளங்குதா? அதுவே என்ன ஆயிட்டுது, உணர வேண்டியத உணராமைக்கு அதுவே காரணமாக அமைந்தது. விளங்குதா விளங்குதா விளங்கலையா? எனவே அந்த வகையில சரிதானையா நல்லா தானே சொல்லுங்க எங்காரு. எனவே இங்கு கருவிகளால் ஆன்மாக்கள் மயங்கி உணராது என்றது முரண் என்று அது மறுக்கப்படுகிறது. ஏன் மறுக்கான்? மறுத்தவன் யாரு? சங்கராந்தவாதி. நான் தான் சொல்லுதானே இந்த கருவி தான் அப்படியே சிவகரணமா மாறி காட்டிடணும்னு சொல்லுதானே. நீ அங்க ஒவ்வொரு மாதிரி ஒரு இடத்துக்கு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. எனவே இங்க அவரை மறுக்கிறார். என்ன செய்யறதுன்னா அது விளக்குத்தான் விளக்கத்தான் செய்யுது, ஆனா அந்த விளக்கம் இந்த ஆன்மா தன்னை விளங்குவதற்கும் தன்னுடைய தலைவனை விளங்குவதற்கும் தடையாயிருக்கிறது. ஏன்னா நாம சூத்திரத்துல படிக்கும் போது என்ன படிச்சோம்? அயர்ந்தது. எதை அயர்ந்தது? நாம் அங்க முதல்ல சூத்திரத்துல படிக்கும் போது ஐம்போல வேடரின் வளர்ந்து அயர்ந்தனை, எதை அயர்ந்தனு பார்த்தோம். ஐயா ஒண்ணு ஞாபகம் வர மாட்டேக்கான். தம் பெருந்தன்மையை தான் மன்னவகுமாரன் என்பதும் நான் சிவபோகத்துக்கு உரியவன் என்பதையும் மறந்துட்டான்னு படிச்சோமா இல்லையா? கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க இல்லையா? அத மறந்துட்டான். இங்க இந்த அளவுல நிப்பாட்டினாரு. இதனுடைய வழிநூல் ஆசிரியர் என்ன சொன்னோம்? அதெல்லாம் சேர்த்து சேர்த்து படிச்சோமையா. இங்க தன்னை மட்டுமாயா மறந்தாயுமே, அவனுக்கு இதுல இருந்து உய்விக்க வல்ல ஒரு துணை கூட இருக்கிறதையும் மறந்துட்டான் ஐயா அப்படிங்கிறாரு. அவர் இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்காரு. விளங்குதான்? என்ன கொடுத்தாலும் நான் கொல்ல மாட்டோம்னா என்ன செய்யறது? விளங்குதா? எனவே அங்க தன்னையும் தன் துணையையும் துணைவனையும் மறந்தது என்று அங்க இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு இல்லையா? அப்போ தன்னை மறந்தா கூட அதுக்கு ஒரு உய்தி இருக்குன்னா அவனை பிடிச்சாது வெளியே வரலாம், அவனையும் விட்டுட்டு இருக்கானே என்று சொல்கிறார். விளங்குதா? எனவே இங்க அவைதாம் எவைதாம்? இந்த கருவிகள் தாம். கருவிகள் எத்தனை இருக்கு? நாம அந்த கரணைத்தான் சொன்னோம். அந்த கரணயமா சொன்னோம். இங்க ஐம்பொறிகள் ஐம்புல வேடர்னு தானே சொன்னோம். நீங்க அந்த கரணம் நாலு கீழ கருவி எல்லாம் தான் கருவி எல்லாம். அது கரணம், அந்த கரணம் இது கருவி. இங்க ஒன்ன சொன்னாலும் எல்லாம் சேர்த்துக்கிட்டாரு இல்லையா? அங்க அஞ்சு சொன்னாலும் அதெல்லாம் முதல்ல பார்த்த சரக்கு. இந்த அறிஞர் முன்னால நிக்க சொன்னாலும் பின்னால ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் நிக்காங்களா இல்லையா? எனவே அத்தனை கருவிகளையும் உடன் கொள்க. அதெல்லாம் பார்த்தோமா இல்லையா? எதனால இதை சொல்றாரு? மலம் காட்சிப்படாது, அதனால புலப்படுகிற பொறிகளை மட்டும் நமக்கு முதல்ல சொன்னாரு அப்படின்னு அதெல்லாம் படிச்சுட்டு தான் வந்தோம். ஒருத்தருக்கும் ஞாபகம்தா? ஞாபகம்தா? மலம் தானே நீக்கப்பட வேண்டிய பொருள், அதை நீக்காது ஏன் பொறிகளை சொல்றாருன்னு ஒரு காரணம் படிச்சோமா இல்லையா? படிச்சோம் படிச்சோம். ஏன்னா இந்த மலங்கள் நமக்கு புலப்படுவதில்லை. எது புலப்படுகிறது? பொறிகள் தான். அதனால பொறிகளை சொன்னாரு. அந்த பொறிகளை சொன்னாலும் எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கிடணும். அதனால இந்த ஆன்மாக்கள் மயங்கி உணரா என்பது நீ முன்னால சொல்றதுக்கு முரணாக இருக்கிறது என்று மறுக்கிறார்கள். யாரு? சங்கராந்தவாதிகள் இல்லையா? இந்த கருவி என்ன ஆயிருங்கிறாங்க? சிவகரணமாய் நின்று நீ சாதனை செஞ்சா என்னாயிரும்? சிவகரணமாயி உனக்கு சிவத்தை காட்டும். குரு வேண்டாம், குரு வேண்டாம் என்பது அவர்களுடைய தடை. அவர்கள் எழுப்புகிற தடை. அப்போ அதுக்கு தான் இங்கே ஏது சொல்கிறாரு, அவைதாம் இந்த கருவிகள் தான், இந்த எல்லா கருவிகள் தான் பளிங்கிலிட்ட வண்ணம் போல. இது ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு, இது போல பளிங்கிலிட்ட வண்ணம் போல. பளிங்கினா என்னது? படிகம். பளிங்கினா படிகம். அதில் அதனை சார்ந்த வண்ணங்கள், படிகத்தை சார்ந்த வண்ணங்கள். இப்போ படிகத்துக்கு உள்ள தன்மை என்ன? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. இப்படி சொன்னா சார்ந்ததன் வண்ணமாகும். ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? எந்த வண்ணத்தை பெற்றதோ அது ஐயா சொல்றதும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒண்ணுதான், சார்ந்ததன் வண்ணம்ங்கிறது. வேற யாராவது என்னையா? சரி, இப்போ ஒளியின் வண்ணத்தை காட்டாது. ஒளியில் சார்ந்த பொருள், அந்த ஒளி பக்கத்தில் இப்போ சூரிய ஒளி வருது, ஒரு மலரில் பட்டு அது அந்த படிகத்தில் பட்டால் மலர் நிறந்தாங்க காட்டப்படும். விளங்குதா? அதை சார்ந்திருக்கிற பொருள் நிறத்தை தான் காட்டும். அப்படி காட்டுவதற்கு துணையாக நிற்பது ஒளி இல்லையா? அதனால் இந்த படிகத்திற்கு உள்ள தன்மையாவது என்ன அப்படின்னா, முதல்ல ஏற்கனவே இதெல்லாம் படித்தது தான், தன்னிறமும் தானாம் அக்கல் தன்மை தரும் பொன்னிறம் போல் மண்ணிறம் இப்பூ. படிச்சிருக்கீங்களா இல்லையா? இதெல்லாம் படித்தது தான். எனவே இந்த படிகம் என்ன செய்யும்னா, முதல்ல தன்னை அடுத்து உள்ள பொருள்களை, தன்னை அடுத்து உள்ள பொருள்களின் நிறத்தையே தன்னிறமாக காட்டுதல். எப்படி காட்டுது? அடுத்து உள்ள பொருள்களை காட்டினா தப்பு இல்லை, அந்த நிறத்தை என்ன செய்யுது? தன்னிறமாக காட்டுது. விளங்குதா? அடுத்து உள்ள பொருள்களினுடைய நிறத்தையே தன்னிறமாக காட்டுதல் என்பது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, பொருள்கள் அடுத்திருப்பினும், அதை சாராது சூரியனுடைய நிறத்தையே தன்னிறமாக காட்டுதல். என்று இந்த இரண்டு தன்மைகளை உடையது இல்லையா? காலையில் இல்லை மாலையில் சூரியன் அது அந்த பளிங்குக்கு தூரமாக இருக்கும்போது என்ன செய்யுது? தன்னை சார்ந்துள்ள பொருள்களை தன்னிறமாக காட்டுகிறது. அதே சூரியன் உச்சி மேல் வந்தால் அந்த பொருள் பக்கத்தில் தான் இருக்கு, ஆனாலும் அதை காட்டாது, சூரியனுடைய நிறத்தையே தன்னிறமாக காட்டி நிற்கிறது. விளங்குதா? எனவே இதுவே பெத்தத்துக்கும் முக்திக்கும் உதாரணம். விளங்குதா? எனவே இந்த படிங்கு போல் இருப்பது இந்த ஆன்மா. இந்த ஆன்மா அந்த கலர் போல் இருப்பதெல்லாம் என்னது? கருவிகள். எனவே கட்டு நிலையில் இந்த கருவிகள் நம்மை சார்ந்து, நாம் என்ன செய்யணும்? இந்த கருவிகளே உடலே நாம், கருவிகளே நாம் என்று நாம் இருக்கிறோம். அப்போ அந்த இது என்ன செய்கிறது? இந்த படிகத்தினுடைய உண்மை நிலையை புலப்படாது மறைக்கிறது. அந்த தன்மை புலப்படாதவாறு மறைக்கிறது. இப்போ ஒரு சுவர் இருக்கு, அந்த சுவரில் வண்ண வண்ண சுவரொட்டிகள் ஒட்டியாச்சுன்னா என்ன செய்யுது? அந்த சுவரினுடைய உண்மையான தன்மை மறைக்கப்படுகிறது. அந்த வண்ண சுவரொட்டிகள் என்ன செய்யுது? சுவரினுடைய தன்மையை மறைக்கிறது. ஆனால் உச்சியிலே அந்த சூரியன் வந்திருக்கும் போது பக்கத்தில் அதே நிறங்கள்லாம் இருந்தாலும் இது என்ன செய்கிறது? அவற்றையெல்லாம் பற்றாது. எதை பற்றி நிற்கிறது? சூரியன் ஒளியையே பற்றி அதுவே தன்னுடைய நிறம் என்று இருக்கிறது. இப்படி ரெண்டு தன்மை இருக்கிறா இல்லையா? எனவே இங்கே அவைதாம் பளிங்கிலிட்ட வண்ணம் போல காட்டிற்றை காட்டி என்ன செய்கிறது? காட்டிற்றை காட்டி. அதனால நமக்கு உண்மை விளக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஞானேந்திரியங்களை பற்றி சொல்கிறாரா இல்லையா? எப்படி சொன்னார்? ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள் இல்லையா? ஊநம்பிக்கை பூதம் விட்டிடமா? ஈனமாம் சத்தாரிய உணரும் தானோ? சொல்லுங்க. செவி, தோல், கண், அத்தாலும் மூக்கு என்று அரி என்றார். அப்புறம் வானிடமான் என்று செவி மண்ணு ஒளியதனை இல்லையா? அப்போ ஈனமிகு தோலிடமா? காற்று ஊனப்பரிசிந்தனை அறியும். பார்வையில் கண் அங்கி விரவி உருவம் காணுமே என்று சொல்லி நன்றாக நீரிடமானார் அதந்தான் அறியும். பொன்றா மனம் மூக்கும் பூவிடமான் என்று அறியும் என்பார். இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு என்றார். அப்போ இந்த பொறிகளை எல்லாம் என்ன செய்யணும்? நல்லா அனுபவிக்கிறது கொடுக்கல, வெல்லுதற்கு இதனை வென்றார். எங்கே சென்றார்? வீடு சென்றார். விளங்குதா? எனவே அப்போ இவைகளெல்லாம் வெல்லப்பட வேண்டியவை இல்லையா? அதனாலதான் முக்கணான் பாத நீழல் உள்ளிடை மறைந்து நின்று அவ்வுணர்வினால் எய்யலாமே என்றார் அப்பர் சுவாமி. அறுபடிக்கடை நின்றுகிட்டு இந்த புலன்களை வெல்க. எனவே புலன்கள் எல்லாம் வெல்லுதற்கே, புலன்கள் எல்லாம் வெல்லுதற்கே. அதனால இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த ஐவுணர்வுகள் அறிவை மாயா தனு விளக்கு என்றார் நாலாம் நூற்பாவில். என்ன சொன்னாரு? மாயா தனு விளக்கு. அப்போ இந்த விளக்குகள் விளக்கம் செய்வதை நீக்கணுமா என்று வரும்பொழுது இங்கு சொல்கிறார், இவை விளக்க வேண்டிய பொருளை விளக்காததுனால, அது விளக்க வேண்டிய பொருளை விளங்கிக் கொள்வதற்கு தடையாயும் நிற்பதனால இவைகள் நீக்கப்பட வேண்டியவே என்று சொல்கிறார். அதனால அவைதாம் பழங்கிலிட்ட வண்ணம் போல காட்டிற்றை. எது? பொறிகளாமா அப்படின்னு மாத்தி சொல்லணும் கீழோ? மாற்றப்பட வேண்டியதில்லை. அதான் இப்ப இங்க சொல்லுவாரு. நீங்க சொன்ன கேள்வி பதில இங்க சொல்லிடுவாரு. இங்கே இந்த பழங்கிலிட்ட வண்ணம் போல காட்டிற்றை காட்டி நிற்றலான். காட்டிற்றை காட்டி, ஐம்பொறிகள் என்ன செய்தான்? காட்டிற்றை காட்டி நிற்கின்ற காரணத்தால். இங்கே காட்டிற்றை என்பது ஒருமை இல்லையா? பொறிகள் ஐந்து, பொறிகள் ஐந்தா காட்டுகின்றவற்றை காட்டின்னு பல்மையில சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்லல. ஏன் இப்படி ஒருமையில சொல்றாரு? இங்க திருக்குறள்ல சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரீ நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்றார். எத பொறிகளை தானே சொல்றாரு? இங்க பொறிகள் ஐந்தாயிருக்க என்ன சொன்னாரு? சென்ற இடத்தால் என்று ஒருமையில் வாசகத்தால் அமைத்தார். எதுனால? பொறிகள் ஐந்தாயினும் ஒரு நேரத்தில் ஒரு பொறியே ஒரு புலனை அறிவது பற்றி ஒருமையில் உரைத்தார். விளங்குதா? விளங்குச்சா? ஒரு அஞ்சா இருந்தாலும் ஒரே நேரத்தில் எல்லாம் எல்லாவற்றையும் அறியாது. ஒரு நேரத்தில் ஒன்னொன்னா அறியதுனால அங்க ஒருமையில சொன்னாருன்னு சொன்னாரு இல்லையா? அதே தானே இங்கேயும். அங்க திருவள்ளுவர் சொல்லியிருக்காருன்னா இங்கேயும் அதானே வைக்கணும். எனவே அது பற்றி இங்க காட்டிற்றை காட்டின்னு ஒருமையில சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இந்த கருவிகள் ஐந்தா இருந்தாலும் ஒரு நேரத்தில் என்ன செய்யும்? ஒன்னு ஒன்னாத்தான் அறியும். என்ன சார் அப்படி சொல்லக்கூடாது? ஏன்னா உட்காருங்க, நீங்க 63வது பாட்டு சிவபிரகாசம் சொல்லுங்க. அப்போ உட்காருங்க, சத்தங்காட்டா உட்காந்துருங்க. மருவிய பொறியியல் ஒன்றும் ஆபூதம் ஐந்தில் ஒன்றும் கருவிகள் நான்கும் கூடி கருவிகள் நான்கும் நீங்கா கலாதிகள் ஐந்தும் கூடி ஒரு புலன் நுகரும். ஒரு புலன் நுகர்றதுக்கு இப்பன வருது இல்லையா? இந்த ஒழுங்கு ஒன்று ஒழுவொன்றை அறிந்திடாது அவனை ஒழிந்து அத்திரல்களும் செயலிலாவே என்று நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. எனவே இங்கே இந்த கருவிகள் நம்முடைய அறிவிலே என்ன செய்கிறது? தம்மையே காட்டி, தம்மையே காட்டி விடயங்களையே காட்டி விடய உணர்வையே தந்து ஆன்ம உறவை கீழ்ப்படுத்துகின்றன. ஆன்ம உணர்வை கீழ்ப்படுத்துகின்றன. எது போலன்னா, அந்த செவத்துல சுவரொட்டிகள் என்ன செய்யுது? செவரு எப்படி இருக்குன்னே தெரியாது. செவரு நிலைமையே தெரியாது. இந்த சுவரொட்டி தான் தெரியும். அதுபோல இந்த கருவிகள் தம்மை காட்டி நிற்பதனால ஆன்மா எப்படி இருக்காமனே இவனுக்கு தெரிய மாட்டேக்கு. தன்னையே உணர முடியாம ஆக்கிருதான். அதனால அயர்ந்தனை என்றார். அதனாலதான் அயர்ந்தனை என்றார். ஆன்மஸ்வரூபமே அதுக்கு தெரியலை. அந்த ஆன்மஸ்வரூபம் தெரிஞ்சாலும் அதுக்கு மேல தன்னுடைய தலைவன் சொரூபத்தை உணர்வதற்கு தலைப்படும். எனவே அதற்கு இந்த ஆன்மஸ்வரூபத்தையும் அப்படி நிற்பதினால இந்த ஆன்மாவுக்கு ஆன்மஸ்வரூபத்தையும் அதற்கு முதலாய் உள்ள அந்த சிவத்தை சிவஸ்வரூபத்தையும் சிவஸ்வரூபத்தையும் ஞானகுரு உணர்த்தினாலன்றி உணர மாட்டா. அவன் தான் காட்டணும் நீ யாரு, ஏய் இதெல்லாம் கலராப்பா, உன் கலரா, உன் இதெல்லாம் வேற அப்படின்னு சொல்லணும். இதில் கிடக்கிறதெல்லாம் இந்த படிகத்துக்கு வேறேன்னு சொல்லணும் இல்லையா. அவன் சொல்றவன் யாரா இருக்கணும், இந்த மாதிரி பொறிகளால மறைக்கப்படாதவனா இருக்கணும், கண்ணு தெரிஞ்சவனா இருக்கணும். இவனே குருடா இருக்கான், குருடனுக்கு வாப்பா இன்னொரு குருடன் வந்து நான் காட்டுதான் உனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாம்னா விளங்குதா. எனவே அந்த உபகாரத்தை செய்வன் எப்படி இருக்கணும், இந்த பாதிப்பு இல்லாதவனா இருக்கணும். எனவே அவன்தான் ஆன்மஸ்வரூபமும் அதற்கு முதலாய் உள்ள சிவஸ்வரூபமும் ஞானகுழு உணர்த்தவே உணரும். அதனால இப்படி சொல்லி அவன் என்ன சொன்னான், கருவிகள் சிவகரணமாகி சிவத்தை காட்டுமே, எதுக்கு குருன்னு சொன்னானா இல்லையா, காட்டாதியா, உள்ளதை இவனையே மறைக்க போற, அவனை எங்க காட்டும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு உண்மையை உணர்த்துகிறார். எனவே இந்த புலன்கள், இந்த புலன்களை எடுத்துக்கிட்டாலே புலன்கள்ங்கிறது பொறிகள். இந்த பொறிகள் என்ன செய்கிறதுனா ஒவ்வொரு பொறியும் ஒவ்வொரு புலனைத்தான் அறிகின்றன. ஒவ்வொரு பொறியும் ஒவ்வொரு புலனைத்தான் அறிகின்றன. அவர் வேற ஒன்ன அறிய மாட்டா, தான் அறியணுங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு நேரத்தில் ஒன்னொன்னும் ஒவ்வொரு புலனைத்தான் அறியுது. அதனால அந்த ஒன்று ஒன்றாக அறிகின்ற தன்மை பற்றி அதை ஒருமை வாசகத்தால் கூறினார். காட்டிற்றை காட்டி என்று ஒருமை வாசகத்தால கூறினார். அவைகளெல்லாம் இப்படி ஒன்று ஒன்றாய் அறிந்தாலும் இவை வேகமாக நடப்பது பற்றி எப்படி தெரியுது, தொடர்ந்து இருக்கிற மாதிரி தெரிகிறது. அப்படி இருக்கிறதுனால இதுக்கு உண்மை ஞானமே தெரிய மாட்டுக்கு. மாறி மாறி ஒவ்வொரு பொறியா ஒன்று ஒன்று காட்டிட்டு இருக்கிறதுனால உண்மை ஞானமே அதுக்கு தெரங்க. அதனால இங்க அந்த கருவிகள் காட்டிற்றை காட்டி நிற்கும் நிலையில ஞானகுரு அந்த ஒரு பொருள் பொறிகள் வந்து என்ன செய்யுது, தம்முடைய இயல்பையே இந்த ஆன்மாட்ட காட்டிருக்கிறதுனால இந்த ஞானகுரு வந்து உணர்த்தினாலும் என்ன செய்யாது, அதை உணராது. ஞானகுரு வந்து உணர்த்தினாலும் ஏன்னா அது தன்னுடைய சொரூபத்தை தானே ஆன்மாவை காட்டிட்டு இருக்கு. எந்த நிலையில ஞானகுரு வந்து நான் தான்பா உனக்கு தலைவன், நீ இன்னாரு அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு தெரியுமா, தெரியாது. சரி கருவிகளை சரி இப்போ இவன் தான் காட்ட மாட்டேங்கான், இந்த கருவிகள்லாம் வேண்டாம்னு நீக்கிட்டா உள்ளதும் போச்சு, உள்ளதும் போச்சு. அது கருவி நீங்கன்னா கேவல நிலை, ஒன்றையுமே அறிய முடியாது. அப்போ அந்த அறியாம நிலைக்கு வந்த பிறகு வந்து குரு சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை என்று அதனால தான் நான் சொல்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், குருவும் வேண்டாம் ஒருத்தன் வேண்டாம், பேசாமல் இந்த கருவியை என்ன செய்ய சிவகரணம் மாத்துறதுக்கு வழியப்பார். விளங்குதா, இந்த கருவியை வச்சுக்கிட்டு இருந்தா அது தன்னை தான் காட்டும், இவனை காட்டமாது இல்லையா. சரி இந்த கருவிகள், இந்த கருவிகள் வேண்டாம்னு விட்டுட்டேன்னா விட்டு தொலைஞ்சா என்ன ஆயிரும், உள்ள அறிவும் போய் அறியாமையில மூழ்கிரும். ஆக ரெண்டு வகையில பார்த்தாலும் அது பயன்படாது. எனவே இந்த கருவிகளை நீங்கனா பிரயோஜனம் இல்லை, அந்த நீங்காம இதை என்ன செய்யணுமா, சிவகரணமாக. ஏன்னா அந்த கருவி இருக்குன்னா நீ சொல்ற மாதிரி குரு வந்தாருனவங்க அது காட்டிட்டே காட்டினிக்கதான் சொல்லிட்டு, நீ தானே சொல்ற, சொன்னது யாரு, நம்ம தான் சொல்றோம் காட்டிட்டே காட்டி நிற்கும். அப்ப அவன் வந்து சொன்னான் இவனுக்கு எப்படி மண்டல் ஏறும், யாருமா ஏறாத, அது மறைச்சிலாம் நிற்கும், அது எதுக்கப்புறம் குருவை சொல்ற, சொல்லாதேங்க விளங்குதா. எனவே அந்த கருவிகள் இருந்தால் அறிய முடியாது, கருவிகளை விட்டாலோ கேவலம் ஆயிரும். அப்ப என்ன செய்யறதுன்னா கருவிகளை மாத்தணும், கருவிகளை மாத்தணும், அப்ப பயன் தரும் என்று அவன் சொல்கிறான். அப்போ அதுக்கு விடை சொல்கிறார், பன்னிறம் காட்டும் படிகம்போல் இந்திரியம் தன்னிறமே காட்டும் தகை நினைந்து பல நிறங்களை தன்னிறமாகக் காட்டுகின்ற இந்த படிகம்போல கருவிகளெல்லாம் தன்னையே ஆன்மாவாக காட்டுகின்ற நிலைமையை குரு உணர்த்த உணர்ந்து இவைகளெல்லாம் காட்டுகிற இந்த காட்சி பொய், இவை காட்டுகிற காட்சியெல்லாம் பொய், அவையெல்லாம் நமக்கு வேறு என்பதை உணர்ந்து அவைகள் காட்டுகின்ற காட்சி பொய்க்காட்சியை அதை பொய்க்காட்சியை பொய் என்று கண்டு கழித்தால், இந்த காட்டுகிற காட்சியெல்லாம் பொய்க்காட்சி என்று கண்டு அந்த பொய்க்காட்சியை கழித்தால் நீக்கினால் அந்த காட்சியை தான் நம்ம மறைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த இப்போ சிவத்தில் சிவரெட்டி இப்போ சிவரை மறைச்சிக்கிட்டு இருக்கு. இது காட்டுறது சிவனுடைய தன்மை அல்ல என்று உணர்ந்து அதை யார் உணர்த்தினா? குரு உணர்த்தினாரு. உணர்த்து அந்த உணர்ந்து இது நம்ம இந்த சிவர் இல்லை, இதுக்கு உள்ள இருக்க சிவருடைய தன்மை வேறு என்று கருதி அதை நீக்கிட்டா என்ன ஆகும்? சிவனுடைய உண்மை புலப்படும். அந்த பற்ற விட்டுட்டாலே அதனுடைய தன்மை புலப்படும். அதனால அந்த பன்னிறத்து பொய்ப்புலனை வேறுணர்ந்து எப்படி உணர்ந்து பொய்யை பொய்யாக உணர்ந்து கழிப்பின் மெய்கண்டான் அந்த மெய்யை கண்டானாயின் மெய்த்தன்மைய மெய்ப்பொருளை கண்டானானால் அந்த மெய்ப்பொருளுக்கு தெய்வமாம், தெய்வம்னு என்ன? அவனது உடைமை. இவன் அதுக்கு அடிமையா போய் அப்படியே சேர்ந்துருவான். இறைவன் அதை நீக்கினா இறைவன் காட்சிப்படுவான், அதை கண்டாமனா உடனே என்ன செய்வான்? அதுக்கு அடிமையாக சரண்டர் ஆயிடுவான் என்று சொல்கிறார். எனவே இதுதான் நமக்கு இங்க மட்டுமல்ல, இதுக்கு முந்தின பல நூற்பாக்களிலும் இதை சொல்கிறார். ஆறாம் நூற்பாலிருந்து வரிசையாக சொல்றார். எனவே குரு வந்து உணர்த்தும் பொழுது இந்த ஆன்மா என்ன செய்யும்? உணர்ந்து குரு வந்து உணர்த்தினால் உணர்ந்து இந்த தன்மைகளெல்லாம் நமக்கு பொய், இந்த தன்மைகளெல்லாம் நமக்கு பொய், நிரந்தரமல்ல என்று உணர்ந்து நமக்கு எப்போதுமே இந்த சார்ந்த பொருளின் வண்ணமாகிற தன்மை இருக்கிறது, அதனால் நாம் இப்படி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவற்றை நமக்கு வேறு, இந்த நிறங்களெல்லாம் நமக்கு வேறு என்று கண்டு கழித்தால், அவற்றிலிருந்து நீங்கினால், அந்த சார்பிலிருந்து நீங்கினால், அந்த சார்பு தானே மறைச்சிக்கிட்டு இருக்கு, அந்த சார்பு தான். அப்போ இவன் எதில் இருக்கான் எப்போதும்? இறைவன் கூட தான் இருக்கான். அது அடுத்த பாட்டில் இன்னும் அடுத்த அதிகரணத்தில் இன்னும் தெளிவாக சொல்வார். அப்போது உடனே அவன் தரிசனப்படவே அதில் போய் அவனோட திருவடியில் போய் அடிமையாகி ஆனந்தம் பெறும் என்கிறார். தெய்வமாம்னானது தேவனது உடைமை, அவனுடைய உடைமை பொருளாகி. எனவே நம்முடைய தன்மையை உணரணும். நம்முடைய தன்மை என்னென்னா எதை சார்ந்தோ அதை தான் நம்ம காட்டிக்கிட்டு இருப்போம். இதுவோ தன்னுடைய நிறத்தையே நம்மகிட்ட காட்டும் என்பது இந்த தத்துவத்தின் ஞானத்தை தான் இறைவன் நமக்கு உணர்த்துகிறான். அதை உணர்ந்துட்டா என்ன செய்யுது? இது காட்டுவதெல்லாம் பொய், நம்முடைய தன்மை இதல்ல என்பதை உணர்ந்து இதில் உள்ள பற்ற விட்டுடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சிவப்பற்று வந்துடும், சிவ தரிசனப்பட்டுரும். விளங்குதா? எனவே அப்படி தரிசனப்பட்டா உடனே என்ன செய்வான்? அவனுக்கு அடிமையாவான், அந்த சிரமத்து அந்த சிவத்துக்கு அடிமையாவான். மெய்ப்பொருளுக்கு தெய்வமாம். அதனால மெய்ப்பொருள் பொய்ப்பொருள் இதை பொய் என்று உணர்ந்து மெய்ப்பொருளுக்கு தெய்வமாம் என்கிறார். இதுல பொய் மெய் என்பது என்னது? பொய்யை பொய் என்று உணர்ந்து கழித்தாளுங்கிறாரு. இங்க பொய் எது மெய் எது? பொய்யெல்லாம் பொது இயல்பு, மெய்யெல்லாம் சிறப்பு இயல்பு. பொய்யெல்லாம் கருவிகளோடு நிற்கிறதெல்லாம் பொது இயல்பு தானே, சிவத்தோடு நிற்பது சிறப்பு இயல்பு. இதெல்லாம் நமக்கு ஏழாம் நூற்பாவில் சொன்ன கருத்து தான். ஏழாம் நூற்பாவில் முதல் அதிகரணம் என்ன சொல்றாரு? இந்த சத்தி நடத்து அசத்து பிரகாசியாது என்றது. அதுக்கு ஏது என்ன சொல்றாரு? மெய்ய நடத்து போய் அப்பிரகாசமாய் நிற்றாளான். அப்போ மேற்கோள் என்ன சொல்றாரு? சத்தி நடத்து அசத்து பிரகாசியாது நிற்றலான். ஏது? மெய்யினிடத்து பொய். சத்து அசத்து என்பதும் மெய் பொய் என்பதும் வேறோ ஒன்றோ? ஐயா, சத்து பொருள்னாலும் மெய்ப்பொருள்னாலும் ஒன்னா இல்லையா? அசத்துனாலும் பொய்னாலும் ஒண்ணுதானே? பிற என்ன மேற்கோளும் எது எந்த மலையிலே தீர்க்கிறது, எந்த மலையிலே தீர்ந்தால் அப்படின்னா? ஏய் என்னடா, மேற்கோளும் எதுவும் ஒன்னா இருக்கலாமா? இருக்கலாமா ஐயா? இவர் நல்லவர், எதனால இவர் நல்லவர் அப்படிங்கிறது மேற்கோள். அதுக்கு ஏது என்ன? ஒழுக்கமுடன் இட்டலான் ஆன்னு சொன்ன ஏது? அதானே விளங்குதா விளங்கலையா? இவர் நல்லவர், ஏன்னா இவர் நல்லவர் அப்படின்னா என்ன? நல்லா தான் நடந்தானே அது வரைக்கும். விளங்குதா விளங்குதா விளங்கலையா? அப்போ மேற்கோள் ஏதும் ஒன்னா இருக்கக்கூடாது, அங்க அப்படி சொல்லுதாரு பிறவு? அதை நான் இவ்வளவு நேரம் பார்க்கலையே, பார்த்துட்டு வாங்க பாப்போம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு: கேட்போரும் பயனும். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: அடுத்த பாடலிலே என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், இந்த தீக்கைகளை மூன்று வகைப்படுத்தி சொல்கின்றார். ஞானவதி ஆகட்டும், கிரியாவதி ஆகட்டும், ரெண்டு வகையா சொன்னார். இந்த ஞானவதியும் கிரியாவதியும் இரண்டுமே ஒவ்வொன்றும் மூன்று வகைப்படுகின்றது. இதெல்லாம் அன்பர் பெருமக்கள் அறிந்ததுதான். இதெல்லாம் தீசை வாங்கியவர்கள் தான் மிகுதியாக இருப்பார்கள். என்னவென்றால், சமயம், விசேடம், நிர்வாணம் என்பது மூன்று வகை. அந்த ஒவ்வொரு தீக்கை பெறும்போது நமக்கு என்ன அதிகாரம் கிடைக்கின்றது, என்ன தகுதி உண்டாகின்றது என்று இந்த பாடலிலே அருமையாக சொல்ல இருக்கின்றார். விரும்பிய மந்திராதிகாரம், அர்ச்சனாதிகாரம், மேவும் யோகாதிகாரம் என சமய விசேடம் வரும். பொருவில் நிர்வாணம் மந்திரங்கள், பதங்கள், வண்ணங்கள், புவனங்கள், தத்துவங்கள், கலைகள், இரங்கடைவின் தொகை 11, 81, 51, 224, 665 பரந்த நெறி அறுவகையும் ஒருவி நினைவறிதாம் பரபதத்துள் உயிர் விரவ பயிற்றுமன்றே. விரும்பிய மந்திராதிகாரம், அர்ச்சனாதிகாரம், மேவும் யோகாதிகாரம் என சமய விசேடம் வரும். மந்திராதிகாரம் என்று சொன்னால் மந்திரங்களை சொல்வதற்கு உரிய தகுதி. அதிகாரம் என்று இங்கு சொல்லப்படுவது தகுதி. சமய திசையினாலே என்ன தகுதி கிடைக்கும் என்று சொன்னால், மந்திரம் கணிப்பதற்கு உரிய தகுதி. அஞ்செழுத்து மந்திரம், நம்முடைய தேவார திருவாசகங்களாகிய அந்த நிறைமொழி மாந்தருடைய வாக்குகளாகிய அந்த பதிகங்கள், அவற்றையெல்லாம் ஓதுவதற்கு ஒரு சிறப்பான தகுதி கிடைக்கின்றது. அதற்கு முன்னரும் ஓதலாம், ஓத வேண்டும், ஆனால் அந்த சமய திசை பெற்று ஓதுவது ரொம்ப சிறப்பு. இப்ப நமக்கு அந்த முழு தகுதி, நமக்கு அது ஒரு லைசன்ஸ் வாங்கின மாதிரி. ஆக சமய திசையினாலே மந்திர அதிகாரம், மந்திரங்களையும் தோத்திரங்களையும் சொல்வதற்குரிய தகுதி. அதுக்கப்புறம் அர்ச்சனாதிகாரம், மேவும் யோகாதிகாரம், அது விசேடம், விசேட தீட்சையினாலே வரக்கூடியது. அர்ச்சனாதிகாரம் என்றால் சிவபெருமானை பூசிப்பதற்குரிய அதிகாரம். விசேட தீட்சை, சிவபூஜை எழுந்தருளை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விசேட தீட்சை பெற்றவர்கள் தான் சிவபூஜை எழுந்தருளை பண்ணிக்கொள்ளலாம். அது ஆகவே அந்த பூஜையை தான் அர்ச்சனை என்று சொன்னார். ஆகவே அந்த பூஜை செய்வதற்குரிய தகுதியை விசேட தீட்சை நமக்கு வழங்குகின்றது, சிவபூஜை செய்யக்கூடிய தகுதியை. அதுக்கப்புறம் சிவ யோகம் இயற்றக்கூடிய தகுதியையும், சரியை கிரியை சரியைக்குரிய தகுதியை சமய திசை வழங்குகிறது. அதுல இந்த மந்திரங்களை கணித்தல், சோத்திரங்களை சொல்லுதல் ஒரு சிறப்பான பணி சரியையில. அதுக்கப்புறம் கிரியை தான் சிவபூசை. அந்த சிவபூசை ஆகிய கிரியையை செய்வதற்குரிய தகுதியை விசேட திசை வழங்குகிறது. அது மட்டுமல்ல, கிரியையை அடுத்துள்ள யோகத்தை கடைபிடிக்கக்கூடிய தகுதியையும் அந்த விசேட திசை நமக்கு வழங்குகிறது. அப்போ சமய திசை, விசேட திசையிலே சரியை, கிரியை, யோகம் மூணும் முடிஞ்சிருதுன்னா, அப்ப நிர்வாண திசையினால் பெறக்கூடியது எஞ்சி இருக்கக்கூடிய ஞானம்தான் என்பது தெளிவாகின்றது. ஆக நிர்வாண திசை விளைவிக்கக்கூடிய பயனை சொல்கின்றார் பாருங்க. பொருவில் நிர்வாணம், பொருவில் என்றால் ஒப்பற்ற நிர்வாண திசை. ஆறு அத்வாக்களில் இருந்தும் நம்மை கடப்பித்து, ஆறு அத்வாக்களையும் நாம் கடந்து செல்லுமாறு நம்மை உயர்த்தி, அந்த சிவபெருமான் திருவடியாகிய பரபதத்துள் நாம் இரண்டர கலந்து அந்த வீடு வேச்சிலே நிலைத்திருக்கும்படி செய்துவிடும் எது நிர்வாண திசைனர். நிர்வாண திசை நமக்கு வீடு வேறையே தந்து விடுகிறது என்று சொல்கின்ற பொருவில் நிர்வாணம், ஒப்பற்ற நிர்வாண திசையானது ஆறு அத்வாக்களையும் கடந்து நாம் திருவடி கூடும்படி செய்கிறது. அப்ப ஆறு அத்வாக்கள்னு சொல்லும் போது எவையெல்லாம் ஆறு அத்வாக்கள், ஆறினுடைய பெயர்களையும் சொல்கின்றார்கள். அதுல ஆறு அத்வாக்கள் ஒவ்வொன்றோட பெயரையும் சொல்லி ஒவ்வொன்றும் எத்தனை எத்தனை தொகையும் சொல்கின்றார்கள். அதனாலதான் அந்த பாடல கொஞ்சம் பெருசா வருது. அந்த பகுதி ஆறு அத்வாக்கள் எவையெல்லாம் என்று சொன்னால், மந்திரங்கள், பதங்கள், வண்ணங்கள், புவனங்கள், தத்துவங்கள், கலைகள், இரங்கடைவின் தொகை அதாவது ஆகமங்களிலே சொல்லியுள்ள முறையிலே இவற்றின் தொகை இறங்குதல் என்பது இந்த இடத்துல ஒலித்தல் என்று பொருள்படும். ஒலித்தல் பொதுவா இறக்கப்படுதல் என்ற பொருள் சொல்லுவோம். இறங்குதலை வந்து வருத்தப்படுதல் இறக்கப்படுதல். இங்க வந்து இறங்கல் என்பது ஒலித்தல். ஒலித்தலுங்கும் போது அது சொல்லுதல் இயம்புதல் என்று அந்த அர்த்தத்தில் வருது. ஆகமங்களில் இயம்பப்பட்ட முறையிலே இவற்றுக்கு தொகை. அடைவு என்பது முறை. ஆகமங்களிலே இயம்பப்பட்ட முறையிலே இவற்றின் தொகை எண்ணிக்கை என்ன என்றால் நிரல் நிலையாக கொள்ளணும். முதல்ல 11 சொல்றார். முதல்ல சொன்ன அத்துவாயது மந்திரங்கள். அப்ப அதோட இதை பொருத்திக் கொள்ளணும். மந்திரங்கள் 11. அடுத்து பதங்களை கூறினார் இல்லைங்களா, 81 சொல்றார். அடுத்த பதங்கள் 81, வண்ணங்கள் 51, புவனங்கள் 224, புவனங்கள் 224, தத்துவங்கள் 66, 36, கலைகள் 5. ஆகவே மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை. மந்திரம் 11, பதம் 81, வண்ணம் 51, புவனம் 224, தத்துவம் 36, கலைகள் 5. இப்படி பரந்து விளங்கக்கூடிய நெறி. நெறி என்றால் அத்வா என்பதன் பொருள். தமிழ்ல அத்வா என்பது வடமொழி. அதுக்கு தமிழ்ல நெறி வழி என்று பொருள்படும். பரந்த நெறி. இவ்வாறு பரந்து விளங்கும் இந்த அத்வாக்கள் 6 வகையையும் ஒருவி, ஒருவினா நீங்கி, இவற்றை கடந்து நினைவறிதாம் பரவதத்துள், மனதால் நினைப்பதற்கும் அறிய அந்த பரவதமாகிய அந்த திருவடி பேற்றில் உயிர் விரவ பயிற்சும் அன்றே, உயிரானது அந்த திருவடி பேற்றிலே திளைத்திருக்கும்படி இந்த நிர்வாண தீட்சையானது பயிற்றுவிக்கும். இப்ப நமக்கு ஒரு ஐயப்பாடு வரும். என்ன அப்படின்னா, ஞானம்தான் வீடு வேறு பயக்கும் என்று சாத்திரங்கள் சொல்கின்றன. ஆனா இங்க ஆசிரியர் நிர்வாண தீட்சையின் மூலமாக வீடு வேறு கைகூடும் என்று சொல்கின்றார். சரிங்களா, ஞானத்தால் வீடு என்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமம் சொல்ல என்று இந்த ஆசிரியருக்கும் ஆசிரியராகிய அருளந்தி சிவாச்சாரியார் சித்தியாரிலே சொல்லியிருக்கின்றார். ஆகவே ஞானத்தால் தான் வீடு வேறு கிடைக்கும். இங்க நிர்வாண தீட்சையை என்ன பண்ணும்னு சொல்லியிருக்கிறாரு, பரந்த நெறி அறுவகையும் ஒருவி நினைவறிதாம் பரபதத்துள் உயிர் விரவ பயிற்றும் என்றே சொல்லி முடிச்சிட்டார் வீடு பேர. அப்ப தீட்சையினாலே வீடு பேர் கிடைக்கும் ஆகுதே அப்படின்னா, இங்க சொன்னதுக்கு கருத்து மாவாடித்து இந்த பகுதியை எடுத்துக்கொண்டு விளக்குகின்றார்கள். என்னவென்றால் இங்க சொன்னதனுடைய உட்கிடை என்னவென்றால், நிர்வாண தீட்சை அது ஞான பேச்சுக்கு உரியது. நிர்வாண தீட்சை நாம் நமக்கு சிவஞான பேச்சினை அருளும். அந்த சிவஞானத்தினால்தான் நமக்கு வீடு வேறு உண்டாகும். ஆகவே நிர்வாண தீட்சையே வீடு வேறு வழங்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இடங்கள் வரும்போது எப்படி அதற்கு நம்ம பொருள் பண்ணணும்னா, நிர்வாண தீட்சை நமக்கு ஞானத்துக்கு வழிவகுத்து விடுகிறது. ஞானம் கிட்டினால் வீடு வேறு தான் இல்லையா. ஆகையினாலே நமக்கு இங்க முரண்பாடான கருத்து எதுவும் சொல்லப்படவில்லை என்று மாவாடியிலே தெளிவுபடுத்துகின்றார்கள். ஆகவே இப்ப ஒருவர் சொல்லாதான் உதாரணம் சொல்வார்கள் அறிஞர்கள், பணம் வந்தால் பசி தீரும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அந்த பணமே நேரடியா பசியை தீர்க்கும் என்பது பொருள் அல்லவே. அந்த பணத்தினால் நாம உணவை வாங்கி அந்த உணவை உண்டுதான் நம்ம பசி தீர முடியும். பணத்தை நேரடியா உண்டு பசி தீர்க்க முடியாது. அப்படின்னா பணம் வந்தால் பசி தீரும் சொல்வது தவறுன்னு சொல்லியுமா, சொல்ல முடியாது. அதன் உட்கருத்து என்ன, பணம் வந்தால் வேண்டிய உணவை நாம வாங்கலாம், வாங்கி உண்டு பசி ஆறலாம் என்பதுதானே கருத்து. அதுபோலத்தான் நிர்வாண தீட்சையை பெற்றால் நமக்கு சிவஞானம் கைகூடும். அந்த சிவஞானம் கிட்டிவிட்டால் நமக்கு சிவபோகம் விளைவதிலே தடை இல்லை. சிவஞான பேருடையவர்கள் தான் சிவபோகத்தை பெற முடியும். ஆகவே இந்த சிவபோகமாகிய வீடு பேரு அதுக்குரியது ஞானம். அந்த ஞானம் நிர்வாண தீட்சை வாயிலாக நமக்கு கிட்டுகின்றது என்பதுதான் அதனுடைய கருத்து என்று அருமையாக சொல்வார்கள். ஆக இந்த தீட்சை பற்றிய விளக்கங்களை இதுல பார்த்தோம் நாம. ஆகவே முதல்லயே ஆசிரியர் அப்படிதான் சொல்லி வந்தார். சரியை செய்வதற்குரிய தகுதியை சமய தீட்சையும், கிரியையும் யோகமும் செய்வதற்குரிய தகுதி விசேட தீட்சையும் கொடுக்கிறது. அப்ப நிர்வாண தீட்சையும் ஞானத்தை கொடுக்கும் என்பது நமக்கு தெளிவாகின்றது. இதுல மந்திரங்கள் 11 என்று சொன்னார்கள். 11 என்று சொல்லும் பொழுது அவை எவை என்று பார்த்தோமே ஆனால், அந்த ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்ற பஞ்சபிரம மந்திரங்கள், அப்புறம் ஹிருதயம் முதல் அஸ்திரம் வரை உள்ள ஷடங்க மந்திரங்கள், ஹிருதயம் சிரசு சிகை கவச்சம் நேத்திரம் அஸ்திரம் என்று சொல்வார். இவை 11 மந்திரங்கள். பதங்கள் 81 சொல்வார்கள். அவற்றை பிரணவமாகிய ஓங்காரம் முதல் நமோ நம வரை 81 சொல்வார்கள். அக்கரம் 51, பதம் 81, பிரணவம் முதல் நமோ நம வரை. அக்கரம் 51, அகாரம் முதல் ஷகாரம் வரை. இவை வடமொழியிலே உள்ள அக்ஷரங்கள். 51 அகாரம் முதல் ஷகாரம் வரை. புவனம், புவனம்னா உலகங்கள். புவனம் 224. அநாதிசிறுதை, அநாசிருதை, அநாசிருதை முதல், அநாசிருதை முதல் காலாக்னி வரை. அநாசிருதை முதல் காலாக்னி வரை புவனங்கள் 224. அநாசிருதை முதல் காலாக்னி வரை. தத்துவம் 36. பிருதிவி முதல் நாதம் வரை, அல்லது நிலம் முதல் நாதம் வரை தத்துவங்கள் 36. கலை 5. கலை 5 எவையெல்லாம்? நிவிருத்தி, பிரதிட்டை, வித்தை, சாந்தி, சாந்தியாதீதை, கலைகள் 5. ஆக 6 அத்வாக்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் தொகை கூறினார். அவற்றின் பெயர்களை நம்ம பார்த்துக்கொண்டோம். நிறைய எண்ணிக்கையில் உள்ளதுக்கு முதல் பேரும் கடைசி பேரும் பார்த்துக்கொண்டோம். சித்தாந்த படவிளக்கம் வலையானந்த சுவாமிகள் அவர்கள் இயற்றியுள்ள சித்தாந்த படவிளக்கத்திலும் இந்த செய்திகளை எல்லாம் காணலாம். அப்படி அந்த நிர்வாண தீட்சை பரபதத்துள் உயிர் விரவ பயிற்சின்னு சொல்லும் பொழுது இந்த ஆசிரியர் சொல்வது நமக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆனந்தமாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த நிர்வாண தீட்சை ரெண்டு வகைப்படும், சத்தியோ நிர்வாணம் அசத்தியோ நிர்வாணம். அசத்தியோ நிர்வாண தீட்சை பெற்றவர் அந்த உடம்பு நீங்கிய போது பரமுத்தி பெறுவார். சத்தியோ நிர்வாண தீட்சை பெற்றவர் பெற்ற மாத்திரத்திலேயே பரமுத்தி பெறுவார். உடம்பு உடல் நீங்கப்பெற்று பரமுத்தி அடைந்து விடுவார். அதுல சத்தியோ நிர்வாண திசையில அதுல உள்ள அந்த சத்திய என்பது உடனே, உடனடியாக என்று பொருள்படும். அப்படிப்பட்ட நிர்வாண திசையை வழங்கிய பெருமகனார் அல்லவா இந்த நூலாசிரியர் பெற்றால் சாம்பானுக்கும் உள்ளிச்செடிக்கும் இல்லையா? ஆக அவரே அந்த நிர்வாண திசையின் பெருமையை சொல்வது நமக்கு ரொம்ப கேட்பதற்கு ஆனந்தமாக இருக்கின்றது. அப்புறம் சொல்கின்றார் அருமையான செய்தி, தீக்கைகளினாலே நாம் சரியைக்கரிய யோகங்களை இயற்றி அவற்றின் மூலம் பெறக்கூடிய அந்த பதமுத்திகளை குறிப்பிடுகின்றார். கிரிய என மருவம் அவை யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என கிடக்கும் உண்மை சரியை கிரியா யோகத்தன்மையோர்க்கு சாலோக சாமீப சாரூபங்கள் மருவியிடும் உயர் ஞானம் 2 மாறா மலமகள அகலாத மண்ணு போத திருவருள் 1 அதனை தெளிய ஓதும் சிவாகமம் என்று உலகறிய செப்பும் நூலே. கிரிய என மருவம் அவை யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம். கிரியைன்னு நம்ம சைவ நூல்கள்ல சொல்லப்படுகின்ற கிரியை என்று சொல்லி நம்முடைய அனுஷ்டானத்திலே வந்து பொருந்தக்கூடிய அவை அனைத்தும் ஞானம் கிடைப்பதற்கு நமக்கு உதவும், ஞானம் கிடைப்பதற்கு நமக்கு உதவக்கூடியவை. பாருங்க, ஆசிரியர் உமாவதி சிவாச்சாரியார் 8 சாத்திர நூல்கள் செய்துள்ளார்கள், புராண நூல்கள் எல்லாம் செய்துள்ளார்கள். அப்படி பல்வேறு பற்பல நூல்கள் செய்துள்ள உமாவதி சிவாச்சாரியார் சுவாமிகள் கூறுகின்றார்கள், ஞானம் கிடைப்பதற்கு கிரியை அவசியம் வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இத்தனை நூல்கள் செய்திருக்கின்றே அவற்றை படித்துக் கொண்டிருங்கள், அதுவே போதும் ஞானத்திற்கு என்று அந்த அருளாளர் பெருந்தகை சொல்லவில்லை. இதெல்லாம் அந்த கிரியை செய்வதற்கு நமக்கு ஊக்கம் அளிப்பதற்காகத்தான். பொருள் இயல்புகளை அறிந்து கொண்டவையானால் அந்த கிரியைகளை அனுஷ்டானங்களை ஆலய வழிபாடுகளை திருமுறை ஓதுதலை மேலும் மேலும் நாம் ஊக்கத்தோடு செய்யலாம், மேலும் உணர்வு பெருகி செய்யலாம். அதற்காக நமக்கு நூல்கள் எல்லாம் வருளி செய்தார்கள். ஆகவே அந்த கிரியைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். அனுஷ்டானமாகட்டும், சிவபூஜை ஆகட்டும், இல்லைங்களா, கோயில் திருக்கோயிலுடைய பிரார்த்த பூசை ஆகட்டும், அந்த கிரியைகள் எல்லாம் அவ்வளவு அவசியம், அவைதான் ஞானத்திற்கு வாயில் என்று எத்துணை தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் பாருங்க. ஏன்னா அவர்கள் தான் இதெல்லாம் சொல்லக்கூடியவர்கள். எது ஞானத்துக்கு வாயிலாக இருப்பதுன்னு சொல்லக்கூடியவரும் அவர்கள் தானே. அவர்கள் சொன்னதை நாம அப்படியே கேட்டு கடைபிடிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். கிரியை என மறுவும் அவை யாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என கிடக்கும் என்று ஆகமங்கள் எடுத்து கூறும். உண்மை சரியை கிரியாயோக தன்மையோர்க்கு, உண்மை சரியை கிரியாயோக தன்மையோர், அதாவது சரியை கிரிய யோகங்கள் ரெண்டு வகை, உபாய சரியை கிரிய யோகம், உண்மை சரியை கிரிய யோகம். உபாய சரியை, உண்மை சரியை, உபாய கிரியை, உண்மை கிரியை, அப்படி இருக்குது. அதாவது உலகியல் பயன்களை குறித்து செய்யப்படுபவை உபாய சரியை, உபாய கிரியை என்பார்கள். எந்த பலனையும் வேண்டாமல் திருவருள் ஒன்றையே வேண்டி செய்யப்படுவது, நிஷ்காமியமாக செய்யப்படுவது உண்மை சரியை, உண்மை கிரியை, உண்மை யோகம் என்பார்கள். அந்த உண்மை சரியை கிரிய யோகங்களை கடைபிடித்தவர்களுக்கு கைலாயத்திலே அவர்களுக்கு பதமுத்திகள் காத்திருக்கின்றன. என்னவென்றால் சாலோகம், சாமீபம், சாரூபம். சாலோகம், அந்த கைலாயமாகிய சிவலோகத்திலே உரிமையோடு நாம் வாழலாம். ஆக அது சரியை செய்தோருக்கு கிடைக்கக்கூடிய பேர். ஒரு வீட்டிலே அங்கே பணியாற்றுகின்ற அந்த பணியாளனுக்கு வீட்டிற்குள்ளே சுதந்திரமாக சென்று வர உரிமை உண்டு. ஏன்னா அங்கே எல்லா இடத்திலும் போய் பணி செய்யும் உரிமை அவனுக்கு உண்டு. அதுபோல சரியையாளனுக்கு அந்த சாலோக பேரு, கைலாயத்திலே அவன் சுதந்திரமாக வாழலாம். கிரியாவான், அவன் சிவபெருமானுக்கு குழந்தை என்ற முறையிலே, சிவபெருமானுக்கு அருகிலேயே தந்தைக்கு அருகில் இருக்கக்கூடிய உரிமை குழந்தைக்கு இருப்பது போல சிவபெருமானுக்கு சமீபத்திலே இருக்கலாம், அது சாமீப பேரு. அப்புறம் சாரூபம், சிவபெருமானுடைய திருவுருவத்தை பெற்று விளங்குதல், அது யோகம் இயற்றியவருக்கு யோகிக்கு அந்த பேரு. சாரூபங்கள் மருவியிடும், இந்த பதமுத்திகள் பொருந்திடும். சரி, உயர் ஞானம், ஞானத்தினால என்ன பேர் கிடைக்கும், அது சாயுச்சிய பேரு. அது பரவதத்துள் உயிர் விரவ பயிற்றும்னு முந்தைய பாடல்லையே நிர்வாணதிக்கையின் பெருமை சொல்லும்போது அதுக்கு உள்ள அடக்கி சொல்லிட்டார். ஆக இங்க ஞானத்தை பத்தி என்ன சொல்றோம், ஞானம் இரண்டு வகை, மிக முக்கியமான கருத்து. உயர் ஞானம் இரண்டாம், ஞானம் இரண்டு வகைப்படும், ரொம்ப முக்கியமான கருத்து. சரி, அந்த இரண்டு வகைதான் என்ன? மாறா மலம், அகல மலம். என்ன, அவ்வளவு எளிதில் நீங்கக்கூடியதா ஆணவ மலம்? இல்ல, நீங்குவதற்கு அரியது. நீங்குவதற்கரிய மலமும் பக்குவ காலத்தில் நீங்கிதான் போகும் இல்லையா? அப்படி நீங்கிவிட அகலாத மண்ணு போத அப்போதும் அந்த உயிரிடமிருந்து நீங்காமல் இருப்பது எது என்றால் சிவபெருமானுடைய திருவருள். அது அனாதி கேவலம் தொட்டு உயிரிடத்தை நீங்காது கலந்திருக்கின்றது. உயிர் ஆணவத்தில் உள்ளவா அழிஞ்சு கிடக்கிறது, அந்த உயிரிடத்தில் திருவருள் இருக்குமே. ஆனால் அப்ப திருவருளையும் அந்த ஆணவ வளம் மறைக்காது என்று சொன்னால் திருவருளை மறைக்கும் ஆற்றல் ஆணவத்துக்கு கிடையாது. ஆகவே தன் நிலைமையில் எந்த திரிபும் இன்றி உயிரிடத்திலே திருவருள் கலந்திருக்கின்றது. அது ஆணவ வளம் நீங்கிய பிறகும் உயிரோடு கலந்துதான் இருக்கும். அத மலம் அகல, அகன்ற பிறகும் அகலாத மண்ணு போத திருவருள், நிலைபெற்ற அறிவாகிய திருவருள். திருவருள் ஒன்று, அந்த திருவருள் ஒரு ஞானம். ஞானம் இரண்டுன்னு சொன்னாங்களே, அதுல ஒரு ஞானம் எது? திருவருள். எப்படிப்பட்ட திருவருள்னு சொல்றாரு, நீங்குவதற்கரிய மலம் உயிரை விட்டு நீங்கிய பிறகும் அந்த உயிரிடத்திலே பிரிப்பின்றி கலந்திருக்கும் திருவருள், அது ஒரு ஞானம். திருவருள் ஒரு ஞானம். ஒன்று, அதனை தெளிய ஓதும் சிவாகமம். ஒரு ஞானம் திருவருள். இன்னொரு ஞானம் என்னன்னா, என்ன அப்படின்னா, அந்த திருவருளின் இயல்புகளை எல்லாம் தெளிவாக எடுத்து ஓதக்கூடிய சிவாகமம். அந்த சிவாகமம் இரண்டாவது ஞானம். என்று உலகறிய செப்பும் நூலே என்று உலகத்தார் அறிந்து கொள்ளும் பொருட்டு. உலகத்தார் நீங்க சொன்னா இசைக்கு மண் உலகேன்னு சிவஞான போல ஆராய்ந்து சொன்ன மாதிரிதான் இல்லையா? உலகத்தாருக்கு வேதம் தான், சத்திரிவாதம் உடையவருக்கு தான் ஆகமம். அந்த சத்திரிவாதம் உடைய உலகத்தார் தான் இங்க சிறப்பா சொல்றார். ஆகவே என்று உலகறிய செப்பும் நூலை, என்று அடியார் உலகம் அறிந்து கொள்ளும்படி நூல் செப்பும், எது? ஆகமமே சொல்லும். ஆகமம் சொல்வதைத்தான் இங்கு தான் சொல்வதாக சொல்கின்றார். ஆக உயர் ஞானம் இரண்டு, ஒன்று திருவருள், மற்றொன்று சிவாகமம். இதுல சிவாகமமாகிய ஞானத்தை அபரஞானம் என்பார்கள், திருவருளாகிய ஞானத்தை பரஞானம் என்பார்கள். இந்த ரெண்டு ஞானத்தையும் ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியிலே சிவபெருமானும் உமாதேவியாரும் எழுந்தருளி வந்து சிவபெருமானுடைய திருவருளானையின் வண்ணம் உமாதேவியார் ஞானப்பாலை ஊட்ட அந்த ஞானப்பால் மூலமாக இந்த இரண்டு ஞானத்தையும் பெற்றார் ஞான சம்பந்தர். அதனாலதான் இந்த ஞானத்தோடு அவர் சம்பந்தம் கொண்டார். ஞான சம்பந்தர் என்ற திருநாமம் அவருக்கு வழங்கியது. சிவஞான சம்பந்தர் ஆயினார். அந்த சிவஞானம் என்பது இந்த ரெண்டு ஞானமுமே அதில் அடங்கும். அபரஞானம் பரஞானம். அதான் ஆகம ஞானம் கிடைச்சிட்டுதுன்னா ஆகமத்தில எல்லா கலைகளும் இருக்கு. அதான் தந்தையார் எச்சில் மயங்கிட இதன் இத்தவர் யாருன உடனே அந்த கலைஞானம் எல்லாம் அது பாட்டு கடகடகடன்னு வருது. 11 பாடல்கள். அவருடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு நம்ம சிந்திச்சு பாருங்க. அதுக்கு முந்தின நிமிஷம் வரைக்கும் 3 வயசு குழந்தை எப்படி மழலை பேசுமோ அப்படி அந்த பேச்சை கேட்டு கேட்டு அனுபவிச்சுட்டு இருந்த தந்தையாருக்கு இப்போ அதே குழந்தை சற்றும் எதிர்பாராத முறைய ஒரு வினாவை கேட்டு அவருடைய மூடு புறம் எப்படி இருக்கும், இது யார் கொடுத்தாங்க, இது தெரிஞ்சாகணும், அவ்வளவுதான். அதை விட்டு அவருடைய சிந்தனை வேற எங்கேயும் இருக்காது. அப்படி இருக்கின்ற வேளையிலே இப்படி அருமையான தமிழ் வளம் மிக்க புராண செய்திகளும் தத்துவ செய்திகளும் இலக்கிய இன்பங்களும் செய்யுள் ஓசை நலமும் இப்படி என்னென்ன நலம்லாம் உண்டோ தமிழ்லையும் சைவத்திலையும் அத்தனை நலங்களும் ஒருங்கிணைந்து விளங்கும்படியாக ஒரு பாடல் ரெண்டு பாடல் இல்ல 10 பாடல்களை பாடி 11வது பாடலிலே அதுக்கு திருக்கடை காப்பும் சொல்கின்றது அந்த குழந்தை என்று சொன்னால் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை உலகத்தில எந்த தந்தையும் பெற்றிருக்க முடியாது. ஆக அவர் செய்த பாக்கியம் எப்படின்னா அந்த கோணத்துல நாம சிந்திச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. ஆகவே அந்த மாதிரி ஆகையினாலே அந்த அபரஞானம் பரஞானம் ரெண்டையும் பெற்ற அதனாலதான் சேக்கிறார் பெருமான் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வதைய மெஞ்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று பாடியார். அப்போ அந்த பாடலை பார்க்கும் போது அதுல 4 ஞானங்கள் வர்ற மாதிரி இருக்கு. சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் ஒன்று, இன்னொன்னு பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம். 4 ஞானங்கள்ல சொல்லியிருக்கிறார். இங்க உமாவதி சிவம் ஞானம் 2 சொல்லியிருக்கிறாரே. ஆக நான் ஞானம் 4-2 சொல்லி பெரிய சர்ச்சை ஒரு காலத்துல. அப்படி சர்ச்சை நடந்த போது கச்சேப முனிவர் பெருமான் மாதவ சிவஞானி அவருடைய 12 மாணாக்கர்கள் ஒருவர், அவர் 7 இணையற்ற ஒரு இலக்கியம் செய்தார் தணிகை புராணம். அதிலே ஞானம் 2 தான் என்று சொல்லி இந்த பெரிய புராண பாடலுக்கு விளக்கமாக அவர் ஒரு பாடலே ஒரு பாடலுக்கு இன்னொரு பாடல் மூலமாகவே விளக்கம் உரை எழுதி விளக்கம் சொல்வார்கள். பாடலுக்கு பாடல் மூலமாகவே விளக்கம் பாடினார். அதையெல்லாம் மறுத்து ஒரு சாரார் நூல்கள் எல்லாம் எழுதினார்கள். எழுதி ஞானம் 4 தான் என்று அவர்கள் சாதிக்க முயன்றார்கள். அதை நம்முடைய இந்த தூத்துக்குடியை சார்ந்த ஓர் சித்தாந்த அறிஞர் மன்னிக்க வேண்டும் அடியனுக்கு அவருடைய பெயர் இப்ப கொஞ்சம் மறந்து விட்டேன். அது பெருமான் எப்போதாவது கண்டிப்பாக உணர்த்துவார் என்று நினைக்கின்றேன். தூத்துக்குடியை சார்ந்த ஒரு சித்தாந்த அறிஞர் அருமையான ஒரு மறுப்பு நூல் எழுதி ஞானம் 2 தான் என்று என்பதை தக்க ஆதாரங்களோடு அசைக்க முடியாத ஆதாரங்களோடு அற்புதமாக எழுதினார். அந்த நூலை நான் ஒரு நூலகத்திலே பல ஆண்டுகளுக்கு முன்னால் படித்தேன். இப்போது தேடிக்கொண்டிருக்கின்றேன். அது எனக்கு திருவுருள் தான் கொடுக்க வேண்டும். அவ்வளவு அருமையான ஒரு நூல் அது. கச்சேப முனிவர் பெருமானை அரண் செய்து ஆதீன புலவராக விளங்கிய அவர்கள் இல்லை நம்ம ஆதீன சமய பரப்புனர் போன முத்தையா பிள்ளை அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் இல்லை, இது வேற ஒருவர். அந்த கச்சேப்ப முனிவரையும் ஆதீன புலவராக இருந்த சபாபதி நாவலர் அவர்களும் ஞானம் 2 என்று சொன்னார்கள். அவர்களுக்கும் மறுத்தார்கள். அவர் ரெண்டு பேர் கருத்தையும் அரண் செய்து ஞானம் 2 என்று கச்சேப்ப முனிவர் பெருமான் செய்யுள் மூலமாக விளக்கம் கொடுத்தார்கள். அந்த செய்யுள் மூலமான விளக்கத்துக்கு நான் இப்ப உரை மூலமாக விளக்கம் தருகின்றேன். அதை எப்படி கொண்டு கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஞானம் 2 என்றுதான் சேக்கிரார் சுவாமி சொல்லியிருக்கின்றார்கள். ஓமையிலா கலைஞானம் இது 1, இதுதான் ஆகமம். கலைஞானம் என்பது ஆகம ஞானம் தான். ஓமையிலா கலைஞானம் இது 1 ஞானம். உணர்வறிய மெஞ்ஞானம் இது திருவருள். ஞானம் 2, 1 திருவருள், இன்னொன்னு ஆகமம்னு சொன்னார். ஓமையிலா கலைஞானம் ஆகமம், உணர்வறிய மெஞ்ஞானம் திருவருள். அப்ப முதல் 2 அடியில சொன்னது இவற்றினுடைய விளக்கம் அவ்வளவுதான். ஓமையிலா கலைஞானம் எப்படிப்பட்டது முதல் அடியில சொல்லியிருக்காரு. ஓமையிலா கலைஞானம்னா இந்த ஆகமங்கள், ஆகமத்தின் வழிவந்த நம்முடைய மெய்கண்ட சாத்திரங்கள் இதெல்லாம். இந்த மெய்கண்ட சாத்திரங்களை நம்ம சிந்தனையை வச்சோம்னா இவை நமக்கு என்ன பேற்றை தரும், சிவபெருமான் திருவடியையே சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மை உயர்த்தும். அந்த திருவை நமக்கு தரும். சிவபெருமான் திருவடி சிந்தனை இருக்கிறது, அது பெரிய செல்வம். அது அந்த செல்வத்தை, அந்த திருவை நமக்கு தரக்கூடிய சிவஞானம் தான் இந்த ஓமையிலா கலைஞானம். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் ஓமையிலா கலைஞானம் என்று கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்புறம் உணர்வறிய மெஞ்ஞானம் என்பது எது? அது உணர்வதற்கரியது திருவருள். அந்த திருவருள் ஞானம் அது என்ன செய்யும் என்றால், பவமதனை அறமாற்றும் பாங்கிலில் ஓங்கிய ஞானம், பிறவியையே போக்கக்கூடிய ஒரு தன்மையிலே ஓங்கி விளங்கக்கூடிய ஞானம் அந்த உணர்வறிய மெஞ்ஞானம். ஆகவே இரண்டாம் அடியை உணர்வறிய மெஞ்ஞானத்திற்கு அடையாக கொள்ள வேண்டும். முதல் அடி ஓமையிலா கலைஞானத்துக்கு அடையாக வருகிறது. இரண்டாம் அடி உணர்வறிய மெஞ்ஞானத்துக்கு அடையாக வருகின்றது. ஆக ஞானம் இரண்டுதான். அதான் உமாவதி சிவம் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள், அசைக்க முடியாத ஒரு பிரமாணம். உயர் ஞானம் இரண்டு, திருவருள் ஒன்று. ஒன்று அதனை தெளிய போதும் சிவாகமம் என்று உலகறிய செப்பும் நூலேன்னு சொல்லியிருக்கே, ஆகமே அப்படி சொல்லுதுன்னு. அப்போ அந்த ஆகம, அதை சொல்லக்கூடிய அந்த ஆகம ஸ்லோகத்தை மேற்கோளாக காட்டி பழனி சித்தாந்த சர்வம் ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் அங்கு ஒரு ஆகம ஸ்லோகத்தை மேற்கோளாக தந்திருக்கின்றார்கள். ஆகமம் சொல்வதற்கு சான்றுன்னு சொல்லிட்டு அந்த ஆகம ஸ்லோகத்தை காட்டியிருக்கின்றார்கள். அது ஒரு செய்தியும் இந்த அவையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன்.
2: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: திருச்சிற்றம்பலம் Shaivam.org இன் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
4: திருச்சிற்றம்பலம். ஆன்மாக்களுக்கு சிவம் குருவாக வந்தால் அன்றி இந்த ஆன்மாவுக்கு ஆன்மலாபம் கிட்டாது. அடுத்தார்கொண்டு எடுத்துக்கொண்டால், ஏன் அவர் மாருட சட்டை தாங்கி வருகிறார் என்பதையெல்லாம் பின்னே வரக்கூடிய அந்த ஒரு ஆறாவது திருப்பாடலே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆகையினாலே இந்த திருப்பாடலிலே உள்ளின்று உணர்த்திய அந்த முதல்வன் குருவாக வந்து அருள் புரிகிறான் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த திருப்பாடலிலே அருமையான ஒரு செய்தி, ஞான பிரகாசனாகி இருக்கின்றான் ஆரூரில் இன்று. அந்த இன்று என்பது நிகழ்காலம், எப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார் என்ற பொருளிலே வருகிறது. எப்பொழுதுமே நம்முடைய குருமூர்த்திகளானவர்கள் நம்மை போன்று பிறப்பு இறப்புக்குள் அகப்படாதவர்கள். அவர்கள் ஜீவன் முத்தர்கள். அவர்கள் ஜீவ சமாதி எய்தி இருப்பார்கள். சமாதி என்றால் நிட்டை கூடியிருத்தல். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என சொன்னார், சர்வ ஞானோத்தர ஆகமம் என்று ஒரு ஆகமம் இருக்கிறது, 28 ஆகமத்திலே ஒன்று. அந்த ஆகமம் எப்படி அமைந்திருக்கும் என சொன்னார், ஸ்ரீகண்ட பரமசிவனான அவர் முருகப்பெருமானுக்கு உபதேசம் செய்வதாக ஒரு ஆகமம் இருக்கிறது. அருமையான ஆகமம். இந்த சர்வ ஞானோத்தர ஆகமம் என சொல்லக்கூடிய இந்த ஆகமம் அப்படியே தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த மொழிபெயர்க்கப்பட்டு அதற்கு எழுதியிருக்கின்ற அந்த உரை நூலுக்கு பேர் உத்திரத்தினம் என்ற பேர் உண்டு.

அதே போலவே எல்லா உயிர்களும் பரம்பொருளா எம்பெருமானுடைய ஐந்தொழிலுக்கு உட்பட்டவர்கள். ஆனால் இந்த ஜீவன் முத்தர்கள் என சொல்லக்கூடிய இந்த சிவ ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஐந்தொழிலுக்குள் அகப்பட மாட்டார்கள். அருமையான ஒரு செய்தி. அந்த ஐந்தொழில் என்பது எது? மல நீக்கத்திற்கு தானே. இவர்கள் மலம் நீங்கப்பட்டவர்கள் அல்லவா, அமரன் அல்லவா முந்தைய பாடல்களில் குறிப்பிட்டாரே. எனவே வெளுப்போ ஆகிவிட்ட அந்த துணியினை மீளவும் துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே போல இவர்கள் அமரனாக இருக்கின்ற காரணத்தினாலே இவர்களுக்கு ஐந்தொழில் கிடையாது, ஐந்தொழில் அகப்பட மாட்டார்கள். எனவே இந்த சிவஞானிகள் மல நீக்கம் பெற்ற காரணத்தினாலே சிவஞான அமிர்தத்தை உண்டு கொண்டு அசைவற்று ஐந்தொழிலில அகப்படாது பரம்பொருளைப் போலவே நித்தியனாகவே இருப்பர். அழகான செய்தி சர்வஞானோத்தர ஆகமத்தில் சொல்லப்படுகிறது. அந்த சிவஞானிகள் எப்படி இருப்பார்களாம்? சிவஞான அமிர்தம் பண்ணிக்கொண்டு பரம சிருஷ்டியில் கருமத்தில் அகப்படாது, பரம சிருஷ்டி கர்மத்தில் அகப்படாது என்றும் பரமசிவன் போலவே நித்தனாயிருப்பன். ஆகையினாலே இவர்களெல்லாம் என்றைக்கும் நித்தனாகவே இருப்பார்கள், சிவத்தைப் போலவே இருப்பார்கள். அவர்களுக்கு ஐந்தொழில் என்பது அவர்களில் அகப்படாதவர்கள். ஆகையினாலே தான் ஆரூரில் இருக்கின்றான் என்று அழகாக நம்முடைய குருஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் குருமூர்த்திகளுடைய பெருமையை நமக்கு உணர்த்துகிறார். குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் இந்த சொல்லாட்சி வைக்காவிட்டால் அந்த சிவஞானிகளுடைய பெருமை நமக்கு தெரியுமா? இந்த ஆன்மாக்கள் உணருமா? எவ்வளவு கருணை கொண்டு இந்த செய்தியினை இந்த இடத்திலே அழகாக ஆரூரில் இருக்கின்றான் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த ஆரூரில் இருப்பது எதற்காக இருக்கின்றான்? உயிர்களுக்கு ஞான அனுபூதியை மிகுவிப்பதற்காக இருக்கின்றான் என்று இங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகின்றார். இப்படி உயிர்கள் பொருட்டு மானுஷத்தை தாங்கி வருகின்ற இந்த செய்தியைத்தான் தோத்திரமாக வைத்து நம்முடைய சம்பந்த சரணாலயர் நம்முடைய குருஞான சம்பந்த தேசிய துதியிலே சொல்லி காட்டுவார். சீரணியும் நுதலின் விழி மழு மான் நாகம் திருந்தும் எரி பொருந்துவிடம் தெரிந்திடாமல் தாரணி அன்பரை ஆள வேண்டி அவர் போல் வந்த சைவ சிகாமணி அவர் போல். அவர் எப்படி வருகிறார்? மாணவர்களைப் போலவே அவரும் வந்திருக்கின்றார் என்று சொல்லி காட்டுகிறார். அடுத்து குருவடிவாக வந்தார். குருவடிவாக வந்து இந்த ஆன்மாவானது குருவிடம் தன்னை ஒப்படைக்கின்றார். அப்படி குருவிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்பு அந்த அருட்குருவினால் அடைந்த பயனை நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அடுத்த திருப்பாடலில் நமக்கு உணர்த்துகிறார். தான் குருவினை அடைந்ததனால் தனக்கு என்னெல்லாம் நிகழ்ந்தது, என்ன பயனையெல்லாம் நான் அடைந்தேன் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். கண்டேன்

இந்த திருப்பாடலிலே குருவினால் தனக்கு பாஷ நீக்கமும் அருள் விளக்கமும் இன்பப்பேரும் கிட்டியதாக உணர்த்தி காட்டுகிறார். அந்த திருப்பாடலினுடைய பொழிப்புரை வண்டுகள் ரீங்காரம் செய்கின்ற சோலையில் தேன் சொரிகின்ற அந்த சோலைகள் நிறைந்திருக்கின்ற திருவாரூரின் கண் எழுந்தருளியிருக்கின்ற ஞான பிரகாசம் என்னும் அருக்குறவரையே நான் எனக்கு ஆசான மூர்த்தியாக அறிந்து பற்றினேன். ரொம்ப முக்கியம். கொள்ளினும் சத்குருவே கொள்க. ஒருவனுக்கு குரு கிடைத்தால் போதாது, சத்குருவா இருக்கணும். ஆகையினாலே தான் திருமூலதேவ நாயனார் திருமந்திரத்திலே சத்குரு என்ற ஒரு பகுதியை செய்து அசர்குரு என்பதையும் செய்தார். அசர்குரு ஒருவனுக்கு கிடைத்து விட்டது என சொன்னால் அதனால் அவனுக்கு பயனடையாமல் போவதோடு மட்டுமல்லாது துன்பம் இழப்பும் வந்து சேர்ந்துவிடும். ஆகையினால இவனே நமக்கு சத்குரு என்று தெரிந்தார். திருவாரூரர் புராணத்திலே மணிவாசக பெருந்தகை குருவடியமாக இருக்கிற அந்த பெருமானை சொல்றார். இங்கே நீர்

என்பது என்ன, ஞானம் என்பது என்ன, போதம் என்பது என்ன என்பதை எனக்கு உணர்த்துவீரேயாகின் நீரே எமக்கு சத்குரு ஆகிவார். எவ்வளவு அருமையான செய்தி! இதுக்கு விளக்கம் கொடுக்கின்ற பொழுதே தெளிவு போட்டு விடும். ஆகையினாலே இங்க அழகாக சொல்லி காட்டுகிறார், ஆசாரமூர்த்தியாக அறிந்து பற்றினேன். அறிந்து என்றால் இவரே நமக்கு சத்குரு என்று நான் பற்றினேன். அதனால் என்னிடம் இருக்கின்ற பாசக்கூட்டங்கள் நீங்க பெற்று இணையா திருவடியன் தலைமே வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்தொழுந்தேன். மாணிக்கவாசகர் இங்க அதேதான், பாசக்கூட்டங்கள் நீங்க பெற்று திருவருளாகிய அமுதத்தை முகர்ந்து பகிர்ந்தேன். அதனால் நான் பேரின்பத்திற்குள்ளே மூழ்கி இருக்கின்றேன் என்று இங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த பாடலிலே அருட்குரவனானவர் ஞானத்தை உணர்த்துகின்ற வழியிலே முதலில் பாச நீக்கமும், அதற்கு பின்பு உயிரிலே அருள் விளக்கமும், அதனால் இன்பப்பேரும் விளையும் என்பது இங்கே படிமுறையாக வைத்து அழகாக இங்கே பேசப்பட்டிருக்கின்றது. இங்கே நம்முடைய பெருமான் அங்கே என்ன சொல்லி காட்டுகிறார், சுகானந்தத்து உள் இருந்தேன் என்று சொல்லி காட்டுகிறார். அந்த பேரானந்தத்திலே நான் மூழ்கி இருக்கிறேன் என்று சொல்லி காட்டுகிறார். எனவே இதிலே நம்முடைய பெருமானை தற்போதம் இழந்த அந்த நிலையிலே அந்த சிவானந்தத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றார். இதிலே என்ன பொருள் என சொன்னால், குருவினது அருள் ஆணைக்குள்ளே தான் அங்கே அடங்கி கிடப்பதாக, குருவினது திரு அருளுக்குள்ளே தான் அடங்கி கடந்து அதனால் பேரானந்தத்தை நான் இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று இங்கே சொல்லி காட்டுகிறார். குருவினது திருவடியினை சொல்லுகின்ற பொழுது இங்கே பொற்பாத ஞான பிரகாசன் என்று சொல்லி காட்டுகிறார். பொற்பாதம் என சொல்லப்பட்டது செம்பு கழிம்பு அவைகளெல்லாம் செம்பு பொன்னாகும் சிவாய நமையன்றேன். அதனாலே இங்கே பொற்பாதம் என்று சொல்லப்பட்டதனுடைய நோக்கம் அங்கே கழிம்பு என்பது இல்லாமல் தூய்மையானவன் அமரன் என்ற பொருளிலே வருகிறது. அடுத்து பொற்பாதம் என்பது இது செய்யப்படும் பொருளாக அங்கே கொள்ளப்பட்டு பொற்பாதம் என்று சொல்லக்கூடியது செம்பு பொன்னாவதைப் போல இவன் திருவடிப்பட்ட ஆன்மாவானது முத்தான்மாவாக மாறிவிடும் என்ற ஒரு பொருளும் உள்ளே மறைந்து கிடக்கின்றது. ஆகையினாலே நம்முடைய குருமூர்த்தியினுடைய திருவடியினை நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் பொற்பாத ஞான பிரகாசன் என்று சொல்லி காட்டுகின்றார். இதே கருத்தை திருக்குறளிலே கற்றதனால் ஆய பயன்கள் வாதறிவன் நற்றாள் தொடர் என்கின்றார். அங்கே நற்றாள் என்பது அது உயிர்களுக்கு வேண்டிய முக்தி பொருள் அங்கே பொருந்தியிருக்கின்ற காரணத்தினாலே, ஆகையினாலே அந்த கருத்தை வைத்துக் கொண்டுதான் இங்கே நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் தன்னுடைய குருவினது திருவடியினை பொற்பாதம் என்று அழகாக போற்றி காட்டுகின்றார். இப்படி போற்றி காட்டிய பின்பு அடுத்த திருப்பாடலிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல செய்தியினை சொல்லி காட்டுகிறார். உள்ளிருந்து உணர்த்துகின்ற குருவானவர் ஏன் உள்ளிருந்தே உணர்த்தாமல் ஏன் மானுட சட்டை தாங்கி குருவாக வெளிப்பட்டார்? இதற்கு அருமையான ஒரு விளக்கத்தை நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் ஏற்படுகிறார். ஏன் உள்ளிருந்து அதுவரை உணர்த்தி கொண்டிருக்கின்ற அந்த ஆன்மாவுக்கு ஏன் இப்பொழுது மானுட சட்டை தாங்கி வெளியப்பட்டார் என்பது சொல்லப்படும். எப்பொழுதுமே ஆன்மாக்கள் மூன்று வகையாக வைத்து சொல்லப்படுகிறது. அந்த மூன்று வகை ஆன்மாக்கள் என சொல்லக்கூடியவர்கள் விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர். இந்த விஞ்ஞானகலர் என சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு இறைவனான அவன் உள்ளிருந்து குருவாக இருந்து அவர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். பிரளயாகலர் என சொல்லக்கூடியவர்களுக்கு நான் ஏற்கனவே கூறியபடி மான், மழு, சதுர்புஜம், நீலகண்டம் என்று முன்னிலையாக நிற்பார். சகலவர்க்க ஆன்மாக்களாகிய நமக்கு ஒரு மானுட சக்தி தாங்கி வருகிறார். ஏன் இப்படி வருகிறார் என சொன்னார், உள்ளிருந்து உணர்த்தியும் கூட இந்த ஆன்மா அறியாத காரணத்தினாலே என்ன செய்கிறார், அங்கே நம்முடைய பெருமான் வெளியே வருகிறார். எனவே உள்ளிருந்து உணர்த்திய
தன்மையும் கூட உணராத காரணத்தினாலே இங்கே வெளிப்படுகிறார். ஆகையினாலே தான் அழகாக எப்படி இருக்கிறது என சொன்னால், சாலைகளிலே சில இடத்துல மெல்ல போகணும். அப்ப சில இடங்கள்ல அந்த இடத்துல பள்ளிக்கூடம் மெதுவாக செல்லவும்னு அங்கே போர்டு போட்டிருப்பான். ஆனா இவன் என்ன செய்வான், அதையும் கவனிக்காம வந்து விடுவான் என்பதற்காக அங்கே வேகத்தடை என்று ஒன்று அமைப்பார்கள். வேகத்தடை அமைப்பதனுடைய நோக்கம், அந்த போர்டில் எழுதப்பட்டதை அறியாமல் வந்த காரணத்தினாலே அவர்களையும் இது பண்றதுக்காகத்தான் வேகத்தடை என்று வைக்கப்பட்டிருக்கிறது. இதே போலத்தான் உள்ளிருந்து உணர்த்தியும் கூட இவன் உணரவில்லை என்பதற்காக வெளியே மானுட செட்டை தாங்கி வருகிறான் என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறார். உள்ளிருந்தே என்றும் உணர்த்துவினும் கண்டிலர் என்று உள்ளும் புறமும் ஆவோம் என்று மெல்ல நரர் உருவாய் ஆரூரில் வந்தான் நமை ஆண்டு அருள் புரி ஞான பிரகாசம். இறைவன் எவ்வளவு கருணை மிக்கவன் என்பதை இந்த திருப்பாட்டில் சொல்லப்படுகிறது. நம்மை ஆளாக கொண்டு திருவருளை கொண்ட ஞானப்பிரகாசன் என்ற குருமூர்த்தியானவர் நாம் எஞ்ஞான்றும் உயிருக்கு உயிராய் உள்ளின்று உணர்த்தி வரவும் அங்கன உணர்த்தும் ஆற்ற இவன் உணர்ந்திலன் ஆகலான் இன்று அகத்தே அன்றி புறத்தும் வெளி நின்று உணர்த்துதும் என கூறி உள்ளிருந்து நான் உணர்த்துகின்ற நான் புறத்தேயும் இருக்கின்றேன், கடந்தும் இருக்கின்றான், உள்ளும் இருக்கின்றான். அதனால்தான் கடவுள்னு பேர். உள் இருக்கின்றான், கடந்தும் இருக்கின்றான், அதனால்தான் கடவுள். ஆகையினாலே புறத்தேயும் இருக்கின்றேன் என்று உணர்த்தும்படியாக நம்மனோர் ஒருவரை போல மென்மையாக மனித உரு கொண்டு திருவாரூரின் கண்ணே வந்தருளினான் என்று கடகா சொல்லி காட்டுகிறார். உள்ளிருந்தே என்றும் உணர்த்துகிறீம் கண்டிலர் என்று உள்ளும் புறமும் ஆவோம் என்று மெல்ல நரர் உருவாய் ஆரூரில் வந்தான் எதற்காக, நமை ஆண்டு அருள் புரி ஞான பிரகாசம். நாம் இந்த பூமியில் வந்தது நம்முடைய கண்ம விஷயத்தால். இந்த ஞானாசிரியமார்கள் பூமிக்கு வருவது அவர்கள் நம்பொருட்டு தான் வருகிறார்கள் என்று அவர்கள் பொருட்டல்ல. ஆகையினால் இந்த வந்து நமை ஆண்டு அருள் புரி ஞான பிரகாசம் என்று இங்கே இந்த செய்தியை அழகாக இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆக மூவகை ஆன்மாக்களுக்கு இங்கே எப்படி அருள்புரிகிறார் என்று இங்கே அழகாக இங்கே சொல்லப்பட்டு விட்டது. இந்த இடத்திலே நரர் உருவாய் ஏன் மாரடர் உருவிலே வருகின்றார், இதுதான் இந்த இடத்திலே நம்முடைய சைவ சித்தாந்தமானது அந்த இடத்தினை சொல்லுகின்ற பொழுது தீவகமா என்று சொல்லி காட்டுவார். தீவகம் என்றால் பார்வை விலங்கு. இந்த பார்வை விலங்கு என்பது என்ன, காட்டிலே இருக்கின்ற ஒரு வேடன் மானை பிடிக்க வேண்டும் என சொன்னால் தான் ஒரு வளர்க்கின்ற ஒரு மானை கொண்டு சென்று ஒரு இடத்திலே கட்டி போட்டு விடுவான். அந்த கட்டி போட்ட இடத்திற்கு முன்பாக அங்கே வலையினை கீழே விரித்து விடுவான். இந்த மான் பசு தலைகளை தின்னும்படியாக போட்டு விடுவான். தூரத்திலே இருந்து வருகின்ற காட்டில் இருந்து வருகின்ற அந்த மான் இங்கே ஒரு மானானது அழகாக இலைத்தலைகளை தின்னுகிறதே என்று இந்த வேளாண் வளர்க்கப்பட்ட இந்த மானை தன் இனம் தன்னோடு சேர்ந்த இனம் என்று அது அறிந்து தெரிந்து அது அந்த மானை நோக்கி வரும். அந்த வலையிலே சிக்கிக் கொள்ளும் வேடன் பற்றி கொள்வார். எனவே இந்த இடத்திலே இந்த மான் அன்றி வேற எது இருந்தாலும் அந்த காட்டு மான் வருவதில்லை. அந்த மான் தன் இனம் என்பதை காட்டி பிடித்து இழுப்பதற்கு. இதே போலதான் குருமூர்த்தியானவர்கள் மானுடர்களாகிய நம்மை பற்றுவதற்கு மானுட சட்டை தாங்கி வருகிறார். ஏன் வருகிறார், வேற்று வடிவிலே வந்தால் இவன் மலைந்து விடுவான், பயந்து விடுவான். ஆகையினாலே ஆன்மாவுக்கும் மலையும் பயமும் நீக்குவதற்காக மாண்டர்கள் போலவே அங்கே உருவெடுத்து வருகிறார். இதைத்தான் குருமூர்த்திகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான செய்தி. இதை திருவருள் பயனிலே பார்வை என மாக்களை பற்றி பிடித்தக்காம் போர்வை என காணா புவி
ஆகையினாலே அந்த மானுடைய சட்டிதான் இங்கே வருவது. இந்த ஆன்மாக்கள் மறைந்து விடக்கூடாது என்பதற்காகவே நரகுருவில் அங்கே வருகிறார். அப்படி வந்துகிறார். இந்த இடத்திலே ஒரு பெரிய செய்தி ஒன்றினை அங்கே சொல்லி காட்டுகிறார். அதாவது இந்த ஆன்மாவானது உள்ளிருக்கின்ற அந்த பரம்பொருள் அறியாமல் வெளியிலே மானவ சட்டை தாங்கி வருகிறார். இப்படி வருவது அந்த குருமூர்த்தியானது இரண்டு வகைப்படும். ஆவேச குரு, அதித்தேய குரு. ஆவேச குரு என்று சொல்லக்கூடியது ஆன்மாக்களுக்கு இறைவனே தானே நேரடியாக குருவாக வருபவன். அதித்தேய குரு என சொல்லக்கூடியது பக்குவமுள்ள ஒரு ஆன்மாவை அதிர்ஷ்டித்து குருவாக வருவார். மணிவாசக பெருந்தகைக்கு தானே ஒரு குருவாக வந்தார். ஆனால் அதே நேரத்தில் மிகண்ட தேவ நாயனாருக்கு அங்கே பசுவர்க்கத்திலே மிகுந்த பக்குவம் முதலிட மரணிக்கம் பெற்றிருக்கின்ற பரஞ்சோதி முனிவர் அங்கே குருவாக வருகிறார். கொற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியாருக்கு மறைஞான சம்பந்தரை அதிர்ஷ்டித்து குருவாக சுவாமி வர்றார். எனவே அந்த குருவடிவமாக வருகின்ற மறைஞான சம்பந்தரும் சிவனால் அதிர்ஷ்டிக்கப்பட்டவர், சிவனால் அனுப்பப்பட்டவர். அவர் சொல்லும் செயலும் சிவச்செயலே. ஆகையினாலே இங்கே ஆவேச குரு, அதிர்ஷ்டேய குரு என்று ஒன்று வருகிறது. இந்த இடத்திலே சொல்லுகின்ற பொழுது இந்த பாகுபாடுகள் ஏன் என்பதை பின்னாலே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே ஒரு குறிப்பு தர்மபுர மடத்திலிருந்து வெளியிட்ட அந்த நூலிலே ஒரு சின்ன குறிப்பும் அங்கே காணப்படுகிறது. மணிவாசக பெருந்தகைக்கு மட்டும் ஏன் அங்கே இறைவனே நேரடியாக குருவாக வெளிப்பட்டார் என்பதற்கு அங்கே அருணை வடிவேல் முதலியார் அவர்கள் ஒரு சிறு குறிப்பை தருகிறார்கள். 63 நாயன்மார்கள் முதலான அனைவர்களுமே ஆன்மாக்களாகிய நமக்கு தெரியும் பொருட்டு அவர்கள் அன்பு நெறியை கடைபிடித்தவர்கள். ஆகையினாலே அவர்களுக்கு ஆவேச குருவாக வந்து அங்கே அனுக்கிரகம் புரிந்திருக்கிறார். அதே நேரத்தில் மணிவாசக சுவாமிகள் நூல் நெறியிலே அங்கே பின்பற்றிய காரணத்தினாலே குருவாக வந்தார். ஆகையினாலே தான் இந்த ஒரு சிறு குறிப்பும் இந்த நூலிலே காணப்படுகிறது. ஆகின ஆன்மாக்களுடைய பக்குவத்திற்கு ஏற்பதான் ஆவேச குருவாகவோ அதித்தேய குருவாகவோ அவர் வருகிறார் என்று இங்கே அழகாக இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அடுத்து இந்த 7வது திருப்பாடலிலே குருவினால் பாச நீக்கமும் அருள்விளக்கமும் ஆனந்த பேரும் அங்கே கிடைத்தது அங்கே குறிப்பிடப்பட்டது. அப்படி குறிப்பிடப்படுகின்ற அந்த நிலை எப்படி இருக்கும் என்பதை இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அந்த மூன்றினில் பாச நீக்கமும் அருள் விளக்கமும் இந்த திருப்பாடலிலே 7வது திருப்பாடலிலே சொல்லப்படார். பாச நீக்கமும் அருள் விளக்கமும் இந்த ஆன்மாவிடத்தை எப்படி நிகழ்கிறது என்பதை இந்த 7வது திருப்பாடலில் குறிப்பிட்டு காட்டுவார். இருள் உதய நீக்கும் இரவியை போல் என்னுள் அருள் உதயம் நன்றாய் அருளி மருள் உதயம் மாற்றி அவன் ஆரூரன் மாமறையும் ஆகமமும் சாற்றிய ஞான பிரகாசன். அருமையான ஒரு செய்தி. உலகிலே நாம் காணக்கூடிய ஒரு செய்தியை இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். நம்முடைய சைவத்தின் கண்ணே ஒளி என்பது சிவஞானத்தை குறிக்கும், அருளினை குறிக்கும். இருள் என்பது மறைப்பாகிய ஆணவ மரத்தின் தொழிலை குறிக்கும். உலகிலே நாம் காணுகின்றோம் ஒளியின் முன்பாக இருள் தொழிற்படாது. இதே போல ஆன்மாவை தொண்டு தொட்டே வந்தித்திருக்கின்ற ஆணவ மரத்தை அங்கே ஞானமாகி அந்த ஒளி சிவஞானமாகி அந்த ஒளி அருளாகி அந்த ஒளி வருகின்ற பொழுது அந்த ஆணவ மரமாகிய இருள் அங்கே தொழிற்படாது, மறைந்து விடுகிறது. இதை அன்றாடம் நாம் காணுகின்ற இந்த எளிய உதாரணத்தை வைத்து குருஞான சம்பந்த மூர்த்தியான அழகா குருஞான சம்பந்த மூர்த்தி குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருமையான செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறார். இப்பொழுது பார்க்கிறோம் இரவு. ஆனால் அதிகாலையிலே சூரியன் எழுகின்ற பொழுது இந்த இருளானது மறைந்து போய்விடுகிறது. இதே போன்றுதான் திருவாரூர் எழுந்தருளிக்கின்ற அந்த பெருமானுடைய அருள் தோற்றம் எனக்கு
என்ன செய்தது? என்னிடம் இருந்த மருளினை நீக்கி ஞான ஒளியினை அங்கே காட்டுகிறது, ஒளி தோற்றத்தை காட்டுகிறது என சொல்லி காட்டுகிறார். இருள் உதயனிற்கும் இரவியை போல் என்னுள் அருள் உதயம் நன்றாய் அருளி. மருள் உதயம் மாற்றி அவன் ஆரூரன் மாமலையும் ஆகமும் சாற்றிய ஞான பிரகாசன் ஒளி தோற்றத்தினை தந்து இருள் தோற்றத்தினை போக்கும் ஞாயிறு போல. நம் அன்றாட காணுகின்ற உண்டு உண்மையாக சொல்லி கன்றார். என் உள்ளத்தே அருள் தோற்றத்தினை குறைவர கொடுத்து மருள் தோற்றத்தினை துடைத்து அருளியவர். என்னிடம் இருக்கின்ற அந்த மருள் தோற்றத்தினை எனக்கு துடைத்து அருளியவர் யார்? ஆரூரன் மாமரையும் ஆகமும் சாற்றிய ஞான பிரகாசன். அழகாக இங்கே சொல்லி காட்டுகின்றார், எனக்கு ஆகமமும் வேதத்தினுடைய அந்த பொருளையும் உணர்த்தி என்னை தெளிவித்தார் என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். ஏன் மாமரையும் ஆகமமும் சாற்றியல் குறிப்பிட்டு காட்டுகிறார் என்றார், அவைகளெல்லாம் பொருந்துமாற்றால் நான் சிந்தித்து தெளிவதற்காக வேதத்தையும் ஆகமத்தையும் எனக்கு உபதேசம் செய்தார். ஆகையினாலே தான் தீட்சையிலே ஒன்றாக அங்கே சாத்திர தீட்சை என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூரர் புராணத்திலே திருப்பெருந்துறையிலே மணிவாசக பெருந்தகைக்கு சாத்திர உபதேசம் செய்யப்பட்டது. இதை வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் என்று தனியாகவே திருவிளையாடல் புராணத்திலே வைத்து காட்டப்பட்டிருக்கிறது. திருப்பெருந்துறை சருக்கத்திலே அப்படியே கடவுள்மா முனிவரும் திருவாரூரர் புராணத்திலே அந்த சாத்திர உபதேசம் செய்ததை நமக்கு அப்படியே எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த ஆகமமும் வேதத்தையும் எனக்கு உபதேசம் செய்தார் என்று இங்கே அழகாக இந்த நூலிலே வைத்து இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இது எதை கொண்டிருக்கின்றது என சொன்னால், மருள் என சொல்லக்கூடியது ஆணவ மலச்சேட்டை, பொருள் அல்லனவற்றை பொருள் என்று உணர்கின்ற அந்த மயக்கம். அது உதயத்திலே சூரிய உதயம் எழுந்தவுடன் ஒளி மறைவதைப் போல ஞான உதயம் பெற்ற பின்பு அங்கே அழகாக அந்த மருளானது மயங்கி விட்டது என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த இடத்திலே இருள் நீங்கி ஒளி பிறக்கிறது, இதைத்தான் இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த இருள் நீங்கி ஒளி பிறக்கிறது தான் இந்த ஆன்மாவில் நிகழ வேண்டியது. ஆகையினாலே தான் இந்த மார்கழி மாதத்தை வழிபாட்டிற்கென்றே நம்முடைய ஆண்டவர்கள் வைத்தார்கள். இந்த மார்கழி என்பதனுடைய ஒரு பொருள் என்னை என்று சொன்னால், மார் என்றால் இருள், களி என்றால் கழிதல். எனவே ஆன்மாவை வந்தித்திருக்கின்ற அந்த இருள் கழிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் வழிபாட்டிற்கென்றே இந்த மார்கழி மாதத்தை வைத்திருக்கின்றோம். இந்த மார்கழி என்ற சொல்லாட்சி அங்கே இருள் நீங்கி ஒளிபரத்தல். எனவே தேவ ஆண்டின்படி இந்த மார்கழி மாதமானது இரவு முடிந்து புலரும் வேலை. ஆகையினாலே தான் அந்த இரவு பகல் என்ற தத்துவத்தை வைத்து இங்கே மார்கழி என்று இந்த மாதத்திற்கு ஆண்டோர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த மார்கழி என்கின்ற இந்த சொல்லாட்சியை திருமூல தேவநாயனார் திருமந்திரத்திலே பயன்படுத்துகிறார். இழைக்கின்ற நெஞ்சத்து இருட்டறை உள்ளே முளைக்கின்ற மண்டலம் மூன்றிலும் ஒன்றி துளை பெறும் பாசம் துருவிடும் ஆகில் இழைப்பின்றி மார்கழி ஏற்றம்மதாமே. எனவே இந்த மார்கழி என சொல்லக்கூடியது அழகாக அந்த மருள் நீங்கி ஒளி பிறக்கும் காலமாக வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்படி இந்த ஆன்மா அந்த மருள் நீக்கி இருள் எப்பொழுது கிடைக்கிறது? குருவினது சகாயத்தினாலே தான் கிடக்கும். இந்த குருவினது சகாயத்தினாலே தான் இது கிடைக்கிறது என்பதைத்தான் அனுபவமாக நம்முடைய சோபோபசாரத்திலே குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் உணர்த்தினார். இதே அனுபவத்தை நம்முடைய மணிவாசக சுவாமிகள் திருவாசகத்திலே கோயில் திருப்பதிகத்திலேயும் இந்த செய்தியை உணர்த்தி காட்டுகிறார். என்ற

0: இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துரை உரை சிவனே. ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை ஆர் உன்னை அறிகிற்பாரே. எனவே குருவினால் இந்த ஆன்மாவை வந்துத்திருக்கின்ற இருள் நீங்கி அங்கே அந்த ஆன்மாவிடத்தை ஞானம் பிரகாசிக்கிறது. எனவே இந்த திருப்பாடலிலே இப்பொழுது பாச நீக்கமும் அருள் விளக்கமும் இந்த ஆன்மா குருவின் சகாயத்தால் பெற்றது உணர்த்தப்பட்டது என்று கூறி இந்த அளவிலே இன்றைய செய்தியினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000-க்கும் மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சைவம் டாட்டாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவத்திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
3: எடுக்கலாலும் எடுத்த மொழியாலும் நிக்கு சோதிக்க வேண்டாம். எடுக்கலாலும் எடுத்த மொழியாலும் நிக்கு சோதிக்க வேண்டாம். சுடர்விட்டுள்ள

திருப்பாசத்துல ஒரு பாட்டு, ரொம்ப சோதிக்காத பாட்டாமியே. சோதனை எல்லாம் ஒரு அளவுக்கு இல்லதான் இருக்கணும். இவன் சோதிச்சு பார்த்து சொல்லிட்டான். வருணன் வந்தான் இந்த மதுரையை சோதிக்கிறது. அவனுக்கு வருணனுக்கு என்ன தொல்லைன்னா வயிற்று வலி. வயிற்று வலி அவங்கவுங்களுக்கு வந்தா தெரியுமாங்க, தெரியுது. தலைவலியும் காய்ச்சலும் அவங்கவுங்களுக்கு வந்தா தெரியும். துன்பம் என்பது தங்களுக்கு வருகிற போதுதான், அனுபவத்துக்கு வருவதுதான் பிறருடைய துன்பம் தெரியும். அப்ப கேட்டான், என்னுடைய வயிற்று வலிய நீக்கிடுவாரா? போய் சோதிச்சு பார்த்துக்கோ. அவன் மூல நோய் தீர்க்கும் முதல்வன் கண்டாய். அந்த பெருமான் மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை. அப்படி வல்லவன் அவன் வைத்தியநாத பெருமான்.

யாரு? வைத்தியநாத பெருமாள். எங்க இருக்கிறான்? தீவினைக்கு மருந்து செடியாய உடல், குற்றங்களையே விளைவிக்கக்கூடிய உடம்பு. இந்த உடம்பை நன்மை உடையதாக மாற்றி காட்ட வல்லவன். இந்த உடம்பை எடுத்து செய்கிற தவறுகளுக்கு தீவனைகளுக்கெல்லாம் அவன் மாற்றுதல் தரக்கூடியவன். அவன் டாக்டர் எப்படி உடம்புல வருகிற குற்றங்களை நீக்குவதற்கு மருந்து போடுறாரோ, அதுபோல இந்த உடம்பினால செய்யக்கூடிய தீவனைகளை எல்லாம் மாற்றக்கூடியவன் தீவனைக்கோர் மருந்தாவான்.

அடிமைக்கு அடிமை செய்த புள்ளிருக்கு வேளூரை. யார் அடிமை செய்தார்? சம்பாதி என்று ரெண்டு பறவைகள், ஜடாயு என்று ரெண்டு பறவைகள், யோசனை போய் பூக்கொடர்ந்து ஒரு நாளும் ஒழியாமே பூசனை செய்து இனிதிருந்தான் புள்ளி இருக்கு வேளை. புல் பறவைகள் இருக்கு இருக்கு வேளாம், முருகன் அங்காரகன் உடனாகிய தேவர்களெல்லாம் வழிபாடு செய்து பலன் பெற்ற ஊர்.

சொல் அங்க வைக்கிற அதான் மந்திரம். கடியார்ந்த ஒளி காடி கவுனியன் சொல் என்ன செய்யணும், மடியாது சொல்ல வல்லார்க்கு சோம்பல் இல்லாமல் சொல்ல வேணும். அப்படின்னா சோம்பல் இல்லாமல் சொன்னா எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அது பனி போல விலகி போயிடும். மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பேற்ற சத்தியமான வாக்கு அனுபவத்தில் சொல்றது. பெரியவங்க எல்லாம் நிறைய சொல்லிருக்கிறாங்க அனுபவத்தை. உங்க வாழ்க்கையிலையும் இந்த அனுபவத்தை நீங்க பார்க்கலாம். வைத்தியநாத பெருமானுடைய திருநாமத்தை சொன்னால் அது மிகச்சிறந்த நோய்களை எல்லாம் நீக்கும். இந்த வருணனுக்கு அந்த நோய் நீக்கம் பெற வேண்டிய காலம் வந்து விட்டது. நல் நிமித்தம் அங்கிருந்து கடலை ஏவினான், இந்த மதுரை மாநகரத்தை அழினான். மதுரை மாநகரத்தை அழிக்கிறதுக்கு தான் எவ்வளவு கஷ்டம் இல்லை, யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணிருக்காங்க. கடல் வந்தது, சாமி அபிஷேக பண்ண டச் எடுத்து கேட்டு போன. அவன் என்ன பண்ணுவான், எனக்கு வேற யாரு காவல், புகழ் யாரு, போகா புகழ், வேற எங்கேயும் போக முடியாது, சாமியை தவிர யாரும் போக முடியும். நேரம் சோமசுந்தர பெருமானுடைய திருவடியில் விண்ணா மதுரையும் என்னையும் காப்பாற்றினான். என்னுடைய ஆட்சியையும் மதுரை மாநகரத்தையும் இந்த உயிர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு தான் சாமி அஞ்சாதேன்னு சொல்லி தன்னுடைய திருமுடியில இருக்கக்கூடிய நான்கு மேகங்களை விட்டார். இந்த தடை, இந்த தடையை பற்றி நீங்க பாடணும் இல்லையா, நீங்க பாடணும் இல்லையா, நீங்க பாடாம அப்புறம் இன்னும் கதை வேண்டாம். தடை

திருமுருகரை பற்றி எப்படி இயங்க பாருங்க. மடையார் குவளை மலரும் மருகள் உடையாய் அதுவோ இவள் மெலிவே. இந்த இவள் பேசுறது நாம தான். உள்ள ரொம்ப மெலிவு இருக்கு, வெளியில காட்டாம நாம இருக்கிறோம். மலிவு உடையவர்களா நாம் நினைச்சிட்டு இருக்கோம். சாமி முன்னெடுத்து தான் நம்முடைய மெலிவுகளை சொல்லணும், வேற யாருக்கும் சொல்லக்கூடாது. சாமியுடைய சன்னாரில் போய் நீ உயிர் இறக்கம் காட்ட வேண்டாமா. திருமருகல்ல விடந்தீந்தி பிறந்தானே வணிகன், அவனுடைய கைப்பிடிக்க வந்த காரியை இருக்கிறாள், அவள் அழுத போது பாடிய பாட்டு. ஞானசம்பந்தர் அப்படி இலக்கியமாகி கொடுத்தார், இசை வடிவமாகி கொடுத்தார். இலக்கியங்கள் இசையெல்லாம் எங்க இருந்து வரும்னா மண்ணின் மனத்தில இருந்து வரும். இயற்கையாக மக்களுடைய வழங்குகிற வழக்கங்களை எல்லாம் ஒன்று திருட்டி காட்டுவதுதான் இலக்கியம். இசை நாட்டியம் கலை இங்க ஆகாயிருந்து குறிச்சிடல, உயிர்களுடைய இயல்பான வாழ்க்கையினூடே இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் திரட்டி எப்படி ஆண்ட மண்ணிலேயே துகளாக மறைந்திருக்கிற தங்கத்தை எடுத்து உருக்கி வாற்று ஆபரணங்களா செய்வது போல, அழுத்தத்தினாலே இருக்கக்கூடிய ரத்தனங்களை தேடி எடுத்து அதை பட்டை நீட்டி ஒளியாக ஆக்குவது போல, ஞானிகள் ஆன்றோர்கள் உயர்ந்த சிந்தனையாளர்கள் நமக்கு அருட்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள், கருவூலமாக வழங்கியிருக்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமான் இந்த பாட்டை சொன்னார், குவளை மலர் என்பது யாரும் பார்க்க முடியாது. இப்போ நீலோத்பல மலர் என்று சொல்வார்கள். திருவாரூர்ல அஞ்சு வேலி ஒரு பிஞ்சு பூக்கடை கிடையாது. இப்போ தாமரை கூட இப்ப குறைந்து கொண்டு வருகிறது. அதை விட இன்னும் அருமையாக கிடைக்கக்கூடியது இந்த குவளை மலர். அது இயல்பாக மலர் தான். உன் திருமருகல்ல குவளை கூட மலர் இருப்பா. இந்த குவளை மலர் போன்ற குவளை கண்ணி கண்ணீர் விட்டுருக்காரே, நியாயமா? சாமி பார்த்து கேட்கிற மடையார் குவளை மலரும் மருகல் மடையார் குவளை பாடுங்க மலர்

அந்த பாட்டை அப்படியே பரஞ்சோதி முனிவர் வாங்கியிருக்காரு. அவர் வணிகன் மகள், புலம்பிய புலம்பல்ல இருந்து ஒரு இறை துதி செய்தார், இசை வடிவம் செய்தார், அதை அப்படியே வாங்கி கொண்டார் பரஞ்சோதி முனிவர். அதை பாடுறாரு பாருங்க. விடையினை ஆலமுந்தமிடத்தினை, அங்க கடைய விடையினா இருந்தார். விடையினை ஆலமுண்டமிடத்தினை கங்கை தாங்கும் தடையினை, பரஞ்சோதி முனிவருடைய திருமறை வேற இதுவரையா அப்படியே வாங்குறாரு. ஒரு நூலை நன்றாக படித்து விட்டா எல்லாம் எந்த இடத்துல வந்தாலும் அந்த நூல் தான் வரும். ஒரு நூல் படித்தா போறோம், ஆயிரம் நூல் படிக்கணும், ஒரு நூல் படிச்சுட்டா எல்லா நூலும் அங்க வந்து சேர்ந்துடும். ஆக்கல் உடைய அருளுடைய நூலை படிச்சிடணும். விடையினை ஆழமுண்டமிடத்தினை கங்கை தங்கும் தடையினை.

நடையினை உனக்கு என்ன நட வேண்டி இருக்கு? சாமி பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன ஒழுக்கம்? நடையினா ஒழுக்கம், நியதி, வாழ்வியல் பாங்கு. உன்னை வாழ்றான்னா அவனுக்கு ஒரு நடை இருக்கணும், நடை, உடை, மலைமகள். ஒரு மனிதனுக்கு ஒரு நட வேணும். ஏறு போல் வீடு நடை. இந்த நடை என்று சொல்லி வாழ்ந்து காட்டுகிற வாழ்வியல் பாங்கு. தொடங்கின காலத்தில இருந்து இந்த உடம்புல இருந்து மூச்சு போற வரைக்கும் அந்த நடை உடையவர்களா இருக்கணும். சாமிய பார்த்து சொல்றாரு, நீ எப்படிப்பட்ட நடை உடையவன் தெரியுமா? காத்தலாகிய நடை உடையவை. அடியங்களுடைய துன்பப்பாட்டினை நீக்கி நீக்கின பிறகு நீங்க அடிமையாக்கல. ஒரு துன்பத்தை யாராவது நீக்கிட்டா அவங்களுக்கு நம்ம அடிமையாயிடுவோம். யாராவது இடுக்கன் நமக்கு ஒரு உதவி செஞ்சுட்டாங்கன்னா அவங்க மறக்க முடியுமா? ஆனா இப்ப மறந்துதான் ரொம்ப தெரியும். உனக்கு உயிரியா கிடையாது. நூல் சொல்லுது, எங்களுடைய அந்த இடையூரை நீ நீக்கினாய், துன்பப்பாட்டினை நீக்கினாய், அதனால எங்களை ஆளுகிற இவனாக ஆளும் பூதங்கள் பாட நின்று ஆடும் மங்கனை எங்கனம் இறைஞ்சும். ஆனால் ஆளும் அந்த நடையினை ஆகி எங்கள் நல்லுயிர் காத்தல் வேண்டும், எங்களை எல்லாம் ரசிக்க வேணும் பிரபு. அப்படி வந்து இந்த பாண்டியன் அபயம் அபயம் அபயம் என்று சரணம் புகுந்தான். சுவாமி தம்முடைய திருமுடியிலே இருக்கும்படியான நான்கு மேகங்களை விட்டு அந்த வர்ணன் விட்ட கடலை வட்ட செய்து விட்டான். முடிஞ்சிருச்சு அப்படி மேகம். எவ்வளவு அறிவியல் பங்கு பாருங்க. ஒன்ற கழுவனும் சொன்னா தான நீர்னால கழுவினாருங்கிற பதம் சொல்லி முடிவர். பெருகிற வெள்ளம் வந்தது, அதை முடிஞ்ச வேணும்னா மேகத்தை விட்டுட்டார். எவ்வளவு அறிவியல் அறிந்த கடவுளா இருக்கிறார் பாருங்க. சிவருமான் அறிவுக்கு பொருத்தமில்லாத கடவுள் சொல்றாங்க. இல்ல, அவன் வானாகி மண்ணாகி வழியாகி வழியாகி இங்க இருந்து எல்லாம் இருக்கிறான், எல்லாம் கடந்தவனா இருக்கிறான். ஆகவே அப்படி வருணன் விட்ட கடலை வட்ட செய்தவன அவனுக்கு வெட்கம் வந்துருச்சு. தன்னுடைய முயற்சி தோல்வி அடைகிற போது ரொம்ப பேருக்கு வெட்கம் வரும். யாரிடத்துல நாம் தோல்வி அடையணும்னு நினைச்சு பார்க்கணும். நம்மை விட மெரிய பெரியவரிடத்துல தோல்வி அடைஞ்சா அது சிறப்பு. மோதிர கையினால குட்டு வாங்கினா அது மகிழ்ச்சி. அற்பர்களிடத்துல தோல்வி அடைஞ்சா மானம் வரணும். பராபரணத்துல இங்க தோல்வி அடைஞ்சு விட்டா நடந்தது என்னன்னு தெரியும். இறைவனை சோதிக்க வந்திருக்கிறான். அதனால ரொம்ப அயற்று போய் இருந்த கோபம் உடையவனாக ஏழு மேகங்களையும் கூவி மேகத்தினாலே கடலை வெட்ட செய்து விட்டார்ல, இப்ப மேகத்தை பிரயோகம் பண்ணுவோம்னார். ஒரு அத்தரத்துக்கு அத்தனை மாற்றி விடுவது. ஏழு மேகங்களையும் கூப்பிட்டு மழை பொழிந்து மதுரை மாநகரத்தை அழிச்சுடும். அவிருஷ்டி அனாவிருஷ்டின்னு சொல்லுவாங்க. பெய்தும் கெடுக்கும், பெய்யாமலும் கெடுக்கும். அதான் வள்ளுவரை சொல்லிக்காரியா, கெடுக்கிறது எப்படி? பழைய கால வெள்ளம் போல மழை பொழிகிறது. மறுபடியும் எங்க போவாங்க? இதெல்லாம் பாகவதத்துல வர்ற கதை. ஒரு கதை திருமலையாடு புராணமே வைணவத்தில் இருக்கக்கூடிய அருமையான பகுதிகளை எல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்து நம்முடைய பழைய வரலாறுகள் இருந்து எடுத்து தொகுத்தார். ஏன்னா இந்த பக்தி மார்க்கத்துக்கு வந்து கதைகள் வேணும். பெரிய புராணத்துல தொண்டர் கதைகளை தொகுத்து அவர் சொல்லிட்டார். திருத்தொண்டத்தாக அவர் பண்ணிவிட்டார். பரஞ்சோதி முனிவருக்கு பல புலவர்கள், பல ஞானிகள், பல இடங்களில் இவருடைய அருளிப்பாடுகளை எல்லாம் சொல்லி வச்சதெல்லாம் எடுத்து தொகுத்து பல்வேறு நயமான சிந்தனைகளை எல்லாம் சேர்த்து மிக அழகாக பரிமாறினார். இந்த ஏழு மேகங்களும் பொழிகிற போது அந்த மழையில இருந்து அவன் கோவிந்தன் அங்க குண்டெடுத்து மழை காத்தான். அப்பவும் இந்திரனுக்கு பூஜை போடலைங்கிறத ஞாபகம் வச்சுங்க. தேவசேனாதிபதினால அதான் இந்திரனே சாலம் கடிந்தார். இங்க இந்திரன் ஏவலினாலே வருணன் சோதிக்க வந்த போது மழை பொழிகிறது. மறுபடியும் யார்கிட்ட போவாங்க? சாமி இடத்துல போய் சன்னியாசத்தில் விழுகிறார். அப்படி விழுந்த உடனே கோதமிலாய் குற்றமே குணமாக கொள்வது இன் குணமே ஐயா. நாங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நீதான் எங்களை காப்பாற்றணும், மறுபடியும் தரணும். எத்தனை இடுக்கணும் இருந்தாலும் உன்னை தவிர எங்களுக்கு யார் ரசிக்க முடியும்? சாமி அந்த மழையில இருந்து காப்பதற்காக தன்னுடைய அந்த மேகங்களையே, நான்கு மேகங்களையே அனுப்பி தந்துமாய் தெரியாமல் மாடமாக ஆக்கிவிட்டார். நிறுவி சந்துவாய் தெரியாமல் அதுக்குள்ள இருக்க முடியாது. எப்படி இருந்தார்களா? பெருமானுடைய திருவடிகளிலே லைட் இருக்கிற யோகிகள் போல மதுரை மக்கள் இருந்தாங்களா? ஆபத்து வந்தா தானே லயிக்க முடியும், ஆபத்து வந்தா தானே அனுபவிக்க முடியும்.
ஆபத்து காலத்துல ரசிக்கிறது. அதான் ஆபத்து முடிஞ்ச பிறகு நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறாம. தடைகளை கடந்து வருவது தான் சாதனை. தடைகளையே தேங்கி போய் அஞ்சி போய் ஓடி போறது சரியில்லை. எல்லாம் பெருமானுடைய திருவருள் வெல்லும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. இப்படி ஏழு மேகங்களை பொழிந்த மழையிலே இருந்து பெருமான் நான்கு மேகங்களினாலே மாடங்களாக நிறுவி காட்டினாலே இதுக்கு நான் மாடக்கூடல். ஒரு பகுதி முடிஞ்சு போச்சு, மதுரை காண்டம் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் மாடக்கூடலான திருவிளையாடல இருந்து அடுத்த காண்டம் தொடங்கும். இப்படி வர்ணன் பெருமானுடைய என்னன்னா, இந்த பொற்றாமரை கரைக்கு வந்த உடனே இந்த வயிற்று வலி போயிட்டான், குளிக்கல. இந்த ரெண்டு சோதனை பண்ண பிறகு சுவாமி கிட்ட இந்த சோதனை எல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி பயபக்தியோட வந்து அந்த பொற்றாமரையில் நீராடணும்னு பார்த்தான் பாருங்க. வயிற்று வலி போச்சு, உடனே நீராடினான் பெருமானுடைய கண்ணாரத்தை கொண்டு. சாமி இந்த வயிற்று வயிற்று வலியை போக்கிடுவோம். அது எப்படி அப்ப சாமி தான் சொன்னது பாடணும் நம்ம

இன்புவன் எப்பொழுதும் தோட்டாரன் வயிற்றின் அகம்படியே உடரோடு துடக்கி

இனி அந்த ஆபத்திலிருந்து காப்பாத்து. வயிற்று வலி போயிட்டுதான் ரொம்ப மகிழ்ச்சி. முன்ன நான் சோதிச்சது தப்பு, என்ன மன்னிக்கணும்னு போய் இந்திரன் சொன்ன, உன்னை பார்த்தது எனக்கு நல்லதா போச்சு. உன்னை பார்த்ததுனால இந்த பிறப்புல வருகிற நோய் இருக்கு, அது நீங்கிட்டு உடம்புல வருகிற நோய் நீங்கிட்டு எல்லாம் அல்ல, பெருமானுடைய அடித்தொண்டனாக என்னை ஆக்கி விட்டாயினர். அதனால நல்லவங்களோட அனுபவசாலிகளோட சேர்ந்தா நாமும் நல்ல அனுபவங்களை பெறலாம். இப்படி நான் மாட கூடல் ஆகி வருணனை சிவபக்தனாக மாற்றிவிட்டார். மேற்கு செயல போய் உட்கார்ந்துட்டார். இனி எல்லாம் அல்ல சித்தராகிய சிவம். சித்தர் சித்தர்னா என்ன? இங்கே ஆகாயத்தில் வந்துட்டாரா? சித்தம் வைத்த பெருமான் எம்பெருமான் ஏதமர் கடவுள் என்று

0: அறத்துறை அடிகளின் அருள் முற்றுச்சிறியாக பெருமானுக்கு வந்தது, ஞானம் வந்திருக்கு. அதை நினைஞ்சு அருளே அருளே அருளே அருள், எல்லாம் அருளாக கண்டது. அவன் அருளே கண்ணாக காணா சித்தர், சிந்தை செய்பவர்க்கெல்லாம் அருள். அந்த அருள் என்னன்னா சித்து. சித்துனா இப்படி காமிச்சு விபதி வருவதாக கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு போயிடும். சிந்தை வாக்கு செயல் மாணிக்கால் சொல்வார். அந்த பாட்டுக்கெல்லாம் போகல, சிறுவாதத்துல போயிட்டா அப்புறம் வேற. சிந்தை செயல் வாக்கு இந்த மூன்றையும் நமக்கு சாமி ரொம்ப வலிமையா படைக்கிறது. நம்மளை போட்டு போட்டு போட்டு போட்டு போட்டு எப்படி இருந்த உருக்கி உருக்கி உருக்கி உருக்கி அப்படியே உருக்காயிடுறானோ, அதனால சிந்தை வலுவாலே ஒருத்தரையும் மதிப்பதில்லை அருணகிரி. அந்த சித்தரு கடவுளே சித்தரா வந்தார்னா, மனுஷன் சித்தரா வர்றது மடங்கி போடுவான் எங்கேயாவது. எல்லாம் பெற்றவன் கடைசியில ஒரு ரவா தோசைக்கு அடிபட்டு விடுவான். பல சித்தர்கள் நாட்களை அடிபட்டு போடுவான், பல சித்தர்கள் மூக்களை அடிபட்டு போடுவாங்க, பல சித்தர்கள் ஒரு தோடி ராகத்தை கேட்டுட்டு சித்துகளை விட்டுருவாங்க. கதை நினைக்க கூடாது, இதெல்லாம் அனுபவமாக நிகழ்ந்த நிகழ்ச்சிகள். எங்கேயாவது போய் மிகப்பெரிய சிந்தை வலுவுடையவர்கள் எல்லாம் இந்த ஐம்பலங்கள்ல நின்று தடுமாறி போய்விடாது. இதேந்திரியனாக இருக்கக்கூடியவன் கடவுள் ஒருவன் தான். வேண்டுதல் வேண்டாம இதான் அடி. அந்த அடியில பற்றி கொண்டா சித்தெல்லாம் நம்மளை நோக்கி ஓடியாரும். சூரியனை நோக்கி ஓடினா நிழல் நம்ம பின்னாடி ஓடியாரும். நிழலை பிடிக்கலாம், நிழலை பிடிச்சு சூரியனுக்கு எதிராக போனீங்கன்னா ஒரு கால நிழலை பிடிக்க முடியாது. ஆகவே உயர்ந்த நோக்கங்களை கருதி நீங்கள் போவார்களா, எல்லாம் உங்களுக்கு வரும். தனம் வரும், நன்மையாகும். தகுதி குழந்த இனம் ஐவர் மிக சிறந்த நிலையிலே சிந்தை ஒன்றும் நினைவு ஒன்று சிந்தை பெருகும். ஞான சம்பந்தருடைய வாக்கு, நினைவு ஒன்று சிந்தை பெருகும். நினைவு அங்க பொதிந்து நிற்கிற போது அது அப்படியே மலர்ந்து மலர்ந்து மலர்ந்து மலர்ந்து மாறிலா மலர்ச்சியில் மகிழ்ந்தார். சிந்தை மனம் புத்தி அகங்காரம் மூணு சித்தைக்குள்ள அடங்கிதுன்னா சித்தன். மனத்தை போக விடாம, புத்தியை சிதற விடாம, தன்முனைப்பை அடக்கியவன் இருக்கிறானோ அவன் தான் தெளிவுடையவன், அவன் தான் சித்தன். சில சில சித்துக்கள் வல்லவர் சொல்கிறார். மறைஞ்சிருக்கிற பொருளை காட்டுறது அஞ்சனம், ரொம்ப தூரத்தில் இருக்கிறத கூட்டுறது, கண்ணுக்கு தெரிகிற போது மறைச்சுடுறது. இது என்ன சார் மந்திரம் கட்டினா, நம்ம கண்ணு முடிய இருக்கும் போதே வெடிப்பதன் பையன் எடுத்துறான். திருவாதிரையில பையன் தொங்க விடுத்துருக்கா எடுத்து விடுறான் கண் கட்டு விட்ட. அறியாத மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த உள்ளத்திலே இருக்கிறது, சிந்தை பெறுகிறதுனால இருக்கிறது. இந்த பெருமான் அந்த சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளங்கோ கைமாது. அந்த பெருமானே யாருக்காக வருவான், இந்த அபிஷேக பாண்டியன் தான் வர்றான். ஏன் இந்த குளம் கிளைக்க வேண்டும். சிவம் எதற்காக வருகிறது, இந்த பாண்டியர் குலம் மன்னர் குலம் சிறந்த முறையிலே வழி வழியாக வர வேண்டும். சந்தான பரம்பரையினர் சாமி சித்தரா வந்து ஆடுறார். எத்தனையோ விளையாட்டு வயதானவங்களை பார்த்து இளமையாக ஆக்கப்படுறது, இளமையானவங்களை முழுமையாக்கப்படுறது. இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம், இப்போ இங்க உட்கார்ந்து இருந்தாலும் அந்த பக்கம் போயிடும். இப்படி மாறி விளையாடுறாரு. ஆகாயத்துல அந்த வட்டவாசிக்கு இந்த சித்தமூர்த்தியை போய் பாருங்க. தைமாச பிறப்பன்னைக்கு சித்தரை போய் கும்பிடுங்க. 11 நாள் மூணு சுற்று சுற்றிட்டு வாங்க. வியாபாரம் ஜோசிக்காதீங்க, ஒரு நம்பிக்கையில எண்ணி பாருங்க அந்த சித்தர் என்ன செய்கிறாருன்னு பாருங்க. அஜாத சித்த மூர்த்தியே நமக மகாமந்திரம் எல்லாம் அல்ல சித்தர். அவர் அந்த கோலை தூண்டி போட்டு அன்மோல ஒரு ஊசி மணி நாட்டி அதுல வலது கால் பெருவரல ஊன்றி கரங்கு போல சுழறாராம். இந்திர மாயாஜாலம் காட்டுகிறார். எல்லாரும் போய் ராஜா கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஆள் நம் சித்தர் வந்திருக்காரு. சித்தர் வந்தா தானே கூட்டம் கூட்டிடும், வேண்டிய ஆளை கொடுத்தா அவர் கூட்டிட்டு வந்தார். அவங்க போனவங்க இந்த சித்து விளையாட்டுல மயங்க அப்படி நின்றுட்டான், வந்த காரியத்தான் மறந்துட்டான். அமைச்சர்கள் அனுப்பினாங்க, அமைச்சர்கள் வந்து அறிவில தரம்பாளர்கள் அருணுடைய ஆணை மயங்க மாட்டாங்க. அவன் சாமி இந்த ராஜா உங்களுக்கு கொடுத்தாரு, உங்க ராஜானால எனக்கு என்ன அமைஞ்சிருக்கு பொங்கடா. இவரு சொன்னதுல நாமா முடியலோ நமனை மந்திரியெல்லாம் வந்து பல்லவ ராஜா அந்த மாதிரி போங்கடான். அப்ப பாண்டியனுக்கு ஒரு தெளிவு வந்தது, என்னன்னா பெரியவங்களை போய் நாம வந்து இப்படி எல்லாம் நினைக்கிறாம நம்மால ஆகக்கூடியது அவங்களுக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறார். அதான் நல்ல புத்தி உடையவர்கள். அவருக்கு அனுகிரகம் பண்றதுதான் சாமி வந்திருக்கிறார். இங்க இங்க ஆருடனம் தூரத்திலே உள்ளது அழைப்பது, அதிர்ச்சியம் ஒன்றை மறைப்பது, அஞ்சனம் மறைந்திருப்பதை வெளிப்படுத்துவது, இந்த வெட்டலையில போட்டு மை போட்டு பார்த்து திருட்டு போன பொருள் எல்லாம் சொல்லுவாங்க. வசியம் பகையா இருக்கிறவங்களை வசியப்படுத்திக்கிறது. வாதம் உபயோகமில்லாத உலோகங்கள் எல்லாம் உபயோகப்படக்கூடிய பொருளாக ஆக்குவது, தங்கமா ஆக்குவது. சாமி போய் பண்ணுனே அதுக்கு செய்ய போறார். இனி இப்படி பல்வேறு வகையான விளையாட்டுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிற இந்த பெருமானை அழைத்து பார்த்தா வரவில்லை. மனத்தில ஏக்கத்தோடு அவரை பார்க்கணுமேங்கிற ஒரு எண்ணம், இந்த நல்லவங்களை பார்க்கணுங்கிற ஒரு நினைப்பு. அந்த நினைப்பு உடனே செயலாக காக்கிறார். இந்திர விமானத்துக்கு வடமேற்கு திசையில போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். கால் மேல கால் போட்டு, இந்த கால் மேல கால் போட்டு உட்கார்றது பாத்தீங்கன்னால அற்புதமான இந்த பஞ்சலோக சிற்பமும் பாருங்க, உள்ளரையும் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். அப்படி உட்கார்ந்தாரு. ராஜா வந்து தைமாச பரப்பு கோயிலுக்கு போறாரு. வழிபாடு பண்ணி கொண்டு இந்திர விமானத்தை அப்படி வளம் இருக்கிற போது இந்த முன்னே போகிற கஞ்சிக மாக்கள் சட்டை போட்டுக்கோங்களே எந்திரிக்காம உட்கார்ந்துக்கிட்டாரு. இவர் வந்த உடனே, நீர் யாரு? நாம் சித்தர்னர். வல்லாரி வல்லார் என்று உண்மை மறித்துக் கொண்டீர். வல்லவன் அர்த்தம் சர்டிபிகேட் கொடுக்கணும். நீயே மறித்துக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? சாமியை மறிப்போடுறது யாருனால முடியும் கேட்கிறார். வல்லாரில் எல்லாம் உண்மை பெரியவராக மறித்துக் கொண்டிருக்கிறதே, நீர் எல்லாம் வல்ல சித்தரோ? எங்க இருந்து வந்தீர்னார்? நமக்கு ஒரு ஊரா வந்தா காஷ்மீருக்கு இருந்து வந்திருக்கிறோம். பல ஊர்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு மதுரையில வந்து இந்த பெருமானை பார்க்கணும்னு வந்தேன். வந்த இடத்துல மனோரஞ்சமா இருந்து என்ன வரும் கேப்பாங்க. உனக்கு என்ன வரும்? உனக்கு என்ன வேணும்னு கேளு சொல்லு. நீ ஒன்னும் குறைக்க கொடுக்க வேண்டிய ஆசாமி, நான் பெற வேண்டிய ஆசாமி இல்ல. அப்போ கடவுள் தன்மை பெறணும்னா பிறடத்திலிருந்து பெறாமல் கொடுக்கணும், கடவுளுக்கு கூட கொடுக்கணும். கடவுளுக்கு வாங்கறது குறைச்சலா இருக்கணும், கொடுக்கறது கூட இருக்கணும். பாட்டி சொன்ன நாலு தருவேன், கேட்டது மூணு தான். கொடுக்கிறது அதிகமா இருக்கணும், வாங்கறது குறைச்சலா இருக்கணும். இதுதான் தமிழர் பழக்கம். தெய்வமா இருந்தாலும் தெய்வத்துக்கு நிறைய கொடுப்போம். அதுக்கு மேல வீடும் வேண்டா விரலில் விளங்கினார், கூடும் அன்பினில் கும்பலிலே ஏந்தி வீடும் வேண்டா. அதுபட்ட கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர். அந்த கேடும் ஆக்கமும் கெட்ட திரு எதனாலே வரும்? இடையராத பல பறவைகளிலே செய்கிற வழிபாட்டினுடைய பயனாக வருவது. இதனால என்ன பயன் என்று தூக்கி போட்டார் அப்பசாமி. ஆகவே அந்த இறைவன் இப்ப எனக்கு ஒண்ணு வேணும்னு சொன்ன, உனக்கு ஏதாவது வேணா கேளுன்னு இங்க அவர் சொல்றான். பெருமானே நீ வல்லாரும் நீரே, மதுரை பெருமானும் நீரே. நான் இப்ப சொன்னதை நீ செஞ்சுட்டீன்னா நீதான் வல்லவர். மதுரையிலே எழுந்தவழி இருக்கிற சொக்கநாட பெருமானும் நீதான். ஈக்குவல் சித்தர் சிவம். இவர் சித்தர் சிவமாக இருக்கிற தன்மையை நீ செய்து காட்டுகிற செயலினால நான் அறிந்து கொள்ள வேணும் என்று சொன்ன உடனே, அல்லால் எவர் உண்மை அல்லாம இந்த மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் வேற எவராக இருக்க முடியும்? நீதான் சித்தர். இதை செய்து காட்டிவிட்டால் நீதான் சிவம், நீதான் மதுரைக்கு தலைவர். நும் மனம் வேட்டது அளிப்பேன். இது வரைக்கும் பொருத்தமா பேசினா, இப்ப அந்த மனித சுபாவம் இல்ல, உன் மனசு என்ன விரும்புச்சோ அதை நான் கொடுப்பேன். கொடுக்கக்கூடிய இயல்பு உடையவர், உன் தப்பு இல்லை. கொடுக்கிற இயல்பும் உண்டு, கொடுக்கிற தகுதியும் உண்டு. உன்னுடைய மனம் என்ன வேணும்னு கேட்கல, நான் தருவேன். இத பார்த்த உடனே சாமி கேட்டா, நீ ஒண்ணு கொடுக்க வேணாம், என்ன செய்யணும்? அந்த நேரம் பார்த்து ஒரு வேளாளன் ஒட்டை கரும்பு ஒன்று எடுத்துக்கொண்டு வரலாம். இந்த கரும்பு தைமாச விளைவு, கோயிலுக்கு கொண்டாந்து கொடுக்கறது வேளாளர். நல்ல பருப்பு நெய் ஆண் எல்லாம் கொண்டாந்து கொடுக்கணும். வீட்டுல முதல்ல வந்த உடனே கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் சாதம், அச்சமிச்சப்படுத்தி கத்திரிக்காய் சாதம், ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒரு நிவேதியம். வாழ்க்கையை ருசியுடையதாக விழாக்களை மனசுல பிள்ளைகளுடைய மனசுல நிறுத்துவதற்காக இந்த படைப்புகள். அங்க அந்த கரும்பு கொண்டு வந்து சாப்பிட்டு வந்திருக்கிறான். அந்த கரும்பை வாங்கி இந்த கரும்பை இந்த கல்யாண சாப்பிட சொல்லணும். ஓ கல்யாண கரிப்பதை நீ பாருங்க. பார்த்தார் யானை துதிக்கையை நீட்டி அந்த கரும்பை வாங்கி வாய்க்கல போட்டுக்கிச்சு. அப்புறம் இந்த யானை துணி கை சும்மா இருக்காது. ஐங்கர நெய்வத்தாமானம் திரும்பவில்லை, சதா ஊசல் ஆடிக்கிட்டே இருக்கும். எடுக்கும் அப்படி எடுக்கும், அதை போட ஆவல் போடும். இந்த மாதிரி இந்த மனசு இருக்கு பாருங்க, வீடு போயிடணும். தொழிலாப்பியர் அரங்கில் உட்கார்ந்து எல்லாம் வல்ல சித்தரான கதை கல்லானைக்கு கரும்பு எடுத்து கொடுத்துட்டு இருக்கிற போது நேர திருநகருக்கு போயிடும் மனசு. போனவன் சரியா வந்துடுவாங்களா, இது என்னங்க அவங்கவுங்க விதி வழி அவரவர வினை வழி அவரவர் வந்தது. இது என்ன நீ நினைச்சு பார்த்து என்ன போகுது, அஞ்ஞானம் இருட்டாயிட்டுதான் வந்துருப்பாங்களா. மனசுல நினைச்சது அப்படியே சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல, பொய்யல் தான் வேண்டாம். மனசுல நினைச்சேன் அது சொல்லிட்டவங்கள்ட்ட இங்க பேசிக்கிட்டு இருக்கு, இத்தனை பேர் இருக்கீங்க, இவ்வளவு கவனமா நீங்க கேக்குறீங்க, நானும் கவனமா சொல்றேன், கருத்தோட நினைக்கிறேன், கருத்தோட சொல்றேன். ஆனாலும் இதுக்குள்ளே அடிக்கு குத்திட்டு இந்த மனசு திருநாள் போயிட்டு வந்துருச்சு, இவ்வளவு நேரம் வந்துடுச்சு. ஆனா ஐங்காரானை ஒத்த மனம் அலைஞ்சி அலைவாயுதே கண்ணா, நிலை பெறாத நிலையில இருக்கிறேன் நீ. நியாயமான தலைப்பா இங்கி அங்கி அங்கேயா இங்கேயா அங்கேயா இங்கோடு அங்கு உழல்வீர் துணிவளர் கண்ணீராகி பரவனாச்சியாரு சாமி, இந்த ராத்திரி இங்கேயா அங்கேயும் ரெண்டு தரம் போயிட்டு வந்துச்சிய, நான் இசையலன்னா என்ன ஆகிறது, உண்மை வந்து மூணாவது தரம் வர சொல்லுவோம் தாழும் சுந்தர். இங்கோடு அங்கு உழல்கிற தன்மை இறைவனுக்கு நம்ம நோக்கி வந்துட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு ஆன்மா வீட்டு வாசலையும் வந்து கதை தண்டிக்கிட்டு இருக்கான். இப்ப அபிஷேக பாண்டியனுடைய முறை அதனால வந்து அந்த கரும்பை கொடுத்த உடனே அந்த யானை என்ன பண்ணுச்சு, கல்லான மறுபடியும் போகல, அப்படியே கொஞ்சம் நீட்டி பாண்டியனுடைய மார்பில் இருக்கக்கூடிய முச்சு மாலையை வாங்கி பிடிங்கிடுச்சு. சும்மா இருப்பானா, அடிக்க போறான். உடுத்து பார்த்தா அப்படியே அடி எடுத்து வைக்க முடியாதுன்னு அப்படி சித்தரம் போல இருந்தாங்க. தப்புன்னு வாயில போட்டு முடிச்சு கல்லானாய் போடுச்சு. என்ன அற்புதம், அப்பதான் நீ வந்து சிவபெருமான் தான் என்று உணர்கிறான் சாமி. உடனே மன மகிழ்ச்சியோடு அந்த யானை வந்து மீண்டும் அந்த ஆரத்தை தர வாங்கி பெருமானுக்கு கொடுக்கிறான். சாமி மன்னிச்சுக்கணும், உனக்கு என்ன வேணும், குறை ஒரே குறை, குழந்தை இல்லை, அந்த குறையை நீக்கிறேன் சித்த. அத அப்ப சொல்றான் பெரியதினும் அந்த உயர்ந்த மகா வாக்கியங்களை எல்லாம் தமிழ்ல அப்படியே என்னை நன்றாக கடைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு புரியாததெல்லாம் எல்லாருக்கும் புரியும்படியா கொண்டு வரணும், இசையோட கொண்டு வரணும், இயல்போட கொண்டு வரணும், இரத்த ஓட்டத்துல கலக்க வச்சுடணும், வாழ்க்கையோட கொண்டு வரணும். சாமி பார்த்துதான் ஞான சம்பந்தாரிகளை எல்லாம் அனுப்பிச்சு அந்த கருத்து சொல்ற.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: குடியதான வீரவேள்வி தன்னுடைய உடலையும் உயிரையும் பணயம் வைத்து செய்த வீரவேள்வியை இறைவனை மகிழ்விப்பதற்காக சூரபத்மாதி அசுரர்கள் செய்தார்கள். இறைவனும் மகிழ்ந்தார், சூரபத்மனை எழுப்பினார், வேண்டிய வரங்களை கொடுத்தார். அளவற்ற வரபலங்களை கொண்ட சூரபத்மன் உலகங்கள் நடுங்கும்படியாக வருகிறான். அவனை பார்த்த உடனேயே சுக்கராச்சாரியார் அவரும் உபதேசிக்கிறார், என்ன என்ன செய்ய வேண்டும் என்று. அசுரர்கள் எல்லாம் தேவர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். தன்னுடைய பெரிய சைன்யத்தோடு கிளம்புகிறான். முதல்ல வடக்கே சென்றான். வடக்கே இருப்பது குபேரனுடைய நகரம். வடக்கு திக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் அழகாபுரியிலே குபேரன். அங்கே போனா அவன் பார்த்தான் இவனை எதிர்கொள்வது கஷ்டம் என்று வந்து வணங்குகிறான். ஒன்றும் செய்ய வேண்டாம், உனக்கு வேண்டப்பட்ட செல்வத்தை கொடுக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடியே கொள்ளையடித்தார்கள். இந்த செல்வத்தையும் வாங்கி கொண்டான், கொள்ளையும் அடித்தார்கள். பிறகு தென்திசை ஈசான வேதிக்கு செல்லுகிறான். சிவனைப் போலவே இருக்கின்ற காரணத்தினாலே ஈசானனை விடுத்தான். கிழக்கு திக்கு செல்லுகிறான். கிழக்கு திக்கிலே இந்திரன் இவன் வருவதை கண்டுவிட்டு ஓடிவிட்டான். அடுத்தது தென்கிழக்காக இருக்கக்கூடிய அக்னி உலகத்திற்கு செல்லுகிறான். அக்னியும் இவனும் மிக கொடூரமான யுத்தத்தை செய்கிறார்கள். அப்பொழுது யுத்தத்தை செய்யும் பொழுது தாரகாசனோடு சண்டையிடுகிறார் அக்னி பகவான். ஆனால் உலகத்தையே அழிக்கும்படியாக இறைவனுடைய அஸ்திரத்தை எடுத்தவுடனே, சிவாஸ்திரத்தை தாரகாசுரன் எடுத்தவுடனே அக்னி நினைக்கிறான், வரபலமும் மிகச்சிறந்த தபோபலமும் உடையவர்கள், இவர்களை நாம் எதிர்க்க கூடாது என்று வந்து வணங்கி நிற்கிறான். உடனே அடுத்த திக்கான தெற்குக்கு செல்லுகிறார்கள். அங்கே அது யமனுடைய திக்கு. யமனும் இவனுடைய ஆற்றலுக்கு அடிபணிந்து செல்வத்தை கொடுத்து அனுப்புகிறான். பிறகு அவர்கள் தென்மேற்குக்கு செல்லுகிறார்கள். அங்கே நிருதி என்று சொல்லும்படியாக அவன் வருகிறான். இந்த பார், நானும் உங்களுடைய குலத்தவன், இங்கே இந்த திசையை காவல் காக்கக்கூடியவனாக இருக்கிறேன், அவ்வளவுதான், ஆதலினாலே என்னை விட்டுவிடு என்கிறான். பிறகு வருணனுடைய உலகத்திற்கு செல்லுகிறான். அங்கே இருக்கக்கூடிய செல்வத்தையும் அடைகிறார்கள். வாயுனுடைய உலகத்திற்கு, வடமேற்காக இருக்கக்கூடிய உலகத்திற்கு செல்லுகிறார்கள். அங்கே அவனுடைய செல்வத்தையும் சூறையாடுகின்றார்கள். நாகலோகத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அமிர்தத்தை அவன் உண்டு மிக கழித்தவனாக மேலே இருக்கக்கூடிய உலகங்களுக்கெல்லாம் செல்லுகிறான். இந்திரபுரிய எல்லாம் அடித்து கொளுத்துகிறான். பிரம்மாவினுடைய பிரம்மலோகத்துக்கு செல்லுகிறான். அங்கே பிரம்மலோகத்துக்கு செல்லும் பொழுது பிரம்மா வந்து, நான் உன்னுடைய

பாத்திரத்தை அங்கே வீசக்கூடிய சமயத்துல தாரகாசுரனுடைய மார்பிலே அது பதக்கமாக வந்து விழுகிறது. எந்த அஸ்திரங்களும் ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற காரணத்தினாலே திருமாலும் கூட அவர்களுக்கு அஞ்சு நடுங்கி வரங்களை எல்லாம் கொடுத்தேன், என்னை விட்டுவிடு என்று சொல்லும்படியாக அடிபணுகிறார். அந்த திருமாலிடத்திலிருந்து வேண்டப்பட்ட வரபலங்களை பெற்றவனாக வருகிறார்கள் தாரகாசுரன் முதலிய அத்துணை அசுரர்களும். மேலே ஒரு உலகமும் மீதமில்லாதபடியாக எல்லா உலகங்களையும் தன்னுடைய சைன்யத்தின் மூலமாக அடிபணிந்து எல்லாவற்றையும் கொள்ளையடித்துக் கொண்டு மீண்டும் கைலாசத்திற்கு எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கக்கூடிய கைலையங்கிரிக்கு வருகின்றான். அங்கே வந்தவுடனேயே அந்த கைலையங்கிரியிலே வாயில் காப்போராக இருக்கக்கூடிய நந்தியன் பெருமானை வந்து வணங்கி நிற்கிறான். நீ எதற்கு இங்கே வந்த? உனக்கு அப்பொழுதே வரவணங்களை இறைவன் கொடுத்து விடவில்லையா? இப்பொழுது வந்திருக்கக்கூடிய காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது, நான் ஆட்சியை தொடங்க வேண்டும், தொடங்குவதற்காக நான் முதன் முதலாக அவரிடத்திலே வந்து ஆசி பெறுவதற்காக வந்திருக்கிறேன், அவருடைய அருள் இல்லாமல் என்னுடைய ஆட்சி இல்லையே என்று சொல்லுகிறான். இந்த அரசியல்வாதிகள்லாம் அப்படித்தான். இந்த போர் எடுப்புல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் தெரியும், எடுத்த உடனே அவன் செல்வத்துக்கு தான் குறிவித்திருக்கிறான். இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயம் அப்படித்தான் இருக்கும், எப்பொழுதுமே எங்கே பணம் வரும் என்று சொல்லித்தான் முதல்ல ஒரு புதிதாக ஆட்சியை பிடிக்கக்கூடியவர்கள் எங்கே பணம் கிடைக்குமோ அதுக்கு தான் குறிவைப்பார்கள் முதல் விஷயம். அடுத்தது அவன் அழிவே இல்லாதபடியாக இருக்கும்படியாக எப்படி நாகலோகத்துக்கு சென்றானோ அதே போல எல்லாவற்றையும் வென்றி கொண்டவர்கள் தான் என்றைக்கும் நிலைத்திருக்கும்படியான ஒரு காரியத்தை செய்வார்கள். அடுத்தது நீங்க பார்த்திருக்கலாம், இவர் தான் என்னையெல்லாம் வாழ வைக்கக்கூடிய தெய்வம் அப்படி இப்படின்னு சொல்லி யாராவது ஒரு பெரிய ஆளா யாருக்கு மக்களுடைய பலம் இருக்கிறதோ யாருக்கு மக்களுடைய மதிப்பு மரியாதை இருக்கிறதோ அவரிடத்துல போய் வணங்கி என்னுடைய ஆட்சியை தொடங்க போகிறேன், ஆட்சி தொடங்குவதற்கு முன்னாடி சொல்லிவிடுவார்கள் அவ்வளவுதான். இங்க ஆட்சியை தொடங்குவதற்காக இறைவனிடத்திலே செல்லுகிறான். நந்தியன் பெருமார் இறைவனிடத்துல கேட்டார் உள்ளே வரவிடுவதா என்று. வரச்சல் என்ற உடனே இங்கே செல்லுகின்றாராம். இத ஸ்காந்தமானது மிகச்சிறப்பாக சொல்லும், எந்த அட்ட ஐஸ்வர்யங்களையும் எந்த எம்பெருமான் கொண்டிருக்கிறானோ, எவன் மகாதேவனாக சர்வேஸ்வரனாக இருக்கின்றானோ, இவன் திரியம்பகன் என்று சொல்லும்படியாக நெற்றிக்கண்ணனாக இருக்கின்றான், மூன்று கண்களை உடையவனாக இருக்கின்றானோ, சத்தியம் ஞானம் அனந்தம் என்று சொல்லக்கூடிய உருவமாக ஞானானந்தமயனாக சத்தியஸ்வரூபனாக எவன் இருக்கின்றானோ, அந்த சத்திய ஞானம் அனந்தம் என்று சொல்லக்கூடியது தன்னுடைய சுரூபமாக கொண்டிருக்கவனும் மோட்சத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவன் ருதம் என்று சொல்லும், ருதகம் சத்தியம் பரம் பிரம்மம் என்று சொல்லும்படியாக ருதம் சத்தியம் பரபிரம்மம் என்று இருக்கக்கூடிய பரமபுருஷன் நீலகண்டனாக எவன் இருக்கிறான், மிகச்சிறந்த சிவந்த மேனியனாக எவன் இருக்கிறானோ, இந்திரிய நிகரம் எவன் செய்திருக்கின்றானோ, யதாவாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசகா என்று எவனை எந்த ஒரு பரம்பொருளை இந்த மனமும் வாக்கும் எட்ட முடியாதபடியாக இருக்கிறதோ, எந்த வேதங்கள் எல்லாம் அறிய மாட்டாமல் வேத வேதாந்தங்கள் எல்லாம் அவனுடைய திருவடி தாமரைகளிலே வணங்கி கொண்டிருக்கிறதோ, அப்பேற்பட்ட திருவடி தாமரைகளை கொண்டிருக்கக்கூடியவன் நடராஜனாக இருக்கக்கூடியவன் எல்லாராலும் சாபரங்கள் சத்திர சாபரங்களாலே விசிரப்பட்டு அவர்களாலே போற்றி துதிக்கப்பட்டிருக்கக்கூடியவன் சிவசாம்ரூபியம் பெற்றிருக்கக்கூடிய பல முக்தர்களும் சித்தர்களும் இருக்கக்கூடிய கைலங்கிரிசியிலே வாசம் செய்யக்கூடியவன் பல கண நாதர்களினாலே வணங்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவன் முனிஸ்ரேஷ்டர்கள் பக்த சிரேஷ்டர்கள் சித்தர்கள் எல்லாம் யோகிகள் எல்லாம் அங்கே இறைவனை எப்பொழுது பார்த்தாலும் அனந்த காலமும் துதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே இருக்கின்ற அவனை பரமேஸ்வரனை பார்க்கின்றான். இவ்வளவு சொல்லுகின்றது, எங்க பார்த்தாலும் சிவபெருமானுடைய ஸ்தோத்திரம் ஏராளமாக வரும். இந்த ஸ்காந்தத்துல இவனுடைய சூரபத்மனுடைய ஸ்தோத்திரம் மிகச்சிறப்பானதாக இருக்கும். எவன் ஒருவன் பஞ்சகிருத்தியங்களுக்கும் காரணமாக இருக்கின்றானோ, எவன் ஒருவன் படைத்து காத்து அழிக்கக்கூடிய செயல்களை செய்கின்றானோ, அப்பேற்பட்ட சர்வேஸ்வரனே உனக்கு நமஸ்காரம். எவன் பக்தவசலனாக இருக்கின்றானோ, எவன் உலகங்களுக்கெல்லாம் நாதனாக இருக்கின்றானோ, எவன் உலகமே வடிவமாக இருக்கின்றானோ, இவன் மங்களஸ்வரூபியாக இருக்கின்றானோ, இவன் எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு அளிக்கின்றானோ, இவன் அகோர ரூபான் கோர கோர தரேபியகா என்று சொல்லும்படியாக பயங்கர வடிவத்தையும் அழகிய வடிவத்தையும் கொண்டவனாக இவன் இருக்கின்றானோ, இவன் சாந்தமே வடிவானவனாக இருக்கின்றானோ, அப்பேற்பட்ட சங்கரனே சம்புவே ஜடாதாரியே உமாபதியே உன்னை நான் வணங்குகிறேன் என்று சொல்லும்படியாக. இதுல ஒரு சிறப்பான இன்னொரு விஷயம் உண்டு, முருகப்பெருமானை புத்திரனாக கொண்டிருக்கக்கூடியவனை வணங்குகிறேன் ஒரு வார்த்தை வரும், ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. எது என்ன? இவன் வந்து வணங்கி ஆட்சி தொடங்கின பிறகுதான் முருகப்பெருமானுடைய அவதாரம் நடக்கிறது. இங்கே அதுவும் இதை நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான். கங்கையை ஜடாதாரியாக கொண்டிருக்கக்கூடியவன், சந்திரனை அணிந்திருக்கக்கூடியவன், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன், ஸ்பட்டிக நிறத்திலே இருக்கக்கூடியவன், பரபிரம்மமாக இருக்கக்கூடியவன், உங்களுக்கு எங்களுக்கு நமஸ்காரம், அனந்த கோடி நமஸ்காரம் என்று வணங்குகின்றார்களாம். இதையெல்லாம் இறைவன் இந்த சிவபெருமானை பத்தி திருப்போல் அவ்வளவு அழகா சொல்லுவார். கரி

திரிபுராதி கையிலையாழி காபாலி களையோ நீ.

இவ்வளவு தூரம் திரு அந்த விராலிமலை திருப்புகள்ல பாடுகிறார். கரி புராரி காமாரி புராற முப்புறங்களை அழித்தவன், மன்மதனை அழித்தவன், கரி புராரி காமாரி திரு புராரி தீயாடி. அவனை கர உதாசனாச்சாரி என்று உதாசனன் சொன்ன அக்னி அர்த்தம், கரத்திலே அக்னியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன். வேணுமனம் அதாவது திருநெல்வேலியில மூங்கிலே தோன்றியவன். அப்படி அவன் எல்லாமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை சிவபெருமானை இது ஒரு பாடல் அல்ல, திருப்புகள் அல்ல, எத்தனையோ பாடல்கள் சொல்லுவார். இந்த ஸ்காந்தத்தில் இருக்கக்கூடிய பல கருத்துக்கள் இந்த இடத்துல வரும். அது மாதிரி அந்த இறைவனை சிவபெருமானை ஸ்தோத்திரம் செய்கின்றார்களாம். செய்த உடனேயே அவரும் நீ அங்கெங்கே இருந்து ஆட்சி செய்து நல்லபடியாக செய்து வா என்று சொல்லி அவனுக்கு ஆசி வழங்கி அனுப்புகிறார். சூரபத்மன் மிகச்சிறப்பாக இறைவனிடத்திலே ஆசி பெற்றவனாக வருகிறான். வரக்கூடிய சமயத்தில் அவனை அசுரேந்திரன் முதலிய அந்த அசுரர்களுக்கெல்லாம் அதிபதியான அசுரேந்திரன் முதலியவர்கள் எல்லாம் அவனை வரவழைக்கிறார்கள். வரவழைத்த உடனேயே அவனிடத்தில் கேட்கிறான், அசுரேந்திரன் தானே பாட்டன் இடத்துல கேட்கிறான் எப்படி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, இல்லை இந்த தேவர்களாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் அடிபணிய செய்ய வேண்டும், நம்முடைய குலமானது மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்படியாக அசுரேந்திரன் சொல்ல, சரி என்று எல்லா தேவர்களையும் பார்க்க வேண்டும் என்று எல்லா அண்டங்களுக்கும் 1008 அண்டங்களுக்கும் இந்திரஞான தேரிலே செல்லுகின்றானா அங்கெங்கே பார்க்கிறான். ஒரு இடத்துல போகும் பொழுது பார்த்தா சிவபெருமானாக இருக்கிறார்கள். ஒரு சிவபெருமான் இல்ல, ரெண்டு சிவபெருமான் கிடையாது, கோடிக்கணக்கான சிவபெருமான். நடுங்கி போயிட்டான் சூரபத்மன். என்னது இது, சிவபெருமானை ஒரே ஒரு சிவபெருமானை கைலேயங்கிரியிலே பார்த்திருக்கிறேன், அவன் ஒருத்தன் தானே இருக்க முடியும், இத்தனை பேர் இருக்க முடியுமா, இத்தனை சிவபெருமான் இருக்க முடியுமா என்று சொல்லும் பொழுது அப்பொழுது வந்து சொல்லுகிறார்கள் சூரபத்மனிடத்திலே வந்து பிரம்மா சொல்லுகிறாராம், அப்படி கிடையாது, இவர்களுக்கு பேர் ருத்ரர்கள், ஏகாதச ருத்ரர்கள் என்று ருத்ர புவனத்திலே இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் என்று சொல்லும் பொழுது, ஆஹா அப்படியா, இவர்கள் எப்படி வந்தார்கள் என்று கேட்கின்றான். அதுக்கு மிகச்சிறப்பான ஒரு காரணத்தை சொல்லுகிறார். ஒரு கல்பகாலத்துல பிரம்மா என்ன பண்ணாராம், தன்னுடைய செருக்கினாலே நான் தான் எல்லாவற்றையும் படைக்கக்கூடியவன் என்று நினைத்து நானே பரபிரம்மம் என்று தன்னுடைய அகங்காரத்தினாலே தருக்குற்று நின்றார். நின்ற உடனேயே சிவபெருமானை மறந்தார், அந்த ஆணவத்தினாலே சிவனை மணந்தார். வளர்ச்சி தடைப்பட்டது, வேதம் மறந்து விட்டது, எல்லா இடத்திலேயும் படைப்பு தொழில் நின்று விட்டது. நினைத்து வருந்தி கதறி கண்ணீர் விடுகின்றானாம் பிரம்மர். இப்படி நான் தவறு செய்தேனே என்று சொல்லி இறைவனை நினைத்து தவம் புரிகிறார். புரிந்த உடனே அவருடைய கனவிலே தோன்றியவராக, கவலைப்பட மாட்டான், நீ தவறு செய்தால் உனக்கு உதவுவதற்காக என்னை போலவே என்னுடைய மனத்திலே இருந்து தோன்றியிருக்கக்கூடிய ருத்ரர்களை அனுப்புவோம் என்று சொல்லி 11 ருத்ரர்களை தன்னுடைய நெற்றியிலே இருந்து அப்படி வெளிப்பட்டு அனுப்புகிறார். அவர்கள் பிரம்மனுடைய நெற்றியிலே இருந்து தோன்றுகின்றார்களாம். அப்பொழுது கேட்கின்றார்கள், பிரம்மா கேட்கிறார், என்னுடைய நெற்றியிலே ஏன் தோன்றினீர்கள் என்று சொல்லும் பொழுது, படைப்பு தொழிலை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியது இறைவனுடைய கட்டளை, ஆதலினாலே உன்னுடைய நெற்றிலே இருந்து தோன்றினோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, சிருஷ்டி தொழிலை செய்யுங்கள் என்று சொன்ன உடனே அவ்வளவுதான், கண மாத்திரத்திலே தன்னை போலவே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ருத்ரர்களை ருத்ர கணங்களை படைத்து விடுகிறார்கள். பிரம்மா நடுங்கி போயிட்டார், நிறுத்துங்கள் நிறுத்துங்கள்னா, ஏன் இவ்வளவு, எங்க பார்த்தாலும் ருத்ர கணங்கள் இருந்தா உலகம் இந்த பிரபஞ்சம் தாங்காது, இவர்களுக்கு தெரிந்தது நல்ல விஷயம், நல்ல விஷயத்தை தான் பண்ண முடியும். இப்ப நம்ம பண்ணா எப்படி இருக்கும், இப்ப நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம்னா நம்ம தகுதிக்கு தகுந்தபடி தான் செய்ய முடியும், அவர்களுக்கு தெரியாது. பெரிய இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க பெரிய கோடீஸ்வரர் இருப்பார், அவரிடத்துல போய் கேட்டா அவருக்கு வந்து சின்ன அந்த 5 ரூபா 10 ரூபா விவகாரமே தெரியாது, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் 100,000 கோடியில தான் பேசிட்டு இருப்பார். அதே போலத்தான் மிகச்சிறந்த தன்மையில இருக்கக்கூடிய ருத்ரகணங்கள் எல்லாம் அவர்கள் படைக்கும் பொழுது பிரம்மா மாதிரி படைக்க முடியுமா, அவர்கள் கோடீஸ்வரர் மாதிரி, அந்த ஏகாதச ருத்ரர்களும் கூட தங்களை போலவே படைத்தார்கள். பிரம்மா அவர் மாதிரி தான் படைக்க முடியும், நம்ம போல இருக்கிறவங்களை தான் படைக்க முடியும், ஆனா ருத்ரகணங்கள் எல்லாம் அவர்களை போலே படைத்து விட்டார்களாம். படைத்த உடனேயே நிறுத்துகின்றார். அந்த ஏகாதச ருத்ரர்களும் ஒவ்வொரு கோடி ருத்ரர்களை படைத்தார்களாம், அதாவது 11 கோடி ருத்ரர்கள், அவர்கள் வரபலங்களினாலே தேவ சைன்யத்தோடு 33 கோடி தேவர்கள் என்று அட்டவசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், அஸ்வினி தேவர்கள் 2 பேர்னு இப்படி 33 தலைவர்கள். அந்த 33 தலைவர்களுக்கும் 1 கோடி சைன்யம், இப்படி ஏகாதச ருத்ரர்களுக்கு இத்தர் ஏகாதச ருத்ரமாக அந்த கோடி சைன்யம், 11 கோடி சைன்யமானது இருந்தது. சிவ சாரூபியம் இதுவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். சொன்ன உடனே அப்படியா என்று வணங்கி செல்லுகின்றானாம். எல்லா இடத்திலையும் பார்க்கிறான். பார்த்த உடனேயே அவனுக்கு
தான் ஆட்சி செய்வதற்கு ஒரு நல்ல நகர் வேண்டும் என்று சொன்ன உடனே தேவதச்சன் வந்து நின்றானா, அவன் நின்ற உடனே தென்கடலிலே வீரமகேந்திரபுரம் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த நகரத்தை அவன் ஏற்படுத்துகின்றான். அது மட்டும் கிடையாது, அதுக்கு பாதுகாப்பாக எட்டு திசைகளிலேயும் ஹேமபுரம், இமயபுரம், லங்கா, நீலபுரம், ஸ்வேதபுரம் என்று சொல்லும்படியாக எட்டு விதமான புறங்களை, எட்டு விதமான தீவுகளை அமைத்து அங்கேயும் குடியேற்றுகின்றான், அசுரர்களை எல்லாம் குடியேற்றுகின்றான். அதே போல வடகடலிலே ஆசுரம் என்று சொல்லும்படியான ஒரு நகரத்தை வடகடலிலே ஏற்படுத்துகின்றான். அதே போல ஹேமகூட மலைக்கு அருகிலே மாயமாபுரம் என்று சொல்லும்படியாக மாயமாபுரி என்று சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை ஏற்படுத்துகின்றான். வீரமகேந்திரபுரத்திலே சூரபத்மன் ஆட்சி செய்வதற்கு செல்லுகின்றான். ஆசுர நகரத்துக்கு சிங்கமுகன் செல்லுகின்றான். மாயாபுரிக்கு தாரகாசுரன் செல்லுகின்றான். இதெல்லாம் நம்ம பழைய கதையே வியாழ பகவான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை நம்ம முருகப்பெருமானுக்கு அவர் சொல்லுவதைத்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல நாளிலே குடிபுகுந்தானா பட்டாபிஷேகம் செய்து கொள்ளுகின்றான். எல்லோரும் அவனுக்கு வணங்கி வாழ்த்து சொல்லுகின்றவர்களாக இருக்கின்றார்களாம். அந்த சூரபத்மனுடைய அந்த அத்தனை பேர் சொன்ன உடனே, அசுரர்கள் சொன்ன உடனேயே காளாஞ்சியை தேவராஜனாகிய இந்திரன் பிடித்துக் கொண்டு வருகின்றான். அதே போல அவனுக்கு சாமரம், சத்திர சாமரங்களுக்காக வாயு சாமரம் வீசிக் கொண்டு வருகின்றான். அவனுக்கு தாம்பூலம் அடைப்பை பையை குபேரனானவன் பிடித்துக் கொண்டு வருகின்றான். அவன் பாட்டான் அசுரேந்திரன், அவன் பார்த்தான் இதுக்கு முன்புன்னு உடைவாளை பிடித்துக் கொண்டு வருகின்றான். என்ன பக்கத்திலே கத்தி வச்சுட்டு வேற யார்ட்டையும் தேவர்கள்ட்ட கொடுத்துடக்கூடாது, நம்பிக்கையான இடத்துல கொடுக்க வேண்டும் இல்லையா. அவனுடைய பட்டத்து கத்தியை, பட்டா கத்தி இல்ல பட்டத்து கத்தியை அவனிடத்திலே கொடுத்து இருக்கின்றான் அசுரேந்திரன். இடத்திலே சந்திர சூரியர்கள் எல்லாம் குடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வருணன் முதலிய அத்தனை பேரும் ஆலவட்டம் வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். இசை பாடுகின்றார்கள் சித்தர்கள், இந்தர்கள், கிம்புரோடர்கள் என்று சொல்லும்படியாக எல்லாரும் நின்று கொண்டிருக்கின்றார்களாம். பிரம்மா முதலிய தேவகுரு, அசுரகுருவான சுக்கராச்சாரியார் எல்லாரும் ஆசி கூறி எப்பொழுது பார்த்தாலும் அட்சதை தூவி கொண்டிருக்கின்றார்களாம். அப்படியாக பட்டாபிஷேகம் செய்து கொண்டிருக்கின்றான். பட்டாபிஷேகம் செய்து கொண்டது மட்டும் கிடையாது, அவன் என்ன செய்தான், இந்த அதிகாரம் வந்துட்டா என்னைக்குமே பணம்ங்கிறது ஒண்ணு, பணம் இருந்தா மட்டும் போதாது, அதிகாரம்ங்கிறது அடுத்தது உண்டு. அதைத்தான் மாயை சொன்னாள். அந்த அதிகாரம் வந்த உடனேயே அந்த அகங்காரத்தினாலே எல்லா தேவதைகளையும் அங்கே அழைத்தானான். உடனே பார்த்தான், ஒவ்வொருத்தரா கேட்கிறான், நீ யார் யார் யார் என்று அவரிடத்துல கேட்டு அவர்களுக்கெல்லாம் ஒரு வேலை கொடுக்கிறார் என்றான். இதை ரொம்ப அழகா வாரியார் சுவாமிகள் அவருடைய குரல்ல கேட்கணும், அவ்வளவு அழகா சொல்லுவார். இது அருணகிரிநாதர் பாடும் பொழுது நெறி தவறி அலறி மதி மகபதி என்று சொல்லும்படியாக எல்லாரும் இவனிடத்துல சூரன் அரிசி அரசுரிமை செய்ய இவர்களெல்லாம் நடுங்கி கொண்டு அங்கே ஏவல் செய்கின்றார்களாம். திருமால் எப்பொழுது பார்த்தாலும் அவனுக்கு வரம் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். பிரம்மா எப்பொழுது பார்த்தாலும் அவனிடத்திலே பஞ்சாங்கம் அவன் சொன்ன பொழுது வந்து பஞ்சாங்கம் வாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். சூரியனோ எப்பொழுதும் அந்த இடத்திலே சுடக்கூடாது, தன்மையான கிரணங்களை கொடுக்க வேண்டும். சந்திரன் எல்லோருக்கும் காமத்தை தூண்டக்கூடியவனாக இருக்க வேண்டும். அக்னியோ சின்ன குழந்தைகள் அல்லது மிருகங்கள் கை வைத்தாலும் கூட, மிருகங்கள் அதிலே பட்டாலும் கூட சுடக்கூடாது, அவனுடைய தன்மை மாறி இருக்க வேண்டும். வருணனோ எப்பொழுது பார்த்தாலும் தூசி வராதபடியாக அந்த நகரத்தை சுற்றியும் அவன் பன்னீர் தெளித்துக் கொண்டிருக்க வேண்டும். யமனானவன் யாரையும் யாருடைய உயிரையும் பறிக்க கூடாது. வாயுவானவன் அந்த தூசியை நீக்கியவனாக அவன் பெருக்கக்கூடிய தொழிலை செய்ய வேண்டும். இப்படி எல்லாம் எல்லாருக்கும் அந்த இடத்துல வேலை கொடுக்கின்றார்களாம். நடுங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தேவதச்சனுடைய மகளாக இருக்கக்கூடிய பதும கோமலை என்று சொல்லக்கூடியவளை இங்கே சூரபத்மனானவன் மனம் செய்து கொள்கின்றான். யமனுடைய மகளாகின்ற விபூதை என்று சொல்லக்கூடியவளை சிம்மபக்தரனான சிங்கமுகன் மனம் செய்து கொள்ளுகின்றான். நிருத்தி முதலே பார்த்தோம், தெற்கு திக்குக்கு அதிபதி யமன், தென்மேற்குக்கு அதிபதி நிருத்தி. நிருத்தியினுடைய மகளாகின்ற சௌரியை தாரகாசுரன் மனம் செய்து கொண்டிருக்கின்றான். இப்படியாக எல்லாருக்கும் அவரவர்களுடைய இடத்திற்கு தகுந்தபடியாக, அவரவர்களுடைய தகுதிக்கு தகுந்தபடியாக அசுரர்களை எல்லாம் ஆட்சி பீடத்திலே அமர்த்தி தன்னுடைய பாதுகாவலாக அமர்த்தி, இதை தவிர பதுமகோமலையை தவிர எல்லாருமே பலவிதமான மனைவிமார்களை மணந்து கொண்டு தேவர்களை அடிபணிய வைத்து ஆட்சி செய்கின்றார்கள். இவர்களுடைய ஆட்சியை பத்தி சொல்லும் பொழுது, ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டானா சூரபத்மன், தேவராஜனாக தேவேந்திரர்கள் முதற்கொண்டு தேவர்களெல்லாம் அழைத்தான். ஊனமுற்றோர் போல் இவ்வாறு அலைகின்ற காலத்தில், ரொம்ப அழகான வார்த்தை போடுறார் கச்சியப்ப முனிவர், ஊனமுற்றோர் போல் அலைகின்ற இவ்வாறு அலைகின்ற காலத்தில் ஒரு நாள் சூரன் வானகத்து தலைவனையும் அமரரையும் வருகா வருகவனா வலித்து கூவி, எல்லாரையும் இந்திரன் முதற்கொண்டு தேவர்களை எல்லாம் கூப்பிட்டாங்கவா அப்படின்னா அத்தனை பேர் வந்து நிற்கின்றார்களா. தானவருக்கு தம்பியர் நீர் அவர் பணி நும் பணி என்றோ,
இந்த எங்களுக்கெல்லாம் நீங்கள் தம்பிமார்கள் மாதிரி இல்லையா, அதனால எங்களுடைய வேலைங்கிறது உங்களுடைய வேலை மாதிரி இல்லையா, தரங்க வேலை மீன் அனைத்தும் சூறை கொண்டு வைகளும் உய்த்துடுதிர் என விளம்பினானால் என்ன பண்ணணும், கடல்ல போய் மீனெல்லாம் பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாலாம். நடுங்குகின்றார்கள் தேவர்கள் எல்லாம், உரைக்கும் வழியாது கேளா அணையரெல்லாம் உள் நடுங்கி உயங்கி வெழுகி திரைக்கடலின் மின் தனக்கு தருகின்றான். இதற்கு இனி நான் செய்வதேதோ, விரைக்கமல தனிக்கடவுள் இப்படியும் நம் தலையில் விதித்தான் என்ன. அவங்களுக்கு அவன் சொல்றதை மறுக்க முடியாது, என் தலையில இப்படி பிரம்மா எழுதி வச்சிட்டாரே என்று சொல்லி அவர்கள் பொறுமி ஏங்குகின்றார்களாம். எவ்வளவோ பாடல்கள் இதுல கச்சியப்பரிவரை பற்றி சொல்லுகின்றார்கள். பழி வந்து நமக்கு சேர்ந்து விட்டது. வானகத்திலே மிகச்சிறந்த தேவர்களாக இருந்த நாம் இப்பொழுது மீன் பிடிக்கக்கூடியவர்களாக இங்கே வந்து வலையை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோமே, இது நம்முடைய தகுதிக்கு தருமா? சாக வேண்டும் என்றாலும் சாக முடியாது. ஏன், அமுதத்தை குடித்திருக்கின்றோம், சாகவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்கின்றோமே, இந்த வேலை பாதகம் என்று பூவுலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் கூட சொல்லுகின்றார்கள் உயிர்க்குறை பாதகம் என்று. பூ உலகம் தன்னில் பொருந்துகின்ற மானுடரும் பாவம் என நூலில் பகர்கின்ற இத்தொழிலை எவர் புரிகின்றார், எமக்கோ வந்து எய்துமதோ தேவ கதியின் நிறையின் சிறைப்புடைத்த அடேயப்பா என்ன தேவர்கள் பா, தேவர்கள்லாம் எப்படி இருக்கிறோம் பார், மனிதர்கள் கூட இதை செய்ய மாட்டார்கள், அப்படிப்பட்ட தொழிலை நாம் செய்து கொண்டிருக்கின்றோமே என்று சொல்லும்படியாக நாம் செய்திருக்கக்கூடிய வினை வசத்தினாலே இப்படி வந்தது என்று வேத நெறியை விளக்கினேன். மிக்குள்ள போத நெறியாம் அதற்கு புறம்பானேன், தீதுடைய வெஞ்சூரன் சிற்றத்தால் செப்புகின்ற வேதநெறி செய்வேன். இப்ப சூரபத்மன் என்ன சொல்றானோ அதுதான் வேதநெறி, என்ன வேதமோ அதெல்லாம் முடிந்துட்டது. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வாசகத்துக்கு காரணம் என்னன்னா, இந்திராதி தேவர்கள் எல்லாம் நாரணனிடத்திலே சென்று கேட்கின்றார்கள், நாங்கள் இப்படி கட்டப்படுகிறோமே, இதற்கு காரணம் என்ன, அவனுடைய வரபலம் தான், அது மட்டுமா, தப்போபலம் தானா, வீர வேள்விதானா என்று கேட்கும் பொழுது, கிடையாது, நாமெல்லாம் ஒரு தவறு செய்தோம். என்ன தவறு, தக்ஷன் இறைவனை நிந்தித்து இறைவனை விலக்கி செய்திருக்கக்கூடிய அந்த யாகத்திலே நாம் கலந்து கொண்டு அவிர்வாகத்தையும் உண்டோம், உண்ட காரணத்தினாலே தண்டிக்கப்பட்டோம். ஆனால் அது மட்டும் போராது, என்ன, சிவநிந்தனை என்கின்ற குற்றமானது மிக கொடிய குற்றம், அந்த குற்றத்தை செய்திருக்கின்ற காரணத்தினாலே இறைவனுடைய தண்டனை இப்படி நமக்கு கிடைத்திருக்கின்றது என்று அவர்கள் நாராயணன் சொன்னாராம். அதைத்தான் இப்ப தேவர்கள் சொல்லுகின்றார்கள். தேனுலாவும் தாரும் திரு நிழற்கு இன்பமுறும் வானவர்கள் என்றே மதிக்கும் தகைமையினோ, அங்கே கற்பக தரு இருக்கிறது, சுராபானம் சோமபானம் எல்லாம் இருந்து கொண்டு தேவ அறம்பெயர்களோடு நாம் இருந்து கொண்டிருந்தோம் ஆனந்தமாக, இப்பொழுது தேவர்கள் என்று அதை தேஜஸ் உடையவர்கள் என்று சொல்லப்பட்ட நாம் ஈனமோடு மீன் சுமந்தே எல்லோர்களும் நகைக்கத்தானவர் முன் செல்வதிலும் சாதல் மிக நன்று நன்றே. இந்த தானவர்கள் அசுரர்களுக்கு முன்பாக மீன் சுமந்து செல்வதை விட இறக்கலாம், நாங்கள் இறந்து போகலாம். என்னைக்குமே ஒருத்தனுக்கு வந்து செல்வம் இருந்து பதவி இருந்து கீழே இறங்கிட்டா ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. இதை நம்ம வாழ்க்கையிலே பரவேல பார்க்கிறோம், இந்த அரசியல்ல ரொம்ப சகஜமா இருக்குதெல்லாம். அரசியல் அரசாங்கத்துல ஒரு பதவியில இருந்து அவ்வளவு அதிகாரம் இல்லாத இன்னொரு பதவிக்கு மாற்றினாலே போதும், அவ்வளவுதான், மதிப்பு இருக்காது. அவனுக்கு பதவிதான் மதிப்பு என்று நினைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பெரிய இடி விழுந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம். ஆக இங்க தேவர்கள் என்று மதித்து கொண்டிருந்த இவர்கள் இப்பொழுது மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி மீன் பிடித்துக் கொண்டு தன்னுடைய தலைவிதியை நொந்து கொண்டு பணி ஏவல் செய்து கொண்டிருக்கிறார்களாம். நம்ம யோசித்து பார்க்கணும், இது இறைவனாலே தேவர்களாக்கப்பட்டு தேஜஸ் உடையவர்களாக வானுலகத்திலே இருக்கக்கூடியவர்கள், ஸ்வர்கலோகத்திலே இருக்கக்கூடியவர்கள், அந்த பதவி அந்த தன்மை எல்லாம் போனது. வான் சுமந்த மீனவர்கள் மீன் சுமந்து கொண்டிருந்தார்கள், வானிருந்த மேல் வானவர்களெல்லாம் இன்றைக்கு மீன் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு சாஸ்வதமானதா? நம்ம முதலே பார்த்தோம், அனித்தமான உன் நாளும் இருப்பதாகவே என்று. அதே போலத்தான் நிலைய பொருளை உடலா கருதி நெடுநாள் பொழுதும் அவனே போய் நிறை போய் செவி

பிறகு மடிபேர்க்குரிய நெறியாக மறை போற்றறிய ஒளியாய்ப் பெருகு மலர்த்தாட் கமல்.

நம்ம நிலையான பொருள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது நிலையாத உடல் மட்டுமில்லை, இந்த செல்வம் சரி செல்வம் தான், செல்வம் செல்வம் செல்வம்னு போயிட்டே இருக்குமா, பதவியோ செல்வமோ எதுவுமே நிலையாத பொருள். இந்த நிலையா இன்னொரு பழனி திருப்புகள் சொல்லுவார், அதை வந்து ஒரு முறை நம்ம ஒரு நாள் முழுக்க பார்த்தோம், அருமையான பாடல், அதுல அவ்வளவு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கும். வெறும் அந்த திருப்புகளை மட்டும் சொல்லுகின்றேன், வேற ஒன்றும் கிடையாது. அந்த திருப்புகள்ல சொல்லும் பொழுது பெமரும் அமரும் மனையும் இனிய தனமும் அர

0: நம்ம வந்து தமர் நம்முடைய சுற்றத்தினர் இருக்கக்கூடிய வீடு செல்வங்கள் இதெல்லாம் பெரிய நமக்கு சாஸ்வதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எதுவும் கிடையாது.
1: தரு கண் மரணி மூடு கயிறு தழகை வளைய எறியாதே.
0: அவன் வந்து யமன் கொண்டு செல்லக்கூடிய சமயத்துல எது கூட வரும்? எதுவும் கூட வராது. எதுவும் சாஸ்வதமான பொருள் அல்ல. இந்த சரித்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். தேவர்களுக்கே அப்படின்னா நமக்கு எப்படி இருக்க வேண்டும்? நம்ம யோசிக்க மறந்து விடுகின்றோம். அதான் முக்கியமான விஷயம். தேவர்கள் இங்க புராணங்கள் படிக்கும் பொழுது நமக்கு இதுதான் தலையில ஏற வேண்டும், நம்முடைய புத்திக்கு உரைக்க வேண்டும். என்ன, தேவர்களாக இருந்தவர்களும் கூட, இந்திராதி சந்திராதி அவர்கள் தேவர்களும் கூட, தேவேந்திரனாக இருந்தாலும் அடிபணிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய செல்வம் போய், பதவி போய், அவர்களுடைய மரியாதை போய், அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்களே, அல்லல் பட்டிருக்கிறார்களே, இது நிலைத்ததா? நிலைத்தது அல்ல. எது நிலைத்தது? இந்திரன் பின்னாலே உணர்கின்றான். எது நிலைத்தது? இறைவன் ஒருவனே நிலைத்தவனாக இருக்கின்றான். கமல விமல மரகதமணி கனகமருவும் இரு பாதம் கருதருளி எனது தனிமை கழிய அறிவு தர வேணும். குமரன் சமரமுருகன் பரம

வாழ. அருமையான பாடல். நம்ம வந்து எதெல்லாம் சாஸ்வதம் நம்ம காப்பாற்றும் இல்லை நம்ம கூட வரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, நம்முடைய படிப்பு, நம்முடைய உடல், நம்முடைய அழகு, நம்முடைய பணம், நம்முடைய பதவி, அதிகாரங்கள், சொத்து, உறவினர்கள், மனைவி, மக்கள், எதுவுமே வருவதில்லை, எதுவுமே வருவதில்லை. அந்த சமயத்துல அந்த மரலியோடு கந்த மனிதன் நமதன்பன் என மொழிய வருவாயே. அந்த வர இதுவும் திருப்புகழ் தான். அந்த மரலியோடு உகந்த மனிதன் நாமதன்பன் இவன் என்று மொழிய வருவாயே. சிந்தை மகிழ மலை மங்கை நகிலினைகள் சிந்து பய மகிழும் அகில் வீரா. திருச்செந்தூர்ல திருப்புகழ், அருமையான திருப்புகழ். அந்த சமயத்துல வந்து என்னை காப்பாற்ற வேணும்டா அப்படின்னு கேட்கிறார். அதே போலத்தான் அப்ப என்ன இருக்கும், எதுவுமே இருப்பதில்லை, தனித்தவர்களாக இருக்கின்றோம், தனிமை நம்மை வாட்டும், யாருமே கிடையாது. உயிரை கொண்டு போகக்கூடிய சமயத்துல

0: என்ன திருப்பாடப்பா.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
0: சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம், அதிலே ருத்ர சம்ஹிதை, அதிலே பார்வதி கண்டம், அத்தியாயம் 34 முதல் 36 வரை. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, அதன்பின் வசிஷ்டர் அனரண்யன் என்னும் இக்ஷ்வாகு குல மன்னன் தன் பெண்மை பெண் பத்மை என்பவளை பிப்பிலாதருக்கு திருமணம் செய்து வைத்தது. தர்மதேவதையின் இன்னருளால் பிப்பிலாதர் இளமையின் வனப்பும் நற்குணங்களும் பெற்றது. என்றுமே நிலைத்து நிற்கும் இளமை, குபேரனையும் இந்திரனையும் விஞ்சும் செல்வச் செழிப்பு, பக்தி, எண்வகை சித்திகள், அனைத்து ஜீவராசிகளிடமும் ஒருமைப்பாடு காணும் சமத்துவ புத்தி, மற்றும் தன் மனைவியான பத்மைக்கு என்றும் குன்றாத இளமை, சௌபாகியம், செல்வச் செழிப்பு, தன் கணவரோடு காதல் ஒருமைப்பட்டு 10 நற்செல்வங்களான புதல்வர்களை பெற்றது முதலிய கதைகளை கூறி மேலும் கூறுவாராயினார். மலைமன்னனே, நான் கூறும் நல்லுரைகளின் சாரத்தை நன்கு உணர்ந்து கொள். பின்பு பார்வதியை சிவபெருமானுக்கு திருமணம் செய்துவை. மேனையும் நீயும் உங்கள் மனதில் உள்ள தவறான எண்ணங்களை களைந்து எரியுங்கள். இன்று முதல் 7 நாட்கள் கழிந்ததும் பிறர்க்கரிய ஓர் இனிய நன்னாளில் நல் முகூர்த்தம் வரப்போகிறது. அப்பொழுது சந்திரன் ரிஷபநத்னத்தில் உச்சம் பெற்று தன் மகனான புதனுடனும் மனைவியான ரோஹிணி நட்சத்திரத்துடனும் சேர்ந்திருப்பான். அவ்வேளையில் சந்திரன் பலம் பெற்று தாராபலனும் நன்கு இருக்கும். மார்கழி மாதத்தில் அனைத்து தோஷங்களும் நீங்கிய சோமவாரமான திங்கட்கிழமையில் தீய கிரகங்களின் பார்வையின்றி அனைத்து சுபக்கிரகங்களும் லக்னத்தை பார்க்க உயர்ந்த மக்கட்பேறு நல்கும் 5 இடத்தையும், கணவருக்கு அனைத்து நலன்களையும் வாரி வழங்கும் 2 மற்றும் 9 இடங்களை குருவான பிரகஸ்பதி பார்க்க, அந்த நல் முகூர்த்தத்தில் நீ உன் மகளான பார்வதியை சிவரானுக்கு கன்னிகாதானம் செய்து பிறவி பயனை பெறுவாயாக. உன் மகளோ உலகநாயகி, மூலப்பிரகிருதி, அனைத்து செல்வங்கட்கும் இறைவியான ஈஸ்வரி. சிவபெருமானோ உலக நாயகன், சர்வேஸ்வரன், அனைத்துலகிற்கும் ஒப்பற்ற தந்தை. பலவாறாக திருவிளையாடல்கள் புரியும் சிவபெருமானை மனதிலே நினைந்த வண்ணம் இருக்கும் ஞான தபோதனரான வசிஷ்டர் இவ்வாறு கூறி மௌனமானார். வசிஷ்டர் கூறியதை கேட்டு அங்கிருந்த பணியாட்கள் மேனையாகிய அனைவரோடும் வியப்பில் ஆழ்ந்த இமவான் மற்ற பர்வதங்களை பார்த்து கூறலானான். இமவான் கூறுகிறான், மலையரசே, மேரு பர்வதமே, சஹ்யமலையே, கந்தமாதனம், மந்திராசலம், மைனாகம், விந்தியம் ஆகிய மலையரசர்களே, நீங்கள் அனைவரும் நான் கூறுவதை சற்றே கேளுங்கள். இதுவரை வசிஷ்டர் கூறியதை கேட்டீர்கள். இப்பொழுது நான் என்ன செய்வது உச்சிதம் என்பதை சற்று ஆலோசிக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் உங்கள் மனதில் நன்கு சிந்தித்து நிச்சயித்து எது உச்சிதம் என்று கூறுகிறீர்களோ அதையே நான் செய்ய தயார். இமவான் கூறியதை கேட்டு சுமேறு முதலிய பர்வதங்கள் நன்கு யோசித்து நிர்ணயம் செய்து பின்பு மகிழ்ச்சி தோன்ற கூறுவாராயினர். பர்வதங்கள் கூறுகின்றன, புண்ணியமானே, இப்பொழுது சிந்திப்பதற்கு என்ன இருக்கிறது? சப்தரிஷிகள் கூறியபடிதான் செய்ய வேண்டும். உண்மையில் இப்பெண் பார்வதி தேவர்களின் காரியத்தை நிறைவேற்றியருளவே இங்கு பிறந்திருக்கிறாள். சிவபெருமானுக்கென்றே அவதரித்துள்ளாள். ஆகையால் சிவனுக்கே இவளை மனம் செய்து தர வேண்டும். இவள் ஸ்ரீ ருத்ரனை ஆராதித்ததும் சிவன் நேரிலே தோன்றி இவளோடு பேசியதும் உண்மையானால் இவளது திருமணம் அவரோடுதான் நடக்க வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, மேரு முதலிய பர்வத மன்னர்கள் கூறியதை கேட்டு மகிழ்ந்தான் இமவான். பார்வதி பிராட்டியோ மனதளவில் சற்றே சிரித்துக் கொண்டாள். அருந்ததியும் பல காரணங்கள் வாயிலாக பல பல இதிகாச நிகழ்ச்சிகளை கூறி மேனைக்கு அறிவுறுத்தினாள். இதனால் உண்மை உணர்ந்த மேனை மகிழ்ச்சியோடு சப்தரிஷிகள் அருந்ததி தன் கணவரான இமவான் ஆகியோருக்கு உணவு படைத்துவிட்டு தானும் உணவருந்தினாள். உண்மை உணர்ந்த அறிஞனான இமவானும் முனிவர்களை உள்ளபடி உபசரித்தான். கலக்கம் நீங்கி தெளிவடைந்த அவன் மகிழ்ச்சியோடு இருகை குப்பி அவர்களிடம் கூறினான். இமவான் கூறுகிறான், சான்றோர்களே, என் சந்தேகங்கள் தீர்ந்தன. சிவன் பார்வதியின் சரித்திரங்களை கேட்டு தெளிந்தேன். எனது உடல், என் மனைவி மேனை, எனது குழந்தைகள், என் செல்வங்கள் மற்றும் எனது என்றுள்ள அனைத்தும் இனி இறைவனான சிவபெருமானுக்கே அன்றி மற்றவர்களுக்கில்லை. எனது என்றுள்ள அனைத்தும் இனி இறைவனான சிவபெருமானுக்கே அன்றி மற்றவர்களுக்கு இல்லை. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு கூறிய இவவான் தன் மகள் பார்வதியை அன்புழுக பார்த்து மகிழ்ந்து நல்லாடை ஆபரணங்களால் அலங்கரித்து ரிஷிகளின் மடியில் அமர்த்தி கூறலானான். பெரியோர்களே, இவள் ஸ்ரீ ருத்ரனுடைய சொத்து, அவருக்கே உரித்தானவள். இதுதான் என் முடிவு. ரிஷிகள் கூறுகிறார்கள், மலையரசே, இப்பொழுது சிவபெருமான் யாஜகராகிவிட்டார். நீ அவருக்கு பிச்சை அளிக்கும் வள்ளலானாய். பார்வதி தேவியே பிச்சையானாள். இதைவிட உயர்ந்தது வேறென்ன இருக்கிறது? இமவானே, நீ அனைத்து பர்வதங்களுக்கும் அரசன். அதனால் உயர்ந்தவனாகவும் புகழத்தக்கவனாகவும் ஆகிறாய். உன் பிறவி பயன்புற்றது. உனது மலை முகடுகளும் தூய்மை பெற்றன, பெருமையடைந்தன. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, தூய உள்ளம் படைத்த அம்மகர்ஷிகள் இவ்வாறு கூறிய பின் பார்வதி தேவியின் சிரசில் கையமர்த்தி, சிவையே, நீ சிவபெருமானுக்கு அனைத்து நலன்களையும் தருபவளாக அமைவாய். உனக்கு மங்களங்கள் அனைத்தும் கிட்டட்டும். வளர்கிறை நிலவைப் போல உனது நற்குணங்கள் வளரட்டும் என்று ஆசி வழங்கினார். இதன் பின் அம்முனிவர்கள் இமவானிடம் பழங்கள், புஷ்பங்கள், தாம்பூலம் முதலியன தந்து திருமணத்தை நிச்சயித்தனர். கற்புக்கரசியான அருந்ததி சிவபிரானது திருக்கல்யாண குணங்களை புகழ்ந்து மேனையை நம்பிக்கை கொள்ளச் செய்தாள். உலக வழக்கத்தையொட்டி இமவான் மஞ்சள் குங்குமத்தால் தன் தாடி மீசையை தடவிக்கொண்டான். பின்பு நான்காம் நாள் முகூர்த்தத்திற்கான உயர்ந்த ரத்னத்தை நிச்சயித்துக் கொண்டு முனிவர்கள் சிவபெருமானிடம் சென்றனர். அங்கு சிவபெருமானை பலவாறான துதிகளால் துதித்து வணங்கி பேசலாயினர். ரிஷிகள் கூறுகிறார்கள், தேவதேவா, மகாதேவா, பரமேஸ்வரா, எம் இறைவா, இவ்வடியவர்கள் செய்ததையும் கூறுவதையும் அன்போடு கேட்க வேண்டுகிறோம். அழகிய பற்பல இதிகாசங்களையும் நல்லுரைகளையும் கொண்டு இமவானுக்கும் மேனைக்கும் அறிவுறுத்தினோம். இமவானும் தங்களுக்கு பார்வதி பிராட்டியை திருமணம் செய்து தர வாக்தானம் செய்துள்ளான். இனி தாங்கள் தங்கள் சிவகணங்களுடனும் தேவர்கள் அனைவருடனும் விவாகத்திற்கு புறப்பட வேண்டியதுதான். இறைவா, விரைவில் இமவானது அரண்மனை சென்று அருமறை வகுத்த நெறியில் பார்வதி பிராட்டியை மணந்து எங்களை வாழ்விக்க வேண்டும். ரிஷிகள் எழுவரும் இவ்வாறு கூறவே உலகியலை நெறிமுறையில் நடத்துவிக்கும் பரம்பொருளான சிவபெருமான் இதயம் குளிர புன்சிரிப்புடன் கூறுவாராயினர், சான்றோர்களான சப்த ரிஷிகளே, இதுவரை நான் திருமணத்தை கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. இதற்கு முன் நீங்கள் பார்த்தவாறு திருமண விதிமுறைகளை கூறுங்கள். உலகியலை ஒட்டி இறைவன் கூறிய நல்வார்த்தைகளை கேட்ட முனிவர்கள், இறைவா, முதலில் தாங்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை முக்கியமாக அவரது பார்ஷதர்களோடு இங்கு விரைவில் வரச் சொல்லி அடையுங்கள். பின்பு பிரம்மதேவர், அவரது புத்திரர்கள், தேவர்கோனான இந்திரன், அனைத்து ரிஷி முனிவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், கின்னரர்கள், கிப்புருஷர்கள், சித்தர்கள், வித்யாதரர்கள், அப்சரப்பண்டிர்கள் என அனைவரையும் மகிழ்ச்சியோடு அழையுங்கள். இவர்களையும் மற்றும் உள்ள அனைத்து உலக மக்களையும் வரச் சொல்லுங்கள். அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்களது காரியத்தை நிச்சயம் செய்து தருவார்கள் என்று கூறினர். நாரதா இவ்வாறு கூறிவிட்டு அந்த சப்த ரிஷிகளும் சிவனிடம் விடைபெற்று மகிழ்ச்சியோடு அவரது பெருமைகளை பாடிக்கொண்டே தங்கள் இருப்பிடம் சென்றனர். அத்தியாயம் 37-38. நாரதர் கேட்கிறார், தந்தையே, சப்த ரிஷிகள் சென்றபின் இமமான் என்ன செய்தான் என்பதை தயவுசெய்து கூறுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, அருந்ததியும் சப்த ரிஷிகளும் சென்றபின் இமமான் செய்ததை கூறுகிறேன், கேள். சப்தரிஷிகள் சென்றபின் இமமான் தன் சுற்றத்தார்களான மேரு முதலியவர்களோடும் தன் மகன் மைனாகம் மற்றும் மனைவி மேனை முதலியவர்களோடும் கூடி ரிஷிகள் கூறியவாறு தன் குல புரோகிதரான கற்க முனிவரை அழைத்து மகிழ்ச்சியோடு லக்ன பத்திரிகையை எழுதச் செய்தான். பின்பு அதை சிவபெருமானிடம் அனுப்பினான். மலையரசனது உற்றார் உறவினர்கள் பல பல பரிசுப் பொருட்களை ஏந்தி அங்கு வந்து சேர்ந்தனர். சிவபெருமானிடம் சென்ற அவர்கள் சிவபிரானது முதலில் தலகமிட்டு லக்ன பத்திரிகையை அவரிடம் அளித்தனர். அங்கு சிவபிரானும் அவரவர்களுக்கேற்ற முறையில் உபசரித்தார். அவர்களும் மகிழ்ச்சியோடு இமவானிடம் திரும்பி வந்தனர். சிவபிரானால் உபசரிக்கப்பட்டு மகிழ்ச்சியோடு திரும்பி வந்த தன் சுற்றத்தாரைக் கண்டு இமவான் மனம் மகிழ்ந்தான். பின்பு இமவான் நாற்றிசைகளிலும் இருக்கும் தன் உற்றார் உறவினர்களுக்கு மகிழ்ச்சி தோன்ற பத்திரிகை அனுப்பினான். இதன் பின் அனைவரும் திருமணத்திற்கு வேண்டிய பல பல பொருட்களை மகிழ்ச்சியோடு சேகரிக்கலாயினர். அரிசி, அவல், வெல்லம், சர்க்கரை, உப்பு, குளம் குளமாக பால், தயிர், நெய், யவம், கோதுமை போன்ற மாவுகள், லட்டுமலை, கைமுறுக்குகள், இனிப்பு பண்டங்கள், குளம் குளங்களாக அமிர்தம், கரும்புச்சாறு, பலவாறான இனிய ரசங்கள், பலவித ஊறுகாய்கள், ஈரமற்று உலர்ந்த பழங்கள் மலைமலையாக குவிந்துள்ளன. சிவபெருமானது பார்ஷதர்களுக்கும் தேவர்களுக்கும் என பல பல இனிய பொருட்கள், விலை உயர்ந்த பற்பல ஆடைகள், பொன் ஆபரணங்கள், வெள்ளி நகைகள், நவமணிகள், ரத்தனங்கள் என்று திருமணத்திற்கான மங்கலப் பொருட்களை எல்லாம் திரட்டிவிட்டு இவமான் நல்லதொரு மங்கள நன்னாளில் திருமணச் சடங்குகளை தொடங்கினான். இவமானது அரண்மனையில் உள்ள பெண்கள் பார்வதி பிராட்டிக்கு திருமணத்திற்கான மங்கள காரியங்களை செய்யலாயினர். நன்கு அலங்கரித்துக் கொண்ட அவ்வரண்மனை பெண்கள் மங்கள பொருட்களை சேகரித்து வைக்க அந்தனவர்களின் மகிழ்ச்சி பொங்க உலகியல் நியதிப்படி திருமணச் சடங்குகளை தொடங்கினர். பல பல மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மனம் மகிழ்ந்த இமமானும் திருமணத்திற்கான மங்களப் பொருட்களை சேகரித்த வண்ணம் தான் அழைத்த தன் உற்றார் சுற்றத்தார் வருகையை அவனோடு எதிர்நோக்கியிருந்தான். இதற்கிடையில் இமமானால் அழைக்கப்பட்ட சுற்றத்தார் ஒவ்வொருவராக வரத் தொடங்கினர். தேவர்கள் வாழும் மலை அரசனான மேறுபர்வதம் அழகான திருமேனி தாங்கி பலவித நவரத்னங்களையும் மணிமுத்துக்களையும் கையிலேந்திக் கொண்டு மனைவி மக்கள் சூழ இமமானிடம் வந்தான். மந்திரமலை, அஸ்தாச்சலம், உதயகிரி, மலையபர்வதம், தர்த்துரம், நிஷதம், கந்தமாதனம், கரவீரம், மகேந்திரம், பாரியாத்திரம், கிரௌஞ்சம், புருஷோத்தம சைலம், நீலபர்வதம், திரிகூடம், சித்திரக்கூடம், திரிவேங்கடம், ஸ்ரீசைலம், கோகாமுகம், நாரதம், விந்தியம், காலஞ்சரம், கைலாசம் மற்றும் உள்ள அநேக பர்வதங்களும் அழகிய திருமேனி ஏற்று தன் பெண்டு பிள்ளைகள் சூழ பலவாறான பரிசுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு அங்கு வந்து சேர்ந்தனர். மற்ற தீவுகளில் உள்ள பர்வதங்களும் இமமானது திருமாளிகைக்கு வந்தன. சிவையான பார்வதியை சிவனான இறைவன் மணக்கப் போகிறார் அல்லவா? சோனபத்ரி முதலிய மேற்கு நோக்கி பாயும் நதங்களும் கிழக்கு நோக்கி பாயும் நதிகளும் அழகிய திருவுருக்கொண்டும் நன்கு அலங்கரித்துக் கொண்டும் பார்வதியின் திருமணத்தை காண வந்தனர். கோதாவரி, யமுனை, சரஸ்வதி, வேணி, கங்கை, நர்மதை மற்றும் உள்ள நதி தேவதைகளும் தம்மை அலங்கரித்துக் கொண்டு இமமான் வீடு வந்தனர். இவ்வாறு வந்தவர்களின் மிகுதியால் இமமானது அழகிய நகரமே நிரம்பி வழிந்தது. எங்கும் ஒரே அழகு வெள்ளம், நெடுக விழாக்கோலங்கள், கொடித்தோரணங்கள், மலர்த்தோரணங்களால் நகரம் மேலும் அழகு பெற்றது. நாற்புறமும் அழகிய விதானங்கள் கட்டப்பட்டுள்ளதால் சூரியனை கூட காண இயலவில்லை. நீலம், மஞ்சள் நிற ஒளி விளக்குகள் ஒளிர்ந்தன. இமமான் வந்திருந்த ஆண் பெண் இரு பாலரையும் உரியமாறு உபசரித்தான். அனைவருக்கும் தனித்தனி இருப்பிடங்கள், வேண்டியவாறான உபசரிப்பு பொருட்கள் என கண்டவர் வியந்தனர். முனிவரே, பெரும் கோலாகலத்தோடு விளங்கும் தன் நகரை கண்டு மகிழ்ந்த இமமான் தன் அரண்மனையை மேலும் அழகுபடுத்தலானான். தெருவெங்கும் பன்னீர் தெளித்து முத்துக் கோலங்கள் இட்டான். வீடெங்கும் வாசலில் வாழை மற்றும் கமுகு மரங்கள், மாவிலைத் தோரணங்கள், நடுமுற்றத்தில் உள்ள தூண்களிலும் வாழை மரங்கள், சரிகை நூல்களில் கட்டிய மாவிலைத் தோரணங்கள், நாற்புறமும் நடுமுற்றத்தைச் சுற்றி மாலதி மலர் நிலைகள் தொங்கவிடப்பட்டன. இதனால் நடுமுற்றம் மிகவும் அழகுற விளங்கியது. நாற்றிசைகளிலும் மங்கள திரவியங்கள் வைக்கப்பட்டதால் அழகு கூடியது. மகிழ்ச்சி பொங்க நிற்கும் இவமான் பெருமை படைத்த தன் குருவான கற்கமுனிவரை முன்னிறுத்தி தனது மகளது திருமணத்திற்கான முதற்கட்ட அதாவது பூர்வாங்க சடங்குகளை தொடங்கலானான். தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்து பல யோசனை விஸ்தாரமுள்ள பெரியதொரு மண்டபத்தை நிர்மாணிக்க செய்தான். நடுவே அழகிய வேதிகை அதாவது திருமண மேடை, மங்கள இலக்கணங்களோடு பார்க்க பார்க்க வியக்குமாறு உள்ள மண்டபம், அங்கு வைக்கப்பட்டுள்ள அசையும் அசையா பொருட்கள் அனைத்தும் செயற்கை கைவினை பொருட்களாக ஆகும். ஆனால் காண்பதற்கு உன்னைபோல் இருக்கும் மண்டபமே செல்வ செழிப்புடன் விளங்கியது. எங்கும் அபூர்வமான வஸ்துக்கள் நிறைந்துள்ளன. அசையும் பொருட்கள் அழகா, அசையா பொருட்கள் அழகா என்று போட்டி போடுவதன போல் ஒன்றையொன்று அழகில் விஞ்சியிருந்தன. மண்டபத்தின் தரை நீருள்ளது போல் அமைந்திருந்தது. முற்றும் அறிந்தவரும் கூட எங்கு நீர் எங்கு தரை என காண இயலாதவாறு இருந்தது. சில இடங்களில் பொம்மை சிங்கங்கள், சில இடங்களில் அன்னப்பேடுகளின் வரிசை, மணங்கவரும் மயில் பொம்மைகள், ஆடவரோடு சேர்ந்து நடமாடும் பெண்களின் பொம்மைகள், அவை பொம்மைகள் ஆனாலும் நம்மை மயக்கி காண்பது போன்றே தோன்றும். வாயிலில் அழகிய இருவாயிற் காப்பாளர், அவை அசையாத பொம்மைகள் ஆனாலும் உயிரோட்டம் உடையவை. கைகளிலே வில் கொண்டு அதை வளைத்து நிற்பது போன்ற காட்சி. வாயிலே திருமகள் பொம்மை ஒன்று, அதன் கழிவண்ணமோ புரியாததோர் அற்புதமே. நல் இலக்கணங்கள் அனைத்தும் ஒன்றாக பொலிவது. அதை காணும் போது திருமகள்தான் திருப்பார்கடலை விட்டு இங்கு வந்துவிட்டாளோ என தோன்றும். அத்திருமண மண்டபத்தில் ஆங்காங்கே அலங்கரிக்கப்பட்ட யானை பொம்மைகளை பார்க்க இதுவன்றோ உண்மை யானை என தோன்றும். பொம்மைகளான குதிரைகளும் யானைகளும் அதன் பாகர்களுடன் நிற்கின்றன. சில இடங்களில் தேவர்களும் தேரோட்டிகளும் அவற்றை பொம்மை குதிரைகள் இழுத்துச் செல்கின்றன. இதை காண்பவர்கள் மயங்கி நிற்பர். இது மட்டுமா, எத்தனையோ வாகனங்கள் காலாட்படைகள் பொம்மைகளாக நிற்கின்றன. முனிவரே, விஸ்வகர்மாவினால் மனம் மகிழ்ந்து நிர்மாணிக்கப்பட்ட அவ்வழகிய திருமண மண்டபம் முனிவர்களும் தேவர்களும் கூட மயங்கும்படி இருந்தது. மண்டபத்தின் பெரிய வாயிலின் எதிரில் ஒரு பெரிய பொம்மை நந்தி பளிங்கில் செய்தார் போல் ஓர் ஒளி அழகு. இந்த பொம்மை நந்தியும் சிவபெருமானது வாகனமான நந்தியம் பெருமானை போன்றே விளங்குகிறது. அதன் மேல் இரத்தினங்கள் இழைத்த அழகிய ஒரு பொற்பகு விமானம், அது இளம் தளிர்களினாலும் வெண்கவரிமான் முடிகளாலும் அலங்கரிக்கப்பட்டது. அதன் இடதுபுறத்தில் தூய குங்குமப்பூ நிறத்தில் இரு யானை பொம்மைகள், நான்கு தந்தங்கள் கொண்டவை, 60 வருடங்கள் நிறைந்தன போன்றிருந்தன. அவை ஒன்றுக்கொன்று நேசித்து நிற்பன போன்றும் தோன்றும். அதே போல சூரியனை விஞ்சும் ஒளிபடைத்த இரு குதிரைகள் நல்ல கவரியாலும், அதாவது சாமரத்தாலும் நகைகளாலும் அலங்கரிக்கப்பட்டவை. இவையும் விஸ்வகர்மாவின் கைவண்ணம்தான். எண்டிசை உலக பாலகர்களும் தேவர்களும் கூட உண்மை போன்று விளங்கின. கவசம் தரித்து ரத்தின ஆபரணங்கள் பூண்ட பொம்மைகளாக இவையும் விஸ்வகர்மா செய்ததுதான். இதே போல் பிருகு முதலிய ரிஷிகள், தபோதனர்கள் மற்றும் உள்ள உபதேவர்களும் சித்தர்களும் உண்மையைப் போல காட்சியளிக்கும் பொம்மைகள். ஸ்ரீ ஹரியை போன்றே, ஆனால் பொம்மையில் ஸ்ரீமன் நாராயணன், கருடன் முதலிய பார்ஷதர்கள் படைசூழ காண காண வியல்பில் ஆழ்த்தும். நாரதா, இது மட்டுமா? என்னை போன்றே ஒரு பிரம்மதேவர் பொம்மை. அது என்னைப் போலவே வேத சூக்தங்களை ஓதுகிறது. நாற்புறமும் வேதங்கள், என் மகன்களான சனகாதிகள், பிரஜாபதிகள், சித்தர்கள் போன்ற பொம்மைகள் சூழ்ந்திருக்கின்றன. படைகள் சூழ ஐராவதி யானை மீது ஆரோகணித்த இந்திரன் வேறு, அவையும் பொம்மைதான். ஆனால் பௌர்ணமி நிலவு போல ஒரு ஒளி. தேவரிஷியே, பல சொல்லி காமுறுவதேன். இவவான் கூற விஸ்வகர்மா தேவர்களின் கூட்டத்தையே பொம்மைகளாக நிர்மாணித்து விட்டான். அவ்வாறு அத்திருமண மண்டபம் தேவர்களும் வியக்கும் வண்ணம் பற்பல அற்புதங்களை கொண்டது. பின்பு விஸ்வகர்மா இவமானது கட்டளையை ஏற்று தேவர்கள் முதலியோர தங்குவதற்கான அரண்மனைகளை அமைத்தான். அவையும் அந்தந்த தேவர்களின் உலகம் போன்றே இருந்தன. அவ்வுலகங்களில் அந்தந்த தேவதைக்கான அழகிய ஒளிபடைத்த இன்பமளிக்கும் வண்ணமாக சிங்காதனங்களையும் படைத்தான். இதே போல பிரம்மாவான எனக்கும் ஒரு நெடியில் வெகுவாக ஒளிரும் ஒரு சத்தியலோகத்தையும் படைத்திட்டான். அதே போல ஸ்ரீமன் நாராயணருக்கும் மிக மிக அற்புதமாக ஒரு ஸ்ரீவைகுண்டம் படைத்தான். இந்திரனுக்கான மாளிகை அற்புதம், செல்வச்செழிப்பெல்லாம் நிறைந்தது. மற்ற தேவர்களுக்கும் இதே போல் அற்புதமான மாளிகைகள். சிவபெருமானது இன்னருள் பெற்றவன் அல்லவா விஸ்வகர்மா? ஆகவே அவ்விறைவன் மகிழ வேண்டும் என்றே ஒரு நொடியில் இத்தனையும் செய்திட்டான். சிவபெருமானுக்கென ஒரு வழிபடைத்த திருமாளிகை, அதுவும் சிவலோகத்தில் இருப்பது போன்றே சிவச்சின்னங்கள் கொண்டது. அதற்கு ஓமை கூற இயலாது. தேவதேவர்களும் அது கண்டு பூரித்தனர். அதன் ஒளியோ அனைத்தையும் விஞ்சும் ஒளி. அது ஓர் அற்புதம். அவ்வளவுதான் கூறலாம். இவை அனைத்தும் சிவனது மகிழ்ச்சிக்காகவும், அவரும் இயக்க வேண்டும் என்பதற்காகவும் தான். உலகியலுக்கு ஏற்ப இத்துணையும் செய்து முடித்த இமமான் சிவபெருமானது வருகைக்காக மகிழ்ச்சி பொங்க காத்திருந்தான். தேவரிஷி நாரதா, மனம் மகிழ்ச்சி தரும் இமமானது செயல்கள் அனைத்தையும் இதுவரை கூறினேன். இனி என்ன கேட்க விரும்புகிறாய்?
3: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக தமிழிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உலகநாதசுவாமி அருளிய ரிபுகீதை அத்தியாயம் 1 முதல் 44 வரை பாராயணம். வழங்குபவர் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரம குழுவினர். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: அத்தியாயம் 11. சர்வமும் பிரம்மம் என்றும் அதுவே நான் என்றும் போதம் உரைக்கும் அத்தியாயம். தொடராகும் தொடராக விதாக கேளார் துவைத்தமெனும் சொலபும் ஒரு காலமும் இல்லை. சகலமுமே சந்ததமும் பிரம்ம ரூபம் சத்தியமே சத்தியமே சங்கையில்லை. அகில பரி பூரணமாம் சிவந்தமானை அறிகின்றேன் ஐயமில்லை ஐயமில்லை. சுகமாம் பரமசிவன் அருளி செய்த சுருதிமுடி பொருளினது.

அறிவுற்றமுமே பிரம்ம ரூபம் ஞானகன பிரம்ம மலாதனவுமில்லை ஞான முதல் எப்பொழுதும் பிரம்ம ரூபம் மாணியன தோற்றுவதும் பிரம்ம ரூபம் மன முதலாய் தோற்றுவதும் பிரம்ம ரூபம் காயமென தோற்றுவதும் பிரம்ம ரூபம் காண்பனவாய் தோற்றுவதும் பிரம்ம ரூபம் நேயமென தோற்றுவதும் பிரம்ம ரூபம் நெருங்கியதாய் தோற்றுவதும் பிரம்ம ரூபம் தூயபர பிரம்ம மலாதனவுமில்லை தோற்றியிடும் தோற்றமே.

பிரம்மமலாது அருள்மொழியுரை பிரிவெல்வே காண்பகலாம் பிரம்மரூபம் ஆதியிலா பரமசிவன் பதந்தானை அறைகின்றேன் ஐயநிலை சத்தியம் தான். திருஷ்யமாய் காண்பதுவும் பிரம்மரூபம், திருக்காக காண்பதுவும் பிரம்மரூபம், பிரிவெல்வே காண்பதுவும் பிரம்மரூபம், வேதமர காண்பதுவும் பிரம்மரூபம், புறணமதாம் பிரம்மமலாது அருள்மொழியுரை புலருறவே காண்பதெல்லாம் பிரம்மரூபம், சர்வபரி பூரணமாம் சிவன் தன்னானை சாற்றியதில் சங்கிலே சத்தியம் தான். துவருற்ற அஜானும் பிரம்மரூபம், வைத்தனும் அதன் செயலும் பிரம்மரூபம், மகிழ்வுற்ற விஜயானும் பிரம்மரூபம், மாறுபட சகஜதிலே பிரம்மரூபம், திகழ்வுற்ற பிரம்மமலாதரும் இல்லை தெரிகின்ற தெரிவெல்லாம் பிரம்மரூபம், நிகரற்ற பரமசிவன் பதம் தன்னானை நிகழ்த்தியதில் ஐயம்.

கருணசிவன் பதம் தன்னானை கூறியதில் ஐயமிலை சத்தியம்தான். ஜீவபர ஜெகத்தனவே காண்பவெல்லாம் சென்மயமாம் பிரம்மத்தில் கல்பித்தம்தான். ஆவதனால் ஆரோப ஜீவனாதி அதிஷ்டானமான பர பிரம்மம் என்றும் கேவலமாம் அப்பிரம்மோ நானே என்றும் கிளேசமர அறிந்ததனால் முக்தனாவாய். பாவனமாம் பரமசிவன் பதம் தன்னானை பகந்ததிலோர் ஐயமே.

ஹஸ்தமிலாகடபரபிரம்மமானென்று அனவரதம் மைதரவே அறிவாய் மைந்த சனாதனமாம் பரபிரம்ம சுரூபமேனான் சாஸ்வத பரபிரம்ம சுரூபமேனான் விநாசமிலா பரபிரம்ம சுரூபமேனான் விபுவான பரபிரம்ம சுரூபமேனான் மனாதீனா பரபிரம்ம சுரூபமேனான் மகத்தான பரபிரம்ம சுரூபமேனான் அனாமயமாம் பரபிரம்ம சுரூபனான் என்றே அனவரதம் மயதரவே அறிவாய் மைந்த பங்கமினாருள்ள பர பிரம்மேனான் பரஞ்சோதியான பர பிரம்மேனான் கம்புபரமயமில பிரம்மேனான் காரிய காரணமுமில பிரம்மேனான் எங்குமுடாக பர பிரம்மேனான் இருமயிலா அகண்ட பர பிரம்மேனான் அங்கமிலா அமல பர பிரம்மான் என்றே அனவரதம் மயதரவே அறிவாய் மைந்த குருவுக்கும் குருவான பிரம்மமேனான் குணாதீதமான

அனவரதம்மை வரவே அறிவாய்மைந்தா. காரணமும் ஆகாத பிரம்மமே நான், கற்பனையும் அறுவாத பிரம்மமே

மன்னமர பிரம்மமதானே என்றும் மயக்கமர அறிந்ததனால் முக்தனாவாய். சொன்னதிலோர் ஐயவிலை சத்தியம் தான் சுதந்திரமாம் சிவனானே உண்மை சொன்னேன். அறிவினை கல்பித்தமாய் காண்பவெல்லாம் அதிஷ்டான அறிவன்றி அந்நியமாக அறிவுரிய பரபிரம்ம அறிவையும் ஆதலினால் அறிவான இடத்தில் அறிவுரவே காண்பவெல்லாம் அறிவாமியே அவ்வண்ணம் திருடமாக அறிந்தவற்றால் அறிவுருவாம் பரபிரம்ம வடிவையாகி அநாதிபவ பாசத்தால் முக்தனாவாய்.

நான் தானே பிரம்மம் என்றும் அறிந்ததனால் பவபாச முக்தனாவாய். சித்தினிடை தாங்கின்றி சித்துருவம் பிரம்மத்து கையாகாது. அத்திரமாம் பிரம்மத்து கையாகே அவ்விதமான கயலும் பிரம்மமாகாது. எத்திரமாம் தோற்றமுமே பிரம்மம் என்றும் இருமயுரா அப்பிரம்மோ நானே என்றும் அத்வைத அகண்ட பரபோதம் தன்னை அடைந்ததனால் பவபாச முக்தனாவாய். சகலமுமே சத்கணமாம் பிரம்மரூபம் சகலமுமே சித்கணமாம் பிரம்மரூபம். அகிலமுமே சுகணமாம் பிரம்மரூபம் அகிலமுமே அகண்டபர பிரம்மரூபம். புகழிய அவ் அகண்டபர பிரம்மனானே பூரணமான் ஆனந்த பிரம்மம் தானென்று இகழ்வரவே அகண்டபர போதம் தன்னை இசந்ததனால் பவபாச முக்தனாவாய். என்னையலால் ஊரணவும் அறிவே இல்லை என்னையலால் ஊரணவும் அறிவே இல்லை. பின்னமிலா நான் என்றும் பிரம்மம் தானே பின்னமிலா நான் என்றும் பிரம்மம் தானே. அந்நியமில் அகண்டபர பிரம்மனானே அந்நியமில் அகண்டபர பிரம்மனான் என்று இன்னவிதம் திருடமான அகண்டபோதம் இசந்ததனால் பவபாச முக்தனாவாய். சந்ததமும் சகலமுமே பிரம்மம் என்றும் சலனமிலா அப்ரம்மோ நானே என்றும் இந்த விதம் உணர்வு வகைசன் என கருளால் அருளியையும் அர்த்தம் தன்னை. பத்மமுருவமும் சுகலாம் நன்றாய் ஓர்ந்து பவநீகி பரமுக்தி அடையும் வண்ணம் மைந்தனின குறை செய்கேன் இதனை என்பால் மயக்கமர கேட்டுணர்வன் பரணியாவன். பன்னியையும் வர்த்தத்தை பறந்த வண்ணம் பழுதரவே பார்த்துளர அசதனேனும் மன்னியனல் அங்குடனே இதனை நீத்தியம் மாறாது படித்தாலும் பாவித்தாலும் அந்நியரு குறைத்தாலும் முதலாளன்னோம் அகத்திலுள்ள அழுக்கற்று சுத்தி பெற்று பின்னநிலா அகண்டபர போதமுற்று வேதமிலா பரபிரம்மம் ஆவனன்றே. சத்திய சீ சுகமுன்ற பரசிவத்தை சரியாது நிரந்தரமாய் ஆராதிப்போம். நித்திய நிஷ்கலமான ஆட்சிபரத்தை நிச்சலமாய் அறிந்து மன கிரந்தி தீர்ந்து சுத்த பர சிவத்தினிடை கலந்து மோட்ச சுகமுற்றின் அச்சிவமே ஆவனன்றே. பக்தியிலா வெறுமூடர் ஒரு காலத்தும் பரமான மோட்ச சுகம் பற்றாரன்றே. ஆகமினால் முற்றுகளாம் பரசிவத்தை அனவரதம் அடிவாக ஆராதித்தவ் வேதமிலா பரமசிவம் கர்ணையாலே எல்லாம் பரபிரம்மம் அதுவே நாம் என்று ஓடியோ விஞ்ஞானத்தால் முக்தி தன்னை உட வேண்டும் என்று விபூதிதவனுக்கங்கு. ஆதியிலா பவபாசம் அனைத்தும் தீர அகண்டபர போதத்தை அருளி செய்தான். 44வது கடைசி பாடல் வேறு. திருசிய பொருளாக தெரிந்திடும் தெரிய நான் தீர்க்காகிய சித்கன பிரம்மம் அல்லது வேறிலை அப்பற

0: ओम नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம். வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார், திருச்சிற்றம்பலம்.
3: எப்படி சுக்கரன் அவருடைய பெருமையெல்லாம் இந்த ததீசி முனிவருக்கு சொல்லி மிருத சஞ்சீவனிங்க நாம் மந்திரத்தை அவருக்கு உபதேசம் பண்ணி நீ போய் இந்த மாதிரியெல்லாம் செய்யும். அதாவது மேதகு மனுவம் நல்கி சுக்கரன் விடுப்ப போன்று கோயிலா முனிவன் உகை கொண்டு காஞ்சியனை சேர்ந்தான். குற்றமற்ற அந்த முனிவன் மிக மகிழ்ச்சியோடு அந்த காஞ்சியை போய் சேர்ந்தான் என்று சொல்வேன். சேர்ந்தவன் இஷ்ட சித்தி தீர்த்த நீர்படிந்து கண்ணீர் வார்ந்திட இஷ்ட சித்தி வரதனை அருச்சித்து அன்பு கூர்ந்தனன் சின்னாற்பின்னற் குழம்பிரை மோனி தோன்றி இந்தனன் வயிறையாக்கை இனிவரும் கொலையெய்தாமே. அங்க போய் சேர்ந்தான், அந்த தீர்த்தத்தில் நீராடினான், இஷ்டசித்தீஸ்வரை கண்ணீர் மல்க வழிபட்டான், அர்ச்சித்தான். எல்லாம் முடிஞ்சவுடன் அவனுக்கு அந்த பத்திரையாக கிடைத்தது. ஈந்தனன் வயிறையாக்கை இனிவரும் கொலையெய்தாமே. இனி ஆனாலும் அவனை கொலை செய்ய முடியாத அளவுக்கு அந்த பத்ரயாகை அவனுக்கு கிடைத்தது. அவ்வகை மரங்களெல்லாம் அண்ணல்வால் பெற்று மீண்டு மைவகை சதீசி எய்தி வேத்தமை வேந்தன் சென்னி எவ்வமில் இழந்தாள் ஓச்சி உதைத்தனன் இவனுக்கென்று செவ்வன சமரின் ஏற்ற மாயனை செய்யத்து வென்றான்.
4: படிக்க படி ஆகணும்ல சோம்பலமா அந்த பத்திரியாக கிடைச்சாச்சு. நேராக போனான் அந்த குமர் மன்னரான் இடையாரோ எட்டு ஒரு வர வரங்க. அடே அன்னைக்கு என்ன பண்ணல ஏன் சொல்லிட்டு ரெண்டாக்கில் இல்லை இப்போ ஒன்னால் என்ன ஒன்றுமே செய்ய முடியாது சொல்லி எட்டு உதைச்சான். அந்த உதையிலே அவன் கீழே வந்துட்டான். அவனுக்காக ஏன்ட்டு வந்தானா மகாவிஷ்ணம் அவருக்கு ஒரு சரியான பாடத்தை கொடுத்தாரான். இவனுக்கென்று தெய்வன சமரன் ஏற்ற மாயனை செயர்த்து வென்றான். அந்த விஷ்ணுவுக்கும் நல்ல பாடம் கற்பித்தான் என்று சொல்கிறது. இடனுடைய குறிசை சுற்றும் இஷ்ட சித்தீச வைப்பில் குடதிசை முகமாவைகம் குழகனை வழிபட்டு இன்னும் நடரை தீர்ந்திட்ட சித்தி நன்னினார் எண்ணிதாதார் குழவியில் அடந்தன் நீர்மையாவரே புகழமீரான். அந்தமான அந்த மகிழ்ச்சூழ்ந்த அந்த இஷ்ட சித்தீஸ்வரத்தில் போய் அந்த நீரிலே மூழ்கியவர்கள் எல்லாரும் மலங்களையும் அடைந்தார்கள். நடலை தீர்ந்து இட்ட சித்தி நன்னினார் எண்ணிலாதார். இதெல்லாம் சும்மா கணக்கு நாலஞ்சே தான் சொல்லியிருக்கு. எண்ணிலாத எண்ணிக்கையில் இல்லாத நிறைய பேர் அந்த இஷ்டசீதத்தில் மூழ்கி பலன்கள் பெற்றிருக்கிறார்கள். புடவியில் அடந்தன் இன்மை யாவரே போகிறார். இந்த உலகத்தில் அதனுடைய பெருமையை யாவரால் தான் சொல்ல முடியும் என்று சொல்லி இந்த இஷ்டசீத படத்தை இங்கே முடிக்கிறார். இதில் என்ன நமக்கு என்ன கிடைச்சது இந்த புராணத்தில் சரித்திரத்தினால? நமக்கு உடல் வன்மை வேண்டுமென்றாலும் சிவருமானால் தான். நமக்கு நல்ல பலம் வரணும், சரியாக ஆரோக்கியமாக இருக்கணும்னா சிவருமானத்தான் வழிபடணும். நேற்றால் கிடைக்கும். இறைவன் தீர்த்த வடிவமாக இருக்கின்றான். அதாவது வேதத்தில் ஒரு வாக்கியம், ஆபோவா இதகம் சர்வம் விஸ்வா பூதான்யாவஹ பிராணாவா ஆபஹ பசவ ஆபஹ அன்னம்மாபஹ அமுதம்மாபஹ இப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த தீர்த்தம் தண்ணியில் என்னெல்லாம் இருக்குங்கிற எல்லாரும் எல்லா இறைவனும் இதை உறைந்திருக்கிறான். ஆபோவா இதகம் சர்வம், இந்த சர்வமும் எல்லா தேவதைகளும் இந்த தீர்த்தத்தில் அடங்கியிருக்கிறார்கள். பூதான்யா பிராணாபாப, பிராணம் எல்லாம் இருக்கு, தண்ணியிலாம் நாம் உயிர் வாழ முடியுமா? அன்னம் ஆபக, நமக்கு வேண்டிய ஆகாரமும் அதில் இருக்கு. பசியா இருக்கு, ஒன்றும் கிடைக்கல, பேசாம ஒரு தமிழ் தண்ணி கடகடான்னு குடிச்சா கொஞ்சம் பசி ஆறுதா இல்லையா? அது அன்னமாக பசியாரு. அன்னம் ஆபக, அமிர்தம் ஆபக, நல்ல தாகமாக தாமரை தண்ணி விட ஆப்பா ஆப்பா பிரான் தமிழத்தை குடித்த மாதிரி. சர்வாகம் ஆபக, எல்லாம் அதிலே அடங்கியிருக்கிறது. எல்லா தேவர்களும் அந்த தீர்த்தத்திலே அடங்கியிருக்கிறார்கள் என்பதை இது என்று தெரிகிறது. அதிலே சிவபெருமான் அந்த தீர்த்த வடிவனாக இருக்கிறான், அதனால் அவனுக்கு தீர்த்தன்னே பேர். சிவபெருமானுக்கு தீர்த்தன்னு ஒரு பெயர். இறைவனுடைய திருவழி கிடைக்குமாயின், அதாவது சிவபெருமானுடைய அனுகிரகம் அருள் கிடைக்குமாயின் வஜ்ர தேகம் அடையலாம், எல்லாமும் அடையலாம் என்பது இந்த பதிக உண்மையிலிருந்து நமக்கு தெரிகிறது. இதில் போன வாரம் ஒரு விஷயத்தை கீறி விட்டாங்க. இப்போ உலகம் முழுவதும் பகவத்கீதையை கொண்டாடி கொண்டிருக்கோம். கீதை என்று சொன்னால் பகவத்கீதை தான் எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்கின்ற அளவுக்கு நல்ல பிரச்சாரம் சொல்ல முடியாது. அந்த அந்த கீதைக்கு மூன்று பேரும் பாஷ்யம் செய்திருக்கிறார்கள். மத்வாச்சாரியர், ராமானுஜர், சங்கரன், மூன்று பேரும் பாஷ்யம் செய்கிறார். ஒருவர் கேட்கிறார், எங்கள் பகவத்கீதைக்கு தான் மூன்று பேரும் வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள், உங்கள் சிவகீதைக்கு எவராக வியாக்கியானம் செய்திருக்காரா? இல்லை, அங்காங்கே பகவத்கீதை தான் உதாரணமாக காட்டப்படுகிறது, உங்கள் சிவகீதையை எங்கேயாவது உதாரணமாக காட்டியிருக்கிறாராவது? இல்லை, உலகத்தில் பகவத்கீதை தான் நன்கு புழக்கத்தில் இருக்கு, உங்கள் சிவகீதை எங்கேயாவது புழக்கத்தில் இருக்கா? இல்லை. இன்னும் சும்மா போட்டேனே பேசுறேன், ஏடிக்கு போட்டியாக பேசிட்டு இருக்கேன். அதாவது அந்த பகவத்கீதை வந்து லௌகிக ஞானத்தை கொடுக்கக்கூடிய, எந்த சூழ்நிலையில் கொடுத்தார், அனைவரும் யுத்தத்துக்காக வந்து நின்னாச்சு, எல்லாரும் வந்து நின்னாச்சு, வார் தொடங்க வேண்டிதான். அப்போ அர்ஜுனனுக்கு பாசம் தடுக்கிறது, தாத்தா அம்மா அப்பா தாத்தா கூட்டா எல்லாரும் வந்து நிற்கிறாங்க முன்னாலே, இவாளாம் போய் கொல்லறதா? இப்போ அவ்வளோ பேரையும் கொண்டு நாட்டை சுடுகாடு ஆக்கிட்டு அதை நான் ஆளணுமா? வேண்டாம், நான் யுத்தம் செய்ய மாட்டேன். அப்போ கிருஷ்ணன் சொல்கிறார், நான் எவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ பேரையும் கொண்டு நிப்பாட்டியிருக்கேன், அங்கே எங்கே தூதுலாம் போய் கிண்டி விட்டு கிளறி விட்டு என்னெல்லாமோ பண்ணி அவ்வளோதையும் கொண்டு நிப்பாட்டியிருக்கேன், இங்கே லாஸ்ட்டு மூம்பட்டு இப்போ வந்து இப்படி சொல்லியே, நீ யுத்தம் பண்ணித்தான் ஆகணும், அதுக்கு என்னெல்லாம் சொன்னால் அவன் யுத்தம் பண்ணுவாரான் ஆறா? அதான் அப்போ அப்படியாக்கும் இப்படியாக்கும் இல்லை என்னத்தனாமோ சொல்லி ஆனால் மயங்க வச்சு யுத்தம் செய்ய செய்வதற்கு மாத்திரமே அந்த பகவத்கீதை தோன்றியது. அதனுடைய தாத்பரியம் அதுதான். பல விஷயங்களும் இருக்கலாம், ஆனால் எனக்கு எதுக்காக நோக்க என்னன்னா இவனை யுத்தம் செய்ய வைக்கணும், அந்த மாதிரி யுத்தம் செய்ய வைத்தார். யுத்தம்லாம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வந்தாச்சு, அரசாள ஆரம்பித்தாச்சு. அப்போ அர்ஜுனன் கேட்குறாங்க, கிருஷ்ணன் நீ என்னமோ சொன்ன இன்னைக்கு, நானும் ஆமாம் ஆமான்னு சாலையை ஆட்டிக்கிட்டேன், யுத்தம் பண்ணியாச்சு எல்லாம் முடிஞ்சாச்சு, பழையன்னு என்கிட்ட இல்லை, நீ சொன்னது யாரும் மண்டையில் இல்லை, இப்போ ஒரு வரம் சொல்லுவோங்கிறான். அப்போ ஒரு கீதை சொல்கிறான், உத்தர கீதைன்னு ஒரு கீதை, அது பூரா சைவம் சிவபுரத்தவன் தான், அதான் அந்த கீதையை சொல்கிறேன். இந்த பகவத்கீதையிலுமே என்ன இருக்கு? நான் அதாவது என்னை சரணடை அவனை சொல்றான். சரணடைன்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்னா, தர்சயாமாச பார்த்தாய பரமம் ரூபம் ஈஸ்வரம். இந்த ஈஸ்வர சப்தத்தை தேன சொல்லுங்க அவர், அதாவது படற்கரையில சொல்றான். என்ன வழிபடுன்னு சொல்லல அவன், இப்ப அப்படித்தான் வியாக்கியானம் பண்ணிட்டே இருக்க. என்னை சரணடைங்கிறது கரெக்டு, தேன சொல்ல படற்கையில யாரையோ சொல்றான். அவன் யாரு? அவன் தான் தர்சயாமாச பார்த்தாய பரமம் ரூபம் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனை நீ சரணடை என்று சொல்றான். சர்வ தர்மான் பரித்தஜ மாமேகம் சரணம் ரஜ, நீ என்னையே சரணடைவாய் என்று சொன்ன. ஏன் அப்படி சொன்னான், எந்த நோக்கத்தில் சொன்னான் சொன்னா, அர்ஜுனன் கைலாசுக்கு புறப்பட்டான். கைலாசுக்கு போனோடனே பூஜை பண்ணுற நேரம் வந்துட்டு, கிருஷ்ணா பூஜை பண்ணுற நேரம் வந்துட்டு, நான் பூஜை பண்ணி கொண்டு வரலையே என்ன செய்யுது, பெரிய விஷயம் ஒன்றும்லப்பா, நான் உட்காந்துருக்கேன் என்ன பூஜை பண்ணுங்கிறான். அவனை பூஜை பண்ணுறான். கைலாசம் இவன் போட மேலே போட்ட பூலாங்க கிடக்கு. உடனே இவா, ஆஹா, கிருஷ்ணன் மேலே போட்டுமே சிவருமான் மேலே வந்து விழுந்திருக்கு பார்த்தேடா, ஆஹா, இப்போ யார் பெரியவர்? அதாவது அவன் வந்து சிவோகம் பாவனை இலக்கணும். கிருஷ்ணன் பெரிய சாம்பன் சைவன், அவன் சிவோகம் பாவனையில் உட்காரான். அவனை பூஜிக்கும் பொழுது அந்த சிவனை பூஜித்ததாக ஆகிறது. சிவோகம் பாவனையில் இருக்கிறவனை பூஜை செய்தால் அந்த பூஜை அனைத்தும் சிவருமானை பூஜை செய்ததாகவே அர்த்தம். இப்போ குருநாதரை பூஜை பண்ணால் அவருடைய திருவடியில் பூ போட்டால் அவருக்கு இல்லை, அவருடைய இடத்துல அந்தர்யாமியாக இருக்கின்ற அந்த பரமேஸ்வரத்தை போய் தான் சேரும். அதே போல கண்ணனுடைய திருவடியில் போட்ட போதுகள் அங்கே போய் சேர்ந்த சொன்னால் அவர் சிவஞான பலராக அவர் இருந்தார். அதனால்தான் அங்க அதைத்தான் நம்முடைய சொத்தன் அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையம் நீக்கமின்றி நிற்கும் என்று அவையே தானேயாய் அவன் இருக்கிறான். அதனால்தான் அது முடிஞ்சது. எப்படி எல்லா எழுத்திலும் அகரம், ஆனான்னு முதல்ல ஒரு எழுத்து இருக்கு, ஆனா அது தனி எழுத்தான். ஆனா அது தனியா மாத்திரம் இல்லை, எல்லா எழுத்திலும் அந்த அகரம் இருக்கு. ஒன்றென்றால் அக்கரங்கள் என்றான், அகர உயிரின் இக்கிரமத்தென்னு இருக்கு. யாரும் சொல்லிக்கான, அதாவது ஆ என்பது தனியா இருந்தாலும் வேறாயிருந்தாலும் மற்ற எழுத்துக்களோடு இணைந்திருப்பதனாலே உடனாயும் அது இருக்கின்றது. அதனால இறைவன் வேறாயிருந்தாலும் இங்க கிருஷ்ணனிடத்திலே ஒன்றாயிருந்தான். அது கிருஷ்ணனிடத்திலே ஒன்றாயிருந்ததினாலே இவனிடத்திலே போட்ட போர்கள் எம்பெருமானத்திலே போய் இருந்தது. சராசராதி ஜந்தூனாம் சிவ ஏக பிராண உச்சதே தம் வினான பிரவித்தி சார் அக்ஷராணாம் அகாரபது. காரணாகமத்திலே இது விஷயம் வருது. சர்வச ஜந்தூராம் அக்ஷராணாம் அகாரபது, எழுத்தில் எப்படி அகாரம் இருக்கிறதோ அதே இறைவன் எல்லா உயிரிடத்திலும் இருக்கின்றான். அவன் வேறாய் இருப்பினும் எல்லா உயிரிடத்திலும் உடனாயிருக்கின்றான். அதே மாதிரி கிருஷ்ணனிடத்திலே அவன் இருந்தான். அவன் வாமதேவ முனிவர் ஒருவர், சைவ முனிவர். அதாவது ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு ரிஷி சந்தசு தேவதைன்னு இருக்கும். ரிஷின்னா இந்த மந்திரத்தை கண்டுபிடித்தவர், சந்தசுனா அது எந்த ரெயின்ல இருக்கு, தேவதைனா இது எந்த தேவதைக்குரிய மந்திரம், இவ்வளவு மூணு இருக்கணும். அதே மாதிரி பஞ்சாட்சர ரிஷி யாருன்னா வாமதேவதான். அந்த வாமதேவ முனிவர் என்ன சொல்றாருன்னா, ரிஷர் வாமதேவக பிரதிபதேவம் மனுரபவம் சூரியச்சேதி தத்த மாப்னேதிஹி ச ஏவம் வேதாகம் பிரம்மாஸ்மீதி இதம் சர்வம் பவதி. அவரும் சொல்றார், அவர் அப்படியே காரணங்களும் என்னை சூரியமானாகவும் நினைச்சு பூஜை செய் ஆங்கிறார். பிருகதாரண்ய உபநிஷத்தில் இருக்கு. இப்படி சிவோகம் பாவத்திலே அவர்கள் இருக்கிறதுனால அங்கே பூஜை பண்ண பரப்பு அங்கே போய் சேர்ந்தது. அதனால கீதையிலேயே தேனை படக்கையில் அவனை என்ன சொல்லார், என்னையும் சொல்லலை, என்னை பூஜை செய்யும் சொல்லலை, முதல்ல தேனை சொல்லிட்டு ஈஸ்வரன் சொல்ல வைக்கிறார். ஈஸ்வரன் சொல்லுக்குரியவன் பரமேஸ்வரன் ஒருத்தன்தான், கண்ணனை குறிக்கார். ஆயினால் தேன ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனை நீ நினை. ஆனால் விஷயத்தை பதான் கேட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். இப்படி அடுத்து இந்த கீதை அந்த வரும்போது நிறைய இருக்கு. ஒவ்வொரு புராணத்திலும் கீதை இருக்கு. கணேச புராணத்தில் கணேச கீதைன்னு இருக்கு, அப்புறம் ஸ்ரீ வித்யா கீதைன்னு இருக்கு, ரிபு கீதை இருக்கு, பிரம்ம கீதை, சூர சங்கீதையில் பிரம்ம கீதைன்னு ஒன்று வரும், ரிபு கீதைன்னு ஒன்று இருக்கு, சிவகீதைன்னு ஒன்று இருக்கு. இப்படி கீதை நிறைய இருக்கு. பிரபலமாக ஆயிருக்கு பகவத்கீதை. மற்றதை பிரபலப்படுத்துறதுக்கு நம்ம ஆள் இல்லை, நாம் எல்லாம் சரியில்லாத ஆளாக இருக்கிறனால ஆடுறோம். அதனால பகவத்கீதையில் சொல்லப்பட்ட விஷயங்களை விட சிவகீதையில் நிறைய விஷயங்கள், சிவபரத்துவமான விஷயங்கள் நிறைய இதில் இருக்குது. அதை சொல்லுவாரும் இல்லை கேட்பாரும் இல்லாதனால்தான் அந்த நூல்கள் வழக்கிலிருந்து போய்கொண்டே இருக்கிறது. ரெண்டாவது, அவா மூணு பேரும் வாசம் செய்தா இது பையனா பண்ணனாவே நான் கேட்டேன்னா, அது உலகில் ஞானத்தை சொல்றதுனால அவா மூணு பேரும் பண்ணினான். இது முழுக்க முழுக்க பாரமாற்ற ஞானம் சிவகீதை, அதனால அவங்களுக்கு பண்றதுக்கு தகுதி கிடையாது. அவங்க நம்ம இந்த சிவகீதைக்கு கல்விக்க நேர் விரோதமானவர், அவர் எப்படி பாஷம் செய்ய முடியும்? ஆனால் அவர் அதனால் அவர் அது பாஷம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு நான் இதுவும் இல்லை. அதனால்தான் அவங்க அதை பாஷம் செய்யலை. இதை சொன்ன அத்வைதம்னு ஏற்று கொண்டாலே ஒரு பண்டரிபுரம் போனேன். பண்டரிபுரம் ரயிலில் போயிட்டுருக்கேன், எல்லாரும் கூட யோசிக்கிறாங்க. ஒருத்தர் கேட்டார், நீங்கள் எதுக்கு பண்டரிபுரம் வருவீங்க, அதுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தான்னு கேட்டார். அங்கே வாங்க சொல்கிறேன்னு. ஆ, உங்களுக்கு வந்தாச்சா? சரி. அதில் அங்கே என்னன்னா, அந்த பண்டரிநாதனுக்கு அரசர் வந்து கவசம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். பண்டரிபுரம் பூரா பரமசைவராக இருந்த ஊர், தெய்வத்தினுடைய ஒரு ஆணிவராக இருந்த ஊராக்கம் பண்டரிபுரம். ஆமாம், அங்கே போய் சுற்றி பார்த்தா தெரியுது. மன்னர் வந்து ஆசாரி சபதி விட்டு வாங்க வரமாட்டேன், சிவனை தவிர நான் யாரையுமே பார்க்க மாட்டேன், வர முடியாது. இதை ராஜ ஆக்கியம் என்ன பண்ணுறது, சரி கண்ணை கட்டிக்கிட்டு அளவெடுத்தான். அளவெடுத்துடே அவன் பார்த்தான், சிரசில சிவலிங்கம் இருக்கு, பண்டரிநாதருடைய சிரசில சிவலிங்கம் இருக்கு, அர்த்த ஜாமத்துலாம் அதை பார்க்க முடியும். அதைத்தான் நான் பத்த ஜாமத்துக்கு வாங்கினேன், கூட்டிகிட்டு போனேன். அப்போதான் அந்த படிகளைஞ்சு பார்த்து பார்த்தேடா இதுக்கு தான் வந்தேன்னு. எங்கள் சிவபெருமான் பண்டரிநாதன் சிரசில் வச்சுக்கிட்டு இருக்கார். அதை போல் அங்கே நிறைய மடங்கள், சின்ன சின்ன மடங்களாக எல்லாம் ஒன்றா போய் பார்த்தேன். அங்கே சரித்திரங்கள் எல்லாம் கேட்டால் வீரசைவன் நம்ம ஓங்கி இருந்த ஒரு க்ஷேத்திரம் பண்டரிபுரம். அதே மாதிரி அத்வைதம்னு சொன்னா, அத்வைதத்திலும் நிறைய பேதங்கள் இருக்குன்னு அங்கே போகிறதா தெரிஞ்சு. அத்வைதத்திலுமே சங்கராத்வைதத்திலுமே ஏகப்பட்ட பேதங்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு மதத்தில் இருக்கேன், அப்படி நிறைய மதங்கள் இரண்டு இருக்கு. அதனால ஒரு அத்வைதத்தினால பாஷம் செய்தால் காணாது, அவ்வளோ அத்வைதத்துக்கும் பாஷம் பண்ணியிருக்கேன்னா பண்ணலையே. வைஷ்ணவத்தை எடுத்துக்கொண்டாலுமே அங்கேயே பல பேதங்கள் இருக்கு, உள்ளே போனால் தான் தெரியுது, வெளியிருந்து பார்க்கணும் ஒன்றும் தெரியல, அங்கே உள்ளே போனால் தான் அவங்களுக்குள்ள சண்டை இருக்கெல்லாம் தெரியுது. இப்படி கீதைங்கிற ஒரு பாஷையும் செய்யாததுனால அது பிரமாணம் அல்ல என்று சொல்ல முடியாது. அதுபோக நிறைய பேர் வாசித்திருக்கிறார்கள். அதனால கீதையை விட சிவகீதை நமக்கு இருக்கு, ரிபுக் நிறைய கீதைகள்லாம் இருக்கு. அது பூரா சிவபரத்துவம் தான். அவ்வளவு பகவத்கீதை சுருக்கமா தேன சொல்றாரு. அந்த அந்த எழுத்து அந்த சொல்லி சொல்லவே மாட்டாங்க, சொல்லிட்டு விட்டுருவாங்க. வளர்க்கையெல்லாம் சொல்றாரு. என்னன்னு அவர் சொல்லல, என்னை தேன ஈஸ்வரம் அவனை சரணடை அதான் சொல்றாரு. ஆகினால கீதையை படித்தனா தப்பு இல்லை. நிறைய விஷயம் இருக்கு வாசம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு வாசம் தான். இருப்பினும் அதுதான் உயர்ந்தது, மற்றதான் தாழ்ந்ததுங்கிற கருத்து தவறு. அதனால நம்முடைய கீதைகளும் நிறைய இருக்கு. இப்போ புதுசாக ஒருத்தர் போட்டிருக்கார், ரொம்ப சிரமப்பட்டு போட்டிருக்கார். ஆமாம், சிவகீதையை ரொம்ப அழகாக இருக்கு, எனக்கு வந்திருக்கு. அதனால இந்த மாதிரி நூல்களை வாங்கி படிக்கணும். நேரம் வேணும், மண்டையில் ஏறத்துக்கு நேரமும் வேணும் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பான விஷயம். ஆமாம், மண்டையில் ஏற்றிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால பகவத்கீதை ஈஸியாக போயிடும். இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பான விஷயம். ஆமாம், பூராமல் சைவ சமாச்சாரம் பூராமே அப்படித்தான் இருக்கு. 14 சாஸ்திரமே மண்டையில் ஏற்றுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்க சமாதானம் ஈஸியாக மண்டையில் ஏறிடுது. ஆமாம், அதனால் இதை ஞானிகளுக்காக சொல்லப்பட்ட நூல்கள், அவர் தனோ உலகிற்காக சொல்லப்பட்டது. இந்த மாதிரி நூல்கள்லாம் ஞானிகளுக்காக சொல்லப்பட்ட விஷயம். அதனால் இந்த கீதையில் இந்த விஷயத்தை இன்னும் நிறைய இருக்குது சந்தர்ப்பம் வருகிறோம் சொல்கிறேன் என்று சொல்லி இதுகாரம் பொறிமுறை என்று கேட்டவங்க அனைவருக்கும் என நன்றியை செலுத்துகிறேன். ஆறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க சுமை ஏவிய வாழ்கை யானை தன் அணங்கு வாழ்க மாறிதாமல் நீ வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்மையில் வழாது பெய்க மதிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசோ செய்க குறைவிலாருகள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி வதயரமாவே.
5: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
6: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் மந்திரி சர்க்கம் மற்றும் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
7: பவளமால் வரையில் நிலவெறிப்பது போர் பரந்த நீற்றழகு பச்சுடம்பிற்று வளமாதுடன் நின்று ஆடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றுடி தொரு கரத்தில் தரித்துயர் கிரிபுறத்தெழுதும் கவளமா களிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவா. உயிர்களெல்லாம் லாபத்தை பெறுவதற்கு ஒருவன் நீ நட்டமது புரிய வேண்டும். பயிர்தடைய மேகமது பொழியுமா போல் பரதமடை நீ பொழிய வேண்டும் என்று கையிலையினும் தில்லையினும் அநேக காலம் கடுந்தவங்கள் பல செய்து ஆடல் கண்ட உயர்வுடைய பதஞ்சலி புலியைப் போல உலகத்தில் ஒருவருமே இல்லை.

பெருந்துறையில் பெருந்துறை வந்திருந்தான். நல்ல பெரிய முளவாத ஊர் அமைச்சன் வந்தான். குறுந்தடியில் குருவடிவாயிருந்த கோலம் கண்டவுடன் அழுது செம்பொன்னடியில் வைத்தான். மருந்துருவாய்ந்தெடுத்தை உபதேசித்தான். வரம்பிலா சிவஞானம் வழிந்து பொங்கி திருந்து நலவாதகமா வையத்தார்க்கு சேர்த்து வைத்தான். அவனடிய சிரத்தில் வைப்பா நாரதனோனா.

0: பார்வதேவதே. பதஞ்சலி வியாக்கரவாதால் திருவடி வாழ்க, மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க. அருளை வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாரே, இன்று திருவாத ஊரடிகள் கூறான விரிவுரை என்கின்ற ஞான பூஷையிலே திருவாத ஊரடிகளாகிய மாணிக்க வாசகர் குதிரை வாங்கச் செல்லுகின்ற நிகழ்ச்சி பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் கூட்டியுள்ளார். மற்றொருவானுடைய அருள் ஒவ்வொருவருக்கும் எந்த வகையிலே எப்படி செய்வான் என்பது உயிர்களாலே அறிய முடியாது. இவரை குதிரை வாங்க செல்லும்படியாக செய்து அங்கே சிவபெருமான் எழுந்தருளியிருந்து, வழியில் எழுந்தருளியிருந்து இவருக்கு சிவஞானத்தை கொடுத்து அதன் மூலமாக திருவாசகத்தை பாட வச்சு இந்த உலகத்துக்கு அருளை சிவபெருமானுடைய கிருபை உயிர்களுக்கு அடியார்கள் மூலமாக கிடைக்கிறது. அருள் நூல் மூலமாக கிடைக்கும், அருள் நூல்கள் மூலமாக சிவபெருமானை நேரே வந்து ஆண்டு கொள்ளுகிறது ஒரு வகை, நேரே வந்து ஆண்டு கொள்ளும். இப்ப நம்ம எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறான்னா அருள் நூல்கள் மூலமாக, சிவாச்சாரிகள் மூலமாக, அப்படி ஞானிகள் மூலமாக, ஞான நூல்கள் மூலமாக இப்ப நமக்கு எல்லாம் ஒரு பத்தி புத்தி கொண்டிருக்கிறோம். அது ஒவ்வொரு ஆன்மாவுக்கு எப்படி எப்படி செய்யணுமோ அப்படி செய்கிறோம். முதலமைச்சராக இருந்தார், பாண்டி நாட்டு முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக இருக்கின்றவருக்கு சிவஞானத்திலே விருப்பம் உள்ளது, சிவஞானத்தை பெறவோ. ஞானத்தை பெறவில்லையானால் ஆன்மாவுக்கு உறுதி இல்லை, ஆன்மாவுக்கு உறுதி இல்லை. அன்னம் முதலாகிய உணவுப் பொருள் உடலுக்கு உறுதியை தரும், சிவஞானம் தான் உயிருக்கு உறுதியை தரும். இப்ப அன்னம் சாப்பிடவில்லையானால் உடம்பு இழைத்து போகிறது, கிளைத்து போகிறது. சிவஞானத்தை பெறவில்லை ஆனால் உயிர் எப்படி இருக்கும், உயிருக்கு ஆதரவற்று போய் மறுபடியும் பரப்படுத்து துன்பத்தை அடையும். சிவஞானத்தை பெற்றுவிட்டால் அது பரவாமையாகிய பேரின்பத்தை பெற்று சிவனோடு சேர்ந்துடும். அதனால சிவஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் அளவுக்கு அதிகமாக இருக்கு, அளவுக்கு அதிகமாக. ஒரு பொருளை அடைய வேண்டும் என்று விரும்பினானால் ஒரு பொருளை அடைய வேண்டும், ஒரு மாடி வீடு வாங்க வேண்டும், ஒரு பதவியை பெற வேண்டும் என்று ஒருவனுக்கு எண்ணம் வந்தால் அந்த எண்ணமானது சாதாரணமாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறைந்த ஒரு எண்ணமாக இருந்தால் அந்த காரியம் பூர்த்தியாக. அதிலேயே இரவும் பகலுமாக எண்ணி எண்ணி எண்ணி அதை எப்படியும் வாங்கியே தீரவோணும் என்கின்ற அதிகமான ஆவல் உண்டாகும். இந்த புராணத்தை கேட்க வரலாம், பரவாயில்ல போகலனாலும் பரவாயில்ல அப்படின்னா இருந்துக்கலாம், அங்க வீட்டிலேயே இருந்துக்கலாம், வர மனசு வர போயே ஆகணும், கேட்டே ஆகணுங்கிற எண்ணம். அப்படி ஒரு பொருளை அடைய வேண்டுமானால் அதுல அதிக ஆவல் இருக்கணும். இரவு பகல் பலகாலம் இயலிசிமு தமிழ் ஊரி திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயு இரவும் பகலும் அதிலேயே எண்ணம் இருக்கும், அதிலேயே எண்ணம் இருக்கும். அந்த பொருளை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு பாக்கியம் இருந்துச்சுன்னா அந்த ஜென்மத்தை இந்த ஜென்மத்திலே அது கூடிவிடும். அது இவருக்கு சிவஞானத்தை அடைய வேண்டும் என்று எண்ணம், வேற ஒன்றும் வேண்டாம். மந்திரி வேலையில் இருக்கிற ஒரு பா மந்திரி வேலையில் இருக்கிறவனுக்கு சிவஞானத்தை பத்தி நினைப்பு இருக்குமா? ஆனால் இவருக்கு திருவருள் இவர் உள்ளே புகுந்து தன்னை நினைக்கும்படியாக செய்து சிவஞானத்தை பெற வேண்டும் என்கின்ற எல்லையில்லாத பிரியம் உண்டு. அந்த சிவஞானத்தை போதிக்கின்றவர்கள், சிவஞானம் உடையவர்கள் யாராவது வருகிறார்களா, அதை பற்றி பேசுகிறார்களா என்று சொல்லி மதுரைக்கு வருகின்ற புலவர்கள், வித்வான்கள், ஞானிகள் எல்லாரையும் விசாரிப்பார். மதுரைக்கு வராத புலவர்கள், வித்வான்கள், ஞானிகள் இல்லை. மதுரைக்கு சென்று அதனுடைய வித்தையை காட்டி சிறப்பு பெறாத புலவர்கள் இல்லை. ஞானிகள், புலவர்கள், மகான்கள் என்று சொல்லுகின்றவர்கள் எல்லாம் மதுரைக்கு விஷயம் இயாதவர்கள் இருக்க மாட்டார். அப்படி வந்தவர்களே எல்லாரையும் விசாரிப்பார். அப்படி அவர்கிட்ட பேசும்போது ஞானம் இருக்குதான்னா இவருடைய எண்ணத்துக்கு தகுந்தார் போல ஞானம் இருக்காது. சரி சரி, இந்த ஆளுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் அப்படின்னு அந்த ஆளை விட்டுருவார். விளங்குதா? ஞானியை போல வேஷம் போட்டவன் நிறைய பேர் இருப்பான். ஞானியை போல வேஷம் போட்டவன் நிறைய இருப்பான், ஆனால் ஞானம் இருக்கும். அது பின்னால் கூட இந்த திருப்பரந்துரைக்கு போகிற வழியில் இருக்கிற இயற்கை காட்சியில் ஒன்று சொல்லும்போது சொல்கிறார் இந்த கடவுன்மாமணிவர். வழியிலே இந்த முறுக்க மரம் என்று ஒரு மரம் இருக்கிறது. முறுக்க மரம், முள் முருங்கைன்னு சொல்றது, இந்த குடிக்கால அது பூத்திருக்கு, சிவேன்னு இருக்கு. நிறம் பார்த்தா கண்ணை பறிக்கும், பார்த்துருக்கீங்களா? செக்கச்சிவேன்னு. அதுல எள்ளளவு வாசம் இருக்காது, எள்ளளவு கூட. அது போல சில பேர் வேடம் புதுசா போட்டிருப்பான், பார்க்கும் போதே தாடியும் காவியம் உருத்திராட்சமும் திருநேரும் கண் தண்டு கமண்டலம் பார்த்தா பார்க்கற ஜனம் மயங்கிற மாதிரி. இவர் தான் வந்து சிவபெருமானே அப்படின்னு சொல்லி மயங்கிறாப்புல வேஷம் போட்டிருப்பான். அவனை விசாரிச்சு பார்த்தா ஞானம் இருக்காது. விளங்குதா? இந்த முறுக்க மரத்துல எப்படி நிறம் இருக்குது இதை விட மனம் இல்லை, அது போல அவன்கிட்ட வேடம் இருக்குது இதை விட ஞானம் இல்லை என்று வருகின்றவர்களை எல்லாம் விசாரித்து இவருடைய எண்ணத்துக்கு தகுந்தார் போல யாரும் போடவில்லை. அதே ஒரு உவையில சொல்றார், வண்டானது தேனை சேகரிப்பது போல இந்த பூவிலே உட்கார்ந்துதான் அது தேனை ரொம்ப குறைச்சலா இருந்துச்சு, இன்னொரு பூ பூச்சி இப்படியே தேனை தேடி திரிவது போல, தேனை தேடி வண்டு திருவது போல, யாருக்கிட்ட ஞானம் இருக்கிறது, யாருக்கிட்ட ஞானம் இருக்கிறது விசாரித்தார். பாடிட்டிலேன் பணியேன் மணினி ஒளித்தாய்க்கு பச்சும் விடித்திலேன் விடுதி கண்டாய் வியந்தாங்களே தேடிட்டிலேன் சிவன் இவ்விடத்தான் எவர் கண்டர் என்று ஓடிட்டிலேன் கிடந்து உள்ளுருகேன் என்று உழைத்தனே என்பது நீத்தல் உணர்வு. யார் சிவனை கண்டவர்கள், சிவனை யார் கண்டவர்கள், சிவன் அருளை பெற்றவர்கள் யார் என்று நான் ஓடவில்லை, அறையவில்லை, தேடவில்லை. அப்படி இவருடைய நிலைமை இருந்தது. இவருடைய எண்ணம் முழுவதும் எங்க இருந்தது? சிவனிடத்தில் இருந்தது. சித்தத்தை சிவம்பாலே வைத்திருந்தார், சித்தத்தை சிவம்பாலே வைத்திருந்தார். அந்த காலத்திலே அரிமர்த்தன பாண்டியன் சிறப்பான ஆட்சி, இவர் மூலமாக நிறைய பெயர் செல்வம் எல்லாம் சேர்ந்திருந்தது. அவன் ஒரு நாள் அரியாசனத்தில் எழுந்த வீருந்தான். அப்படி அரியாசனத்தில் அவன் இருக்கும்போது சில தூதர்கள் வந்தார். அப்படி தூதர்கள் வந்து சோழ நாட்டிலே கடற்கரை ஓரத்திலே நிறைய அரபு நாட்டு குதிரைகள் வந்து இறங்கி இருக்கிறது, நல்ல குதிரைகள் என்று அந்த தூதுவர்கள் அரசனிடத்திலே சொன்னார்கள். அரசனுக்கு நான்கு வகையான படையும் தயாரா இருக்கும். அந்த நான்கு வகையான படையும் திறமையுடையதா இருக்கும். வயசான குதிரை பரிசோதனப்படாது. அது போல எல்லாமே ரதம், கச்சம், துரகம், பதாது. ரத கச்ச துரக பதாது. தோரண கனக வாசலில் முழவு தோல்முற சதிர முதிராத தோகையர் கவரி வீச வைரியர் தோல்வழி புகழ மத கோபர வாரண ரத்தப தாகினி துரக மாதிர நிறைய அரசாய் அரச வாழ்த்து. அப்படி ஒரு பாட்டில் இப்படி படம் பிடிச்சு. அப்படி ரதம், கஜம், துரகம், பதாதி முதலியான படைகள் நால்வகை சேனைகளும் தயாராக இருக்கவும் அதிலே குதிரைப்படைகள் குறைந்திருந்தது. அந்த வேளையிலே தூதுவர்கள் வந்து சொன்னார்கள், கிழக்கு கடற்கரையிலே குதிரைகள் வந்து இறங்கி இருக்கிறது, அதனாலே நீங்கள் ஆட்களை அனுப்பி பெற்றுக்கொள்ளலாம் என்று தூதர்கள் சொல்ல உடனே அவனுக்கு சந்தோஷம் வந்து தன்னுடைய முதலமைச்சராகிய பாதவூரளியிடத்திலே உத்தரவு போட்டான், நீங்கள் சென்று அந்த குதிரையை வாங்கி வர வேண்டியது. தென்னவன் பரமராயன் என்ற பேரும் கொடுத்திருந்தான். தென்னவன் பரமராயன் சேக்கிழாரு கூட உத்தம சோழ பல்லவன் ஒரு பெயர், இவருக்கு தென்னவன் பரமராயன் என்று ஒரு பெயர் தந்திருந்தார். பாண்டியனே, தென்னவன்னா பாண்டியனே, அப்படி சொன்ன உடனே அவருக்கு செல்லலாம். அரசனுடைய உத்தரவு, செய்ய வேண்டிய காரியம். அதனாலே சென்று குதிரை வாங்கலாம் என்று எண்ணினார். அப்படி எண்ணிய உடனே மற்ற பரிவாரங்களுக்கெல்லாம் உத்தரவு போட்டார். தன்னுடைய காவலர் ஏவலர்கள் எல்லாருக்கும் உத்தரவு போட்டார். எல்லாம் தயாராக புறப்பட்டார். குதிரை வாங்குறதுனா உருத்த போய் வாங்குறது இல்லவா, அதனாலே படைகள் கூட நிறைய புறப்பட்டது. அப்படி நல்ல தினத்திலே, நல்ல நாளிலே, சுபவாரம் சுபயோகம் சுப தினத்திலே புறப்பட்டார். நேர கோயிலுக்கு ஆலவாய், திருவாலவாய் கோயிலுக்கு போனார். திருவாலவாய்க்கு போய் சொக்கநாதரையும் மீனாட்சியையும் நன்றாக பாடினார், தோத்திரம் பண்ணினார். சொக்கநாதரையும் மீனாட்சியையும் மதுரைக்கு தனியா பதிகம் இல்லை, திருப்பாண்டி பதிகம்னு அப்படி இருக்கு. மதுரைனா அங்கங்கே வருது தனியா பதிகம், யாரு திருவாசகத்தில். அப்படி சொக்கநாதரை வணங்கினாரு. வணங்கி வாழ்த்தி எனக்கு சிவஞானத்தை கொடுக்கும்படியான ஆச்சாரியனை எனக்கு தரவேணும் என்று சுவாமி கிட்ட வேண்டி கொண்டு, நான் குதிரை வாங்க போறேன், சிவஞானம் வேணும், குதிரையும் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ரெண்டுக்கும் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு போறார். முதல்ல சிவஞானம், இரண்டாவது குதிரை. அது மங்கள தினத்தினிடு மாளிகை அகன்றே துங்கமணி அக்கையணி சொக்கரை வணங்கி அங்கு விடை பெற்றுமறை அந்தனரின் மிக்கார் திங்கன் மரபிற்கு சிற்கோயிலில் உழைந்தார். அப்படி அந்த திரவியசாலைக்குள்ளே போகுது. இன்னும் 49 கோடி பொண்ணு எடுத்துக்கொண்டார்னு சொன்னார். 49 கோடி, அது எப்படின்னு தெரியல. அந்த காலத்துல பொண்ணுக்கெல்லாம் விலை கம்மி. இவருடைய காலர் கிபி 3ஆம் நூற்றாண்டு, அப்பர் சுவாமி சிவஞானத்துக்கெல்லாம் முந்தினவர். 3னா இப்ப 1700 வருஷங்களுக்கு வேலை கவிதா, 49 கோடிங்கிறாரு. 49 கோடியே எடுத்துக்கொண்டார், 7 கோடிங்கிறார். சரி, அப்படி பெற்றுக்கொண்டு புறப்பட்டாரு. ஈனமேலா நெறி வந்தவன் 7 கோடி வழங்கினான் அப்படின்னு. அது என்ன கணக்கு, அந்த காலத்து கணக்கு எப்படி இருக்கு. சென்று தமிழ் மாறன் அருள் பெற்றலில் சிறக்கும் வெண்டி வளவன் புயல் மேன்மை உடு செல்வார். இவரை அனுப்புகிறான், பாண்டியன் அனுப்புகிறான், குதிரை வாங்க அனுப்புகிறான். அந்த குதிரை வாங்க அனுப்புகிறவன் இப்பொழுது எப்படி அவனுடைய எண்ணம் இருக்கிறது என்று ஒரு கருத்து சொல்லுகிறார். அது எப்படின்னா, இப்ப பொருளை கொடுத்து குதிரை வாங்க போய் சொல்லுகிறானா, இவர் பொருளை கொண்டு போய் குதிரை வாங்கவில்லை, குதிரை வாங்காம அருளை வாங்கி வந்தார். அது இவன் தான் போய் சொல்றான், குதிரை வாங்கிறதுக்கு பாண்டியன் தான் போய் சொல்றான். இவர் போய் குதிரை வாங்காம அருளை வாங்கி வந்தாரு. இவன் குதிரை வாங்க பணம் கொடுத்து போய் சொன்னபடியினாலே அங்க ஆச்சாரியரை கண்டார். குதிரை வாங்க பணம் கொடுத்து போய் சொன்னபடியினாலே வழியிலே ஆச்சாரியன் எழுந்தருளியிருந்தான், சிவஞானத்தை பெற்றார் என்றபடியினாலே இவன் தான் அருட்சக்தியாக இருந்து அந்த காரியத்துக்கு நீ போ, மந்திரி வேலைக்கு உண்டான குணத்தை எல்லாம் விட்டுடு, நீ வந்து திருவருளை பெறுவதற்கான முயற்சியில போய் திருவருளை பெற்று கொண்டு வான்னு சொல்லுகிற அருட்சக்தி மாதிரி இவன் இருக்கிறான். இவன் தானே பணம் கொடுத்து போக சொல்றான், அரிமர்த்தன வாண்டி தானே பணம் தந்து போய் சொல்றான். அதனால மெய்த்தவர் உற்ற பெருந்துறை வித்தகரை குறுகும்படி இத்தக நற்பொருள் கொண்டு நீ ரிப்படியில் செல்லும் என்றலின் அத்தகு புத்தி ஒளிந்துயிர் அற்புத முத்தி பெறும்படி உய்த்துள்ள சக்தி உடன் பொறு ஒத்தனன் உத்தம பஞ்சவன். அதனாலே இவன் அருட்சக்தியினுடைய ஒரு ஏவலாக இருக்கிறான். அருட்சக்தி இவனை ஏவ, அருட்சக்தி இவனுக்குள்ளே பாண்டியனுக்குள்ளே புகுந்து ஏவ, அவன் திருவாத ஒரு நிலை ஏவ. ஆகையினாரே இவன் அருட்சக்தி மயமாக அப்பொழுது இருக்கிறான். குதிரை வாங்க போனபடியினால்தான் அங்கே ஆச்சாரியரை கண்டார் என்று அவனுடைய தன்மையை அப்படி சொல்லி அதற்கு மேலே சென்று தமிழ் மாறன் அருள் பெற்று எழில் சிறக்கும் வெண்டிவள கண்புவியின் மேன்மை கொண்டு செல்வார் குண்டனைய மாடமுடு கோபுர நெருங்கு நன்றி மதுரைப்பது என் அன்போடு நடந்த இந்த பாண்டியன் வந்து அரிமர்த்தன பாண்டியன் திருவருளை பெறுவதற்கு பொருள் கொடுத்தான், பொருள் கொடுத்தான், பொருள் கொடுத்தபடியினாலு பொருளை கொண்டு திருப்பணி நடந்தது. ஆக அந்த காரியம் அத்தனையும் திருப்பணி நடக்கிறது முதலானது அத்தனைக்கு மூல காரணமாக மறைமுகமாக இருந்தது அரிமர்த்தன பாண்டியன். அந்த பொருளை கொண்டு கொடுக்க வந்தானே, சாமி கிட்ட கொண்டு காணிக்க வைக்க வந்தானே, திருப்பணியை பண்ணுனாரு, அடியாரோடு கூடுனாரு. அந்த சிவபுண்ணியம் நடப்பதற்கு இந்த பொருள் ஒரு காரணமாக இருந்தது. பொருள் காரணம், பொருள் இல்லைன்னா திருப்பணி நடக்காது. அவடையார் கோயில் யாரு கட்டினது? மாணிக்கவாசர். அதே இந்த மாணிக்கவாசர் வரலாற்றிலே பாடியிருக்கிறேன், இது போற்றியிலே 16 சகலகலா பண்டிதனும் ஆனான். 16 சகலகலா பண்டிதனும் ஆனான். பாண்டியர்க்கு முதலமைச்சா பண்பிலும் உயர்ந்தான். அதிமோகன் திருவருளில் அறிமறுத்தன் அதனால் அனுப்புவித்தான் பரிவாங்க அருட்சத்தி தன்னால் நதியணிந்தான் வழியிலே தேசிகனாயிருந்து. நதியை தலையில அணிந்தவராகிய சோர்வான் வழியிலே தேசிகராக இருந்து நல்லருளை அளவிலாக அள்ளியே தந்தான். கதியறியா உயிர்களெல்லாம் கதியடைய நல்ல கவிதந்தான் கனகமன்றில் குடியிருந்தான் தானே என்பது இந்த பாட்டு. ஆகையினாலே இப்படி சென்று கொண்டிருக்கிறார், பரிவாரங்களோடு படைகளோடு சென்று கொண்டிருக்கிறாரு. அப்படி சென்று கொண்டிருக்கும் போது என்றும் ஒன்றும் உடல் என்னும் நகர் தோறும் சென்ற வழி மாறியொரு தெய்வ வழி செல்வார். இதுகார் வரையிலும் ஆன்மாக்கள் ஒவ்வொரு உடலிலையும் பூந்து பூந்து பூந்து பூந்து பூந்து வந்து கொண்டு கொடுக்கிறது. அது ஒவ்வொரு நகரம் போல, ஒவ்வொரு உடம்பும் ஒரு நகரம். இப்படி பூந்து பூந்து வந்து போய்கொண்டே இருந்த அந்த வழி மாறி இப்பொழுது இவர் செல்லுகின்றது தெய்வ வழி. தெய்வ வழி என்று சொன்னால் இந்த மாதிரி இனிமேல் பரவி இல்லாமல், பரவி இல்லாமல் வந்த காரியம் இருக்க முடியுது. எங்கே கைலாயத்திலிருந்து பூமிக்கு வந்து திருவாசகம் பாடுவதற்காக வந்தார் சுந்தரமுனி சுவாமி, திருத்தொண்ட தொகை பாடுவதற்காக. புரியுதா? அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு முக்கியமான செயலுக்கு அனுப்பி வைக்கிறார. அப்புறம் அந்த செயல் முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவார்? மறுபடியும் அங்க கூட்டிக்குவார். திருவாசம் பாடியாச்சா கோயிலாயத்து வந்து. ஆகவே இப்படியாக இவருடைய வழியானது இனிமேல் பிறவியில் வழியில் போகாமல், பிறவிக்கு போகின்ற வழியிலே போகாமல் சிவனோடு சேருகின்ற நிலையிலே செல்லுகிறார். நன்றியுள்ள முத்தி பெற நம்பர் தமது அன்பால் அன்று உயர் பெருந்துரை அடைந்தபடி சொல்வார். இதுவரையிலும் மந்திரி சருக்கம், இனிமேல் வருவது திருப்பெருந்துரை சருக்கம். இப்பொழுது திருப்பெருந்துரை சருக்கம். மாணிக்கவாசருக்கு தனியா ஸ்பெஷலா கோயில் அமைத்து கொண்டு குருந்தமரத்தடியில இருந்து அருள் பண்ணது மாணிக்கவாசர் திருப்பெருந்துரை. அது அன்பு கடலாகிய மாணிக்கவாசகர் போனாரு, அருட்கடலாகிய சிவபெருமான் வந்தார். ரெண்டு கடலும் சேர்ந்தபடினால் அது பெருந்துறையா அருட்கடல் அன்பு கடல். இப்பொழுது திருப்பெருந்துறை சிறுக்கத்திலே முதலிலேயே சுவாமி கைலாயத்தில் இருக்கிறார். பழமறை முழுதுமர் அந்தனர் எல்லாம் அந்த சிதம்பரத்தை ஒட்டியே சொல்றார் இவர் தோத்திரத்திலிருந்து. பழமறை பழமை ஆகிய வேதங்களை எல்லாம் நன்றாக கற்றவர்கள் இங்கே தில்லைவாடர்ந்தவர்கள். அதே தினைத்தனை வேதம் கொன்ற தில்லை சிற்றம்பலத்தை அனைத்து நிலையங்காண்பான் அடியனையன் வந்தவாறு என்பது அப்புறம் தேவா. வேதம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் ஆகமத்திலே பத்ததி பண்ணி கொடுத்தார் பதஞ்சலி முனிவர், அதுதான் பூஷை. இங்கே சிதம்பரத்தில் பதஞ்சலி பெற்றதுதான் பூஷை. பழமறை முழுதுணர் அந்த அணர் பழமையாகிய வேதங்களை எல்லாம் நன்றாக அத்தியாயனம் பண்ணினவர். பலர் தோழ நடம் முயல்கின்றவர் பலர் தோழ. அதான் கூட சொன்னேன் சாமி ஆடுகிற சபை, மற்ற சாமியெல்லாம் தனியா இருக்கும், இந்த சாமி கூட்டத்தோட எல்லா கூட்டத்தையும் பார்க்கறதுக்கு கூட்டத்தை எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு ஆடுறோம். ஆடுறதுன்னா கூட்டம் இருக்கணும்ல. அதனாலே பதஞ்சலி முனிவருடைய தலைமையில், பதஞ்சலி வியாக்கிரவாதனுடைய தலைமையில் 3000 அந்தணர்களும் மற்ற ரிஷிகளும் மற்ற ஜபகணங்களும் பிரம்மவிஷ்ணு முதலான தேவர்கள் எல்லாம் பார்க்க ஆடுகிறார். அதான் பழமாறை முழுதுணர் அந்தனர் பலதொழ நடம் முயல்கின்றவர் மழு உலை கரமிசை கொண்டிட மருவிய கௌரி மகிழ்ந்திட. கையிலே மானும் மடுவும் உண்டு கௌரி உமாதேவி மகிழும்படியாக விளைதகு ரசித பொங்கொலி விடுமுயர் கைலை விலங்களில் அழகுரு தவனிய மண்டபம் அதனிட அருள் இருந்தனர். இப்படி தில்லையிலே ஆடுகின்ற சுவாமி கைலாயத்திலே உமாதேவி மகிழும்படியாக பொன்மன்றத்திலே எழுந்தருளியிருந்தார். அப்படி எழுந்தருள் இருந்தபோது தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகணங்களும் பூதகணங்களும் எல்லாரும் அளவில்லாத மகிழ்ச்சியினாலே தோத்திரம் பண்ணினார்கள். மலர்களை தூவி வணங்கினார்கள். வேதம் முடங்கியது, ஆகமம் முடங்கியது என்று ஒரு பாட்டு சொல்கிறார். அது இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவால், இருக்கொழு தோத்திர எம்பினர் ஒருவால், துண்ணிய பனைமலர் கையினர் ஒருவால், தொழுகையர் அழுகையர் தொழுகையர் ஒருவாள், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருவாள், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு என்று உரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்ற அந்த திருவாசகத்தை ஒட்டியது. அது மதுமலர் கரமிசை கொண்டுனும் வழி வழி அடியவர் என்றுதம் முதுமறை தெரிய முடிந்ததிரு முறைமுறை முனிவர் வணங்கிற இதுவர அருளை வழங்குவர் தினவரி பரமர் எழுந்துனும் பதிய பதநிலை பெறவருள் என்று பரிபுற கடல்கள் பணிந்தனர். இப்படி தேவர்களும் முனிவர்களும் வணங்கினார்கள். பிரம்மகுஷ்ணர்கள் இருவரும் எங்கள் பதவியானது நிலையா எப்போது இருக்கும்படியா எங்களுக்கு அருள் பண்ண வேண்டும் என்று அவர்கள் வணங்கினார்களாம். பரவரும் அணிகள் விளங்கிய பரவர வணியர அங்கமும் மருவிய தரள வடந்துகள் மதியுதல் மலைமகள் அங்கமும் இரவியும் மதியும் இருந்தன. சாமியும் அம்பாள் எழுந்தருள் இருந்த அந்த காட்சி. அது எப்படின்னா சிவபெருமான் சூரியனை போல இருந்தாரா, சந்திரன் உமாதேவியை போல இருந்தார், இது உமாதேவி சந்திரனை போல இருந்தார். இரண்டு இவரையும் பார்த்து அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்து அந்த சிவகணங்களும் பூத கூட்டங்களும் இரவியும் மதியும் இருந்தனர். இரவியாகிய சூரியனும் சந்திரனும் இருந்தது போல இருந்தார்கள். எதிரெதிரிலகுதல் கண்டனர் கண்டு அரகர சிவ சிவ என்று உலா அயகுர அழுதனர் அன்பினர். அந்த இருவரும் எழுந்தருளிய காட்சியை பார்த்து அரகர சிவ சிவ என்றெல்லாம் சொல்லி சூத்திரத்தை பண்ணினார்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: இன்னைக்கு அடுத்ததாக பலர் கேட்டிருந்தார்கள், அதாவது இந்த சமீபத்திலே ஊடகங்களிலே அதிகமாக அடிபடுகின்ற விடயம் சுவாமி நித்யானந்தா மதுரை ஆதீனம் பற்றிய விடயங்கள்.
3: அது உண்மையாகவே பலருடைய இது அதிலே பல எதிர்வாதங்கள் எதிர்வாதங்கள் வழக்குகள் என்று அது அப்படியே நீண்டு கொண்டு போகின்ற ஒரு நிலைமையை பார்த்தோம். எனக்கு இப்பொழுதும் ஞாபகம் இருக்கிறது டாக்டர், அந்த அவரை இந்த மதுரை ஆதீனம் தனக்கு பின்னால் அவர்தான் பொறுப்பேற்பார் என்று நித்யானந்த சுவாமி நித்யானந்தவாய் தெரிவு செய்த போது நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எனக்கு இப்பொழுதும் ரீங்காரம் செய்து கொண்டிருக்கின்றன. அதாவது வந்து நாங்கள் இந்த விஷயத்திலே அதிகம் ஈடுபாடு கொள்ள தேவையில்லை, ஏனென்றால் அங்கே ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன்தான் இந்த மட ஆலய அதிபதிகளை நியமிப்பதும் தெரிவு செய்வதும், எனவே நாங்கள் அதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று நீங்கள் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. எனவே இந்த நிகழ்வு அத்தோடு முடிந்துவிடும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் அது தொடர்ந்து கொண்டே போகிறது. இதில் என்னென்றால் எங்களுடைய இந்த சமய நெறிபாடுகள் வழிபாடுகளிலே பல இடங்களில் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. அவற்றையெல்லாம் விமர்சிப்பதற்கு எங்களுக்கு அருகதை இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்றாலும் இது பற்றிய விளக்கங்களை டாக்டர் அவர்கள் இப்பொழுது தருவார்கள்.
2: அதாவது எங்களுக்கு சமீபத்திலே நடந்த ஊடகங்களினூடாக திரும்பவும் மீளரங்கேற்றப்பட்டிருக்கின்றது இந்த சுவாமியாருடைய, அதாவது நித்யானந்த சுவாமி அவர்களுடைய விடயம். பலரும் பலவிதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். சில பேர் ஒரே அடியாக எல்லா ஆத்மீகவாதிகளையும் சாடுகிறார்கள். ஒருவர் சொன்னார், எனக்கு தொலைபேசியிலே சொன்னார், டாக்டர்
3: நாங்கள் எல்லாரையும் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு சதம் என்று வைத்துக்கொண்டு பார்க்கிறது எல்லா விஷயத்திலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல.
2: ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல,
3: அதுதான் முக்கியம். ஒரு ஒன்று ரெண்டு விஷயங்களை ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கடவுள் தந்த அந்த யோசிக்கும் சக்தியை வைத்துக்கொண்டு செய்வது மிக முக்கியம். அதான் அங்கே நான் இங்கே எடுத்து கூற விரும்புகிறேன். இப்ப நேரலாகிய உங்களுக்கு தவறு எது சரி எது என்று தீர்மானிக்கக்கூடிய சக்தியை இறைவனே தந்திருக்கிறான். எனவே நாங்கள் எல்லாரையும் ஒரே அடி அந்த ஜாட்ஸ்டிக் என்று சொல்வார்கள் ஒரே மட்டத்தில் வைத்து பார்ப்பது மிகவும் தவறு. அதாவது ஒவ்வொருவருக்குடைய அபிப்பிராயங்கள் வேறுபடலாம், அதில் ஒரு சுதந்திரம் கட்டுப்பாடில் சுதந்திரம் இருக்கிறது, கட்டுப்பாடு இல்லை. எனவே என்றாலும் அந்தந்த விடயங்களை நன்கு அலசி ஆராய்ந்த பின் ஒரு முடிவுக்கு வருவது சிறந்தது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம்.
2: அதை சொல்லுவார்கள், எங்களுக்கு திருமந்திர காலத்திலேயே இதை பற்றிய விளக்கம் வந்திருக்கின்றது. இதை பற்றிய திருமந்திரம் மட்டுமல்ல எல்லா சமயங்களுக்குமே இந்த பிரச்சனை இருந்திருக்கின்றது. இதை பற்றிய குறிப்புகள் வந்திருக்கின்றன. சொல்லுவார்கள், குருடும் குருட்டினை நீக்கும் குருவினை கொல்ல. எங்கள் எல்லாம் இருட்டிலே குருட்டிலே குருடாக இருக்கின்றோம். அந்த குருட்டை நீக்கக்கூடிய குருவை நாங்கள் எடுத்துக்கொள்வது இல்லை. குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர். இந்த குருட்டினை நீக்காத குருவைத்தான் நாங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்வது. அந்த அஞ்ஞானிகளை குருவாக நாங்கள் கொண்டு விடுகின்றோம். பிறகு குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுமாறி என்று சொல்லுவார். திருமந்திரத்திலே அந்த இது இருக்கின்றது. ஆகவே இந்த எங்களுக்கு இந்த குருட்டை நீக்குகின்ற சத்

0: இருந்தா போல மனசடங்காது எல்லாருக்கும். மனசு உலக விஷயங்கள்லயே நாடுபட்டு கொண்டிருக்கும். அதான் அடுத்தது சொன்னார், அவனின் சதகோடி உள்ளத்துறவுடைய சதமண்டா 100 செஞ்சுரி. அப்ப இந்த அந்த சும்மா போய் வேணுவனே துறவிருப்பதை விட உள்ளத்தோடு துறவிருப்பவன் 100 கோடி மடங்கு பெரிது. உள்ளத்தோடு துறவிருந்தாலும் கூட இறைவனை உணர்ந்து இருப்பது அரிது. அடுத்தது அந்த இறைவனை உணர்ந்து இருந்தால் அதன் பெருமை சொல்லலாதான் சொன்னார். உள்ள துறவுடையான் மறந்தான் அறக்கற்று அறிவோடு இருந்து, இந்த பேரறிவோடு இறைவனோட இருந்து இருவாதனையற்று நல்வினை தீவினை என்ற ரெண்டு வினைகளுக்கும் தொல்லை இல்லாமல் இறந்தான் பெருமையை இறந்தான் என்று சொல்லுகிறார். அந்த இறந்தான் என்று சொன்னால் இந்த எல்லாத்தையும் விட்டு நீங்கின பெருமையை என் சொல்லுவேன் கட்சி கம்பனி. இப்ப 3 விதமான துறவு இருக்குது. ஒன்று எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அங்க இருக்கிறது, ஆனா மனசியும் அங்கேதான் இருக்கும். உலக விஷயம் உலக
1: விஷயங்கள்ல போய்கொண்டிருக்கும்.
0: அதான் நாங்கள் சமூக சேவை செய்கின்ற சுவாமியார்களை பார்க்கின்றோம், மாஸ்பத்திரிகள் கட்டி நடத்துகிறவர்கள் இருக்கின்றோம், பள்ளிக்கூடங்கள் நடத்துகின்றவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி லௌகிக விஷயங்கள்லயே போகும். ஆனால் அவர்கள் துறவிகளாக இருப்பார்கள், 24 மணி நேரமாக இருப்பார்கள். ஆனால் லௌகிக விஷயங்களிலே இருக்கின்ற பொழுது லௌகிக விஷயங்களிலே சிக்கப்படுகின்ற அபாயம் உண்டு.
1: கூடுதலான ஈடுபாடு
0: ஈடுபாடு வருகின்ற பொழுது அந்த அபாயம் உண்டு. இதற்குத்தான் இந்த என்னுடைய சைவ சந்நியாச பத்ததி என்று இருக்கின்றது. அதாவது சைவத்திலே சன்னியாசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு நெறிமுறை ஆகமங்களிலிருந்து தொகுக்கப்பட்டு பத்ததியாக எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகமங்கள் எல்லாத்திலையும் இருக்குது. அதை தொகுத்து பத்ததியாக தந்தவர் சிவாக்கிர யோகி, 15ஆம் நூற்றாண்டை தேர்ந்தவர், சூரியனார் கோயில் ஆதீனத்திலே இருந்தவர். அவர் இதை நூலாக தந்திருக்கின்றார். அதிலே இந்த நெறிமுறை போட்டிருக்கு. எங்கள் எல்லாருக்கும் தெரியும், எங்கள் ஊர்ல எத்தனையோ மக்கள் இறந்தார்கள் யுத்தத்திலே, எவ்வளவோ அநியாயங்கள் நடந்தன அழிந்தன. எங்கேயாவது ஒரு சைவ மடாதிபதி கண்டனம் அறிக்கை விட்டுருக்கிறாரா? ஏன் என்று விளங்குதா உங்களுக்கு? அது உலகியல் விஷயம். சன்னியாசிக்கு அந்த உலகியல் தர்மத்திலே இல்லை. 3 வகையான தர்மங்கள் உண்டு. The execution of the God's power comes at 3 levels. கடவுளுடைய ஆண்டவருடைய ஆட்சியும் அதிகாரமும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட அந்த நாயகனுடைய ஆட்சி எல்லா சராசரங்களிலேயும் 3 நிலைகளில் நடைபெறுகின்றது, நடந்து வருகின்றது. அதுக்கு விளக்கா ஒரு தருமே கிடையாது. முதலாவது நிலை the worldly தர்மம், உலக தர்மம் is a must. எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியது. இன்றைக்கு நாங்கள் வீதியில இறங்கி வாகனத்தை ஓட்டினால் சரியான வழி ஓட்ட வேணும்.
1: வீதியில ஒழுக்கு இருக்கு.
0: குழந்தை பெற்றால் பிள்ளைய பார்க்க வேணும், கல்யாணம் செய்தால் ஒரு பராமரித்துக் கொள்ள வேணும், இல்லாவிட்டால் அதுல வந்து சட்டம் குறுக்கிடும், பிள்ளை என்றால் படிக்க வேணும். அப்ப இந்த அடிப்படை நெறிகளை உலக தர்மங்கள் என்று சொன்னார்கள். இதை அந்த காலத்திலே 18 ஸ்மிருதிகளிலே எழுதி வைத்தார்கள். மனுஸ்மிருதி, பராசர ஸ்மிருதி என்று சொல்லி பல ஸ்மிருதிகளில் எழுதி வைத்தார்கள். இன்றைக்கு உலகெங்கும் இருக்கின்ற சட்ட புத்தகங்களுக்கு அடிப்படை இந்த ஸ்மிருதிகள். இந்த முதலாவது தர்மம் தான் இன்றைக்கு இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் லாஸ். இன்றைக்கெல்லாம் நாங்க கதைக்கிறோம் தானே, ரூல்ஸ் ரெகுலேஷன் லாஸ், ப்ரொவின்சியல் லாஸ், ரீஜனல் லாஸ், பெடரல் லாஸ் என்றெல்லாம் கதைக்கிறோமே, இன்டர்நேஷனல் லாஸ். இதெல்லாத்துக்கும் அடிப்படை இந்த உலக தர்மம். இதுக்கு பொறுப்பாக இருப்பது அரசாங்கம், அரசு, தி கிங் அண்ட் தி குயின் அண்ட் தி கவர்ன்மெண்ட். டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்ல இன்றைக்கு மக்கள், ஏன்னா நாங்க தானே அரசாங்கத்தை தெரிவு செய்வோம். சரியான ஆளை தெரிவு செய்ய வேண்டும், சரியான கட்சியை தெரிவு செய்ய வேண்டும், சரியான முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும், பிழையான கொள்களை தட்டி கேட்க வேண்டும். அது எல்லாம் யாருடைய வேலை? மக்களுடைய வேலை. இதால என்ன பயன்? இதால ஒன்றும் சொர்க்கம் கிடையாது. இது உலகம் சுயமா நடைபெறுகிறது. இது தன்னை மையமாக கொண்ட தர்மம். அப்ப இது கவர்மெண்ட் உடையது. அப்ப அரசாங்கத்தினுடைய வேலை இது. அரசாங்கத்தை உருவாக்குகின்ற மக்களுடைய வேலை, அரசியல்வாதிகளுடைய வேலை எல்லாம் இதுதான். அதற்கு மேற்பட்ட தர்மம் தன்னை மையமாக கொண்டதில் இருந்து விளங்கி மற்றவர்களை மையமாக கொண்ட தர்மம். அது மற்றவர்களை மையமாக கொண்டது வைதிக தர்மம். வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது, நீதி நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஔவையார் சொன்னார், அறம் செய்ய விரும்பு. ஏன் விரும்பு என்று சொன்னார்? முதலாவது மஸ்ட், உலக தர்மம் எல்லாரும் செய்யணும், செய்யாட்டி பிரச்சனை. ரெண்டாவது சாய்ஸ், இது எதிக்ஸ் அண்ட் மோரல்ஸ். ரெண்டாவது இதை செய்யாட்டி ஒரு தர்மம் தட்டி கேட்கலாம், ஏன் செய்யலி என்று. நான் தந்தையர் தினத்துக்கு தந்தையருக்கு போய் வணக்கம் தெரிவி காட்டி யாராவது தட்டி கேட்கலுமா?
1: கிடையாது.
0: பிதுக்கடன் செய்யாட்டி யாராவது தட்டி கேட்கலுமா? அதே மாதிரி ரெண்டாவது. இதற்கு இவங்க சொல்லப்பட்டிருக்கிறா நீதி நூல்கள் இருக்கு, திருக்குறள் இருக்கு, அவையால் இருக்கு. தமிழ்ல 18 கீழ்கணக்கண்டு 18 நூல்கள். நாலடியார், திரிகடுகம், இனியவை 40, இன்னா 40, ஏலாதி,

0: இப்படி எல்லாம் 18 நூல்கள் தமிழ்ல இருக்குது, பட் திருக்குறளும் அதுக்குள்ள வரும்.
1: ஆமாம்,
0: இது 18. அதை நீதி சாஸ்திரம் சுக்கிர நீதி என்று இருக்குது, அது வடமொழியில இருக்குது. இப்படி இந்த நீதி நூல்கள் எல்லாமே இதுல இருக்கிறது, வேதங்கள்ல எல்லாம் இது இருக்குது. இதால என்ன பயன்? புண்ணியம் கிடைக்கும். மற்றவைக்கு செய்தா புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் கிடைச்சா என்ன நடக்கும்? நான் நல்லா இருப்பேன், எந்த பிள்ளைகள், எந்த மனசு, எந்த குடும்பம் நல்லா வரும், எனக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நல்ல அனுபவம் கிடைக்கும். சொல்லுவார்கள், ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால்
1: தன் பிள்ளை
0: தானே வளரும். இது மற்றவர்களுக்கு உபகாரம் செய்து வாரும். இது கொஞ்சம் கூட செய்தால் அடுத்த பிறப்புக்கும் வரும்,
1: வரும்
0: அடுத்த பிறப்புக்கு வரும். அதான் சொல்லுவார்கள், கொடுத்து வைக்க வேணும். சொல்லுவார்கள் இல்லையா, எனக்கு அப்படி கிடைக்கல, நான் கொடுத்து வைக்கல. விளங்கோணும் என்ன கொடுத்து வைக்கல? முற்புறப்புல இந்த வைதிக சர்மம், இந்த சமூக தர்மம் செய்யல, மற்றவைக்கு கொடுக்கல, கொடுத்து வைக்கல என்று சொல்லுவார்கள். நான் கொடுத்து வைக்கல, அல்லது அவன் கொடுத்து வச்சவன் சொல்லுவல்லோ, அவனுக்கு நல்ல பிள்ளைகள் எடுத்து அவன் கொடுத்து வச்சவனப்பா, வேண்டா கொடுத்து வச்சவன் என்றா நல்லது செய்தவர்கள். இதுதான் இந்த நடைமுறை வாழ்க்கையில இருக்குது, வாழ்க்கையில அது விளங்க வேணும், புரிய வேணும். அது இரண்டாவது தர்மம். இது செய்தா புண்ணியம் கிடைக்குது. ஆனா இந்த புண்ணியம் வந்து பேங்க் அக்கவுண்ட் மாதிரி பாவிச்சு முடியே முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு திருடுக வராது, பிறகு திருப்பி நாங்கள் தேடிக்கொண்டு இருக்க வேணும். அதான் நல்லது, நல்லது செய்தா நல்லது என்று சொல்றது. இந்த புண்ணியத்தினால இறைவனை அடைய முடியாது. இது இந்த உலக இன்பங்கள் அதுகளை தருமே தவிர உலகத்தை இறைவனை அடைய முடியாது. இதுக்கு யார் அதிபதி? ஜம தர்மராஜா அதிபதி. அதான் அவருக்கு தர்மராஜான்னு பெயர். அவர் அங்க போனோட கணக்கு கேட்டு சொர்க்கன் நரகம் இங்க வாரதெல்லாம் தருவார். மூன்றாவது தர்மம் இறை தர்மம். முதலாவது தன்னை மையமாக கொண்டது உலக தர்மம், இரண்டாவது வைதிக தர்மம் மற்றவர்களை மையமாக கொண்டது, மூன்றாவது இறை தர்மம் இறையை மையமாக கொண்டது. இதுதான் சிவதர்மம், சிவபுண்ணியம் என்று சொல்லுவார்கள். இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இறை தர்மங்களவை இறையை மையமாக கொண்டு நோக்காக கொண்டு செய்கின்ற சரியை, கிரியை, யோகம், ஞானம். பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கின்றது பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம். இது இறையை நோக்காக கொண்டது. ஏன் கோவிலே நந்தி எம்மை பார்த்துக் கொண்டிருக்காமல் சிவனை பார்த்துக் கொண்டிருக்கின்றது? இறையை நோக்கிய தர்மத்தினால் தான் இறையை அடையலாம். அதான் நந்தி அங்க பார்த்துக் கொண்டிருக்குது. இந்த இறை தர்மத்தை காப்பது இறையினுடைய வேலை. இந்த இறையினுடைய பிரதிநிதிகளாகத்தான் இங்கே அவதாரங்கள் வருகின்றார்கள், ஞானிகள் வருகின்றார்கள், தூதர்கள் வருகின்றார்கள், மற்றது குருமார் வருகின்றார்கள். ஆலயங்கள் நடக்கின்றன, தேவாலயங்கள், சேர்ச்சிகள் நடக்கின்றன, மோஸ் பள்ளிவாசல் நடக்கின்றது, எல்லாம் இந்த இறை தர்மத்துக்காக. ஆகவே இந்த சுவாமிமாரனுடைய தொழில் என்ன? உலக தர்மத்துக்கல்ல, சமூக சேவைக்கல்ல, இறை தர்மத்துக்கு. மக்களுக்கு இந்த இறை தர்மத்தை காட்டுவதுதான் சுவாமிமாருடைய நோக்கம். சைவ சன்னியாச பத்ததி இதை நிறைவாக நிறைய எடுத்திருக்கின்றது. இப்போது விளங்கும், ஏன் எங்கட இந்து மட சுவாமிமார் ஒருத்தரும் அந்த நேரத்தில் ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை, ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை என்று விளங்கும். ஆர்ப்பாட்டம் நடத்தின சுவாமியார் மதுரை ஆதீனம் உலக விவகாரத்திலே துறவி வருவதனால எப்படி துறவிக்கு எவ்வளவு காலத்தை விழித்து விட்டுருக்கின்ற.
1: எங்களுடைய நாட்டில கூட இந்த புத்த குருமார் அரசியல் இறங்கி ஒரு அந்த அரசியல் பதவிகளை வைத்துக் கொண்டு சில சில விஷயங்கள் இப்ப நீங்கள் சொல்ற மாதிரி ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்கிறார்கள். அப்ப இது ஒரு இழுக்கான செயல் தான்.
0: நிச்சயமாக, அதாவது மடங்களுக்கு, ஆதீனங்களுக்கு, ஆலயங்களுக்கு அரசியல் அல்ல, உலக தர்மம் அல்ல. ஆனா மக்களுக்கு போதிக்க வேண்டும், அதை மக்கள் அதன்படி நடப்பதற்கு போதிக்க வேண்டும். ஆனா அது நட்டு சுப்பீரிய மோட்டிவ், அது மோட்டிவ் அல்ல. அதே மாதிரி மற்றவர்களுக்கு தர்மம் செய்ய, தர்ம நிலை மற்றவர்களுக்கு உதவி செய்ய, புண்ணியம் செய்ய மக்களை ஊக்குவிக்க வேண்டும். அதை விட்டுட்டு நீங்கள் என்னிடம் காசு தாருங்கள், நான் சேர்த்து வச்சு அங்க ஊருக்கு அனுப்புறேன், நாட்டுக்கு அனுப்புகிறேன், போராட்டத்துக்கு அனுப்புகிறேன், அல்லது விதவைகளுக்கு அனுப்புகிறேன், அல்லது பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புகிறேன், பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுகிறேன், ஆஸ்பத்திரி நடத்துகிறேன். இது எல்லாம் ஆலயங்களுடைய வேலையோ, குருமாருடைய வேலையோ, மடங்களுடைய வேலையோ அல்ல. சமூக சேவை இஸ் தி வொர்க் ஆஃப் தி பீப்பிள் வித் தி ரிசோர்சஸ். ஆறாரிட்ட பணம் இருக்குதோ, கல்வி இருக்குதோ, அறிவு இருக்குதோ, இடம் இருக்குதோ, புகழ் இருக்குதோ, அதிகாரம் இருக்குதோ, அவர்கள் அதை பாவித்து மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். அதான் கொடுத்து வைக்கிறது, வச்சால் நல்லது வரும். இது ஆதீனங்களுடைய பணி அல்ல. மூன்றாவது இறை பணி. இந்த இறை பணி, இந்த ஆகம உண்மைகளை, சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த உண்மைகளை எழுதுவது, பரப்புவது, படிப்பிப்பது, பேணுவது, அதுதான் அவர்களுடைய வேலை. இப்போது எங்களுக்கு இந்த தர்மத்தை சொன்னால் இந்த ஆதீனம் என்ன செய்கிறது, என்ன குருமார் என்ன செய்கின்றார், இந்த சுவாமி என்ன செய்கின்றார் என்று நீங்களே உங்கள் பகுத்தறிவை பாவித்து சத்குரு நல்ல ஆதீனம் நல்ல கோயில் நல்ல முறைகளை அறிந்து கொள்ளலாம், நடந்து கொள்ளலாம், பயன்பெறலாம். இதுதான் அங்கே நடக்கின்றது. அப்ப இதுல நாங்கள் வீணான அந்த கேள்விகள் இதுல கேள்விகளா இது வந்தால் உங்களுக்கு விளங்கும். அப்ப நாங்கெல்லாம் கேள்விகள் கேள்விப்படுகின்றோம், நாங்கள் மருத்துவக் கல்லூரி கட்டப் போகின்றோம், மெடிக்கல் கேம்ப் நடத்தப் போகின்றோம், கிட்னி பேஷண்ட்ஸுக்கு டயாலிசிஸ் செய்ய போகின்றோம், சைவசித்தா அந்த கல்லூரி தாவிக்கப் போகின்றோம், இத்தனை உலகம் முழுக்க பாய்ட்டப் போகின்றோம் அப்படியெல்லாம் சொன்னார்கள். ஆனா இதிலே என்ன நோக்கத்துக்காக என்ன தர்மத்துக்காக செல்லப்பட்டது என்றதுதான் இங்க கேள்வி.
1: தங்களுடைய அந்த குறிக்கோளை மறந்து விட்டார்கள்.
0: தன்னை மையமாக கொண்ட தர்மமாக போய்விடும். அதாவது சொல்லுவாங்க, ராவணனும் சிவபூசைதான் செய்தான், அழிஞ்சு போனான். ஏன்? அவன் தன்னை மையமாக கொண்டுதான் செய்தான். தன்னுடைய புகழ், தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய ஆட்சிக்காக செய்தான். சூரபத்மனும் சிவபூஜைதான் செய்தான். அவன் என்னத்துக்காக செய்தான்? தன்னுடைய புகழ், தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய ஆட்சிக்காக செய்து அந்த அண்டங்களுடைய ஆட்சியை பெற்றான். அவனும் அழிந்து போனான். ஆனபடியினாலே நாங்கள் இதை செயல்களில் மட்டுமல்ல நோக்கத்திலையும் இருக்க வேண்டும். அதான் அங்கே இருக்கின்றது. இதுதான் சொல்லுவார்கள், இந்த உறவனுடையதை ஒரு முறை இயேசு கிறிஸ்து நடந்து போகின்ற பொழுது அவருடைய வினா கேட்கின்றார் ஒருத்தர், அரசனுக்கு வரி கட்டலாமான். வில்லங்கமான கேள்வி. இல்லை என்று சொன்னால் அவருக்கு பிரச்சனை, ஓம் என்று சொன்னால் சொல்லிவிட நீர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், பரலோக ராஜ்யம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் என்ன சொன்னார்? உடனே ஒரு நாணயத்தை கொண்டு வாண்டார், கொண்டு வந்தார்கள். அந்த நாணயங்கள் எல்லாத்திலையும் அந்த ராஜாவுடைய தலை இருக்கிறது இல்லையா? இங்க பாக்குறோம் குயின் எலிசபெத்துடைய தலை இருக்கின்றது. அப்ப காட்டி கேட்டார் என்ன இருக்கின்றது அங்க? அந்த காலத்துல சீசர் இருந்தவர், சீசருடைய தலை இருந்தது. அப்ப இது ராஜாவினுடைய தலை இருக்கின்றது. ராஜனுடையதை ராஜனுக்கும், கடவுளுடைய கடவுளுக்கு, தேவனுடையதை தேவனுக்கும் கொடுக்கின்றார். உலக தர்மத்தை உலக தர்மத்துக்காக செய், இர தர்மத்துக்கு இர தர்மத்துக்காக செய், ரெண்டையும் போட்டு மிக்ஸ் அப் பண்ண தேவையில்லை. இந்த தர்மத்தினுடைய வரையறைகள் தெரியாதபடியினால்தான் இன்றைக்கு ஆலயங்களிலே குழப்பங்கள், சபைகளிலே குழப்பங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது இல்லையா? அப்ப இந்த குழப்ப நிலைக்கு இந்த தர்மத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை விளங்கிக் கொண்டால் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராது. அதோட அந்த அவர் சொன்ன அந்த குரு லட்சணம் இருக்கின்றது இல்லையா, அந்த குரு லட்சணத்தை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த அதாவது
1: உறவரத்தில் இருக்கிறவர்கள் இந்த மாதிரியாக ஒளி
0: இருக்க வேண்டும் என்றதை பார்த்துக் கொள்ள வேண்டும். என்ன லட்சணம் இருக்க வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: அமிதமுதமிருதம் முகர்துகந்தீம் விமலபவத்பதகொட்டமாவசந்தீம் சதய பசுபதே சுபுண்யபாகம் மம பரிபாலய பக்திதேனுமேகாம். ஜடதா பசுதா களங்கிதா குடிலஜரத்வஞ்ச நாஸ்தி மயி தேவா. அஸ்தி யதி ராஜமௌளே பவதாபரணஸ்ய நாஸ்மி கிம் பாத்ரம். அரஹசி ரஹசி ஸ்வதந்திர புத்யா வரிவசிதும் சுலப பிரசன்ன பூமி மூர்த்தி. அகணித பலதாயக பிரபுர்மே ஜகததிகோ ஹிருதி ராஜசேகரோஸ்தி. சிவானந்த லஹரி பிரகரணம் 68, 69, 70 ஸ்லோகங்கள். ஆனந்த பெருக்குன்னு அர்த்தம். ஆனந்த லஹரின்னா அந்த ஆனந்தங்கள் மனுஷியானந்தத்திலிருந்து பல ஆனந்தங்கள் உபனிஷத்தில் சொல்லியிருக்கு. சுவாத்மானந்தம் தனக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம், இன்னொரு பொருளை எதிர்பாராமல் நமக்கு எப்பொழுதும் இருக்கக்கூடியதான ஒரு ஆனந்தம், அதை சொல்றது சிவானந்தம். ஸ்வஸ்ரேயசம் சிவம் பத்ரம் கல்யாணம் மங்களம் சுபம்னு கோஷம். சிவங்கிற பதத்துக்கு ஏதோ பரமேஸ்வரம் கைலாசாதிபதிங்கிற அர்த்தம் இங்க இல்லை. சிவம்னா மங்களம்னு அர்த்தம், பரம மங்களமான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த சிவானந்த தெருக்கை சொல்லக்கூடியதான ஒரு பிரகரணம், அந்த ஆத்மஸ்வரூபத்தை சொல்லக்கூடியதான ஒரு பிரகரணம். அது பக்தி ரசத்தோட சேர்த்து சொல்றார். சிவனிடத்துல ஒரு பக்தியை சொல்லி அதன் வழியாக சொல்றார். இதனுடைய பரம தாத்பரியம் வேதாந்தங்கள்ல சொல்லி இருக்கக்கூடியதான ஆத்ம ஞானமாக இருந்த போதிலும் நமக்கு சொல்லும் பொழுது அந்த பக்தியை காட்டி அதன் வழியாக ஆத்ம தத்துவத்தை நமக்கு சொல்றார். அதுல தன்னுடைய மனச ஒரு காமதேனுவா ரூபணம் பண்ற, காமதேனுவுன்னு பசுமாடு, அத பாலை கொடுத்துருக்கு, அதை கட்டி காப்பாத்துறவர் ஒருத்தர், அவர் அங்கே கொட்டையில கொண்டு வந்து அதை வைக்கிறார். இது சாதாரணமாக ஒரு பசுமாடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது பசுமாடு பாலை கொடுக்கறது, அது தன்னிச்சையா எங்கேயும் போயிடாது, பசுபதியாக இருக்கிறவர் அதை கொட்டில கட்டி வைக்கிறார். அது அழகான மனசுக்கு சரீரத்துக்கு ஹிதமான பாலை கொடுக்கறது. அதே மாதிரியே இந்த என் மனசுங்கிற ஒரு பசு இருக்கப்பா, இது எப்படி அமித முத மிருதம் முகர்துஹந்தீம், அமித முத மிருதம் இவ்வளவுதான் கொடுக்கும், அரை லிட்டர் கொடுக்கும், ஒரு லிட்டர் கொடுக்கும், நாலு லிட்டர் கொடுக்கும்னு இல்லை. இந்த என் மனசுங்கிற ஒரு பசுமாடு இருக்கே, அது எவ்வளவாதும் பாலை கொடுக்கும், அமித முதம் இவ்வளவுன்னு லிமிட் இல்லாம கொடுக்கும். அது எப்படி என்ன முகுர்துகந்தீம், அங்க பார்க்கணும் முகுஹு பலவாறு அப்பப்ப அப்பப்ப கொடுத்துட்டே இருக்கும். இது ஒரு சமயத்துல பசுமாடுன்னா காலமே ஒரு தரம், ராத்திரி சாயங்காலம் ஒரு தரம் தான் கறக்கும். இந்த பசுமாடு அப்படி இல்லை, அந்த சிவபக்தி இருக்கிறதுனால எப்ப வேணும்னாலும் பால கறந்துட்டே இருக்கு. முகுர்துகந்தீம் விமல பவத் பத கோஷ்டமா வசந்தீம், இது எங்க இருக்கு இந்த பசுமாடு? இதுக்கு ஒரு கொட்டில் வேண்டாமா? அங்கே தானே இருக்கும். இது இதுக்கு ஒரு கொட்டில் இருக்கா? எது கோஷ்டம்னு பேர். பசுமாடெல்லாம் கட்டுற இடத்துக்கு சம்ஸ்கிருதத்துல கோஷ்டம்னு பேர். அந்த கோஷ்டமா வசந்தியும் எப்படி பவத்பத கோஷ்டமா வசந்தியும், தங்களுடைய பாதங்கள் எனக்கூடியதான கோஷ்டம், என் மனசு இருக்கக்கூடியதான இடம் அது சிவனுடைய பாதங்கள். அந்த பரமேஸ்வரனுடைய பாத தாமரைகள் இருக்க அங்கே மனசு லயிச்சு இருக்கு. அதனால பசுமாடு எங்க இருக்க? மனசுங்கிற பசுமாடு பரமேஸ்வரனுடைய பாதங்கள்ல நிக்கிறது. அந்த பாதங்கள் எப்படி இருக்கு? விமலா, இது என்ன விமலம்னு சொல்றார்? கொட்டில் எப்பொழுதும் சுத்தமா இருக்கணும், அதுல நீட்டா பண்ணி வச்சிருக்கணும். பசுமாடு இருக்கிறோம், பசுமாடு தெய்வம்னு சொல்றோம். அதே விதமாக அந்த பசுமாட்டுக்கு மீதி வியாதி வராம காத்துக்கணும். அதனால என்னன்னா அது சுத்தம் அப்படித்து நீட்டா வச்சுட்டு இருக்கணும், இல்லைன்னா அது கொசு விஷயம் எல்லாம் வந்து அதை ஹிம்சப்படுத்தும். ஆகையால் எப்படி மலம் இல்லாம இருக்கணும், அது சுத்தமா இருக்கணும்னு பரமேஸ்வரனுடைய பாதங்கள் எப்படி இருக்குன்னு, அதுல ஆணவ மலம், காய்க மலம், கார்மிக மலம் இவைகள்லாம் இல்லை. மனுஷனுக்கு சாதாரணமாக தான் உயர்ந்தவன் எனக்கூடியதான ஒரு ஆணவ மலம் இருக்கு, ஆணவம் இருக்கு. இது எப்படி? நான் அழகா இருக்கேன், நான் நீளமா இருக்கேன், நான் பணக்காரனா இருக்கேன், நான் நன்னா படிச்சவனா இருக்கேன், உயர்ந்ததான உத்தியோகத்துல இருக்கேன், இப்படின்னு ஏதோ ஒண்ணு இருக்கு. அவன் தன்னை உயர்ந்தவனாக கருதி கொண்டிருக்க, எப்படிப்பட்டவனா இருந்தாலும் எல்லார விட தான் வசத்தின்னு நினைக்கல, ஆனா நான் தாழ்த்தின்னு மட்டும் நினைக்கல. எல்லோருக்கும் தன் மேல ஒரு அபிமானம் இருக்கு. அது எப்ப போகும்னர், பரமேஸ்வரன் இடத்துல தாங்கள் தங்களை சமர்ப்பணம் பண்ணினால்தான் போகும். நம்மள அகிஞ்சனம்னு நினைக்கணும், கிங்கரம்னு நினைக்கணும். கிங்கரஹான சர்வெண்ட்னு டிரான்ஸ்லேட் பண்ணிடுற நீங்க, அப்படி பண்ணப்படாது. ஏன்னா சம்ஸ்கிருத பதம் அது. கிம் கரோதீதி கிங்கர, எதை பண்ணவா எதை பண்ண மாட்டான் இல்லை, எதை செஞ்சாலும் எதை சொன்னாலும் செய்யறவர். அதான் கிங்கரங்கிற பதத்துக்கு என்ன, இதை பண்ணா அது பண்ண. வீட்டில் வேலைக்காரால இருக்கா, அவனுக்கு எந்த வேலையை கொடுத்தாலோ அதுதான் பண்ணணும். ஒரு வேலைக்காரனா இன்னொரு வேலை கொடுத்தா இது என் வேலை இல்லைம்பா, இது நான் பண்ண மாட்டேன், அது வேற பண்ணணும் அப்படிங்கிறோம். பாத்திரம் தேய்க்கிறவள துணி துவைக்க போனா அது கிடையாதுங்கிற, அதுக்கு தனி சார்ஜ், இதுக்கு தனி சார்ஜ், அது வேற இன்னொருத்தர் பண்ணணும், இது வேற. துணி கூட எப்படி வாஷிங் மிஷின் இருந்தா தேய்ப்பேன், இல்லை என்ன துவைப்பேன், இல்லை என்ன இல்லை, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தப்பு நியாயமோ அந்நியாயமோ அதை பத்தி நம்ம இங்க பேசல. ஆனா ஒரு வேலைக்காரன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், இதைத்தான் கொடுக்க முடியும், இதைத்தான் நான் பண்ணுவேன், இது பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லையோ. யாராருக்கு எந்த வேலை கொடுக்கணுமோ அவளுக்கு அதான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லாமல் எஜமான் எந்த வேலை சொன்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்காது. உயர்ந்தான வேலையோ தாழ்ந்தான வேலையோ எப்படி இருந்தாலும் அருவறுப்பத்தக்க கூடியதான வேலை இருந்தாலும் எதையும் பண்ண தயாரா இருக்கா, அது கிங்கர். அதே போல என் மனசு இருக்கே பரமேஸ்வரா, உமக்கு கிங்கர்னா இருக்க தயார். அதோட மட்டும் இல்ல, உங்களிடத்துல இந்த ஆணவ மலம் இல்ல, மனுஷால இடத்துல எல்லோருக்கும் அது மட்டும்தானா காய்க மலம் சரீரம். இந்த சரீரத்துல தினந்தோறும் ரெண்டு வேளை ஸ்நானம் பண்ணினாலும் இன்னும் மலம் இருந்துட்டே இருக்கு, அழுக்கு இருந்துட்டே இருக்கு. இது ஒண்ணு. அதோட இல்லாம இந்த சரீரம் எனது எனக்குடையதான எண்ணமே ஒரு மலம். இதுதான் வேதாந்தங்கள்ல அத்தியாசம்னு சொல்றேன். இந்த சரீரம் குண்டா இருந்தா நான் குண்டா இருக்கேன், சரீரம் வெளுப்பா இருந்தா நான் வெளுப்பா இருக்கேன். அந்த சரீரத்தை எப்பொழுதும் தான் எது அழகுன்னு கருதுறானோ அப்படியே வச்சுட்டு இருக்கான். அப்படி இந்த அழகுங்கிற கான்செப்ட் மாறிண்டே இருக்கும். இப்ப அப்படின்னு இல்ல, தலைமுடி கருப்பாவே இருக்கணும்னு நினைக்கிறவா சில பேர் இல்ல, அது பிரவுனா இருந்தா தேவையில்லைன்னு முன்னாலே அதுக்கு ஏதோ பண்றான். அது அவன் எது நினைக்கிறானோ அதுதான், அது இப்படி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஆனா என்ன விவகாரம், இந்த சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள்லாம் இப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாளோ இல்லையோ, அப்ப அந்த சரீரத்துல நமக்கு ஒரு அபிமானம் இருக்கா இல்லையா, இது ஒரு மலம். இந்த ரெண்டு மலக்கும் அப்பாற்பட்டதாக ஒண்ணு இருக்க, கர்மாவை பண்ணினோம். ஒரு ஜென்மாவிலையோ பல ஜென்மாக்கள்லயோ என்னென்னவோ கர்மா பண்ணிருக்கேன், அதனுடைய விளைவாக இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவிக்கிறோம். எது இன்பம் நினைக்கிறனோ அது ஒரு சமயத்துல துன்பம் மாறிடுறது. எது நமக்கு சுகத்தை கொடுக்கும் நினைக்கிறோமோ அதே ஒரு சமயத்துக்கு துன்பத்தை கொடுக்கறது. அழகா இருக்கே வீடு அப்படின்னு நினைக்கிறோம், ரொம்ப நன்னா இருக்கேன்னு, அதுவே நமக்கு என்ன எப்ப பார்த்தாலும் செலவு வச்சுட்டே இருக்கு சார் இருக்கிறோம். வீடை வாங்கி கட்டி காப்பாத்துக்கல, யானையை தீனி போடுறா போல இருக்குங்கிறான். வாங்காம இருக்கலாமோ இல்லையோ, வாடகை வீட்லயே இருந்திருக்கலாமோன்னு அன்னைக்கு தெரியல, அன்னைக்கு இது சுகம்னு நினைச்சேன், வந்த பிறகு இதுவே எனக்கு ஒரு துன்பமா மாதிரி இருக்கு. இப்படி இதெல்லாம் ஏன் இப்படி விளைஞ்சிருக்கு அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்துல, ஏதால் நீங்க ஒன்றும் பண்ணல, அது ஜென்மாந்திரத்துல பண்ணின சுக்கம். ஏன்னா இதே வீடே சில பேருக்கு சுகத்தை கொடுக்கறது, இதே பொருளை சில பேருக்கு இன்பத்தை கொடுக்கறது, மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கறது. ஸோ அது அவவமனுக்கு வேண்டியதான ஒரு சந்தர்ப்பம். இந்த செக்ட் ஆகலே சாருங்கிறான், நீங்க எந்த வார்த்தை சொல்லுங்கோ, விஷயம் என்னன்னா தலையெழுத்து சரியா இல்லை. அதானே கடைசியில சொல்ல போறேன், இந்த தலையெழுத்துங்கிறது அதிருஷ்டம்ங்கிறான் சில பேர், சில பேர் லக்குங்கிறான், சில பேர் கொடுத்து வச்சான்னா எதை கொடுத்து வச்சான் யாரு கொடுத்து வச்சோம் தெரியல. ஆனா கடைசியில என்ன, ஏதோ ஒண்ணு எனக்கு தெரியாத விஷயம், இதை இவ கர்மாங்கிற ஏதோ ஜென்மாவில பண்ணியிருந்தான கர்மா அவனுடைய விளைவு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்க. அதோட சும்மா இருக்கப்படாதோ, இந்த ஜென்மால மறுபடியும் கர்மா பண்ணிட்டு இருக்க, இது மேல நான் கர்மாவே பண்ண மாட்டேன் சார், ஜென்மத்துல அனுபவிச்சது போறோம், அந்த மேலும் மேலும் தொந்தரவு வந்துட்டே இருக்கு, பெட்டர் நாட் டு என்ன கர்மா, ஒன்னும் பண்ணவில்லை, விரும்பல உட்கார்ந்துட்டு இருப்பேன், உன்னால முடியாது. எப்ப முடியும், சிவனுடைய பாதபத்மத்தை அறிஞ்சு சிவஞானம் வந்தா தான் உங்களால இருக்க முடியும். நகி கஷ்டி கஷணமபி ஜாது திஷ்டதி அகர்ம கிருது, ஒரு செயலும் செய்யாமல் ஒரு க்ஷணமும் இருக்க முடியாது. காரியதேகி அவசர்ம சர்வ பிரகிருதி ஜெயிர் குணைஹி, எல்லோரும் நீங்க நானும் இல்லைன்னு, படித்தவனோ படிக்காதவனோ ஆணோ பெண்ணோ சின்ன குழந்தையோ வயதானவாளோ எல்லோருமே ஏதோ ஒன்னால ஏவப்பட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கான். காலம் எழுது மனசுல என்னென்னமோ எண்ணங்கள் போயிட்டே இருக்கு, அது பாட்டுக்கு சினிமா போற போல போயிட்டே இருக்கு மனசுல, அதை நிறுத்தணும்னு பாக்கற நிறுத்த முடியல. ஒரு பையன் போய் கேட்கறான் குருவை, எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு நீங்க பதில் சொல்லணும்னு. என்னப்பான்னு, நான் முடிச்சுட்டு தான் இருக்கேன், என் மனசை நிகிரகம் பண்ணணும் நிறுத்தணும்னு நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், இதை மறந்து விடுங்க. ஏதோ ஒரு துன்பம் வந்தது, அவர் ஒருத்தருக்கு என்ன, அவர் என்ன சொன்னார், அதை மறந்துடுங்களே அப்படின்னார். மறக்கணும்னு பாக்குறேன், டக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, இது வரைக்கும் ஞாபகம் வரல. எப்ப நான் மறக்கணும்னு ஆரம்பிச்சனோ அப்பதான் அந்த மனசை அதையே ஞாபகம் வச்சுக்கிறது. என்ன பண்றோம், இந்த மனசுக்கு என்ன ரிவர்ஸ் ரியாக்ஷனா இருக்கேன், எல்லாத்தையும் நான் முழிச்சுட்டு இருக்கேன், இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு பகவானுக்கு முன்னால கண்ணை மூடிண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எந்த எண்ணமும் வராம இருக்கட்டும்னு நினைக்கிறேன், அப்பத்தான் எல்லா எண்ணமும் வருது. செல்போன் அடிக்கிறது, லேண்ட் லைன் அடிக்கிறது, எதுவும் பண்றது, பெல் அடிக்கிறான், யாரோ வந்து கூப்பிடுறான், மேல பல்லி கத்துறது, மேல விழுமோ என்னமோ பயமா இருக்கு, இத்தனை எண்ணங்களும் ஒரு க்ஷணத்துல வருதே, ஒரு மனுஷனை நிம்மதியா உட்கார விட மாட்டேங்கிறது. எப்ப நான் தியானம் பண்ணணும்னு தொடங்கினேனோ அப்பதான் எனக்கு தெரியுது என் மனசு இவ்வளவு வேலை செய்யும். மீ சமயத்துல தெரியல நிம்மதியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணணும்னு ஆரம்பிச்சா அப்பதான் தெரியுது மனசுங்கிற குரங்க ரொம்ப வேலை செய்யுது சார். அதை நிறுத்தணும் நிறுத்தணும் இவனும் என்னவோ விஸ்வ பிரயத்னம் பண்ற முடிய முடியல. என்ன பண்றது அவ்வளவுதான் ஒரு கஷ்டம். அப்படிப்பட்டதான அந்த மனசுனால மறுபடியும் மறுபடியும் கர்மாக்களை பண்ணிக்கொண்டே இருக்கும். எப்படி கட்டுறது கொஞ்சமா நஞ்சமா காலம் பழந்து ராத்திரி வரைக்கும் என்னென்னமோ எண்ணின் இருக்க. இது கார்மிக மலம். இந்த மூணு மலங்கள்ல கிங்கரனா இருந்து ஆணவ மலத்தை குறைச்சுக்கலாம். பரமேஸ்வரனுக்கு நான் தாசன் தாச சரமாவதி தாச தாச தாசஸ்ய தாச இதுமே ஸ்மரமே முகுந்தாங்கிறார் குலசேகர ஆழ்வார். அந்த பரமேஸ்வரனுக்கு அப்படிப்பட்டதான தொண்டர் அடிப்பிடி ஆழ்வாருங்கிறாள். அது மாதிரி நம்மள நினைச்சுக்கலாம். பரமேஸ்வரனுக்கு தொண்டு பண்றதே இந்த வாழ்க்கையின் நினைச்சுண்டு நினைச்சுண்டு இருந்தோமே என ஓரளவுக்கு ஆணவ மலம் குறையும். இந்த காய்க மலம் இருக்க பத்தில இதுவும் பகவத் தியானத்தை இருந்ததுன்னா சரீரத்தை நினைக்கிறது குறைப்போம். இந்த மூணாவது கார்மிக மலம் இருக்க பத்தில இந்த கர்மாவனால வரக்கூடியதான மலம். அதை நீங்க மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ணித்தானா. மனசை எப்படி கண்ட்ரோல் பண்றது சிவானந்த லஹரி வாசிக்கிறது. வேற வழி இல்லை. பகவத் பக்தின்னு ஒண்ணு இருந்தாத்தான் மனசுக்கு என்ன மனசு யானை மாதிரி யானை துதிக்க பாருங்க அது இப்படி இப்படி ஆடிண்டே தான் இருக்கும். எங்கேயும் சும்மா இருக்காது யானை. அப்படி இருக்கும் பொழுது அந்த யானை துதிக்கைய வச்சுண்டு பக்கத்தில் இருக்கிறால நோண்டிகிட்டே இருக்கிறான். அவன் பார்த்தான் என்ன பண்றது ஒரு கட்டை அதை கொடுத்தான். அந்த துதிக்கைய பிடிச்சுட்டே இருக்காது. ஏன் நமக்கு பார்த்தா கஷ்டமா இருக்கு. எந்நேரம் அதை பிடிச்சுட்டு இருக்கு. கீழே போட்டா அங்குஷத்தினால குத்துறான். அதை பிடிச்சுட்டு இருக்கு எதற்காக வேற ஒன்றும் இல்லை. இது மற்றவாழ தொந்தரப்படுத்தப்படாது அதனால ஒரு வேலை கொடுக்கும். அதே மாதிரி உங்க மனசுக்கும் என்ன பண்ணணும் நிகரம் பண்ணணும் மனசை நிறுத்தணும். மனசை நிறுத்தத்துக்கு வழி என்ன மனசுதான் உங்க கண்ட்ரோல்ல இல்லையே. என்ன பண்றது கேரேஷி தம்பத திப்ரேஷி தம் மனஹா கேன பிராண பிரதம பிரைதி யுக்தா கேரேஷி தம்பாஜமி அம்பதந்தி சற்றுஸ்ரோத்ரம் கௌதேவோ யுனத்தி. எப்படி மனசை நிகிரகம் பண்ண நான் முழிச்சுட்டு இருக்கேன் மனசை கண்ட்ரோல் பண்றணுங்கிற ஒரு எண்ணத்திலேயே இருந்துட்டு இருக்கேன். வேற ஏதோ இருந்தா கேர்லெஸ்ஸா இருந்தா பரவாயில்ல. நான் கேர்ஃபுல்லா என் மனசை நான் கண்ட்ரோல் பண்ணணும் வெளியே விட போகாம இருக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிற காலத்திலேயே யாரோ ஒருத்தர் கல்தா பிடிச்ச வெளியில அனுப்புறா போல இருக்கே யாரு யாரு தெரியலையே. அதுக்கப்புறம் அவர் சொல்றார் உள்ளூர ஒரு பரமாத்மா இருக்கார் அவருடைய நினைவுல இதெல்லாம் போறது நீ அவரை சரணாகதி பண்ணுங்க. மாமேவ ஏப்ரபத்யந்தே மாயாமே தான் தரசிது. உங்க முயற்சியினால உங்க மனசை கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். இந்த மனசுக்கு அதிபதியா ஒருத்தர் இருக்கார் அதை படைச்சவர் இருக்கார் அவரோட சரணாகதி பண்ணுங்க அப்ப போயிடும். அப்ப அவரை சிவனை சரணாகதி பண்ணினாலையானால் இந்த மனசு மனசை அவர் அடக்க தெரியும். ஆகையால் அவருக்கு தெரியும் அதனால அவரை சரணாகதி அடைக்கும். ஆனா இது என்ன ஒரு நாள்ல முடியாது. நான் ஏதோ சிவனுக்கு சரணாகதின்னு சொன்னா போருமா அதோட பிரயத்னம் பண்ணணும். உத்சேக உத தேர்யத்வத்குசாக்ரேணயக பந்துனா யக பிந்துனா. ஒரு பட்சி இருந்தது அது என்ன பண்ணிட்டு சமுத்திர கரையில ஒரு மரத்துல ஒரு ஏழு எட்டு முட்டையை வச்சுட்டு வச்சுட்டு அது என்ன கொஞ்ச நாள் ஆனப்புறம் கொஞ்ச நேரம் ஆனப்புறம் அது அப்படி ஆகாரத்துக்காக கிளம்பி அன்னைக்குன்னு பார்த்து பௌர்ணமி சமுத்திர ராஜா ரொம்ப பொங்கிட்டார் வேகமா வந்தார். அது என்னாச்சு அந்த அலைகள்லாம் மேல வந்து இந்த கூடையே உடைச்சிடுச்சு. அந்த பட்சி கட்டின கூட்டு இருக்க பார்த்து அதையே உடைச்சு அதுக்குள்ள இருக்க கூடியதான இவைகள்லாம் முட்டைகள்லாம் உள்ள போயிடுது. இந்த பட்சி சாயங்காலம் வருது வந்து பார்த்தா ஒரு முட்டையும் இல்லை சார். அதுக்கு என்ன கவலை வந்து தெரியுமா நான் மாத்திர ஹிருதயம் அம்மா எட்டு முட்டையை வச்சேனே ஒரு முட்டையும் இல்லையே சமுதிர ராஜா இப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டாரே அப்படின்னு அதுக்கு தாங்க முடியாத துன்பம். அப்பா வேணா சரி இன்னொரு தரம் பார்த்துக்கலாம் போ அப்படிம்பாரு. அம்மா ஆச்சே ஒரே தினம் இப்படி போயிடுச்சே கவலைப்பட்டா ஒன்றும் பண்ண முடியல. கேட்டா சமுதிர ராஜா பதில் சொல்ல மாட்டேங்கிறார். யார் சொல்றதுக்கெல்லாம் சமுதிர ராஜா சொல்லிட்டு இருப்பாரா என்ன பிபிஓ அசிஸ்டண்டா வர எல்லாத்தையும் கேட்கறது பதில் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. கோபம் வந்துருது அந்த பட்சிக்கு. என்ன பண்ணிட்டு இந்த சமுத்திரத்தை வருத்தம்படி பண்ணிவிடுறேன். அம்மா என்ன பண்ணிட்டு ஒரு புல்ல கையில எடுத்துட்டது, சமுத்திரத்துல அந்த புல்ல நினைச்சது, ரோட்ல கொண்டு வந்து அந்த ஜலத்தை விட்டு மறுபடி வச்சு அந்த பக்கத்துல இருக்கிற பட்சிகளும் இதை பார்த்து சிரிச்சதான். இது பாவம் பைத்தியம் முடிச்சுடுத்து, அனாவசியமா இப்படி பண்ணிட்டு இருக்கு. எந்த ஜென்மாவில இந்த சமுத்திரத்தை வத்தும்படி பண்றது நடக்கிற காரியமா இது? இதுக்குள்ள ஏதோ ரெண்டு மூணு நாள் பண்ணும் பிராண விட்டுரும் அவ்வளவுதான் போயிடுது. சமுத்திரராஜா வந்து கேட்க போறாருன்னா பைத்தியம் இது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. சில பேர் வந்து அட்வைஸ் பண்ணலாம் இதான். சில பேர் எப்படி நமக்கு சகாயம் பண்ண மாட்டேன், ஆனா நீங்க பண்றது ரைட்டா தப்பான்னு உண்மைகிட்டே வந்து சொல்லுவாங்க. அன்சாலிசிட்டட் அட்வைஸ் வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். அவளுக்கு துணித்தாவா சொல்லிட்டு இருக்க வந்து சொன்னாலாம், இந்த பட்சி சொல்லித்தான், இதோ பாருங்க உங்களால முடிஞ்சா எனக்கு சகாயம் பண்ணுங்க, இல்லைன்னா உங்க காரியம் பண்ணிட்டு போட்டு போயிட்டே இருக்கும். நான் தீர்மானம் பண்ணிட்டேன், எனக்கு என் குழந்தைகள்தான் முக்கியம். என் குழந்தை தப்பு பண்ணாம இருக்கிறப்ப அழிச்சுட்டு போனா சும்மா இருப்பேனா? சரி, அவெல்லாம் சொல்லி பார்த்தா ஒரு தரம் ரெண்டு தரம் சொல்லல, விட்டு போயிட்டேன். இது பண்ணிட்டே இருக்கு, ரெண்டு நாள் ஆச்சு, ரொம்ப தோஞ்சு போச்சு. ஆனா என்னாச்சு, விடா ஒரு முயற்சி பண்ணிட்டே இருந்த இடையில பகவத் அனுகிரகம் கிடைக்கும். அங்கிருந்து நாரதர் வந்தார். அவர் எதுவும் இதுக்காக வரல, ஏதோ காரியத்துக்காக வந்தார். அப்படின்னு போறப்ப இந்த பார்க்காரம் பார்த்து, இந்த பட்சி என்னடான வேற உலகத்துல ஒருத்தரும் பண்ணாத காரியம், ஒரு புல்லை கொண்டு வந்து சமுத்திரத்தில் நினைச்சு இங்க கொண்டு வந்து அதை விடுறது, மறுபடியும் புல்ல நினைக்கிறது, இதே பண்ணிட்டே இருக்கேன்னு கொஞ்ச நேரம் பார்த்தார். ஒரு அரை மணி நேரம் பார்த்து கிட்ட வந்து அந்த பட்சி கிட்ட என்ன ஆயிடுச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கேன், இந்த சமுத்திர ராஜா குணப்பாட்டு தான் கத்து கொடுக்கணும், ஏன்னா இவர் ரொம்ப திமிர்தனமா என் பட்சிகள் என்னுடைய முட்டைகள்லாம் சாப்பிட்டார், நான் ஒரு தப்பும் பண்ணல, பண்ணார் கேட்டாலும் வாயமுண்டு இருக்கார். இவர் பார்த்தாராம், எத்தனை நாள் பண்ண போறேன், என் உயிர் போகணும் இல்ல சமுத்திரம் மத்தி போகணும், அதான் எண்டு, இல்லைன்னா விட மாட்டேன். ஓஹோ, அந்த விடாமுயற்சி உங்களுக்கு இருக்கு, எங்க விடாமுயற்சி இருக்கோ அந்த இடத்துல பகவத் அனுகிரகம். நாரதர் அனுகிரகம் பண்ணினார், அவர் பாட்டுக்கு ஏதோ கிளம்பிட்டார். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அவர் ஆத்துக்கு அவர் போயிருப்பார் நினைச்சிட்டு இருக்கோம். இங்க நாரதர் அப்படி எல்லாம் பண்ண மாட்டார், நேரம் இங்க இருந்து வைகுண்டத்துக்கு போனார். வைகுண்டத்துக்கு போயிட்டு என்ன பண்ணினார், அங்கே கருத்மான் இருக்காரோ இல்லையோ அவரை பார்த்தார். நாரதரை பார்த்தே கருத்மான் வந்து, வாங்கோ ரொம்ப விசேஷம், என்ன ஏது, மகான்களுடைய தரிசனம் இருந்தார். ஆமா, இப்படிதான் பேசுவேள், பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் இப்படித்தான் பேசுவேள்னு, உங்களுக்கு என்ன குறைச்சல், ஆனந்தமா இல்லாம நடக்கிறது, ஆனா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், உங்க இனத்துக்கு சேர்த்த ஒரு பூலோகத்துல கஷ்டப்படுறாரு உங்களுக்கு தெரியுமா? அவர் பார்த்தார், என்ன சுவாமி இப்படி பேசுறேன், எங்க இனத்துக்கு பட்சிகள் கொண்டவாளுக்கு எத்தனையோ பேர் தான் கஷ்டப்படுறா, என்ன ஏதுன்னு, இல்ல அதை காப்பாற்ற வேண்டியதான பொறுப்பு இருக்கு உங்களுக்கு இல்லையா, வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு உங்க சொன்ன பேச்சு கேட்கிற அளவுக்கு இருக்கார், என்ன டிரைவர் ஒண்ணும், மகாவிஷ்ணுக்கு வாகனம் இவர், இவர் சொன்ன வார்த்தையை நோன்னு சொல்வாரா, அதே நல்லது பண்ணணும்னா இப்படி பண்றல அப்படின்னு அவர் பார்த்தார். என்ன ஆச்சு, என்ன கதை முழுக்க சொல்லுங்க, இப்ப பாதி சொன்னா வந்ததுக்கு ரொம்ப சொல்லாம இருந்தாலும் தேவையில்ல, சொன்னது முழுக்கையாவதுன்னு சொல்லணும், பாதி சொல்லிட்டு அதோட நிறுத்தி விட்டேன்னா ஒரு டென்ஷன் தான் உண்டாருக்கு, சொல்லுங்க. இந்த பாருங்க, இது போல ஒரு பட்சி பாவம் இட்ட முட்டை இட்டது, எல்லா முட்டையும் சமுத்திரராஜா விழுங்கி விட்டார். கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறார். அவருடைய பொசிஷனுக்கும் இந்த சின்ன குருவிக்கும் ஒண்ணுமே சம்பந்தமே இல்லை, இதை சொன்னாலும் அவர் கேரே பண்ண மாட்டேங்கிறாருன்னு, கஷ்டப்பட்டுன்னு இப்படி பண்ணிட்டே இருக்கு வாழ்நாள் முழுக்க, அது எப்படி பிராணம் போனாலும் பரவாயில்ல, என் முட்டைக்காக என் குழந்தை குஞ்சுகளை காப்பாற்றணும்னு நினைச்சுட்டு இருக்கு, அது குஞ்சு அதுக்கு இருக்கு வேண்டாமா, நீங்க சகாயம் பண்ண வேண்டாமா அப்படின்னு கருத்மான் பார்த்தாரு. இவர் சொல்றது நியாயமா இருக்கு, ஆனா இது போல ஹெல்ப் பண்றதுன்னு ஆரம்பிச்சு உலகத்துல எத்தனை பட்சத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பேன், இதுவும் தெரியல அதுவும் தெரியல, இருந்தாலும் நாரதர் சொன்னாரோ இல்லையா அப்படின்னு நினைச்சது என்னன்னு பார்த்துட்டு வருவோம், வேற ஒண்ணும் பண்ணல, அவர் ஹெல்ப் பண்ணோம் அது இதுன்னு வரல, நம்ம பார்த்துட்டு வருவோம், ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னு பார்ப்போம், அங்கிருந்து ஓடி வர. ஆனா என்ன, மகாவிஷ்ணு அங்க இருக்க, அவருக்கு சொல்லாம வரணும், சொல்லிட்டு வந்தா நல்லா இருக்காது, சீக்கிரமா வந்துடணும் அப்படின்னு மகாவேகமா வந்தார். வேகமா வர கருத்மான பார்த்து சமுத்திர ராஜாவுக்கு பயம் வந்துருக்கு, என்னடா இது வைகுண்ட லோகத்துல இருந்து வந்திருக்க, அந்த வர வேகம் பார்த்தாலே நம்மள ஏதோ அடிச்சுப்பிடுவார் போல இருக்கு, ராமாவதாரத்துல இந்த மகாவிஷ்ணுவானவர் இந்த சமுத்திரத்துக்கு மேல உன்னை வத்தும்படி பண்ணிவிடுறேன் என்ன அப்படின்னு அம்ப எடுத்தார். வேற வழி இல்லாம நான் கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது. ஆகையால் விவகாரம் ஏதோ பெட்டர், நம்ம ஏதோ முன்னாலேயே கேட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சுட்டு அவரே ஒரு அவதாரம் மாதிரி மனுஷன் வந்து கருத்மானுக்கு நமஸ்காரம் பண்ணி என்ன ஏதுனர். கருத்மான் சொன்ன, இது பாருங்க இப்ப எல்லாம் உங்களோட பேசுறதுக்கு நம்ம டைம் இல்லை, நானே வைகுண்ட லோகத்துல வந்திருக்கேன், சீக்கிரமா போகணும். இது ஏதோ ஒரு பட்சியா, அந்த பட்சியுடைய முட்டையெல்லாம் நீங்க சாப்பிட்டேலாம் கம்ப்ளைண்ட் வைகுண்ட லோகம் வரைக்கும் வந்திருக்கு, அப்புறம் நீங்க அவரை அவ்வளவுதானே சொல்ல முடியுமா அப்படின்னு. இவர் பார்த்தது என்னடா அது வம்பு, இது என்ன ஏதுன்னு அப்படின்னு தேடி பார்த்தா ஒரு எட்டு முட்டை அங்கேயே இருக்கு. என்ன பண்ணினார், அதை கொண்டு வந்து அந்த பட்சிக்கு கொடுத்துட்டு இனிமேல கிட்ட வராது, வேற எங்கேயாவது எட்டி கட்டிக்கப்போ அப்படின்னு அனுப்பிச்சுட்டாராம். கருத்மான் மட்டும் போயிட்டாரான். உத்சேக உததேஹே, அந்த சமுத்திரத்தை நான் ஏகபிந்துனா ஒவ்வொரு டிராப்பா எடுத்து நான் வத்த வச்சு விடுவேன்னு நினைச்சது பார்த்தேடா. மனசோ நிக்ரஹா எத்தஹா, இந்த மனசு நிக்ரஹம் பண்றது இவ்வளவு கஷ்டம். ஆனா அந்த பட்சிக்கு கருத்மான் நாரதர் சகாயம் பண்ணிதா போல, உங்களுக்கு குரு அனுகிரகமும் சிவ அனுகிரகமும் இருக்கு, விடாம பண்ணணும். தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதோ, இது நல்ல வழின்னு சாஸ்திரம் சொல்லிட்டுனா என்னால முடியல, இது இந்த ஜென்மால நம்மளால முடியாது, அடுத்த ஜென்மாக்கு பார்த்துப்போம். சந்தியா வந்தனா ஆபீஸ் டைமுக்கு இதெல்லாம் சரியா வராது, பழைய நாள்ல இருந்தா சார் உத்தியோகத்துக்கு போகல, அவன் மூணு வேலையும் பண்ணிட்டு இருந்தா இப்படின்னு இந்த சாக்கெல்லாம் சொல்றது கிடையாது. நீங்க விடாம பண்ணணும்னு ஆரம்பிச்ச விளையானால் என்னைக்கு நீங்க சங்கல்பத்தோட கொஞ்ச நாள் பண்ணிட்டே ஈஸ்வர அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இது ஒரு வழிதான் உங்க மனசை அடக்கிறது. இத பஞ்சதந்திரத்துல சொன்ன கதை இது. இத கௌடபாதாச்சாரியார் அவர் எடுத்துட்டு இருக்காரு. பேசிஸ் கௌடபாதாச்சாரியருக்கு பேசிஸ் என்ன, இந்த கதை பஞ்சதந்திரத்துல விஷ்ணு சர்மா சொல்லியிருக்கார். மூணு குழந்தைகள், ராஜா இருக்கார், ராஜா ரொம்ப செல்லமா வளர்த்துட்டான் மூணு குழந்தைகளையும். அவள நல்லா யுவா எல்லாம் ஆயிட்டா, ராஜ்யத்தை கொடுக்கணும். ராஜ்யமானது ராஜா ட்ரஸ்ட் மாதிரி வச்சுக்கிறவர். தான் அனுபவிக்கிறதுக்காக இந்த நாட்டு ராஜாக்கள் இல்லை, ஞாபகம். இன்னைக்கெல்லாம் பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் எனதுங்கிறான், நான் சாப்பிட்டா போறோங்கிறான். பழைய நாள்ல ராஜா அப்படி இல்லை, ஜனங்களுக்கு நான் என்ன கொடுப்பேங்கிற எண்ணத்தோட இருந்தான். காளிதாசன் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, சஹஸ்ர குணமு சிருஷ்டும் ஆதத்தேகி ரசம் ரவிஹி. நான் ஒரு டாக்ஸ் வாங்கினேன்னா அது நூறு மடங்கு அவளுக்கு திருப்பி கொடுக்கணும். ஒரு பிரிட்ஜு கட்டணும், ரோடு போடணும், நல்லது பண்ணணும், அவள்கிட்ட வந்து எவ்வளோ வாங்கினேன்னா அதை விட நூறு மடங்கு அவளுக்கு சகாயம் பண்ணணும், நல்லது பண்றதுக்காகத்தானே நான் இருக்கேன் அப்படின்னு தன் வாழ்க்கையை எளிமையா வச்சுட்டு இருந்தவா ராஜாக்கள். அதனால்தான் ராஜாக்கள் இடத்துல தெய்வம் மாதிரி ஒரு பக்தி இருந்த நாடு இது. அப்படி அந்த ராஜா பார்த்தாராம், அடாடா நம்ம குழந்தைகளை இப்படி வளர்த்துட்டோம், அவளுக்கு சாஸ்திரமும் தெரியல, இப்ப எல்லாரையும் யார வந்தாலும் கிண்டல் பண்றான், ஹிம்சப்படுத்துறான், இவளுக்கு படிப்பே இல்லை, லோக விவகாரமே தெரியாதவளுக்கு நான் ராஜ்யத்தை எப்படி கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு மந்திரியை கூப்பிட்டு சொல்ற. ஏதோ இதுமாக நம்ம குழந்தைகளுக்கு பாடம் சொல்றது தகுந்த வாத்தியார் எங்கேயாவது இந்த ராஜ்யத்துல இருந்தா கேட்டு பாருங்கோன்னு. இவர் பார்த்தார், தேடி தேடி பார்த்தார், உங்க குழந்தைகளுக்கு பாடம் சொல்றது உலகத்துல யாரும் கிடையாதுட்டார். அவர் என்னடா யார் வந்தாலும் அடிக்கலாம் வெய்யறான் அப்படி செல்லமா வளர்த்துட்டான் குழந்தைகளை, ராஜா வீட்டு குழந்தைகள் என்ன பண்றது. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனப்புறம் ஒரு ரிட்டையர் ஆன ஸ்கூல் டீச்சர், அவருக்கு ஒன்றும் வேற ஒன்றும் இல்லை, ஆனால் குடும்பம் பெரிய குடும்பம், கவலைப்பட்டு இருக்க அவர்கிட்ட போய் சொன்னார், இதை பாருங்க மூணு பேருக்கு நீங்க டியூஷன் சொல்லணும், அவளை அடிக்கப்படாது, அவ ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்ப, நீங்க கோச்சுக்க விடாது, எப்படியாவது அவளுக்கு புத்திமதி சொல்லி தரணும், இது போல ஒரு உத்தியோகம் இருக்கு எடுத்துக்கிறேன். ஆத்துல சும்மா இருக்கிறது சரி போவார். அங்க போனது அந்த குழந்தைகளோட சேர்ந்து கொஞ்ச நேரம் இருந்தாராம். இப்ப அந்த குழந்தைகளை சொல்றார், இது பாருங்க உமக்கோ யாரும் உங்களோட சேர மாட்டேங்கிறா, ஏன் தெரியுமா, நான் ராஜா வீட்டு குழந்தைகள், ஏதாவது கொஞ்சம் தப்பு நடந்து போயிடுச்சுன்னா ராஜா தலை எடுத்துரும்பா, ஸோ அந்த குழந்தைகளோட யாரும் சேர்றது இல்லை, இவளுக்கு பொழுது போடல, எனக்கும் பொழுது போகல, ஏண்டா உத்தியோகம் இல்லை, எப்ப ஆத்துல இருந்தாலும் தரிஞ்சிருந்தா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றேன், நான் வந்து உங்களுக்கு கதை சொல்றேன், மிக்க கதை கேட்டுட்டே இருக்கும் சரியா அப்படின்னு. நீங்க இந்த பாடம் இடம் சொல்லி எங்களை சாஸ்திரப்படுத்தி இதனால் வியாப்தி லட்சணங்கள்லாம் சொல்லி ஏ தாவச்சுக்கு சம்பந்தாவச்சு இப்படியே பிராண வாங்காம இருந்தேன்டா, பரவாயில்லைன்ட்டு இவர் அழகா கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை, இந்த கதை சொன்ன பிறகு என்ன பண்ணுவார், இந்த கதையினால உனக்கு என்ன நீதி தெரிஞ்சது அப்படின்னாரு. ஒவ்வொருத்தரும் இவர் அதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. இவருக்கு வரும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கதை சொல்வார். சொன்ன பிறகு என்ன, ஆகாரம் நல்ல ஆகாரம் கிடைக்கும், சௌக்கியமா சாப்பிடுவார், ஒரு ரெண்டு பேக்கெட் எடுத்துட்டு ஆத்துக்கு போவார். இப்ப சத்யா இன்னைக்கு நடக்கிறதால இவ்வளவுதான் இவருடைய என்னடா ஆச்சுன்னார். ஒரு 6 மாசம் அவர் பாட்டுக்கு கதை சொல்லிட்டே இருந்தார். 5 அத்தியாயம், மித்திரலாபம், மித்திரபேதம், சந்தி, காகோலோகியம், விக்கிரகம் அப்படின்னு 5. இந்த 5 சாப்டர்ல அவர் என்ன பண்ணிவிட்டார், எத்தனையோ கதை, எல்லா கதையும் பட்சி, நரி, கனாய், இப்படிதான். ஒரு மனுஷனை பத்தி கிடையவே கிடையாது. என்ன, அவளுக்கு சுவையா இருக்கணும். இந்த லோகத்துல யாரையும் ஹிம்சை பண்ணப்படாது. ஏன்னா இப்படின்னு ஆரம்பிச்சுட்டான்னா யாரு என்ன அப்படின்னு அட்ரஸ் கேட்க ஆரம்பிச்சேன்னா அதெல்லாம் தெரியாது. இப்படியே கதை சொல்லிட்டு வந்தார். 6 மாசம் ஆச்சு. இவாளுக்கே நல்ல லௌகிக ஞானமும் வந்தாச்சு, நல்ல புத்தியும் வந்தாச்சு. தர்மசாஸ்திரத்தை சொல்லாமலேயே நல்ல வழிகள்லாம் சொல்லி கொடுத்துட்டார். அவர் ஸ்கூல் வாத்தியாரா இருந்தா நம்ம என்ன ஸ்கூல் வாத்தியார்னா கம்மியா நினைச்சுட்டு இருக்கோம். அந்த வாத்தியாருக்கு அது எப்படி சொல்ல தெரியணும், யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் பயனால தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன். என்ன ஆச்சு, கடைசியில இந்த நீதி கதைகள்லாம் இந்த ராஜா பார்த்தாராம். நிஜமாவே ஒரு குழந்தைகளை நல்ல வழியை கொண்டு வந்திருக்காரு சொல்லி. அப்புறம் இந்த சாஸ்திரத்தை வாசிக்கணும் வாசிக்கணும் நடுவில் 4 தரம் சொல்லியிருக்காளோ இல்லையா, நாங்களே வாசிக்கிறோம் ஆரம்பிச்சது அந்த குழந்தைகள். அதுக்கப்புறம் சாஸ்திரம் வச்சுட்டால் இவருக்கு நிறைய சம்பாவனை கொடுத்தா சௌக்கியம் பச்சு. அவர் எழுதின கதைகள்னா விஷ்ணு சர்மா எழுதின கதைகள் பஞ்சதந்திரம், அதுல இந்த ஒரு கதை. இதை இங்க மாண்டூக்கிய பிரசன்ல கௌடபாதர் எடுத்துட்டார். உச்சே கவுத தேர் எத்து குஜாக்கிரேட ஏக பிந்துனா, ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி அழகாக உங்க மனசை நீங்க நிறுத்தணுமேயானால், கார்மிக மலத்தை உங்க மனசுல இருந்து அகற்றணுமேயானால், ஒரே ஒரு வழி பகவத் பக்தியோட விடாமுயற்சியோட இருக்கணும். அப்படி பண்ணினேன்னா அது போகும். அதனால ஏ பரமேஸ்வர, விமலமா இருக்கக்கூடியதான உன் கொட்டில என் மனசுக்கு இடம் கொடப்பா அப்படிங்கிறார். விமல பவத் பத கோஷ்டமா வசந்தீம், விமலம் சுத்தமாக ஒரு மலமும் இல்லாததான தங்களுடைய பத கோஷ்டமா வசந்தீம், சதய பசுபதே சுபுண்ய பாக்பாம் பாக்கம். ஹே பசுபதே, அவரை பசுபதினர் என்னன்னர், பசு இடையன் வந்தா தானே அந்த பசுமாட்டை அவிக்க முடியும். பசுமாடை தன்னை கட்டி போட்டாச்சுன்னா அந்த கட்டை தானே அவித்துக்க முடியாது, அவ வந்தா தான் எடுக்க முடியும். ஆகையால் பசுபதே சுபுண்ய பாக்கம் மம பரிபாலய பக்தி தேனுமேகம் சுபுண்ய பாக்கம், நல்ல புண்ணியத்தை பண்ணி பண்ணி பரிபக்குவமான நிலை இருக்கு. பல பிறவிகள்ல நல்ல வழியிலே இருந்திருக்கேன், உண்மையே சொல்லியிருக்கேன். மகான்களுடைய சங்கம் ஏற்பட்டிருக்க, அதனால்தான் மனசு சுத்தமா இருக்க. ஆகையால் புண்ணிய பாக்கமா இருக்கக்கூடியதான் இந்த மனசு நான் இது இருக்க தொட்டுத்தான் உங்களுடைய பக்தி வந்திருக்கு. சிவபக்தி எல்லோருக்கும் வராது. சிவாங்கிற ஒரு 2 எழுத்த வாயால சொல்ல முடியாது. பகவன் நாமாவை சொல்லணும்னா அது ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆகையால் சதய பசுபதே சுபுண்ய பாக்கம் மம பரிபாலய பக்தி தேனுமே காம், ஆகையால் இந்த மனசு எனக்கூடியதான பக்தி தேனுகும். தேனுன்னு சொன்னா கரவ மாடு, அப்படிப்பட்டதா அந்த பசுமாட்டா நீங்க காப்பாத்துங்கோ அப்படின்னு தன் மனச, இதுல பக்தி இருக்கு, இது பசுமாடு மாதிரி இருக்கு, இதை நீங்கத்தான் பசுபதியா இருக்கக்கூடியதான் நீங்கத்தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு விசேஷமாக ஒரு பிரார்த்தனை இந்த ஸ்லோகத்துல. அமிதமுதமிருதம் விமல பவத் பத கொஷ்டமாவசுந்தீம் சதயா, பரிபூர்ண தயையோடு கூடியிருக்க, என்னிடத்துல ஒன்னும் எதிர்பாராமல் எனக்கு சகாயம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்துடனே இருக்கலே. சதய பசுபதே சுபுண்ய பாகம் மம பரிபாலய பக்தி தேனுமேகம். அதற்கு பிறகு பரமேஸ்வரா, ஜடதா பசுதா களங்கிதா குடிலஜரத்வம் ஜனஸ்தி மம தே மயி தேவ அஸ்தியதி ராஜமௌளே பவதாபரணஸ்ய ரத்மிகிம் பாத்ரம்.
4: ஓம் நமசிவாய்.
5: யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
4: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆறு தரிசனங்கள். தலைப்பு வேதாந்தா. வழங்குபவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: விக்ஷேப சக்தி ஸ்தூ, அடுத்த சக்தியானது வந்து அடுத்தது செயல்படுறது. ஃபர்ஸ்ட் ஆவரண சக்தியானது செயல்படுறது, அதுக்கப்புறம் விக்ஷேப சக்தி வந்து அந்த ஆவரண சக்தியில நடந்த வேலைய இன்னும் பலப்படுத்துறது. என்ன பண்றது? விக்ஷேப சக்தி ஸ்தூ யதா ரஜ்ஜு அஜ்ஞானம். ரஜ்ஜு அஜ்ஞானம், ரஜ்ஜு அஜ்ஞானம்ங்கிறது ரஜ்ஜு அஜ்ஞானம் ஆயிருக்கு. ரஜ்ஜு அஜ்ஞானம் ஸ்வ ஆவருத்த ரஜ்ஜௌ ஸ்வசக்தியா சர்பாதிகம் உத்பாவயதி ஏவம் அஜ்ஞானம் அபி ஸ்வ ஆவருத்த ஆத்மனி ஸ்வசக்தியா ஆகாஷாதி பிரபஞ்சம் உத்பாவயதி தாதிருஷம் சாமர்த்தியம். விக்ஷேப சக்தினான விக்ஷேப சக்தி ஸ்து தாதிருஷம் சாமர்த்தியம். விக்ஷேப சக்தினா இப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியம் தான் விக்ஷேப சக்தின்னு சொல்றது. எப்படிப்பட்ட சாமர்த்தியம், கீதிருஷி சாமர்த்தியம், எப்படிப்பட்டது அந்த சாமர்த்தியம் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்றாரு. யதா, எப்படி? ஃபர்ஸ்ட் உதாரணம், யதா ரஜ்ஜு அஜ்ஞானம் ஸ்வ ஆவிருத்த ரஜ்ஜௌ. ரஜ்ஜு அஜ்ஞானமானது, கயறு அப்படிங்கிற அறியாமையானது, ஸ்வ ஆவிருத்த, ஸ்வ ஆவிருத்தனா ரஜ்ஜு ஆவிருத்த, தன் அந்த கயறுல அந்த கயருடைய அஜ்ஞானத்தினை மறைப்பதான, அந்த கயருடைய ஞானத்தினை மறைப்பதான அந்த அஜ்ஞானமானது ஸ்வ அஜ்ஞான ஆவிருத்தௌ ரஜ்ஜௌ. அந்த அஜ்ஞானமானது ஆவருத்தி, ரஜ்ஜு அஜ்ஞான ஆவருத்தௌ, ரஜ்ஜு என்கிற அறியாமையானது மூடியதான ரஜ்ஜௌ, அந்த ரஜ்ஜுல கயர்ல ஸ்வசக்தியா. ஸ்வ அப்படிங்கிறது இந்த இடத்துல விக்ஷேப சக்தி. அப்படி இந்த விக்ஷேப சக்தியினால சர்ப்பாதிக்கம் உத்பாவயதி, சர்ப்பம் முதலிய நிலைகளை தோற்றுவிக்கிறது, பாம்பு முதலிய நிலைகள் தோற்றுவிக்கிறது. பாம்புக்கு இருத்தலாருக்கு வாய்ப்பை கொடுக்கறது ஆவரண சக்தி. ஏன்னா நீங்க என்ன கயரை பாக்கணுமோ அந்த கயருடைய அஜ்ஞானமானது இருக்கு. கயரை நீங்க பாக்கல, சரியான ஞானம் அங்க இல்ல, கயருடைய அசம்பாவனா இருக்கு. இப்போ அந்த அசம்பாவனா மேல ஒரு விபரீத பாவனா உண்டாருது. என்னது? இது பாம்பு அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏவம், இந்த மாதிரி அஜ்ஞானம் அபி, இந்த அறியாமையும் கூட, இந்த அவித்யா, இந்த மித்யா, இந்த மாயா என்ன பண்றது? ஸ்வ ஆவருத்த ஆத்மனி, இந்த அஜ்ஞானம் எந்த ஆத்மாவை மறைத்திருக்கிறதோ, ஸ்வசக்தியா தன்னுடைய சக்தி மூலியமாக, விக்ஷேப சக்தி மூலியமாக, அது ஆகாஷதி பிரபஞ்சம் உத்பாவித்தி, ஆகாயம் முதலிய பிரபஞ்சத்தினை சிருஷ்டிக்கிறது. ஃபர்ஸ்ட் அவனா சம்சாரின்னு நினைச்சுட்டு இருக்கான். சம்சாரின்னு நினைச்சுட்டு இருக்கிறவனுக்கு சம்சாரத்தை கொடுக்கணும். சம்சாரம்னா ஜெகத்து, போகத்தை கொடுக்கணும், அனுபவத்தை கொடுக்கணும். அந்த அனுபவத்துக்கான விஷயமானது உண்டாகணும். அந்த அனுபவத்துக்கான விஷயத்தை உண்டு பண்ணி கொடுக்கறது. எது உண்டு பண்றது? விக்ஷேப சக்தி. ஆவரண சக்தி ஆத்மாவை மறைச்சாச்சு, இவனோட திருஷ்டியிலிருந்து புத்தியிலிருந்து ஆத்மாவை மறைச்சாச்சு. அந்த ஆத்மா, மறைஞ்ச ஆத்மா மேல இவங்க என்ன பண்றது? ஏத்தி காமிக்கிறது ஜெகத்தை. யதா ததுக்தம், இதத்தான் சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்கு? விக்ஷேப சக்தி லிங்காதி பிரம்மாண்டாந்தம் ஜெகத் சிருஜேதி. இந்த விக்ஷேப சக்தியானது லிங்கம் முதலிய, லிங்கம் லிங்கத்தில் தொடங்கி, லிங்கம் லிங்காதி அப்படின்னா லிங்கத்தில் தொடங்கி பிரம்மாண்டாந்தம், இந்த பிரம்மாண்டத்தை முழுவதும் சிருஷ்டி செய்கிறது. பிரம்மாண்டம் வரை, அந்தம் லிங்கம் துவங்கி பிரம்மாண்டம் வரை சிருஷ்டியும் ஜெகத்தும் சிருஜேதி. ஜெகத்து சிருஜேத், ஜெகத்தினை சிருஷ்டிக்கிறது இது என்பது இதுதான் சொல்றது. லிங்க ஆதி அப்படின்னா என்ன அர்த்தம்? லிங்கம்னா பொதுவா லீனம் அர்த்தம் கமயதி, மறைந்திருக்கும் பொருளை சுட்டி காட்டுவது. இங்க லயயுக்தம் இங்க எடுத்துருங்க. இங்க லீனம் அர்த்தம் கமயதி இல்ல, இங்க லயயுக்தம். எது லயம் அடையக்கூடிய சாமர்த்தியத்தை உடையதோ அப்படிப்பட்ட லிங்க சரீரத்தை சிருஷ்டிக்கிறது. காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் எல்லாத்தையும் உண்டு பண்றது. எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. அந்த காரணம் சூக்ஷ்மம் ஸ்தூலம்ல இருந்து இந்த ஜெகத்து வரைக்கும், பிரம்மாண்டம் வரைக்கும் எல்லாமே சிருஷ்டி பண்றது என்னது? இந்த விக்ஷேப சக்தி. ஆரண சக்தி என்னுடைய சொரூபத்தை மறைக்கிறது, விக்ஷேப சக்தி அது மேல வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடுறது. நம்ம ஊர்ல எல்லாம் பார்ப்போம், ஸ்டிக் நோ பில்ஸ்ன்னு பெயிண்ட்ல எழுதி வச்சிருப்பான். இவன் என்ன பண்ணுவான், அது மேல பெயிண்ட் அடிச்சிருவான், அடிச்சுட்டு இவனோட அட்வர்டைஸ்மெண்ட் எழுதிட்டு போயிடுவான். அந்த மாதிரி இந்த ஆத்மா மேல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிக்கர் அடிச்சுட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேல இவனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் எழுதிடும். இதுதான் ரெண்டு வேலை நடக்கிறது இங்க. அப்படி சக்தி துவயவத அஜ்ஞானோவிதம் சைத்தன்யம் சுப்பிரதானதையா நிமித்தம் சோ உபாதி பிரதானத்தையா உபாதானம் சபவதி யதா லூதா தந்து காரியம் பிரதி சுப்பிரதானதையா நிமித்தம் சரீர பிரதானதையா உபாதானம் சபவதி. அப்படி இந்த ரெண்டு சக்தியும் இருக்கு, சக்தி துவய சக்தி துவயவது அஜ்ஞானோபீதம். இந்த இரண்டு சக்தியும் உடையதான வத்து அப்படின்னா உடையது, இந்த இரண்டு சக்தியும் உடையதான வத்து அப்படிங்கிற சில இடத்த போல அப்படிங்கிற அர்த்தத்திலையும் வரும், இங்க உடையது. இந்த இரண்டு சக்தியும் உடையதான அஜ்ஞான உபயிதம் சைத்தன்யம், அஜ்ஞானம் கூடியதான சைத்தன்யமானது, அஜ்ஞானம் கூடியதான சைத்தன்யமானது சுப்பிரதானத்தையா நிமித்தம் உபாதி பிரதானத்தையா உபாதானம் சபவதி. ரெண்டு விஷயத்த கொண்டு வர்றாரு, ஒன்னு நிமித்த காரணம், இன்னொன்னு உபாதான காரணம். நிமித்த காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா நிமித்தமான ஒரு காரணம், நிமித்தம்னா கருவி, கருவி நிலையில இருக்கிற ஒரு காரணம், இங்கிலீஷ்ல இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ் அப்படிமா, கருவி நிலையில இருக்கிற ஒரு காரணம். அதே மாதிரி உபாதான காரணம், உபாதான காரணம்னா பொருள், மெட்டீரியல் காஸ் அப்படிமா இங்கிலீஷ்ல. அப்படி பொருள் ஆன காரணம், இப்போ பானைய பிடிக்கிறோம், பானைய பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு ரெண்டு விஷயம் தேவை, எனக்கு பானை வேணும்னா ரெண்டு விஷயம் வேணும், ஒன்னு பானை பிடிப்பதற்கான உபாதான காரணம் களிமண், ரெண்டாவது அந்த பானையை பிடிக்கிறதுக்கான நிமித்த காரணம் குயவன் கொம்பு சக்கரம் முதலிய எல்லாமே. அப்படி இந்த ரெண்டு காரணமும் தேவை, நிமித்த காரணம் உபாதான காரணம். இந்த நிமித்த காரணத்துக்கும் உபாதான காரணத்துக்கும் எங்க போவோம், இந்த பிரம்மம் எப்படி இந்த சிருஷ்டியை பண்றது, எது நிமித்த காரணம் எது உபாதான காரணம், சைவ சித்தாந்தமோ சாக்த சித்தாந்தமோ அங்கெல்லாம் போய் கேட்டா வைணவ சித்தாந்தத்திலையும் சொன்னா இந்த புருஷன், இந்த புருஷன்னா அந்த பகவான், அந்த பகவான் தன்னிலிருந்தே சிருஷ்டிய பண்றார் அப்படின்னு, தன்னிலிருந்தே சிருஷ்டிய பண்றாருன்னா இப்போ பல கோவில்ல சுரண்டி எடுத்துட்டாங்களே பின்னாடியில இருந்து, அந்த மாதிரி தன்னிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமா இங்க சுரண்டி அவர் என்ன பண்ணுவாரு, சிருஷ்டிய பண்ணுவார். அப்படியா, வேற எப்படி அப்படி இருக்க முடியாது, அப்ப அவர் கால் வீக்காச்சு, எங்க சுரண்டாரோ அந்த இடம் வீக் ஆயிடுச்சு, அதுவேதான் வேற மாதிரி தோன்றது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப மாற்றமே அங்க உண்டாகல, அவர் அங்கிருந்து சுரண்டவே இல்லை அப்படின்னு அர்த்தம், அது மாற்றமான காரணம் இல்லைன்னு சொல்லணும். சரி, அப்படியே மாறினா கூட இந்த மாற்றமானது எப்படி, அதுக்கு பல வகையான கேள்வி வரும். இந்த மாற்றம் முழுவதுமா நடக்கிறதா, உன் பகவான் முழுவதுமாக ஜெகத்தா மாறினாரா, இல்ல ஒரு பாதி மாறி ஒரு பாதி மாறாம இருந்தாரா, இல்ல முழுவதுமாவே மாறாம ஜெகத்தை வேற எங்கேந்தோ சாமான் கொண்டு வந்து செஞ்சாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்விலாம் வரும். ஜெகத்தை வேற ஒன்னு இடத்துல இருந்து வேற ஏதோ பொருளை கொண்டு வந்து அங்கிருந்து செஞ்சார் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஒரு உலகம் இருக்குல்ல அது யாரோடது, அவர் கொண்டு வந்த உலகம் அது யாரோடது, ஏன்னா சிருஷ்டிக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல ஒரு பொருள் இருந்திருக்கு அது யாரோடது, இல்லாட்டி இவங்க சொல்ற மாதிரி பத்ரிநாத்த அந்த பிரம்ம கப்பாலம் இந்த இடத்துல உட்காந்துதான் பகவான், இல்ல கயால போனனா இந்த இடத்துல உட்காந்து தான் பிரம்மா வந்து என்ன பண்ணார், சிருஷ்டி பண்ணார் அப்படிம்பாங்க. சரி, சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி இந்த இடம் எங்க இருந்தது, அந்த சிருஷ்டி, அந்த மாதிரி கேள்வி வந்துருங்க. அப்போ இவர் சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி அந்த ஜெகத் இருந்ததா, அந்த ஜெகத் எங்கேருந்து வந்தது, அது யார் சிருஷ்டி பண்ணது, அதனால ஜெகத்தை நீங்க வேற இடத்துல இருந்து கொண்டு வந்தது உபாதானத்தன்னு சொல்ல முடியாது. சரி, அதனால என்ன பண்ணுவீங்க, சரி தன்னிலிருந்தே கொண்டு வந்தாரு, தன்னை முழுசா மாத்தின்றாரா இல்ல பாதி மாத்தின்றாரா, இப்ப ஒரு ஒரு கேள்விக்கும் பிரச்சனை தான், மாத்தின்றார் அப்படின்னு சொல்லி சொன்னா பிரச்சனை தான், உன் பகவான் மாறக்கூடிய தன்மையுடையவர் நம்பாதப்பா அப்படிம்பாங்க, அவன் மாறிண்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னா மாறுறவன நம்ப கூடாது அப்படிம்பாங்க, பகவானை கூட நம்ப முடியாது நம்ம, ஏன்னா மாறுறாரு அவரு, மாற்றம் எங்க இருக்கோ மாற்றம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது அனித்தியம்னு அர்த்தம், அழிபடக்கூடியதுன்னு அர்த்தம், உன் பகவான்ல கொஞ்சம் மாற்றம் இருந்தாலும் கூட பகவானும் அழிபடக்கூடியவர், அப்ப அப்படி அழிபடக்கூடிய அழியக்கூடிய ஒரு பகவானை நான் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால இந்த விசாரத்துக்கு நம்ம போய் ஆகணும், இந்த உபாதான காரணமான பொருள் எங்கேந்து வந்தது, நிமித்த காரணமான இந்த செய்பவர் யாரு, இது ரெண்டுத்தையும் விசாரம் பண்றோம். வேதாந்தத்தினுடைய நிலை என்ன, பிரம்மமானது அபின்ன நிமித்த உபாதான காரணம், பிரம்மம் என்னது அபின்ன நிமித்த உபாதான காரணம், அபின்ன நிமித்தோபாதான காரணம், பிரம்ம எப்படிப்பட்ட காரணம், அபின்ன அபின்ன அப்படின்னா வேறுபடாத. நிமித்த அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல், நிமித்த காரணம். உபாதான அப்படின்னா உபாதான காரணம், பொருள் காரணம். அப்படி அவரே வந்து நிமித்தமாகவும் இருக்காரு, அதே மாதிரி அவரே உபாதானமாகவும் இருக்காரு. அப்படிப்பட்ட காரணத்தை தான் நம்ம பிரம்மத்தில் ஒத்துக்கிறோம். இந்த நிமித்த காரணம் உபாதான காரணமும் எங்க எப்படி வண்டாருது அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றாரு, சக்தி துவயவது அஜ்ஞானோபகித சைத்தன்யம். இப்படி இந்த இரண்டு சக்திகளும் கூடியதாக இருப்பதான இந்த அஜ்ஞானம் கூடியதான இந்த சைத்தன்யமானது ஈஸ்வரன் ஜீவன் சப்பிரதானத்தையா தன்னுடைய பிரதான நிலையில் இருந்துண்டு, முக்கிய நிலையில் இருந்துண்டு, சைத்தன்ய சொரூபம் பிரதானம் என்ன சைத்தன்யம், அந்த நிலையில நிமித்த காரணம். சோ உபாதி பிரதானத்தையா தன்னுடைய உபாதி வரையறையானது முக்கியத்துவம் கொடுத்து, தனக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அந்த சைத்தன்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது நிமித்தம். அந்த உபாதிக்கு வரையறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கும்போது உபாதானம் ச பவதி, உபாதானமாகவும் இருக்கு. தன்னை நினைச்சு நிக்கி வச்சு பார்க்கும்போது அது நிமித்த காரணமா இருக்கு. தன்னுடைய மாற்றத்தன்னட வச்சு பார்க்கும்போது அந்த உபாதி மாற்றம்னா அந்த உபாதியோட சம்பந்தப்பட்ட நிலையை வச்சு பார்க்கும்போது அது உபாதானமா இருக்கு. உபாதியோட வரையறையோட சம்பந்தப்படும் போது உபாதானம், தன்னுடைய நிலையில பிரதானம் வந்து சொப்பிரதானம் வந்து நிமித்தம் அப்படின்னு ரெண்டு நிலை. ஏதா எப்படி தன்னிலிருந்தே தானே தன்னோட சம்பந்தப்பட்டதுல இருந்து என்ன பண்றது நிமித்த காரணமாவும் இருக்கு உபாதான காரணமாவும் இருக்கு ஒரு ஒரு நிலையிலிருந்தும். எப்படின்னா அதுக்கு உதாரணம் கொடுக்குற, யசா லூதா தந்து காரியம் பிரதி ஸ்வப்ரதானதையா நிமித்தம் ஸ்வசரீர பிரதானத்தையா உபாதானம் ச பவதி. லூதா, எப்படி இந்த லூதாவானது, லூதானா எட்டு கால் பூச்சி, அப்படி இந்த எட்டு கால் பூச்சியானது தந்து காரியம் பிரதி, தந்து அது நூல் பின்றது, அந்த நூல் அப்படிங்கிறது காரியம், அதுல இருந்து வெளியில வருது அப்படிங்கறதுனால அது காரியம். அந்த காரியத்தோட சம்பந்தப்படும் போது அந்த லூதாவானது சொப்பிரதானத்தையா நிமித்தம், தன்னிலிருந்து உண்டானது அப்படிங்கறதுனால தான் தான் அதுக்கு காரணமா இருக்கு, நிமித்த காரணமா இருக்கு. அதே ஸ்வசரீர பிரதானத்தையா அந்த சரீரத்துக்கு காரணமா, சரீரத்தோட சம்பந்தப்படும் போது அந்த உபாதியோட சம்பந்தப்படும் போது அது நிமித்த காரணம், அது உபாதான காரணமா இருக்கு. சரீரத்தோட அந்த எட்டு கால் பூச்சியோட சரீரத்தோட சம்பந்தப்படும் போது அது நிமித்த உபாதான காரணமா இருக்கு. தன்னிலிருந்து தன்னிலையில இருந்து பார்க்கும்போது, ஏன்னா அந்த அந்த சிருஷ்டிய பண்றது யாரு, லூத்தாதான், அந்த தந்துவ பின்றது யாரு, லூத்தாதான், அந்த எட்டு கால் பூச்சி தான். அந்த எட்டு கால் பூச்சி சரீரத்தோட சம்பந்தப்படும் போது, ஏன்னா அந்த சரீரத்துக்குள்ள அந்த எட்டு கால் பூச்சிக்கு அந்த அந்த அந்த வலை பின்னக்கூடிய அந்த மெழுகோ இல்ல அந்த அந்த அந்த பொருள் இருக்கு, அந்த பொருளை அது தன்னோட சரீரத்துல ஒரு பாகத்துல இருந்து ரிலீஸ் பண்ணி அது பின்றது. அப்போ அந்த சரீரத்துக்குள்ளதான் அந்த வலைக்கான பொருள் இருக்கு, அதனால அந்த சரீரமானது உபாதான காரணமா இருக்கு. பின்றது யாரு, தானே அப்படிங்கறதுனால நிமித்த காரணம். ரெண்டு வேற நிலையிலிருந்து ரெண்டு வேற காரணம். இது இதுக்கு வந்து முண்டக்க உபநிஷத்துல கீதையிலையும் இதே சொல்றாரு, முண்டக்க உபநிஷத்துல வரும், யசா ஊர்ணநாபி ஸ்ரஜதே கிருஹதே ச அப்படின்ட்டு. எப்படி ஊர்ணநாபி, ஊர்ணநாபின்னா அது எட்டு கால் பூச்சி தான், லூத்தாலாம் ஸ்ரஜதே கிருஹதே ச, ஸ்ரஜதே சிருஷ்டிக்கிறது, என்ன பண்றது ஊர்ணநாபி அந்த அந்த எட்டுக்கால் பூச்சியானது தன்னிலிருந்து சிருஷ்டிய பண்றது, அந்த சிருஷ்டி பண்ணின அந்த அந்த அந்த பண்ணின அந்த பின்னின அந்த வலை என்ன பண்றது கடைசியில, அதுவே கிருணத்தை அதுவே சாப்பிட்டுறது, அதுவே தன்னுக்குள்ள எடுத்துன்றது. அந்த மாதிரி இந்த பிரம்மம் தன்னிலிருந்து வெளிப்படுத்துறது, தன்னிலேயே அதை அடக்கின்றது. அதே மாதிரி ரெண்டு மூணு உதாரணம், இது சத்காரிவாதம்னு சொல்றது, காரணம் என்னது சத்து, அந்த பிரம்மத்திலிருந்து தான் உண்டாச்சு சத் பிரம்மம், அதனால காரியமும் சத்து அப்படிங்கறதுனால. ஆனா காரியம் சத்து அப்படின்னும் போது கூட அந்த சைத்தன்ய தன்மை எல்லாத்திலையும் இல்ல, உன்னுடைய பிரம்மமானது சைத்தன்யம், ஆனா பார்க்கக்கூடிய பொருள் ஜடமா இருக்கு. சைத்தன்யமான ஒண்ணிலிருந்து ஜடத்தன்மை கூடிய வஸ்துவானது வர்றது அப்படிங்கிறது நியாயம் இல்ல. அப்படிங்கும் போது அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், அப்படி ஒண்ணும் முறையில்ல, அதே அதே அது யதா ஊர்ணாபி ஸ்ருஜதே கிருணதேஜ அப்படிங்கும் போது பிருத்திவ்யா மோசதய அப்படிங்குவோம், அதே மாதிரி மனுஷன்லிருந்து லோமகேஷானி அப்படிங்கும், பிருத்திவி ஜடம், அதிலிருந்து சைத்தன்யமான ஒரு பொருள் வருது, மனுஷன் சேத்தனன், அவனிலிருந்து ஜடமான முடி வருது, இப்படி நிலைகள் பார்க்கப்படுறது. அதனால அந்த மாதிரி இங்கேயும் என்ன அப்படின்னு, இந்த சைத்தன்யமான பரமாத்மா பரம்பொருள் இருந்து ஜடமான ஒரு வஸ்து வருங்கிறதுல ஒரு பெரிய விஷயம் ஆச்சரியமும் இல்ல. லோகத்துல ஜடத்துல இருந்து சைத்தன்யம் வர்றது, சைத்தன்யத்தில இருந்து ஜடம் வர்றது அப்படிங்கறத நம்ம பல இடத்துல பார்த்திருக்கோம். சாணி, சாணி என்னது? ஜட வஸ்து. அந்த சாணியிலிருந்து தேல் வருது, ஜடத்திலிருந்து சைத்தன்யம். தேல் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா வேற பூச்சி ஏதோ வருது, புழு உண்டாருது, பழுது உண்டாருது. அப்படி இந்த மாதிரி ஒரு ஜடத்திலிருந்து சைத்தன்யம் உண்டாருது, சைத்தன்யத்திலிருந்து மனுஷன் முடி முதலிய இடத்துல இருந்து மனுஷன்ல இருந்து முடி முதலிய ஜட பொருள் உண்டாருது. இந்த சிருஷ்டியானது பார்க்கப்படுறது அந்த மாதிரி. உபாதானம் சபவதி. அப்போ நிமித்த காரணமும் உபாதான காரணத்தையும் இங்க சொல்லிட்டு இருக்காரு. இந்த நிமித்த காரணமும் உபாதான காரணமும் எப்படி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொன்னா சிருஷ்டி ஆரம்பிக்கிறாரு.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ரெண்டாம் சூத்திரத்தை சோற்று வாய் செய்யறதுக்கு முன்னாடி, ரெண்டாம் சூத்திரத்தை தெரியறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு புரிமையை தெரிஞ்சுக்கணும். அது என்னவென்றால், இந்த ரெண்டாம் சூத்திரம் எதை உணர்த்துது என்றால், புனர் உற்பவம் வருமாறு உணர்த்துதல் முதல்ச்சியினர். இறைவனுடைய படைப்பு என்று நாம் சொல்கிறோமே, அந்த படைப்பு என்பது ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து இந்த உயிர்களுக்கு முதன் முதல்ல ஒரு சூக்ம சரீரம் ஒன்னு கொடுக்கிறார். அந்த முதல் என்னைக்கு ஆரம்பிச்சுன்னு யாராலும் சொல்ல முடியாது. உடனே அந்த முதல் முதல்ல சொல்றீங்களே சார், அது ஏசியில பிசியில எத்தனாவது லட்சத்துல வரும் கேட்கக்கூடாது. ஏன்னா அது நம்முடைய அறிவினாலே பார்க்க முடியாத ஒன்று. அதை அப்படி வச்சுக்கணும். நான் சொன்னேன் சில விஷயங்களை வந்து, அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னேன், நான் ஞாபகப்படுத்துறேன். த எர்த் இஸ் ரொட்டேட்டிங் ஆன் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்றான். இப்போ ஹேஸ் எனி சயின்டிஸ்ட் சீன் தி ஆக்சிஸ் ஆஃப் த வேர்ல்ட் சொல்ல முடியுமா? எர்த் இஸ் ரொட்டேட்டிங் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் அப்படிதான் சொல்ல முடியும். எந்த சயின்டிஸ்டா ஆக்சிஸ் பார்த்திருக்காங்களா?
2: ஒண்ணு
1: பார்க்க முடியாது. பிரின்சிபிள் தான், அப்படி இருக்கணும். தேர் மஸ்ட் பி அன் ஆக்சிஸ் ஃபார் திஸ்
3: வேர்ல்ட்.
1: தியரினா அது வந்து ஒரு சயின்டிபிக் மறுக்க முடியாத ஒரு தியரி. தேர் மஸ்ட் பி அன் ஆக்சிஸ். ஆனா யூ கான்ட் சீ த ஆக்சிஸ். இந்த வேடிக்கை ஒன்று சொல்லுவாங்க, இந்த பிளைட்ல போகும்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தானா, அங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன வந்துன்னா, யூ ஆர் நவ் பிளையிங் ஓவர் த ஈக்குவேட்டர் அப்படின்னு. அப்படின்னு அவன் எட்டி பார்த்தான் ஜாடிக்கார், ஐ கான்ட் சி எனி ஈக்குவேட்டர். அவன் என்ன ஈக்குவேட்டர் ஒரு லைன் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டான். உடனே அந்த ஏர் ஹோஸ்டஸ் புரிஞ்சுட்டாதான் இவங்க சரியான என்ன பண்ணா, தாடி இருக்குல்ல, தாடியில ஒரு மயிர் எடுத்து கண்ணாடி மேல அப்படி காமிச்சு மகரரேகை கடகரேகை எல்லாம் சொல்றீங்க. ஆர் தேர் எனி ரேகாஸ் இன் ஆன் எர்த்? கேன் யூ சீ தி ஈக்குவேட்டர்?
2: நார்த் போல் ஆர் சவுத் போல்.
1: என்னன்னா சயின்ஸ்லயும் எத்தனையோ கற்பனையில தான் போயிட்டு இருக்கோம். சயின்ஸ்ல போய் கேட்டா, நான் ஐ வாண்ட் அக்செப்ட் யுவர் சயின்டிபிக் தியரி, ஐ ஹாவ் டு சீ தி ஈக்குவேட்டர் வித் மை ஓன் ஐஸ் அப்படின்னு சொன்னா நீ சொல்லிட்டே உட்கார்ந்துருக்க வேண்டியதான். அடுத்த ஜியாகிரபிக்ல போக முடியாது இல்லையா? அப்படிதானே சயின்டிபிக் தியரியுமே ஓரளவுக்கு அவ்வளவுதான். தேர் மஸ்ட் பி அன் ஆக்சிஸ் அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆக்சிஸ பார்த்தவன் இந்த சயின்டிஸ்ட் ஆக்சிஸ பார்க்கல. அதே போலதான் இந்த முதல் உற்பவம் என்பதும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம். அது நம்ம காலக்கணக்கில் என்னன்னே சொல்ல முடியாது. ஒன்னா அந்த பிரின்சிபல் இந்த ஆகணும். சில விஷயம் அதான் ஆக்சியம். அது அன்னைக்கு சொன்னேன், தீஸ் இன் சயின்ஸ்ல என்ன சொல்லலாம், தீஸ் ஆர் கால் ஆக்சியம்ஸ். எ தியரி யூ ஹேவ் டு அக்செப்ட் அண்ட் ப்ரொசீட்.
2: எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் அது நடந்திருக்கு.
1: ஆமா, அப்படி இல்லை, அப்படியும் இல்லை. சித்தாந்தம் என்ன சொல்றதுன்னா, அந்த சூக்கும உடம்பையே கொடுக்காமையே இன்னும் ஆன்மாக்க இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்கு. அதாவது அதுக்கு என்ன பேர் கொடுத்தாங்கன்னு கேட்டா, அதை புரிஞ்சுக்கிறதுங்க, அந்த உயிர்கள் அது மாதிரி வித்தவுட் கிவிங் வித்தவுட் பீயிங் எண்டோடு எண்டோடு வித் அட் சூக்கும சரீரா, அந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் என்ன சொல்லாங்க, அனாதி கேவலம். தட் ஸ்டேட் இஸ் கால்ட் அஸ் அனாதி கேவலம். அதாவது the stage of the souls, the stage of the souls without being endowed, without being endowed endowed endowed endowed with sukma sarira, அதுக்கு பேரு சித்தாந்தத்தில் அனாதி கேவலம். சூஷ்ம அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை தான் தமிழ்ல வரும்போது சூக்குமன்னு வரும். ஸ்தூலங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை தமிழ்ல தூலன்னு வரும். சான்ஸ்கிருட்ல ஸ்தூலதான். இப்ப ஸ்கந்தன் அப்படின்னு சொல்றீங்க, ஸ்கந்தன் தமிழ்ல ஸ்கந்தன் வருமா? கந்தன் தான் வரும். அதே மாதிரி

0: அதுபோல இப்ப அந்த அச்சரேக தீர்க்கரேக இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் ஆர் கால்ட் தீர்க்கரேகை இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் ஆர் கால்ட் அச்சரேகை. இந்த அச்சரேக தீர்க்கரேகைலாம் எங்கே இருக்குதா பூமியில? அதனால ஐ காண்ட் அக்செப்ட் ஜியோகிராபி அப்படின்னு சொல்ல முடியுமா? ஐ காண்ட் அக்செப்ட். விஞ்ஞானத்திலேயே ஒரு செக் இருக்கு, ஒரு இடத்துக்கு மேல சொல்ல முடியாது விஞ்ஞானம். அதே போல அன்னைக்கு ஒன்று பாருங்க, மேத்தமெட்டிக்ஸ்ல என்ன சொன்னா, வாட் இஸ் எ பாயிண்ட், பாயிண்ட் ஒரு புள்ளி வைக்கிறீங்க பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்கு மேத்தமெட்டிக்ஸ் என்ன விளக்கம் சொல்லுது? எ பாயிண்ட் இஸ் எ சர்க்கிள் விச் ஹஸ் நோ சர்க்கம்ஃபரன்ஸ். இப்படி ஒரு புள்ளிய எவனும் வைக்க முடியாது, எந்த கொம்முனும் ஒரு புள்ளி வைக்க முடியாது. புள்ளி வச்சாலே நாட் நாட் நாட் வந்துடும். அப்படி ஒரு புள்ளி எந்த சைட்டிஸ்டா வைக்க முடியுமா? ஒரு புள்ளியை வச்சு இட் ஹஸ் நோ சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? ஆனாலும் அதுதான் டெபினிஷன். நீ உன்னால வைக்க முடியலங்கிறக்காக வி காண்ட் ரிமூவ் தி டெபினிஷன். அதுதான் சில விஷயங்கள் எங்க போனாலும் ஒரு அளவுக்கு மேல அதுக்கு மேல போக முடியாது. அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனுக்கு என்ன டெபினிஷன் கொடுத்தா தெரியுமா? ஸ்ட்ரெயிட் லைன் ஹஸ் காட் சர்டன் லெக் பட் நோ பிரெத். அப்படி ஒரு லைனை யாரும் வைக்க எழுத முடியாது. ஸ்ட்ரெயிட் லைன் ஹஸ் காட் சர்டன் லெங்க் பட் நோ பிரெத். இதுதான் டெபினிஷன் மேத்தமெட்டிக்ஸ்ல. இமேஜினரிங்ல இமேஜினரிக்கு மேல அதுதான். அதுக்கு என்ன பேச சொல்லிட்டாங்க? அதுக்குள்ள சயின்டிபிக் சொன்ன ஆக்சியோமேட்டிக், இட் இஸ் கால்ட் ஆக்சியோமேட்டிக், இட் இஸ் நாட் இமேஜினரி. ஆக்சியோமேட்டிக் இமேஜினரினா பொய்யாவும் இருக்கலாம் இல்லையா? இமேஜினரினா பொய்யாவும் இருக்கலாம். ஆனா ஆக்சியோமேட்டிக் கேனாட் பி ஃபால்ஸ். யூ கேனாட் எக்ஸ்பீரியன்ஸ் பட் இட் இஸ் அ ஃபேக்ட். அதுக்கு தனியா வார்த்தை வச்சு ஆக்சியோமேட்டிக். அதே போலதான் அந்த முதல் அந்த சூக்கும சரீரத்தை கொடுக்கும் பொழுது அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? முதல் உற்பவம். நம்ம வச்ச பேர் என்ன? முதல் உற்பவம். அப்பொழுது அப்ப கொடுக்கக்கூடிய அந்த சூக்கும சரீரம் அது வந்து எல்லா உயிர்களுக்கும் ஒண்ணு போலதான் கொடுக்கற, எல்லா உயிர்களுக்கும். அதான் திருவள்ளுவர் சொன்னார், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். சில விஷயங்களை திருக்குறள் சொல்லும் போது என்ன சொல்லுவாருன்னா, மனிதனுக்கு மட்டும் அப்ளைனா மானுடருக்கும் திருக்குறள். வென் த தியரி இஸ் அப்ளிகபிள் டு ஆல் சோல்ஸ், எல்லா உயிர்க்கும். திருக்குறள் எப்படி செக் வைக்கிறார்? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையா. அந்த வினைகளை கணக்கிலே எடுத்துக்கொள்ளாமல் கொடுக்கப்படுகிறது அந்த சூக்கும சரீரம். அடுத்தால் அந்த சூக்கும சரீரம் எப்படிப்பட்டதுன்னா, எல்லா பிறவிகளிலும் தொடர்ந்து வருவா போல கொடுக்கிற. அது எப்படி அந்த காம்போசிஷன் என்னங்கிறத முதல்ல பின்னாடி நம்ம பார்ப்போம்.
1: சூக்கும சரீரம் கொடுக்கிற பொழுது வினை செய்திருக்க முடியாது தானே?
0: வினை இருக்குது, வினை கண்டிப்பா இருக்கேன்னா அந்த சூக்கும வினைன்னு ஒண்ணு இருக்க. என வினை அனாதின்னு நம்ம சொல்றோம். அதாவது வினை வந்து இந்த வினை நீங்க உங்களுக்கு உடம்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்குது, அது மூல வினை. உடம்பு கொடுத்த பிறகு செய்யறது தூல வினை, அவ்வளவுதான். ஏன்னா உடம்பு கொடுத்தப்படதான் வினை வருதுன்னு சொன்னீங்கன்னா வினை அனாதின்னு சொல்லக்கூடாதுல்ல. ஆறு பொருள் என்னும் பொழுது வினை சேர்த்துல என்றீங்க, வினை என்ன கூடாதுல்ல, வினையும் அனாதின்னு சொல்ல வேண்டியிருக்கேன். அதாவது இந்த செய்வதற்கு முன்பாகவே ஒரு வினை அந்த ஸ்டேஜில் இருக்குது. அது இன்னொன்று சொல்லணும், இப்ப விஞ்ஞானம் சொன்னாதான் புரியும். இப்ப பாருங்க, ஒரு டேம் இருக்குது, டேம்ல வந்து ஒரு ஓட்டை விழுது. ஓட்டை விழுந்தா அது என்னது? டேமையே உடைச்சிடலாம். இந்த டிஸ்ட்ரக்டிவ் எனர்ஜி இருக்குது. இப்ப ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த தண்ணீர் இருக்கு, இந்த தண்ணீருக்கு இந்த அணையை உடைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, ஆனா உடைக்காம இருக்கு. ஒரு சின்ன ஓட்டை விழுந்தோம்னா உடைக்குது, அந்த ஓட்டை பெருசாகி பெருசாகி டேமே உடைச்சி போச்சு, உடைஞ்சிடும். இப்ப ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த தண்ணீருக்கு உடைக்கின்ற ஆற்றல் இருக்கு இல்லையா, அது டேம் கட்டின பிறகு வந்தா கட்டுறதுக்கு முன்னாடி வந்துச்சா? அந்த வாட்டருக்கு ஒரு போர்ஸ் இருக்கு இல்லையா, டெஸ்ட்ரக்டிவ் எனர்ஜி அது அணைக்கட்டுறதுக்கு முன்னாடி இல்லையா, மாறுது. இந்த உடம்பு கொடுத்தவன கைனெட்டிக்கா வருது அவ்வளவுதான், எவ்வளவு சயின்டிபிக்கா இருப்பாங்க.
1: வினையை அதை ஏதோ செய்துதான் அதை பெற்றிருக்க வேண்டும்.
0: அதான் செய்து அதான் செய்தப்ப அதை டேம் கட்டின பிறகு மாதிரி இந்த உடம்பு தூள உடம்பை கொடுக்கும் போது அது அது வந்து தன்னுடைய வேலையை காட்டுது அவ்வளவுதான். ஆனா இந்த தூள உடம்பை கொடுக்காததுக்கு முன்னாடியே ஒரு வினை, ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு டிஃபரெண்ட் வினை இருந்துகிட்டே தான் இருக்கு. உடம்பு கொடுத்த பிறகு வர்ற வினை தூள வினை, உடம்பு வருவதற்கு முன்னாடியது மூல வினை, மூல கண்மம். அதுக்கு பேர் கண்மமும் மூலங்காட்டி காமிய மனமாய் நிற்கும். ஏன்னா அந்த வினை பின்னாடி வரதா இருந்தா சைவ சித்தாந்தம் சொல்லுகிற ஆறு பொருளை வினை வரக்கூடாது இல்ல. ஏகன் அநேகன் இருள் கண்மம் அப்படி சேர்க்கிறீங்களே, ஏன் என்றீங்க? அப்போ அப்ப அஞ்சு தானே என்ன வினை விட்டுறணுமே. பெரிய எங்க உழைக்கு ஒரு ஆர்குமெண்ட் கொண்டு வந்தோம்னா எங்க உழைக்குன்னு பாக்கணும். ஆணவம்ங்கிறது ஒரு பொருள், இதுவும் ஒரு பொருள், ரெண்டு இருக்குது. அத வந்து அதனாலதான் அந்த திருவுட்பயன் 52 தெளிவா சொல்ற. அது கூட சிவஞான போது சொல்ற மல கண்மம் அன்று உழவாம், தன்னுடைய வேலையை காட்டாம இருக்கும், இருக்கு. அந்த உடம்பு கொடுத்த அதாவது அந்த அந்த அந்த உடம்பு கொடுத்த உடனே அந்த உயிர் என்ன பண்ணுறது, தூளவினையே செய்ய முடியுது அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி வந்து தூளவினையே அந்த உயிர் செய்ய முடியாது. அது ஒரு அது ஒரு பெரிய கான்செப்ட் அது. ஆனா இப்ப சயின்ஸ்ல நம்ம ஏத்துக்கணும் இல்லையா, சயின்ஸ்ல வரும்போது இனர்ட் எனர்ஜி இருக்குன்னு ஒத்துக்கார் இல்லையா சயின்ஸ்ல. அந்த ஸ்டேஜ் இட் இஸ் கால் இனர்ட், பட் யூ கான் சே இட் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங். அதான் பாயிண்ட், இட் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங் சொல்ல முடியாது, எக்ஸிஸ்டிங் இன் அ டிஃபரெண்ட் ஃபார்ம். அதாவது ரெண்டாம் சூத்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புள்ளிவினை தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த முதல் உற்பவம் அதுக்கு பேர் தான் பிரைமரி கிரியேஷன், தட் இஸ் கால்ட் பிரைமரி கிரியேஷன். இங்கிலீஷ்ல சொன்னா பிரைமரி கிரியேஷன் சித்தாந்தத்தில் முதல் உற்பவம். அப்போ ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குங்க, வினைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமலே கொடுப்பது முதல் உற்பவம், வினைகளை கணக்கிலே எடுத்துக்கொண்டு கொடுப்பது புனர் உற்பவம். இப்ப ரெண்டாம் சூத்திரம் என்ன சொல்றாருன்னா, ரெண்டாவது சூத்திரம் டஸ் நாட் ஸ்பீக் அபவுட் பிரைமரி கிரியேஷன், சூத்திரம் நம்பர் 2 ஸ்பீக்ஸ் அபவுட் தி செகண்டரி கிரியேஷன், நாட் த பிரைமரி கிரியேஷன்.
1: எடுத்துக் கொடுப்பது என்ன பேர் சொன்னீங்க, வினைகளை,
0: அதுதான் முதல் உற்பவம்.
2: கணக்கில் எடுத்துக் கொடுப்பது புனர்
0: உற்பவம், புனர் உற்பவம். ஆனா ரெண்டாம் சூத்திரம் எதை சொல்லுது, புனர் உற்பவத்தை தான் சொல்லுது. முதல் உற்பத்தி சொல்லல, கிரியேஷன் ஹஸ் காட் எ டிஃபரண்ட் மீனிங். அதாவது பை த வேர்ட் கிரியேஷன் வி மீன் எ டிஃபரண்ட் திங், அவ்வளவுதான். அதாவது வி யூஸ் த வேர்ட் கிரியேஷன் நாட் இன் த சென்ஸ் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் இஸ்லாம் யூஸ் இட், அதுதான் படைப்பு. நம்ம படைப்புன்னு சொல்லணும் இல்லையா, படைப்புங்கிறது அவங்க சொல்ற மாதிரி இல்லாத ஒண்ணு படைக்கிறது இல்லை, அதான் உள்ள பாயிண்ட். அந்த வகையில நம்ம படைப்புக்கு நாம கொடுக்க டெபினிஷன் வேற, அதான் சிருஷ்டி. சம்ஸ்கிருதத்துல சிருஷ்டி, தமிழ்ல படைப்பு. இப்ப உதாரணம் வந்து இப்ப சாதாரணமா படையல் படைப்பு போடுவாங்க அந்த தெய்வங்களுக்கு எல்லாம் இல்ல. அப்ப படைப்பு போடுறதுனாலே பானையில இருக்குன்னு தானே அர்த்தம், பானையில இருந்தாதானே படைப்பு வரும். அதே போலதான் படைப்பு ஏற்கனவே இருக்கு. அதத்தான் மாணிக்கவாசகர் என்ன சொன்னாருன்னா, அந்த வினைகளை கணக்கிலே எடுத்துக்கொள்ளாமல் கொடுக்கப்படுகின்றது சொல்லும் போதுதான் விச்சதின்றியே விளைவு செய்வாய். திருமாசத்துக்கு அதான் அர்த்தம், திருச்சரகத்தில் விண்ணும் மண்ணக முழுதும் யாவையும் வயிற்று வாங்குவாய் சொல்லாரு. அந்த விச்சதின்றியே விளைவு செய்வாய் என்பது முதல் உற்பவம், விச்சை வயிற்று வாங்குவாய் என்பது புனர் உற்பவம். அதிகமா திருவாசத்துல எவ்வளவு நுட்பமான பொருள் இருக்கு பாருங்க.
2: திருச்சதகம்
0: திருச்சதகம் 96வது பாட்டுன்னு நினைக்கிறேன். 96 99 வரும்.
2: ஆனந்தாதிகம்
0: கடைசி தான் வரும். 96 99 ரெண்டுல ஒண்ணா இருக்கும் திருச்சதகம். விச்சதின்றியே விளைவு செய்வார், அதாவது வினைகளை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமலே படைக்கிறார். அதாவது எந்த விதமான பாடியும் இல்லாத உயிருக்கு மாயை காரியப்படுத்தி தனி கரண போனங்களை கொடுப்பதான் நம்ம படைத்திருக்கிறோம் நமக்கு. ஆனா இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி தே ப்ரப்போஸ் சமதத்தி பை த வேர்ல்ட் கிரியேஷன். அதனாலதான் எல்லா வார்த்தையும் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. ஆனா அதனுடைய டெர்மினாலஜி வந்து நம்ம நமக்கு டிஃபரெண்ட். அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுக்குதான் நூல்களை படிக்கணும், ஒரு குருகிட்ட பாடம் கேட்கணுங்கிறது அதுக்குதான். நம்ம அது கேட்கறானே என்ன பண்ணுவோம்னா, நம்மளா மிஸ்கேரிட் பை த நோஷன்ஸ். நம்ம ஒரு நோஷன் படியே போயிட்டே இருக்கோம். திருச்சதகம் 96 விச்சதின்றியே விளைவு செய்குவாய், விண்ணும் மண்ணக முழுதும் யாவையும் வயிற்று வாங்குவாய். அதுதான் புனர்வுப்பம். வயிற்று வாங்குவது, வைத்து வாங்குவாய் என்பது வயிற்று வாங்குவாய். விச்சுங்கிறது விதைங்கிற பொருள். அந்த விதை இல்லாமையே என்பதற்கு அங்க மீனிங் என்னன்னு கேட்டா, வினை இல்லாமலேயே, அதாவது வினைகளை கணக்கிலே எடுத்துக் கொள்ளாமலே. இப்ப அந்த புரியட்ட காயத்தை ஐடென்டிஃபை பண்றதுதான் யோகம். அதனாலதான் புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி. அவையா நீ அப்படி சொல்ற, அந்த புரியட்ட காயம் உன் உடம்புல இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியாது உங்களால. அது விநாயகரோட அருள் இருந்தாதான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்குதான் விநாயகர் அப்படி சொல்ற, புரியட்ட காயம் புலப்பட எனக்கு புலப்பட தெரியெட்டு நிலையும் தரிசனப்படுத்தி. தெரியெட்டு நிலையம் தான் அட்டாங்க யோகம். எட்டு நிலைங்கிறது அட்டாங்க யோகம். அதான் தெரியெட்டு நிலையும் தரிசனப்படுத்தி. என்ன நுட்பமான அந்த விநாயகராக இருக்கு, அற்புதமான ஒரு ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டிய செய்திகள். அந்த விநாயகர் தான் மூலாதாரத்தில் இருக்கிறார். அந்த மூலாதாரத்தில் விநாயகர் வந்து நமக்கு விநாயகருடைய அருள் இருந்தால் ஒழிய அந்த புரியட்ட காயத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஜஸ்ட் லைக் அனாட்டமி, அனாட்டமியில் ஐடென்டிஃபை பண்ணுமே, அனாட்டமியில் அதான் மெயின். ஆனா புரியட்ட காயத்தை ஐடென்டிஃபை பண்றதுதான் அந்த யோகம் வரும்போது தான் புரியட்ட காயத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த புரியட்ட காயத்துல தான் வந்து அந்த நிலைகள்லாம் இருக்கு, ஆதாரங்கள்லாம் இருக்கு. இந்த உடம்புல இல்லை. இப்ப சூத்திரத்துக்கு வருவோம். இப்ப என்னன்னு கேட்டா, இந்த ஒரு அதாவது இந்த பேஸ் அடிச்சுக்கிறீங்க, இவ்வளவு பேஸும் வைத்துக்கொண்டு இப்ப அந்த வினைகளை கணக்கிலே எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய புனர் உற்பவத்தை இந்த சூத்திரத்துல சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த ரூடிமெண்ட்ரி பிரின்சிபிள்ஸ் எல்லாம் தெரியாம சிவஞான போகத்தை போய் படிச்சோம்னா என்ன புரியும்? அதனாலதான் அது ஒரு குருமுகத்தினாலதான் படிக்கணும்னு சொல்றது காரணம் அதுதான். வந்து அதை தொட்டு காமிச்சு இது என்ன சொல்ற, எங்க முதல்ல என்னன்னா, எந்த ஒரு சப்ஜெக்ட்ல போகும்போது இது டீல் பண்ற சப்ஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த சப்ஜெக்ட் தெரியாம போய் அர்த்தம் பண்ணிட்டு கூடாது. இப்ப இதுல பயில எது, வேர் இஸ் அ ப்ரிடிகேட், நிற்கும் நிற்கும் என்றதான் பயில. அது சொல்லிடுவீங்க. அடுத்த கேள்விதான் சிக்கலான கேள்வி. என்னன்னு கேட்டா, எழுவா எங்க இருக்கு? அந்த காலத்துல நம்ம பயனிலையை படிச்ச உடனே எழுவா என்னங்கிறது எது அல்லது யாருன்னு ஒரு கேள்வியை கேட்டா அது சப்ஜெக்ட். யாரை எதைன்னு கேட்டா அது ப்ரிடிகேட். நீங்களா வாத்தியாரம் அப்படிதான் சொல்லி தெரியுங்க கிராமர். அதே கிராமர் அப்ளை பண்ணுங்க. தோன்றா எழுவா, அங்க என்ன எழுவா எங்க இருக்குன்னா, இந்த சூத்திரத்துல இல்ல, ஒன்னாம் சூத்திரத்துல வரக்கூடிய அந்தம் ஆதி நிற்கும். அந்தமே ஆதி, எது இந்த உலகத்திற்கு அந்தத்தை செய்கிறதோ அதுதான் ஆதி என்று சொன்னாரோ ஒன்னாம் சூத்திரத்துல, அந்த அந்தம் ஆதி நிற்கும். அதுதான் என்ன தோன்றா எழுவாய். என்ன சொன்னாங்க, இந்த சூத்திரங்கள் அப்படி வரலாம், சென்டென்ஸ் எல்லாம் அப்படி வரக்கூடாது. ஆனா செய்யுள்ள சூத்திரங்கள்ல இதுக்குள்ள எழுவா இன்னொரு சூத்திரத்தை வைக்கலாம். அது சூத்திரத்தை, அதனால சூத்திரம் தனியா பேர், சூத்திரம் பேர் வச்சு அதுக்காக தான். அதை நுட்பமா அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்ப அடுத்தால நிற்கும், அந்தம் ஆதி நிற்கும். இப்ப கொண்டு போட்டு என்ன, அந்தம் ஆதி அவையேயாய் நிற்கும், தானேயாய் நிற்கும், அவையே தானேயாய் நிற்கும். அப்ப அதுக்கு என்ன சொன்னாங்க, ரட்டுர மொழிதர். இந்த ஆய் என்பது இருக்கு இல்லையா, இந்த ஆய் என்பத ரெண்டு தடவை சொல்லி விரிச்சு நான் சொல்லி உலகலா மலர் சிலம்படி பெரிய புராணத்தை சொன்னேன் இல்லையா, உலகலா உணர்ந்து ஓதற்கரியவன் உலகலா மலர் சிலம்படி. அது போல அவையே ஆய் தானே ஆய் அவையே தானே ஆய், அந்த ஆதி அந்தத்தை செய்கின்ற ஆதி நிற்கும். இப்போ ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, ஒன்னாம் சூத்திரத்துல சொன்ன அவை, ரெண்டாம் சூத்திரத்துல சொன்ன அவை, இந்த ரெண்டு வேற வேற பொருளை குறிக்குது. ஒன்னாம் சூத்திரத்துல அவை என்பது எதை சொன்னேன், இந்த உலகம், இந்த காஸ்மிக் என்டிட்டி, இது சுட்டப்படுகின்ற உலகம். இங்க அவை என்பது உயிர்களாகிய உலகம். அங்க சொன்னது அசேதன பிரபஞ்சம், இங்க சொன்னது சேதன பிரபஞ்சம். அதுக்கு தமிழ் இலக்கணம் என்ன சொன்னாங்க, அந்தமே ஆதி என்ற ஏகாரம் இருக்கு இல்லையா, அந்த ஏகாரம் பிரிநிலை ஏகாரம். அன்னைக்கு திருக்குறள் சொன்ன அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை, அந்த ஏகாரம் பிரிநிலை. அதே போலதான் அந்த ஏகாரம் பிரிநிலை, அது என்ன பண்ணதுன்னா அதை விளக்குது. அது எதிலிருந்து பிரிக்குது, உயிர்களிலிருந்து பிரிப்பதற்காக. இந்த அவை என்பது எதை குறிக்கிறது என்று கேட்டால், அந்த முதல் சூத்திரத்துல ஏகாரத்தினால விளக்கப்பட்ட எது பிரிக்கப்படுகிறதோ அந்தமே ஆதி அப்படின்னு ஒரு பிரிக்கிறார். அந்த கேட்டகரியில வராதது இது, அதான் அவை. இங்க அவைங்கிறது உயிர்கள், அங்க அவைனா உயிர்கள் இல்ல. ஒன்னாம் சூத்திரத்துல அவைனா எதை குறிக்கிறது, பிரபஞ்ச தொகுதி. ஒரே வார்த்தை, அங்க அர்த்தம் வேற இங்க அர்த்தம் வேற. இங்க என்னன்னா இந்த இறைவன், அதாவது அந்த அந்தமே ஆதி அவையாய் நிற்கும், தானேயாய் நிற்கும், அவையேதானேயாய் நிற்கும். அப்புறம் இருவினையின், இந்த இன் என்பது என்னது, ஐந்தாம் வேற்றுமை உருவு. அந்த காலத்தில் இப்படிதான் தமிழ் சொல்லி கொடுப்பாங்க, இன் இன். இப்ப என்ன கேட்பாங்க மாணவன, இன் என்பது என்ன உருவு, ஐந்தாம் வேற்றுமை உருவு. ஐந்தாம் வேற்றுமை உருவு என்னென்ன பொருள்ல வரும் அப்படின்னு கேட்பான். ஒப்பு பொருள், உறட்சி பொருள், எல்லை பொருள், நீங்கள் பொருள். ஒப்பு பொருள், உறட்சி பொருள், எல்லை பொருள், நீங்கள் பொருள். இப்ப மதுரையும் நீங்கினான் அப்படின்னா மதுரையை விட்டு போனான், எல்லையை விட்டு போனான்னு அர்த்தம். அதே போலதான் திருக்குறள் தப்பா அர்த்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திருக்குறள் இதே ஒரு இலக்கணம் தெரியாம திருக்குறள் தப்பார்த்தம் பண்றான். அவிசொறிந்து ஆயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செய்து உண்ணாமை என்று. அந்த வேள்விகளை செய்வதை விட ஒரு உயிரை கொல்லாமல் இருப்பது பல வேள்விகள் செல்வதை விட நம்ம சிறந்தது. அது ஆரிய பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவான்னா, தினம் ஒரு கிலோ பிரியாணி சாப்பிட்டு சொல்லிட்டு இருப்பான். அதான் பெரிய வேண்டிய, நீ உயிர் தெரித்து உண்ணாவே பேசணும், ஒரு ஆள் உண்ணாமைங்கிற ஒழுக்கத்தை நிக்கணும். முதல்ல நிக்காமே என்ன பண்ற, ஆரியத்தை ஆரியரை கண்டிக்கிறாரா என்ன சொல்ற, வேள்வியில கண்டிக்கல திருவள்ளுவர். அந்த வேள்விகளை போல இதுவும் பயனுடையது அப்படிதான் அந்த அர்த்தம். அவி சொறிந்து ஆயிரம் வேட்டலின், அந்த வேள்விகளை செய்வதை போல புலால் உண்ணாமையும் நன்றினா வேள்வி தப்புன்னு அர்த்தம் வரும், வராது இல்ல.
1: வேள்வியில உயிரை போடுவாங்க
0: அது, அதுக்கு வந்து அப்படி இல்ல, உயிரை போடுறது இல்ல, அது வந்து வேள்விகள் என்று. அது ஒரு பெரிய விஷயம், இவங்க அப்படி நினைச்சுட்டாங்க. ஏன்னா இவன் உயிரை போட்டுட்டே இருக்கான் பாருங்க, அதனால இதே புத்தி தான் வருது. இவன் உயிரை போட்டுட்டே இருக்கு, இவன் இப்படி போடுறாரு, இப்படி போடாதான் சொல்றாரு. ஏன்னா ஆரியர்கள் எல்லாம் அது உயிர்களை செய்தார்கள், எழுதி போட்டார்கள். தினம் இவர் இவர் செய்த வேள்வி இப்படி, அது வந்து சில பெரிய கான்செப்ட் அது, கந்த புராணத்துல வருது. அது வேள்விகள் எப்படி செய்யணும்னா அதுக்குள்ள அது போனா ஒரு மணி நேரம் ஆயிடும், அது ஞாபகம். அப்படி இல்ல, அப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க எல்லாரும். ஆரிய பழக்கம்
1: அது பொருட்கள்.
0: அப்ப திராவிட பழக்கம் என்னன்னு சொல்லு, அது ஆரிய பழக்கம்னா திராவிட பழக்கம் என்னன்னு சொல்லணும் இல்லையா. இப்ப போக்குவரவு புரிய இப்பதான் ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த போக்கு என்றால் இறப்பு, வரவு என்றால் இறப்பு. அதே போல திருக்குறள் எப்படி சொன்னாரோ, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி ஒழிப்பது போலும் பிறப்புன்னு சொன்னார் இல்லையா. அதே போல இவரும் போக்க முதல்ல சொல்லிதான் வரவு சொல்ற, அப்புறம் அப்படிதான். செத்து பிறப்பதற்கே துணிதாக இறக்கின்றார். எல்லாம் அப்ப போக்கு வரவு புரிய புதிய என்பது என்ன? புதிய என்பது செய என்னும் வாய்பாட்டு வினையேற்றம். இங்க வருவோம் இருவினையின் என்பதற்கு மேலதான் சொல்ல வந்தேன். இருவினையின் என்பது ஏது பொருள்? ஒப்பு பொருள், உணர்ச்சி பொருள், எல்லை பொருள், ஏது பொருள். ஏதுன்னு என்ன அர்த்தம்? ரீசனிங். அப்ப நீங்க அர்த்தம் பண்ணும்போது என்ன பண்ணும்? இருவினையின் காரணமாக இந்த இன் என்ற ஐந்தாம் வேற்றுமை உருவி என்ன பொருளை கொடுக்குது? தமிழ் இலங்கை பேர் ஏது பொருள்னு பேர். இதுக்கு அர்த்தம் எழுதும் போது என்ன பண்ணும்? இரு வினை காரணமாக, அதுதான் ஏது பொருள் பேர்.
2: உணர்ச்சி பொருள்,
0: உணர்ச்சிங்கிறது அதை விட சிறந்ததுங்கிறது. ஒப்புங்கிறது அதாவது பாசிட்டிவ், உணர்ச்சிங்கிறது அதோட சொல்றீங்க கம்பேர் இட் இஸ் பெட்டர் தேன் சொல்றீங்க, அது உணர்ச்சி. அப்புறம் ஏது, அப்புறம் நீங்கள். இத்தனை பொருளை வந்து இந்த இடத்துல என்ன பொருளை வந்திருக்கு என்றால் ஏது பொருட்கள் வந்த இன்னுருவு. புரிய, புரிய என்பது இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, இந்த புரிதல் என்ற தொழில் இருக்கு இல்லையா, இந்த புரிதல் என்ற வினைக்குரிய எழுவாய் எது? அந்த சூத்திரத்திற்கு எழுவாய், அங்க போயிருக்கீங்க அந்த மாதிரி. இப்ப புரிதல்ங்கிற வினை இருக்கு இல்லையா, இந்த வினைக்கு எழுவாய் எது என்றால், இல்ல இந்த வினைக்கு எழுவாய் வந்து அவை. ஏன்னா இது அந்த மாதிரி புரியன்ற கூடாது, ஏன்னா நிற்கும். இப்ப இந்த வினை இறைவனுக்கு வருவதாக இருந்தா எப்படி இருக்கணும்? புரிந்து நிற்கும் சொல்லணும். புரிந்து நிற்கும்னா நிற்பது என்ற வினை இருக்கு, இந்த நிற்பது என்ற வினைக்கு எழுவாயிருந்து இறைவன் இல்லையா, அது அந்த மாதிரி. ஆனா புரிய என்ற வினை இருக்கே, இதுக்கு எழுவாயாரு? உயிர்கள். ஏன்னா போக்குவரவு இறைவனுக்கு கிடையாது, போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே. அப்ப போக்கு அப்ப என்ன கேட்டா, இப்ப ஏன் சார் இறைவனுக்கு சொன்னா என்ன? போக்குவரவுங்கிற இறைவனுக்கு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா அங்க என்ன வருது? அது இப்படி சொல்லக்கூடாது, அது இலக்கணத்துல இறைவனுக்கு சொல்லுவா இருந்தா இது என்ன வினையேச்சம்? செய என்னும் வாய்பாட்டு வினையேச்சம். இறைவனுக்கு சொல்வதா இருந்தா செய்து என்னும் வாய்பாட்டு வினையேச்சம் சொல்லணும். அப்ப புரிந்து நிற்கும்னு சொல்லணும். நான் விளக்கணும் இல்லையா, பல்லுவோரும் ஏத்த பணிந்து அந்த மாதிரி. அப்ப உயிர்கள் போக்குவரவு புரிய, நீங்கினையின் காரணமாக உயிர்கள் போக்குவரவு புரிய, ஆணையின் நீக்கம். ஆணைங்கிறது என்ன தெரியல, சக்தி. அதாவது சிவத்தை விட்டு எப்பொழுதும் பிரியாமல் நிற்கின்ற, சக்தியை விட்டு பிரியாமல் நிற்கின்ற சிவம். அதாவது சக்தி வந்து எப்பொழுதுமே சயின்ஸ் மாதிரி தான், சயின்ஸ்ல வந்து எனர்ஜி கேனாட் பி செப்பரேட்டட் ஃப்ரம் தி மேட்டர். ஆணையின் அதாவது சிவன் தான் நிற்குது, சக்தியை விட்டு ஆணை என்பது சிற்சக்தி. அதாவது இறைவன் வந்து உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும், இதுதான் இதான் ஒரு பெரிய கான்செப்ட். அத்விதம் என்ற வார்த்தைக்கு சைவ சித்தாந்தம் என்ன பொருள் கொள்ளுதுன்னு கேட்டீங்கன்னா, இறைவனும் உயிர்களும் தனித்தனி பொருளாக இருந்த போதிலும் கூட அந்த உயிரை விட்டு எப்பொழுதும் உடனாகவும் வேறாகவும் ஒன்றாகவும் அவன் நிற்கின்ற நிலையைத்தான் உபனிஷத்துக்கள் அத்திவிதம் என்ற வார்த்தையினால சொன்னது. அதுக்கு உபனிஷத் பயன்படுத்திய வார்த்தை தான் அத்திவிதம் அப்படிங்கறத சைவத்தினுடைய கொள்கை. அத்திவிதம் என்றால் இரண்டு அல்லாததுன்னு அர்த்தம், துவிதம் என்றால் ரெண்டு, ந துவிதம் அத்துவிதம் வரும் சம்ஸ்கிருதத்தில் பிரிக்கும் பொழுது. ஆ பிளஸ் துவிதம் சொல்லக்கூடாது, ந பிளஸ் துவிதம் நத்துவிதம் வராது, அத்துவிதம் தான் வரும். ஆக இரண்டு அல்லாமல் என்பது என்னன்னு கேட்டா, உயிர் வேறு இந்த இறைவன் வேறு என்று பிரித்து அறிய முடியாதபடி நிற்கிறான். அதுக்கு ஒரு உதாரணம் வேணும் இல்லையா, இந்த உடம்பு வேற உயிர் வேற. ஆ உடம்பு வேற உயிர் வேறன்னு யாரையா பிரிக்க முடியுதா நம்மளால? இது உயிர் இது உடம்புன்னு பிரிக்க முடியுதா? அப்ப திருஷ்டாந்தம் என்ன சொன்னாங்க, இந்த உடம்பை விட்டு உடம்பு வேற பொருள், உயிர் வேற பொருள், ஆனால் உடம்பும் உயிரும் எப்படி ரெண்டு பொருள்கள் ஒரே பொருள் போல எப்படி நிற்கிறதோ அதே போலதான் உயிர் வேற இறைவன் வேற, அதே போல இந்த உயிர்கள் வந்து எப்படி உடம்பை சங்கற்பத்தினால இயக்குதோ அதே போலதான் இறைவன் உயிரையும் சங்கற்பத்தினால இயக்கிற.
3: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
4: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது அடியவர் அருள் வரலாறு. தலைப்பு திருநாவுக்கரசு நாயனார் புராணம். வழங்குபவர் திருவானிக்கா சிவராகவன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
5: களங்குள் திருநெரிசைங்கிறார். களம்னா கழுத்து, திருநெரிசை பாடுற இடம் கழுத்துன்னு தெரியும். கழுத்து இடமாக கொண்டு பிறக்கக்கூடிய இசை அந்த திருநெரிசை. அது நவரோஜி நாகத்திலே பாடப்படுகிறது. நவரோஜிக்குரிய இடம் கண்டம் இந்த இசைன்னு கூறுகின்றது. இது ஒரு பாட்டு பார்ப்போம். நகைச்சுவையோட பாடக்கூடியவர் நாவரசர் என்பதற்கு கூட எடுத்தது. இதுவே அசதி ஆடல் என்று இலக்கியத்திலே சொல்வார்கள். இந்தாசுதி என்று சொல்வார். சாமியோட திருமணி பார்க்கிறார். அப்படிலாம் சாமி காட்சி அடிக்கிறார். மூன்று கண்ணனா சாமி காட்சி அடிக்கிறார். உடனே அவர் கணக்கு போட ஆரம்பிச்சார். நாவுகர் வலப்பாகம் சாமி கூறியது, இடப்பாகம் அம்பாள் கூறியது. பிரிச்சோம்னா வலப்பாகத்துல 1.5 கண்ணு போகும், இடப்பாகத்துல 1.5 கண்ணு வரும். அந்த வலப்பாகத்துல 1.5 கண்ணுல 1 கண்ணு கண்ணப்பர் கொடுத்து அப்ப சாமிக்கு மிஞ்சினது என்ன? 1.5ல் 1 கழிச்சா ஆஹா, நீ அரைக்கண்ணன் பெருமானேங்கிற அபச்சாரம் ஆயிடும். பாட்டா பாடினா சரியா பாட்டா சொன்னும்
6: குண்டரைக்கள் குலமகள் பாவைக்கு கூறித்தராய் அன்று அரைக்கள்ளும் கொடுத்து உமையாளையும் பாகம் வைத்த ஒன்றரைக்கள் கண்டி
5: அருமையான பாடல்கள் எல்லாம் அவருடைய திருப்பதிகளிலே காணப்படுகின்றன. அதை பற்றி பேசினா பெரிய விரிவாக ஒரு உரையா மாறிவிட என்பதால் இந்த அளவில் வச்சு நாங்க 1-2 பாட்டு. ஒரு பாட்டுல இன்னொன்னு கூட சொல்லுவேன். அடியார் எல்லாம் வந்து வணங்குறாங்களே, அவங்க எல்லாம் நீ என்ன செய்ய போற? சொல்ல கருதியது உண்டு உண்டு கேட்கில் தொண்டாய் அடைந்தார் அல்லல் படக்கன்று பின் என் கொடுத்தி அறிவோல் விடுறார். நமக்காக நான் அவுக்கர் சாமி கிட்ட போய் சண்டை போடுறேன். அடியார்கள் தொண்டு செய்வாங்க, அவங்களுடைய துன்பத்தை நீ நீத்த மாதிரி இல்லையே. அப்ப அதை நயம்பட சொல்றாருப்பா. ஊர் ஒற்றியூர் கடற்கரை பட்டம், தினந்தோறும் அலை வந்து கரையை முட்டிக்கிட்டே போ. முற்று அலை எது தெரியுது? சங்குகளையும் பவளங்களையும் முத்துக்களையும் கொடுக்குது. இந்த அலை கேட்டா கொடுத்தது, கடல் கேட்டா கொடுத்தது. கேட்காம முத்தையும் பவளத்தையும் சங்கையும் கொடுக்கிற கடற்கரை பட்டத்தில் இருக்கிற நீ கேட்டும் கொடுக்காம இருப்பது நியாயமா இருக்கிறது? அப்ப அந்த உள்ளுரை பொருள் என்ன? அப்படி நீ அடியாரில் வாட விட மாட்டா, நிச்சயமா அவரை கேட்பதற்கு முன்பு அவருடைய பேரத்தை நீ தீர்த்தி விடுவா என்பது உள்ளுரை. அருமையான பாடல்கள் எல்லாம். சொல்ல கருதியது ஒன்று உண்டு கேட்கில் தொண்டாயடைந்தால் படக்கண்டு பிள்ளை கொடுத்து அலைகுள் முன்னே மல்லல் தேங்கோ நித்திரம் கொண்டு ரொம்ப கரைக்கே ஒல்லை திரை குணந்தேற்று ஒற்றி ஊருடைய உத்தமனே. திருப்பாசூர் போற அந்துறையும் நாளங்கள் அருகுலவாம் சிவாலயங்கள் எங்கும் சென்று இடிதிரைஞ்சி ஏத்துமவர் இறையொருளால் பொங்குபுணல் திருவுச்சி ஊர் தொழிலை கொண்டு மையாள் பொங்குடையாரம் வந்த திரு பாசூராம் பதியனை. பாசூர் அப்படி என்பது பாச்சி என்ற சொல்லில் இருந்து பிறந்தது. பாச்சி என்றால் மூங்கில். அந்த ஊரினுடைய தலைமரம் மூங்கில் என்பதனாலே ஊருக்கு பாசூர் என்பது. கரிகால் பலவனின் மரணம் பொறுத்து பெருமான் சித்தராய் வெளிப்போந்து அவனை காத்தருளினர் என்பது தலவரலாறு. திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடியவருடைய தலம். திருநாவுக்கர சுவாமிகள் ஒரு திருக்குறுந்தகையும் திருத்தாண்டாமும் பாடியவர்கள் இருந்தார்கள். திருப்பாதூர் நகரேதி சிந்தையினில் வந்து ஒரு விருப்பாரம் மேற்கொள்ள வேயிடம் கொண்டு உலகுய இருப்பார். தேவாரத்தை ஒரு முறையா புரட்டி பார்த்தா தெரியும் என்னெல்லாம் பாடி இருக்கிறாங்க. தினமும் 30 மாதிரி பண்ணலாம். ஒரு வருடத்துக்கு ஒரு முறை புக்கவர் செஞ்சு முடிக்க முடியும். ஒரு நாளைக்கு 50 பாட்டு பாடினா போதும். 18,000 பாடல்கள் இருக்கு, 12 திருமுறைகளை 18,000 சொச்சம். ஒரு நாளைக்கு 50 பாடணும்னு வச்சுக்க, 360 50,000 கிடைக்கணும், 18,000. தினமும் விடாம ஒரு முறையாவது வாழ்நாளில் செய்திடணும். திருமுறை என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு முறை பொருள் தெரியணும்னு அவசியம் இல்லை. நமக்கு தேவாரத்தில் பொருள் தெரியணும்னு அவசியம் வேண்டாம். பொருள் ஒரு பொருள்னு தெரியணும். இந்த பாட்டினுடைய பொருள் சிவபெருமான் என்பது தெரியும். செங்கன் ஏற்றவரையே பொருளாக கொண்ட பொங்கிசை திருப்பதிக நன்முறை என்பது பெரிய புறம். அதைத்தான் சொன்னார் அடிகள் சொல்லிய பாட்டின்
7: பொருள் உணர்ந்துன்னு சொல்றது நயம்,
5: பொருள் அறிந்துன்னு சொல்லல பாருங்க. ரொம்ப நுட்பமான இடம். பொருளை அறிதல் வேற, பொருளை உணர்தல் வேற. சக்கரை தித்திக்கும் என்பது அறிவு, சக்கரையை நாவில போட்டு சுவைப்பது உணர்வு. ஆகவே திருமலையுடைய பொருள் சிவபெருமான் என்ற உணர்வோடு படித்தார் அந்த ஞானாசிரியர்களே உங்களுக்கு உள்ளே இருந்து உச்சவியிலே உங்களுக்கு அந்த பொருளை விளக்கும். நீங்க ஏனைய கருவி நூல் ஆசிரியர்களிடத்திலே அணுகினால் தவறான பொருளையும் கற்பிக்கக்கூடும். இதில் ஆசிரியர் யார் தெரியுமா? ஞான சம்பந்தன், நாவரசர், நம்பியாரூர், மணிவாசன். நல்ல உரையாசிரியர்கள் காணப்பெறவில்லை. இது ஒரு காலகட்டம். சிவக்கோமணியா போன்ற பெரியோர் 33 ஆண்டுகள் அரும் பாடுபட்டு உழைத்து சிவராணத்துக்கு திருவிழி செய்தார். எந்த இடத்திலும் சைவ சமயத்தினுடைய அடிப்படை நீங்கள் கலவாதபடிக்கு அவர்கள் பெருவுரை செய்கிறார். அப்படிப்பட்ட ஞானாசிரியரை அணுகுவதுதான் அப்படியே பெரும் தவம். இந்த தவம் எல்லா இடத்திலையும் இல்லை. எல்லாம் நம்ம உணர்தல் வேண்டும். அப்ப நமக்கு நல்ல ஆசிரியர் கிடைக்கட்ட என்ன பண்ணணும், நல்ல நுட்பமான ஒரு விஷயம் சொல்லணும். ஞான சம்பந்த படிகத்தை ஓதுறோம் தானே, அப்ப ஞான சம்பந்தத்தின் உங்களுக்கு தீட்சை நிகழ்வு. இதுக்கு பேர் வாசகா திக்கை என்பார். அவருடைய வாசகங்களை நீங்க ஓத தொடங்கும் போது நேரடியா அந்த அருள் புரிகிறது யாரு? சாட்சா திஞ்ஞான சம்பந்தம். அதை விட உனக்கு மேல யாரு உனக்கு ஆச்சாரியர் வர போறாங்க? அந்த உணர்வோடு, அதே போல நாவரசு, அதே போல நம்பிகள், அதே போல மணிவாசகர், இந்த உணர்வோடு நான் திருமுறையை ஓத தொடங்கின சொல்லிய பாட்டின் பொருளை அறிய மாட்டோம், உணர்வோ. அறிதல் வேறு, உணர்தல் வேறு. இப்ப வாழைப்பழத்தை அறிதல், என்ன வாழைப்பழம் எப்படி இருக்கணும் தர கேட்கறேன். மஞ்சளா இருக்கும், மேல ஒரு மூடி போட்டுருக்கும். அந்த மூடி தோல் சொல்லுவாங்க, இந்த தோலை நீக்கிட்டு சாப்பிட்டா பழம் சுவைக்கும். இப்படி பல விதமா விளக்கம் சொல்லலாம். இது சொல்லுக்கு சொல்லப்படுகின்ற சொல்லாதான பொருள். இல்ல கஷ்டப்படாம நிஜமே ஒரு வாழைப்பழத்தை வாங்கி இதான் வாழைப்பழம் காமிக்கிறது எவ்வளவு இன்பம். முதல்ல சொல்லப்பட்டது சொல்லுக்கு சொல்ல அமைந்தது, இது சொல்லுக்கு பொருளாய் அமைந்தது. ஆகவே திருமுறைகளுடைய பொருள் சிவபெருமான் தான். அதை நான் உணர்வு வேண்டும். இதைதான் அதிக எடுத்து உடனே சிவபுராணத்தை இவற்றையும் பல குழம்பி கொண்டு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லணும்னு சொல்லிக்கிறார். ஆகவே பாட்டுடைய பொருளை அறிய தலைப்படணும்னு சொல்றாங்க. அறிய நம்மளால தலைப்படவே முடியாது. அருளாலே வார் என்றான் அத்தை அறியாது சொல்லி என் அறிவாலே பார்த்தேன். இருளான பொருள் கண்டதல்லால் கண்ட என்னையும் கண்டிலேன் என்னை அடித்தோடி என்பது தாய்மன் அவர்வாக்கு. ஆகவே அவன் அருகால் அவன் தாலை வணங்கணுமே தவிர இந்த கருவி நூல் கொண்டு பெருமானுடைய அருளினுடைய ஆழங்களை எல்லாம் அளக்க முற்படுதல் பெரும் குற்றமாகும். அதனாலதான் சின்ன சொன்னார், எதுக்களாலும் எடுக்க முடியாதும் சோதிக்க வேண்டாம் என்று. சிந்தை முந்தைய மூவையில் இந்த முதல்வனால் நினைத்து சிந்தை கலைஞருக்கு திருப்புரந்தரையும் தாண்டகமும் சந்தனிலே நெறிதியும் முதலான தமிழ் பாடல் நேர்ச்சி நமக்கு கிடைக்கல. இல்லையா திருவுருள் பற்றி எழுபவார் வாகி அமலத்தை பணியை அகந்து அயலுளவா பணியணித்து மைமலரும் கலத்தாரை வணங்கி வழிபடும் போட்டு மெய்மேலே ஒழுவாத வேளாளர் விழிக்குறும். வேளாளர் என்பார்கள் வல்லன்மையால் மிக்கிருக்கும் தாளாள வாக்குறில் தாந்தோன்றியமானமே என்பது திஞ்ஞான சம்பந்த தேவம். வேளாளருக்கு வேண்டப்படும் குணம் தலையாய குணம் விருந்தோம்பு பண்பு. உபகாரம் உபச்சாரம் பண்ணி உபகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது வேளாளருடைய தலையாய குணம். இன்னொரு குணம் மெய்மை, அவருடைய வாய்மையிலிருந்து தவறவே கூடாது. சத்திய சுந்தரர்களா வாழணும். அப்படிப்பட்ட வேளாளர்கள் வாழ்ந்த ஊர் திருவாலவனம். செம்மையினார் பழைய ஊர் திருவாலவனம்.
7: திருவாலம் காடுறையும் செல்வதாம் என சிறப்பில் உருவாக தெரிந்திரு தாண்டக முதலா ஒங்கு தமிழ் பெருவாய்மை துடைமாறி பலபாடி பிரபதி மறுவார்வம் பெற வணங்கி வலதுசை மேல் வழி கொள்வார்.
5: திருவாலங்காட்டுக்கு திருநேசி பாடுகிறார், திருத்தாண்டகம் பாடுகிறார். அங்கிருந்து வலதுசையர் போறார். திருவாலங்காடு காரைக்கால மேலுடைய தளம், மூவர் பாடல் பெற்ற தளம், மிக அருமையான தொண்டை நாட்டு. நாம வேகமா போறோம் நாவரசரோட. நம்ம கைல யாத்திரைக்கு போகிறோம், முதல்ல காலேஜுக்கு போகிறோம். பல் பதியும் நெடுங்கிரியும் படர்வனமும் ரொம்ப எளிதில சேர்க்கிறார். நமக்கு ஒரு பிசினஸ் செலவு இல்லாம காட்டி போறோம். கையாத்திரைக்கு ரொம்ப கடினமான ஒரு யாத்திரை. அது நல்ல நெஞ்சு உரம் வேணும், உடம்புல பலம் வேணும், பொருள்ல வளம் வேணும். இதெல்லாம் இருந்தால் கையாத்திரை மேற்கொள்ள முடியும். அத நம்ம சேக்காருடைய திருவடியிலே பற்றிக் கொண்டு நாவரத சென்ற வழியிலே எளிதா போகும்.
7: பல் பதியும் நெடுங்கிரியும் படர் வளரும் சென்றடைவா இந்த வழி போறதுக்கு முன்னே தயார் பண்றாரு பாருங்க.
5: பல காடுகள் மலைகள் ஆறுகளை எல்லாம் கடந்து போயிட்டு இருக்காரு.
7: செல்கதி உன் அளிப்பாத திரு காரிகளை பணிந்து தொல் கலையின் பெருவேந்த தொண்டர்கள் கும்பர் விழா மல்கு திரு காலத்தி மாமலை வந்து எய்தினார். பொன் முகலை திருநதியின் புனித நெடும் தீர்த்தத்தில்
5: சொந்தமராமல்
7: முன் முழுகி காலத்தி மொய்வரையின் தாழ்வரையில் சென்னி ஊற பணிந்தெழுந்து செங்கல் விடை தனிப்பாக மண்ணு மலை விசையேறி பலங்கொண்டு வணங்குவார். திருமுகலி நதியில குளிக்கிறார் திருநாவுக்கரசர்.
5: மிக மிக அருமையான ஒரு தீர்த்தம் ஆறு. அந்த தீர்த்தத்திலே நாம் நீராடினால் நம்முடைய வினைகள் எல்லாம் முன்பு செய்தவை பின்பு செய்தவை இனி செய்ய இருக்கின்றவை அத்தனையும் அழிந்துவிடும். இங்கிருந்தான் நக்கீர தேவநாயனம். இப்படிப்பட்ட அருமையான ஒரு ஆறு பொன்முகலி சுவர்ணமுகி என்று வடமொழியிலே சொல்லும். அதில் நீராடி அப்பமூத்தி வச்சிருந்த அப்பமூத்திகள் நீராடியது எங்கேயுமே பேசப்படல இங்க சொல்லப்படுகிறது. இதுக்கப்புறம் நீராட போறார் கைலையில மானசாவியில. மருந்தை வணங்கி ஆறருளா மிக பொங்கு காதலின் உத்தர திசை மேல் விருப்போடு போதுவார். துங்க மால்வரை காஞ்சியாறு தொடர்ந்த நாடு கடந்தது செங்கன்மாவிடே அண்ணன்மேவு திருப்பருப்பரும். அந்த பருப்பதற்கு ஒரு ஞானியானதனாலே ஒரு காட்சி, கண்ணுக்கு பல காட்சிகள் தென்படுகின்றன. அந்த தேவர்கள், முனிவர்கள், வித்யாதரர்கள், கிண்ணறர்கள், இப்படி பல தேவச்சாரியர் எல்லாம் பெருமானை வழிபடக்கூடிய காட்சியை பார்க்கின்றனர். மானவிஞ்சையர், மானநாடர்கள், வாணியக்கர்கள், சிந்தர்கள், காலகிண்ணரர், பன்னகாதிபர், காமதாரிகளே முதல் ஞானமோனிகள் நாலு நம்பரை வந்திறங்கிய நலம்பெறும் தானமான திரு சிலம்பை வணங்கி வன் தமிழ் சாற்றினார். திருநெறிதி பாடுவார் மானவிஞ்சையர், பெருமைக்குரிய வித்யாதரன், வானநாடர் தேவர்கள், வான் இயக்கர்கள், வானிலே இயங்கக்கூடிய ஒரு கூட்டம், யட்சர் என்னும் வடசொலின் தெரிவுதான் இயக்கர், சித்தர்கள், கிண்ணறர் பாடக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு ஜாதி, பன்னகாதிபர், பன்னகம்னா பாம்பு, நாகலோகத்தைச் சேர்ந்த ஒரு கூட்டத்தார், காமசாரிகள், காமம்னா விருப்பம், நடப்பதிலே விருப்பமுடையவர்கள், பயணம் செய்வதிலே விருப்பமுடைய ஒரு தேவ ஜாதியர், இவர்கள் எல்லாம் அந்த பருப்பதத்திலே வணங்கி பெருமானை அவர்களை பெற்றுப் போகின்றார். அம்மருந்து கடந்து போவர் ஆர்கொள் சூழ ஏற்படை செம்மருவன் கையிலே பொறுப்பு இணைந்தெடுந்தோ சிந்தையால் எம்மருந்துமோ காதலிந்து இரண்டு பாலம் எந்துளோ கைமருந்து அடையும் தெலுங்கு கடந்து கன்னடம் எழுதினார். இவருடைய உள்ளத்துல ஒரே சின்ன பருப்பதம் தாண்டின உடனே காலத்திலே பருப்பதம் வந்தார். அழகி பருப்பதத்திலே 300-350 கிலோமீட்டர் தொலைவில் பருப்பதம், அது தாண்டின உடனே வேற சிந்தனை இல்லை, வேற தலங்கள்லாம் பார்க்கணும்னா அது இல்லை. துணிவ நாட்டுல ஒரு தலைமை இருக்கு கோவர்ணம், அங்கெல்லாம் போல ஒரே எண்ணம் கையை பார்க்கணும், பக்கத்துக்கு அப்படி வீழ்ந்து நிக்கிறாங்களா அந்த பக்கம் வந்து அவருடைய வேடம் அப்படி இருந்துன்னா அவருடைய வேடம் கண்கள்ல தாரதாரியா நீர் மேனியெல்லாம் திருநீரு மார்பிலே உத்திராக்க தாழ்வல தாழ்வட மாலை கண்கள்ல கருணை என்ன குறை பார்த்து வேதனா. சில பேர் அவரை கூடவும் போக முப்படி இல்லாது இவர் எதை பத்தி கவலைப்படாம தேர்தலை தெரியாது. அம்மருங்கு கடந்து போவர் ஆர்கொள் ஆரண கூர்மை சூழ அயிர்ப்படை செம்மல்வன் கையிலே பொறுப்பை நினைந்து எழுந்தோர் சிந்தையால் எம்மருந்துமோ காதல் என்று எந்த பக்கத்திலையும் விருப்பம் இல்லாம இரண்டு பாலம் இருந்துடும் இரண்டு பக்கத்தில் இருக்கிறவங்க வியப்படையும் வண்ணம் கைமருந்து அடையும் தெலுங்கு கடந்து அவர்கள் பக்கத்தில் இருந்து பொருந்துகின்றார்கள். அந்த அடியார் கூட்டத்தை சார்ந்தவர்கள் தெலுங்கு கடந்து முதல்ல ஆந்திரா சான்றார் கன்னடம், கன்னட நாட்டுக்கு போறார். கன்னடத்திலே வடபகுதி வடகண்ணம் கருணனும் கைவாக இயங்கிய பின் கர்நாடகா கன்னடத்தை தாண்டினார். கலந்த வனங்களும் இடையே நிறைய வன காடுகள் அதை தாண்டினார். திருநதி துறை யாவையும் கோதாவரி கிருஷ்ணா மகாநதி இது பல நதிகள் கடந்தார். பயில் சேர் நெடுங்கிரி வட்டை வட்டைனா வழி கிரினா மலை மலைவைகளை எல்லாம் கடந்து போறார். இவ்வளவு கடினமான யாத்திரை பாருங்க. பெருநலம் கிளர் நாடும் எண்ணில பிற்பட சிறி பொறுப்பினால் வருடம் கதை போதும் சோழைய மாணவத்தினை மாணவ நாடு இது வங்காள தேசம் என்று அறியப்படுவது. வங்காள நாட்டினுடைய ஒரு பகுதி, மகாராஷ்டிரத்தினுடைய ஒரு பகுதி, இரண்டும் கலந்தது. அங்கு முற்றி வருடம் கதிர் போருங்க அந்த மாலவத்தில் இருக்கிற சோழைகள் எல்லாம் ரொம்ப செறிவா இருப்பதனால கதிர் கூட நேர போக முடியாம வளைஞ்சு போகும் என்று சொல்றாரு. போரும் தான் வளைகள். அங்கு முற்றி அகன்று போய் அருந்துரங்கள் கடந்து சென்று எங்கு மிக்க அறங்கள் ஈடும் இராத பூமி இழந்து போய் மங்கு சுற்றிய வெற்றிலோடு வணங்கள் ஆறு கடந்தையால் வங்கைய பழத்து மத்திய பைதிரத்திலே எழுதினார். லாடபூமிங்கிற இடம் அதான் வங்கதேசம், மத்திய பைதிரம் மத்திய பிரதேசம் சென்ட்ரல் ப்ராவின்சஸ் என்று ஆங்கிலத்தில் மத்திய நாடு எத்தனை நாடு கடந்து போறாரு. இதெல்லாம் போனது அப்படியே அறிந்து நம்ம சேக்கிரார் சொல்றத பார்க்கும்போது சேக்கிராருடைய பூகோள அறிவு எவ்வளவு பிரசித்தியா இருக்கு. இதெல்லாம் இந்த தினங்களுக்கு போக நமக்கு எப்படி தெரியும், எங்கேயும் அகச்சாந்து கிடையாது, பாடல் அகச்சாந்தெல்லாம் கிடையாது. இதெல்லாம் சேக்கிரார் தமது நுண்மான் உடைபுலத்தினாலும் அருள் தெய்வ பலத்தாலும் அறிந்து நமக்கு சொல்லிட்டு போறாரு. அண்ண நாடு கடந்து கங்கைக்கு போறார். கங்கை அணைந்து சென்று வளம் கொள்ளும் மின்னுவேடியர் வாரணார் வாரணை அசி என்னும் இரு நதிகள் அங்கு அந்தர்முகமாக அதாவது பிறர் ஒருவருக்கு தெரியாத வண்ணம் கங்கையோடு கலக்கின்றன. ஆகவே வாரணாசி என்பது இந்த ஊரின் வாரணை அசி என்னும் இரு நதிகள் பிறர் கண்ணுக்கு புலப்படாத வண்ணம் கங்கையோடு கூடுகின்ற இடம் காசி. இன்னொரு பொருள் வாரணாசி என்பதற்கு என்னவென்றால் ஒளி உடைய ஊர் என்பது, அந்த ஊர் ஒளி உடைய ஊர். அதுதான் காசியில செத்தா ஊட்டி என்ற பழமொழி எழுந்தது. அதை விருப்போடு பணிகின்றார். பின்னடைந்தவர் தம்மை அங்கன் ஒழிந்து அது கூட வர்றவங்களால அந்த யாத்திரை தொடர்ந்து மேற்கொள்ள முடியும். இவரளவு தமையிட்டவர்கள் யார் இருக்காங்க யாரும் இல்லாததுனால என்னால வர்றவங்க சொல்றாங்க. இப்ப நம்மளையும் அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் ரெண்டு ஊர் வருவோம் மூணாவது ஊர் என்னால முடியல நீங்க போயிட்டு வாங்க போயிட்டு வந்து பிரசாதம் மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லுவோம். அது மாதிரி கூட வர்றவங்க சில பேர் அங்கே நின்றுறாங்க காசிலே தங்கிடுறாங்க. பின்னடைந்தவர் தம்மை அங்கன் ஒழிந்து கங்கை கடந்து போய்
7: மன்னன் காதல் செய்ய நாவின் மன்னவர். அது காரணம் சொல்றாரு போறதுக்கு, இவருடைய காதல் நிலைவன்